0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening his omnipresence, omnipotence, omniscience, and the Lord of evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanji Kamakoti Peedam.
2: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya mahimigalai therivikkakoodiyathu Sri Rudram. Andha Sri Rudrathai abhishekathum pothu சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம் சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விக்ரத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரிய நாராயண அவர்களிடம் சுரேஷ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்மோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், தேஜி சங்கர், நாராயணன்.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening his omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Pitarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanji Kamakodi Peedam.
2: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwaranudaiya mahimigalai therivikkakoodiyathu Sri Rudram. Andha Sri Rudrathai abhishekathum pothu சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விக்ரத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரிய நாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்மோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹரஹர சங்கர் தேவி சங்கர் நாராயணன்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

நடுநாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் திருத்துறையூர் என்பதும் ஒன்று. இத்தலம் பண்ருட்டியிலிருந்து வடமேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கு புகைவண்டி நிலையமும் உண்டு. கோவிலுக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நிலையம். ஆலயம் இறைவனுடைய சன்னதியை மேற்கு நோக்கியவாறு அமைக்கப்பெற்றுள்ளது. பெருமான் சுயம்புலிங்கமாக சிஷ்டகுருநாதேஸ்வரர் என்றும் பசுபதீஸ்வரர் என்றும் நாமங்கள் கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பிகை சிவலோக நாயகி என்றும் பூங்கோதை நாயகி என்றும் தனிச்சன்னதியில் வடதிசையை நோக்கிய வண்ணம் காட்சியளிக்கின்றாள். இந்த தலத்தின் சலவிருட்சமாக கொன்றை மரம் கருதப்படுகிறது. தீர்த்தம் சூரிய புஷ்கரணியாவது. உள்பிரகாரத்தில் நர்தன கணபதி, பாலசுப்பிரமணியர், நடராஜர், நால்வர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை, சண்டிகேஸ்வரர், பரதராஜ பெருமாள், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரது சன்னதிகளை தரிசிக்கின்றோம். இத்தலத்து இறைவனை சூரியன், பிரம்மன், திருமால், ராமபிரான், சீதாதேவி, பீமன், அகஸ்தியர், நாரதர் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பதிகத்தை கொண்டது இத்தலம். சுந்தரர் இறைவனை அடியேனுக்கு தவ நெறி தந்து அருள் என்று பிரார்த்திக்க அவ்வண்ணமே பெருமான் அவருக்கு தவநெறி தந்து அருளியதாக பெரிய புராணம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சந்தனாச்சாரியார்கள் நால்வருள் ஒருவரான அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவாவதாரம் செய்து முக்தி பெற்றதும் இத்தலமே. இவருடைய குருமூர்த்தம் திருக்கோயிலுக்கு வெளியில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. கோவிலின் எதிரில் தீர்த்தம் அமைந்திருக்கிறது. சுவாமியினுடைய மூலஸ்தானத்துக்கு மேல் உள்ள விமான நிலையில் இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த சுதை காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. சுந்தரரை தெழுத்தாட்கொண்டவர் சன்னிதானம் கோயிலுக்கு வெளியில் மேற்கே திருக்குளத்தின் அண்மையில் உள்ளது. கோயிலினுள் பீமன், சூரியன் ஆகியோர் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன. அருணகிரிநாதரும் இத்தலத்து முருகப்பெருமான் மீது 2 திருப்புகழ் பாடல்கள் அருளியுள்ளார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும் இத்தலத்து இறைவர் மீதும் இறைவியின் மீதும் பாடியுள்ளார். இந்த கோயிலின் கல்வெட்டுக்களில் இறைவன் தவநெறி ஆளுடையார் என்றும் இத்தலம் ராஜராஜ வளநாட்டு திருமுனைப்பாடி திருத்துறையூர் என்றும் ராஜராஜ வளநாட்டு திருமுனைப்பாடி கயப்பாக்கை நாட்டு திருத்துறையூர் என்றும் குறிக்கப்பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலில் வைகாசி விசாக உற்சவம் நடைபெறுகின்றது. இத்தலம் பெண்ணையாற்றின்கண் கரையின்கண் அமைந்துள்ளபடியால் தேவார திருப்பதிகமும் பெண்ணை வடபால் இத்தலம் அமைந்துள்ளதை குறிப்பிடுகின்றது. இப்பதிகத்தில் பாடல்தோறும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானை தவநெறி தந்தருள் என்று விண்ணப்பிக்கின்றார். அத்துடன் பெண்ணையாற்றின் வளத்தையும் குறிப்பிடுகின்றார். அப்பெண்ணையாறு மணிகளையெல்லாம் தன்னுடைய நீருடன் செல்லும் இடங்கள் தோறும்
எடுத்துச் செல்வதையும் அத்துடன் யானையின் வெண்தந்தங்களையும் முத்தங்களையும் சந்தன மரங்களையும் அகிலையும் பலாக்களையும் இவ்வாறு பல செல்வங்களை மயிர்பீலி போன்றவற்றையும் கோங்கு வேங்கை ஆகியவற்றையும் அந்த பெண்ணையாற்றின் நீரோடு வேகமாக செல்வதை குறிப்பிடுகின்றார். இவ்வளவு நீர்வளம் இருப்பதற்கு காரணம் விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொழிய என்று 9 திருப்பாடலில் குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் இத்தனை வெள்ளம் இத்தனை வளம் எல்லாம் சாத்தியமாகும். ஆகவே அந்த தலம் சிவமணம் கமழ்வதோடு நீர்வளமும் மிக்கதாக விளங்குவதை இந்த பதிவும் குறிப்பிடுகின்றது. மத்தம் மதயானையின் வெண்மறுப்பு உந்தி முத்தம் கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் பக்தர் பயின்று ஏத்தி பரவும்

கொண்டாடி சுரும்பற கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையூ விரும்பா உன்னை வண்டிக் கொள்வேன் தவனரியே பாடார்ந்தன மாவும் பலாக்களும் சாடி நாடார வந்து எற்றிவோர் பெண்ணை வடபால் மாடார்ந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடா உன்னை வண்டிக் கொள்வேன் தவனரியே மட்டார் மலர்குன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடவால் கொட்டாட்டொடு பாட்டு ஒலிவோவா துறையூர் சிட்டா உனை வண்டிக் கொள்வேன் தவ நெறியே மாதார் மயிர்பீலியும் வெண் நுரை உந்தி தாதார கொணர்ந்து எற்றியோர் பெண்ணை வடபால் போதார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதா உன்னை வண்டிக் கொள்வேன் தவ நெறியே கொய்யா மலர்கோங்கோடு வெங்கையும் சாடி செய்யார கொணர்ந்து எற்றிவோர் பெண்ணை வடபால் மையா தடம் கண்ணியராடும் துறையூரையா உன்னை வண்டிக் கொள்வேன் தவ நெறியே விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொழிய மன்னார குணர்ந்து எற்றிவோள் பண்ணை வடபால் பன்னார் மொழிப்பாவையராடும் துறையூரண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே மாவாய்ப்பிழந்தானும் மலர் மிசையானும் அவர் தேடி தெரிந்து அலமந்தார் பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா உன்னை வண்டிக் கொள்வேன் தவனறியே செய்யார் கமலம் மலர் நாவலர் மன்னன் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேயேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறிதானே ஏ

பொய்யிலி மீது பாடும் தமிழ் பொய்யாத்தமிழாயிற்று. இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பதிகத்தை நிறைவு செய்யும் பொழுது பொய்யாத்தமிழ் ஊரன் என்று குறிப்பிடுகின்றார். தேவார திருமுறையே பொய்யாத்தமிழ் ஆகும். அத்திருமுறைகளை ஓதுவதால் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயம் சித்திக்கும். பொய்க்கவே பொய்க்காது. ஆகவேதான் இதனை பொய்யாத்தமிழ் என்று குறிப்பிட்டார் என்று கருதலாம். இதை பாராயணம் செய்பவர்கள் தவநெறி பெறுவார்கள், உண்மையாக மெய்யே பெறுவார்கள் என்றும் இத்தலத்தின் இறுதிப்பாடல் நமக்கு அறிவிக்கின்றது. அதனை நெஞ்சார உணர்ந்து பாராயணம் செய்பவர்களுக்கு சிவநெறியும் தவநெறியும் சித்திக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது அன்பர்கள், பெண்ணை நதியானது அக்காலத்து எப்படி வெள்ளம் புரண்டு ஓடி செல்வங்களை வாரி குவித்ததோ அவ்வண்ணமே இக்காலத்தும் பெருமழை பொழிந்து வளப்பம் மிக்கதாக அதன் இரு கரைகளும் விளங்க வேண்டும் என்று சிஷ்டகுருநாதனாகிய பசுபதீஸ்வரரை நாம் வந்துண்ட பெருமான் எவ்வாறு வேண்டினாரோ அதேபோல் மனமார உருகி வேண்டினால் பெருமானுடைய அருள் இன்றும் சித்திக்கும் என்றும் சித்திக்கும் என்பதில் ஐயமில்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்திற்கு வந்து இந்த பதிகத்தை அருள் செய்யும் முன்பு திருவண்ணைநல்லூரில் அவரை பெருமான் வலிய ஆட்கொண்டார், தடுத்து ஆட்கொண்டார். பின்னர் திருவுள்துறைக்கு அழைத்துச் சென்றார். முன்பு நீ நமக்கு தொண்டன் என்றும் கூறி சொற்றமிழ் பாடுக என்று அருளை செய்தார். நம்பியாரொருவரும் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பிதின்று கொதிலா அமுதே குணப்பெரும் கடலே உன்னை அடியேன் என் சொல்லி பாடுகேன் என்று கதரும் பொழுது முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை, ஆதலால் என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்று அருளியவுடன் அப்பொழுதுதான் அம்பிகையினுடைய கூறாக விளங்கக்கூடிய பெருமான் அடியவர்களிடம் மெய்த்தாயை காட்டிலும் இனியவன். அப்படிப்பட்ட பெருமானை நாவலர் பெருமான் பித்தா திரைசூடி என்ற பெருதாம் திருப்பதிகத்தை இந்த உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்று எடுத்து இந்தளப்பண்ணில் அருளி செய்தாராம். அங்கு அவ்வாறு பதிகம் பாடிய பிறகு நாவலர் கோனாகிய சுந்தரர் திரு நாவலூர் சென்று தேவரபிரானை பணிந்து திருப்பதிகம் பாடினார். பிறகு இந்த திருத்துறையூருக்கு அணைந்து தவநெறி தந்தருள் என்று வண்டினாராம். இப்படி பெரிய புராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அதனை சொல்ல வந்த செக்கிழார் சிவன் உரையும் திருத்துறையூர் என்று இத்தரத்தை சிறப்பிக்கின்றார். சிவன் நீங்காது உரையும் திருத்துறையூர் என்றும் பொருள் கொள்ளலாம். அவ்வாறு பதிகம் தவநெறி தந்தருள் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகத்தை பாடியவுடன் பெருமான் அவர் வேண்டியபடியே அந்த தவநெறியை கொடுத்தருள திருத்துறையூர் அமர்ந்தருளியுள்ள பெருமானை மலர் கொண்டு போற்றி சேர்த்து வந்தித்தாராம் வன் தொண்டர். இவ்வாறு செக்கிரார் பெருமானுடைய பெரிய புராண பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. சிவன் உரையும் திருத்துறையூர் சென்று அணைந்து திவினையால் அவநெறியில் செல்லாமே தடுத்து ஆண்டாய் அடியேற்கு

பவனரிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். புலன் ஒன்றும்படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்து அருள அலர் கொண்ட நறுஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்து அருளும் நிலவும் தன் புனலும் ஒளிர் நீழ்ச்சடையோன் திருப்பாதம் மலர் கொண்டு பொற்றி இசைத்து.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் ஏனாதிநாதநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? ஏனாதிநாதநாயனார் வரலாறு. யார் அவரு? ஏனாதிநாதநாயனார் வரலாறு. இவங்க நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தங்க, சரியா? அந்த காலத்துல சோழர்கள் இருந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல சோழ ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா. அந்த காலத்துல எயிலனூர் அப்படிங்கிற ஊர்ல இவர் இருந்தார். எந்த ஊரு? எயிலனூர், சரியா? இவரு அந்த காலத்துல தான் நிறைய போர் நடந்துட்டே இருக்கும் இல்லையா, அப்போ போர் பயிற்சி சொல்லி தருவாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து களரி படிக்கிறோம், சிலம்பாட்டம் படிக்கிறோம் இல்லையா, வாள் பயிற்சி அதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா சில பேரு. அது மாதிரி அந்த காலத்துல எப்போது போர் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதனால எல்லாரும் போர் பயிற்சி எடுப்பாங்க. எல்லா ஆண்களும் அது போர் பயிற்சி எடுப்பாங்க. எப்படி வாழை சுத்துறது, எப்படி அம்பு எறிகிறது, எப்படி ஈட்டு எறிகிறது, இதெல்லாம் சொல்லி தருவாங்க, சரியா? அப்படி சொல்லி தர்ற ஒரு பயிற்சியாளரா யாருப்பா? நம்ம ஏனாதிநாதநாயனார் இருப்பார், சரியா? அவரு வாழ்க்கையில ரொம்ப சிறப்பானவர். அவரை யாரும் வெல்லவே முடியாது. அவரை அந்த அளவுக்கு சிறப்பா இருப்பார் அவரு, சரியா? அவர்கிட்ட நிறைய பேர் வாழ் பயிற்சி எடுக்க வருவாங்க, சரியா? அவர் அந்த இதுல இருந்து அவருக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா, சொல்லித்தராரு இல்லையா, வாழ் பயிற்சி சொல்லித்தராரு இல்லையா, அது அவருக்கு வருமானம் கிடைக்கும்னா அதை வச்சு அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வார், சரியா? அவர் திருநீரை பார்த்தா போதும், திருநீருக்கு அவர் அடிமை. திருநீரை பார்த்தா அவரு எந்த தீங்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு சிறப்பான சிவத்தொண்டர் அவர், சரியா? இவர் எடுத்துக்கிட்ட தொண்டு என்ன? வாய் பயிற்சி மூலமா தனக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சு சிவனடியார்களுக்கு எல்லா தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு. திருநீருனா இவர் அவர் திருநீருக்கு அடிமை ஆயிடுவார், சரியா? இதுதான் அவரோட சிவத்தொண்டர். இப்போ அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவர்கிட்டயே வந்து வாய் பயிற்சிக்கு வருவாங்க ஆண்கள்லாம். அதனால இவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே ஊர்ல இன்னொரு அதிசூரன் ஒருத்தர் இருப்பான். அவனும் இப்படி வாழ் பயிற்சி சொல்லி தர்றவன் தான். ஆனா அவனுக்கு ரொம்ப அகங்காரம், தானே எல்லாம், எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு ரொம்ப செருக்கோடு இருப்பான். அதனால அவங்ககிட்ட யாரும் அதிகமா போக மாட்டாங்க, சரியா? கொஞ்சம் பேர் மட்டும்தான் அவங்ககிட்ட போவாங்க. அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சு, அந்த கொஞ்சம் பேரும் கூட அவன்கிட்ட போறதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதிசூரன் வந்து ரொம்ப செருக்கானவன் இல்லையா, அவனை அதிகமாக யாருக்கும் பிடிக்காது. அதனால அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் பயிற்சிக்கு எல்லாரும் ஏனாதிநாதநாயர்கிட்டே வருவாங்க. ஏனாதிநாதர் ரொம்ப நல்ல செடி தருவாரு, அதே சமயம் ரொம்ப நல்லவராகவும் இருப்பார். அதனால எல்லாரும் அவர்கிட்டயே வருவாங்க, அதிசூரன்கிட்ட யாருமே போக மாட்டாங்க, சரியா? அதனால அதிசூரனுக்கு வருமானமே இல்லாமாயிரும். இப்போ அவனுக்கு எரிச்சலாக வரும், இந்த ஏனாதிநாதர் இருக்கிறதுனால தான் நமக்கு வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மேல ஒரு போட்டி பொறாம அப்படியே பகையா போயிடுவார், சரியா? இப்ப என்ன பண்ணுவான், எப்படியாவது இந்த ஏனாதிநாயனார ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனோட சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஏனாதிநாயனார்கிட்ட வந்துட்டு, ஏனாதிநாதர்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவான், நம்ம ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொழில் செய்யறோம், அதுல ஒருத்தருக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒண்ணும் கிடைக்கல, அதனால நம்ம ரெண்டு பேரும் போர் செஞ்சு யார் வெற்றி பெறுறமோ அவங்க தான் அந்த தொழிலை செய்யணும், அடுத்தவங்க அந்த தொழிலை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏனாதிநாதநாயனார்கிட்ட சொல்லுவான். அப்போ ஏனாதியார் என்ன சொல்லுவாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதனார்கிட்ட கொஞ்சம் படித்த அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல பயிற்சியாளர்கள், அப்புறம் அவங்ககிட்ட படித்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒன்னா திரண்டு ஒரு சைடு. இங்க அதிசூரன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட உறவுக்காரங்க தன்னோட ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அவன் ஒரு பெரிய படையை கொண்டு வந்திருக்கான். இந்த ரெண்டு படைகளும் வந்து சண்டை போடும். என்னது, அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாகுறாங்க, ஒருத்தர் கை போச்சு, ஒருத்தர் கால் போச்சு, ஒருத்தர் தலை போச்சு, இப்படி ரத்த வெள்ளம். இதெல்லாம் எதுக்கு? ஒரு அதிசூரன் ஏனாதிநாதநாயனார்கிட்ட வச்ச பகையால ஊர்க்காரங்க எல்லாம் சாகுறாங்க இப்போ இல்லையா, ஒரே உயிர் சேதம், எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் உயிர் சேதம். எவ்வளோ கஷ்டம் ஆகிடும்ல. கடைசியில் என்ன ஆகுது, நம்ம ஏனாதிநாத நாயனார் டைரக்டாக அதிசூரன் கிட்ட சண்டை போடுறார். அப்போ அதிசூரன் தோத்து போய் ஓடியே போயிடறான். சரியா, போனவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, எப்படி தோத்து ஓடி வந்துட்டோமே தோத்து ஓடி வந்துட்டோமேனு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த ஏனாதிநாத நாயனாரை நம்ம இனி போர் செய்து வெல்ல முடியாது, இவரை வஞ்சகத்தால தான் இவரை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏனாதிநாத நாயனார் எப்படிப்பட்டவர், திருநீருக்கு அடிமை இல்லையா, திருநீரை பூசினவங்களுக்கு ஒரு தீங்கு கூட அவர் செய்ய மாட்டார் இல்லையா, இது இந்த அதிசூரனுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணுவான், அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லுவான், ஏனாதிநாத நாயனார்கிட்ட சொல்லுவான், இப்போ பாருங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் படையை வச்சு மோதினோம்னா நிறைய உயிர் சேதாகுது, அதனால நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதுவோம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதி யார் ஜெயிக்கிறோமோ அவங்க தான் இந்த போர் பயிற்சி தொழிலை செய்யணும், அடுத்தவங்க விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஏனாதிநாத நாயனார் அதுக்கு ஒத்துக்குவார். அடுத்த நாள் காலையில் இவன் என்ன பண்ணுவான், நல்லா அழகாக நெத்தி நிறைய தண்ணீர் பூசிக்குவான். பூசிட்டு அவன் வந்து வாழ் பயிற்சி அப்போ கையில் ஒரு கேடையை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கேடயத்தை வச்சு நல்ல முகத்தை மறைச்சிட்டு வருவான். வந்துட்டு போர் பயிற்சி இப்போ சண்டை ஆரம்பிக்குது, வாழ் சண்டை ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஏனாதிநாத நாயனார் மட்டும் நிற்கிறாரு, அந்த பக்கம் அதிசூரன் மட்டும் நிற்கிறான். அதிசூரன் நெத்தி நிறைய தண்ணீர் பூசியிருக்கான், பூசிட்டு கேடயத்தை வச்சு நெத்தியை மறைச்சிருக்கான், முகத்தை மறைச்சிருக்கான். சரியா, இப்போ போர் ஆரம்பிக்குது, ரெண்டு பேரும் வாழ் சண்டை போடுறாங்க. வாழ் சண்டை போட்டு போட்டு போட்டு ஒரு நேரத்தில் அதிசூரன் தோத்து போயிடுவான் போல ஒரு நிலைமை வரும் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணிடுவான், டக்குன்னு தன் முகத்துக்கிட்ட வச்சுருந்த அந்த கேடயத்தை அப்படியே திறந்துடுவான், எடுத்துடுவான். எடுத்தோடனே என்னாகும், அப்படியே ஏனாதிநாத நாயனா அதிசூரன் நெத்தியில் தென்னீரை பார்த்தோன்னே அவருக்கு திக்குன்னு ஆயிரும், திருநீர் பூசல ஒருத்தர் கூடயா நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே சண்டை போடுறது நிறுத்திடுவார். நிறுத்தினோடனே என்ன ஆகும், அவர் வந்து அந்த கையில் இருக்க கத்தி வாழ் கேடயத்தெல்லாம் கீழே போட்டுடணும்னு நினைப்பாரு. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த காலத்துலலாம் போரில் வந்து ஒரு தர்மம் இருந்துச்சு, யார் கையில் ஆயுதங்கள் இல்லையோ அவங்கள நம்ம கொல்லக்கூடாது, அது நிராயுத பாணியாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சரியா, அந்த நிராயுத பாணியாக இருக்கிறவங்க கொல்லக்கூடாது, அது ஒரு தர்மம் சரியா, அது ஒரு பெரிய பழி, அது ஒரு குற்றம் சரியா. அதனால நம்ம இன்கே கீழே போட்டுட்டோம்னா, வாழை கீழே போட்டுட்டோம்னா, நிராயுத பாணியா நிக்கிற ஏனாதிநாதர திருநீர் பூசுன அதிசூரன் கொண்டுட்டான் அப்படிங்கிற பை திருநீர் பூசுனருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாழை கீழே போடாம கையில வச்சிருக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார். ஆனா அடுத்தது சண்டை போட மாட்டார் சரியா. இப்ப என்ன பண்ணுவேன், அதிசூரனுக்கு இப்படித்தானே வேணும், அவன் இதைத்தானே எதிர்பார்த்தான், அவன் என்ன பண்ணிடுவான், நேரம் நம்ம ஏனாதிநாதனாயனார குத்திடுவான் சரியா. இந்த நேரத்தில் நம்ம சாமி அப்படியே வானத்தில் தோன்றி அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கும் என்னை நினச்சிட்டே இருப்ப, என் திருவடியிலேயே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, என்னை என்றைக்கு நீ பிரிய மாட்ட அப்படின்னு அருள் கொடுத்துருவார் சரியா. இதுதான் நம்ம ஏனாதிநாத நாயனார் வரலாறு. இந்த மாதிரி நம்ம நாயன்மார்கள்லாம் தன்னோட உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில, அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொந்தில் மாறாமல் நின்றுருக்காங்க சரியா. இப்போ எப்படி அதிசூரன் தன்னை கொண்டுடுவான்னு தெரியும் இவருக்கு, ஏனாதிநாதனாயனாருக்கு தெரியும் தானே. அப்போ கூட திருநீரை பார்த்தோடனே இவ்வளோக்கோ அதிசூரன் சும்மா பொய்யாக தான் திருநீர் பூசிட்டு வந்திருக்கான்னு தெரியும் அவருக்கு இல்லையா. அப்போ கூட திருநீர் பூசின ஒருத்தன் கூட நான் சண்டை போடுறதில்ல, திருநீர் பூசின ஒருத்தனுக்கு நான் தீங்கு செய்கிறதில்லை அப்படிங்கிற தன்னோட கொள்கையில கடைசி வரைக்கும் நின்றார். அதனால தன் உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட அவர் தன்னுடைய கொள்கையை விட்டு மாறலை இல்லையா. இதுதான் அவங்க சிவனை நேசிக்க அந்த அன்போட சிறப்பு. நம்மள அந்த என்ன பண்ணுவோம், நம்மளை யாராவது ஒருத்தர் அடிக்க வந்தா நம்ம கொள்கையெல்லாம் விட்டுடுவோம் இல்லையா. ஆனா அவங்க அப்படி விடுறதில்லை. அதனாலதான் நாயன்மார்கள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்களுக்கு உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட, எத்தனை பெரிய கஷ்டம் வந்தபோது கூட அவங்களுடைய கொள்கையில் அவங்க மாறலை. நம்ம மெய்ப்பொருள் நாயனார் கூட இதே போலதான் இருந்தார், திருநீக்கு மேலே அவ்வளோ அன்போடு இருந்தார். இப்போ நம்ம ஏனாதிநாத நாயனாரும் அதே போலதான் சரியா. திருநீற்றுக்கு அடிமை, தன்னுடைய திருநீற்றுக்கு மேலே வச்ச மரியாதையை அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அதனால பெருமாள் அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கும் என் திருவடியில் இருப்ப, என்னை மறக்காம நீ இருப்ப, என் மேலே அன்பு குறையாம இருப்ப அப்படின்னு அருள் கொடுத்துருவார் சரியா. இது ஏனாதிநாத நாயனார் வரலாறு. சரிங்களா. இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இப்ப ஆட்சி சொல்லிட்டே வரல, நாயன்மார் வரலாறு கதையில சொல்லிட்டே வரல, இந்த நாயன்மாரோட திருவுருவத்தை பார்க்கும்போது அது எங்க இருக்கு, அந்த பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க அந்த நாயன்மாரை எங்க இருக்காருன்னு பார்த்து வணங்கிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

பாண்டிய மன்னன் அரிமருத்தனன் திருவாத ஊரர் குதிரைகள் வாங்கி வராதது குறித்து மிகுந்த சினம் கொண்டு அவரை சிறைச்சாலையில் அடைக்க ஈட்ட கட்டளைப்படி காவலர்கள் திருவாத ஊரரை சிறையில் அடைத்தனர். சிறையில் திருவாத ஊரருக்கு திரு ஆலவாய் கோயிலில் இறைவனாருக்கு வந்தனை செய்து ஏத்தும் ஒலி மற்றும் மங்கள வாத்திய ஒலிகள் கேட்கின்றன. திருவாத ஊரர் அது கேட்டு மீமறந்து இறைவனை நினைக்கிறார்.

0: எந்தையே முந்திய முதல் நடு இறுதியுமானவனே, தேவர்களின் தலைவனே, திருப்பெருந்துறை உரைபவனே, சோமசுந்தர கடவுளே, சிறியனுக்கு இறங்கி கருணை புரியாயும் கண்ணவனே, ஊரார் உன்னை நகைத்தலை நினைக்கவில்லை, உன் அடிமையின் துயரறிந்தும் வாராயோ, தென்றிரு ஆளவாயா சொக்கநாதா, தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானே, அடியேனே காத்தருள் புரியும், அடியேனே காத்தருள் புரியும்.
1: மாணிக்க வாசகரின் துயரத்தை போக்க திருவுள்ளம் கொண்ட கைலைநாதன், நந்திதேவர் முதலான கணநாதர்களை அழைத்து, இன்று ஆவணி மூல நட்சத்திரம், பாண்டிய மன்னன் சினம் கொள்ளும் முன் நாம் அவனுக்குரிய குதிரைகளை சேர்த்தாக வேண்டும், நீங்கள் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி முன் செல்லுங்கள், நாம் உங்கள் பின்னே குதிரை வீரனாக தோன்றி வருவோம் என்று அருளினார். கைலை பெருமான்தான் மாணிக்கவாசகப் பெருமான் பொருட்டு அவரோடு விளையாடுகின்ற திருவிளையாடல்கள்தான் இன்னை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: குதிரைகள் வருகின்ற செய்தி கேட்டு பாண்டிய மன்னன் மகிழ்ந்து திருவாத ஊரரை விடுதலை செய்து தகுந்த மரியாதையுடன் அழைத்து வர உத்தரவிடுகின்றார். சோமசுந்தரக் கடவுள் வேதமாகிய குதிரை மீது வர கணநாதர்கள் வீரர்களாக மற்ற குதிரைகளின் மீது வருகின்றனர். மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூணுகின்றது. இந்த மாபெரும் குதிரை படை வருவதைக் காண இடம் அரண்மனை வாயில்.
2: ஆஹா, மிகவும் அழகிய குதிரைகள்,
3: மிகவும் அற்புதம்.
2: உங்களில் தலைமையாக உடையவர் யார்?
4: இவரே எங்கள் நாயகர்.
5: பாண்டிய மன்னவா, எங்களுடைய குதிரை ஏற்றத்தை காண்பாயாக.
2: மிகவும் அற்புதம். ஆஹா, அருமை.
6: மிகவும் அருமை.
2: அற்புதம், அற்புதம். ஆஹா, மிகவும் அருமை.
1: அவையோர் மட்டுமின்றி தேவர்களும் மயங்கும்படி ஐந்து கதியும் 18 சாரியும் மற்ற முதலான வேறுபாடுகளும் தோன்ற தாம் அசையாதவராகி விளங்கி குதிரையை சற்றே அசைத்துக் காட்டினார் சோமசுந்தரக் கடவுள். அவ்வாறே மற்ற வீரர்களும் செய்தனர். இது கண்டு அனைவரும் அதிசயிக்கின்றனர்.
5: பாண்டிய மன்னவா, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம், புறவி என்கிற 8 வகையான குதிரைகளும் இங்கு உள்ளன. உன்னுடைய பொருட்களை கொண்டு வந்து உன் அமைச்சர் என்னிடம் நிரம்ப கொடுத்தமையால் விலை மதிக்க இயலாத இந்த குதிரைகள் உனக்கு கிடைத்தன. ஆயினும் இக்குதிரைகளை இன்று நீர் கயிறு மாற்றி உம்முடையதாக செய்து கொள். இதுவே குதிரை விற்கும் விதி.
2: குதிரை சேவகரே, தங்களுடைய குதிரை ஏற்றத்தைக் கண்டு மிகவும் வியந்தேன். மிகவும் சிறப்பாக குதிரைகளின் இயல்பையும் சிறப்பையும் எடுத்துக் கூறினீர்கள். இப்பொழுதே கயிறு மாற்றி இக்குதிரைகளை பெற்றுக் கொள்கிறேன். இப்பட்டாடையை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருவாதூரரே, தங்களை சிறையில் அடைத்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். தங்களால் தான் நம் நாட்டிற்கு விலைமதிக்க முடியாத இவ் அரிய குதிரைகள் கிடைத்துள்ளன. இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் முன்போல் மீண்டும் அரசவைக்கு வர வேண்டும்.
4: மன்னா, எல்லாம் சோமசுந்தரக் கடவுளின் திருவருட்செயல். நான் ஏதும் செய்யவில்லை. எல்லா புகழும் செந்தமிழ் சொக்கநாதருக்கே. சிவசிவ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: பெண்ணை பிறவி அறுக்க சிவன் சொல்கின்ற வாக்கியம் என்ன சொல்லுவான்னா, முக்கியமா அதுல என்ன இருந்திருக்கும்னா, பிறப்பை அறுப்பதற்காக அவன் தான் இல்லை, ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவனால்தான் அது முடியும். வேற எவனாலையும் பிறப்பு இருக்க முடியாது. அதனாலதான் பிறப்பை அறுப்பதிலே மன்னன் என்பதனாலதான் மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போதில்லை. பிறப்பை அறுப்பதிலே அவன் மன்னன் கிடிகாரன், சாப்பாட்டுல மன்னன்ங்கிற மாதிரி பிறப்பை அறுப்பதிலே மன்னன் ஒரு அந்த நயத்தை எப்படி சொல்றாரு மாணிக்கராஜன், மாய பிறப்பருக்கும் மன்னன், மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி சாமர்த்தியம் கிடிகார நல்ல பாடுபடுறான். என்ன பாட்டுல மண்ணையா, பாட்டுல இவன் சாப்பாட்டுல மண்ணை, பாட்டுல மண்ணை இவன் சாப்பாட்டுல, அது போல இவன் பிறப்ப அறுப்பதிலே மன்னன் சிவன். அதனாலதான் மாயப்பிறப்பருக்கு மண்ணன் அடி போச்சு. பிறப்பருக்கும் விங்கிரந்தன் பெய்களும் போதாத அதே நூலிலே அதே பாட்டில சிவபுராணத்துல மாயப்பரப்பு இருக்கும். அதனாலதான் பவம் உருவும் நெறிதனை, பவம் என்றால் பரப்பு, உருவம் என்றால் இல்லாமல் செய்கின்ற நெறியை, பரப்பு இல்லாமல் செய்கின்ற நெறியை பயக்கும். எது சிவவாக்கியம், சிவவாக்கியம் சொல்லும் போகம் பாலிக்கும். போகம் பாலிக்கும் என்றால் இந்த உலக வாழ் அந்த உலக வாழ் எல்லாவற்றையும் வருவார். அதே மண்ணில் நல்ல வண்ண வாழலாம், வயல் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை என்றார் அல்லவா. அதனால இக பர சௌவாக்கியம் சூக்கமா சொன்னா, இக பர சௌவாக்கியம் ஆகிய அத்தனையும் சிவவாக்கியம். அதே பவமுருவ நெறிதன்னை பயக்கும், போகம் பாதிக்கும் தான முதல் பகர்தலால். அது தான முதலாக தான முதலாக சொல்லப்படுகிற சமாச்சாரம் அத்தனையும் சொல்லுகின்றபடியான சிவவாக்கியம் அதை கற்றவன கேட்டவன பவம் என்கின்ற பரப்பு இல்லாமல் செய்து விடும், போகத்தை எல்லாம் கொடுத்து விடும். அதுக்கு மேலே அடுத்தது சிவவாக்கிய பிரமாணம் கூடி அதனு சொல்லும் மந்திரத்தின் சித்தமான மந்திரம் இதற்கு உணர்த்துகிறார். சிவவாக்கியத்தை கூறி அதனுள் சொல்லும் மந்திரத்தின் விசித்தமான மந்திரம் இதென்று உணர்த்து. சிவவாக்கியத்தை சொன்னார, அந்த சிவவாக்கியத்துல சொல்லுகின்ற மந்திரங்கள் பல, அந்த மந்திரங்களிலே விசித்தமான மந்திரம், அந்த மந்திரங்களிலே உயர்ந்ததா இருக்கிற மந்திரம், மந்திரங்களிலே உயர்ந்ததாக ஒன்று கொண்டு உயர்வது அல்லவா, ஒன்று கொண்டு உயர்வது அல்லவா. இப்ப தானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வரகும் தானியம், கேழ்வரகும் தானியம், சாமையும் தானியம், சினையும் தானியம், சோளம் தானியம், கம்பு தானியம், எள்ளு தானியம், இது அல்லவா. எல்லா தானியங்களுக்கும் மேல உயர்ந்ததா இருப்பது எது? உலோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயத்துல இருந்து பித்தளையில இருந்து இரும்புல இருந்து வெள்ளி வரையில எல்லாம் உலோகம் தான், அதெல்லாம் உயர்ந்ததா இருக்கும். எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஒண்ணு இருக்குது இல்ல, அதுக்கு மேல உயர்ந்தது இல்லையே இல்ல. அது போல மந்திரங்கள் எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் அதே உயர்ந்த மந்திரத்தை பத்தி சொல்றேன். அது ஆதி மந்திரம் சேர்க்கிறார். ஆதி மந்திரம் அஞ்செடுத்து ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தின் மந்திரம், ஆதி மந்திரம் அஞ்சலத்தை சொல்லுகிற பார்க்கிற பார்வையில கூட வேற மந்திரம் போகாதான். அப்படிப்பட்ட மந்திரம் ஆதி மந்திரம் அஞ்செடுத்து ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தின் மற்ற மந்திரம். அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணார் தெரியுமா, ஓ நானே தவம் செய்வேன் சிவாய நம எனக்கு அப்படின்னு அப்படி பெருமையா இருமா போல ஊறிக்கொள்கிறார். யாருக்கு கிடைக்கும் சிவாய நம, நான் பெற்றேன், அவன் கொடுத்தான் நான் பெற்றேன், கொடுக்க பெற்றேன். அதை சொல்றாரு ஆதிதானியில் ஓம் என்னும் பதமாதான், முதலிலே ஓம் என்னும் பதமாதான், அந்த மதில் சிவாய ஒளி அடைந்து நிற்க, அந்த மதில் சிவாய ஒளி ஓம் என்று தொடங்கி சிவாய என்று முடிவது ஓம் நம சிவாய். ஆதிதனில் ஓம் என்னும் பதமாதாக அந்த மதில் சிவாய ஒளி அடைந்து நிற்க ஓதிய ஆறு எழுத்தினையும் உடைத்தே இந்த இந்த இந்த இந்த அச்சரத்தை என்ன சொல்றதுன்னா இது சடாச்சரம் சொல்றது. பிரணவத்தை சேர்த்தம்னா பஞ்சாச்சரம் சடாச்சரம் ஆகிடுது. பிரணவத்தோடு சேர்த்தம்னா பஞ்சாச்சரம் சடாச்சரம் ஆகும். ஓம் நம சிவா. ஓம் என்பது ஒரு எழுத்து. ஓம் என்பது ஒரு எழுத்து. இந்த நமசிவாய அஞ்சு எழுத்து. ஓம் நம சிவாய்ங்கிறது ஆறு எழுத்தாரு. அதுதான் ஓதியரா எழுத்தனை உடைத்திய இந்த ஓம் என்னும் பதப்பொருளாக உயிரெழுத்தெல்லாம் இந்த அழுத்தை சொல்லி அது ஓம் என்கின்ற அந்த மந்திரத்தினுடைய அந்த சொல்லினுடைய சிறப்பை தனியா உணர்த்துகிறார். இந்த லாவத்திற்கும் முதலாக இருப்பது எல்லா மந்திரங்களுக்கும் முதலாக இருப்பது எல்லாராலும் எந்த சாமியை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவார் பிரதானமாக இருப்பது அந்த பிரணவம் தான். அது இல்லாம ஒன்றும் கிடையாது. அது இல்லாம ஒன்றும் கிடையாது. அது வந்து ஓமம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்துறை என்ற காமந்திரன் உடனடிய கணல் சேர்ந்த கண்ணானே என்பது சம்பந்தர் தேவார். அதனாலதான் அருணகநாத சுவாமி ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறினார். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறினார். ஆகவே அதை சொல்றாரு ஓம் என்னும் பதப்பொருள்தான் உயிருக்கெல்லாம் போதகனாய் பொறிவிலியாய் நிற்குமீசன் புனிதானவன் சக்தி விதம் வைந்து அற்ற ஏதமேல அஞ்செழுத்தின் பொருளை நீர் இருபயனும் உயிரடையும் வற்றாளுங்கள். அதனால அந்த ஓம் என்கின்ற பதப்பொருள்தான் அவனுடைய அஞ்சு சக்திகளாக இருக்குங்கிறார். ஈசானம் தத்புருஷா அபூர்வ வாமதேவன் சத்யோசாதன் என்கின்ற ஐந்து வகையான சக்திகளாக இருக்கிறது. அதனால அந்த அஞ்செழுத்து தான் எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பது. அஞ்செழுத்துக்கும் அந்த பிரணவத்துக்கும் பேதம் இல்லை. பிரணவமும் அஞ்செழுத்தும் ஒண்ணே. பிரணவமும் அஞ்செழுத்தும் ஒண்ணே. அது வந்து சமட்டி வியத்தின்னு சொல்றது. சமட்டி வியத்தின்னு சொல்றது. பிரணவத்தை சமட்டின்னு சொல்றது. பஞ்சாச்சரத்தை வியத்தின்னு சொல்றது. நிறுத்தி சொல்வது தொகுதி ஓம் என்பது தொகுதி சொல்வது. அதுக்குள்ளே இந்த பஞ்சாச்சரம் இருக்குது. பஞ்சாச்சரத்துக்குள்ள ஓம் இருக்கிறது. அதனால தனியார் இந்த ஓம்ங்கிறது இல்லாமயே பஞ்சாச்சரத்தை உச்சரிக்கிறது. அந்த பஞ்சாச்சரத்துக்கு இது பிரணவமே வேண்டியதில்லை. பஞ்சாச்சரத்து மற்ற எல்லா மந்திரத்துக்கும் பிரணவத்தை சேர்த்து சொல்லுவோம். இந்த பஞ்சாச்சரத்துக்கு பிரணவமே சொல்ல வேண்டியதில்லை. பிரணவம் சொல்லாமலே பிரணவமே பஞ்சாச்சரம். பஞ்சாச்சரமே பிரணவம். அது சமட்டி பிரணவம். இது வியட்டி பிரணவம். அது சமட்டி பிரணவ பூங்கிறது சமட்டி பிரணவம் தொகுத்து சொல்லுது. இது வியட்டி பிரணவம் விரித்து சொல்லுது. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த அஞ்சலத்தை எண்ணுகின்றவர்கள் இரு பயனும் உயிரடையும் வற்றாலும். அதையால இரண்டு பயனையும் இரண்டு பயனும் இரண்டு பயனும் இல்லவா. இப்ப உலகத்தில் உள்ள எத்தனை பேர் ஒரே ஒரு பயனுக்காகத்தான் உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்காங்க. மீன் போல தண்ணிக்குள்ள மீன் சுத்தரா போல தண்ணீர் மீன் சுத்தரா போன தண்ணி சுத்திக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்து பயன் உணவு கொண்டாட்டி உள்ள விடுவாச இதுக்காகவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பட்டம் பதவி விடுவாச காரணிகளை கொண்டாட்டி உள்ள பட்டம் பதவி எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. சுத்தமா விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்காகவே ஒரே பயணம் நம்மளும் அதோட சிவனுடைய திருவருளுக்காகவும் சுத்தரும். திருவருளுக்காகவும் சுத்தரம். அது ஒண்ணுக்கு சுத்தர நம்ம ரெண்டுக்கு சுத்தரம். யாரு கிடைக்காரு அது ஒரு பயனுக்காகத்தான் சுத்தரேன். நம்ம இரண்டு பயனையும் பெற திருவருளையும் பெற அருட்செல்வத்தையும் பெற பொருட்செல்வத்தையும் பெற சுத்தம். உயிரடையும் இவற்றாலும் இரண்டு பயன்களையும் இம்மை பயன் வறுமை பயன் என்று சொல்லுவது போகம் மோட்சம் என்றும் சொல்லுவது புத்தி முத்தி என்று சொல்லுவது. புத்தி என்று புத்தியன்னா இந்த லோகத்து வாழ் முத்தியனா அந்த லோகத்து வாழ். போகம் என்றால் இந்த போகத்திலிருந்து உலக போகம் நித்ராதி போகம் வரையும். மோட்சம் என்றால் சொல்லுவோம். இப்படியாக போகமோட்ச இரண்டை என்றது இந்த பஞ்சாச்சரம் இந்த பிரணவம் என்கிறார். பிரணவ பஞ்சாச்சரம் என்று ஒன்றே. அதன் தவிர அந்த பிரணவத்தை தனியா ஒரு பாடு சொல்றாரு. அது ஒண்ணு சொல்லிடுறேன். ஓம் என்னும் பதம் அதில் வேதம் மாறி உற்பவிக்கும். ஓம் என்கின்ற பதம் இருக்கிறதே அந்த எழுத்திலிருந்து வேதாகம புராணாதிகாதுதாத்திர தோத்தரங்களை எழுந்து எல்லாம் உண்டாகுது. இந்த ஒரு எழுத்துல அதிசயமா இல்ல அதிசயமா தானே இருக்கு. ஓம் என்னும் பதமலரில் வேதம் மாறி உற்பவிக்கும். வேதம் மாறி உற்பவிக்கும் சொல்லிகளே அது என்ன ஒரு இடத்துல இவ்வளவு உண்டாகும் சொல்லிகளே அப்படியே நீங்க சந்தேகப்படுறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. இந்த ஆலமரத்தை பார்த்துருக்கீங்களா? ஆலமரம் இவ்வளவு விஷயம் அவ்வளவு பெரிய ஆலமரம் எத்தனை சுட்டு விதைக்குள்ள இருக்குது? அதுக்கு விதை இவ்வளவு விஷயம் இருக்குது கடுகளை வாடி விடல. அதுக்குள்ளதான் அத்தவாடு பெரிய மரம் அதுக்குள்ள இருக்கு. இத பண்ண எவ்வளவு கிடைக்கா, அவ்வளவு சாகைகளும் கிளைகளும் விழுதுகளும் இலைகளும் உடைய அவ்வளவு பெரிய விருட்சத்தை அந்த விதைக்குள்ள அடக்கிவிடும். அது போலடா ஓம் என்னும் பதம் அதனில் வேதம் மாறி உப்பவிக்கும் ஆழம் வித்தி உதிக்குமாகும். உப்பவிக்கும் ஆழம் ஆழம் வித்தி உதிக்குமாகும். ஓம் என்னும் பதம் அதனை உரைத்தார்தானே ஓதினர்கள் வேதாதி உரைகளது. ஓம் என்கின்ற ஒரு மந்திரத்தை சொன்னவன் வேதாரம் முதலான அத்தனை நூல்களையும் சொன்னதுக்கு சமானம். அத்தனை நூல்களையும் சொன்னா என்ன பயனா, அது இந்த ஒரு எழுத்தை சொன்னாங்க உரைகள் எல்லாம். ஓம் என்னும் பதப்பொருளை உணர்ந்தார்தான். ஓம் என்னும் பதப்பொருளை உணர்ந்தார். ஓம் என்கின்ற பதத்தினுடைய பொருளை உணர்ந்தது ஜாமாதி. அந்த பொருளை உணர முடியாம அதுக்கு பொருள் சொல்ல முடியாமத்தான் குட்டு போட்டு அவ்வளவு பெரிய ஆளு சிறையில் கிடந்தான். உலகத்தையே படைக்கிற ஆள், உலகத்தையே படைக்கிற ஆள். ஆதியதி ஓமன அதாரமுறை, ஆதியதி ஓமன அதாரமுறை, ஆதபுர மாவைகள மோதி பொருள் ஓதுகணும். நாலு சிதமோடு சிகை, நாலு சிதமோடு சிகை தூளிபட தாளமிடு இளைவர் திருப்போம். நாலு முகம் ஆதி அதி ஓம் என அதாரமுறை அதாரமுறை அர்த்தத்தை சொல்லும். அந்த ஒரு அந்த ஒரு சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லும். நாலு முகன் ஆதி அரி ஓம் என ஓம் சொல்லிவிட்டான், ஓம் சொல்லிவிட்டான். அது பொருள் சொல்ல முடியுது. நாலு முகன் ஆதி அரி ஓம் என அதாரமுறை ஆதபர மாவை விட மோதி பொருள் ஓதுகன நாலு சிற மூணு சிகை தூளிபட குட்டின உட்டில இதெல்லாம் தூளி தூளிபட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். அதனுடைய பெருமை அருமை சொல்லிட்டு முடியாது. இந்த கண்டபுராணத்துல இத கதையாவே சொல்லி அதை திருவாசகத்துல சிவபுராணத்துல எப்படி சொன்னார் உள்ளத்தில் ஓங்காரமாய் இதுல நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா இப்படி பொருள் இருக்குமா, இப்படி மந்திரம் இருக்குமா, இப்படி சொல்ல ஆச்சரியம் கிடைப்பாங்களா? இது ஆச்சரியமா உள்ளத்தூள் ஓங்காரமாய் கடைசி அச்சோபரிகத்துல உய்யுநரி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருடையவாறு அறுபது வாரத்துறையா உய்யுநரி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஓங்காரத்தின் அதை சொன்னாரு. ஈசன் ஏவது இடமாய், ஈசன் ஏவது இடமாய், ஏனையோர் தோற்று வாசவாய், எல்லா உயிர்கற்கும் முதலாய், காசி தன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் கட கடரும் ஆசிர் தாரக பிரமா அதன் பொருளாய்ந்தார் என்பது கண்டபுரம். சிவபெருமான் எழுந்தருள் இருக்க பீடமாக இருக்கிறான். எது பிரணவன், மற்றவர்கள் எல்லாம் தோன்றுகிற மூலமாக இருக்கிறான். சிவபெருமானுக்கு பீடமாக இருக்கிறது, மற்றவர்கள் தோன்றுகிற மூலமாக இருக்கிறது. ஈசன் மேவது பீடமாய், ஏனையோர் ஒன்று வாகமாய், எல்லா உயிர்களுக்கும் மலைகளுக்கும் முதலாய், காசி தன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் கடரும். காசியில மாய்வோர்களுக்கு இந்த மந்திரத்தான் சொல்றாராம் காதுல. காசி தன்னிடை மாய்வோருக்கு எம்பிரான் கடவுள் ஆகிய தாரக பரமமா அதன் பொருளாயிரம். அதுக்கு பரமம் என்றும் பெயர், தாரகம் என்றும் பெயர். இந்த பிரணவத்துக்கு தாரகம் என்றும் பெயர். தாரக பரமம் சொல், தாரக பரமம் சொல். தாரகம் என்றால் பரவியாகி கடவுள் தாண்டத்தில் தெப்பமாக இருக்கிறது. அதனாலதான் உய்யன் உள்ளத்தில் ஓங்காரம் ஆயுள்ள இன்னும் பெருசு நிறைய இருக்கு. ஆகையினாலே இப்படி ஓம் என்னும் பதப்பொருளை உணர்ந்தார்தான் உணர்ந்தாலும் வேதாதி உருவை கூட. அதாவது அந்த பதப்பொருளை உணர்ந்தவர்கள் தான் வேதத்தினுடைய பொருளை எல்லாம் உணர்ந்தவர்கள். பிரணவத்தின் பொருளை உணர்ந்து விட்டாங்க வேதத்தினுடைய பொருளை எல்லாம். இவ்வளவு பொருள் உலகத்தினுடைய பொருள் அவ்வளவு ஆளா இருந்து இவ்வளவு காலம் படைச்சுக்கிட்டு இருந்தா பரமா அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி அவனை கூட்டி சிறையில் ஓட்டியும் உனக்கு தெரிய மாட்டான்னு கேட்டாரு. யாரு கேட்டது? கேட்டாரு தெரியும் சொல்லுடா சொல்ல முடியுமா? சிஷியனா இருக்கவே நான் குருவா இருக்கணும். உபதேசம் பண்றேன் சின்ன ஆளா இருந்தால் குரு குரு தானே. உபதேசம் பெரியாரு அப்படின்னாரு. சிஷிய பாவனையில் நின்னாரு, சிஷிய பாவனையில நின்னாரு அவன் குரு பாவன. அதனுடைய அருமையே ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதனால இந்த ரொம்ப முப்பமான உபமான விஷயங்களை உயர்ந்த சமாச்சாரங்களை எல்லாம் அந்த வைத்திய சொல்வது தந்தபுராணம். அதனால எல்லா புராணங்களுக்கும் ரத்தனம் சொல்றது, புராண ரத்தனம் சொல்றது தந்தபுராணம். அதனாலே உணர்ந்தாரும் வேதாதி உருவை கூற ஓம் என்னும் பதம் உடைத்த எடுத்து மாதர் கொடுங்குடைய சூத்திரத்தும் உரைக்கலாமே. அதனாலே பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் ஆச்சாரத்தை கடைபிடிக்க முடியாதவர்களுக்கும் அந்த பஞ்சாயத்து பிரணவத்தை நீக்கி அஞ்செழுத்த மாத்திரம் உபதேசம் பண்ணலாம் என்று ஆச்சாரியம் சொல்றார். பிரணவத்தை சொல்லப்படாது அப்படிங்கிற அதுக்கு மேலே இன்னும் அந்த ஓங்காரத்துக்கு ஒரு பாட்டு சொல்லி நிறைய இதெல்லாம் ரொம்ப அவசியமா கேட்க வேண்டியது சொல்ல வேண்டிய பொருள் நிறைய இருக்கிறது. எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆசியத்தை இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யுங்க. இதுல சிவ தர்மோத்தரத்துல பரம தர்மாதிகள்ல சொல்லப்பட்டது ஓங்காரத்தை பத்தி 21வது பாடல் வரையில் சொல்லியிருக்கு.

சந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரன்.

0: வண்ணம் கோன் முறை அருகிய குறைவிலாக நிகழ்வாழ் மலையரங்களோங்கிறத்தமிழி மனிதர் மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ.

நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதால் நிறுத்த புகையடியார் பதுங்கோத்தி உள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி.

அருள் வடிவாகிய அம்பலவானருடைய திருவருமையினாலே பெரிய புராணத்திலே வார் கொண்ட வனமுலையாண்டிருக்கும் சாக்கிய நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா உயிர்களும் உயர வேண்டியிருக்கின்ற எண்ணத்தில் உயிர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பக்குவம் உடையதாக அந்த உயிர்களின் பக்குவத்துக்கு தகுந்தவாறு படிப்படியாக அந்த உயிர்களை உயர்த்தி திருவருளிலே சேர்ப்பதற்காக அவன் எண்ணில்லாத சமயங்களை படைத்திருக்கிறான். அந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாறு போல அந்தந்த சமயங்களிலே சேர்ந்து அந்த சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தை கடைபிடித்து சக்தியை கடைபிடித்து அதன் மூலமாக கொஞ்சம் மேல வந்து அப்புறம் அடுத்தாற் போல இன்னொரு சமயத்துல விழுந்து அடுத்தாற் போல இன்னொரு சமயத்துல விழுந்து ஒவ்வொரு சமயத்திலே இப்படியே வந்து வந்து வந்து அங்கங்கே சொல்லப்பட்ட புண்ணியங்களை கொஞ்சமா செய்து அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அது எத்தனை பிறவி என்று சொல்ல முடியாது பல பிறவிகள் எடுத்து அதன் பிறகு செய்வ சித்தாந்த

0: சித்தாந்த சமயத்துக்கு வருவது என்பது சாதாரணம், அது எவரெஸ்ட்ல ஏறுகிற மாதிரி. புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கும் புகன் உறுதி வழியுணர்ந்தும் புகழும் ஆச்சரமா அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் விரிந்தும் அருங்கலை நூல் பல தெரிந்து ஆரணங்கள் விரிந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றால் தெய்வ தரத்தடைவர். இதில் சரிய கிரியா யோகம் திருத்தியதும் ஞானத்தால் சிவனடியை சேர்வது என்பது சிவஞான. அதனால இப்படி சைவ சித்தாந்த சமயத்துக்கு வருவதற்கு ஒவ்வொரு சமயங்களிலும் பல ஜென்மங்கள் அந்த சமயங்களிலே செலவாகி செல்வம் செலவாகி அதன் பிறகு அதே புண்ணிய மிகுதியினாலே சைவ சமயத்துக்கு வரும். அது எப்போ வருவா, எவ்வளவு காலம் ஆகும், எத்தனை ஜென்மம் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த வகையிலே சமயங்கள் ஆறு வகையாக இருக்கு. அது புறப்புறச்சமய ஆறு, புறச்சமய ஆறு, அகப்புறச்சமய ஆறு, அகச்சமய ஆறுன்னு இப்படி நாலாறு 24 வகை அகச்சமயங்கள் இருக்கு. சமயங்களை தெரிந்து சமயத்துல இருக்கப்பட்ட கொள்ளுகளை தெரிந்து அதனுடைய உண்மையை தெரிந்து நன்மையை தெரிந்து அந்தந்த சமயங்களில் சொல்லப்பட்ட கொள்கையை கடைபிடித்து பற்றி செய்து அதன் மூலமாக உயர்ந்து சமயமே தெரியாத மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சமயமே தெரியாத மக்கள் ஏராளமாக இருக்கு. சமயம் தெரிந்த மக்கள் கொஞ்சம், அதிலும் சைவ சமயத்தில் இருக்கிற மக்கள் அதை விட கொஞ்சம். ஏனென்றால் அதிக உயர்வாக இருக்கிறது கொஞ்சம் மாட்டார். அதிக உயர்வாக ஏசி பங்களாவா எத்தனை பங்களா இருக்குது எங்கள் அரைக்கடையில் பங்களாவே ஏசி பங்களா இருக்குதா இருக்குதா, அது மாதிரி ஏசி பங்களா இருக்குதுன்னா அதிகமா இருக்காரு கொஞ்சம். ஐஏசி படிச்சவன் அதிகமா இருக்க மாட்டாங்க, கொஞ்சமா இருப்பான். சிறாப்பு கடையில ஜீவ வரிசையில நிக்காது பூபா, சிறாப்பு கடையில நகை கடையில பாரு ஜீவ வரிசையில நிக்காது பூபா. உயர்ந்த பொருளை பெறுகின்றவர்கள் உயர்ந்த பொருளை வாங்குகின்றவர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பாங்க. அதனால சைவ சித்தாந்த தேனமுக அறிஞர் சிலரே நாருக்கு பரவல் ஒரு கட்டுப்பாடும் ஒரு முறையும் ஒரு நியாயமும் ஒரு உயர்வும் எதுவும் இல்லாததா இருந்தா அதுல நிறைய ஜனங்க முடியும். எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சாமி வேணும்னாலும் கும்பிடலாம், எந்த முறையும் இல்லாமல் எந்த விதமான வழிபாடு முறைகள் சட்டத்திட்டங்கள் வரம்பு சம்பிரதாயம் என்கின்ற இந்த இதுகளெல்லாம் இல்லாதபடி இருந்தா அதுல ஜனங்க நிறைய போகும். இப்ப இதுல வந்தா இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் பேசணும், இதைத்தான் படிக்கணும், இந்த தெய்வத்தான் ஒழுங்கு சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கண்டிஷனா வச்சிருக்கிறோமா, அதனால ஜனங்க கொஞ்சம் அவ்வளவு உங்களால உங்க மாதிரி எல்லாம் எங்களால பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. உங்களை மாதிரி எல்லாம் எங்களால பூஜை பண்ண முடியாது உண்மைதான். அதனாலே இந்த சமயங்கள் புறப்புற சமயம் சவணம் பௌத்தம், பௌத்தத்துல 4 வரை, பௌத்த சமயத்துல 4, சமண சமயத்துல 2-6, அதுக்கு மேல புறச்சமயம்னு இருக்கு. அது மீமாஞ்ச வைத்தியம் இப்படிப்பட்ட சமயங்கள், அதுக்கு மேல அகப்புற சமயம் இருக்கு. அகச்சமயம் அது வந்து அதுல சைவம் அல்லாது சேரும். சைவத்துல பல வகையான கொள்கையுடைய சமயங்கள், இப்படிப்பட்ட பல சமயங்களை எல்லாம் கடந்து அதற்கு மேல சைவ சித்தாந்த சமயங்கிறத இப்ப நம்முடைய எல்லா சமயத்துக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனா எல்லா தலைவர்களுக்கும் எல்லா சமயங்களுக்கும் தலைவர் சிவபெருமான், எல்லா சமயங்களுக்கும் தலைவர் புறப்புற சமயத்து கூட சமணம் பௌத்தத்து கூட, இது உங்களுக்கு புதுசா கூட தெரியும், அந்த சமயத்து கூட சிவபெருமான் தான். அவர் அதிகமா கண்டுக்க மாட்டார் அந்த சமயவாதிகளை, அவன் தான் சித்திரவனாச்சா, வேற சௌர்மான சித்திரவனாச்சா, அதனால அவன் அதுலயாவது நின்று கொஞ்சம் வரட்டுமேனு சொல்லி கண்டுக்காம அதுலயே விட்டுட்டு இருப்பார். பல ஜென்மங்கள் பல பிறகு எடுத்து அதன் பிறகு வருவான். அதனாலே எல்லா சமயங்களுக்கும் ஜௌர்மான் தான் தலைவர். ஏன்னா எல்லா உயிர்களும் அவனுக்கு பிள்ளைகளாச்சா. மற்ற சமயவாதிகள்லாம் ஜௌர்மானுடைய பிள்ளைகள் தானே, அதுல சந்தேகம் இல்லை. சொன்ன முடியா காடு உள்ள விட்டுருக்காரு திட்டிட்டு வர. அதனால இப்படி எல்லா சமயங்களுக்கும் ஜௌர்மான் ஒருவனே தலைவன். அதை படிமுறையாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர்களை பக்குவப்படுத்தணும், உயர்த்தணும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட பல சமயங்களை அமைச்சிருக்கிறார். அதனால சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதான் சிவஞான சித்தியார்ல பரபக்கத்துல அந்த சமயங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி இந்த சமய நெறி முறை இவைகளை எல்லாம் தெரிந்து இந்த சமயம் உயர்ந்தது என்று தெரிந்து இதுல வந்து இருக்கிறது சரவணம். தேக நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது, செல்வ நிலை இல்லாதது, இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு தெரிஞ்சிருந்தார். சின்ன வயசு பெரிய இதெல்லாம் தெரிஞ்சிருந்தார். நிலை இல்லாதது என்று தெரிந்து இதை எல்லா சமயவாதியும் ஒத்துக்கிறார். தமிழனும் சரி வைஷ்ணவ வரையிலும் சரி எல்லா சமயமும் இது நிலை இல்லாததுன்னு எல்லாம் ஒத்துக்கிறார். நிலை இல்லாதது என்று தெரிந்தான் அல்லவா, அப்புறம் நிலையானது எது என்று தெரிய வேண்டும் அல்லவா, அது அந்த சமயவாதிகளுக்கு தெரியும். நிலை இல்லாதது இது வந்து தெரிந்தான், நிலை இல்லாதது இது வந்து தெரிந்தால் நிலையானது எது வந்து தெரிய வேணும் அல்லவா, அது அவனுக்கு தெரியுது. நிலை இல்லாதது இது வந்து தெரிந்து அப்புறம் நிலை இல்லாத முறையே பற்றி கொண்டிருக்கிறான். இது நிலை இல்லாமல் போகுமோ உயிர் வர்க்கமா இருக்கோ அதே கடவுளை அவர்த்துக்கிட்டு போகிறான். அவனுக்கு நிலை இல்லாது தெரிஞ்சது, நிலையானது தெரியல. சைவ சமய கிட்ட நிலை இல்லாததும் தெரிஞ்சது, நிலையானது தெரிஞ்சது, நித்தியம் தெரியும், அநித்தியம் தெரிந்தது, நித்தியம் வந்து அநித்தியம் என்று சொன்னால் நிலை இல்லாதது, நித்தியம் என்றால் நிலையானது. நிலை இல்லாதது தெரிந்தது, நிலையானதும் தெரிந்தது, நிலைத்த பொருளும் தெரிந்தது. அது பொய்ப்பொருளும் தெரிந்தது, மெய்ப்பொருளும் தெரிந்தது. பொய்ப்பொருளும் தெரிந்தது, மெய்ப்பொருளும் தெரிந்தது. பொய்ப்பொருள் தெரிந்து மெய்ப்பொருளை பற்றி கொண்டார் சைவகமி. அவன் பொய்ப்பொருள் தெரிந்தது, பொய்ப்பொருளை விட்டு மெய்ப்பொருளை பற்றுகிறேன் என்று சொல்லி பொய்ப்பொருளையை பற்றி நிற்கிறான். மற்ற சமயவாதிகளுடைய உங்களுக்கு நல்ல விளங்கி விளங்காமல் இருக்கும். இல்லாத உலக இயல்பு கொண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறப்புறம்பும் திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கொண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறப்புறந்தும் சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருள் அமைகிறார். கொல்லாமை மறைந்துறையும் அமஞ்சமயம் புரிகிறார் என்கிறார் திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கண்டு உலக நிலை இல்லாத என்றெல்லாம் தெரிஞ்சது, தெரிஞ்சு தர்மம் எல்லாம் நிறைய பண்ணாருங்கிறார். இல்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லையன் என்று அற துறந்து இந்த நிலை இல்லாத வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன் துறவுக்கு இல்லை. சின்ன வயசுலேயே துறவு கல்யாண மணிக்கிலே திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லையன் என்று அற துறங்கும் துறங்கும் சமயங்களானவற்றின் பல வகையான சமயங்கள் இருக்குது அல்லவா. சமயம் நல்லாறு தெரிந்து வர நல்ல வழியை சொல்லுகின்ற சமயமாயிருக்கிற சைவ சமயம் தெரியாமே தெரிந்து வர அதுக்கு நம்பர் அருளாமையினார். நம்பர் ஆகிய சிவபெருமான் அருள் செய்யவில்லையா, இந்த சைவ சமயத்து வர்றதுக்கு அவருக்கு அருள் பண்ணலையா. தெரிஞ்சு இருக்கும், தெரிஞ்சு இல்லாம சைவ சமயம் தெரியாம இருக்காது. பரம்பரை சைவம் தானே, சைவம் தானே அனாதிகாலம் தொட்டு நாட்டில் இருக்கிறது. அதன் பிறகு வந்ததுதானே புதுசு புதுசா மற்ற சமயங்கள் எல்லாம் அதன் பிறகு வந்தது. சமணம் பௌத்தம் ஏகாந்தவாதம் முதலான சமயங்கள் வாஞ்சராத்திரம் எல்லாமே வாஞ்சராத்திரம் ஏகாந்தவாதம் சமணம் பௌத்தம் இன்னும் தத்துவ கொள்கை இல்லாத இந்த சமயங்கள் எல்லாமே எல்லாமே எல்லாமே எப்போ வந்தது, எல்லாம் பின்னால வந்தது. எல்லாம் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாப்பல பல சமயங்கள் பின்னாடி அனாதிகாலம் தொட்டு எது இருக்கிறது சைவ சமயம். சிவபெருமான் எப்பொழுது தோன்றினாரு ஒன்றவே இல்லை, எப்போது இருக்கிறார். சைவ சமயம் எப்போது வந்தது ஒன்றவே இல்லை, எப்போதும் இல்லை. அனாதிகாலம் தொட்டு இருப்பது இந்த சைவ சமயம். மற்ற சமயங்கள் எல்லாம் பின்னால வந்தது. இத பார்த்து ஒண்ணும் இதுல இருக்கிற ஒரு கொள்கை எடுத்து எடுத்து காப்பி எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுல இருக்கிற நம்ம சமயத்துல இருக்கிற சொற்களை எடுத்துக்கொண்டு கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அதை ஒன்னு ரெண்ட வச்சுக்கிட்டு அவர் பெருகிக்கிட்டு இருக்கிறார். ஒன்னு ரெண்ட வச்சுக்கிட்டு பெருகிக்கிட்டு இது ஆயிரம் இருக்காது. அதனாலே சமயங்கள் எல்லாவற்றிற்கும் இது ராஜாங்கத்தில் வந்த வைதிக சமயம் பாரு தாய்மன்னர். ராஜாங்கத்தில் வந்த வைதிக சமயம் அழகு தெய்வ சமயமே சமயம் என்று சொல்வார் தாய்மன்னர். தெய்வ சமயமே சமயம். அதனால இப்படி சைவ சமயத்தினுடைய உண்மை தெரியாத மக்கள் பொதுவாக பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். பொதுவாக எல்லா சமயமும் சமய உண்மை இருந்தா அந்த சமயத்தை விட்ட கட்டியா அதுல அறுவக சமயத்தூர்க்கு அவ்வவர் பொருளாய் அறுவக சமயத்தூர்க்கு அவ்வவர் பொருளாய் அந்தந்த சமயவாதி எந்த தெய்வத்தை கும்பிடுறானோ அந்த சாமியாவே இருக்கிறாரா இவர் தேவருமா. அவன் விழுத்து சுதாரித்து வர்றவர்களே அப்படிதான் இருக்கு. அறுவக சமயத்தூர்க்கு அவ்வவர் பொருளாய் வேறாங்குரியது உடைப்பாய். அவ எண்ணுகின்ற தெய்வம் எண்ணுகின்ற கொள்கை சமயங்கள் எல்லாம் கடந்து வேறாக இருக்கிறார்கள். அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வவர் பொருளாய் வேறான் புதியது உடைத்தாய். வேதா சமங்களின் குடியிறந்து அங்கு அறிவினில் அருளான் வன்னி அம்மையோடு அப்பனாகி செடி ஒழியாது நின்று சிவனடி செஞ்சிருப்பான் என்பது பாட்டு பார்த்தீங்களா. அம்மையோடு அப்பனாகி இருக்கிற சமயம் செய்ய முடியும். அம்மையோடு அப்பனாக இருக்கிற சமயம் வேற எந்த சமயத்துக்கு அந்த அந்த அந்த அந்த தகுதியே இல்லை. அம்மையப்பராக சைவ சமயத்துக்கு தலைவர் யாருன்னா அம்மையப்பர். ஒரு புள்ள இருக்குதுன்னு சொன்ன அந்த பிள்ளைக்கு தாய் மாத்திரமா இருப்பா அதுக்கு தந்தை மாத்திரமா இருப்பா தாயின்னு இருந்தார். ஒரு உயிருக்கு தாய் மாத்திரம் இல்லை தந்தை மாத்திரம் இல்லை தாயும் தந்தை. அதே போல இந்த உண்மையை சைவ சமயம் தான் நன்றாக கண்டது கண்டது கொண்டது. அதனாலே சைவ சமய தலைவர் யார் என்றால் அம்மைய என்ன பொறுத்த பார்த்தீங்களா. அதத்தான் சொன்னார்களே அறுவக சமயத்தோருக்கு அவ்வளவு பொருளாய் அவன் எந்த தெய்வத்தை கொண்டிருக்கிறானோ அந்த தெய்வமாகவே இருக்கிறார். அவன் அந்த சாமியை கும்பிட்டு பலன் பெற்றார்னா அந்த சாமி பலன் கொடுக்கல அந்த சாமிக்குள்ள இருந்துதான் பலன் கொடுக்கல ஆனா அவருக்கு தெரியாதுங்கிற அவ்வளவு பொருளாய் வேறான் கூறியது உடைத்தாய் வேதா தவங்களின் குடியிறந்து அறிவினில் அருளான் அறிவியில் அருளான் வண்ணி அம்மையோடு அப்பனாகி செடி ஒதியாது நின்று சிவனடி செஞ்சு ஏற்பான் என்பது சிவஞான சக்தியார். அதனாலே இந்த புராணத்துல முதல்ல ஆரம்பிக்கிறாரு சாக்கிய நாயனார் புராணம். அதுல சொல்றாரு அருசமய தலைவராய் நின்றவருக்கு அர்பராய். சிவபெருமான் சைவ சமய தலைவர் தானே இவர் என்ன ஒரு ஆறு சமயத்துக்கு இவர் தாண்டா தலைவர். அருசமய தலைவராய் எல்லா சமயத்துக்கும் இவர்தான் தலைவர். சாமியே இல்லைங்கிறான ஆனா அதுக்கு கூட இவர்தான் தலைவர். சொல்ல வாய் கொடுத்துருக்காம்பார் சத்தியை கொடுத்துருக்காம்பார் யார் கொடுத்துருக்கா ஆனா அவங்க தெரியாம இருக்கிறார். மறைத்தல் தொழில அதுவும் மறைத்தல் தொழில அது அருசமய தலைவராய் சிவருமான் நின்றவருக்கு அருசமயங்களுக்கு தலைவராய் நின்றவராய் சிவருமானுக்கு அன்பருங்கிறார். யாரு இந்த சாக்கிய நாயனார். சாக்கியர் என்றால் புத்தர்களுக்கு பெயர். வெஞ்சல் தஞ்சொல் ஆக்கியிருந்த வேடமெலா சமணன் தஞ்சமெலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றல் யார் என்பது தேவா. சாக்கியர் என்றால் புத்தர்களுக்கு பெயர். அன்பாராய் மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வரும் அதனால மறுசமயம் சைவ சமயத்துக்கு மறுசமயமா எது சமயமாக கூட இருக்கிறது. சைவ சமயத்துக்கு ஆப்போசிட்னு சொல்றது இங்கிலீஷ்ல எதிரி. சமணமும் பௌத்தமும் தான் அதிகமான எதிரி. அதனாலதான் பத்தாவது பாடல சமணத்தையும் தாக்கியதையும் தாக்கி தாக்கி பாடுறாரு. பத்தாவது பாட்டுல சமணங்களையும் ஜாக்கி புதியிலானே புவனத்தாய் பொண்டுகளும் கையிலே பரியிலானே பத்த திருத்தம் பத்து விடாதா பத்து விடாதவனே விதியிலாதார் வெஞ்சமணர் சாக்கியர் என்றுவர்கள் மதியிலாதார் எஞ்செய்வாரோ வலிவலம் புத்தர் புஞ்சமன் ஆதர் பொய்யுரை பேசிய பேச்சை விட்டு வை பத்தர்கள் ஊர் உலானிலே அத்தர்வாதம் அடைந்து வாழ் அதனால சமணமும் சாக்கியம் ஆகிய புத்தமும் தான் சைவத்துக்கு நேர் அது. இவர் ஆரம்பத்திலே அந்த சாக்கியருக்கு சாக்கியர் சிவனுக்கு அன்பர்ந்து கொடுத்தார். சிவனுக்கு அன்பு. அது எப்படி சொல்றாரு, அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வரும். சாக்கியர் தம் வடிவினால் என்றால் அந்த புத்த சமயத்துக்கு உண்டான வேதத்தூர் வருந்தொண்ட உறுதி வர சிவலிங்கம் கண்டு. உறுதி வர சிவலிங்கம், சிவலிங்கத்தை கண்டாத்தான் உறுதி வருமா, நல்ல விளங்குத. உறுதி வர சிவலிங்கம் கண்டு, உறுதி வந்தது. என்ன உறுதி வந்தது? இதுதான் மெய்ப்பொருள் என்று உறுதி அவருக்கு தோன்றியது. சிவலிங்கத்தை கண்டவுடன் இதுதான் உண்மையான பொருள், இதுதான் உறுதி, இதுதான் உறுதிய தரும் என்று உறுதி வர சிவலிங்கம் கண்டு உவந்து கல்லறிந்து மறுவில் சரண் பெற்றதென அறிந்தபடி வருது. அதனால குற்றம் இல்லாத சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை கல்லினாலே எரிந்து பெற்ற அந்த வரலாற்றை சொல்லுவது, கல்லினாலே எரிந்து பெற்ற அந்த வரலாற்றை சொல்லுவது. தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத்தார், அவர் வேளாளர் குலத்தில் திருச்சங்க மங்கையின் காஞ்சிபுரத்து பக்கத்துல சங்கமங்கை என்கின்ற ஊரிலே புள்ளமார் குலத்துல பிறந்தது. மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து, மிக்க பொருள் என்கின்ற கடவுள் உண்டு என்று தெரிந்து, கடவுள் உண்டு என்று தெரிந்து உணர்ந்து கேளாய் பல்லுயிருக்கு அருளுடையாராய் தெரியும். எல்லாருக்கும் அன்பராகவும் நண்பராகும், எல்லாருக்கும் அன்பராகும். பக்தித்துறையில் இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னா அதிகபட்சம் எல்லாத்தையும் அன்புடையவனாக, வைதாரையும் வாழ்த்து, வைதவர்களையும் வாழ்த்து. இவன் வையாம இருக்கிறது, வைதவர்களை வாழ்த்துறது, இவன் யாரையும் வையாம இருக்கிறது, இதான் பக்திக்கு இலக்கம் அடிப்படை. அவன் சண்டை போட்டான் நானும் போட்டேன்னா அவன் ஜெய்வன் அல்ல, அவன் சண்டை போட்டான் நான் சாந்தமா இருந்தேன் என்றா இவ்வளவு மருந்தத்தனமாக தெரிந்து வரலாமா அப்படின்னு இன்னொரு சொல்லுவான்ல, அதை பத்தி கவலை. நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக, நாடவர் பழித்துறை பூணதுவாக கூறுகிறி சதுவிடந்து அறிமாறு கவிது வருவான் அஞ்சயவா. அவன் வச்சான்னா நம்ம பாவத்தை வாங்கிக்கிறேன், நம்ம வசம்னா அவன் அப்புறம் அவன் பாவத்தை வாங்கிக்கிறேன், சரியா போய் நான் அவன் வாங்கினதோட போகணும். அதனாலே இப்படி கேளாகி பல்லுயிருக்கும் அருளுடையராய் கிளை நீளாது பிறந்தரக்கு நிலை ஒளியே எனவார். இப்படி எல்லாருக்கும் அன்புடையவராய் மறுபடி பிறந்து இறந்து போகின்ற அந்த நிலைக்கு போகாமல் பெறவாமல் இருக்கின்ற நிலைக்கு போவேன் என்று எண்ணினார். அடிப்படை என்ன அப்படி வந்து நீளாது நீளாது பிறந்து இறக்கு நிலை ஒளிவேன், பிறந்து இறக்கின்ற நிலையை ஒழித்துக் கொள்வேன். எல்லா பிறப்பும் பிறந்து இறக்கிவான், அதனால இனிமேல் பறக்க மாட்டேன், பறக்கப்படாது, பறக்காமல் இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடித்தேன், நிலையில இருப்பேன் அப்படின்னு அந்நாளில் ஈர்காஞ்சி அந்நகரம் கஞ்சிவரத்து கொடுத்தார். கஞ்சிபுரம் வந்து எல்லா சமயவாதிகளும் இருந்தது, கஞ்சிபுரத்துல எல்லா சமயவாதிகளும் அளவில்லாத கோயில், அளவில்லாத கல்வி, அளவில்லாதது புலவர்கள் அங்கு தோன்றின புலவர்கள் கோயில்கள். கஞ்சிபுரம் ஒரு பெரிய தனி கடல், எல்லா வகையிலுமே செல்வர்களையும் சரி புலவர்களையும் சரி சமயத்துல சரி கோயில்ல சரி எல்லாமே பெருசுதான் அது அப்படிப்பட்டது. அதனாலே அந்நாளில் ஈர்காஞ்சி அணிவகரம் நன் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். ஞானத்தை பெற வேணும் என்று சொல்லி, ஞானத்தை பெற வேணும் என்று சொல்லி பல வழியும் நாடுவார். யாருகிட்ட ஞானம் இருக்குது, யாருகிட்ட போனா ஞானத்தை பெறலாம், எந்த நூலை படிச்சா ஞானத்தை பெறலாம், எந்த சமயத்துல சேர்ந்தா ஞானத்தை பெறலாம், என்ன பண்ணினா ஞானத்தை பெறலாம், எப்படியும் ஞானத்தை பெறணும் அப்படி ஆராய்ச்சார். இப்ப பணம் சேர்க்கிறவன் நினைக்கிறவன், பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறவன், எந்த வழியில போனா பணம் கிடைக்கும், எப்படி தொழில் பண்ணா பணம் கிடைக்கும், என்ன முறைய கடைப்பிடிச்சா பணம் கிடைக்கும், யார பிடிச்சா பணம் கிடைக்கும், ஆராய்ச்சி பண்றான்ல. ஞானம் பெறுவதற்கு பல வழியும் நாடுவார். மு சாக்கியர்தான் ஒளியரத்தில் வலித்தார். அதேலே அந்த வேளையிலே அந்த சமயத்துல அந்த காலத்துல இந்த சாக்கிய சமயம் அங்க புத்தக சமயம் கொஞ்சம் பரபரமா இருந்துச்சு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கட்சி பிரபலமா இருக்கு இல்லவா, அது போல அந்த சமயம் பிரபலமா இருந்தது. அவர் உபதேசம் பிடிச்சது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி உபதேசத்தை தெரிந்து அந்த சமயத்தை எண்ணி அதுல புரிஞ்சார். திருநாவுக்கரசர் சமண சமயத்துல புரிந்த மாதிரி அந்த உபதேசம் அந்த சில மேக்கப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பெரிய சமயமாற்றது வீடு உசந்ததாற்றது கொஞ்சம் அறிவு பக்குவம் இல்லாதவர்களுக்கு. அதனாலே அந்த சாட்சி சமயத்துல புரிந்தார். மன்னாத பரப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். சாக்கியராகிய புத்த சமயத்துல சேர்ந்து புத்த சமயம் என்பது மகாசுனால உண்டு பண்ணப்பட்டது. அந்த திரிபுரத்தை எரிக்கிற காலத்துல புத்த சமயத்தை அவர் ஆரம்பிச்சு விட்டார். அந்த மூணு புத்த சமயத்தை பிரசங்கம் பண்ணி சிவபூஜையை விடுபடியாக அது ஒரு காரணத்துக்காக அந்த அழிக்கிறதுக்காகவும் தந்திரம் பண்ணி அதுக்காக ஒன்று பண்ணது. அதை வஞ்சனையால் ஆயனிடும் புத்த இருந்தார். ஆயவனம் மாணிக்கவாசர் அவதாரத்தை சொல்லும் போது ஆயவனம் பதி அதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் ஆயனிடும் புத்த இரு உடைந்து ஓட வந்து ஒருவர் சேய இடம் பருதியனச்சு மணர்ந்தார். வஞ்சனையினாலே மாயன் உண்டு பண்ணிய அந்த புத்தகமயமாகிய இருள் உடைந்து ஓடும்படியாக ஒரு சூரியன் உதித்தார். மாணிக்க வாசகராகி சூரியன் இந்த சூரியன் உதித்ததுனால அந்த புத்த இருள் ஓடியே சூரியனுக்கு இருள் இருக்குமா. புத்த இருள் உடைந்தோட வந்தொருவர் சேய இளம் பருதி என சிவனர்களால் அவதரித்தார். அதனாலே அந்த புத்த சமயம் கடவுளை பத்தி சிறப்பா சொல்லவில்லை. கடவுளை பத்தி கடவுளை அடைகிற வழி இது, கடவுள் இதுதான் என்று சொல்லாம தர்மத்தை சொல்லியது பொய் சொல்லாது ஆசையை விட்டுவிடு என்று சொல்லி புத்த சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை ஆசையை விட்டுவிடு தர்மத்தை செய்ய எந்த உயிரையும் கொல்லாது தானா செத்து கிடக்கிறத சாப்பிடும் தானா செத்து கிடக்குவாரு அது வீணா போகப்படாது இல்ல அதனால சாப்பிடும். இதுதான் புத்த சமயம் சொல்லும். தானே இறந்து கிடக்கிறத புத்தம் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுக்கும் பட்டு நிறுத்த சித்தம் சிவமாக்கி செய்தனையே தவமாக்கும் அத்தன் கருணையினால் ஆடாமதோ என்பது திருவாசகம். அதனாலே அந்த புத்த சமயம் கடவுள் கொள்கை அடிப்படை இல்லாதது, கடவுளை அடையும் நெறி சொல்லாதது. அப்படிப்பட்ட புத்த சமயத்தினுடைய போதனைகளை கேட்டு அதை பெருசாமச்சு அந்த சமயத்தில் அந்நிலைமை சாக்கியரும் அருங்கலை நூல் ஊதி அந்த சமயத்தில் இருந்த நூல் அல்ல படித்தார். அது பிடக நூல் ஒரு புத்த சமயத்தில் இருந்து பிடக என்று சொல்லி அந்த நூலை ஊதினார். அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல, தன்னிலையும் புறச்சமய சார்புகளும். அதனாலே தன்னிலையாகிய தேக முதலான நிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல, புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல என்று அது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். புத்த சமய நூலை படித்தாரு. அதுல இருக்கின்ற கருத்துக்களை உணர்ந்து அதுக்கு மேல இதுவும் பொருள் அல்ல என்று தெரிந்து அதுக்கு மேல சிவ நெறிதான் நெறி என்று தெரிந்து கொண்டார. புத்தகமே நூலை பிடிச்சி புத்தகமே தெரிஞ்சுட்டு அதிலே இருந்து இதை கண்டுபிடிச்சார். அருள் கூட ஈசர் அருள் கூட அவன் தாடை வணங்குகின்றோம் என்றால் அவன் அருள் இல்லாமல் அவன் தாடை வணங்க முடியும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்று ரத்தனம் போல சொன்னார். வணங்குகிறாயா அவன் அருளாலே இல்லையா அந்த புத்தி வராது. அதனாலதான் தெளிந்து ஈசர் அருள் கூட ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னறியே பொருளா முடிவில்லாத சிவ நெறியே பொருளாவது என உணர்ந்தார். சிவநெறிதான் உயர்ந்த நெறி என்று கண்டுபிடித்த சாமானியம்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: என்ன பண்ணா, நீ என்ன காட்டி கொடுத்து இது மாதிரி ரகசியத்தை வெளியில விடுறது ஒரு பாபம்னு தெரிஞ்சுக்கணும். இல்லையா, அவரோ ஒருத்தர் உங்களை நம்பி உங்க காலத்துல ஒளிஞ்சிருக்காரு, இருக்க ஐஷன் சொல்றதா நம்பிக்கை துரோகம்னு பேர். நாம எலெக்ஷன்ல நன்னா பண்ணுவன் தானே நம்பி எல்லாரும் கொண்டு வச்சிருந்துக்கோம். புரிஞ்சுதோ இல்லையா? இதுக்கப்புறம் நீங்க தான் இது மாதிரி பண்ணப்படாதுங்கிறத வேதம் சொல்றதா எடுத்துங்க. கொஞ்சம் என்ன பண்ணா, நான் ஏதோ நம்பி வந்திருக்கேன் படவா, என்ன காலவாரி விட்டேன். ஆச்சாரியா பாதமாதத்தேங்கிறதுக்கு பஷ்யங்கள்லாம் என்ன சொல்கிறான் தெரியுமா இல்லையோ? ஆச்சாரியஸ்து பாதமாதத்தேங்கிறா. படிக்கிறச்சே வாத்தியார்ட்டேந்து ஒரு 25% தான் புரியும். அப்புறம் நீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணால் ஒரு 25% புரியும். அப்புறம் இப்படி திருப்பி திருப்பி நாளாக நாளாக இன்னொரு கால்வாசி புரியும். கடைசி கால்வாசி ஆத்மஞானம் வந்தப்பறம் புரியும் அர்த்தம். ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் தானே, பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா, பாதம் சப்ரமச்சாரிபியா, பாதம் காலக்கிரமேணிச்சார். இப்போ புது வியாக்கியானம் என்ன தெரியுமோ இல்லையோ? ஷஷ்டியர்த்தே பஞ்சமிங்கிற ஆச்சாரியச பாதம் ஆதத்தே. வாத்தியாருடைய கால சாரி நைசா வாரி விட்டுருது நைசா. அப்புறம் அவர் லீவு போட்டு ஒரு மாதம் வைத்தியத்தில் இருந்தார்னா இவனுக்கு பாடசாலை லீவ் விட்டுருவா. அதனால ரொம்ப என்ன கட்டானுங்கிறதெல்லாம் அப்போ உத்தரவு போய் காட்டி கொடுப்பார். நம்பிக்கை துரோகம்ங்கிறது இருக்கு, அதோட பெரிய கிருதஜ்ஞத்தை வேற கிடையாது. என்ன நீ காட்டி கொடுத்ததுனால யஹா மா மாம் பிராவு யோ யஹா மா பிரேதி அவோச்சது யோ மா மா யோ யோ மா மா பிரப்ரமா மா பிராவோச்சோவோ சப்ரப்ராவோச்ச. இது ஜடேன்னு பேர். இந்த மானு மேல சொன்னா வேண்டாம் அர்த்தம். பிப்ரிஹி மா மா பிப்ரிஹி பிப்ரிஹி மா மா மா மா மா மா மா மாஹிகும் சேர்ஹிகும் சேர் மா மாஹிகும் சீஹி. அவியலையா உபன்யாசம் எல்லாத்தையும் கலந்துகிட்டே சுவாரஸ்யமா சொல்லணும். பிப்ரிஹி மா, ஏ அக்னி பகவானே என்னை ரொம்ப திருப்தி பண்ணி வச்சு நான் ஒன்னு ஆதரிக்கிறேன், நீ என்ன சத்த கவனிச்சுக்கும் பரஸ்பரம். அப்புறம் அடுத்தது மா மாஹிகும் சீஹி, என்னை ஒரு தடவையும் குற்றத்தை வச்சு கண்டிச்சுடாத திருத்து. இப்போ சில சமயத்தில் பேங்க்கு நமக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா நீங்கள் ஞாபகம் இல்லாமல் செக் கொடுத்துட்டேன்னா அதில் பேலன்ஸ் இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணுவோம் அந்த மேனேஜர், சார் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணட்டுமா என்ன எதுவும் பண்ணு, இல்லைன்னா ஓணும்னா 50 ரூபா ஃபைனை போட்டு திருப்பி அனுப்பிச்சிடும். புரியுறதும் இல்லையா? அதுபோல அக்னியோடு நம்ம கான்டாக்ட் வச்சுக்கும்போது சில தவறுகள் நடந்திருக்கலாம். இந்த வாங்கின சமைத்து ஹோமம் பண்ணுறதே பெரிய தப்பு, நாம தான் சமைத்து கொண்டுறணும். எல்லாமே தப்பு தான். இவர் போய் ஒடிச்சுன்னு வரணும் சமைத்து அதை ஹோமம் பண்ணும். இந்த பிராயசித்தத்தை அஞ்சாங்காண்ட முதல் பிரச்சனத்தில் 50வது பஞ்சாதி அனுவாகம் ஆரம்பிக்கிறது என்ன அது? வெரி குட், சபாஷ். இவர் வேத பாஷ்யம் படிக்கல, அர்த்தம் தெரிஞ்சுக்கல. ஆனால் இவருடைய மெமரியை பாருங்க, அஞ்சாங்காண்டம் முதல் பிரச்சனம் 50வது பஞ்சாதியில் ஆரம்பிக்கிற அனுவாகம்னா நஹஸ்மயின்னு ஆரம்பித்தார். இதுதான் மெமரி. இந்த மெமரியை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த மெமரினால 90% நல்லது. அந்த 10% என்னங்கிறத நான் இப்போ சொல்லல, அப்புறம் பேசிக்கிறேன். நஹஸ்மவை புராக்னிரபரசுரக்னந்தஹதிதஸ்மை சொல்லுங்க. ஏவ ரிஷிரஸ்வத யத்யதக்னே யானிகானி சேதி சமிதா அபரசுரக்னமே வாஸ்மை ஸ்வதயதி சர்வம் ஸ்வததே ஏவம் வேதா. வேதம் எவ்வளவு கருணையோடு பேசுது. முந்தானா நாகராஜ சர்மா பேசும்போது சொன்னார், மாதா பிதிரு சஹசிரேபியூபி ஹிதேஷன் அவதானி சுவாமி, நேற்று எழுந்துபட்டு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தால் நீ இருந்தால் தான் சுவாரஸ்யம். மாதா பிதிரு சஹசிரேபியூபி ஹிதேஷினி ஸ்ருதி ஆஹ ஆத்ம தத்துவம். அப்போ நமக்கு இந்த காலத்தில் இவ்வளவு ஆபத்துகள்லாம் வரும்னு தெரியறதுனால புறா முன்காலத்தில் உன்சபான்யட்டயம் அக்னிஹி, இந்த அக்னியானவர் அபரசுவிருக்கணம் மந்திரத்தினால் கத்தி எடுத்துன்னு போய் நறுக்காததாக உள்ள சமித்தை கொண்டு வந்து போட்டா வில் நாட் அக்செப்ட், ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற முன்காலத்தில் ஒத்துக்கிறது இல்லையா? அது எரிக்கவும் எரிக்காதான், அது எப்படி ஆமமாக இருக்கும், எந்த ஹவிஸும் ஹோமம் பண்ணி பஸ்வமாக ஆகாம அந்த அக்னி அணைஞ்சதுன்னா அந்த ஹோமத்தினால விபரீதம் வரும். நகஸ்மவி புராக்னி அபர சுபிருக்கணம் தகதி. இது மாதிரி இப்ப நாம ஒண்ணு அதெல்லாம் இல்லை, சமித்துன்னா மூட்டை முட்டையா கிடைக்கிறது, அவன் ஏதோ கொண்டு போடுறான், அது ரொம்ப நாளா போட்டா அதுல பூச்சி கீச்சி எல்லாமே வேற வருது, நடுப்புற ரெண்டு இருக்கும், அந்த பலாச சமயத்தில் எடுக்கல. நீங்க அதை வச்சதுக்கு அப்புறம் யுத்தமத்திலேருந்து ஒண்ணு வெளியில வரும், நைஸா சூடு போட்டோன்னு அது வெளியில அனுப்புறது சத்தம். இதெல்லாம் தப்பு வந்தா அவன் மாமாஹிகும் சீஹி. இந்த இந்த கதையை பாக்கி சொல்லிவிடுறேன். ஒரு கதை ஆரம்பிச்சா தொடர்ந்து பல கதைகள் இருக்கு. இதனால இந்த வேத சப்தாகத்தை நீங்க 100 நாள் சொன்னாலும் வேதத்தை சொல்லலாம். நான் எதை சொல்றதுன்னு நினைக்கிறேனோ அது வராது. இங்க வந்த அப்புறம் ஒரு கனெக்ஷன் வரும், ஜனங்களை பார்த்தோன்னு. ததஸ்மை பிரயோக ஏவ ரிஷிரஸ். ரிஷிஹின்னா ஒரு முனிவர்னு அர்த்தம் இல்லைங்க, ரிஷிஹினா மந்திரம்னு அர்த்தம். தான் ரிஷயோ புருவன் ரிஷிகள்னு அர்த்தம். ரிஷிங்கிறது இந்த இடத்துல வேத மந்திரம்னே அர்த்தம். வேத மந்திரம் பல விஷயங்களை கண்டுபிடிச்சு வருங்காலத்தை சொல்றதுனால ரிஷின்னு பேர். ரிஷினாலே முக்காலத்தையும் சூக்ஷ்மத்தை அறிந்து லாவை கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட்னு அர்த்தம், குட் சயின்டிஸ்ட். பிரயோக என்ன, நீங்க பிரயோகம் பண்ணி அதை பண்ணும்போது அஸ்வதேயத்து அவருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டாரா, அதுக்காக ஒரு மந்திரம் மரங்கள் நவகிரகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செடி குச்சி எல்லாருக்கும் எல்லாருக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான குச்சியே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆனதுக்கு ஹோமம் பண்ணால் டிஃபரெண்டான பலன்கள் வரும், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. தாரூணி தத்மசி நாங்கள்லாம் கொண்டு வச்சுடுறோம் அதை அப்படியும் கொடுக்குறோம். ததஸ்துத்துபமித்கிருதம், என்னுடைய பக்தியினால இங்கே இவ்வளவும் புத்துருக்கு நெய்யாக பாவிச்சுங்கோன்னா நீங்கள் கொடுக்கறது அங்கே என்ன கொடுக்குறேன்னு கேட்டால் ஏதோ கரன்சி நோட்டு 50 ரூபா 100 ரூபா அது மாதிரி நவக்கிற பிரீத்தி அது இதெல்லாம் அங்கே அந்த தத்தம் மட்டச்சே என்ன சொல்கிறோம் ஹிரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் இது தங்கமாக நினைச்சுங்கோங்கண்ணா. விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதாந்தி பிரேட்சமே இதம் ஆக்னேயம் ஹிரண்யம். ஹிரண்யமே இல்லை, ஹிரண்யம்னா ரெண்டு வெள்ளி தங்கம் இது ரெண்டு தான் மின்னல்லாம். அதனால நாம ஒரு பாவிச்சுக்கிறது எத்கிஞ்சது பௌத் சர்வம் ஏவஞ்ச அந்த மாதிரி சமாச்சாரத்தில் நாம பாவிச்சுக்கிறது. நான் எதை வச்சாலும் அது உங்களுக்கு நெய்யாக அமையட்டும். இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு தக்னேயானிகா நிச்சேத்து சமிதமா தாதி அது ஒரு குச்சியை வச்சுடுறது. அப்ப என்ன அபர சுபர்க்கணமேவாஸ்மைதி இதுவரைக்கும் ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் சொல்றதுதான் பெரிய கருணை. இதை சொல்லி வச்சுட்டேன்னா அந்த அக்னி பரவாயில்லன்னு சுவாதுவா சாப்பிட்டுவன். நீங்களே ஏதோ ரசமன்னம் பண்ணியிருக்கோம், உப்பு உறுப்பு சரியா இருக்கோ இல்லையோ ஏதோ பக்தினால் பண்ணும் பெரியவா வந்திருக்கீங்க சாப்பிடுங்கன்னா அது அமிர்தமா இருக்கும். நீர் பாதாம் அல்வா போட்டு கூட துமரா இருந்தா அது கஷப்பா இருக்கும். இது பாவம் தானே நமக்கே. அதனாலதானே இதை காட்டுறதுக்கு தான் பாரதத்துல கதை இருக்கு. துரியோதனநாத்துல 88 ஐட்டம் வச்சு பஃபே ரெடி பண்ணியிருக்கான் கிருஷ்ணர் வரா சாப்பிடணும்னு. மூந்து கூட பார்க்கல, போகவே இல்லை. விதுர் ராத்துல போய் கோதுமை ரவை கஞ்சி போட சொல்லி உப்பு இல்லாம சர்க்கரை இல்லாம குடிச்சிட்டு வந்தாராம். ஏன்னா இதாங்க விஷயம். அப்போ இவர் என்ன பண்றார், இவர் பாவத்தினால வாங்கிண்டார், அது சுவாதுவா இருக்கு. ததஸ்மை அதுக்கப்புறம் ததஸ்வதயது சர்வமஸ்மை ஸ்வதேயம் வேதா. இதை நீங்க தெரிஞ்சு ஹோமம் பண்ணீங்கன்னா நாம பண்றதெல்லாம் நல்ல புத்துருக்கு நெய்யாக ஹோமம் பண்ணதாக அக்னி சந்தோஷப்படுவார்ங்கிறது மட்டுமல்ல, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நல்ல டிஃபன் காஃபி கிடைக்கும். சர்வமஸ்மை ஸ்வத, அதனாலதான் அத்தியனம் பண்ணவனுக்கு எங்க போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். மற்ற பேருக்கு அவ்வளவு போட மாட்டேன், அத்தியனம் பண்ணவன் வந்து சாப்பிடு. ஏன்னா இதுக்கு இன்னொரு கதை இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா அங்க உதரம் கிஞ்சன ஹினஸ்தி என்ன நஹி பிராமணசோதரம் கிஞ்சன ஹினஸ்தி. இந்த வேதம் படிக்கிறவாளுக்கு அவள்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவான்னு பேரு கத் கோச்சுக்காங்க. நீங்க இந்த வேதம் படித்து சப்தம் சொல்றதுக்கு அதிர்ஷ்டம் வருது, புண்ணியம் வருது, அதெல்லாம் அப்புறம் வச்சுங்கோ. இந்த பையங்க இறஞ்சி பஞ்சாய் சொல்லிட்டான்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டது கூட அரை மணியில் ஜீர்ணாகிடும். சொல்லி பார்த்தது தான் தெரியும், நெய்யை நிறைய குடிப்பானுங்க. ஏன்னா அவர் சொல்கிறதுல முதல்ல ஜீர்ணமாயிருந்த அந்த சவுண்டை சொல்லி பாருங்க. நீங்கள் பத்து நிமிஷம் கிருத்தத்தை இறஞ்சி சொல்லுங்கள், சேர்த்து கழிச்சு நைவேத்தியம் ஆகும்போதே வாழைப்பத்திரத்தை வாயில் போட முடியும், பசிக்கும். இந்த பசி இல்லாத இன்டைஜஷன் ப்ராப்ள காரணம்னா வேதாத்தியனம் பண்ணி அரை மணி பஞ்சாய் சொல்லணும். இது என்னுடைய கல்பனை. அது சொல்லே இருக்கிறச்சு உள்ள அக்னி ஹீட் ஆகி அந்த பிராமணனால பிரம்மணி வேதே அனிதி இது பிராமணா அவனுடைய வயரில் நீங்கள் ஹெவியாக கொலஸ்ட்ரல் கொடுக்கக்கூடியது, வேற எதுவும் வளர்க்கக்கூடியது, கொழுப்பு சத்து வளரக்கூடியதுன்னா இதெல்லாம் அவர்கிட்ட ஒன்றும் பண்ணான். பிராமணஸ் உதரம் கிஞ்சன நஹினஸ்தி. அதுபோல சர்வமஸ்மை ஸ்வதத்தே ஏவம் வேதா அப்படின்னு அந்த சமயத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஒரு ஒரு சமித்து எப்படி வந்ததுன்னு எடுத்தாருனாலும் அதுக்கு காரணம் சொல்கிறது, அதனுடைய பிரயோகங்கள்லாம் நிறைய சொல்கிறது. இந்த மாதிரி வேதம் ஒவ்வொன்றுக்கும் காரணங்களோட காரியங்களோட நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகிறோம். இப்போ பிரகிருதமான விஷயம் பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி இவ்வளவையும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தர்மானுஷ்டானங்கள்னால அங்கங்கே உள்ள விஷயங்களை நமக்கு கொண்டு கொடுக்குறார். அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எதை எப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கோ அப்படி தான் பண்ணணும். நீங்களாம் எக்ஸ்ட்ராவா போட்டால் தேவையிலையும் குழப்பம். இப்போ பாருங்க, ஒரு அன்னத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுங்கோ, ஒரு தூரம் நெய்யை தொடங்கோ இல்லையா, சகிருது பஸ்தீரியா துரவதாயா சகிருத பிகாரியா இப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லிருக்கோம். இது சொல்லித்தான் எடுத்து வைக்கணும்னு அவசியம். அபோபஸ்பரிசியான்னு அவர் இதுக்கு என்ன தெரியுமோ அர்த்தம், நம்ம வேடிக்கைக்காஸ்வரன் நம்முடைய அரியாத்தனை எவ்வளவு இருக்குங்கிறதுக்கா. அபோபஸ்பரிசியான ஜலத்தை தொடுறது, ஏதோ தொட்டு இன்னொன்று தொடரச்சே கை அசுத்தம் இல்லாமல் இருக்கு. நம்ம தொட்டுவிட்டோ அப்புறம் டாக்டர் ஊசி எடுக்கணும்னா கையால் போர் என்ன சார் அன்டச்சபிலிட்டிங்க பே, அதுலேயும் எதுவும் கிருமி விட்டது. இது பாருங்கோ, மடி விழுப்புன்னு சொன்னாக்க இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன், அன்டச்சபிலிட்டி இஸ் பனிஷபிள், அன்டச்சபிலிட்டி இஸ் எ க்ரைம், அன்டச்சபிலிட்டி இஸ் த பிரம்மஹத்தி, ஏதோ சொல்லிட்டு இருக்கான பிரம்மஹத்தி பசங்க. முதல் மூணு வரி எல்லா புஸ்தகத்திலையும் எழுதியிருக்காங்கன்னா நீங்கள் அப்புறம் நகர்ந்து போங்கன்னு சொல்ல பெரிய தப்பான். என்ன பெரிய தப்பு, இவ ஆத்துக்காரி உடம்பு சரியில்லை படுத்துட்டு இருக்கான், அங்கே என்ன பேர் ஐசியூவில் சேர்த்துருக்கு, இன்டென்சிவ் கேர்ஸ் யூனிட்டில் சேர்த்துருக்கு, இன்னும் பத்து நிமிஷத்தில் போயிட போகிறேன். வாத்துக்காரர் அங்கேருந்து போய் நான் கிட்டக்கு போய் பார்த்துட்டு வரேன், தொட்டுவிட்டு வரேன்னா, நீங்கள் போய் தொட்டுன்னா இந்த கிருமியெல்லாம் ஒட்டிக்கணும். இத்தனை ரெண்டு பேரும் ராமஜெயம் நடந்தது என்ன பண்ணு, இவர் போய் தொட்டு அவளுக்கு எப்படி சார் வரும், இல்லை சார் இதெல்லாம் கிட்ட போனப்படாதுங்கிறான். இந்த நர்ஸ் மட்டும் போகிறாள் அவள் இப்படி ஒன்று கட்டின்னு இருக்கா, இந்த ஜெயினன் மாதிரி நம்ம மூச்சு விட்டாலே அவனுக்கு ஆபத்துங்கிறான். ஏதோ பகவான் நல்ல வேலையாக தாம்பத்தியத்தில் மூச்சு விடுறதோ ஒன்று ஒன்று பண்ணுறதோ இதெல்லாம் ஒரு பிராஜினி வரத்துக்காக சரி பண்ணிருக்காரே ஒழிய, ஒத்துட்டு இருக்கக்கூடிய சமாச்சாரம் இன்னொருத்தருக்கு போனால் ஆபத்துங்கிறது சயின்ஸில் இருக்கு, நம்ம சொல்ல வேண்டியது. அதனால் இதை போய் தொடர்றதா தொடரலையான்னு அவா தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். நமக்குள்ளேயே ஓம்பூகு பண்ணினா மூக்க தோட்டத்தினால இவர் கைக்கு ஒரு அசுத்தி வரத்தினால இன்னொரு ஒம்பூகு பண்றதுக்கு அந்த கைக்கு லாய்க்கல, அதான் நாம தொடரதே இல்லை. சொன்னா உபன்யாசம் பிரமாதம் தர்மசாஸ்திரம், காணாமல் கோணாமல் கண்டுகுடு, சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி அர்க்கியத்தை கொடுங்கோ, கோணாமல்னா அவர் நடுப்புற கட்சி இன்னண்டியா நினை இல்லாமல் மாத்தியான மாத்தியானம் பண்ணுங்கோ, கண்டு கொடுன்னா சூரியன் அஸ்தமிக்கிறச்சே மஞ்ச வெயில் இருக்கிறச்சே பண்ணுங்கோ. இந்த மூணு நம்மால் முடியாத காரியம், ஏன்னா இங்கே எழுந்திருக்கிறதே எட்டு மணி ஆயிடுறது குளிரில், கோணாமல்னு மத்தியானத்துக்குள்ளே ஆஃபீஸ் போயாகணும், ஏழு மணிக்கு எழுந்து எட்டு மணிக்குள்ளே ஆஃபீஸ் போகணும், இதுக்குள்ளே சந்தியாவந்தனம் மாத்தியானியம் பிரம்மயஜம் உபாசனம் எல்லாம் ஆகணும்னாலும் பண்ணலாம், தப்பு இல்லை, பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப தேவை. இவர் என்ன பண்ணார், காலத்தில் பண்ணேடலாம் தேவாளுக்கெல்லாம் பிரீதி, அகாலத்தில் பண்ணேடலாம் அசுராளுக்கெல்லாம் பிரீதி அப்படின்னு சொல்லி வச்சான். இந்த நடந்த கதை இவன் பார்த்தான், தேவாளுக்கு பிரீதி வந்தால் அசுராள் நமக்கு ஹிம்சை பண்ணுவா, அசுராளுக்கு பிரீதி வந்தால் தேவாள் ஹிம்சை பண்ணுவா, ரெண்டு பேர் வாயிலையும் மண்ணை போடுவிட்டான். நம்முடைய புத்தாலத்தனம் எப்படி இருக்குன்னு பாரு, இந்த உபத்திரம் வேண்டாம், ஏன் சார் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் அந்த கட்சிக்கு தெரிஞ்சால் உதைப்பான், அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் இந்த கட்சிக்கு உதைப்பான்னு பேசாமல் இருந்துட வேண்டியதானே, தெரியாது என்ன தெரிய பண்ணுறாங்கண்ணா, இதே கதை தாங்க. அதனால நாம் என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம். தர்மத்தில் போய் எக்ஸ்ட்ராங்கிறத பண்ண எக்ஸ்ட்ரான்லாம் சொல்லப்படாது. இதுக்கு லௌகிகமான உதாரணம் எங்கள் வாத்தியார் சொன்னது அப்புறம் சொல்கிறேன். வேதத்தில் ஆதித்ய கிரகம்னு ஒரு சோம கிரகம், பலவிதமான சோமா ஜூஸை பலவிதமான பாத்திரங்களில் எடுத்து வச்சு பல பேருக்கு ஹோமம் பண்ணுறது சோமயாகம். சோமாங்கிறது ஒரு இலையினால் பண்ணின ஜூஸ். இது ஒரு பெரிய காரியம். இந்த சோமயாகம் ஒவ்வொரு வசந்த ருத்துவிலையும் பண்ணியாகும். வசந்தே வசந்தே ஜோதிஷா எஜேதா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிருக்கேன். சித்திர வைகாசி மாதங்களில் சோமயாகம் அவசியம் பண்ணியாகும். பண்ண வேண்டிய கடமையில் இருக்கிற நாம் பண்ணலன்னா நீங்களை யூ ஆர் பனிஷபிள்ங்கிறது. யஜ்ஞபதி மிருஷ யேன

இந்த இடத்துல இந்த மூணாம் காண்ட இந்த பிரச்சனத்தில் நடுவாக்கியத்தில் மந்திரம் ஆரம்பம், நடுவாக்கியத்தில் மந்திரம் முடிஞ்சிடும். என்ன சார் இது, அப்படிதான் சொல்லணும். இது ரெண்டு ஃபுல் ஸ்டாப் போட்டு பேராகிராஃப் பிரிக்க வேண்டிய இடத்துல அடுத்த வாக்கியத்தை சேர்த்து விட்டுருக்கு. வேதம் என்ன வேணா பண்ணணும், நீங்கள் தான் கவனிக்கணும். சன் நஸ்தாபியாகம் சுஜித் விஸ்வகர்மா கௌரவார்ஷு நமோஸ்து அபியா, அது உங்க பஞ்சாரி. இங்கே சன்னஸ்தாபியாகம் சுஜித் விஸ்வகர்மா மந்திரம் முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு பெரிய தத்துவம் என்ன சொல்றது, வேதம் உலகத்திலே ஃபுட் ப்ராப்ளம், ஃபுட் ஸ்கார்சிட்டி, வாட்டர் ஸ்கார்சிட்டி, மெட்ராஸில் எஸ்பெஷலி. யஜ்ஞத்தை பண்ண வேண்டியதாக உள்ளவர்கள், யாகத்துக்கு அருகமா இருக்கிறவள், அந்த காலத்திலே யாகம் பண்ணாமல் இருந்தால் அவளுக்கு பாபம் வரும். எப்ப இது பண்ணாமல் இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னார், பிரஜா நிர்பக்தாக அனுதப்பியமான. பக்தம் பக்தம்னு சொன்னால் ஃபுட்டுன்னு அர்த்தம், பக்தின்னா வேற, பக்தம்னா அன்னம்னு பேர். நிர்பக்தகான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறது, ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது, சரியானபடி தானியங்கள்லாம் விளையில்லை, ஏன் விளையில்லை, ஜலம் இல்லை, இதுதான ப்ராப்ளம். அனுதப்பியமாகனா ஜலமும் கிடைக்க மாட்டேங்கிறது, வாட்டரும் கிடைக்க மாட்டேங்குது. இவா யார் யார் தப்புன்னார், கவர்மெண்ட் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் பண்ண வேண்டிய டயத்தில் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாததுனால, நீங்கள் கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுக்காதனால அந்த பையன் மொத்தமாக ஸ்டாப் பண்ணிவிடுறான். எலக்ட்ரிசிட்டி ஒன்றும் எலக்ட்ரிசிட்டி கட்டுன்னா கட்டினா என்ன தருவான், போனஸுங்க, கட்டலைன்னா கட் பண்ணிவிடுவான். நீங்கள் கட்டலைன்னா இது போல நம்ம நித்தியகர்மா. அவர் சொல்கிறா, நிர்பக்தாக அனுதப்பியமான பிரஜாக யஜ்ஞபதியும் ஏனசா சஞ்யுக்தமாகு. அவர் பேரில் தப்பு, என்ன மதவ்யௌ ஸ்தோகாவ பதௌர ராதா. மதுன்னு சொன்னால் சித்திர மாதம், மதவ்யான வைகாசி மாதம். இந்த 12 மாதத்துக்கு நீங்கள் வெவ்வேறு பேர் சௌரமானம் சாந்திரமானத்தில் மேஷ ரிஷப அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சைத்திர வைசாக, வேதம் 12 பேர் சொல்றதுக்கு இதை கவிகள்லாம் பிரயோகம் பண்ணிருக்கா, வால்மீகி பிரயோகம் பண்ணியிருக்கார், காளிதாசன் பிரயோகம் பண்ணிருக்கான். அந்த 12 மாதத்துக்கு பேர் சொல்லட்டுமா, போட்டு பெரட்டி அடிச்சு ஏண்டா சொல்றான். அவர் வேடிக்கையாக சொன்னேன், கனபாராயணன் ஜடாபாராயணத்தினால பகவான் சீக்கிரம் சந்தோஷப்பட்டு, இது என்னுடைய சொந்த வேடிக்கையான யுக்தி, நிச்சயமாக பலன் கொடுப்பார், நிறைய கொடுப்பார்னு. ஏன்னா ஷோடசி சர்ம சர்ம ஷோடசி ஷோடசி சர்ம எச்சது எச்சது சர்ம ஷோடசி கனாந்தமா சர்ம எச்சது சர்ம எச்சது எச்சது சர்ம சர்ம எச்சது எச்சத்து ஐயர்வாள் எனக்கு உதவி பண்ணும், உதவி பண்ணும் ஐயர்வாள், ஐயர்வாள் எனக்கு உதவி பண்ணும், உதவி பண்ணும் ஐயர்வாள், எனக்காக எனக்காக ஐயர் பண்ணும், உதவி பண்ணும்னு சொல்லிட்டே இருந்தேன்னா நிச்சயமா வருதா கையிலேருந்து பர்ஸ்லேருந்து 1000 ரூபாயாவது கொடுத்துட்டு போடுவேன். இது என்னுடைய சொந்த வியாக்கியான். குருகுடு பாண்டி வாசல்ல 1:30 தட்டி நல்ல காலம் பொறுக்கு நல்ல காலம் பொறுக்குதுன்னு உடனே போயிட்டான்னா நல்ல காலம் வந்துகிட்டு விஷயம் இருப்போம். அவன் வழி விடாம அங்கேயே அடிச்சுட்டே இருக்கணும். உடுக்க நமஸ்தே தேனமோ நமஸ்தே ருத்ருத்ர தேனமோ நமஸ்தே ருத்ரா தே ருத்ருத்ரே தே ருத்ரே மன்யவே மன்யவேன்னு பெரட்டி பெரட்டி அடிச்சா அந்த ருத்ரன் வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டு போடும். அதனாலதான் கனபா இதுல ஏன்னு கேட்டா, நம்ம கோஷ்டியிலேயே எப்பவுமே ஒத்துமை இல்லை. மூலம் மட்டும் அத்தியனம் பண்ணி கிரமாந்த அத்தியனம் பண்ணுவோம், ஜடபாராயணம் பண்றது தப்புன்னு கலைப்பு விடுறான். இவாளுக்குள்ளேயே உள்நாட்டு கலகம். இங்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு இதை நான் அடிக்கடி சொல்லி ஆகணும், இது மாதிரி இருக்கப்படாது விகாசம். அதுக்கு ஒரு பலன் உண்டு, நீங்க அத்தியனம் பண்ணலங்கிறதுக்கு அது தப்புன்னு சொல்றதா. நான் இதை சர்ச்சைக்கு ஆரம்பிக்கல, மத்தூர் வேதாந்தம் மட்ராஸ் வேதாந்தம் மாதிரி இல்லை, ஜென்ரலாக நான் பேசுறேன். அப்போ ஜடாயாந்த சஹசிரகம்னு சொல்றார், மதுஷ மாதவஸ்யான்னு பேர்கள்லாம் சொல்றார். இந்த பேரெல்லாம் கவி யூஸ் பண்றார். நபோ நபஸ்யோ மத்தியே அப்படின்னு காளிதாசன் யூஸ் பண்றான். ஆணி ஆடி மாதங்களுக்கு நடுப்புறேங்கிறத அப்படி யூஸ் பண்ணுறாரு. இவ்வளே இவரும் யூஸ் பண்ணுறாரு நிறைய. அதே போல் நட்சத்திரங்களை யூஸ் பண்ணுறச்சே கூட, ராமாவதாரம் சொல்கிறச்சே, வேத பிரயோகத்தை வால்மீகி பிரயோகம் பண்ணிருக்காரு.
நக்ஷத்ரே திதி தெய்வத்யே ஸ்வச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துன் கௌசல்யா சுஷுவே ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். ததஶ்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே. வேதம் படிச்சு சரி தெரியாதவன் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார், எந்த நட்சத்திரத்துக்கு அதிதி தேவத்தையோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், எந்த நட்சத்திரத்துக்கு அதிதி தேவத்தை இங்கே வரணும், யோசியம் நட்சத்திரங்கள்லாம் வரணும்னு அன்னைக்கே அவர் சொன்னார். சில நட்சத்திரங்கள் வடக்க போகிறது, சில நட்சத்திரம் கிழக்க போகிறது, தேவ நட்சத்திரம் யம நட்சத்திரம்னு அதெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு விஷயமாக போகணும். அதிதிய தேவதையாக உடைய நட்சத்திரம்னா என்ன நட்சத்திரம், புனர்வசு. புனர்வசு நட்சத்திரம் அதிதி தேவதா, அதுக்கு என்ன வாக்கியாங்க, புனர்வசு நஃபுனரே தாயம் புனர்னோ தேவா அபியந்து சர்வே புனர்வோ ஹவிஷாய ஜாமஹா ஏவான தேவ்யதிதிர நர்வா விஸ்வஸ்ய பர்த்ரீபுவத் பிரதிஷ்டா புனர்வசு ஹவிஷா வர்தயந்தி இன்னைக்கு இந்த நட்சத்திரம் சொன்னா யாருக்கும் புனர்வசு வந்து என்னை பத்தி சொன்னான்னு ஸ்பெஷலா சந்தோஷப்பட்டவங்க யாரை பத்தியும் இல்லை. இது கிரமேண வரும்போது வரும். புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார்னு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்துல அதிதி தெய்வத்தியமான நட்சத்திரத்துல பிறந்தாருங்கிறான்னா தேதத்தோட கனெக்ட் பண்ணி தான் பிரிவாள்லாம் பேசியிருக்கான். இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதிதிங்கிறதான தேவதைகளுடைய மாதா தேவதை. இது இதுக்கு டேட் எவ்வளோ, அது என்ன ஆரம்பம் சொன்னேன், தேவி அதிதிஹி நகா புனகா ஸ்புரணவுத்து. அதிதி தேவதையானவள் எங்களுடைய ஆஸ்திக்கத்தை பார்த்து புனப்புனகா அடிக்கடி நல்லதை கொடுத்து திருப்தி பண்ணி வைக்கட்டும். புனர்வசு நஃபுனரே தான். இந்த புனர்வசுங்கிற தேவதையானவள் ரெட்டையா இருக்காளாம், ரெண்டு பேர் சேர்ந்து எங்களுடைய யாக யஜ்ஞாதிகள் நாங்கள் பிரார்த்தனைகள் போது கூப்பிட்டா வரட்டும். புனர்னோ தேவா அபியந்து சர்வ, இதில் புனகா புனகான்னு ஒரு வார்த்தை இருக்கு. தேவதைகளெல்லாம் நேற்றுக்கு கூப்பிட்டா வந்தா இன்னைக்கு என்ன சார் திருத்தி கூப்பிட்டாள், ஒரு நாள் வந்தா புனரே தாம் யஜ்யம், இந்த தேவதைகள் ரெண்டு பேரும் மறுபடியும் மறுபடியும் வரட்டும். அப்புறம் புனரேதான் புனர்னோ தேவா அபியந்து சர், எல்லா தேவதைகளும் மறுபடியும் வரட்டும். புனர்வோ ஹவிஷா, ஆமா நீங்க ஒரு நாள் மொதனா வந்தாக்க கரிகாய் சாம்பாரோட சாப்பாடு, ரெண்டாம் நாளைக்கு கூட்டு கிடையாது, மூணாம் நாளைக்கு சாம்பார் கிடையாது, நாலாம் நாளைக்கு வெறும் முறிஞ்சாங்க கூடாது, நாங்க தினம் தினம் பண்றோம். நீங்க அதை பத்தி கவலைப்படாங்க, புனர்வோ ஹவிஷா யஜாமஹா, நாங்கள் ஒன்று சிலைக்காமல் புனப்புனகா ஹவிஷா ஹவிசுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறார். எத்தனை நாள் இருந்தாலும் நான் நாள் சாப்பாடு போட்டேன்னு சொல்லணும், முதல் நாள் சாப்பாடு மறுநாள் கூப்பாட. இதில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லிவிடுறேன். இப்போ இந்த கதை சொல்கிறதுல ஒரு சுவாரஸ்யம், எல்லாருக்கும் அட்ராக்ஷன். ஒரு ஜமீன்தாருக்கு கிராமத்தில், இது வந்து பரம்பரையாக வர கதை, மகாமகோபாத்யாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி எங்கள் மாமாவுக்கு சொல்லி அந்த மாமா ஒரு ஸ்லோகத்தை தயார் பண்ணான்னு என்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இந்த பரம்பரையோடு தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை குரு பரம்பரை தெரியணும். அந்த ஜமீன்தாருக்கு நாலு மாப்பிள்ள, எந்த மாப்பிளையும் கோச்சுக்காருங்க வைங்க, நாலு மாப்பிள்ள இருந்தால் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து சுதந்திரம். இந்த மாப்பிள்ளை எழுதோ வெளியூரில் வேலை பார்த்தான். இந்த மாமனார் இறந்து விட்டார். அவருக்கு பொண்கள்லாம் ஆனப்புறம் ரொம்ப கடைசியில் ஒரு பையன், அந்த பையலுக்கு 10 வயசு தான் ஆறுது, கர்மா பண்ணுறான். இந்த நாலு மாப்பிள்ளைகளும் வந்தானே இங்கே காரியத்துக்கு வரணுமே, வந்தால் முதனா வந்தவன் 13 நாள் இருந்துட்டானே, அந்த காலத்தில் லீவு ஈஸியாக கிடைக்கணும்னு வச்சோங்களேன், ஒத்துணும் திரும்பி போகிற மாதிரியே இல்லை. இவனுக்கு இந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது, அத்தையும் பேரெல்லாம் ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏன்னு இந்த நாலு மாப்பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமோ இல்லையா, பூதி விபூதி உத்பூதி உத்பூத்தி மகாபூத்தின்னு பேரான். இதெல்லாம் வச்சுங்க, சும்மா பேர் கல்பனை கதை தானே, இது யாரையும் பற்றி ரெஃபரன்ஸ் கிடையாது. எல்லா புஸ்தகங்கள்லையுமே இங்கே வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ பேர்களோ யாரையும் சொல்கிறதா, எங்கிட்ட கோபப்படாங்கோ, கற்பனைகள்ங்கிறான். இந்த மாதிரி நாலு பேர் இருந்தான். எதுக்காக சொல்ல வரேன், புனர்வோ ஹவிஷாய ஜாமஹா வியாக்கியானம்,
அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற வள்ள கேட்டோம். இவ்வளாம் பொதுவாக கேட்டேன், இந்த மாப்பிள்ளை எப்போ ஊருக்கு போகிறேன்னா, ஐயோ நாங்கள் போயிடுவோம்னா குழந்தை தனியாக இருக்கோம், இந்த 200-300 பேர் சொத்தை வச்சுட்டு அவன் ஜாக்கிரதையாக காப்பாற்ற முடியாது, அதுக்காகத்தான் நாங்களாம் இருக்கோம்னா. இவனே இருந்து அழிச்சப்படுறதா தீர்மானம். மச்சன்னு கொஞ்சம் மேஜர் ஆகி அவனுக்கு விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் அங்கே சொல்லி கொடுத்துட்டு என்ன கிளம்புறது, இங்கே இருக்கிறதுலாம் இவன் தான் சாப்பிட்ரு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் 5-6 குழந்தை சோறு கண்ட இடம் சொர்க்கன்னு போட்டான். இந்த ரிசப்ஷனுக்கு சில பேர் என்ன பண்ணுவான், கவரில் 10 ரூபான் ஓட்ட போட்டு நல்லா ஒட்டி டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு, இவ்வாத்தில் இருக்க சப்ஜாடா எல்லாருமே போய் எங்கள் டிஃபன் ஷாப்புக்கு வந்துடுறேன். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமோ, இப்போ எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ஒரு சின்ன பாதுஷா 2-4 மிக்சரை போட்டு கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். ரசனாவை கொடுத்துட்டோம். இவன் ஏதோ பஃபே வச்சாத்தானே இவன் ஒரு தினசா பண்ணுறது, இது மாதிரி ஒத்தனு குத்தம் ஏமாத்துறாங்க. அவன் என்ன பண்ணா, அந்த ஊரில் இருந்த தான் ஒரு ஃப்ரெண்டு, நாளைக்கு நீ சாப்பாட்டில் நெய் ஊற்றாதேன்ட்டான். கிருதாபாவாத்கதோ பூதிஹி, இந்த பூதிங்கிற மொத்து மாப்பிள்ள கொஞ்சம் சூடு சோறுனா ஜாஸ்தி உள்ளவர், நெய் போடாமல் சாப்பாடு போட்டான். சத்தம் பார்த்தான், இது ரெண்டா சரி பண்ணல, ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்குன்னு கிளம்பிட்டான். அவன் கிளம்பி போட்டான் கதோ பூதிஹி, மறுநாளே டிக்கெட் வாங்கிட்டு நைஸாக கிளம்பிட்டான். அடுத்தவன் பார்த்தா, நெய் கொலஸ்ட்ரல்ங்கிறா நல்லதுதான், அதனால மற்ற 3 பேரும் ஒரு தினசா இருந்துட்டானே, டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு விபூதிர் வியஞ்சனக்ஷயாது. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணா, இனிமேல் நீ கரிகாய் எல்லாம் கட் பண்ணுன்ட்டான். வெறும் சாதம் குரம்பரசம் மோர், நெய் கிடையாது, அதுதான் ஏற்கனவே கொடுத்தேன். கரிகாய் எல்லாம் கட் பண்ணுன்னா, ரெண்டாவது மாப்பிள்ள பார்த்தா விபூதிங்கிறவன் வியஞ்சனக்ஷயா, வியஞ்சனம்னு பேர் அது. இதை க்ளோஸ் பண்ணோடனே இவன் மூட்டையோட கிளம்பிட்டான். இவன் கொஞ்சம் சூடு சொரணை உள்ள, சூடு மட்டும் இருக்கு சொரணை இல்லை, சொரணையும் இருக்கு. இந்த மூணாவது பேர் வழி பார்த்தான், சார் இந்த இதில் இந்த காய்கறியினால நல்லதுன்னு ஒருத்தர் சொல்றா, கெடுதல் ஒருத்தர் சொல்ற, இது ஆயுர்வேதத்திலே 2 தினசம் இருக்கு. ஷாகேன வர்த்ததே வியாதிஹின்னு ஒரு வாக்கியம், ஷாகேன கரிகாயினால் வியாதிஹி டிசீசஸ் வர்த்ததே வளர்கிறது, இப்படி இப்படி ஒருத்தர் இதை நான் சொன்னாக்க இதில் இருக்குங்கிறதுக்காக சொல்கிற சண்டை. 300 பார்த்தோம், சார் நீங்கள் பதம் பிரிச்சு தப்பு, இந்த சாதத்தை விட மாவா அரைச்சி கோதுமை கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதான், அஷ்டகுணம் பிஷ்டம். இன்னும் ஒருத்தர் சில பேர் சொல்லுவா, வயசானதுக்கப்புறம் கஞ்சி போட்டு கொடுத்தா என்னவோ நாட்டு பண்ணு, 4 டம்ளர் கஞ்சி தான் கொடுத்தாங்கிறான். 4 டம்ளர் கஞ்சிங்கிறது 2 பஃபே சாப்பிட்டா மாதிரினா அது, ஏய்யா என்னாச்சு ஜுரம் அடிச்சு உடம்பெல்லாம் இதாக இருக்கு, என்னவோ ரசம் சாத்தை கரைச்சி கொடுக்குறான்னா, கரைக்கிறதுக்கு ஒரு படி சாதத்தை கரைச்சிருக்கா துணுண்டாயிடுது. இது நமக்கா நம்ம கருத்துக்கிறது, நான் கரைச்சி குடிச்சா இன்னும் மோசம் போச்சுப்போ, உட்காந்து கையெழும்ப வேண்டிய வேலை இல்லை. இது கஞ்சி குடிச்சு விட்டு இது ஒரு தினசா மீசையில் மண் ஓட்டு, கஞ்சி கூழு காசு மீசைக்கு ஆசை, இந்த அந்த மாப்பிள்ளைக்கு மீசை கிடையாது நல்ல வேலையா. எங்கள் அத்தை ஒருத்தர் வந்தார், என் பையன் சும்மா இல்லாமல் ஏன்யா மீசை வச்சுருக்கேன் கேட்டு வச்சான், சின்ன பையனாக இருக்கச்சே துடுக்கா. அவர் என்ன பண்ணார்னார், இவன் கேட்ட வேலையில் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது, நான் பேரெல்லாம் சொல்லலை. அவர் அடுத்த மாதம் எங்காத்துக்கு வரும்போது எடுத்துவிட்டார். ஏய்யா அப்படின்னு கேட்டேன், இல்லை உங்கள் பையன் சொன்னோன்னு எனக்கு சரின்னு பட்டது, மீசகசியெல்லாம் வச்சுக்கிறது அவ்வளோ சரியில்லை அப்படின்னு எடுத்துவிட்டார். இதெல்லாம் நல்ல வேலையாக இருக்கணும், இந்த பையன் இப்பவே எப்படி சொல்கிறான், என்னடா பண்ணுறதுங்காங்க. அதனால் மீசை இல்லாத மாப்பிள்ளை கஞ்சி சாப்பிட்டு போய் சாமி இருக்கலாம்னு தீர்மானிட்டான். இப்போ 4வது மாப்பிள்ளையை கிளப்பியான். அவன் என்ன பண்ணதுன்னா, ராத்திரி படுத்துன்னு தூங்குவா, நாங்கள் ஒரு 10 பேராக விறகு கட்டி எடுத்துன்னு வரோம், சாத்து சாத்துன்னு சாத்து போடுறது, இருட்டு உள்ள முகமூடியும் போட்டு விடுறது, என்னன்னு தெரியாமல் பேப்பி சாச்சின்னு கழிவு போடுவார்னா, மகாபூதிஸ்து முஷ்டிபிஹி, நல்ல தமே தமே பிரகாரம் அடிச்சா அவன் எடுத்த ஓட்டத்தில் குட்சு ரயில் நின்றுன்றது அதில் ஏறிட்டான். பூதல் ஒரு வந்து அப்படி ஏறிப்பட்டான். இந்த மாதிரி முத நாள் விருந்து மறுநாள் மருந்து அப்படின்லாம் இருக்கக்கூடாது. என்ன சொல்றார், புனப்புணர்வோ ஹவிஷா யஜாமஹா, தேவதைகளுக்கு கொடுத்தா நமக்கு தான் வளரும்.

0: பூர்த்தி பண்ணிண்டு பாக்கி வேற விஷயங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லாம் மத்தியானம் 6:30 ஆரம்பம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகமங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: அத்வாக்கள் என்கின்ற இறைவனை அடைப்பிக்கின்ற வழிகளிலே இறை வடிவமாக மந்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இறைவன் அத்வா வடிவாகவே நமக்கு சாதாரண உயிர்களுக்கு அனுபவப் பொருளாகிறான். அதுதான் அத்வான வழின்னு அர்த்தம். அந்த அத்வா வழியிலே அவர் அடைகிறோம். அது தத்துவம், புவனம், வர்ணம், பதம், மந்திரம், கலை என்பனவாகும். இதில் அந்த வர்ணம்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷரங்கள் தான். இறைவனுடைய உடுக்கையிலிருந்து இந்த அக்ஷரங்கள் தோன்றியது என்பதை பற்றி பாணினியினுடைய இலக்கணம் மாகேஸ்வர சூத்திரம் அப்படிங்கிற பகுதி சொல்லப்படுகிறது. அதற்கு அந்த மாகேஸ்வர சூத்திரத்திற்கு நந்தியேஸ்வரர் உரை முதலான உரைகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு விஷயம். ஆக அந்த மாத்ருகா நியாசம் என்கின்ற நாத்திருகை, ரெண்டு விதமான மாத்ருகா நியாசம் இருக்குது. அதில் அந்தர் மாத்ருகா, பகிர் மாத்ருகா என்று பெயர். அதே உள்ளுக்குள்ளே யோக வடிவமாக இந்த உடலை இணைத்து ஆன்மாவிற்கு செய்யப்படுகின்ற இந்த மாத்ருகா நேசமானது அந்தர் மாத்ருகா என்று சொல்லப்படுகிறது. வெளி உடம்பிலே நம்முடைய புற அவயவங்கள் மீது செய்யப்படுகின்ற அக்ஷர நியாசமானது பகிர் மாத்ருகா நியாசம் என்று சொல்லப்படும். இது எதற்காக இங்கே சொல்கிறேன்னா, அந்த அந்தர் மாத்ருகா நியாசம் செய்யும் பொழுது அதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம் அல்லது சகசிராரம் முதலான ஏழு இடங்கள். ஷடாதாரே பரயமூர்த்தி சஹசிர தலபங்கஜே குருநாதம் கிருபாமூர்த்திம் ஜபாகுசுமசன்னிபம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது என்னன்னு கேட்டால் கிரியாதீபிகைன்னு ஒரு நூல். அதில் சிவாக்ர யோகிகள் அவர் அந்த நூலை எழுதியிருக்க, கிரியாதீபிகை என்கின்ற அந்த கிரியாதீபிகைங்கிற நூலில், கிரியாபிரம ஜோதிகைங்கிறது அகோர சிவாச்சாரியார் எழுதி செய்தது. இது வந்து சிவாக்ர யோகிகள், சிவக்கொழுந்து தேசிகர்னு சொல்லுவார் தமிழில், சிவாக்ர யோகிகள் அப்படின்னு. அவர் சூரியனார் கோவிலுடைய ஆதீனமாக இருந்தவர். அவர் எழுதியிருக்கிற நிறைய வடநூல்களும் தமிழ் நூல்களும் எழுதியிருக்கார். அதில் அந்த அர்ச்சனா இது எழுதியிருக்கார் அவர். அதில் எழுதும்பொழுது சைவ சந்நியாச பத்ததி, வர்ணாசிரம சந்திரிகை முதலானதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதிய நூல்களில் இந்த அந்தர் மாத்ருகா நியாசமானது கிரியாதீபிகைங்கிற நூலில் வருகிறது. அவர் துவாதசாந்தத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் முதலானவையெல்லாம் கடந்து அந்த துவாதசாந்தம்ங்கிற பெருவெளிக்கு, பிரம்மரந்திரத்திற்கு மேலே இறைவனை தியானிக்கும் பொழுது குருநாதர் வடிவமாகவே தியானிக்கிறார். குருவும் சிவமும் ஒன்றுன்னு கொள்கிறார் அவர். அதை சொல்ல வருகிறேன். அதனால் மூலாதாரத்தில் வந்து விநாயகர், சுவாதிஷ்டானத்தில் பிரம்மா, மணிபூரகத்தில் விஷ்ணு, அநாகதத்தில் ருத்ரன், விசுத்தியில் மகேஸ்வரன், ஆக்ஞையில் சதாசிவம், பிரம்மரந்திரத்தில் பரமேஸ்வரன். இப்படியாக நம்ம சைவாகமங்கள் நமக்கு அருளி செய்கின்றன. ஆதாரே லிங்கநாபௌ ஹிருதய சரசிஜே தாலுமூலே லலாடே த்வே பத்ரே ஷோடசாரே த்விதச தசதலே பாதசார்த்தே சதுஷ்கே வாசாந்தே பாலமத்தே டபகட சகிதே அர் விசர்கேஜ லக்ஷே மத்தியே ஹம்சம் சுதீப்தம் சகல குணயுதம் வர்ணரூபம் நமாமி என்று சொல்லப்படுகிறது. அந்த மாத்ருகாத்திரே லட்சணம் சிவாகமங்களில் சொல்லப்படுகிறது. அதில் சொல்லும் பொழுது ஆதாரே லிங்கம், மூலாதாரம் லிங்கம், அப்புறம் நாபி அதாவது துப்புள், மூலாதாரே ஆதாரே லிங்க நாபவு ஹிருதயத்தில், ஹிருதய சரசிஜே தாளுமூலே அவருடைய கழுத்து பகுதி, இந்த பகுதியில் ஓசை உருவாகின்ற அந்த பகுதியில், தாளுமூலே லலாடே, லலாடம்ங்கிறது நெற்றி, தாளுமூலே லலாடே இந்த புரூமத்தியை சொல்லணும். இதில் த்வே பத்ரே, இரண்டு தலங்கள், நம்முடைய நெற்றியில் இருக்கக்கூடிய சதாசிவமானவர் இரண்டு தலங்களை உடைய, ஹம்சம் என்கின்ற இரண்டு தலங்களை உடைய, அல்லது லம்ஷம் என்கின்ற இரண்டு தலங்களை உடைய

0: கட்டணத்திலே அமர்ந்திருந்து நமக்கு ஆக்ஞையை பிறப்பிக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கே ஆக்ஞைன்னு பேர். ஆக்ஞாஸ்தானம்னா கட்டளை இடுகின்ற இடம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மூளையை பார்த்தீங்கன்னா ரெண்டு இதழ் மாதிரி ரெண்டு பிரிவாக இருக்குது, சிறுமூளை பெருமூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் அது வந்து ஆக்ஞை. அடுத்ததாக இருக்கக்கூடிய விசுத்தி மாகேஸ்வர ஸ்தானம், இங்கே தான் ஒளி உண்டாகிறது. பேசுகிறதே எல்லாம் பண்ணுறதெல்லாம் நாம் வந்து இதன் மூலமாக தான் செய்கிறோம். அது மனோன்மணின்னு சொல்கிறோம் இல்லையா அம்பாலை, அதை வந்து ரெண்டு வித உண்மணி வாக்வாதினி சக்தி சமேதாய மகேஸ்வராயனமாக ஆகமங்களில் சொல்லுவாங்க. ஆகையினால அந்த வாக்வாதினி அப்படிங்கிற சக்தியும் உண்மணிங்கிற சக்தியும் அந்த விசுத்திங்கிற இடத்துல மகேஸ்வரன் உரைகிறார். அப்புறம் ஹிருதயத்தில் ருத்ரம், அவர் வந்து 16 தலங்களை உடைய இடத்துல விசுத்தியில் மகேஸ்வரனும், 12 தலங்களை உடைய பத்மத்திலே தாமரையிலே அந்த தலத்துக்கெல்லாம் அக்ஷரம் இருக்குது. அது அடுத்தது இப்படியே விரிவாக போயின்ட்டுருக்குமேனு பார்க்குறேன். நான் ஆகமங்களை சொல்லும்பொழுது இதெல்லாம் சொல்லலாம் என்று இருந்தேன். அதனால் 12 அக்ஷர தலங்களை உடைய ஹிருதயத்தில் ருத்ர வடிவமாகவும் அந்த ஒரே இறைவனை தான் தியானிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே வேறு வேறு ரூபமாக இருக்குது, ருத்ரன் வடிவமாக இருக்குது. அதான் முதல் நாள் சொன்னது மாதிரி நவபேதங்களாக இருக்குது. சிவம் சக்தி நாதம் பிந்து சாதாட்சியம் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா என்கின்ற 9 வடிவங்களில் நம்மளுடைய சாத்திர தோத்திர நூல்கள்லாம் நிறைய உதாரணங்கள் இதுக்கெல்லாம் இருக்குது. நம்ம சித்தியாரில் அழகாக பிரமாதமாக நம்ம இவர் சொல்லியிருக்கார், அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார். அதே மாதிரி நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் போய் சென்று நீங்கள் தேடி பார்த்து படிக்கலாம். ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா பேர் தெரிஞ்சவா இருப்பா, அதனால் தெரிஞ்ச விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், ஏதாவது புதுசாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் இவைகளை சொல்கிறேன். அப்படி இது ஆகமம் பண்ணுறவர்கள்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் படித்து சொல்லி மந்திரங்களாக இதை நியாசம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உணரத்தக்கன, வெறும் படிக்கத்தக்கன அல்ல, படித்து பேசத்தக்கவோ இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணத்தக்கவோ அல்ல, இதெல்லாம் உணரத்தக்கன. இதெல்லாம் நாம் எப்போ உணர முடியும் அப்படின்னா அன்றாடம் செய்து இறையருள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இவற்றையெல்லாம் உணர முடியும். அப்படியாக மூலாதாரத்தில் விநாயகனும், சுவாதிஷ்டானத்தில் பிரம்மாவும், பணிபூரகத்தில் விஷ்ணுவும், அநாகதத்தில் ருத்ரனும், விசுத்தியில் மாகேஸ்வரனும், ஆக்ஞையில் சதாசிவனும், பிரம்மரந்திரத்திற்கு மேலே 1000 இதழ் உடைய கமலத்திலே, சகசிராரத்திலேயும், துவாதசாந்த பெருவெளியிலும் சிவபரம்பொருளானவர் சித்திக்கப்படுகிறது, தியானிக்கப்படுகிறார். இதுதான் நம்ம சிவாகம வழக்கம். அந்த சிவாகம வழக்கத்தை ஒட்டியே சொல்கின்ற கிரியாதீபிகை என்கின்ற சிவாகம நூலானது, பத்ததி நூலானது எப்படி சொல்கிறதுன்னா, அவர் ஒரு 18 பத்ததிகளை தவிர நிறைய பேர் நூல் செய்திருக்கிறார்கள். அந்த பத்ததிகளையெல்லாம் தழுவி அது மாதிரி இந்த சிவாகர யோகிகளாகிய நமது ஆதீன முதல்வர் அவர்களும் அவ்வாறு செய்கிறார். அப்படி செய்கின்ற நூலில் அவர் தன்னுடைய பாதசாந்த தாளத்தில் அவர் சிவபரம்பரில் வைக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய குருநாதரை சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்திற்காக இதை சொல்லவர். ஆக குருவை சிவமாக கொள்வது எவ்வாறுனா அவ்வாறு அதை சொல்கிறார். அப்படி அந்த நிலை அடையும் பொழுது, அந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம அன்றாடம் செய்கின்ற பூஜை முறைகளை சொல்லும்பொழுது தான் அந்த வர்ணம் வந்தது. அதுக்கு தான் கிருஷ்ணர் இந்த வர்ணாசிரமங்கள்லாம் பற்றி பேசின்னு வரோம். அதனால் அதில் முறைகளை செய்யும் பொழுது, பூதசுத்தியின் பொழுது எல்லோரும் சிவமாக தன்னை பாவித்த பிறகு தான் சுவாமியை பூஜிக்கிறோம், பரமேஸ்வரனை பூஜிக்கிறோம். அதே மாதிரி ஆகம நெறிமுறைகளை சொல்லும் பொழுது நாம் வந்து சிவபுரம்பொருளாகத்தான் எல்லா சுவாமியும் கும்பிட்றோம். அது விநாயகர், முருகன், அம்பிகை, யாராக இருந்தாலும் சரி. சிவாகம வழிபாட்டின்படி ஒரு யாகம் நடைபெறுகிறது என்றால் அந்த யாகத்தினுடைய நடுவன்கண் வேதிகையிலே அமைக்கப்படுகின்ற குடத்திலே அது எந்த தெய்வமாக இருந்தாலும், சிறு தெய்வமாக இருந்தால் கூட அது சிவபரம்பொருளாகத்தான் சிவாகம பூஜைகளிலே செய்யப்படுகிறது. யாகேஸ்வரனாக அங்கே யார் இருக்காருன்னா பரமேஸ்வரன் தான் இருக்கார். ஒரு ஒரு யாகசாலையிலையும் அந்த 27 கலசங்கள், சப்தவிம்சதி கலசங்கள்னு வச்சுருப்பாங்க. அந்த மேதிகையினுடைய மேலே பிரதான கலசமும் அதுக்கு வர்த்தனி கலசம் ஒன்று இருக்கும். அதை சுற்றி 8 திருக்கலசங்கள், வித்யேஸ்வர கலசங்கள் இருக்கும். இவைகளை தவிர யாகேஸ்வர கலசம்னு ரெண்டு வச்சுருப்பாங்க. இந்த யஜ்ஞ ரட்சகர், யாகத்தினுடைய தலைவனாக அந்த ரெண்டு பேர் யாருன்னா பரமேஸ்வரனை தான் சொல்லப்படுகிற. பாசுபதாசிரமும் பரமேஸ்வரனும் தான் பூஜிக்கப்படுறார் அந்த இடத்துல. அதனால் எல்லா யாகங்களுக்கும் தலைவனாக ஈஸ்வரன் தான் இருக்கார். அதை வேதம் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுகிறதுனா, ராஜா அத்வரஸ்ய ராஜானம் அப்படின்னு சொல்கிறது பரமேஸ்வரனை. அவக்னே ருத்ரோ அசுரோ மகோத்வகஸ்தகம் சர்தோ மாருதம் விரட்டஜீஷிஷே தும்பாதைரருடைர் யாச சங்கஜத்வம் பூஷா விததப்பா சனுத்மனா ஆவோராஜா ஆவோராஜானம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ருத்ரன் தான் எல்லா யாகங்களுக்கும் ராஜா அப்படின்னு சொல்கிறது, பரமேஸ்வரன் அர்த்தம் சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது ஆத்வா வகந்துகர யசேத சஸ்வேதைரஸ்வை சஹகேது மத்பிஹி வாதாஜிதைர் பலவத்பிர் மனோஜ வைராயாகி சீக்கிரம் மம ஹவ்யாய சர்வோ அப்படின்னு சொல்கிறது. ஆவாகன காலங்களில் இந்த வேத மந்திரங்களை சொல்கிறது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் சிலர். அதனால் அதை வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அவர் ருத்ரனை கூப்பிடுறது மாதிரி இருக்கு அந்த மந்திரம். சர்வன் ஆகிய சர்வேஸ்வரன் ஆகிய இறைவனை எப்படி சொல்கிறது, இறைவனுடைய பெயர்களில் சர்வன் ஒரு பேர் அவருக்கு. அஷ்டமூர்த்தங்கள், எட்டு மூர்த்தங்களுடைய வடிவமாக இறைவன் இருக்கிறான். இந்த எட்டு மூர்த்தங்கள் என்னென்னா, பிருத்திவி என்கின்ற மண், ஜலம் என்கின்ற நீர், அக்னி என்கின்ற நெருப்பு, தேயு என்கின்ற நெருப்பு, வாயு என்கின்ற காற்று, வியோமம் என்கின்ற ஆகாசம், இவற்றை தவிர சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டு மூர்த்தங்களுக்குள்ளும் உயிராக அந்த இறைவன் உரைகிறான் அப்படிங்கிறது நம்முடைய ஆகமங்கள் அஷ்டமூர்த்தங்களாக சொல்கிறது. இந்த அஷ்டமூர்த்தங்களை அட்டமூர்த்தியை அப்படின்னு திருமுறைகள் சொல்லும். இந்த அஷ்டமூர்த்தங்களை அழகாக திருவாசகத்தில் வரிசைப்படுத்தி பாடுவார் மணிவாசகர். ஒரு ஒரு மூர்த்தங்கள் வடிவமாகவும் அந்த இறைவன் இருக்கான். தடங்களுக்கு வருந்துகிறேன். அப்படி அஷ்டமூர்த்தங்கள் வடிவமாக இறைவன் இருக்கிறார். இந்த அஷ்டமூர்த்தங்களுக்கு அதிபதியாக அவரை சொல்லும் பொழுது ஆகமங்கள் சர்வ பசுபதி உக்ர ருத்ர பவ ஈசான மகாதேவ பீம என்று சொல்லும். இதை தான் அர்ச்சனையாக பண்ணுறாங்க. எப்படின்னா பவாய தேவாஜ நமஹ, சர்வாய தேவாஜ நமஹ, ஈசானாய தேவாஜ நமஹ, பசுபதேர் தேவாஜ நமஹ, உக்ராய தேவாஜ நமஹ, ருத்ராய தேவாஜ நமஹ, பீமாய தேவாஜ நமஹ, மகதே தேவாஜ நமஹன்னு அர்ச்சனையாக பண்ணுறாங்க. இதையே சொல்லும்பொழுது அம்பிகைக்கு சொல்லும் பவஸ்ய தேவஸ்ய பத்னி நமஹ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறது வழக்கம். இப்படி இந்த அஷ்டமூர்த்தங்கள் அதற்கு உயிராக அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இவைகள்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. இவைகளை சொல்லும் பொழுது இந்த ஒன்பது குண்டங்கள் அமைத்து யாகசாலை போட்டு நவகுண்ட பட்ச வேள்வி, நவகுண்டபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பது வேள்விகள் அமைத்து பெரிய கும்பாபிஷேகங்களில் யாகங்கள் செய்வாங்க இறைவுக்கு. அப்போ அஷ்டமூர்த்தங்கள் தனித்தனியாக ஆராதிக்கப்படுவது தான் அந்த ஒன்பது குண்டங்களுடைய விளக்கம். அதுக்காக தான் அவ்வாறு செய்கிறது. ஏன்னா அவ்வாறு யாகம் செய்யும் பொழுது அந்த அஷ்டமூர்த்தங்களும் பொலிவுறும். இந்த பஞ்சபூதங்களும் சூரிய சந்திரன் ஆன்மாவாகிய எல்லாரும் பொலிவுறுந்தால் தான் இந்த வையகம் வாழும் அப்படிங்கிறது அந்த யாகத்தினுடைய கருத்து இல்லையா. அதனால் இறைக்கு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் அவருக்கு போய் அது சேருவதில்லை. ஏன்னா அவருக்கு போய் நம்ம ஒரு சாப்பாடோ அவருக்கு ஒரு சக்தியோ நாம் யாரும் கொடுக்க போகிறதில்லை. அவர் நீக்கமர நிறைந்த பரம்பொருள், எல்லாமானவர், என் குணத்தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கும்போது ஆனால் அவருக்கு வரம்பில ஆற்றலுடையவர். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எதுவும் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் இறைவனுக்கு செய்வதன் மூலமாக அந்த பலனை நாம் பெறுகிறோம், பலன் பெறுவதற்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஆக இவ்வாறெல்லாம் அற்புதமாக அஷ்டமூர்த்தங்கள் அங்கே பேசப்படுகின்றன. இந்த அஷ்டமூர்த்தி வடிவமாகவும் அந்த இறைவனை அங்கே இருக்கிறார். அந்த இறைவனை நாம் உணர வேண்டும். அவ்வாறு உணர தலைப்படுவதற்கு நமக்கு பூஜை ஒரு எளிய சாதனம். அந்த சாதனத்தை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு பூஜை செய்யும் கண், எந்த பூஜையை பண்ணுறோமோ அந்த வடிவமாக நம்மை அந்த இடத்துல அங்கே சிவபெருமானாக தன்னை தியானித்து பிறகுதான் பூஜை செய்ய வேண்டும். அதாவது பூஜையினுடைய ஆகமங்களை சொல்லும் பொழுது பூஜா சமயத்தில் அந்த அர்ச்சகன் அல்லது ஆச்சாரியன் எவ்வாறு அந்த பூஜையை செய்கிறதுக்கு எந்தெந்த பாவங்களில் என்னென்ன பூஜை செய்யணுங்கிற விஷயங்களை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இதை பற்றி சொல்கிறேன். சிவோகம் சிவோகம் சிவோகம் இது பாவையேது அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் சிவமாக பாதி சிவகா அகம், அதுதான் சிவம். அகம்னா நான் சிவம், நான் சிவம், நான் சிவம்னு பாதிக்கணும் அப்படின்னு வருது. அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற கருத்து அங்கே சொல்லப்படுகிறதா இல்லை ஆகம விஷயங்களில்? எத்தேவம் அர்ச்சயித்வாது தத்தேவம் ஆத்மபாவனம் அப்படின்னு ஆகமங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. சிவேன ஸ்தாபிதம் லிங்கம், சைவேன ஸ்தாபிதம் சிவா இல்லையா, சைவே சிவேன ஸ்தாபிதம் சைவம், சைவேன ஸ்தாபிதம் சிவா, சிவத்தினால தான் சைவம் தவிக்கப்படுது, சைவத்தினால சிவம், சைவர்களாலே துதிக்கப்படும் பரம்பொருள் சிவம் இல்லையா. இப்படி நமக்கு அந்த ஆத்மபாவத்தை சிவபாவமாக பாவிக்கின்ற அந்த நிலையை தான் நாம் நம்ம சமயக்கண் கொண்டு, நம்ம ஆகமத்தினுடைய கண் கொண்டு, நம்ம சித்தாந்தத்தினுடைய கண் கொண்டு பார்க்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அந்த நிலையைத்தான் சொல்கிறது என்று கொள்ள வேண்டும். அடுத்ததாக தத்துவமசி, தத்துவ வடிவம் தான் நம்முடைய தேகம், நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தத்துவம். தத்துவம்னா வேறு எதுவும் விஷயம் இல்லை, தத்துவம்னா அந்த ஃபிலாசபி, அது ஒரு தத்துவம். இன்னொரு தத்துவம் இருக்குது, அது என்னென்னா 36 தத்துவங்களை நமக்கு ஆகமங்கள் அருளி செய்கின்றன. அந்த 36 வேதாந்தத்திலே சொல்லப்படுகின்ற 96 தத்துவங்கள் இந்த 36 விரிவு தான், அது தனி கிடையாது, நினைத்துக்கக்கூடாது. அதாவது உதாரணமாக இப்போ குணம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது, குணதத்துவாதிரமஹா அப்படின்னு இருக்கு, குணதத்துவாதிபதையே திருத்தேகாதிரமஹா அப்படின்னு அர்ச்சிக்கப்படுறார் பரமேஸ்வரன். அப்படி அந்த குணங்கிற தத்துவம் வந்து 3 குணங்களாக இருக்குது, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படிங்கிற 3 குணமாக இருக்குது. குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆகி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் அவர் தில்லை சிற்றம்பலில் சிவபெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுறார். அங்கே சிற்றம்பலத்தில் அந்த இறைவனை போய் இந்த நடராஜ பெருமானுடைய கூத்தப்பெருமானுடைய திரு உருவத்திற்கு முன்பாக சென்று அவர் அங்கே வணங்கப்படும் பொழுது அந்த உருவத்தை பார்த்து அப்படியே மெய்மறந்து போயிடுறார், அப்படியே நின்றுடுறார். அவருக்கு இந்த அன்ன சராச்சரங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே அங்கே தெரியுது, அவருடைய குணங்களெல்லாம் அங்கே ஒடுங்கி சிவபெருமான் மயமாக ஆயிடுறார் அவர் அப்படிங்கிறத அங்கே அந்த பெரிய புராணத்தில் அங்கே சொல்லியிருப்பார் அழகாக. அதில் குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆகி அப்படிம்பார், அந்த சாத்வீக குணமாகிட்டான், ராஜா குணம் தமோ குணங்கள்லாம் மாறி சுத்த சாத்வீகமாகிட்டாராம். வேதம் சொல்லும் பொழுது சுத்த சத்வாகா என்று சொல்லும், அப்படி சுத்த சத்வனாக சுத்த சாத்வீக வடிவமாக குணத்தில் பேசப்படும். அப்படி குணங்கள்ங்கிறது 3, வாக்குங்கிறது வாக் தத்துவங்கிறது 4 இல்லையா, வாயு தத்துவம் அப்படின்னு 1 சொல்லிடுவோம் நம்ம. அந்த வாயு தத்துவங்கிறது திசை விதமாக பிரியும், 10 வாயுக்கள் அப்படின்னு, அது வந்து பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன், அப்புறம் நாகன், கிரகரன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு திசை வாயுக்கள். இது வந்து நம்ம ஆகமங்களில் சொல்கிறது மாதிரி வேதங்களில் சொல்லப்படுகின்றது, பிராணாபானம் யானோ தானாமே சுத்தந்தாம் ஜோதிரஹம் விரபாபி பாப்மா பூயா சங்கஸ்வா தைத்ரியோ உபனிஷத்தில் சொல்லப்படுறது, அப்படி வேதங்களில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த இவைகள் பிராணன் முதலான வாயுக்களை ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த திசைவித வாயுக்களும் ஒரு அந்த வாதங்களை குணப்படுத்துறதுல என்னென்ன வாயுக்களில் வேலை செய்கிறது, அதில் உட்கலை பிரிவுகளில் போகும்பொழுது வாதம்னு ஒரு பிரிவாக பிரிச்சுருவாங்க, அந்த வாதத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த மருத்துவ இதில் வாத நாடி, இந்த வாத நாடியில் திசைவித வாயுக்கு அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய குணபேதங்கள், அதனால் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படி பிரியும், அப்படி இருக்கிறது. இப்படி இது எல்லாம் சேர்ந்து தான் 96 தத்துவமாக அதில் சொல்லப்படுகிறது வேதாந்தத்தில். ஆனால் சித்தாந்தத்தினுடைய தத்துவம் தான் அடிப்படை, இந்த தத்துவங்கள் 36 3 தத்துவத்துக்குள்ளே அடங்கிடும். அந்த 3 தத்துவங்கள் வந்து ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் ஒரு 7, சிவதத்துவம் ஒரு 5, ஆக கூடுதல் 36 தத்துவங்கள். 36 தத்துவத்தில் சிவதத்துவங்கிறது வந்து சிவம் சக்தி, அதன் பிறகு சாதாக்கியம், மாகேஸ்வரன், சுத்தவித்தை, இந்த 5 தத்துவங்கள் சிவதத்துவம். அதன்பிறம் மாயா தத்துவம், கால தத்துவம், நியதி தத்துவம், கலா தத்துவம், ராக தத்துவம், புருஷ தத்துவம், வித்யா தத்துவங்கள் 7. அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவங்கள் 24. இந்த ஆத்ம தத்துவங்கள் 24 சொல்லும் பொழுது பஞ்சபூதங்கள் 5, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்கள் 5, அதங்களுடைய குணங்களாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் 5, அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் குணங்கள் இருக்குது. மண் வந்து 5 வகையான குணங்களோடு கூடியது, நீர் 4 குணங்களும், மண்ணிடை 5 நீரிடை 4 திருமுறைகளில் இருக்குது, அதெல்லாம் மாற்றி இந்த இதிலே உபயோகப்படுத்துகிறாங்க, விசேஷமான தவறான அர்த்தங்களையெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு போக வேண்டாம் நம்ம. ஆக இதுதான் அதுக்கு அர்த்தம், அதெல்லாம் சொல்லப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது நமக்கு ஆகமங்களில். அவ்வாறு அந்த குணங்களாக அங்கே இருக்குது. அவைகளில் நான் பார்க்கும்பொழுது முதற்கண் அது என்னென்ன அதனுடைய பலன்கள் அப்படின்னு கேட்டால், மண்ண சுவை முதல், அதுக்கு அஞ்சு குணமுமே இருக்குது, ஆனால் முதல் சுவை மண்ணுன்னா முதல்ல சுவை, அடுத்தது நீர், இல்லை மண்ணுனா மனம் தந்தம், அடுத்தது நீர்னா சுவை ரசம், அடுத்தது நெருப்புனா வடிவம் ரூபம், அடுத்தது வாயுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒளி ஊடு அதாவது உணர்ச்சி, கந்தம் ரசம் ரூபம் ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊறு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்புறம் ஒளி அப்படின்னா இந்த பெரிய வள்ளி நலி போட்டால் என்ன அர்த்தம்னா வெளிச்சம் லைட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ஆகாசம்ங்கிற இடத்துல ஒளி அப்படின்னா இந்த இடையினறிமையை போட்டால் என்ன அர்த்தம், சப்தம்னு அர்த்தம். எங்கே நம்ம சொன்னோமோ இந்த சப்தம் ஆகாசத்திலிருந்து தான் வேதங்கள் பெறப்பட்டன முதல் நாள் உரையும் பொழுது நம்ம பகிர்ந்து கொண்டோம். அந்த முதல் நாள் உரையில் சொல்லப்பட்ட அந்த ஒளி அன்கின்றது ஆகாசத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது. ஆகாசம்தான் ஒளியை கடத்துகிறது இல்லவா. அதனால் மண்ணீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஆகிய அஞ்சு பூதங்களும் அதனுடைய குணங்களாக இருக்கக்கூடிய அஞ்சு, அதுக்கு தன்மாத்திரைகள்னு பேர். அதை கந்தம் ரசம் ரூபம் ஸ்பர்சம் சப்தம் அப்படின்னு சொல்லப்படும் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் வாசனை மனம், அப்புறம் சுவை உரு அதாவது ரூபம், அப்புறம் ஊறு, ஊருங்கிறது வந்து உணர்ச்சி ஸ்பர்சம் இல்லையா, ஒளி சப்தம், ஆக ஐந்து. இப்போ பஞ்சபூதங்கள்லேருந்து அவர்களுடைய குணங்களாக இருக்கக்கூடிய அஞ்சு ஆக பத்து. அடுத்ததாக இருக்கக்கூடியது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எனப்படும். கர்ம இந்திரியங்கள்னா செயல்படுகின்ற தொழிற்படுகின்ற கருவிகள், உடம்புல உள்ள கருவிகள். ஞான இந்திரியங்கள்னா தொழிற்படுகின்ற கருவி மாதிரி அறிகின்ற கருவிகள், புலன்கள் அதுகளுக்கு பேர். அறிகின்ற புலன்கள் ஐந்து, தொழிற்படுகின்ற புலன்கள் ஐந்து, கருவிகள் ஐந்து. இது என்னென்னு கேட்டால், ஸ்ரோத்ர சக்ஷு ஜிஹ்வா கிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸ்ரோத்திரம்னா காது, மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அறிகின்ற புலன்கள், இதன் மூலமாக தான் உலகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். கண்ணால் பார்ப்பது இல்லையா, நாத்தால் சுவைப்பது, அப்புறம் மூக்கினால் நுகர்வது, காதினால் கேட்பது, உடலினால் உணர்வது, உணர்ந்தறிவது. இது வந்து சென்ட்ரல் காற்று, இது வாடை காற்று, இது வெப்பக்காற்றுன்னு உடல் அறிகிறது இல்லையா. இப்படி இதனுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய அவைகள் ஒரு ஐந்து இருக்கு. அது என்னன்னு கேட்டால், வாக் பாத பாணி பாயு உபஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. வாக் என்கின்றது வாய், அதாவது சாப்பிடுகின்ற வாய், தொழில்படுகிறது இல்லையா. வாக் அப்படிங்கிற இடத்துல வருகின்ற வாய் வந்து வேற நாக்குன்னு வச்சணும் அங்கே. இங்கே வந்து வாக்குங்கிறது வந்து பேசுகின்ற ஒரு உள்ளே எல்லாத்தையும் உள்ள செலுத்துவதற்கான ஒரு ஒரு பகுதி. அதாவது ஒரு கட்டடத்துக்கு போனோம்னா, ஒரு பெரிய கட்டடங்களுக்கு போனோம்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே எப்படி போட்டுப்பாங்கன்னா, இன்னும் ஒரு இடத்துல போட்டுப்பாங்க, அவுட்டுன்னு இன்னொரு பக்கம் போட்டுப்பாங்க. ஒரு பெரிய நூல் நிலையம் இந்த மாதிரி இடங்களுக்கோ இல்லை பெரிய கட்டடங்களுக்கோ போனோம்னா, தஞ்சு விடுதி இதுக்கெலாம் போனோம்னா, இன்னர்னு ஒரு பக்கம் போட்டுப்பாங்க, அவுட்டர்னு ஒரு பக்கம், இன் அவுட் அப்படின்னு ஒரு ரெண்டு வழி வச்சுருப்பாங்க. அது மாதிரி உள்ளே போகிறதுக்கான வழி வாய், எல்லாத்தையும் உள்ளே செல்லுறதுக்கு. அடுத்ததுக்காக மெயினான வழி, பல வழிகள் இருக்கு, மெயினான வழி வாய். அடுத்ததாக இரண்டாவதாக இருப்பது பாணி, கரங்கள் கைகள், பாதம் செயல்படுகின்ற கருவிகளாக இருக்கக்கூடிய, கை வேலையெல்லாம் செய்கிறது, கால் நடக்க கொள்ள எல்லாத்துக்கும் பயன்படுகிறது. அப்புறம் எருவாய் கருவாய் இந்த இரண்டு, அது பாயு உபஸ்தம்னு பேர். இப்படியாக இந்த எருவாய் கருவாய்னா புரியும், இந்த புரியலன்னா நல்லா விளக்கமாக சொல்லணும்னா, எருவாய் அப்படிங்கிறது வந்து மலஜல விசர்ஜனம் பண்ணுறதுக்கான பகுதி, கருவாய் அப்படிங்கிறது வந்து உயிர் உற்பத்திக்கான உறுப்பு இல்லையா. இப்படியாக ஐந்து, அதாவது வாய் கை கால் எருவாய் கருவாய் ஆகிய ஐந்து, தன்மாத்திரைகளாகிய குணங்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, ஆக மொத்தம் இருபதாச்சு, நாலஞ்சு. பஞ்சபூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கருவி கரணங்கள் அதாவது தொழில்படுகின்ற கருவிகள் 5, அப்புறம் ஞானம் அறிகின்ற ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு அது சொல்லப்படும். கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ஆகிய 2, 2, 10, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 20, அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற மனத்தினுடைய வெவ்வேறு பரிணாமங்கள் இதெல்லாம் சேர்த்தா 24 தத்துவம் ஆத்ம தத்துவம் பேர். இந்த ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5, எல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள் சொல்லப்படும். அந்த தத்துவத்தை அறிவது தான், தத்துவ தரிசனம் பண்ணுறது தான் இந்த தசகாரிய விளக்கங்களில் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அப்படின்னு வரும். அப்படி அந்த தத்துவத்தை அறிவது தான் தத்துவவசி அப்படிங்கிறது. அப்படித்தான் நாம் ஆகம நோக்கில் அந்த வேதத்தை பார்க்கும்போது சொல்லுவோம், சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி அப்படிங்கிறது. அடுத்தது அயம் ஆத்மம் பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மிக்கும் அயம் ஆத்மம் பிரம்மாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு அதுக்கு தமிழில் விளக்க சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி பொருள் படுறோம் அப்படின்னு கேட்டால், அயம் ஆத்மா பிரம்மன்னா ஆத்மாவே பிரம்மம்னா நம்ம உயிருக்குள்ள உயிராக உறைவன் இறைவன். இறைவனை சொல்லும் பொழுது ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறதாக செய்தித்தான் சொல்லும். எங்கும் எவையும் எரியிருந்தோரும் போல் தங்கும் அவன் தானே தனி அப்படின்னு திருவருப்பயன்கிற நூலில் உமாவதி சிவாச்சாரியார் அருள் செய்கிறார். அது என்ன அப்படின்னா, இது குரல் வடிவமான 100 பாடல்களை கொண்டது. அது சித்தாந்த சாஸ்திரங்களில் முக்கியமானது. அந்த திருவருட்பயன் என்கின்ற நூல் மூலமாக, திருவருட்பயன் என்கின்ற நூலில் எங்கும் எவையும் எரியிரு நீர் போல் ஏகம் தங்குபவன் தானே தனி அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எதுக்குன்னா, இதை ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இந்த இதை எடுத்துக்கிறேன். நிறையா இருக்குது அதை சொல்கிறதுக்கு விளக்கங்கள் இருக்குது. அது நிறையா விஷயங்களை இந்த ஒரே விஷயத்துக்கே நிறையா சொல்கிறார் அவர். இது ஏன்னா, இப்போ வந்து வெந்நீர்னு ஒன்று இருக்குது. இந்த வெந்நீருங்கிறது என்ன அப்படின்னா, அதை பிரித்தோம்னா வெம்மை ப்ளஸ் நீர் வெந்நீர்னு வரும். வெம்மை நீருங்கிறது தன்மையானது, அதனால தான் தன்மைனா குளுமையானது, அதனால தன் நீர் அப்படின்னு அதை சொல்கிறோம். தன்மை பொருந்திய நீர், குளுமையான நீர்னு அர்த்தம். இங்கே வெந்நீர் அப்படின்னு சொல்லும்பொழுது வெம்மை ப்ளஸ் நீர், வெம்மை பொருந்திய நீர் அப்படின்னு அர்த்தம் அது. ஆக சுடு நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ அது எப்படி ஒன்றாய் உடனாய் வேறாக இருக்குது அப்படின்னா, வெந்நீர் அப்படின்னு சொன்னால் ஒரே பொருளாக அதை குடிக்கும். நம்ம சுடு தண்ணின்னு வச்சுக்கலாம், ஹீட் வாட்டர், ஹாட் வாட்டர் அப்படி வச்சுக்கலாம். அப்போ அதில் வந்து நீருங்கிற ஒரு பொருள் இருக்குது, வெம்மைங்கிற ஒரு பொருள் இருக்குது. இரண்டும் வெவ்வேறு எதிர் எதிர் துருவமான பொருள்கள், எதிர் வெவ்வேறு விதமான குணங்களை உடைய ரெண்டு பொருட்கள். நீர் நெருப்புனா எப்போது சூடாக தான் இருக்கும், நீருங்கிறது குளுமையாக இருக்கும். இந்த நீர் இந்த நெருப்போடு செய்யும் பொழுது புதுசாக ஒன்று உண்டாக இருக்கும், அது வெந்நீர் இல்லையா. ஆக எங்கும் எவையும் எரியிரு நீர் போல் ஏகம் தங்குமவன் தானே தனி அப்படிங்கிற அப்படி சொல்லும் பொழுது, வெந்நீருங்கிற என்று சொல்லும் பொழுது அது ஒன்றாக இருக்கிறது, வெம்மை நீர் என்று பிரிக்கும் பொழுது அது வேறாக இருக்கிறது, அந்த நீருடன் அந்த வெம்மை சேர்ந்தவுடன் உடனாக இருக்கிறது. ஆக ஒன்றாயும் இருக்கிறது, உடனாயும் இருக்கிறது, தன்மைகளின் பொறுத்து வேறாகவும் இருக்கிறது. அதுபோல இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் எங்கும் பரவி விரிந்து காணப்படுகிறான், எல்லாவற்றிலும் கடந்தும் உள்ளும் இருக்கிறான், அதனால கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த இறைவன் ஆத்மாவுக்கு உள்ளே அந்தராத்மாவாக உறைகிறான். ஆக அந்த ஆத்மா உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இங்கே உணரப்படுவதாக நாம் கொள்ள வேண்டும். அதுதான் அயம் ஆத்மா பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த வேதத்தினுடைய மகா வாக்கியங்களானது சைவ சித்தாந்த நோக்கிலே, சிவாகமத்தினுடைய பார்வையிலே நாம் பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இல்லை அன்பர்கள் அறிய தருகிறோம். பிறகு நேற்றைய விஷயமாக ஒரு விஷயம் நாம் சேர்த்து கொண்டிருந்தோம். அது வந்து என்னன்னு கேட்டால், அந்த யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது நாம் வந்து உயிர்ப்பலி அணையை நீக்கிய யாகங்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். உயிர்ப்பலி இல்லாத யாகங்கள் வந்து இதில் இருந்ததாக நாம் பார்த்தோம். அதை பற்றின விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதில் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்தணர்கள் வந்து உயிர்ப்பலி உடைய யாகங்களை செய்தார்கள். 21 யாகங்களில் இருக்கே அப்படின்னு கேட்டால், அந்தணர்கள் யாகம் செய்யும் பொழுது அவங்களுக்காக செஞ்சுட்டாங்க. ஏன்னா யாகம் செய்தல் செய்வித்தல்னு ஆறு தொழில்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு செய்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தோம். இப்படி செய்யும் பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு பாடல், எவ்வளம் சூடாது விளங்கிய கொள்கை, உருகெழு மிரவில் கடவுள் பேணியர், காலை என்ன சீர்கால் வாய்மொழி, கொண்ட தீயின் சுடரெழுதோறும் விரும்பு மெய் பறந்த பெரும்பெயர் ஆகுதி ஆவுதி என்று சொல்லப்பட்டது. இதை நம்ம எட்டுத்தொகை நூல் அப்படிங்கிற நூல்லேருந்து பார்த்தோம். இதில் எவ்வளம் சூடாது விளங்கிய கொள்கைங்கிறது எந்த உயிருக்கும் தீமை செய்யாத கொள்கை அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக யாகம் செய்யும் பொழுது எந்த ஊருக்கும் எந்த உயிருக்கும் தீமை செய்யாத ஒரு யாகத்தையும் உயிர்குலை இல்லாத யாகமும் செய்யப்படும் அப்படிங்கிறது நம்முடைய இது மூலமாக உயிர் சொல்ல உள்ள உயிர்கொலைகள் அமைந்த யாகமும் இருக்கிறது, அதை நீக்கிய எவ்வளவு சூழ உடைய யாகமும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்தணர்கள் இந்த மாதிரி யாகம் செஞ்சாங்க அதனால் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுகின்ற கருத்து மாறானது அப்படிங்கிறதுக்கு, மற்ற எவ்வொரு எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுவிடுகிறாருன்னு நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். எல்லா உயிருக்கும் செந்தன்மை பூண்டுவிடுவர்கள் எப்படி உயிர்கொலைகளை செய்வாங்க, அப்போ வள்ளுவர் சொன்னது பொய்யா இல்லை விஷயம் பொய்யான்னு ஆயிரும், அதனால் அது இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி வேத விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்போ இந்த மகா வாக்கியங்கள் நாளையும் நாம் பார்த்தோம். அது சித்தாந்த ஆகமக்கண் கொண்டு நோக்கினோம். இதன் மூலமாக அன்பர்கள் ஏதாவது என்னால் புரிய வைத்திருக்க முடியும் என்று நினைக்கிறேன். இறைவனுடைய திருவருள் துணை நிற்கட்டும். இந்த பூஜைகளில் நாம் ஆத்மார்த்த பூஜை செய்யும் பொழுது ஒருவொருவரும் தன்னை சிவமாக பாவித்து கொண்டே சிவ பூஜை செய்கிறார்கள். அது எதிர்வேதத்தினுடைய வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மியை ஒத்திருக்கிறது என்பதை இங்கே அறிய தருகிறோம். இப்படி பல வகையான விஷயங்கள் எல்லாம் இங்கே சிந்திக்கப்பட்டன. நாம் எதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் விஷயம் இருக்கிறதே தவிர எல்லாவற்றையும் தவறான நோக்கிலேயே பார்க்க வேண்டும், அனைத்தையும் வெறுக்க வேண்டும், ஏதாவது ஒரு குறையை யார் மேலேயாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைய விஷயங்கள் நாளைக்கு மீதம் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்ப்போம். வெறுப்பு அப்படிங்கிற ஒன்று எதன் மேலும் நமக்கு வரக்கூடாது. அது மொழி, இனம், நிறம் எதாக இருந்தாலும் சரி. அது மேலே இப்போ சமீபத்தில் ஒரு கருப்பு வெள்ளையருடைய பிரச்சனையை பார்த்தோம். தென்னாப்பிரிக்காவில் அந்த இன பிரச்சனையெல்லாம் நாம் பல கேள்விப்பட்டிருக்கோம். வரலாறு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. நெல்சன் மண்டேலா முதலானவருடைய வரலாறு, அவருடைய எழுச்சி முதலானதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் உலக வரலாறுல. அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கலைந்து மனிதம் பேணப்பட வேண்டும்ங்கிறது தான் அனைத்து நூல்களுடைய சார்பாக இருக்கிறது. அதனால் இதில் மனிதம் பேண முடியாத இருப்பதற்கு சில காரணங்கள், அது என்னென்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நாளைய தினம் சிவாகம விஷயங்களை சிந்திக்கும் பொழுது வேதத்தினுடைய விஷயங்கள் பெரும்பாலும் நிறைவு பெற்றுவிட்டன. இந்த வேத வேள்வியிலே குறித்து சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் அதெல்லாம் வந்து சிவபெருமானையே குறிக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். இதை வந்து கரூர் தேவர் ஒரு நூலில் அருளியிருக்கார். அவருடைய திருவிசைப்பாவில் குறிப்பிடுறார் சிவபெருமானே எல்லா ரூபமாகவும் இருக்காருன்னு. இந்த மாதிரி சித்தியார் முதலான நூல்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். அதன் பிறகு சிவாகம சிந்தனைகளுக்கு செல்வோம். ஏன்னா இது பெரிய கடல், சிந்து மகாசமுத்திரம். அதில் வேதங்கிறதும் ஒரு சமுத்திரம், வேதங்கிற சிந்து கடல். அதனால் இந்த கடலில் நாம் வந்து கரை தேரணும்னா நம்மளுடைய இதை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு படகுலையோ ஒரு கப்பல்லையோ போய் எந்தெந்த பக்கம் போக வேண்டியதுதான். அதுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கம் அப்படின்னு சொன்னால் அது இறையருள் துணை கொள்ள வேண்டும். அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது இறைவனுடைய திருவருள் சித்திக்க அதையும் செய்வோம். எதிர்காலங்களில் வாய்க்கட்டும். இத்தோடு நிறைவு செய்கிறோம். சரியான நேரத்திலே துவங்கி சரியான நேரத்திலே அன்பர்களுக்கு நல்ல செய்திகளை தர முயற்சி செய்வோம். அன்பர்கள் அனைவரும் இறையருள் பெற்றிய இறைவனுடைய திருவுடைகளை வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சிவபெருமானுடைய திருவருள் உலகெங்கும் இருக்கட்டும். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அறம் நாமமே சூழ்க, வையகமும் உயர் தீர்கவே. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இடை மருதுரை எந்தாய் போற்றி, சடையடை கங்கை தரித்தாய் போற்றி. ஓம் நம சிவாய். சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: சிற்றம்பலம். சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: முதல் சூத்திரம் எத்தனை அதிகரணங்களாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தா மூன்று அதிகரணங்கள். அவன் அவள் அது எனும் அவை மூ இணைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி எம்மனார் புலவர் அப்படிங்கிறது முதல் சூத்திரம். அதுல முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் என்பது ஒரு அந்த அதிகரணம். இந்த அதிகரணத்தை முதல்ல பார்க்கலாம். இந்த அதிகரணத்திற்கு ஏது மேற்கோள் எடுத்துக்காட்டு வேண்பா, மூன்று இருக்கும். மேற்கோள் என்ன சொல்வாரு, தான் சொல்லக்கூடிய சித்தாந்த துணிவு, அடுத்தது அதுக்குரிய காரணம், அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு வேண்பா, இப்படி சொல்லுவார். மேற்கோள் ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து என்றது என்று இதுக்கு அமைகிறது. இந்த மேற்கொள்ள மூன்று விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று மூணு விஷயம் அதை சொல்றேன் பாருங்க. இந்த சுட்டப்பட்ட பிரபஞ்சம், இந்த உலகம் அவயவ பகுப்புடையது. அவயவம்னா உறுப்பு, நீங்க எழுத முடிஞ்சா எழுதுக்கலாம். இது வந்து இதை நல்லா சிந்திச்சுதான் நம்ம கடவுள் உண்மை நிறைவே நாட்டுகிறோம் அறிவியல் பூர்வமா. இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையது, ஒரு செய்தி. இதுல மூன்று செய்தி அடங்கி இருக்கு, அதை நான் பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையது. ரெண்டு, இரண்டாவது கொள்கை என்னன்னா, இந்த உலகம் பலவாகவும் சடவமாகவும் இருக்கிறது. அடுத்தது, இந்த உலகம் சுட்டி அறியப்படுகிறது. அதனால் இந்த மூன்று காரணங்களினால் இந்த உலகம் தோற்றம் நிலைபேறு ஒடுக்கம் ஆகியவை மூன்றும் உடையது என்ற செய்தியை இது சொல்லுகிறது. இப்போ ஒண்ணுனா பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின்னு சொல்லியாச்சு. வினைமையின் என்பதை வினைமையால், மூன்று தொழில்களால் அப்படின்னு. மூன்று தொழில்களை உடையது உலகம் தோற்றம். மூன்று தொழில் என்னென்ன? தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம். இந்த உலகத்துக்கு வந்து தோற்றம் இருக்கிறது, நிலைபேறு இருக்கிறது, ஒடுங்கி இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துக்கு எங்கேயே அதெல்லாம் இருக்கு, அது மட்டும் பார்த்தா அப்படியே இருக்கு. இப்ப நம்ம எதை சொல்ல வரோம்னா, இந்த தோற்றம் நிலைபேறு ஒடுக்கம் ஆகிய மூன்று தொழில்களை தானாகவே இந்த கடன் செய்து கொள்ள முடியாது. இதுக்கு தோற்றி போயிருக்க ஒருத்தன் செயல்படுத்துவதற்கு வேணுங்கிறத சொல்ல நிறுவனத்துக்கு வர்றோம். அந்த உண்மைக்கு வருவதற்கு முன்பு, இந்த உலகம் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கம் ஆகியோர் அழிவுக்கு உட்பட்டது என்பதை நாம் நிர்ணயிக்கணும். அப்படி நிர்ணயிச்சாதான் இந்த தடத்தை இயக்குவதற்கு ஒருத்தன் வேணும். இந்த உலகமே ஒளியாதையா அது பாட்டுக்கு இருக்கு. நாம கண்ணால் பார்த்து, நான் பிறந்த இல்லை உலகம் இருக்கு, நான் இறந்து போனோம் உலகம் இருக்கு, எங்க தாத்தாவோட உலகத்தை பார்த்துருக்காரு, இதை அழியாதுன்னு சொன்னா. அப்ப இந்த உலகம் இந்த மூன்று நிலைகளுக்கு உட்பட்டதுன்னு நாம் நிறுவி ஆகணும்ல, உங்களுக்கு வந்து அது உண்மையை தெளிவிக்கணும் இல்லையா. அதுக்காகத்தான் இந்த மேற்கோள். இந்த உலகம் பல்வேறு அவயவ பகுப்புடையது. அவயவம்னா உறுப்புகள். எது பல பொருள்களால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பொருள்களுக்கு தோற்றம் உண்டு, நிலைபேறு உண்டு, அழிவு உண்டு. ஒரு சைக்கிள் இருக்கு, நம்ம தெரிஞ்ச உதாரணம் தான் எடுத்துக்கணும். அவயவ பகுப்பு இருக்கு அதுல. அதுக்கு வந்து பெடல் இருக்கு, ஹேண்ட்பார் இருக்கு, சைக்கிள் சக்கனம் இருக்கு, பவுஸ் குஞ்சு இருக்குது, பெடல் இருக்கு, டயர் இருக்கு, அப்புறம் அந்த செயின் இருக்கு, எல்லாம் இருக்கு. பல்வேறு பொருள்களால் இவைகள் பல்வேறு பொருள்களால் ஆனது. இந்த பல்வேறு பொருள்கள் ஆனது ஒரு காலத்துல ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஒன்று சேர்த்தா அது இரும்பு தான். ஆனா நம்ம ஒரு மனிதன் கூட ரொம்ப காலத்துக்கு வச்சுக்கிறான், ஒரு சைக்கிள் வாங்கி அவன் இறந்து போறவரும் கூட அவன்கிட்ட சைக்கிள் இருக்கு. அப்ப அந்த சைக்கிள் அழியுதா? ஏன் இல்ல, அவன் பேரங்காலத்துல அழிஞ்சு போகாத, அது தெரிஞ்சு அழிஞ்சு போகும் இல்லையா, அது ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும். ஆக பல பொருள்களால் அவயவ உறுப்புகள் பல சேர்ந்த பொருள்கள் காலத்தால என்ன ஆயிடும், அழிவதற்குரியவை. இந்த உலகமும் பல அவயவங்களை உடையது. அதுதான் முக்கியம். அப்ப நம்ம உண்மையை நிலைநாட்டுறோம், அறிவியல் பூர்வமா நிலைநாட்டுறோம். இந்த உலகத்துல என்ன அவயவம் இருக்கிறது, என்னென்ன உறுப்புகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டது. மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களினால் அவயவங்கள் பல இருக்கின்றன. இந்த அவயவங்களினால் இது ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவைகள் அவயவ பகுப்புடையவைகள். அவயவ பகுப்புடைய யாவும் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கமாய்களுக்கு உட்பட்டது. அப்ப இந்த உலகம் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய அவயவ பகுப்புடையதனால் இதற்கு தோற்றம் உண்டு, நிலைவேறு உண்டு, ஒடுக்கம் உண்டு. அதுக்கு அடுத்தது பலவாகவும் தடவாக உள்ளது. என்ன பலவாக உள்ளது? முதல்ல தான் பலவாக இருக்கிறத பாத்துட்டோமே, தண்ணி மண்ணு. இந்த உலகம் என்பது வெறும் தடப்பொருள்களை மட்டும் கொண்டது அல்ல, இது சேதன பொருள்களையும் கொண்டது. அப்ப கேக்கலாம், உயிரெல்லாம் இருக்க, உடலோடு புரிஞ்சு இருக்க, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்காகத்தான் ரெண்டாவது காரணத்தையும் சொல்லுகிறார். இந்த மேற்கோள்ல இருக்கிற கருத்தை எடுத்து வெளியில கொண்டு வராம போறாங்க. இதெல்லாம் சாதாரண அறிவாலை யாராலையும் முடியாது. அவ்வளவு உன்னதமான தெய்வீக அறிவுகள், தெய்வீக அறிவு படைத்தவர்கள் தான் இதை கொண்டு வர முடியும் வெளியில. உலகம் பலவாகவும் தளமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே உயிர்கள் ஆண் உடலாகவும் பெண் உடலாகவும் அகிரணி பொருள் உடலாகவும் ஆகியிருக்கின்றன. அப்ப இவைகள் பலவாக இருக்கின்றன. இது சேதன பொருள் அப்ப உயிர் அழிஞ்சு போயிடுமா, அதுக்கு தோற்றம் நிலைவேறு அடி உண்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. இவைகளுக்கு உடலாக அமைந்திருக்கிறது. இவைகள் பல பல உடல்கள் இருக்கின்றன. ஆண் உடல், பெண் உடல், அகிரணி பொருளுடைய உடல், அவ்வளவு உடல்கள் இருக்கின்றன. இவைகள் இந்த உடல்கள் அனைத்தும் தடம். உடலுக்கு அறிவு கிடையாது இல்லையா, அது நல்ல தெளிவான உண்மை தானே. அப்போ இவைகள் பல உடல்களாக இருக்கின்றன, இவைகள் தடமாக இருக்கின்றன. ஆக உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும், தடமாகவும் பலவாகவும் இருக்கின்ற எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் தோற்றம் நிலைவேறு அடி உண்டு. நம்ம கண்ணாலே பாக்குறோம், ஒரு கண்ணு குட்டி நமக்கு நேரம் பிறக்குது, சில காலம் இருக்குது, நம்ம ஆயுள் உள்ள அதுவும் ஆயுள் முடிஞ்சு போயிடுது. நாய், நம்ம வளர்த்து பிராணிகள் எல்லாம் போயிடும். அதற்கு அடுத்தது இந்த உலகம் சுட்டி எறியப்படுகிறது. நம்மாலே அவன் என்றும் அவன், இந்த ஒரு வச்சுட்டுதான் எல்லா எல்லா விஷயமும் அதுல இருந்து வருது. அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் இந்த உலகம் சுட்டி எறியப்படுகிறது. அறிவினால் அறிந்தையாவும் அசத்தாதல் அறிதி கண்டி. இப்போ சுட்டுகின்ற இந்த உடலும் மாயையினால் ஆனது, இம்மாயினால் சுட்டி காட்டுகிற படுகின்ற பொருள்களும் மாயினால் ஆனது. அந்த சுட்டி காட்டப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் எல்லா பொருள்களுக்கும் தோற்றம் உண்டு, நிலைவேறு உண்டு, அடி உண்டு. எந்த பொருளாக நாம் சுட்டி காட்டுகின்ற பொருள் அழியாம இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே சுட்டுதல், சுற்றுணர்வு, சுட்டுதல் என்றால் என்னங்கிறது ஒரு டெமென்ஷன் பாத்துக்கணும் நம்ம வரையறை. ஏன்னா சைவ சித்தாந்தத்தை வந்து முதலே நான் சொல்லியிருக்கேன், சிவஞான போதம் எல்லா விஷயங்களையும் ஐயம் திரிவு வர நிலை நிறுத்துவதற்குரிய செய்திகளை போதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ சுட்டி அறிதல் என்றால் என்னன்னா, ஏதேனும் ஒரு காலத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு பொறியின் மூலமாக ஒரு விஷயத்தை அறிதல். இப்ப நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல இந்த இந்த நிமிஷத்துல பாத்துருக்கேன், அடுத்த நிமிஷம் இங்க இருந்து ஒருத்தர் வெளியே எழுந்து போயிடலாம். மாறுமா மாறாதா? மாறும். ஒருவேளை நானே கூட எழுந்து போயிடலாம், மாறும். இது இடத்தினால் அது மாறுதல் அடையும். காலம், இந்த நிமிஷம் இந்த காட்சி இருக்கு, அடுத்த நிமிஷம் என்ன காட்சி இங்க வரப்போகுதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு புலி வருது, எல்லாருக்கும் ஓடி போடுவோம், மாறுதல் இருக்கும். அப்புறம் ஒரு பொறியின் மூலமாக, ஒரு பொறியின் மூலமா ஒரு பொருள் தான் அறியலாம், ஒரு பொருளே அறிஞ்சுட்டே இருக்க முடியாது, கவனம் வேற மாதிரி மாறி போயிடும், அடுத்த விஷயத்துக்கு மாறி போயிடும், ஏற்றத்தாழ்வு உண்டாயிடும். இந்த அப்படியெல்லாம் இந்த மாறுதல் இருந்தாலும் இதுக்கு மேலையும் இந்த அசத்தினால் அசத்தை பார்க்கிறோம், அழியக்கூடிய பொருளினாலும் அழியக்கூடிய பொருளை பார்க்கிறோம். இப்ப மாயனாலாகிய உடம்பு, இந்த உடம்பினால அழியக்கூடிய பொருள்களை பார்க்கிறோம், அதுவும் அழிஞ்சு போகும், இதுவும் அழிஞ்சு போகும். ஆகவே சுட்டி அறியப்படிய கூடிய எல்லா பொருள்களும் தோற்றம் நிலைவேறு அழியும் இல்லையா. ஆகவே இந்த மேற்கோள் என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையது, பல பொருள்களால் ஆனது. உடம்பே பல பொருள்களால் தான் ஆனது. பாருங்க, எலும்பு, தசை, ரத்தம், கொழுப்பு, நரம்பு எல்லாத்தாலையும் ஆனது உடம்பு. இப்படி பல பொருள் அவயவ பகுப்புடையது. அவயவ பகுப்புடைய எல்லா பொருளுக்கும் தோற்றம் நிலைவேறு அடி உண்டு. அப்ப பலவாகவும் தடமாகவும் இருக்கிறது. இப்ப மா இதுக்கு ஏன் இவ்வளவு கவனமா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூல நிலையில ஆணவம் தடப்பொருள் தான், ஆனா அது அழியாதுன்னு நம்ம சொல்றோம். அது பலவாக இல்லை, ஒன்றாக இருக்கிறது இல்லையா. மாயை தன்னுடைய சூக்ஷ்ம நிலையில் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மாயிலிருந்து வர பொருள்கள் தான் பலவாக இருக்கிறது. கண்மும் தன்னுடைய சூட்சம நிலையில ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது தடம், தடமாகவும் ஒன்றாகவும் இருப்பது அழியாது. நான் சொல்ற தர்க்கம் புரிகிறதா? தடமாகவும் ஒன்றாகவும் இருப்பது அழியாது, தடமாக பலவாக இருப்பது அழியும். சரி, உலகம் சுட்டி எறியப்படும். ஆகவே இந்த மூன்று காரணங்களினால் உலகத்திற்கு தோற்றம் நிலைவேறு அழிவு உண்டு என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அதிகாரம் என்ன சொல்றது, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் அதுக்குரிய ஏது, இதுக்கு சொல்றதுக்கு காரணம் சொல்றாங்க. தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின், கண்டாலே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. தோற்றம் ஈறு, இப்ப நம்ம பார்க்கிற பொருள்களுக்கு தோற்றமும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், அழிவு இருக்கிறத பார்க்கலாம். அது எந்த பொருள் இருக்கிற பொழுதே பக்கத்திலே இருக்கு. நச்சிகேதன் ஒருத்தன் சொல்றான், வரம் கேட்கிறான் யமன்ட்ட, அவன் பல பல போகங்கள் எல்லாம் கொடுக்குறான், வரமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ என் தலைமாட்டிலே உட்கார்ந்து இருக்கிற, நீ என் தலைமாட்டிலே உட்கார்ந்து இவ்வளவு சௌரியத்தையும் கொடுத்து நான் எங்க அனுபவிக்கிறது, மரணம் பக்கத்திலே இருக்கு அப்படின்னா. அது மாதிரி ஒரு பொருளை நாம் காணுகின்ற பொழுதே அந்த காணுகின்ற பொருளுக்கு பக்கத்திலேயே தோற்றமும் இருக்கிறது, அழிவும் இருக்கிறது இல்லையா. அந்த பொருள் எப்ப அழியும், ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கான், அடுத்த முன்னாடி என்ன ஆகக்கூடும்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆகவே இருக்கின்ற தன்மையிலேயே அழிவும் இருக்கிறது, அது இருக்கின்ற தன்மையிலேயே தோற்றமும் இருக்கிறது என்பதை உணரலாம். அதான் சொல்லுது, எவ்வளவு உண்மையை நெருக்கி கொண்டு போகுது பாருங்க. தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின், உலகம் உலக பொருள்கள் ஆகியவற்றின் தோற்றம் அழிவும் இந்த நம்ம காணுகின்ற எல்லா பொருள்களிலும் நிலை பெற்றிருக்கிறது. அதாவது உலக பொருள்கள் நிலையாக இருப்பதை காணும் பொழுது அதற்கு காரணமான உலக பொருள் இருக்கும் பொழுதே அது இருக்கிற பொழுதே நமக்கு இதுக்கு அடி உண்டு தோற்றம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இதன் மூலம் நமக்கு தெரிவது என்ன, என்ன நம்ம ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திற்கு தோற்றம் நிலை பேறு ஒடுக்கம் உண்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற உண்மை அடுத்தது இறந்து போயிடணும். நம்ம இப்போ இப்ப சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா மூலம் தெரிவிக்கிறார். அதாவது சொல்லக்கூடிய கருத்தை எந்த அளவுக்கு வலிமையாக நம்முடைய மனதில பதிக்கணுமோ அதனால் அதுக்காக வந்து இந்த சூத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் கருத்துக்களையும் மெல்ல வெளிப்படுத்தி அதை கொண்டு வந்து நம்ம மனதில் சொருகி அது நம்ம நிலைய வேண்டும் என்றால் இது ஞான சாத்திரம், அனுபவத்திற்குரியது, செயல்முறைக்குரியது. அதனால மனதில் பதிக்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டு பாருங்க, பூதாதி ஈரும் முதலும் துணையாக பேதாய் திதியாகும் பெற்றிமையின் ஓதாரோ ஒன்று ஒன்றின் தோன்றி உளதாய் இறக்க கண்டும் அன்று என்றும் உண்டு உண்டு என்ன ஆய்ந்து. அதுக்கு ஒரு பதவரை மட்டும் பார்க்கலாம். பேதாய், நீ பார்த்தாலே இந்த உலகத்திற்கு தோற்றம் உண்டு, நிலைபேறு உண்டு, அழிவு உண்டு, எத்தனையோ விஷயம் பாக்குறோம். கண்ணால பாக்குறோம், நம்முடைய கண்ணுக்கு நேராவே பல விஷயங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு கருதலாவதுதான் வேணுங்கிற அவசியம் கிடையாது. நேரா பார்த்தே நீ தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே பார்த்து கூட நீ தெரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கறதுனால அந்த மாணவனை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு, பேதாய் அறிவில்லாதவனே, காட்சி அளவையாலும் அறிந்து கொள்ள முடியாத மாணவனே, பூதாதி ஐந்து பூதங்களையும் முதற்காரணமாக கொண்ட இந்த பிரபஞ்சத்திற்கு, ஐந்து பூதங்களையும் முதற்காரணமாக இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு மூல காரணம் ஐந்து பூதங்கள், மண்ணு நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த பிரபஞ்சத்திற்கு திதி ஈரும் முதலும் துணையாக ஆகும். நிலைத்து நிற்கின்ற இந்த நிலையிலேயே ஒடுக்கமும் உற்பத்தியும் தனக்கு துணையாக இருக்கிறது. பார்க்கிற இந்த உலகத்துக்கு இப்போது நிலை பெற்றிருக்கிறதுங்கிற ஒரு தொழில் இதுல நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பக்கத்திலே என்ன இருக்குறோம்னா, இது தோண்டி இருக்க வேண்டும், ஒரு காலத்தில் இது ஒடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. ஒன்று ஒன்றின் ஒவ்வொரு காலத்தில், ஒன்று ஒன்றின் என்றால் ஒவ்வொரு காலத்தில், பெற்றிமையின் தோன்றி எண்ணற்ற பொருள்கள் இனம் என்ற தன்மையால் ஒருங்கே தோன்றி. இப்ப நீ உலகம் வந்து இந்த உலகத்தை பார்த்தா நமக்கு ஒடுங்கவில்லை, நம்ம வாழ்நாள்ல இருக்கு, எங்க தாத்தாவும் இந்த உலகத்தை பார்த்து இருந்தாரு, கிபி 2000 கிமு கிபி அப்படின்லாம் சொல்றோம். இவ்வளவு காலத்திலயும் இந்த உலகம் இருந்துட்டு தானே இருக்கு. நீங்க எல்லாம் சும்மா சொல்றீங்க, கடவுளை நம்புகிறவர்கள் எல்லாம் உலகம் மாயை, இது அழிஞ்சு போயிடும் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினே ஒரு பகுதியாக இருப்பவர்களுக்கு என்ன நேர்கிறதோ அதுதான் இந்த பகுதிக்குள்ள முதலாக இருக்கிற உலகத்துக்கும் நேரும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். மழைக்காலத்துல பயிர்கள் தோன்றுகின்றன. மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த அக்னி நட்சத்திர காலத்துல எல்லா பயிர்களும் அப்படியே சுருண்டு போய் மஞ்ச மஞ்சேர்னு போய் ஒன்னும் இல்லாம வேர்ல உள்ள அந்த வேர் கூட மாஞ்சு போச்சு. ஆனால் இப்ப திடீர்னு ஒரு மழை பெய்ஞ்சுன்னு வச்சுங்க, 10 நாளுக்குள்ள அப்படியே எங்க பார்த்தாலும் தோன்றிடும். மறுபடியும் ஒரு வருஷம் வரைக்கும் அடுத்த கோடை காலத்துக்கு உள்ள போயிடும், மறுபடியும் வெளியில வரும். இப்ப உலகத்தினுடைய ஒரு பகுதியில் நிகழ்கின்றது அந்த முதலுக்கும் அப்படித்தான் என்பதை நீ அனுமான அளவையினால் அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றிமையின் தோன்றி இந்த மழைக்காலங்களிலே பாத்தீங்கன்னா பலவிதமான பூச்சிகள் கிளம்பி வரும். அப்படியே நிறைய ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஈத்தல் நிறைய கிளம்பி வெளியில வரும், ஒரே நாள்ல இறந்து போடும், எல்லாம் செத்து போயிடும். ஆக இந்த உலகத்திலே பல பொருள்கள், உலகத்தில் தோன்றுகின்ற பல பொருள்கள் தோன்றுகின்றன, சில காலம் நிலைத்திருக்கின்றன, மறுபடியும் இறந்து போடும். அப்படி உலகத்தினுடைய பகுதிகள் அவ்வாறு முத்தொழிலுக்கு உட்படும் பொழுது இந்த பகுதிகளை எல்லாம் முதலாக உடைய உலகமும் முத்தொழிற்படும். அதுவும் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கம் உண்டு. தோன்றி உளதாய் இறக்க கண்டும், இந்த மழைக்காலத்து பயிர்கள் மற்ற பூச்சிகள் எல்லாம் ஒருங்கே தோன்றி ஒருங்கே நின்று ஒருங்கே அடிவதை காண்கிறோம். இதனை அறிந்திருந்தும் என்றும் என்றாவது அன்று உண்டு என்ன, உலகத்திற்கு ஒருங்கே அழியும் காலம் வரும், பின்பு ஒருங்கே தோன்றும் காலம் வரும் என்று ஆய்ந்து ஓதாரோ அறிவுடையோர். அறிவுடையோர் இதை ஆராய்ந்து சொல்ல மாட்டார்களா? இப்ப நம்ம பாக்குற அளவுலயே அது தெரிஞ்சுக்கலாமே, யூகித்தும் அதை அறிந்து கொள்ளலாமே. இந்த உலகத்திற்கு தோற்றமும் நிலைபேறும் ஒடுக்கம் உண்டு என்பதை அப்படின்னு சித்தியார்ல ஒரு பாடல் இந்த கருத்துக்கு இயல்பான ஒரு செய்தி சொல்கின்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும் பலம் தரும் ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டாம் என்னில் இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈறு இவை இசைதலாலே. இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் இலங்கிய தோற்றம், இலங்கிய தோற்றம், நிற்றல், ஈறு, முடிவு. இவை இசைதலாலே நலங்கிழர் தோற்றம் நாதம் தனக்கிலா நாதன் வேண்டும். இந்த ஐந்து பூதங்களும் இருக்க, இந்த ஐந்து பூதங்களுமே ஒன்னு ஒண்ணு பாத்துக்கோ என்று ஒருவர் மறுப்பு சொல்றார். இந்த ஐந்து பூதங்களும் அதுவே தானா நின்று தானாவே அழிஞ்சு தானாவே தோன்றிக்கும். இதுக்கு ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் வேண்டி இல்ல அப்படின்னு சொல்றார். அதுக்கு சொல்றாரு இவரு, மண்ணில இருந்து ஏராளமான பொருள்கள் தோன்றும், அதன் பயனை மற்றவர்கள் அனுபவிக்குமாறு மண்ணு பயன்படும். கண்ணி எல்லாவற்றையும் தோற்று வைக்கும், பூச்சி எல்லாம் முதல்ல அங்கிருந்தான தோன்றி வருகிற தோற்று வைக்கும். காற்று எல்லாவற்றையும் நிலைப்படுத்தி அங்கங்க இருக்க செய்யும். நெருப்பு எல்லாத்தையும் அழிக்கும், ஒன்னு தோற்றுவிக்கும், ஒன்னு நிலைப்படுத்தும், ஒன்னு அழிக்கும். அதனால இந்த பூதங்களை எல்லாம் பாத்துக்கும், அதனால கடவுள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பதில், என்ன சைவ சாமி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த எல்லா பொருள்களுமே தோற்றம் நிலைவேறு ஒடுக்கத்துக்கு உட்பட்டது. அஞ்சு பஞ்சபூதங்களும் தானே தோன்றி தானே நின்று தானே அழியக்கூடிய பொருள்கள், அது மற்ற பொருள்களை எப்படி தோற்றுவிக்க முடியும், எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி அழிக்க முடியும்? இந்த மூன்றும் இல்லாத ஒருவனால் தான் இந்த பொருள்களை தோற்றுவிக்கவும் நிலைவிறுத்தவும் அழிக்க முடியும். அது சொல்ற நிலம் புனல் அனல்கால் காண நிறுத்திடும் அழிக்குமாக்கும் பலம் தரும் ஒருவன் இங்கு பணிட வேண்டாம் எனில். இதை காரியப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈறு இவை இசைதலாலே, இந்த பஞ்சபூதத்துக்கும் இந்த மூன்று தொழில்களும் உண்டு, அவைகள் தோன்றும் நிற்கும் அழியும். அதனால நலங்கிழர் தோற்றம் நாசம் இந்த மூன்றும் இல்லாத ஒருவன் தான் இந்த மூன்றும் உடைய ஒன்றை தோற்றுவிக்க முடியும். ஆகவே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். ஆகவே இந்த அனுமான பிரமாணத்தினால இந்த கடவுள் இருப்பை நிலைநிறுத்த வருகிறார். இன்னும் கடவுள் இருப்ப நிலைநிறுத்த வரல, இது அடுத்த இரண்டாவது அதிகரணத்துலதான் இந்த செய்தி சொல்லப்படும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்லுகின்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூத்திரத்துல நாம் காணப்படுகின்ற உலகம், நாம் உலகம் காணப்படுகிறது, இந்த காணப்படுகின்ற உலகத்தை வைத்துக் கொண்டு காணப்படாத கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் தெளிவுபடுத்துகிறது இந்த சூத்திரம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிந்ததில் இருந்து தெரியாதற்கு, ஃப்ரம் செமிலியர் டு நான் செமிலியர், தோலா அருந்ததி நியாயம்னு சொல்லுவாங்க. அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க முடியாது நம்மளால, அப்போ துல்லியமா காண முடியலன்னா பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் காட்டுவாங்க, இதான் அருந்ததி இதான் அருந்ததின்னு. அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள நட்சத்திரத்தை காட்டி அதை உறுதிப்படுத்திட்டு அருந்ததி நட்சத்திரத்தை கொண்டு போவாங்க. அது போல இந்த பொருள்கள் காட்சிக்கு வருகிறது, காட்சிக்கு வர்ற பொருளை வைத்து எப்படி காணாத பொருளை நாம தெரிந்து கொள்ள முடியும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு பொருளோடு தொடர்புடைய பொருளை பார்க்கணும், ஏதாவது ஒரு பொருளை பார்த்து சொல்லணும், அதாவது அதை விட்டு நீங்காத ஒரு பொருள். இப்ப நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப நெருப்பு இருக்கிறது என்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொண்டோம், புகையிலிருந்து தெரிந்து கொண்டோம். அப்ப புகையும் நெருப்பும் ஒன்றை விட்டு உண்டு நீங்காது. இதை வந்து கலை சொல்ல என்ன சொல்லுவாங்க, அவினாபாவம், விட்டு நீங்காமை அப்படின்னு பொருள். ஆகவே அதை விட்டு நீங்காத ஒரு காரணத்தை கொண்டு மறைந்திருக்கிற பொருளை அறிதல் தான் இந்த கருதல் அளவை. இந்த கருதல் அளவை வைத்துக் கொண்டுதான் இங்கு நம்ம இறை உண்மையை நாம் நிலைநாட்டுகிறோம். விட்டு நீங்காத பொருள் காட்சிக்கு வருது, புகை காட்சிக்கு வருது, ஆனா நெருப்பு காட்சிக்கு வரல, நாம் கருதல் அளவை மூலமாக நிறைகிறோம். அப்போ இறைவனை விட்டு நீங்காத பொருள் ஒன்றை காட்ட வேண்டும். இப்ப இறை உண்மையை நிறுவதற்கு இறைவனை விட்டு நீங்காத பொருள் ஒன்றை காட்ட வேண்டும். அப்போ காணப்படும் இந்த உலகத்தை கொண்டு, காணப்படாத இறைவனை, காணப்படுகின்ற உலகத்தை வைத்துக் கொண்டு காணப்படாத இறை உண்மையை நாம் நிறுவ வேண்டும். அதைத்தான் இந்த மெய்கண்டார் இந்த இதில் நிறுவுகிறார். அப்போ கடவுளுக்கும் உலகத்திற்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டா? கடவுளை பார்த்தா உலகம் எப்படி ஞாபகம் வரும்? விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டா? இந்த உலகம் ஒரு காரிய பொருள் என்பதை சொல்லணும். உலகம் ஒருவரால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். படைக்கப்பட்டவர்கள் படைத்த ஒருவனை நம்ம கொண்டு வரலாம். அப்போ இந்த உலகத்துக்கு மூன்று தொழில்கள் இருக்கின்றன. என்னென்ன தொழில்கள்? தோற்றம், நிலைபெறு, ஒடுக்கம். இந்த உலகம் தடப்பொருள், தானா தோன்றி தானா நின்று தானாக அது ஒடுங்க முடியாது. அப்போ இந்த தானாக செய்ய முடியாத இந்த தடப்பொருளை இயக்குவதற்கு கர்த்தா ஒருவன் வேண்டும் என்று அந்த அனுமானத்தினால் கடவுள் உண்மையை இங்கு நிறுவத்து வருகிறார். இந்த அனுமான பிரமாணம் தான் இங்க முக்கியமானது. அப்போ உலகம் ஒரு காரிய பொருள், முதல்ல வந்து உலகம் ஒருவனால் செய்யப்பட்டது, செய்விக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. உலகம் காரிய பொருள் என்பதை முதல்ல கொண்டு வரணும். காரிய பொருள் என்பதற்கு தோற்றம் உண்டு, நிலைபேறு உண்டு, ஒடுக்கம் உண்டு. அப்போ இப்ப இந்த அதிகரணத்தின் மூலமாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் சொன்னா, இந்த உலகத்திற்கு தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம் உண்டு என்பது கொண்டு வந்திருக்கோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் காரிய பொருள்களே, ஒரு பொருள் கூட காரியம் அல்லாத பொருள்கள் காரிய பொருள்கள் தான். ஆகவே உலகம் காரிய பொருளுடைய தன்மைதான் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அதாவது தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம் இதை காணப்படுகிறது. ஆகவே அதைத்தான் இந்த மூன்று செய்திகள் மூலம் சொன்னார். என்னென்ன சொன்னாரு? உலகம் அவயவ பகுப்பு உடையது, உலகம் சடமாகவும் பலவாகவும் இருக்கிறது, உலகம் சுட்டி எய்யப்படுகிறது. இப்படி மூன்று விஷயங்களை சொன்னார். இந்த மூன்று காரணங்களும், ஒரு காரிய பொருளுக்கு மூன்று காரணிகள் ரொம்ப முக்கியம், அவசியம். மூன்று காரணங்கள் இருக்கணும். ஒரு காரிய பொருள் வரணும்னா மூன்று காரணங்கள் இருக்கணும். அது என்ன என்று கேட்டால், முதற் காரணம் ஒன்று இருக்க வேண்டும், துணை காரணம் இருக்க வேண்டும், நிமித்த காரணம் இருக்க வேண்டும். அப்போ இது காரிய பொருள் என்றால், இந்த காரிய பொருளை செயற்படுத்துவதற்கு ஒருவன் வேண்டும், அறிவுடைய பொருள் வேண்டும், சடத்தை இயக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அவனை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நிமித்த காரணன். நிமித்த காரணன் அதாவது எஃபிஷியன் காசுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நிமித்த காரணன். இப்ப இவன் எதை வைத்துக் கொண்டு செய்கிறான்? இந்த உலகத்தை செய்யறான். இறைவன் இந்த உலகத்தை எதனிலிருந்து செய்கிறான்? அவனுக்கு பறிக்கிற சக்தியாக இருக்குன்னா மாயிலிருந்து செய்கிறான். அப்ப மாய என்ற நுண்பொருளிலிருந்து செய்கிறான். அதான் முதல் காரணம், அதான் மூலப்பொருள், முதல் காரணம். அந்த முதல் காரணம் ஆங்கிலத்துல மெட்டீரியல் காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை எப்படி அவன் செய்கிறான், யாருடைய துணை கொண்டு செய்கிறான்னா, அதனுடைய அருட்சக்தி துணை கொண்டு செய்கிறான். அப்ப அவனுடைய அருட்சக்தி தான் அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் காசு. இது உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு காரியம் ஆகி இருக்கிறது, ஒரு குயவனார் எடுத்துக்கோ, அவர் செய்யக்கூடிய காரிய பொருள் இது பானை குடம். அந்த குடம் ஒரு குயவனால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குடத்திற்கு மூலப்பொருள் எது? மண்ணு. அதான் மெட்டீரியல் காஸ்ட், முதற் காரணம். அந்த குடம் செய்வதற்கு அந்த நிமித்த காரணம் அவன் தான், எஃபிஷியன் காஸ்ட் அவன் தான், கலைஞன் அவன் தான் செய்யறான், அவன் தான் அந்த ஜடத்தை இயக்குகிறான். அப்போ அவனுக்கு துணை என்ன இருக்கு? தண்டு சக்கரம், தண்டு இந்த அடிக்கிறது எல்லாம். இந்த குயவன் மண்ணை எடுத்து துணை பொருளோடு சேர்ந்து, துணை பொருளை உதவியாக கொண்டு ஒரு குடத்தை செய்வது போல, இறைவன் என்ன செய்கிறான்னா, மாயை தன்னுடைய பரிக்கிரக சக்தியாக இருக்கக்கூடிய மாயை, அந்த மாயையிலிருந்து மாயை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்து உயிர்களுக்கு வேண்டிய தன்னு தரண போன போகங்களை அவன் உற்பத்தி செய்கிறான். 36 தத்துவங்களையும் அவன் உற்பத்தி செய்கிறான். அதற்கு அவனுக்கு துணையாக அமைவது என்ன? அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை தான் அவனுக்கு சக்தியாக துணையாக அமைகிறது. ஆகவே இந்த மூன்றும் கூடினால்தான் ஒரு காரியம் நடக்கும் என்பதை நாம் இந்த அதிகரணத்தில் நம்ம யூகித்து அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பலவாகவும் சடமாகவும் இருக்கக்கூடியது, சுட்டி எறியக்கூடியது, அவயவ பகுக்கூடியது, இவைகள் தோன்றி நின்று அழியும். இவை சடப்பொருள்களாக இருப்பதனாலே இந்த சடப்பொருள்களை இயக்குவதற்கு, சடப்பொருள்களை செயல்படுத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் தான் இறைவன். சடப்பொருளை இயக்குகின்றவன் தான் பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையும் உடையவன், அனுகிரகத்தை உடையவன் அப்படிங்கறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு அடுத்த அதிகரணத்துக்கு போனோம்னா இன்னும் தெளிவாக இந்த உண்மைகள் நமக்கு தெரியும். இந்த இரண்டாவது அதிகரணம், தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம். தோற்றிய திதியே, மூவினைமையின் முத்தொழிற்படுகின்ற இந்த உலகமானது தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். தோற்றிய திதினா இவைகள் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள்கள். திதினா உள்பொருள்கள், முதலில் சொல்லியிருக்கேன். இந்த தோற்றுவிக்கப்பட்ட இந்த பொருள்கள் ஒடுங்கிக்குள் ஒடுங்குகிறது. ஒடுங்கி யாரு? சிவபெருமான். ஒடுங்கிக்குள் ஒடுங்குகிறது, மீண்டும் உளதாகிறது. எதனால? மலத்தினால். ஆனாமலம் இன்னும் பரிபாகம் அடையவில்லை, அதனால் மீண்டும் இந்த உலகம் புனருறுப்பவும் அடைகிறது. நம்முடைய சைல் சார்ந்த அந்த சுவையான போது புனருற்பத்தை பற்றி சொல்லுகின்ற நூல் தான். சரி, இதற்கு தோற்றியதிலேயே ஒடுங்கி மலத்துள்ளதாம் என்பது இரண்டாவது அதிகரணம். இந்த அதிகரணத்துக்குரிய மேற்கோள் சொல்றேன். இனி இல்லதற்கு தோற்றம் இன்மையின். இந்த அதிகரணம் ரொம்ப நிறைய செய்திகளை கொண்டது. மூன்று அதிகரணத்தை உள்ளடக்கிய ஒரு அதிகரணம். இதுல மூன்றா பிரித்து தான் நம்ம பார்க்கணும். மூன்றா பிரித்து பார்த்தாதான் இதனுடைய பொருள்கள் தெளிவாக நமக்கு விளங்கும். இனி இல்லதற்கு தோற்றம் இன்மையின். இல்லதற்கு தோற்றமின்மை, இல்லாத பொருள் சூனியத்திலிருந்து ஒரு பொருளும் தோன்ற முடியாது. இல்லதற்கு தோற்றம் கிடையாது. விளக்க சொல்றேன். உள்ளதற்கு செய்வோனையின்றி செய்வினையின்மையின். அந்த உள்ள பொருளையும் யாராவது செயற்படுத்த வேண்டும், திடத்தை செயற்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த செயல் நடைபெறாது. ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. யாருக்குள்ள எது ஒடுங்குதோ அவனுக்குள்ளே அது வெளியில வர வேண்டும் என்றது. இதுதான் மேற்கோள், இரண்டாவது அதிகரணத்துக்குரிய மேற்கோள். இல்லாத பொருள் என்றும் இல்லாத பொருள் தான். இல்லாத பொருள் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, முயலுக்கு கொம்பு இல்ல, என்னைக்காவது வெளியில வருமா? அது வரே வராது. சூனியத்தில் இருந்து ஒரு பொருளையும் தோற்றுவிக்க முடியாது. சத்காரியவாதம் என்று சொல்வார்கள். உள்ள பொருளே காரியப்பட்டு வரும், இல்லாத பொருள் வராது, காரியப்பட்டு வராது. உள்ள பொருள் தான் காரியப்பட்டு வரும் என்ற கொள்கை தான் சத்காரியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத பொருள் என்றும் இல்லாதையாகும். முயலுக்கு கொம்பு இல்லை, அது என்றைக்கும் அதுக்கு முளைக்க போவதே இல்லை. ஆயிரம் ஆண்டு காத்துட்டு இருந்தாலும் முளைக்க போறது கிடையாது. அது ஒரு காலத்திலும் உள்ள பொருளாய் தோன்றாது. அப்ப இந்த உலகம் சூனியத்தில் இருந்து வந்ததா? கடவுள் அப்படின்னு கையிட்டவன ஒரு பொருள் வருத, அது வித்ததம் பண்றவன் தான், மாயாஜலம் பண்றவன் தான் வரும், யாருக்கும் வராது. ஆகவே கடவுள் உள்ளதாக இருக்கக்கூடிய மாயையிலிருந்துதான் இந்த உபச்சார தத்துவங்களை இந்த பிரபஞ்ச மனைத்தையும் தோற்றுவித்திருக்கிறார். இல்லாத பொருள் இருந்து தோற்றுவிக்கவில்லை. அப்படி உள்பொருள் உள்ள பொருள் கூட ஒரு அந்த பொருள் கண்ணுக்கு காட்சியில இல்லாத அந்த பொருள் மூலமாக இருந்தது, மாயையாக இருந்தது, தூக்கமாக இருந்தது, அது காட்சிக்கு வருவது கூட யாரால் நம்ம செய்யப்படுவோம்? ஒரு முதல்வனால், ஒரு அறிவாளியால், ஒரு திறமைசாலியால் அப்படிதான் வெளியில வரணும். உள்பொருளாகிய உலகம் கூட ஒருவனால் அல்லாமல் தானாகவே இந்த உலகம் தோன்ற முடியாது. அப்புறம் அடுத்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எது எது எங்கே ஒடுங்கிட்டோ அந்த பொருள் அது அது அங்கிருந்தே தோன்றும்.

பொருளுக்கு தான் தோற்றம். இப்ப சூன்யத்திலிருந்து எந்த பொருளும் நம்மால யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்டாய்டு. உலகத்தில் உள்ள ஆற்றல்களை எதையும் ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது யாராலும். வேணா இருக்கிற பொருளையே மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா. நம்ம ஸ்வீட் கடையில போய் பார்த்தோம்னா எவ்வளவோ ஸ்வீட் இருக்கு. மூலப்பொருள் ரெண்டு மூன்று தான், மைதா மாவு, கடலை மாவு, நெய், சீனி, நாலு தான். அதை வைத்துக்கொண்டு மாத்தி மாத்தி செஞ்சு நூற்றுக்கணக்கான நம்ம வாயில் நுழையாத ஸ்வீட் எல்லாம் உற்பத்தி பண்ணிடுறாங்க இல்லையா. ஆகவே இந்த உலகமானது இனி உலகம் உள்ளது என்றது இல்லதற்கு தோற்றம், இனி இல்லாத பொருள் எதுவும் தோற்றம் கிடையாது. இது வந்து நம்ம விஞ்ஞானத்துல கண்டுபிடித்தது 1668 ஆண்டு ராபர்ட் மேயர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடு அப்பதான் இந்த கொள்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த சைவசாந்தம் எந்த காலத்துல இருந்தோ அது சொல்லிட்டே இருக்கு. நம்முடைய சதாசிவமூர்த்தி சைவசாந்தத்தை வெளிப்படுத்திய காலம் எதுன்னு யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? வேணா மெய்கண்டா 1232 ஆண்டு தோன்றினார் கிபி அப்படின்னு சொல்லலாம். சதாசிவமூர்த்தி எப்ப சொன்னார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே இந்த கருத்து எவ்வளவு காலமா நம்மள்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. உலகம் என்பது உள்பொருள், உள்ள பொருளே. சத்காரியம் சொல்லியாச்சு, உள்ளதே தோன்றும், இல்லாத பொருள் தோன்ற முடியாது. காரியம்னா செய்யப்படு பொருளாய், ஒருவனால் செய்யப்பட்ட பொருளாய் தோன்றுவது. அதுதான் சொல்றாங்க உள்ளது போகாது இல்லது வாராது. அப்ப குதிரைக்கு கொம்பு இல்ல, அது ஒரு காலத்திலயும் வரப்போறது கிடையாது. மாட்டுக்கு பிறந்த உடனே கொம்பு இல்ல, ஆனா கொம்பு முளைக்கிற சக்தி ஆற்றலுக்கு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது வெளியில வரும். ஆகவே இந்த ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூன்யத்திலிருந்து இந்த உலகம் படைக்கப்படவில்லை, இல்லாத பொருளுக்கு தோற்றம் உண்டாகாது. அப்போ என்ன நமக்கு இதிலிருந்து தெரிகிறது என்றால், உள்பொருள்ல மாயையும் ஒன்று. மாயை என்பது உள்பொருள். அந்த உள்பொருள் இப்ப நம்ம கண்ணுக்கு மாயைனா என்னன்னு தெரியாது, அது சூக்ஷ்ம நிலையில் இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம நிலையை காரியப்படுத்துவதற்கு வேறொருவன் வேண்டும். சூக்ஷ்ம நிலை காரியப்பட்டு தான் அந்த உலகமா பிரபஞ்சமா விரிஞ்சு வந்திருக்கு. கண்ணால நம்ம ஒரு பொருளை பாக்குறோம்னா இந்த பொருளுக்கு மூல ஆற்றல் மாயை. ஆற்றல் பொருள் சுரூபமாக, சக்தி சுரூபமாக இருக்கிறது. அந்த சக்தி சுரூபத்திலிருந்து இவ்வளவு பொருள்களையும் கடவுள் நமக்காக படைத்து நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த அதிகரணத்தின் இரண்டாவது பகுதி, இந்த உலகம் உள்ள பொருள், உள்ள பொருள் தான் தோற்றத்துக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன, இந்த உலகம் செய்வோனை உடைத்து. இந்த உலகம் ஜடப்பொருள், முதலே பார்த்துட்டோம். இந்த உலகம் பலவாகவும் சடமாகவும் இருக்கிறது, அவயவகுப்புடையதாக இருக்கிறது, சுத்தி அறியப்படுகிறது. ஆகவே இது சடப்பொருள். இது இந்த சடப்பொருளை ஒருவன், யாராவது ஒருவர் தான் செயற்பட காரியப்படுத்த வேண்டும். அப்போ இது செய்வோனை உடையது. ஒரு செய்வோன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமானது செய்யப்படாது, இப்படி உருவாகி வந்திருக்காது. இந்த உள்ள பொருளே இருக்கிறது, இப்ப மாயே இருக்கிறது, உண்பொருளாக இருக்கிறது. அந்த உள்ள பொருளாக இருந்தால் கூட ஒருவன் அதை இந்த பொருள்களாக செய்யாவிட்டால் இந்த பொருள்களுக்கு தோற்றம் இல்லை, செய்வினை இல்லை. கண்முதல் புதனால் காட்சியும் இல்லோம் சிவபெருமான். கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோம். நம்ம கண்ணால சிவபெருமான பார்க்க முடியாது. விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், எப்படி பாருங்க, அவனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அவன் தான் நமக்காக என்ன பண்ணிருக்கான், விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். வெளிப்படன்னா மாயையாகிய மூல ஆற்றல் இருந்து கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம நிலையில் இருந்து, அந்த மாயையிலிருந்து இவ்வளவு கண்ணுக்கு தெரிகின்ற பொருள்கள் அனைத்தையும் படைத்தவன் சிவபெருமான். இந்த இதுக்கு அப்படியே சரியான இலக்கியம் அதுதான். கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன், விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்து நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினையின்மையின், உள்ள பொருளாக இருந்தாலும் யாராவது ஒருவன் அந்த சடப்பொருளை செயல்படுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த செய்வினை பொருள்கள் இல்ல, செய்வினை இன்மையின். ஆகவே இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சடப்பொருள்கள் தானாக இயங்காது, அதை செயற்படுத்துவோர் இல்லாமல் தானாக செயல்படுகின்ற திறமும் இல்லை. சடப்பொருளை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப இந்த மைக்கு இருக்கு, பக்கத்துல இருக்கு, இது ஒலியை வாங்கி வெளியே விடுகிறது. இப்ப காலையில ஒருவர் இதே போல அமைத்து வைத்து விட்டு போக வேண்டும், அறிவுடைய ஒருத்தர். அவர் இல்லைன்னா இந்த மைக் இயங்குமா? இயங்காது. இந்த மைக் வந்து ஒலியை வாங்கி வேகமாக பெரிதாக தருகிறதுனா இந்த மாதிரி ஒரு அமைப்பை செய்தவரும் ஒரு அறிவுடையவர். அப்படி ஒரு எந்திரத்தை செஞ்சு வச்சிருக்காரு, இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர அறிவுடையவர் இல்லாவிட்டால் இது இயங்க முடியாது. அது போல சடப்பொருள் தானாக இயங்காது, அதை செயற்படுத்துவோர் இல்லாமல் தானாக செயல்படும் திறமும் அதுக்கு இல்லை. ஆகவே மண் குடமாவதற்கு யார் வேண்டும்? குயவன் வேண்டும். பொன் அடிகளமாவதற்கு யார் வேணும்? தட்டான் வேண்டும். அதுபோல சடமான மாயை உலமாக விரிவடைய உருவப் பெறுவதற்கு ஒரு செய்வோன் வேண்டும். அதாவது கடவுளை நிலைநாட்டுவதற்காக இவ்வளவு தர்க்கம் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. ஆகவே முதல்ல சொன்னது போல கடவுள்தான் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம். ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ், மாயை முதற்காரணம், மெட்டீரியல் காஸ் சக்தி, அவனுடைய அருளாற்றல், அவனுடைய கருணை இருக்கிறனா, அவனுடைய கருணை தான் இந்த உலகத்தை செயல்படுத்துகிறது. அது

0: துணை காரணம் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட். இதுல மூன்றாவது பகுதி, இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது. ஆண்டு ஒடுங்குதலின் அவன்கிட்டயே ஒடுங்குது. காரணம் என்னன்னா அவன்கிட்டதான் ஒடுங்குது. யாருகிட்ட ஒடுங்குச்சோ அவனிடமிருந்துதான் அது வெளியே வர வேண்டும். எது எங்கு ஒடுங்குகிறதோ அங்கிருந்தே அது தோன்றும். இந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல போய் தேடனா இருக்குமா? அது இருக்காது. காத்தற் கடவுள் காத்தல் தொழிலை மட்டும் செய்வார், அவருக்கு ஒரு தொழில் தான். படைத்தல் கடவுள் படைத்த தொழிலை மட்டும் செய்வார், அழித்தற் கடவுள் அழித்தல் தொழிலை மட்டும் செய்வார். ஆனால் மகாசங்காரகாரணன் ஆகிய மகாருத்ரன் ஆகிய சிவபெருமான் இருக்கானே, அவன் ஒருவனே அனைத்தையும் சங்கரித்து தனக்குள் ஒடுக்கிக் கொள்வான். மற்றவர்களெல்லாம் கீழே உள்ள அதிகாரிகள், அவர்களெல்லாம் செத்து பிறக்கின்ற உயிர்கள் தான், சாதாரண உயிர்கள் தான். அவர்கள் அவர்களுக்குரிய தொழிலை இறைவன் கட்டளைப்படி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இறைவன் ஒரு விஷ்ணுவை வைத்திருக்க வேண்டும் என்றால் பதவி நீடிக்க வேண்டாம், நீடிக்கலாம். தனக்குள்ள ஒடுக்கிட்டு புது விஷ்ணு கூட அவர் ஏற்படுத்தலாம். ஒரு பிரம்மனை தனக்குள்ள ஒடுக்கிண்டு புது பிரம்மனை, அவருக்கும் காலம் இருக்கு, இவ்வளவு காலம் அவருக்கு ஆட்சி இருக்குன்னு காலம் இருக்கிறது. ஆகவே இந்த மகா சங்காரகாரணன் ஆகிய மகாருத்ரன் தான், அவன் தான் அனைத்தையும் சங்கரித்து தனக்குள் ஒடுக்கிறான். எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்துதான் மீள அது உற்பத்தி ஆகும். இந்த அதிகரணம் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். அடுத்தது இந்த இதுக்குரிய எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இங்க இருக்கு. லயித்த தன்னில் லயித்ததாம், மலத்தால் லயித்தவாறு உளதா வேண்டும். லயித்தது அத்திதியில் எண்ணின் அழியாது அவை அழிவது, அத்திதியும் ஆதியுமாம் அங்கு. இந்த லயித்தங்கிற வார்த்தையை எத்தனை இடத்துல எத்தனை பிரயோகம் நடந்திருக்கு பாருங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பொருளை தருகிறது. லயித்தது, லயித்தல்னா ஒடுங்குதல் அர்த்தம். லயித்தல் முன்பு ஒடுங்கிய உலகம், பின்பு லயித்த தன்னிலாம், எது எங்கே ஒடுங்குகிறதோ அங்கிருந்துதான் அது. ஒரே கருத்துதான். அந்த கருத்தை அதிகரணங்களிலும் பாகுபடுத்தி சொல்லி அதை உதாரண வெண்பாக்களிலும் அதை வைத்து சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய நாம் பெற்ற ஞானத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. முன்னே தான் ஒடுங்குவதற்கிடமா என்ற அந்த இடத்திலிருந்தே மீளவும் தோன்றும். எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்து தோன்றும். ஒடுங்கிய உலகம் ஒடுங்கியே போக வேறு புதிய உலகம் தோன்றாது. எது ஒடுங்குச்சோ அதுதான் தோன்றும். இதுக்கு என்ன சான்றுனா, இலைத்தாறு உலகா வேண்டும், முன்பு எவ்வாறு அது ஒடுங்கியதோ அப்படி வெளிவருதல் தான் அதற்குரிய இயற்கை. அப்படித்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். நெல் விதைத்தால் நம்ம நெல்லை விதைச்சிட்டு பருத்தி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நடக்குமா? விளையாது. நெல் விளைத்தால் நெல் தான் விளைய வேண்டும், வரகு விதைத்தால் வரகுதான் விளைய வேண்டும். நெல் கமுதாய் விளைவது இல்லை. எங்கு ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் மீண்டும் உலகம் உற்பத்தி ஆகும். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம். மலம் இருப்பதனால் அது ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுவது ஏன்? தோன்ற வேண்டுமாயின் ஒடுங்க வேண்டாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். ஏன் ஒடுங்கின உலகம் மீள தோணுது? தோன்ற வேண்டிய அவசியம் இல்லையே. மீள தோன்றுவது எதற்காக அப்படின்னு கேட்டா, மலத்தால், மலத்தினாலே, மலம் இருப்பதினால். என்ன மலம் இருக்கிறது? உயிர்க ஆணவமலம் இருக்கிறது. ஆணவமலம் இருப்பதினால் மீண்டும் உலகம் மீண்டும் தோற்றத்திற்கு வருகிறது. இந்த மூன்று காரியங்களையும், ஒரு உலகத்தை தோற்றுவித்தல், நிலைநிறுத்துதல், அதை ஒடுக்குதல், மூன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாம கடவுள் எதையும் செய்யறதில்லை. மாயையே ஏன் அந்த உலகத்தை எதற்காக அவன் தோற்றுவிக்கிறான் அப்படின்னா, இந்த ஆணவ மலம் பரிபாகமடைந்து பக்குவமடைந்து இந்த உயிர்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அவன் தோற்றுவிக்கிறான். ஆணவ மலம் பரிபாகமாவதற்காக உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறான். அப்புறம் உலகம் நிலைத்து நிற்கிறதே எதுக்கு? ஆணவ மலம் ஒழிவதற்காக தோற்றுவிக்கிறான். இந்த மாயாமலம் ஒழிவதற்காக அவன் நிலைப்படுத்துகிறான். இந்த உலகத்துல நாம் இருந்து மாயாமலத்தின் மூலமாக வந்து இந்த உடலோடு வாழ்கிறோம். இந்த மாயாமலம் ஆணவமலம் இருப்பதனாலே இந்த மாயாமலமானது நமக்கு மயக்கத்தை தருகிறது, விபரீத உணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது, இந்த உடலோடு வாழும் பொழுது பல்வேறு விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகிறது. அப்படி விபரீத உணர்வுகள், மயக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில இருக்கக்கூடிய உடல் வாழ்க்கையை பார்த்தால் நம்ம கண்ணுக்கு நேராகவே நமக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். அப்போ நமக்கு இந்த உலகம் அனித்தியம், இந்த உலகத்தில் உள்ள உடல்கள் அனித்தியம் என்ற உண்மை நமக்கு உணரப்படுகிறது. அப்ப அந்த உண்மையை உணர்ந்தால் இந்த மாயாகிய உடம்பின் மேல் இருக்கின்ற பற்றுதல் நமக்கு ஒழியும். அதற்காக இந்த உலகம் நிலைபெறும். ஆணாமலம் ஒழிவதற்காக உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. மாயாமலம் பக்குவமாகி மாயாமலத்தில் உள்ள பற்றுதல் ஒழிவதற்காக உலகம் நிலைவேறப்படுகிறது. இந்த கண்மமலம் பரிவாகமாக கண்மமலம் வருது நமக்கு. நல்வினை தீவினைகளை செய்கிறோம். நல்வினை தீவினைகளை செய்த பிறகு இந்த இலை உடன்று உடன்று உடன்று நாம் அடைகின்ற இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்கின்ற நல்வினை தீவினை என்பதை தெரிந்த பிறகு நல்வினையிலிருந்து நீங்கி தீவினையிலிருந்து நீங்கி இறைவனை ஒப்பு வருகிறது. இறைவனை ஒப்பு வந்தவுடனே இந்த உடல்ல வாழ்கின்ற நமக்கு இறைவன் என்ன செய்யறானா, இப்போ இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த கண்மமல ஒப்பு வந்து விட்டது, அப்ப ஜீவன் முக்தாக இவனை மாற்ற வேண்டும், ஞானியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த உடலானது அது அந்திம காலத்துக்கு வந்து விடுகிறது, வயதாகி போடுகிறது, மீண்டும் ஒரு பிறப்பை தந்து இந்த கண்மமலம் ஒடுங்குவதற்கு, அதாவது அந்த இறப்பு அதனால் தான் ஒடுக்கம் நேர்கிறது, கண்மமலம் பரிபாகமாவதற்காக. இப்படி மலத்தால் தான் இந்த உலகம் மீண்டும் மலம் போவதற்காகத்தான் மீண்டும் இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. இழைத்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. ஒருவன் ஒடுங்கினிடம் லயித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. திதிங்கிறது இந்த இடத்துல காத்த கடவுளாகிய திருமால். சில பேர் சொல்றாங்க இந்த உலகம் திருமாலிடம் சென்று ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா திருமால் இருப்பது மூலப்பகுதி. நம்ம இந்த ஆன்ம தத்துவங்கள கடைசியில மூலப்பகுதின்னு சொல்றோம் இல்லையா, பிரகிருதி மாய தத்துவம் மூலப்பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடம் தான் திருமால் இருக்கின்ற இடம். அதுக்குள்ள இருக்கிறத அவர் ஒடுக்கிட்டு அதுக்கு மேல இருக்கிறது யார் ஒடுக்கிறது, வித்யா தத்துவங்கள் இருக்கின்றன, அப்புறம் சுத்தமாய சுத்த இது சிவதத்துவம் இருக்கிறது, அதெல்லாம் யார் ஒடுக்கிறது. ஆகவே லயித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. இனி ஒடுங்கின இடம் காத்தல் கடவுளான திருமாலிடத்தில், திருமாலிடத்தில்னா மூலப்பகுதியில் என்று கூறினால் திருமாலுடைய அதிகாரம் மூலப்பகுதிக்கு மேல 24 தத்துவங்களுக்கு மேல அவருடைய அதிகாரம் செல்லவே செல்லாது. அதுக்கு மேல என்ன இருக்கு, வித்யா தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல சிவதத்துவம் இருக்கு. ஆகவே அதெல்லாம் யார் ஒடுக்கிறது என்ற கேள்வி வரும். ஆகவே திருமாலிடத்தில் உலகம் ஒடுங்குவதில்லை, மேலாக இருக்கக்கூடிய சங்காரகாரனாகிய சிவனிடத்திலேயே அவன் ஒடுங்கும். திருமாலும் நான்முகனும் கூட சங்காரகாரணத்திலேயே ஒடுங்குவார்கள். அப்ப முற்றடிப்பு செய்யும் பொழுது படைக்கற் கடவுளாகிய அயனும் காத்தற் கடவுளாகிய திருமாலும் ஒடுக்குதற் கடவுளாகிய ருத்ரனும் அவனுக்குள் ஒடுங்கி விடுகிறார்கள். ஆகவே திருமால ஒடுங்கிறது என்பது தவறு. அதுக்கு அடுத்தது அவை அழிவது அத்திதியும் ஆதியுமாம் அங்கு. திருமாலும் நான்முகனும் ஒடுங்குவது சங்காரகாரணத்திலே ஆகும். திருமாலும் நான்முகனும் தோன்றுவதும் அந்த சங்கார காரணத்திலே. மீண்டும் புனருறுப்பம் செய்யும் பொழுது அந்த புனருறுப்பம் செய்கின்ற காலத்துல மீண்டும் எங்கிருந்து தோன்றுகிறார்கள்னா அந்த சங்கார காரணனாகிய சிவபெருமான் தான் மீண்டும் தோற்றுவிக்கிறான். அதான் நம்முடைய அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனை, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். இவர்களுக்கெல்லாம் பிறப்பே தெரியும்னு சொல்ல முடியாது. இதுவரையிலும் 100 கோடி பிரம்மர்கள் இறந்து போயிருக்கிறார்களா, 6 கோடி நாராயணர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், இந்திரனுடைய பிறவி எத்தனை பிறவி, எத்தனை இந்திர பதவி வந்திருக்குன்னு சொன்னா கங்கை மணல என்ன அளவுக்கு, கங்கை மணல கங்கையில் இருக்கக்கூடிய மணலை எத்தனை இருக்கோ அத்தனை பிறவி அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஆகவே முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே. ஆகவே உலகம் சங்கார காரணன் இடத்தில் தான் ஒடுங்கும், அவன்கிட்ட தான் ஒடுங்கும், இறைவனிடம் தான் ஒடுங்கும். நான் மீண்டும் அதை ஒரு ஞாபகப்படுத்துறேன், இறைவனிடம் ஒடுங்கும் என்பது இங்க மாயையில் ஒடுங்கும், மாயை இறைவனிடம் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில தான் அவனிடம் ஒடுங்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நிலம் விளைந்தது அப்படின்னு சொல்றோம், நிலமா விளையுது, என்ன விளையுது, விதை, விதை விளைகிறது. சேற்றில் முளைத்த பங்கஜம் அதெல்லாம் சொன்னா இல்லையா, அது போல. ஆகவே இந்த வெண்பால ரெண்டு செய்திகள் இருக்கின்றது, உலகம் ஒரு உள்பொருள் இல்லாதது, சூன்யத்திலிருந்து உலகம் வரவில்லை, அது ஒடுங்கவும் தோன்றவும் உடையது, இடையில ஒரு செயல் நடைபெறுகிறது, நிலைபெறுதல். சரி, உள்பொருளாகிய உலகம் உடங்கி தோன்றுதல் ஒரு கர்த்தாவினால் ஆகும். ஆகவே இது தடப்பொருள்கள், தடப்பொருள்கள் தானாக தோன்ற முடியாது, நிலைபெற முடியாது, ஒடுங்க முடியாது. ஆகவே தடப்பொருளை இயக்குவதற்கு ஒருவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்த ஒருவன் வேண்டும், அவன்தான் இறைவன் என்று இந்த 2வது அதிகரணம் நமக்கு இந்த பாடல் மூலமாக சொல்லுகிறது. சரி, இதோட பத்தி பண்ணிக்கலாம், அடுத்தது பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம.
1: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு நூலின் காரணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: கண்டால்தான் உண்பவரும் உலகில் உளமிக்க சுவை பொருள்களெல்லாம் உண்டால்தான் என்பவரும் உலகில் உளமிக்க சுவை பொருள்களெல்லாம் கண்டாலே இன்பவரும் கனக சபை திருநடனம் கண்டுபாரி பண்டார்வும் குழலறிவை உருவாக நின்று நடம் மகிழ்ந்து காண மண்டான் தான் இடர் தீரச் செய்து வைத்த இரு முனிவர் வரந்தான் என்னே மண்டான்தான் இடர் தீரச் செய்து வைத்த இரு முனிவர் வரந்தான் என்னேயர்வோனு பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆளிமிசை கண் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றுண்டர்பதம் போற்றி ஊடிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி சிவஞான போதமருள் திருவண்ணை மெய் கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறை கடந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான் மறைகள் நவில் தில்லை உமாபதியா நற்றாள் போற்றி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே நூல் யாருக்கு செய்தேன் என்கின்ற காரணம் பற்றி சொல்கிறார். இந்த நூல் யாருக்காக செய்யப்பட்டது என்பதை பற்றி சொல்கிறார். உயிர்கள் தோன்றுவது வினையின் காரணமாக உயிர்கள் பிறக்கும். பிறப்பே பிறப்புக்கு காரணம் வினை, மரத்துக்கு காரணம் விதை என்பது போல இந்த மரம் தோன்றுவதற்கு காரணம் வித்து. வித்து இல்லையானால் விளைவு வராது. அதுபோல வினை என்கின்ற வித்தின் மூலமாக உடல் என்கின்ற மரம் வந்தது. விதை இல்லாமல் மரம் வராது, வினை இல்லாமல் சரீரம் வராது. அதை பட்டினது சுவாமி வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய் தெளிவா, வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு இல்லாது கண்டாய் சிவன் பாத நினை. ஒரு பாட்டு என்ன அழகு, என்ன அழகு, இவ்வளவு கருத்து. வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு இல்லாது கண்டாய். என்ன தீந்து போச்சுன்னா விளக்கு நின்று விடும், வினை தீந்து போச்சுன்னா உடம்பு விடுது, என்ன தீந்து போச்சுன்னா விளக்கு நின்று விடும். வினை தீர்ந்தால் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய பராரத்தவனை தீர்ந்தால் உடம்பு விடுது சரிதானா. வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு இல்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை. இந்த உண்மையை சொல்லிட்டு அதுக்கு மேலே நீ செய்கிற வேலையை சொல்றேன்னு சிவன் பாத நினை. நினைப்போரை வேகு நினையாரை நீங்கி நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்சவரே. பட்டன சுவாமி பாட்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பட்டன சுவாமி பாட்டில் எல்லாம் பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சிவஞான போதம் பன்னெண்டாம் சூத்திரத்துக்கு இருக்கு. பக்தரோடு இணங்குக அல்லாதாரோடு இணங்கிருக்க, வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு இல்லாது கண்டாய். வினை தீர்ந்து போச்சுன்னா ஒரு நொடி கூட இருக்காது, அவ்வளவுதான். தினைப்போதளவு இல்லாத சிவன் பாதனை இருக்கும்போது, இருக்கும்போது சிவன் பாதனை நினைப்போரை மீது நினையாரை நீங்கி நெறியில் நின்றால் நினைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரை என்பது பட்டினத்தான். அதனாலே ஜென்மம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த உடம்பு காரியம், உடம்பு காரியம், இதற்கு வினை காரணம், வினை காரணம். பானை காரியம், பானை காரியம், மண் காரணம், பானை காரியம், மண் காரியம். அதுபோல வினை காரியம் உடம்பு, வினை காரணம் உடம்பு காரியம். அப்படி உலகத்திலே உயிர்கள் தோன்றுவதிலே தீவினையினாலேயே தோன்றுகிற உயிர் உண்டு, முழுவதும் தீவினையினாலேயே தோன்றுகிற உயிர் உண்டு, நல்வினையினாலே தோன்றுகிற உயிரும் உண்டு. நல்வினை காரணமாக பிறக்கிற உயிர், தீவினை காரணமாக பிறக்கிற உயிர், நல்வினை தீவினை இரண்டும் கலந்து மிக்சரா பிறக்கிற ஜென்மமும் உண்டு. அந்த தீவினையே முழுவதும் தீவினையே பிறக்கிற ஜென்மம் எப்படி இருக்கும்னா கடைசி வரையிலும் சிவனை நினைக்காது, சாகர வரையிலும் சிவனை நினைக்க மாட்டான். அப்புறம் இந்த உலகத்திலையும் அதிகமான துன்பத்திடம் அந்த தருத்திரத்தினாலையும் வியாதியினாலையும் பல வகையிலும் துன்பத்திடம் பார்த்துருக்கீங்களா. கடைசி உரையில் முழுவதும் தீவனை, பாக்கியம் என்று இருதலை போகமும் பற்று விட்டார் என்றபடி இந்த போகமும் இல்லை அந்த போகமும் இல்லை. நல்வினையிலே பிறக்கிற உயிர் என்ன பண்ணும்னா இந்த உலோகத்தில் ஓரளவு நல்லா வாழும், நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளையோட அப்படி போட சொல்லிடுவான். அப்புறம் ஏதோ பத்தியும் பண்ணுவான். பத்தியும் நல்வினை தேவினை ரெண்டும் கலந்து அதன் மூலமாக உண்டாகிற உயிர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து அனுபவிக்கும், அதோட பத்தியும் பண்ணிக்கும், ரெண்டாங்கிட்டியா இப்படி இருக்கும் இருக்கும் ஏதோ ஏதோ. இதுக்கெல்லாம் மீறி இந்த மூன்று வகையையும் மீறி அதற்கு மேலே திருவருளாலே பிறக்கிற உயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மூன்று வகையும் நீங்கி இதற்கு மேலாக அருள் காரணமாக ஜெனிக்கிற உயிர்கள், அருள் காரணமாக உண்டாகிற உயிர்கள் யார போல, ஞானசம்பந்தர் போல, சமயாச்சாரியர்கள் போல, பதஞ்சலியார போல, இந்த மாதிரி அருளாளர்கள் பிறக்கிறாருன்னா அவர்கள் பிறப்பு எதன் காரணமாக பிறக்குதுன்னா இந்த உலகத்தில் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக. தோன்றும் போதே அவர்கள் அருளோடு தோன்றி அருளிலேயே வாழ்ந்து அருளிலேயே கலப்பார்கள். அதற்கு காரணம் சிவபுண்ணியம். முன்னப்பிறப்பில் செய்த சிவபுண்ணியத்தினாலே உண்டாகிற உயிர்கள் எப்படி இருக்கும்னா பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். நடந்துகள் வஞ்சாந்த கண்டத்து ஆரூர் உருமாறி எங்கே ஆண்டு திருப்பதிடர் என்கிறாள் அல்லவா காரைக்காலம்மையார். வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்ததடைய அண்டர் வருமான திரு அண்டர் வரான் திருவார்த்தை அணைய வருவான பயன். இப்போ வீதியிலே இந்த வந்து வீடு கட்டி சாமி வச்சு பலகாரம் சுட்டு விளையாடுவோம்ல வீதியில் மண்ணில், அது வண்டல் பயில் தான். அப்போவே கோயில் கட்டுவாளாம், சாமி வைப்பாளாம், பூஜை பண்ணுவாளாம், சிவசிவான்னு சொல்லுவாளாம், கூட இருக்கிற இது எல்லாத்துக்கும் மகேஸ்வரசம் பண்ணுவாளாம். ஆறு வண்டல் வயல்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர் வரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் ஒரில் தூள். எப்போ ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளையே பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து. நந்தனாரை சொல்கிறாரு, நந்தனாரே பிறந்து உணர்வு தொடங்கியவின் பெறைக்கண்ணி பெருந்தகைவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையாராயே அடித்தொண்டி நிகழ்வு. நந்தனார் பிறந்து உணர்வு தொடங்கியவன் பிறைக்கண்ணி பெருந்தகைவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி மறந்தே இந்தன்களால் மறவா வண்ணன் அல்லியே அத்திறம்பாடல் வாடி நாம் தெள்ளையன கொட்டாமல் மறந்தூட உலகியலை நினைக்காம அருளையே திருவாசர் அதை அப்படியே சேர்க்கலாம் அரங்க வைக்கிறார். மறந்து அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராய் எடுத்துடும். இப்படி சிவபுண்ணியத்தின் காரணமாக பூமிக்கு வருகின்ற ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்கள் அருளாளர்கள், அருளை ஆள்பவர்கள், அருளை வழங்க வந்தவர்கள். திருவருளை அருள் காரணமாக பிறக்கிறது நான் சொன்னது நல்ல ஞாபகம். தீவினையின் காரணமாக பிறக்கிற உயிர்கள், நல்வினையின் காரணமாக பிறக்கிற உயிர்கள், தீவினையும் நல்வினையும் கலந்து இருவினையின் காரணமாக பிறக்கின்ற உயிர்கள், இதற்கெல்லாம் மேலாக வினையே இல்லாமே, வினையே இல்லாமே. இப்ப சமயாச்சாரம் முதலாளர்கள் வினை இல்லாம அருளே காரணமாக ஜெனிக்கிறது, அருளே அவர்கள் விவரம் தெரிஞ்சிருந்து அதான் இப்ப இந்த வார்த்தை பேச ஆரம்பிச்சதுல இருந்தே, பேச தொடங்கிய காலத்தில் இருந்தே அவர்கள் செயல் அத்தனையும் மனவாக்கு காய அத்தனையும் சிவசம்பந்தமாகவே இருக்கும், சிவசம்பந்தம் அருள் சம்பந்தமாகவே இருக்கும். அவர்கள் அருளிலே பிறந்து அருளிலே வாழ்ந்து அருளிலே சேருவது, ஐயோ அப்பா பா பா பா பா பாபா, அருளிலே தோன்றி அருளிலே வாழ்ந்து அருளிலே கலம். இது என்ன முதிர்ந்த சிவபுண்ணி, அளவில்லாத சிவபுண்ணியத்தினாலே, அளவில்லாத சிவபுண்ணியத்தினாலே அந்த ஆன்மாக்கள் பூமிக்கு வரும். அந்த ஆன்மாக்கள் மூலமாக பல ஆன்மாக்கள் நன்மை அடையும். அப்படி அருளின் காரணமாகவே ஜெனிக்கின்ற ஆன்மாக்களுக்கு நூல் வேண்டியதில்லை. தவத்தின் காரணமாக அருள் காரணமாக அவதாரம் பண்ணுகிற அந்த அருளாளர்களுக்கு நூல்கள் வேண்டியதில்லை. முன்னையே படிச்சிருக்கிறாங்க, முன்னையே படிச்சிருக்கிறாங்க. அது ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து, முன்னையே படிச்சிட்டதுனாலே அந்த கல்வி ஆன்மாவில் தங்கியிருக்கும். கல்வி ஆன்மாவில் தங்கி இருக்கும், செல்வம் தங்காது. கல்வி ஆன்மாவில் தங்கி இருக்கும், செல்வம் ஆன்மாவில் தங்காது. அதனாலே அந்த கல்வி காரணமாக அவர்கள் படிக்க வேண்டியதில்லை. படிக்காமலே எல்லாம் தெரியும். படிக்காமலே இப்போ ஞானசம்பந்தர் படிக்கலை, பால் கொடுத்துட்டா அதே போதும் படிக்கல. இப்ப மற்ற யாருள்ள பார்த்தா சுந்தரர் தான் என்னத்தை படிச்சிருப்பாரு, 16 வயசுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணாரு, 18 வயசுல கையில இது போனாலும் எவ்வளவு படிச்சிருப்பாரு, என்னத்தை போய் படிச்சிருப்பாரு, ராஜா வீட்டுல வந்தா செல்லாம அலைஞ்சிருப்பாரு, நல்லா புரியுதா? நம்ம அளவுக்குலாம் படிச்சிருக்க மாட்டார். இப்போ நம்ம அளவுக்குலாம் அவர் படிச்சிருப்பாரா? நம்ம மனக்கட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் புத்தகத்தை வாங்கி புரட்டிக்கிட்டுலாம் இருந்திருக்க மாட்டார். என்ன அவங்க ஒத்துக்கிட்டா இல்லையா? அவர்களுக்கு சிவருமான் உள்ளே நின்று உணர்த்தி அருள்வான். முன்னையே அவர்கள் படித்திருந்த காரணத்தினாலே, சிவபுண்ணியம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை, அவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை, தானே எல்லாம் வரும். அது யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வர வேலவர் தந்ததனால், வேலவர் அதனால் அவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை. பல பிறவிகளிலே பாவத்தையே செய்து அந்த தீவனையின் காரணமாக பிறக்கின்ற உயிர்களுக்கு சிறிதும் விஞ்ஞானத்திலே நாட்டம் இருக்காது, கொஞ்சமும் விஞ்ஞானத்திலே நாட்டம். அப்படிப்பட்ட அஞ்ஞானிகளுக்கும் நூல் வேண்டியதில்லை, விஞ்ஞானிகளுக்கும் நூல் வேண்டியதில்லை. தெரிகிறதுனால அஞ்ஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, அவனுக்கு இதுல இதுவே வராது, எதுவே வராது, பாட்டு பிரியமே வராது, நாட்டம் வராது, பெருசா தெரியாது, ஒரு வாக்கியத்தை கேட்க அவனுக்கு கொடுத்து வைக்காது, பாவம் அதிகமாக இருக்கும். நல்லா புரியுதா? இந்த நல்வின தீவனை ரெண்டும் கலந்து சொன்ன பாரு, அவங்க பாம்புவா வருவான் விட்டுருவேன் அப்படியும் இப்படியுமா இருப்பான், பக்தனாக இருப்பான் பக்தனாக இருப்பான், இங்கே சிவனை கும்பிடுவேன் அங்கிட்டு போய் கருப்பண சாமியை கூடுவான் அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி வந்தாலும் எல்லா சாமியும் ஒன்று தான்ப்பேன். நல்லா புரியுதா? இதெல்லாம் மீறி அருளே காரணமாக அவதாரம் பண்ணி அருளாளு, திருவருளே காரணமாக அது நீக்கி முன்னனை தன்னோடு நிலாவகை குரம்பயிர் புகை பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல்லப்பாரு. நோக்கி நுண்ணிய நுண்ணியங்கிறதான் சுக்கம் பஞ்சாட்சரம், முத்தி பஞ்சாட்சரம். நோக்கிங்கிறத அந்த நயன தீட்சமதான் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரின் ஒரு அல்லவா திருவாசகம். நோக்கி நுண்ணிய நொடியன நுண்ணிய நொடியன சொச்சு, இது முத்தி பஞ்சாட்சர சொல்லுங்க. 10 மணி நேரமாக வேணும், 1 மணி நேரம் வேணுமா? ஒரு வாரத்தை சொல்லுங்க, எவ்வளோ பா நேரம் வேணும்? நுடியன சொச்சை முகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த தோழரு தெழுதரு சுடற்சோதி ஆக்கிய ஆண்டுதன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டார். இல்லை விளங்குதா? அதனாலே பரமஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, அஞ்ஞானிகளுக்கு நூல். ஞானியோடவும் சேராமே, அஞ்ஞானியோடவும் சேராம. இப்ப நம்ம யாரோட சேர்ந்துருக்கிறோம்? ஞானியோட சேர்ந்துருக்கிறேன், சேரலாம்னு எடுக்கிறோம், ஞானி ஆகலை, அஞ்ஞானியோட சேர மாட்டோம். அது அது 100க்கு 100 உண்மை. சீர்காழ்ற பக்கம் போக மாட்டோம், அஞ்ஞானியோட சேருவோமா சேர மாட்டோமா? சேரவே மாட்டோம். விஞ்ஞானியோட சேர்றதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆசைப்படுறோம். இப்போ நம்ம எப்படின்னா அருளை பெறுவதற்காக ஆசைப்படுகிறோம். அவர் அருளை பெற்றவர்கள் பரமஞானிகள், அருளை பெற தகுதி இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள், அருளை பெற தகுதியுடைய அருளை பெற்றவர்கள், அருளை பெற தகுதி இல்லாதவர்கள் அருளை பெற தகுதியுடையவர்கள் தான். நல்ல புரியுதாப்பா? 3 வகை பரமஞானிகள் அருளை பெற்றவர்கள். அதை நம்ம இதில் வாத ஒரு வள்ளலில் கூட பாடியிருக்கேன், அளவிலா அருள் பெற்றான் வாதபூரன் வைத்திருக்க முடியாமல் வாரித்தந்தான். எவ்வளவு வச்சிருப்பாரு! அளவிலா அருள் பெற்றான் வாதபூரன் வைத்திருக்க முடியாமல் வாரித்தந்தான் என்பது வாத ஊர்வலம். அதனாலே இப்படி திருவருளாலேயே அவதாரம் பண்ணிய உயிர்களுக்கு ஞானம் தானே வந்து உள்ளே நின்று உணர்த்துவான். இது விஞ்ஞானகளருக்கு உள்ளே நின்று உணர்த்துவான், பிரளயாகலருக்கு முன் நின்று உணர்த்துவான், சங்கரருக்கு படற்கையிலே உணர்த்துவான் என்றெல்லாம் நம்முடைய சித்தாந்த நூல் சொல்லுதல்லவா. அந்த முறையிலே ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறப்பாங்க. அதான் பிறந்து மொழிபெய்கின்ற பிற என்னதை விட என்ன, பிறக்கும் போதே அவர்கள் ஞானத்தோடு தோன்றுவார்கள். துளசியானது தோன்றும் போதே என்ன வருது, வாசனையோட தான் தோன்றி அப்புறம் கொஞ்சம் காலம் அழிச்சுவார். சிவபாக்கியன் ஒருத்தர் அவர் பிறக்கும் போதே தாயிலிருந்து கீழே விடும்போதே சிவசிவான் இருந்தார், தாய் வயிற்றிலிருந்து கீழே விடும்போது சிவசிவா. அப்படின்னா அந்த ஜென்மம் எவ்வளவு சொல்லியிருக்கும், சிவசிவா எவ்வளவு சொல்லியிருக்கும் பிறக்கும் போதே. அதனாலதான் அவருக்கு சிவவாக்கியம் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சிவசிவா. சாகரவல்லியும் சிவசிவான்னு சொல்லாத ஜென்மம் எவ்வளவு இருக்குது. அரகராயனா மூடர் திருவண்ணீரிடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு நூல் கலா மூடர் நெதியிலே நிலா மூடர் அறம் விசாரியா மூடர் நரகேளிர் பொருளவு. அது போல ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் போன்ற பரமஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, படித்து தெரிய வேண்டியதில்லை, தானே தெரியும், அஞ்ஞானிக்கு வேண்டியதில்லை. நம்ம அஞ்ஞானி சேர மாட்டோம், விஞ்ஞானியோடு சேருவதற்காக ஆசைப்படுகின்றபடியினால் நமக்கு தான் நூல் நமக்கு தான். அது எது போலவெண்ணில் நன்றாக கண்ணிலே எந்த விதமான ட்ரபுள் இல்லாத கண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை, கண்ணில் எந்த விதமான கோளாறும் இல்லைன்னா அதுக்கு அதுக்கு கண்ணாடி, சுத்தமாக தெரியாத பிறவிக்குள்ளுக்கும் கண்ணாடி வேண்டியதில்லை. போட்டாலும் தெரியாது. நல்ல கண்ணுடையவனுக்கு கண்ணாடி வேண்டியதில்லப்பா, சுத்தமாவே கண்ணுத்து பரவி குண்டு. அவரு கண்ணாடி போட்டிருந்தான், அவனு எவ்வளவு உசந்த கண்ணாடியே, உசந்த கண்ணாடியை பார்த்து அமெரிக்காவில் போட்டு கவுண்டா கூட. அப்ப அவனுக்கு கண்ணாடி வேண்டியது, கண்ணாடி போட்டா தெரியுங்கிற ஆளுக்கு கண்ணாடி வேண்டும், போட்டா தெரியும். இப்ப எனக்கு அதிகம் கண்ணாடி வேண்டியதில்லை உங்களுக்கு காட்டு. ஆமையா, கண்ணாடி போட்டா தெரியுது, படிச்சா தெரியுது, படிச்சா தெரியுதே, ஞானத்தை பெறலாமே என்கின்ற சன்மார்க்களுக்காக இந்த நூலை சொல்றேன். ஒரு சொற்பொழிவாளர் வந்தார், கூட்டத்தில் ஆரம்பித்தார், ஒரு விஷயத்தை சொன்னார். விஷயத்தை சொன்னி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு அப்படின்னார். ஒன்றும் புரியலையே, நாங்கள் ஒன்றும் புரியாதவர்கள் சொல்லி பிரயோசனம் இல்லைன்னு போயிட்டார். அப்புறம் மறுநாள் அவரை வந்து சிபாரிசு பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த உடனே நான் சொல்றது தெரியுதான்னாரு. தெரியுதுன்னாங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டியது, தெரியாதவனுக்கு சொல்ல மாட்டேன்னாரு முதல் நாள். மறுநாள் தெரியுதுன்னாங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டியது. அப்புறம் மறுநாள் கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் சொல்றது தெரியுதான்னாரு. எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்குது, அப்ப உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்சும். இப்ப நமக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் தெரியாம இருக்குது இல்ல, அப்ப சொன்னா பொருத்தம். அதான் நல்லா தெரியற கண்ணுக்கு கண்ணாடி வேண்டியது இல்ல, சுத்தமா தெரியாத கண்ணுக்கு கண்ணாடி வேண்டியது இல்ல, கண்ணாடி போட்டா தெரியும் என்கின்ற கண்ணுக்கு கண்ணாடி. கண்ணாடி போன்றது நூல்கள், கண்ணாடி போன்றது நூல்கள். அதனால அதை எப்படி சொல்றாரு தெரியுமா, பண்டன தவத்தால் தோன்றி பண்டை முன்னப்பிறப்புகளிலே நல்ல தவத்தை செய்து. இப்ப கண்ணப்பூர் படிக்கவே இல்லையில, கண்ணப்பூர் படிக்கவே இல்லையில, அங்கே எல்கேஜி யூகேஜி கூட சொன்னேன். அங்கே என்ன தெரியுமா, விட்டு குத்து அடி பிடுங்கு, அதான் எல்கேஜி யூகேஜி. இங்கே கண்ணப்பூர் அவதாரம் பண்ணாரு, அவரை சுந்தர சொல்றாரு கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பூர். 64 கலையும் மலிந்துனா நிறைய இருக்கா அவர்கிட்ட சுந்தரர் அப்படின்னு சொல்றவர் அவருன்னா நாவலர் சொல்றவர். அதனால முன்னப்பிறப்புகளிலேயே தவத்தை செய்து கலை மலிந்து, கலை மலிந்துனா கலைகள் நீங்கி, நிவர்த்திகளை பிரதட்சாகலை வித்தியாகலை சாந்திகளை சாந்தியாதிதகளை என்கின்ற கலைகளெல்லாம் நீங்கி பிறப்பெடுப்பதற்கு காரணம் இல்லாமல் போய் பிறப்பு நீங்குவதற்கு காரணமாக வந்து அப்படின்னால கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பூர். கலை மலிந்த சீர் நம்பி இன்னைக்கு கண்ணப்பூர் ஒரு இன்னைக்கு குடும்பத்தேவரும் காலத்தியப்புறம்னு பேசினேன். ஏன் குடும்பத்தேவரும் கண்ணப்பூரம், குடும்பத்தேவரும் அந்த குடும்பத்தேவருங்கிற பேரை நானே தான் சொல்லி கொடுத்தேன். அவரு இது அவரு அவருக்கு இது கூட தெரியாது, யாரு திண்ணனாருக்கு இது கூட தெரியாது. நானே தான் சொல்லி கொடுத்தேன் குடும்பத்தேவர் கோணமில் குடும்பத்தேவர் இருப்பர் கும்பிடலாம். அன்னைக்கு கோணமில் குடும்பத்தேவருக்கு ஒரு விளக்கம் சொன்னேன், கோணமில் எல்லாம் கோணல் உள்ள குடுமி இல்லாத தேவர்கள் மற்ற தேவர்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மற்ற தேவர்கள்லாம் பிரம்ம விஷ்ணுவாதி முதலான தேவர்கள் எல்லாம் கோணல் உள்ள குடுமி இல்லாத, இது கோணல் இல்லாத குடுமி உள்ள. இப்போ புரியுதா, இப்போ என்ன விளக்கம் புரியா, மத்தியானம் சொன்னதோட இப்போ ஒரு விளக்கம். எப்படின்னா கோணல் இல்லாத குடிமி உள்ள சிவருமான், சிவருமான் கோணல் இல்லாதவர் குடிமி உள்ளவர், மற்ற தேவர்கள் எல்லாம் கோணல் உள்ளவர்கள் குடிமி இல்லாதவர். நல்ல விளங்குதா, அப்படின்னா கோணல் என்பது தான் மாறி மாறி மாறி மாறி பிறக்கிறது. கோணல் இங்கிருந்து அங்கே ஓய், அங்கிருந்து இங்கே ஓய், இந்த பிறவி அந்த பிறவி எல்லா பிறப்பும் பிறந்து கிடைத்தேன் என்றார் போல அப்படி கோணல் கோணலாக கோணல் கோணலாக கோணலாக இறந்த பிறவி தாழ்ந்த பிறவி இப்படி கோணல் கோணலாக இருக்கு. அதை கூணல் என்றும் சொல்லுகிறது, அதை கூணல் என்றும் சொல்லுகிறது, கூணல் என்றும் சொல்லுகிறது, கோணல் என்று. அப்படி கோணலே இல்லாதவன் யார் என்றால், அதை முதலில் சொல்லிவிட்டார், நானனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நானன் காண நீ போதின். அவன் என்ன சொல்ற என்ன சொல்றது அவனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. யாருக்கு, நானனுக்கு. இந்த காலத்தை போய் சொல்ல வைக்கிறார் அவன், நானனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நானன் காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். இந்த சேன் உயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே, கோணல் இல்லாம செவ்வே, கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றோ. கோணல் இல்லாத குடிமித்தேவர் நம்ம சிவருமான். குடிமிங்கிறது இருக்குது இல்லவா, குடிமி, குடிமிக்கு மேலே ஏதாச்சும் இருக்குதானே, குடிமிக்கு மேலே ஏதாவது இருக்குதானே, சிவனுக்கு மேலே ஏதாவது இருக்குதானே, அதை குடிமித்தேவருங்கிறேன். அவனுக்கு பரமேஸ்வரர் சம்புகேஸ்வரர் சிதம்பரேஸ்வரன்லாம் சொல்ல தெரியுமா, குடிமி குடிமித்தேவன். அதனால உச்சியிலே இருப்போம், உச்சியிலே அதை மலை கொடுங்கணும். ஆகவே இப்படி பரமஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, பரம அஞ்ஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, சன்மார்க்கிகளாக இருக்கிற அருளை அடைய வேண்டும் என்று இருக்கின்ற சன்மார்க்கிகளுக்கு ஞானிகளாலே கண்ட இந்த நூலை சொல்லுகிறேங்க. பண்டனத்தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை. இப்ப நமக்கெல்லாம் ஒருத்தரை பார்த்து பத்தி வந்திருக்குது, ஒருத்தர்கிட்ட கேட்டு பத்தி வந்திருக்குது, அவங்க பத்தி செய்கிறாங்களே அப்படின்னு நாமும் பத்தி, அப்புறம் அவங்க சொல்லி, இப்ப நம்ம சொல்லி எத்தனை பேர் பத்தி போடுறேன், புரியுதா. அதனால அந்த மாதிரி அதனாலே கேட்டு பத்தி வருது நமக்கு. வைஷாயி பத்தி வருது. பத்தி வந்தது ஒரு மாதிரி அல்லப்பா, சின்ன வயசுலயே வந்துருச்சா? இல்லையே, ஞானிகளுக்கு பிறந்து மொழிபெயர்ந்த உடனே வந்து பிறந்து உணர்வு தொடங்கியது. ஆகையினாலே இப்படி பண்டனல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி ஒன்னும் தொண்டரை தானே தூய கதியினர் தொகுப்பன் சௌரமானவர்களுக்கு உள்ளே இருந்து ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக உலகத்துக்கு நன்மையை செய்வார்கள், நூல்களை பாடுவார்கள். தேவாராதி திருமுறைகளை பாடின ஆசிரியர்கள் அதிகபட்சம் அப்படித்தான் எல்லாரும். தொண்டரை தானே தூயகதி, தூயகதி தூயகதிங்க தான் சிவகதி. தூயகதிங்கிறது புரியுத, குற்றமில்லாத தூய்மையான உயர்ந்த கதியாக இருப்ப சிவகதி. சிவகதி தூயகதியின் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூலோதி. மார்க்கர் என்றால் சன்மார்க்கத்தில் என்ற பரமஞானிகளாலே கண்ட நூல்கள், அருளாளர்களாலே ஆக்கப்பட்ட நூல். மார்க்கர் கண்ட நூல், அருளாளர்களாலே ஆக்கப்பட்ட நூல்களை ஓதி வீடு காதலிப்பவருக்கு, வீடு காதலிப்பவருக்கு எந்த வீட்டை, அந்த வீட்டை வீடு காதலிப்பவர், வீடு இந்த வீடு வாங்கலாம்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, இந்த வீடு வாங்கலாம்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, அந்த வீடு வாங்கலாம்னு சில வீட்டுக்கு ஆசை இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் இந்த வீடும் வேண்டியதாக இருக்குது, அந்த வீடும் வேண்டியதாக இருக்குது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீட்டை பிரித்து விட்டாரு. இங்கே திருப்பந்தூரில் கண்ட உடனே வீட்டை பிரித்து விட்டார். கொஞ்ச நாள் குடி போகாமல் அது பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி, பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி பார்த்தவர்கள் காணாமல் பரனோடு கலந்தார். வீட்டுக்கு போவதற்கு வழியை காட்டி, வீட்டுக்கு போவதற்கு வழியை, வீட்டுக்குள் புரிந்திருந்தாலும் வளரும். நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தான், நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை. நம்மவருக்கு அளவிலா நன்மை செய்தான். கூட்டுக்குள் உழவுவதே வாத ஊரன் குறிப்பினிலே நின்று அருளை கூடுவீரே. கூட்டுக்குள் உழவுவதே பாட்டு புரியுதா? வாத ஊரல்ல. அதனாலே இப்படி வீடு காதலித்தல் என்றால் பிறவி பெருந்துன்பவாயிருக்கிற இந்த பிறப்பிறப்பாகிய வேதனையை நீங்கி இந்த அழிந்து போகின்ற வீட்டை விட்டு அழிவில்லாத முத்தி வீடாயிருக்கிற அந்த வீட்டை காதலிப்பவர்கள் விரும்புவர்கள். காதலிப்பது என்றால் அந்த வீட்டை மார்க்கர் கண்ட நூலோதி. மார்க்கர் என்று சொன்னால் சன்மார்க்கிகளாயிருக்கிற அருளாளர்களாலே ஆக்கப்பட்ட நூல். ஆனால் நூல் ஓதாவிட்டால் ஓதாதார்க்கில்லை ஒழுக்கமும் மென்மையும் என்பது அவைபாட்டு. ஆனால் நூல்கள் மூலமாக ஒருவன் உண்மையை தெரியவில்லையானால் அவன் எந்த காலத்திலையும் தெரிய முடியும். நூல்கள் அவசியம் நமக்கு, நூல்கள் அவசியம், ஞான நூல்கள் அவசியம். அது எங்கள் கடம்பர்களுக்கு தேவாரம், நூலால் நன்றா நினைமீன்கள் நோய்கடன். எங்கள் கடம்பர் நூலால் நன்றா நினைமீன்கள் நோய்கடை, பிறவி நோய்கடை. அதனாலே நூலால் நன்றா, நூல்கள் இல்லைன்னு வச்சுக்கோ அவன் குருடே. நுழையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர், கண்ணு கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவன், கல்வி இல்லாதவன். அது இந்த அருள் நூல்களை ஓதி, அருள் நூல்களை ஓதி வீடு காதலிப்பு. அது நம்ம திருக்குற்றால தலைபுராணத்தில் அதிபுரம் பாண்டியர் பாடியிருக்காரு, இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், நல்ல கண்ணு நல்லா இருந்தாலும், வானிரவி எழுந்தாலன்றி, இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், வானிறவி எழுந்தாலன்றி கருது நில பல பொருளும் தோன்றா. கருது நில பொருள் பொருளும் காண்டல் அரிதாம். ரெண்டு கண்ணும் நன்றாகவே இருந்தாலும் சூரியன் உதிக்கவில்லையானால் பொருள் தோன்றா. நல்ல ஒரு சரியா இருக்கா? இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், வானிறவி எழுந்தாலன்றி கருது நில பொருள் பொருளும் காண்டல் அரிதாம். கண் போல் யாரும் பெரிய அறிவும் செல்வமும் பெற்றாலும் நூற்கேள்வி பெறுவார்க்கன்றி திருவளர் புண்ணிய பாவம் இம்மை மறுமையும் வீடும் தெரிந்திடாவே என்பது திருக்குற்றால தலைவர். நூற்கேள்வி பெறுவார்க்கன்றி பெறாதவர்களுக்கு திருவளர் புண்ணிய பாவம் இம்மை மறுமை வீடும் தெரிந்திடாவே என்பது திருக்குற்றால. அதனாலே வேண்டாம் ஐயா, அதனாலே வந்து நூல் உணர்வு அவசியம். அதனாலே நீங்க இப்ப என்ன நூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, இந்த மாதிரி சிவஞான சித்தியார் படிக்கிறோம். நீங்க என்ன நூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? திருவாதம் படிச்சுக்கிறேன். நீங்க என்ன நூல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கந்த புராணம் கேட்டுக்கிட்டு இருக்கு, சிவஞான போதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படின் இருக்கணும், இப்படின் இருக்கணும். ஒரு நாள் கூட இன்னும் போகக்கூடாது. நூல் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும. அப்பாப்பா படிச்சது போதுமானா பத்தவே பத்தாது. நூல்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
1: ஓம் நமசிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு விரண்மிண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இல்லைன்னா மற்ற வேலை வாயில போட்டுக்குமா வாரி வாரி அவங்க வாயிலேயே தான் முத்து இருக்குது. வாயில் முத்துக்களையே உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இதை குவிக்கிறாங்க. இதான் இலக்கியம், இதான் இலக்கியம். இது வரி இல்லாம இருந்தது வெறும் வரலாறு, வரலாறு சொன்னாங்க. அதை இலக்கியமாக ஆக்குவது இதெல்லாம் யார் சாமி குவிக்கிறார்னாரு, வாயிலேயே முத்துக்களை உடையவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் இந்த முத்துக்களை எல்லாம் குவிக்கிறார்கள். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். மனசுல வராம இருக்குமா? பல்லேன மகாபாவின்னு அர்த்தம். ஆமாமா, முத்துன்னு வரும்போது கொண்டு போய் எங்க விழுந்தோம்? திருவாசத்தில் விழுந்தோம். ஆகவே மூடல் என சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும். அவங்க இந்த முத்துக்களை கோப்பாங்களா? எல்லா முத்தும் கோத்தர மாட்டாங்க. பாப்பாங்க, பார்த்து எங்கேயா ஒரு சிறு தொலை இருந்து தூக்கி சும்மா அழகான முத்துக்கள் வனப்பு கொஞ்சம் கூட குறை குறையாம எடுத்து போப்பாங்க. எனவே அந்த முத்துக்கள் எப்படி இருக்கணும்? நான் முன்னே நீ முன்னே என்று அந்த வளங்குன்றாதவனாக அவங்க கைப்படணுமே தவங்கெடுக்கணும். அந்த முத்துக்கள் அதை கோப்பாங்களாம். அந்த பெண்கள் எல்லாம் தெரிந்து முறை போக்கும் சேர திருநாட்டு ஊர்களில். அப்படி எல்லா ஊரும் இருக்குப்பா. அப்படிப்பட்ட ஊர்கள்ல சிறந்த மூதூர் செங்குன்றூர். எனவே அந்த மலையாள நாட்டினுடைய பகுதியிலே செங்குன்றூர் ஒரு இடம். அந்த ஊர் தான் மிகச்சிறந்த ஊர் என்று சொல்லுவா. இப்ப கடற்கரை ஓரத்திலே மலையாள நாட்டிலே இருக்கிறோம். அங்கே என்னும் பெயரின் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான். என்னும் பெயரில் விளங்கி செங்குன்றூர் அதுக்கு பேர். அந்த பெயருடைய அந்த ஊர் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான். அதனால அந்த அந்த ஊருக்கு என்னன்னாரு, ஒரு பத்தாம் நூற்றாண்டுல அதனுடைய பெருமையை பார்த்து பதினோராம் நூற்றாண்டுல என்ன இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும், 12 இன்னும் உயரும், 13 இப்படி உயரும். எனவே ஆண்டுதோறும் நூற்றாண்டுதோறும் அது பாரு வளர்ந்து கொண்டே பெருமை போகும். ஏன்? இலக்கியம், இலக்கியம். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாடிய நிலனே. நிலமே உனக்கென்று தனியா ஒரு மதிப்பு இல்லப்பா. உன்னிடத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களை பொறுத்துத்தான் உனக்கு மதிப்பு. எனவே அருமையாக ஒரு வெள்ளமிண்ட நாயனார் போன்ற அடிவர்கள் தோண்டி தோண்டி வருது வளர்வதனாலே 10 பிறகு 11 பிறகு 12 இப்படி அந்த நூற்றாண்டுதோறும் அதனுடைய பெருமை வளர்ந்து கொண்டே வருகிறதாம். அப்படிப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊரானது என்று சொன்னார். அன்னம் பயலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்த மாறை சொன்ன நெறியின் வழியொழுகும் தூய குடிமை தலை நின்றார். நல்ல வயல்வளம் எல்லாம் மிக்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு மறையினுடைய முடிவாக என்ன சொல்லுகிறதோ அந்த முடிவில் சொல்லப்படுகின்ற ஒழுக்கத்தை உடையவர்களாம் அவர்கள். தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்வதியாம். நல்ல அந்தணர்கள் அரசர்கள் என்றெல்லாம் இருக்கிறதுல அந்தணர்கள் ரொம்ப வாடுவார்களாம். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றுடுகலாம் என்று சொன்னது ஒரே ஒரு சிங்கம் தான் சொல்லிச்சு. அந்தன் அந்தன் சொன்னோட ஒரு இனப்பெயராக கொள்ளாதப்பா. அந்தனர் என்போர் அறவோர் அந்த சொல்லுக்கு பொருள் அதான். தன்னுன்றா குளிர்ச்சின்னு அர்த்தம். அம்னா அழகான, அழகான குளிர்ச்சி உடையவர்கள். குளிர்ச்சி குளிர்ச்சின்னு என்ன அர்த்தம்னாரு, அருள் என்ற குளிர்ச்சி, அருள் என்ற குளிர்ச்சி. அந்த அருள் என்ற குளிர்ச்சி உடையவர்கள் யாருனாரு, அந்தன் என்போர் அறவோர். ஏன்னாரு, எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுகளான். எவ்வுயிருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அல்ல, எல்லா விலங்குகளுக்கும் அல்ல, எவ்வுயிருக்கும். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். அவர் அந்தனர், அவர் அந்தனர். அப்படி எல்லாம் காணும் அந்தனர். எனவே தூய குடிமை தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்வதியாம். அப்பொற்பதியின் இடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். இதை நம்ம நான்காவது குலம்னு சொல்றோம். என்னைக்கு சொல்லும் போது நீங்க எதையாவது ஒண்ணு முன்னதான் வச்சு சொல்லணும், எப்படி சொன்னாலும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் வணிகர் வேளாளர் சொன்னாங்க. அதுல உண்டியே அவங்க முன்ன வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லி வச்சாங்கன்னா, நம்ம நீ ஒன்னா சொல்லியிருக்கிறேன், சேக்கடார் பெருமான் இடத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, சாதிகள் நெறியில் தப்பா என்று சொன்னவர் பெரியவர், மறந்துட முடியாது. அப்படி சொன்னதுனால சாதியை பற்றி அவர் வந்து போற்றுகிறாரா? இல்லை. ஆனால் சொன்னது என்ன? சாதிகள் நெறியில் தப்பா. அருமையாக சொன்னது சேக்கடார் தான். அப்படின்னா என்ன பொருள்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்புவா, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்புவா ஐயர்கதன். அவர் இருந்தா நாட்டு மக்களுக்காக அவர் தன்னுடைய பெருமானத்தில் விண்ணப்பித்துக் கொண்டே இருப்பார். அந்த நாட்டு மக்களின் நலனுக்காக இறைவன் பால் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், என் தன்னுடைய தவத்தை செய்து கொண்டவர்கள் அந்த சொன்ன அரசர்கள் காக்கிறவங்க, மணிகர்கள் பொருள்களை இங்கும் அங்குமாக எங்கெங்கெல்லாம் செல்லணுமோ அங்கெல்லாம் இல்லாத இடத்துல எல்லாம் இருக்கிற பொருளை கொண்டு வந்து இருக்கிற பொருளை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்ப்பார். வேளாண் மக்கள் உழுதுண்டு வாழ்வார். ஆகவே அவர்கள் அதனால பெயரே தவிர இதுல அவங்க உயர்வு இவங்க தாழ்வு இவங்க இதுன்னு கிடையாது. செய்தொழில் வேற்றுமையான சிறப்புவா. நீங்க இப்ப போச்சுக்கிறீங்கல்ல, ஏ சார், மாவட்ட ஆட்சியர், அப்புறம் ஆர்டிஓ. ஆர்டிஓக்கும் இங்க யாரும் இல்லையே, இருந்தாலும் நம்ம உண்மையதான் சொல்றோம், வேறும். அப்புறம் ஆட்சியர், ஆட்சியரும் நாட்டை காக்கிறார், தாசில்தாரும் காக்கிறார், கிராம கணக்கு பிள்ளையும் தான் காக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா கிராம கணக்கு பிள்ளை தொங்கு தொங்கு தொங்குறான், கூடவே இருக்கிறான். ஆனா மாவட்ட ஆட்சியர் வந்தவனே இவர் செல்லு விட்டுடுகிறார். ஆர்டிஓ அதுக்கு முன்ன வாங்குங்கிற, தாசில்தார் அதுக்கு இல்ல, ஆரை அதுக்கு இல்ல. செய்தொழில் வேற்றுமையான சிறப்புவா, அவ்வளவுதான். ஆனா நாட்டை காக்கிற பொறுப்பு மாவட்ட ஆட்சியர்ல இருந்து கணக்கு பிள்ளை வரைக்கும் செய்தொழில் வேற்றுமை, அதுக்கு என்ன பண்றது? ஆகவேதான் சாதிகள் நெறியில் தப்பா, அவரவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கருவிகளிலிருந்து வலுவாம இருக்கணும், அப்பதான் நாடுங்கிறது ஒண்ணு. கல்லூரி வச்சுங்களேன், கல்லூரி வச்சு முதல்வர், என்ன அர்த்தம் முதல்வர்? முதலடிமைன்னு அர்த்தம். நான் தான் சொல்றேன், பிரின்சிபல் சீக்குவல் டு முதலடிமை. ஆமா, எதாவது நடந்ததுன்னா யாரா பிரின்சிபல்? ப்ரொஃபஸர்ல மணி மூன்று ஆச்சுல சார், ஆல் ரைட், அது என்னமோ ஆபீஸ்ல கூட்டமா இருக்குன்னு போயிட்டு இருக்கலாம். ஆமா, அவங்களே ஏன் கேக்குறாங்க, பையனை ஏன் கேக்குறாங்க? அப்ப முதலடிமை யார்? முதல்வர் தான். ஆனாலும் முதல்வர் தான் ஆகாய் மற்றவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க. ஆசிரியர் எப்படி, ப்ரொஃபஸர் எப்படி, அப்படி மூணு தரம் வச்சுக்க. ரீடர் என்னென்னலாம் பிரிச்சு வச்சுட்டீங்க. செய்தொழில் வேற்றுமையான சிறப்பு வா. ஆனா அத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு பல்கலைக்கழகம், அத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு பல கல்லூரி நடக்கும். ஆகவே கல்லூரி இயக்கத்திற்கு அந்த கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அத்தனை பேர் ஓடுவதுதான். ஆனால் செய்தொழில் வேற்றுமையால் சிறப்புவா, இதைத்தான் சொல்லணும். அதனாலதான் சாதிகள் நெறியல் தப்பாங்க. கண்ணா பண்ண ஆராயப்படாது. ஆமா, சேக்கடார் சாதியை திணிக்கிறார். ஆமா, உன் ஆராய்ச்சி கூட குப்பையில் ஒண்ணு போடுறாங்க. வேண்டும் திணிக்கல, இருப்பதை சொன்னார், இருக்க வேண்டியது நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எனவேதான் வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். அவருக்கு என்ன அமைப்பு? செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார். அருமை. எதை பிடிக்கணுமோ பிடிச்சு மற்றது எதை விடணுமோ விட்டவர். எது? திருக்குறள் தான், பற்றற்றான் பற்று. அந்த சிவபெருமானுடைய திருவடி இருக்குதே, அது எல்லா எந்த விதத்தில் அவன் பற்றற்றான். ஆமா, அவனுக்கு என்ன, எது எதுல பற்று? உனக்கு அம்மா அப்பா இருந்தால பற்று வர்றதுக்கு? அவனுக்கு தாயும் இலி தந்த இலி தாந்தனி என் காணியேடி. அண்ணன் பையன் அக்கா பையன் இருந்தாதான் எனக்கு தவறு பண்ணுவான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லையா சுவாமி? மாமே மச்சா இருந்தானா அவனு போஸ்ட் கொடுக்கணும், அவரை கொண்டு எம்பி ஆகணும், இவரை கொண்டு எம்எல்ஏ ஆகணுமா? ஒண்ணும் கிடையாது. தாயும் இலி தந்த இலி தாந்தனி என் காணியேடி. அதனால அது எல்லாருக்கும் மேலாக இருக்கிற சிவபெருமானுடைய திருவடியை பற்றி மற்ற எல்லா பற்றுக்களையும் நீக்குவார். பற்றுக அப்பற்று விடற்கு, பற்று விடற்கு, அது அப்படியே சொன்ன இடம். இப்படியாக ஆரையறிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார். அவருடைய பெருமையினுடைய எல்லை யாரும் சொல்ல முடியாது. மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார். ஒரு பக்கம் பெருமானுடைய திருவடி இடத்தில் அன்பு, இன்னொன்று பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே கொண்டிருப்பொருள் பால் அன்பு. அவ்வளவுதான், ரெண்டேதான். ஒன்று நேரடியாக இறைவனிடத்தில் தொடர்பு, இன்னொன்று அந்த பெருமானுடைய திருவடியே நினைந்து இருக்கின்றார்களே அந்த அடிவருமையில பற்று. இந்த ரெண்டுதான் பற்று. இப்படியாக வாழ்ந்தவர் அவர். அவர் பெயர் என்ன? விரல் மிண்டர். இந்த உத்தியை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்துல நாமெல்லாம் படிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, எந்த நூல் எடுத்தாலும் ஆசிரியர் வரலாறு சொல்லிவிட்டு தான் அந்த பாடம் நடத்துவோம். இப்ப டீச்சிங் மெத்தட் அப்படி இல்லை, இல்லை அப்படி சொல்லப்படாது. நீங்க பாடத்தை நடத்திட்டு வரணும். நடத்தும் போது நீங்க நடத்துறதுல அவன் பாத்துட்டா, சார் ரொம்ப அருமையா இருங்க, அடாராடா இவ்வளவு கருத்து இருக்குது, இவ்வளவு கருத்து. அவன் அந்த ஆசையை தூண்டி விட்டு ஐயா அவர் யாருன்னு சொல்லும் போது, அவர் தான்ப்பா மணிமேகலை சீர்த்தலை சாத்தனார், அவர் தான்ப்பா இளங்கோ, அவர் தான்ப்பா சேய்க்கிறார் என்று சொல்லணும். முதல்லயே சேய்க்கிறார் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லி விட்டா ஆமாம் அப்படி தூங்கிவிடுவான். என்னமோ இப்ப டீச்சிங் மெத்தேடு, இதெல்லாம் மெத்தேடுங்கிறேன். எங்க ஐயா என்ன பண்ணார், நான்கு பாட்டில் இதோ கேரள நாடு, கேரள நாடு இதோ அதில் ஒரு பகுதி மலை சூழ்ந்த பகுதி, இதோ அங்க இருக்கிற வளங்கள், இதோ அங்க இருக்கிற ஒரு பெரியவர், அவருடைய பண்பை சொல்லிவிட்டு ஒரே ஒரு பெருமானுடைய திருவடியைத்தான் பிடிப்பார்ப்பா, அதனால எந்த பட்டையும் விட்டுருவார். எனவே அவர் மேலதான் பற்று. அடுத்தது யார் மேலன்னா அந்த பெருமான் திருவடியே நினைத்துக் கொண்டிருக்காங்க பாருங்க, அவங்க மேல பற்று. அவ்வளவு பெரியவர்னா அவங்க பேரை சொல்லுங்களேன், விரல் மிண்டல் என்று கடைசியில் சொன்ன. இப்ப இவன் என்ன பண்றானா, சின்ன செயல்னா பெருசா அது பெருசுபடுத்தி ஆஹா இது உத்தி அது உத்திங்கிறான். அவங்க பெரிய செயல் செய்துட்டு அதை பத்தியெல்லாம் கவலையே பண்ண, உங்க உத்தியெல்லாம் நீ எடுத்துக்கிட வேண்டாம், 20th century நீங்க வருவீங்க, உங்க புத்தியில உத்தி ஏத்துங்க, இதெல்லாம் நாங்க எங்களுக்கு பெருசாவே படலன்ட்டாங்க. எனவே அப்படிப்பட்டவர் விரல் மிண்டர். நாதியும் மதியும் புனிந்த சாடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பாதிகள் எங்கும் கும்பிட்டு பாடரும் காதல் வழி செல்வார். அவர் அந்த செங்குன்னூரில் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு எண்ணம், எங்கெல்லாம் பெருமான் எழுந்தொள்ளி இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கண்டு வணங்கி செல்ல வேண்டும் என்று. இதை முதல் முதல் சொன்னவர் திருமூலர். திருமூலர் திருமூலத்தில் பல தனித்தன்மைகள் இருக்கின்றன, தனித்தன்மைகள். அதாவது அந்த நூலில் மட்டுமே தெரிகிற செய்திகள் தனித்தன்மைகள் சரிங்களா, அப்படி காணணும். அது மாதிரி ஒவ்வொரு திருமுறையும் எடுக்கணும். முதல் திருமுறையில் காணும் தனித்தன்மைகள், இரண்டாம் அப்படி 12 வரணும். சிவ சிவ ஆசை வெக்க மரியத சொல்லதான் தெரியுது. முதல் முதல் சொன்னவர் அவர் தான். நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடுவின் சென்று பணிவின் என்று ஆற்றுப்படுத்துறது முதல் திருமுறை தான். எங்கெங்க நாடுகள் இருக்கின்றன, எங்கெங்க நகரங்கள் இருக்கின்றன, எங்கெங்க திருக்கோயில் இருக்கின்றன, அங்கெல்லாம் போங்க வணங்குங்கள் என்று சொன்ன பெரியவர் முதல் பெரியவர் திருமூலர். நமக்கு எல்லாரும் பின்னால இப்ப சொல்றது யாருன்னு கேட்டா தாய்மானார சொல்லு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தரித்தோர்க்கு பார்த்தே சோழ சற்குருங் வாய்க்கும் பராபரமே. இது தாய்மானார சொல், இதுதான் எல்லாருமே சொல்லுவோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தரிசித்தால் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும், குருநாதன் நமக்கு தோன்றுவான். எங்கேயாவது தோன்றும். திருவாதூர்லயும் வணங்கினார், சொக்கநாதனையும் வணங்கிட்டு இருந்தார். ஆனா குருநாதன் வாய்ச்சது எங்கே, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க செழு

செழுமலர் குருந்தமேவிய சீர் குருநாதன். அதனால நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடுவின் தேடி பணிவின் என்று ஆற்றுப்படுத்திய முதல் பெரியவர் திருமூலர். ஆதலால் இவர் என்ன செய்வாராம், அங்கிருந்து அப்படியே வழிபாடு செய்து கொண்டே வராலாம். நதியும் மதியும் புனிந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு, அங்கிருந்து சேர நாட்டிலிருந்து எங்கெங்கெல்லாம் பெருமான் திருக்கோவில் இருக்கோ அங்கெல்லாம் வணங்கி வணங்கி வணங்கி வணங்கி வந்து கொண்டே இருக்காராம். வந்தவர் பட முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொடப்பெற்றார். ஆனா அங்க என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, ஆங்காங்கு அந்த ஊருக்கு போன நீராடுவார் நீராடுவார். நீராடிய பிறகு அது போல் தன்னை போல நீராடியும் நீராடியும் இருக்கவங்க அவங்களை வணங்குவார், அரியவர்களை வணங்குவார். வணங்கிட்டு அப்படியே நேர கோயில் போய் பெருமானையும் வணங்குவார். எனவே அடியவர் வழிபாடும் ஆண்டவன் வழிபாடும் விடாது செய்வார், அது மறக்க மாட்டார். இப்படியே வணங்கி கொண்டு வந்தார். வந்தவர் பொந்தாடறிவி மலை நாடு கடந்து கடல் புவி கடல் சூழ் புவி எங்கும் சென்று ஆள் உடையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி. அருமை, அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி. அப்பா இது அந்த விரல் மிண்டர் என்பதை வாங்கி சொன்னது. தான் கொண்ட குறிக்கோள்ள திண்மை, இப்ப இன்று வந்து ஒரு திருக்கோவிலோ அல்லது அறிவுரையோ கொண்டு வணங்காவிட்டால் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, அதுல திண்மை. அப்படி சரி அந்த மாதிரி காணுகின்ற பொழுது ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்? அடியாவரை எப்படி வணங்கணும், ஆண்டவனை எப்படி வணங்கணும், அட்டாங்க பஞ்சாங்கம்லாம் சொல்றமே, எட்டு உறுப்புகளினாலும் ஐந்து உறுப்புகளினாலும் இது மாதிரி குருமூர்த்திகளை எப்படி வணங்கணும் என்ற அந்த ஒழுக்க நெறிக்கை அதையும் தவறாமல் இருப்பார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார், நீடு வாழ்வார். அந்த ஒழுக்க நெறி அதனால அதுல பிடிப்பும் உண்டு, அதை வந்து செயற்படுத்துகிற திறன்ல விடாமல் செய்தார். விடாமல் செய்ததனால் அது ஒழுக்கமாயிற்று, அதில் உறுதிப்பாடு இருந்ததனால் திண்மை ஆயிற்று. அதான் விரல் மின்ற. தாம் கொண்ட ஒழுக்கத்திலும் தாம் கொண்ட அந்த கொள்கை பிடிப்பிலும் மாறாது இருந்தவர், அதுல வெற்றியும் கண்ட. வெற்றியை வெள்ளித்திரையில் காண்க, என்னால வரப்போகுது அந்த என்ன வெற்றின்னு. திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தால் மேறு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதிகத்தே நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகரொன்றில்லாதார். சேரநாட்டிலிருந்து வருகின்ற வழிதோறும் இருக்கிற திருப்பதி எல்லாம் இருக்கிற பெருமானிய அடிவரை வணங்கி வந்தவர் இதோ இப்பொழுது நம் திருவாரூர் வந்தார். திருவாரூர் வந்தார் அங்கதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் வேற எங்கேயும் சொல்லாம சொல்லியிருக்கார். சுவாமி இங்க திருவாரூரை நீங்க எந்த நாள்ல கோயில் கொண்டீங்கன்னு கிபியா கிமுவா அன்னு கேட்டு வந்த. திரிபுரம் தான் எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளே. மன்மதனை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. அந்த அந்த ஒரு தான் அதனுடைய பழமையை சொல்ற. இது மாதிரி ஒரு பதியம் எழுந்தது திருவாரூருக்கு தான் அப்பர் சுவாமி. முன்னோ பின்னோ நீங்க திரிபுரம் எடுத்ததாக கேள்விப்பட்டேன், அதுக்கு முன்ன இங்க எழுந்துருந்தீங்களா பின்ன எழுந்துருந்தீங்களா எப்ப எழுந்துருந்தீங்க? செய்யவழுதான் வழிபடுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. என திரு அருண திருன்ன திருமகள், திருமகள் வழிபட்டதுனால தான் திருவாரூர்னு பேர் வந்தது. அந்த திருமகள் வந்து உங்களை வழிபட்டதுக்கு முன்னையா பின்னையா இங்க திருவாரூர் எழுந்துருளியது என்று கேட்டேன். ஒரு அருமையான ஒரு பதியத்தையே பாடினார் திருவாரூர். இன்னொன்று, ஐயா திருவாரூர் வந்தாருன்னு சொன்னா அவருக்கு வேற தங்கறதுக்கு இடம் இல்லையானார். காத்துக்கிட்டு இருக்காங்க சார், அதெல்லாம் விட்டுட்டு வந்தார். எதற்காக? இந்த தமிழ்நாடு இருக்குதே தமிழன் உய்யணுங்கிறதுக்காக, சைவ நெறி உய்ய வேண்டும் என்பதற்காக. ஐராவணம் ஏறாதி, அருமையான ஐராவணம்ங்கிற யானை இருக்கு, அந்த யானையில இருக்கலாம் அவனுக்கு, அதை ஏறாம ஆண் ஏறி ஏறி காலமாட்டில் ஏறணும். அமரர் நாடு ஆளாதே, இந்திரனும் திருமாலும் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் அந்த நாட்டை ஆளாமே. ஆரூராண்டையன் அம்மானி, இந்த திருவாரூர்ல வந்து நீ ஆட்சி செலுத்தியப்பா. நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி, அருமையான தாண்டகம் எல்லாம் அப்பர் சுவாமி பாண. அதனால ஞானசம்பந்தர் வந்து திருவாரூரை வணங்கி மீண்டும் திருப்போலூருக்கு போறார். ஏன்னு கேட்டீங்கன்னா திருப்போலூர்ல ஞானாபகர்த்தர் இருக்கிறார். அதனால திருவாரூர் வணங்கிட்டு மீண்டும் திருப்பூருக்கு ஒன்றும் போற. இதோ திருவாரூர் இப்பொழுது இதோ திருவாரூர் அந்த நகராட்சி எல்லை முடிகிறது, மீண்டும் வருக வணக்கம் என்ற இடம் வந்துட்டது.
வந்துட்டா ஞான சம்பந்தர் கால் வந்து அடி எடுத்து வைக்க மாட்டேங்கிறான், அடி எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா திருவாரூர் எல்லையை கடக்க முடியல. இதெல்லாம் காற்றாட்சி வைக்கிறார், ஒலியும் ஒலியில இந்த இடம் வந்துட்டது. திருவாரூர் நகராட்சி எல்லை முடிவு பெறுகிற எல்லை எல்லையெல்லாம் மீண்டும் வருக வணக்கம் என்று இருக்கு. இந்த இடம் வந்த பிறகு ஞான சம்பந்தர் கா திருவடி எடுத்து அடிவிக்க மாட்டேங்குதான். இப்படி எடுக்கிற மீண்டும் மீண்டும் இங்க உள்ள வருது, இது திருவாரூர் எல்லைக்குள்ளேயே வருது. ஏன் இந்த எப்படி பா திருவாரூர் விட்டு பிரியறது என்று நெஞ்சு சொல்லுதான். நெஞ்சு இனிமே எப்ப நம்ம திருவாரூர் வர்றது, இதை விட்டு நீங்க ஏன் பிரியறீங்க என்று கேட்டுதான். நாவுக்கரசர் அங்க இருக்கார்ல, அவர்கிட்ட போன. ஆமா அவரும் முக்கியம்தான், ஆண்டவனும் முக்கியம்தான், திருவாரூர்ல இருந்துருவோமே என்று சொல்லுதான் நெஞ்சு. இவரு இல்லப்பா அதான் வணங்கிட்டோம், எங்க போட போறார் நம்ம ஆளு இல்லைங்க அப்படின்னு போய் நெஞ்சு போராடணும். இவர் கால் அடி எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். இது ஒளி, இப்பொழுது ஒளி. ஒளி என்ன ஒளி பாவம்.

தம்பி, ஏன் உனக்கு இவ்வளவு வருத்தம்? திருவாரூர் என்ன பார்க்க முடியாது அடிக்கடி என்னாரு. யாரால பார்க்க முடியாது? சில ஆளால பார்க்க முடியாது. ஏன் உன்னால பார்க்க முடியாதுங்கிற? யாரால பார்க்க முடியாது என்ன?

பெருமை ஆயிட்டது. பெருமூச்சு மேமூச்சு கீமூச்சு வாங்க. ஏய் தாத்தாவுக்கு இந்த பார் எடுத்து ஊத்துறா அப்படின்னு சொல்லி யாரோ பஞ்சில அப்படியே நினைச்சு அப்படி விட்டுறாங்க. பஞ்சு தோய்த்து அட்டகும் அப்படியே ஒரு சொட்டு ஒன்றரை சொட்டு போச்சு. அதுவே வாயில வடிய ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா உள்ள வாயில இறங்கல. ஏய் இறங்கலப்பா, தாத்தாவுக்கு பால் இறங்கல. தாத்தா தாத்தா தாத்தா நாங்க சிவனதாள் சிந்தியா வாழ்ந்த நாள்ல ஒரு நாள் கூட ஆண்டவன் பேர் சொன்னதில்லை, திருநீரை கையில் எடுத்து இட்டதும் இல்லை, திருவிஞ்சலத்து சொன்னதும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் போல நீ ஏன் வருத்தப்படுற? அவங்க திருவாரூர் காண முடியாது, நீ உனக்கு என்ன அஞ்சல் நெஞ்சு. அவனது ஆரூர் தொழுது உய்யலாம். பலமுறை நம்ம திருவாரூருக்கு வரலாம், அதுக்காக நீ கவலைப்படாதே. மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சி நெஞ்சி நீ கவலைப்பட வேணாம். சேக்கிரார் பெருமான் இந்த பாடல் எப்பொழுது பாடியதுங்கிறது இடங்குறி விளக்கினாரே, அந்த ஒன்றிற்காக லட்சம் அல்ல கோடி அல்ல இந்த உலகமே கைமாறா கொடுக்கும். திருவாரூர் விட்டு பிரியும் போது இந்த பாடலை பாடினார் என்று சொல்கிறார். எப்படிதான் தெரிஞ்சதோ அப்படியான அருமையான திருவாரூர். அந்த திருவாரூர், அந்த திருவாரூருக்கு வந்தாராம் நம்முடைய விரல் மின்னர். வந்து திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் மண்டபம் இருக்குது, தேவாசிரிய மண்டபம் பேரு. தேவாசிரிய தேவாசிரியன் தேவர்கள் எல்லாம் தங்கி இருக்கிற இடம். எதற்கு? பெருமானை வழிபடுவதற்காக. ஆகவே நாளும் தேவர்கள் வந்து தங்கி அங்கேருந்து போவாங்க. ஏன் இங்க வந்து தங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கிறாங்க கியூ, அதனால இருந்து பொறுத்திருந்துதான் போகலாம். பொறுத்திருந்து திடீர்னு வந்தவனும் உள்ள போட முடியாது. தேவர்கள் எல்லாம் வந்திருந்து தங்கியிருந்து பூவார் அவர்வின் பூதற்கு வழிபாடு செய்தற்குரிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல தேவாசிரியனிடை பொழிந்து மறுவான் இந்த சிவனடியார் தம்மை தொழுது. அருமையாக அந்த அறிவெல்லாம் இருக்காங்களா, அவர்களை இவர் வணங்க, இவரை எல்லாம் அவர் வணங்க, எல்லாரும் எப்படி பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் வணங்குமாபோல். நெல்கதிர் இருக்கே, நெல்கதிர் என்னன்னா இது இப்படி சாயுது காத்துல, இது இப்படி சாயுது காத்துல, இந்த நெல் பயிர் இப்படி வணங்குது, இந்த நெல் இப்படி வணங்குது, அது எது போல அப்படின்னாரு. ஒரு அடியவர் இன்னொரு அடியவரை கண்டா இவர் அவரை வணங்க, அவர் இவரை வணங்க, அடா அடா அவரை இவர் இப்படி வணங்குவது போல இந்த நெற்பயிர். அதான் அவர்கிட்ட இருந்தது இல்லவா, நெற்பயிர் வணங்கி இருக்கும், முதிர்ந்த பிறகு வணங்கி இருக்குங்கிறது எல்லா தாத்தாவுக்கும் தெரியும், எல்லா கவிஞனுக்கும் தெரியும். ஆனால் அந்த நெற்பயிர் வளைந்து ஒன்றோடொன்று அசைவது அடியவர்கள் வணங்குவது போல் என்ற ஞானம் சேக்கிரார் ஒருவர் இன்னும் ஒருவருக்கே உரியது. பக்தி என் பாலராயி பரமனுக்கு ஆளாம் அன்பர் எப்படி வணங்குவாங்க, இவர் வணங்குவது அவர் வணங்கு, அவர் வணங்கு இவர் வணங்கு, இவர் வணங்கு இப்படி வணங்கி இருப்பான் அப்படியா, அது போல இந்த பெயர் இப்படி இப்படி இப்படி இப்படி இப்படி என்றெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னார். அது மாதிரி அந்த அடியவர்களை வணங்கி தேவாசிரிய மண்டபத்தில் இப்பொழுது நிரம்பி இருக்கிறார்கள். அப்ப தேவர்களும் இருக்கிறார்கள். இது மாதிரி நம்முடைய செங்குண்டூர்ல இருந்து வந்த விரல் மின்னர், இன்னும் அந்த ஊர் அடியவர்கள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன். அதனால திருவாரூர் பிறந்தவர்கள் மற்றவர்களும் ஒவ்வொரு நாள் வழிபாடு செய்கின்றவர்கள், நம்ம ரத்தனகிரி பக்கம் இருந்து போனவங்க, அப்புறம் மற்ற மாவட்டங்களில் இருந்து போனவர்கள் எல்லாருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன இப்பொழுது ஒரு நிகழ்ச்சி, ஏன்னா இதுல வரலாற்றுல ஒண்ணும் பெரிய நீளமான வரலாறு இல்ல, ரொம்ப சுருக்கம் தான். ஆனாலும் அது ரொம்ப அருமையா சேக்கிரா பெருமான் பல்வேறு செய்திகளை வைத்து சொல்கிறது. சிவனடியா மறுவா நின்ற சிவனடியார் அப்படி இருக்கிறார்கள், அத்தனை பேரும் சிவனடியார். அப்பொழுது ஒருவர் வருகிறார், யாரு? மாப்பிள்ளை, திருவாரூர் மாப்பிள்ளை, திருவாரூர் மாப்பிள்ளை. அவர் முதல்ல மாப்பிள்ளை ஆனார் எங்க தெரியுமில்ல, திருப்பத்தூர் தான். சரங்கிவி சிவாச்சாரியருடைய மகளை கல்யாணம் பண்ணும் போது அங்க அவர் மாப்பிள்ளை ஆனார். மாப்பிள்ளை ஆனையும் மாப்பிள்ளை ஆகல, மீண்டும் பியூன் ஆயிட்டு சொல்லுவேன். ஆமா, மாப்பிள்ளையா தான் உட்கார்ந்தது, எல்லாம் மோதலாம் போட்டு உட்கார்ந்து இருந்தது. இது மனுஷன் வந்து தடு அடிமைன்னு சொன்ன உடனே பக்குன்னு எழுந்திரிச்சுட்டது. எந்திரிச்சு அவர் போக இவர் வர குஸ்தியில நின்று திருவண்ணூர் வந்துட்டது. திருவண்ணூர் வந்த உடனே உண்மையா அடிமைங்கிறத ஒத்துக்கிட்டது, மீண்டும் அந்த ஊருக்கு போகல. எனவே திருப்பத்தூர் மாவட்ட அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை இல்ல, உண்மையான மாப்பிள்ளைனா திருவாரூர் மாப்பிள்ளை தான், திருவாரூர் மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை இப்ப என்னது வந்தாராம், சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது. இப்படி அவர் வர்றார், இந்த அடிவர்கள் எல்லாம் தேவாசிரி மண்டபத்தில் நிக்கிறாங்க. இவர் வருகின்றவர் அப்படியே வர்றார், வந்தா இத்தனை பெரியவர் இருக்கிறாங்க, அடிவர்கள் இருக்கிறாங்க, அவர் ஒரு அடியவர். சேக்கலார் என்ன சொன்ன, பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் வணங்குமா போல் ஓமை காட்டினார். அப்ப தங்களுக்குள்ள ஒருத்தர் வணங்கிக்கொள்ள

0: கொடுப்பார்கள், அது மரபு என்று சொன்னார்கள். இன்னொருவர், அடியவரே அல்ல வணங்கல, ஆனா திருநீரு கண்டே வணங்கிட்டார். யார் முன்ன வணங்குறதுன்னு அந்த பேச்சுக்கெல்லாம் போகல. அது அப்படி வந்துட்டு அது முனைப்புன்னு அர்த்தம். முனைப்பு, அவர் கையெடுத்தாரா நாம கையெடுக்க, அவர் எடுக்கும்போது தான் நாம எடுக்கணும். அவர் ஒரு கால் ஈ ஓட்ட வந்துச்சிட்டாருன்னா நாம அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வணக்கம் முன்ன போயிடக்கூடாது, இப்படி இருந்தா என்னதான் வருது. அதனால அவர் பாட்டு மூட்டை தூக்கிட்டு போறான் சிவசிவ துவைக்கிறதுக்காக. ஆனா இந்த உலர் மண்ணெல்லாம் அப்படியே இருந்து இருந்து அப்படியே காஞ்சி கிஞ்சி பார்த்தது, ஆஹா இது யானை மேல வருது, கீழே இறங்குச்சு, அடார அடாரன்னு போய் வணங்கிட்டு. தத்தமில் வணங்குமா போல், இங்க ஒருத்தர் வணங்கவே இல்ல ஆனா வணங்கினார் பேரரசர். பேரரசர் அவன் பொத்து திடீர்னு கீழே போட்டு அந்த மூட்டையை கீழே போட்டு, ஐயோ ஐயா அடியேன் அடி வண்ணார், அடியேன் அடிச்சேரன் என்று.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இணைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஸ்தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்பது அப்பரடிகள் ஆறாம் திருமுறை திருவாலங்காட்டு திருப்பதியத்தில் அருளியுள்ள திருவாக்கு. உள்ளம் உருகி தன்னை பாடி பரவுவோர் வினைகளை சிவபெருமான் தீர்த்தருளி அவர்களுக்கு பேரானந்த பெருவாழ்வினை அருள்வார். அம்முறையில் உள்ளம் உருகி இறைவனை துதிக்க வேண்டுமில்லை, திருமுறைகளின் பொருள் நலன்களை உணர வேண்டியது அவசியமாகிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று மணிவாசக பெருமான் அருளியுள்ளமை நாம் உளங்கொள்ளத்தக்கது. ஸ்தோத்திரங்கள் சிவபெருமானுக்குரிய புகழ் நூல்கள். சாத்திரங்கள் அப்பெருமானுடைய இயல்பினையும் அவருக்கு அடிமையாகவும் உடமையாகவும் விளங்கும் பசு பாசங்களின் இயல்பையும் எடுத்துரைக்கும் பொருள் நூல்கள். பொருள் நூல்களாகிய சாத்திரங்களை கற்றுத் தெளிந்து புகழ் நூல்களாகிய ஸ்தோத்திரங்களை பாடி பெருமானை பரவினால் இரு வினைகளும் நீங்கி போகும். உண்மை இருள் செயல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்னும் திருக்குறளின் மூலம் தெளிவாக உணர முடிவதாய் உள்ளது. எனவே ஆன்மாக்கள் உள்ளிவர சாத்திர கல்வி கேள்விகள் மிகவும் அவசியம். அம்முறையில் சைவ சித்தாந்த உலகில் சிறப்பிடம் வகிக்கும் வைகண்ட சாத்திரங்கள் அம்மரபில் வந்த நம் ஆதின ஞானாசிரியர் பெருமக்கள் அருளிய பண்டார சாத்திரங்கள் ஆகிய சாத்திரங்கள் குறித்த விரிவுகளை நமது ஆதீன மாவாடிய கர்த்தர் மாதவ சிவஞான யோகிகளின் சித்தாந்த உரைகளை அடிப்படையாக கொண்டு நமது ஆதீன புலவர் சு குஞ்சிதபாதம் நிகழ்த்தியுள்ளார். இந்த சாத்திர விரிவுரைகள் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் மூலம் குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன. இவ்விரிவுரைகள் சித்தாந்த பொருள் குறித்த தெளிவு பெறுவதற்கு அன்பர்களுக்கு உதவியாக இருக்கும். கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் முன்னர் பன்னிரு திருமுறை குறித்த குறுந்தகடு ஒன்றினை வெளியிட்டு திருமுறை தொண்டையை சிறப்பாக புரிந்துள்ளனர். இப்போது சாத்திர குறுந்தகடுகளும் அவர்கள் வெளியிடுவது பாராட்டிற்குரியது. சிவ தொண்டுகளை சீரிய முறையில் ஆற்றி வரும் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினருக்கும் குறிப்பாக செயலாளர் சிவத்திரு அழகுராஜன் அவர்களுக்கும் சித்தாந்த சாத்திர தெளிவுரைகளை கேட்டு உளங்கொள்ளும் அடியார்களுக்கும் இருமை வளங்களும் சிவஞானமும் சிந்திக்க வேண்டுமாய் நமது வழிபடு கடவுளாகிய அருள்மிகு ஞான பெருங்குத்தன் திருவடி மகளை சிந்தித்து வாழ்த்துகின்றோம். வையம் நீடுக மாமலை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதாம் தடைத்து உண்க தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
1: அடுத்தது இனி ஞானேந்திரியங்கள் போறாருங்கய்யா.
2: உங்களுக்கு இந்த இந்த பாடல்ல வந்து பிரச்சனை என்னன்னு புரியுதா உங்களுக்கு?
1: புரியுதுங்க.
2: அதாவது பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லி முடித்தாகிவிட்டது. அதனுடைய குணம் குறி அடையாளம் அதெல்லாம் சொல்லிவிட்டார். நாங்கள் விளங்கினதன்படி எப்படி இவர் நூலாசிரியர் எப்படி போகிறார் என்றால், தத்துவங்களிலே கீழே இருந்து மேல் நோக்கி போகிறார். மேலே இருந்து கீழே வருவது விரிவு, கீழே இருந்து மேலே போவது ஒடுக்கம் என்று ரெண்டு வகையாக நாங்கள் விளங்கி இருக்கிறோம். ஒடுக்க முறையிலேதான் தத்துவங்களை விளக்கம் பண்ணி கொண்டு இவர் போகிறார். ஆறாறு தத்துவம் ஏது என்றதுதான் மாணவனுடைய கேள்வி. இது இதுல கொஞ்சம் நாங்களும் தலையிட்டு சிந்திக்க வேண்டிய இடம் வந்திருக்கிறபடியாத்தான் நான் இதை வாசிக்க பண்ணிட்டு சொல்கிறேன். மாணவன் கேட்ட கேள்வி என்ன? ஆறாறு தத்துவம் ஏது? இப்போ இத்தை சொல்லுகிறேன் என்று ஆசிரியர் தொடங்குகிறார். அதன் அடிப்படையிலே ஐந்து தத்துவங்களாகிய பூதங்கள் பற்றி விவரம் சொல்லிக் கொண்டு வந்தார். இப்பொழுது அதில் இருந்து ஒரு படி மேலே ஏறுகிறார். அப்படி ஏறுகிற பொழுது முறைப்படி இந்த ஐந்து தத்துவங்களாகிய நிலம், நீர், தீ, காற்று ஆகிய ஆகாயம் என்கின்ற ஐந்துக்கும் மூலமாக இருப்பது, இந்த ஐந்தும் எதிரே இருந்து இறங்கி வந்ததென்று கேட்டால், சுவையொளி உரோசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகளாகிய தத்துவங்களிலே இருந்துதான் இந்த பூதங்கள் ஐந்தும் தோன்றின என்று படித்திருக்கிறோம். அது உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு வரைபடம் இருக்கும், அதே வைத்து பார்த்தீர்கள் தெரியும். தன்மாத்திரைகள் ஐந்து தோன்றி எதிரே இருந்து பூதாதி அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரைகள் தோன்றி, தன்மாத்திரைகளிலே இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றின என்பதுதான் தோற்றம் உரை என்று படித்திருக்கிறோம். ஆசிரியர் தத்துவங்கள் சொல்ல தலைப்பட்டவர் பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லிவிட்டார். அஞ்சு தத்துவம் முடிந்து விட்டது. நீ அடுத்ததாக எதை சொல்ல வேணும் என்று கேட்டால், தன்மாத்திரைகள் ஐந்தை பற்றி தான் சொல்ல வேண்டும். பூதங்கள் எதிரே இருந்து தோன்றும் முறையிலே பார்க்கிற பொழுது தன்மாத்திரைகள் ஐந்து தான் சொல்ல வேண்டும். சுவை, ஒளி, உருவசை, நாற்றம் என்ற ஐந்து தத்துவங்கள் பற்றி சொல்ல வேண்டும். அதனாலேதான் இந்த பாடலை நூலாசிரியர் அமைத்திருக்கிறார். அந்த ஐந்தையும் சொல்லுகிறேன் என்று தொடங்கினவர் என்ன ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்றால், புலன்கள் என்றும் பாட்டிலே வருகிறது. இந்த பாட்டை படிங்க.
3: உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனுக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில்.
2: ஐம்புலனும் என்கிறார். ஐம்புலன் என்பது பூதங்களிலே இருந்து தோன்றுவதாகிய தாத்வீகத்தை தான் நாங்கள் சுவை, ஒளி, உருவசை, நாற்றம் என்று ஐம்புலன் என்று சொல்லுகிறோம். இந்த ஐந்துக்கும் ஆன ரெண்டு பெயர் வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் முன்னுமே படித்தோம். திரும்ப திரும்ப இதை சொல்வதாலே ஒரு சோர்வு பெறலாம். ஆனால் அது அந்த இடம் அஸ்திர அத்திவாரமாய் விளங்க வேண்டிய இடம் என்பதற்காக சொல்லுகிறேன். சுவை, ஒளி, உருவசை, நாற்றம் என்று ஐந்துக்கும் தன்மாத்திரை என்றும் பெயர், ஐம்புலன் என்றும் பெயர். என்ன ஒன்றுக்கு ரெண்டு பெயர் என்று கேட்டால், தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த ஐந்தும் பூத காரணங்களாக நிற்கும், நுண்பூதங்களாக பூரண பூதங்களுக்கு காரணமாக நிற்கும். சுவையொளி ஊரோசை நாற்றம் என்று சொல்லுகிற பொழுது பூத காரியமாக நிற்கும், பூதங்களிலிருந்து உண்டாகிற காரியமாக நிற்கும். போய் முறைப்படி படிப்பு முறையிலே ஐம்பூதம் படித்த பிறகு பூத காரணமாகிய தன்மாத்திரைகள் பற்றி தான் படிக்க வேண்டும். சுவையொலியூரோசை நாற்றம் இங்கே சுவையொலியூரோசை நாற்றம் என்று வந்திருக்கிறது. ஆனால் புலன்கள் என்று நூலாசிரியர் சொல்லிவிட்டார். அதனாலே உரையாசிரியர்கள் பல பேர் குழம்பி இருக்கிறார்கள் இந்த இடத்தில். அப்படி குழம்பினபடியால் சில பேர் இது தன்மாத்திரையைத்தான் சொல்லுகிறார் என்றும், சில பேர் இல்லை இது ஐம்புலன்களைத்தான் சொல்லுகிறார் என்றும் தங்களுக்குள்ளே முரண்பட்டு உரை எழுதுகிறார்கள். அதிலே நம்முடைய உரையாசிரியர் அவர் சொன்னது புலன்கள் என்று இருக்கிறதாலும் அடிச்சொற்கள் சொல்லுகிற விதத்தாலும் இது புலன்களைத்தான் குறிக்கிறது என்று வாதிடுகிறார். அது அவருடைய கருத்து, அதை ஏற்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் என்னுடைய கருத்தின்படியும் இது தன்மாத்திரைகளாகிய பூத காரணங்களை சொல்லுவதாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதுக்கு படுகிறது. இது உங்களை இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஓரளவு தெரிந்து முடியாது. நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஏனென்றால் கேட்கப்பட்டது ஆறாறு தத்துவம் எது, தாத்விகம் பற்றி கேள்வி இல்லை மாணவனுடைய கேள்வி. ஆகவே நல்ல ஆசிரியன் கேள்விக்குத்தான் விடை சொல்வான். ஆகவே தத்துவ ஒழுங்குதான் சொல்லுகிறார் என்று நாங்கள் எடுக்க வேண்டும். தத்துவ ஒழுங்கு சொல்லுகிற பொழுது பூத தத்துவம் ஐந்தும் படித்து விட்டோம். இனி அது உண்டாவதற்கு அது போய் ஒடுங்குகிற இடமாகிய தன்மாத்திரைகள் படிப்பதுதான் நியாயம். ஆகவே சுயரியூரோசை நாற்றம் என்பது தன்மாத்திரைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் உடன்கள் என்று சொல்லுகிறாரே அப்படி சொல்லலாமா என்று கேட்டால், காரணத்துக்கு காரணமாக அதாவது தன்மாத்திரைகள் என்பது பூதத்துக்கு காரணமாகி பிறகு பூதம் ஐம்புலனுக்கு காரணமாக இருப்பதால் பூத தன்மாத்திரையே ஐம்புலன் என்று சொல்லி இருக்கலாம் என்று நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே ஓதும் முறைமை பற்றி பார்க்கிற பொழுது என்னுடைய அபிப்பிராயம் அவை தன்மாத்திரைகளாக இருக்கலாம். ஏன் புலன் என்று பெயர் வந்தது என்றால் காரணத்துக்கு காரணமாக இருக்கிறபடியால் அந்த பெயரை அதிலே ஏற்ற முடியும் என்ற நினைப்பிலே நான் அபிப்பிராயப்படுகிறேனே தவிர நாங்கள் இப்போதைக்கு நூலாசிரியருடைய அபிப்பிராயத்தோடு படிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வேறு நூல்கள் படிக்கிற பொழுது இப்ப அவரே சொல்லி இருக்கிறார் வேறு சில பேர் இப்படி உரை எழுதியிருக்கிறார்கள் என்று அந்த உரையிலேயும் நியாயம் இல்லாமல் இல்லை என்பதற்காக இதை உங்களுக்கு நான் சொன்னேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இனி படிப்போம், இப்படி ஒரு தரம் படிப்போம்.
3: ஐம்புலன் என்பதற்கு சிலர் கூறும் பொருள் ஸ்தூல பூதங்களை கூறிய பின்னர் அடுத்து கூற வேண்டுவது அப்பூதங்களுக்கு முதற்காரணமாய் உள்ள தன்மாத்திரைகளை. ஆனால் ஆசிரியர் தன்மாத்திரைகளை பற்றி கூறாமல் ஐம்புலன்களை பற்றி கூறலூறுகின்றார். அதனால் இச்செய்யுள் சிலருக்கு தடுமாற்றத்தை உண்டாக்கி இருப்பதில் வியப்பில்லை. இவ்விடத்தில் ஐம்புலன்களை கூறுவதற்கு ஏதும் இயைபில்லையே என்று கருதியவர்கள் ஐம்புலன் என்றதற்கு தன்மாத்திரைகள் என்றே பொருள் எழுதி சென்றார்கள்.
2: அப்படியும் பார்த்திருக்கிறார்கள், அந்த மாதிரி பார்த்திருக்கிறார்கள். அதுலயும் நியாயம் இல்லாமலும் இல்லை. அவர்கள் பார்த்ததிலேயேதான் எனக்கு என்னமோ அவர்கள் பார்த்ததுதான் கூடுதலான நியாயம் போல தெரிகிறது.
3: அவ்வாறு பொருள் கூறுதல் பொருந்துமா என்பதை நோக்குதல் வேண்டும். ஆசிரியர் வாழா ஐம்புலன் என்று கூறியிருந்தால் அதற்கு தன்மாத்திரைகள் என்று பொருள் கூறுதல்
2: வெறுமனே ஐம்புலன் என்று கூறியிருந்தால்
3: எவ்வாறெனில் ஓசை முதலிய ஐந்து பொறிகளால் ஐந்தும் பொறிகளால் கொள்ளப்படும் சிறப்பு நிலையை எய்திய போது புலன் எனப்படும். அவை செவி முதலிய பொறிகட்கு புலனாகாமல் நுண்மையாக நிற்கும் நிலையும் உண்டு. அந்நிலையில் அவை தன்மாத்திரைகள் எனப்படும். புலனாகாமை பற்றி அவற்றை நுண்புலன்கள் என்றும் கூறலாம். அம்முறையில் செய்யுளில் ஐம்புலன் என்று மட்டும் கூறியிருந்தால் நுண்புலன்களை அவை குறிப்பதாக கொண்டு தன்மாத்திரைகள் என கூறுவதற்கு இடம் உண்டு. அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது
2: ஒன்றை சொல்லி விடுகிறேன். ஐம்புலன் என்று பெயர் வந்தது புலனாதல் பற்றி, வெளிப்பட்டு புலனாதல் பற்றித்தான் அதற்கு புலன் என்று பெயர் வந்தது. அப்ப புலன் என்று சொல்லி இருக்க பொழுது எப்படி தன்மாத்திரையா எடுக்கலாம் என்றால் அது வெளிப்பட்டு புலனாக வேண்டுமானால் தன்மாத்திரை என்ற சூக்கும நிலை இருந்தால்தான் ஸ்தூல நிலையாகிய இந்த புலன் என்பது வரும். ஆகவே தன்மாத்திரை இல்லாவிட்டால் புலனாதல் இல்லை. ஆகவே அதையும் புலனாதல் புலன் என்று சொல்வதிலே தப்பில்லை போல தெரிகிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.
3: அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது ஆசிரியர் ஐம்புலனை குறிப்பிடும் இரண்டு இடங்களிலும் அடைமொழி புணர்ந்து கூறியுள்ளார். கள்ளமிகும் ஐம்புலன் என்றும் ஆசை தரும் ஐம்புலன் என்றும் கூறியுள்ள அடைமொழிகளை நோக்குதல் வேண்டும். ஓசை முதலிய ஐந்தும் பூதங்களின் குணங்களாய் வெளிப்பட்டு நின்று செவி முதலிய பொறிகளால் கொல்லப்படும் போதே அவை நம் மனத்தை பற்றுகின்றன, ஆசையை மிகுவிக்கின்றன. இவ்வகையில் அவை பொறிகளுக்கு விடயங்கள் ஆகின்றன. தன்மாத்திரைகள் அங்கனம் பொறிகளுக்கு விடயம் ஆவதும் இல்லை, ஆசையை மிகுவிப்பதும் இல்லை. எனவே ஆசிரியர் அமைத்துள்ள அடைமொழிகளை நோக்கினால் அவர் இங்கே தன்மாத்திரைகளை குறிக்கவில்லை என்பதும் புலப்படும் நிலையனவாகிய ஐம்புலன்களையே குறிப்பிட்டார் என்பதும் தெளிவாகும்.
2: இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் காண வேண்டியிருக்கிறது. அதுக்கு சோமா அது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. லட்டு எங்களை ஈர்க்கிறது, லட்டு எங்களை ஈர்த்து மயக்குகிறது என்றால் லட்டுக்குள்ளே இருக்கிற வெளிப்படாமல் உள்ளே தோன்றி இருக்கிற அதனுடைய இனிப்பு சுவை நம்மை ஈர்க்கிறது என்றுதானே அர்த்தம். ஆகவே புலன்கள் ஈர்க்கின்றன என்றால் வெளிப்பட்டு நிற்பதாகிய சுவை ஒளி உரோசை நாற்றமாகிய புலன் ஈர்க்கிறது என்றும் கொள்ளலாம். அதனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுவையொலி உரோசை ஆகிய தன்மா ஈர்க்கிறது என்றும் சொல்லலாம் என்பதிலே தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் சொன்னேன், முன்பே சொல்லியிருக்கிறேன். இப்ப இதை சொல்லுவதற்காக நான் அனந்தராஜன் ஐயாவை விட கட்டிக்காரன் என்றோ அல்லது அவரை மறுக்கிறவன் என்றோ அர்த்தம் இல்லை. அங்கங்கு சில இடங்களிலே நம் சொந்த புத்தியை வைத்து பார்த்து கொண்டு போவதிலே தப்பது தப்பில்லை என்று கருதுகிறேன். ஆகவே இது பெரிய விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. நூல் முறைப்படி பார்த்தால் இங்கே அந்த சொல்லப்பட்ட ஐந்தும் தன்மாத்திரையை குறிக்கிறது என்று எடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கு.
3: தன்மாத்திரைகளை கூறாமல் புலன்களை கூறிய காரணம், தன்மாத்திரைகளே தத்துவங்கள் என்றும் ஐம்புலன்கள் என்பவை புலப்படும் குணங்களாகிய தாத்விகங்கள் என்றும் முன்னே குறிப்பிட்டது நினைவிருக்கலாம். இவ்விடத்தில் தன்மாத்திரைகளை கூறுதலே முறை, அதை விடுத்து தாத்விகங்கள் ஆகிய புலன்களை கூறியிருப்பது எக்காரணம் பற்றி என வினவலாம். ஆசிரியரின் அணுகுமுறையை பற்றி முன்னேயே கூறியுள்ளோம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை பெற வைத்தல் என்பது அவர் பின்பற்றும் முறையாகும். நமக்கு நன்கு தெரிந்தவை ஐம்புலன்களாகிய விடயங்கள். சிறப்பு நிலையில் விளங்கி நிற்கும் குணங்களாகிய புலன்களை எடுத்து காட்டி அவற்றிற்கு மூலமாய் புதுமையில் விளங்காது நுட்பமாய் நிற்கும் நிலைகள் உண்டு எனவும் அவையே தன்மாத்திரைகள் எனவும் குறிப்பாய் உணர்த்தினார் ஆசிரியர். குணமாதல் ஒப்புமை பற்றியும் பருப்பொருளாக வைத்து முதற்கண் உணர்த்துதல் எளிமையாதல் பற்றியும் புலன்களே இங்கு குறிக்கப்பெற்றன என கொள்ளலாம். இனி ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் ஆகிய அறிகருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன.
2: இடம் புரியுதா உங்களுக்கு? தன்மாத்திரை கடந்து மேலே போய்விட்டார். பூதம் ஐந்து சொன்னார், அடுத்தது புலன்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். புலன்கள் என்று இதுக்கு அடுத்ததாக தத்துவ வரிசையிலே எங்க போக வேண்டும்? ஞானேந்திரியங்கள் சொல்ல வேண்டும், கண்மேந்திரியம் சொல்ல வேண்டும், அந்த ஒழுங்கின்படி சொல்ல போகிறார். அப்ப இது சொல்லாமலே கடக்கிறார் என்றபடியால் இவர் சொன்னது தன்மாத்திரை என்பது ஒரு அளவு ஊகிக்க முடிகிறது. இனி அடுத்த தன்மாத்திரை விளங்கிய பிறகு மேலே போகிறார். மேலே போகிற பொழுது ஒரு வரிசை இருக்கிறது. என்ன வரிசை என்று கேட்டால், சாத்விகத்திலே தோன்றியது, அகங்காரத்திலே தோன்றியது, சாத்வியத்திலே தோன்றியது, அடுத்தது ராஜசத்திலே தோன்றியது, தாமசத்திலே தோன்றியது என்ற அந்த மூன்று வரிசையிலே சாத்விகத்திலே தோன்றியது பற்றி சொல்ல போகிறார். ஞானேந்திரியங்கள் பற்றி சொல்ல போகிறார்.
3: இனி ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் ஆகிய அறிகருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. மெய் என்பது உற்று அறிவதாகிய தோலினை குறிக்கும். வாய் என்பது சுவைத்து அறிவதாகிய நாக்கினை குறிக்கும். இவை தோன்றும் முறையினை முன்னே அறிந்தோம். இவை புலன்களை அறியும் முறையினை இப்போது காண்போம். அறிதலில் இரண்டு வகை. ஆன்மா ஞானேந்திரியங்கள் ஆகிய இவ் ஐம்பொறிகளைக் கொண்டு புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் ஆகிய ஐம்பலங்களை பொதுவாக அறியும். பொதுவாக அறிதல் என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டினால் அதனை விளக்கலாம். தொலைவில் ஒருவர் வருகிறார். முதலில் நம் கண்களுக்கு ஏதோ ஒரு உருவம் என்ற அளவில் மட்டுமே தெரிகிறது. பிறகு அவர் நெருங்கி வர வர அவரை பற்றிய விவரங்கள் தெரிகின்றன. அவரது பெயர் என்னது என்று தெரிகிறது. கண்ணங்கறி அவரது நிறம் தெரிகிறது. தலையில் உள்ள வழுக்கை தெரிகிறது. அவர் அணிந்துள்ள சட்டை பையில் வைத்திருக்கும் பணம் கூட தெரிகிறது. அவரது நடையின் வேகமும் தெரிகிறது. இக்காட்சியில் முதலில் நம் கண்களுக்கு தெரிந்தது இஃது ஒரு உருவம் என்ற அளவில் மட்டும்தான். இதுவே பொதுவாக அறிதல் என்பதாகும். பின்னர் பெயர், நிறம், தலையின் அமைப்பு, அணிந்துள்ள சட்டை, நடக்கும் பாங்கு முதலிய விவரங்கள் சிறப்பாக புலப்படுகின்றன. அவற்றை கொண்டு அவர் இன்னார் என்று வேறுபடுத்தி அறிகின்றோம். இது சிறப்பாக அறிதலாகும்.
2: இதனை பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம்.
3: நிர்விகற்ப காட்சி,
2: அதுதான் அதுதான்.
3: இதனால் அறிவில் இரண்டு வகை உண்டு என்பது புலனாகும். ஒன்று பொருள்களை பொதுவாக அறிதல், மற்றொன்று பொருள்களை சிறப்பாக அறிதல். ஞானேந்திரியங்களால் நிர்விகற்ப காட்சி நிகழ்தல். செவி முதலிய ஞானேந்திரியங்கள் பொருள்களை பொதுவாக அறியுமே அன்றி சிறப்பாக அறிய மாட்டா. செவி இஃது ஓர் ஓசை என்று மட்டுமே அறியும். தோல் இஃது ஒரு ஊரு என்று மட்டுமே அறியும். கண் இஃது ஓர் உருவம் என்று மட்டுமே அறியும். நாக்கு இஃது ஒரு சுவை என்று மட்டுமே அறியும். மூக்கு இஃது ஓர் மனம் என்று மட்டுமே அறியும். எனவே ஆன்மா ஞானேந்திரியங்களால் புலன்களை பொதுவாகவே உணரும் என்று சொல்லலாம். பொதுவாக அறிவதை நிர்விகற்ப காட்சி என்பர். நிர்விகற்பம் வேறுபாடு இன்மை. ஒரு பொருளுக்குரிய பெயர், குணம், தொழில் முதலிய வேறுபாடுகள் ஏதும் தெரிய வாராமல் இஃது ஒன்று என்ற அளவில் மட்டும் அறிவதால் இது நிர்விகற்ப காட்சி என்று குறிக்கப்பட்டது. இனி அவ்வேறுபாடுகள் தெரிந்து இஃது இன்ன பொருள் என்று சிறப்பாக அறிதல் மனம் முதலிய அந்த கரணங்களின் செயற்பாட்டினால் விளைவதாகும். இவ்வாறு சிறப்பாக அறிவதை சவிகற்ப காட்சி என்பர்.
2: இந்த இடத்துல ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள். ஞானேந்திரியங்கள் என்று பார்க்கிற பொழுது மனமும் அதற்குள்ளே ஒன்றாகத்தான் தத்துவ படத்திலே வருகிறது. அதாவது சாத்வீக அகங்காரத்திலே இருந்து தோன்றுபவை ஐந்தல்ல, ஆறு. மனமும் அங்கேதான் தோன்றுகிறது, அறிகருவியாகிய மனமும் அங்கேதான் தோன்றுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் படிக்கிற பொழுது ஆசிரியர் ஐந்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கரணங்களா மனதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஞானேந்திரியங்களுக்குள்ளேயும் அதை வைக்கலாம், அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்குள்ளேயும் வைக்கலாம். அங்கே அதற்கான தனி வேலை இருக்கிறது மனதுக்கு, எனது ஆராய்தல் என்ற வேலை இருக்கிறது. இங்கே அறிதல் என்கின்ற பொதுத்தன்மையோடு தான் இங்கே வந்து பொருந்துகிறது. ஆகவேதான் தத்துவ பிரிவு செய்கிற பொழுது ஆறையும் இங்கே வைத்துவிட்டு பிறகு விளக்கம் சொல்லுகிற பொழுது இந்த ஐந்துக்கு விளக்கம் சொல்லி மனதை அந்த கரணங்களோடு சேர்ந்து விளக்கம் சொல்ல போகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகளை காணுகிற பொழுது பிரிவில்லாமல் காண்பது என்று ஒரு காட்சி, பொது காட்சி. பிறகு பிரித்து ஒரு காட்சியை தெளிவாக காண்பது என்றது இன்னொரு காட்சி. இதிலே நிர்விகற்ப காட்சி அறிவு குறைவிலே ஏற்படுகிற காட்சி. பிரித்து அறிவதாகிய சவிகற்ப காட்சி தான் காட்சிகளுக்குள்ளே உயர்ந்தது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ இந்த காலத்திலேயெல்லாம் நவீன சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள், பிரிக்கப்படாது என்கிறார்கள். சமூகத்தையும் சரி மனிதர்களையும் சரி பிரித்தறியக்கூடாது, எல்லாம் மனிதர் என்று பொது பார்வை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காட்சிக்கு நிர்விகற்ப காட்சி என்றுதான் பெயர். முட்டாள், அறிஞன், கொலைகாரன், நீதிபதி எல்லாரையும் பொது பார்வை பார்ப்பது என்பது ஒரு உயர்ந்த பார்வை ஆகாது. இதை சொன்னால் அடிக்க வருவார்கள். ஆகவே பிரித்து இவன் அறிஞன் இவன் என்று சமூகத்துக்குள்ளே பிரிவு செய்து பார்க்காமல் இருப்போமானால் உண்மைகளை அறிய தவறி விடுவோம். இப்பொழுது இந்த ஜனநாயகம் என்ற பெயரிலேயும் என்ன என்ன மார்க்சிசம் போன்ற தத்துவங்களாலும் ஒன்றையும் பிரிக்க கூடாது, எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்வதிலே அந்த காட்சி நிர்விகற்ப காட்சியை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே உண்மைகள் நிர்விகற்ப காட்சியிலே இது ஆடு, இது மாடு, இது கோழி என்று பிரிவு வராது. பிரிவு தெரியாவிட்டால் எதனோடு நாங்கள் பழகுகிறோம் என்று தெரியாமல் முற்றால் பட்டு கட்டி கொள்வோம். ஆகவே பிரித்து இது இன்னது இது இன்னது என்று அறிகிறதாகிய நிர்விகற்ப காட்சியை விட சவிகற்ப காட்சி தான் காட்சியிலே உயர்ந்தது. அதைத்தான் நம்முடைய சமயம் தமிழ் எல்லாம் செய்தது. இந்த வர்ணாச்சிரம தர்மம் எல்லாம் சவிகற்ப காட்சிக்காக செய்யப்பட்ட பிரிவுகள். இவன் இன்னார் என்று தெரியாமல் எல்லாரையும் ஒன்றாக கொண்டு வந்து போட்டு வைப்பது என்பது சும்மா ஒரு பெருமைக்கு அல்லது எல்லாரையும் ஒத்த பார்வை பார்க்கிறேன் என்று சொல்லலாமே தவிர முதல் பிரித்து அறிய வேண்டும். பிரித்தறிந்த பிறகு எல்லாரையும் சமமாக நடத்துவது என்பது வேறு. பிரித்தே அறியாமல் பிரிக்கவே பிரிக்காதே, பிரித்தாலே குற்றம் வந்துவிடும் என்று சொன்னதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. இனிவாசிங்க.
3: சவிகற்பம் வேறுபாட்டோடு கூடியது. அந்த கரணங்களினால் உண்டாகும் சிறப்பு காட்சியை பற்றி பின்னால் அதாவது செய்யுள் பதினாறில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது ஞானேந்திரியங்களை பற்றி ஆசிரியர் வழியில் நின்று அறிந்து கொள்வோம். அடுத்த பாடல்கையா பாடல் 11.
2: இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்தி நீங்கள் வேண்டுமென்றால் இன்னொரு 15-20 நிமிஷம் நீங்கள் உரையாடுறா உரையாடலாம். எனக்கு அந்த அவர்கள் வருகிற நேரம் வந்து விட முடியாது. இந்த அளவிலே நிறுத்துவோம். படிக்கிற பொழுது முதல் முதல் ஒரு சர்ச்சையான இடம் வந்திருக்கிறது. அதை பற்றி உங்கள அபிப்பிராயத்தை நீங்கள் சிந்திக்கலாம். சிந்திப்பதிலே தவறில்லை. சிந்திக்க வேணும் என்றதுக்காக சிந்திக்க கூடாது, சிந்திக்கவே கூடாது என்பதற்காகவும் சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதன்படி யோசிக்கணும்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: மண்ணும் அருள் இந்த இறப்பில் தவம், அதுக்கு என்ன சிவபுண்ணியங்கள், அதுக்கு பேர் என்ன பேரு சிவபுண்ணியங்கள். அதனால அந்த அருளால் மண்ணும் அருளால் குருவாகி வந்து, குருவாகி வந்து யாரு அந்த சிவம் ஆகி வந்து உணர்த்தி, குருவாகி வந்து உணர்த்தி. இது என்னத்தை உணர்த்தி? ஞானத்தை, ஞானத்தை உணர்த்தி. அவரின் எவரின் வேடரின் நீக்கி, அந்த சார்பிலிருந்து நீக்கி. மலம் அகற்றி, மலம் அகற்றி தானாக்கி, தானாக்கி அப்படி சிவம் போல ஆக்குனாலும் மலரடி கீழ் வைப்பன். எங்க வைப்பான்? மலரடி கீழ் வைப்பன். எனவே இந்த ஆன்மா முக்தி பெற்றாலும் அடிமை அடிமையே என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். விளங்குதா? எனவே இப்போ இந்த இறைவனை மன்னன் என்று சொல்கிறார். இந்த மன்னனுக்கு போல ஈசனுக்கு, மன்னனுக்கு மாதிரி அங்க இறைவனுக்கு உணர்த்துதல் கடமை என்பதை, உணர்த்துதல் கடமை என்பதை கூறும் முகத்தான் அவ்வாறு சொல்றார். ஏன்னா மன்னவன் குடிகளை காக்க வேண்டியது அவனுடைய கடமை. அது மாதிரி இவர் நமக்கு நம்முடைய தன்மையை உணர்த்த வேண்டியது அவனுடைய கடமை என்பது பற்றி அவ்வாறு சொல்லி. ஏன்னா நமக்கு மாய பிறப்பருக்கும் மன்னன் சொல்றாரா இல்லையா? மாய பிறப்பருக்கும் மன்னன் என்றார். அதனால எனவே இங்கே இந்த வழிநூல்ல மலமகற்றி அப்படின்னு சொல்லியிருக்க, அங்க அந்த மலத்தை பத்தியே பேசல. ஏன் பேசல அவரு? அங்க தன்னுடைய பெருந்தன்மையை மறந்துட்டேன்னு சொல்றாரு. ஐம்பொல வேடரைத்தான் சொல்றாரு, புலனுங்க பொறிகளைத்தான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, தூளாருந்தது நியாயம் பற்றி. இப்ப நமக்கு மலம் புலப்படாது, மலம் காட்சிக்கு அரிய பொருள். எது தெரியும்? பொறிகள் தான் தெரியுது, கண்ணு மூக்கு வாய் தான் தெரியுது. எனவே தெரிந்ததை மட்டும் சொன்னார். விளங்குதா? எனவே இந்த தூதாரிந்தது நியாயம் பற்றி காட்சிக்கு புலப்படாத மும்மலங்களை கூறாது, அந்த மலங்களை கூறாது. புலப்படும் ஐம்பொறிகளை அந்த சூழலில் இருப்பதை மட்டும் நமக்கு உணர்த்தினார். விளங்குதா? எனவே இங்கே அந்த துணைவனையும் என்பது தன்னையும், தன்னையும் துணைவனையும், அது அந்த அந்த உம்மை சிறப்புமையும் இறந்ததழியதும். எனவே இந்த துணைவனையும் சிறப்பு என்பது நாம் சொல்றது மாதிரி அந்த பிறவா முதல்வன் பிறந்து, பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் சம்பந்த நாதன் என்று பேருலா நாதன் ஓர் பேர் புனைந்து சொல்றாரு போற்றி பகருடையில. அது மாதிரி இந்த பிறவா முதல்வன் ஒரு குருன்னு பேரை வச்சுக்கிட்டு வந்து இல்லையா நமக்கு இந்த தீட்சையெல்லாம் செய்து நம்ம மலமகற்றி தானாக்குகிறான். அது பெரிய கருணைதானே. எனவே இங்க அதான் சிறப்பு. பிறவா முதல்வன் பிறந்து இல்லையா, புவனையில் சேவடி தீண்டினன் காண்க. எப்பேற்பட்டவன் இங்க அப்படி வாரானே என்று இல்லையா, ஐயோ ஐயோ இத்தனையும் எம்பரமோ என்று சொல்கிறாரா இல்லையா, பெருமானே இப்படி வந்துட்டாரே அப்படின்னு இல்லையா. அதனால அவன் உருவாய் வருதல் பற்றி அவ்வாறு சொல்கிறார். ஆங்கு அவைதானும் நீங்காது நின்று தன்வழி செலுத்து தானே, தன்வழி செலுத்தி தானே என் வழி என்பது ஒன்று இன்றி மன்ன விவரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம்பதி சைவசிகாமணி என்று 2020 அருள்நந்தி சொல்கிறார் இந்த மெய்கண்டார இல்லையா. அதனால அந்த இறைவன் அப்படி அவனுடைய கருணை மிகுதியால் குருவாய் வருகிறார். அதனால இங்க மண்ணும் அருள் என்பது என்னன்னு பார்த்தோம், இறப்பில் தவம். இறப்பில் தவம்னா என்ன, இறப்பில் தவம், இறப்பில் தவமாவது சிவபுண்ணியங்கள், சரியை கிரியை யோகம், சரியை கிரியை யோகம். எனவே இந்த சைவத்தில் இதுதான் தவம். அதனால இந்த தவத்தை அதான் இங்கே நமக்கு சொல்லும் பொழுது மேற்சரியா கிரியா யோகத்தை செய்துடி இல்லையா, இன்று இவ்வான்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தான் ஞானம் நிகழும் சொல்றாரா இல்லையா. எனவே பல பிறவிகளில் செய்த தவத்தினால்தான் குரு வருவார், ஒரு பிறவியில் செய்ததில் வரமாட்டார். அதனால இந்த சூத்திரத்தில் எத்தனை கருத்து இருக்கு, தவத்தினில் இது ஒன்று, தம்முதல் குருவுமாய் இது ரெண்டு, ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை இது மூணு இல்லையா, விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லும் இது நான்கு என்று இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு, நான்கு கருத்துகள் இருக்கிறது. எனவே ஆசிரியர் இதை என்ன செய்கிறாரு, நான்கு அதிகரணங்களாக பிரித்து கொள்கிறார். நான்கு அதிகரணங்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு அதிகரணத்தையும் மேற்கோள் ஏது திரட்டாந்தம் இப்படி இதை அமைத்து நமக்கு கிறார். விளங்குதா? எனவே இந்த சூத்திரத்தில் முதல்ல நான்கு அதிகரணமாக பிரிச்சிருக்கிறாரு. இதில் முதல் அதிகரணம் என்னது, தவத்தினில் உணர்த்த. இப்போ இங்கே தவம் என்பது மேற்சரியா கிரியாயோகம் என்கிறார். மேற்சரியா கிரியாயோகங்கள், அப்போ சரியை கிரியாயோகம், அங்க சரியைன்னு ஒன்ன சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்றாரு, கிரியாயோகம், கிரியாயோகம். அப்போ சரியை என்பது ஒரு தனி முடிவு இல்லையா, ஐ என்பது சரியா என்பது சரியைன்னு தமிழ் முடிவு, கிரியாயோகம் என்பது வடமொழி, வடமொழி முடிவு. ஏன் அதை ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு, எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொல்வார், இங்க மட்டும் இல்லை. நீங்க எந்த சாத்திரத்தை பார்த்தாலும் சரியை கிரியை யோகம்னு இருக்காது, கிரியா யோகம். ஏன் அப்படி சொல்றாங்க, இந்த கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் ஒரே தீட்சையில் வழங்கப்படுவதால். கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் எங்க கொடுக்குறாங்க, விஷேட தீட்சையில் கொடுக்கப்படுவதனால ரெண்டையும் சேர்த்தே செய்யப்படுவது. அது போக நமக்கு சைவர்களுக்கு யோகம் என்பது என்னது, யோகமாவது கிரியையில் ஏற்படுத ஒன்றுதல் தான் யோகம், கிரியையில் ஏற்படுத ஒன்றுதல் தான் யோகம். அதனால மற்ற யோகங்கள் எல்லாம் அவயோகம்ங்கிறார், மற்ற யோகமெல்லாம் அவயோகம். எனவே இந்த இதில் முதல்ல இந்த ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்து என தம்முதல் குருவமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அரண்களால் செலுமே என்பதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த தவத்தினில் உணர்த்த, உணர்த்துவதற்கு என்ன வேணும், தவம், தவத்தினில் உணர்த்த என்பது முதல்ல சொல்லக்கூடிய கருத்து, தவத்தினில் உணர்த்த. எனவே இங்கே உணர்த்துவதல் என்றால் அது என்ன உபதேசம், உணர்த்துதல்னா உபதேசம். நீங்க இதுல படிச்சிருப்பீங்க இல்லையா, திருவருள் பயன்படுத்தீங்களா, அதுல உபதேசம் எங்க வருது? 7வது அதிகாரம் என்னது? உயிர் விளக்கம். 6வது அதிகாரம் அறியும் நெறி. அறியும் நெறி தான் உபதேசம் இல்லையா. அந்த உபதேசத்தை கேட்டதுனால உயிர் விளக்கம் என்பது என்ன? அறிவு விளக்கம். அறிவு விளக்கம்னா என்னது? சிவயோகம். ஒரே மயக்கமாக தான் இருக்கு. இன்பொருள் இல்லைன்னா சிவபோகம். வரிசையை தானே வச்சிருக்காங்க, எல்லாம் வரிசையை தான் வச்சிருக்காங்க. அதனால இங்க முதல் அதில் என்ன சொல்றாருன்னா, ஈண்டு. ஈண்டுனா என்னது? ஈண்டுனா இவ் முதல் அதிகரணத்து. ஈண்டுனா என்ன? இந்த 8 நூற்பாவில முதல் அதிகரணத்து. இவ்வான்மாக்களுக்கு. எவ்வான்மாக்களுக்கு? இவ்வான்மான சுட்டுதானே. இவ்வான்மாக்கள்னா எந்த ஆன்மாக்கள்? என்னமா? அதான் சுட்டு எந்த ஆன்மாக்களை குறிக்கி? ஏற்கனவே சொன்னாதானே இவன் தான் அப்படின்னு சொல்ல முடியும். பார்த்துருந்தா தானே சொல்ல முடியும். எங்க பார்த்தோம்? தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. எல்லா ஆன்மாக்களுக்கும் அல்ல, தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. விளங்குதா? இவ்வான்மாக்களுக்குங்கிறது யாருக்கு? தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. மற்றவங்களுக்கு? மற்றவங்களுக்கு என்ன? மற்றவங்களுக்கு தோன்றா துணையா இருப்பார், திரோதான சக்தியா இருப்பார். இவ்வான்மாக்களுக்கு தோன்றும் துணையாய் இல்லையா, என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் சொல்றாரா இல்லையா. எனவே அதுபோல இவங்களுக்கு சிறப்பு வகையாலே வருகிறான். யாரு? இறைவன். விளங்குதா? எனவே இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான். தவம்னா என்னன்னு சொல்றாரு, சரிய கிரிய யோகம்னு. முற்சை தவம்னா என்ன? முன் பல பிறவிகளில் செய்த தவங்காரணமாக. அப்படின்னா ஒரு பிறவியில் செய்த தவத்தால் ஞானம் நிகழாது. அப்ப தவம் எவ்வளவு செய்யணும்? பல்லூழிக்காலம். எவ்வளவு? பல்வூழிக்காலம். அரணை பயின்று அரிச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகும் என்பார் இல்லையா. கொஞ்சம் நல்லறிவு வருங்கிறார். அப்போ நல்ல நிறைய அறிவு வரும்னு நினைச்சோம், எண்ணில்லா காலம். விளங்குதா? எனவே இந்த ஞானம் நிகழும். ஞானம் நிகழும். நிகழ்தல்னா என்ன? நிகழ்தலாவது ஐயம் திரிவின்றி விளங்குதல். நிகழ்தலாவது ஐயம் திரிவின்றி விளங்குதல். அதனால மேற்சரியா கிரியா யோகத்தை செய்துளி. அது மேற்கோள். இது ஏது சொல்றாரு? மேற்சரியா. அது என்ன? மேல்சரியா? மேற்சரியா என்றதாவது உண்மை சரியையின் மேற்று. இந்த சரிய கிரியை எப்படிப்பட்டனோ உண்மை சரியை. எனவே இந்த தவம் ரெண்டு வகை இருக்கிறது. தவம் இரண்டு வகை. ஒன்று உபாயம், இன்னொன்று உண்மை. உபாயம்னா என்ன? உபாயம்னா வழி. பரீட்சையில் பாஸ் பண்ணுவதற்கான உபாயம் என்னது? காப்பி அடிப்பதுன்னு. உபாயம்னா என்னது? வழி. எதற்கு வழி? உண்மைக்கு வழி. எதுக்கு வழி? உண்மை. உண்மை சரியை கிரிய யோகத்தை செய்வதற்கு எது வழி? உபாயச்சரியை. எனவே உபாயம்னா என்ன அப்படின்னா வழின்னு பார்த்தோம். இந்த சரிய கிரிய யோகத்தை செய்தாலும் பலன் கருதி செய்தல். அதெல்லாம் என்னது? பலன் கருதி செய்தல். விளங்குதா? இப்போ நாம் கோயிலில் போய் ஐயா வந்து உழவார பணி செய்கிறாரு. உழவார பணி செய்கிறாரு. என்ன சொல்லிட்டு செய்தாரு? பெருமானே என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு இல்லையா. இல்லைன்னா ஏதாவது அவருக்குள்ள நோய் இருந்தா இந்த நோயெல்லாம் போகட்டும் அப்படின்னு எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு செய்கிறாரு இல்லையா. அப்படி செய்யலாமா? செய்யலாம், செய்யலாம். ஏன் செய்யலாம்? கண்ட இடத்துல போய் கேட்காம அப்பாட்ட போய் கேட்காரே. விளங்குதா? சடையா எனுமால் சரணி எனுமால் அவரை போய் கேட்க போய் தானே ஞானசம்பந்தர் அனுப்புனாரு. விளங்குதா? எனவே கேட்க இடம் தெரியாம போய் கேட்டுட்டு இருக்கானா இல்லையா அவங்கிட்ட கொடுக்கவே முடியாது. அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான் ஐயான்னு. எனவே கேட்கலாம், ஆனால் சிறு பிள்ளைகள் கேட்கத்தான் செய்யும். வளர்ந்துட்டா தெரியும். என்னமோ சொல்லித்தான் தெரியணுமா? அவருக்கு தெரியாதா? நம்ம அப்பாவுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியாதா? அப்படின்னு நினச்சி பக்குவம் வந்துட்டா கேட்க மாட்டான். பக்குவம் வந்துட்டா அவருக்கே தெரியும், நமக்கு தான் நமக்கு என்ன வேணும் நமக்கே நல்லா தெரியாது என்று அதுக்கப்புறம் தான் அடங்குவாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? கேட்பாங்க. விளங்குதா? எனவே அது முதல் நிலை. பெருமான்கிட்ட போய் அந்த தொண்டு செய்யும் போது கூட உலகப்பயனை வேண்டுவது. அந்த உலகப்பயனை வேண்டினாலும் அங்கே பெருமானுடைய இடத்துல போய் அதை செஞ்சதுனால நமக்கு அது எதுக்கு வழிவகு? அதிலும் மேம்பட்ட உண்மை சரியை நிஷ்காமிகமாக எதையும் கருதாமல் இல்லையா, அன்பு ஒன்றே காரணமாக, பெருமானிடத்து அன்பு ஒன்றே காரணமாக செய்கின்ற அந்த தவம் தான் என்ன தவம்? உண்மை தவம். அதுதான் உண்மை தவம். எனவே அந்த தவத்தை மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துளி செய்துளின்னு என்ன? செய்தால் ஞானம் கிடைக்கும்னு சொல்ற வேண்டியது. எப்படி சொல்றாரு? செய்தாலன்றி ஞானம் கிடைக்காது அப்படின்னு என்ன? ரொம்ப வலியுறுத்தி சொல்றது. இதை தவிர வேற வழியே கிடையாது. அப்போ இதுல எதை செய்யறது? எதை செய்யலாம் ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா, எதை செய்யலாம்? வப்ப முடிச்சிடலாமா? ஆமா, சரிய கரிய யோகம்லாம் இருக்கு, இதுல எதை செய்யலாம் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றது? நம்மளாலும் கடைபிடிச்சுக்கிடுவோம். சரியை செய்வோங்க ஐயா. சொன்ன மாதிரி சரியை செஞ்சா ஞானம் கிடைச்சிருமா? கிடைக்காதா? கிரியை செஞ்சிட்டா அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாங்கயோ? ஏன்னா வைணவத்துக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு இது. வைணவத்தில் மார்க்கங்கள் இல்லையா, மார்க்கங்கள். அதாவது இப்போ அவங்க வந்து அன்பு நெறி இல்லையா, பக்தி நெறி சொல்கிறவங்க இல்லையா, கர்ம யோகம் இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் போயிடலாம் இல்லையா. இப்போ ஈரோடு இருக்குன்னா இந்த ஈரோடுக்கு வர்றதுக்கு பல வழி இருக்குமா இல்லையா? இந்த ரூட்லவா அந்த ரூட்லாம் ஏதாவது ஒரு ரூட்டில் வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தா போதியா? அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு படி, அவருக்கு வழி, நமக்கு படி. அப்போ படி அப்படின்னா என்ன செய்யணும்? படினா ஸ்டெப்ஸு. எனவே ஒவ்வொரு படியாக ஏறித்தான் தீரணும், ஒவ்வொரு படியாக ஏறித்தான் தீரணும். அப்போ எல்லா படியும் கடந்து தான் அந்த ஞானம்ங்கிற வாசலுக்கு போக முடியும். அதனால் அங்கே இதில் ஏதாவது ஒன்று செய்தால் போதும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மறுத்து இதெல்லாம் செய்துளி, இதை செய்யாவிட்டால் நமக்கு ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானத்தை வெறுமனை சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நன்னறியாகிய ஞானம் அப்படின்னா என்ன? நன்னறியாகிய ஞானம்னா என்ன? நன்னறி என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா? அலைஸ்னு போடுறோமா இல்லையா பேரில் இல்லையா? சொல்கிறோமா இல்லையா முருகன் அலை சுப்பையா அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா, முருகன் என்ற. அதுதான் அப்போ ரெண்டும் ஒன்று, இருபெயரொட்டு பண்பு தொகை, இருபெயரொட்டு பண்பு தொகை. அதனால இங்கே ஞானம்னாலும் நன்னறினாலும் ஒன்று தான். ஏன் இதை நன்னறினாரு? மற்றதெல்லாம் தீநெறியா இல்லையா? முன்னால் சொன்னதெல்லாம் தீநெறியா? யோ, இவர் நல்லவருன்னா பக்கத்தில் இருக்கிற மோசம்னு தானே அர்த்தம், அப்படிதானே? அப்போ இது நன்னறிங்கிற, இங்கே நன்னறி என்றதாவது இங்கே ஞானத்தை நன்னறி என்று விசேடித்ததாவது வீட்டுக்கு நேர் வாயிலாக அமைதல் பற்றி அதை நன்னறி என்றார். ஆன்மாக்கள் பெறுகின்ற நன்மை எல்லாவற்றிலும் சிறந்த நன்மை இல்லையா பரம பிரயோஜனம் என்பார். என்ன சொல்வாரு? பரம பிரயோஜனம். அதை கொடுப்பதனால இந்த ஞானத்தை என்ன சொன்னாரு? நன்னெறியாகிய ஞானம் என்று விசேடித்தார் இல்லையா. அதனால அந்த ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான். எனவே ஞானம் பெற்றாலன்றி நமக்கு வீடு பேரு மோட்சம் நன்ன வீடு பேரு மோட்சம் நன்னது வீடு பேரு அதை கிடைக்காது கொடா ஆகலான் அதை கொடுக்க மாட்டான் என்று நமக்கு இந்த முதல் பகுதியில தவத்தினில் உணர்த்தா இருக்காளியா அந்த பகுதிக்கு மேற்கோள் அமைக்கிறார். விளங்குதா? அப்போ இந்த கருத்தின் மேல என்ன தடை அமைகிறது? தவத்தை செஞ்சா தான் ஞானத்தை கொடுப்பான், இல்லைனா மோட்சம் கிடைக்காதுங்கிறாரு. இதுல என்ன ஆட்சேபனை? ஆட்சேபனை இருக்கா? இருக்கா இல்லையா? இதுல என்ன தடை அப்படின்னா, இந்த முக்திக்கு சாதனம், முக்திக்கு சாதனம் கருவி, சாதனம்னு என்ன அதை தானே பேசுறோம். இது இந்த சுணூர்பாவை எதை பத்தி பேசுகிறது? சாதனத்தை பற்றி. முத்திக்கு சாதனம் சரியை முதலியவைகளா அல்லது ஞானமா என்பதுதான் இங்க ஏற்படுகிற ஐயம். விளக்குதா? எதனால அந்த ஐயம் ஏற்படுது? எதனால? இப்போ ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த முக்திக்கு சாதனம் வேதத்துல சொல்லக்கூடிய வேள்விகளை செய்வதுதான் என்று ஒரு பிரிவினர். ரெண்டு பேரா இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, முக்திக்கு சாதனம் சரியை முதலீவிகளா, இது சரியை கிரியை யோகம், இது செஞ்சா போகலாம், ஏதாவது ஒன்றை செஞ்சா போகலாம் என்பது ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் என்ன சொல்றாங்க, வேள்வி செஞ்சா கிரியை செய்யாம ஒன்றும் முடியாதியா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கிரியை செய்யாம ஒன்றும் முடியாது, கிரியை செஞ்சாதான் போக முடியும் என்று இந்த மீமாம்சர் அதில் பட்டாச்சாரியர் என்பவர்கள் சொல்கிறார்கள். ஆக இப்படி இரண்டு விதமான தடை அங்கே எழுகிறது. அதை சித்தாந்தம் மறுக்கிறது. சித்தாந்தம் மறுக்கிறது. எப்படி மறுக்கிறது? ஞானம் இல்லாம வீடு கிடையாது என்று மறுக்கிறது. அதுல இரண்டாவது பகுதியில அவன் வேள்வி சொல்றானா இல்லையா, வேள்வி முதலானவைகள் எல்லாம் எப்படிப்பட்டது அது? அந்த வேள்விகளை எந்த நூல் சொல்கிறதோ, வேள்விகளை எந்த நூல் சொல்கிறதோ, வேதத்துல தானே சொல்லியிருக்கு, கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கு. அந்த வேதத்திலேயே என்னென்ன வேள்வி என்ன பலனை தரும்னு கூட சேர்த்தேதான் சொல்லியிருக்காங்க. வெறுமன வேள்வியை சொல்லல, இந்த வேள்வியை சொன்னா செஞ்சா என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த பயனை மட்டும்தான் தரும், வேற பயனை. எனவே அதனால இதனால ஞானம் கிடைச்சாதான் வீடு பேர் அடைய முடியும், வேற எதுவுமே நமக்கு வீடு பேரை தராது என்று மறுக்கிறார். விளங்குதா? அப்போ இங்க நம்ம இதுல என்ன வருது அப்படின்னா, நம்ம எதெல்லாம் பிரமாண நூலாக வைத்திருக்கிறோமோ அந்த பிரமாண நூல்களிலேயே சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காசியில போய் இறந்தா முக்தி, தில்லையை தரிசிச்சா, திருவாரூர்ல பிறந்தா நினைச்சா முக்தி, பார்த்தா முக்தி, இறந்தா முக்தி, இப்படியெல்லாம் லேசு வழி சொல்லியிருக்கு. ஊழி ஊழி காலமா என்னையா? எங்க சொல்லியிருக்கு? நம்ம இதில் தானே சொல்லியிருக்கே. அந்த வழியை பார்க்கறதுக்கு இல்லாம பல்லூழி காலமா அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? சரி, இவர் தான் இப்படி சொல்றாரு, ஐயா நான் அடுத்த ஆளை பார்த்தா ஐயா உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டா என்னையா சொல்றீங்க, நம்ம திருமுறையை படிச்சீங்களா திருமுறை படிச்சிருக்கடா அப்படின்னு கேட்காரு. படித்தேன். என்னத்த படிச்சிரு? ஆ, அங்கே என்ன சொல்றது? அளப்பில கீதம் சொல்வாருக்கு அடிகள் தான் அருளுமாறே சொல்றாரா இல்லையா? அப்பர் சுவாமி சொல்றாரு, அப்பர் சுவாமி விளக்கினால் பெற்ற இன்பம் என்ன? ஒண்ணுமே பேச மாட்டேக்கியா? பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் இல்லையா? துளக்கி நான் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும் சொல்றாரா இல்லையா? எனவே அப்போ அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறி என்று சொல்றார். எனவே பெருமானை அவன் முன்னால் நின்று பாடுனா பெயர்லாம் வீட்டுக்கு அப்படிங்காரு. யார் சொல்றா? அப்பர் சாமி. அவரை நம்பாம இருக்க முடியுமா? பாடி. சரி, அப்போ இந்த பல்லூழி காலம் உட்கார்ந்து அரிசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்ச நேரம் நின்று பாடிட்டு போயிடலாமே. போயிடலாம்ல ஐயா? இது நல்ல வழி, ஷார்ட்கட்டா இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கா இல்லையா? நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஆள், உங்க கருத்து என்ன அப்படின்னா, என்ன சார் சொல்றீங்க, சிவபிரகாசம் படிச்சேடா அப்படிங்காரு. என்ன சொல்றாரு? சிவபிரகாசம் படிச்சேடா. பார்த்தோம் ஐயா. எங்க படிக்க? சிவபிரகாசத்தெல்லாம் பார்த்தோம். அதில் 9வது பாட்டு என்னது அப்படிங்காரு. என்ன 9வது பாட்டு தெரியுமா? அதெல்லாம் தடை பார்த்து தான் சொல்லணும். சரி இருக்கட்டும். அதாவது விரும்பிய மந்திராதிகாரம் அர்ச்சனாதிகாரம் யோகாதிகாரம் இனச்சமய விசேடம் வரும்பொருள் நிர்வாணம் இல்லையா? அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிர்வாண தீட்சை வாங்கினான், நிர்வாண தீட்சை வாங்கினா முக்கிங்கிறார். எனவே அதனால இந்த மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் இறங்கிடவில் தொகை 11, 81, 81 இல்லையா? 276, 6, 5 பரந்த நெறி அறுவகையும் ஒருவி, பரந்த நெறி அறுவகையும் ஒருவி, இந்த 6 அத்துவாவையும் நீங்கி நினைவரிதாம் பரபதத்துள், நினைவரிதாம் பரபதம் பெருமானுடைய திருவடி, உயிர் விரவ பயிற்று மன்றே, உயிர் அங்க போயிரும் காரு, எங்க பரபதத்துக்கு. அப்போ ஐயாப்பா, அப்ப தீச்சை வாங்கிட்டு போயிடலாமே, நல்ல சக்க போட போச்சேன் இன்னைக்கு, விளங்குதான்? எனவே ஒருத்தர் பாட்டை படிச்சிருவோம் காரு, ஒருத்தர் இன்னைக்கே டிக்கெட் எடுத்துட வேண்டிதான், எங்க அப்படின்னா தில்லைக்கு போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். ஏன் இங்கே வரையிற? அப்படியே போயிட வேண்டியதானே, பார்த்தாச்சுன்னா எங்க போயிட வேண்டிதான் முத்திக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்க சொல்லியிருக்குன்னா, வேற நூல்கள்லையும் சொல்லலை. எதில் சொல்லியிருக்கு? நம்ம நம்ம பிரமாணமாக சொல்லுகின்ற திருமுறைகள் சாத்திரங்களில், திருமுறைகள் ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு சொல்லியிருக்கோம், அதில் சொல்லியிருக்கு. பிறகு அதை நம்பாமல் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஐயா உங்களுக்கு எந்த ஊரியா? கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கே. கள்ளக்குறிச்சியா? சரி உட்காருங்க. இது கள்ளக்குறிச்சியெலாம் நமக்கு தெரிய மாட்டேக்கு. சரி விழுப்புரம், மெட்ராஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு மெட்ராஸ், உங்களுக்கு எந்த ஊர்? சென்னை. இப்போ அவள்கிட்ட போய், ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கியோ? சென்னையிலேருந்து. சென்னைக்கு எப்படி போகிறது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்காரு. ஒருத்தர் கேட்டால் அவர், அண்ணாச்சி நீங்கள் திருச்சி போய் போங்க அப்படிங்காரு. இன்னொருத்தர் கரூர் போய் போங்கங்காரு. ஒருத்தர் திண்டுக்கல் போய் போங்க. ஒருத்தர் அப்போ இந்த திருச்சிக்கு அடுத்தால என்ன ஊர் இருக்கு? திருச்சி. திருச்சிக்கு அடுத்தால தஞ்சாவூரா? மெட்ராஸ் ரூட்லையா? ஊர் வரிசையாக நிறைய ஊர் இருக்குன்னு அந்த லிஸ்டே வாசிக்க சொன்னேன். மெட்ராஸ் போகிற ரூட்டில் வரிசையாக போகிறமா இல்லையா? ஒரு ஊரை தாண்டி அடுத்த ஊர், அடுத்த ஊரை தாண்டி அப்படி இருக்கும் இல்லையா? கடைசியில் எங்கே போய் சேருது? தாம்பரம், செங்கல்பட்டு. செங்கல்பட்டு போயிங்காரு ஒருத்தர். எங்கே போனாலும் கடைசியில் எங்கே போகணும்? போனாதான் இவர் ஒருத்தர கேட்காரு. ஒருத்தர் போய் சென்னைக்கு போகணும்னு இவரை போய் பார்க்கணும்னு கேட்காரு. வீட்டுக்கு போய் அவர் நம்ம ஒரு போஸ்டும் கொடுத்தா அவர் கொண்டு போயிட்டாரே, அந்த போஸ்டத்தை எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டை விசாரிச்சுக்கிட்டு போகணும்னு போகிற பெறப்படுதாரு. பெறப்பட்டால் ஒரு

0: இதெல்லாம் எப்படி பரம்பரையான், இது அந்த ஊருக்கு செலுத்தும் அது அதுக்கு ஊருக்கு செல்லும் அப்படி. அது போலத்தான் இதுவும், எது பாட்டு படி கிட்டு படின்னு சொல்றதெல்லாம் என்னது பரம்பரையான் வழி. இப்படி செய்ய செய்ய எங்க போகணும் கடைசியில, ஞானம் என்ற ஒன்று அடைஞ்சாதான் வீடு. ஏன் அப்படி? அந்த ஞானத்தில் என்ன சிறப்பு? ஞானம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ ஐயா இருக்காங்க, ஐயாவுக்கு வந்து அவங்க ஊட்டியே பார்க்கல, இங்கே வந்தாச்சு பக்கத்தில் பார்த்துட்டு போயிருவோம்ட்டு என்ன செஞ்சாச்சு, ஊட்டிக்கு இப்படி பேர் பாடியோட போயாச்சு. எப்படி பேர் பாடியோட அங்கே போய் ஊட்டி குளிர் அனுபவிக்கணும்னு போனால் அங்கே கிடுகிடுன்னு நனிக்கிட்டு சன்னி வந்துடுது. வந்துருமா இல்லையா? அதுக்குள்ள சொட்டர்கிட்டலாம் கொண்டு போனா அங்கே அனுபவிக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள தளவாடங்களோடு போனோமா இல்லையா? அப்போ அதுக்குள்ள தளவாடம் தான் என்னது ஞானம். அதுக்குள்ள தளவாடம் தான் என்ன? அது அறிவினால் அனுபவிக்க தானே இன்பம். எனவே அந்த அறிவு வேணுமா இல்லையா? அது இல்லாமல் போனால் பிரயோஜனம் இல்லை. அதனால ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் என்கிறார். நாம் இதை அடுத்தாப்புல அடுத்த வகுப்புல தொடர்ந்து சிந்திப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகுருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அடுத்து 13வது கண்ணியிலே இருந்து 19வது கண்ணி வரை அருமையான பகுதி. இந்த போற்றி பகருடையிலே இறைவனை அவன் செய்கின்ற கருணையை நினைந்து நாம் வியந்து போற்ற வேண்டிய இடம் பண்ணவர்கள். அந்த கருவிலே இருக்கின்ற உயிர் தாயும் தந்தையும் கூடிய பின்பு அந்த குழந்தை வெளிவருகின்ற வரை எப்படியெல்லாம் அந்த கருவிலே இருக்கின்ற குழந்தைக்கு அருள் புரிகிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. இது கர்ப்போபனிஷத்திலே உள்ள செய்தியும் சேர்த்து சொல்லி காட்டுகிறார். கர்ப்போபனிஷத்தில் உள்ளது இது எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், முதலிலே இந்த செய்தியை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது, நாட்டுகின்ற எப்பிறப்பும் சைவத்தின் கண்ணே சொல்லப்படுகின்ற 4 தோற்றம், 7 பிறப்பு, 84 100,000 யோனிபேதம், இவைகளிலே எப்பிறப்பும் அந்த பல பிறப்புகளில் எந்த பிறப்பையும் முன் செய் இருவினையால் நிச்சயித்து, நமக்கு பிறப்பு முன்பு செய்த நல்வினையால் நிச்சயிக்கப்படுகிறது. ஆக அந்த பூர்வ ஜென்மத்திலே செய்த அந்த வினையின் பயனாக அங்கே என்ன செய்யப்படுகிறது? அந்த உடல் கூட்டப்படுகிறது. முன்செய் இருவனையால் நிச்சயித்து என்ன செய்கிறது? ஒரு மானுட பிறப்பை எடுத்து சொன்னார். இந்த மானுட பிறப்பு எப்படி அங்கே செல்லுகிறது என சொன்னார், தாயும் தந்தையும் அங்கே ஏகாந்தமாக இருந்து புணர்கிறார்கள். அப்படி புணர்கின்ற பொழுது தாயினுடைய கருப்பைக்குள்ளே புல் நுனியிலே இருக்கின்ற பனித்துளி நீரை போல ஒரு துளியானது, சுக்கிரமானது தாயின் கருப்பைக்குள்ளே செல்லுகிறது. தாயின் கருப்பைக்குள்ளே அப்படி செல்லுகிறது. அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். பொற்புடைய தந்தைதாய் போகத்துள் அழகை உடைய தந்தையும் தாயும் செய்கின்ற சிற்றின்ப புணர்ச்சியிலே கர்ப்பமாய் பரணிப்பதற்கு உரியதாக புல்லில் பனிபோல் புல்லுளியில் காணப்படும் பனித்துளியின் அளவாக, நல்ல கவனமாக கேட்கணும், தாயினுடைய வயிற்றுக்குள் ஒரு துளி புல்லுளியிலே இருக்கிற ஒரு சிறு துளி

0: இறைவனுக்கு செல்வதற்கு வழி இருக்கிறது, அவ்வளவுதான், இடம் இருக்கிறது. புல்லினுடையில் காணப்படும் பனித்துளியின் அளவாக புகும் தாயின் கருக்குழியிலே உயிரோடு பாய்கிறது. திவரைக்கு உள்படுந்தால் சிறிது சிக்குலத்தை அவளது கருப்பையிலே சுரோணியத்தோடு கலந்து கருவாக இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது என சொன்னால், என்ன நிகழ்கிறது என சொன்னால், இப்போ நம்முடைய தெருவிலே பார்க்கிறோம், ஒரு கல்யாண வீட்டிலே எச்சி இலையை ஒருவர் கொண்டு வந்து ஒரு இலையை போடுகிறார். அந்த எச்சி இலையை போடுகின்ற பொழுது பசித்திருக்கின்ற நாய்கள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அந்த இலையினை சென்று போட்டு மோய்த்து இலையை கிழித்து விடும், அதில் இருக்கிற உணவையும் சிந்தி சிதறிவிடும். இது நிறைய இடத்திலே நாம பார்க்கிற நம்ம ஒரு உண்மைகள். இதே போல பசி மிகுந்து இருக்கு, இதே போல தாயினுடைய கருப்பைக்குள் இந்த சுக்கிரமும் சுரோதரமும் சென்ற பின்பு வயிற்றுக்குள் இருக்கின்ற புழு பூச்சிகள் தனக்கு உண்பதற்கு கிடைத்து விட்டது என்று அதனை சென்று மோய்த்து தின்ன தொடங்கும். இதுல தப்பிக்கணும், அதுதான் சுவாமி அதை காப்பாற்றுறார். அதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். உதரத்து ஏந்திய வயிற்றில் நெருங்கிய எல்லைபடா தீ அளவுபடாத உதராக்கினி பசி, பசினை எப்பொழுதுமே அக்னியை சொல்வார், மைவாகனன் என்று சொல்லி காட்டுவார். பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் அந்த வயிற்றுக்குள்ளே பெருகி கிடக்கின்ற எண்ணிறந்த புழுக்கள் அதை கொண்டு மொய்க்க போகும். ஆகையினாலே தான் அநேக பெண்களுக்கு இந்த உள்ளிருக்கின்ற அந்த புழுக்கள் அந்த உயிரணுக்களை தின்று விடுகின்ற காரணத்தினால் கர்ப்பம் தரிப்பதில்லை. ஆனால் நம்மை என்ன செய்திருக்கிறார், அந்த புழுவிடம் இருந்து காப்பாற்றி நாம் உற்பத்தியாக கருணை செஞ்சிருக்கிறார். இது கர்ப்போபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அருமையான ஒரு செய்தி. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என, அது தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற வெப்பத்தினாலும் அழியும், அந்த புழு பூச்சிகளினுடைய பசியினாலும் அழியும், அதை எரித்தாயிலும் நின்றாயிலும் தொலைந்து விடும் என்று இறங்கி எடுக்கும் என விரும்பி வெங்கும்பி காயம் கருக்குழியில் கொடிய கும்பி பாகம் போன்ற நரகத்தை வைத்த அருவறுப்பான அந்த கருப்பையில் காத்திருந்து சுவாமி அங்கே காவலன் போல் காத்திருந்து காமியத்துக்கு ஏத்த கை கால் முதலா எவ்வொருப்பம் அந்த உயிரினுடைய இச்சைக்கு ஏற்ப கை கால் முதலிய உறுப்புகளையும் ஆசுவர செய்து திருத்தி குற்றம் நீங்குபடி அமைத்து அழகுபடுத்தி. இதான் ரொம்ப முக்கியம். கருப்பைக்குள்ள அந்த இதை காக்கணும், தாயினுடைய கருப்பை அங்கே கும்மிருட்டாக இருக்கும், அதிலே இருந்து காக்கணும். அதிலே இருந்து காத்த பின்பு அந்த உயிரானது வளர்கின்ற பொழுது கை கால்கள் முதலான எவ்வுறுப்பும் ஆசுவர செய்து திருத்தி. எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது கண்ணிலே பார்வை இல்லாமல், காதிலே மடல் இல்லாமல், மூக்கிலே அதாவது சப்பையாகவும். எப்படியெல்லாம், நான் ஒரு காட்சி கண்டேன், ஒரு குழந்தையக்கு தாயானவள் பால் கொடுத்தால் காது வழியாக சிந்திக்கொண்டே இருக்கிறது. எத்தனை குழந்தைகளுக்கு மரத்துவாரம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அத்தனை குற்றங்களும் ஏற்படாமல் நம்மை காத்தான். அதைத்தான் அவ்வை பிராட்டி சொன்னார், கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. ஆக நம்மையெல்லாம் நல்ல அங்கத்தோடு வரைத்தான் என சொன்னால் அது நம்முடைய பெருமான் கொடுத்த கருணை அல்லவா, அது அவனுடைய பேர் இரக்கம் அல்லவா. அதனாலதான் காமியத்துக்கு ஏற்க கைகால் முதலா எவ்வொருக்கும் ஆசுவர செய்து திருத்தி பின்பு யோகு இருத்தி. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது எட்டாவது மாசத்துல அந்த குழந்தைக்கு நீ இதுவரை எத்தனை பிறப்பு எடுத்திருக்கின்றா என்பதை சுவாமி நினைவூட்டுவார். இது அப்படியே நம்முடைய சிவ தர்மோத்தரம் என்ற நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாவது மாதத்திலே சுவாமி அந்த நினைவூட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கும், இத்தனை பிறப்புகளை எடுத்திருக்கின்ற நான் இப்பொழுது பெருதற்கரிய மானிட பிறப்பை எடுத்திருக்கின்றேன், தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வந்ததும் ஒரு சற்குருவினை நாடி நான் பிறவாமையை பெற்று விடுவேன் என்று ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறது. இதை யார் சொல்லுகிறார், மாணவ சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பாவிலே சொல்லி காட்டுகிறார். தாய் கருவில் வாழ்குளவி தாமெல்லாம் வேண்டுவது தூய பிறவா அமை ஒன்றே சோமேஷா. ஆயதனார் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்டவரும். அந்த குழந்தை எப்படி நினைக்கிறது என்பதை சிவர் தர்மோத்தரம் என்கின்ற நூல் சொல்கிறது. மறைஞான சம்பந்தர் அருளை செய்தது. தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் மறைஞான சம்பந்தர். அதிலே எட்டாவது மாதத்திலே அந்த குழந்தை என்ன நினைக்கிறதா சிவ தர்மோத்தர நூல் சொல்கிறது. இறந்தே முனமே, இதுவரைக்கும் எத்தனை தடவை பிறந்து பிறந்து இறந்திருக்கிறேன், இனி பிறப்பும் இன்னும் பிறப்பும் பிறப்பு இருக்கிறது என்றும் இந்த முறை இடியாம். இது எப்பொழுதுமே பிறப்பு இறப்பு என்பதுதான் வரும். ஆனால் இனியாம் பிறந்த போது பிறவாத பெருமையுடைய பிஞ்சகனை அறிந்து பிறவாயாக்க பெரியோனாகிய அந்த பெருமானை நினைந்து அவளப் பிறப்பு இறப்பை அறுத்து விடுவேன், அவளம் தருகின்ற பிறப்பு இறப்பை அறுத்து விடுவேன். அவன் அருளால் அவனது அருளினாலே செறிந்த குறவன் திருவடியை திகழ்ந்த வேத ஆகமம் தெருண்டே. நல்ல ஒரு குருவினை நாடி வேத ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை உணர்ந்து என்னுடைய பிறப்பை அறுத்து விடுவேன். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார். எப்படி ஆசுவரை செய்து திருத்தி பின்பு யோகு இருத்தி அந்த எட்டாவது மாதத்திலே அந்த குழந்தைக்கு அதை நினைவூட்டுகிறார். முன்புக்க வழியே ஐய கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம் போற்றி. இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. அதாவது முன்புக்கு ஐய வழியே, இந்த ஐயம் என்பது சந்தேகம். என்ன சந்தேகம்? தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இந்த உயிரானது பனி துளி போலே தான் உள்ளே சென்றது. இப்பொழுது 9 மாதம் நிறைந்து 10வது மாதத்திலே பனி துளி போல் ஒரு துளி போல் சென்ற அந்த பாதையிலே ஒரு பெரிய உருவம் என சொல்லக்கூடிய வடிவம் எடுத்திருக்கின்ற ஒரு குழந்தை வெளியே வரும். ஒரு துளி பனி துளி எட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை எத்தனை பெரியது என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு துளி மட்டும் உள்ளே சென்ற இந்த பாதை வழியாக இந்த குழந்தை எப்படி வெளிவரும்? வழி போதாதே, இடம் போதாதே என்று ஐ வழியே எல்லா உயிரும் சந்தேகப்படுகிறது. அப்பொழுது கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம் போற்றி. ரொம்ப முக்கியமான பகுதி. அதுக்கு இறைவன் என்ன பேருபகாரம் செய்கிறான்? அந்த சிறு வழி வழியாக அந்த குழந்தை வந்தால் தாயும் அங்கே துன்பத்தால் துடிதுடித்து உயிரிழந்து விடுவாள். அந்த குழந்தையும் தாங்காது துன்பத்தால். ஆகையினாலே அவன் பெரிய ஒரு கருணை செய்கிறான். இதற்கு என்ன உதவி செய்கிறார் என்பதை இடக்கரடக்கலாக சொல்கிறேன். அதாவது ஞானசம்பந்த தேவாரத்தில் ஒரு பகுதி வருகிறது. திருக்கைலாய பதியத்தில் புரிகொள் சடையார் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் ஒரு செய்தி சொல்றார். பரிய கடிற்றை அரவு விழுங்கி அப்படின்பான். காடுல ஒரு பாம்பு இருக்கிறதே, இந்த பாம்பு யானையை விழுங்கி விடுகிறதா? பாம்பு யானையை விழுங்கி விடுகிறதா? இதே செய்தியை நக்கீர தேவ நாயனார் 11வது முறையில திரு ஈர்கோய் மலை 70 நாகம் களிருணுங்க, ஒரு யானையானது ஒரு நாகம் ஒரு பாம்பானது யானையை விழுங்க அப்படிங்க சைவத்தில் சொல்லப்படுகிற உண்மை. பாம்பு யானையை விழுங்குகிறதா? பாம்புனுடைய வாய் இவ்வளவுதான் இருக்கிறது. ஆனால் பெரிய ஒரு யானையை எப்படி விழுங்குகிறது என்றால் அது இறைவனது படைப்பு. பாம்பினுடைய வாய் சிறிதளவு இருந்தாலும் அந்த யானை உண்ணுகின்ற பொழுது அந்த வாயானது விரிந்து கொடுத்து உண்டு முடித்த பின் சுருங்கி விடுகிறது. இதை இடக்கரடக்கலாக குழந்தை பிறப்புக்கு பொருள் கொள்ளுங்க. அதாவது புல்நுனி பனிநீர் போல் செல்வதற்கு இடம் இருக்கின்ற அந்த வழியானது அந்த குழந்தை வருவதற்காக சற்றே பெரிதாகி குழந்தை வந்த பின்பு மீளவும் சுருங்கிக் கொள்ளுகின்றது. அப்படி இழுத்து வரும்படியாக உள்ளிருந்து ஒரு வாயுவையும் பின்னோக்கி அந்த குழந்தை வெளித்தள்ளுகிறது. அதைத்தான் நாகா சொல்ல கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம் போற்றி. வெளியே இழுத்துக் கொண்டு வருகின்ற கெடாத சிவசக்தி அடியேனை காத்தருள்வாயாக என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஒரு பிரசவம் என்பது மறுபிறவி என்பது எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆக இப்படி அந்த உயிர் தாயின் வயிற்றில் இருந்து வெளிவருவதற்காக இப்படியெல்லாம் உபகாரம் செய்கிறார். அதற்கப்புறம் என்ன நடக்கிறது பாருங்க, 19-22 பகுதி வரைக்கும், இதுவரைக்கும் இந்த குழந்தையை தான் தோன்றா துணையாக இருந்து பெருமான் அங்கே அருள் செஞ்சிட்டார். இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதி பொறுப்பை தாய்கிட்ட ஒப்படைக்கார். அந்த பாதி பொறுப்பை எப்படி ஒப்படைக்கார் என சொன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை அழும்படி செய்கிறார். அந்த குழந்தை அழும்படி செய்கின்ற பொழுது அந்த அழுகை ஒளியானது தாயின் காதிலே ஈர்ப்பாக சென்று ஒரு பெரிய அன்பை அங்கே கட்டி வைத்ததை போல அந்த அழுகை ஒளி தாங்காது, அன்பை பொழியும். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். அம்மாயம் கால்தான் மறைப்ப, குழந்தை பிறந்தவுடனேயே அதன் ஞானத்தை பிரபஞ்சமாகிய சூறாவளி மறைக்கலார். அந்த குழந்தைக்கு பார்த்தான்னு கேட்க தெரியாது. அந்த குழந்தை என்ன செய்கிறது, மாயையிலே மயங்கி கிடக்கும். எதையும் வேண்டும் என்று கேட்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே இந்த குழந்தை என்ன செய்கிறது, அழகாக நல்ல அறிவு ஒளிந்து வேண்டும் என்று கருப்ப யோகையில் இருந்து வெளிவந்த அந்த குழந்தை என்ன ஆகிறது, நல்ல அறிவு ஒளிந்து தாயின் வயிற்றில் இருந்து நான் வெளி வந்தவுடனேயே பிறப்பை நான் ஒழிப்பேன், குருவை நாடுவேன் என்று அங்கு இருந்த அந்த நினைவு மறைந்து மாயையிலே மயந்து அந்த நல்லறிவு ஒளிந்து அந்த எண்ணம் விட்டு நன்று தீது எல்லை புறா காலம் தண்ணி. இந்த மாயையாகி இந்த உலகத்துக்குள்ள வந்தவுடனே அந்த குழந்தையுடைய நினைவு மறைந்து விடும். அப்படி மறைந்து அந்த காலம் தண்ணில் பசியை அறிவித்து அந்த குழந்தைக்கு பசி தெரியும்படியாக அழும்படியாக அதை செய்து தெரியும்படியாக செய்து அழித்து பசியை அறிவித்து அழிவித்து அந்த குழந்தை அழும்படியாக செய்து அப்பொழுது அந்த அழுகையை கண்ட தாய் சோர, அந்த அழுகையை கேட்டவுடனே தாய் சோர்ந்து அப்படியே ஈர்ப்புண்டு விடுவாள். அதைத்தான் இங்கே அழகாக அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். தாய் சோர உள்ளடுங்கி மனநடுக்க விழுங்கி மிக்கு ஓங்கு சிந்தை உருக மிகுந்து வளரப்பெற்ற மனம் இறங்குவதால் முளை உருகும் தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப. இப்போ இந்த குழந்தையை பாதுகாக்கின்ற ஒரு உணர்வினை அன்பினை தாய்க்கு ஊட்டி விட்டாள். அந்த தாய்க்கு எப்படி ஊட்டுகிறாள், அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி அந்த அழுகை ஒளியை கேட்டு தாய் உருகும்படியாக ஒரு உணர்வினை கொடுக்கிறார். எனவே அந்த குழந்தை வளர்வதற்கு ஒரு மூலதனமாக அந்த குழந்தைக்காக ஒரு மூலதனம் ஒரு வாய்ப்பாக ஒரு தாயிடம் அன்பை ஏற்படுத்துகிறாள். தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப, உடனே தன்னுடைய தனத்தில் இருந்து சுரக்கின்ற அந்த பாலினை கொடுக்க அக்குழந்தை வாய் வைத்து குடிப்பதை பார்த்து மகிழ்ச்சியாகும்படி வந்து வாழ்ந்திருப்ப என்று சொல்லி காட்டுகிறார். ரொம்ப முக்கியம். இறைவன் செய்கின்ற ஒரு பேர் உபகாரம் என்னன்னா, இந்த தாயானவள் பிரசவத்தின் போது துடிப்பாள், உயிர் சென்றுதான் மீளும். ஆனால் அந்த குழந்தையினுடைய அழுகை ஒளி கேட்ட உடனே துன்பமெல்லாம் பறந்து என்ன செய்வான், அந்த குழந்தை மேல பெரிய ஈர்ப்பு ஏற்படும். அந்த எல்லா முளைப்பாடும் கண்ணீரும் ஏந்தளைப்பாடு வரும் என்று கூறுவதைப் போல அங்கே அந்த குழந்தையினுடைய அழுகை கேட்டு அன்பினாலே தனத்திலே பால் ஊறும். அதை கொடுக்க அந்த குழந்தை உண்பதை கண்டு ஆனந்தப்படுவார். இதிலே இன்னொரு செய்தி ஒன்று ஒளிந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அந்த தாயினுடைய பாலிலே கொடுத்திருக்கிறார். அதுக்காகத்தான் தாய்ப்பால் ஒன்றே போதும் என்று மருத்துவர்கள் இன்றைக்கும் சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக அது இருக்கிறது. அதிலே சொல்லப்படுகிறது, அந்த பால் எப்படி இருக்கிறதா, மழைக்காலத்திலே குளிர்ச்சியின் காரணத்தினால் பால் குறுந்து விட்டால் குழந்தைக்கு ஊறு ஏற்படும் என்று மழைக்காலத்திலே தனத்தை வெதுவெதுப்பாக இருக்கும்படியாக செய்கிறார். வெயில் காலத்திலே பெண்ணின் உடல் சூழடைந்து தனம் சூழடைந்து பால் சூழடைந்தால் குழந்தைக்கு அது ஆகாது என்பதற்காக வெயில் காலத்திலே தனம் சற்றே குளிர்ந்திருக்கும்படியாக செய்கிறார். இதுதான் ரொம்ப இறைவனது கொடுப்பன. மழை காலத்தில் வெதுவெதுப்பாகவும், மழை காலத்தில் வெதுவெதுப்பாகவும், கோடை காலத்திலே அந்த வெப்பம் இல்லாமலும் சுவாமி அந்த தனத்தில் பாதி இருக்க முடியாது செய்கிறார். இது நீதி சாரம் என்கின்ற நூலிலும் சொல்லப்படுகிறது, நீதிவன்பா என்ற நூலிலும் சொல்லப்படுகிறது. இறைவன் படைப்பிலே எவையெல்லாம் கோடையில் சற்று குளிராகவும் குளிர்காலத்தில் சற்று வெம்மையாக இருக்கும் என்பது ஒரு பட்டியல் இருக்கிறது. வாவி உரை நீரும் தடாகம், அந்த தடாகத்திலே கோடை காலத்திலே சற்று குளிர்ச்சியாக இருக்கும், குளிர்காலத்தில் சற்று வெம்மையாக இருக்கும். ஆகையினாலே தான் திருவம்பாவையில் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடினா, ஏன்னா கீழே என்ன இருக்கும், கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர் இருக்கும், அதான் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி என்று திருவம்பாவையில் சொல்லி காட்டுவார். வாவி உரை நீரும் வடநிலரும் ஆலமரத்தின் நிழல் அப்படித்தான், கோடை காலத்திலே குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்திலே வெப்பையாகவும். அடுத்து பாவுவாகவும் ஓலைப்பறை மேய்ந்த வீடும் ஏனைய கண்ணார் இடமார்வும், எனவே பெண்களுடைய தனமும் கோடை காலங்களில் குளிர்காலங்களிலும் அந்த வெப்பமும் தட்பமும் தாக்காதபடி அங்கே இருக்கின்றது. இத்தோட வடக்கு பார்த்த வீடு குளிர்ச்சியாக இருக்கும் என்று நீதிசாரம் என்கின்ற நூலிலே அதை சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செய்த பின்பு பாசம் பெருங்கையிற்றால் பல்லுயிரும் பாழிக்க பிள்ளையாசை என்ற வலிய கயிற்றினால் எல்லா உயிர்களையும் வளர்க்கும் பொருட்டு. ஆக இதுவரை தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த குழந்தையை காத்த பெருமான் இப்பொழுது அந்த தாயினிடத்தே பாச பெருங்கையிற்றால் பிள்ளையாசை என்கின்ற வலிய கயிற்றினால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி, பிள்ளையாசை என்கின்ற ஒன்றினாலே அந்த குழந்தை பருவத்தை இந்த காப்பாற்றி சிவபெருமானே உன்னுடைய நெறி போற்றி உன்னுடைய வளர்ப்பு முறையை அடியேனையும் காத்தருவாயாக என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எப்பொழுதுமே இந்த பிள்ளை பாசம் உயர்ந்தது, அந்த குழந்தைக்கு உயிரின் மேலாக நினைப்பார். இது எல்லா உயிர்களுக்கும் இயற்கை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய இல்லத்திலே பூனை இருக்கிறது, நாய் இருக்கிறது. நாம் வளர்ப்பு நாய் நம் வீட்டிலே இருந்தாலும் நாய் குட்டி போட்டு விட்டால் அந்த குட்டியை நாம் சென்று தூக்கினால் நம் வளர்த்த நாயை நம்மை கடித்து விடும். நம்முடைய வளர்ப்பு பூனை குட்டி என்று இருக்கும், அந்த குட்டியை சென்று தூக்கிவிட்டால் வளர்ப்பு பூனையே நம்மை கடித்து விடும். நம்முடைய இல்லத்திலே இருக்கின்ற பசு கன்று போட்டால் அந்த கன்றினை சென்று நாம் சடார் என்று நாம் ஏதேனும் தொட்டால் பசு முட்டி விடும். ஏனென்றால் பாசக்கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி கட்டப்பட்டிருக்கின்ற பாசக்கயிற்றினால் கட்டி அந்த ஆன்மாவை வளர்த்த பின்பு அந்த ஆன்மாவை வளர்க்கின்ற பொழுது லேசாக அறிவை எழுப்புகிறார். இதை அடுத்த 22-24 கணிலே சொல்கிறார். ஆசற்ற பாலை பசும்பதத்து பாலனாம் அப்பதத்து குற்றமில்லாத கருப்பையில் இருக்கும் காலமாக மிக சிறுவ பருவத்திலும் பாலனாம் அப்பதத்தும் கருவினை விட்டு வெளிவந்த குழந்தை பருவத்திலும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற நாளில் சகலம் மூழ்வித்து உடம்போடு கூடியிருத்தலாக இந்த உடம்பினை காத்து ஞானத்து கொண்டு வாழு கலை முதலான ஞானத்தால் அங்கே வைத்தாலும் பொருட்டாக ஆழ கருவி கொடுத்து நமக்கு 36 தத்துவங்களையும் கொடுத்து ஒக்க நின்று பண்டாரி ஆன படி போற்றி உடனாயிருந்து அந்த தத்துவங்கள் மூலமாக நாம் அறிவதற்கு உடன் இருக்கின்ற சிவமே போற்றி. எனவே தத்துவங்கள் உடன் இருந்து நம்மை என்ன செய்கிறான், அவன் நம்மை காக்கின்றான் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டது. அடுத்து 24 கன்னியிலே இருந்து 35 கன்னி வரை இந்த ஆன்மாவுக்கு 5 நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் என்ற 5 5 சாக்கிரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதம் என்ற 5 கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுத்து அங்கே ஆன்மாவுக்கு தத்துவங்களை பற்றி துலங்கும்படியாக செய்கிறார். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது துரியாதீதத்திலே அங்கே மூலாதாரத்திலே இருந்து புருடதத்துவத்தை கொடுத்து அங்கே துரியாதீதத்திலே ஆன்மாவை நடத்துகிறார். துரிய நிலையிலே அங்கே புருடதத்துவத்தோடு பிராணவாயுவையும் சேர்த்து துரிய நிலையிலே வைத்து அங்கே ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அடுத்து சுழித்தி நிலையிலே இதயத்தானத்திலே புருடய தத்துவமும் பிராணவாயும் சித்தத்தையும் சேர்த்து அங்கே இதயதானத்திலே வைத்து உணர்ந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இதே போல சுப்பரதானம் என்று சொல்லக்கூடிய கண்டதானத்திலே 25 கருவிகளோடு கூட்டி இந்த ஆன்மாவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இதே போல நனவநிலையாகிய சாக்கிரத்திலே 35 தத்துவங்களோடு கூட்டி ஒரு அனுபவத்தை அங்கே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 24 25 வரைக்கும் இந்த ஒரு அனுபவத்தை சொல்லி காட்டுகிறார். புன்புறால் போர்த்த புதுக்குரம்பை மாமனையில் இப்படி 5 அறைகளாக பிரித்து 5 அவத்தைகளிலே படும்படியாக செய்கிறார். மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு கட்டு ஐந்தாக்கி முன்பு உள்ள உண்மை நிலையை ஒருகால் அகலாது திண்மை மரத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல வரும் கட்டில் உயிர் மூலமாய் உட்கிடப்ப கால நியதி அது காட்டி மேல் ஓங்கும் முந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து கலை வீச்சை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு ஈச்சை துணையாக மானில் எழிலுடைய முக்குணம் எய்தி மருளோடும் என்னும் இளைய சித்தாந்த கண்ட ஒரு பொருள் இன்னவருள் எந்தறிய இயம்ப ஒண்ணா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமத்தால் நாட்கொடுப்ப பண்டைய இருவினையால் முன்பு உள்ள இன்ப துன்பங்கள் மருவு வகை அங்கே மருவி உருவிடங்கின்று ஒன்று தோங்கு உருகலாகிய ஓலக்க மண்டபத்தில் போம் கருவி எல்லாம் புகுந்து ஈண்டு நீங்காத முன்னை மலத்து இருள் மூடா வகையத்தில் துண்ணும் இருள் நீங்கும் சுடர் போல அந்நிலையில் சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிற்குரியரா ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று இந்த 5 நிலைகளிலே இந்த உயிர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அங்கே இன்ப துன்பத்தை அங்கே நியக்கும்படியாக செய்கிறார். அடுத்து இந்த ஆன்மாவானது இப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது 35 முதல் 38 கன்னி வரை இந்த ஆன்மாவானது தன்னுடைய இச்சையின்படி செய்கின்ற எந்த செயலையும் நல்வினையானாலும் சரி தீவினையானாலும் சரி அந்த செயலுக்கெல்லாம் அவன் உடன்பட்டே அங்கே இருக்கின்றார். அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு கால் அவியாது மண்டி எறியும் பிரீதியை மாற்றுவதற்கு ஒரு பொழுதும் கெடாமல் மிகுந்து எரிகின்ற உதராக்கினியை தணிப்பதற்கு வேட்கமிகு உண்டு பொருட்டால் திந்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கு இணைந்து உணவின் முறைக்காக யாரெல்லாம் நல்லது தீயது என்று செய்கிறார்களோ அந்த செயல்களுக்கெல்லாம் உடன் இருக்கின்றார். ஒருவன் தான் உண்டு கழிப்பதற்காக பிறரை கெடுக்கின்றான். ஒருவன் தான் உண்டு கழிக்கின்ற இந்த நேரத்திலே இது மற்றவர்களுக்கும் உதவட்டும் என்று நினைக்கின்றான். எனவே உலகிலே இருக்கின்ற நன்று தீது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தால் அவனுடைய பசிதான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. இந்த பசி என ஒன்று வருகின்ற பொழுது தீயதை செய்வதற்கு அவர்கள் அஞ்சுவது இல்லை. இதற்கு உதாரணம் எது என்று சொன்னால் மாதவ சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வரர் முதுமொழி என்பாரே சொல்லி காட்டுகிறார். விஸ்வாமித்திர முனிவர் சைவ சீலர் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் திருநீர் அணிந்தவர் பசி மிகுந்து விட்டது எங்கும் எதுவும் கிடைக்கவில்லை காய்கறிகள் கிடைக்கவில்லை இலை சருகள் கிடைக்கவில்லை ஆனால் பசி எடுக்கின்ற கொடுமையினாலே ஒரு மனத்தின் வழியாக அவன் நடந்து வருகின்ற பொழுது பசியினால் இறந்து கிடக்கிறது ஒரு நாய். அந்த நாய் இறந்து கிடக்கின்ற பொழுது ஒரு முனைநாற்றம் எடுக்கிறது. ஆனால் பசியின் மிகுதியினாலே விஸ்வாமித்திர முனிவரானவர் அந்த நாயினது வாலினை எடுத்து உண்டு பசி தீர்த்து அவர் ஒரு பெரும் பழியினை தேடிக்கொண்டார் என்று நூல்கள் சொல்கிறது. இதை மாதவ சிவஞான சுவாமி சோமேஸ்வர முதுமொழி என்பாவிலே நாய்வால் களவினால் ஞானம் இகழப்பட்டான் தூயனாம் காதிமகன் சோமேஷான் எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. ஆகையினாலே அந்த பசி வருகின்ற பொழுது நன்றி தீது செய்கிறான். அப்படி செய்கின்ற பொழுது என்ன செய்கிறான் அப்படி செய்கின்ற பொழுது எல்லாம் உடனே ஒருங்கு இசைந்து அவன் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் சுவாமி கூடவே தற்பான். யான் செய்யும் துருசிகளுக்கு உடனாகி சுந்தரமூர்த்தி சுவாமி குறிப்பிட்டார்களா. ஆகையினாலே அந்த நேரத்திலும் சுவாமி உடன் இருக்கிறார். உடன் இருந்து கொண்டு என்ன செய்கிறார் ஒரு கணக்கை எழுதிக்கிட்டே இருக்கிறார். இவன் சஞ்சிதம் மூலவினையிலே இருந்து எதையெல்லாம் அனுபவித்து விட்டான் இப்போது கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிராரத்திலே எதுவரை அனுபவித்து முடித்திருக்கின்றான், இனி எதுவும் இந்த பிராரத்தம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் வைத்துக் கொண்டு இந்த பிராரத்தத்தை அனுபவிக்கின்ற போது செய்கின்ற மேல்வினைகள் எவை என்று இதையும் கணக்கு வைக்கிறான். எனவே சங்கீதம் பிராரத்தம் ஆகாமியம் என சொல்லக்கூடிய அந்த மூன்றுக்கும் சேர்ந்தது எவ்வளவு, அனுபவித்தது எவ்வளவு, அனுபவிக்க வேண்டியது எவ்வளவு என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முன் செய்வினைக்கும் செலவுக்கும் சங்கீதம் பிராரத்தம் ஆகாமியம் சொல்ல மூணுக்கும் பட்டோடு தீட்டும் படி போற்றி அந்த அவைகளுக்கெல்லாம் கணக்கெழுதி வைத்துக் கொண்டிருக்கின்ற கிருபை போற்றுவதாக என சொல்லி காட்டுகிறார். ஏன் இப்படி கணக்கு வைக்கிறார் என்றால் அந்த வினையின் அளவு விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் வினைக்கு ஏற்ற பயனை சரியாக தருதல் வேண்டும் என்பதற்காகவும் தான். ஒரு வினைக்கு பயன் கூடவும் இருக்கக்கூடாது குறையவும் இருக்கக்கூடாது, வினையும் பயனும் சமமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் தர்ம தேவதையாகிய ரிஷபத்தினுடைய அந்த இரண்டு கொம்பு போல் என்று வேதம் சொல்கிறது. அந்த இரண்டு கொம்பு எது, ஒன்றுக்கு ஒன்று பேதம் இல்லாமல் சரியாக அதனுடைய உயரம் வருமன் அதனுடைய வளைவு எல்லாம் ஒன்று ஒன்று ஒத்திருக்கிறதோ வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அதே போல அந்த வினைக்கு ஏற்ற பயனை தருவதற்காக அவன் என்ன செய்கின்றான், அவன் கணக்கை வைத்திருக்கிறான். இன்ன வினை இன்னதளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் ஏதும் அறிந்து அன்ன வினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னமர கூட்டும் பிரான். எனவே அந்த வினைகளை எல்லாம் கணக்கெழுதி வைத்து அதற்கேற்ப கூட்டுகின்ற ஒரு செயலிலே நம்முடைய பெருமான் அங்கே ஒரு கணக்கு எழுதி வைத்து இருக்கின்றான். அப்படி கணக்கெழுதி வைத்திருக்கின்ற அந்த கிருபை என்னை காக்கட்டும் என கூறுகிறார் என கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: குருவர்களுமே தமதாக கொண்டு ஞானச்சங்கோல் ஒத்தி வருகின்ற திருக்கைரா விளம்பரை திருவாவளி ஆதினத்து சீர்வள சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த தசகாரிய சிந்தனையை தொடர்ந்து செய்யலாம் என்பதற்கு திருவருள் பூட்டி வைத்துள்ளது. தசகாரியங்கள் என்பவை ஆன்மா பெத்த நிலையிலிருந்து விடுபட்டு, அதாவது மலச்சார்பிலிருந்து விடுபட்டு சிவச்சார்பாகிய முத்தி நிலையை எய்தும் பொழுது அந்த ஆன்மா முன்னேறி செல்கின்ற 10 படிநிலைகள் ஆகும். சைவ சித்தாந்தத்திலே அடிப்படையான கருத்து ஆன்மா அறிவிக்க அறிவது. ஆன்மா அறிவிக்க அறிவது அது மட்டுமன்று படிமுறையில் அறிவிக்க அறிவது. படிமுறையில் அறிவிக்க அறிவது படிப்படியாகத்தான் அந்த ஆன்மாவினுடைய அறிவு வளர்ச்சி பெறும். ஆகையினாலே ஞான நிலையில் கூட பாசத்தை நீக்கி பதியை சாரும் பொழுது படிமுறைகள் ஆன்மாவால் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த படிநிலைகளை 10 சொல்வர், 5 சொல்வர். 10 விரித்து சொல்கின்றார்கள், அந்த 10 5 தொகுத்து சொல்கின்றார்கள். 10 சொல்லும் பொழுது அவை தசகாரியம் என்று வழங்கப்படும். 5 தொகுத்து சொல்லும் பொழுது அவை நின்மல அவத்தைகள் என்று கூறப்படும். தசகாரியத்தை மிக விரிவாக சொல்லக்கூடிய அருள் திரு அம்பலவான தேசிகளுடைய தசகாரியமாகிய இந்த சாத்திரம் அந்த தசகாரியத்திற்கு இணையாக உள்ள நின்மல அவத்தைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த தசகாரிய அனுபவத்திலே பாசஞானமும் பசுஞானமும் நீங்கப்பெறுகின்றன, பதிஞானம் கைகூடப்பெறுகின்றது. இன்னொரு வகையிலே சொல்லலாம் என்றால் இந்த தசகாரிய அனுபவத்திலே ஆன்மாவுக்கு பொது இயல்பு நீங்கி சிறப்பு இயல்பு கைகூடுகின்றது. ஆன்மாவுக்கு பொது இயல்பு நீங்கி, பொது இயல்பு என்றால் அந்நியமான பொருளை சார்ந்திருப்பதனாலே ஏற்படுகின்ற இயல்பு பொது இயல்பு. ஆன்மாவுக்கு அந்நியமான பொருள் எது, ஆணவ மலம், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்கள் இவை அந்நியமானவை. இவற்றை சார்ந்த ஆன்மா இருக்கும் பொழுது வினைகளை செய்து பிறவிகளிலே உழந்து வருகின்றது. இது ஆன்மாவுக்கு பொது இயல்பு. உடலே தான் என்று வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கை ஆன்மாவுக்கு பொது இயல்பு. தசகாரி அனுபவத்திலே இந்த பொது இயல்பு நீங்கப்பெற்று அந்நியம் இல்லாமல் ஒன்றாக கலந்திருக்கின்ற சிவத்தோடு ஆன்மா சார்கின்றது. அது ஆன்மாவுக்கு உண்மை இயல்பு. ஆகையினாலே தசகாரி அனுபவத்திலே பாசஞானமும் பசுஞானமும் நீக்கப்படுகின்றன. பதிஞானம் ஆன்மாவுக்கு அருளப்படுகின்றது. மேலும் அதன் மூலம் ஆன்மாவின் பொது இயல்பு நீங்கி ஆன்மா உண்மை இயல்பை அடைகின்றது. ஆகவே தசகாரியத்திற்கு உபகாரமாக பாசஞான பசுஞான பதிஞானங்களை எல்லாம் ஆசிரியர் அருமையாக வரையறுத்து அருளிவிட்டு பொது இயல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன என்பதையும் கூறிவிட்டு அதன் பிறகு தசகாரியங்களை வரையறுத்து விரிவாக விளக்குகின்றார். ஆன்மா 36 தத்துவங்கள் ஆன்மாவிற்கு எம்பெருமானால் வழங்கப்படுகின்றன. இவற்றிலே 24 தத்துவங்களைத்தான் ஆன்மா இயக்குகின்றது. மற்ற தத்துவங்கள் ஆன்மாவை இயக்குபவை. எந்த தத்துவங்கள்? வித்யா தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் ஆன்மாவை இயக்குபவை. சுத்த தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் என்றும் அழைக்கப்படும். சிவ தத்துவங்கள் வித்யா தத்துவங்களை இயக்கி வித்யா தத்துவங்கள் ஆன்மாவுடைய அந்த ஆணவமல மறைப்பை சிறிதே ஒதுக்கி ஆன்மாவுடைய அறிவு இச்சை செயல் இவற்றை வித்யா தத்துவங்கள் விளக்கும். அதற்கப்புறம் தான் அந்த ஆன்மா ஆன்ம தத்துவங்கள் 24 துணை கொள்ளும். அந்த கரணங்கள் 4, அப்புறம் 4, 5, 20 ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரியம் 5, பூதங்களை. ஆகவே இந்த தத்துவங்களை துணை கொண்டு ஆன்மா உலக விடயங்களை சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்ற விடயங்களை அறிந்து வருகின்றது. ஆனால் சரியாதி சிவபுண்ணியங்களை முடித்த பிறகு அந்த ஆன்மா இருவினை ஒப்பு வாய்க்கப்படுகின்றது. இருவினை ஒப்பு ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் என்ற நிலைகளெல்லாம் சரியாதி சிவபுண்ணியங்களை ஆன்மா நிறைவேற்றிய பின்பு அந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் என்ற அருள் அனுபவங்கள் கைகூடி அதன் பயனாய் சிவபெருமான் அந்த ஆன்மாவிற்கு முத்தி அருள்வதற்காக வேண்டி குருவாக எழுந்தருள்கின்றார். குருவாக எழுந்தருளி அந்த ஆன்மாவிற்கு ஞானதீக்கை செய்து வீடு பேர் அருள்கின்றார். அந்த வீடு பேர் அருளும் நிலையில்தான் இந்த தசகாரியமாகிய படிமுறைகள் நிகழ்கின்றன. இந்த 10 படிநிலைகளிலே ஆன்மா உயர்ந்து உயர்ந்து 10வதாக உள்ள சிவபோகம் அதுதான் முடிந்த முத்தி. முடிவான வீடு பேர் அதுதான் சிவபோகம். சிவத்தை ஆன்மா அனுபவிக்கின்றது. சிவபோகம் ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது என்றால் சிவத்தை ஆன்மா அனுபவிக்கின்றது. அதான் முத்தி நிலை. அதுல பிறழ்ச்சியே இல்லாத முத்தி நிலை அதுதான். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே சொன்னார்கள். மீண்டும் இங்க வந்து பிறவி எடுக்காமல் பிறப்பு இறப்புகள் தான் விடுபட்டு நிலைத்த பேரின்பத்திலே இருப்பது அந்த சிவபோகம். 10வது காரியம் தான். மற்ற 9 காரியங்களும் அந்த 10வது காரியத்தை அடைவதற்கு படிநிலைகள், படிப்படியாக ஏறி போகும். 9 படிகள் ஏறி 10வதாக முடிந்த வீடு வேறே ஆன்மா அடைகின்றது. ஆகவே படிமுறையில் தான் ஆன்மா அறியும் என்ற கருத்து முத்தி நிலையில் கூட அங்கே தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்று அருமையாக சொல்லியுள்ளார். ஆகையினாலே இங்கே இன்றியமையாத அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி ஒரு என்னென்ன அந்த சந்தேகங்களும் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதாவது தசகாரி அனுபவத்திலே பாசஞானம் நீங்க பெறுகின்றது, பசுஞானம் நீங்க பெறுகின்றது, பதிஞானம் ஆன்மாவால் எய்தப்பெறுகின்றது. பதிஞானம் தான் கொள்ள வேண்டியது, பாசஞானமும் பசுஞானமும் தள்ள வேண்டியவை. அப்போ அவையெல்லாம் என்ன என்று நமக்கு ஐயம் வரும். மெய்கண்ட சாஸ்திரங்களிலே நேரடியான வரையறை கிடையாது. ஆகவே அவற்றையெல்லாம் வரையறுத்து ஒவ்வொரு பாடலாக பாசஞானத்துக்கு ஒரு பாடல், பசுஞானத்துக்கு ஒரு பாடல், பதிஞானத்துக்கு ஒரு பாடல், இருநிவப்பு மலபரிபாகம் சத்திரிபாதி சொல்வதற்கு ஒரு பாடல் என்று அருமையாக சிறப்பாக வைத்துள்ளார்கள். அந்த இடத்திலே தத்துவங்களை ஆன்மா துணை கொண்டால்தான் ஆன்மாவுக்கு இந்த சிற்றறிவாவது விளங்கும். தத்துவங்களின் சார்பை ஆன்மா விட்டுவிட்டால் அந்த ஆன்மாவுக்கு அறிவு விளங்குவது எப்படி என்று ஐயப்பாடு ஏற்படும். அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் தொடங்குகின்றார்கள். தசகாரியங்களை பற்றிய வரையறையை அவற்றையெல்லாம் நாம் பார்த்துவிட்டோம். இருந்தாலும் சுருங்க நாம் மீள நினைவு கூறுவோம். சிறிதே நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு நன்மை பயக்கும். என்னவென்றால் விளக்கு ஒளி தேவைதான். எவ்வளவு காலம் தேவை? இருட்டில் அவன் ஒருவன் இருக்கும் வரை விளக்கு ஒளி தேவைதான். கதிரவன் உதயமாகிவிட்டால் விளக்கு தேவையில்லை. அதுபோலத்தான் குருவருள் கிடைக்கும் வரை, குருவருள் தான் திருவருள், அது ரெண்டுக்கும் நம்ம வேற்றுமையே பெறக்கூடாது. குருவாக வருவது சிவமே. குருவருள் கிடைக்கும் வரை தத்துவங்கள் தேவைதான். குருவருள் கிடைத்த பிறகு, அந்த குருவருளாகிய கதிரவன் உதயமான பிறகு, தத்துவங்களாகிய கைவிளக்கு தேவையின்றி போகின்றது. ஆகையினாலே இந்த தத்துவங்கள் எல்லாம் குருடனுக்கு ஊன்றுகோல் போலவும், இருட்டிலே அகப்பட்டு கிடப்பவனுக்கு கைவிளக்கு போலவும் பயன்படுபவைதான் என்று ஆசிரியர் அருமையாக கூறுகின்றார். ஆகையினாலே அந்த கதிரவன் உதயமான பிறகு அந்த விளக்கையும் அந்த கண்ணானது வேறு பொருள் போல காணும். நம்ம ஒளி தரும் பொருளாக காணாது. விளக்கினுடைய துணை கொண்டு வேற பொருள்கள் அறிஞ்சு வந்தான் இருட்டில் இருக்கவன் இருந்த வரைக்கும். கதிரவன் உதயமான பிறகு அவனுக்கு விளக்கும் எது மாதிரி ஆயிட்டது, வேறு பொருள்கள் மாதிரி வேறாக அறியப்படுகின்றது. அது அப்புறம் துணையாக பயன்படவில்லை. அதே மாதிரிதான் தத்துவங்களும் குருவருள் கிடைத்த பிறகு அந்த குருவருளின் துணை கொண்டு தத்துவங்களை காண்கின்றான். இது எது போன எது மாதிரினா, கதிரவன் ஒளியின் துணை கொண்டு விளக்கொலியை காண்பது போல. அப்ப விளக்கு எப்படி அறியப்படுகின்றது? துணை செய்யும் பொருளாக அறியப்படுவதில்லை. மற்ற பொருள்கள் மாதிரிதான் மேசை நாற்காலி இதெல்லாம் அறிகிறான் இல்லையா, அந்த மாதிரிதான் விளக்கையும் அறிகின்றான். அந்த விளக்கு ஒளி தரும் பொருளாக அங்கு அறியப்படவில்லை. ஏன்னா அதை விட பேரொளி கதிரவன் ஒளி கிட்டியாச்சு. இது ஏதோ ஒளி உடைய ஒரு சாதாரண பொருள், அற்பமான பொருள் என்று அறியப்படுகின்றது. ஏன்னா பெரிய துணையாகிய கதிரவன் ஒளி கிட்டிவிட்டது. அது மாதிரி அருந்துணை பெருந்துணையாகிய அந்த குருவருள், அந்த திருவருள் ஆன்மாவுக்கு கிடைத்தவுடனே சூரிய ஒளி கிடைச்ச பிறகு ஏன் விளக்கின் துணை கொண்டு பார்க்க போகிறான்? அதே மாதிரி திருவருள் கிட்டிய பிறகு தத்துவங்களின் துணை கொண்டு அவன் அறிவதில்லை. அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு விளக்கையே வேறு பொருளாக அறிந்து விளக்கியது போல, இந்த திருவருளின் துணை கொண்டு தத்துவங்களை தன்னின் வேறு பொருளாக கண்டு அந்த தத்துவங்கள் சத்துவ சார்பை இந்த ஆன்மா விட்டு விடுகின்றது. அதனால் அந்த ஆன்மாவுக்கு நன்மைதான், ஆன்மா சுத்தம் அடைகிறது. எனவே தத்துவ சுத்தி என்றார். தத்துவங்களால் நிகழும் அறிவுதான் பாசஞானம். கண்ணால் கண்டு அறிவது, காதால் கேட்டறிவது, இவற்றையெல்லாம் அந்த கரணங்களின் மூலம் நிச்சயப்படுத்தி அறிவது. இந்த அறிவு இருக்கின்றதே நம்முடைய உலகில் அறிவு, நாம் அறிந்து வருகின்ற இந்த அறிவு தத்துவங்களால் விளங்கும் அறிவு, இதுதான் பாசஞானம். இங்கு பாசம் என்பது தத்துவ கருவிகளை குறித்தது. இந்த பாசஞானமானது தத்துவ சுத்தி என்ற தசகாரியத்திலே இந்த பாசஞானமானது நீங்கப்பெறுகின்றது. அதையெல்லாம் ஆசிரியர் அருமையாக வரையறுத்து சொன்னார். தத்துவ ரூபத்திலே தத்துவங்களை அறிகின்றான், அவற்றின் தொழிற்பாட்டினை அறிகின்றான். சாத்திரங்களில் படிச்சிருக்கான் இந்த தத்துவம் இப்படி தொழிற்படும், அந்த தத்துவம் அப்படி தொழிற்படும். ஆனா அனுபவத்தில் கண்டு அறிவது ஞான நெறி வந்த பிறகுதான். சரியக்கிரிய யோகம் தாண்டி ஞான நெறிக்கு வந்து குருவாக சிவமே வந்து அந்த குருவருளை பெற்ற பிறகு அந்த கதிரவன் விடிந்து விட்டது போல, அப்ப கதிரவனின் துணை கொண்டு கைவிளக்கை கண்ட மாதிரி அந்த திருவருளின் துணை கொண்டு ஒவ்வொரு தத்துவத்தையும் காண்கின்றான். கண்டு ஒவ்வொன்றின் தொழிற்பாட்டையும் அறிகின்றான். இது தத்துவ ரூபம், அவை தொழிற்பட்டாலும் சடமே என்று தெளிகின்றான். இது தத்துவ தரிசனம். இனி இவை நமக்கு தேவையில்லை. திருவருள் நமக்கு சிவத்தை காட்டும். இந்த தத்துவங்கள் உலகத்தை தான் காட்டும். உலகப்பிறவி நமக்கு தேவையில்லை. எனவே உலகப்பிறவியை தரக்கூடிய இந்த தத்துவ சார்பு நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த தத்துவங்களிலே பற்றை விடுகின்றான். அந்த ஆன்மா பற்றை விட்டு விடுகின்றான். அந்த ஆன்மா அந்த நிலைதான் தத்துவ சுத்தி. பாசஞானம் நீங்கப்படுகின்றது. பாசஞானம் நீங்கிய நிலையில் தான் பசுஞானம் முளைக்கிறது. திடீர்னு வந்தது என்ன அப்படின்னா, அந்த தத்துவங்களை நீங்கி அதன் அருளை சார்கின்றான். அருளாலே அவனுடைய வியாபகம் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், இருள் நீங்கிய பிறகு எங்கும் ஆகாயம் எங்கும் சூரிய ஒளி நிறைந்து விட்டமையினாலே ஆகாயத்தினுடைய வியாபகம் வெளிப்படுவது போல. ஆனால் ஆகாயத்தின் சாமர்த்தியத்தாலா ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டது? சூரிய ஒளி நிறைந்திருப்பதால் அல்லவா ஆகாயம் நமக்கு தோன்றுகிறது. இருளே நிறைந்திருந்தால் ஆகாயம் எப்படி நமக்கு தோன்றும்? ஒன்றுமே புலப்படாது அல்லவா. அதுபோலவே ஆன்ம வியாபகம் வெளிப்படுவதற்கு காரணம் திருவருட்சார்புதான். ஆனால் அந்த ஆன்மா ஒரு கணம் அதனை மறந்து தன்னை வியாபக பொருளாக மதித்து நிற்கின்றது. தன்னையே அது பிரம்மத்திற்கு சமமாகவோ அல்லது தானே பிரம்மம் என்றோ நிற்கின்றது. அந்த ஏகான்மவாத ஞானம் அல்லது அந்த சிவசமவாத ஞானம் அதுவே பசு ஞானம், தன்னை மதித்து நிற்கும் ஞானம். இதுதான் இப்பந்தான் நின்மல அஞ்சவத்தை தொடங்குகின்றது. இது நின்மல நனவு. அவ்வளவு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். எந்த நூலிலும் பார்க்க முடியாது. நின்மல நனவு அதுதான் தசகாரியத்திலே நான்காவது படிநிலை ஆன்ம ரூபம். முதல் மூன்று நமக்கு தெரியும், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இது முடிந்து தத்துவங்களிலிருந்து ஆன்மா நீங்கிய பிறகு பாசஞானம் நீங்கிவிட்டது. அதுக்கப்புறம் பசுஞானம் வருது பாருங்க, அதுதான் ஆன்ம ரூபம் என்ற தசகாரியம். ஆன்ம ரூபம் இது நான்காவது காரியம். இது அந்த ஆன்ம ரூபம் தான் நின்மல நனவு, தன்னை மதித்து நிற்கும் நிலை. அப்போது குருதான் அங்கு காப்பாற்றுகின்றார். அந்த பசுஞானத்துல சிக்கிக்கொண்டு மீளவும் பிறவியிலே விழையிருந்து அந்த ஆன்மாவை குருதான் அங்கு தன்னுடைய உபதேசத்தால் நன்கு பரிபாகப்படுத்துகின்றார். இப்போது நீ வியாபக பொருளாக இருக்கின்றாய், உண்மைதான். இந்த வியாபகம் உனக்கு எப்படி கிடைத்தது? திருவருளால் அல்லவா கிடைத்தது? அவன் ஐந்தொழில் செய்து அந்த ஐந்தொழிலில் நீ பட்டு எத்தனை பிறவிகள் சொற்க நரகங்கள் என்று எங்கெல்லாம் உழன்றாய், அப்போதெல்லாம் உன்னை ஆன்மா என்று நீ எண்ணி பார்த்தாயா? இப்போது இந்த பெருவாழ்வு வந்தவுடன் செய் நன்றியை மறந்து விடுவதா என்று குருவானவர் உபதேசிக்கும் பொழுது அந்த உபதேசத்தை நன்கு உள்ளத்திலே கொண்ட அந்த ஆன்மாவானது தன்னால் என்ன உள்ளது எல்லாம் திருவருளால் தான், தன் அறிவு விளங்குவது திருவருளால் தான், அன்று முதல் இன்று வரை அண்ணல் அறிவித்ததால் தான் அடியன் அறிந்து வந்தேன், இன்றும் அண்ணலின் அருளால் தான் அடியன் அறிந்து வருகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய அறிவிச்ச செயல்கள் சுதந்திரமானவை அல்ல, சிவபெருமான் வழி சிவபெருமான் திருவருளாலே வெளிப்படுபவைதான் என்று அடங்குகின்றதே ஆன்மா, அதுதான் ஆன்ம தரிசனம். தத்துவங்கள் எல்லாம் தாமாக தொழிற்படுவன அல்ல, அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று உணர்தல் தத்துவ தரிசனம் என்று பார்த்தோம். அதுபோல ஆன்ம அறிவும் தானாகவே விளங்கக்கூடியது அல்ல, அது திருவருளாலே விளங்குவது என்று அடக்கம் உண்மையான தன்னடக்கம் இதுதான். தன்னடக்கம்னா தன்னால் எச்செயலும் நிகழவில்லை, எந்த அறிவும் நிகழவில்லை, எல்லாம் திருவருளால் தான் நிகழ்கின்றன என்ற நிலை. இப்பதான் ஆன்மா வந்து தன்னை பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்கின்றது. தன்னுடைய தகுதி என்ன? அவன் அறிவிக்காவிட்டால் தனக்கு எந்த அறிவும் இல்லை, இதுதான் என்னுடைய தகுதி. இப்போது அறிவு விளங்குகின்றது என்றால் அவன் அருளால் விளங்குகின்றது என்று அந்த தன்னுடைய தகுதியை உள்ளவாறு உணர்வது, அதான் ஆன்ம தரிசனம். தரிசனம்னாலே காட்சி தானே, அந்த ஆன்மா தன்னை இப்படி ஒழுங்காக காண்கின்றது, இன்னும் நன்றாக அது காண வேண்டும். அதுல வந்து ஆன்ம சுத்தி வருகின்றது அடுத்தால, அப்பதான் நல்ல தெளிவாக காணும். என்னவென்றால் இப்ப வந்து அந்த அறிந்து கொள்கின்றது, தன்னுடைய செயலால் ஒன்றுமில்லை, எல்லாம் வந்து திருவருள் செயலால் தான் நடக்கின்றது அறிந்து கொள்கின்றது. ஆனா அறிந்தபடி நிற்க வேண்டும் அல்லவா, அறிந்தபடி கடைபிடித்து நிற்க வேண்டும். அப்படி கடைபிடித்து நின்றுதுன்னா அதுதான் ஆன்ம சுத்தி. அதான் ஆன்ம தரிசனத்துக்கும் ஆன்ம சுத்திக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். ஆன்ம ரூபம் எல்லாம் தான் தான் பெருசுன்னு நினைக்கிறது. தத்துவங்களிலிருந்து நீங்கிவிட்டோம், ஆனாலும் இப்போது நமக்கு அறிவு விளங்குகிறது, பேரறிவு விளங்குகிறது, எனவே நாம் பிரம்மத்துக்கு சமம். அப்படி அந்த செருக்கில் நிற்பது ஆன்ம ரூபம், அது பசுஞானம் நிர்மல நனவு இருக்கணும். ஆன்ம ரூபம் தன்னை மதிச்சு நிற்கிறது. ஆன்ம தரிசனம் தெரிஞ்சுக்கிட்டது தன்னால எதுவும் இல்லை, எல்லாம் திருவருளால் தான். இன்று இந்த பெருவாழ்வு தத்துவம் நீங்கி அப்படியே அழுக்கில கிடந்த ஆடை, அந்த அழுக்கில இருந்து அந்த அழுக்கு பூரா அகன்ற உடனே அந்த ஆடையினுடைய சுத்தம் விளங்குகின்றது அல்லவா. அது மாதிரி நான் மாசு நீங்கி விட்டேன், என்னுடைய வியாபகத்தை பெற்றுவிட்டேன் என்றால் அது சிவபெருமானின் கருணையினால்தான். நானாக அந்த மனத்திலிருந்து விடுபட முடியுமா? முடியாது. சிவபெருமானின் கருணையினால்தான் எத்தனை பிறவி நமக்கு கொடுத்து எவ்வளவு பொறுமையா நம்ம வந்து நம்ம ஒத்துழைக்காமல் மீள மீள வினைகளை செய்தோம், பற்றுகளை வைத்துக் கொண்டே இருந்தோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வினைப்படனை ஊட்டி ஊட்டி ஊட்டி நம்மளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி எவ்வளவு ஒரு நீண்ட பிறவி பயணத்திலே நம்மை செலுத்தி உள்ளாகி கூடாகி சுடுறார்கள் அடுக்குகிறார்கள் அப்படியெல்லாம் கொண்டு வந்து இன்று நம்மளை இந்த கரை சேர்க்க போகின்றான். கரை சேர்க்க போகும்போது எல்லாம் என்னால வந்ததுன்னு சொன்னான், அது எப்படி? அது நன்றி கொன்ற செயல் அல்லவா. ஆகவே அதெல்லாம் உணர்கின்றது இந்த ஆன்மா, எல்லாம் திருவருளின் செயல்தான் என்று அடங்குகின்றது. அந்த அறிவு ஆன்மாவுக்கு விளங்கு எழுகின்றது. அந்த உணர்ச்சி திருவருள்தான், திருவருளுக்குத்தான் எல்லா தலைமையும் என்ற உணர்ச்சி ஆன்மாவிடம் எழுகின்றது. அது ஆன்ம தரிசனம். அப்படி உணர்ந்தபடி அது கடைபிடித்து நிற்க வேண்டும். அதுக்கப்புறம் அது தன் செயல் நினைக்கவே கூடாது, எல்லாம் அவன் செயலேன்னு கடைபிடித்து நிற்க வேண்டும். எந்த செயலை செய்தும் செய்யும் போதும் எல்லாம் அவன் செயல் என்று அதை கடைபிடித்து நின்றுவிட்டால் ஆன்ம சுத்தி, அவ்வளவுதான். திருவருளின் தலைமையினை உணர்தல் ஆன்ம தரிசனம் இல்லையா. திருவருளின் தலைமையினை உணரும் போது தன்னுடைய தாழ்வை உணரும். திருவருளை விட நான் தாழ்ந்த பொருள், அவன் அறிவிக்காட்டா நாளைக்கு எனக்கு அறிவு விளங்காது அப்படின்னு தன்னுடைய தாழ்வை, தாழ்வுன்னா இல்லாத தாழ்வு இல்ல, திருவருளை பொறுத்தவரை உண்மையிலே ஆன்மா தாழ்ந்த பொருள் தான். ஆன்மா தன்னை பற்றிய உண்மையை தான் உணருது. அவர் அறிவித்தார் சூழல் போதும் சொல்ற மாதிரி, அண்ணல் அறிவித்தால் அன்றி நான் அறிய மாட்டேன் என்று தன்னுடைய உண்மையை, உண்மையான தன்னுடைய தகுதியை அது அறிந்து கொள்கிறதே, அது ஆன்ம தரிசனம். தன்னுடைய உண்மையை அது உணர்வது ஆன்ம தரிசனம். உணர்ந்த வழி நின்றால், கடைபிடித்து நின்றால் அது ஆன்ம சுத்தி. எல்லாம் அவன் செயலே என்று தன் செயலற்று நின்றால் ஆன்ம சுத்தி. இவ்வாறு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று மூன்றையும் வரையறுத்தார்கள் பார்த்தோம். அதுல ஆன்ம ரூபம்தான் நின்மல நனவு, அடுத்தால் வர ஆன்ம தரிசனம் நின்மல கனவு சொப்பனம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்ம சுத்தி அது நின்மல துரியம், நின்மல உறக்கம், நின்மல துரியம் அதான் நின்மல உறக்கம் சொல்வார்கள். சுளுத்தி சொல்லுவார்கள். நம்ம சொப்பனத்துக்கு அப்புறம் சுளுத்தி, நின்மல சுளுத்தி. ஆனா நின்மல சுளுத்தி இருக்கின்றதே அதே நாம் சொல்லக்கூடாது. நின்மல துரியம், பேருறக்கம். தமிழ்ல சொல்லும்போது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், அதான் நான்காவது அவத்தை. நின்மல பேருறக்கம் இருக்கின்றதே அதுதான் ஆன்ம சுத்தி. ஆன்ம ரூபம் என்பது நின்மல நனவு, ஆன்ம தரிசனம் என்பது நின்மல கனவு, ஆன்ம சுத்தி என்பது நின்மல உறக்கம் அன்று நின்மல பேருறக்கம். ஏன் அப்போ கனவுக்கும் கனவுக்கு அடுத்தால உறக்கம் வரணும், அந்த உறக்கம் என்னாச்சு, நின்மல உறக்கம் என்னாச்சு அப்படின்னா, நின்மல உறக்கத்திற்கு இணையான தசகாரியம் எதுவும் கிடையாது. நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் தான் சிவஞான போத சிந்தனையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இடத்துல தசகாரி அனுபவம் இல்ல. அதுல என்ன ஆன்மாவுக்கு ஒரு இச்சை, ஐந்தொழிலை தான் செய்யணும்னு ஒரு இச்சை வருது. ஏன்னா அருள்ல நல்லா கலந்த பிறகு இந்த அருளை வைத்து தானே அவன் ஐந்தொழி செய்கிறான், நாமும் செய்வோமே அப்படின்னு ஒரு இச்சை வருது. அந்த நிலைதான் நின்மல உறக்கம், அத நின்மல சுளுத்தின்னு சொல்வார்கள். அந்த இச்சையை உடனே குரு உபதேசத்தினால போக்கிடுறார். இந்த இடத்துல குரு தான் காப்பாத்துற குரு அந்த இடத்துல. அதான் திருந்திட செய்தி செய்ய செய்தி சொல்றாங்க இல்லையா, திருந்திட செய்தி செய்ய வேண்டும் ஏற்கே என்று சொல்கின்றார்கள். தெரிந்திட அதனில் செய்தி செய்திட வேண்டும் இருக்க 28 மடல சொல்றாங்க. அதான் இந்த ஐந்தொழில் செய்யணுங்கிற இச்சையிலிருந்து நீ மாறி திருந்துவதற்காக நான் சில செயல்களை செய்ய வேண்டும், அந்த உபதேசங்களை செய்ய வேண்டும். அந்த உபதேசத்தை சொல்லி ஐந்தொழில் இச்சைய, ஐந்தொழில் பண்ணணுங்கிற இச்சையை அந்த ஆன்மா விடும்படி செய்து விட்டான். அதை விட்டுட்டு அந்த இச்சை நீங்கிட்டுன்னா அதான் நின்மல துரியம், நின்மல பேருறக்கம். அந்த நிலைதான் ஆன்ம சுத்தி. நின்மல உறக்கத்துக்கு தசகாரியம் எதுவும் கிடையாது. நம்ம சாமியார் சொல்லிட்டாங்க, சிந்தனை உரையில சொல்லியிருக்காரு. ஆகவே ஆன்ம சுத்தி நின்மல பேருறக்கமாகும். வடமொழியில் சொன்னா நின்மல துரியம். அப்புறம் அஞ்சாவது ஒன்னே ஒன்னுதான் இருக்கு, நின்மல துரியாதீதம். அது என்னன்னா சிவபோகம் தான், முடிவான முத்தி நிலை. சிவபோகம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது, 10வது காரியம் முடிந்தது. அதே மாதிரி அதுக்கு 5வது அவத்தே அதுதான், நின்மல துரியாதீதம், நின்மல உயிர்ப்படங்கள். இவ்வாறு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி சொன்னார்கள். இனி சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், இந்த மூன்றையும் அடுத்தாற் போல சொல்லி சொன்னார்கள். சிவ ரூபம் என்பது என்னவென்றால், அந்த தன்னை மதித்து நிற்கின்றதே ஆன்ம ரூபம் என்ற நிலையில் நிற்கின்றதே. அந்த பசுஞான நிலையிலே, நின்மல நனவு நிலையிலே இந்த ஆன்மா நிற்கும் பொழுது அந்த குருமூர்த்தியானவர் சிவபெருமானுடைய முதன்மையெல்லாம் சுட்டிக்காட்டி அவனால் ஐந்தொழில் பட்டு நீ எத்தனை பிறவிகள் எடுத்து வந்திருக்கின்றாய் என்று சொல்லும்பொழுது, அப்ப சிவபெருமானுடைய மேன்மையை உணர்கின்றதே. சிவபெருமானே பரமபதி, தன்னால் ஒன்றுமில்லைன்னு அந்த பரமபதியா இருக்கின்ற தன்மையை உணர்கின்றதே, அதுவே சிவரூபம். அவன் தலைமையை உணர்ந்தா தன்னுடைய தாழ்வை உணரும். அப்புறம் சிவரூபத்துக்கு அப்புறம் ஆன்ம. இந்த இடத்திலே ஒரு உண்மையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஞானாசிரியர் இந்த தசகாரிய நூலிலே, ஞானாசிரியர் அம்பலவான தேசிக சுவாமிகள் தசகாரியங்களை எந்த முறையிலே சொல்கின்றார்கள் என்றால், முதலில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி மூன்றையும் வரையறுக்கின்றார்கள். அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று வரையறுக்கின்றார்கள். அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். முதல்ல தத்துவங்களை சார்ந்து வரக்கூடிய ரூப தரிசன சுத்திகளை முடித்து விடுகின்றார்கள். ஆன்மாவை சார்ந்து வரக்கூடிய ரூப தரிசன, அதன் பின்பு சிவத்தை சார்ந்து வரக்கூடிய ரூபம், தரிசனம், யோகம் என்று இவ்வாறு அவர்கள் வரையறுக்கின்றார்கள். ஆனால் இந்த தசகாரியங்கள் நிகழும் பொழுது எப்படி நிகழ்கின்றன என்றால், அது கொஞ்சம் வித்தியாசப்படும். என்னவென்றால், முதலில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற மூன்றும் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் ஆன்ம ரூபம் தான் நிகழ்கின்றது. ஆனால் ஆன்ம ரூபம் முடிந்தவுடன் ஆன்ம தரிசனம் நிகழ்ந்து விடுவதில்லை. சிவஞான சுவாமிகள் பாடியத்திலே சொல்லியிருக்கிறார்கள், ஆன்ம ரூபம் முடிந்த பிறகு சிவரூபம் நிகழ்கின்றது. அதை நாம எப்படி, அதுக்குதான் இந்த விளக்கம் கொடுக்கின்றோம். ஆன்ம ரூபத்திலே தன்னை மதித்து நிற்கின்றது ஆன்மா. அப்புறம் சிவபெருமானின் தலைமையை, நீ உன்னை மதிச்சு இது தெரியாதடா, முத்திக்கு இடையூறா பேரும், நீ சிவபெருமானுடைய தலைமைப்பாட்டினை உணர்வாயாக அப்படின்னு அவன் அவனுடைய ஐந்தொழில் செய்கின்ற பதித்தன்மையினை உணர்த்தி இப்போது உன்னை காத்திருக்கின்றான் என்று குருவானவர் உணர்த்தும் போது, சிவபெருமானின் மேன்மையினை, எல்லா தலைமையும் அவனுக்குத்தான் என்று அந்த ஆன்மா உணர்கின்றதே, அந்த உணர்ச்சி சிவரூபம். அவன் மேன்மையை உணரும் பொழுது தன்னுடைய தாழ்வை உணர்கின்றது. அவன் இல்லாமல் எனக்கு என்ன இருக்கின்றது, எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று தன்னுடைய தாழ்வை உணர்கின்றதே, அதுதான் ஆன்ம தரிசனம். ஆகவே ஆன்ம தரிசனம், ஆன்மா அறிவித்தாலன்றி நான் அறியாதவன் என்று தன் இயல்பை உணர்தல் ஆன்ம தரிசனம். அது சிவபெருமானின் மேன்மையை உணரும் போதுதான் அது நிகழும். ஆகவே சிவரூபம் முடிந்துதான் ஆன்ம தரிசனம் நிகழும் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். பிறகு என்ன நிகழ்கின்றது என்றால் சிவதரிசனம் நிகழ்கின்றது. சிவதரிசனம் அதான், அதாவது அருளின் மேன்மையை உணர்ந்து அந்த அருளின்றி தனக்கு செயலில்லை என்று அறிந்து கொண்ட ஆன்மா அந்த அருளையே துணையாக கொள்கின்றது. அந்த அருள் எதை காட்டும்? சிவத்தை தான் காட்டும். அருள் வந்து உலகத்தை காட்டுமா? காட்டாது. சிவத்தை தான் காட்டும். திருவருளையே சார்பாக கொள்கின்றான், சிவத்தை தரிசிக்கின்றான், அந்த சிவ தரிசனம் நிகழ்கின்றது. எனவே ஆன்ம தரிசனத்துக்கு பிறகு சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி இல்ல, அது பின்னாலதான் வரும். ஆசிரியர் இங்கு சொல்லும் போது அந்த ஆன்ம ரூபம் தரிசனம் சுத்தி அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அது அந்த ஆன்மாவை பற்றிய ரூபம் தரிசன சுத்தியை முடிச்சுட்டு அப்புறம் சிவரூபம் போகுமோ அந்த முறைப்படி போயிருக்கின்றார்கள். ஆனால் நிகழும் பொழுது எப்படி நிகழ்கின்றது என்றால் ரூபம் முடிந்த பிறகு சிவரூபம் நிற்கின்ற அந்த ஆன்ம ரூபத்துக்கு பிறகு சிவத்தின் தலைமையை உணர்கின்ற சிவரூபம், அதன் பிறகு தன் தாழ்மையை உணர்கின்ற ஆன்ம தரிசனம், அருளையே தாரமாக கொண்டு சிவத்தை தரிசிக்கின்ற சிவ தரிசனம். சிவ தரிசனம்னா நிகழ்ந்துதான். அந்த சிவ தரிசனத்துக்கு அப்புறமும் ஆன்ம சுத்தி உடனே வந்துடாது. அந்த தரிசிக்கின்ற சிவத்தோடு ஆன்மா ஒற்றித்து போகும், ஆன்மா ஒன்றி கலந்து விடுதல், அதுதான் எனது சிவயோகம், அதுதான் சிவயோகம். அப்பந்தான் உணரும். சிவரூபத்தில் வந்து அது சிவபெருமானை ஐந்தொழில் செய்யும் பதியாக கண்டு வந்தது சிவரூபத்தில். ஆனா சிவயோகத்தில் தான் அது சிவபெருமானை முத்தி இன்பம் வழங்கக்கூடிய அந்த சொரூப சிவம். ஆகவே உண்மையில் அவன் வினைப்பலன் ஊட்டுபவன் என்ற நிலை என்பது வெளியே தெரிகின்ற ஒரு நிலைதான். ஆனா அவன் நோக்கமெல்லாம் நமக்கு முத்தி இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே நோக்கம் தான். அந்த ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தான் எனக்கு எல்லா அனுபவத்தையும் சுவாமி கொடுத்துட்டு இருக்காரு. பேரின்பத்தை வழங்கக்கூடிய பொருள் அல்லவா, கருணை நிறைந்த கருணை கடல் அல்லவா, பரங்கருணை தடங்கடல் அல்லவா என்று அந்த நிலையில் தான் அந்த ஆன்மா உணர்கின்ற.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
4: நம பார்வதீபதையே அரகர மகாதேவா, திருநாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர் சிந்தரைவா போற்றி, முன்னிலையும் தலைமையை சித்திர கலையன்னியவர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எளியவனுடைய பணிவான வணக்கங்களை முதலில் செலுத்திக் கொள்கின்றேன். பெருமானுடைய அளவுபடாத திருவிளையாடுகளை எல்லாம் ஒரு நாளிலே சொல்ல முடியாது, கால அளவிலே சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை கருதி வாழ்கிற வாழ்வு நமக்கு பெற வேண்டும் என்று நம்முடைய அன்னையார் அவர்கள் விரும்பியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது அந்த நினைப்பே நம்மை வாழ்விக்கும் என்பது பெரியோருடைய நல்ல முடிவு, மரபு வழியாக வந்த முடிவு. அதை ஆய்ந்து காண முடியாது, தோய்ந்துதான் காண முடியும். அனுபவத்தினாலே அறிய கூடிய ஒன்று அது. அதை வாசித்து பூஜித்து நேசித்தெல்லாம் காண முடியாது. அவனுடைய அருள் இருந்தாரன்றி அதை அனுபவிப்பதற்கு அது பழச்சுவையன அமுதன அறிந்தற்கு அரிதன என்று இருக்கக்கூடிய அற்புதமான அருள் ஆடல்கள் அவர். நேற்று விரைந்து சில பகுதிகளை சொல்லிச் சென்றேன். முந்தா நாளுக்கு நேற்று கொஞ்சம் விரைவு குறைவு, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் விரைவு குறைவாக போகலாம். எம்பெருமானுடைய திருவிளையாடல் 64 என்று எண்ணி பார்க்கிற போது அல்ல, நேற்று சோரழித்து ஆறு அழைத்து குடிக்கச் செய்யலாம். சோறும் ஆறுமாக பெருமான் இருக்கிறார். அந்த சோறு பத்தியவா சோனோக்கம் ஆடாமன்னார். இந்த யுகத்துக்கும் சோறு வேண்டும், உடலுக்கும் சோறு வேண்டும், உயிருக்கு சோறு புத்தி, உயிருக்கு புத்தியாக இருக்கக்கூடிய சோறு அது அன்னம் பாதிக்கிறது. இந்த உலகத்துல இலை போட்டு சாப்பாடு போடுற போது அன்னம் பாதிக்கிறது இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். பெருமானுடைய திருவழினாலே நமக்கு சாப்பாடு கிடைத்திருக்கிறது கருத்து.

பல்வேறு வகையான வேண்டுகோளை நினைக்கிறோம், சொல்லுகிறோம், செயல்பட முயற்சிக்கிறோம். எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அண்ணலும் அம்மையும் இங்கே மதுரையிலே சிறந்த ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தரபாண்டிய மாறனாக இருந்து அவன் ஆட்சி செய்கிறார். அந்த தனிப்பெரும் ஆட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியிலே கூட சில போதுகளிலே சிலருக்கு குறை தோன்றும். கௌதமன் என்ற மாமுனிவன் சுந்தர பெருமானையும் அங்கேக்கண்ணமையும் அரசாட்சி செய்கிற அந்த அரும்பெரும் நிகழ்கின்ற காலத்திலே வந்து கண்டு போகிறார். அது இயல்பு. முனிவர்கள், தவயோகிகள், புலவர்கள் எல்லோரும் வரக்கூடிய முன்னிலை, அருள் முன்னிலை சன்னிதானம் என்ற சன்னிதானம் அங்கே வந்து கண்டு கொண்டு போகிற போது இந்த பெருமானை மருமகனாக பெற்றவள், இந்த அம்மையை தாயாக பெற்றவளை கண்டு கொண்டு போவதுதான் உரிய மரபு. அதனாலே பலரும் வந்து காஞ்சன மாதையை கண்டு கொண்டு போவார்கள். அப்படி கௌத முனிவன் அங்கே வந்து காஞ்சன மாலையை கண்டபோது எதிரே எழுந்து வரவேற்று ஆசனம் கொடுத்து உங்களை போன்றவருடைய வரவு நல்வரவாக சொன்னபோது அந்த நலம் விசாரிக்கிற உசாபகர முறையிலே அவர் கேட்க ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் எது தவம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எது தவம்? இந்த கேள்வி யார் கேட்கிறதா? பலகாலம் மிகப்பெரிய தவத்தை செய்து இந்த தவத்தினுடைய பலனை கைமேல் பெற்றிருக்கிற ஒருத்தி கௌதமுனிவரிடத்தில் தவம் என்னன்னு கேட்கிறார். இந்த அனுபவம் உடையவர் தான், நிறைந்த அனுபவம் உடையவர் தான் மேலும் மேலும் அதை பற்றி சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு இன்பம் என்றால் என்னன்னா, இன்பம் என்றால் அதை பலகாலம் அந்த இன்பம் பெருக்கு அது எப்படி அமையும்? ஒவ்வொரு நிலையும் பதவி அறிவு ஆற்றல் இது மேலே மேலே மேலே என்ன என்று முதாவிக் கொண்டு போகிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அந்த மன எழுச்சி. அம்மா காஞ்சன மாதிரி கௌத முனிவரை பார்த்து எது தவம் என்று கேட்கிற, அந்த தவம் என்று கேட்கிற போது அவருக்கு கொஞ்சம் அம்மா கேட்டதை பார்த்த உடனே ஒரு கருத்து சொல்லுகிறார். தபவலியால் உலகிந்த தடாதகைக்கு தாயானாய். தபவலியால், சாதாரணமான அல்ல, மிகுந்த தவத்தினுடைய ஒரு ஆண்டு தவம் செய்தாள் என்று பார்த்தோம். அந்த குழந்தை விட்டாவதியாக முற்பதத்தில் இருந்த குழந்தை நாடு விட்டு நாடு வந்து இந்த மதுரை திறந்தாலத்துல நாம் ஒரு நாள் கூட போக முடியல, அவ்வளவு இடர்பாடுகள் நமக்கு. அவன் ஒரு எத்தனை இடர்பாடு இருந்த காலத்திற்கும் அவன் செய்வாருக்கு இடையூறு செய்வது என்பதே வாழ்க்கையில் தத்துவமாக பழுதார். அங்க வந்து ஒரு ஆண்டு இருந்து அந்த தவம் செய்து அந்த குழந்தை இந்த அன்னையை மகவாக பெற்றிருக்கிறாய். தவம் வழியால் உலகிந்த தடாதகைக்கு தாயானாய். அவ எல்லாருக்கும் தாயாக இருக்கிற பரமேஸ்வரி, மிக மேலானவள், அப்படிப்பட்ட ஆனந்த ரூபமயிலாக பின்னையும் அகிலமெல்லாம் இந்தவளாக இருந்தாலும் கன்னியாக மறவேசுகிற அந்த ஆனந்த ரூபமயிலை உன்னுடைய தவத்தினாலே பெண்ணாக நீ பெற்றிருக்கிறாய். அதனால நீ தாய்மை பேர் பெற்றிருக்கிறாய், தாயானாய். அது மட்டுமா, சிவபெருமான் மருகன் எனும் சீர் பெற்றாய். யாரு மாப்பிள்ளார்? சிவபெருமான். தாய் தந்தை அறியாத பெருமான மருமகனா பெற்றார். அவருக்கு அப்பன் அம்மை என்ற இல்ல, தாய் மீறி தந்தை மீறி தான் தனியன் தானே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பரமேஸ்வரனை சிவபெருமானை உன்னுடைய தவத்தினுடைய வலிமையினாலே நீ மருமகனாக பெற்றிருக்கிறாய். சிவபெருமான் மருகன் எனும் சீர் பெற்றாய், திறன் மலையத்துவசன் அருண் கற்புடையாய். இந்த பெருமையெல்லாம் இந்த மலையத்துவ பாண்டியனுக்கு அருமையான மனைவியாக நீ தோன்றினாலே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பாண்டிய அரச மரபிலே பெரும் கற்புடைய அரசியாக நீ வந்து திகழ்ந்திருக்கிறாய். நீ அறியாத தொல் விரதம் அவனி இடத்தில் அவர் அறிவார். உனக்கு தெரியாத மிக பழமையான விரதங்கள், புது புது விரதங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் விரதம் எத்தனையோ விரதங்கள் சொல்றாங்க, பத்திரிகையில எழுதுறாங்க, கேட்கிற போது ஏதாவது எளிமையா சொல்லிடுவாங்க. எது தேங்கி இருக்கோ அதெல்லாம் தீர்வதற்காக ஒரு பரிகாரம் சொல்லிடுவாங்க. எள்ளு புண்ணாக்கு திரும்பி நிறைய காக்காய் வியாபாரம் எள்ளு புண்ணாக்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை கேட்டு அது வியாபாரம் திருநூறு எதெல்லாம் உண்டோ அதையெல்லாம் வியாபாரமாக ஆக்குவதற்கு

0: வெள்ளங்களாக மாற்றிச் செல்வதற்கு பாங்கு உண்டு. ஆனால் நீ அறிந்த வெள்ளம் அப்படி இல்லை, சொல் விரதம் என மரபு வழியாக கேட்டிருக்கிறாய். உன்னுடைய தந்தையிடத்துல மந்திர உபதேசம் கேட்டது மட்டுமல்ல, மந்திர உபதேசத்தை எங்கே உருவேற்றுவது என்பதையும் கேட்டாய். அந்த கேட்ட இடத்தில் எப்படி அந்த செய்கை செய்வது என்பதையும், அதை கடைபிடிப்பது என்பதையும் கேட்டு அறிந்து வந்து நீ பின்பற்றிருக்கிறாய். ஆக நீ அறியாத சொல் விரதம் இந்த உலகத்துல என்ன இருக்கிறது? ஆனாலும் நான் சொல்கிறேன், ஆனாலும் வியப்பட்டேன். இந்த தவம் தவம் என்பது மூன்று நிலையில் இருக்கிறது. உண்மை என்றும் வாய்மை என்றும் மெய்மை என்றும் மூன்று நிலையிலே தவம் இருக்கிறது. அதுக்கு மானசம் என்று, உண்மைக்கு வட முடியல உண்மை என்று சொன்னா உள்ள அது உண்மை தாங்க, உண்மைன்னு பொருள் தெரியாம சொல்றாங்க. அதே வட முடியல நம்ம சொல்ற மானசம் என்று சொன்ன, ஓஹோ அது ஒண்ணு இருக்கோ அப்படின்னு தோணும். ஏன்னா எப்பொழுதும் பிறந்த விஷயங்களை வேறு மொழிகளாக சொல்லுகிற போது அவருக்கு மரியாதை உண்டாகும். மரியாதை தருவதற்காகவே மறைத்து சொல்லக்கூடியது. மானகம் வாசகம் காயகம், காயம்னா இந்த உடம்பு, மனம் வாக்கு காயம் என்று மூன்று. உயிருக்கு சிந்திக்கிற நிலையிலே மனத்தை சென்று பற்றுவதற்குரிய கருவியை கொடுத்திருக்கிறேன். அந்த மனத்தினாலே நல்ல செயல்களை சென்று பற்றி நீ தவம் செய்யலாம். அதே நேரத்தில் வாயினாலே வாய்மை என்று சொல்வார்கள். நடுவில் வச்சார் வாய்மை வந்து சிறந்த அறம் என்று சொன்னா அதுக்கு அடிப்படையா உண்மையும் இருக்கு, அந்த வாய்மின் அடிப்படையிலே மெய்மையும் வரும். இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு சொல்லினாலே சொன்னாலும் சத்தியம் என்று சொன்னார்கள். ஒரு சொல்லுக்கு மூன்று நிலைகளை காட்டியிருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள். சத்தியமேவ ஜெய, சத்தியம் வெற்றி, வாய்மையே வெல்லும் என்று சொன்னாலும் கூட அந்த வாய்மை நடுவிடமாக இருப்பினாரே முதலிலே இருக்கக்கூடிய உண்மையும் சென்று பற்றும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய மெய்மை, அதைத்தான் எடுத்துக் கொள்கிறார். மெய்மையாம் உழவை செய்தினர். அந்த உண்மை வாய்மை மெய்மை என்ற மூன்று வகையினாலே அறம் செய்யலாம். நான் மனசினாலே அறம் செய்கிறேன் என்று சொன்னா யாரும் நம்ப மாட்டார்கள். நான் மனசினாலே தவம் செய்கிறேன் என்று சொன்னா யாருக்கும் அது புலப்படாது, தெரியாது. அவருக்கு தான் தெரியும், அந்த தவத்துக்குரிய கடவுளாக இருக்கிற பெருமானுக்கு தெரியும். வாயினாலே நாம் சில தர்மங்களை செய்யலாம். வாய் பேச்சுக்காக சொல்றாங்க, வாயழப்பு உடையவரையா என்றுதான் சொல்வார்கள். ஆனா வெளியிலே தெரியும்படியாக அறம் மெய்மையால் செய்தால்தான் அறம், அதுதான் சிறப்பு. ஏன்னா பலர் அறியும்படியாக செய்வது. ஆனா அத இந்த வாய்மையும் உண்மையும் மெய்மையும் ஆகிய மூன்றையும் சொல்லுகிற போது அறம் எனப்பட்டது எது என்று சொன்னார். இந்த சிறந்ததாக இருக்கக்கூடிய தர்மங்களை மனசினாலே வாக்கினாலே செயலினாலே செய்ய வேண்டும் என்று நம்முடைய அறநூல்கள் சொன்னாலும் மனத்தின் கண் மாசில்லாது இருப்பதுதான் அறம் என்று சொன்னார். அதான் உண்மை. அந்த உண்மையோடு இருப்பது இருக்கிறதே அது மற்றவர்களுக்கு புறப்படாது. மற்ற வாய்மையும் மெய்மையும் இருக்கிறதே அதனால் விளைகிற செயல்கள் எல்லாம் ஆகுல நீரப்படன்னு சொல்லிட்டார் திருவள்ளுவருடைய. ஆனா இந்த காலத்துல வாய்மை இருந்து என்ன பிரயோஜனம், உண்மை இருந்து என்ன பிரயோஜனம், மெய்மை இல்லையே இல்லை. மெய்யினாலே அதை உலகத்துக்கு காட்ட வேண்டும். அதனால்தான் இந்த உடம்பையே இறைவன் கொடுத்திருக்கிறான். இந்த உடம்ப கொடுத்ததுக்கு என்னன்னா உடம்பு பருப்பொருளாக இருக்கிறது. இந்த பருப்பொருளை கொண்டு நுண்பொருளை நோக்கி செல்லுகிற வளர்ச்சியை நாம் பெற வேண்டும். ஆக பேசுவதற்கு வாய் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் சத்தியம் பேசுவது, வாய்மை பேசுவது, அது ஒரு மிகப்பெரிய அறம். பேசியவாறு பேசுவதற்கு முன்னதாக பேசுவதற்குரிய நல்ல நிலையிலே நினைப்பது. ஆகவே உடம்பால் செய்கிறது, உரையால் செய்வது. அது சொல்வார் உரையினில் வந்த பாவம், உரையினில் வந்த பாவம். வரையினாமே செய்து இந்த உலகத்தில் எத்தனையோ தவறுகளை வாயினாலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம், மனசினாலே செய்து கொண்டிருக்கிறோம், செயலினாலே செய்கிறோம். செயலினால் செய்வது காலத்தில் இருந்து போய்விடுது. இந்த மூன்று தர்மங்களை சொல்லி மனசினால நினைக்கிறது இடையராது இறைவனுடைய திருவடியவே நினைவுங்கள். நல்ல செய்ய நல்ல அறங்கள் செய்ய வேண்டும் என்று நினைவுங்கள். திருவிளையாடற்பானம் கேட்கணும், திருவிளையாடற்பானத்தை படிக்கணும், இப்படி நினைக்கிற நினைப்பிற்கு பாருங்க அறிவு தவம். அதான் அறன் செய்ய விரும்புனர். விருப்பம் அடிப்படை மனசுல இருக்கணும். அந்த விருப்பம் இருக்கிறது அது உண்மையாக மானசமாக இருக்கிறது. இப்படி அனந்தமான தர்மங்கள் மனசுல நினைக்கிறதுக்கு அதான் அளவு உண்டா நல்லது நினைக்கிறதுக்கு? உலகம் எல்லாம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைச்சுக்கலாம். தேவனுடைய திருவடியை நினைத்தாலே அது உலகமெல்லாம் இங்கு அளக்கிற அருள்கிற திருவடியாக மாறும். அது ஆகவே எப்படி நினைக்கிறார் பூசலார் நாயனார் நினைச்சார் கோயில் கட்டணும், வயலார் நாயனார் பூஜை செய்யணும் நினைச்சார். அக வழிபாடும் அக திருப்பணியுமாக அமைந்தது, அதற்கு இறைவன் மரியாதை கொடுத்தான். அதுக்கப்புறம் வாயினாலே அவனுடைய பெரும்புகள் பேசுவது, நல்ல அறங்களை பற்றி சொல்லுவது, நல்ல உயர்ந்த வழிகாட்டுதலாகிய உயர் மொழிகளை பிறருக்கு எடுத்து சொல்லுவது, இறைவனுடைய புகழை பாடுவது, இதெல்லாம் வாயினாலே அறப்படுவது. வாயே வாழ்த்துகின்றாய், வாழ்த்த வாய் நினைக்க மடனின்றி தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன், வாழ்த்துவதற்கு வாய் நடுவில் சென்னர், தாழ்த்த சென்னி மனசிலே நினைப்பதற்கு அந்த உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறார். இந்த மூன்றிலே பெருமானுடைய பெரும்புகள் பேசுக, அறங்களை பற்றி சொல்லுக என்றெல்லாம் பாய்மித்தனர். ஆனால் அதை விட இந்த உடம்பெழுத்தினுடைய பயன் இருக்கிறதே அது மிகச்சிறந்தது. கடவுள் நமக்கு உடம்பை ஏன் கொடுத்திருக்கிறார்? இடம்படு ஞானத்தை பெறுவதற்காக, உறுதியான நன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, தெளிவை பெறுவதற்காக இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த உடம்பினாலே அறங்கள் செய்ய, தவம் செய்ய, இந்த கால்களினாலே நல்ல திருப்பணிகளுக்கு நடந்து போங்க. 21 ஆண்டுகள் திருவாரூருக்கு நாங்கள் நடந்து போய் ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்துல முதல் நாள்ல போய் அந்த பெருமானை வணங்கி ஒரு வேண்டுகோளை மனசுல வைத்தேன், அந்த கோயிலுக்கு திருப்பணி ஆக வேண்டும். அந்த கோரிக்கை எங்கே வெளிப்படையாக சொன்னேன்னா, 20வது ஆண்டுல திருநகர்ல தர்மச்சேத்தனம் நினைக்கிறேன், அங்க மாணிக்கவாசகரை பத்தி பேசுகிற போது அம்மையார் வந்திருந்தாங்க. அவங்க இருந்து சொன்னேன், அம்மா உங்களால் தான் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று. உடனே நிறைவேற்று அதை நன்றியோடு இன்றைக்கு நான் நினைத்துக் கொள்கிறேன். அந்த நிறைவு நாங்கள் நடந்த அந்த நடைப்பயணத்தினுடைய பயனாக அங்கே திருப்பணி நடந்து திருமூர் உடம்புக்கு ஆயிருக்கும். ஏனென்றால் இந்த உடம்பினாலே செய்கிற போது கொஞ்சம் கடுமை, நடந்து போய் இறைவனுடைய புகழ் பேசி நினைந்து அந்த வழிபாட்டு நல்ல தீர்த்தங்கள் எங்கே இருக்கிறது என்று சென்று கோமுகிக்கு போய், கங்கை உற்பத்தியாகிற இடத்துக்கு போய், யமுனோத்திரிக்கு போய் நடந்து போய் அந்த நீர்ல ஆடுனா, அதுபோல அமர்நாத்துக்கு போனா அமர்நாதர் போய் வழிபாடு செய்வார்கள். அந்த அமர்நாத் என்று சொல்லக்கூடிய ஆறுல போய் மூழ்கி விட்டுருக்க எல்லாரும் அஞ்சுவார்கள். ஏன்னா அவ்வளவு பணி. இந்த உடம்பை வருத்தி கொண்டு ஆற்றிலே தீர்த்தங்களிலே ஆடுதல், உயர்ந்த அருவியிலே போய் ஆடுவது, எந்த ஆடு தீர்த்தங்களாக பெருமான் இருக்கிறான் என்று கருதி அந்த தீர்த்தங்களிலே சென்று ஆடுகிற போது இறைவனை எண்ணி ஆடுதல், எங்கும் ஈசன் என்று கருதி ஆடுதல், கண்ட கண்ட இடந்தோறும் காலகண்டம் தோன்றும் என்று சொல்வார் தெரியாது. பார்க்கிற இடங்கள் எல்லாம் திருபுவனத்துல அவ்வளவு மணல் வெளிப்புற சிவலிங்கமாக இருந்தான். அப்படி நினைப்போடு பார்ப்பது இந்த உடம்பினுடைய பயனாக பல நல்ல அறங்களை செய்வது. அதுல மிகச்சிறந்தது தீர்த்தங்களிலே ஆடுவது. வடநாட்டில தீர்த்தங்கள் ஆடுறதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினதோர் வார்த்தை சொல்ல சர்க்குரு வாங்கிக்கும் பராபரம். இப்ப நம்ம தீர்த்தங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு நம்ம நேரில் ஆறு வைகை ஆறு வந்தது, தனக்கெல்லாம் என்னென்ன பேர் கொடுக்கணும், என்ன பார்த்தா இப்படி என்னென்ன கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு கடலை பார்க்க போறோம். கடல் கூட தூய்மை தருவதாக எல்லா ஆறுகளும் சென்று கடலிலே கலப்பதனால அந்த கடல் நாட்டு இருக்கிறதே அது மிகச்சிறந்தது என்று கௌதம முனிவர் அந்த உயர்ந்த ஒன்றை சொன்னார். எப்பவும் பல விஷயங்கள் இருக்கும், அந்த பல செய்திகளிலே எது அவர்களுக்கு உகந்தது என்று பார்த்து சொல்வதுதான் நல்லது. இயலாத சொல்வதில்லை. கடல் ஆடுவது என்பது அந்த காலத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் வருகிற பௌர்ணமியோடு கூடிய நட்சத்திரத்துல கடல் ஆட்டு நிகழும். மாசி மதத்துல கடல் ஆட்டு மயிலாப்பூர்ல நடந்திருந்த, ஆகவே ஒவ்வொரு தெய்வங்களும் கடல் இடத்துல சென்று தீர்த்தம் கொடுக்கிற நிகழ்ச்சிகளை நாம பார்க்கிறோம். ஆடி அம்மாவாசை அன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா பூம்புகாரில கோடிக்கரையில போய் தீர்த்தம் ஆடுவார்கள் கடல். அது மாதிரி மதுரையில கடல் இல்ல, இந்த அம்மா நினைச்சா கடலுக்கு போகலாம். அவை அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்து போயிட்டார் கோதுமர். உடனே இந்த அம்மா அதை பற்றி சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிராட்டி ஆகிய தடாரகி வந்து பக்கத்துல, அம்மா என்னம்மா? ஒன்றுமில்ல, கோதம் முனிவர் வந்தாரு, கடலாடினால் நல்லதுன்னு சொன்னாரு. கடலாடினால் நல்லதுன்னு அதான். அப்போ கொஞ்சம் தளர்வு அடைஞ்சாவா அம்மா. தடாரகி பிராட்டி கொஞ்சம் ஏன் தளர்ச்சி அடையணும்? மதுரை வந்து நாட்டினுடைய நடு இடத்துல இருக்கு. இவங்களை கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும். கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும்னா அதுக்கு வேண்டிய எச்சரிக்கையோடு இந்த அம்மையை கொண்டு போய் கடல் நாட்டில் நிறுத்த வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். தான் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது. இப்போ மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அரசு என்ற ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இவங்களே உடனே ஏற்பாடு பண்ணு உத்தரவு போட்டுருலாம். இப்ப அரசாட்சியே ஐயா சுந்தர பாண்டியத்தை கொடுத்தாச்சு. அதனால என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் இந்த முடிவு உடனே எடுத்து அம்மாவுக்கு இந்த குறையை நீக்க முடியவில்லையா என்று நினைச்சு ஐயா சுவாமி இடத்துல போய் சொல்ல பக்கத்துல போய் இருந்து பெருமானத்துல விண்ணப்பிக்கிற முறை, என்னுடைய தாயார் ஒரு குறையை நினைந்திருக்கிறார், கடலாட வேண்டும் என்ற ஒரு நிலை. அதாவது ஒன்றை விரும்பினாலே அது குறை, ஒன்றை விரும்பினாலே அது குறை, விரும்பாமல் இருந்தா அது நிலை. இது சொன்ன இந்த காலத்தில் எடுபடுமா? எடுபடாது. எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவுதான் சிறப்புன்னு நினைக்கிறோம். ரொம்ப சிறப்பு தான், அது ஒன்றும் இல்லை. அடைந்து விட்டால் சிறப்பு, அடைய முடியவில்லை என்றால் அவலம். அதனால யாதனின் யாதன் நீங்கியா நோரல் அதனின், அது துன்பம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் மிக சிறந்த விருப்பங்களை எல்லாம் செயல்படுத்தி அதனால் அடைந்த பயன்களை எல்லாம் கண்டவர்கள் விடுவது. ஒண்ணுமே முயற்சி பண்ணாம விருப்பம் இல்லாம சோம்பியா இருக்கான் அவன் இல்ல. மிகச்சிறந்த எண்ணங்களை முன்னிறுத்தி கொண்டு செயல் பெற்று அதிலே வெற்றி பெற்று அந்த வெற்றியினுடைய விளைவுகளெல்லாம் நன்றாக பிடித்த பிறகு அதெல்லாம் இனிமேல் விருப்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்க நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நிறைவு. இப்ப அம்மா அப்படி நினைக்கிறாங்க. இது தவம் கடலாடுவது தவம் என்று கருதுகிறார்கள் என்று போய் சொன்ன உடனே பெருமானை போட்டு அம்மா இப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்ன உடனே பொன்மாலவல்லி நினைக்கிறார்கள் என்று சொன்ன உடனே என்ன ஒரு கடலா ஏழு கடலையும் கூவி அழைப்பு சாமி சொன்ன உடனே ஒரு கடல் என்ன உங்க அம்மாவுக்கான ஒரு கடலா? அதான் மாமியார் பெற்ற மருமகன் கொண்டாடுகிற மாமியாரா இருந்தா ரொம்ப குட்டு வச்சோம். நல்ல மாப்பிள்ளை பெற்றால் அதை போல தொல்லை தரக்கூடிய மாப்பிள்ளை கொடுத்தா இந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். பெண்ணை பெற்ற ஆணுக்கு கூட கஷ்டம் இல்லைங்க, பெண்ணை பெற்ற தாய் இருக்குதா பாருங்க, அது ரொம்ப மனம் இறுதி வரைக்கும் தன்னுடைய பெண்ணு சரியா இல்லையா. அதுலமே தான் விருப்பத்தை நிறுத்தானே நடத்தான், தன்னுடைய பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்கிறவன் தான் மாமியாரை கொண்டாடும். அதாவது அந்த காலத்துல இருந்து மாமியாரை கொண்டாடுறதுங்கிறது மாப்பிள்ளைகளுக்கே வழக்கமா போச்சு. அதனால இந்த தாய்மார்களுக்கெல்லாம் தாயா இருக்கிறத விட தானும் மாமியாரா இருக்கிறோம், தாயாவும் இருக்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் மாமியாரா இருக்கிறது தான் ரொம்ப மெச்சுவார்கள் உலகத்துல. மாப்பிள்ளை சொன்னார், இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க உலகம் யாருக்கும் கிடைக்கும்? அவருக்கும் கிடைக்காத ஒரு பேர் இந்த அம்மாவுக்கு. உங்க அம்மா ஆடுறதுக்கு ஒரு கடலையா அழைக்கணும், ஏழு கடலையும் கூவி அழைப்போம்னார், கமாண்ட் பண்ணுவார் சொல்ற மாதிரி. ஒரு கடலுக்கு கண்டி போய் பார்த்து அந்த காலத்துல ராமேஸ்வர யாத்திரை போறது குமரி யாத்திரை போறதுன்னா திருச்செந்தூர் கடல் போட்டு என்ன வாயை கட்டி வயிற்று கட்டி நடந்து போய் வழியெல்லாம் சத்தனம் கட்டி வச்சிருக்காரு ராமாவூர் ராஜா சிவங்க ராஜா. தேர்தல் யாத்திரைக்கு போறதுக்கு மகாராஷ்டிரா மன்னர்கள் தஞ்சை மாவட்டத்துல இருந்து அங்க சத்திரம் கட்டி வச்சிருக்காங்க போற வழியில் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. அவ்வளவு கடுமையான இதை சாமி சொன்னார். மதுரைக்கே கூப்பிடு அந்த கடலை, ஒரு கடலை இல்லை ஏழு கடலை. அதனால சொன்னார், நதி அழைத்து அருள் கருணை கிரம் கேட்டோம் எடுத்து எடுப்பதே சொன்னார். நதியை அழைத்து அருள் வடிவமாக இருக்கிற பெருமான் இங்கே செய்த திருவிளையாடலை நாம் கேட்டோம். இனி பொன்மாலை படிந்து ஆட எழு தடங்கடலும், ஒரு சின்ன கடலை ஏழு தடங்கடலும் ஏழு பெரிய கடல்களையும் ஒருங்கழைத்த தன்மைதானை தாக்குவாம் எடுத்து எடுப்பதே அந்த கதை சுருக்கத்தை சொல்லுங்கள். உடனே சாமி எங்க சொன்னார், பொருள் உணர்ந்த இருடிகளும் புனிதர்களும் மாதவரும் வரமுறையால் வந்து சந்தித்த தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தர பாண்டியன் அந்த தவமுனிவர்கள் சொன்ன கருத்துக்கேற்ப தம்முடைய மாமியார் ஆடுவதற்கு ஏழு கடலை அணைக்கிறான். ஒரு நல்ல அருமையான சோலை இடத்திலே வந்து தானும் தன் துணையும் அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்ட உடனே அங்க ஒரு இயற்கையான ஒரு வாவி இருக்கிறது, குளம் இருக்கிறது, இருக்கிறது கட்டடங்களா இருக்கு. அந்த குளத்தை பார்க்கிறார். இந்த குளம் வந்து ஏழு கடலும் வந்து சங்கமம் ஆவதற்கு உரிய சரியான இடம் என்று நினைக்கிறது. இயற்கை இருக்கு பாருங்க, இந்த இயற்கையை போற்றுவதுதான் இறைவனுக்கு மிகுந்த விருப்பம். இயற்கையை மாற்றுவது இறைவனுக்கு விருப்பம் அல்ல. இயற்கையை இயற்கையோடு இயங்க இன்பங்கள் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்றார். அந்த முறையிலே பெருமான் இறை தலைவனாதலினாரே, இயற்கை தலைவனாதலினாரு. அதனால்தான் இயற்கை திணைகளுக்கெல்லாம் தெய்வங்களை வைத்தார்கள். குறிஞ்சி கடவுள் என்றும், முல்லை கடவுள் என்றும், மருத கடவுள் என்றும், நீத கடவுள் என்றும், ஏன் கடவுள் வைத்தாருன்னா, திணை என்று சொன்னாலே அங்க தெய்வம் வந்துருது, நிலம். அங்கே பெருமான் வந்து அந்த பாவியை பார்த்த உடனே எல்லா கடலையும் நினைந்தான். நினைந்த உடனே அங்கே வந்தது ஏழு வகையான நிறங்களும் ஏழு வகையான தன்மைகளும் கொண்டது கடல். இந்த நீர் நீர் ஒன்றாக இருந்தாலும் இந்த நீரினுடைய வேறுபாடுகளை நாம போய் இந்த நீர்ல ஆடி பார்த்தா தான் தெரியும். கங்கை நீர் ஒரு மாதிரி, சரஸ்வதி நீர் கண்ணுக்கு தெரியாது, யமுனை ஒன்று, பல பல அலக்னந்தான் ஒன்று, அதனுடைய தன்மை வேற. காலத்தின் ஒன்று வருது, கருப்பு நிறமா வருது, ரெண்டு கலக்கிற போது அந்த கூடுதுறையில போய் இப்போ பவானின்னு ஒரு இடத்துல திருநனா, அந்த திருநனாங்கிற இடத்துல போனா காவிரியும் பவானியும் வந்து கூடுது கூடல் துறையில. அது இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் சாய தனியா வந்து சேரு, இந்த பக்கம் காவிரி ரொம்ப கலங்கரா வருது. இந்த காலத்துல இயற்கை எப்படி இருந்திருக்கும், அது மாதிரி முக்கூடல் என்று ஒரு தாமரை வந்து இந்த பக்கத்துல பாத்தீங்க, மூன்று நதிகள் வந்து கூடுது. இந்த நீருடைய தன்மை வேறுபாட்டை எங்க சுலபமா தெரிஞ்சுக்கலாம்னா, ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா அக்னி தீர்த்தத்தை குறிச்சிட்டு உள்ள இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் நீராடுகிற போது அந்த தன்மைகள் மாறுபடுவதை நீங்க உடம்பினாலும் அதெல்லாம் சுவையினாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனாதான் வேறு வேறு வகையான அடர்த்தியும் சுவையும் நிறமும் பண்பு நலங்களுடைய நீர்ல ஆடுகிற போது இந்த உயிர் வளர்க்கிற உடம்பு வளமாக ஆகிறது. அப்படி அந்த மிகச்சிறந்த இப்பெல்லாம் சொல்றாங்க, அந்த அந்த கண்ட வாட்டர் இந்த வாட்டர் பத்தினாத்துக்கு போனா அந்த குளிர் அந்த குளிர் பிரதேசத்துல நல்ல கந்தக ஊற்று வருது. அந்த மாதிரி அந்த பெருமான் ஏழு கடவுளை அழைக்கிற போது ஏழு வண்ணங்களாக வேறுபாடு எண்ணங்கள வண்ணத்தில் தான் காட்ட முடியும். இப்போ வண்ணமில்லி வடிவில் வேறாயவன் அவன் ஏழு வண்ணங்களுடைய கடலை அழைத்த போது ஏற்கனவே அந்த வாவி ஒன்று இருக்கிறதுல தாமரை மலர்களும் குவளை மலர்களும் இருக்கிற வாவி, அதுக்கு ஒரு சுயமான ஒரு நிறம் இருக்கான், அதுக்கு ஒரு நிர்ணயமான ஒரு நிறம் இருக்கிறது, தன்மை இருக்கிறது, சுவை இருக்கிறது. அதோடு இந்த ஏழு கடலும் வந்து கலந்த உடனே எட்டு வகையான வண்ணங்களோடு அது திகழ்ந்ததான், அது இவனுடைய வண்ணம் போலே அட்டமூர்த்தி ஆகின்ற பெருவாழ்வு உடையவனும் எட்டு வகையாக நின்று கடவுள் எங்கேயோ நீங்க போய் பார்க்க வேண்டாம், மண்ணை பார்த்தா கடவுள்னு நினைக்கணும். பஞ்சபூத தலம்னு பேர் வச்சு அங்க போய் கூப்பிட்டு விட்டுவான். மண்ணை பார்க்கிற போது இறை நிலை, நீர், நெருப்பு, காற்று, ஆகாய், அதுக்கு மேல சூரிய கண்களை பார்க்கிற போது இறை நினைப்பு வரணும். அது போல ஆன்மாக்களை பார்த்து தன்னான்மாவை பார்க்கறது இல்ல, நான் தான் கடவுள் நினைக்கிறது இல்ல, சில பேர் தான் நான் தான் கடவுள், நான் ஆன்மாவே கடவுள். எதிரே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் இயமானனாம் வாழ்வு எதிர் வாழ்வு, எதிரே இருக்கக்கூடிய உயிர் கூட்டங்களை எல்லாம் பார்க்கும் போது பெருமான் உலாவுகிற திருவிடங்கள், நடமாடுகிற கோயில்கள் என்று எண்ணுகிற அந்த நிலையிலே அட்டமூர்த்தமாக இருக்கிற நிலையில் அட்டமூர்த்தத்துக்குரிய அழகான நிறங்களோடு அந்த எட்டு வகையான நிறங்கள் பொருந்து அந்த ஏழு கடல் அங்கே வந்ததாம். வந்த உடனே அம்மாவை கூப்பிட்டு கடலை அடக்கும், ஒரு கடல் அம்மா ஏழு கடலையும் அழைத்து இருக்கிறேன், கூப்பிடு, தானே கூப்பிடக்கூடாது, மரியாதை இல்லை, வாங்கம்மா அத்தை வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அம்மா கூப்பிடு, பெண் இருக்கிற பெண்ணை முன்னிட்டு கொண்டு பேசு. அம்மா வந்துட்டாங்க, தாதியர்கள் மற்றவங்க எல்லாம் பொறுப்புல வந்துட்டாங்க, அங்க இருக்கிற அந்தன பெருமக்கள் எல்லாம் கூட வந்தாங்க. யாத்திரையில தீர்த்த யாத்திரை செய்கிற போது தீர்த்த கரைக்கு பலரும் வருவாங்க, தீர்த்த கரைக்கு பலரும் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா ஏதாவது தானம் கொடுப்பாங்க, தானம் எங்கன்னா தீர்த்த கரையில நிறைய கொடுக்கணும். ஒருத்தன் ஒரு சொம்பை எடுத்துட்டு போடுனா, அந்த சொம்பை எங்கடா வைக்கிறது இல்ல, மணல் வெளியா இருக்கு, எங்க பார்த்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு பள்ளம் புத்திசாலி, எப்பவும் இந்த புத்திசாலிகள் இந்த கரவு செய்கிறதுல பெரியவங்க கெட்டிக்காரர்கள். என்ன பண்ணா ஒரு பள்ளம் தோண்டுனா அதுக்குள்ள மறுத்து வச்சான், இதுக்கு அடையாளம் தெரியுமே மணலால ஒரு சிவலிங்கம் வந்துட்டான். எல்லாரும் வந்தான், அட்டம் வந்தான், ஓஹோ இந்த கரையில சிவலிங்கம் அவன் ஒரு மணல் தொம்பு இல்ல கொண்டாடல, வெறும் சிவலிங்கத்தை பிடிச்சிருக்கும். இப்படி நூற்றுக்கணக்கான சிவலிங்கம் ஆயிட்டுதுங்க. இவன் கரையேறினா ஏறினவுடனே இவன் எந்த இடத்துல வச்சான்னு பார்த்து தட்டுற மாதிரி ரெண்டு சிவலிங்கத்தை கலந்து பார்த்தா அதுக்குள்ள சொம்பு இல்ல. அதுக்குள்ள பார்த்தா நம்ம திருவிய சிவலிங்கத்தை கலைக்கலான்னு சொல்லி ஏதாவது ஆயிடுச்சான். சிவலிங்கம் மாதிரி என் சொம்பு சொம்புன்னு சொம்பை பார்த்தா சிவலிங்கம் கிடையாது, சிவலிங்கத்தை பார்த்தா சொம்பு கிடையாது. தீர்த்த கரையிலே நினைக்கத்தக்க நினைவுகளோடு இருக்கணுங்கிறது தான் சங்கல்பம்னு ஒண்ணு. அந்த சங்கல்பம் பண்ணிட்ட உடனே கைப்பற்றி ஆடுவதற்கு ஒரு உரியவர்கள் இருக்கணும், தனியா ஆடக்கூடாது. எப்பொழுதும் நீராடுகிற போது நீராட்டத்தினுடைய வரமுறைகள் எல்லாம் ஆதார கோயில் அழகா சொல்ல, ஒன்று உடுத்தி நீராடக்கூடாது, தெரியாத துறையிலே இறங்கக்கூடாது, தனியான துறையிலே இறங்கக்கூடாது என்று நீராடுவதற்கு முன்னதாக அந்த நீர் வடிவாக இருக்கிற பெருமானை நினைந்து இந்த காரணம் பற்றி நான் நீராடுகிறேன் என்று மனத்துக்குள்ளே உறுதி செய்து கொண்டிருக்கிற சங்கல்பம், இந்த நீராட்டத்தினுடைய பயன் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது, யாருடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையப்பற்றி கொண்டு நீராடுகிறோம். அப்போ கணவன் இல்லாமல் மனைவி ஆட முடியாது, மனைவி இல்லாமல் கணவன் ஆட முடியாது. மனைவிக்கு மட்டும் இல்ல, மனைவி இல்லாமல் சரி, மகன் இருந்தா மகனுடைய கையை கற்றுக்கொண்டு ஆடலாம். அதுவும் இல்ல சாரி, பசுங்கன்னுடைய வாளை பற்றி கேட்கிறான், கேட்டாதான் கேள்வி கேட்டாதான் வம்பெல்லாம் வந்துருந்தோம். ஏதாவது ஒன்று கேட்க போனா பல வியாக்கியானங்கள் சொல்லலாம், பல வியாக்கியானம் வந்து எந்த செயலும் செய்ய முடியாத யுத்தத்துல நம்மளை வச்சுது. இந்த அம்மா அந்த அண்ணனத்தை பார்த்து இந்த கடல் நீராட்டுல எப்படி ஆடுவது என்று கேட்கிறார். அண்ணன் சொன்னாங்க, கணவனுடைய கையை பற்றி கொண்டு ஆட வேண்டும், அது ஒரு காட்சி. அப்புறமேல பிள்ளைகள் அம்மா தான் இருக்க, பொண்ணுதான் இருக்கிறார், மகன் இல்ல பாருங்க. இப்போ நான் கந்தின் வாளை பற்றிக்கொண்டுதான் நீராட வேண்டும் போல் இருக்கிறது ஒரு பெருமை சிந்தா, அவ்வளவுதான். மாமியாருடைய முக வாட்டத்தை அறிந்த பெருமான் உடனே இந்திர லோகத்துல இந்திரனோடு இருந்த அந்த மலையத்துவ பாண்டியனை நினைக்கிற இட்டா மாத்திரம் பிரபோஷன் சொல்றார்கள். நினைத்தத வண்ணம் நினைத்ததை ஆகக்கூடிய ஒரு செய்கை செய்வது, செய்கை செய்யாமல் இருப்பது, ஒரு செய்கையை மற்றொரு செய்கையாக செய்வது தான் வல்லவம். அவருக்கு வல்லவம், அவருடைய ஜடா வல்லவம் இருக்கு பாருங்க, கடை காட்டினுடைய வல்லவம் அது ஒன்றே போதுமே. அதனால தான் கடைக்கட்டு உடையவனாயிருக்கான். இந்த ஜடாதாரிகள்னு சொல்றவங்க இருக்காங்களே, ஜடை முடியிருக்காங்களே, அது ஒரு பெரிய வல்லவம். ஏன்னா இறைவன் அப்படி தன்னுடைய தடை கறந்து தடையினாலே பல வல்லமங்களை நினைக்க முடியாத செயல்களை செய்திருக்கிறார். ஆனால் சாமி நினைத்தார், நினைத்த மாத்திரத்துல இதோ வந்தேன். காஞ்சனமாதனுடைய கணவனாக இருக்கக்கூடிய மலை தொழில் வாண்டியும் அந்த விமானத்தில் வந்து இறங்கி மாமனார வணங்க போகிறாங்க. ஏன்னா திருவுருவாண்டி பாருங்க இவ்வளவு மரபு பாருங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: முருகப்பெருமான் தாரகனுக்கு விடை சொல்வதைப் போலவே சில கருத்துக்களை சொன்னதில் இருந்து ஒரு சிறு பகுதி பார்க்க போகிறோம். நான் முதலே சொன்னதை போல வேதம் இந்த பிரபஞ்சத்துக்கு அடிப்படை. அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே தான், வேத தர்மம் அல்லது வேத நெறியிலே தான் இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று இறைவனுடைய ஆணை. வேதங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் இதிகாச புராணங்கள் சொல்லுகிறது என்று பார்த்தோம். அதில் இடைநடுவே அங்கெங்கே இந்த வேத கருத்துக்களை எல்லாம் அதை விளக்குவதற்காக கொண்டு வந்து வியாசாச்சாரியர் கொடுக்கின்றார். வேதத்துக்கு ரெண்டு பகுதியாக பிரிப்பார்கள், ஒன்னு பூர்வ பாகம், இன்னொன்னு உத்தரபாகம். இந்த பூர்வ பாகம் என்று சொல்லக்கூடியது கர்மகாண்டம் என்று சொல்லப்படும், உத்தரபாகம் என்று சொல்லக்கூடியது ஞான காண்டம் என்று சொல்லப்படும். அல்லது இது ரெண்டு விதமா சொல்லலாம், பிரவிற்த்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது ஒன்று, நிவிற்த்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது மற்றொன்று. பிரவிற்த்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது கர்ம காண்டங்கள் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டுமோ, என்ன என்ன செயல்களை செய்ய வேண்டும், எதை எது செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று இருக்கக்கூடிய தன்மைகளை இறைவனுடைய கட்டளையாக இருக்கக்கூடியது பிரவிற்த்தி மார்க்கம், கர்மகாண்டம். இதெல்லாம் இதை இதை ஸ்தோத்திரங்கள், இது யாக யஜ்ஞாதிகள், இது உண்டு, இதை இதை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொன்று ஞான மார்க்கம், மோட்சத்தை அடைவதற்காக இறைவன் மீது ஆசை வைத்திருப்பவன் என்ன என்ன செய்ய வேண்டுமோ, அந்த விசாரம், ஞான விசாரம், தத்துவ விசாரம் எதை செய்ய வேண்டுமோ, விவேகம் வந்த அந்த ஞானிக்காக தத்துவ விசாரத்திற்காக உத்தரபாகம் என்று ஞான காண்டமாக இருக்கும். அதைத்தான் நம்ம அதனுடைய முடிவு, வேத அந்தம், அந்தம் முடிவு, வேதங்களினுடைய முடிவு என்று சொல்லுகிறோம். முருகப்பெருமான் இதை பத்தி பேசல. காரணம் என்னன்னா, ஆரம்பமே சரியில்லைன்னா முடிவுக்கு எங்க போறது? ஆரம்பம் என்ன? பிரவிற்த்தி மார்க்கமாக இந்த உலகத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதற் பகுதி, ஆரம்பமான பூர்வ பாகம். இந்த பூர்வ பாகத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்துல முருகப்பெருமான் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த பூர்வ பாகத்தை முதல்ல, வேதம் இரண்டு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கும், ஒன்று பூர்வ பாகம், இன்னொன்று உத்தரபாகம், அதாவது பிரவிற்த்தி மார்க்கம், நிவிற்த்தி மார்க்கம். இந்த பிரவிற்த்தி மார்க்கத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்று இரண்டாக சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி, இப்படித்தான் செய்ய வேண்டும், என்ன என்ன செய்ய வேண்டும். இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கப்பட்டதுக்கு நிஷேதம் அப்படின்னு பேர், விதி நிஷேதம் என்று ரெண்டாக சொல்லுவார்கள். இந்த விதி என்று சொல்லக்கூடியதுல தர்மத்தை பின்பற்று, சத்தியம் பேசு, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இதை செய்னு எதோ சொல்லப்பட்டிருக்குமோ அதெல்லாம் விதி என்று சொல்லப்பட்டிருக்கும். நிஷேதம் என்று சொல்லக்கூடியது விளக்குதல், இது இது செய்யாதே, அஹிம்சை செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறன்மனை விளையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தர்மம், ஒரு நியதி இருக்க வேண்டும். எந்த விதமான ஒழுங்கு, அதாவது இந்த தர்மம் நியதிங்கிறது ஒரு ஒழுங்கு, ரெண்டு விதமான கருத்து உண்டு. ஒன்று ஒரு ஒழுங்கு, இதுக்கு ஒரு வரைமுறை, ஒரு விளையாட்டுனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இந்த பிரபஞ்சத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்கின்ற ஒரு வரையறை, வரைமுறை அல்லது ஒரு ஒழுங்கு, அது தர்மம் என்று சொல்வார்கள். இந்த தர்மம் இப்படி இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே அதனுடைய இயற்கை என்று சொல்லப்படும், தர்மத்துக்கு அடுத்த பொருள் சொல்லப்படும். இதனுடைய இயற்கை நெருப்பினுடைய இயற்கை சுடுதல், தண்ணீருடைய இயற்கை குளுமையாக இருத்தல், காற்றினுடைய இயற்கை சலனப்பட்டு கொண்டிருத்தல், இது மாதிரி மனிதனுக்கு என்கின்ற ஒரு இயற்கை உண்டு, மிருகங்களுக்கு என்று இயற்கை உண்டு, அது அவருடைய ஸ்வதர்மம் அல்லது இயல்பு, இயற்கை. இந்த தர்மம்ங்கிறதுக்கு ரெண்டு உண்டு. ஒரு ஒழுங்கு வரையறை இருந்தால் மட்டும்தான் தர்மம் என்று சொல்லக்கூடிய இதுதான் செய்யத்தகுந்தது என்று இருந்தால் மட்டும்தான் உலகம் சரியாக நடக்கும். இந்த தர்மம் இதுதான் இவனுடைய இயல்பு, இதுதான் செய்யத்தகுந்தது என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ரெண்டா சொன்னோம், விதி என்றும் நிஷேதம் என்றும். இந்த உலகம் நன்றாக நடப்பதற்காக, உலகத்தை இந்த பிரபஞ்ச யுத்தத்தை நடத்துவதற்காக இறைவன் வேதங்களின் மூலமாக விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய இரண்டை படைத்து கொடுக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதன்படிதான் செய்ய வேண்டும் ஒரு விஷயம். ரெண்டாவது, இதனுடைய இயல்பு என்று சொல்ல வரும் பொழுது அந்த இயல்பு எல்லாருக்கும் பொதுவான இயல்பு, சாதாரண தர்மம் என்று சொல்லப்படும். இரண்டாவது, விசேஷ தர்மம் என்று சொல்லப்படும். சரி, இப்போ ஒவ்வொன்றாக நம்ம சில விஷயங்கள் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கலாம். முருகப்பெருமான் இதான் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபஞ்சத்தை நடத்துவதற்காக பரமேஸ்வரன் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்ம நிவர்த்தி மார்க்கத்தை பத்தி இப்ப பேசலை, விட்டுடலாம். பிரவர்த்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய உலகம் நடப்பதற்காக இருக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இப்பொழுது பேச போகின்றோம். முருகப்பெருமான் அதைத்தான் ஸ்காந்தத்தில் பேசுகிறார். இது செய்யத்தகுந்தது, உலகத்தினுடைய ஒரு ஒழுங்கு, இப்படித்தான் நடக்க வேண்டும், நடந்தால் மட்டும்தான் உலகம் சரிவர நடக்கும். ஒரு சாதாரணமான உதாரணம் பார்க்கலாமே. ரோட்ல போறோம், அமெரிக்கால வலது பக்கம் போறான், இந்தியால இடது பக்கம் போறான்னு வச்சுக்கலாம். அதை கீப் லெஃப்ட்னு சொல்லுகிறோம். இதை என்ன பண்ணுகிறோம், எல்லாரும் இப்படி போனா தான் சரியா இருக்கும். ஒருத்தன் இடது, இன்னொருத்தன் வலது, இன்னொருத்தன் நடுவில் போனான்னா என்ன இருக்கும், குழப்பம், ஆக்சிடென்ட்டுகள். நான் ஆக்சிடென்ட்டே கிடையாது, இது விபத்துக்கள் நடந்தே நடக்கும், தெரியாமல் நடக்காது, தெரிஞ்சே நடக்கும். ஏன், ஒருத்தன் ஒன்றையும் பின்பற்றுவதில்லை. நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம், எல்லாரும் முன்னாடி நடக்கிறோம், ஒருத்தன் பின்னாடி நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், இதுதான். எல்லாரும் காலால் நடக்கிறான், ஒருத்தன் தலையால் நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். மாறுபடும் பொழுது, இயற்கை மாறுபடும் பொழுது, அதாவது இதுதான் தர்மம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை விட்டு மாற்றினால் குழப்பம்தான் என்றும். இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறோம், எல்லாரும் காலாலத்தான் பந்தை உதைச்சு விளையாடணும். இல்லை சார், பத்து பேர் காலால உதைப்பான், நான் வந்து என் இஷ்டத்துக்கு காலாலையும் உதைப்பேன், எனக்கு விருப்பப்பட்டப்ப கையாலையும் அடிப்பேன்னா அதுல என்ன ஒழுக்கம், ஒழுங்கு இருக்க முடியும், அதை ரசிக்க முடியாது, அந்த ஆட்டம் ரசிக்கும்படியா இருக்காது இல்லையா. இதே போலத்தான் பேண்ட்டை போட்டுக்கிறோம், ஷர்ட்டு போட்டுக்கிறோம், ஷர்ட்டை கீழே போட்டுக்குவேன், பேண்ட்டை மேலே போட்டுக்குவேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு யோசனை பண்ணி பாருங்க. அது ஒழுங்காக இருக்காது, உலகம் நடைபெற முடியாது, இது மாதிரி நடத்த முடியாது. திடீர்னு இப்போ நாமெல்லாம் இப்படி பண்ணவேண்டாலும் பண்ணலான்னு சொல்லலாம், நெருப்பு, நான் வந்து திடீர்னு நெருப்பாக இருக்க மாட்டேன், நான் குழுக்குழுன்னு இருப்பேன், தண்ணீர் இல்லை இல்லை, நான் வந்து குழுக்குழுன்னு இருக்க மாட்டேன், நெருப்பாக இருப்பேன்னா நம்ம கத்தி என்ன ஆகுறது, இன்னைக்கு தண்ணியை நினச்சி குடிப்போம், நாளைக்கு ஆசிட் மாதிரி அது எரிஞ்சுதுன்னா நம்ம கத்தி என்ன ஆகும். நம்ம இயற்கையை மாற்ற நினைக்கிறோம், மாற நினைக்கிறோம், இயற்கையான பொருள்கள் அது மாதிரினா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பிரபஞ்சம் நடக்க வேணும்னா சில இயல்பு, சில வரைமுறை, ஒழுக்கங்கள் தேவைப்படுகின்றன. இதை பகவான் தன்னுடைய ஆணையாக பரமேஸ்வரன் வைத்திருக்கிறார். இதுதான் இதனுடைய இயல்பு, இப்படித்தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். அது மாறுபடும் பொழுது உலகமானது கட்டப்படும். அதனால இதை ரெண்டாக வச்சார், என்ன, ஒன்னு விதி, இன்னொன்னு நிஷேதம். நிஷேதம், இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது அப்படின்னு ரெண்டை வச்சார். இந்த தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது இதுதான் செய்யத்தகுந்தது, இப்படி இப்படிலாம் பண்ணணும், சத்தியத்தையே பேசு, தர்மப்படி நட, உண்மையே பேசணும், தர்மப்படி நடக்கணும், சத்தியம் வதா, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்நாத்வா புஞ்சீத, குளிச்சுட்டு சாப்பிடு, இதெல்லாம் வேதங்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள், இது இறைவனுடைய சாசனம், கட்டளைகள். இப்படித்தான் நம்ம நடந்து ஆகணும், நடந்து ஆகணும். இதுக்கு வந்து நான் மாற்றுகிறேன் என்று சொல்ல முடியாது. ஏன், அதுக்கு முருகப்பெருமான் சொல்லுகிறார். அதே மாதிரி நிஷேதம் என்று இருக்கிறது, என்ன நிஷேதம்னா என்ன, விலக்கத்தகுந்தது, பொய் சொல்லாதே, பிறன்மனை விழையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இரண்டுமே கட்டளைகள், இதை அதை செய்யாதே அப்படின்னு ரெண்டு சொல்லுகிறது. இப்போ செய்யக்கூடியது எது செய்ய வேண்டுமோ அதை செய்தால் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது, நம்ம செய்யக்கூடாதுங்கிறத செய்யாம இருந்தாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது. இப்போ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நம்ம செஞ்சாலும் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். இங்கே அதைத்தான் அவர் சொல்லுகிறார். விதி என்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாதிருந்தாலும், நிஷேதம் என்று எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்தாலும் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். அந்த இறைவன் தண்டிப்பதற்காக மரக்கருணையை எடுத்துக்கொள்கிறார், தண்டிக்கிறார். ஏன்னா அவர் சேது என்று சொல்லப்படுகிறார். இந்த வரையறை ஒழுங்கு என்று இருக்கிறதே, இதை காப்பாற்றுவது அவருடைய கடமையாகிறது. இப்படித்தான் இது இருக்கணும், இந்த இயற்கை இப்படித்தான் நடக்க வேண்டும், உலகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று அவர் சொல்லித்தருகிறார். முருகப்பெருமான் சொல்லும்போது சொல்லுவார், இது உனக்கு எனக்கு இல்லை, சர்வ பிராணிகளுக்கும் சர்வ பிரபஞ்சத்துக்கும் இது இயற்கை. அது அசுரர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல தேவர்களுக்கு ஒரு சட்டம், அசுரர்களுக்கு மற்றொரு சட்டம் கிடையாது, சட்டம் பொதுவானது. இந்த சட்டம் இதற்காக பிரபஞ்சம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரனாலே ஏற்படுத்தப்பட்டது. இந்த விதி என்று சொல்லக்கூடி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அதை தேவர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள், அசுரர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள். அதே போல நிஷேதம் என்று சொல்லி எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை தேவர்கள் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். உதாரணம் தக்ஷயஜம். தேவர்கள் என்னமோ என் பிள்ளை, அசுரர்கள் வந்து மாற்றாந்தாய் பிள்ளை கிடையாது. இங்க இறைவனுக்கு எல்லாரும் சமம், எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள், இரண்டு பேர் மேலே பாரபட்சம் கிடையாது. ஆனால் யார் தன் சொற்படி ஆணைப்படி நடக்கிறார்களோ அந்த ஆணைப்படி நடப்பவர்களுக்கு மீது இறைவன் கருணை கொள்ளுகிறார். ஏன் பிரபஞ்சம் அப்பத்தான் நடக்க முடியும், அவருடைய குஷிக்கா இல்லை, நான் சொல்லிட்டேன் அதனால பண்ணிட்டான். ஏன்னா நம்ம மாதிரி சாதாரணமான மனுஷனா என்ன, நான் சொன்னபடி நடந்தா உனக்கு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஜாஸ்தி, நான் சொன்னபடி நடக்கலைன்னா உனக்கு இன்கிரிமெண்ட் கிடையாது. இது மாதிரி நடக்கக்கூடிய மேனேஜர் கிடையாது பகவான். இப்படி உலகம் நடத்தணும்னா இப்படித்தான் நடக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னா உனக்கு தண்டனை உண்டு, ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு என்னுடைய கருணை உண்டு. ஏன் பண்ணிட்டே? அது அசுரர்களுக்கும் அதேதான், லா வந்து அசுரர்களுக்கும் காமன், தேவர்களுக்கும் பொது, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. இதுல இன்னொன்று உண்டு, இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் இருக்கிறார், இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இருக்கிறார். இந்த தர்மமானது இது சாதாரணமான தர்மம் என்று சொல்லப்படும். இந்த விதி நிசேஷங்கள் என்ன, பொய் சொல்லாதேங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. தர்மத்தை தர்மம் சர சத்தியம் வதா என்று சொல்லக்கூடியது வந்து பொதுவானது, இது வேதம் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொது. இல்லை இல்லை எனக்கு வேறு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேறு, கர்நாடகாவில் இருக்கிறவன் வேறு, ஆந்திராவில் இருக்கிறவன், இது மாதிரிலாம் தர்மம், சாதாரணமான தர்மம் இருக்க முடியாது. பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லாருக்கும் எது பொதுவாக இருக்குமோ, செய்யத்தகுந்ததாக இறைவன் வைத்திருக்கிறாரோ அதுக்கு பேர் சாதாரண தர்மம்னு பேர். ஆனால் சில பேருக்கு சில காலத்திலே, அவங்களுக்கு இல்லை, சில பேருக்கு சில இடங்களுக்கு சில காலங்களுக்கு தர்மங்கள் வித்தியாசப்படும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். பிராமணனாக இருக்கக்கூடியவன் என்றைக்குமே ஹிம்சிக்க முடியாது, கூடாது, இது தர்மம். ஆனா க்ஷத்ரியன் என்ன செய்ய வேண்டும், தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஹிம்சை செய்யலாம், அது விசேஷமான தர்மம், அது அவனுக்கு விசேஷமான தர்மம். பசுவை கொல்லக்கூடாது, இது சாஸ்திரம், வேதம் சொல்லக்கூடியது. ஆனா இது ஒரு தீங்கு செய்ய வரும் பொழுது அந்த பசுவையும் அடிக்கலாம். பாருங்கள், ரெண்டு கூடாதுன்னு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸப்ஷனல் கிளாஸ் என்ன என்ன உண்டோ அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். அது சில பேருக்கு வர்ண ஆசிரமம், இந்த வர்ணம் இந்த ஆசிரமம். இன்னொரு உதாரணம், இப்போ பிரம்மச்சாரியா இருக்கிறவன் எது பண்ணணுமோ அவன், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆகும்போது அது பண்ண மாட்டான், சன்னியாசியா இருக்கும்போது அவன் அதை பண்ண மாட்டான். மூணு பேருக்குமே வித்தியாசம் உண்டு, பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சன்னியாசி என்ற மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒழுங்கு அல்லது தர்மம் வித்தியாசப்படும். இவன் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும், இவன் அப்படி சன்னியாசி பிச்சை எடுத்து உண்ணணும், ஆனா கிரகஸ்தன் பிச்சை போடணும். இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று வள்ளுவர் சொல்லுவார். அதே போல இவனுக்கு சுகபோகங்கள் வெத்தலை போடக்கூடாது. ஒரு உதாரணம், போக வஸ்துக்கள் கூடாது யாருக்கு? பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும். ஆனால் கிரகஸ்தனுக்கு போக வஸ்துவாக இருக்கக்கூடிய தருவாக்கெல்லாம் போட முடியும். அவனுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்கு கிடையாது. வித்தை பண்ணுவது மட்டும்தான், வித்தை கழிவு கற்பது மட்டும்தான் இருக்கும். அதே போலத்தான் சன்னியாசி இதை தாண்டியவனாக இருப்பான். இவன் ஒரு இடத்துல கிரகஸ்தன் இருக்கணும், சன்னியாசி இருக்க மாட்டான். பிரம்மச்சாரி ஒரு இடத்துல இருந்து கத்துக்கணும், சன்னியாசி ஒரு இடத்துல 3-4 மேல இருக்கக்கூடாது. இப்போ ஆசிரம தர்மம் மாறுபடும். அதே போல வர்ண தர்மம், அதாவது இவன் பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட வர்ண தர்மங்கள் மாறுபடும். பிராமணன் இருக்கக்கூடிய தர்மம் க்ஷத்ரியனுக்கு கிடையாது, இது பிறப்பினாலே வருவதில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவன் ஒரு காரியத்தை செய்கிறான்னா தொழிலினாலே ஏற்படக்கூடியது, பிறப்பினாலே இல்லை. பிராமணமாசீத் பாகூராஜன்யகிருதா ஊருதத்தியத்பைஷ்யகா பத்யாகும் சோத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூர்யோ அஜாயத முகாதிந்திரஷாக்னிஷ பிராணாத் வாயுரஜாயத நாப்யா ஆசீதந்தரிக்ஷம். வேதமானது சொல்லுகின்றது, பிராமணஸ்ய முகமாசீத் பாகூராஜன்யகிருதா ஊருதத்தியத்பைஷ்யகா. எப்படி எப்படி எங்கிருந்து வந்தார்னு, அறிவினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய பலத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய வாணிபலத்தினாலே அல்லது தங்களுடைய தொழிலாலே கோசம்ரக்ஷத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், கிருஷி என்று சொல்லக்கூடிய உழக்கூடிய வேலை, இந்த வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய தன்மை, இந்த 4 பேருக்கும் தர்மங்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தனும் இவன் வந்து சாப்பிடாம காலையிலிருந்து இருக்க வேண்டும். க்ஷத்ரி பிராமணனானவன் காலையில எழுந்து ஸ்தான ஜபாதபாதிகள்லாம் அவன் பண்ணணும், அவனுக்கு மாம்சம் சாப்பிடக்கூடாது. க்ஷத்ரியம் இருக்க முடியுமா? அது மாதிரி வைசிசுத்தர்கள் பண்ண முடியுமா? அதனாலே வர்ணத்துக்கு வர்ணம் மாறுபடும். ஆசிரமம் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்யாசர ஆசிரமத்துக்கு தகுந்தபடி இது மாறுபடும். அதே போல இடத்துக்கு தகுந்தபடியாக காலத்துக்கு தகுந்தபடியாகவும் தர்மங்கள் மாறுபடுகின்றன. இதுக்கு வந்து விசேஷ தர்மம் என்று சொல்லுவார்கள். அது எக்ஸப்ஷனல், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது எக்ஸப்ஷனல், இது எல்லாருக்கும் பொது கிடையாது, எல்லாரும் இதை பண்ண முடியாது. எக்ஸப்ஷனல் கிளாஸஸ் எங்கே உண்டோ அதுக்கு பேர் விசேஷ தர்மம்னு, காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன உண்டோ அதுக்கு பேர் சாதாரண தர்மம்னு பேர். இந்த சாதாரண தர்மத்துல தான் விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் வரும். இதெல்லாம் வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய பகுதி. அதை முருகப்பெருமான் சொல்லுகிறார், இந்த விதி நிஷேதம் என்று இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. நீங்கள் அதை செய்ய தவறினீர்கள். இதை வரைமுறையிலே அமர்த்துவதற்காகத்தான் சேதுவாக சிவபெருமான் இருக்கிறார். நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் ஜீவராசிகளை இம்சிக்கிறீர்கள், யாகங்கள் பூஜைகள் இதையெல்லாம் தடுக்கிறீர்கள், மலர்த்தோட்டங்கள் சத்திரங்கள் கட்டக்கூடியது, மலர்த்தோட்டங்கள் நந்தவனம் அமைக்கக்கூடியது, குளவெட்டக்கூடியது, இது மாதிரி பூர்த்த தர்மங்கள் என்று சொல்வார்களே, இந்த தர்ம காரியங்களை தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தடை செய்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல ரொம்ப பொருத்தமா ஒரு கருத்து பார்க்கணும். ஏன்னா அடுத்தது என்ன சொல்றான்னா, தாரகாசுவன் இந்த மாதிரி அவர் வச்சிருக்கிறார் நிஷேதம் சொல்லியிருக்கிறார் முருக, ஆனா அதுதான் எங்களுடைய இயற்கை. என்ன இயற்கை? ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, தேவர்களை பீடிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, அதை எப்படி தப்பு அப்படின்னு சொல்லுவே அப்படின்னு கேட்கிறான். இது அசுர ஸ்வபாவம். செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தி அந்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்கிறக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது வந்து அசுரஸ்வபாவம். நம்மள ரொம்ப பேருக்கு இந்த அசுரஸ்வபாவம் இருக்கு, ரொம்ப இல்லை 99% இதைத்தான் பண்ணுகிறோம். என்ன, இறைவன் வேதங்களிலே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறார், ஸ்நாத்வா புஞ்சித குளித்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுகிறார். தர்மம் சர சத்தியம் வத, தர்மம்னா என்னங்கிறதே அவுட்லாம், சத்தியம் வதா சத்தியத்தையே பேசு. சத்தியங்கிறது என்ன? எவனுக்கு நன்மை செய்யுமோ, நமக்கு இல்ல பிறருக்கு எது நன்மை செய்யுமோ அதை சொல்லுவதுதான் சத்தியமானது. சரி, அதையும் ஹிதமாக பேசு, ஹிதத்தை பிரியமாக பேசு என்று இந்த 3 வேதங்களான சொல்லு. சத்தியம் எது உண்மை, எது சத்தியமோ, எது நடந்ததோ அதை பேசணும். ஆனா பொய்மையும் வாய்மையடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அடுத்தவனுக்கு நல்லது செய்யும்னா என்ன செய்ய வேண்டும்? நீ அந்த சத்தியத்தை பிறழுகிறாய். அது வந்து விசேஷமாக அங்கே இருக்கும், அது தவறு கிடையாதுன்னு அதுக்கும் எக்ஸப்ஷனல் கிளாஸ் கொடுக்குறாங்க. நான் உண்மையே பேச மாட்டேன். அதெல்லாம் சார் இந்த உலகத்துல இல்லாம பொழைக்க முடியுங்களா? பொய் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு, பொய் சொல்லாம நடக்க முடியுதுங்களா? வீட்டில் பொய், குடும்பத்தில் பொய், ரோட்ல போகும்போது பொய், ஆஃபீஸில் பொய், பொய்யே சொல்லாம நம்மளால இருக்க முடியாது சார். கடவுள் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் இயற்கை. இது தாரகாசுரம் சொன்னதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க, சில விஷயம் கடுமையா நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. பல விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸுக்கு தகுந்தபடியாக அதை விளைச்சுக்கிறோம், ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இஷ்டத்துக்கு விளைச்சுக்கிறோம். சார் இதுதான் சார், அப்படி பண்ணாதான் சார் வேலை ஆகுது, கிடையாது. பண்ணக்கூடாதுங்கும் போது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒன் வேலை போகக்கூடாதுன்னா போகக்கூடாது சார். அவசர அத்தனை என்னக்காவது சுற்றி வச்சு இன்னொரு 2 கிலோமீட்டர் போக முடியுமா? போனால் என்ன ஆகும், எடுத்து வர்றவன் அடிபடுவான் அல்லது நீ அடிபடுவேன். ஒரு விஷயத்துக்காக காரணத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த விதிமுறைகளை நாம் நம்முடைய கன்வீனியன்ஸ், நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக, நம்முடைய சௌகரியத்துக்காக மாற்றினால் அடுத்தவனுக்கும் ஊறு நேருகிறது, தீங்கு நேருகிறது, உனக்கும் தீங்கு நேருகிறது. நம்ம இந்த உலகத்தில் இதை இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சின்ன உதாரணம், ஸ்நாத்வா புஞ்சி, இதை குளிச்சுட்டு சாப்பிடு. நம்ம என்ன பண்ணுறோம், குளிக்கிறதே கிடையாது சார். கடவுள் இதெல்லாமா சார் நினச்சிக்கிறார்? சுத்தமான மனசோட இருன்னு சொல்கிறார். என் மனசு சுத்தமாக இருக்கு, என்னமோ இவர் மனசு தான் சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக ஃபினாயில் போட்டு, இல்லை ரின் சோப்பு போட்டு, இல்லை வேற ஏதாவது போட்டு கிளீன் பண்ணி வச்ச மாதிரியும், வேற எல்லாருக்கும் எந்த இடத்துலையும் அவர்களுக்கெல்லாம் சுத்தம் இல்லாத மாதிரியும் நம்ம பேசுகிறோம். அப்படின்னா ரிஷிகள் மகரிஷிகள்லாம் பெரிய பெரிய வேதங்களையும் புராணங்களையும் கொடுத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமாக இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமா இல்லையா? அவர்கள் குளித்து விட்டுத்தானே அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த கதைகள் எல்லாம் சொல்லுகின்றதே. அப்ப அவங்க எல்லாம் என்ன, நம்ம விட தாழ்ந்தவர்களா, ஒன்றும் தெரியாதவங்களா? நம்ம தான் அப்படியே என்னமோ ரொம்ப சுத்த பரமசுத்தம், நான் வந்து இறைவன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி அவர்களெல்லாம் எங்கேயோ கீழே இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோமே, இது சரியா? மகா தவறு, பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நான் உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இன்னும் சில பேர் சார் குளிச்சுட்டு தான் சாப்பிட போறேன், ஆனால் சமைக்கிறது குளிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிருவேன், ஏன் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகப்படாது, குக்கர்ல எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போய் குளிக்க போயிடுவேன், நான் குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி அது ஆயிருக்கணும், நான் குளிச்சுட்டு தான் சாப்பிட போறேன். எப்பா குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னா சமைக்கிறதே குளிச்சுட்டு தான் சமைக்கணும், தர்மசாஸ்திரங்கள் அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லுகின்றன. ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதத்தை விளக்குவதற்காக தன்னுடைய மனத்தில இருந்து எழுதப்பட்டது, புத்தியில இருந்து சொல்லப்பட்டது ஸ்மிருதிகள். அதற்கு பிறகு இதை விளக்குவதற்காக வந்தது புராண இதிகாசங்கள். இப்போ இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே, கூழானாலும் குளித்து குடி என்று ஔவையார் பாடுவார். இது அப்படியே அந்த வேதசாஸ்திரத்தை எடுத்து குடிப்பார் அவர் சொல்லுகின்றார். இப்போ வேதசாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஔவை தவிர அவள் ஞானி இல்லையா? இப்ப நாம தான் ஞானியா? யோசிக்க வேண்டும், தவறு செய்து கொண்டிருக்கிறோம், தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். அது நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் இப்ப பேசுறதுனால நான் என்னமோ 100% நான் சரி பண்ணுகிறேன் இல்லை, ஆனா எது சரி அதை சொல்ல கடமைப்பட்டவன் நான். இந்த புராணம் பேசும் பொழுது இல்ல இல்ல நீங்க பண்றதெல்லாம் சரி, மனசு ரொம்ப சுத்தமா இருந்தா போதும், நீங்க என்ன வேண்டாலும் பண்ணலாம், கிடையாது, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மனது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றாலே நமக்கே தெரியாத பெரிய விஷயம், இந்த மனசு சுத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப பெரியது. அதை நடத்தணும்னா தான் இவ்வளவு தர்ம காரியங்களை பண்ணி, பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபாதிகள் மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி, யோக சாதனை பண்ணி, மனத்தை ஒருநிலைப்படுத்தி, ஆமா மன இதுதான், சலனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு வர்றதுக்கு எவ்வளவோ காலமாகும், எத்தனையோ சாதனைகள் செய்ய வேண்டும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் பண்றது சரி, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய மனத்துல பகவான் இருக்கிறார் சொல்ல முடியுமா? நக்கீரர் எவ்வளவு பெரிய பக்தர், சிவபக்தர், நக்கீரர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார், மேலிருந்து மரத்திலிருந்து ஒரு இலை அந்த ஆற்றங்கரையிலே விழுந்தது, ஒரு பகுதி தண்ணீருக்குள்ளே கிடக்கிறது, இன்னொரு பகுதி நிலத்திலே கிடக்கின்றது. தண்ணீருக்குள்ளே இருந்த பகுதி மீனானது, நிலத்திலே இருந்த பகுதி பறவையானது. பார்த்துட்டு அப்படியே பார்க்கிறார், என்னடா இப்படி இருக்கிறதேன்னு நினைச்சாராம். பூதம் பிடித்து கொண்டு சென்றது நக்கீரரை. பூஜை செய்யும் பொழுது எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவனை நினைத்தே செய்ய வேண்டும். இதை செஞ்சவர் யாரு, சண்டேஸ்வரமூர்த்தி. மணலிலே மண்ணியாற்றங்கரையிலே சிவனை லிங்கம் செய்து பூஜை செய்கிறார். எச்சதத்தன் அவருடைய தந்தையார் வந்து பார்க்குடங்களை காலாலே எட்டி உதைக்கிறார், ஒண்ணுமே தெரியல, இவருடைய இவரை முதலில் உதைக்கிறார் தன்னுடைய கோலாலே, தன்னுடைய கைத்தடியாரே சண்டேஸ்வர மூர்த்தியை தன்னுடைய மகனை பிரம்பாலே விளாசுகிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் சித்தத்தை சிவன்பாலே வைத்திருக்கிறார், முழுவதுமாக சித்தமெல்லாம் அவருக்கு சிவமயமாக இருக்கிறது. ஆனா இறைவனுடைய பூஜைக்காக அபிஷேகத்துக்காக வைத்திருக்கக்கூடிய பார்க்குடத்தை அவர் தன்னுடைய காலினாலே அவருடைய தந்தை ஏற்றும் பொழுது தந்தைன்னு தெரியாது, அவர் தந்தைன்னு தெரியாது. மாணிக்கவாசகர் இதுதான் சொல்லுவார், சாதியிலும் வேதியன் தாததனை பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் என்று தன்னுடைய திருத்தோணக்கத்தில் பாடுவார். சாதியிலும் வேதியன் தாதை தனை, இவன் குரு, ஏன் உபதேசம் பண்ணியிருக்கார் காயத்ரி மந்திரத்தை, இவர் தந்தை, அதுலேயும் பிராமணன் பிரம்மகத்தி வரும், தந்தையை கொன்ற பாவம் வரும், குரு துரோகமானது வரும், அதை விட நரகம் இறங்கியே போக முடியாது. ஆனால் சிவ பூஜை செய்யும் பொழுது இது விசேஷ தர்மமாக வரும். அப்போ சிவ பூஜை செய்யும் பொழுது எவனோ ஒருவன் சிவ பூஜை செய்திருக்கக்கூடிய அந்த பார்க்குடத்தை எட்டி உதத்தான் தந்தை என்று தெரியாது. கோலாலே எடுத்து விழாச்சினார், அது மழுவானது, தந்தை இறந்து விட்டார். இவருடையது பூஜையா இல்லையா? இப்ப நம்ம சொல்ல முடியுமா சண்டேஸ்வரர் மாதிரி நம்மால இருக்க முடியுமா? நக்கீரருடைய தன்மை என்ன? திருமுருகாற்றப்படை பாடி முருகப்பெருமானுடைய அருளாலே முருகப்பெருமானுடைய வேல் வந்து பூதத்தை கொன்று அங்கே இருந்த 999 பேரை விடுவித்தது என்று சொல்லுவார். அவராலே முருகப்பெருமானை வரவழைக்க முடிந்தது, முருகப்பெருமானுடைய வேலை வரவழைக்க முடிந்தது. நம்மால முடியுமா? அவருடைய உதாரணம் நான் சொல்லுகிறேனே தவிர நம்மாலே அந்த அளவுக்கு இறைவனை வரவழைக்கக்கூடிய சக்தி உண்டா நமக்கு? இல்ல சண்டேஸ்வர மூர்த்தி போல நம்முடைய இறைவனை சித்தத்தை முழுவதுமாக நினைத்திருக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டா? நம்ம பெருசாக பேசுகிறோமே, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, இறைவன் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், அவன் வந்து இவ்வளவு பண்ணா போதும்னு சொல்லுகிறான். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், சாதாரணமா பண்ணா போதும். ஆசுதோஷி கிப்ரப்பிரசாத மூர்த்தி உண்மைதான், அவன் கிப்ரப்பிரசாத மூர்த்தி. ஆனா தர்மத்தை செய்யும் பொழுது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா தண்டனை உண்டு, அது யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு. ஆலால சுந்தரர் மேலே இருக்கும் பொழுது கமலினி அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெண்கள் மீது மனம் கைலாயத்திலே சென்ற காரணத்தினாலே அவர் பூமிக்கு அனுப்புகிறார். கவனிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி, ஆலால சுந்தரர் அந்த ஆலகால விஷத்தையே கொண்டு வந்த தன்னுடைய சேவகராக இருந்தாலும் சரி, அல்லது அம்பிகை தான் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மயில் ஆடுவதை பார்த்து மனம் திரும்பினாளா, மயிலாப்பூரில் போய் மயிலாக பிற என்று மயிலாடுதுறை மயிலாப்பூர் என்று சொல்லுகின்றோமே, சபித்தார் என்று சரித்திரங்கள் புராணங்கள் சொல்லுகிறதே, அவர்களுக்கு இல்லாத ஒரு திருடமான பக்தி புத்தி சலனமில்லாத தன்மை ஏகாகிரதை நமக்கு வந்துட்டுதா? அம்பிகைக்கு இல்லாதது நமக்கு வந்துட்டுதா? எந்த அடிப்படையிலே நாம் பேசுகிறோம்? ஒண்ணும் கிடையாது, சோம்பேறித்தனம். நம்ம நம்முடைய கம்ஃபர்ட், நம்முடைய சௌகரியத்துக்காக நம்முடைய இங்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான வேதபரமான ஆஜ்ஞைகளை ஆணைகளை மீறுகிறோம். அது குளிச்சுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சத்தியத்தையே பேசுங்கிறதா இருந்தாலும் சரி, ஹிம்சையாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு சமாதானம், இதுக்கு ஒரு சப்பக்கட்டு நம்ம நமக்கு நாமே சொல்லி கொண்டிருக்கிறோம். இது தவறான செய்கை, தவறான செய்கை. நெற்றியிலே நீரிட வேண்டும், நீராடி, ரொம்ப அழகா மாறிய சொல்ல, நீராடி நெற்றியிலே நீராடி, இப்படித்தான் வச்சுக்கணும் இருக்கிறது, இதுதான் பண்ண வேண்டும் என்று. நான் வச்சுக்க மாட்டேன் சார், வெளியில போனா ரொம்ப சொல்றா சார், அப்படியே சின்ன பொட்டு மாதிரி விபூதி கிடையாது. நன்றாக உத்தூளித்து ஒளிரும் உண்மையனான சிவபெருமானை நினைத்துக் கொண்டு ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதுமே என்று பாடுவார் அருணகிரிநாதர். சண்முகா சண்முகா ஆறு தண்டம் சொல்லணுமா? அந்த விபூதி வைத்துக் கொள்ளும் பொழுது ஆறு முறை சண்முகா சண்முகா சண்முகா என்று சொல்லி விபூதியை வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இந்த விபூதியை வச்சுக்கிறது கூட நமக்கு கூசுகிறதே, ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு கூட கூசுகிறதே. நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம், கவனிக்க வேண்டும், நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம். இதைத்தான் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரும், அதெல்லாம் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்றபடி நீ பண்ணு, பரவாயில்ல. மாம்சம் சாப்பிடக்கூடாது, மாம்சம் தாங்க சாப்பிடக்கூடாது, முட்டைக்கு தோஷம் கிடையாது. ஏன்னா அந்த முட்டையில வந்து கோழி குஞ்சு வராது, இந்த முட்டை வந்து இது வேற பிராய்லர் முட்டை, இது சாப்பிடலாம். அடுத்தது இல்லை இல்லை சார், இது வந்து ஒண்ணும் இல்லை, இது அந்த இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய என்ன இருக்கு, இது மருந்து சார், மருந்தெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிடணும், இது மருந்து, அது இது மருந்து, என்ன மருந்து? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சப்பக்கட்டை கட்டி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருந்தால் எங்கே ஒழுக்கம் இருக்கும், உலகம் எப்படி இருக்கும்? தண்டனை இறைவனாலே கொடுக்கப்படும், தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். புராணம் கேட்கறதுனாலேயோ பூஜை பண்றதுனாலேயோ மட்டுமே நடக்கிறது இல்லை, இறைவன் என்ன என்ன சொல்லி இருக்கிறானோ அதன்படி செய்துதான் ஆக வேண்டும். இது விதி, விதிக்கப்பட்டது, இறைவனாலே ஆணையிடப்பட்டது. இறைவனுடைய ஆணையை மீறுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான், அதுக்கு மேல மாற்று கருத்தே கிடையாது. இங்கே முருகப்பெருமான் அதைத்தான் சொல்லுகிறார். அதுக்கு இன்னொன்னு ரொம்ப அழகான விஷயத்த சொல்லுவார், அதுல ஒரு தத்துவம் சொல்லுவார். இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய உடலாக இருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலே, அதாவது இந்த சைவத்துல ஒரு அருமையான உண்டு, அத்வைதம் ஒன்றுதான், ஒன்று பரம்பொருள்னு சொல்லிடும். அவ்வளவுதான், அது எல்லாமே அது, தத்து தொம் அவ்வளவுதான், அதுங்கதான் இருக்கிறதுன்னு சொல்லிடும். ஆனா சைவம் அப்படி சொல்லுவதில்லை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயன. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 29. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தட்சணின் மகளான சதீ தேவி நாற்புறமும் ஒளிவீச நடக்கும் தட்சணின் வேள்விச்சாலைக்குச் சென்றாள். அங்கு தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் ஆகிய எல்லோரும் மிக உற்சாகத்தோடு செயல்பட்டிருந்தனர். அங்கு தனது தந்தையின் திருமாளிகை, வியப்பூட்டும் பல்வேறான பொருட்கள், தேவர்கள் முனிவர்கள் ஆகியோரது திரள்கள் நிறைந்து ஒளியோடு பார்வைக்கு மிக அழகாக காட்சியளித்தது. திருமாளிகையின் முன்வாசல் வரை சென்ற சதீ தேவி தன் வாகனமான நந்தியின் மேலிருந்து கீழிறங்கி தனியாக வேள்விச்சாலைக்குள் விரைவாக சென்றார். சதீதேவி வந்ததைக் கண்ட அவளது தாய் அசிக்னி, அதாவது வீரிணியும்

சதீதேவி கூறுகிறாள், பிரஜாபதியே, பரம மங்களரான சிவபெருமானை தாங்கள் ஏன் இந்த வேள்விக்கு அழைக்கவில்லை? அவரால் அன்றோ அனைத்து சராசர உலகங்களும் தூய்மை பெறுகின்றன. அவரே அன்றோ வேள்வியும், வேள்வியால் அறியப்படுபவரும், வேள்வியின் அங்கங்களும், வேள்வியின் தட்சணையும், வேள்வியை செய்யும் யஜமானரும், வேள்வியின் நற்பயனும். அவர் இன்றி வேள்வியின் நற்பயன் எவ்வாறு பெற இயலும்? அவரை நினைத்த போதே அனைத்தும் தூயதாகுமே. அப்படி இருக்க அவரின்றி செய்யப்படும் இந்த வேள்வி எவ்வாறு தூய்மை பெறும்? மாசு படிந்ததாக அன்றோ ஆகும். வேள்வியின் பொருட்கள், வேள்விக்கான மந்திரங்கள், வேள்வியில் இடும் அவி உணவு, ஹவ்யம், தென்புலத்தாரான பித்ருதேவதைகளுக்கு அளிக்கப்படும் கவ்யம் ஆகியன அனைத்தும் அவரது திருமேனிகளே. அவ்வாறான சிவபெருமான் இன்றி இவ்வேள்வி எவ்வாறு தொடங்கப்படலாம்? சிவபெருமானை ஏதோ மற்ற தேவதைகளைப் போல் சாதாரணமானவர் என்று நினைத்து அவரை அவமதித்தாயா? உனது புத்தி நிலை தடுமாறிவிட்டது. தந்தையில் கேடுகட்டவனே, இந்த விஷ்ணு பிரம்மா முதலிய தேவர்களும் மற்றும் முனிவர்களும் தங்கள் தலைவரான சிவபெருமான் வராத இந்த வேள்விக்கு எவ்வாறு வந்தனர்? இவ்வாறு கூறிய சிவஸ்வரூபியான பரமேஸ்வரி சதீதேவி, ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்கள், ரிஷிகள் ஆகிய அனைவரையும் தனித்தனியே அதட்டியவாறு பேசலானாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சினங்குண்ட சதீதேவி இதயம் நொந்து வருந்து இவ்வாறு பல பல கூறினாள். அப்பொழுது அங்கிருந்த ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் முனிவர்களும் சதீதேவி கூறியதை கேட்டும் மௌனமாகவே இருந்தனர். தன் மகள் கூறிய கட்டுஞ்சொற்களை கேட்டு சினங்குண்ட தட்சன் கண்கள் சிவக்க சதீதேவியை பார்த்து கூறலுற்றான். தட்சன் கூறுகிறான், மங்களமானவளே, நீ இவ்வாறு பேசித்தான் என்ன பயன்? இங்கு உனக்கு என்ன வேலை? விருப்பம் இருந்தால் இரு, இல்லையே செல். நீ ஏன் இங்கு வந்தாய்? உன் கணவன் அமங்கலமானவன் என்பதை அறிஞர்கள் யாரும் யாவரும் அறிவர். நற்குடிப்பிறப்பு அற்றவன், வேத நெறிக்கு புறம்பானவன், பூத பிரேத பிசாசுகளுக்கன்றோ தலைவன். அவனது வேடமே அருவருப்பானது. ஆகவேதான் ருத்ரனை இவ்வேள்விக்கு அழைக்கவில்லை. குழந்தாய், அவனை நன்கு அறிந்தவன் ஆதலால் தான் நான் வேண்டுமென்றே அவனை தேவரிஷிகள் குழுமியிருக்கும் இச்சபையின் வேள்விக்கு அழைக்கவில்லை. ருத்ரன் சாஸ்திரங்களின் பொருள் கூட அறிந்தவன் இல்லை. செருக்கு பிடித்த தீயவன் அவன். நான் ஒரு பாதி மூடன் வேறு. பிரம்மதேவர் கூறியதற்காக உன்னை அவனுக்கு திருமணம் முடித்தேன். ஆகவே முத்தன்ன வெண் நகை உடையவனே, நீ சினத்தை விடுத்து அமைதி கொள்வாய். நீ இந்த வேள்விக்காக வந்திருப்பாயேயானால் உனது பாகத்தை பெற்றுக்கொள். தட்சன் இவ்வாறு கூறவே மூவுலகங்களும் தொழும் அவனது பெண்ணான சதீதேவி சிவனிந்தை செய்த தன் தந்தையைக் கண்டு மேலும் கோபமுற்றாள். அப்பொழுது அவள், இனி சிவபெருமானிடம் எப்படி செல்வது? அவரை காண வேண்டும் என்ற ஆசையால் அங்கு சென்றால் அவரும் இங்கு நடந்ததை பற்றி கேட்பாரேயாகில் என்ன பதில் கூறுவது என்று மனதில் சிந்திக்கலானாள். அப்பொழுது மூவுலகங்களுக்கும் தாயான சதீதேவி சினத்தினால் பெருமூச்செறிந்து தீய மனத்தனான தன் தந்தையை குறித்து பேசலுற்றாள். சதீதேவி கூறுகிறாள், மகாதேவரான சிவபெருமானை நிந்திப்பவர்களும் அந்நிந்தையை கேட்டுக் கொண்டிருப்பவர்களும் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை நரகத்தில் உளர்வார்களாக. யோ நிந்ததி மகாதேவம் நிந்தியமானம் ஸ்னோதிவா தாவுபௌ நரகம் யாதோ யாவச்சந்திர திவாகரோ. ஆகவே தந்தையே, நான் குவிழ்ந்து விட்டறியும் இவ்வேள்வித்தேயில் என்னுடைய உடலை நீத்துக் கொள்ளப் போகிறேன். என் கணவரை பற்றி கூறும் வசைமொழிகளை கேட்டும் இவ்வுயிரை காப்பதனால் பயன் என்ன? எவருக்காவது திரள் இருந்தால் சிவனிந்தை புரியும் இவனது நாக்கை இழுத்து அறுத்து தள்ளட்டும். அப்பொழுதுதான் சிவனிந்தை புரிந்த சிவனிந்தையை கேட்ட பாவத்தில் இருந்து தூய்மை பெற இயலும். இதில் சந்தேகமே இல்லை. அவ்வாறு செய்ய திரள் அற்றவனாகில் புத்திசாலியான அவன் இரு செவிகளையும் பொத்திக் கொண்டு அங்கிருந்து வெளியேற வேண்டியதே. அதனாலே அவன் தூய்மை பெறுவான். குற்றம் அவனை சாராது என்பதே படித்தறிந்த சான்றோர்கள் கூற்று. இவ்வாறான அறநெறிகளை கூறிய சதீதேவிக்கு தான் ஏன் வந்தோம் என்கிற கழிவிறக்கம் தோன்றியது. மனம் கொதிக்க சிவபெருமான் கூறியதை நினைவு கூர்ந்தாள். பின்பு மேலும் சிறந்த சதீதேவி, தட்சன், ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரிடமும் சிறிதும் பயம் என்று தைரியமாக கூறலானாள். சதீதேவி கூறுகிறாள், தந்தையே, நீ சிவபெருமானை நிந்தனை செய்தவன். இதற்காக நீ பின்னிட்டு வருந்துவாய். இவ்வுலகில் பெருந்துன்பங்களை அனுபவித்து பின் முடிவில் பெரும் யாதனைகளையும் நரக வேதனைகளையும் அனுபவிக்கப் போகிறார். வேண்டுதல் வேண்டாமையும் உற்றார் மற்றார் என்னும் வேறுபாடும் அற்றவரான சிவபெருமானுக்கு எதிரிடையாக பகைமை கொண்டவனாக உன்னை தவிர யார்தான் நடப்பார்? தீயவர் பொறாமையினால் சான்றோர்களை பழிப்பதில் வியப்பொன்றுமில்லை. சான்றோர்களது திருவடித்துகளில் புரண்டதன் பயனால் அஞ்ஞான இருள் நீங்க பெற்றவர்களுக்கு பெரியோர்களை நிந்திப்பது அழகல்ல. சிவ என்கிற ஈரெழுத்து திருநாமம் ஏதோ

0: வார்த்தை ஆடுகிற போது விளையாட்டாக உச்சரிக்கப்பட்டிருப்பினும் அது அவனது பாவக்குவியர்களை எரித்து சாம்பராக்கி விடுமே. சிவ என்கிற ஈரெழுத்து திருநாமம் ஏதோ வார்த்தையாடுகிற போது விளையாட்டாக உச்சரிக்கப்பட்டிருப்பினும் அது அவனது பாவக்குவியல்களை எரித்து சாம்பராக்கி விடுமே. அப்படிப்பட்ட தூய புகழுடைய சிவபெருமானையா நீ பகைக்கிறாய்? வியப்பாக அன்றோ இருக்கிறது. உண்மையில் நீதான் அமங்கள சுரூபன். சிவபெருமானோ தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் முதல்வன். அவரது கட்டளைகளை வேதத்தை மீறியவர் யார்? அவரோ சம்பு, நன்மையே செய்யக்கூடியவர். நீயோ துஷ்டன். ஆகவேதான் அவரை நீ பகைக்கிறாய். சான்றோர்களது மனமாகிற வண்டுகள் பிரம்மானந்தம் என்னும் இனிய தேனை பருகுவதற்கு இவரது திருவடி தாமரைகளை என்றோ நாடித்திருகின்றன. அத்திருவடிகள் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பதாயிற்றே. சான்றோர்களது மனமாகிற வண்டுகள் பிரம்மானந்தம் என்னும் இனிய தேனை பருகுவதற்கு இவரது திருவடி தாமரைகளை என்றோ நாடித்திருகின்றன. அத்திருவடிகள் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பதாயிற்றே. நீ உன் மூர்க்கதனத்தால் அவரை பகைக்கிறாயே. பெயரளவில்தான் சிவனே தவிர உண்மையில் சிவனல்லன் என்று நீ யாரை கூறுகிறாயோ அவரை உன்னை தவிர வேற எந்த அறிஞர்களும் அறிந்திலரோ? பிரம்மா முதலிய தேவர்கள், சனகர் முதலிய முனிவர்கள் மற்றும் உள்ள எத்தனை எத்தனை ஞானிகள் இவர் எவருமே அவரது சொரூபத்தை அறிந்தார்கள் இல்லையா? பெருமனத்தவரான சிவபெருமானோ ஜடைமுடி தரித்தவர், கையில் கபாலமேந்தி இடுகாட்டில் பூதங்கள் சூழ மகிழ்ச்சியோடு இருப்பவர், உடலில் சாம்பர் பூச்சும் கழுத்தில் நரமுண்ட மாலையும் அணிந்தவர். இந்த சொரூபத்தை நன்கு அறிந்த பின்பு கூடவா முனிவர்களும் தேவர்களும் அவரது திருவடிகளில் சாற்றி விழுந்த நிர்மாலிய புட்பத்தை தங்கள் தலைகளில் மிகுந்த மரியாதையோடு சூடிக்கொள்கின்றனர்? இதன் காரணம்தான் என்ன? ஏனெனில் அச்சிவனன்றோ முழுமுதற் கடவுள் பரம்பொருள். அச்சிவனன்றோ முழுமுதற் கடவுள் பரம்பொருள். உலகில் கர்மங்கள் இருவகைத்தன. ஒன்று பிரவர்த்தி மார்க்கம், வேள்வி ஹோம முதலியன செய்தல். மற்றொன்று நிவர்த்தி மார்க்கம், சமம் தமம் முதலிய யோக மார்க்கத்தை ஏற்று துறவு நிலைக்கு மனத்தை செலுத்துதல். பற்றுள்ளவன் பற்றற்றவன் என்பதாக இரண்டு வித அதிகாரிகள் அதாவது தகுதியுடையோர் பற்றி வேதம் நன்கு பரிசீலித்து நிச்சயித்துள்ளது. படித்தறிந்த அறிஞர்களே இதை பற்றி நன்கு ஆராய்ந்தருள வேண்டும். இவ்விரண்டு வழிகளும் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதால் இவை இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒருவனால் கை கொள்ள இயலாது. சிவபெருமானோ பரம்பொருள், அவரிடம் இவ்விரண்டு நெறிகளும் எட்டுவது அரிது. எந்த ஒரு செயலாலும் அவரை அடைய இயலாது. எந்த ஒரு கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. தந்தையே, நமது செல்வமோ புரியாத நிலையில் இருப்பது. அவரை இப்படி என்று நிர்ணயிக்க எந்த ஒரு இலக்கணமும் இல்லை. ஆன்மாவை நன்கறிந்த ஞானிகளே அவரை அண்டி வணங்குகின்றனர். அம்மாதிரியான செல்வம் ஏதாவது உன் பக்கல் உண்டா? வேள்விச்சாலையில் இருந்து கொண்டு அங்கு கிடைக்கும் அன்னத்தால் அவி உணவால் மன நிறைவடையும் கர்மமே அனைத்தும் என்றிருக்கும் கர்ம படர்கள் பெறும் போகத்திற்கு இந்த இறை செல்வம் வெகு தொலைவிலேதான் உள்ளது. சான்றோர்களை படிக்கும் தீயவர்களது பிறவியே வீணானது. சீச்சி என தூற்றப்படுவது. அறிவாளிகளாக இருப்பவர் எவ்வாறாவது முயற்சி எடுத்து அவர்களது இணக்கத்தை உதறித்தள்ள வேண்டும். சிவபெருமான், உன் உறவு முறையிட்டு தாட்சாயணி என்று என்னை அழைக்குங்கால் என் மனம் மிக்க துன்பத்திற்கு ஆட்படும். ஆகவே உன்னிடமிருந்து தோன்றிய பிணத்திற்கு சமமான வெறுக்கத்தக்க இவ்வுடலை இப்பொழுதே நித்து மகிழ்ச்சி அடைவேன். தேவர்களே, முனிவர்களே, இதோ நான் சொல்வதை சற்றே கவனமாக கேளுங்கள். தவறான வழியில் உங்கள் மனம் சென்று விட்டது. நீங்கள் செய்யும் இச்செயல் முற்றிலும் தவறானது. சிவநிந்தையில் ஈடுபட்டதால் உங்கள் அறிவு மழுங்கி விட்டது. உங்கள் மனதில் கலிபுகுந்து விட்டான். ஆகவே இத்தவறான செயலுக்காக நீங்கள் சிவபெருமானிடம் தண்டனை பெறப்போகிறீர்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதனே, அந்த வேள்விச்சாலையில் தட்சன் மற்றும் உள்ள தேவர்களை குறித்து இவ்வாறு பேசிய சதீதேவி மௌனமேற்று தன் உயிர் மணாளரான பரமசிவனை மனத்தில் நினைக்கலானாள். அத்தியாயம் 30. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மௌனமேற்ற சதீதேவி தன் கணவரான சிவபெருமானை மனதில் தியானித்து மன அமைதியோடு வடக்கு நோக்கி தரையில் அமர்ந்தாள். நல்லாடை உடுத்தி அவள் முறைப்படி நீரினால் மும்முறை ஆசமனம் செய்து மன தூய்மையுடன் கண்களை மூடி கணவரையே தியானித்து யோக நெறியில் நின்றாள். யோக நெறிப்படி பிராணாயாம முறையில் பிராணன் அபானன் என்கிற இரு வாயுக்களையும் ஒன்றாக இணைத்து நாரி சக்கரத்தில் நிறுத்தினாள். பின்பு அந்த நாரி சக்கரத்திலிருந்து உதானன் என்னும் காற்றை முழு முயற்சியோடு மேலேற்றி புத்தியோடு இதயத்தில் நிறுத்தினாள். அதன்பின் சிவபெருமானது உயிர் காதலியான குற்றமற்ற சதீதேவி இதயத்தில் நிறுத்திய அந்த காற்றை கழுத்தின் வழியே புருவமத்திக்கு உயர்த்தினாள். தட்சனிடம் சினந்து தன் உடலை மாய்த்துக் கொள்ள விரும்பிய சதீதேவி இவ்வாறு தனது உடலின் அனைத்து உறுப்புகளிலும் யோகநெறியில் காற்றையும் தீயையும் நிரப்பினாள். பின்பு தன் மணாளரான சிவபெருமானது திருவடி தாமரைகளை மனதில் சிந்தித்த வண்ணம் மற்ற அனைத்தையும் காணாதவள் ஆனாள். அவளது மனம் யோக நெறியில் நிலைத்தது. ஆகவேதான் தன் கணவரது திருவடிகளைத் தவிர மற்ற எந்த ஒன்றையும் காணாதவள் ஆனாள். சிறந்த முனிவரே, பாவமற்ற சதீதேவியின் திருமேனி அப்பொழுது கீழே சாய்ந்தது. அவள் விரும்பியபடியே யோகத்தீயில் அவளது உடல் அப்பொழுதே வெந்து நீராயிற்று. அப்பொழுது அங்குள்ள தேவர்கள் முதலியோர் இதைக் கண்டு ஆஹா என்று இறைந்து கூச்சலிட்டனர். அவ்வொலி பெருத்ததாகவும் அற்புதமாகவும் பயங்கரமாகவும் இதற்கு முன் நிகழாத ஒரு விசித்திரமாகவும் விண்ணிலும் மண்ணிலும் மற்றும் நாற்றிசைகளிலும் பரவியது. அந்தோ பெருந்தேவரான ஸ்ரீ பரமசிவனின் அன்பு மனைவி சதீதேவி தீவனான இவனது தவறான செயலால் சினந்து தன் உயிரையே விடுத்தாளே, என்ன கொடுமை! பிரம்மதேவரின் மகனான இந்த தட்சனின் கொடுஞ்செயலை பார்த்தீர்களா? அசைவன அசையாதன அடங்கிய இவ்வுலகமே அந்த தட்சனது குழந்தைகள் என்றோ? அவனது மகள் சதீதேவி மானமே தன் உயர்ந்த செல்வமாக கொண்டவள், உயர்ந்த மரியாதைக்கு உரியவள். உயிரை மாத்துக் கொள்ளும் அளவிற்கு அவனால் அவமதிக்கப்பட்டாளே, இது என்ன விந்தை! எருதுக்குடியோனான சிவபரம்பொருளது அன்பு மனைவி சதீதேவி சான்றோர்கள் அனைவராலும் எப்பொழுதும் கொண்டாடத்தக்க பெருமை உடையவள். உண்மையில் அவளது இதயம் இதை பொறுத்து கொள்ளாதுதான். பிரஜாபதியான தட்சன் ஒரு பிரம்மத்வேஷி, அதாவது இறைவனையே பகைப்பவன். ஆகவே அனைத்து உலகங்களிலும் அவனது புகழ் குன்றும் அவமானமே பெருகும். அவனது பெண் அவனது அடாத செயலினாலேயே தன் உயிரை விட துணிந்த போதும் கூட சிவத்வேஷியான அவன் தடுக்க கூட இல்லையே, என்ன கொடுமை இது! அவன் நரகத்தைத்தான் அனுபவிக்கப் போகிறான். இவ்வாறு அங்குள்ளோர் அனைவரும் கூறி நிற்க சதீதேவியின் உயிர் தியாகத்தை கண்டு குதித்தெழுந்த சிவபார்ஷதர்கள் கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி தட்சனை கொல்ல முயன்றனர். வெள்ளிச்சாலையின் வாயிலில் நின்றிருந்த பலம் மிக்க 60,000 சிவகணங்களும் கோபம் கொப்பளிக்க என்னே அவமானம் என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டு பெருத்த கூக்குரல் இட்டனர். தேவரிஷியே, அந்த சிவகணங்கள் சோகத்தில் கலங்கிய மனதினராய் உயிரை பறிக்கும் கூறிய ஆயுதங்களால் தங்கள் தலை முகம் முதலிய அங்கங்களில் தாங்களே குத்திக் கொண்டனர். இவ்வாறு 20,000 சிவகணங்கள் தட்சனின் பெண்ணான சதீதேவியோடு ஆண்டனர். இது ஏதோ விந்தையாக இருந்தது. இறந்தது போக மீதியிருந்த சிவகணங்கள் சிரத்தால் தட்சனை கொல்ல ஆயுதமேந்தினர். நாரதரே, அவ்வாறு கொல்ல வருகிற சிவகணங்களது வேகத்தை கண்ட பிருகுமுனிவர் வேள்விக்கு இடையூறு விளைவிப்பவர்களை அடிப்பதற்காக அபஹதாஹா அசுரா ரக்ஷாகும்சி வேதிஷதகா என்கிற யஜுர்வேத மந்திரத்தை கூறி தட்சிணாக்னி என்னும் வேள்வித்தீயில் ஆகுதியிட்டார். இவ்வாறு பிருகுமுனிவர் ஆகுதி தந்தவுடன் அவ்வேள்வி குண்டலத்திலிருந்து ருபு என்றழைக்கப்படும் பெரும் பலம் பொருந்திய 1,000,000 தேவர்கள் தோன்றினர். முனிவரே, அவர்கள் கைகளில் கொழுந்து விட்டறியும் தீப்பந்தங்கள் இருந்தன. ருபுக்களுக்கும் சிவகணங்களுக்கும் இடையே கேட்பாரும் மயிர்கூச்செறியும் வண்ணம் அற்புதமானதொரு போர் நிகழ்ந்தது. பிரம்ம தேஜஸினால் தோன்றிய திறல் மிக்க ருபுக்களினால் அடிக்கப்பட்ட சிவகணங்கள் இலகுவாகவே வெல்லப்பட்டு நாற்புறமும் சிதறியோடின. வியப்புக்குரிய இந்நிகழ்ச்சியும் சிவபெருமானது வலிபுரிந்திய இச்சாசக்தியினாலேயே, அதாவது அவரது விருப்பத்தினாலேயே நடந்தது. இதைக் கண்ட இந்திரன் முதலிய தேவர்கள், மருத்கணங்கள், விஸ்வேதேவர்கள், அஸ்வினிகுமாரர்கள், எண்டிசீலோக பாலகர்கள் ஆகிய அனைவரும் மௌனமாக இருந்தனர். நாற்புறங்களில் இருந்தும் ஓடிவந்த சிலர் அவ்விடையூற்றை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஸ்ரீ விஷ்ணுவிடம் வேண்டினர். மனம் நொந்த அவர்கள் இவ்விடையூற்றை எவ்வாறு விளக்குவதென்று சிந்திக்கலாயினர். பிரமத கணங்கள் இறந்தது, பயந்தோடியது ஆகியனைவற்றைக் கண்ட சிறந்த அறிவி கூர்மை கொண்ட ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் என்ன நடக்குமோ என்ற கவலையில் ஆழ்ந்தனர். முனிவரே, தீயோனும் சிவத்வேஷியும் அந்தணர்களிலேயே மிக மிக தாழ்ந்தவனுமான தட்சணது வேள்வியில் இவ்வாறு பெருத்ததொரு இன்னல் ஒரு தடை விளைந்தது. இரண்டாவதாக ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதி கண்டம், 31. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதமுனியே, இதற்கிடையில் தட்சன் மற்றும் அங்குள்ள தேவர்களும் கேட்குமாறு ஒரு வானொலி எழுந்தது. அடே, தீயை நடத்த கொண்ட தட்சனே, தீய நடத்தை கொண்ட தட்சனே, வீண் ஆடம்பரமும் செருக்கும் கொண்ட மூடனே, எவ்வளவு பெரிய இன்னல் தரும் செயலை செய்து விட்டாய்! மூர்க்கனே, சிவரடியார்களில் மிகச்சிறந்தவரான ததீசி முனிவர் கூறியதை நீ உண்மை என்றும் அதுவே சிறந்த பிரமாணம் என்றும் ஏற்காது விட்டாயே! அவர் கூறிய அனைத்தும் உனது நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவுமே ஆகும். அவ்வந்தனர் உனக்கு சாபமளித்து விட்டு உன் வெள்விச்சாலையிலிருந்து வெளியேறியிருந்தும் முட்டாளான நீ விளைவு பற்றி ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறாயே. அதன்பின் மங்களமே வடிவெடுத்த உன் பொன் சதீதேவி தானாகவே அங்கு வந்தாள். ஆனால் நீ அவளுக்குரிய மரியாதையையும் தரவில்லை. இவனே இவை அனைத்தும் ஏன் நடந்தது? அறிவற்றவனே, நீ சதீதேவையும் சதீதேவியையும் சிவபெருமானையும் மதிக்கவில்லை, அதனால் பெரும்பிழை செய்து விட்டாய். நான் பிரம்மதேவரின் புதல்வன் என்கிற வீழ்ச்செருக்கு கொண்டு அலைகிறாய், ஆகவேதான் நீ அருவி வழங்கி இருக்கிறாய். அந்த சதீதேவி சான்றோர்களால் கொண்டாடப்படுகிறவள், அவளன்றோ பெரியோர்களால் கொண்டாடப்பட வேண்டியவள், புண்ணிய செயல்களுக்கான பயனை தருபவளும் அவளே. மூலகங்களுக்கும் ஒரே தாய், மங்களமே வடிவெடுத்தவள், சிவபெருமானது திருமேனியில் பாதி பாகத்தில் இடம் கொண்டவள், ஒரு முறை தொழுதால் போதுமே அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தருபவளாயிற்று. சிவபெருமானின் சக்தி தத்துவமே அவள், தன் அடியார்கள் வேண்டுவதை வேண்டியபடி தருபவள், அவளன்றோ சம்சாரம் என்னும் பெரும் பயத்தை நீக்குபவள், விரும்பியதை அளிப்பவள், இடையூறுகள் அனைத்தையும் நொடியில் களைபவள், தன்னை பூஜிப்பவர்களுக்கு புகழையும் செல்வத்தையும் அளிப்பவள். பராசக்தியும் அவளே, போகமான இவ்வுலக இன்பங்களையும் மோட்சமான அவ்வுலக இன்பத்தையும் அளிக்கும் பரமேஸ்வரி. உலகை படைத்து அளிக்கும் தாய், படைத்தவற்றை காத்தளிக்கும் அனாதிசக்தி. ஊடிக்காலத்தில் உலகனைத்தையும் ஒடுக்குபவளும் அவளே, ஸ்ரீமன் நாராயணனின் தாயாக விளங்குபவளும் அவளே. பிரம்மதேவர், இந்திரன், சந்திரன், அக்னி, சூரியன் முதலிய அனைத்து தேவர்களின் தாய் என மதிக்கப்படுபவளும் அவளே. தவம், தர்மம், தானம் ஆகியனவற்றின் பலனை அருள்பவளும் அவள்தான். சிவபெருமானின் சக்தி தத்துவமான இப்பெருந்தேவி தாயாரே தீயோர்களை அடித்தொழுக்கும் பெருஞ்சக்தியாவாள். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சதீதேவியின் திருமணாளரான சிவபெருமானுக்குத்தான் நீ வேள்வியில் அவிர்வாகம் தர மறுத்தாயா? அதே, நீ எவ்வளவு பெரிய முட்டாள்! உண்மையைச் சரிவர அறியாதவன் நீ. பகவான் சிவனன்றோ அனைவருக்கும் மூவருக்கும் முதல்வன், பராபரம், பரமேசன், தேவர்கள் அனைவரும் வணங்கித் தொழும் ஒப்பற்ற தெய்வம், நன்மையே செய்பவர். இவரை ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும் என்று சித்தர்கள் தவம் இயற்றுகின்றனர். இவரை நேரடியாக காண வேண்டும் என்ற விருப்பத்தினால் யோகிகள் யோக சாதனையை புரிகிறார்கள். எண்ணற்ற தான தர்மங்கள், வேள்விகள், ஹோமங்கள் ஆகிய அனைத்தின் ஒரே பயன் பரமனான சிவபெருமானுடைய தரிசனம் பெறுதலே ஆகும் என்றென்றோ கூறப்படுகிறது. உலகை தாங்கி காப்பவர் சிவபெருமானே, அனைத்து வித்தைகளுக்கும் அவரே ஒப்பற்ற தலைவர், ஆதி வித்தியான வேதங்களுக்கு அவரே தலைவர், மங்களங்கள் என்பவற்றிற்கெல்லாம் மங்களமானவர். தீயவனே தக்ஷா, அவ்விறைவனுடைய சக்தியான இறைவுக்கு இன்று நீ உரிய மரியாதை செய்யவில்லை, ஆகவே இந்த வேள்வி அழிந்துவிடும். கொண்டாடப்பட வேண்டியவர்களை கொண்டாடவில்லை எனில் அது நன்மை பயக்காது, தீமையே நல்கும். பூஜிக்கப்பட வேண்டியவர்களுள் உயர்ந்த சதீதேவி சிவனது சுரூபமே, அவளை நீ பூஜிக்கவில்லையே. ஆதிசேஷன் தன் ஆயிரம் திருமுடிகளிலும் இவரது திருவடி தாமரையின் துகள்களையே என்றென்றும் தாங்கி வருகிறார். அந்த சிவபெருமானது சக்தி தத்துவமே இந்த சதீதேவி. எவரது திருவடி தாமரைகளை சிந்தித்து வந்தித்தே பிரம்மதேவர் தனது பிரம்மப்பட்டத்தை பெற்றுள்ளாரோ அந்த சிவபெருமானின் சக்தியே இந்த சதீதேவி. இதே போலத்தான் இந்திரன் முதலிய எண்டிசை பாலரும் சிவபெருமானை பூஜித்தே தங்கள் தங்கள் பதவியை பெற்றுள்ளனர். அனைத்து உலகங்களுக்கும் இவரே தந்தை. சக்தி சுரூபமான உலகநாயகி சதீதேவியே தாய். மூடனே, உலகத்தாய் தந்தையரான அவர்களுக்கு நீ மரியாதை செய்யவில்லையெனில் உனக்கு நன்மை எவ்வாறு கிட்டும்? துர்பாகியமும் விபத்துக்களும் உன்னை சூழ்ந்து கொண்டன. ஏனெனில் பவானியாகிய இறைவியையும் சிவபெருமானான இறைவனையும் நீ பக்தி கொண்டு ஆராதிக்கவில்லை. நன்மையே நல்கும் சிவபெருமானை பூஜிக்காமலேயே நான் நன் மங்களங்களை பெறுவேன் என்று கூறும் உன் செருக்கு எப்படிப்பட்டது? தவிர்க்க முடியாத உன் செருக்கு இன்று அழிந்துவிடும். இத்தேவர்களில் எவன்தான் சிவபெருமானை எதிர்த்து நின்று உனக்கு உதவி புரிவான்? அவ்வாறான தேவன் யாரையும் நான் இன்னும் காணவில்லை. ஒருவேளை அப்படி உனக்கு உதவி செய்வாரே யாகில் அவர்கள் விளக்கிற்கு இரையாகும் விட்டிற் பூச்சி ஆவர். உன் முகம் இன்று எரிந்துவிடும், உன் வேள்வியும் அழிந்துவிடும், உனக்கு உதவி புரிபவர்களும் விரைவில் எரிந்து அழிவர். கொடியவனான இந்த தட்சனுக்கு உதவும் அனைத்து தேவர்களும் இன்று அழிவு நாள். உனது அழிவிற்காகவே அவர்கள் உனக்கு உதவுவதில் இருந்து பின்வாங்குகின்றனர். எல்லா தேவர்களும் இப்பொழுதே இந்த வெள்ளிச்சாலையிலிருந்து வெளியேறி தங்கள் தங்கள் இடங்களுக்கு செல்லுங்கள். இல்லையே அனைவருக்கும் அழிவு கிட்டும். முனிவர்கள், நாகர்கள் முதலிய அனைவரும் கூட இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். இல்லையே அனைவருக்கும் அழிவு நிச்சயம். ஸ்ரீமன் நாராயணா, பிரம்மதேவா, நீங்களும் இம்மண்டபத்தை விடுத்து விரைவில் வெளியேறிவிடுங்கள் என அசரீதி கூறியது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, வெள்ளிச்சாலையில் அமர்ந்துள்ள அனைவரிடமும் இவ்வாறு கூறிய வானொலி பின் மௌனமாயிற்று. அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டியே இவ்வாறு கூறியது. அத்தியாயம் 32. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, வானொலி கூறியதை கேட்டு அச்சமும் வியப்பும் கொண்ட தேவர்கள் முதலியோர் வாய்மூடியிருந்தனர். ஏதோ மயக்கம் கொண்டவர் போல் அசைவற்று இருந்தனர். பிருகுமுனிவரின் மந்திர வலிமையால் அழிந்தவர் போக எஞ்சிய சிவகணங்கள் சிதறியோடி சிவபெருமானை சரண் அடைந்தனர். ஒளியே வடிவான சிவபெருமானிடம் நடந்தனவற்றை அப்படியே மிகுந்த வணக்கத்துடன் கூறத் தொடங்கினர். சிவகணங்கள் கூறுகின்றனர், மகேஸ்வரனே, செருக்குற்ற தீயவனான தட்சணம் மற்ற தேவர்களும் வேள்விக்கு சென்ற சதீதேவிக்கு உரியாத மரியாதை தராது அவமதித்தனர். செருக்கித் திரியும் கொடியவனான தட்சன் வேள்வியில் தங்களுக்கான அவிர்வாகத்தை தரவில்லை. மற்ற தேவதைகளுக்கு தந்த தட்சன் தங்களை உரத்த குரலில் வசைமாறி பொழிந்தான். இறைவனே, வேள்வியில் தங்களுக்கான பாகத்தை தராதது கண்ட சதீதேவி மிகவும் சினந்து தன் தந்தையை கடிந்து பேசி தன் உடலை யோகத்தியில் எரித்துக் கொண்டாள். இதைக் கண்டு 10,000 அதிகமான சிவகணங்கள் வெட்கத்தினால் ஆயுதங்கள் கொண்டு தங்கள் உடலை தாங்களே வெட்டி கொண்டு இறந்தனர். மீதமிருந்த நாங்கள் தட்சன் மீது கோபம் கொண்டு அங்குள்ளவர்களை பயன்கொள்ளச் செய்து வேள்வியை அழிக்க தலைப்பட்டோம். ஆனால் பகைவரான பிரபு தனது தவ வலிமையால் எங்களை தடுத்து விட்டார். அவரது தவ வலிமைக்கு எதிர் செய்ய இயலாத நாங்கள் இப்பொழுது தங்களை சரணமடைந்தோம். உலகமனைத்தையும் காத்தருளும் இறைவா, கருணைக்கடலே, எங்கள் அச்சத்தை தாங்கள்தான் போக்க வேண்டும், அபயமளிக்க வேண்டும். இறைவனே, அந்த வேள்வியில் தட்சன் முதலிய தீயவர்கள் கர்வத்தால் தங்களை வெகுவாக அவமதித்தனர். சிவபெருமானே, நலமே செய்பவர் தாங்கள். எங்களுக்கும் சதீதேவிக்கும் மூடனான தட்சன் முதலியவர்களுக்கும் நடந்த அனைத்து விவரங்களையும் நாங்கள் கூறிவிட்டோம். தங்கள் திருவுள்ளம் எப்படியோ அப்படி செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தன் பார்ஷதர்கள் கூறியதை கேட்ட சிவபெருமான் அங்கு நடந்தவற்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பி உன்னை நினைத்தார். தேவரிஷியே, திவ்ய திருஷ்டி பெற்றவன் ஆதலால் சிவபெருமான் நினைக்கவே நீ உடனே அங்கு சென்று பக்தியோடு வணங்கி நின்றாய். உன்னை புகழ்ந்த சிவபெருமான் தட்சந்து வேள்விக்கு சென்ற சதீதேவியை பற்றியும் மற்றும் அங்கு நடந்தனவற்றையும் பேணினார். அன்பனே, இறைவன் கேட்கவே சிவ சிந்தனையிலேயே ஊறி திளைக்கும் நீ தட்சணது வேள்விச்சாலையில் நடந்தவை அனைத்தையும் விளக்கி கூறினாய். நீ கூறியதை கேட்டு பெருஞ்சினமும் பெருந்திரலும் கொண்ட சிவபெருமான் மேலும் கடும் கோபம் கொண்டார். உலகம் அனைத்தையும் சங்கரிக்கும் ஸ்ரீ ருத்ர பகவான் தன் தலையில் உள்ள சடையிலிருந்து ஒரு சடைக்கற்றையை பிடுங்கி எடுத்து அம்மலையில் ஓங்கி அடித்தார். முனிவரே, சிவபெருமான் இவ்வாறு ஓங்கி அடிக்கவே அச்சடைக்கற்றை இரண்டாக விண்டது. அப்பொழுது ஊழிக்காலம் போல் பயங்கரமான பெருத்த ஒலி உண்டாயிற்று. அச்சடையின் முன்பாகத்தில் இருந்து சிவகணங்களின் தலைவனும் பயங்கரமான திரள் படைத்தவனுமான வீரபத்ரன் தோன்றினான். அவன் இக்குவலயத்தின் அனைத்து புறங்களிலும் பரவி நின்று அதைவிட 10 உயர்ந்து பெருகி நின்றான். பெருத்து உயர்ந்த திருமேனியும் 1,000 திருக்கரங்களும் கொண்டு ஏதோ ஊழித்திதான் தோன்றியதோ என்னுமாறு இருந்தான். பெருந்திரல் படைத்த மகாருத்ரனான் அவனது கோபக்கனலால் எரியும் பெருமூச்சிலிருந்து 100 வகையான காய்ச்சல்களும் 13 வகையான சன்னிபாத நோய்களும் தோன்றின. அச்சடைக்கற்றின் மற்றொரு பாகத்திலிருந்து பார்க்கவே மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கும் மகாகாளி தோன்றினாள். அவளைச் சுற்றி கோடி கோடி பூதங்கள் நின்றிருந்தன. முதலில் தோன்றிய அந்த காய்ச்சல்களும் நோய்களும் உருவமெடுத்து அனைத்து உலகங்களும் பயந்து நடுங்குமாறு பார்க்கவே கொடூரமாக இருந்தன. தன் ஒளியினால் பிரகாசித்து நிற்கும் மற்ற நோய்கள் என் திசைகளையும் எரித்துவிடும் போல் இருந்தன. அழகுற பேசும் திறனுடைய வீரபத்ரன் சிவபெருமானை இருகை கூப்பி வணங்கி கூறலானான். வீரபத்ரன் கூறுகிறான், மகாருத்ரரே, சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூவரையும் தம் 3 திருக்கண்களாக கொண்ட இறைவா, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என விரைவில் கட்டளையிடுங்கள். ஈசனே, அரை நொடியில் கடல்கள் அனைத்தையும் வற்றடிக்க வேண்டுமா, அல்லது மலைகள் அனைத்தையும் பொடியாக்க வேண்டுமா? 1 நொடியில் தேவர்களையும் முனிவர்களையும் எரித்து சாம்பலாக்கட்டுமா, அல்லது இந்த பிரம்மாண்டத்தையே சாம்பலாக்கட்டுமா? சங்கரே, சங்கரரே, ஈசனே, அனைத்து உலகங்களையும் தலைகளாக புரட்டட்டுமா, அல்லது ஜீவராசிகள் அனைத்தையும் அழிக்கட்டுமா? மகேசா, தங்களது கருணையால் எனக்கு எங்கும் எதிலும் செய்ய இயலாத செயலே இல்லை. பராக்கிரமத்தில் எனக்கு சமமான வீரன் இதற்கு முன் இருந்திருக்க மாட்டான், இனியும் வரப்போவதில்லை. சங்கரா, நீங்கள் ஏதாவது ஒரு புல்லை அனுப்பினாலும் கூட எந்த ஒரு முயற்சியும் இன்றி 1 நொடியில் அது எந்த ஒரு பெருஞ்செயலையும் செய்துவிடும் என்பதில் ஐயமேது? தங்களது 1 சிறு திருவிளையாட்டினாலேயே அனைத்து காரியங்களும் நிறைவு பெறும் என்றிருக்க என்னை நீங்கள் அனுப்புவது என்பது என் மேல் கொண்ட கருணையே. இறைவா, என்னிடம் உள்ள இத்திறமைகள் தங்கள் கருணையால் பெற்றனவே. தங்கள் கருணையின்றி யாரிடமும் எந்த ஒரு திறலும் இருக்க முடியாது. தங்கள் கட்டளையின்றி எவரும் ஒரு புல்லை கூட அசைக்க இயலாது என்பது ஐயத்திற்கு இடமின்றி பரவியுள்ளது. மகாதேவனே, தங்கள் திருவடிகளில் பன்முறை வணங்கி வேண்டுகிறேன். தங்களது விருப்பத்தை நிறைவேற்ற இப்பொழுதே என்னை விரைவில் அனுப்புங்கள். எனது வலது தோள் அடிக்கடி துடிக்கிறது. இது எனது வெற்றியை குறிக்கிறது. ஆகவே இறைவா, என்னை விரைவில் அனுப்புங்கள். சங்கரா, இதுவரை இல்லாத ஏதோ ஒரு புதிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் எனக்கு ஏற்படுகிறது. எனது மனம் தங்கள் திருவடி தாமரைகளிலேயே ஒன்றி நிற்கிறது. ஆகவே ஒவ்வொரு அடியிலும் எனக்கு நல்லதே நடக்கும். சம்போ, அனைத்து மங்களங்களுக்கும் ஆதாரம் தாங்கள்தானே. தங்களிடம் உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றியும் நலனும் அன்றோ? தங்களிடம் உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றியும் நலனும் அன்றோ? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சர்வ மங்களங்களையும் நல்கும் இறைவியின் பதியான சிவபெருமான் வீரபத்ரன் கூறியதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து, வீரபத்ரா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என ஆசி வழங்கி கூறலுற்றார். மகேஸ்வரர் கூறுகிறார், எனது கணங்களாலேயே சிறந்தவனான வீரபத்ரனே, பிரம்மதேவரின் மகனான தக்ஷன் கொடியவன், மூர்க்கன், செருக்குடையவன். ஆகவே அவன் என்னிடம் பகைமை பாராட்டுகிறான். இப்பொழுது அவன் ஒரு வேள்வியை செய்ய தொடங்கியுள்ளான். நீ அவ்வேள்வியையும் அதற்கான அனைத்து பரிவாரங்களையும் பொசுக்கி சாம்பராக்கி திரும்ப என்னிடம் வா. தேவர்களோ, கந்தர்வர்களோ, யக்ஷர்களோ அல்லது வேறு எவர்களாக இருந்தாலும் உன்னை எதிர்ப்பார்களேயாகில் அவர்களையும் எரித்து சாம்பலாக்கு. ததீசி முனிவர் என்னை பற்றி கூறிய சபதத்தை மீறி எந்த தேவர்கள் அங்குள்ளனரோ அவர்களையும் நீ எப்படியாவது எரித்து சாம்பலாக்க வேண்டும். என் சொல்லை மீறி கர்வம் கொண்டு அங்கிருப்பவர்கள் எவரானாலும் அவர்கள் அனைவரும் என் துரோகிகளே ஆகும். ஆகவே அவர்களையும் தீயனும் மாயையால் சுட்டெரித்து வா. தட்சணது வேள்வியில் தங்கள் மனைவிகளுடனும் அவசியமான வேள்வி உபகரணங்களுடனும் இருப்பவர்களையும் எரித்து சாம்பராக்கி திரும்ப என்னிடம் வா. நீ அங்கு சென்றதும் விஸ்வேதேவர் முதலிய தேவகணங்கள் உன்னை துதித்து போற்றினாலும் அவர்களையும் தீக்கொழுந்தினால் எரித்துவிடு. அங்கு தட்சன், அவனது மனைவி, சுற்றத்தாராகிய அனைவரையும் சுற்றறித்த பின்பு அங்கு யாக வேதிகைகளில் வைக்கப்பட்டுள்ள கலச நீரை மனதாரப் பருகு. அதுவும் ஒரு லீலையே. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, வேதிநீர் முறைகளை காத்தருள்பவர், காலனை காலால் உதைத்தவர், அனைவருக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவன், அவ்விறைவனான ஸ்ரீ ருத்ரன் சினத்தால் கண்கள் சிவக்க வீரனான வீரபத்ரனிடம் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமானார். அத்தியாயம் 33-34. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இறைவன் கூறியதை வினயத்தோடு கேட்ட வீரபத்ரன் பெருமகிழ்ச்சி கொண்டு இறைவனை வணங்கி அவரது கட்டளையை சிறமேற்தாங்கி தட்சனின் வேள்விச்சாலைக்கு புறப்பட்டான். சிவபெருமான் ஊழித்தீ போன்ற ஒளிவடைத்த கோடி கோடி ஜீவகணங்களை அவனோடு வெறும் பகட்டிற்காக அனுப்பி வைத்தார். அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு வீரபத்ரனுக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்து சென்றனர். கால காலனான சிவபெருமானது சிவகணங்களும் வீரபத்ரனும் சிவனை ஒத்த திருமேனி கொண்டவர்கள். அவர்களோடு கூட மகாத்மாவான வீரபத்ரன் சிவனை போன்ற வேஷமும் நகைகளும் அணிந்தவனாக தேரேறி சென்றான். 1000 தோள்கள், உடலில் பாம்புகள் நிகழ்ந்தன. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அகன்று பறந்து நெடியதான பெரியதான தேர். 10,000 சிங்கங்கள் வலிமையோடு தேரை இழுத்துச் செல்கின்றன. ரதத்தின் இரு புறங்களிலும் வலிமிக்க சிங்கங்கள், புலிகள், முதலைகள், சுறாமீன்கள் மற்றும் 1000 யானைகள் ரதத்தை காத்துச் சென்றன. காளி, காத்யாயனி, ஈசானி, சாமுண்டா, முண்டமர்தினி, பத்ரகாளி, பத்ரை, துவரிதா, வைஷ்ணவி என்னும் 9 துர்கைகளும் பிரமதகணங்களும் சூழ மகாகாளி தட்சனை அடிக்கச் சென்றாள். டாகினி, சாகினி, பூதர், பிரமதர், குஹ்யகர், கூஷ்மாண்டர், பற்படர், சடகர், பிரம்மராட்சசர், பைரவர் மற்றும் கஷேத்ரபாலர் முதலிய வீரர்களும் சிவபெருமானது கட்டளையை ஏற்று தட்சணது வேள்வியை அழிக்க வேகமாக புறப்பட்டனர். இவர்களைத் தவிர 64,000 யோகினிகள் கொண்ட பெரும் படையும் பெரும் கோபத்துடன் சென்றன. இவ்வாறு கோடிக்கணக்கான கணங்களும் பலபடியான கணத்தலைவர்களும் வீரபத்ரனோடு சென்றனர். அப்பொழுது பேரிகள் முன் அதிர முழங்கின. பலவாறான ஒலி எழுப்பும் சங்குகளும் பல பல கொம்பு வாத்தியங்களும் முழங்கின. முனிவரே, சேனைகளோடு வீரபத்ரன் செல்கையில் நல்ல சுபசகுனங்கள் தோன்றின. இவ்வாறு வீரபத்ரன் பிரமதகணங்கள் சூழ புறப்பட்ட போது அங்கு தட்சனுக்கும் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் தீய சகுனங்கள் தோன்றின. தேவரிஷியே, வேள்வியின் அழிவிற்கான 3 வித உற்பாதங்கள் தோன்றின. தட்சனுக்கு இடது கண், இடது தோள், இடது துடை துடித்தன. இவ்வாறு ஆண்களுக்கு இடதுபுறம் துடிப்பது தீய சகுனமாகும். பலவித தீமைகள் வருவதை குறிப்பதாகும். தட்சணது வேள்விச்சாலையில் நிலநடுக்கம் தோன்றியது. நடுப்பகலில் நட்சத்திரங்கள் அற்புதமாக தெரிந்தன. திசைகள் அழுக்குற காட்சியளித்தன. சூரிய மண்டலம் பல நிறம் கொண்டதாக காணப்பட்டது. அங்கு 1000 சுற்றுக்கோடுகள் பயங்கரமாக காட்சியளித்தன. மின்னல் மற்றும் தீப்புழம்பத்த ஒளி கொண்ட நட்சத்திரங்கள் சிதறி விழுந்தன. இவ்வாறான மற்றும் பல பல தீய சகுனங்கள் தோன்றின. இதற்கிடையில் விண்வெளியில் ஒரு வானொலி எழுந்தது. அவ்வொலி தேவர்களையும் முக்கியமாக தட்சணையும் குறித்ததாக இருந்தது. வானொலி கூறுகிறது, தட்சணே, இன்று உன் பிறவி வீணானது. நீ ஒரு முழு முட்டாள், பாவி, பகவான் சிவபெருமானிடமிருந்து உனக்கு பெருத்ததொரு துன்பம் நேரிடப் போகிறது. அதை எவ்வகையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனது ஆஹா என்ற அலறலும் எவராலும் கேட்க முடியாது. உனது வேள்விக்கு வந்துள்ள மூடர்களான தேவர்களுக்கும் பெருந்துன்பம் நிச்சயம் ஏற்பட போகிறது, இதில் சந்தேகமே இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, வானொலி கூறியதையும் தீச்சகுனங்கள் தோன்றியதையும் கண்டு தட்சனும் மற்ற தேவர்கள் அனைவரும் மிகவும் பயந்தனர். இதனால் கலக்கமுற்று மயங்கிய தட்சன் மிக்க மனவருத்தம் முற்று நடுங்கி தன் தெய்வமான திருமகள் கேழ்வன் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தான். தன் அடியாரிடம் தீராத அன்பு கொண்ட தேவதேவரான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி துதித்து குரலுற்றான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பிரதத்தராஜன் சருக்கம். அருணாச்சலேஸ்வரர் பொருளை திருடியோர் அடையும் துன்பு நிலை. அருணை வாழிறைவன் திரவியம் அணுமட்டாயினும் கரந்த வேருடனே மரணமாயினமன் நாட்டழலிலே குளிப்பர் வஜ்ர உலக்கையால் மறிவர். இருள் நிறை நரகம் 10,000,000,000,000 இடத்திலும் அடைவிலே இருப்பர். தரணியில் புழுவாய் பிறப்பர்கள் களவு தனக்கியந்தவரும் அத்தகையார். ஒங்கிய தரையுள் இசைத்த பொன் எதிரே உற்ற பேருடலையும் முறுக்கும் தெங்கிய கருணை அருணநாயகர் பொன் செய்கையைப்படியினில் கறந்து வங்கிய பேரை கிளையுடன் சிதைக்கும் மலையினும் கடலினும் ஒழித்து நீங்கிய பொழுதும் தொடர்ந்திடும் விடுமோ நிழலெனத் தொடருமென் நிலத்தும் கடிக்கலாம் சிலையை விழுங்கலாம் நெருப்பை கடுவிடம் குழைத்திழைத்தெடுத்து குடிக்கலாம் இரும்பை அருந்தலாம் கடும்பால் கொள்ளலாம் மருந்தினல் குணத்தால் விடுக்கலாம் பகையை அருணநாயகர் பொன் விழுங்கினால் மிழற்றிலே பிடிக்கும் உடற்குளே கனலும் புகையும் அவ்வளவோ உயிரையும் உளத்தையும் முறுக்கும் முக்கணான் பொருளை கவர்ந்த பேர் இருக்க முயன்றபேர் நினைந்த பேர் முதலாய் அக்கணத் தழிவர் அவர்களும் இருக்க அடியவர் பொருள் கவர்ந்தலைக்க தக்கது நினைத்தார் கெடுவர் என்றுரைத்து சத்தியம் பலபல சாற்றி செக்கரும் கருக ஒளிவிடும் மணிப்பூன் திசைமுகன் ஒரு கதை செப்பும். பிரதத்தன் வரலாறு. முன்னமே ஒரு நாள் வடதிசை கிரைவன் முழுமணி கங்கை நீர்த்துறைவன் இந்நிலத்திழிந்த இந்திரன் அனையான் ஆண்டகை முருகவேள் நிகர்வான் மன்னவர் நிறைத்த மகுடகோடிகளின் வைரநாயகங்களால் தேய்ந்த பொன்னவிர் கழலான் தருமமும் கழலான் புகழ்பெயர் பிரதத்தன் என்பான். பிரதத்தன் கோலம். காலன் நேர் விழியார் முகமென விளங்கிக் கலங்குடை தொழுக்கிய மதிபோல் நீலமாம் மணிக்காம் வியைந்த வெண்கவிகை நெடுநிலப் பரப்பெலாம் நிகழ்த்த சாலவே பணியா அரசர்கள் இவன் பொன் சரணமே படிந்துயிர் பெறுமென்று ஏலவே அழைக்கும் தருமதேவதை போல் இரண்டு சாமரைகளார்த்திடவே. பிரதத்தன் யாத்திரைக்கு புறப்பட்டது. வருண மண்டலத்தில் புறவி போல் கிளர்ந்த மரகத குரகதம் பயங்க அருணமண்டலத்தை அளவிடும் கொடித்தேர் அடவிகள் புடவியை அடைப்ப கிரண சிந்துரத்து புகர்முகமறுப்பில் கிம்புரி கதிர்திசை கிளற தரணிவர் நடுங்க மந்திரிகணத்தோடு எழுந்தனன் தண்டயாத்திரையே. பிரதத்தன் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை அடைந்தது. அங்கர்புற்றேற யவனர் வெற்படைய அவந்தியர் வில்லின்னான் கௌவ சங்கிலி தொடக்காய் மற்ற மண்டலிகர் தம்மிரை தங்களே சுமக்க சிங்கையேரெனவே சோழ நாடனைவான் திருநதி கடந்து தென்னருணை கங்கை வார் சடையான் கோயிலிற் புகுந்தான் கங்கையும் காசியும் புறப்பான். பிரதத்தன் காமவிராகம் கொண்டது. அரும்பவிழ் மலர் கொண்டருச்சனை புரிய அருணநாயகர் திருக்கோயில் விரும்பியுள் புகுந்து பணியும் அவ்விடத்தில் விடத்தினும் கொடிய கூர் விழியாள் இரும்பையும் உருக்கும் இசையினால் ஒருத்தி இளங்கிழை யாருடன் இறைவாள் கரும்பெனும் மொழியால் பாடுதல் கேட்டான் கண்டனன் வளைத்தவேள் கரும்பை. பிரதத்தன் குரங்க முகமானது. அன்னமோ கிளியோ அமிர்தமோ திருவோ அமிர்தமன்ற அமரரு கழித்த வண்ண மோகினியோ இரதியோ பிரமன் மனத்தினால் வகுத்த மேனகையோ என்ன மோகமதாய் தமது நாட்டினில் கொண்டேகுவான் நினைந்தனன் அதற்கு முன்னமே குரங்கு முகமதாயிருந்தான் முருவலாயினதெவர் முகமும். பிரதத்தனின் காணிக்கை. மந்திரி கிழவர் அரசனை வினவி மன்னவா நினைந்தவார் அதனால் வந்த இத்துயரம் தவிர்ந்திட மலைமேல் மருந்தினைப் பணியென அவனும் சிந்துரக் குவடும் கவனவாம்பரியும் செழுமணி சிவிகையும் தேரும் சந்தனம் மணியும் தனத்தினார் வளரும் தமனியக் கோயில் முன்விடுத்தான். பிரதத்தனின் குரங்கு முகம் மாறியது. பன்னரும் அனந்த பூஜனை புரிந்தான் பரமனும் அவர்கருள் புரிந்தான் கிண்ணற மொழியாள் விருப்பினால் அடைந்த கிளேசவா நரமுகம் ஒழிந்தான் நல் நரமுகம் பெற்றிரையுநாடு அணைந்தான் ஆதலால் அரண் பொருள் கவர உன்னிய பாவம் பதின்மடங்கு அரும்பொன் உதவினால் தவிரும் என்றுரைத்தான். அறிந்து செய்த பாவம் தீர வழி கேட்டல். மாதவனே அருணகிரி வளம் இதுதான் எனத் திருவாய் மலர்ந்தான் அந்த போதனையங்கடி பணிந்துன் போதனையால் மகிழ்ந்தனமே புவியின் மீதே கோதமுடன் அறிந்து செய்த பவம் தவிரும் கதையினையும் கூறுக என்றான். மூதறிவாயின நாலு முகத்திரும் ஆயிரம் முகமாய் மொழியல் உற்றான்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

సహనావతు సహనౌ భునక్తు సహ వీర్యం కరవావహై తేజస్వినావధీరమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. వందే దక్షిణ కైలాసం వందే మాజినీమీ వందే వేణుమునేశ్వర వందే శ్రీమత్కాంతిమతేశ్వరి వందే శ్రీమూలలింకం చ శ్రీమత్తామ్రసభాపతి శివగామి సమోవేదం సుందరం లోకసుందరం శంభో నకులదైవతం పశుపతే శంభాద్వితీయావయం శాంభం స్తౌమి సురాసురాగిణా స్వాంబేన సంతారితా సాంబాజాస్తి నమో మయా విరచితం శాంభత్వరం నో భజే శాంభస్య నిజరోస్త్యహం మమ రతి శాంభో పరబ్రహ్మహం. మరుండవై మందిరం మరువై నన్నిదియవై మచ్చుమెల్ల అరుణ్ తుజర్ కెడుం అవర్ నవమీ సిందై నన్నంజమే పురుం తుజన్ పురవిని కుంద్రీ కొన్సురిజర తుంజువైంబో చెరుందీశం పొన్మలర్ తిరునల్వేదియురై సెల్వసామే బెంజేలనయ కన్నాసం వెహుడి వనయిల్ నహపట్టు నెంజే నాయేన్ జ్ఞానచ్చుడరే ణే பஞ்சுயேர் அடியாழ்வாகச்சு ஒருவார் பவழச்சிருவாயார் அஞ்சே என்னாசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே சீரும் திருவும் பொலியன் சிவலோகநாயன் திருவழிக்கே ஆறும் பெறாத அறிவு பெற்றே பெற்றதால் பெறுவார் உலகின் ஊரும் உலகும் கிளற உளறி உமைவனவாளனுக்கு அட்பாரும் விஷும்பும் அறிவும் பரிசுதாம் பல்லாண்டு கூறுதுவே துந்துவி முழங்கியாள் ஒந்தையன் இயம்பன் தொடர்ந்து இருளியர்கணம் துடிப்ப நந்திகை முழவம் முகின நலங்கனடம் குறி பரமதங்கோயில் அந்தியின் மறை நான்கு ஆரணம் கொதிந்த அரும்பெறல் மறைப்பொருள் மறையோ சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புலியோர் திருவடர் திருச்சிற்றம்பலமே மறைவளரும் திருவே வைதிகனையே வளர் ஞானப்புறையணி முகிலே உகதியவர் சுகனே
ஒரு பொன்னித்துறை பெருமணியே சுருதியின் மொழியே மெனியே வந்து இளையவன் உரையாளுடன் அருள்கர எய்தினே வேத பொரு உணர்ந்தேன் மேபு சிவாகமத்து தீரில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏதுகுரை தெற்றிசோன் சிங்க சிவயானமாமுனிவன் ஒற்றாமரை அழிக்க பொக்கு விருச்சிற்றம்பர நம பார்வதி எல்லாமல்ல பரம கருணாநிதியாகிய சுவாரிபாடி சுழை திருவுருள் துணை கண்ணும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான் என்ற காஞ்சிபுராண பட்டண வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் எனக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் எது வந்து நமக்கு உய்தி தரக்கூடியது என்று சிந்தித்தால் சிவப்பேர் ஒன்றே நமக்கு உய்தி தரக்கூடியது. இந்த ஆன்மாவுடைய லட்சியம் அவனுடைய திருவடி இன்பத்தை பெறுவதுதான். அந்த லட்சியத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு லட்சியத்தை அடைக்கும் பல தடைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்துதான் அந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும். இந்த ஆன்மாவிற்கும் திருவடி இன்பத்தை பெறுவது ஒன்றே தான் கடன். அதற்காகத்தான் இத்தனை நூல்கள் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் திருமுறைகள் எல்லாம் இதுக்காகத்தான். இத்தனை நூல்கள் அவசியமாகும். மற்ற மதங்கள்லாம் ஒரு நூல் தானே வச்சிருக்கு. கிறிஸ்தவம் பைபிள் இஸ்லாம் என்ற குர்ஆன் புத்தரண்டா பிழக நூல் இப்படி அவன் ஏதோ ஒரு நூல் தான் வச்சுருக்கான். நமக்கு எதுக்கு இத்தனை நூல்? நூல்கள் அதிகமாக ஆகினாலும் சண்டை தான் அதிகமாகின்றது இல்லையா? அதாவது ஆன்மாவினுடைய இலக்கணத்தை முழுவதுமாக நன்றாக சிந்தித்த சொன்னது நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். பல சமயங்கள் ஆன்மாவை பற்றி பேசினாலும் உண்மையான ஆன்மாவின் இலக்கணம் என்ன என்பதை தெளிவாக சொன்னவை நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் ஒன்றுதான். இந்த ஆன்மாவுடைய வந்து பலவிதமானது. ஆன்மாக்கள் பல என்ற சொன்னதில் இந்த பல என்பது எண்ணிக்கையை குறிப்பதல்ல. ஆன்மாக்கள் பல என்பது ஆன்மாக்களுடைய பரிபாகம் பல கோடி விதம். இங்கே நான் 20 பேர் உட்கார்ந்துருக்கிறேன்னா 50 விதமான பக்குவங்கள் தந்துடும். இருப்பது 20 பேர் ஆனால் 50 விதமான மனப்பக்குவங்களெல்லாம் இருந்து கொண்டு இருக்கும். எண்ணில் அடங்காது ஆன்மாக்கள் எண்ணில் அடங்காதது என்று சொல்லிட்டேன். அது அப்போ எண்ணிக்கையில் பலங்கிறது எண்ணிக்கையை குறிப்பதல்ல. அப்படி ஆன்மாக்கள் பலவிதமாக இருப்பதாலும் அவருடைய அதேபோன்று அவருடைய பக்குவங்களும் சிந்தனைகளும் பல்வேறு விதமாக இருப்பதனாலும் அவரவருடைய பரிவாகத்தை ஏற்ப நூல்கள் தேவைப்படுகின்றன. ஆகவே ஆன்ம பரிவாகத்திற்கு ஏற்பவும் அந்த ஆன்மாவை படிப்படியாக கொண்டு செல்வதற்கு நூல்கள் ஏற்பட்டது பலவாக ஏற்பட்டது. இப்படி பல நூல்கள் ஏற்படினும் அதனுடைய சாராம்சமாக எல்லா நூல்களினுடைய சாராம்சமாக ஒன்றை சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நந்தியிருந்தான் கேட்டார். எல்லாம் படித்தாச்சு சார், நான் ஆகும் 28 ஆகவும் படித்தாச்சு, 16 ஆகவும் படித்தாச்சு. படித்ததில் என்ன கண்டதுன்னா தெளிவின்மை தான் இருக்குது. படித்தா தெளிவு ஏற்படணும். எனக்கு என்ன ஏற்பட்டது? தெளிவின்மை தான் ஏற்பட்டது. அதனால் தெளிவு ஏற்படுவதற்காக சுருக்கமாகவும் நுணுக்கமாகவும் எனக்கு ஒரு உபதேசமாகங்கள் என்று சொன்னார். அப்படி உபதேசம் செய்யப்பட்டு தான் சிவஞான போதம் 12 சூத்திரங்கள் அதை தமிழுலகம் உய்யுமாறு மைகண்ட தேவருக்கு சத்தியஞான சரிசிகள் பரஞ்சோதியமன் அவர்கள் செய்ய அதை நாம் தான் உய்வதற்காக தமிழிலே மொழிபெயர்த்தவர்கள் செய்தார். மொழிபெயர்ப்பு இல்லை தனித்தமிழ் நூல் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அப்படி ஒரு தனி நமக்குன்னு ஒரு தனி நூலாக இருக்கிறது ஒரு பெருமை தான் நமக்கு. ஆனால்
நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஆச்சாரியவர்களுக்கு அத்தனை பேரும் மொழிபெயர்ப்பென்றே சொல்லி சென்றிருக்கிறார்கள். சரி, அது எப்படி இருந்துட்டு போகிறோம், நமக்கு நோய் தான் வேணும், விஷயந்தான் வேணும், அது மொழியிருப்பா மொழியிருப்பு இல்லையாங்கிறது போக வேணும், நமக்கு விஷயம் வேணும் போகும். அப்படி அந்த சிவஞான போரம் உபதேசம் செய்து அதன் வழியாக மற்றும் 13 சாஸ்திரங்கள் ஏற்பட்டது. வழிநூலாக சிவஞான சித்தியார், சார்பு நூலாக சிவப்பிரகாசம், இது அத்தனைக்கும் சேர்ந்து மற்ற நூல்கள் அஷ்டப்பிரகரணம். இதில் இறைவன் யார் என்பதுதான் முதல் கேள்வி. முதலில் இறைவன் உண்டா உண்டா இல்லையா என்கிற கேள்வியை உள்ள பொருளுக்கு தான் ஏற்படும். உண்ட பொருள் உண்டா, மைக்கு உண்டா இல்லையான்னா அந்த கேள்வியே எதுக்கு ஏற்படும்னா இருக்கிறவர்களுக்கு தான் ஏற்படும், இல்லாதவர்களுக்கு கேள்வியே இல்லாது. அப்போ எப்போ கேள்வி இருந்தாச்சோ அப்போ அந்த பொருள் உள்பொருள். ஆனால் அவர்களுடைய பரிபாரத்திற்கே நாம் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது இல்லையா. அந்த முறைதான் ஒருவன் ஒருவள் ஒருத்தேந்து உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் அதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி. அப்போ இந்த உலகம் தோன்றி நின்று அழிகிறது, ஆகலின் இதை தோற்றி நிறுத்தி அழிப்பான் ஒருவன் வேண்டும் என்பதான் முதல் கேள்வி. இதில் இந்த உலகம் தோன்றுகிறதா இல்லையா, நிலையாக இருக்கிறதா, இந்த உலகத்துக்கு முதற் காரணம் எது, இப்படி உலக ஆயிரர் சமணர் பௌத்தர் தார்க்கிகர் மீமாம்சகர் நையாயிகர் சாங்கியர் இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு அத்தனைக்கும் பதில் சொல்லி அடைத்து விட்டார் முதல் சூத்திரத்தில் முதல் அடியானத்தில். ஆகையினால எத்தனைக்கும் காரணம் மாயை என்று சொல்லி வைத்து விட்டார். மாயைதான் முதற் காரணம். ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்வதற்கு 3 காரணங்கள் கண்டிப்பாக வேண்டும். இந்த டேபிள் பார்த்தோன்னே இது எதிலிருந்து செய்தது என்று அதை முதல் தெரியணும். இதை எதை கொண்டு செய்தான் அந்த 2 தெரியணும். 3 செய்தவன் யார், இந்த 3 நம்ம தெரிஞ்சாகணும். அதுதான் எதிலிருந்து செய்தது என்பதுதான் முதற் காரணம். மரத்திலிருந்து செய்தது முதல் மரம் முதற் காரணம். எதனை கொண்டு செய்தான் மரத்தில் இந்த ஷூ ஒன்றை காயில் மொழி தேவையாயிட்டா இல்லை, அவனுடைய உச்சுடி உச்சியில் அமைச்சு செதுக்கி இது ஒரு உருப்படுத்தினான். அவையெல்லாம் துணை காரணங்கள். சரி, மரமும் ஜடம் ஒளி சுற்றியிலும் ஜடம் ரெண்டும் சேர்ந்து டேபிளாக மாறிடுமா? அப்போ இந்த ஜடப்பொருளை உருவாக்குவதற்கு ஒரு சித்த பொருள் தேவை, அறிவுடைய ஒரு பொருள் தேவை, அவன் கார்பெண்டர். ஆகினால காணுகின்ற உலகம் தோன்றி நின்று அழிவதனாலே இதை தோற்றி நிறுத்தி அழிப்பான ஒருவன் வேண்டும், அவன் யார் அந்த மற்றவர்களாம் ஒன்றொன்று சொல்லிக்கொண்டு வர. கடைகள நம்ம சுக்கார் வைஷ்ணவர் இருக்காரு, அவன் தான் நமக்கு வேண்டியவன். சுக்காரன் தான் அவன் சொன்னான், யோ நீர் மூலப்பகுதியிலிருந்தான தோன்றும் இல்லை, நீரை சொல்லு இல்லை, அந்த மூலப்பகுதிக்கு எம்மா விஷ்ணு தான் கடவுள், அவர் தான் தெய்வம். அப்படி கூட மூலப்பகுதியே விஷ்ணுன்னு சொல்லிட்டான். அப்போ அதில் தான் அழைய முடிய அழையனா இல்லை இந்த தோன்றுகிறது. அதனால் இங்கே விஷ்ணு தான் பரதெய்வம், விவகாரம் கரெக்ட், தப்பு சொல்ல முடியாது. ஆனால் தத்துவங்கள் எத்தனை என்று வரும் பொழுது சைவ சித்தாந்தமும் சாத்தமும் தவிர அத்தனை 24 தத்துவங்களுக்கு மேலே உடன்படலை. சைவம் ஒன்று தான், 36 24 மேலே தத்துவங்கள் இருக்கின்றன, புவனங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவோம். இது அப்படியே சாத்தமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் அவனுக்கு மூலப்பகுதி மேலே தத்துவம் இருக்குங்கிறே அவன் தெரிய, அதனால் மூலப்பகுதிக்கும் மேலே தத்துவங்கள் இருக்கின்றன, உன்னுடைய கடவுள் மூலப்பகுதியோடு நின்று விடுகிறார், உங்கள் கடவுளையும் சேர்த்து சங்கரிக்கிற ஒருத்தர் இருக்கார், உன்னுடைய கடவுள் நம்ம கடவுளையும் நீங்கள் சொல்கிற தத்துவங்களையும் 24 சேர்த்து ஒட்டுமொத்த சமரிக்கிற ஒருத்தர் இருக்கார் அண்ணாச்சி,
அவதான் எங்காள் யார் சர்வசம்ஹார கரணனையே முதலாக உடையது இவ்வுலகம். அப்போ சர்வசம்ஹார காரணம் யார் என்றால் சிவருமான் தான், பரமேஸ்வரன் தான். அது முடியாது, அவனத்திலே தான் தோன்றுகிறது, அவனத்திலான ஒழுங்குகின்றது, அங்கிருந்தான் தோன்றியாக வேண்டும். அதான் ஒழுங்கின சம்ஹாரத்தினால் உற்பத்தி இல்லை. ஒருத்தர் இதை பற்றி திரும்ப திரும்ப கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒருத்தர். அப்போ அவருக்கு அவருக்கு நீர் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வியாபாரி என்ன வியாபாரம், மாங்காய் வியாபாரம் பண்ணுறேன்னாரு. கரெக்ட். அப்போ வாரம் நீர் மாங்காயை என்ன பண்ணுறேன், ஒரு இருக்கிற போடும்போது முதல்ல பருமாங்காய் போடும், அப்புறம் அதுக்கு தானே பொடி மாங்காய், அப்புறம் கடைசியாக சின்ன மாவுளில் போட்டு பழத்தங்கரைக்கு இல்லையா. கரெக்ட். பன்னீர் போட்டது முதல்ல போட்டது வந்து பருமாங்காய், இப்போ அதை எடும். அது எப்படி முடியும், இதெல்லாம் கடைசியில் போட்டு எடுத்தால் தான் முதல்ல எடுக்க முடியும். அப்படி வரும். அதே மாதிரி எப்படி ஒடுங்கிட்டோ அப்படி தான் இடத்தோன்றோம். ஆகையினால இந்த ஒழுங்கின சம்ஹாரத்தினது உற்பத்தி இல்லை. இப்படி இந்த சர்வசம்ஹாரனாய முதல் சிவருமான் என்று முடிவண்ணம்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இவாளோடு எல்லாரும் ஒருங்கு வைத்து வணங்கலாம். அவளும் கடவுள்கள் தானே, சொன்ன எல்லாரும் கடவுள் தான். கடவுள் வேறு, கடவுளர் வேறு, இந்த சொல்லுக்கு வித்தியாசம். ஒரு இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு அவையில் பேசிக்கொண்டிருக்கிறது இதை சொன்னேன். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களெல்லாம் கடவுளர்கள், அவர் கடவுளாக மாட்டார். இதற்கு மேலானவர் தான் கடவுள் என்று சொன்னார். எதுக்கு சிசுமணி என்னாச்சு உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். அவர் சொன்னான், இந்த கரெக்டாக நீங்கள் ஒத்தான் சொல்லியிருக்கிய, நான் சொல்லி பாராட்டினேன். இந்த மாதிரி விஷ்ணு வந்து மேலே உள்ள தத்துவங்கள் இருக்கின்றன, இவர்களான் கடவுளர்கள், இவர்களை நீக்கி வழங்க வேண்டும். பொது நீக்கி வழிவிடுதல்னு பேர். எல்லாரையும் ஒன்று போல வச்சு நம்ம ஒரு பெண்டில் கூப்பிட்டு தன்னுடைய கணவர் அழுத்த விட்டு மனுஷா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் எனக்கு ஒன்று தான் ஆன்னு சொல்ல முடியுமா, முடியாது. எல்லாரும் வேண்டியவர்கள் தான், உறவினர்கள் தான். ஆனால் கணவர் என்பவர் தனி, அது பொது நீக்கி வழி. அப்படி பொது நீக்கி வழிபட்டால்தான் நமக்கு சரியான வழிபாடு என்பது அர்த்தம். மற்றவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலாம், அவர்களுடைய கௌரவம் மரியாதை வணக்கங்கள் எல்லாம் கொடுங்க. அண்ணாச்சி வந்தால் வாங்கோ சொல்லலாம், கொண்டன் இருந்தால் வாங்கோ சொல்லலாம், மச்சினர் இருந்தால் வாங்கோ சொல்லலாம். அதுக்காக வேண்டி கணவர் வந்தால் இவரோடு சேர்த்து வச்சு வாங்கோ சொல்ல முடியாது, அது தனியாய். அதுக்கு தான் பொது நீக்கி வழிபடுதல் என்பது. இடைத்தான் இந்த புராணத்தில் சொல்லுகின்ற விஷயம். அதாவது சர்வஜன், எல்லாம் அறிபவன், அதாவது எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு. அதான் எண் குணத்தான் வள்ளுவர் சொல்ல, அந்த எண் குணங்களிலே ஒன்று சர்வஜன், எல்லாம் அறிபவன். பிரம்மா விஷ்ணுங்களெல்லாம் போய் அழுகிறாங்க, வேஷம் எங்களை தாக்கியாச்சு, எங்களால் தாங்க முடியல, துரத்திக்கிட்டே வருது, என்ன செய்யறது ஆனால் கேட்குறாரு. இவர் அப்படியா ஆனால் இவர் தெரியாதா, அப்படியானா இவர் சொல்லித்தானா நம்ம சூர்மான் தெரியணும். எல்லாம் தெரிந்தவர் தான், இருப்பினா அவர்கள் வாயினால் வரணும். ஊரில் ஒரு விவகாரம் நடக்கும், பெரியவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குங்க எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி வரட்டும், நம்மகிட்ட வரவோ பேசிக்கிடும். முதலே பேசோம்னாக்கா நம்மையும் உள்ள இழுத்து போட்டுருவான், நம்ம வெளி தள்ளி நிற்கணும். அப்புறம் அவங்கள அடிபடி போட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாதனால வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வாங்க உட்காரு, என்னது நடந்தது அப்படியா, நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் கிடைச்சார். அதுக்கப்புறம் முடியும். அதுபோல் சர்வஜர் எல்லாம் அறிபவர், ஆயினும் அறியாது போன்று இருந்து கேட்கிறார். அடுத்து பொது நீக்கி வழிபடுதல் என்பதையும் சொல்லணும். பிரம்மா விஷ்ணுக்களெல்லாம் வந்து வணங்குகிறாள்னு சொன்னால் நீயே கச்சி, எனக்கு வேறு ஆர்மடியாக இருக்கு சொல்லி
நம்முடைய இறைவனுடைய பிரபாவத்தை பெருமையை விளக்குதலே ஒன்று விஷம் உண்டது, ரெண்டா திரிபுர சங்காரம், இப்படி ஒன்று. இந்த விஷம் நம்ம எம்பெருமான் சாப்பிடலாம் எல்லாம் க்ளோஸ், உலகமே குடிஞ்சு வச்சு பிரம்மாஷ்டம்லாம் போயிடலாம். ஆகையினால அவர் ஒருவரால் தான் அதை முடியும். அதே மாதிரி இந்த விஷயம் இருக்கிறாங்கல்ல, இந்த விஷயம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மந்திரம் வச்சுருக்கான்னு, எல்லாம் சிவபரமா பஞ்சாட்சரத்தினுடைய மறு, அதாவது பஞ்சாட்சரம் எத்தனையோ விதம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா சிதம்பர சக்கரன் போட்டோம், நம்ம சிவா சிவா நம்ம சிவா இப்போ சிவா இப்படி போட்டால் வந்துடும். இதை மாதிரி நிறைய இருக்குது பஞ்சாட்சரம். அது எந்தெந்த நேரத்துக்கு இந்த பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தணும்னு கணக்கு, அதில் இந்த விஷயம் இறக்கிறதுக்கு உண்டான மற்ற மந்திரம் கதை நடக்காது. பஞ்சாட்சரத்தினால்தான் விஷத்தை இறக்க முடியும். ஏனெனில் அவனை விஷத்தை உண்டு சாகாமல் இருந்தவன் ஒருவன் தான், அதனால் அவனால் தான் அந்த முடியும். விஷத்தை நீக்கியவன் அவன் தான். அந்த முறையில் ஒரு சமயம் எனக்கு ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ளே அவ்வளோ கிரகமும், ராகு கேது கண்ணில் ராகு மீனத்தில் கேது, இந்த ரெண்டுக்குள்ளே அவ்வளோ கிரகம் அடங்கி போச்சு. இதுக்கு காலசற்ப யோக தோஷம் சொன்ன, இதுக்கு என்ன செய்யணும், கருட பஞ்சாட்சரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும்.

எங்கள் தகப்பனாருக்கு அதே மாதிரி வருவாசம். எங்கள் அப்பாவுக்கு சந்தானம் இல்லை, என்ன செய்யறேங்க, சர்ப்பதோஷம் இருக்குது உங்களுக்குன்னு தான் சொல்லிட்டேன். இப்படி தானே அந்த சர்ப்பத்தையும் நான் ஒரு கை பார்க்குறேன் ஜபம் பண்ண ஆரம்பிட்டோம். கடுமையாக சொன்னால் சர்ப்பத்தை எப்படி தோல் உரியும் போது மாதிரி உறுதி அறிஞ்சிட்டு உரி. அப்புறம் அவர் எனக்கு எங்களுடைய நண்பர் வீட்டு தகவல் நண்பர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி வந்தீங்க, ஒன்றும் பண்ணல இல்லை என்னமோ பண்ணிட்டுருக்கீங்க அதான். அப்புறம் இந்த மாதிரி முதல்ல நிற்பட்டுங்க அதை, அதாவது என்ன தவிர, யார் ஒருவன் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த வண்ணமாக ஆவான். நம்ம சாஸ்திரத்தில் சிவத்தை உபாசிக்கணும் சிவமாகவே ஆவான் சொல்கிறேன். இதுதான் மந்த சாஸ்திரனுடைய தத்துவம். அந்த மாதிரி இந்த மணிகண்டேச படி அந்த படகத்தில் அவர் சிவ விஷத்தை கொண்டார், விஷமாக கண்டத்தை வச்சார், கீழே ஒன்றா என்ன இருக்கும். ஆனால் அவர் கற்பனையில் எல்லாரும் எழுதார், நம்மையை பெருமாள் சாவியது இவாள் கற்பனையில் குதிரையை தட்டி விட்டு நல்ல வேலை கண்டது கீழே இறங்கியிருந்தான் ஆள் அவுட்டு. ஆனால் ஒருத்தங்க ஒரு புறம் ஒருத்தங்கெல்லாம் கதை சொல்கிறான், இன்னொருத்தங்கள்லாம் நல்ல வேலை பாரி வந்து டக்குன்னு கழுத்தை நெரிச்சிட்டா அதோட நின்று போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இன்னொருத்தவங்க கதை சொல்கிறான், இந்த கதை எதுவுமே இல்லை புராணத்தில், இவங்க சொல்கிற விஷயம் எதுவுமே இல்லை, அவன் கற்பனை. அதாவது நம்முடைய புராணங்களையெல்லாம் கொச்சைப்படுத்தினாருனால இந்த பௌராணிகளை தான் கதை சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய கற்பனை திறனெல்லாம் காட்டி இந்த சாஸ்திரா கதையோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படிதான் பண்ணான் போயிட்டுருக்கான். இப்படி எது புராணத்துடைய ஒரிஜினல் இருக்கோ அது ஒளி சொல்கிறது இல்லை, கொஞ்சம் கற்பனைத்திற அவுத்து விடணும். அது மாதிரி இந்த புராணத்தை நானே இன்னைக்கு திருப்பி பார்த்தேன். பார்வதி கழுத்தை நெரிச்சார், எங்கேயா நெரிச்சிருக்காளான்னு பார்த்தா ஒரு இடத்தையும் காணலாம். அவள் சந்தோஷப்பட்டாள், இவன் கவலை உடனே கவலை வந்து கழுத்தை நெரிச்சிட்டார், நம்ம புருஷன் கிரி என்ன இருன்னு சொல்கிறாங்க. அவர் இப்படி அவர் சர்வவியாபகர், அவர் எப்படி சாவார், நிரந்தரம் ஐயா. அவர் விஷத்தை கையில் எடுத்த உடனே இதை என்ன செய்யறதுன்னா அவர் இந்த பழைய நாடி பார்க்கணும் இல்லை தெரியாது. இப்போ அம்மா சொன்னால் என்ன பண்ணுறதா, இதில் அவனுக்கு சொல்லவும் முடியல முழங்க முடியல சாப்பிடவும் சொன்ன முடியல சாப்பிடும் சொன்னால் என்னையே என்ன விஷத்தை சாப்பிட சொல்லியான் சண்டைக்கு வந்து விடாது. சரி சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அவளுக்கும் அவ்வளோ உலகமே அழிஞ்சு போகும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஊமை மாதிரி உட்காந்துருந்தான் எல்லாரும் சொன்னேன். அப்புறம் அம்பாவை தான் ஒரு கடைக்கண்ணா பார்த்தான், அவள் தான் சொன்னேன், வாயால் சொல்லலை சாப்பிடும் சொல்லலை, அதை பார்த்து அனுகிரகம் பண்ணாலும் விஷத்தை பார்த்து அந்த விஷம் அமுதமாக அவர் காய் போச்சு சாப்பிட்டார். அதை தாதான்ய சக்தினால் அம்பாள் இருக்கிறோம், அது அம்பாள் வேறு சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. ஒரு பெரிய ஒரு காமன் நேரமாக எனக்கு ஒருத்தரும் சண்டை தக்க, அவர் சாக்தர் சக்தி பெருசா சிவம் பெருசா, நான் சிவன் தான் அவர் இல்லை அவர் சக்தி, சக்தி இல்லாமல் எப்படியா சக்தியிலே சிவம் சிவமே அதை உனக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் சொன்ன சக்தன் சக்தி பெருசா சாக்தத்தை உடையவன் பெருசா. இப்போ நான் இருக்கேன் இந்த பெரிய உத்தரத்தை அப்படி லேட் அப்படி லேசாக தூக்கி போட்டுறேன். அப்போ நாம் பெருசா தூக்கி போட்டது பெருசா, தூக்கி போட்ட சக்தி தான் தூக்கியிருக்கு, அந்த சக்தி உடையவனவன் தான் தூக்க முடியாதே. சக்தி வெறும் சக்தி எப்படி தூக்க முடியும், வெறும் எனர்ஜி வேலை செய்யுமா, எனர்ஜியை உடையவன் தான் வேலை செய்யும். அப்போ அவன் தானே பெரியவன். அப்போ இவர் சுவஞான சஞ்சாரில் வர்றது அதை அப்புறம் சொல்லணும், அவனுடைய வாதத்தையும் அவனுடைய சாஸ்திரத்தை வச்சுன்னு அவனை மடக்கணும், நீ சும்மா என்ன கற்றுக்கிறதுனா கேட்க மாட்டான். சாஸ்திரத்தை என்ன சொல்கிறதுன்னா நம்முடைய 36 தத்துவங்களையும் உடன்படுகிறது, சிவம் வரல ஒத்துண்டாச்சு. அந்த காமேஸ்வரி எப்படி இருக்கானா, காமேஸ்வரன் மடியில் காமேஸ்வரி இருக்கிற மாதிரி தியானம் பண்ண, கடைசி எண்டை தான் முடிவு என்னென்ன, காமேஸ்வரன் மடியில் காமேஸ்வரி இருப்பது போல தியானம் பண்ணணும். அப்போ எங்கள் சக்தன் இல்லாமல் உங்கள் சக்தி எப்படி மடியில் வந்தார், உங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அப்போது ஸ்ரீ வித்யில நம்ம அவரன் இதெல்லாம் பண்ணி அப்படி சத்துங்க பத்தாருக்கு மேலே எல்லாம் கிடையாது என்ற முடிவு என்னன்னா, அப்போ எங்கள் அப்பா

0: மடியில் உங்கள் அம்மாவை உட்கார்ந்து கேட்பது தான் இருக்குது. உங்கள் அம்மா மடியில் எங்கள் அப்பாவை கேட்கல. ஆனால் சக்தன் தான் பெரியவன். அதுதான் சாதாரண சக்தி, பிரிக்க முடியாத சக்தி. அப்படி இருக்க நீ பெரிசா நான் பெரிசா தேவையில்லை. இப்படி அந்த தாதான்மிய சக்தியாக அம்பாள் இருக்கிறதுனால அவள் அனுகிரகம் பண்ணான். அவள் சும்மா ஒரு கோர் அப்படி பார்வை பார்த்தாலும் சாப்பிடும் என்ன வந்துடுறப்போ பார்த்துக்கலாம். சாப்பிட்டாலும் முதகம் முடிஞ்சது கழுத்து தரித்ததாகவே இல்லை. கழுத்து தரித்தா போனாங்க எங்கே இருக்கோ வேறு எந்த புராணத்தில் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி அவனுடைய சர்வஜத்துவத்தையும் அவனுடைய பெருமையும் நிலைநாட்டுவதற்காக வந்தது தான் இந்த மணிகண்டே சுரப்படலாம். ஆமாம், இந்த மணிகண்ட பிரதேசத்திலேருந்து முக்கியமாக தன்மயன் உடையவன், எல்லாவற்றையும் தன்னுடைய ஒழுக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உடையவன் இல்லையா, அது நன்குணங்களில் ஒன்றல்லவா. அதனால் அதன் விஷயத்தை தன்னிடத்தை ஒழுக்கி கொண்டார். பிறர் வயப்படாதவன், இறைவன் இறைப்பை கடந்தவன். ஜாப் செத்துவனாம செஞ்சது சாவில்ல, அதனால் அது இறப்பை கடந்தவன். யார் பிழை செய்தாலும் தன்மாட்டை தன்னிடத்திலே அவன் பிழை செய்தாலும் வந்து நான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னால் சரிடா அக்கா அன்பர் அப்படியாடா செய்தேன்னு சொல்லி வீம்பு காட்ட மாட்டார். சரி ரைட் ரைட் போ, என்ன ஒன்று செய்யாத போ. அந்த மாதிரி கருணை உடையவர் நம்முடைய நண்பர்களை காட்டணும். மற்றைய தேவர்களும் பிறப்புடையவர்கள், ஆயிரம் கோடி பிரம்மர்கள் வந்து நாராயணர் அங்கனே சொன்ன மாதிரி அவர்களால் பிறப்பிறப்பை உடையவர்கள். இறைவனுடைய திருவருள் இன்றி எதுவும் நடக்காது. அவனை முன்னிட்டு கொண்டு நீ காரியம் செய்தால் உனக்கு அந்த காரியம் சரியாக ஒழுங்காக முடியும். பெரியவரை சொல்லிட்டு நீ காரியம் செய்தால் மாட்டிக்கிடுவேன். அப்படி தான் இங்கே மாட்டிட்டாங்க. இந்த விஷயங்களை நிலை நிறுத்துவதற்காக நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மணிகண்டேஸ்வர படலம் என்பதை நமக்கு அறிவு செய்திருக்கின்றார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம், தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம், அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆத்மே என்ற நெற்றி போட்டு இந்த இடங்களிலே அதுக்கு அம்மையோடு கூடிய பெருமானுடைய காட்சியானது கிட்டும். இதன் சுந்தரமுத்தி சுவாமிகள் சொல்றார், நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை. நான்கு தானங்களிலே இருக்கின்ற பெருமான் நாற்றானத்து ஒருவன். அது எந்த நாலு தானங்கள் இடங்கள் என்று சொன்னால், இந்த மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை என்ற நான்கு இடங்களிலே கடவுளுடைய காட்சி கிடைக்கின்றது. கிட்டி இது வந்து துரிய நிலை வரையும் கொண்டு செல்லும் ஒரு மனிதனை. ஜாகிரத், சொப்னம், சுஷுத்தி, அதற்கு மேலுக்கு இந்த துரியம் என்ற அனுபவ நிலை வரையிலும் உடம்பிலே உயிர் இருக்கின்ற காலத்திலேயே இந்த உயிரினை இட்டு செல்லும். ஆனால் துரிய நிலையில் இருக்கின்ற உயிருக்கு மீண்டும் கீழ்நிலைகளுக்கு வருகின்ற ஒரு ஆபத்து வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஆபத்து இல்லாமல் அது துரியத்திலே நிலை பெற வேண்டும் என்றால் துரியத்திற்கு மேலிருக்கின்ற நிலையை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு அதீதம்னு பேர். அந்த துரியாதீதம் என்பது இந்த சகஸ்ராரம்னு சொல்லப்படுற இந்த இடம். ஆஜ்ஞையிலிருந்து அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மேல் இந்த ஆயிரம் இதழ் தாமரை என்று இங்கே ஒரு தாமரை இருக்குதான், அந்த இடத்திலே சென்று அந்த சிவசக்தியுடைய காட்சியை கண்டு அந்த திருவடிகளே அடங்குதல். அவ்வாறு அடங்குகின்ற உயிர் என்ன பண்ணும், யோகத்திலே நிலை பெற்று பெருமானை ஒத்த செயலையும் பண்பையும் உருவத்தையும் பெறும், சாருப்பியத்தை பெறும். மூல வாயுவை எழுப்பி இரு வழியை சிக்கனும்படி அடைத்து. சிக்கனும் அப்படின்னா ஒரு பாட்டில வந்து கார்க்க போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி தலைகீழ அதை பாட்டில சாய்ச்சாலும் வெளியில வரக்கூடாது. பாட்டில் வாய நல்ல கார்க்கு பொருத்தமான கார்க்கலால நல்லா பிரஸ் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற லிக்விட் என்னாகும், தலைகீழ வச்சுக்கிட்டாலும் வெளியில கசியாது, வெல் கார்க்குடு. அதான் அடைத்தல். அப்பொழுது மனதின் ஆற்றல் துவந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற நல்லது கெட்டது இதை போய் சிக்கக்கூடாது. வேண்டியவன் வேண்டாதவன், உறவு பகை இதில் சிக்காமல் வாழ தெரியணும். அதில் சிக்காமல் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். ஜாதிகளும் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதுமிலி நாயேனை அல்லது தாட்கொண்டு பேதை குணம் பிறருவன் பிறருவம் யான் எனதன் உரைமாய்த்து நாம் பிறர் என்ற எண்ணமே இல்லாது வாழ வேண்டும். யோக நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் என்றும் பிறர் என்றும் என்ற எண்ணமும் கூட நின்று போகும். அந்த எண்ணங்கள்லாம் இடைப்பிங்களை வழியாக மனம் நகர்ந்தால்தான் உண்டாகும். சுழுமுனை வழியாக மனம் நகரும் பொழுது நாம் என்றும் பிறர் என்றும் அந்த எண்ணங்கள் உண்டாக மாட்டார் என்று பார்க்கின்றோம். இரு வழியை சிக்கனும்படி அடைத்து ஒரு வழியை திறந்து, இந்த சுழுமுனைங்கிற வழியை அடைக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கிற வழியை திறக்க வேண்டும். இடைப்பிங்களை என்ற வழிகள் திறந்தே இருக்கின்றன, திறந்திருக்கின்ற இந்த வழிகளை அடைக்க வேண்டும். நாம் இதுவரை எது பழகிருக்கோமோ அது திறந்தே இருக்கு, அதை முதல்ல அடைச்சிக்கணும். நாம் இதுவரையும் எது பழகலையோ அது புதிதாக இருக்கு, அந்த அந்த வீட்டுக்கு போனோம்னா கதவை தட்டி திறந்து கொண்டு உள்ளே போகணும். அப்போ இதுவரையும் நம்ம பழகிருக்கிறத டீஹிப்னடைஸ் பண்ணிக்கணும், அந்த மயக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். பழகாத ஒன்றை புதிதாக பழகி கொள்ள வேண்டும், அதான் பயிற்சி. ஒரு வழியை திறந்து, சரி, இவ்வாறு அந்த குண்டலினியை மேலே நோக்கி செலுத்தும் பொழுது என்னாகும், புல்லாங்குழலுடைய ஓசை கேட்கும், வீணை ஒலி கேட்கும், நடராஜ பெருமானுடைய தாண்டவத்தினுடைய ஒலி கேட்கும், புள்ளினங்கள் பறந்து கிச்சு கிச்சு என்று கத்திக்கொண்டே பறக்கின்ற அந்த புல்லோசை கேட்கும். இவ்வாறு இன்பமான ஒலிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இவற்றிலே வந்து இந்த மனமானது மயங்கி, அது ஒரு பேரின்பமா இருக்கும், அந்த இன்பத்திலே மயங்கி அங்கேயே இருக்கணும்னு விரும்பும். இங்கேயே இருக்கக்கூடாது, நமக்கு வேலை இருக்குது என்று போதும் என்று அதனை கடந்து செல்ல வேண்டும். அந்த மயக்கத்தை கடந்து செல்ல வேண்டும். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் என்று வருது. ஊசலாட்டும் இவ்வுடலுயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கினான். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் இந்த குண்டலினியை மேல் நோக்கி எழுப்பி செலுத்தும் பொழுது அங்காங்கு கேட்கின்ற வீணையொலி, குழலொலி, தாண்டவ ஒலி, புல்லொலி, இந்த ஒலிகளிலே மனத்தை பறிகொடுத்து அங்கேயே தங்கிவிடுகின்ற உயிர்களுக்கு பரமசிவம் கிட்டமாட்டாது, பரமசிவம் எட்டாது. இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த யோக அனுபவங்கள் நமக்கு எதுக்குன்னா சரியான வழியில போறோங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு, பாசிட்டிவ். இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் வர வழியில லேண்ட்மார்க் சொல்றாங்க, ஒரு கல்யாண மண்டபம் மேலூர். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோம்னா சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் வர வழியில இடது பக்கம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கிராசிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டீ கடை இருக்கும், அதுக்கப்புறம் ராஜவீதியில் திரும்பிட்டீங்கன்னா சம்பந்தர் மடம் இருக்கும், எய்தா மாதிரி போனீங்கன்னா சந்நிதி வந்துடும் சொல்றாங்க. இதெல்லாம் லேண்ட்மார்க். இப்போ நம்ம மனம் ஒழுங்காக போயிட்டு இருக்குங்கிறதுக்கான அடையாளம் எது, குழலொலி, யாழொலி, குத்தொலி, எத்தொலி, இதெல்லாம். ஆனால் நல்லா இருக்குதே கல்யாண மண்டபம், உள்ளுக்குள்ள கூட வடை சூடாக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு உட்காந்துட்டோம்னா உச்சிக்காலத்துக்கு போக முடியாது. லெவல் கிராசிங் நல்லா இருக்குன்னு நின்றுக்கிட்டோம்னா அது ஓபனாக இருக்கும் போதே கடந்து போயிடணும், அதை கடப்பதிலே மனம் இருக்கணும். அடிக்கடி ட்ரெயின் வருது, நல்லா இருக்குது, இன்னும் 10 ட்ரெயின் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நாங்கள் நின்றுட்டோம்னா அர்த்தஜாமம் ஆகிடும். ஆகவே இதெல்லாம் இந்த உயிர் சரியான வழியிலே போய்கொண்டிருப்பது என்பதற்கு அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த நுகர்ச்சியிலே ஈடுபடக்கூடாது. கல்யாணம் பண்ண சொன்னாங்க கரெக்டு தான், உள்ளே போய் பார்ப்போன்னு போகக்கூடாது. லெவல் கிராசிங் சொன்னாங்க கரெக்டு தான், 2 ட்ரெயின் பார்த்துட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், அதை கடந்து போகணும். அவ்வாறு கடந்து போகாதவர்களுக்கு கடவுள் கிடைக்க மாட்டான். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் திருவாசகம். யார் இந்த யோக அனுபவத்திலே உண்டாகின்ற ஓசையிலே மனத்தை பறிக்கொடுக்கிறார்களோ அவர்கள் பரமசிவத்தை சென்று அடைய மாட்டார்கள். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் அந்த பெருமான் எனக்கு தன்னுடைய உணர்வினை தந்தான், உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றெடுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி குட்டிய அற்புதம் அறியேனே. இந்த ஓசைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தாண்டவ சிலம்பலி உடன் போய் அது கேட்டுக்கிட்டு தான் அதே அழைச்சிட்டு போயிடணும், அங்கே நிற்கக்கூடாது. கோயிலுக்கு புறப்படும் போது பிள்ளை வந்து படுத்தது, என்னையை அழைச்சிட்டு போன்னு அதை சமாதானம் பண்ணுறதுனால காட்சி கோயிலில் கெட்டுப்பிடும்னா என்ன பண்ணணும், குழந்தைய தூக்கிட்டு போயிடணும். அதனால என்றைக்குமே மல்லுக்கு நிற்பதுனால கூட நம்முடைய குறிக்கோள் கெட்டு போகும், ஒத்து போவதனால குறிக்கோளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சாதித்துக் கொள்ளலாம். உலகத்தோடு சண்டை போட்டு மல்லுக்கு நிற்கிறதுனால நம்முடைய இலக்கு எட்டி போயிடும், போனா போறதுன்னு விட்டு கொடுக்கறதுனால இலக்கினை அடையலாம். அதெல்லாம் உடன் போய் என்று சொன்னார், இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். தாண்டவ சிலம்பலி உடன் போய் தக்க அஞ்செழுத்து ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு கிரியா மார்க்கத்திலே எந்த ஒரு ஐந்தெழுத்தானது உபதேசிக்கப்பட்டதோ, பெருமானுடைய பூஜைக்கு அங்கமாக ஒரு ஐந்தெழுத்து உபதேசிக்கப்பட்டிருக்கு. கிரியை மார்க்கத்தை கடந்துதானே யோக மார்க்கத்துக்கு வராங்க, இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த அஞ்செழுத்து ஓரெழுத்தாவதே அறிவார்கள். அஞ்செழுத்தை ஓரெழுத்தாக மாற்றி உச்சரிக்க கூடாது, யோக அனுபவத்தினாலே உண்டாக வேண்டும். இந்த அனுபவமானது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓரெழுத்து என்னன்னா ஓங்காரம் இல்ல, சிவாய நம என்று அஞ்செழுத்து உபசிக்கப்பட்டிருக்கு. பீஜ அக்ஷரங்கள் கூட பிராசாத பீஜம்னு சொல்லப்படுற அந்த ரெண்டு அக்ஷரம் பிரணவம் இவற்றோடு அஞ்செழுத்து நமக்கு எல்லாம் எட்டெழுத்தா தான் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம பூஜையில பயன்படுத்துறோம். முக்குணங்களை அடக்கி ஐம்புலன்களை அடக்கி யமநியமாதி அட்டாங்க யோகத்தை பயின்று பெருமானுடைய உருவத்தையும் வடிவத்தையும் செயலியும் தியானிக்க கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தியான இந்த நான்கு தானங்களிலே அந்த தியானம் கைகூடுவதற்காக நம்முடைய மூலவாயுவை எழுப்புறோம் இந்த மூலாதாரத்திலிருந்து. அது வந்துதான் என்ன பண்றது, ஒவ்வொரு சக்கரத்துல பொருந்தி இருந்து இந்த காட்சியை கண்டு தியானித்து செல்கின்றது. அப்படி செல்லும் பொழுது அப்பையும் நம்ம கிரியா மார்க்கத்திலே நமக்கு எந்த ஒரு அஞ்செழுத்து உபதேசிக்கப்பட்டதோ அது வந்து நம்மை அறியாமலேயே ஒலித்துக் கொண்டிருக்கும். நம்ம அறியாமல் ஐந்தெழுத்து நாம ஜபிக்காம அந்த ஜபம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸ் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்லியிருக்கேன். ஜபம் எப்ப வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டா, எந்த மந்திரத்தின் ஜபமோ அந்த மந்திரத்தின் மீது மிகுந்த அன்பு இருந்தால் வெற்றி பெறும். அது நம்முடைய செல்வம், பொக்கிஷம், பாக்யம், ஒரு அசட், நம்மகிட்ட இருக்கிற சொத்து. கடனழவேன உட்கார்ந்து 10 நிமிஷம் ஜபம் பண்ணக்கூடாது. அதிக வேலை இருந்தா முதலிலே குறைக்கப்படுவது எது, ஜபம் தான். 10 பண்ணிட்டு போன புறப்பட பஸ் டைம் ஆச்சு. அப்படி இல்லாமல் உள்ளம் அள்ளூரி அஞ்செழுத்தே ஓத வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு திருமுறைகள்ல. அந்த அன்பு ஒருத்தருக்கு அஞ்செழுத்துட்ட உண்டாயிடுச்சுன்னா அந்த அஞ்செழுத்து அவனை கைவிடாது. எதை போலன்னா, ரொம்ப அன்பான ஒரு கணவன் மனைவி வீட்டுக்காரர் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கிறார், சின்ன காரா வாங்கியிருக்கிறார். ரொம்ப பேர் வந்தா நமக்கு தானே கஷ்டம், சிறுகை கட்டி பெருக வாழலான்னு சின்ன காரா வாங்கியிருக்கிறார். எங்க போனாலும் வீட்டுக்காரர் ஓட்டுவார், பக்கத்துல அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா தான் அஞ்செழுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜபம் எப்போதுமே பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டார், வேற வழி இல்ல, அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏத்தி விடணும் இல்ல ஏர்போர்ட்ல டிராப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கெஸ்ட முன்னாடி உட்காந்து வச்சுப்பாரு. யாரு? வீட்டுக்கு உரியவர். இந்த அம்மா பின்னாடி உட்காந்துக்கும், நானும் வரேன், வரும்போது ஒரு 4 புடலங்காய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அந்த அம்மா ஏறி உட்காந்துரும். புடலங்காவே வீட்டுக்காரே வாங்கிட்டு வரலாம், ஆனா அன்பு உண்டாயிருக்கின்றது. யாருக்கு? உயிருக்கும் ஐந்தெழுத்துக்கும் இடையிலே அன்பு உண்டாயிருக்கு. ஒருவரை விட்டு ஒருவர் வாழ மாட்டார்கள். மேரி ஹேட் அ லிட்டில் லாம், இட்ஸ் ப்ளீஸ் அஸ் ஒயிட் அஸ் நோ அண்ட் எவ்ரிவேர் தட் மேரி வென் த லேம்ப் வாஸ் யூஸ்டு கோ. பாட்டு படிச்சிருக்கோம். மேரி எங்க போனாலும் ஆட்டுக்குட்டியும் கீழே போகும். மேரி ஸ்கூலுக்கு போனது போய் ஆட்டுக்குட்டியும் போச்சு, ஒரே சிரிப்பா போச்சு அப்படின்னு பாட்டு. ஆனால் இதை இப்படிதான் வாழணும் ஐந்தெழுத்தோட. ஐந்தெழுத்தை விட்டு விட்டு நாம என்றைக்குமே வாழக்கூடாது. எந்த ஒரு உலகியல் காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் ஐந்தெழுத்து கூடவே இருக்கணும். முருங்கா வாங்கிட்டு வரேன்னா அந்த அம்மா ஏறி உட்காந்துச்சு பின்னாடி. இப்ப ஏர்போர்ட்ல அந்த ஐயாவை டிராப் பண்ண உடனேயே டாடா காமிச்சிட்ட உடனேயே இந்த அம்மா என்ன பண்ணும், பின்னாடி உட்காந்துருக்கிற அம்மா முன் சீட்டுக்கு வந்து உட்காரமா உட்காராத. இதுதான் ஜபம், இதுதான் ஜப சித்தி என்று சொல்லப்படுது. ஜப சித்தி என்பது இதுதான். என்னன்னா, ஜபத்தை மட்டுமே பண்ணும்போது ஜபம் பக்கத்தில் உட்காந்துருக்குது, நாமும் ஜபமா இருக்கும். சிந்தையும் சிவமுமானார் திருச்செம்பன் பள்ளியாறு, நாமும் சிவமுமாக பக்கத்து பக்கத்து சீட்டில் இருக்கிறோம். உலகியல்ல ஈடுபடுறோம். ஒரு கஸ்டமர் வரார், அவரை அனுப்புறோம், ஒரு காரியம் பண்றோம், நாட்டிற்காகவோ வீட்டிற்காகவோ ஒரு காரியம் பண்றோம். அப்பொழுது ஜபத்தை கைவிடுகின்றோமா? ஜபத்தை நாம கைவிட்டாலும் ஜபம் நம்ம கைவிடாது. அது முருங்கா வாங்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்கும். இந்த கஸ்டமரை அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணும், பக்கத்துல வந்து உட்காந்துருக்கும். அதே போல உலகியல் காரியத்தை செய்யும் பொழுதும் உபாம்சுவாக பின்னிருந்து இயக்கும் அந்த மந்திரம். உலகியல் காரியம் நின்ற உடனேயே அது முன்னுக்கு வந்துடும். குளத்துக்கு கீழே போடப்பட்ட கல்லு குளத்துக்கு மேல வருவதை போல, பின் சீட்ல உட்கார்ந்திருக்கிற வைஃப் முன் சீட்டுக்கு வருவதை போல, உலக காரியத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எந்த ஜபமானது செய்யப்படாதை போல தெரிகின்றதோ அந்த காரியம் நின்ற உடனே அது செய்யப்பட ஆரம்பிக்கும். இதுதான் ஜபசித்தி. இதுதான் கண்ணன் கீதையில சொல்றார், இப்படி ஒருத்தன் ஜபசித்தி அடைய வேண்டும். அவ்வாறு அடையும் பொழுது சைவத்துல சிறப்பா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஜபசித்தியை ஒருவன் கிரியா மார்க்கத்திலே பெற்றிருக்க வேண்டும். பூஜை பண்ணும்போது எந்த அஞ்செழுத்து நம்ம வந்து ஓதுறோமோ, மோட்டார் பைக்கில் போகும்போதும் அந்த அஞ்செழுத்து நமக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஓடிட்டு இருக்கணும், ஆனா இன்னொருத்தருக்கு தெரியாம பின்னாடி இருந்து ஓடிட்டு இருக்கும். கவுண்டர்ல யாரும் ஆள் இல்லங்கும் போது அது முன்னுக்கு வந்துடும், மனத்திரையில முன்னுக்கு வந்துடும். அவ்வாறு அந்த கிரியா மார்க்கத்திலே ஜபசித்தி பெற்றவர்கள் யோக மார்க்கத்திலே பெருமானுடைய காட்சியை காணும் பொழுது அந்த ஐந்தெழுத்து என்ன ஆகுமா, நேம என்ற இரண்டு எழுத்துக்களும் டிராப் ஆகும். முதலிலே திரோதான மலத்தை குறிக்கின்ற நகர எழுத்தும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற ம என்ற அக்ஷரமும் என்னாகும், ஜபத்திலிருந்து டிராப் ஆகும். நாம டிராப் பண்ணக்கூடாது, அதுவே டிராப் ஆயிடும். சிவாயனம என்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப நாம ஒலிக்க வேண்டாம், அதுவே ஒலிக்குது. நாம ஜபம் பண்ணல, ஜபம் தான் நம்மளை பண்ணுது. அந்த நிலையை கிரியா மார்க்கத்தில் அடைஞ்சிடணும். நாம ஜபம் பண்றது சரியையில தான், ஜபம் நம்மளை பண்றது கிரியையில. அந்த ஜபம் ஐந்தெழுத்து ஓரெழுத்தாவது யோகத்துல, சிவாய நம என்ற ஐந்தில் தென்னாவது சிவாய என்று ஒலிக்கும். அதற்கு பிறகு நம்முடைய தற்போதம் தேய தேய, நான் என்ற உணர்வு தேய தேய, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாகின்ற நிலையிலே உயிரை குறிக்கின்ற ஏ என்ற எழுத்து ஒலிக்காது. சிவமும் அருளுமாகின்ற ரெண்டு எழுத்துக்கள் தான் ஒலிக்கும். அந்த எழுத்து என்னாகும், அதீதத்திலே அழுந்தும் பொழுது அருள் பெருமானுக்குள்ளே அடங்கி காட்டும். அப்பொழுது சிகாரம் மட்டுமே ஒலிக்கும். ஐந்தெழுத்து எப்படி, ஐந்தெழுத்து எப்படி ஒலிக்கும், சி என்றுதான் ஒலிக்கும், சிகாரம் மட்டுமே ஒலிக்கும். அந்த நிலை, அந்த நிலையிலே பெருமானுடைய காட்சிக்கு இந்த உயிரானது தயாராகி விட்டது. அந்த நிலையில காண்கின்ற காட்சி தான் எல்லாம் சிவனென்ன நின்றாய் பற்றி. எங்க பார்த்தாலும் சுவாமி தான் தெரிவார், இன்னொன்று தெரியாது. மைக்கிலேயே அவர் தான் தெரிவார், பேசுறவன்ட்டே அவர் தான் தெரிவார், கேட்கறவங்கள்ட்டே அவர் தான் தெரிவார், தூண்லயே அவர் தான் தெரிவார், திரும்பலயே அவர் தான் தெரிவார். அந்த நிலை ஐந்தெழுத்து ஓரெழுத்தாகின்ற நிலையிலே அந்த காட்சி கிட்டும். தக்க அஞ்செழுத்து என்று சொன்னார். தக்க அஞ்செழுத்து என்றால் தகுதி வாய்ந்த அஞ்செழுத்து. எந்த அஞ்செழுத்து நம்மை சரியை கிரியையாகின்ற நிலைகளிலே வளர்த்து வந்ததோ அந்த தகுதிப்பாடு கொண்ட அஞ்செழுத்து யோக நிலையிலே ஓரெழுத்துவாக உருமாறி அமையும். ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு, ஓரெழுத்தாக அதை ஜபித்துன்னு சொல்லல, அது தானாகவே ஆகும். அதை நீ பார்க்கலாம், யூ கேன் சீ இட். ஒரு புழு பூச்சியா ஆறுது, அதை பாக்குறோம் நம்ம. ஒரு அரும்பு மலரா மலருது, அதை நம்ம பாக்குறோம். நாம என்ன பண்றோம், வேடிக்கை பாக்குறோம், அவ்வளவுதான். நாம இதான் பண்றோமா, அடுப்புல சட்டியில போட்டு நம்ம பொரியல் பண்ணும் போது கூட அது வெந்து நிறம் மாறுது, பச்சை வெண்டைக்கா தங்க கலருக்கு மாறுது. நாம இதான் பண்றோமா. உண்மையில செயல் என்பது உயிருக்கு என்றைக்குமே கிடையாது. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நான் நல்லா சமைச்சிட்டோங்கிற எண்ணம் நமக்கு வருது. சமைச்சது யாரு, நீரும் நெருப்பும் தான் சமைத்தன. பூதங்கள் தான் சாப்பாட்டை உண்டாக்குது, நாமளா உண்டாக்குறோம். ஜலம் குறைச்சலா இருந்தாலும் உணவுல சுவை இருக்காது, ஒழுங்கா வேகலனாலும் உணவுல சுவை இருக்காது. நீரு நெருப்பு தான் உணவை சமைக்கின்றன. நாம சமைக்கல, நாம என்ன பண்ணலாம், நாம அதை கெடுக்கலாம். உப்பு கூட போட்டு நம்மால நன்னா சமைக்க முடியாது, நம்மால நல்ல சமையல கெடுக்க. நம்ம சும்மா இருந்தா அது நல்லா இருக்கும், சும்மா இருக்க கத்துக்கணும், அதான் செய்வோம். அப்ப ஐந்தெழுத்து ஓரெழுத்தா உருவ மாதிரி அமைவதை காண வேண்டும், அவ்வளவுதான். இந்த யோக அனுபவம் என்பது வெறும் காட்சி தான், கையகாலம் ஆட்ட வேண்டாம். சும்மா இருப்பதனாலே இந்த காட்சி கிடைக்கும். படுத்தாம நல்ல பிள்ளைன்னு சொல்லி தானா பஜ்ஜியும் பொக்கடாவும் வந்துகிட்டே இருக்கும். சும்மா இருந்தோம்னா அம்மா படுத்தாம ஒரு பிள்ளை இருக்குன்னா தானாவே வந்து ஊட்டுவா. அதே போல ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு அருள் தரும் பெருவெளிக்கே புக்கு எழுந்தினர். அருள் தரும் பெருவெளி என்பது சகஸ்ராரம். மாமலர் மேய ஜோதி என்று வருகின்ற திருவார்த்தை திருவாசகத்துல வருது. மாமலர் மேய ஜோதி, மாதிவர் பாகன் மறை பெய்கின்ற வானவன் மாமலர் மேய ஜோதி. மாமலர் என்றால் மா என்பது மகிமை, ஆயிரக்கணக்கான இதழ்கள் கொண்ட தாமரை இங்க இருக்கு. மாமலர் மேய ஜோதி, அந்த சகஸ்ராரத்திலே ஒளிப்பொருளாக பரமசிவம் இருக்கின்றான். அந்த அருள் தரும் பெருவெளியிலே சென்று சேர வேண்டும். ஆஜ்ஞையில் இருந்து இந்த அருள் தரும் பெருவெளிக்கு சேருவதற்குள்ள ஏகப்பட்ட யோகஸ்தானங்கள் இருக்கின்றன. அதுல படிக்கட்டு கிடையாது. இதுவரையும் நூல் ஏணி, படிக்கட்டு, கயிறு இதை பிடிச்சுக்கிட்டே ஏறி இருக்கும். இந்த ஆஜ்ஞைக்கு வந்த பிறகு ஏறுவதற்கு படிக்கட்டு கிடையாது, தாவி தாவி போகணும். கரணம் தப்பினால் மரணம். அப்பொழுது கரணம் எப்படி தப்பும், யாரொருவனுக்கு கடவுளிடத்திலே மெய்யான அன்பு இல்லையோ அவனுக்கு கரணம் தப்பும். அவ்வாறு கரணம் தப்பினால் மரணம் ஏற்படும், யோக அனுபவத்திலே மரணம் ஏற்படும். பெருமானிடத்திலே உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு கரணம் தப்பாது, மரணமும் ஏற்படாது. அவர்கள் இதுல துவாதசாந்தம் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையை கடந்து ஷோடசாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற, ஷோடசாந்தம்னா ஆஜ்ஞையிலிருந்து 15 படிகளை கடந்தது ஷோடசாந்தம். துவாதசாந்தம் என்பது ஆஜ்ஞையிலிருந்து 11 நிலைகளை கடந்தது துவாதசாந்தம். அந்த ஷோடசாந்தம் தான் பரமசிவனுடைய நிலை. அங்க போய் சென்று சேர்ந்தவர்கள் சிவ சாரூபியத்தை பெறுகின்றார்கள். அங்கு போனாலும் பதமுக்தி தான், சிவ சாரூபியம் தான். பரமுக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சாயுஜ்யம், மீண்டும் பிறக்காத நிலை என்பது ஞானத்தினால் மட்டும்தான் எய்தும் என்று சொல்ல போது. அருள் தரும் பெரு வெளிக்கே புக்கு அழுந்தினர். புகுந்து திரும்பி வரக்கூடாது, ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது. அந்த பெரிய பெரு வெளிக்கு சென்றவர்கள் அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கு தங்குதலுக்கு தான் அதீதம் என்று பெயர். அவ்வாறு தங்கிவிட்டால் யோக சாதனத்திலே வெற்றியை பெறுகின்றார்கள். கீழே வராமல் மாடிக்கு போனவன் மாடியில கொடுத்தனம்னா ஆரம்பிச்சிடணும். இந்த 10வது படியில ஒரு சிறப்பு இருக்கு, 20வது படியில ஒரு இன்பம் இருக்கு அப்படின்னு திரும்பி வரக்கூடாது. பழைய இன்பங்களை நாடி இறங்கி வரக்கூடாது. அப்பாடா மாடிக்கு வந்துட்டோம், கஷ்டப்பட்டுலவா மாடிக்கு வந்திருக்கிறோம், இனிமே திரும்பி பார்க்க கூடாது என்ற உரைப்போடு அங்க இருக்கணும். அதான் புக்கு அழுந்துதல். அவ்வாறு அழுந்தினால் யோகத்தினுடைய, யோக அனுபவத்தினுடைய வெற்றி கிட்டுகின்றது. அப்போது சிவ சாரூபியம் கிடைக்கின்றது. புக்கு அழுந்தினர், எமது உருப்பெறுவார், என்னுடைய சொரூபத்தை பெறுவார்கள். புவியில் வேட்டுவன் எடுத்தமென் புழு போல், இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். வேட்டுவன் என்று ஒரு பறவை, ஒரு பூச்சி, குளவின்னு சொல்லுவார்கள். அது என்ன பண்ணுமா, இலக்கியத்திலே ஒரு நம்பிக்கை, அது கொத்த போற புழு, அந்த புழுவை பார்த்து அதுக்கு இந்த ஒரு புழுவை நம்ம பிள்ளையா பாவிப்போங்கிற எண்ணம் வந்துடும். அப்படிதான் அதுக்கு இனப்பு இருக்கும். எல்லா இனங்களும் நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதை போல அந்த குளவிக்கு பிறகு இன்னொரு குளவி வேணும். அது என்ன பண்ணுமா, உண்ண போகின்ற ஒரு புழுவினை பார்த்து குளவியா ஆக்கும்னு சொல்லி அதை கொண்டு வந்து தன் கூட்டிலே வைத்துக் கொண்டு அதை தலையில கொட்டிக்கிட்டே இருக்குமா. அது கொட்டும் போது இந்த புழுவுக்கு வலிக்கும். ஆனால் அது வந்து கொட்டப்பட்டு கொட்டப்பட்டு புழுவினை விரும்ப ஆரம்பித்து விடும். பல வீடுகள் அப்படிதான் நடக்குது. அப்புறம் என்ன பண்ணது, அது புழு நாய்தான் குளவியாக ஆகிவிடும் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய ஒரு நம்ம நாட்டு நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லப்படுது, உண்மையா இருக்கலாம். வேட்டுவன் என்கின்ற குளவி உண்ட சென்ற ஒரு புழுவினை எடுத்து தன்னை போல் ஒரு குளவியை ஆக்குவதை போல இந்த யோக அனுபவம் மட்டும் ஒருவனுக்கு ஹரணந்தப்பினால் மரணம் என்றிருக்கின்ற யோக அனுபவம் ஒருவனுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால் கடவுள் இவனை காப்பாற்றுவோம் என்று நினைக்க வேண்டும், இவனை நம்மவனாக ஆக்கிக் கொள்வோம் என்று கடவுள் விரும்பினால்தான் இது கிடைக்கும். அந்த வேட்டுவன் என்ற குளவி ஒரு புழுவினை குளவியாக ஆக்குவதற்கு முனைந்து செய்வதை போல கடவுளே இந்த உயிருக்கு சாரூபியம் தருவதென்று விரும்பினால்தான் யோக நிலையிலே அவனுக்கு வெற்றி கிட்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தது ஞானம். ஞானம்னா புத்தக படிப்புன்னு நினைக்கக்கூடாது. ஞானம் அபரம் என்றும் பரம் என்றும் இரண்டா சொல்லப்பட்டிருக்கு. பரம் என்பது அனுபவ ஞானம். அபரம் என்றால், பரம் என்றால் மேலானதுன்னு அர்த்தம், அபரம் என்றால் கீழானதுன்னு அர்த்தம் கிடையாது. வடமொழி இலக்கணத்துல ந அப்படிங்கிற சொல்லு, அதுக்கு இல்லை என்றும் மாற்று என்றும் பல பொருள் உண்டு. அது இன்னொரு சொல்லோடு சேரும் பொழுது ஆ என்று மாறும். ந சத்தியம் அசத்தியம் ஆகும், ந பரம் அபரம் என்றாகும், ந பிராமணஹா அப்ராமணஹான் ஆறும். இதுக்கெல்லாம் என்ன பொருள், இதுக்கெல்லாம் உயர்ந்த பொருள். பரம் என்றால் மேலானது, அபரம் என்றால் மேலானது அன்று அப்படின்னு அர்த்தம், கீழானதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா, அதர் தேன் தட் அண்மை பொருள். ஐயா இது கிலோ 1000 ரூபாய் சொல்றீங்களே இந்த தேன். ஆமாம் ஐயா, இது ஒரிஜினல் மலைத்தேன், மேலானது. அடுத்த குவாலிட்டி தேனே கிலோ 300 ரூபாய் தான். அப்போ இது கீழானதா, இது கீழானது இல்லை ஐயா. அந்த தேனுடைய எல்லா குவாலிட்டிஸும் இதில் உண்டு. இது மேட் இன் தி லேப், இது லேபில் உண்டாக்கினது, அது இயற்கையானது. தேனை இப்போ வந்து லேபிலே உண்டாக்குறாங்க, ஏன்னா இயற்கையான தேன் கிடைக்காதே. நடராஜா அபிஷேகம்னா 1000 லிட்டர் பால் ஊத்துறாங்க, எப்படி பாலாக இருக்க முடியும்? அபிஷேக தண்ணிக்கு 1000 லிட்டர் பால் கொடுத்துருமா அந்த ஊர் மாடு? யோசிக்க வேண்டாம். திடீர்னா ஒரு நாளில் சிவராத்திரிங்கிறதுக்காக எல்லா மாடும் 100க்கு 100 பால் கறக்குமா? சாத்தியமா? அது நாம உயர்வான பொருளை பயன்படுத்தணும்னு கேட்டால் நாமளே நம்ம கையினால ஒரு டம்ளர் பால் கறந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாலே சிவராத்திரி பூஜை ஆயிடுச்சு. மாணி பால் கறந்து ஆட்டி வழிபட நீனுலகலாம் ஆள கொடுத்த என் தானு. கறந்த பாலுடைய நுரையும் சூடும் சுவாமியினுடைய உடம்புல படணும். கறந்த பாலுடைய சூடு படணும், கறந்த பாலுடைய நுரை ஒட்டின்னு இருக்கணும். தயிர அபிஷேகம் பண்ணாமல் இருக்கணும், பால் அபிஷேகம் பண்ணா நுரையோடு அந்த பால் இருக்கணும். அது மேலானது, மற்ற எல்லாமே அதற்கு மாறானது. கீழானதுன்னு சொல்றது இல்லை, மாறானது, அதற்கு வேறானது. அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா இருக்கு. மெய்யான அனுபவம் என்பது கடவுளே உயிருக்கு தருவது, அதற்கு பரஞானம்னு பேர். மற்ற ஞானங்கள் எல்லாம் அப்பறம். நூற்கல்வி ஞானமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு அஞ்ஞானம்னு பேர். ஆகவே படிப்பறிவை பத்தி இங்க பேச வரல. அப்ப அபரஞானம்னா என்ன, படிப்பறிவும் இல்லை, அனுபூதி ஞானமும் இல்லை, அனுபவ ஞானமும் கிடையாது, நூலறிவும் கிடையாது, இடைப்பட்டதா ஒரு ஞானம் இருக்கு. அது என்ன ஞானம் அப்படின்னு கேட்டா, நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக அப்படின்னு அம்மையார் சொல்லிருக்காங்க. புசத்தை படிச்சவன்லாம் கிட்ட பேச வராதிங்கப்பா, நீங்களாம் கோயிலுக்குள்ளேயே வரமாட்டீங்க. நுழைவிலாதார், நுழைவிலாதார்னா அனுபவ ஞானத்துக்கு கிட்டே வராதவங்கன்னு அர்த்தம். நிஜமாவே படிச்சுக்கிட்டே இருக்கிறவன் கோயிலுக்கு வரமாட்டான். சமயம் சார்ந்தவர்களை படிக்கிறவனே புசத்தை படிச்சுட்டு இருப்பான், வாசல்ல சுவாமி ரிஷபத்தில் போயிட்டு இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்கலான். படிப்பு என்பது அப்படிப்பட்ட அஞ்ஞானம். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். என்னுடைய சொற்பொழிவுகளை நான் இதை அடிக்கோடிட்டு சொல்லுவேன். எங்க அப்பா சொல்லிருக்கிறார், என்னைக்குமே கொஞ்சம் தான் படிக்கணும்னு சொல்லுவார். அதுக்கத்தான் நியம அத்தியாயம்னு பேர். வேதமே பழங்காலத்தில் பல வருஷங்கள் படித்தார்கள், டெய்லி கொஞ்சம் தான் படிப்பார்கள். மோகத்தினால சீக்கிரமா படிச்சா அது அவனுக்கு அனுபவ ஞானத்தை தராது. ஏதோ விதத்துல மயக்கி அவன் என்ன பண்ணுவோம், வேத நெறியிலேருந்து அண்ட கொண்டு போயிடும். உடம்புல ஒட்டாது, நிறையா சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது, கொஞ்சம் சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். இன்டேக்னு ஒன்று இருக்கலையோ, நல்ல தாகத்துல குடஞ்சலம் குடிச்சிங்கன்னா சிறுநீரா போகுமே தவிர அரை மணி நேரம் கழிச்சு திரும்பவும் தாகம் உண்டாகும். நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அவுன்ஸ் ஜலமா குடிச்சிங்கன்னா சிறுநீரும் போகாது, தாகமும் அடங்கும். நம்ம உடம்புல இருக்கிற செல்லு அந்த ஜலத்தை உறிஞ்சிக்கணுமே. படிப்பு என்பது கொஞ்சம் தான் படிக்கணும்னு பெரியவர்கள் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. அப்போ துண்டு தான் நிறைய செய்யணும், துண்டினால் உண்டாகின்ற ஞானத்துக்கு அப்பறம்னு பேர். தொண்டு தான் நிறைய செய்யணும், தொண்டு செய்து உண்டாகின்ற ஞானத்திற்கு அப்பறம் ஞானம்னு பேர். அது கடவுளை கிட்டத்தட்ட காட்டிடும். ஒரு திரை தான் போட்டிருக்கு, எந்த திரையை திறந்தா உள்ள சாமி இருக்குன்னு தெரியும். திரையை திறப்பதற்கு பயம், தொண்டு மனப்பான்மையினால. ஏன் சாமியே திறந்து காட்டுட்டுமே, நமக்கே இந்த அதிக பிரசங்கித்தனம் என்று அடங்கி வாழுதல் அப்புறம் ஞானம். பெருமானிட்ட விதி நிஷேதங்களுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழணுமோ சாஸ்திர ரீதியா வாழ்வதனால் பெறுகின்ற ஞானம் இருக்கின்றது. அதுக்கு அப்புறம் ஞானம், இப்ப கிரியா மார்க்கத்தால் உண்டாகின்ற ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணும், பெருமானை தான் தெரிந்து கொள்வதற்கு முனையாது, அவனே கருணையினால அந்த காட்சியை காட்டட்டுமே என்று வெயிட் பண்ணும். அவ்வாறு அவன் காட்டுகின்ற நிலையிலே உண்டாகின்ற ஞானம் பரஞானம். அந்த பரஞானத்தை, பரஞானம் எப்படி வரும், கடவுளுக்கே மனசு இறங்கும், பரஞானம் உண்டாகும். கடவுளுக்கு மனம் இறங்குவது வெளியிலேருந்து பார்க்கிறவனுக்கு வன் செயல் போல தோன்றும், ஆனால் உண்மையிலே ஒரு இன்செயல். எப்படின்னா, ஒரு சமுத்திரத்தில் ஒருத்தனுக்கு ரொம்ப ஆசை, சமுத்திர கரையிலேயே ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கிறான், ஒரு சின்ன குழந்தை. அவன் என்ன பண்ணுறான், அந்த அலை வரும்போது பயந்து ஓடி வந்துடுறான் வெளியில். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அலையில் வந்து காலை ஊனி நிற்கிறான், காலு கட்டில இருக்கிற மண்ணை அதை வாரிக்கிட்டு போகும்போது ஒரு பயம் வருது, அந்த பயம் கொஞ்ச நாளில் தெளியுறது. அப்புறம் நீராடுவதற்கு பயப்படுறான், அப்புறம் அந்த பயம் தெளியுறது. அப்புறம் அதில் போய் ஆழமாக இருந்து மூச்சு பிடித்து விளையாடுறதுக்கு பயப்படுறான், அப்புறம் பயம் நீங்குது. அப்புறம் உள்ளே போய் முத்தும் பவழமும் எடுத்துகிட்டு வரான். கடலோடையே வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு கடலிடத்திலே ஒரு பெரிய அன்பு உண்டாகிவிட்டது. ஆனால் யாராலும் கடலினுடைய ஆழத்தை காண முடியாது, யாராலும் கடலை அளக்க முடியாது. அந்த நிலையில் இவனுடைய பக்தி சிரத்தையை பார்த்து கடல் என்ன பண்ணதான், இனி உன்னை என் வயிற்றுக்குள் வைத்துக் கொள்கின்றேன், உனக்கு அன்பு இருக்கா இல்லையா, உனக்கு என்பால் அன்பு இருக்கின்றது, எனக்கும் உன்பால் அன்பு இருக்கின்றது. யூ லவ் மீ, ஐ லவ் யூ. நீ ஏன் தனியா இருக்கணும், நீ எனக்குள்ள இருப்பாயாக என்று சொல்லி கடல் என்ன பண்ணுது, சுனாமியா பொங்கி இவனை உள்ள இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் என்ன பண்றாங்க, ரொம்ப நாளா வரல, அதனால சுனாமி வந்தனால தான் இவருக்கு திதின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்பொழுது இது ஒரு வன்செயல் போல தோன்றும், கடவுள் ஒரு உயிரை ஆட்கொள்வது வன்செயல் போல தோன்றும். ஆனால் அந்த உயிரை பொறுத்தவரையிலும் அது நன்மை. நான் சொல்றது புரியும், அந்த உயிரை பொறுத்தவரையிலும் அது நன்மை. அந்த உயிர் எதற்கு விரும்பி இருக்கின்றது, அந்த உயிர் கடலுக்குள்ளேயே வாழ்வதற்கு விரும்பி இருக்கின்றது, பரஞானத்திற்கு விரும்பி இருக்கின்றது. பரஞானம் நிகழும் பொழுது இந்த உலகத்தோடு நம்முடைய லிங்க்ஸ் எல்லாம் ஸ்னாப் ஆயிடும், கட் ஆயிடும். உலக மக்களுக்கு அது ஒரு வன்செயல் போல தோன்றும், ஆனால் அந்த உயிருக்கு அது முக்தி என்று பார்க்கின்றோம். இந்த விஷயங்கள்லாம் திருவாசல் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. நேற்று வரையும் மந்திரியா இருந்தாரு, 1000 பேர் சொன்னதை கேட்டாங்க, பல்லக்கில் போனாரு, பட்டாடைகள் அணிந்தார், தங்க நகைகள் அணிந்தார். இன்றைக்கு உடம்புல கண்ணு மட்டும்தான் தெரியுது, உடம்பு முழுக்க சாம்பலை பூசிட்டு இருக்கிறார், ருத்ராட்சங்களை போட்டுட்டு இருக்கிறார், இடுப்புல ஒரு கோவணம் தான் கட்டிருக்கிறார். அதை போலவே கோவணம் கட்டின இன்னொரு மனுஷனுக்கு தொண்டு செய்கிறார். மனிதனுக்கு எந்த நேரத்தில் பைத்தியம் பிடிக்கும் தெரியல, அதுவும் இப்படியா பிடிக்கணும், ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம குருநாதரை பத்தி உலகம் முழுக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது கடவுள் இவரை நன்றாக ஆட்கொண்ட காரணத்தினாலே சொல்லப்பட்டது. கடவுள் இவரை நன்றாக அறகுறையா ஆட்கொள்ளல, முழுமையாக ஆட்கொண்ட காரணத்தினாலே இந்த நிலை சொல்லப்பட்டது. அதான் சொல்றார், செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே, நீ என்னை அரைகுறையாக ஆட்கொள்ளவில்லை கடவுளே, நீ என்னை எவ்வாறு ஆட்கொண்டாய், நீ என்னை ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக ஆட்கொண்டாய். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, அப்பப்ப வந்து 4 பேர்ட்ட கெட்ட பேர் வரா மாதிரி வீட்டுக்கு வெளியில நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்க கூடாது, தடாலடியா வரணும், குதிரையில ஏறுன்னு சொல்லணும், கூட்டிட்டு தான் ஊருக்கு போயிடணும். யார் வந்தாலும் அவங்க ஊருக்கு வந்தா கத்திய கையில் எடுத்துக்கணும். அதுதான் செம்மையாக ஆட்கொள்ளுதல். அதை போல கடவுள் ஒரு சில உயிர்களை ஆட்கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதான் அந்த நிலையிலே விளைவது பரஞானம். ஆனால் அந்த பரஞானத்திற்காக என்ற உண்மையான ஏக்கத்தை விளைவிப்பது அபரஞானம். பரஞானத்திற்கான உண்மையான ஏக்கம் வேண்டும். கடவுள் கூப்பிட்டா எத்தனை பேர் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கிறோம் அது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டி சுவாமி மலையில இருந்தாங்க, நீங்கெல்லாம் தரிசனம் பண்ணிருப்பீங்க, திரு ஏரகம் சுவாமி மலை கட்டுமலை. சுவாமி மலையில மேல பாலமுருகன் இருக்கிறார், பால தண்டாயுத பாணி, தண்டாயுத பாணியில பாலமுருகன் இருக்கிறார். இந்த அம்மா போய் சொல்லுவாங்க, முருகா நீ என்ன எப்படா கூப்பிட்டுக்கு போற, இத்தனை படி ஏறி என்னால வர முடியலையே, அதான் வராமலும் இருக்க முடியலையே, நீ என்ன எப்போ கூப்பிட்டுக்கு போற, என்ன எப்போ கூப்பிட்டுக்கு போறேன்னு கேட்டுட்டே இருந்தாள். ஒரு நாள் முருகனுக்கே இறக்கம் வந்துருச்சு. உன்ன முருகன் சொன்னாரு, பக்கத்துல அதிகமா யாரும் இல்லை, கோயில் அடைக்க போறாங்க, பாட்டி இரு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தனியா பேசணும். நின்னுட்டா, என்னது கர்ப்பகிரகத்திலிருந்து ஒரு குரல் வருதுன்னு நின்னுட்டா. நான் தான் முருகன் பேசுறேன், என் குரல் கூட உனக்கு புரியலையா? ஆமாமா முருகா, நீ தான் பேசுற, சொல்லு சொல்லு. நீ டெய்லி கட்டிட்டு இருந்த, எப்ப என்ன கூட்டிட்டு போறேன்னு, இன்னைக்கு நைட்டே உன்ன கூட்டிட்டு போயிடுறேன், இன்னைக்கு நைட்டே உன்ன கூட்டிட்டு போயிடுறேன். பாடி இப்படி பாட்டி என்ன பண்ண, இப்படி தொடச்சுண்டா, சுதாரிச்சுண்டா. இரு முருகா, நீ குழந்தை தானே, உனக்கு ஒன்றும் தெரியாது. யாரா ஏதாவது சொன்ன அப்படியே நம்பிடுறதுதான் குழந்தையோட இயல்பு. நீ குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு பாரு. இதே உங்க அப்பன்கிட்ட சொன்னா அவன் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டான். எனக்கே உங்ககிட்ட வர தெரியாது. என் பேரனுக்கு பேரன் பிறந்தப்புறம் நானே வந்துடுறேன், நீ என்ன கூட்டிட்டு போறது? என் பேரனுக்கு பேரன் பிறக்கணும், பேரனுக்கு பேரன் பிறந்தா நானே வந்துடுவேன். அதனால கடவுள் கூப்பிட்டால் யார் வர தயாராக இருப்பார்களோ அவர்களை மட்டும்தான் கடவுள் கூப்பிடுவான். இல்லைன்னா கடவுளுக்கு அவமானம் இல்லையா கூப்பிட்டு வரலன்னா? ஆகவே சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளிலே யார் ஒருவர் வந்து பயிற்சி பெற்று ஒரு நல்ல பிறவியை பெறுகின்றார்களோ அவர்கள் ஞானத்திற்கு உரியவர்களாகின்றார்கள். அந்த ஞானம் என்பது குருவினுடைய உபதேச மூலமாக ஒருத்தனுக்கு விளையும், நூலறிவினால் விளையாது என்று பார்க்க. அந்த ஞானம் என்ன? அவர் நிறைய படிச்சிருப்பாரு, அவர் படித்த படிப்பிற்கும் அவர் ஞானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. பரந்த வான்கலை முழுதும் ஆகம நூல் பகுதியும் பல சமய சத்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் தேர்ந்ததில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளென மனம் தெளிந்து புரிந்து போந்து உள சிற்றறிவனைத்தும் போக்கி அவ்வறிவென சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் பெறுவார் என்று சொல்லப்பட்டு.
4: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
4: ஓம் நம சிவாய்.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக எங்களுடைய இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே பல வகையான நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். முக்கியமாக எங்களுடைய இந்த சைவ சமய தத்துவங்கள் விளக்கங்கள் எல்லாம் ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு மிகுந்த ஆழமான ஒரு அறிவு பெட்டகம். இதிலே எல்லோருக்கும் அதிலே இருக்கின்ற விடயங்களை எடுத்து கூறுவதற்கு ஏற்ற ஒரு வழிமுறை இருப்பது போல் தெரியவில்லை. உதாரணமாக இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு தகுந்த ஆதாரங்களோடு கொடுப்பதுதான் வரவேற்கத்தக்கது. இப்ப நீங்கள் ஒரு வழக்கிலே நீங்கள் பார்க்கதா இருந்தாலும் அதிலே நீங்கள் அதை வழக்காடுபவர் இத்தனையாவது சட்டம் இத்தனையாவது பிரிவு என்று அந்த வழக்கு சட்டத்திலே இருக்கின்ற நுணுக்கங்களை எடுத்து உதாரணமாக கொடுத்துத்தான் பின்பு அந்த விஷயங்களை முன்வைப்பார். எந்த விஷயத்தை சொன்னாலும் அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு நாங்கள் சொல்வதானால்தான் அதனுடைய வலிமை, அதனுடைய உண்மை, அதனுடைய மெய்மை மற்றவர்களை கவர்ச்சிகரமாக இருப்பதற்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். பொதுவாக இந்த சைவ சமய விளக்கங்களை சிலர் எழுந்தமானமாக சொல்வது போன்ற ஒரு பிரமை எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனாலே இதில் இப்போ நீங்கள் பிற சமயங்களை பார்த்தால் அதோடு நன்றாக ஈடுபட்டவர்கள் சமய குருமார்கள் மிகுந்த ஆதாரத்தோடு சில விஷயங்களை முன்வைக்கிறார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு வலிமை இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே சைவ சமயத்தை பற்றி விளக்கம் கூறும் அன்பர்கள் அவற்றை தகுந்த ஆதாரங்களோடு விளக்கினால் அதை கேட்பவர்களுக்கும் அது உண்மையிலேயே அவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, இவ்வாறான ஒரு தத்துவம் பேசப்படுகிறது, இவ்வாறான எமது முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவ்வாறான தத்துவங்களை நன்கு உணர்ந்து அவற்றை வழிமுறை நின்று பயன்படுத்தி பலன் பெற்றனர் என்றெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அநேகமாக கவனித்திருப்பீர்கள், டாக்டர் அவர்கள் வைக்கின்ற அத்தனை விளக்கங்களும் இன்ன இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இன்னார் திருமூலர் சொல்கிறார் அல்லது பட்டினத்தார் சொல்கிறார் அல்லது ஆறும நாவலர் இவ்வாறான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார், அவர் எந்த சைவ வினாவிடையில் இதை பற்றி கூறுகிறார் என்றெல்லாம் அவர் கூறும்பொழுது அடிக்கடி நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இது என்னுடைய கருத்தல்ல, இன்னார் கூறிய கருத்து என்று அவர் நூலின் அந்த அடிப்பகுதியை அங்கே உங்களுக்கு எடுத்து விளக்குகிறார். எனவே இவ்வாறான ஒரு அணுகுமுறை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். இதனாலே பிறர் சொல்வது பொய்யன்றோ அல்லது அவர்கள் பிதற்றுகிறார்களோ என்று எடுப்பது அல்ல, ஆனால் அவ்வாறான ஒரு பிரமையை ஏற்படுத்தாமல் இதை பற்றிய விளக்கங்கள் கொடுப்பவர்கள் தகுந்த ஆதாரங்களை காட்டி கொடுப்பது நல்லது என்று அந்த ஒரு யோசனையை முன்வைத்துக் கொண்டு வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கலியகத்துக்கு. நீங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை ஓரளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு பல கேள்விகள் எங்களுக்கு வழக்கம் போல வந்திருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே நேயர்களே, நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு வருவதற்கு நான் உங்களுக்கு அந்த தருணம் வாய்க்கும் பொழுது சொல்லுவேன், அப்பொழுது நீங்கள் வரலாம். வணக்கம் டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் கூறியது போல நாங்கள் பலவிதமான விடயங்களை ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். வருகின்ற பொழுது பலரை இடையிலே சந்திக்கின்ற பொழுது அல்லது இடையிலே சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது அவர்கள் நான் இங்கே போனேன், அவர் ஒருவர் இப்படி சொன்னார், அவர் ஒருவர் இப்படி இன்னொருவர் இப்படி சொன்னார் என்று பல பதில்களை சொல்லுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் இது எமது சமயத்துக்கு உள்ள ஒரு சமயத்துக்கு சமயத்துக்கு என்று சொல்லப்படாது, சமயத்தவர்களில் உள்ள குறைபாடுகளில் ஒன்று. அதாவது நாங்கள் யாரிடம் இதை கேட்டாலும் அதனுடைய தாற்பயத்தை உண்மையை ஆதாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்லுகின்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது யாரும் சொல்லலாம். அதற்காக இப்ப ஒருவர் காவியுடை உடுத்து வந்து ஒருவர் சொல்லிவிட்டார், அல்லது ஜடாமுடியோடு வந்து ஒருவர் சொல்லிவிட்டார், சாமியார் ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அல்ல, எப்பொருளையும் அதிலே மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகவே எங்களுக்கு இந்த விடைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் சமயத்தை அனுஷ்டிக்கின்ற நாங்கள் இதை பார்க்கவிடங்கள், எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரும், கேள்விகள் வரும், கேள்விகள் கேட்கலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த விடை அல்லது மறுமொழி வருகின்ற பொழுது அதை சொல்லுகின்றவர்கள் இதை ஆதாரமாக வைத்து சொல்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய கூட்டை என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள், அல்லது என்னுடைய மனச்சாட்சி என்னுடைய கணிப்பு கேட்ப என்று சொல்லி சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், அதை சமயத்தின் அபிப்பிராயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சமயத்திலே எங்கள் இந்து சமயத்திலே சைவத்திலே என்ன சொல்லியிருக்கின்ற கேட்டால், எங்களுடைய நூல்களிலே அடிப்படை நூல்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அடிப்படை நூல்கள் என்றால் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற வேதங்கள் 4, ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207, அதைவிட புராணங்கள் 18, இதிகாசங்கள் 3, மகாபாரதம் ராமாயணம் சிவ ரகசியம் என்று 3 இதிகாசங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் வடமொழியில் உள்ள நூல்கள். இவற்றை விட தமிழிலே இருக்கின்ற நூல்கள் என்றால் எங்களுடைய திருமுறைகள் 12, தேவார திருவாசகங்கள் உட்பட்ட திருமுறைகள் 12, அதிலே பெரிய புராணமும் அடங்கும். அதே போல மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 தமிழில் இருக்கின்றது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்ல தட்சிண வேதம் என்று சொல்லுவார்கள், திராவிட வேதம் தமிழ் வேதமாகிய திருக்குறள் இருக்கின்றது. இப்படி இந்த நூல்கள் பிற்காலத்தில் வந்தால் அருணகிரிநாதர் தாய்மானார் பாடல்கள் போன்றவை வருகின்றன. அத்தோடு இவற்றை மட்டுமல்ல, இந்த ஞானியர்கள் குருமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் வாழ்க்கையிலே என்னத்தை சொன்னார்கள், என்னத்தை எடுத்துரைத்தார்கள், அவர்களுடைய செய்தி என்ன, இவற்றை ஆதாரமாக கொண்டு ஒரு கேள்விக்கு ஒருவர் விடை சொன்னார் என்று சொன்னால் அது அவருடைய சொந்த அபிப்பிராயம் அல்ல, எமது மதத்தில் எமது சமயத்தில் எமது உள்ள உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். அது இந்த ஆதாரங்களை விடுத்து நாங்கள் இம்பாட்டிலே மனம் போன போக்கிலே விடைகளை பெற்றால் அதிலே ஒரு குழப்ப நிலை நிலவும். ஆகவே இந்த விடைகளை தேடுபவர்கள் அந்த விடை எங்கே இருந்து வருகின்றது அதற்குரிய ஆதாரம் என கேட்டுட்டால் இது டாக்டர் லம்போதரன் சொன்னார் என்று சொல்லப்படாது. அவர் இந்த இடத்திலே ஆர்மணாவர் இப்படி சொல்லி இருக்கின்றார், அல்லது மேகண்ட சாஸ்திரங்கள்ல இப்படி இருக்கு, மகாபாரதத்துல இப்படி இருக்கு, ராமகிருஷ்ண வரலாறு இப்படி இருக்குது, இப்படி அந்த ஞானிகளுடைய வாக்கு வாழ்க்கை இந்த நூல்கள் பிரமாணங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பதில்கள் விடைகள் இருக்க வேண்டும், தேடல்கள் இருக்க வேண்டும். இது சமயத்தை பின்பற்றுபவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் சமயத்தின் நண்பர்களுடைய ஒரு அழகு இருக்கின்றது. என்ன விடயத்தை சொன்னாலும் என்ன சொல்லுவார்கள், இன்றைக்கு மத்தேயு அதுல இத்தினியாம் அதிகாரத்துல இத்தினியாம் வசனத்துல இப்படி இருக்குது, அல்லது இதுல வந்து புதிய ஏற்பாடு இந்த மார்க்ல இத்தினியாம் வசனம் இத்தினியாம் என்னுடைய இருக்கின்றது. அதே மாதிரியாக இஸ்லாமிய அன்பர்கள் கூட சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனில் இருந்து நேரடியாகவும் நபிகள் நாயகம் அவருடைய வரலாற்றிலிருந்து நேரடியாகவும் எடுத்து உபமானங்களை சொல்லுவார்கள். அதே மாதிரியாக எமது சமயத்திலையும் சொல்லுகின்ற மரபு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதை நாங்கள் பிரமாணமாக கொள்ள முடியாது, அது யார் சொன்னாலும் கூட. அப்படித்தான் நான் சொல்லுவேன்.
2: சரி, உண்மையிலே நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள் டாக்டர். இப்ப நாங்கள் மற்றவர்களை குறை கூறுவதாக இல்லை, அவர்களுடைய சிறந்த ஒரு மனப்பான்மையை தான் இங்கே டாக்டர் நீங்கள் விளக்கி இருக்கிறார், அது ஒரு வரவேற்கத்தக்க இது.
1: இன்னைக்கு என்ன கேட்டால் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன்,
2: அப்படி வரக்கூடாது.
1: அப்படி இன்றைக்கு என்ன கேட்டால் யார் யார் சாமியாராக வருகின்றார்களோ, யார் யார் குரு வேஷம் போடுகின்றார்களோ, அவர்கள் சொன்னதெல்லாம் வேதமாக்கா போயிட்டு அண்ணபடினால அதுல தப்பு இல்லை. அந்தந்த இதுகளுக்கு அந்தந்த மரியாதை உண்டு, அந்தந்த போதனைகள் உண்டு. ஆனாலும் சில விடயங்களுக்கு அவர்கள் எங்கே இருந்து இந்த விடை வருகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
2: உண்மையிலேயே டாக்டர் நீங்கள் சொன்ன பிறகு நான் யோசிக்கிறேன் என்றால், பொதுவாக இப்ப பிற சமயங்களை பார்க்கும் பொழுது இந்த போலி வேடம், போலி வேடதாரிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் எழுந்தமானமாக ஒரு காவியுடைய பட்டுக்கொண்டோ அல்லது ஒரு அங்கி அணிந்து கொண்டோ நான் ஒரு குருவானவர் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நிலையை நாங்கள் மிக அருமையாகவே பார்க்கிறோம். அவர்கள் அந்த குருவான பட்டம் பெறுவதற்கு அவர்கள் பயிற்சி பெற்று அதற்கான பாடசாலைகளில் படித்துத்தான் வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய சமயம் மிகுந்த ஒரு எல்லோருக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு பரந்த அடிப்படையிலே பரந்த ஒரு அறிவக கூடமாக இருக்கிற காரணத்தினால் சிலர் அரைகுறையாக படித்துவிட்டு இவ்வாறு வந்து சமயத்தினுடைய விளக்கங்களை கூறும் பொழுது சில வேளை தவறுகள் ஏற்படுவது இயற்கையாக
1: சொல்லுவார்கள் என்று கேட்டால், இறையை படிப்பினாலே அல்லது கல்வியினாலே அடைய முடியாது, அது கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த நூல்களை பயில வேண்டும், கற்க வேண்டும், ஆனா அந்த நூல் அறிவினாலே இறைவனை அடைய முடியும்.
2: அடையாது
1: சொல்லுவார்கள், எட்டு சுரக்காய் கரைப்புதவாது என்று சொல்லுவார். அப்ப அதனாலே இறையை அடைய முடியாது. இவ்வளவு சமயம் இவ்வளவு காலங்காலமாக சனாதன தர்மம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய ஆச்சாரியர்களுடைய தபத்தினாலையும் ஞானத்தினாலையும், ரெண்டே ரெண்டு விஷயம். அவருடைய படிப்பு பட்டம் அல்ல, அவருடைய தபம், அதாவது அந்த ஆஸ்டெரிட்டிஸ், அந்த அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து அந்த பூஜைகளை செய்து அந்த ஜபங்களை அனுஷ்டித்து அந்த விரதங்களை அனுஷ்டித்து அந்த வழியிலே தவ ஒழுக்கத்திலே வந்தவர்கள். அதான் காஞ்சி பெரியவரை பார்த்தால் தெரியும். அப்ப அந்த வழியிலே அந்த தபத்தினாலையும், இரண்டாவது ஞானத்தினாலையும், அதிலே ஒளிர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இறையே அவர்களுக்கு உள்ளிருந்து அழுகின்ற ஞானத்தினாலையும், இந்த ஆச்சாரியருடைய தபம் ஞானம் இதாலதான் எங்களுடைய சமயம் வளருது. மற்றபடி எல்லாவற்றுக்கும் குருமார்கள் உண்டு. பூஜைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு குருமார்கள் உண்டு, கிரியைகளை செய்வதற்கு குருமார்கள் உண்டு, ஜோகம் கல்பிப்பதற்கு குருமார்கள் உண்டு, உபநிடதங்கள் மற்ற ஞான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு குருமார்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் கடவுளை காட்டுகிறார்கள் என்று அல்ல, இந்த வழிக்கு கொஞ்சம் உதவி செய்கின்றார்கள். ஆகவே அந்த கற்பிப்பவர்களும் கற்பவர்களும் இதை பெற்றுக் கொள்ள வடிவாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் என்ன கேட்டால், ஒரு யோகா படிக்க போனால் அவரே அல்டிமேட் குருவாக வந்து விடுகின்றார். அல்லது ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போனால், ஒரு உபநிடதத்தை அல்லது ஒரு ஒரு கீதையை சொல்லிக் கொடுக்க போனால் அவரே குருவாக வந்து விடுகின்றார். அப்படி அல்ல, இவர்கள் எல்லாரும் கருவிகள், குருநிலையில் இருப்பவர்கள். ஆனால் அல்டிமேட்டாக ஞான குருவாக இறைவன் தான் வருவார். அவர் மானிட வடிவிலே வருவார். அதனுடைய அதுவரைக்கும் நாங்கள் இந்த குருமார்களை அசட்ட செய்யவும் கூடாது. அதே நேரம் அளவுக்கு அதிகமாக இவர்தான் கடவுள், இவர்தான் கடவுளை காட்டுகிறார், இதுதான் கடவுளுடைய வழி என்று நாங்கள் ஒரு மேலோட்டமாக முடிவு செய்து விழுந்து போகவும் கூடாது. அதைத்தான் சொல்லுவார் திருமோலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அப்ப நாங்கள் குருடராக இருக்கப்படாது, இந்த இதை பற்றிங்கின்ற குருமாரையும் குருடர்களாக ஆக்கப்படாது. அவர்களை குருடர்களாக ஆக்குறது நாங்கள் ஃபாலோவர்ஸ் தானே. அப்படியே அதை இருந்து கொண்டு இந்த விடயங்களை அணுக வேண்டும்.
2: இப்ப நீங்கள் இந்த எங்களுடைய ரிஷி பரம்பரை, அவங்களுடைய குரு பரம்பரைகளை பற்றி நீங்கள் கூறினீர்கள். அதனால இங்கே அதை ஒட்டிய ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது டாக்டர், அதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் குரு பரம்பரையில் சங்கராச்சாரியார் உட்பட்ட அனைத்து துறவிகளும் கையில் தண்டமும் அதன் உச்சிக்கு அருகே சிறு பையும் வைத்திருப்பது ஏன்? இவர் அங்க இதுக்கு போகிறார்.
1: காஞ்சி மடம், காஞ்சி மடம், இங்க சன்னியாச சம்பிரதாயங்கள் உண்டு. காஞ்சி மடத்து சங்கராச்சாரியருடைய சம்பிரதாயம் ஆதிசங்கரிலிருந்து ஆரம்பிக்கிறது. இதுல இன்னொரு வினாவம் வந்திருந்தது, இந்த சங்கராச்சாரியாரும் ஆதிசங்கரரும் ஒன்றா
2: என்று.
1: சங்கர மரபிலே வருகின்ற ஒவ்வொரு ஆச்சாரியரையும் சங்கராச்சாரியார் என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஹி இஸ் ரிப்ரசன்டிங் சங்கரர். அப்ப முதலாவது சங்கரர், அவர் கிறிஸ்துவின் 600 அளவில் பிறந்தவர், 700 அளவில். அவர் இன்றைய கேரளாவில் இருக்கிற காலடி என்ற கிராமத்திலே அவதரித்தவர், பிராமணர். அந்த காலத்திலே அவர் தமிழர், மலையாள மொழி இல்லையா, அவர் தமிழர். அப்ப அவர், அப்ப அவர் அங்கே காடி என்ற கிராமத்திலே அவதரித்தவர். அவர் இந்த அவருடைய மரபிலே அவர் வந்து அவருக்கு முன்னாலே இருந்த கோவிந்தபாதரிடம் போய் வட இந்தியாவிலே அவர் அனுகிரகம் பெற்று, அவர் தான் அவருடைய குரு கோவிந்தபாதர் என்று. அப்ப அந்த அவரிடம் அந்த உபநிடத விடயங்களை கற்றறிந்து வேதாந்த தத்துவத்தை இந்தியா முழுவதும் நிலைநிறுத்தியவர். நான்கு திசைகளிலேயும் ஆசிரமங்களை ஸ்தாபித்தவர். கேதார்நாத் பத்ரிநாத்ல இருக்குது, துவாரகாவில இருக்குது, மற்றது இங்க குஜராத்ல அங்காலயம் இருக்குது, மற்றது இங்கால காஞ்சியில இருக்குது, அதே மாதிரி சிருங்கேரியிலும் அந்த இடங்களை ஸ்தாபித்தவர். அந்த மரபில இன்றைக்கும் அந்த மடங்கள் குருமடங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த மரபிலே வருகின்ற அடுத்து வருகின்ற ஆச்சாரியார்கள் எல்லாரும் சங்கராச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆகவே எல்லோரும் சங்கராச்சாரியார் என்றாலும் அந்த தொடக்கி வைத்த அந்த மரபை தொடக்கி வைத்தவரை ஆதிசங்கரர் என்று சொல்லுகின்றோம். எல்லாரும் அடிக்கின்ற அந்த லிங்காஷ்டகம் இருக்கின்றது இல்லையா, பிரம்ம முராரிசுராட்சிதலிங்கம் என்ற லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், அதே மாதிரி பஜகோவிந்தம், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி என்ற பாடல், இது எல்லாம் பொதுமக்களுக்காக பாடியது சங்கரர். அது மிகவும் எளிமையான பாடல்கள். அதே மாதிரி மிகவும் சிக்கலான தத்துவ நூல்களுக்கு, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களுக்கு விரிவுரை பாஷ்யமும் எழுதியிருக்கின்றார். அப்ப அவர் அந்த அது சங்கரருடைய வரலாறு. அப்ப அந்த மரபிலே வந்தவர். இன்றைக்கு காஞ்சி மடத்திலே வந்து இருக்கின்ற சுவாமிகள்ல காஞ்சி பெரியவர் சந்திரசேகந்திர சுவாமிகள் தான் நூறாண்டுகளுக்கு மேலாக ஜீவித்திருந்தவர். பெரியவர் தபத்தில் சிறந்தவர், அவரை அவர் இருந்தார். இன்றைக்கு அதுக்கு பிறகு ஜெயேந்திர சுவாமிகள் இருக்கின்றார், அடுத்த சுவாமிகளும் இருக்கின்றனர். இந்த மரபு இப்படி வருகின்றது. இது சங்கரருடைய மரபு. இதே மாதிரியாக மத்வாச்சாரியாருடைய மரபு கொண்டு இருக்கின்றது. ஓ, மத்வாச்சாரியாரும் தென்னாட்டைத்தான் சேர்ந்தவர். ஓ, அவரும் கன்னடாவை சேர்ந்தவர். அப்ப மத்வாச்சாரியார் வைஷ்ணவ தத்துவத்தை உபதேசித்தவர். அவருடைய தத்துவமும் இந்தியா முழுவதும் பரவியது. இந்த மத்துவ தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஆலயங்களை மரபு வருகின்றது. கௌடிய மாத்துவ சம்பிரதாயம் என்று சொல்லுவார்கள். அப்ப அது மத்துவருடைய சம்பிரதாயம். அது இரண்டாவது. மூன்றாவதாக ராமானுஜர். ராமானுஜரும் தென்னாட்டை சேர்ந்தவர் தான், ஸ்ரீ வைஷ்ணவம். அப்ப தென்னாட்டில தென்னாடுதான் அந்த ஆத்மீகம் கொலிக்கின்ற நாடு. அதான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கு இந்த ஒரு சிறப்பு உண்டென்றால், சைவத்துல உலகம் முழுக்க மதங்கள் இருக்கின்றன. எந்த மதமும் இறைவன் வந்து ஒரு இடத்தை தன்னுடைய நாடாக கொண்டு ஆட்சி செய்ததாக சொல்லவில்லை. இறைவனே இங்கு வந்து பாண்டிய மன்னனாக இருந்து தடாதகை பிராட்டியார் என்கின்ற பாண்டிய கன்னி அரசியை மனம் புரிந்து ஆட்சி செய்த இடம் பாண்டிய நாடு, தென்னாடு. உடைமை பொருளாக கொண்டவன் அவனுடையத்தான் தென்னாடு உடைய சிவனே போற்றி. சில பேர் சொல்லுவார்கள் அது தென்னாட்டவர்கள் கும்பிடுறபடியினால் என்று. அப்படி இல்லை, தென்னாட்டை தன்னுடைய உடைமை பொருளாக கொண்டவன் பொசசில் அந்த இது இருந்தது. அவனுடைய தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆனால் அவன் அந்த நாட்டு மட்டுமல்ல, எல்லா நாட்டு மக்களும் கும்பிடுகின்ற இறை அவன் தான். எந்நாட்டவர்க்கு மறவா போற்றி, அதுதான் அதை சொல்லுவார்கள். அதைதான் சொல்லுவார்கள், அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தே. மாணிக்கவார் சொல்லுவார், பாண்டி நாட்டில் அவர் வந்து ஆண்ட பொழுது, இப்ப இப்ப ஒரு விடுதலைக்கு போகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி, ஒரு கோடைக்கால விடுமுறைக்கு போகின்றார், சம கேம்புக்கு போகின்றார் என்றால் அவருடைய ஆபீஸ் மினி ஆபீஸே அங்க டிரான்ஸ்ஃபார் பண்ணப்படும், கூட போகும் இல்லையா. அதே மாதிரியாக சிவன் இங்கே வந்த பாண்டி நாட்டை வந்து ஆண்ட பொழுது இது ஒரு சிவலோகமாகிவிட்டது. ஓ, எல்லா கணங்கள் எல்லா தேவர்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டார்கள். அதான் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்து என்று திருவாசகம் சொல்லுகின்றது. தென்னாட்டுக்குரிய சிறப்பு அது. இனி உலகத்தில் இருக்கிற கோயில்களை பார்த்தாலும், உலகெல்லாம் கோயில்கள் இருக்கின்றன, ஆனா ஆசியா கண்டத்திலேதான் கோயில்கள் கூட. ஆசியா கண்டத்திலேயும் இந்தியாவில தான் கோயில்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இந்தியாவிலையும் இந்த ஸ்கொயர் மைல் என்று பார்த்தால் தென்னாட்டிலேதான் கூட. தென்னாட்டிலையும் சோழ நாட்டிலேதான் கூட. சோழ நாட்டிலையும் கும்பகோணம் காஞ்சிபுரத்திலான் கூட. ராமானுஜாச்சாரியரும் இங்கே இருந்து வந்தவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ பிரிவை ஸ்தாபித்தவர். ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் அந்த பூஜை அதன்படி நடைபெறுகின்றது. அது கொண்டு இந்த மரபிலே அதே மாதிரியாக மெய்கண்டாச்சாரியார், அவர் திருவண்ணநல்லூர் அப்படின்னு சைவ பராமரிதம் செய்தவர். இந்த ஆச்சாரிய பரம்பரை இப்படி இருக்கின்றது. என்னென்று கேட்டால், இந்த கையிலே தண்டம் வச்சிருக்கிறது. கையில தண்டம் வச்சிருந்தால் என்று கேட்டால், மூன்று விதமான ஆக்கள் தண்டம் வச்சிருப்பினர். ஒன்று சங்கர மரபில இருந்தவர்களில் ஒரு தண்டம் இருக்கு, மாத்வாச்சாரியார் மரபிலையும் தண்டம் இருக்குது, ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் மரபிலையும் தண்டம் இருக்குது, சைவ மரபிலே தண்டம் கிடையாது. சைவ மரபிலே சன்னியாசி கையிலே தண்டம் வைத்திருப்பது இல்லை. இது ஏன் என்று சொல்லுகின்றேன். மற்ற ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டு வருவோம். அப்ப சங்கராச்சாரியார் மரபில் இருப்பவர்கள் வந்து ஒரு குச்சி வச்சிருப்பார்கள். அந்த அது வந்து ஒரு ஜாதி மூங்கில், அந்த மூங்கிலே வந்து தண்டத்தில் இருக்க கணுக்கள் வந்து ஒற்றைப்படையிலே அமைந்திருக்கு. தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒற்றைப்படையிலே அமைந்திருக்கு. அது அவர்களுடைய தண்டம். அதிலே அதுல வந்து உள்ளுக்கு வந்து துளை கிடையாது. அதே மாதிரி மத்வசம் பிரதாய சேர்ந்தவர்களுக்கு தண்டம் இருக்கு. அதுல வந்து அது வந்து ஒரே ஒரு தண்டம் தான் வைத்திருப்பார்கள். அது ஏக தண்டம் என்று சொல்லுவார்கள். ஒரே ஒரு தண்டம், ஏக தண்டம். அந்த மரபிலே வந்தவர்களை பார்த்தா அந்த ஏக தண்டம் என்று சொல்லி அந்த மரபு வச்சிருப்பார்கள். வைஷ்ணவ மரபிலே வந்தவர்கள் மூன்று தண்டங்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பார்கள். அதை திரிதண்டம் என்று சொல்லுவார்கள். மூன்று தண்டம் என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி சன்னியாசிகள், கிரகஸ்தர்கள், பிரம்மச்சாரிகளுக்கும் தண்டம் இருக்குது. அவர்களும் தடி வைத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் இத்தனை கணுக்கள் வேணும், இன்ன வகையான மூங்கில் வேணும், இவ்வளவு உயரம் எல்லாம் இருக்குது. தலைக்கு மேலே உயரம், தலைகளை உயரம், நெற்றிகளை உயரம், கழுத்தை உயரம் எல்லாம் பிரமாணங்கள் இருக்கின்றன. கிரகஸ்தர்களுக்கும் தண்டம் உண்டு. அது யோக தண்டம் என்று சொல்றது. பிரம்மச்சாரிகளுக்கும் இருக்குது. அவர்கள் ஆலமரத்து குச்சியில தண்டம் வச்சிருப்பார்கள். அது ஆலங்குச்சியில கொடுக்கிறது. உபநயனம் செய்து பார்க்கிற காலத்துல கையில ஒரு ஆலங்குச்சியை கொடுப்பினான். இப்படி எல்லா மரபுகளிலும் இந்த தண்டங்கள் உண்டு. இந்த தண்டத்தின் நுனியிலே சங்கர மரபிலே ஒரு மஞ்சள் துணி கட்டப்பட்டிருக்கு. அதான் இவர் பை என்று சொல்லுகின்ற. அதை சுற்றி ஒரு கயிறும் இருக்குது. கயிறு கட்டியிருப்பார்கள். அதை சொல்லுவார்கள் ஞான பரசு. பரசு என்றால் கோடரி. அஞ்ஞானத்தை வெட்டுகின்ற கோடரி, அறியாமை என்ற பந்தத்தை வெட்டுகின்ற ஞான பரசு, அதுதான் அந்த சுச்சியில இருக்கின்ற அந்த மஞ்சள் துணி. இதுதான் சங்கராச்சாரிய மரபிலே தண்டம் காவுகின்ற மரபு. அடுத்தது ஏன் இந்த தண்டம் வந்தது சொன்னால், எல்லாரும் வடநாடு போயிருக்கிறார்கள், மலை யாத்திரை போயிருக்கிறார்கள், தீர்த்த யாத்திரை போயிருக்கிறார்கள். யாத்திரை போறவர்களுக்கு தண்டம் ஒரு இன்னொரு கால் மாதிரி. அது கொண்டு தனிப்பாதையை நடக்கின்ற பொழுது பிராணிகள், பாம்புகள் விலகி போவதற்கு தண்டம் உதவும். தண்டத்தின் சத்தத்தை கேட்டு பாம்புக்கு, பாம்பு வந்து சத்தத்தை தோளினூடாகத்தான் உணரணும், பரிசத்தினூடாக. அப்ப தண்டத்தை தூண்டி ஊண்டி கொண்டு போக போக அந்த விலகுகள் விளங்கி போகும். அது பாதுகாப்பு. விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு உண்டு. இந்த வகைக்காக இந்த வடநாட்டுகளுக்கு சென்று சமயத்தை ஸ்தாபித்த ஆச்சாரிய பரம்பரை, மத்துவ பரம்பரை, ராமானுஜ பரம்பரை, சங்கர பரம்பரையிலே அந்த மரபிலே தண்டம் உண்டு. சைவம் எல்லா மரபுகளையும் தன்னுள் உள்ளடக்கியதாக பார்ப்பது. எல்லா மரபுகளையும், ஆல் தி ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் சைவம். அதுல சைவத்துக்கு அங்க போய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனபடினாலேதான் இந்த மேகண்டாச்சாரியாரோ சம்மந்தரோ அவர்களோ அங்கால போய் பரப்பியது கிடையாது. அவர்களுக்கு தண்டம் இல்லை. இதுதான் இந்த மரபு.
0: இல்ல, தண்டத்தோட சில வேளையில இந்த கமண்டலம் என்ற ஒரு இதுவும் இருக்கு.
1: தண்ணி, தண்ணி, அது தண்ணி வச்சிருப்பார்கள். ஏனென்றால் அந்த நித்திய இது, நித்திய இது செய்வதற்கு தண்ணி முக்கியம். தாகத்துக்கு தண்ணி முக்கியம். அதுகளுக்காக வச்சிருப்பார்கள். அனுஷ்டானத்துல தர்ப்பணம் செய்வதற்கு தண்ணி முக்கியம் சொல்லுவார்கள். பஞ்ச முத்திரை அடையாளங்கள் உண்டு. ஒன்று ருத்ராட்சம் உண்டு.

0: கேப்டன் ஒரு நேரம் வருகிறார் போல் இருக்கிறது, அவரை கேட்போம் நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர். வணக்கம் மாஸ்டர்.
0: வணக்கம். வணக்கம்.
2: பாருங்க பாருங்க சொல்லுங்க.
1: நான் ஜோஹா கதைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: என்னன்னா, அந்த தியானம் செய்யும் போது மான் தோல் அல்லது புலி தோல்ல இருந்து செய்வார்கள், அது எதற்காக?
0: மான் தோல் அல்லது புலித்தோல்.
2: தியானம் செய்யும் பொழுது தரையிலே இருக்கக்கூடாது, அது முக்கியம். வெறும் தரையிலிருந்து செய்யப்படும் எந்த கர்மத்துக்கும் பலன் கிடையாது, அது முக்கியம். அப்ப நாங்கள் நிலத்து வெறும் தரையிலே அல்லது பாறையிலே அல்லது செங்கலுக்கு மேலே இருந்து கொண்டு நாங்கள் தியானம், ஜபம், பிரார்த்தனை, பூஜை செய்தால் பலன் கிடையாது, அறிந்து கொள்ளுங்கள்.
0: மிகவும் முக்கியம்.
2: இரண்டாவது, வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு பிராமணரை கூப்பிட்டு, குருவை கூப்பிட்டு சிராத்தம் செய்கின்றோம், பூஜை செய்கின்றோம், அவர்களுக்கு ஆசனம் கொடுக்கப்பட வேண்டும். உங்க பலக கட்டை இப்ப எல்லா இடமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாய் துண்டு, துணி துண்டு அல்லது பழைய அழகணி உரை, தோய்த்துழைத்த மரண உரை ஏதாவது உண்டவர்களுக்கு ஆசனமாக கொடுக்கப்பட வேண்டும். வீட்டிலே வந்து வெறும் காப்பெட்ல வெறும் தரையில இருக்க வைக்கப்படாது. எந்த வீட்டிலே பிராமணர் வெறும் தரையிலே தன்னுடைய ஆசனத்தை பிற்பாகத்தை வைத்து அமருகிறார்களோ அந்த வீடு நாசமாகும், இது நிச்சயம். ஆகவே பிராமணர்கள் வீட்டுக்கு வந்தால் ஆசனம் கொடுங்கள், பலகக்கட்டை வந்துதான் கொடுக்க வேணும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு பாயை மடித்து போட வேணும், அல்லாவிட்டால் ஒரு கம்பளத்தை மடித்து போட வேணும். நான் கூட சில வேலைகள்ல சில என்னுடைய உறவினர்கள் சிராத்த வீடுகளுக்கு போனா அங்க அந்த வந்திருப்பார்கள். உறவினர்கள் எல்லாரும் கதையிலே சுத்தி வர இருப்பார்கள். ஏதோ அங்க எல்லாருக்கும் முதுகு வலி மாறி அப்ப ஆசனத்துல இருந்து கொண்டு ஆச்சாரியர் இருக்கும் பொழுது மேல் ஆசனத்துல இருக்கப்படாது, அறிய வேணும். இதெல்லாம் எங்களுடைய பெரிய அத்தை பெற்றோர்கள் பாட்டினர் பேரன்மார் அறியாமையாளர் செய்கின்ற வினை. இந்த வினையை தேடித்தான் வியாதி தேடுகிறார்கள். ஸ்ட்ரோக் அடிக்கிறதும், ஹார்ட் அட்டாக் அடிக்கிறதும், பிள்ளைகள் பார்க்காம போறதும் இதுகளாலதான். அப்ப தாங்கள் உயரிய ஆசனத்தில் இருந்து கொண்டு வீண் கதை கதத்தி கொண்டு இருப்பினோம், அதே கூட ஒன்று கூடல் மாதிரி. ஆகவே ஆச்சாரியார் இருக்கின்ற பொழுது கீழே நிலத்தில் அமரங்க, ஆச்சாரியாருக்கு ஒரு ஆசனத்தை கொடுங்க. நான் போற இடத்துல ஆசனம் இருக்காது, நான் ஒரு பேப்பரையே நியூஸ் பேப்பரை எடுத்து படித்து கொடுத்திருப்பேன், எடுத்துக்கிறேன். அப்படியே இது மிகவும் முக்கியம், ஆசனம் கொடுக்க வேண்டும். அப்ப ஆசனத்துல என்னென்ன ஆசனங்களை பயன்படுத்தலாம் என்று இருக்கு. மகாபாரதத்துல இந்த பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லுகின்றார், தருப்பை புல்லை போடலாம். தருப்பை புல் மிகவும் ஆசனத்துக்கு உயிது, அதுக்குரிய மின்காந்த அலைகள் அந்த கன்சன்ட்ரேஷனுக்கு உதவும். அதான் இன்றைக்கு பூஜை பண்ணை கொள்ளையும் உங்களுக்கு சங்கல்பம் செய்த பூஜை என்றால் ஒரு தர்ப்ப புல்லை சொல்லி அதை காலுக்குள்ள போட சொல்லி குருக்கள்
0: சொல்லுவேன்.
2: அப்ப அந்த நாளில தர்ப்பை புல்லை பரப்பி தர்ப்ப புல்லினால பாயிலே அமர்ந்து அதற்கு ஆணி வச்சு பொருத்தப்பட்ட பலக கட்டை கூடாது, வெறும் பலக கட்டை. இல்லாவிட்டால் ஒரு கம்பள துணியை மடிச்சு போடுங்க, அது போடுங்க. இதுதான் உங்களுக்கு ஆசனத்துக்கு முக்கியம். தியானம், பூஜை எல்லாவற்றுக்கும் அது தேவை. அடுத்தது என்னொன்று, வந்து வீட்டுல பூஜை செய்யும் பொழுதோ அல்லது நூல்கள் படிக்கும் பொழுதோ ஒரு ஒளி, ஒரு விளக்கு இருக்க வேண்டும். அப்ப தீபம் ஏற்றாமல் நூல்களை தேவாரங்களை பாரம்பரிப்பது அவ்வளவு சிறந்ததல்ல வீடுகள்ல,
0: வீடுகள்ல
2: அது மிகவும் முக்கியமானதுண்டு, அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளியில மற்ற இடங்களில் கண்டு கொண்டா சூரிய சந்திரர்களை சுடரலாக நினைத்து நீங்கள் அதை படிக்கலாம்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: சிஹி சமஸ்தபணிநாம் நேத்ரகலாபி நதானுக்ராஹி பிரணவோபதேசனினதைஹிகேகீதி யோகியதே ஸ்யாமாம் சைலசமுத்பவாம் கனருச்சிம் த்ருட்வா.

0: ண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபதைர் வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயத்மனே திரகத சம்ரக்ஷணோத்யோகினே தேயாய அகிலகோகிபிஹ சுரகணைஹ கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்ப்ரமாய யதினே ஸ்வயம் நதிஷம்பவே. சிவானந்த லஹரி பிரகரணம். ஆச்சாரியார் பக்திரச பூரிதமாக ஆத்ம தத்துவத்தை சொன்ன அழகான பிரகரணம். சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி, ஆனந்த லஹரி, இப்படி லஹரி பிரகரணங்கள் சிலது. அதே மாதிரியே ஜெகநாத பண்டிதர் கருணாலஹரி, கங்காலஹரி இப்படி கிரந்தங்கள்ல எழுதியிருக்க. அதில் இந்த சிவானந்த லஹரியில் ஒரு விசேஷம் என்னன்னா, எளிமையாக அந்த பரமேஸ்வரனை பல விதங்களாக நமக்கு சேர்த்து கொடுக்கிற. அதில் இந்த பரமேஸ்வரன் ஒரு மயில் மாதிரி நமக்கு சொல்லியிருக்கார். மயிலுன்னா அதுக்கு நமக்கு என்ன ஞாபகம் வருது, அதுக்கு ஒரு கொண்டை இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தோகை, அந்த தோகையில் நிறைய அழகான ஒரு குறிப்புகள், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, கேக்கின்னு சத்தம் பண்ணிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் மலைகள் மேலே இருக்கக்கூடியதான நீருண்டதான மேகங்களை கண்டதுமே அதுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோடு நாட்டியம் ஆடுறது. அது அதோடு மட்டும் இல்லாமல் அங்காங்கு உபவனங்களில், பார்க்கு அப்படி இடங்கள்ல இருந்து அப்படியே ரசிச்சுட்டு ஆனந்தமாக இருக்கு அந்த மயிலானது. இப்படிப்பட்டதான ஒரு மயில் மாதிரியே எங்கள் பரமேஸ்வரனும் இருக்காருன்னு சொல்கிறேன். மயிலுன்னு சொன்னேதான் அந்த மயிலுக்கு கொண்டே இருக்க வேண்டாமோ, இங்க பரமேஸ்வரனை கொண்ட இருக்க ஆகாசே நசுக்கி, ஆகாசம் தான் எங்க பரமேஸ்வரனுக்கு கொண்ட. ஏன்னா ஆகாசமும் நீளமா இருக்க, தலைமுடியும் கருப்பா இருக்கு. அதோட இல்லாம வேதங்கள்லாம் சொல்லும் பொழுது சத்யவா ஏதத்ய வைஸ்வானரஸ்ய தியோர் மூர்தா அப்படின்னு, திலோகமே மூர்தா அப்படின்னு வேற சொல்றது. ஆகையால் அந்த பரமேஸ்வரன் ஆகாசே நசுக்கி சமஸ்தபணினாம் நேற்றா கலாபி, அதுக்கு ஒரு தோகை இருக்கு, மயில்னா தோகை இருக்கு. இந்த பரமேஸ்வரன் மயிலுக்கு என்ன தோகை இருக்கு, சமஸ்தபணினாம் நேத்ரா, ஆயிரம் பழைகள் இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் வாசுகி வேளா, அவளுடைய கண்கள் என்னென்ன அத்தனை கண்கள் இருக்க, அத்தனை கண்களும் அவருடைய தோகையில வச்சுட்டு இருக்காராம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அதை ஆபரணமா வச்சுட்டு இருக்கார். அந்த ஆபரணங்கள்ல மயில் தோகையில கண்கள் இருக்கா போல அத்தனை கண்களும் பிரகாசிக்கிறது. நதானுகிராஹி, அந்த மயிலை விட இங்க ஒரு விசேஷம் இருக்கு. இந்த சிவ மயிலுக்கு என்ன பண்றது, யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளை அனுகிரகம் பண்றார். அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு ஒரு பெயர் பிரணதா. அவருக்கு வந்து பிரணதார்த்திஹரஹா பிரகர்ஷேண நதானாம், யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய மனக்கவலையை போக்குறவர். ஆகையால் பிரணதார்த்திஹரஹான்னு சொல்லியிருக்கு. அதே போல நதானுகிராஹி பிரணவோபதேச நினதே, பிரணவோபதேச நினதை, எப்பொழுதும் பிரணவத்தை சொல்லிக்கொண்டே இருக்காராம். பிரணவோபதேசம் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். சர்வதா சர்வகாலம் அந்த ஓங்காரத்தை, ஓங்காரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டே இருக்கார். அதுக்காகவே தட்சிணாமூர்த்தி உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். தட்சிணாமூர்த்தி உருவத்துல அகார உகார மகாரங்களை மூணு விரல்ல காட்டிண்டு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அனுஸ்வாரத்தை அந்த ரெண்டு விரலையும் சேர்த்து ரவுண்டா வச்சுண்டு சின்முத்திரையினால காமிச்சுட்டு இருக்காரா. அதனால சனக்க சனந்தன சனத்குமார சன சுஜாதா அப்படிப்பட்டதான மகர்ஷிகள் எல்லாம் அந்த ஒரு ஸ்வரூபத்தை கேட்டு ரசித்து அந்த பிரம்மாந்தத்திலேயே இருந்துட்டு இருக்கா. ஆகிய அப்படின் யோகியதே. ஆனா மயிலுன்னு சொன்னாலே அந்த மயிலா இருந்ததுன்னா நீருண்ட மேகங்கள், மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான மேகங்களை கண்டு அது அப்படியே நாட்டியம் ஆடுறது. அதே போல பரமேஸ்வரன் அப்படின்னார், இவரும் அப்படித்தான். இவர் எந்த மேகத்தை பார்த்தார், சியாமாம் சைலசமுத்பவாம், சியாமாம் கருப்பா இருக்கக்கூடியவள், சைலசமுத்பவாம் அந்த ஹிமவானுடைய ஹிமவானிடத்துல பிறந்தவள். சைலம்னா மலை, அந்த மலை என்ன, ஹிமவான் ஹிமவத் பர்வதம், அவருக்கு பிறந்தவள். ஆகியால் சியாமாம் சைலசமுத்பவாம் கனருச்சிம் திருட்வா நடந்த முதா அதோட இல்ல அதை பார்த்து அந்த மேகம் போன்றதான காந்தி அந்த அம்பாளை பார்த்து சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாராம். கனரிஜம் திருஷ்டா நடந்தம் முதா வேதாந்தோபவனே விஹார ரசிகம். மயிலானது அங்கங்க இருக்கக்கூடியதான உத்யானவனத்துல ரசிக்கிறது, அப்படியே ஆடுறது. ஆனா இந்த இந்த பரமேஸ்வரன் இந்த மயில் இப்படி இருக்கு, வேதாந்தோபவனே. இவருக்கு மற்ற பார்க்க பிடிக்கல, இந்த வேதாந்தங்கள் எனக்கூடியதான பார்க்க இந்த உத்யானவனம். இந்த உத்யானவனத்துல விஹார ரசிகம் அப்படியே விஹரிச்சுட்டே இருக்க இவருக்கு முதல்ல ஆனந்தம். ஒரு உபநிஷத்து இந்த உபநிஷத்து அதை பார்க்கறது இதை பார்க்கறது இப்படியே இந்த உத்யான வனங்கள்லயே சுத்தி கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் தம் நீலகண்டம் பஜே. மயிலுக்கு நீலகண்டம்னு பேர, ஏன்னா அது கழுத்து கருப்பா இருக்கும். அதே போல எங்க பரமேஸ்வரனுடைய கழுத்தும் கருப்பா இருக்கு, ஆகையால் இது ஒரு மயில் அப்படின்னு மயிலுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சாமியத்தை சொல்லி இந்த பரமேஸ்வரன் எல்லா கூடியதான மயிலை நமஸ்காரம் பண்றேன்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். ஆகாசே நசுக்கி சமஸ்தபணிநாம் நேத்ரா கலாபி நதானுகிராஹி பிரணவோ சதே ஜனிதைக்கே கீதி யோகியதே ஸ்யாமாம் சைலதமுத்பவாம் கனருச்சிம் திருட்வா நடம் சம்முதா வேதந்தோபவனே வியார ரசிகம் சம் நீலகண்டம் பஜே. அப்படிங்கிறது போன தரம் பார்த்தோம். அடுத்ததாக பரமேஸ்வரனுடைய நாட்டியம் இருக்க அது இல்லாத விட ரொம்ப வசதி. முதல் முதல்ல நடனத்துக்கு ஆதி குருவா இருக்கிறவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனோட சமானமாக தானும் டான்ஸ் ஆடி அந்த ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தவள் அம்பாள். அதுக்கு பிறகுதான் கிருஷ்ண பரமாத்மா அவர் காளிங்க நர்த்தனம் பண்ணினார். மற்ற தெய்வங்கள்லாம் மற்ற நடனங்கள்லாம் பின்னால வந்தது. முதல் முதல் ஆதி நாட்டிய குருவாரு பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுடைய நாட்டியத்தில் சில ஸ்லோகங்கள்ல ரசிக்கிறார் அனுபவிக்கிறார். சந்தியா கர்ம தினத்யய ஹரிகராகாத பிரபூதான கத்வானோ வரிதர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சதா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பட்பவித திருவருஷ்டி மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. இந்த தம் நீலகண்டம் பஜேன்னு பல்லவையா வந்துட்டு அப்படிப்பட்டதான நீலகண்டன நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறார். இந்த நீலகண்டன் எப்படி இருக்கார், அவர் கூத்தாண்டின் இருக்கார், டான்ஸ் ஆடிண்டே இருக்கார். அந்த ஒரு தாண்டவம் இருக்க பார்த்தீங்களா, அந்த தாண்டவம் அந்த நடனம் ஒரு நாட்டியம் வேணும்னா அது எப்ப மத்தியானம் 12 மணிக்கு நாட்டியம் ஆடினா நல்லா இருக்காது. பாட்டு கச்சேரி எப்போ வச்சுக்கலாம், மியூசிக் கட்டிடத்தில் போனீங்கன்னா 1 மணிலிருந்து ஆரம்பிக்கும், 1 மணிலிருந்து 3 வரைக்கும், 3லிருந்து 5 வரைக்கும், 5லிருந்து 7 வரைக்கும், 7லிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இப்படி வரிசையா. ஆனா நாட்டியம் எப்பொழுதுமே சாயங்காலம்தான், அது கர்ம காலத்தில் இருக்கப்படாது. அதனுடைய ஸ்வரூபம் எப்ப சாயங்காலம்தான். அந்த வெளியில இருக்கக்கூடியதான அந்த உஷ்ணம் எல்லாம் குறைஞ்ச பிறகுதான் நாட்டியம் வச்சுக்கணும். அதே போல பரமேஸ்வரன் எப்ப நாட்டியம் ஆடுறார், இந்த வெப்பம் தாபம் இதெல்லாம் குறைந்த பிறகு. சந்தியா கர்ம தினத்யய நாட்டியத்துக்கு தகுந்ததான ஒரு காலம் வேணும், சமயம் ரொம்ப முக்கியம். சங்கீதத்துக்கும் சமயம் உண்டு, ஆனா அந்த சங்கீதத்துக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு ராகம், காலமே பாட வேண்டியதான ராகங்கள் சிலது, அதே போல ராத்திரி பாட வேண்டியதான ராகங்கள் சிலது, சிலது எப்பொழுதும் கையாளக்கூடியதான ராகங்கள் சிலது, அப்படி வச்சுருக்கோம் சங்கீதத்துல. ஆனா நாட்டியத்துக்கு மட்டும் உகந்ததான சமயம் சாயங்காலம் தான், ஆகையால் ஒரு சமயம். அதுக்கப்புறம் நாட்டியம் ஆடுறப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், அதை ரசிக்கணும், தாளம் போடணும், தகுந்ததாக சரியான தாளம் போடணும். இந்த தாளம் போடுறதுக்கு யார் இருக்கார், மகாவிஷ்ணு வந்திருக்காராம். ஏன்னா இதை பார்க்க அது தெரியறதுக்குன்னு தெரியணும்னு எல்லோரும் எதுவும் அச்சு தெரியாது, ரசிக்கிறவா இருந்தால் தான் நாட்டியம் ஆடுறது நல்லா இருக்கும். அந்த நாட்டியம் என்னமா இருக்கு, அதனுடைய சாஸ்திரனுடைய ஸ்வரூபம் என்ன, ராகம் தாளம் அதோட சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், இவைகள்லாம் நன்னா பார்த்து ரசிக்கக்கூடியதான ஒரு மகான் இருக்கணும். அது யாரு, மகாவிஷ்ணு அங்கே இருக்கிற ஹரிகராகாத பிரபுதான கத்வானா. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னார், அதை பார்க்கும்பொழுது அந்த நாட்டியம் எப்படி இருக்குன்னார், ஒரு பெரிய மழை கொட்டுறா போல இருக்குன்னு. இந்த நாட்டியத்தை பார்த்ததுமே அடியப்பா பெரிய மழை பிரவாகம் வரா போலன்னு, அப்படி மழை கொட்டுறா போல இருக்கே அப்படின்னார். ஒரு மழை கொட்டுறதுன்னா மழை மழைக்கு எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் சத்தங்கள்லாம் இருக்கணும், நீளமான ஒரு மேகங்கள் இருக்கணும், மின்னல்கள் இருக்கணும், அப்பத்தானே மழை நன்னா பெய்யறதுன்னு அர்த்தம். அவைகள்லாம் இங்க எப்படி அந்த சத்தங்கள் வாரித கர்ஜிதம், வாரித கர்ஜிதம், அந்த மேகங்களுடைய சத்தம் மாதிரி இருக்கான் அந்த மகாவிஷ்ணு கை கொட்டுறது, கையில தாளம் போட்டு இருக்க. அதுக்கப்புறம் மின்னல்கள் வேணுமே, பரமேஸ்வரன் அவர் நாட்டியம் ஆடும் பொழுது அதுக்கு மின்னல் வேணுமே, என்ன மின்னல் அந்த மேகங்களுக்கு? அதுவா திவிஷதாம் திருஷ்டி சதா சஞ்சலா, திவிஷதாம் திருஷ்டி. அந்த தேவதைகள்லாம் அப்பப்பா பாக்குற தேவதைகள் நம்ம மாதிரி இல்லை, மனுஷால் கண்ண கொட்டுவா, தேவதைகள் கண்ணை கொட்ட மாட்டா, கொட்டப்படாது அவளுக்கு கண்ணா. மீன் எப்படி கண்ணை கொட்டாதோ அப்படியே தேவதைகளும் கண்ணை கொட்ட மாட்டா, அப்படியே உறுதி பார்த்துட்டே இருப்பா. ஆனா என்ன, இந்த பரமேஸ்வருடைய நாட்டியமானது பண்ணும் பொழுது இங்கேயும் அங்கேயும் போகப்படுது, இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறாளோ இல்லையோ, அப்பப்ப அங்கெங்க ஒரு மின்னல் வரா போல காணப்படுறதா திருஷ்டி சட்டா சஞ்சலா. பக்தானாம் பரிதோஷ பஷ்ப விஷதி, மழை கொட்டுறத மழை எங்கிருந்து வந்தது, ஜலம் எதுன்னார், பக்தால இருக்க. அந்த பக்தாலும் சிவகணங்களும் மகர்ஷிகளும் இவ அந்த நாட்டியத்தை பார்த்து பார்த்து வாழ சந்தோஷ பெருக்கு, ஆனந்த பெருக்கு, அதனால கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்பங்கள் வருது. சந்தோஷ பக்தாதம் பரிதோஷ பாஷ்பிருஷ்டி மயூரி சிவா, இந்த மேகங்கள் இருந்தா அந்த மேகத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு மயில் வேணும், அது என்ன, அம்பாள் இருக்காங்க. மயூரி சிவா எஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே, இப்படிப்பட்டதான உஜ்வல தாண்டவம், தாண்டவத்துக்குள்ளேயே சாதாரண தாண்டவம் இல்ல, உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே, அப்படிப்பட்டதான நீலகண்டருக்கு நமஸ்காரம் பண்றேன். பெண்ணாச்சு ஒரு தாண்டவம் ஒரு நாட்டியம் நடக்கிறது, இந்த நாட்டியத்துல எப்படிப்பட்டதான தண்டுங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு தாண்டவம்னு பேர், சிவகணங்களுக்குள்ளேயே தண்டுன்னு அவர் அவர் தான் அந்த பரமேஸ்வர அனுகிரகத்தினால கண்டுபிடிச்சார், தண்டோரிதம் தாண்டவம்னு பேர். அந்த நாட்டிய சாஸ்திரத்துல விசேஷமாக சொல்றோம், எல்லா சாஸ்திரங்களை விட நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப வசதி. ஏன்னா இந்த நாட்டிய சாஸ்திரத்தை தான் அந்த ஒண்ணத்தான் அந்த நாட்டியத்தோட அந்த கர்த்தாவோட பிரிக்க முடியாதான ஒரு தன்மை, மீதி எல்லாத்தையும் கர்த்தா தனியாக இது தனியா சொல்லிவிடலாம். நீங்க டான்ஸ் இது டிராயிங் ஒருத்தர் போடுற, அவர் போட்ட டிராயிங் ரவிவர்மா எப்பொழுதோ டிராயிங் போட்டார், இன்னைக்கும் ரவிவர்மா பெயிண்டிங்னு உங்க இடத்துல வச்சிருக்க, அவர் போயாச்சு, அவர் பெயிண்டிங் இங்க இருக்கு. பாட்டு எம் எஸ் சுபலட்சுமி பாட்டுன்னு அந்த பாட்டு உங்க இடத்துல கேட்கறது, அந்த அம்மா போயாச்சு. விவகாரம் என்னடா, இந்த அட்டே பிரிக்காடர்ல வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க. எந்த கலையும் அந்த கலையானது யார் அவர் செய்கிறாரோ அவரை விட பிரிச்சு தனியாக பார்க்க முடியும். 64 கலைகள்ல எல்லா கலையும் அது என்னச்சு, யாரு செய்கிறாளோ அவளை விட அந்த கலா காரியத்தை பிரிச்சு நம்ம பார்க்கலாம். சமையல்னு ஒரு கலை, சமையல் பண்ணிவிட்டு அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கா, ஆனா அந்த சமையல சாப்பிடுறப்ப அந்த அம்மா அங்க இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, நீங்க தனியா சாப்பிடலாம். ஆனா எப்பாவது யாராவது நாட்டியத்தை தனியா எடுத்துட்டு போக முடியுமோ, அது மட்டும் கிடையாது அந்த நாட்டிய. அதனாலதான் கலைகளுக்குள்ள சிரேஷ்டமான கலைன்னு நாட்டியத்தை, ரொம்ப கஷ்டம் அது, சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா மற்ற எல்லா கலைகளுக்கும் எவ்வளவு முயற்சி வேணுமோ அந்த முயற்சியை விட அதிகமான முயற்சி காணப்படுறது அந்த நாட்டிய சாஸ்திரத்தில். அதனால பரதர் கண்டுபிடிச்ச நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப விசத்தி விசேஷம்னு சொல்ற. அந்த ஒரு நாட்டிய சாஸ்திரத்துலதான் வாயால பேசாமலேயே சம்ஞையிலேயே நவரசங்களையும் காட்டலாம், சுங்காரம் வீரம் கருணா பீபத்சம் இப்படிப்பட்டதான எல்லா ரசங்களையும் ஜனங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதான, அவளுக்கு அந்த ரச சம்மார்க்கம் வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த நாட்டியத்துல தான் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நாட்டியம் பகவான் பரமேஸ்வரன் அந்த தாண்டவத்தை ஆடும் பொழுது அது எப்படி இருக்கு அதுன்னு கேட்கிறார். மழை பெய்யற கொட்டுறா போல இருக்கான், மழை கொட்டுறதுன்னு மழை கொட்டும் பொழுது சத்தம் வருமோ, நம்ம ஜோரம் சத்தம் வரும், தாளம் போடுற சத்தமும், ஏதோ இடி இடிக்கக்கூடியதான சப்தங்கள், மேகங்கள், மின்னல்கள்லாம் இருக்கும், இவைகள்லாம் இருந்தா தானே மழைன்னு பேரு, இல்லைன்னா தூரல்னு பேரு. தூரல் சாரல் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, மழைன்னா எப்படி கொட்டணும், அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சத்தங்கள்லாம் பண்ணி மின்னல்களோடு அப்படி மழையை கொட்டணும், அதெல்லாம் இருக்கும் இந்த தாண்டவத்துல இருக்குங்கிற. ஏன்னா மகாவிஷ்ணு வரவர் அங்கே வந்திருக்கார், அவர் இவரை போட போடக்கூடியத இந்த இவர் போடக்கூடியத அந்த நாட்டியத்துக்கு அவர் தாளம் போடுறார். ஏன்னா அவருக்கு அதுல ஒரு இஷ்டம், ஆனந்தமாக தாளம் போட்டிருக்கார். ஒரு விவகாரம் ஒன்றும் இல்லாம கரெக்டா இவர் எப்படி போடுறாரோ எப்படி ஆடுறாரோ அது தகுந்ததாக அவர் போட்டுருக்கார். கை கூட்டின்ண்டு இதுக்காக வேற தாளங்கள்லாம் தபலா கட்ட கொண்டு அதெல்லாம் பண்ணல, வெறும் கையாலேயே தாளம் போட்டுருக்காரா. அது பரமேஸ்வரனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது. ஒரு பாட்டு பாடின்ற வாழ்க்கோ அல்லது நாட்டியம் ஆகும்பொழுது அந்த தாளம் போட்டா ஜனங்கள் ரசிக்கிறான்னு தெரியும். அந்த ரசிக்கும் பொழுது அவளுடைய ரசனையை பார்த்து இவளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. ஏன்னா அந்த ரசனையானது உபய அனுகிரகி. நீங்க ரசிக்கிறது பார்த்து அதை பாடுறவாளுக்கோ அல்லது அதை நாட்டியம் ஆடுறவாளுக்கோ ஒரு உற்சாகம் வரும். அவன் நன்னா உற்சாகம் நன்னா பாடிட்டு இருக்காங்கிறது பார்த்து உங்களுக்கு உற்சாகம் வந்து நீங்க நன்னா போடுவேன். ஆனா அதை ரெண்டு பேரும் மனசும் உன்னா சேரணும். சேரும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட் அதிக ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள். தன்னை மறந்து பாடுறவாள் எப்படி நாட்டியமாடுறவாள் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையை பார்க்கிறவாளுக்கும் கொடுக்கக்கூடியதான் ஒரு ஸ்வரூபம் அது. ஆகையால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஹரிகர ஆகாத பிரபூதான கத்வானஹ ஹரிகர ஆகாத ஹரி. மகாவிஷ்ணு அவருடைய கராகாதம் கையால போடக்கூடியதான ஒரு தாளம் அது பிரபூதான கத்வானஹா. அந்த துவானமானது அந்த சப்தமானது எப்படி இருக்கு, மகாவிஷ்ணு போடக்கூடியதான தாளத்தினுடைய சப்தம் இந்த மேகங்கள்ல இருந்து மழை வரும்பொழுது இடிக்கிற சத்தம் மாதிரி போட்டு இருக்கார். அவ்வளவு ஆனந்தமா அவர் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மழைக்கு மின்னல் இது மின்னல்லாம் இருக்கணுமே அப்பதானே மழை நன்னா பெய்யறதுன்னு அர்த்தம். இங்க இந்த தாண்டவ மழைக்கு என்ன மின்னல் அப்படிங்கிறத திமிஷதாம் திருஷ்டிச்சதா தேவலோகத்துல இருக்கிறவாள் வந்து பாக்கிறாளாம். கிடைக்குமா இப்படிப்பட்டதான தாண்டவம், நமக்கு வேணும்னா கிடைக்க அது வரும்பொழுது பார்க்கணும். அதுலயும் பரமேஸ்வரனுடைய நாட்டியமானது அது ஆனந்தமாக அவர் பார்க்கணும்னு தேவதைகள்லாம் ஓடி வரலாம். தேவதைகளுக்கு நம்ம மாதிரி இந்த ஆபீஸ் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஊர்ல எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறது ஒண்ணுத்தான் அவளுடைய காரியம். பசி தாகம் இருக்கு தேவதைகளுக்கும் இருக்கு, ஆனா என்ன நகவா தேவை அஸ்மந்தி நபிபந்தி திருஷ்டா திருப்தி. தேவதைகள் நம்ம மாதிரி வாயில போட்டு மின்னு கடிச்சு இப்படி எல்லாம் சாப்பிடறது இல்லையா, அது பாக்கிற கண்ணால பார்த்தாலே அவளுக்கு ஒரு ஆனந்தம் போறோம். வயர் ரொம்பித்து நமக்கு அப்படி இல்லையே, இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும், ஃபுட் சப்ளை வேணும், அது இது என்னென்னமோ கவலைப்படுற பார்த்தீங்க ஆகார குறைச்சல். தேவதைகள் ஒண்ணுமே கிடையாது, அப்படி கல்வ வருஷத்துக்கு பாப்பா அதெல்லாம் காட்டினா போறோம், பார்த்தா போறோம் சந்தோஷம். அதே போல பொருளை பார்த்தா போறோம், குளிச்சா போலும் ஒரு ஆனந்தம். அதே மாதிரியே மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே காமதேனும் கல்பவருஷங்கள் இருக்கு, ஆனா அவளுக்கு கர்மாவை பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. நமக்கு காலம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபத்தை பண்ணணும், பூஜையை பண்ணணும், இப்படி எல்லாம் பாராயணங்கள் பண்ணணும், இப்படி எல்லாம் கிரகஸ்தனுக்கு அத்தனை வச்சுட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரமாவது ஏதோ ஒரு கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்க, பண்றது இல்லைன்னு அது வேற. ஆனா தேவதைகளுக்கு என்ன இந்த நிர்பந்தமே கிடையாது, அவளுக்கு கர்மாவில அதிகாரம் இல்லை, ஒரு கர்மாவும் பண்றதில்லை. அப்ப என்னதான் பண்றதுன்னு அவ அனுபவிக்கிறதுக்காகத்தான் தேவலோகத்துல இருக்கு. சர்வதா சர்வகாலமும் ஆனந்த அனுபவத்திலேயே இருக்கா. இந்த ஆனந்த அனுபவமானது நாமா போய் இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ நாட்டியம் ஆடும் பொழுது அதை பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க, அதுக்காக அங்கிருந்து வந்துவிட்டாளாம். தேவதைகள் என்ன, தேவதா ஸ்திரீகள் என்ன, அத்தனை பேரும் அந்த கைலாசத்துல சாயங்காலத்துல அழகா நடக்கிறது. அந்த வெப்பங்கள்லாம் குறைந்த பிறகு ஆனந்தமாக சாயங்காலத்துல நல்ல சமயமா இருக்கு, இப்ப போய் ஆனந்தமாக அந்த தாண்டவத்தை விடலாமா அப்படின்னு வர பார்க்கும் பொழுது இந்த தாண்டவம் இந்த கோடிக்கு அந்த கோடி டான்ஸ் ஆடிட்டே இருக்கார். இங்கேயும் அங்கேயும் பாக்குறப்ப அவருடைய பார்வைகளுடைய கூட்டம் இருக்கு பார்த்தல, அது எப்படின்னா அது ஒரு மின்னல் மாதிரி காணப்படுறதுன்றார். திருஷ்டிச்சத திமிஷதாம் திருஷ்டிச்சதஞ்சலா திமிஷதாம் தேவதைகளுடைய திருஷ்டிச்சதா பார்வையானது பார்வை கூட்டமானது சஞ்சலமாக மின்னல் போல இருக்கு. பக்தானாம் பரிதோஷ பத்மமித திருவிருஷ்டி. இந்த தாண்டவ நடனம் இருக்க இந்த நாட்டியம் இருக்கு, நாட்டியம் எனக்கூடியதான மழை இந்த விருஷ்டி, இந்த விருஷ்டியில ஜலம் கீழே விழுமே எல்லாம் சத்தம் பண்ணிட்டு மின்னல் வந்திருக்க. மழையே பெய்யல சார்னா அது நிறைய சௌக்கியமா இருக்காது, நிறைய மழை கொட்டணும். அதே போல எங்க இருக்குன்னு இந்த தேவதைகள்ல பக்தாளல்ல அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்க, பார்க்கும் பொழுது அவளுடைய கண்ணுல இருந்து ஆனந்தமாக ஜலம் வருது. ரொம்ப ஆனந்தமா இருந்தாலும் கண்ணுல இருந்து ஜலம் வரும், ரொம்ப துன்பமா இருந்தாலும் வரும். இந்த ஆனந்த அனுபவம் ஆனந்த பெருக்குனால அவளால தாங்க முடியா கண்ணுல இருந்து ஜலம் வருது. அதான் விருட்டி பக்தானாம் பரிதோஷ விருட்டி பாஷ்பவித்தி, இந்த பாஷ்பவித்தி அந்த கஞ்சலமானது அப்படியே கொட்டிண்டே இருக்க அதான் மழை. மயூரி சிவா, அந்த மழை வரும்பொழுது அந்த மயிலானது அப்படியே வந்து தோகை விரிச்சு ஆடும். அதே போல இந்த நாட்டியத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யாருன்னு அம்பாள். அந்த நாட்டியத்தை பார்த்து ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காளாம். கல்போபசம்ஹரண கல்பித்த தாண்டவசிய தேவசிய கண்ட பரசோ பரபைரவசிய சாட்சி விஜயத்தே தவமூர்த்தி ரேகா. அந்த சாட்சியா இருந்து கொண்டு அந்த பரமேஸ்வருடைய நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கா. சாட்சி ஸ்வரூபம், அதோட ஈடுபடாம இருக்கக்கூடியதான ஒரு சாட்சி ஸ்வரூபம். வீட்டுல ஒரு கவலை வந்திருக்கு, ஒரு சுகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதோட தனியா தனிச்சு நிக்கக்கூடியதான நிலை வரணும் நமக்கு. அந்த நிலையோட அம்பாள் இருக்காள். அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் மயூரி சிவா, நமக்கு மழை பெஞ்சதுன்னு அடாடா மழை பெய்யறதே, வெளியில போக முடியலையே, கொடை எடுத்துட்டு போகணுமே, இங்கே அங்கேயே போனா எப்படி இருக்கும்னு இந்த கவலை. இன்னும் சில மழை பெய்யறது இன்னைக்கு வெளியில ஸ்கூல் லீவு ஆத்துல உட்காந்துட்டு இருக்கா. சில பேருக்கு மழை பெஞ்சா சந்தோஷமா இருக்கு, சில பேருக்கு மழை பெஞ்சா துன்பத்தை கொடுக்கறது. ஆனா என்னன்னா இந்த மயில் இருக்க பற்றியில அது தோகை விரிச்சுட்டு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கான். அதே போலயே மயூரி சிவா எஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே, எப்படிப்பட்டதான் இந்த பரமேஸ்வருடைய தாண்டவமானது விஜயதே. யாருடைய எந்த சந்தியா காலத்துல சந்தியா கர்ம தினத்தியா, அந்த சந்தியா காலமானது போன பிறகு மழை காலம் வந்த பிறகு வெயில் காலம் முடிஞ்சிருக்கு, மழை காலம் வந்திருக்கு, அதே போலயே காலமே வெயில்லாம் குறைஞ்சிருக்கு. சாயங்காலமாக அந்த கர்ம தினத்தினுடைய ஒரு இதை அடுத்து அந்த பிரதோஷ சமயம் வந்திருக்கு. ஆனந்தமா பகவான் தன்னுடைய தாண்டவத்தை ஆரம்பிச்சிருக்க, அந்த தாண்டவமானது மழை பெய்யறா போல இருக்குன்னு அந்த தாண்டவ ஆனந்தத்தை அந்த நாட்டிய ஆனந்தத்தை பார்த்து ரசிச்சு ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்கார். சந்தியா கர்ம தினத்தய ஹரிகத ஹரிகராகாத பிரபூதான கத்வானோ வாரித கர்ஜிதம், வாரித கர்ஜிதம் மேகங்களுடைய சத்தம், திமிஷதாம் திருஷ்டி சலா சஞ்சலா தேவதைகளுடைய கண் பார்வை இருக்க அதான் அங்க இருக்கக்கூடியதான மின்னல். பக்தானாம் பரிதோஷ பட்பவிதர் திருஷ்டி, பக்தருடைய ஒரு சந்தோஷத்தினால ஏற்பட்டதான அந்த கண்ணில் இருக்கக்கூடியதான ஆனந்த பாஷ்பங்கள் இருக்க அதுதான் மழை கொட்டுறது. மயூரி சிவா, அந்த அம்பாள் இருக்கல, அந்த அம்பாள் தான் அங்க இருக்க பார்க்கக்கூடியதான வேடிக்கை பார்க்கக்கூடியதான சந்தோஷமாக தன்னுடைய பிச்சத்தை பாடிட்டு இருக்க கூடியதான சிவா அம்பாள் மை. எஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜகதே தம் நீல கண்டம் பஜே அப்படின்னு விசேஷமா அந்த தாண்டவத்தை பத்தி சொன்னதான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரியே ஆச்சாரியார் பிரதோஷ ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணியிருக்க. பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதானது. அதுலயும் கைலாச சைல புவனே திரிஜகஜனித்ரீம் கௌகௌரீம் நிவேத்ய கனகஞ்சித ரத்னபீட்டே நிருத்யம் விதாது மபிவாஞ்சதி சுலபாணௌ தேவா பிரதோஷ சமயேனு பஜந்தி சர்வே அப்படின்னு தேவதைகள்ல அம்பாள ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சு அந்த பரமேஸ்வருடைய நாட்டியத்தை பார்க்கும்படியான ஒரு சொரூபத்தை கொடுத்திருக்கா அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான நாட்டியத்தை சொன்னதான ஒரு திவ்யமான ஒரு ஸ்லோகம். அதுக்கு அடுத்ததாக அதே அந்த தாண்டவத்தை அவ்வளவு சீக்கிரமா விடுறதுக்கு ஆச்சாரியாளுக்கு இஷ்டம் இல்லை. அது வேற இன்னொரு ஸ்லோகத்துல அத்தியாய அமித தேஜசே ஸ்ருதிபதை வேத்யாய சாத்தியாயதே வித்யானந்தமயாத்மனே திரிஜகத சம்சோ சம்ரட்சிணோத்யோகினே தேயாய அகில யோகிபே சுரகணை கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜடினே ஸ்வயம் நதி சம்பவே அப்படின்னு இப்படிப்பட்டதான அந்த நாட்டிய மூர்த்தியா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு நான் நமஸ்கரிக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ சாதனம்னா என்ன அப்படின்றத சொன்னாரு. சாதனம் அப்படிங்கறத சொல்லிட்டு கிரமப்பிராப்தியா அந்த சாதனத்துல நாலுத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அதிகாரிய சொல்லிட்டு இருந்தார், அதிகாரிய சொல்லிட்டு விஷயத்த சொல்லணும் கிரமப்பிராப்தியா. அதை விட்டுட்டு அதிகாரியில சொல்லியிருந்த ஒரு விஷயத்த விசாரம் பண்றதுக்கு சாதனையில இறங்குறாரு. சாதனானி, சாதனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, நித்யா நித்திய வஸ்து வேகஹ இகமுத்ரார்த்த ஃபலபோக விராக சமாதி சக்த சம்பத்தி முக்ஷுத்வாணி, இதுதான் நாலு தான் சாதனை அப்படின்னுட்டாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நாலும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சாதாரணமா இருக்கிறது. இதுல நாலுமே எதுவுமே விசேஷமா இல்ல. விவேகமா இருக்கட்டும், வைராக்கியமா இருக்கட்டும், சமாதி சக்த சம்பத்தியா இருக்கட்டும், இல்ல முமுக்ஷுத்வமா இருக்கட்டும், தீவிர தீவிர அதி தீவிரமா இருக்கிற அந்த தீவிர தரம் அப்படிங்கிற நிலையில இல்ல. இது மந்தமாவோ மத்தியமாகவோ தீவிரமாகவோ இருக்கு. ஏன்னா இந்த மோட்சத்துக்கு தவிர, ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையில நம்மள அனுபவத்துல பாக்கலாம், மோட்சம் வந்து மோட்சத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம் அப்படிங்கறத முதலே சொல்லிட்டாரு. அந்த சாஸ்திரம் படிக்கிறது அப்படிங்கறத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு மாத்திரம் அந்த கிளாஸ் இல்லைன்னா நல்லா இருக்கும். ஏன் நாளைக்கு அந்த பண்டாரா போனோம். முக்கியமா வேற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில இடர்படுறது, வேற ஒரு காரணம் வந்து வாழ்க்கையில இடர்படுறது அப்படிங்கறதுனால நமக்கு தெரியறது என்ன முக்கியம், எது நமக்கு வாழ்க்கையில, இந்த மத்த விஷயமா இல்ல சாஸ்திரமா அப்படின்னா, சாஸ்திரமா தான் இருக்கணும் தீவிரத்தரமா இருந்ததுன்னா. தீவிரத்தரம் இல்ல நமக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு சாதாரணமான உதாரணம் கொடுப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியோட டிகிரி மாதிரி அப்படின்னுட்டு. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னது, இந்த நாலு சமாதி சக்த சம்பத்தியோ இல்ல இந்த சாதனா சதுஷ்டயமோ, நாலுமே எப்படி இருக்கு, ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியோட டிகிரி மாதிரி. எப்படி அந்த யூனிவர்சிட்டியில டிகிரி அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஒன் சிட்டிங் எக்ஸாம் ஒன்று கொடுப்பாங்க, 3 வருஷத்தையும் ஒரே நேரத்துல உட்காந்து எழுதிடலாம். இப்ப எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒன் சிட்டிங் எக்ஸாம்ல எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, மொத்தமா 1, 2, 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் 5 பேப்பர் அப்படின்னு வச்சா 15 பேப்பரை நீங்க ஒரே நேரத்துல உட்காந்து எழுதிடலாம். ஒரு அந்த முழுதுல எழுதி முடிச்ச உடனே மொத்தம் எத்தனை மார்க் இருக்கணும் அப்படின்னா, 200 மார்க் டோட்டலா இருக்கணும். 15 பேப்பருக்கும் 200 மார்க் இருந்ததுன்னா நீங்க பாஸ், டிகிரி கிடைச்சிடும். அதுல நீங்க 2 பேப்பரை 100 எடுத்துட்டு மத்ததெல்லாம் 2, 10 அப்படின்னு எடுத்தா கூட போதும், நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. இப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஒஸ்மானியா டிகிரியில வாங்கின சர்டிபிகேட் மாதிரிதான் இருக்கு. விவேகமா இருக்கட்டும், வைராக்கியமா இருக்கட்டும், சமாதி சக்க சம்பத்தியா இருக்கட்டும், முமுக்ஷுத்வமா இருக்கட்டும், எதுவுமே முழுசா இல்ல. ஏதோ கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம வந்து பார்டர் பாஸ்ட்ல வந்து நிக்கிறோம். இங்க வந்து இந்த பார்டர் பாஸ்ட்ல இருக்கிற விவேகமோ, இந்த பார்டர் பாஸ்ட்ல இருக்கிற வைராக்கியமோ வளரல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் குறையாம பாத்துக்கணும். அதுதான் முக்கியம், குறையாம பாத்துக்கணும். பாத்துட்டோம்னா இந்த சாஸ்திரத்தோட சிரவணத்தினால அப்படியே அதனுடைய மேன்மையானது. ஏன்னா நேத்தியே சொன்ன சாஸ்திரமானது, சாஸ்திர சிரவணம்ங்கிறது ஒரு சாதனை. சாதனைக்கு எப்படி மத்த சாதனைகளுக்கெல்லாம் பலன் இருக்கோ, அந்த மாதிரி சாஸ்திர சிரவணத்துக்கும் பலன் இருக்கு அப்படிங்கறதுனால அது வளர்த்து விடும் மெதுவா. அப்போ இங்க என்ன சொல்லிருக்கு, நித்யா நித்திய வஸ்து வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அங்க சொல்றாரு நித்யா நித்திய வஸ்து வேகா விவேகா தாவது பிரம்மைவ நித்யம் வஸ்து ததோ அன்யது அகிலம் அனித்யம் இது விவேச்சனம். நித்யா நித்திய வஸ்து வேகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நித்யா நித்திய வஸ்து வேகா தாவது, நித்யா நித்திய வஸ்து வேகம் என்பது இப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, பிரம்ம இவ நித்யம் வஸ்து, பிரம்ம என்னது, பிரம்ம ஏவ நித்யம் வஸ்து, பிரம்மந்தான் சந்தேகமே இல்லாம நித்தியமான வஸ்து, நிச்சயமான விஷயம். ததோ அந்யது, அதை தவிர மற்றது எல்லாமே அந்யது அகிலம் அனித்யம், அது தவிர எல்லாமே அப்படின்னு கேட்டா என்னது அப்படின்னா, இந்த ஜகத்து முழுவதும் அகிலம் எல்லாமே, அது தவிர எல்லாமே முழுவதுமாக, இதை தவிர இந்த பேனாவை தவிர இல்ல இந்த பென்சிலை தவிர இந்த பென்சில் ஊக்க தவிர அப்படிங்கறது எதுவுமே இல்ல, எல்லாமே அனித்யம். இந்த பாவனை இதுதான் வேகம்னு சொல்றது. அடுத்தது இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க இதுல யோக நியாய சூத்திரத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, துக்கத்துக்கு அஞ்சு வகையான காரணம் சொல்லிட்டு இந்த இந்த அஞ்சு வகையத்திலயும் உத்தர உத்தர அப்பாயே தத்துவ அப்பவர்க்க அப்படின்ட்டு மேல இருக்கிறது சொல்ல சொல் மேல இருக்கிறது காரணம், அந்த காரணமானது அஞ்சாவது சொன்னது காரணம், அந்த காரணத்தை நீங்க எடுக்க எடுக்க முன்னாடி இருக்கிற காரியம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, நித்திய நித்திய வஸ்து வேகம் ஆதாரம், வேக புத்தியானது ஆதாரம், வேக புத்தி இருந்தாதான் வைராக்கியமானது வளரும், வேக புத்தி எனக்கு ஞானமானது மோட்சம் இந்த மாதிரி பிரம்மன் ஒன்னு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அகிலம் அனித்யம் அப்படிங்கிற ஞானமானது நிலைப்படும், அகிலம் அனித்யம்ங்கிற ஞானமானது நிலைப்பட்டாதான் வைராக்கியம் வரும், அதுல அனித்யமான வஸ்துல அனித்யமான விஷயத்துல நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கறது அதுல வைராகம் வரும், அந்த வைராக்கியம் அதுல வந்தாதான் சமாதி சக்க சம்பத்தி அப்படிங்கறதுல திடம் உண்டாகும், திடம் உண்டானாதான் மோட்சத்துவமான மோட்சமானது எனக்கு வேண்டும் அப்படிங்கிற திடமான ஆசையானது உண்டாகும். இப்போ ஒன்னு ஒன்னும் அடுத்ததுக்கு காரணம், வேகம் முதல்ல இருக்கணும், அது மாத்திரம் இல்லாம வேகம் இல்லாத வைராக்கியமோ இல்ல வைராக்கியம் இல்லாத வேகமோ எந்த பிரயோஜனத்துக்கும் இல்ல, வேகம் இல்லாத வைராக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் முரட்டுத்தனமா தான் இருக்கும், பாப்போம் வெறும் முரட்டுத்தனமா தான் இருக்கும், பைத்தியக்காரத்தனமா தான் பல பல நிலையில காணப்படும். அதே மாதிரி வைராக்கியம் இல்லாத வேகம் வெறும் வரட்டுத்தனமா இருக்கும், ஒன்னும் இல்ல இதெல்லாம் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல வைராக்கியம் இல்லாம சும்மா வாய்ப்பந்தல் போட்டு இருப்பான். அந்த மாதிரி இல்லாம ரெண்டு மேரும் ரெண்டும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கும், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி புரியறதா இருக்கணும், வேகம் வைராக்கியத்தை தூண்டுறதா இருக்கணும், வைராக்கியம் வேகத்தை தூண்டுறதா இருக்கணும், அப்படி வேகமானது வைராக்கியத்தையும் வைராக்கியத்தும் வைராக்கியமானது வேகமானதும் தூண்டுறதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட வைராக்கியமானது என்ன சொல்றாரு பகவான் பாஷ்யக்காரர் பகவத் பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றாரு சரம வைராக்கியோ மோட்ச லட்சணா அப்படிங்கிறாரு, அந்த மாதிரியான வேகம் கூடியதான வேக யுக்த வைராக்கியமானது மோட்சம் அப்படிங்கிறார், அதுதான் மோட்சம் அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல இந்த இந்த நித்தியம் சரி பாக்கலாம் ஒண்ணு நித்தியம் நித்தியம்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டாரு, பிரம்மன் தான் நித்தியம் அது தவிர மத்ததெல்லாம் அநித்தியம். வைராக்கியம்னா என்ன அப்படின்னா அஹிகானாம் சச்சந்தன வனிதாதினாம் வனிதாதி விஷய போகானாம் கர்மஜன்யதையா அனித்ய வஸ்து அனித்யத்துவ அனித்யவது ஆமுஷ்மிகானாம் அபி அமிர்தாதி விஷய போகானாம் அனித்யதையா தேபியோ நிதராம் விரதீர் இஹாமுத்த பலபோக விராக. இஹாமுத்திர பலபோக விராக அப்படின்னா என்ன அப்படிங்கிறார், அதாவது ஐஹிகானாம் இஹ பவ ஐஹிக இங்க உண்டாருது இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அதுதான் ஐஹிகம். ஐஹிகானாம் ஐஹிகம்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல நடக்கிறது, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஸ்ரக் சந்தன வனிதாதீனாம் அப்படிங்கிறார். ஸ்ரக் சந்தன வனிதா, ஸ்ரக் அப்படின்னா மாலை, சந்தனம்னா சந்தனம், அதே மாதிரி வனிதானா பெண், மூணு மூணு வகையான விஷயம். இந்த மூணுத்தையும் அதுக்கு தனியா சொல்லணும், சிறக் சந்தன வனிதா அப்படின்ட்டு இந்த மூணுத்தையும் தனியா அதுக்கு சொல்லணும். இது ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணுத்துக்கும் உபலட்சணமா எடுத்துக்கணும். சிறக் அப்படின்னா பெயரும் புகழும், சிறக் அப்படின்னா ஸ்தூலமான விஷயமா எடுத்துக்கணும், பெயரும் புகழும் எடுத்துக்கணும்னா ஸ்தூலமான விஷயமா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்தனம் அப்படிங்கிறது வாசனை, வாசனை அப்படிங்கிறது புகழ், வாசனை எப்படி பரவமோ அந்த மாதிரி பெயர் புகழ் பரவுறது அப்படிங்கறத விருப்பம். வனிதா அப்படிங்கிறது மிகவும் ஸ்தூலமான அனுபவங்கள், அப்படி சூக்ஷமான மத்தியமான ஸ்தூலமான அனுபவங்கள் மூணு வகையானதும் உலகத்துல விருப்பம் விடப்பட வேண்டியது அப்படின்ட்டு உபலட்சணமா சொல்லியிருக்கு. உபலட்சணமா சொல்லியிருக்கு என்னது, ஸ்ரகு சந்தன வனிதா அப்படிங்கிற மூணுமே வந்து உபலட்சணமா சொல்றது. சூக்ஷமான விஷயங்கள் ஸ்ரகு மாலை அப்படின்ட்டு, மாலை மரியாதை அப்படிங்கும் போதே அகங்காரம் மனசுல, இது அகங்காரத்தோட விஷயமாறுது. அதே மாதிரி சந்தனம் அப்படிங்கிறது வாக்கு விஷயமாறுது. அடுத்த நிலை வனிதா, உடல் விஷயமா இருக்கிறது, மனசு சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்டது, மூணு விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காரு உபலட்சணமா. ஸ்ரக் சந்தன வனிதாதிஷு, ஏன்னா சாதாரணமா இந்த ஸ்ரக் சந்தன வனிதாதிஷு அப்படிங்கறத விசாரம் பண்ணாம என்ன சொல்லிடுறாங்கன்னா மாலை அதே மாதிரி சந்தனம் அதே மாதிரி பெண் அப்படின்றாங்க. இந்த நிலையில மாத்திரம் நிக்கிறது இல்ல, மாலை பெண் இந்த மாதிரி நிலையில மாத்திரம் நிக்கிறது இல்ல, அது அதுக்கு தாதாரம் என்ன அப்படின்னு விசாரம்னா இதுதான், மூணு வகையான அனுபவங்கள்லயும் ஈடுபடாம இருக்கிறது அப்படிங்கிறது, மனசை ஈடுபடுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால்தான் இந்த ராமகிருஷ்ணா மடத்துல எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது என்ன, காமினி காஞ்சனா காமினி காஞ்சனா அப்படின்றாங்க, ஏன்னா அவரு சொன்னது அப்படின்னுட்டு. ஆனா இது அவரு சொல்லல, அவருக்கு முன்னாடியே பகவான் பாஷ்யக்காரர் இதுல சொல்லியிருக்கார், ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார், சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்றாரு, காமினி காஞ்சனா ஜிஹ்வாச்ச அப்படிங்கிறாருங்க, காமினி காஞ்சனா ஜிஹ்வாச்ச, காமினி பெண், காஞ்சனம் பணம் பொருள், ஜிஹ்வா நாக்கு, இந்த மூணுமே கூட முக்கியம், நாக்கும் கூட ரொம்ப முக்கியம். யாகாவாராயினும் நாகாக்க காதாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். ஏன் சொல்றாரு அதையும், நாகாக்க அப்படின்னு எதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், நாகாக்க அப்படின்ட்டு. நாக்கு வந்து ஒரு முக்கியமான இந்திரியம், நாக்கு ஒரு முக்கியமான இந்திரியம், எப்படி வேணாலும் பெறலும் நாக்கு அப்படிம்பா, நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பெறலும் அப்படி அப்படிம்பாங்க. உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாக்கு ரெண்டு வகையான இந்திரியம், அதைத்தான் அங்க குறிக்கிறது நாக்கு ஜிஹ்வாச்ச அப்படின்ட்டு. எப்படி ரெண்டு வகையான இந்திரியம் அப்படின்னு கேட்டா, ஒன்னு கர்ம இந்திரியம் பின்னாடி பார்ப்போம், இன்னொன்னு ஞான இந்திரியம். இந்த ரெண்டு வகையான இந்திரியத்தையும், ஒன்னு சுவைய அறியறது, இன்னொன்னு பேசறது அப்படின்னுட்டு. சுவைய அறியறது நாகாக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, வெறும்ன பேசாம மாத்திரம் இரு அப்படின்னு சொல்லி சொல்லல, தப்பான தவறான விஷயங்களை பேசாத அப்படிங்கறது மாத்திரம் சொல்லலாரு. இந்த நாகாக்கவும் சொல்லியிருக்காரு, இல்லட்டி காவாக்கால் காவா அரைக்கால் காவா முக்கால்னு கெட்ட பேர் தான் உண்டாகும். அதான் சொல்றாரு, சந்தனாதி சஞ்சரக் சந்தன மனிதாதி விஷய போகானாம் அப்படி. விஷயம் மூணு வகையான விஷயம், சூக்ஷ்மம் மத்தியமம் சூளம், அப்படி மூணு வகையான விஷயத்துக்கும் விஷய போகானாம், அந்த அபோகங்களுக்கும் மாத்திரம் இல்லாம கர்மஜன்யதையா அனித்யவது அனித்யத்துவது ஆமுஷ்மிகானாம் கர்மஜன்யத்வாத் இக அமுத்திர அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது அந்த அமுத்திரவை விசாரம் பண்றாரு, அமுத்திர இதுக்கப்புறம் உண்டாகக்கூடியது, இறப்புக்கு அப்புறம் உண்டாகக்கூடியது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம்னா இறப்புக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். இறப்புக்கு அப்புறம் உண்டாகக்கூடியது என்னது, அமுத்திரம்னு சொல்லப்பட்டது. அது எப்படி உண்டாருது, அது எப்படி உண்டாருது அப்படின்னா, கர்மஜன்யதயா. மேலேயே சொன்னோனமோ கர்மனா வித்ரு லோகா வித்யா தேவலோகா அப்படின்ட்டு, கர்மமா இருந்தாலும் வித்தியா இருந்தாலும் அது ரெண்டுமே எப்படிப்பட்டது, ஒரு கர்மம் தான். உபாசனைங்கிற கர்மம், மானச கர்மம், இன்னொன்னு அக்னிஹோத்திரம் முதலிய காய்க வாச்சிக கர்மம். அப்படி கர்மமானது ரெண்டு வகையிலயும் இருக்கு, உபாசனையிலையும் இருக்கு, அதே மாதிரி கர்மத்திலையும் இருக்கு. அப்படி கர்ம ஜன்யத்தையா கர்மத்தினால் உண்டாக்கப்பட்டதானதால் அனித்யத்துவது அனித்ய தன்மை உடையதாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, எத் எத் கிருதகம் தத் தத் அனித்யம் அப்படிம்பாங்க. ஒரு நியாய சாஸ்திரத்துல ஒரு சாதாரணமான ஒரு நியாயம் என்னது, எத் எது கிருதகம் தத் தது அனித்யம், எதையெல்லாம் செய்யப்பட்டதோ அது எல்லாம் அனித்தியம், அது எதுவா இருந்தாலும் சரி. அதனாலதான் பிரம்ம ஜானம் அடையப்பட்டது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன், அடையப்பட்டதுன்னா விடுபடும், அதனால பிரம்ம ஜானமும் விடுபடும், அதனால அது அனித்தியம் ஆயிடும், அதனால ஏத்துக்க மாட்டோம். அதனால இங்க என்ன சொல்லியிருக்காரு, கர்ம ஜன்யதயா கர்மத்தினால் உண்டானதானதால் இது அந்த அமுத்திரமான பலன்கள் ஆமுஷ்மிக பலன்கள் சுவர்க்கத்துல அப்சரையா இருக்கட்டும் இல்ல கந்தர்வர்களா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கிற வேற சுகபோகங்களா இருக்கட்டும் எல்லாமே அனித்யத்வது அனித்ய தன்மை உடையது. அனித்யத்வது அப்படின்னு சொல்லி சொல்றது அனித்ய தன்மை உடையது, வது அப்படின்னா உடையது அப்படின்னு அர்த்தம், துவ அப்படின்னா தன்மை, அனித்யத்வ தன்மை உடையது. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, ஆமுஷ்மிகானாம் அபி அமிர்த விஷய போகானாம் அனித்யதையா. அதனால ஆமுஷ்மிகானாம் அபி ஆமுஷ்மிகம் பின்னாடி வரக்கூடிய அந்த சொர்க்கலோகங்கள்ல உண்டாகக்கூடிய அமிர்தாதி விஷய போகானாம் அமிர்தம் முதலிய விஷயங்களும் கூட மரணமற்ற நிலைன்னு சொல்லக்கூடிய விஷய போகங்களும் கூட இப்படிப்பட்டது அனித்யதையா. எதுக்கு இப்படி அமிர்தாதி அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த வார்த்தையை உபயம் பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, என்ன துக்கேன சம்பின்னம் துக்கேன அசம்பின்னம், என்ன துக்கேன சம்பின்னம் இல்ல துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அப்படிங்கிறாங்க. எது துக்கத்தினால் தீண்டப்படாததா இருக்கிறதோ, சரி இப்ப இல்ல பின்னாடி வரும் நம்ம தான் பாக்குறோமே அப்படின்னா, அந்த மாதிரி நச்சகிரஸ்தம் அனந்தரம் பின்னாடியும் தீண்டாம இருக்குமோ, எந்த காலத்திலையும் துன்பமானது தீண்டாததான நிலை அப்படிங்கிறது சொர்க்கத்தை பத்தி சொல்றது. அந்த மாதிரியான சொர்க்கத்தை எல்லாருமே விரும்புவாங்க, துன்பமற்ற ஒரு நிலை தானே எல்லாமே விரும்புவாங்க அப்படிங்கறதுனால. அடுத்தது அங்க அமிர்தம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அபாம சோமம் அமிர்தா அபூம, அந்த சொர்க்கத்துக்கு போன உடனே இந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, தேவர்களுடைய உணவு என்னது, இங்க நம்ம பண்ற கர்மம் தான், அவங்களுக்கு சக்தி என்னது, நம்ம பண்ற கர்மம் தான், அதனாலதான் தர்ஷன மாத்திரே திருப்தாக அப்படிங்கிறாங்க. தேவர்கள் எப்படி பாக்குறதுலயே திருப்தி அடைகிறவங்க, அதனாலதான் நம்ம சாப்பாடு அவங்களுக்கு எல்லாம் அன்னம் முதலாம் படைக்கிறோம், தைரியமா தைரியமா வைக்கிறோம், நைவேத்தியம் நைவேத்தியம்னு நிறைய சமைச்சு சமைச்சு சாமி முன்னாடி வைக்கிறோம். ஏன், அவர் சாப்பிட மாட்டார் நிச்சயமா தெரியும் அது. அதனால அந்த தர்ஷன மாத்திர திருப்தியா இருக்கிற அதுல இருந்து அவங்களுடைய அந்த சூக்ஷ்மமான பாகத்தை அவங்களுக்கு அன்னமா எடுத்துடுறாங்க அவங்க. அப்படிப்பட்ட இந்த யாகத்துல அந்த மாதிரி சூக்ஷ்மமான பாகம் எடுக்கிறதுனால அந்த யாகத்துல அமிர்த சோமரசம்னு இருக்கு. சோமம்ங்கிறது ஒரு கொடி, அந்த கொடியை பிழிஞ்சு அபிஷமனம்னு சொல்லுவோம், அதை பிழிஞ்சு அதை இடிச்சு அதை பிழிஞ்சு அதை வந்து ஒரு மரக்கட்டை வண்டி ஒண்ணு இருக்கு, அந்த வண்டியில கொண்டு தள்ளிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த யாகத்தை அவன் வச்சு பண்ணுவான். அந்த யாகத்தை பண்ணி முடிச்ச உடனே அந்த யாகம் சோமரசத்தை யாகத்துல விடுறது. அந்த யாகத்துல விட்டது யார் எடுப்பா, யார் சாப்பிடுவா? தேவர்கள். அதனால அவங்க சொல்றான், அப்பாம குடித்து விட்டோம், பா பானே பிப அப்படிங்கிறது ஆதேசம் ஆகுது. பிப பா அப்படின்னு ஆகுறது, பிப பானே குடித்தலில் அப்படின்ட்டு. அப்படி நாம குடித்து விட்டோம் அப்படிங்கறதுனால என்னத்த, இந்த சோமரசத்தை குடிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுத்து, அமிர்தா அபூவ மரணமற்றவர்களாக ஆகிவிட்டோம். அப்போ மரணமற்றவர்களாக ஆகிவிட்டோம் அப்படிங்கிற அதைத்தான் அவர் குறிக்கிறார், அமிர்தா அமிர்த விஷய போகானா அப்படின்ட்டு. சரி, மரணமற்றமா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளும் இந்த மாதிரி கர்மத்தை நல்ல கர்மத்தை செஞ்சு ரெண்டு வகையான கர்மம் இருக்கு, இஷ்டா பூர்த்தம் சொல்லிட்டு, இஷ்டா பூர்த்த தத்தா இத்தியாதி கர்மங்கள் சொல்லுவோம். இஷ்டா பூர்த்தம் முதலே கர்மங்கள், மரம் வெட்டினா குளம் வெட்டினா, இந்த மாதிரி மரம் நட்டான் குளம் வெட்டினா, மரம் நட்டான் குளம் வெட்டினா அப்படின்ட்டு, இன்னைக்கு மரம் வெட்டினா குளம் மூடினான் தான் இருக்கு. அப்படி மரத்தை நடுறதும் குளம் வெட்டுறதும் ஒரு வகையான கர்மம், இன்னொன்னு யாக முதலீதான கர்மம். இந்த மாதிரியான கர்மங்கள் தானம் தத்தம் தானம் இந்த மாதிரியான கர்மங்கள்னால ஒருத்த நல்ல புண்ணிய கதியை அடைய முடியும். புண்ணியம்னு சொல்லி சொன்னா மோட்சம். அந்த மோட்சத்துல போய் இருந்தோம்னா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்கு அமிர்தம் கிடைச்சிடும், இந்த சோமரசத்தை குடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும், எப்பயாவது என்னைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், கிடைச்சிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அமிர்தர்களா ஆயிடுவோம். அப்படிப்பட்ட அமிர்தமான நிலையை இப்படி கர்மத்தை செஞ்சே, நல்ல கர்மத்தை செஞ்சே, நல்ல வேலையை செஞ்சே நம்ம போய் அடையலாமே, எதுக்கு இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, அதை நிராகரணம் பண்றதுக்கு தான் அங்க சொல்லியிருக்காரு அமிர்தாதி அப்படிங்கிறாரு. அங்க மரணமற்ற நிலைன்னு சொல்லி சொல்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, மரணமற்ற நிலை அப்படிங்கிறது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு சாபேட்சிய மரணமற்ற நிலை, இன்னொன்னு நிரபேட்சிய மரணமற்ற நிலை. அதாவது அபேட்சை எதிர்பார்ப்பு, சக அபேட்சிய எதிர்பார்ப்பு கூடியதானது. நிர் அபேட்சிய, நிர் அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்த்தோன்ன, நிர் அபேட்சிய எதிர்பார்ப்பு அற்றது. இப்போ எதிர்பார்ப்பு கூடியதானதும் எதிர்பார்ப்பு அற்றதானதும் அப்படின்னு ரெண்டு வகையான மரணமற்ற நிலை. எதிர்பார்ப்பு கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, காலம் நேரம் இந்த கல்பம் வரைக்கும், இந்த பிரம்மாவுடைய சிருஷ்டி வரைக்கும் அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தோடையும் கால நேர தேசம் எதோடையும் சம்பந்தப்பட்டதாப்படாததான ஒரு அமிர்தமான நிலை, அதுதான் மோட்சம். அது வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லப்படுற மோட்சம். மூணு வகையா வரையறுக்கப்படலாம் விஷயமானது, ஏன்னா விஷயம்னு சொல்லி சொன்னதுனால அதை சொல்ல வேண்டியது இருக்கு. விஷய போகானாம், இப்போ அந்த அமிர்தமானது அமிர்தம் முதலிய குடிக்கிறதும் கூட எப்படிப்பட்டது, வரையறுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விஷயம் விஷயம்னு சொல்லி சொல்றோமே, விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்டா, விஷயம் சமஸ்கிருதத்துல சொல்லும்போது சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசமானது ரொம்ப தெளிவா சொல்லணும். நீங்க விஷயம்னு சொல்லாம விஷயம் விஷயம் விஷயம் விஷயம் நீங்கன்னு வச்சுக்கோங்க. விஷயம்னா பிரச்சனை அர்த்தம், விஷயம்னா சந்தேகம் பிரச்சனை அர்த்தம், விஷயம்னா விஷய பொருளை குறிக்கிறது. விஷயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணு வகையா வரையறுக்கப்பட்டதுக்கு விஷயம்னு சொல்லுவோம். ஒன்னு தேசத்தக தேசத்தினால் வரையறுக்கப்பட்டது, இன்னொன்னு காலத்தக காலத்தினால் வரையறுக்கப்பட்டது, மூணாவது வஸ்துதக விஷயத்தினால் வரையறுக்கப்பட்டது பொருளினால் வரையறுக்கப்பட்டது. விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரையறையில கட்டுப்பட்டதா இருக்கு. ஒன்னு தேசத்தினால ஒரு ஒரு சமயத்துல மாத்திரம்தான் இருக்கும், அது ஒரு காலத்துல மாத்திரம்தான், ஒரு இடத்துல மாத்திரம்தான் இருக்கும் தேசத்தக அப்படிங்கிறது. அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துல வளராது. சில செடிகள்லாம் இருக்கு, ஆப்பிள் எல்லாம் கொண்டு போய் மட்ராஸ்ல வச்சீங்கன்னா வளருமா, வராது. தென்னை மரம் இங்க வர்றது இல்ல, எல்லாம் அழகழகா மரம் மாதிரி இருக்கும், தென்னை மரம் மாதிரி இருக்கும், ஆனா ஒரு தேங்காயும் வராது. தேசத்தக இதெல்லாம் தேசத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. காலத்தக சில விஷயங்கள் காலத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு, அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அடுத்த காலத்துல இல்ல அப்படின்னு காலத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. சிலது விஷயத்தினால கட்டுப்பட்டதா இருக்கு, இங்க இருக்கிற பானை அங்க இல்ல, அங்க இருக்கிற பானை இங்க இல்ல. அப்படி மூணு வகையா விஷயங்கள்னு சொல்லி சொன்னா வரையறுக்கப்பட்டதா இருக்கு. அதனால சொல்றாரு அனித்யதையா, அது எல்லாமே அனித்யம். வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்ல வந்த நிலை இருந்தாலே அது அனித்யம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தேவ்யோ நிதராம் விரதிஹி, அதுல முழுவதுமாக நிதராம் முழுவதுமாக நிரந்தரமாக எப்பொழுதும் முழுவதுமாக நிரந்தரமாக இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கணும். எப்பொழுதும் என்ன இருக்கணும், விரதிஹி ரதி வர்ஜித அப்படின்னு அர்த்தம். விகத ரதி விரதி, விங்கிறது உபசர்க்கம், ரதி அப்படிங்கிறது ஈடுபாடு, ரஞ்சராகே அப்படின்னு தாத்து பற்று. அந்த பற்றற்ற நிலை, வெறுப்புன்னு சொல்லல, பற்றற்ற நிலை விடுபட்ட பற்றுன்னு சொல்லியிருக்கு, வெறுப்புன்னு சொல்லல, அந்த வைராக்கியமானது இருக்கணும். அதுக்கு பேர் தான் இகாமுத்ராச்ச பலபோக விராக அப்படின்னு சொல்லி சொல்றது.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
6: எப்பொழுதுமே ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்லுவதற்கு என்ன வேண்டியதில்லை, படிப்பு வேண்டியதில்லை. இருக்குன்னு சொல்றதுக்குதான் படிப்பு வேணும். இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா யூ ரிக்வயர் சம் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ப்ரூவ் இட். இல்லை இல்லை என்று சொல்வதற்கு நாலேஜ் வேணுமா? அதனால ஒரு அறிஞர் சொன்னாரு, ரெப்யூடியேஷன் ஆஃப் எனி திங் டஸ் நாட் ரிக்வயர் எனி நாலேஜ் அப்படின்னு. எஸ்டாப்ளிஷ் சம்திங் ரிக்வயர் சம் நாலேஜ், பட் ரெப்யூடியேட்டிங் சம்திங் யூ டு நாட் ரிக்வயர் எனி நாலேஜ். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்ற காரணம் என்ன? இல்லைன்னு சொல்றதுக்கு படிக்க வேண்டியது இல்லை, இருக்குன்னு சொன்னாதான் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க வேணும். அதுபோல இந்த சாத்திரங்களுக்கும் தோத்திரங்களுக்குள்ள வேறுபாடுகள் சிலவற்றை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் என்று கேட்டால், தோத்திரங்கள் என்பது என்ன? இறைவனை புகழும், அவ்வளவுதான். அந்த இறைவனை புகழ்வது எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆனால் நமக்கு எல்லாரும் சொல்லி நமக்கு என்ன ஆலவாயுரையும் ஆதி அப்படிங்கிறார் இல்லையா, ஞானசம்பந்த பெருமான் என்ன அருமையாக கூறுகிறார். அவை தோத்திரங்கள் சாத்திரங்கள். இந்த சாத்திரங்கள் என்ன? வாட் ஆர் ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ்? சைவ சமயத்திலே சாத்திரங்கள் என்று வைக்கின்ற நூல்களை ஒருவன் ஏன் படிக்க வேண்டும்? அந்த படிப்பதனால என்ன பயன் விளைகிறது என்பதுதான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஐ ஆம் ஃபோக்கஸிங் ஆன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். இப்பொழுது இந்த சாத்திர நூல்களுக்கும் தோத்திர நூல்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. அந்த ஒரு வேறுபாடு என்னவென்றால், சாத்திர நூல்களிலே என்னை வராது என்றால் கற்பனைகள், வர்ணனைகள், நகைச்சுவைகள் இது வராது. தோத்திரத்தில் வரும், தோத்திரத்தில் கற்பனை வரும், வர்ணனை வரும், டிஸ்கிரிப்ஷன். அது வந்து லிட்டரரி டிஸ்கிரிப்ஷன்ஸ். கற்பனை, வர்ணனை, நகைச்சுவை இவையெல்லாம் இங்கே வரும், தோத்திரங்களில் வரும், ஆனால் சாத்திர நூல்களில் வராது. இது ஒரு வேறுபாடு. ஸ்பெஷாலிட்டிஸ் ஆர் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஆங்கிலத்தில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். அதாவது இந்த சாத்திரங்களுக்கு உள்ள தனித்தன்மைகள் என்று வைத்துக்கொண்டால் ஒரு 10-12 தன்மைகளை நான் சொல்றேன். அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன் சாத்திரங்கள் படிக்க வேண்டும் என்றால் அவற்றிலே என்ன வராது? கற்பனை கலக்காது, வர்ணனை இருக்காது, நகைச்சுவை இருக்காது. இரண்டாவது, கலை சொற்கள் லெக்சிகன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த லெக்சிகன் என்பது நம்முடைய சைவ சமயத்திற்கே ஒரு லெக்சிகன் ஒன்று இருக்குது. அந்த லெக்சிகன் வந்து திருமுறையில வராது. 12 திருமுறையிலையும் எங்க தேடி பார்த்தாலும் லெக்சிகனே வராது. அத்வைதம் என்ற வார்த்தை எங்கேயாவது வருதா? 12 திருமுறையிலும் அத்வைதம் கூட வார்த்தை வருதா? வராது. அதை வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இது வடநாட்டு பழக்கம். அத்வைதம் என்பது நமக்கு சொல்ற வழக்கம் இல்லை. திருமுறையில் அத்வைதமே வரல, அப்புறம் ஏன் அத்வைதம் போனீங்க குழப்பீங்கன்னு சொல்றாங்க. சில பேர் அப்படியும் பேசுறாங்க. அப்படி சொன்னால் என்ன வரும் என்றால் பல சிக்கல்கள் வரும். சிவராத்திரிங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதா திருமுறையில்? சிவராத்திரி எங்கேயாவது வருதா? 12 திருமுறை சிவராத்திரி வரல. பிரதோஷம்னு வருதா? அப்ப சிவராத்திரி பிரதோஷம் எல்லாம் திருமுறையில வரல, ஆகவே சிவராத்திரியும் பிரதோஷம் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அதாவது ஒரு பதிலை நம்ம சொல்லணும்னா அந்த பதிலை சொன்னா என்ன எதிர்கேள்வி வருங்கிறது சிந்திக்கணும். ஆகினால அந்த லெக்சிக்கன், இந்த கலை சொற்கள், இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவைகள் வரும். உதாரணம் ஒன்று சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்ப என்னுடைய மகன் வந்து பாட்னி படிக்க போறான், எம்எஸ்சி பாட்னி அல்லது பிஎஸ்சி பாட்னி. கிராஜுவேஷன் இன் பாட்னி. அந்த பாட்னி படிக்க போனால் இப்ப ருத்ராட்சம் என்ன ஒரு பொட்டானிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லையா, ருத்ராட்சம் இது ஒரு பாட்னியில ஒரு அங்கம் தான். இப்ப இந்த ருத்ராட்சம் அதை பற்றி பாட்னியில வரும்போது ருத்ராட்சம் வருமா வருமா, ருத்ராட்சம் வருமா பாட்னியில? ஆனா இது ஒரு பொட்டானிக்கல் ஆப்ஜெக்ட் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க? இது ஒரு மரத்துல இருந்து வர்றதானே, அப்படி லேஸ்ட் பாட்னி தானே இது. அப்போ அந்த பாட்னி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லக்கூடாது, நான் வந்து ருத்ராட்சம்னு வந்தாதான் படிப்பேன் இல்லன்னா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட். அப்ப என்ன வரும், ருத்ராட்சத்தை பற்றி வரும், ஆனால் என்ன வரும், பொட்டானிக்கல் நேம்ல வரும். அப்போ அந்த ருத்ராட்சத்துக்கு பொட்டானிக்கல் நேம் என்ன, ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ். அப்ப பாட்னியில என்ன வரும், ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் தான் வரும். அப்ப ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் ருத்ராட்சம் அர்த்தம். அப்ப அந்த பையன் என்ன சொல்லக்கூடாது, ருத்ராட்சம் வந்தாதான் நான் படிப்பேன், ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் வந்தா நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா ஏன்னா ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் என்று சொன்னால் உலகத்துல பாட்னி படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அதானே ஜெர்மனியில பாட்னி படிச்சாலும் சரி, நீ பிரான்ஸ்ல படிச்சாலும் சரி, கனடால படிச்சாலும் சரி, அந்த பாட்னி ஸ்டூடெண்ட் பொட்டானிக்கல் நேம் அவன் படிக்கணும். ஒரு லீகல் டேர் சயின்டிபிக் டேர் இல்லையா. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்க ஆபீஸ்ல நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா அது ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கலாம், நான் செலவழிச்ச காசை வாங்கலாம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்ப டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எங்க ஆபீஸ்ல நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும், எனக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டா, இப்ப டாக்டர் வந்து அவளை டயக்னோசிஸ் ஒரு வார்த்தை வரும், அப்ப சரி பிடித்திருக்கிறதுன்னு எழுதுவார டாக்டர். அப்ப அந்த வியாதிய ஒரு மெடிக்கல் டேர்ம்ல சொன்னாதான் டாக்டர் இல்லையா, சொன்னா ஏதாவது சைனிட்டிஸ் ஹெப்பாட்டிஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அப்போ அதுதான் டெக்னிக்கல் டேர்ம். அந்த டெக்னிக்கல் டேர்ம் ஏன் வைக்கிறாங்க என்றால், ஒருவன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? 2200 மொழி இருக்கு உலகத்துல, 2200 மொழியிலேயே 2200 வார்த்தை இருக்கும் இல்லையா. ருத்ராட்சம்ங்கிறதுக்கு 2200 மொழியில 2200 வார்த்தை இருக்கும், அவ்வளோத்தையும் படிச்சு என்னைக்கு பாட்னி படிக்க முடியும்? அப்போ அவன் வந்து லெக்சிகனை படிச்சான் கட்டாயம். அப்பதான் என்ன தெரியும், ஒரு வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அதே போலத்தான் அந்த சிவஞான போதம் பண்ண நூல்களை என்ன வரும், அந்த லெக்சிகன், அந்த லெக்சிகன் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் தோத்திர நூல்கள் என்ன வராது, லெக்சிகன் வராது. இன்னொரு வித்தியாசம், தோத்திரங்கள் படிப்படியாக சொல்லாது. அதாவது தேவாலயத்தை படிச்சீங்கன்னா ஒரு இடத்துல ஞானத்தை சொல்லுவார், ஒரு இடத்துல யோகத்தை சொல்லுவார், ஒரு இடத்துல சரியை சொல்லுவார், ஒரு இடத்துல கிரியை சொல்லுவார். இதை சொல்லிட்டு இதுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. சரியை சொல்லிட்டு தான் ஞானத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு, அவங்க எப்படினாலும் மாத்தி சொல்லலாம். ஆனா சாத்திரத்தில் அப்படி சொல்லக்கூடாது. இந்த சிலபஸ் கரிக்குலம் சொல்றீங்க இல்லையா, அந்த கரிக்குலத்தில் என்ன, இது படிச்ச பிறகுதான் இது அப்படிதான் வரும். எதுவுமே எம்பிபிஎஸ் முடிச்சப்பதான் எம்டி, ஒரு ஸ்டேஜை முடிச்சிருந்தான் பிஎல் படிச்சிருந்தான் எம்எல், பிடிஎஸ் படிச்சிருந்தான் எம்டிஎஸ் அப்படிதானே வரும். அதுபோல சாத்திரங்கள் என்ன வரும் கேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கும். ஆனால் தோத்திரங்கள் எல்லாவற்றையும் கலந்து சொல்வார்கள். எந்த இடத்துல எந்த கருத்தை சொல்றாங்கிறது நம்முடைய அறிவினாலேயே அனுபவத்தினாலேயும் தான் அதை புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது புகழ் நூல்களுடைய இலக்கணம். அடுத்து இன்னொன்று இருக்கிறது, இந்த தோத்திரங்கள் அளவை முறையிலே வந்து அணுகாது. லாஜிக், அதுக்கு இன்னொரு வார்த்தை எபிஸ்டமாலஜின்னு பேர் இங்கிலீஷ்ல, அளவை நூல். அது வந்து தர்க்க சாஸ்திரம், இங்கிலீஷ் வடமொழியில் அதுக்கு பேர் தர்க்க சாஸ்திரம். அந்த தர்க்க சாஸ்திரம்ங்கிறது ஆங்கிலத்தில் எபிஸ்டமாலஜின்னு சொன்னாங்க, எபிஸ்டமாலஜி. அந்த தர்க்க சாஸ்திரத்தை தமிழ்ல அளவை நூல், அது தமிழ்ல சில வார்த்தைகள் இருக்கு, ஏரணம் எண். எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சிடும், சான்ஸ்கிரிட்ல சொன்னா புரிஞ்சிடும், தமிழ்ல சொன்னாதான் புரியாது. இப்ப ஒரு உதாரணம் சொன்ன, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு திருக்குறள். அது என்ன

ஒரு மொழிக்கு கிராமர் ரொம்ப முக்கியம், எந்த மொழியா இருந்தாலும் சரி. அந்த கிராமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல எழுத்து என்று சொல்லலாம். அப்போ லாஜிக்கா தான் என்ன சொல்றாரு, எண்ணுங்கிறாரு. எழுத்துங்கிறது என்ன சொல்றாரு, கிராமர் எழுத்துங்கிறார். ஆகினால் என்ன சொன்னாரு, ஒரு கல்வியாளனுக்கு ரெண்டு கண்கள், கிராமர் ஒரு கண், தர்க்க சாஸ்திரம் ஒரு கண். யாருக்கு? ஃபார் எ கிரேட் ஸ்காலர். எந்த ஒரு கலையை கற்பதாக இருந்தாலும் அந்த அந்த ஸ்காலருக்கு ரெண்டு வேணும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, இவ்விரண்டும் கண்ணென்ப. தீஸ் டூ ஐஸ் ஆர் எசென்சியல் ஃபார் அ ஸ்காலர். ஒன் இஸ் லாஜிக் அண்ட் செகண்ட் இஸ் த கிராமர். அதனால என்ன சொன்னாரு, வாழும் உயிர்க்கு, உயிர்க்கு இல்ல வாழும் உயிர்க்கு, ஒன் ஹூ லீவ்ஸ், ஒன் ஹூ ஆக்சுவலி லீவ்ஸ், ரெண்டு வேறுபாடு இருக்கு இல்லையா. ஒன் ஹூ லீவ்ஸ், அவனுக்கு ஏதோ சாப்பிட்டா போதும், நீங்க சாப்பாடு கிடைச்சி ஏதோ ஒரு வேலை செஞ்சா போதும், அவன் வாழுகின்றவன். ஆனால் உண்மையே வாழுகின்றவன் ஒருவன் இருக்கான் இல்லையா. அதனால சொன்னாரு, உயிர்க்குன்னு சொன்னாலே போதுமே, உயிர்னாலே வாழுதுன்னு அர்த்தம். அப்புறம் ஏன் வாழும் உயிர்க்குன்னு சொல்லணும் திருவள்ளுவர்? உயிர்க்குன்னு சொன்னா உயிர் இருந்தாதான் வாழப்போறோம், உயிர்னா வாழ போறது இல்ல. அப்ப உயிர்க்குன்னு சொன்னா போதுமே, ஏன் வாழும் உயிர்க்குங்கிறாரு? அது ஒண்ணு எக்ஸஸ்டன். அங்க என்னன்னு கேட்டா, நீர் ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வாழ்கிறவன் இல்லை, இந்த வாழ்க்கை எதற்கு அமைந்தது என்று சிந்திக்கிறவன். ஆகவே அவன் வாழும் உயிர்க்கு. இப்படியெல்லாம் நம்ம படிக்கும் போதுதான் தமிழனுடைய உயர்வு என்னன்னு தெரியும் இல்லையா. திருக்குறளுக்கு எல்லாரும் உயர்வு கொடுத்துடுறாங்க, ஆனா திருவள்ளுவர் கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் இன்னைக்கு சொல்ல முடியாது. நமக்கு தமிழ் மொழிக்கே ரொம்ப பெருமையும் தெரியும், திருக்குறள் தான், அதுதான் பெரிய அறம், தமிழனுடைய வேதம் அதுதான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவருடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் திருக்குறளை வேதம் என்று கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கு? ஆகையினால அளவை நூல் வழியிலே யார் அணுக மாட்டாங்க? ஞானசம்பந்தர் போன்றவர்கள். அளவை நூல் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அளவை நூல் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் இறைவனை புகழும் பொழுது அளவை நூலை கருவியாக கொண்டு இறைவனை அணுக மாட்டார்கள். ஞானத்திற்கு அளவை நூல் வேண்டியதில்லை, அதனால ஞான பாடல்கள் அப்படி பாடுறாங்க அவ்வளவுதான். ஆனா சாத்திரங்களுக்கு என்ன வேணும்? அளவை கட்டாயமாக வேணும். இப்படி சொன்னால் என்ன குற்றம் வரும், அப்படி சொன்னால் என்ன குற்றம் வரும். அவர் அவையார் சொல்லும் பொழுது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படி சொன்னான். திருவள்ளுவர் சொன்ன விஷயத்தை இன்னும் அவையார் ரொம்ப சுருக்கிட்டா, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். என்ன அர்த்தம்? ஃபார் அ குட் ஸ்காலர் டூ ஐஸ் ஆர் ரிக்வயர், ஒன் இஸ் லாஜிக் அண்ட் செகண்ட் இஸ் கிராமர். அப்ப அந்த சொல்லுக்கு அங்க என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஆகவே இந்த லாஜிக்கு ஏரணம், தமிழ்ல நிறைய வார்த்தை இருக்கு, எண் ஏரணம், ஏரணம்னு வரும் திருக்கோவையாறுல வரும் ஏரணம், இதெல்லாம் லாஜிக்குள்ள தமிழ் வார்த்தைகள். அந்த வகையில் உதாரணமா இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், இப்ப ஜோதிடர்னு சொல்றேன், எல்லாரும் சோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிடர் வார்த்தைக்கு தமிழ் என்ன? ஜோதிடர்னா எல்லாருக்கும் தெரியும், அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ராலஜி இங்கிலீஷ்ல சொன்னா தெரிஞ்சிடும், சான்ஸ்கிரிட்ல சொன்னா தெரிஞ்சிடும், ஜோதிடர் அஸ்ட்ராலஜி புரியுது, ஜோதிடர்னா சம்ஸ்கிருதம் புரியுது, தமிழ்ல என்ன அது நீங்க சொல்லலாம், நீங்க ஒரு வாயில ஒரு வார்த்தையை காயம் பண்ணலாம். ஆனாலும் நூல்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்காங்க, பார்க்கணும். பெரியவர்களும் அதுக்கு ஒரு ஆச்சிருக்கிறார், வருமுன் காப்போம். இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, ரெண்டு வார்த்தை ஆக போதே, வருமுன் காப்போம், மூணு வார்த்தை, வரு முன் காத்த, மூணு வார்த்தை ஆயிருது. அது கணியன், ஜோதிட இந்த வார்த்தைக்கு தமிழ்ல கணியன், காணா மூணு சுடி நீனா போட்டு போனோம், கணியன். புறநானூர்ல ஜோதிடம் நன்றாக கட்ட ஒரு புலவர் இருந்தார், அவர் பேர் கணியன் பூங்குண்டனார். அவர்தானே யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அந்த புறநானூற்று பாடல் எல்லாருக்கும் தெரியும். அதை பாடின புலவர் பேர் என்ன? கணியன் பூங்குண்டனார். கணியன் என்ன அர்த்தம்? ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவர்னு அர்த்தம். அப்ப ஜோதிடம் என்ன பேருக்கு தமிழ்ல கணியன் என்று வார்த்தை இருக்கு. நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வார்த்தைகளை இழந்து கொண்டு வருகிறோங்கிறது தான் உதாரணம். அந்த வகையிலே அந்த சாத்திர நூல்கள் என்ன செய்யும் என்றால், அளவை நூலின் வழியாகத்தான் கருத்தை சொல்லும். ஆனால் தோத்திரங்கள் அளவை நூலின் வழியாக இறைவனை அணுகாது, பை எக்ஸ்பீரியன்ஸ் அணுகிறது வேற, பை எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நூல்களை படித்துவிட்டு அந்த நூல்களின் வாயிலாக அணுகுவது என்பது வேறு. ஆகவே சாத்திரங்கள் என்ன பண்ணும்? அளவை நூல்களின் வழியாகத்தான்.

0: தங்களுடைய கருத்தை அவர்கள் நிறுவுவார்கள். அவர்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் நூலாக செய்யும் பொழுது ஒரு பெரிய செய்தி இப்படி வேண்டியிருக்கிறது. அடுத்து நிறைய செய்திகள் நான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்லும் போதே உலக செய்திகள் நிறைய சொல்லிட்டே வரேன். அது நமக்கு தெரியும், எல்லா கலையை பற்றி ஒரு அடிப்படை அறிவு நமக்கு இருக்கணும். அடுத்த ஒன்றை மறுக்கும் பொழுது நான் வந்து மறுக்கிறேன் உங்களை, ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. ஆங்கிலத்தில் ரெஃப்யூட்டேஷன், நீங்க சொல்றதை ரெஃப்யூட் பண்றது. இது எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அது ஜனநாயக நாட்டில் ரொம்ப உரிமை. ரொம்ப உரிமை கொடுத்தது தப்பா போச்சு ஒரு வகையில், அது வெஸ்டர்ன் கண்ட்ரில ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு என்ன உரிமைகள் அதிகமாக கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், தடம் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் விஷயம், உரிமைகள் வேணும் கட்டாயமா, ஆனா உரிமைகள் அதிகமாக கொடுக்கும் போது என்ன ஆகுது, தடம் புரண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையும் வந்துவிடும். என்னாச்சு நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில கே மேரேஜ் உதாரணம் கொடுத்துக்கிட்டே போனா என்னாச்சு, கிடையில ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டபூர்வமாக அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. என்னது எல்லை எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப ஒரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எங்க போய், அந்த உரிமையை போய் என்ன மிஸ்யூஸ் ஆகி போகுது, அப்படி போயிருது. ஆனால் எதையும் மறுக்கலாம், எதையும் யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நீங்க சொல்ற நான் ஏத்துக்க முடியாது, நான் சொல்றத நீங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்ரிபடி ஹஸ் காட் எ ரைட். ஆனால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விஞ்ஞான பூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் சொல்வது என்பது வேறு. ஆகையினால் என்ன சொன்னாங்க, ரெஃப்யூட்டேஷன் த்ரூ ரீசனிங், ரெஃப்யூட்டேஷன் த்ரூ ரீசனிங். ஒரு விஞ்ஞான காரணமோ ஒரு தர்க்க காரணமோ சொல்லி மறுப்பது. இப்ப தேவார நிர்வாசகத்தில் புத்த சமயம் சமண சமயத்தை கண்டிக்கிறார்கள். அதான் ஞானசம்பந்தர் அதுக்கு ஒரு பாட்டே ரிசர்வ் பண்ணிடுற, பௌத்த சமயமும் சமண சமயமும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒவ்வொரு பதிகத்திலையும் பாடுற. அது கிட்ட 9வது பாடல் தோறும் அதுக்கே ரிசர்வ் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டே வர்ற. அப்போ என்ன வருகிறது என்றால், எங்கேயாவது ஒரு இடத்துல ஞான சம்பந்தர் பௌத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றார? சொல்ல மாட்டார். வி கண்டம் சைவிசம் அண்ட் புத்திசம், புத்திசம் அண்ட் ஜெயினிசம் சொல்லிட்டே வர்ற. எங்கேயாவது ஒரு தேவாரத்தில் ஏன் சமண மதத்தையும் புத்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னாரா? இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னைக்குள்ள ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா அவைகள் வந்து அடிப்படை மனித உரிமையே மீறுவதாக அமைகிறதுன்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எல்லாரும் பேசுறாங்க. என்ன சொல்றான், ஒரு அப்பா வந்து பிள்ளைய கண்டிச்சா கூட என்னாச்சு, யுவர் வயலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் குடிச்சு என்னாச்சு, இன்னைக்கு A father has no right to instruct his son. அதான் நீங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில வந்து
1: ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்.
0: ஆனா சாத்திரங்கள்ல அந்த புத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணம் சொல்லுவாங்க. அப்ப தோத்திரத்தில் சொல்லப்படாத ஒரு செய்தி சாத்திரத்தில் வருது, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை புத்த சமயமும் சமண சமயம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்குள்ள எத்தனையும் உதாரணத்துக்கு ரெண்டு சொல்றேன். அதுபோல அது வேற்று சமயத்தை மட்டும் சொல்லல, சைவ சமயத்திலேயே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல போறாங்க. நம்ம எதிர்கட்சியை மட்டும் சொல்லல, நம்ம கட்சிக்குள்ளேயும் தவறான கருத்து வந்தா அதுவும் தப்புன்னு சொல்றாங்க. அதனால அந்த சாத்திரங்கள்ல வந்து ரெஃப்யூட்டேஷன் த்ரூ ரீசனிங், காரணம் சொல்லி மறுப்பது ஒரு பெரிய விஷயம். நம்ம வேடிக்கையா கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு ரெண்டு பெண்கள் போனாங்க, கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது மழை வந்துச்சு, மழை வந்தவொடனே ஒரு பெண் என்ன பண்ணா கொடையை எடுத்து விரிச்சா. இவ கொடையை விரிச்ச உடனே பின்னாடி உள்ளவருக்கு மறைச்சுது. அப்ப அவ சொன்னா கொடையை மடக்குன்னா. அப்ப அவ சொன்ன அந்த பெண்ணு சொன்னா, ஐ ஹாவ் மை ரைட் டு ஹாவ் மை அம்பிரல்லா அப்படின்னா. வாழ முடியுமா யாருமே? ரைட்டும் கொடுக்கணும், ரைட்ஸ் எல்லாமே இருக்க முடியாது. ஆகையினாலதான் சைவ சமயம் ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க, நமக்கு திங்கிங் ரைட் சைவ சமயம் உள்ளதான் கொடுத்துருக்காது. நான் பின்னாடி சொல்றேன், பெரிய விஷயம். உலகத்துல எந்த சமயத்திலும் கொடுக்கப்படாத ஒரு உரிமை சைவத்தில் கொடுத்துருக்காங்க. ஆகவே அந்த சாஸ்திரங்களிலே ரெஃப்யூட்டேஷன் த்ரூ ரீசனிங், காரணங்களை சொல்லி மறுப்பது என்கின்ற ஒரு ஸ்டாண்டர்ட், அதை பயன்படுத்துவார்கள் சாஸ்திரங்கள். தோத்திரங்கள் அது வராது. தோத்திரங்கள் சாஸ்திரங்களை சம் அப் பண்றதுக்கே அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஏன் இதையும் ஒரு சயின்ஸ் இது ஒரு சயின்ஸுங்கிறதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியணும். இதையும் தனியா பிரிச்சாங்க, அதையும் தனியா பிரிச்சாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஏன் தோத்திரங்கள் சாஸ்திரங்கள்னு வச்சாங்க நமக்கு அப்பதான் புரியும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பாடல் எண் 170. நீடிய மணியின் சோதி நிறைத்திரு முன்றின் மாடும் ஆடுயர் கொடிசூழ் ஒற்றேர் அணிதிரு வீதி உள்ளும் கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார். அவர் உழவாரத்தை ஏந்தி திருப்பணி செய்த இடங்களை விரிக்கின்றார். கோவில் முற்றம், தேர் ஓடும் வீதி, இங்கெல்லாம் உழவாரம் தான் ஏந்தி திருப்பணி செய்தார். கும்பிடுவதையே தொழிலாக கொண்டு ஒழுகினார். புனித வாக்கினாலே பாடுவதையும் ஒரு பணியாக கொண்டு பயின்றார். அருட்பெரு மகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்னும் இது பற்றி ஒரு கருத்து ஆண்டவர்கள் சொல்லுவார்கள். அரசுகள் உழவாரம் ஏந்தும் பொழுது பாடியிருக்கக்கூடிய பதிகங்கள் திருக்குறுந்தொகை பதிகங்களாக இருத்தல் கூடும் என்பது ஆண்டோர் கருத்து. ஏனென்றால் இது நான்கு சீருடைய சிறிய யாப்பு உடைய ஒரு பாடம். ஆகவே இது பெரும்பாலான பெருந்தகையா உழவாரம் ஏந்தி பெருமானுக்கு தொந்திருக்கும் போது பாடியிருக்க கூடும் என்ற ஒரு கருத்தும் சைவ உலகிலே நிலவுகிறது. அருள் பெரு மகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்னும் திரு குறுந்தொகைகள் பாடி திரு உழவாரம் கொண்டு, அதற்கு ஆதாரம் இங்க இருக்கு, திரு குறுந்தொகைகள் பாடி திரு உழவாரம் கொண்டு பெருத்திழு காதலோடும் பெரும் திருத்தொண்டு செய். பாட்டும் பாடிட்டு பெருமானுக்கு கையில உழவாரமும் ஏந்தி தொண்டு செய்யக்கூடியது எத்தனை காதல் இருக்கணும். ஆகவே பெருத்தெழு காதல் என்று சொன்னார், தொண்டும் பெரும் திருத்தொண்டு சொன்னார். விருப்புறு மேனே தண்ணீர் வெண்ணீற்று வண்டலாடு, இது செய்யும்போது தாரதாரையா கங்களிலே நீர்ப்பிருக்கு. பெருமானை நினைந்து கசிந்த உள்ளம் உள்ளே ததும்பி வழியும் அன்பினை நீராக மாற்றி வெளியிலே பாய்ச்சுகின்ற அந்த நீர்ப்பெருக்கோடு பெருமானார் பாடிக்கொண்டே திருவுழவாரம் ஏந்தி தொண்டு செய்கின்றாராம். அருகிலே உள்ள தலம் திரு வேட்களும் திரு கழிப்பார், இந்த இரு தலங்களுக்கும் சென்றடைகின்றார் திருநாவுக்கரசு பெருமானார். மேவிய பணிகள் செய்து விளங்கினாள் வேட்களுக்கு சேவுயர் கொடியாதம்மை சென்று முன் வணங்கி பாடி காவியம் கண்டர் மண்ணும் திரு கழிப்பாலை தன்னில் நாவினுக்கு அறது சென்று நன்னினார் மண்ணோர் வாழ நாம் வாழ அவர் கழிப்பாலை சென்றாராம். நாம் எப்படி வாழ்கிறோம், அவர் அருள் செய்த பதியங்களை ஓதி. ஆகவே நாம் வாழும் பொருட்டு அவர் கழிப்பாலை சென்று திருப்பதியங்களை பாடி அப்படினார். திருவேட்களம் திருக்குறுந்தொகை பாடல் கிடைத்துள்ள திருத்தலம் திருக்கழிப்பாயிலே கழிப்பாலையிலே காந்தாரத்திலே ஒன்னும் திருநேரிசை திருவிருத்தம் திருக்குறுந்தொகை திருத்தாண்டவம் இப்படியாக எல்லா அமைப்புகளிலும் பதியங்கள் அருளை செய்திருக்கின்றனர். ஒரு பாடல் பற்றிய குறிப்பு இப்ப பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு காந்தார பண்டம் ஒன்று பாடியிருக்கார்.
5: வனபவளவாய் திறந்து வானவ பூதானவனே என்கின்றாளா
4: என்பது முதல் பாடல். அந்த குறிப்பை சொல்றார் சீக்கிரார் பெருமானார்.
5: சினவிடை ஏறு உகைத்து ஏறும் மணவாள நம்பி கடல் சென்று தாண்டு வனவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே எங்கென்றாள் என்று அணைய திரு பதிகமுடன் அங்கு ஒருவன் தமிழ் பாடி அங்கு வைகி இனிவெறியா தமை போற்றி நீடு திரு புலியூரை நினைந்து மீழ்வார். இந்த வனவள வாய் திறந்துங்கிற பதிகம் அகத்துறையிலே அமைந்திருக்கக்கூடிய பாடல் பதிகம். செவிலித்தாயினுடைய கூற்றாக திருநாக்கர சுவாமிகள் அந்த பாடல் அமைச்சிருக்க ஒரு பெண் சிவபெருமான் கழிப்பாலை பெருமான் வீதியிலே உலா போகின்றான். அவருடைய பேரழகிலே ஈடுபட்ட அந்த பெண் தன் உள்ளத்தை இறைவரிடத்திலே செலுத்துகின்றான். இந்த நிலை கண்டு இறங்கி செவிலித்தாய் வருந்தி கூறுவது போல இந்த பணிக அமைப்பு காணப்படுகிறது. இங்கு இறங்கிய உள்ளம் திருநாவுக்கரசருடைய உள்ளம். தமது உள்ளத்தை ஒரு பெண்ணினுடைய உள்ளமாக வைத்து செவிலித்தாயருடைய கூற்று போல சில கருத்துக்களை வைத்து பாடி வருகின்றார் அப்பபெருமான். இங்க இந்த திருக்கணிப்பாளைய தலத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தில்லை பெருமாளுடைய நினைவு வருது. தில்லை பெருமாள் அவரால் மறக்க முடியல. உன்னை கழிப்பாளைய பெருமாளத்தில் விடைபெற்றுக் கொண்டு தில்லை நோக்கி மீளுகின்றார். மீளும் போதே ஒரு பதிகம் பாடிவிட்டு வர்றார். அதாவது வழி நடையும் பொழுதே ஒரு பதிகம் பாடிவிட்டு போறார். அந்த பதிகம் தான் பனை கை மும்மத வேடம் நினைப்பவர் மன்னோ கோவிலா கொண்டவன்.

0: அவனை எள்ளளவு மறந்தா கூட மீதி கிடைக்காது. அம்பலக்கூத்தனை மறக்காம இருக்க வேண்டியது உயிருடைய தலையாய கடமை. மறந்தா உய்தி வராது என்னும் பொருள்பட இந்த பதிவை தருளை செய்கின்றார். இது பற்றிய சரித குறிப்பு சேக்கியாரனாலே சொல்லப்படுகின்றது. மறைப்படப்பில் கடற் கொழுந்து வலை சொரியும் கழிப்பாலை மருங்கு நீங்கி. வீட்டு கொல்லப்புறத்துல இந்த கழிப்பாலை கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர். கொல்லப்புறத்துல இந்த கடல் அலைகள் அப்படியே பவளங்களை வந்து கொழிக்குமா. இவ்வளவு அருமையான ஊர் கழிப்பாலை. இந்த கொல்லப்பகமான கடல் தெரியும். கடலினுடைய அலைகள் வந்து வந்து பவளங்களை அப்படியே கொழித்து திரட்டுமா வீட்டு தோட்ட பக்கங்களில் சொல்ற. நனை சினைமன் குளிர் ஞாடல் கொடிலூடு வழி கொண்டு நண்ணும் போரி. இப்படி புன்னை மரங்கள் வழியாக குங்கும மரங்கள் வழியாக செல்கின்றார் தில்லை நோக்கி. நினைப்பவதம் மனம் கோவில் குண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாலே தினைத்தனையாம் பொழுது மறந்து வீவனோ என பாடி தில்லை சார்ந்தார். இப்ப நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? அம்பலக்கூத்தனை தினந்தோ நினைத்துக்கிட்டே ஒரு சிறு பொழுது அவனை நாம் நினைக்க தவறுமே ஆனால் வினை வந்து நம்மை பற்றும். ஆகவே வினையிலிருந்து விடுபட வேண்டும் என்றார், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றார், எப்பொழுதும் அம்பலக்கூத்தனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது பெறப்படுகிறது. இப்ப ஒரு பதிகாரி செய்தார். இது தாண்டம். இந்த தாண்டத்துக்கு ஒரு பேருண்டு, பெரிய திருத்தாண்டகம். தாண்டகங்கள் 99 திருப்பதிகள் அருள் செய்திருக்கின்றார்கள் அப்பமூர்த்திகள். அந்த 99 திருத்தாண்ட பதிகங்களிலே இந்த திருப்பதிகத்துக்கு ஒரு தனி பேருண்டு. இது பெரிய திருத்தாண்டம். அதை சொல்றார் சேக்கியார். அரியான என்றிடத்தே அரியவருக்கு எளியானே. இது ஒரு முரண். அரியவன் அதே நேரத்தில் எளியவன். அடியார் அல்லாதாருக்கு அரியவன். அவரிடத்திலே அன்பு பூண்ட தொண்டர்களுக்கு எளியவன். ஆகவே அரியானே என்றிடத்தே அடியவருக்கு எளியானே. அப்ப யாருக்கு அரியான் என்பது பெறப்படுகின்றது? அடியார் அல்லாதாருக்கு. அவதம் சிந்தை பிரியார். எவர்தம் சிந்தை? அடியவர் சிந்தை பிரியார். பெரிய திரு தாண்டக செந்தமிழ் பாடி. இப்ப இங்க ஒரு விளக்கம் செய்கிறார் பெருமானாரே சொல்லப்படுகின்றது ஆசிரியர் பெருமானாரால். அப்ப அடையாது சொன்னா அவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கணும். என்ன இயல்பு? அவர்கள் இந்த பெரிய திருத்தாண்டகத்தை சிந்தையில வைத்து எப்போதும் போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சிந்தையில வைக்காம இருந்தால் அடியார் இயல்பு அன்று என்பது பெறப்படுகிறது.
1: நெறியந்தோ நெறிய ஊன்றி நீரிலும் பொழுதை சூழ்ந்த மதியந்தோ சிற்றம்பலத்தே அதிகயம் போதறிந்து அனரை ஆறுமாறே திருக்கடைக்கான். என்ன அதிசயம் இருக்கு? அதிகமா வகை வாடின்னு சொல்றா சேர்க்கிறார். அந்த திருக்கடைக்காப்பிலையும் அதிகயம் போதறிந்து அனநெறி ஆறுமாறேன்னு அப்பறம் வருடர். இது பற்றி ஆயவண்டியும் தலையாய கடமை. அப்ப பாடலை ஊன்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாட்டையும் 3 செய்திகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றன. ஒரு செய்தி, பெருமானுடைய முடியிலே
0: அதாவது சடையிலே பிறை தாங்கி இருந்தான். அவன் சடையிலே பிறை தாங்கி இருக்கின்றான். 2 செய்தி, அவன் சிற்றம்பலத்திலே ஆடுகின்றான். 3 செய்தி, அவன் அனல் எரி ஏந்தி ஆடுகின்றான். இந்த 3 உண்மைகளும் மீண்டும் மீண்டும் பாடல்தோறும் பயின்று வருகின்றன. விரை தாங்கிய கோலம், எரி ஏந்திய கோலம், சிதம்பரத்திலே ஆடும் கோலம். இது 3 பாட்டு. திருப்பி வேணா அந்த பாட பாப்போம். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி. இப்ப இளநிலா. நஞ்சடை கண்டனாரை காணலாம் நரவம் நாரும் மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தை. சிற்றம்பலம் வந்து துஞ்சடை இருகிழிய துளங்கெறி ஆடுமாறு எரி எழுதி ஆடுதல் வந்துருச்சு முதல் பாட்டில். இதே போல எல்லா பாட்டிலையும் இதை பற்றி கொஞ்சம் ஆய வேண்டியது தலையாய கடமையா இருக்கு. என்ன அதிகம் இருக்கு? பிறை அப்படின்னு உடனே திருமுடி, ஆடுதல் அப்படின்னு உடனே திருவடி. பிறை கேசம், ஆடுதல் தொழிலை செய்வது திருப்பாதம். இப்ப கேசாதி பாத கோலம் இந்த பாடல்களிலே பேசப்படுகின்றது. திருமுடி தொடங்கி திருவடி வரை கேசாதி பாதம் என்று சொல்வார். அது என்ன அதிசயம்? நீங்க திருப்பி யோசிக்க. சாமியினுடைய திருமுடியக்கான பிரம்மன் அன்னமாய் பறந்து பலகாரம் முயன்றார். சாமியினுடைய திருவடியக்கான விட்டுணு வராக அவதாரம் எடுத்து பலகாரம் முயன்றார். அவர்களுக்கு கருத்துக்கு கூட காட்சிக்கு இல்ல, கருத்துக்கு கூட எட்டாதவனா இருந்தான். காட்சிக்கு எட்டாதவன் என்பது வெளிப்படை. கருத்துக்கு கூட எட்டாதவனா இருந்தான் பெருமான். அவன் கருத்துக்கும் அகப்படாதவனா இருப்பவன் காட்சிக்கு எளியவனாய் திருமுடியும் திருவடியும் ஒருங்கே காணும்படியாக ஆடுதல் அதிகம் தானே. இன்னும் அந்த திருவடி திருமுடி பெருமைய அடிகளுடைய வாக்கு கொண்டு பார்ப்போம். இங்கே எம்பெருமான் மணிவாசக சுவாமிகள் பெரும் துணை செய்கின்றார். பாதாளம் ஏழினும் கீழ் துக்கழிவு பாதமலர், போதா துணை முடிவும் எல்லா பொருள் முடிவே. திருவடி பார்த்தா ஏழு பாதாளத்துக்கு கீழே சொல் சொல்லையும் கழிந்த நிலையிலே உடுருவி பாய்கின்றது திருவடி. எல்லா பொருள்களுக்கும் முடியாக இருக்கின்றது பெருமானுடைய திருமுடி. கருத்துக்கும் சேதாய் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய அந்த திருவடியும் திருமுடியும் காட்சிக்கு எளியதாய் தோன்றுதல் தான் அதிசயம். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம். இந்த மதி ஏந்தி இருக்கிறார் அல்லவா, அது எதை காட்டுது? எரி ஏந்தி இருக்கிறார் அல்லவா, அது எதை காட்டுது? எரி ஏந்தி நிற்றல் அவன் சர்வ சங்கார முழுமுதற் கடவுள் என்பதை காட்டுகிறது. அதாவது அழித்தல் தொழிலை செய்பவன், அந்தத்தை செய்பவன். அந்தத்தை செய்யும் போது எல்லாரையும் அழிக்கணும், யாரையும் பாய்க்க வைக்க மாட்டான். அவன் திருமாலும் அழிவார், பிரம்மாவும் அழிவார், எல்லா தேவர்களும் அழிவார். எல்லாம் எஞ்சிருக்க பிறகு எஞ்சி இருக்குது அவன் ஒத்தன் தானே. அப்ப படைத்தல் தொழிலை செய்ய போறவையா அவன் தான். அந்தம் ஆதி என்பனார் புலவர் சிவஞான போது. ஆகவே அந்தத்தை செய்யும் இவன் தான் ஆதியையும் செய்ய போவா என்பதை அந்த எரி எந்தி காட்டுகிறது. படைத்தல் வந்துருச்சு ஆதி, அடித்தல் வந்துருச்சு அந்தம், காத்தல் தொழில் மதி எந்தியதால பெறப்படுகிறது. அந்த காத்தல் தொழிலையும் பாருங்களேன் ஒரு நுட்பம் இருக்கு. மதி திங்க சந்திரன் காலில் வந்து விழுந்தான், காலில் வந்து விழுந்தவன் மேல கருணை மேலிட்டு அவனுக்கு அருள் பாலித்தார் எம்பெருமான். அதோட நின்று பாருங்க தலையிலையும் தூக்கி வச்சுக்கிறார். அதுதான் அதிசயம். காலில் விழுந்தவன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறவங்க நம்ம பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரே பெருமான் சிவபெருமான் தான். அப்ப அதுல இருந்து பெறப்படுகின்ற நீதி என்ன? அவன் திருவடியை சென்று நாம் தஞ்சமாக அடைந்தால் தாழ்வுற்று இருந்த நிலையிலிருந்து நாம் விடுபட்டு உயர்ச்சி நிலையை அடைவோம், நம் நிலை உயர் மேன்மை அடைவோம் என்பது காட்டப்படுகின்றது. அவன் காலில் விழுந்தவன் தூக்கி தலையில வச்சதுனா சரி. எரியேந்தில என்ன அதிசயம் பார்ப்போம். மதியில அதிகம் பார்த்தோம், காலில் விழுந்தவன தலையில் தூக்கிடலாம், அது அதிகம் தான். எரியேந்தி ஆடுறதுல என்ன அதிகம்? இப்ப நம்ம கூட கையில தீ சட்டி வச்சுட்டு இருக்கலாமே, அதுல ஒண்ணு அதிசயம் இல்லையே. அப்படின்னா ஒரு அதிசயம் இருக்கு. சாமி ஜோதி வடிவமா இருக்கிறவன். முதல் பாட்டிலே சேக்கியாசன் சொல்லும் போது அழகில் ஜோதியன் சொன்ன சோதியே சுடரே சுழி விளக்கே திருவாசம். ஓதி உலகலாம் உணராததான் இறைந்தான் ஜோதியுள் சுடர் ஜோதியாய் சம்பந்த பெருமான் தேவா. ஜோதி வடிவமா இருக்கிற சாமி கையில ஜோதி எழுந்திருப்பதுதான் அதிசயம். சூரியனை பாக்கிறதுக்கு நம்ம பிரதிநுடைய ஒளி தேவையா இல்ல. ஒரு அகல் விளக்க வச்சா சூரியனை பாக்குறோம், ஒரு டார்ச் லைட் அடிச்சா சூரியனை பாக்குறோம். சூரியனை பாக்குறதுக்கு சூரியனுடைய கிரணங்களே துணையா இருக்கு. ஆனா இங்க பார்த்தா ஒரு விந்தை, சிவபெருமானே ஜோதி வடிவமா இருக்கிறான், ஒளி வடிவமா இருக்கிறான். ஆனா தன்னை பாக்குறதுக்கு கையில ஒரு எரிய ஏந்தி இருக்கிறான். ஒளி வடிவமா இருக்கிற பெருமான் ஒரு ஒளியை ஏந்தி நிற்பது அதிசயம். இப்ப சிற்றம்பலத்துல ஆனது சொன்னாரே அதுல என்ன அதிசயம்? சிற்றம்பலம்னா என்னன்னு சித்து அம்பலம் என்னும் சொற்கள் சிற்றம்பலம்னு சேரும். சித்து ஞானம், அம்பலம்னா வெளி. ஞான வெளியில ஆடுறான், ஞான வெளியில ஆடுறவன கண்ணால பார்க்க முடியுமோ? பாக்குற மாதிரி இருக்கிறது தான் அதிசயம். இதுக்கு என்ன பிரமாணம்? திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணம், அண்ணலார் தமக்களித்த மெய் ஞானமேயான அம்பலமும் முன்னிறைந்த ஞானத்தேடும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூட்டும். அந்த ஞான வெளியில இருக்கிறத கண்ணுக்கும் கருத்துக்கும் சேதா இருக்கிற ஆட்டத்தை கண்ணுக்கு புலப்பட முடியாது செய்வது அதிசயம். அடுத்த பாடலே சேக்கிரா பெருமான் சொல்லுவார், உணர்வின் நேர்பரவரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உணர்வின்கள் உருவின்கள் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினேன். கருத்துக்கும் சேதா இருக்கக்கூடிய ஒன்றை கண்ணுக்கும் புலப்பட முடியாத செய்ததுதான் அந்த அதிசயம். இனி ஆடுமாறு ஆடுமாறுன்னு சொன்னார் அல்லவா, ஊன்றியது ஒரு திருவடி, தூக்கியது ஒரு திருவடி. ரெண்டு திருவடியும் தானே ஆடுது, ஒன்று ஊன்றினால்தானே இன்னொன்று தூக்கி ஆகணும். இப்ப ரெண்டு திருவடியுமே நினைக்கணும். இது பற்றி ஒரு அருமையான பாடல் திருக்கோவையாறுல உண்டு. அடிகளாருடைய வாக்குல. அந்த திருமால் பள்ளி கொண்டிருக்கிறார் சித்திரக்கூடம் என்று அந்த இடம் அறியப்படும். அவர் பெருமானை நோக்கி தவம் கிடப்பதாக அடிகள் சொல்றார். என்ன காரணத்தினால் தவம் கிடைக்கிறார்? இந்த தூக்கிய திருவடி கொஞ்சம் மேல இப்படி இருக்கிறதுனால திருமாலால் பார்க்க முடியுது. அந்த தூக்கிய திருவடி அதாவது இடது திருவடி, வல திருவடி ஊன்றி இருக்கு முயலகன் மேல, அது ஊன்றி நடனத்துக்கு துணை செய்யுது. அந்த திருவடியை பார்க்க முடியலையா விஷ்ணுவால? அவர் தவம் கிடக்கானா, வா ஒரு திருவடியை காண்பித்து விட்டாயே, மற்றொரு திருவடியும் காட்டலாகாதா எனக்கு எண்ணத்தோட அப்படிங்கிறார். இந்த பாடல் பாடம் புறம் கடந்தான் அடி காண்பான் புவி விண்டு புக்கு அறியாது இறங்கிடு எந்தா என்று இறப்ப தன் நீரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்டிட மற்ற ஆங்கதும் காட்டிடென்று வரம் கிடந்தான் தில்லையம்பலம் ஒன்று அம்மாயவனே. வரம் கிடக்கிறாராம் விஷ்ணு, தூக்கி திருவடியை பார்த்துட்டேனே ஊண்டி திருவடியை பார்க்கலே. அப்படி ஊண்டி திருவடிக்கு என்ன சிறப்பு, தூக்கி திருவடிக்கு என்ன சிறப்பு திருப்பி கொஞ்சம் ஆராய். ஊண்டி திருவடி முயலகனை மேல முடிச்சுக்கிட்டு நிக்குது. முயலகன் யாரு? மலச்சார். மலன் தான் முயலகனாக உருவகித்து சொல்லப்படுகிறது. சாமி மலத்தை அழித்தர தூக்கி திருவடி என்ன செய்யுது? ஆனந்த தேரச் சொரியுது. இது சித்தாந்த பரிபாஷையில சொல்றதுன்னா என்ன? அந்த ஊண்டிய திருவடி பாத விடுதி எனும் பயனை தருகிறது. தூக்கிய திருவடி சிவப்பேறு எனும் பயனை தருகிறது. இவைதான் முடிந்த முடிவுகளாக சைவ சித்தாந்தத்திலே கொள்ளப்படும். பாத விடுதி சிவப்பேறு. பாத விடுதியை ஊன்றிய திருவடியும் சிவப்பேற்றினை தூக்கிய திருவடியும் கொடுக்கின்றன. இதுதான் அதுல அதிசயம். இவ்வளவும் சொன்னோம் அல்லவா? இப்ப நாம கொள்ள வேண்டிய நியமம் என்ன என்பதையும் கேட்கிறார் சொல்றார் பின்னால திருஞான சம்பந்தர் புராணத்துல. மன்றில் நான் மறைகள் ஏத்த மானுடர் உய்ய வேண்டி நின்றினி ஆடல் செய்கை நினைப்பதே நியமம். அப்ப உயிர்கள் கொள்ளத்தக்க நியமம் ஒன்று உண்டு, அது மன்றாடும் வள்ளலுடைய திருவடிகளை நினைத்திருத்தலே பெறப்படுகிறது. இப்ப இத்தனை செய்திகளையும் சுருக்கி அதிசயமாம் படி மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். காண மாட்டாத ஏ கருத்துக்கும் அகப்படாத திருவடியையும் திருமுடியையும் காணும்படி எளிதாக ஆடுதல் அதிசயம். ஜோதி வடிவமாய் இருக்கக்கூடிய தன்னை காண பிரிதொரு ஜோதியை ஏந்து நிற்றல் அதிசயம். முயலகனை ஊன்றி மலத்தை கெடுக்க வல்லவன் தான் என்பதை காட்டி தூக்கிய திருவடியாலே முக்தியை தரவல்லவன் தான் என்பதை காட்டி நிற்றல் அதிசயம். அதாவது ஞான வெளியிலே ஆடுதல் அதிசயம். எந்த ஒரு ஆதாரமும் தனக்காக இல்லாது வரவெளியிலே ஆடுதல் அதிசயம். மதியேந்தி ஆடல் அதிசயம். தன்னை சார்ந்தவரை தான் கைவிட மாட்டான், தன்னை அடைந்தவனை காலிலே விழுந்தவனை தலையிலே தூக்கி வைத்திருப்பேன் என்று காட்டி நிற்றல் அதிசயம். இத்தனை அதிசயங்களையும் உள்ளடக்கி அப்பமூர்த்திகள் பாடினாராம் அதிசயமாம் படி பாடி. இப்ப நுட்பமா இருக்கு சாமியை பாரு, அவ்வளவு அதிசயமா இருக்கு சொல்லி சொல்லிட்டார். நமக்கு அந்த அதிசயமா தெரியல. என்ன, நமக்கு ஞானம் இல்லாதனாலதான். நம்ம ஞானம் இருந்தா தெரியும். பெரியவங்களுக்கு தானே உடம்புல ரத்தம் இருக்கு, ரத்த பரிசோதனை கூட எடுத்துட்டு போறோம். அவர்கள் ஒரு சோதனை கருவியை வைத்து இன்னென்ன விதமான கலப்புகளாலே அந்த ரத்தம் கலங்கப்பட்டிருக்கு என்று கண்டறிந்து சொல்லுவார்கள், ஒரு அறிக்கையும் தருவார்கள். நம்மளால அது கண்டுபிடிக்க முடியலன்னு என்ன அர்த்தம்? நம்ம ஊனத்தினால பார்க்க முடியல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கருவி தேவைப்படுது. அந்த மைக்ரோஸ்கோப்போ ஏதோ ஒரு கருவியை வைத்து அவர்கள் பார்த்து அறிந்து சொல்லுகின்றனர். ஞானிகளுடைய கண் திவ்யக்கண், அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பார்க்கும்போது அவங்களோட வெளிப்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பணிந்து வீழ்ந்தனர், பதைத்தனர், பறவைய புலகம் அணிந்த மேனையோடு ஆடினர். அப்ப நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது, தில்லை கூத்தனை போய் பாக்குறது பெரிய அதிசயம். நம்ம அதிசயமா நினைக்கல, பொருட்காட்சியை போய் பாக்குறது அதிசயமா நினைக்கிறோம், புதிய திரைப்படங்களை பாக்குறது அதிசயமா நினைக்கிறோம், கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு விடாம பாக்குறது அதிசயம் நினைக்கிறோம், தில்லை பெருமான பாக்குறது அதிசயம்னு நினைக்க வைக்கிறார் திருநாவுக்கர். இப்ப எப்படி இன்னொரு நுட்பம் சொல்ல போறா பாருங்க, சேர்க்கிறார் தில்லை பெருமான பார்த்தாரு அதிசயமா இருந்தாரா? அதிசயம் நீங்களே இல்ல, இந்த அதிசயம் முற்று பெறதுக்குள்ள இன்னொரு அதிசயம் வந்து போகுது. கடையுகத்தில் ஆயின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் இருந்த செங்கன் விடையுகைத்தா திருவருளா விற்பரையன் பாவை திரு முளைப்பாலோடும் அடையறி சிவம் பெருக வடஞானம் குழைத்தூட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார் அடியாறு உழைப்ப கேட்டார். இப்ப இருக்கும்போது பக்கத்துல கெழுமணம் தில்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, செல்சி இருக்கு. இந்த ஆள்டைய பிள்ளையார் சின்ன சுவாமிகள் அவருடைய வயது 7. இவர் சந்திக்கும் போது உபநயன ஆயிடுது, 7 வயது போகுது. அவரது புகழ் உலகமெல்லாம் பரவி இருக்கு, தேசமெல்லாம் பரவி இருக்கு. விஞ்ஞானசம்பந்தருடைய புகழ் என்ன புகழ் இருக்கு? 3 ஆண்டுல அம்மையே வெளிப்பட்டவருக்கு ஞானப்பாலை கொடுத்ததுதான் அவருடைய பெரும் புகழுக்கு காரணம். யாராலையும் சுட்டி அறிய முடியாத பெருமான என்ன இது செய்த பிரான் இவன் என்று சுட்டி காட்டிய பெருமை அந்த சுவாமிகளுக்கு உண்டு. இது அடியார் பேசுறாங்க. இது பத்தியும் ஒரு குறிப்பு நமக்கு தெரியுது. திருவார்த்தைங்கிறார் சேர்க்கிறார். அப்ப பரமாச்சாரியரை பத்தி பேசுறது திருவார்த்தை அப்படின்னு நாம இப்பதான் பேசுறோம். திருநாமத்தை பரமாச்சாரியா தானே, அப்ப அவரை பத்தி பேசுற வார்த்தையும் திருவார்த்தைன்னு தெரியுது. அப்ப அடியார் இயல்பும் தெரியுது. அப்ப அடியார்ல இருக்கிறவங்க ஒண்ணு சாமியை பத்தி பேசணும், இல்ல நாயமார பத்தி பேசணும், வேற பத்தி பேசக்கூடாது என்ற பாடமும் கிடையாது. சாமி பத்தி பேசுற பேச்சு அதிகமா பேசினவரு காரைக்கால் அம்மையார். வண்டல் பயில்வன வேளாம் வளர்மதியும் புனைந்த சடை அண்டரவிராம் திருவார்த்தை அணைய வருவன பயின்று நாங்க சொல்லுவோம். அவருடைய வரலாறு இங்க சொல்றார் உடையவரை பிள்ளையார் திருவார்த்தை. அப்ப பிள்ளையார பத்தி பேசுறது திருவார்த்தை, நாவுக்கரசரை பத்தி பேசுறது திருவார்த்தை தான். அதை விஞ்ஞானந்த புராணத்துல சொல்லுவார், நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட போது. இன்னொரு அடைவேற சேர்க்கிறார் நல்ல திருவார்த்தை. அப்ப இந்த சரீரத்தை நம்ம கேட்கறது நல்ல திருவார்த்தை, நமக்கு நல்லது நடக்கும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. ஷைவன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு: நலமேதும் அறியாத. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

இன்று நாம் 17வது பாடலுக்கு செல்கின்றோம். நலம் ஏதும் அறியாத என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம் சலமேதும் இல்லாமல் எல்லாம் வல்லான் தாளால் என் தலைமீது தாக்கினான் தோழி. இந்த பாடலும் இதற்கு அடுத்த பாடலும் ஒரு நல்ல படி போல் அமைந்திருக்கின்றது. இப்போ இந்த பாடலில் என்ன கருத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன் இதனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். மிக எளிமையானதுதான். நலம் ஏதும் அறியாத என்னை, முதலில் தான் எப்படி இருந்தேன் என்று இவர் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட எனக்கு என்ன செய்தார் என்னுடைய குருநாதர் அல்லது இறைவன். தான் இருந்த நிலை நலம் ஏதும் அறியாத என்னை. நலம் எது என்று தெரியாத என்னை, எது நல்லது என்று தெரியாத என்னை. இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். அதாவது எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்படி எனக்கு எது நல்லது என்பது எனக்கே தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம். இப்ப இங்கு என்ன சொல்கின்றார், மோக்ஷத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார் இறைவனே. குருநாதராக வந்து எனக்கு மோக்ஷத்தில் நாட்டத்தை கொடுத்தார். இங்கு நம்ம இறைவன் அல்லது குருநாதர் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இங்கு இறைவனை குறிக்கின்றது. இறைவன் வந்து இப்படிப்பட்ட எனக்கு மோக்ஷத்தில் நாட்டத்தை கொடுத்தார், விருப்பத்தை கொடுத்தார். அந்த மோக்ஷத்தை விளக்குகின்றார் நாதாந்த மோனம். மோனம் என்றால் மௌனம், அமைதி. நாதாந்தம் என்றால் சப்தத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சப்தமற்ற நிலை. தம் தேசம், அதுதான் அந்த இறைவனுடைய இருப்பிடம். அமாத்திரம் என்றெல்லாம் மாண்டூக்கியத்தில் கூறப்படும். மாத்திரையற்றது, சப்தமற்றது, அது இங்கு மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அதில் நாட்டம் என்று சொல்கின்றார். இங்கு நாட்டம் என்றால் விருப்பம், விரும்புதல். அப்படிப்பட்ட மோக்ஷத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட நான், எந்த நலனும் அறியாத என்னை இப்படிப்பட்ட மோக்ஷத்தில் எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தார். அந்த மோக்ஷம் என்பது மௌனம் என்றால் மௌன நிலை. பிறகு மீண்டும் எதை எனக்கு கொடுத்தார், 3வது வரியில் சஞ்சலம் ஏதும் இல்லாமல், என்னுடைய மனதில் சஞ்சலம் இல்லாமல் செய்தார். இதற்கு முன்னாடி சஞ்சலப்பட்டு கொண்டு நான் இருந்தேன், மனதை நான் உழப்பிக் கொண்டும் குழப்பிக் கொண்டும் இருந்தேன். அதையெல்லாம் நீக்கி மனதில் எந்த சஞ்சலத்தையும் கொடுக்காமல் இதெல்லாம் யாருனால செய்ய முடியும், எல்லாம் வல்லான். எல்லா வல்லான் என்றால் எல்லா சக்தியை உடைய ஈஸ்வரன். பிறகு என்ன செய்தாராம், தாளால் என் தலை மீது தாக்கினான், அவனுடைய திருவடியை என் தலை மீது வைத்தார். எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்லவர், அனைத்து சக்தியை உடையவர். தாளால் என்றால் அவருடைய திருவடிகளில் என் தலை மீது தாக்கினான் என்றால் வைத்தார். இதுதான் இதனுடைய பொருள். அதாவது ஒரு நலனும் இல்லாத என்னை நாதத்தினுடைய சப்தத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சப்தமற்ற சத்தமற்ற அதாவது மௌனமாக இருக்கின்ற தேசமான மோட்சத்தில் நாட்டத்தை கொடுத்து மனதில் இருக்கின்ற சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி எல்லாம் வல்லான் என் தலை மீது தன் பாதத்தை வைத்தான். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி நாம் இதில் இருக்கின்ற சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு நாம் விளக்கம் பார்க்கலாம். இங்கு முதல் பகுதிக்கு வருகின்றோம். நலம் ஏதும் அறியாத என்னை. இங்கு எதை நலம் என்று தாய்மானவர் கூறுகின்றாரோ அதை உபனிஷத்தில் ஸ்ரேயஸ் என்று அழைக்கப்படுகின்ற நலம் என்பது ஸ்ரேயஸ். நாம சாதாரணமா என்ன நினைப்போம், இந்த நலனுக்கு ஆப்போசிட் எதிர்பதமா இருக்கிறது கேடு அப்படின்னு நினைப்போம். நலனுக்கு எதிர்பதமாக இருப்பது கேடு என்று. ஆனால் உபனிஷத்தில் நலனுக்கு எதிர்பதமாக வேறொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சொல் வந்து பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. பிரேயஸ் என்றால் இன்பம் என்று பொருள். இப்ப நலம் என்பது ஸ்ரேயஸ், இன்பம் என்பது பிரேயஸ். பிறகு உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது,
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இந்த இரண்டை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பலர் மந்த புத்தியினால் அறியாமையினால் ஸ்ரேயஸை விடுத்து பிரேயஸை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஸ்ரேயஸ் என்றால் நன்மையை துறந்து இன்பத்தை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஒரு கால் நாம் இரண்டையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாமே என்றால் உபனிஷத் கூறுகின்றது இரண்டும் வேறு வேறு பாதையை உடையது. ஸ்ரேயஸ் நன்மைங்கிறது ஒரு பாதை, இன்பம்ங்கிறது ஒரு பாதை, ஏதோ ஒன்றைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்று ஸ்ரேயஸ் என்பதைத்தான் இங்கு தாயுமானவர் நலம் என்ற வார்த்தையில் சொல்லி இருக்கின்றார். நன்மை இன்பம் இதனுடைய பொருள் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு எது நன்மையோ அதை தேர்ந்தெடுக்கலாம், நமக்கு எது இன்பமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு சாதாரணமான உதாரணம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் உணவை உட்கொள்ள அமர்கின்றோம். இந்த உடலுக்கு நன்மையான பொருள்களும் அங்கு இருக்கும், உடலுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களும் இருக்கும். நம்ம என்ன செய்கின்றோம், நன்மையை கொடுக்கிற பொருளை குறைவா சாப்பிடுவோம். குறைவா தான் சமைப்பார்கள், காய்கறிகள்லாம் எவ்வளவு குறைவா சமைக்கிறது. பிறகு என்ன அதிகமா இருக்கும்னா ஊறுகாயும் சிப்ஸும் வடையும் தான் அதிகமா இருக்கும். அதெல்லாம் எதற்குனா அதெல்லாம் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். பிறகு வந்து டெலிவிஷன்ல எவ்வளவு சேனல் இருக்கு, அதுல வந்து நன்மையும் இருக்கு, சிலதெல்லாம் நல்ல விஷயங்கள் பற்றிய சேனலும் இருக்கு. ஆனா எதை தேர்ந்தெடுப்பார்கள், எது இன்பத்தை கொடுக்குமோ அதை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படி நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கின்றது, அதன் இன்பத்தை கொடுக்கின்ற புஸ்தகத்தையும் படிக்கலாம், நன்மையை கொடுக்கின்ற புஸ்தகங்களையும் படிக்கலாம், எத்தனையோ விஷயங்களை கேட்கலாம் பேசலாம். இதில் ஒவ்வொரு அடியிலும் நாம் இன்பத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நன்மையை தேர்ந்தெடுக்கலாம். பிறகு பல சமயங்களில் நமக்கு நன்மை இது என்று தெரிந்தும் நாம் இன்பத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். காரணம், நன்மையை தேர்ந்தெடுக்கும் அளவு நமக்கு மனோபலம் அல்லது அறிவில் திடம் இருப்பதில்லை. இது நல்லதுன்னு எனக்கு தெரிகின்றது, இருந்தாலும் அதை நாம் விட்டு விடுகின்றோம். அப்படி நமக்கு நாமே தீங்கை செய்து கொள்கின்றோம். இப்ப இன்பத்தை தேர்ந்தெடுத்தா எப்படி தீங்கு என்றால், அதே உபனிஷத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்றது, நாம் இன்பத்தில் மூழ்க மூழ்க அந்த இன்பங்கள் நம்முடைய மனம் உடல் இந்திரியம் இந்த சக்திகளை இழக்க செய்கின்றது. நம்முடைய உடலில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற இந்திரியங்கள் இருக்கின்ற சக்திகள் எல்லாம் இன்பங்கள் திருடி விடுகின்றது என்று அங்கு ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று நாம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலைகளை பிரித்து பேசப்பட்டுள்ளது. அப்படி இவர் என்ன சொல்கின்றார், நலம் ஏதும் அறியாத என்னை, நான் வந்து எதுதான் எனக்கு நன்மையை கொடுக்கும் என்று அறியவில்லை, அப்படி அறிந்தாலும் நான் நல்லதை தேர்ந்தெடுக்கும் அளவு எனக்கு மனநிலையோ மனப்பக்குவமோ இல்லை, அப்படிப்பட்ட இருந்த என்னை, எனக்கு எது நல்லது என்று தெரியாமல் இருந்த என்னை. அது குழந்தையா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு எது நல்லதுன்னு கெட்டதுன்னு தெரியாது, மண்ணை எடுத்து சாப்பிடும். உடல்நிலை சரியில்லாது இருக்கும் பொழுது எது உடலுக்கு ஆகாதோ அது வேணும்னு அடம்பிடிக்கும். ஆனா வளர்ந்ததற்கு பிறகு நாம் உடலில் வளர்ந்தும் மனதில் குழந்தையாக இருக்கின்றோம். காரணம், நமக்கு எது நல்லது என்று தெரியாமல் எது இன்பமோ அதை நாடி செல்கின்றோம். இதில் எது நல்லதோ அதெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாக தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எது இன்பமோ அது எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் எது நல்லதோ அது இறுதியில் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும், அதுவும் பேரின்பமாக இருக்கும். இப்போ நல்லதை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் அது கொடுக்கின்ற துக்கம் கொடுக்காது. அந்த இன்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தா என்ன சுகம் கிடைக்குமோ அது ஆரம்பத்தில் இருக்காது, அதை துறக்க நமக்கு சக்தி தேவை. ஆனால் நன்மை வந்து சில சமயங்கள்ல கடினமா இருக்கிற மாதிரி தெரியும், பிறகு அதுல பயிற்சி செய்து விட்டால் அந்த நன்மை தான் உண்மையான இன்பமா இருக்கு. இப்ப காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது நன்மை, ஆனா ஆரம்பத்துல இன்பமாவா இருக்கும். எல்லாம் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் எந்திரிச்சு ஜபம் பண்றதோ அல்லது ஏதாவது பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதை பழகி விட்டால்
அதில் இருக்கிற இன்பமே வேறு. தூங்குறதை விட எத்தனையோ மடங்கு இன்பம் அதில் இருக்கின்றது. இப்படி நன்மை ஆரம்பத்தில் இன்பமாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் முழுமையான இன்பத்தில் முடிவடைகின்றது. இப்படிப்பட்ட நலம் எது என்று அறியாமல் இருந்தேன், ஒரு குழந்தை போல் நான் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்த அப்படிப்பட்ட என்னை என்று முதல் வரியில் நலம் ஏதும் அறியாத என்னை, எது நல்லது எது கெட்டது எது நல்லது எது இன்பம் இதெல்லாம் தெரியாமல் இருந்த என்னை. பிறகு மோட்சத்தை இங்கு எப்படி வர்ணித்தார்? அடுத்த வரிக்கு வந்தால் நாதாந்த மௌனம். நாதாந்த மௌனம் என்றால் மௌனத்தை தமிழ்ல மௌனம் என்று சொல்வார்கள். நாதாந்த மௌனம் என்றால் நாதம் என்றால் சப்தம், அந்தம் என்றால் சப்தத்தினுடைய முடிவு, ஓசையினுடைய முடிவு. அது என்ன என்றால் மௌனம், மௌனம். மௌனம் என்பது இங்கு நாம ரூபம் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு பெயர். இந்த உலகமே நாம ரூபமாக இருக்கிறதுன்னு வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்லப்படும். நாம என்றால் சப்தம் என்று பொருள். நாமன்னா நெத்தியில் வைக்கிற நாமம் அல்ல, நாம என்றால் பெயர். அவருக்கு என்ன நாமம், என்ன பெயர், அது போல நாமம் என்றால் சப்தம், ரூபம் என்றால் உருவம். அப்படி நாம் இந்த உலகத்தை ரெண்டா பிரிச்சிடறோம், ரூப பிரபஞ்சம் நாம பிரபஞ்சம்னு சொல்லு. எவ்வளவு ரூபம் இருக்கோ அவ்வளவு நாமம் இருக்கு, எவ்வளவு உருவம் பொருள் இருக்கோ அந்த அந்த பொருளுக்கு தகுந்த சொற்கள் இருக்கு. இங்க நம்ம எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறோமோ அவரவர்களுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கும். இங்க வந்து எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்லோருடைய பெயரையும் எழுதி கவுண்ட் பண்ணி பாக்கிறோம். உடனே என்ன முடிவு பண்றோம், இங்க இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அது எப்படி நாமத்தை எண்ணி ரூபத்தை முடிவு பண்றோம் என்றால் எவ்வளவு நாமமோ அவ்வளவு ரூபம். இனி இந்த நாமத்தை எல்லாம் ஒடுக்கணும்னா என்ன ஆகும் என்றால், நாமம் எல்லாம் ஒடுங்கும் பொழுது அது வந்து அநாமம் அல்லது வந்து அசப்தத்துலதான் ஒடுங்குகின்றது. இந்த விதத்தில எல்லாம் மாண்டூக்கிய உபநிஷத்துல பெரிய விசாரம் நடந்திருக்கின்றது. இந்த ரூபத்தை நாமத்துல ஒடுக்கலாம், நாமத்தை போய் ரூபத்துல ஒடுக்கலாம், பிறகு கடைசியில அதற்கு ஆதாரமா என்ன இருக்கு என்று பார்த்தால் நாமமே அற்ற சப்தமே அற்ற துரியம் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இந்த அனைத்து சப்தத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சப்தமற்ற தேசம் என்றால் அதுதான் சொரூபம் அர்த்தம், அதுதான் அந்த பரமாத்மாவினுடைய உண்மையினுடைய சொரூபம். அப்படிப்பட்ட சொரூபத்தில் எனக்கு என்ன கொடுத்தார் என்றால் நாட்டம் என்று சொல்கின்றார். ரொம்ப அழகான சொல் தமிழ்ல நாட்டம், நாடுதல். நாட்டம் என்றால் விருப்பம். இதுதான் உண்மையில சிரேயஸ் என்று சொல்வது. அப்படிப்பட்ட மோக்ஷத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார் யார்? எல்லாம் வல்லான், எல்லா சக்தியை உடைய ஈஸ்வரன். அந்த இறைவன் வந்து எனக்கு நாட்டத்தை கொடுத்தார். விவேகமே இல்லாத எனக்கு அதனுடைய அறிவை கொடுத்து நாட்டத்தை கொடுத்தார். இந்த நாட்டம் தான் இங்கு நாம வேதாந்த சாஸ்திரத்துல முமுக்ஷுத்துவம் என்று சொல்கின்றோம். முமுக்ஷுத்துவம்ங்கிறதான் தமிழ்ல நாட்டம், நாடுதல், விரும்புதல், தேடுதல் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இது வந்து இறைவன் வந்து தனக்கு கொடுத்த ஒரு பிரசாதம், ஒரு அருள் என்று சொல்கின்றார். அதாவது எனக்கு முமுக்ஷுத்துவத்தை கொடுத்தார். முமுக்ஷுத்துவம் என்றால் என்ன என்று பார்த்தால், ஒரு பொருளை வந்து நம்ம அடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம், அந்த விருப்பம் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அந்த பொருளை நம்ம அடைய முடியுமா இல்லையா என்பது ஏற்படும். இப்ப எத்தனையோ பொருள்களை அடையிறதுக்கு நம்ம மனசுல ஆசை இருக்கு. ஒருவரிடம் உனக்கு என்னென்ன வேணும்னு கேட்டா என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் வேணும்னு சொல்லிடுவார். காரணம் என்ன? எல்லாத்தையும் அடைய ஆசை. ஆனால் ஆசை மட்டும் மனதில் இருந்தா அந்த பொருள் நமக்கு வந்துடாது. பிறகு எப்படிப்பட்ட பொருளை நம்ம அடைவோம் என்றால், எந்த ஆசையானது மற்ற ஆசைகளை எல்லாம் கீழ்த்தள்ளி மேலோங்கி வருகின்றதோ அப்படி ஆசையானது உச்சகட்ட நிலையை அடைவதைத்தான் நாட்டம் அல்லது முமுக்ஷுத்துவம் என்று சொல்கின்றோம்.
இப்ப இந்த ஒரு ஆசை என்ன செய்கின்றது, மற்ற ஆசைகளையெல்லாம் நிறுத்தி வைத்து மற்ற ஆசைகளையெல்லாம் கீழ்த்தள்ளி அது மேலோங்கி வர வேண்டும். அப்படி ஆசை முழு வளர்ச்சி அடைந்தால் அந்த ஆசை முமுட்சுத்துவம்னு சொல்றோம். எப்படி? சரி, இந்த முமுட்சுத்துவத்தில் என்ன பலன் என்றால், அந்த ஆசைதான் கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்தும். மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நம்ம செயல்ல ஈடுபடுத்தாது. பிறகு எந்த ஆசை செயல்ல ஈடுபடுத்தும், எந்த ஆசை வலுவடைந்ததோ அந்த ஆசை தான் செயல்ல ஈடுபடுத்தும். அப்படி இந்த முமுட்சுத்துவம் கர்ம ஹேது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. கர்ம ஹேது என்றால் பிரயத்தனம் செய்ய, முயற்சி செய்ய முமுட்சுத்துவம் தான் காரணம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள வேறு ஆசைகள் எத்தனையோ இருந்திருக்கு, இந்த நேரத்துல இதை செய்யலாம்னு. ஆனா சாஸ்திரம் கேட்க வேண்டும், வேதாந்த கருத்துக்களை கேட்க வேண்டும்ங்கிற ஆசை மேலோங்கிய காரணத்தினால் மற்ற ஆசைகளை தள்ளி வச்சுட்டு பிறகு வருகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அப்படி ஆசையினுடைய ஒரு தன்மை, ஆசை வலுவெடுத்து ஆசை உறுதிப்படும் பொழுதுதான் அது செயலாக மாற்றும் திறன் நமக்கு வருகின்றது. நமக்கு எப்படி ஒரு விதத்துல செயல்படுற திறன் வருகிறது என்றால், அதற்கு தள்ளி விடுவது ஆசைதான். பெட்ரோல் போல சிலதுக்கெல்லாம் நம்ம செயல்படவே விருப்பம் இல்லை, செயல்படாம இருக்கோம், ஆனா ஆசை இருக்குன்னு சில பேர் சொல்வார்கள். அது உண்மையிலேயே பொய் தான். உண்மையே ஆசை வளர்ந்திருந்ததுன்னு அப்படி சொல்ல மாட்டார்கள். அந்த ஆசையே தள்ளி விட்டுரும். எனக்கெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு விருப்பம்தான், ஆனால் என்று சொல்லிட்டு பல காரணங்களை சொல்வார்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களோட ஒண்ணு பேசக்கூடாது, ஆசை வளரவில்லை என்று பொருள். முமுக்ஷுத்துவத்தினுடைய முதல் பலன் கர்ம ஹேது, கர்மத்துக்கு காரணம். இனி முமுக்ஷுத்துவத்துக்கு இனி ஒரு முக்கியமான பலன் இருக்கின்றது, அதுவும் சாஸ்திரத்துல சொல்லப்படுகின்றது. அது என்னவென்றால் சகன சக்தி என்று சொல்லப்படுகின்றது. சகனம் என்றால் பொறுத்து கொள்கின்ற சக்தி. இந்த முமுட்சுத்துவம் இருந்தாதான் நமக்கு பொறுமை வரும். பொறுத்து கொள்கின்ற சக்தி வந்து நமக்கு முமுட்சுத்துவம் இருக்கிற இடத்துல இருக்கும். அதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப வந்து நம்ம எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் முதலில் வருவது தடைகள் தான். அது எதுவாக இருந்தாலும் முதல்ல நமக்கு தடை தான் முன்னாடி வந்து நிற்கும். அது நல்ல விஷயம்னா தடைகள் அதிகமா வரும், மோசமான விஷயம்னா ஒரு தடையும் வராது, டிராபிக் ஃப்ரீயா இருக்கும், ஈஸியா போயிடலாம். ஆனா நல்ல விஷயம்னா அப்படி இல்லை, தடைகள் மேலும் தடைகள் வரும். இந்த தடைகள் வரும் பொழுது நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லாமல் சரி வேண்டாம்னு விட்டு விடுவோம். ஆரம்பத்துல ஆரம்ப சூரர்களா வருவோம் எல்லாம், பிறகு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்ல நம்ம விட்டு விடுவோம். காரணம், நமக்கு முன் இருக்கின்ற தடைகளை தாங்கி கொள்கின்ற சக்தி இருப்பதில்லை. அப்போ அந்த சக்தி வர வேண்டும் என்றால் பொறுமையுடன் வருகின்ற கஷ்டங்களையும் தடைகளையும் தாங்கி கொண்டு மீண்டும் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், இந்த முமுட்சுத்துவம் இருந்தாதான் அது அந்த தடைகளையெல்லாம் தாங்கி கொள்கின்ற சக்தியை நமக்கு கொடுக்கும். இப்ப சிலருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், சில சமயங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள், பொருள் இல்லைங்கிற காரணத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால். அவர்களுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை வந்திருக்கு, எப்படியாவது நான் சம்பாரிச்சு காட்டுறேன், எப்படியாவது நான் வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேறி காட்டுகின்றேன்னு அவர்களுக்குள்ள ஒரு வெறி மாதிரி ஆசை வந்திருக்கும். பிறகு அவர்கள் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பல இடங்கள்ல அவமானப்பட வேண்டியது வரும், அதிகமா வெயிட் பண்ண வேண்டியது வரும். எதையாவது ஒரு வியாபாரத்துக்கு போயிருப்பார், நீங்க வெயிட் பண்ணுங்க, காலையில இருந்து சாயந்தரத்து வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சாதாரண அந்த சக்தி வருமா? அந்த ஆசை இருந்தாதான் தீவிரமா நான் வாழ்க்கையில முன்னேறித்தான் ஆகுங்கிற ஒரு விருப்பம் அது வெறி போல் உள்ள இருந்தாதான் அவர்னால அப்படி பொறுமையா இருந்து பல சமயங்கள்ல அவமானங்களை வாங்க வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு வியாபாரத்துல வெற்றி பெறாருன்னு சொன்னா அது காரணம் என்ன? அது அவருக்கே தெரியாம இருந்த அவருக்குள் இருந்த ஆசை. இதே கொள்கைதான் வேதாந்தத்துக்குள்ளயும் வரும். வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். முதல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள், எல்லாம் சுற்றி இருப்பவர்கள்லாம் தடை சொல்வார்கள். பிறகு அவர்களெல்லாம் நீங்க கேடு கெட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாலும் பிறகு நமக்கு என்ன ஆகும்,
அவர்கள் பார்க்கிற சேனல், பிறகு அவர்கள் இருக்கின்ற வாழ்க்கையில ஒரு ஆசை வந்து, சரி நமக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், உடனே தத்துவம் பேசி எல்லாம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் போன்றவர்களாலதான் அடைய முடியும், நமக்கெல்லாம் இந்த பிறவியில கிடையாதுன்னு முடிவு பண்ணி நம்ம என்ன செய்து விடுவோம், நமக்கு நாமளே சில காரணங்களை சொல்லி விலகிக் கொள்வோம், இனிமேல் சாதனைகள்லாம் வேண்டாம், ஏதோ இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்டுனா போதும் அப்படின்னு முடிவு செய்து விடுவோம். காரணம் என்ன, அந்த நாட்டம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால். அந்த நாட்டம் இருந்து விட்டால் பிறகு என்னன்னா ரெண்டு இருக்கும், ஒன்று செயல்படுவோம், இரண்டாவது செயலிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அந்த செயலிலிருந்து பின்வாங்காம இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நாட்டத்தினுடைய அதிகத்தன்மை, அதைத்தான் முமுட்சுத்துவம் என்று சொல்வது. அதைத்தான் இங்கு சொல்கின்றார், எனக்கு அந்த நாட்டத்தை இறைவன் கொடுத்தார். இதுல ஒன்றுமே தெரியாமல், நலமேதும் இதுதான் நலம்னு தெரியாமல் இருந்து கொண்ட எனக்கு ஒரு பெரிய நாட்டத்தை விருப்பத்தை கொடுத்தார். இது இரண்டாவது வரி. இனி மூன்றாவது வரிக்கு வந்தால், சலமேதும் இல்லாமல், சலமேதும் இல்லாமல் இடத்துல மனம்ங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும், மனச்சஞ்சலம் எதுவும் இல்லாமல். இங்கு வந்து மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு ஒரு நிலைப்படாமல் எனக்கு இருந்து கொண்டு இருந்தது. ஏன்னா எது நலம்னு தெரியாம, எது இன்பமோ, எது எனக்கு கேடு விளைவிக்குமோ, அது பின்னாடி போயிட்டு இருந்தேன். பிறகு வந்து அதை திருத்தி அறிவை கொடுத்து இதைத்தான் நீ நாடணும் என்று அதில் நாட்டத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும்னு சொல்லி கொடுத்தார். பிறகு அதை அடைய வேண்டித்தது யார் என்றால், நம்ம வேதாந்தத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில எதை அடைய வேண்டும் என்றாலும் மற்ற சூழ்நிலை, உடல் நிலை, ஓரளவு மனதினுடைய துணை நமக்கு இருந்தா போதும். ஆனா வேதாந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு நாம் பயன்படுத்துகின்ற முக்கியமான கருவி நம்முடைய மனம். என்ன இங்க சிந்திக்க வேண்டியது இருக்கு, தியானம் செய்ய வேண்டியது இருக்கு, இந்திரிய கட்டுப்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. ஆகவே மனம்தான் ஒரு முக்கிய பொருளாக ஆகின்றது. மனதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அர்த்தம். மற்றதுக்கெல்லாம் மற்ற பொருள்கள் தான். இங்க நமக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம், மனசுதான் நமக்கு தேவை. அப்ப இங்க சொல்றார், எனக்கு உகந்த மனதை கொடுத்தார். சஞ்சலம் ஏதும் இல்லாமல் என்றால் எனக்கு வந்து சஞ்சலம் இல்லாத மனதை கொடுத்தார். இதைத்தான் சாஸ்திரத்தில் சமக தமக என்று சொல்கிறார். சமக என்றால் மன அமைதி, தமக என்றால் இந்திரியத்தில் அமைதி. இந்த இந்திரியங்கள் எல்லாம், கண்கள் காதுகள் எல்லாம் நம்மை ஈர்ப்பதில்லை. அது வெளியே நம்மை இழுத்து கொண்டே சென்றால் நம்ம எப்படி அமைதியாக இருப்பது? காது ஒன்ன கேட்கணும்னு ஆசைப்படுது, கண்ணு ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுது, வாய் ஒன்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுகின்றது. அப்ப நம்ம எங்க போவோம்னா, ஐந்து குதிரைகள் வந்து இழுக்கிறது போல ஒவ்வொரு திசையில இழுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். சரி, கண்கள் காதுகள் இவைகளெல்லாம் மூடி கொஞ்ச நேரம் வச்சு கண்ணை மூடி உட்காரலாம்னு சொன்னா அது முடிகிறதான்னா, மனதானது ஏற்கனவே அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் நினைத்து கொண்டு அதாக எங்காவது போக ஆரம்பிச்சு விடுகின்றது. இப்படி வெளி விஷயம் கண்ண திறந்தா உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் மனச்சஞ்சலத்தை கொடுக்கின்றது. அதனாலதான் காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மனசு அமைதியா இருக்கு. காரணம் என்ன, யாரையும் பார்க்கல, யாரையும் கேட்கல, ஒண்ணு இல்லை. பிறகு எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த பால்காரங்கிட்ட ஆரம்பிக்கும், லேட்டா வந்துட்டான்னு சொல்லி ஒரு ஆள் பார்க்க ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம், சஞ்சலம் ஆரம்பிச்சாச்சு. சரி, சாயந்தர நேரம் ஒண்ணு வேண்டாம், பேசாம அமர்ந்திருக்கலான்னு கண்ணை மூடி இருந்தால் ஏற்கனவே பல பொருள்களை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் மேல வந்துட்டு சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்படி சம்ஸ்காரங்களும் அனுபவங்களும் மனச்சஞ்சலத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. சம்ஸ்காரம்னா நம்ம பதிவுகள், வாசனைகள் சஞ்சலத்தை கொடுக்கின்றது. பிறகு பார்த்து அப்பொழுது பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் சஞ்சலத்தை கொடுக்கின்றது. இவர் என்ன சொல்றார், இறைவன் வந்து எல்லாம் வல்லான், எல்லா சக்தியுடைய இறைவன் வந்து எனக்கு சஞ்சலம் இல்லாமல் மனதை கொடுத்தார், மனச்சஞ்சலத்தை நீக்கினார், சமதமத்தை கொடுத்தார். சமகன மன அமைதியையும் இந்திரியத்தினுடைய அமைதியையும் கொடுத்தார். ஓரளவுக்கு எனக்கு மன அமைதியை கொடுத்தாராம். பிறகு இப்படி எல்லாம் கொடுக்கணும்னா அந்த கொடுக்கிறவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், அந்த

0: இருப்பான். இப்ப வந்து இந்த ஒரு உதாரணத்தை சங்கரர் சொல்றார், இறைவா என் மனசு அந்த குரங்கு மாதிரிதான் இருக்கு, உனக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கு, நீ வந்து சர்வ சக்திமான்னு சொன்னா என்னுடைய மனசை அடக்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு போட்டி வைக்கிறார். எப்படின்னா, உனக்கு உண்மையிலேயே நீ வந்து சர்வ வல்லமை படைத்தவன் நீ நிரூபிக்கணும்னா என்னுடைய மனசை நீ அமைதிப்படுத்தி பார்க்கலாம். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, அவ்வளவு தூரம் என்னுடைய மனது சஞ்சலமாக இருக்கின்றது. பிறகு சொல்றார், அந்த குரங்காட்டி போல என்னுடைய மனசை நீ கையில எடுத்து அதை அப்பப்பொழுது அமைதிப்படுத்தி வைப்பாயாக என்று ஒரு பிரார்த்தனையில சொல்கின்றார். அப்படி இங்கு இறைவன் மனச்சஞ்சலத்தை நீக்கினார். பிறகு கடைசி வரைக்கும் வந்தால், தாளால் என் தலை மீது தாக்கினான் தோழி. தாளால் என் தலை மீது தாக்கினான்ங்கிறத ரெண்டு விதத்துல பொருள் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், என்னை தகுதிப்படுத்தினான் என்று பொருள். தாளால் என் தலை மீது தாக்கினான் சொன்னா அவனுடைய திருவடியை எனக்கு கொடுத்தான் என்றால், அவனுடைய திருவடியை அடைய என்னை தகுதிப்படுத்தினான் என்ற விதத்தில். என்ன தாளால்ங்கிறத வந்து நம்ம பக்தியில சொல்லணும்னா திருவடியை காட்டினார் என்று சொல்வார்கள். திருவடியை காட்டினார்னு என்ன அர்த்தம், அந்த இறைவன் எனக்கு அருள் செய்தார், என்னை தகுதிப்படுத்தினார், என்னை தூய்மைப்படுத்தினார். அதுதான் இந்த பாடலினுடைய விளக்கம். இப்ப இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மோட்சத்தை அடைய எனக்கு போதிய தகுதியை கொடுத்தார். அதான் இந்த பாடலினுடைய சாரம். நான் வந்து இதுதான் மோக்ஷங்கிறத காட்டி, அந்த மோன நிலைதான் மோக்ஷம், அந்த சும்மா இருத்தல், அந்த அமைதியான சப்தமற்ற ஒரு தத்துவம் தான் மோக்ஷம், அதில் எனக்கு அதை அடைய எனக்கு போதிய தகுதியை கொடுத்தார். அந்த தகுதி என்ன என்றால், எந்த தகுதியும் இல்லாமல் இருந்த எனக்கு, நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், ஒரு நலமும் அறியாமல் இருந்தேன், இதுதான் நலம் என்று அறியாமல் இருந்த எனக்கு என்னை தகுதிப்படுத்தினான் என்பது இந்த பாடலினுடைய சாரம். இனி அடுத்த பாடல்ல பார்த்தோம்னா, தகுதிப்படுத்திய எனக்கு எதை கொடுத்து என்னை எந்த விதத்தில் ஆக்கினார் என்று சொல்கின்றார். அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் சிவாய நமஃ. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முன்னுரை, பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: அந்த சேக்ரார் பெருமான் பாடிய இந்த அற்புதமான திருத்தொண்டர் புராணத்திலே முதலாவதாக பாயிரம் என்பது, பாயிரம் என்பது கடவுள் வாழ்த்து. இந்த நிலையை சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பாக உணர்த்துவது, அவையடக்கமாக புலவர் தன்னுடைய அடங்கிய நிலையை எளிமையான நிலையை உலகிற்கு தெரிவித்து எல்லாம் திருவுருளால் நிகழ்வது என்பதை எடுத்துரைப்பது பாயிரத்தினுடைய குறிக்கோள். இந்த பாயிரத்திலே பெருமான் முதலாவதாக ராஜ பெருமான் அடியெடுத்துக் கொடுத்த அதனை முதலாக வைத்து பாடுகிறார். அந்த முதல் திருப்பாடலை இப்பொழுது காணும். நம பார்வதி பதங்கே அரகர மகா தேவா, உலகலாம் உணர்ந்து போதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மணி வேணியல் அழகில் சோதியல் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதி பதவியே அரகர மகாதேவா, உலகலாம் என்று சிவன்மார் அழித்துக் கொடுத்தார். இந்த புராணத்துல பல இடங்களில் உலகலாம் என்று அந்த பாக்கி அந்த சொற்றொடரை சேக்கலார் பெருமான் பவ்யமாக கையாளுகிறார். இந்த நூலில் முதல்ல உலகலாம், நடுவிலே உலகலாம், நிறைவிலும் உலகலாம் அமைப்பு என்னடா நடராஜ பெருமான் பார்க்கலவா,

0: அதை பொன் போல பாதுகாத்து இந்த அரிய காப்பியத்துல பல இடங்களில் சேர்க்கிறார் பெருமான். நம்முடைய மனதிலே நடராஜ பெருமான் திருவடி வருமாறு பாடுகிறார். முதல் திருப்பாசத்துல அவ்வாறே உலகளாமணந்து உதற்கு அறியவன் நாம் அணங்குற சிவபெருமா. இந்த உலகமா சான்றோர்கள், உலகு என்பது சான்றோர், உலகம் என்பது சான்றோர் பெரியவர்கள் தான். உலகு என்பது உயர்ந்தோர் நெற்று தொல்காப்பியம் பேசுகிறது. உலகம் சொன்னா சாதாரண மக்கள் இல்லை, உயர்ந்தவர் சான்றோர், நன்கு முற்று தேர்ந்த ஆண்டோர், அவர்களாலும் அறிய முடியாமல் சொல்லுமா. உலகலாம் உணர்ந்து உதற்கு அறியவன், உணர்ந்தலும் போதுதலும் எழுதல்ல சிவபெருமானை வணங்குறோம். எனவே சிவபெருமானை வணங்குற கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். இந்த இடத்துல வில்லடி வச்சா கரகாட்டம் நிறைய கூட்டம், அது அந்த சுவை வேற, அந்த சுவை வேற. அதனாலதான் உலகலாம் நன்கு ஆண்டோர்களாலும் அறிய முடியாதவன் பரமேஸ்வரன். உணர்தலும் முடியாது, போதுதலும் முடியாது, அதுக்கு அது இரண்டு விஷயம். அவருடைய பெருமையை உணர்தல் ஒன்று, அதன் பின்னர் அதனை உணர்ந்து அனுபவிப்பது ரெண்டும் முடியாது. சான்றோர்களுக்கே முடியாதுன்னா நம்மால் எப்படி முடியும்? உலகலாம் உணர்ந்து உதற்கறி. ஆனா அப்படிப்பட்ட கடவுளுக்கு என்ன பிரயோஜனம்? யாராலும் அறிய முடியலன்னா அவருக்கு நமக்கு என்ன லாபம்? அவர் வாழ்க்கை அங்கே இருப்பார், கைரா எத்தனை வாழ்க்கை இருப்போம், என்ன லாபம்? அதனால அழகா சொல்ற அப்படிப்பட்ட சிவபெருமான் தானே நிலகுலாவிய நீர்மணி வேணியன் அறிய முடியாத சிவபெருமான் தானே நாம் அறியுமாறு அழகாக திருவுருவம் எடுத்து வருகிறார். அவை மூன்று வகைப்படும், அருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி, உருவத்திருமேனி. அத மூன்றே இந்த பாடல சொல்றார். நிலவுலாவிய நீர்மணி வேணியன், வேணியன் கடாபார், அப்படியே கங்கையை மறிந்திருக்கிறதான் கடையில. அங்கே நிலாவை சொல்லி இருக்கிறார். நிலா ஒரு தவறு செய்தது, அந்த தவறு செய்த நிலாவை தட்சன் கட்டிச்சான், சாபமிட்டான். இந்த சாப நிவர்த்தியை போக்கி சுவாமி கடாபாரத்தில் வைத்துக் கொண்டார். எனவே குற்றத்தை பொறுத்து விடுகிற சிவபெருமான் நம்முடைய நாயகன். எனவேதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமொல்லவாயில் அற்புதமான பதிகத்திலே பாடும்போது மற்ற நான் பெற்றது ஆர் பெறவல்லார் வள்ளலே கண்டமே பேசி குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன். இந்த சிறப்பு குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் கொள்கையால் நீ அப்படி செய்தப்பா மாசனாம் பேசுறார். குற்றமனாலே என் குற்றத்தை பொறுத்து குணம் எடுத்துருவேன். சின்ன பிள்ளைகள் வீட்டுல நம்ம விளையாடும் போது ஒரு தமிழர் கூட ஒரு முகத்துல வீசிச்சோம்னா போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சி அடைந்தோம். அதைத்தான் மாசுராமணீஸ்வரன் மறுபடுகிறார். இந்த பதிகத்தை பாடுவதற்காகத்தான் அவருக்கு கண்ணெடுக்க வச்சிருக்கிறார். இங்க வந்து ஒரு உருக்கமான பதிகம் மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும் தான் அந்த நாடகம் அங்க நடக்கும். எனவே குற்றமே செய்யணும் குணமனக்குழு கொள்கையால் மிகை பல செய்தேன் செற்று மீதோடும் திருவுரங்க என்று அங்கே அழகா பாடுகின்ற பதிகங்கி அருளி செய்யப்பட்ட இடம். ஆகவே இவ்வாறு திருமுல்லை வாயிலே பாடுவது போல குற்றம் செய்த நிலாவ சுவாமி எந்த வச்சிருக்கிறார்? நிலாபாரத்தை வச்சிருக்கிறார். மன்னிச்சு அப்படிப்பட்ட கடவுளுடைய நில உலாவிய நீர்மணி வேணியன் கங்கையை பாகி பகிரந்தனுக்காக உலகத்துல கொண்டு வந்த சிவபெருமான் உலகம் ஆகாயங்கள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நிலாபாரத்துல அதை தாங்கி பூமிக்கு பெருமான் உலகலாம் வந்து ஒருவருக்கு அறியவனால என்ன லாபம் கேட்டீங்களா? எங்க வந்த லாபத்தை ஒரு நில ஒரு ஆவிய நீர்மணி வேணியன் அலைகள் ஜோதியன். அந்த பெருமான் ஜோதி மயமான ஜோதி மயமா இருக்க ஒளிமயமான ஆகியும் அங்கமெல்லாம் அறிந்தரும் ஜோதி ஒளிபட விளக்கே என்று திரும்ப திருவி சிற்பாப்பாடு. அந்த பெருமான் அலைகள் ஜோதியன், அந்த ஜோதி ஆகிய அந்த ஞான பிரகாசத்திற்கு எல்லை கிடையாது. அழகு சொல்லி நம்முடைய உயிரை பற்றியிருக்கிற ஆணவமாக இருட்ட விரட்டக்கூடிய ஞான சூரியன் சிவபெருமான். ஆகவே அழகில் சூரியன் அவர் எங்க இருக்கிறார்? அம்பலத்து ஆடுவார், முன்னால் அம்பலத்துல ஆடுற உருவத்திருமேன் கண்ணுக்கு தெரிஞ்சாப்புறம் நடராஜமூர்த்தியா இருக்கிறார். அழகில் சூரியன் அம்பலத்து ஆடுவான், அவர்கள் அழியார்கள் உலகத்திலே மலர்கின்ற அந்த திரு செல்லம்படியை வணங்குவோம், மலர் செல்லம்படி வாழ்த்தி வணங்குவான் பாடலார் கேட்கிறார் மக்கள்.
1: நம்ம பார்வதிபதையே.
0: இவ்வாறு உலகநாமனந்து ஓதற்கரிய பரமேஸ்வரன் தானே நிறகுலாவை நிர்மலி வேணியனாகவும் அலைகளில் சோதியனாகவும் அம்பலத்து ஆடுகின்றனாகவும் அழியார்கள் உள்ளத்திலே மலர்கின்ற திருவடியை உடையவனாகவும் அந்த பெருமானுடைய புகழை நான் பாடி மகிழ்கிறேன் என்று வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்ததுனால் என்ன கிடைக்கும்? வணக்கம். வணக்கத்தோடு நம்ம வாழ்வோம். வாழ்த்துவதும் வானவர்கள்தான் வாழ்வதற்கு என்று சிறுவாசன் பேசும். நாம் அவரை வாழ்த்தி வணங்கினா நாம வாழலாம். எனவே வாழ்த்தி வணங்குவோம் என்று எழுத்து எழுப்பில கேட்கிறார் பெருமான். ஒரு அற்புதமான ஒரு அழகிய திருப்பாடல் அனுப்பிச்சுகிறார். இந்த பாடலை இன்னும் நுணுக்கமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். இதுல மொத்த எழுத்துக்கள் 72 எழுத்துக்கள். 72 எழுத்துக்கள். மெய்யெழுத்தை விட்டுட்டா மேல புள்ளி இருக்கிற மெய்யெழுத்தை விட்டாச்சுன்னா 63 எழுத்துக்கள். 63 நாயன்மார்களை எழுத்திருக்கிற நூல் என்பது ஓபனிங் சீன் சொல்லி ஷேக்ஸ்பியர் நாடகத்தை பெருசா பேசுற அவங்க எல்லாம் இதை தெரியாதவங்க. முதல் திருப்பாடலே 63 நாயன்மார்களுக்கு பேச போறவங்க குறிப்பா சொல்றாரு. 9 புகையழியார்கள் செல்லைபாடங்கள் கூட்டம் கூட்டமாக உயிர் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அசராய் பணிவார்கள் பரமனையே வாழ்வார்கள் இவரெல்லாம் சிறு கூட்டம். ஆக அது 9 தனித்தனியாக 63 பிளஸ் 9 72 அருமையான எழுத்துக்களால் ஆகிய இன்னும் விரிக்க பெறும் காலம் கருதி சுருக்கமாக பேசுவோம். இவ்வளவு அற்புதமான முதல் திருப்பாளரே இந்த நூலுக்குள்ள நுழைகின்ற நம்மையெல்லாம் பன்னீரும் சந்தனமும் கொடுத்து வரவேற்கிற காட்சியை பார்க்கலாம். வாங்க வாங்க இந்த உலகத்துக்குள்ள வாங்க. திருத்துள்ள புராணம் என்ற பூங்காவுக்குள்ள நம்ம போறோம். வாசலே இவ்வளவு வரவேற்பு சேர்க்கிறார் பெருமாள். நமக்கு அப்படியே அருள் பன்னீர் கழிக்கிறார். நீங்களெல்லாம் அதுல மூழ்கி வருமாறு வேண்டுகிறேன். என் 2வது பாசுரம் பூனடைந்த உடம்பின் பெருமையே தானடைந்த உறுதியை சாருமான் தேனடைந்த மலர்பொழில் சின்னையுள் மானடம் செய் வரத கொற்றாள் தொழகே நம பார்வதி பதையே தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரத கொற்றாள் தொழகே சிறுவடி வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஊனடைந்த உடம்பின் பிறவியே இந்த மாமிச பிண்டம் இருக்குது இதை விட்டு ஒரு பிறவி நீக்கிட்டு தான் அடைந்த உறுதியை சாருமாள் என்றும் பெறவான் எழுதலாம். மானடம் செய் வரதராகிய நடராஜ பெருமான் திருவடியை வணங்கினால் நம்முடைய வாழ்வு நேரா சிறக்கும். 3வது பாசுரத்துல விநாயக வணக்கம் செய்கிறார். எடுக்கும் ஆக்கதை தமிழ் செய்யுளாய் நடக்குமே நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடையே தாழ்செவி நீ முடியே கடற்கடிற்றை கருத்துள் இருத்துவாம் நம பார்வதி பதையே அகரமகாதேவா கடற்கடிற்றை கடிதான் யானை யானையுடைய விநாயகர் பெருமானை கருத்துள் இருத்துவாம் தாழ்செவி ரெண்டு காதும் ஆழ்ந்து நீண்டு இருக்கிறது நீள் முடி தடக்கை ஐந்துடை ஐந்து கரங்கள் 4 கரத்தோடு துண்டிக்கு இச்சத்து 5 ஐந்து கரம் தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள் முடி கடற்கழிச்சை கருத்துள் இருத்துவாம் அவரை ஏன் வணங்கணும்? மேன்மை நமக்கு அருள் செய்திட நம்மளாம் மேன்மை பெறணும்னா அவரை வணங்கணும். நடக்கும் என்னை நமக்கு அருள் செய்திட இந்த அற்புதமான நூல் அழகா வளர்ந்து வருவதற்கு அவர் அருள் பாலிக்கிறோம். இந்த செய்யுளா நடக்கும் என்னை இந்த நூல் இனிமையான இன்பத்தை தருகிற அருளை தருகிற தமிழ் காப்பியமாக மலர்வதற்கு அப்பிரபு அருள் பாலிக்கிறேன். நான் இப்பொழுது எந்த நூலை செய்யப்படுவேன்? எடுக்கும் மாக்கதை இதோ இந்த சன்னிதியை எடுத்து பாடியுமே இந்த நூல் மாக்கதை. மா என்று சொன்னால் பெருசு, கதை என்றால் மாக்கதை பெரிய புராணம். பெரிய புராணம் முதல்ல வந்தாச்சு. எடுக்கும் மாக்கதை நம்மளையெல்லாம் பிறவி குளிர் இருந்து எடுக்கிறது தான் மாக்கதை. நம்ம எல்லாம் துன்பக் கடல் இருந்து தூக்கி விடுகிற ஒரு அங்கூரம் இந்த அருமையான பெரிய புராணம். நம்ம எல்லாம் துயர கடலிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான நூல் பெரிய புராணம். நம்ம எடுப்பது தூக்கி விடுவது உயர்த்துவது இந்த நூலுடைய பெருமை. இந்த நூல் இருந்தமிழ் செயலாக விரிவடைவதற்கு விநாயகமூர்த்தியே எனக்கு அருள்பாலிப்பார் என்று வேண்டுகிற ஒரு பாசுரம் இந்த பாசுரம். எடுக்குமாக்கதே இன்றமிழ் செய்துள்ள நடக்குமே நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்மொழி கடக்கழிச்சை கருத்துள் இருத்துவாம். இதோ இந்த புனிதர் பேரவை நாயன்மார்களுடைய பெருமையை அறிய வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் கூடியிருக்கிறார். அவர்களை பார்த்து சுவாமி பாராட்டுகிற நாளால் பாடல் புனித பேரவை அடியார்கள் மக்களுடைய பெருமையை உணரணும்னு ஆர்வத்தோடு கூப்பிய கரங்களோடு இருக்கிறார். கூப்பிய கரங்கள், அந்த கூப்பிய கரங்களோடு இருக்கிற புனித பேரவை உலகமெல்லாம் சிரமமடைந்து வாழ்க்கை மதிவள சடை மொழி மன்றுழாலை முன் புதிசையும் நாயன்மார் துய சொல் பதினர நுகர்தல் புனித பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வருகவே தூய சொல்மலர் தூய சொல்மலர் சொல்மலர். ஆயிரம் ஆண்டுகளுக்கு நான் சேக்கலார் பெருமான் அருள் செய்து நம்ம கையில் இருக்கு. அது வாழவே இல்லை. அது நமக்கு ஒரு புரிதத்தை தருகிறது. தூய சொல்மலர் அதை அருந்துவதற்காக இதோ ஆயிரக்கணக்கான பேர் குடியிருக்கிறார். இங்க அஞ்சு பேர் தான். புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வருகவே அடுத்தபடியாக அவையடக்கம் விழுபெரியனோடு சேர்க்கிற தகுதி இருக்கு. அவர் சொல்ல சேர்க்க உலகெல்லாம் நடைமுறை அடி வந்து இருக்கிறார். அவர் எங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற அளவிலாக பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவிலாக பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் கூட உரைப்பரிதாயின் அளவில் ஆசை துறப்ப அறிகுவேன் நம பார்வதி அளவிலாத பெருமையர்கள் நாயன்மார்கள். அவருடைய அளவு பெருமையின் அளவு என்னால் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஒரு ஆசை சொல்லணும்னு ஆசை. அந்த ஆசை அளவிலாத ஆசை இதை துரத்துகிறது. அதனால எனக்கு தகுதியில்லை. அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன் அளவு கூட உரை பரிதாயும் பெரியவர்களுடைய பெருமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆரம் கண்டிகை ஆடையும் கங்கையே பாரம் ஈசன் பணிகளது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைகிறார் வீரமென்னார் விளம்பும் தகையதோ நொருட்டு சொல்ல வீரமென்னார் விளம்பும் தகையதோ பெருமைதான் சொல்ல முடியுமா என்று கேட்கிற ஒரு இடம். அழகிலாத பெருமையராகிய அழகிலா அடியார் புகழ் கூறுகிறேன் அளவு கூட குறைப்பரிதாயும் அழகிலாசை துறப்ப அறைகிறேன் தெரிவரும் பெருமை திருத்தொண்டல் தம் பொறுவரும் சீ புகழல் முற்றேன் முற்ற பெருகு தென்கடல் ஊற்றும் பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையே கடல் அதோட தண்ணிய அப்படி குடிக்கணும். ஒரு நாய் வந்து கடல்ல தண்ணிய நாய் குடிக்க முடியுமா? அதே நாக்குனால கொஞ்சம் கொஞ்சம் அதைத்தான் நான் செய்யணும்னு சேர்க்கிறோம். நம்மளா எந்த நான் பெரிய பிராங்க பேச போறேன்னு சொன்னா அது போல முட்டக்கணும். அவரே சொல்ல உலகம் அடியெடுத்து கொடுத்தா அந்த பெருமையுடைய சேர்க்கிறார் பெருமா. அடியார்கள் பெருமையாக கடல்ல ஒரு ஓரத்துல நின்று அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நான் கிணக்கி பார்க்கிறேன். ஒரு சுணங்க நாய் அதற்கு ஒப்பவன் நான் சொல்லி சேக்கலா பெருமான் சொல்வாங்கன்னா நவே எனக்கு பெருமையை பத்திடா பத்திரமா செப்பலுற்ற பொருளின் சிறப்பினார் இப்பொருளுக்கு என்னுரை யாவரும் கொள்வரார் இப்பொருள் அப்பொருளுக்கு என்னுரை யாவரும் கொள்வரார் இப்பொருளுக்கு என்னுரை சிறிதாயின் மெய்ப்பொருக்கு உரியார் கொள்வர் நேர்மையார். இந்த பெரிய நூலுக்கு என்னால சின்ன ஒரு தான் செய்ய முடியும், ஆனா பெரியவங்கள மனசுல இத பெருசா எடுத்துக் கொள்வார்னு அவர்கள் வணங்குகிறேன். ஊரை கொண்டு இந்த நூலை விரும்புறது யார் தெரியுமா? அதோ குலத்துங்கச்சோழ மகாராஜா, அவர் பலர்த்தவர். மேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி நீடு பொன்னணி சோழன் நீடு ஒளிபார் ஆயசீர் அலபாயும் அரசவை. அலபாய் சுக்கிருஷ்ண அரசவை இருக்கிறதே அதுதான் இந்த நூலை விரும்புகிறது. அவர் என்ன செய்தார்? சிதம்பரத்துக்கு அழகா தங்க ஓடு செய்தார். அந்த பெருமளை மகாராஜாவுடைய அழகான இந்த திருக்கூட்டம் இதை விரும்புகிறது. அதனாலதான் செய்வேன். இவ்வூரை கொண்டு விரும்புமாம் சேகவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் ஈடுபார் ஆயசீர் அளவாயின் அரசவை அருள் நீர்மை திருத்தொண்டு அறிவருமாம் கருணி நீர் இது செப்புதற்கு ஆமின் வெருடிமை மொழிவானிடன் கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாமல்லே. இந்த நூலை செய்து கொண்டு எப்படி கையில வந்தது யாராவது கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு படிச்சுருந்தேன். அந்த அசலீர் வாக்க நடராஜ பெருமான் உலகலாம அதனால எனக்கெல்லாம் தெரிஞ்சு இல்லையா, அவர் அழித்துக் கொடுத்தார். வெருடின் மெய்மொழிவான் இடல் வான் ஆகாசம் ஆகாசத்தின் மூலம் இருக்கு மெய்மொழி உலகலான ஒரு மொழி. மேலொழின் மெய்மொழிவானிடல் கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாமல் நிறைவாக ஆயிரத்துல இந்த நூல் பேர் தெரியுமா சொல்லுமாங்க, இந்த நூல் பேர் சொல்றார். அவர் பேர் சொல்றார், இந்த அருள் பிள்ளை இருக்கிறே வெளிபுராணங்கள் பிள்ளை, அதற்கு குன்றத்தூர் என்ற தாய் குன்றத்தூர் சேக்கரார் பெருமானாக தாய் பேர் சொல்றாங்க. இந்த நூல் அடியார் பெருமக்கு உலக மக்களுடைய உயிரை பெற்றிருக்கிற ஆணவமாக்கி இருட்டில் நீக்கக்கூடிய நூலாகும். யாரப்போல உலகத்திலே காணப்படும் இருட்டை எல்லாம் சூரியன் எப்படி நீக்குகிறானோ, இரவு கூட இருளை காலையில வந்து சூரியன் பெருக்கி அடிக்கிறான், அது மாதிரி உயிரை பற்றி இருக்கிறதே ஆணவை இருள் அதை நீக்கக்கூடிய நூல் இது என்று ஒரு ஓமானத்தை கொடுத்து பேர் சொல்லப்பட. இங்கிதன் நாமம் கூறின் இதன் பேர் என்ன கேட்கலா, இங்கிதன் நாமம் கூறிஞ்சு உலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டின் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்றே மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏழை பொறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். அரே நம பார்வதி பதையே உரையினுள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் வெளியே இருக்கிற இருட்டை போக்குற சூரியன் செம்மையான சூரியனை போல திருத்தொண்ட புராணம் என்பாம். மாக்கள் சிந்தையில் சார்ந்து அந்த பொங்கிய இருள் இருக்கு ஆணவ இருட்டு இருக்க அது நீக்குகின்ற ஒரு நூல் பெரிய புராணத்தை படிச்சா நம்முடைய இருளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு ஞான பிரகாச நூல். அந்த நூல் பேரல்ல திருத்தொண்டர் புராணம் என்பாம். ஆகவே இந்த நூல் பேரு திருத்தொண்டர் புராணம். தொண்டர் திருத்தொண்டர் சுடனடியார் தொண்டர்கள் திருத்தொண்டர்கள் அவருடைய பெருமையை பேசுகின்ற புராணம் என்ற வார்த்தைக்கு பேரு புறம் பிளஸ் நவம் என்ற இரண்டு சொல். பழமையும் புதுமையும் நமக்கு காட்டுகின்ற ஒரு காப்பியம் அது திருத்தொண்டர் புராணம் என்ற திருநாமத்தோடு திகழ்வதை பாயிரம் என்ற பகுதியிலே தேவை சேர்க்கிறார் பெருமான் எடுத்துரைக்கிறார். அதற்கப்புறம் நம்ம முதல் காண்டத்துல முதலாவது பகுதி திருமலை சரணம், அதனை நாம் அடுத்து காணலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது நிறைவு செய்வோம். அடுத்தபடியாக திருமலை சர்க்கம். நமக்கெல்லாம் திருமலை எது என்று சேக்கரார் பெருமான் அடையாளங்கள், திருமலை தேவஸ்தானம் என்று பார்க்கணும். அது திருப்பதி நம்முடைய திருமலை தானே, இப்ப இருக்கிற திருமலை நம்ம திருமலை உயர்ந்த கைலாயஸ். அந்த கைலாயத்தின் பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய திருமலை சிறப்பு முதலில் நாம் சிந்திப்பது அது அடுத்த சிந்தனை மேற்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான பகுதியில நாம் சிந்தித்த சிந்தனைகள் இரண்டு. ஒன்று சேக்கரார் பெருமானை பெருமை, இரண்டாவது திருத்தொண்டர் புராணத்தை அருள் செய்கிற சேக்கரார் பெருமான் அதன் பெருமையினையும் தன் அணி எளிமையினையும் அடக்கத்தையும் அதனால் நாம் பயில்வதால் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் சுட்டிக்காட்டி நடராஜ பெருமானையும் விநாயக பெருமானையும் வணங்கி புனித பேரவை நன்றாக மேன்மை பெறட்டும் என்று வாழ்த்துகின்ற ஒரு பகுதியான பாயிரத்தை கண்டு நாம் இப்பொழுது மகிழ்ந்தோம். இனி அடுத்த சிந்தனை இனி செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமாக. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரணம பார்வதி பதங்கேதோர் மலைகளாலும் துதித்திடற்கு அறிக செவ்வேள் செய்ய வேர் அழிகள் வாழ்க சேபனும் அயிரும் வாழ்க வெய்ய சோர் மார்பு கேண்ட வேற்படை வாழ்க நான் கோயில் சீர் அடிகார் வாழ்க வாழ்கை புவனும்.

0: శ్రీకాకిగేయనామ సంకీర్తనం సుబ్రహ్మణ్యం శ్రీవల్లీకాంత స్మరణం సుబ్రహ్మణ్యం
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: பொன்னார் மேனியனே என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் நட்டராகம். தலம் திருமழவாடி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாலங்குழலுக்கு வந்து இரவு துயில் கொள்கையில் சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி, மழவாடி வருவதற்கு மறந்தாயோ என்று அருள, சுந்தரர் மழவாடி வந்து இப்பதிகத்தை பாடி அருளினார். இப்பதிகத்தை பாடுவார், சிவலோகத்தில் இனிமையாக வாழ்வார்.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the disciplines. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening his omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Pitarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
2: Ayurveda thodiye madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

நடுநாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் திருத்துறையூர் என்பதும் ஒன்று. இத்தலம் பண்ருட்டியிலிருந்து வடமேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கு புகைவண்டி நிலையமும் உண்டு. கோவிலுக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நிலையம். ஆலயம் இறைவனுடைய சன்னதியை மேற்கு நோக்கியவாறு அமைக்கப்பெற்றுள்ளது. பெருமான் சுயம்புலிங்கமாக சிஷ்டகுருநாதேஸ்வரர் என்றும் பசுபதீஸ்வரர் என்றும் நாமங்கள் கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பிகை சிவலோக நாயகி என்றும் பூங்கோதை நாயகி என்றும் தனிச்சன்னதியில் வடதிசையை நோக்கிய வண்ணம் காட்சியளிக்கின்றாள். இந்த தலத்தின் சலவிருட்சமாக கொன்றை மரம் கருதப்படுகிறது. தீர்த்தம் சூரிய புஷ்கரணியாவது. உள்பிரகாரத்தில் நர்தன கணபதி, பாலசுப்பிரமணியர், நடராஜர், நால்வர், தட்சிணாமூர்த்தி

பீமன், அகஸ்தியர், நாரதர் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருப்பதிகத்தை கொண்டது இத்தலம். சுந்தரர் இறைவனை அடியேனுக்கு தவ நெறி தந்து அருள் என்று பிரார்த்திக்க அவ்வண்ணமே பெருமான் அவருக்கு தவநெறி தந்து அருளியதாக பெரிய புராணம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சந்தனாச்சாரியார்கள் நால்வருள் ஒருவரான அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவாவதாரம் செய்து முக்தி பெற்றதும் இத்தலமே. இவருடைய குருமூர்த்தம் திருக்கோயிலுக்கு வெளியில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. கோவிலின் எதிரில் தீர்த்தம் அமைந்திருக்கிறது. சுவாமியினுடைய மூலஸ்தானத்துக்கு மேல் உள்ள விமான நிலையில் இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த சுதை காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. சுந்தரரை தழுத்தாட்கொண்டவர் சன்னிதானம் கோயிலுக்கு வெளியில் மேற்கே திருக்குளத்தின் அண்மையில் உள்ளது. கோயிலினுள் பீமன், சூரியன் ஆகியோர் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன. அருணகிரிநாதரும் இத்தலத்து முருகப்பெருமான் மீது இரண்டு திருப்புகழ் பாடல்கள் அருளியுள்ளார். வண்ணச்சரபும் தண்டபாணி சுவாமிகளும் இத்தலத்து இறைவர் மீதும் இறைவியின் மீதும் பாடியுள்ளார். இந்த கோயிலின் கல்வெட்டுகளில் இறைவன் தவநெறி ஆளுடையார் என்றும் இத்தலம் ராஜராஜ வளநாட்டு திருமுனைப்பாடி திருத்துறையூர் என்றும் ராஜராஜ வளநாட்டு திருமுனைப்பாடி கயப்பாக்கை நாட்டு திருத்துறையூர் என்றும் குறிக்கப்பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலில் வைகாசி விசாகம் உற்சவம் நடைபெறுகின்றது. இத்தலம் பெண்ணையாற்றின்கண் கரையின்கண் அமைந்துள்ளபடியால் தேவார திருப்பதிகமும் பெண்ணை வடபால் இத்தலம் அமைந்துள்ளதை குறிப்பிடுகின்றது. இப்பதிகத்தில் பாடல்தோறும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானை தவநெறி தந்தருள் என்று விண்ணப்பிக்கின்றார். அத்துடன் பெண்ணையாற்றின் வளத்தையும் குறிப்பிடுகின்றார். அப்பெண்ணையாறு மணிகளையெல்லாம் தன்னுடைய நீருடன் செல்லும் இடங்கள் தோறும் எடுத்துச் செல்வதையும் அத்துடன் யானையின் வெண்தந்தங்களையும் முத்தங்களையும் சந்தன மரங்களையும் அகிலையும் பலாக்களையும் இவ்வாறு பல செல்வங்களை மயிர்பீலி போன்றவற்றையும் கோங்கு வேங்கை ஆகியவற்றையும் அந்த பெண்ணையாற்றின் நீரோடு வேகமாக செல்வதை குறிப்பிடுகின்றார். இவ்வளவு நீர்வளம் இருப்பதற்கு காரணம் விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொழிய என்று 9 திருப்பாடலில் குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் இத்தனை வெள்ளம், இத்தனை வளம் எல்லாம் சாத்தியமாகும். ஆகவே அந்த தலம் சிவமணம் கமழ்வதோடு நீர்வளமும் மிக்கதாக விளங்குவதை இந்த பதிவும் குறிப்பிடுகின்றது. மத்தம் மதயானையின் வெண்மறுப்பு உந்தி முத்தம் கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் பக்தர் பயின்று ஏத்தி பரவும்

சாடி சுரும்பாரக் கொணர்ந்து எற்றி ஓர் பண்ணை வடபால் கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையூ விரும்பா உன்னை வண்டிக் கொள்வேன் தவனரியே பாடார்ந்தன மாவும் பலாக்களும் சாடி நாடார வந்து எற்றிவோ பெண்ணை வடபால் மாடார்ந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடா உன்னை வண்டிக் கொள்வேன் தவணரியே மட்டார் மலர்கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடவால் கொட்டாட்டொடு பாட்டு ஒலி ஓவா துறையூர் சிட்டா உனை வண்டிக் கொள்வேன் தவ நெறியே மாதார் மயிர்பீலியும் வெண் நுரை உந்தி தாதார கொணர்ந்து எற்றியோர் பண்ணை வடபால் போதார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதா உன்னை வண்டிக் கொள்வேன் தவ நெறியே கொய்யா மலர்கோங்கோடு வெங்கையும் சாடி செய்யார கொணர்ந்து எற்றிவோர் பண்ணை வடபால் மையா தடம் கண்ணியராடும் துறை

வண்டிக்குள்வேன் தவநெறியே விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று பொழிய மன்னாரக் குணர்ந்து எற்றி ஓள் பண்ணை வடபால் பன்னார் மொழிப்பாவையராடும் துறையூரண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே மாவாய்ப்பிழந்தானும் மலர் மிசையானும் அவர் தேடி தெரிந்து அலமந்தார் பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா. உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனறியே செய்யார் கமலம் மலர் நாவலர் மன்னன் நாவலூர் மன்னன் கையால் தொழுது எத்தப்படும் துறையூர் மேயேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறிதானே

பொய்யிலி மீது பாடும் தமிழ் பொய்யா தமிழாயிற்று. இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பதிகத்தை நிறைவு செய்யும் பொழுது பொய்யா தமிழ் உரன் என்று குறிப்பிடுகின்றார். தேவார திருமுறையே பொய்யா தமிழ் ஆகும். அத்திருமுறைகளை ஓதுவதால் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயம் சித்திக்கும். பொய்க்கவே பொய்க்காது. ஆகவேதான் இதனை பொய்யா தமிழ் என்று குறிப்பிட்டார் என்று கருதலாம். இதை பாராயணம் செய்பவர்கள் தவநெறி பெறுவார்கள், உண்மையாக மெய்யே பெறுவார்கள் என்றும் இத்தலத்தின் இறுதிப்பாடல் நமக்கு அறிவிக்கின்றது. அதனை நெஞ்சார உணர்ந்து பாராயணம் செய்வர்களுக்கு சிவநெறியும் தவநெறியும் சித்திக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது அன்பர்கள், பெண்ணை நெதியானது அக்காலத்து எப்படி வெள்ளம் புரண்டு ஓடி செல்வங்களை வாய் குவித்ததோ அவ்வண்ணமே இக்காலத்தும் பெருமழை பொழிந்து வளப்பம் மிக்கதாக அதன் இரு கரைகளும் விளங்க வேண்டும் என்று சிஷ்டகுருநாதனாகிய பசுபதீஸ்வரரை நாம் வந்துண்ட பெருமான் எவ்வாறு வேண்டினாரோ அதேபோல் மனமாற உருகி வேண்டினால் பெருமானுடைய அருள் இன்றும் சித்திக்கும், என்றும் சித்திக்கும் என்பதில் ஐயமில்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்திற்கு வந்து இந்த பதிகத்தை அருள் செய்யும் முன்பு திருவண்ணைநல்லூரில் அவரை பெருமான் வலிய ஆட்கொண்டார், தடுத்து ஆட்கொண்டார். பின்னர் திருவுள்துறைக்கு அழைத்துச் சென்றார். முன்பு நீ நமக்கு தொண்டன் என்றும் கூறி சொற்றமிழ் பாடுக என்று அருளை செய்தார். நம்பியாரொருவரும் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பிதின்று கொதிலா அமுதே குணப்பெரும் கடலே உன்னை அடியேன் என் சொல்லி பாடுகேன் என்று கதரும் பொழுது முன்பு என்னை பித்தன் என்றே முடிந்தனை, ஆதலால் என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்று அருளியவுடன் அப்பொழுதுதான் அம்பிகையினுடைய கூறாக விளங்கக்கூடிய பெருமான் அடியவர்களிடம் மெய்த்தாயை காட்டிலும் இனியவன். அப்படிப்பட்ட பெருமானை நாவலர் பெருமான் பித்தா திரைசூடி என்ற பெருதாம் திருப்பதிகத்தை இந்த உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்று எடுத்து இந்தளப்பண்ணில் அருளி செய்தாராம். அங்கு அவ்வாறு பதிகம் பாடிய பிறகு நாவலர் கோனாகிய சுந்தரர் திரு நாவலூர் சென்று தேவர் பிரானை பணிந்து திருப்பதிகம் பாடினார். பிறகு இந்த திருத்துறையூருக்கு அணைந்து தவநெறி தந்தருள் என்று வண்டினாராம். இப்படி பெரிய புராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அதனை சொல்ல வந்த செக்கிழார் சிவன் உரையும் திருத்துறையூர் என்று இத்தரத்தை சிறப்பிக்கின்றார். சிவன் நீங்காது உரையும் திருத்துறையூர் என்றும் பொருள் கொள்ளலாம். அவ்வாறு பதிகம் தவநெறி தந்தருள் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகத்தை பாடியவுடன் பெருமான் அவர் வேண்டியபடியே அந்த தவநெறியை கொடுத்தருள திருத்துறையூர் அமர்ந்தருளியுள்ள பெருமானை மலர் கொண்டு போற்றி செய்து வந்தித்தாராம் என் தொண்டர். இவ்வாறு சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராண பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. சிவன் உரையும் திருத்துறையூர் சென்று அணைந்து தீவினையால் அவநெறியில் செல்லாமே தடுத்து ஆண்டாய் அடியேர்

பவனெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். புலன் ஒன்றும்படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்து அருள அலர் கொண்ட நரும் சோலை திருத்துறையூர் அமர்ந்து அருளும் நிலவும் தன் புனலும் ஒளிர் நீழ்ச்சடையோன் திருப்பாதம் மலர் கொண்டு பொற்றி செய்து.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் ஏனாதி நாதநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? ஏனாதி நாதநாயனார் வரலாறு. யாரவரு? ஏனாதி நாதநாயனார் வரலாறு. இவங்க நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தங்க, சரியா? அந்த காலத்துல சோழர்கள் இருந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல சோழ ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா. அந்த காலத்துல எயிலனூர் அப்படிங்கிற ஊர்ல இவர் இருந்தார். எந்த ஊரு? எயிலனூர், சரியா? இவரு அந்த காலத்துல நிறைய போர் நடந்துட்டே இருக்கும் இல்லையா, அப்போ போர் பயிற்சி சொல்லி தருவாங்க. இப்ப எப்படி நம்ம களரி படிக்கிறோம், சிலம்பாட்டம் படிக்கிறோம் இல்லையா, வாழ் பயிற்சி அதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா சில பேரு, அது மாதிரி அந்த காலத்துல எப்போதும் போர் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதனால எல்லாரும் போர் பயிற்சி எடுப்பாங்க. எல்லா ஆண்களும் அது போர் பயிற்சி எடுப்பாங்க. எப்படி வாழை சுத்துறது, எப்படி அம்பு எறிகிறது, எப்படி ஈட்டு எறிகிறது, இதெல்லாம் சொல்லி தருவாங்க, சரியா? அப்படி சொல்லி தர்ற ஒரு பயிற்சியாளரா யாருப்பா, நம்ம ஏனாதி நாதநாயனார் இருப்பார், சரியா? அவரு வாழ் சண்டையில ரொம்ப சிறப்பானவர். அவரை யாரும் வெல்லவே முடியாது, அவரை அந்த அளவுக்கு சிறப்பா இருப்பார் அவரு, சரியா? அவர்கிட்ட நிறைய பேர் வாய்ப்பயிற்சி எடுக்க வருவாங்க. அந்த இதுல வந்து அவருக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா, சொல்லித்தராரு இல்லையா, வாய்ப்பயிற்சி சொல்லித்தராரு இல்லையா, அது அவருக்கு வருமானம் கிடைக்கும்னா அதை வச்சு அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வார், சரியா? அவர் திருநீரை பார்த்தா போதும், திருநீருக்கு அவர் அடிமை. திருநீரை பார்த்தா அவரு எந்த தீங்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு சிறப்பான சிவத்தொண்டர் அவர், சரியா? இவர் எடுத்துக்கிட்ட தொண்டு என்ன, வாய்ப்பயிற்சி மூலமா தனக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சு சிவனடியார்களுக்கு எல்லா தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு. திருநீருனா இவர் அவர் திருநீருக்கு அடிமையாயிடுவார், சரியா? இதுதான் அவரோட சிவத்தொண்டர். இப்போ அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவர்கிட்டயே வந்து வாய்ப்பயிற்சிக்கு வருவாங்க ஆண்கள்லாம், அதனால இவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே ஊர்ல இன்னொரு அதிசூரன்னு ஒருத்தர் இருப்பான். அவனும் இப்படி வாய்ப்பயிற்சி சொல்லி தர்றவன் தான். ஆனா அவனுக்கு ரொம்ப அகங்காரம், தானே எல்லாம், எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு ரொம்ப செருக்கோடு இருப்பான். அதனால அவங்ககிட்ட யாரும் அதிகமா போக மாட்டாங்க, சரியா? கொஞ்சம் பேர் மட்டும்தான் அவங்ககிட்ட போவாங்க. அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சு, அந்த கொஞ்சம் பேரும் கூட அவன்கிட்ட போறதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதிசூரன் வந்து ரொம்ப செருக்கானவன் இல்லையா, அவனை அதிகமா யாருக்கும் பிடிக்காது. அதனால அந்த ஊர்ல இருக்கவங்கெல்லாம் பயிற்சிக்கு எல்லாரும் ஏனாதிநாதனாயர்கிட்டே வருவாங்க. ஏனாதிநாதர் ரொம்ப நல்ல செலுத்தருவாரு, அதே சமயம் ரொம்ப நல்லவராகவும் இருப்பார். அதனால எல்லாரும் அவர்கிட்டயே வருவாங்க, அதிசூரன் கிட்ட யாருமே போக மாட்டாங்க, சரியா? அதனால அதிசூரனுக்கு வருமானமே இல்லாம ஆயிரும். இப்ப அவனுக்கு எரிச்சலா வரும், இந்த ஏனாதிநாதர் இருக்கிறதுனாலதான் நமக்கு வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மேல ஒரு போட்டி பொறாம அப்படியே பகையா போயிடுவார், சரியா? இப்ப என்ன பண்ணுவான், எப்படியாவது இந்த ஏனாதிநாயனார ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனோட சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஏனாதி நாயனார்கிட்ட வந்துட்டு, ஏனாதிநாதர்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவான், நம்ம ரெண்டு பேரும் இப்போ சண்டை போடலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொழில் செய்கிறோம், அதில் ஒருத்தருக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்கிது, ஒருத்தருக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால நம்ம ரெண்டு பேரும் போர் செஞ்சு யார் வெற்றி பெறுறோமோ அவங்க தான் அந்த தொழிலை செய்யணும், அடுத்தவங்க அந்த தொழிலை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏனாதிநாதன் நாயனார்கிட்ட சொல்லுவான். அப்ப ஏனாதியார் என்ன சொல்லுவாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதி நாதனார் கிட்ட கொஞ்சம் படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல பயிற்சியாளர்கள், அப்புறம் அவங்ககிட்ட படிச்ச மாணவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்னா திரண்டு ஒரு சைடு. இங்க அதிசூரன் என்ன பண்ணிருக்கான், தன்னோட உறவுக்காரங்க தன்னோட ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அவன் ஒரு பெரிய படையை கொண்டு வந்திருக்கான். இந்த ரெண்டு படைகளும் வந்து சண்டை போடும். என்ன ஆகுது, அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாகுறாங்க, ஒருத்தர் கை போச்சு, ஒருத்தர் கால் போச்சு, ஒருத்தர் தலை போச்சு, இப்படி ரத்த வெள்ளம். இதெல்லாம் எதுக்கு, ஒரு அதிசூரன் ஏனாதிநாதநாயனார்கிட்ட வச்ச பகையால ஊர்க்காரங்க எல்லாம் சாகுறாங்க இப்போ இல்லையா, ஒரே உயிர் சேதம், எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் உயிர் சேதம். அப்போ எவ்வளோ கஷ்டம் ஆகிடும்ல. கடைசியில் என்னாவது நம்ம ஏனாதிநாதனாயினா டைரக்டாக அதிசூரன்கிட்ட சண்டை போடுறார். அப்போ அதிசூரன் தோற்று போய் ஓடியே போயிடான். சரியா போனவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, எப்படி தோற்று ஓடி வந்துட்டோமே தோற்று ஓடி வந்துட்டோமேனு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த ஏனாதிநாதனாயினார நம்ம இனி போர் செய்து வெல்ல முடியாது, இவரை வஞ்சகத்தால் தான் இவரை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனாதிநாதனாயினார் எப்படிப்பட்டவர், திருநீருக்கு அடிமை இல்லையா, திருநீர் பூசினவங்களுக்கு ஒரு தீங்கு கூட அவர் செய்ய மாட்டார் இல்லையா, இது இந்த அதிசூரனுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணுவான், அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லுவான், ஏனாதிநாதனாயினார்கிட்ட சொல்லுவான், இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் படையை வச்சு மோதினோம்னா நிறைய உயிர் சேதாகுது, அதனால் நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதுவோம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதி யார் ஜெயிக்கிறோமோ அவங்க தான் இந்த போர் பயிற்சி தொழிலை செய்யணும், அடுத்தவங்க விட்டுடணும் அப்படின்னு சொல்லுவான். ஏனாதிநாதனாயினாரும் அதுக்கு ஒத்துக்குவார். அடுத்த நாள் காலையில் இவன் என்ன பண்ணுவான், நல்லா அழகாக நெத்தி நிறைய தண்ணீர் பூசிக்குவான். பூசிட்டு அவன் வந்து வாழ் பயிற்சி, இப்போ கையில் ஒரு கேடையை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கேடையத்தை வச்சு நல்ல முகத்தை மறைச்சிட்டு வருவான். வந்துட்டு போர் பயிற்சி இப்போ சண்டை ஆரம்பிக்குது, வாழ் சண்டை ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஏனாதிநாதனாயினார் மட்டும் நிற்கிறாரு, அந்த பக்கம் அதிசூரன் மட்டும் நிற்கிறான். அதிசூரன் நெத்தி நிறைய தண்ணீர் பூசியிருக்கான், பூசிட்டு கேடையத்தை வச்சு நெத்தியை மறைச்சிருக்கான், முகத்தை மறைச்சிருக்கான். சரியா இப்போ போர் ஆரம்பிக்குது, ரெண்டு பேரும் வாழ் சண்டை போடுறாங்க. வாழ்க்கை போட்டு போட்டு போட்டு ஒரு நேரத்தில் அதிசூரன் தோத்து போயிடுவான் போல ஒரு நிலைமை வரும் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணிடுவான், டக்குன்னு தன் முகத்துக்கிட்ட வச்சுருந்த அந்த கேடயத்தை அப்படியே திறந்துடுவான், எடுத்துடுவான். எடுத்தோடனே என்னாகும், அப்படியே ஏனாதிநாதனாயினா அதிசூரன் நெத்தியில் தென்னீரை பார்த்தோன்னே அவருக்கு திக்குன்னு ஆயிரும், தென்னீரை பூசுற ஒருத்தர் கூடயா நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே சண்டை போடுறது நிறுத்திடுவார். நிறுத்தினோடனே என்னாகும், அவர் வந்து அந்த கையில் இருக்க கத்தி வாள் கேடயத்தெல்லாம் கீழே போட்டுடணும்னு நினைப்பாரு. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த காலத்துலலாம் போரில் வந்து ஒரு தர்மம் இருந்துச்சு, யார் கையில் ஆயுதங்கள் இல்லையோ அவங்கள நம்ம கொல்லக்கூடாது, அது நிராயுத பாணியாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சரியா, அந்த நிராயுத பாணியாக இருக்கிறவங்க கொல்லக்கூடாது, அது ஒரு தர்மம் சரியா, அது ஒரு பெரிய பழி, அது ஒரு குற்றம் சரியா. அதனால நம்ம இன்னைக்கு கீழே போட்டுட்டோம்னா, வாழை கீழே போட்டுட்டோம்னா, நிராயுதபாணியா நிற்கிற ஏனாதிநாதர திருநீர் பூசுன அதிசூரன் கொண்டுட்டான் அப்படிங்கிற பை திருநீர் பூசுனவனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாழை கீழே போடாம கையில வச்சிருக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார். ஆனா அடுத்த சண்டை போட மாட்டார் சரியா. இப்ப என்ன பண்ணுவான், அதிசூரனுக்கு இப்படித்தானே வேணும், அவன் இதைத்தானே எதிர்பார்த்தான், அவன் என்ன பண்ணிடுவான், நேர நம்ம ஏனாதிநாதனாயனார குத்திடுவான் சரியா. இந்த நேரத்துல நம்ம சாமி அப்படியே வானத்தில் தோன்றி அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கும் என்னை நினச்சிட்டே இருப்ப, என் திருவடியிலேயே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னைக்கு நீ பிரிய மாட்டே அப்படின்னு அருள் கொடுத்துருவார் சரியா. இதுதான் நம்ம ஏனாதிநாதனாயனார் வரலாறு. இந்த மாதிரி நம்ம நாயன்மார்கள்லாம் தன்னோட உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில் அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டில் மாறாம நின்றுருக்காங்க சரியா. இப்போ எப்படி அதிசூரன் தன்னை கொண்டுடுவான்னு தெரியும் இவருக்கு, ஏனாதிநாதனாயனாருக்கு தெரியும் தானே. அப்போ கூட திருநீரை பார்த்தவொடனே இவ்வளோக்கோ அதிசூரன் சும்மா பொய்யா தான் திருநீர் பூசிட்டு வந்திருக்கான்னு தெரியும் அவருக்கு இல்லையா. அப்போ கூட திருநீர் பூசின ஒருத்தன் கூட நான் சண்டை போடுறதில்ல, திருநீர் பூசின ஒருத்தனுக்கு நான் தீங்கு செய்கிறதில்ல அப்படிங்கிற தன்னோட கொள்கையில் கடைசி வரைக்கும் நின்றார். அதனால தன் உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட அவர் தன்னுடைய கொள்கையை விட்டு மாறலை இல்லையா. இதுதான் அவங்க சிவனை நேசிக்க அந்த அன்போட சிறப்பு. நம்மள அந்த என்ன பண்ணுவோம், நம்மளை யாராவது ஒருத்தர் அடிக்க வந்தால் நம்ம கொள்கையெல்லாம் விட்டுடுவோம் இல்லையா. ஆனால் அவங்க அப்படி விடுறதில்லை. அதனால தான் நாயன்மார்கள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்களுக்கு உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட, எத்தனை பெரிய கஷ்டம் வந்தபோது கூட அவங்களுடைய கொள்கையில் அவங்க மாறலை. நம்ம மெய்ப்பொருள் நாயனார் கூட இதே போலதான் இருந்தாரு, திருநீக்கு மேல அவ்வளவு அன்போடு இருந்தாரு. இப்ப நம்ம ஏனாதிநாத நாயனாரும் அதே போலதான் சரியா. திருநீற்றுக்கு அடிமை, தன்னுடைய திருநீற்றுக்கு மேல வச்ச மரியாதையை அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அதனால பெருமான் அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கு என் திருவடியில இருப்ப, என்னை மறக்காம நீ இருப்ப, என் மேல அன்பு குறையாம இருப்ப அப்படின்னு அருள் கொடுத்துருவாரு சரியா. இது ஏனாதிநாத நாயனார் வரலாறு. சரிங்களா. இனிமே நீங்க கோயிலுக்கு போகும்போது இப்ப ஆட்சி சொல்லிட்டே வரல, நாயன்மார் வரலாறு கதையெல்லாம் சொல்லிட்டே வரல, இந்த நாயன்மாரோட திருவுருவத்தை பார்க்கும்போது அது எங்க இருக்கு, அந்த பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க அந்த நாயன்மாரை எங்க இருக்காருன்னு பார்த்து வணங்கிக்கணும். சரிங்களா. சரி, இப்ப நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

பாண்டிய மன்னன் அரிமருத்தனன் திருவாத ஊரர் குதிரைகள் வாங்கி வராதது குறித்து மிகுந்த சினம் கொண்டு அவரை சிறைச்சாலையில் அடைக்க ஈட்ட கட்டளைப்படி காவலர்கள் திருவாத ஊரரை சிறையில் அடைத்தனர். சிறையில் திருவாத ஊரருக்கு திரு ஆலவாய் கோயிலில் இறைவனாருக்கு வந்தனை செய்து ஏத்தும் ஒலி மற்றும் மங்கள வாத்திய ஒலிகள் கேட்கின்றன. திருவாத ஊரர் அது கேட்டு மெய்மறந்து இறைவனை நினைக்கிறார்.

0: எந்தையே முந்திய முதல் நடு இறுதியுமானவனே, தேவர்களின் தலைவனே, திருப்பெருந்துறை உரைபவனே, சோமசுந்தர கடவுளே, சிறியனுக்கு இறங்கி கருணை புரியாயோ. தென்னவனே, ஊரார் உன்னை நகைத்தலை நினைக்கவில்லை, உன் அடிமையின் துயரறிந்தும் வாராயோ. தென்றிரு ஆளவாயா சொக்கநாதா, தன்னார் தமிழளிக்கும் தென்பாண்டி நாட்டானே, அடியேனே காத்தருள் புரியும், அடியேனே காத்தருள் புரியும்.
1: மாணிக்க வாசகரின் துயரத்தை போக்க திருவுள்ளம் கொண்ட கைலைநாதன், நந்திதேவர் முதலான கணநாதர்களை அழைத்து, இன்று ஆவணி மூல நட்சத்திரம், பாண்டிய மன்னன் சினம் கொள்ளும் முன் நாம் அவனுக்குரிய குதிரைகளை சேர்த்தாக வேண்டும். நீங்கள் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி முன் செல்லுங்கள், நாம் உங்கள் பின்னே குதிரை வீரனாக தோன்றி வருவோம் என்று அருளினார். கைலை பெருமான் தான் மாணிக்கவாசகப் பெருமான் பொருட்டு அவரோடு விளையாடுகின்ற திருவிளையாடல்கள்தான் இன்னை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: குதிரைகள் வருகின்ற செய்தி கேட்டு பாண்டிய மன்னன் மகிழ்ந்து திருவாத ஊரரை விடுதலை செய்து தகுந்த மரியாதையுடன் அழைத்து வர உத்தரவிடுகின்றார். சோமசுந்தரக் கடவுள் வேதமாகிய குதிரை மீது வர கணநாதர்கள் வீரர்களாக மற்ற குதிரைகளின் மீது வருகின்றனர். மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூணுகின்றது. இந்த மாபெரும் குதிரை படை வருவதைக் காண இடம் அரண்மனை வாயில்.
2: ஆஹா, மிகவும் அழகிய குதிரைகள்,
3: மிகவும் அற்புதம்.
2: உங்களில் தலைமையாக உடையவர் யார்?
4: இவரே எங்கள் நாயகர்.
5: பாண்டிய மன்னவா, எங்களுடைய குதிரை ஏற்றத்தை காண்பாயாக.
2: மிகவும் அற்புதம். ஆஹா, அருமை,
6: மிகவும் அருமை.
2: அற்புதம், அற்புதம். ஆஹா, மிகவும் அருமை.
1: அவையோர் மட்டுமின்றி தேவர்களும் மயங்கும்படி ஐந்து கதியும் 18 சாரியும் மற்ற முதலான வேறுபாடுகளும் தோன்ற தாம் அசையாதவராகி விளங்கி குதிரையை சற்றே அசைத்துக் காட்டினார் சோமசுந்தரக் கடவுள். அவ்வாறே மற்ற வீரர்களும் செய்தனர். இது கண்டு அனைவரும் அதிசயிக்கின்றனர்.
5: பாண்டிய மன்னவா, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம், புறவி என்கிற 8 வகையான குதிரைகளும் இங்கு உள்ளன. உன்னுடைய பொருட்களை கொண்டு வந்து உன் அமைச்சர் என்னிடம் நிரம்ப கொடுத்தமையால் விலை மதிக்க இயலாத இந்த குதிரைகள் உனக்கு கிடைத்தன. ஆயினும் இக்குதிரைகளை இன்று நீர் கயிறு மாற்றி உம்முடையதாக செய்து கொள். இதுவே குதிரை விற்கும் விதி.
2: குதிரை சேவகரே, தங்களுடைய குதிரையேற்றத்தைக் கண்டு மிகவும் வியந்தேன். மிகவும் சிறப்பாக குதிரைகளின் இயல்பையும் சிறப்பையும் எடுத்துக் கூறினீர்கள். இப்பொழுதே கயிறு மாற்றி இக்குதிரைகளை பெற்றுக் கொள்கிறேன். இப்பட்டாடையை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருவாதவூரரே, தங்களை சிறையில் அடைத்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். தங்களால்தான் நம் நாட்டிற்கு விலைமதிக்க முடியாத இவ் அரிய குதிரைகள் கிடைத்துள்ளன. இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் முன்போல் மீண்டும் அரசவைக்கு வர வேண்டும்.
4: மன்னா, எல்லாம் சோமசுந்தர கடவுளின் திருவருட்செயல். நான் ஏதும் செய்யவில்லை. எல்லா புகழும் செந்தமிழ் சொக்கநாதருக்கே. சிவசிவன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: பெண்ணை பிறகு அறுக்க சிவன் சொல்கின்ற வாக்கியம் என்ன சொல்லுவான்னா, முக்கியமா அதுல என்ன கருத்து இருக்கும்னா, பிறப்பை அறுப்பதற்காக அவன் தான் இல்லை, ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், அவனால்தான் அது முடியும். வேற எவனாலையும் பிறப்பு இருக்க முடியாது. அதனாலதான் பிறப்பை அறுப்பதிலே மன்னன் என்பதனாலதான் மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போது இல்லை. பிறப்பை அறுப்பதிலே அவன் மன்னன் கிட்டிக்காரன், சாப்பாட்டுல மன்னன்ங்கிற மாதிரி பிறப்பை அறுப்பதிலே மன்னன் ஒரு அந்த நயத்தை எப்படி சொல்றாரு மாணிக்கராஜன், மாய பிறப்பதற்கும் மன்னன், மாய பிறப்பதற்கும் மன்னன் அடி சமாத்தியம் கிடைக்காது. நல்ல பாடுபடுறான் என்ன பாட்டுல மண்ணையா, பாட்டுல இவன் சாப்பாட்டுல மண்ணை, பாட்டுல மண்ணை இவன் சாப்பாட்டுல சொல்றாங்க அல்லவ. அது போல இவன் பிறப்ப அறுப்பதிலே மன்னன் சிவன், அதனாலதான் மாய பிறப்பதற்கும் மன்னன் அடி போச்சு. பிறப்பதற்கும் விங்கிரந்தன் பெய்களை போதாத அப்படி சொல்லி அதே நூலிலே அதே பாட்டில சிவபுராணத்துல மாயப்பரப்பு இருக்கும். அதனாலதான் பவம் உருவம் எரிதனை, பவம் என்றால் பரப்பு, உருவம் என்றால் இல்லாமல் செய்கின்ற நெறியை, பரப்பு இல்லாமல் செய்கின்ற நெறியை பயக்கும். எது சிவவாக்கியம், சிவவாக்கியம் சொல்லும் போகம் பாலிக்கும். போகம் பாலிக்கும் என்றால் இந்த உலக வாழ் அந்த உலக வாழ் எல்லாவற்றையும் வருவார். அதே மண்ணில் நல்ல வண்ண வாழலாம், வயல் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை என்றார் அல்லவா. அதனால இக பரச வாக்கியம் சுருக்கமா சொன்னா, இக பரச வாக்கியம் ஆகிய அத்தனையும் சிவவாக்கியம். அது பவமுரு நெறிதன்ன பயக்கும், போகம் பாதிக்கும், தான முதல் பகர்தலாக, அது தான முதலாக தான முதலாக சொல்லப்படுகிற சமாச்சாரம் அத்தனையும் சொல்லுகின்றபடியான வாக்கியம் அதை கட்டவன கேட்டவன பவம் என்கின்ற பரப்பு இல்லாமல் செய்து விடும், போகத்தை எல்லாம் கொடுத்து விடும். அதுக்கு மேலே அடுத்தது சிவவாக்கிய பிரமாணம் கூடி அதனு சொல்லும் மந்திரத்தின் சித்தமான மந்திரம் இது உணர்த்துகிறார். சிவவாக்கியத்தை கூறி அதனுள் சொல்லும் மந்திரத்தின் விசித்தமான மந்திரம் இது உணர்த்து. சிவவாக்கியத்தை சொன்னார, அந்த சிவவாக்கியத்தில் சொல்லுகின்ற மந்திரங்கள் பல, அந்த மந்திரங்களிலே விசித்தமான மந்திரம், அந்த மந்திரங்களிலே உயர்ந்ததாக இருக்கிற மந்திரம், மந்திரங்களிலே உயர்ந்ததாக இருக்கிறது. ஒன்று கொண்டு உயர்வு இருக்கிறது அல்லவா, ஒன்று கொண்டு உயர்வு இருக்கிறது அல்லவா. இப்ப தானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வரகும் தானியம், கேழ்வரகும் தானியம், சாமையும் தானியம், சினையும் தானியம், சோளம் தானியம், கம்பு தானியம், எள்ளு தானியம், இது அல்லவா. எல்லா தானியங்களுக்கும் மேல உயர்ந்ததா இருப்பது எது? உலோகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயத்துல இருந்து பித்தளையில இருந்து இரும்புல இருந்து வெள்ளி வரையில எல்லாம் உலோகம் தான், அதெல்லாம் உயர்ந்ததா இருக்கும். எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஒண்ணு இருக்குது இல்ல, அதுக்கு மேல உயர்ந்தது இல்லையா இல்லையா. அது போல மந்திரங்கள் எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் அதே உயர்ந்த மந்திரத்தை பத்தி சொல்றேன். அது ஆதி மந்திரம் சேர்க்கிறார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தின் மந்திரம், ஆதி மந்திரம் அஞ்செழுத்தை சொல்லுகிறோம், பார்க்கிற பார்வையில கூட வேற மந்திரம் போகணும். அப்படிப்பட்ட மந்திரம் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தின் மற்ற மந்திரம். அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணார் தெரியுமா, ஓ நானே தவம் செய்வேன் சிவாய நம எனக்கு அப்படின்னு அப்படி பெருமையா இருமா போட ஊறி கொடுக்குற யாருக்கு கிடைக்கும் சிவாய நம? நான் பெற்றேன், அவன் கொடுத்தான் நான் பெற்றேன், கொடுக்க பெற்றேன். சொல்ற ஆதிதானியில் ஓம் என்னும் பதமாதா, முதலிலே ஓம் என்னும் பதமா, அந்த மதில் சிவாய ஒளி அடைந்து நிற்க, அந்த மதில் சிவாய ஓம் என்று தொடங்கி சிவாய என்று முடிவு, ஓம் நம சிவாய் ஆதிதனில் ஓம் என்னும் பதமதாக, அந்த மதில் சிவாய ஒளி அடைந்து நிற்க ஓதிய ஆறு எழுத்தினையும் உடைத்தே இந்த இந்த இந்த இந்த அச்சரத்தை என்ன சொல்றதுன்னா இது சடாச்சரம்னு சொல்றது. பிரணவத்தை சேர்த்தோம்னா பஞ்சாச்சரம் சடாச்சரம் ஆயிடுது. பிரணவத்தோடு சேர்த்தோம்னா பஞ்சாச்சரம் சடாச்சரம் ஆகும். ஓம் நம சிவா. ஓம் என்பது ஒரு எழுத்து, ஓம் என்பது ஒரு எழுத்து, இந்த நமசிவாய அஞ்சு எழுத்து. ஓம் நம சிவாயங்கிறது ஆறு எழுத்தாரு. கரெக்டா ஓதியார் எழுத்தனை உடைத்திய இந்த ஓம் என்னும் பதப்பொருளால் உயிரெழுத்து எல்லாம் இந்த அறுத்தை சொல்லி அது ஓம் என்கின்ற அந்த மந்திரத்தினுடைய அந்த சொல்லினுடைய சிறப்பை தனியா உணர்த்துகிறார்கள். எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பது, எல்லா மந்திரங்களுக்கும் முதலாக இருப்பது, எல்லாராலும் எந்த சாமியை கும்பிடவனா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவார், பிரதானமாக இருப்பது அந்த பிரணவம் தான். அது இல்லாம ஒன்றும் கிடையாது, அது இல்லாம ஒன்றும் கிடையாது. அது வந்து ஓமம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்துறை என்ற காமந்திரன் உடனடிய கணல் சேர்ந்த கண்ணானே என்பது சம்பந்தர் தேவாரம். அதனாலதான் அருணகநாத சுவாமி ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறினார், ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறினார். ஆகவே அது சொல்றாரு, ஓம் என்னும் பதப்பொருள்தான் உயிருக்கெல்லாம் போதகனாய் பொறிவிலியாய் நிற்குமீசன் புனிதானவன் சக்தி விதம் வைந்து அற்ற ஏதமேல அஞ்செழுத்தின் பொருளை எண்ணில் இருபயனும் உயிரடையும் வற்றாளர்கள். ஐயால அந்த ஓம் என்கின்ற பதப்பொருள்தான் அவனுடைய அஞ்சு சக்திகளாக இருக்குங்கிறார். ஈசானன் தற்புச அகோரவ ஆமதேவன் சத்தியோசாதை என்கின்ற ஐந்து வகையான சக்திகளாக இருக்கிறது. அதனால அந்த அஞ்செழுத்து தான் அதனால எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பது. அஞ்செழுத்துக்கும் அந்த பிரணவத்துக்கும் பேதம் இல்லை. பிரணவமும் அஞ்செழுத்தும் ஒன்னே, பிரணவமும் அஞ்செழுத்தும் ஒன்னே. அது வந்து சமட்டி வியத்தின்னு சொல்றது, சமட்டி வியத்தின்னு சொல்றது. பிரணவத்தை சமட்டின்னு சொல்றது, பஞ்சாச்சரத்தை வியத்தின்னு சொல்றது. விரித்து சொல்வது தொகுதி, ஓம் என்பது தொகுதி சொல்வது. அதுக்குள்ளே இந்த பஞ்சாச்சரம் இருக்குது, பஞ்சாச்சரத்துக்குள்ள ஓம் இருக்கிறது. அதனால தனியார் இந்த ஓம்ங்கிறது இல்லாமயே பஞ்சாச்சரத்தை உச்சரிக்கிறது. வந்து பஞ்சாச்சரத்துக்கு இது பிரணவமே வேண்டியதில்லை. பஞ்சாச்சரத்து மற்ற எல்லா மந்திரத்துக்கும் பிரணவத்தை சேர்த்து சொல்லணும், இந்த பஞ்சாச்சரத்துக்கு பிரணவமே சொல்ல வேண்டியதில்லை. பிரணவம் சொல்லாமலே பிரணவமே பஞ்சாச்சரம், பஞ்சாச்சரமே பிரணவம். அதாவது சமட்டி பிரணவம், இது வியத்தி பிரணவம். அது சமட்டி பிரணவ பூங்கிறது சமட்டி பிரணவம் தொகுத்து சொல்லுது, இது வியத்தி பிரணவம் விரித்து சொல்லுது. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த அஞ்சலத்தை எண்ணுகின்றவர்கள் இரு பயனும் உயிரடையும் வற்றாலும். அதையால இரண்டு பயனையும், இரண்டு பயனும் இரண்டு பயனும் இல்லவா, இப்ப உலகத்தவர்கள் எத்தனை பேரும் ஒரே ஒரு பயனுக்காகத்தான் உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்காங்க. மீன் போல தண்ணிக்குள்ள மீன் சுத்தரா போலே, தண்ணீர மீன் சுத்தரா போனாலும் தண்ணி சுத்திக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்து பயன் உணவு கொண்டாட்டி உள்ள விடுவாச, இதுக்காகவே சுத்திக்கிறதா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பட்டம் பதவி விடுவாச காரணிகளை கொண்டாட்டி உள்ள பட்டம் பதவி எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க, சுத்தமா விட்டுட்டு போயிருவாங்க, சுத்தமா விட்டுருவாங்க. அதுக்காகவே ஒரே பயன் நம்மளும் பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அதோட சிவனுடைய திருவருளுக்காகவும் சுத்தரும், திருவருளுக்காகவும் சுத்தரம். அது ஒண்ணுக்கு சுத்தரா நம்ம ரெண்டுக்கு சுத்தரும். யாரு கிடைக்காரு, ஒரு பயனுக்காகத்தான் சுத்தரேன். நம்ம இரண்டு பயனையும் பெற, திருவருளையும் பெற, அருட்செல்வத்தையும் பெற, பொருள் செல்வத்தையும் பெற சுத்தம். அதனாலதான் இதை சொன்னார் ஏதமில அஞ்சலத்தின் பொருளே எண்ணில் இரு பயனும் உயிரடையும் இவற்றாலும். அதையால இரண்டு பயன்களையும் இம்மை பயன் வறுமை பயன் என்று சொல்லுவது, அதையால போகமோச்சம் என்றும் சொல்லுவது, புத்தி புத்தி என்று சொல்லுவது. புத்தி என்றும் புத்தியம்னா இந்த லோகத்து வாழ் புத்தியா அந்த லோகத்து வாழ். போகம் என்றால் இந்த போகத்திற்கு உலக போகம் இந்திராதி போகம் வரையும், மோட்சம் என்றால் சொல்லுவோம். இப்படியாக போகமோச்ச இரண்டையும் தருவது இந்த பஞ்சாச்சரம், இந்த பிரணவம் என்கிறார். பிரணவம் பஞ்சாச்சரம் ரெண்டு ஒன்றே. அதன் தேவையில் அந்த பிரணவத்தை தனியா ஒரு பாடு சொல்றாரு, அது ஒண்ணு சொல்லிடுறேன். ஓம் என்னும் பதம் அதில் வேதம் மாறி உற்பவிக்கும். ஓம் என்கின்ற பதம் இருக்கிறதே அந்த எழுத்திலிருந்து வேதாகம புராணாதிகாசுதாத்திரோத்தரம் கலை எழுந்துனால எல்லாம் உண்டாகுது. ஒரு எழுத்து அதிசயமா இல்லது, அதிசயமா தானே இருக்கு. ஓம் என்னும் பதம் அதில் வேதம் மாறி உற்பவிக்கும். வேதமாதி உற்பவிக்கும் சொல்றீங்களே, அது என்ன ஒரு இடத்துல இவ்வளவு உண்டாகும் சொல்றீங்களே அப்படியே நீங்க சந்தேகப்படுறீங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு இந்த ஆலமரத்தை பாத்துருக்கீங்களா? ஆலமரம் இவ்வளவு விஷயம், அவ்வளவு பெரிய ஆலமரம் எத்தனை சுட்டு விதைக்குள்ள இருக்குது? அதுக்கு விதை இவ்வளவு விஷயம் இருக்குது, கடுகளை பாதி கூட இல்லை. அதுக்குள்ளதான் அத்தவாடு பெரிய மரம் அதுக்குள்ள இருக்கு. இத பண்ண எவ்வளவு கிடைக்காது. அவ்வளவு சாகைகளும் கிளைகளும் விழுதுகளும் இலைகளும் உடைய அவ்வளவு பெரிய விருட்சத்தை அந்த விதைக்குள்ள அடக்கிவிடு. அது போலடான் ஓம் என்னும் பதம் அதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் ஆழம் வித்தி உதிக்கும் ஆகும். உட்பவிக்கும் ஆழம் ஆழம் வித்தி உதிக்கும் ஆகும். ஓம் என்னும் பதம் அதனை உரைத்தார்தாமே ஓதினர்கள் வேதாதி உரைகளது. ஓம் என்கின்ற ஒரு மந்திரத்தை சொன்னவன் வேதாரணர்களான அத்தனை நூல்களையும் சொன்னதுக்கு சமானம். அத்தனை நூல்களையும் சொன்னா என்ன பயணம், அது இந்த ஒரு எழுத்து சொன்னார் உரைகள் எல்லாம். ஓம் என்னும் பதப்பொருளை உணர்ந்தாரு ஆகும். ஓம் என்னும் பதப்பொருளை உணர்ந்தார். ஓம் என்கின்ற பதத்தினுடைய பொருளை உணர்ந்தது ஜாமாதி. அந்த பொருளை உணர முடியாம அதுக்கு பொருள் சொல்ல முடியாமத்தான் குட்டு போட்டு அவ்வளவு பெரிய ஆளு சிறையில் இருந்தார். உலகத்தையே படைக்கிற ஆள், உலகத்தையே படைக்கிற ஆள். ஆதியரி ஓமன அதார முறை, ஆதியரி ஓமன அதார முறை, ஆதபுர மாவைகள மோதி பொருள் ஓதுகணும். நாலு சிதமோடு சிகை, நாலு சிதமோடு சிகை தூளிபட தாளமிடு இளைவர் திருப்போர். நாலு முகம் ஆதி அதி ஓம் என அதார முறை பாட்ட பாருங்க. அதார முறை அர்த்தத்தை அந்த ஒரு அந்த ஒரு சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லு. நாலு முகம் ஆதி அரி ஓம் என ஓம் சொல்லிவிட்டான், ஓம் சொல்லிவிட்டான் அது பொருள் சொல்ல முடியுது. நாலு முகம் ஆதி அரி ஓம் என அதார முறை ஆதபர மாவை விட மோதி ஒரு நூதுகன நாலு சிற மூணு சிகை தூளி வட குட்டின உட்ல இதெல்லாம் தூளி தூளி வட முடிவு தாள முடிவு தாள போட்டாலாம் தலையில பரமாதிரையில தாள போட்டாலாம் என்பார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம், அதனுடைய பெருமை அருமை சொல்லிக்க முடியாது. இந்த கண்டபுராணத்துல இத கதையாவே சொல்லி அதே திருவாச்சரத்துல சிவபுராணத்துல எப்படி சொன்னா தெரியுமா, உயிர் என் உள்ளத்து ஓங்காரமாய் வந்தது. இதெல்லாம் நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா இப்படி பொருள் இருக்குமா, இப்படி மந்திரம் இருக்குமா, இப்படி சொல்ற ஆச்சரியங்கள் கிடைப்பாங்களா, எது ஆச்சரியமா, உய்ய என் உள்ளத்து ஓங்காரமாய் கடைசி அச்சோபரிகத்துல உயிர்நெறி காட்டு வச்சுட்டு ஓங்காரத்து உப்பரோட ஐயன் எனக்கு அருகவாறு அறுபது வாரத்து உயிர்நெறி காட்டு வச்சுட்டு ஓங்காரத்து உப்பருடை ஓங்காரத்தில் அதே சொன்னாரு. ஈசன் ஏவது வீடமாய், ஈசன் ஏவது வீடமாய், ஏனையோர் தோற்று வாசவா எல்லா உயிர்களுக்கும் முதலாய் காசி தன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் கள கலரும் ஆசி தாரக பிரமா அதன் பொருளாய்ந்தார் என்பது கண்டபுரம். சிவபெருமான் எழுந்தவர்கள் இருக்க வீடமாக இருக்கிறான் எது பிரணவம், மற்றவர்கள் எல்லாம் தோன்றுகிற மூலமாக இருக்கிறான். சிவபெருமானுக்கு வீடமாக இருக்கிறது, மற்றவர்கள் தோன்றுகிற மூலமாக இருக்கிறது. ஈசன் மேவது வீடமாய், ஏனையோர் போன்று வாகமாய், எல்லா உயிர்களுக்கும் மலைகளுக்கும் முதலாய் காசிதன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் கடல் காசியில மாய்பொருளுக்கு இந்த மந்திரத்தான் சொல்றாராம் காதுல. காசிதன்னிடை மாய்வோருக்கு எம்பிரான் கடலும் ஆகிய தாரக பரமமா அதன் பொருளாய், அதுக்கு பரமம் என்றும் பெயர், தாரகம் என்றும் பெயர். அந்த பிரணவத்துக்கு தாரகம் என்றும் பெயர், தாரக பரமம்னு சொல்லு, தாரக பரமம்னு சொல்லு. தாரகம் என்றால் பரவியாகி கடலை தாண்டத்திலிருந்து தெப்பமாக இருக்கிறது. அதனால்தான் உய்யன் உள்ளத்தில் ஓங்காரம் ஆயிருக்கிறார். இன்னும் பெருசு நிறைய இருக்கு. ஆகையினாலே இப்படி ஓம் என்னும் பதப்பொருளை உணர்ந்தார்தாமே உணர்ந்தாலும் வேதாதி உருவை கூட, அதாவது அந்த பதப்பொருளை உணர்ந்தவர்கள் தான் வேதத்தினுடைய பொருளை எல்லாம் உணர்ந்தவர்கள். பிரணவத்தின் பொருளை உணர்ந்து விட்டானா வேதத்துடைய பொருளை எல்லாம் இவ்வளவு பொருள் அந்த வேதத்தினுடைய பொருள் அவ்வளவு ஆளா இருந்து இவ்வளவு காலம் படைச்சுக்கிட்டு இருந்தா பரமா அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி அவனை கூட்டி சிறையில் ஓட்டியும் உனக்கு தெரிய மாட்டான்னு கேட்டாரு. கேட்டது சிவபெருமான் கேட்டாரு முருகன் தெரியும் என்ன தைரியமா சொல்லுடா இப்படி கேட்டா சொல்ல முடியுமா, நீ சிஷியனா இருக்க நான் குருவா இருக்கணும், உபதேசம் பண்றேன் சின்ன ஆளா இருந்தாலும் குரு குருதானே உபதேசம் பண்ற தெரியாது அப்படின்னாரு. சிஷிய பாவனையில் நின்னாரு, சிஷிய பாவனையில நின்னாரு அவன் குரு பாவன. அதோட அருமையே ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு. அதனால இந்த ரொம்ப முப்பமான உபமான விஷயங்களை உயர்ந்த சமாச்சாரங்களுடைய எல்லாம் நிறைய சொல்வது தந்த புராணம். அதனால எல்லா புராணங்களுக்கும் அது ரத்தனம் சொல்றது, புராண ரத்தனம் சொல்றது தந்த புராணம். அதனாலே உணர்ந்தாரும் வேதாதி உருவை கூற ஓம் என்னும் பதம் முடித்த எடுத்து மாதர் கொடுங்குடைய சூத்திரருக்கும் உரைச்சலானே. அதனாலே பெண்களுக்கும் கையாலே சூத்திரர்களுக்கும் ஆச்சாரத்தை கடைபிடிக்க முடியாதவர்களுக்கும் அந்த பஞ்சாயத்து பிரணவத்தை நீக்கி அஞ்செழுத்த மாத்திரம் உபதேசம் பண்ணலாம் என்று ஆச்சாரியனுக்கு சொல்றார். பிரணவத்தை சொல்லப்படாது அப்படிங்கிறாரு. அதுக்கு மேலே இன்னும் அந்த ஓங்காரத்துக்கு இன்னொரு பாட்டு சொல்லி நிறைய இதெல்லாம் ரொம்ப அவசியமா கேட்க வேண்டியது சொல்ல வேண்டிய பொருள் நிறைய இருக்கிறது. உரையாயிருந்து எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதுல சிவ தர்மோத்தரத்துல பரம தர்மாதிகள்ல சொல்லப்பட்டது ஓங்காரத்தை பத்தி 21வது பாடல் வரையிலும் சொல்லியிருக்கு.

அந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா.

0: வாழ்முகை வளாதுரிய வரிவிடம் இறக்கவண்ணம் கோன் முறை அருகிய குறைவிராதுகள் வாழ்கிறான் மலையரங்களும் இரத்தம வேலி மனிதர் மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale, Ningal Ketkavirpadu, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Sakkiya Nayanar Puranam. Vazhangubavar, Kulithalai Ramalingam Ayya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: நடக்காமேன்மை நமக்கு அருள் செய்திட நடக்கை ஐந்துடை தாஜவீனுடி கடக்களி கை கருத்துள்ளிருத்துவா
1: மயவேரில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ.

வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாந்திரு சொல்ல புகையடியார் பதங்கோத்தி உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமர்

ಮಾಡಿಯೇ.

அருள் வடிவாகிய அம்பலவானருடைய பெருந்தருமையினாலே பெரிய புராணத்திலே வாறு கொண்ட வனம் உலையாண்டிருக்கும் சாக்கிய நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா உயிர்களும் உயர வேண்டியிருக்கின்ற உயிர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பக்குவம் உடையதாக அந்த உயிர்களின் பக்குவத்துக்கு தகுந்தவாறு படிப்படியாக அந்த உயிர்களை உயர்த்தி திருவருளிலே சேர்ப்பதற்காக அவன் எண்ணில்லாத சமயங்களை படைத்திருக்கிறான். அந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாறு போல அந்தந்த சமயங்களிலே சேர்ந்து அந்த சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தை கடைபிடித்து சக்தியை கடைபிடித்து அதன் மூலமாக கொஞ்ச மேல வந்து அப்புறம் அடுத்தாற் போல இன்னொரு சமயத்துல விழுந்து அடுத்தாற் போல இன்னொரு சமயத்துல விழுந்து ஒவ்வொரு சமயத்திலே இப்படியே வந்து வந்து வந்து வந்து அங்கங்கே சொல்லப்பட்ட புண்ணியங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செய்து அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அது எத்தனை பிறவி என்று சொல்ல முடியாது, பல பிறவிகள் எடுத்து அதன் பிறகு சைவ சித்தாந்த சமயத்துக்கு வருவார். சைவ சித்தாந்த சமயத்துக்கு வருவது என்பது சாதாரண அது எவரெஸ்ட்ல ஏறுகிற மாதிரி புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் நொதுதி வழியுழந்தும் புகழும் ஆச்சரமா அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் விரிந்தும் அருங்கலை நூல் பல தெரிந்து ஆரணங்கள் விரிந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றால் தெய்வ தரத்தடைவர். இதில் சரிய கிரியா யோகம் திருத்தியதும் ஞானத்தால் சிவனடியை சேர்வது என்பது சிவஞான. அதனால இப்படி சைவ சித்தாந்த சமயத்துக்கு வருவதற்கு ஒவ்வொரு சமயங்களிலும் பல ஜென்மங்கள் அந்த சமயங்களிலே செலவாகி செல்வம் செலவாகி அதன் பிறகு அதனால புண்ணிய மிகுதியினாலே சைவ சமயத்துக்கு வரும். அது எப்போ வருவா எவ்வளவு காலம் ஆகும்னு எத்தனை ஜென்மம் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த வகையில சமயங்கள் ஆறு வகையாக இருக்கிறது. அது புறப்புறச்சமய ஆறு, புறச்சமய ஆறு, அகப்புறச்சமய ஆறு, அகச்சமய ஆறுன்னு இப்படி நாலாறு 24 வகை அகச்சமயங்கள் இருக்கு. சமயங்களை தெரிந்து சமயத்துல இருக்கப்பட்ட கொள்ளுகளை தெரிந்து அதனுடைய உண்மையை தெரிந்து நன்மையை தெரிந்து அந்தந்த சமயங்களில் சொல்லப்பட்ட கொள்கையை கடைபிடித்து பற்றி செய்து அதன் மூலமாக உயர்ந்து சமயமே தெரியாத மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சமயமே தெரியாத மக்கள் ஏராளமாக இருக்கு. சமயம் தெரிந்த மக்கள் கொஞ்சம், அதிலும் சைவ சமயத்தில் இருக்கிற மக்கள் அதை விட கொஞ்சம். ஏனென்றால் அதிக உயர்வாக இருக்கிறது கொஞ்சம் மாட்டார். அதிக உயர்வாக ஏசி பங்களாவா எத்தனை பங்களா இருக்குது என்கிற அளவில் பங்களாவே ஏசி பங்களா இருக்குதா இருக்குதா அது மாதிரி ஏசி பங்களா இருக்குதுன்னா அதிகமா இருக்காரு கொஞ்சம். ஐஏஎஸ் படிச்சவன் அதிகமா இருக்க மாட்டாங்க கொஞ்சமா இருப்பான். சதாப்பு கடையில ஜியோ வரிசையில நிக்காது இருப்பா. சதாப்பு கடையில நகை கடையில பாருங்க ஜியோ வரிசையில நிக்காது இருப்பான். உயர்ந்த பொருளை பெறுகின்றவர்கள் உயர்ந்த பொருளை வாங்குகின்றவர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பான். அதனால சைவ சித்தாந்த தேனமுக அறிஞர் சிலரே நாருக்கு பரவல் சைவ சித்தாந்த தேனமுக அறிஞர் சிலரே பலர். அதனால சைவ சமயம் கொஞ்சமாட்டா இருக்கும். ஏன் உங்க சமயம் இவ்வளவு பெருசு ஆகலன்னா இது பெருசு ஆகாது சின்னதா தான் இருக்கு. ஒரு கட்டுப்பாடும் ஒரு முறையும் ஒரு நியாயமும் ஒரு உயர்வும் எதுவும் இல்லாததா இருந்தா அதுல நிறைய ஜனங்க முடியும். எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சாமியை வேணும்னாலும் கும்பிடலாம், எந்த முறையும் இல்லாமல் எந்த விதமான வழிபாடு முறைகள் சட்டதிட்டங்கள் வரம்பு சம்பிரதாயம் என்கின்ற இந்த இதுகளெல்லாம் இல்லாதபடி இருந்தா அதுல ஜனங்க நிறைய போகும். இப்ப இதுல வந்தா இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் பேசணும், இதைத்தான் படிக்கணும், இந்த தீபத்தான் முழுங்குது, இந்த சட்டதிட்டங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கண்டிஷனா வச்சிருக்கிறோமா, அதனால ஜனங்க கொஞ்சம்
அவ்வளவு உங்களால உங்க மாதிரி எல்லாம் எங்களால பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. உங்கள மாதிரி எல்லாம் எங்களால பூஜை பண்ண முடியாது உண்மைதான். அதனாலே இந்த சமயங்கள் புறப்புற சமயம் சவணம் பௌத்தம், பௌத்தத்துல நாலு வரை, பௌத்த சமயத்துல நாலு வரை.

இப்படிப்பட்ட பல சமயங்களை எல்லாம் கடந்து அதற்கு மேலே சைவ சித்தாந்த சமயங்கிறத இப்ப நம்முடைய எல்லா சமயத்துக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனா எல்லா தலைவர்களுக்கும் எல்லா சமயங்களுக்கும் தலைவர் சிவபெருமான். எல்லா சமயங்களுக்கும் தலைவர் புறப்புற சமயத்து கூட அவனம் பௌத்தத்து கூட இது உங்களுக்கு புதுசா கூட தெரியும். அந்த சமயத்து கூட சிவபெருமான் தான் தலைவர். அவர் அதிகமா கண்டுக்க மாட்டார் அந்த சமயவாதிகளை. அவன் தான் சித்திரவனாச்சா, வேற சிவபெருமான சித்திரவனாச்சா. அதனால அவன் அதுலயாவது நின்று கொஞ்சம் வரட்டுமேனு சொல்லி கண்டுக்காம அதுலயே விட்டுட்டு இருப்பார். பல ஜென்மங்கள் பல பிறகு எடுத்து அதன் பிறகு வருவான். அதனாலே எல்லா சமயங்களுக்கும் சிவபெருமான் தான் தலைவர். ஏன்னா எல்லா உயிர்களும் அவனுக்கு பிள்ளைகளாச்சா. மற்ற சமயவாதிகள்லாம் சிவபெருமானுடைய பிள்ளைகள் தானே, அதுல சந்தேகம் இல்லை. சொல்ல முடியாத காலம் உள்ள விட்டுருக்காரு திட்டிட்டு வரட்டும். அதனால இப்படி எல்லா சமயங்களுக்கும் சிவபெருமான் ஒருவனே தலைவன். அதே படிமுறையாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர்களை பக்குவப்படுத்தணும், உயர்த்தணும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட பல சமயங்களை அமைச்சிருக்கிறார். அதனால சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதான் சிவஞான சித்தியார்ல பரபக்கத்துல அந்த சமயங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி இந்த சமய நெறி முறை இவைகளை எல்லாம் தெரிந்து இந்த சமயம் உயர்ந்தது என்று தெரிந்து இதுல வந்து இருக்கிறது சரவணம். தேக நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது, செல்வ நிலை இல்லாதது, இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு தெரிஞ்சிருந்தார். சின்னவை பெரியதெல்லாம் தெரிஞ்சிருந்தார். நிலை இல்லாதது என்று தெரிந்து இது எல்லா சமயவாதியும் ஒத்துக்கிறார். சமணனும் சரி வைஷ்ணவ வரையிலும் சரி எல்லா சமயமும் இது நிலை இல்லாததுன்னு எல்லாம் ஒத்துக்கிறார். நிலை இல்லாதது என்று தெரிந்தான் அல்லவா, அப்ப நிலையானது எது என்று தெரிய வேண்டும் அல்லவா, அது அந்த சமயவாதிகளுக்கு தெரியல. நிலை இல்லாதது இது வந்து தெரிந்தான், நிலை இல்லாதது இது வந்து தெரிந்தால் நிலையானது எது வந்து தெரிய வேணும் அல்லவா, அது அவனுக்கு தெரியல. நிலை இல்லாதது இது வந்து தெரிந்து அப்புறம் நிலை இல்லாத மூலையே பற்றி கொண்டிருக்கிறான். இது நிலை இல்லாமல் போகுமோ உயிர் வர்க்கமா இருக்கோ அதே கடவுளை அவர்கிட்ட கூறியிருக்கிறான். அவனுக்கு நிலை இல்லாத தெரிஞ்சது, நிலையானது தெரியல. சைவ சமய கிட்ட நிலை இல்லாதது தெரிஞ்சது, நிலையானது தெரிஞ்சது. நித்தியம் தெரியும், அநித்தியம் தெரிந்ததுன்னா நித்தியம் ஒன்று. அநித்தியம் என்று சொன்னால் நிலை இல்லாதது, நித்தியம் என்றால் நிலையானது. நிலையில்லாதது தெரிந்தது, நிலையானதும் தெரிந்தது, நிலைத்த பொருளும் தெரிந்தது. அது பொய்ப்பொருளும் தெரிந்தது, மெய்ப்பொருளும் தெரிந்தது. பொய்ப்பொருளும் தெரிந்தது, மெய்ப்பொருளும் தெரிந்தது. பொய்ப்பொருள் தெரிந்து மெய்ப்பொருளை பற்றி கொண்டார் சைவசமி. அவன் பொய்ப்பொருள் தெரிந்தது, பொய்ப்பொருளை விட்டு மெய்ப்பொருளை பற்றுகிறேன் என்று சொல்லி பொய்ப்பொருளையை பற்றி நிற்கிறான். மற்ற சமயவாதிகளுடைய உங்களுக்கு நல்ல விளங்கி விளங்காமல் இருக்கும். இல்லாத உலக இயல்பு கொண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறப்புறம்பும் திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கொண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறப்புறந்தும் சமயங்களானவற்றில் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளானவினார். கொல்லாமை மறைந்துறையும் அமஞ்சமயம் புரிகிறார் என்கிறார் திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கண்டு உலக நிலை இல்லாத என்றெல்லாம் தெரிஞ்சது, தெரிஞ்சு தர்மம் எல்லாம் நிறைய பண்ணாருங்கிறார். இல்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லையே என்று அறப்புறந்து இந்த நிலை இல்லாத வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன்னு குறவுக்கு இல்லை. சின்ன வயசுலேயே குறவு கல்யாணம் மணிக்கையில திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லையே என்று அறப்புறங்கும் புறங்கும் சமயங்களானவற்றின் பல வகையான சமயங்கள் இருக்குது அல்லவா. சமயம் நல்லாறு தெரிந்துள்ள நல்ல வழியை சொல்லுகின்ற சமயமாக இருக்கிற சைவ சமயம் தெரியாமே தெரிந்துணர அதுக்கு நம்பர் அருளாமையினார். நம்பர் ஆகிய சிவபெருமான அருள் செய்யவில்லையா. இந்த சைவ சமயத்து வர்றதுக்கு அவருக்கு அருள் பண்ணலையா. தெரிஞ்சு இருக்கும், தெரிஞ்சு இல்லாம சைவ சமயம் தெரியாம இருக்காது. பரம்பரை சைவம் தானே, சைவம் தானே அனாதிகாலம் தொட்டு நாட்டில் இருக்கிறது. அதன் பிறகு வந்ததுதானே புதுசு புதுசா மற்ற சமயங்கள் எல்லாம் அதன் பிறகு வந்ததான் சமணம் பௌத்தம்

0: ஏகாங்கவாதம் முதலான சமயங்கள் வாஞ்சராத்திரம் எல்லாமே வாஞ்சராத்திரம் ஏகாங்கவாதம் சமணம் பௌத்தம் இன்னும் தத்துவ கொள்கை இல்லாத இந்த சமயங்கள் எல்லாமே எல்லாமே எல்லாமே எப்ப வந்தது? எல்லாம் பின்னால வந்தது. எல்லாம் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாப்பல பல சமயங்கள் பின்னாடி அதாவது காலம் தொட்டு எது இருக்கிறது சைவ சமயம். சிவபெருமான் எப்பொழுது தோன்றினாரு? ஓன்றவே இல்லை. எப்போது இருக்கிறார் சைவசமயம்? எப்போது இருந்தது? ஓன்றவே இல்லை, எப்போதும் இல்லை. அனாதி காலம் தொட்டு இருப்பது இந்த சைவ சமயம். மற்ற சமயங்கள் எல்லாம் பின்னால வந்தது. இதை பார்த்து ஒண்ணும் இதுல இருக்கிற ஒரு கொள்கை எடுத்து எடுத்து காப்பி எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இதுல இருக்கிற நம்ம சமயத்துல இருக்கிற சொற்களை எடுத்துக்கொண்டு கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அதை ஒண்ணு ரெண்டை வச்சுக்கிட்டு அதை பெருகிட்டு இருக்க ஒண்ணு ரெண்டை வச்சுக்கிட்டு பெருகிட்டு இது ஆயிரம் இருக்காது. அதனாலே சமயங்கள் எல்லாவற்றிற்கும் இது ராஜாங்கத்தில் வந்த வைதிக சமயம் பாரு தாய்மன்னர். ராஜாங்கத்தில் வந்த வைதிக சமயம் அழகு சைவ சமயமே சமயம் என்று சொல்வார் தாய்மன்னர். சைவ சமயமே சமயம். அதனால இப்படி சைவ சமயத்தினுடைய உண்மை தெரியாத மக்கள் பொதுவாக பற்றி ஒன்று சொல்லுவார். பொதுவாக எல்லா சமயமும் சொல்லுவாங்க. சமய உண்மை இருந்தா அந்த சமயத்தை விட்ட கட்டியா போகும். அதுல அறுவகை சமயத்தூர்க்கு அவ்வவர் உருளாய் அறுவகை சமயத்தூர்க்கு அவ்வவர் உருளாய் அந்தந்த சமயவாதி எந்த தெய்வத்தை கும்பிடுறானோ அந்த சாமியாக இருக்கிறாரா இவர் தேவருவா அவன் விழிச்சு சுதாரிச்சு வர்றவர்கள் அப்படிதான் இருக்கு. அறுவகை சமயத்தூர்க்கு அவ்வவர் உருளாய் வேளாண்குரியது உடைப்பாய். அவன் எண்ணுகின்ற தெய்வம் எண்ணுகின்ற கொள்கை சமயங்கள் எல்லாம் கடந்து வேறாகவும் இருக்கிறார்கள். அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வவர் உருளாய் வேறான் புதியது உடைத்தாய் வேதா சமங்களின் குடியிறந்து அங்கு அறிவினில் அருளான் மன்னி அம்மையோடு அப்பனாகி செடி ஒளியாது நின்று சிவனடி சென்றிருப்பான் என்பது பாட்டு பார்த்தீங்களா? அம்மையோடு அப்பனாகி இருக்கிற சமயம் செய்ய முடியும். அம்மையோடு அப்பனாக இருக்கிற சமயம் வேற எந்த சமயத்துக்கு அந்த அந்த அந்த அந்த தகுதியே இல்லை. அம்மையப்பராக சைவ சமயத்துக்கு தலைவர் யாருன்னா அம்மையப்பர். ஒரு புள்ள இருக்குதுன்னு சொன்ன அந்த பிள்ளைக்கு தாய் மாத்திரமா இருப்பா அதுக்கு தந்தை மாத்திரமா இருப்பா? தாயின்ற ஒரு உயிருக்கு தாய் மாத்திரம் இல்லை தந்தை மாத்திரம் இல்லை தாயும் தந்தை. அதே போல இந்த உண்மையை சைவ சமயம்தான் நன்றாக கண்டது கண்டது கொண்டது. அதனாலே சைவ சமய தலைவர் யார் என்றால் அம்மையப்பர். என்ன பொருத்த பார்த்தீங்களா? அதைத்தான் சொன்னார்களே அறுவகை சமயத்தோருக்கு அவ்வளவு பொருளாய் அவன் எந்த தெய்வத்தை கொண்டிருக்கிறானோ அந்த தெய்வமாகவே இருக்கிறார். ஆனா அந்த சாமியை கும்பிட்டு பலன் பெற்றாக்கா அந்த சாமி பலன் கொடுக்கல அந்த சாமிக்குள்ள இவரு இருந்துதான் பலன் கொடுக்கலாம் ஆனா அவருக்கு தெரியாதுங்கிறார். அவ்வளவு பொருளாய் வேறான் குடியது உடைத்தாய் வேதாகமங்களின் குடியிறந்துங்க அறிவினில் அருளான் அறிவியில் அருளான் என்று அம்மையோடு அப்பனாகி சிறி ஒதியாது நின்று சிவனடி சிந்தி ஏற்பான் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இந்த புராணத்துல முதல்ல ஆரம்பிக்கிறாரு சாக்கிய நாயனார் புராணம். அதுல சொல்றாரு அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய். சிவபெருமான் சைவ சமய தலைவர் தானே, இவர் என்ன ஆறு சமயத்துக்கு இவர் தாண்டா தலைவர். அருசமய தலைவர் ஆய் எல்லா சமயத்துக்கும் இவர்தான் தலைவர். சாமியே இல்லைங்கிறானே ஆனா அதுக்கப்புறம் இருந்தாங்க சொல்ல வாய் கொடுத்துருக்காம்பார் சத்தியை கொடுத்துருக்காம்பார் யார் கொடுத்துருக்கா வந்து ஆனா அவங்க தெரியாம இருக்கிறார். மறைத்தல் தொழில அதுவும் மறைத்தல் தொழில அது அருசமய தலைவராய் சிவபெருமான் நின்றவருக்கு அருசமயங்களுக்கு தலைவராய் நின்றவராய் சிவபெருமானுக்கு அன்பருங்கிறார். யாரு? இந்த சாக்கிய நாயனார். சாக்கியர் என்றால் புத்தர்களுக்கு பெயர். வெஞ்சல் தஞ்சொல்லாக்கிருந்த வேடமேலாச்சமனும் தஞ்சமெலா சாக்கியரும் தத்துவம் போன்றது யார் என்பது தேவா. சாக்கியர் என்றால் புத்தர்களுக்கு பெயர் அன்பாராய். மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வரும் அதனால மறுசமயம் சைவ சமயத்துக்கு மறுசமயமா எது சமயமாக கூட இருக்கிறது சைவ சமயத்துக்கு ஆப்போசிட்னு சொல்றது இங்கிலீஷ்ல அப்போசிட் எதிரி. சமணமும் பௌத்தமும் தான் அதிகமான எதிரி. அதனாலதான் பத்தாவது வார்டில் சமணம் ஜாஸ்தி. இரண்டாவது பாட்டுல சமணங்களையும் ஜாக்கி புதியிலானே புவனத்தாய் பொண்டுகளும் கையில பரியிலானே பத்தர் திருத்தம் பத்து விடாதா பத்து விடாதவரே விதியிலாதார் வெஞ்சமணர் சாக்கியர் என்றுவர்கள் மதியிலாதார் எஞ்செய்வாரோ வலிவலம் புத்தர் புஞ்சமன் ஆதர் பொய்யுரை புத்தர் பேசிய பேச்சை விட்டு வை பத்தர் சேர்ந்தது ஊருளானிலே அத்தர்வாதா ஐந்து வாழ் அதனால சமணமும் சாக்கியம் ஆகிய புத்தமும் தான் சைவத்துக்கு நேரு அதை இவர் ஆரம்பத்திலே அந்த சாக்கியருக்கு சாக்கியர் சிவனுக்கு அன்பர்னு போடுங்க சிவனுக்கு அன்பர் அது எப்படி சொல்றாரு அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வருந்துங்கள் சாக்கியர் தம் வடிவினால் என்றால் அந்த புத்த சமயத்துக்கு உண்டான வேதக்கூறு வருந்தொண்ட உறுதி வர சிவலிங்கம் கண்டு உறுதி வர சிவலிங்கம் சிவலிங்கத்தை கண்டாச்சா உறுதி வருமா நல்லா விளங்குத உறுதி வர சிவலிங்கம் உறுதி வந்தது என்ன உறுதி வந்தது இதுதான் மெய்ப்பொருள் என்று உறுதி அவருக்கு தோன்றியது சிவலிங்கத்தை கண்டவுடன் இதுதான் உண்மையான பொருள் இதுதான் உறுதி பொருள் இதுதான் உறுதிய தரும் என்று உறுதி வர சிவலிங்கம் கண்டு உவந்து கல்லறிந்து மறுவில் தரன் பெற்றதர அறிந்தபடி வருது அதனால குற்றம் இல்லாத சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை கல்லினாலே எரிந்து பெற்ற அந்த வரலாற்றை சொல்லுவது கல்லினாலே எரிந்து பெற்ற அந்த வரலாற்றை சொல்லுவது தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் உலகார் அவர் வேளாளர் உலகில் திருச்சங்க மங்கையின் காஞ்சிபுரத்து பக்கத்துல சங்க மங்கை என்கின்ற ஊரிலே புள்ளமாறு குளத்துல பிறந்தது மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து மிக்க பொருள் என்கின்ற கடவுள் உண்டு என்று தெரிந்து கடவுள் உண்டு என்று தெரிந்து உணர்ந்து கேளாய் பல்லுயிருக்கு அருளுடையாராய் தெரியும் எல்லாருக்கும் அன்பராகவும் நண்பராகும் எல்லாருக்கும் அன்பராகும் பக்தித்துறையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா அதிகபட்சம் எல்லாத்தையும் அன்புடையவனாக வைதாரையும் வாழ்த்து வைதவர்களையும் வாழ்த்து இவன் வையாம இருக்கிறது வைதவர்களை வாழ்த்துறது இவன் யாரையும் வையாம இருக்கிறது இதான் பக்திக்கு இலக்கம் அடிப்படை அவன் சண்டை போட்டான் நானும் போட்டேன்னா அவன் செய்வன் இல்லை அவன் சண்டை போட்டான் நான் சாந்தமா இருந்தேன் என்றா இவ்வளவு மருந்தத்தனமா தெரிந்து வரலாமா அப்படின்னு இன்னொரு சொல்லுவான்ல அதை பத்தி கவலை நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக நாடவர் பழித்துறை பூணதுவாக கூடுதல் இன்றி சதுவிடன் அறிமா கூடு வரவா அதிஜயமா அவன் வச்சான்னா நம்ம பாவத்தை வாங்கிக்கிறேன் நம்ம வசம்னா அவன் அப்புறம் அவன் பாவத்தை வாங்கிக்கிறேன் சரியா அவன் வாங்கினதோட போகட்டும் அதனாலே இப்படி கேளாகி பண்ணி இருக்கும் அருளுடையாராய்க்கிளை மீளாது பிறந்தருக்கு நிலை ஒளியே எனவேற்றார் இப்படி எல்லாருக்கும் அன்புடையவராய் மறுபடி பிறந்து இறந்து போகின்ற அந்த நிலைக்கு போகாமல் பெறவாமல் இருக்கின்ற நிலைக்கு போவேன் என்று எண்ணினார் அடிப்படை என்ன அப்படி வந்து மீளாது பிறந்து இறக்கு நிலை ஒளிவே பிறந்து இறக்கின்ற நிலையை ஒழித்துக் கொள்வேன் எல்லா பிறப்பும் பிறந்து இறக்கிவான் அதனால இனிமேல் பிறக்க மாட்டேன் பிறக்கப்படாது பிறக்காமல் இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடித்தேன் நிலையில இருப்பேன் அப்படின்னு அந்நாளில் ஈர்காஞ்சி அன்னகரம் சென்றடைந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் காஞ்சிபுரம் வந்து எல்லா சமயவாதிகளும் இருந்தது காஞ்சிபுரத்துல எல்லா சமயவாதிகளும் அளவில்லாத கோயில் அளவில்லாத கல்வி அளவில்லாதது புலவர்கள் அங்கு தோன்றின புலவர்கள் கூலிகள் காஞ்சிபுரம் ஒரு பெரிய தனி கடல் அது எல்லா வகையிலுமே செல்வத்திலையும் சரி புலவர்கள் சரி சமயத்துல சரி கோயில்ல சரி எல்லாமே பெருசுதான் அறிவு அப்படிப்பட்டது அதனாலே அன்னாளில் ஈர்காஞ்சி அணிவகரம் சென்றார் காஞ்சிபுரம் சொல்றார் நன் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார் ஞானத்தை பரவுவது என்று சொல்லி, ஞானத்தை பரவணும் என்று சொல்லி பல வழியும் ஆடுவார். யாருகிட்ட ஞானம் இருக்குது, யாருகிட்ட போனா ஞானத்தை பெறலாம், எந்த நூலை படிச்சா ஞானத்தை பெறலாம், எந்த சமயத்துல சேர்ந்தா ஞானத்தை பெறலாம், என்ன பண்ணினா ஞானத்தை பெறலாம், எப்படியும் ஞானத்தை பெறணும், அப்படி ஆராய்ச்சாராது. இப்ப பணம் ஜேக்கணும்னு நினைக்கிறவன், பணத்தை ஜேக்கணும்னு நினைக்கிறவன், எந்த வழியில போனா பணம் கிடைக்கும், எப்படி தொழில் பண்ணா பணம் கிடைக்கும், என்ன முறைய கடைப்பிடிச்சா பணம் கிடைக்கும், யார பிடிச்சா பணம் கிடைக்கும்னு ஆராய்ச்சி பண்றான்ல. ஞானம் பெறுவதற்கு பரவழியும் ஆகுவார். முன்னாக சாக்கியர்தாம் ஒளியரத்தின் வலித்தார். அதேலே அந்த வேளையிலே அந்த சமயத்துல அந்த காலத்துல இந்த சாக்கிய சமயம் அங்க புத்தகமையும் கொஞ்சம் பரவலமா இருக்கு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கட்சி பரவலமா இருக்கு இல்லவா, அது போல அந்த சமயம் பிரபலமா இருக்கு. அவர் உபதேசம் பிடிச்சது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உபதேசத்தை தெரிந்து அந்த சமயத்தை எண்ணி அதுல புரிஞ்சார். திருநாவுக்கரசர் சம்ம சமயத்துல புரிந்த மாதிரி அந்த உபதேசம் சில மேக்கப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இது பெரிய சமயம் மாற்றுறது, இது உசந்ததாற்றுறது, கொஞ்சம் அறிவு பக்குவம் இல்லாதவர்களுக்கு அதனாலே அந்த சாட்சி சமயத்துல புரிஞ்சார். மன்னாத பரப்பருக்கன் தத்துவத்தின் வழி உணர்வார். சாக்கியராகிய புத்த சமயத்துல சேர்ந்து புத்த சமயம் என்பது மகாசுனால உருவ அந்த திரிபுரத்தை எரிக்கிற காலத்துல புத்த சமயத்தை அவர் ஆரம்பிச்சு விட்டார். அங்க ஊர் புத்த சமயத்தை பிரசங்கம் பண்ணி சிவபூஜையை விடுபடியாக அது ஒரு காரணத்துக்காக அந்த அழிக்கிறதுக்காகவும் தந்திரம் பண்ணி அதுக்காக ஒன்று பண்ணது. அந்த வஞ்சனையால் ஆயனிடும் புத்த இருந்தார் பரஞ்சோதி. ஆயவனம் மாணிக்கவாசர் அவதாரத்தை சொல்லும் போது ஆயவனம் பதி அதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் ஆயனிடும் புத்த இரு உடைந்து ஓட வந்து ஒருவர் சேய இடம் பருதி என சிவனார். வஞ்சனையினால மாயன் உண்டு பண்ணிய அந்த புத்த சமயமாகிய இருள் உடைந்து ஓடும்படியாக ஒரு சூரியன் உதித்தான். மாணிக்க வாசகராகி இந்த சூரிய உதித்ததுனால அந்த புத்த இருள் ஓடியே சூரிய இருள் இருக்குமா. புத்த இருள் உடைந்து ஓட வந்தொருவர் சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார். அதனாலே அந்த புத்த சமயம் கடவுளை பத்தி சிறப்பா சொல்லவில்லை. கடவுளை பத்தி கடவுளை அடைகிற வழி இது, கடவுள் இதுதான் என்று சொல்லாம தர்மத்தை சொல்லியது பொய் சொல்லாத ஆத்திய விட்டு விடு என்று சொல்லி புத்தகமயத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஆத்திய விட்டு விடு, தர்மத்தை செய்ய, எந்த உயிரையும் கொல்லாதே, தானா செத்து கிடக்கிறத சாப்பிடும், தானா செத்து கிடக்குறவாரு அது வீணா போகப்படாது இல்ல, அதனால சாப்பிடும். இதுதான் புத்தகமே சொல்லி தானே இறந்து கிடக்கிறத. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுக்குப்பட்டு நிறுத்த சித்தம் சிவமாக்கி செய்தனையே தவமாக்கும் அத்தன் கருணையினால் ஆடாமதோனும் என்பது திருவாசகம். அதனாலே அந்த புத்த சமயம் கடவுள் கொள்கையை அடிப்படை இல்லாதது, கடவுளை அடைய நெறி சொல்லாதது. அப்படிப்பட்ட புத்த சமயத்தினுடைய போதனைகளை கேட்டு அதை பிரிசாரணித்து அந்த சமயத்தில் அந்நிலைமை சாக்கியரும் அருங்கலை நூல் ஊதி அந்த சமயத்தில் இருந்த நூல் அல்ல படித்தார். அது விடக நூல் புத்த சமயத்தில் இருந்து விடக என்று சொல்லி அந்த நூலை ஊதினார். அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல, தன்னிலையும் புறச்சமய சார்புகளும். அதனாலே தன்னிலையாகிய தேக முதலான நிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல, புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல என்று அது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவன் நன்னறியே பொருளாவது என உணர்ந்து ஆற்றுவார். புத்த சமய நூலை படித்தாரு, அதுல இருக்கின்ற கருத்துக்களை உணர்ந்து அதுக்கு மேலே இதுவும் பொருள் அல்ல என்று தெரிந்து அதற்கு மேலே சிவநெறிதான் நெறி என்று தெரிந்து கொண்டார. புத்தகமே நூலை பிடிச்ச புத்தகமே தெரிஞ்சுட்டு அதிலே இருந்து இதை கண்டுபிடிச்சார். அருள் கூட ஈசன் அருள் கூட அவன் தாடை வணங்குகின்றான் என்றால் அவன் அருள் இல்லாமல் அவன் தாடை வணங்க முடியும். அதனாலதான் அவன் அருளாலே அவன்தான் வணங்கியிருந்து ரத்தனம் போல சொன்னாக வணங்குகிறான். வணங்குகிறாயா, அவன் அருளாலே நீ வணங்க இல்லைன்னு அந்த புத்தி வராது. அதனாலதான் தெளிந்து ஈசர் அருள் கூட, ஈசர் அருள் கூட ஈரி சிவன் அன்னறியே பொருளா, முடிவில்லாத சிவன் எரியே பொருளாவது என உணர்ந்தான். சிவன் எரிதான் உயர்ந்த நெறி என்று கண்டுபிடிக்கிற சாமானியம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: அவன் பண்ணா, நீ என்ன காட்டி கொடுத்து இது மாதிரி ரகசியத்தை வெளியில விடுறது ஒரு பாபம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவரோ ஒருத்தர் உங்களை நம்பி உங்க காத்துல ஒளிஞ்சிருக்கார், இங்க இருக்க ஆயுஷன் பொங்கல் சொல்றதா, நம்பிக்கை துரோகம்னு பேர். நாம எலெக்ஷன்ல நன்னா பண்ணுவேன் தானே நம்பி எல்லாரும் கொண்டு வச்சிருந்துக்கோம், புரிஞ்சுதோ இல்லையா? இதுக்கப்புறம் நீங்க தான் இது மாதிரி பண்ணப்படாதுங்கிறத வேதம் சொல்றதா எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணா, நான் ஏதோ நம்பி வந்திருக்கேன் படவா என்ன காலவாரி விட்டேன். ஆச்சாரியா பாதமாதத்தேங்கிறதுக்கு பஷ்யங்கள்லாம் என்ன சொல்றான்னு தெரியுமா இல்லையா? ஆச்சாரியஸ பாதமாதத்தேங்கிறா படிக்கிறச்சே வாத்தியார்ட்டேந்து ஒரு 25% தான் புரியும். அப்புறம் நீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணால் ஒரு 25% புரியும். அப்புறம் இப்படி திருப்பி திருப்பி நாளாக நாளாக இன்னொரு கால்வாசி புரியும். கடைசி கால்வாசி ஆத்மஞானம் வந்தப்பறம் புரியும் அர்த்தம். ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் தானே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா பாதம் சப்ரமச்சாரிபியா பாதம் காலக்கிரமேணிச்சா. இப்போ புது வியாக்கியானம் என்ன தெரியுமோ இல்லை, ஷஷ்டியர்த்தே பஞ்சமிங்கிற ஆச்சாரியச பாதம் ஆதத்தே வாத்தியாருடைய கால சாரி நைசா வாரி விட்டுருது நைசா. அப்புறம் அவர் லீவு போட்டு ஒரு மாதம் வைத்தியத்தில் இருந்தான்னா இவனுக்கு பாடசாலை லீவ் விட்டுருவா. அதனால ரொம்ப ரெண்டம் கட்டானுங்க இதெல்லாம். அப்போது உத்தர போய் காட்டி கொடுப்பேன் நம்பிக்கை துரோகம்ங்கிறது இருக்கு, அதோட பெரிய கிருதஜத்தை வேற கிடையாது. என்ன நீ காட்டி கொடுத்ததுனால யஹா மாம் மாம் பிராவு யோ யஹா மா பிரேதி அவோச்சது யோ மா மா யோ யோ மா மா பிரப்ரமா மா பிரோச்சோவோ சப்ரப்ராவோச்ச. இது ஜடேன்னு இந்த மானு மேல சொன்னா வேண்டான்னு அர்த்தம். பிப்ரிஹி மா மா பிப்ரிஹி பிப்ரிஹி மா மா மா மா மா மா மா மாஹிகும் சேர்ஹிகும் சேர்மா மாஹிகும் சீஹி அவியல் என் உபன்யாசம் எல்லாத்தையும் கலந்துகிட்டே சுவாரஸ்யமாக சொல்லணும். பிப்ரிஹிமா ஏ அக்னி பகவானே என்னை ரொம்ப திருப்தி பண்ணி வச்சு நான் ஒன்று ஆதரிக்கிறேன், நீ என்ன சத்தை கவனிச்சுக்கும் பரஸ்பரம். அப்புறம் அடுத்தது மா மாஹிகும் சீஹி மா மாஹிகும் சீஹி என்னை ஒரு தடவையும் குற்றத்தை வச்சு கண்டிச்சுடாத திருத்து. இப்போ சில சமயத்தில் பேங்க்குக்கு நமக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா நீங்கள் ஞாபகம் இல்லாமல் செக்கு கொடுத்துட்டேன்னா அதில் பேலன்ஸ் இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணுவோம் அந்த மேனேஜர், சார் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணட்டுமா என்ன எதுவும் பண்ண இல்லைன்னா ஓணுந்தே 50 ரூபா ஃபைனை போட்டு திருப்பி அனுப்பிச்சிடும், புரியுறதோ இல்லையா? அதுபோல் அக்னியோடு நம்ம கான்டாக்ட் வச்சுக்கும்போது சில தவறுகள் நடந்திருக்கலாம். இந்த வாங்கின சமைத்து ஹோமம் பண்ணுறதே பெரிய தப்பு, நாம தான் சமைத்து கொண்டு வரணும், எல்லாமே தப்பு தான். இப்போ இவர் போய் ஒடிச்சுன்னு வரணும் சமைத்து அதை ஹோமம் பண்ணணும். இந்த பிராயசித்தத்து அஞ்சாங்காண்ட முதல் பிரச்சனத்தில் 50வது பஞ்சாதி அனுவாகம் ஆரம்பிக்கிறது என்னது? வெரி குட், சபாஷ். இவர் வேத பாஷ்யம் படிக்கல அர்த்தம் தெரிஞ்சுக்கல, ஆனால் இவருடைய மெமரியை பாருங்க. அஞ்சாங்காண்டம் முதல் பிரச்சனம் 50வது பஞ்சாதியில் ஆரம்பிக்கிற அனுவாகம்னா நஹஸ்மயின்னு ஆரம்பித்தார். இதுதான் மெமரி. இந்த மெமரியை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த மெமரியினால 90% நல்லது, அந்த 10% என்னங்கிறத நான் இப்போ சொல்லல, அப்புறம் பேசிக்கிறேன். நஹஸ்மவை புராக்னிரபரசுரக்னந்தஹதிததஸ்மை சொல்லுங்க ஏவ ரிஷிரஸ்வதயத்யதக்னேயானிகானி சேதி சமிதா அபரசுரக்னமேவாஸ்மை ஸ்வதயதி சர்வமஸ்வததே ஏவம் வேத. வேதம் எவ்வளவு கருணையோடு பேசுது. முந்தான நாகராஜ சர்மா பேசும்போது சொன்னார், மாதா பிதரு சகசிரேபியூபி ஹிதேஷே ந அவதானி சுவாமி, நேற்று எழுந்து போட்டேன் கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தால் நீ இருந்தால் தான் சுவாரஸ்யம். மாதா பிதிரு சஹசிரேபியோபி ஹிதேஷினி ஸ்ருதி ஆஹ ஆத்ம தத்துவம். அப்போ நமக்கு இந்த காலத்தில் இவ்வளவு ஆபத்துகள்லாம் வரும்னு தெரியறதுனால புறா முன்காலத்தில் உன்சபான் டயம் அக்னிஹி இந்த அக்னியானவர் அபரசூருக்கணம் மந்திரத்தினால் கத்தி எடுத்துன்னு போய் நறுக்காததாக உள்ள சமித்தை கொண்டு வந்து போட்டா வில் நாட் அக்செப்ட் ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற முன்காலத்தில் ஒத்துக்கிறது இல்லையா, அது எரிக்கவும் எரிக்காகும் அது எப்படி ஆமமாக இருக்கும், எந்த ஹவிசும் ஹோமம் பண்ணி பஸ்வமாக ஆகாம அந்த அக்னி அணைஞ்சதுன்னா அந்த ஹோமத்தினால விபரீதம் வரும். நகஸ்மவி புராக்னிர் அபரசுபிருக்கணம் தகதி. இது மாதிரி இப்ப நாம ஒண்ணும் அதெல்லாம் இல்லை, சமித்துன்னா மூட்டை மூட்டையா கிடைக்கிறது, அவன் ஏதோ கொண்டு போடுறான், அது ரொம்ப நாளா போட்டா அதுல பூச்சி இச்சி எல்லாம் வேற வருது, நடுப்புற ரெண்டு இருக்கும் அந்த பலாச சமயத்தில் எடுக்கல, நீங்க அதை வச்சதுக்கு அப்புறம் யுத்தமத்திலேருந்து ஒண்ணு வெளியில வரும் நைஸா சூடு போட்டோன்னு அது வெளியில அனுப்புறது சத்தான். இதெல்லாம் தப்பு வந்தா அவன் மாமாஹிகும் இந்த கதையை பாக்கி சொல்லிவிடுறேன். ஒரு கதை ஆரம்பிச்சா தொடர்ந்து பல கதைகள் இருக்கு. இதனால இந்த வேத சப்தாகத்தை நீங்க 100 நாள் சொன்னாலும் வேதத்தை சொல்லலாம். நான் எதை சொல்றதுன்னு நினைக்கிறேனோ அது வராது, இங்க வந்தப்பறம் ஒரு கனெக்ஷன் வரும் ஜனங்களை பார்த்தோன்ன. ததஸ்மை பிரயோக ஏவ ரிஷிரஸ், ரிஷினா ஒரு முனிவர்னு அர்த்தம் இல்லைங்க, ரிஷிகினா மந்திரம்னு அர்த்தம், தான் ரிஷயோ புருவன்னா ரிஷிகள்னு அர்த்தம். ரிஷிங்கிறதுக்கு இந்த இடத்துல வேத மந்திரம்னே அர்த்தம், வேத மந்திரம் பல விஷயங்களை கண்டுபிடிச்சு வருங்காலத்தை சொல்றதுனால ரிஷின்னு பேர். ரிஷினாலே முக்காலத்தையும் சூக்ஷ்மத்தை அறிந்து லாவை கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட்னு அர்த்தம், குட் சயின்டிஸ்ட். பிரயோக என்ன, நீங்க பிரயோகம் பண்ணி அதை பண்ணும்போது அஸ்வதயத்து அவருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டாரா, அதுக்காக ஒரு மந்திரம் யானிகாணிச்சாருணிதத்மசி ததஸ்துதுபமித்விர்தந்தஜுஷஸ்வயவிஷ்டியா. மரங்கள் நவகிரகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செடி குச்சி எல்லாருக்கும் எல்லாருக்கும் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குச்சியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டானது, ஹோமம் பண்ணால் டிஃப்ரெண்ட்டான பலன்கள் வரும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். தாரூணி தத்மசி நாங்கள்லாம் கொண்டு வச்சுடுறோம் அதை அப்படின்னு கொடுக்குறோம். ததஸ்துதுபமித்விர்தம், என்னுடைய பக்தியினால இங்கே இவ்வளவும் புத்துருக்கு நெய்யாக பாவிச்சுங்கன்னா நீங்கள் கொடுக்கறது அங்கே என்ன கொடுக்குறேன்னு கேட்டால் ஏதோ கரன்சி நோட்டு 50 ரூபா 100 ரூபா அது மாதிரி நவக்கிற பிரீத்தி அது இதெல்லாம் அங்கே அந்த தத்தம் மட்டச்சே என்ன சொல்கிறோம், ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் இது தங்கமாக நினச்சுங்கோங்கண்ணா. விபாவசோஹோ அனந்த புண்ணிய ஃபலதம் அத சாந்திம் பிரேச்சமே இதம் ஆக்னேயம் ஹிரண்யம். ஹிரண்யமே இல்லது, ஹிரண்யம்னா ரெண்டு வெள்ளி தங்கம் இது ரெண்டு தான் மின்னல்லாம். அதனால நாம ஒரு பாவிச்சுக்கிறது சர்வம் ஏவஞ்ச அந்த மாதிரி சமாச்சாரத்தில் நாம பாவிச்சுக்கிறது, நான் எதை வச்சாலும் அது உங்களுக்கு நெய்யாக அமையட்டும். இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு தக்னேயானிகாணிச்சேத் சமிதமாததாதி அது ஒரு குச்சியை வச்சுடுறது. அப்படின்னா என்ன ஆகும், அபர சுபர்க்கணமே வாஸ்மை ஸ்வதயதி, இதுவரைக்கும் ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் சொல்றதுதான் பெரிய கருணை. இதை சொல்லி வச்சுட்டேன்னா அந்த அக்னி பரவாயில்லன்னு சுவாதுவா சாப்பிட்டுவன். நீங்களே ஏதோ ரசமன்னம் பண்ணிருக்கோம், உப்பு உறுப்பு சரியா இருக்கோ இல்லையோ ஏதோ பக்தினால் பண்ணும் பெரியவா வந்திருக்கே சாப்பிடுங்கன்னா அது அமிர்தமா இருக்கும். நீ ஒரு பாதாம் அல்வா போட்டு கூட துமரா இருந்தா அது கஷ்டப்பா இருக்கும், இது பாவம் தானே நமக்கே. அதனாலதான் இதை காட்டுறதுக்கு தான் பாரதத்துல கதை இருக்கு, துரியோதனநாத்துல 88 ஐட்டம் வச்சு பஃபே ரெடி பண்ணியிருக்கான் கிருஷ்ணர் வரா சாப்பிடணும்னு, மூந்து கூட பார்க்கல போகவே இல்லை. விதூர் ராத்துல போய் கோதுமரவை கஞ்சி போட சொல்லி உப்பு இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் குடிச்சிட்டு வந்தாராம். ஏன் தான் இதாங்க விஷயம். அப்போ இவர் என்ன பண்றார், இவர் பாவத்தினால வாங்கிட்டார், அது சுவாதுவா இருக்கு. ததஸ்மை அதுக்கப்புறம் ததஸ்வதயது சர்வமஸ்மை ஸ்வதேயம் வேதா, இதை நீங்க தெரிஞ்சுன்னு ஹோமம் பண்ணீங்கன்னா நாம பண்றதெல்லாம் நல்ல புத்துருக்கு நெய்யாக ஹோமம் பண்ணதாக அக்னி சந்தோஷப்படுவார்ங்கிறது மட்டுமல்ல, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நல்ல டிஃபன் காஃபி கிடைக்கும். சர்வமஸ்மை ஸ்வத, அதனாலதான் அத்தியனம் பண்ணவனுக்கு எங்க போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். மற்ற பேருக்கு அவ்வளவு போட மாட்டேன், அத்தியனம் பண்ணுவோம் வந்து சாப்பிடு. ஏன்னா இதுக்கு இன்னொரு கதை இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா, அங்க உதரம் கிஞ்சன ஹினஸ்தி என்ன நஹி பிராமணசோதரம் கிஞ்சன ஹினஸ்தி. இந்த வேதம் படிக்கிறவாளுக்கு அவள்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவான்னு பேரு, கோச்சுக்காங்க நீங்க. இந்த வேதம் படிச்சு சப்தம் சொல்றதுக்கு அதிர்ஷ்டம் வருது, புண்ணியம் வருது, அதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இந்த பையங்க இறஞ்சி பஞ்சாய் சொல்லிட்டான்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டது கூட அரை மணியில ஜீர்ணம் ஆகிடும். சொல்லி பார்த்தாதான் தெரியும், நெய்யை நிறைய குடிப்பானுங்க. ஏன்னா அவர் சொல்றதுல முதல்ல ஜீர்ணம் ஆயிடுது அந்த சவுண்டை. சொல்லி பாருங்க நீங்க, 10 நிமிஷம் ருத்திரத்தை இறஞ்சி சொல்லுங்க, சேர்த்து கழிச்சு நைவேத்தியம் ஆகும்போதே வாழைப்பத்திரத்தை வாயில போட முடியும், பசிக்கும். இந்த பசி இல்லாத இன்டைஜஷன் ப்ராப்ள காரணம்னா வேதாத்தியனம் பண்ணி 6 மணி பஞ்சாயத்து சொல்லணும். இது என்னுடைய கல்பனை. அது சொல்லிட்டே இருக்கிறச்சு உள்ள அக்னி ஹீட் ஆகி அந்த பிராமணனால பிரம்மணி வேதே அனிதி இது பிராமண அவனுடைய வயரில் நீங்கள் ஹெவியாக கொலஸ்ட்ரல் கொடுக்கக்கூடியது, வேற எதுவும் வளர்க்கக்கூடியது, கொழுப்பு சத்து வளரக்கூடியதுன்னா இதெல்லாம் அவர்கிட்ட ஒன்றும் பண்ண. பிராமணஸ் உதரம் கிஞ்சன நஹினஸ்தி. அதுபோல சர்வமஸ்மை ஸ்வதத்தே ஏவம் வேதா அப்படின்னு அந்த சமயத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஒரு ஒரு சமயத்து எப்படி வந்ததுன்னு எடுத்தாருனாலும் அதுக்கு காரணம் சொல்கிறது, அதனுடைய பிரயோகங்கள்லாம் நிறைய சொல்கிறது. இந்த மாதிரி வேதம் ஒவ்வொன்றுக்கும் காரணங்களோட காரியங்களோட நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகிறோம். இப்போ பிரகிருதமான விஷயம், பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி இவ்வளவையும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தர்மானுஷ்டானங்கள்னால அங்கங்கே உள்ள விஷயங்களை நமக்கு கொண்டு கொடுக்குறார். அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எதை எப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கோ அப்படி தான் பண்ணணும். நீங்களாம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் தேவையில்லையே. இப்போ பாருங்க, ஒரு அன்னத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுங்கோ, ஒரு தூரம் நெய்ய தொடங்கோ இல்லையா, சகிருத பஸ்தீரியா துரவதாயா சகிருத பிகாரியா இப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லிட்டுருக்கோம். இதை சொல்லித்தான் எடுத்து வைக்கணும்னு விஷயம். அபோபஸ்பரிசியான்னு அவர் இதுக்கு என்ன தெரியுமோ அர்த்தம், நம்ம வேடிக்கைக்காஸ்வரம் நம்முடைய அரியாத்தனை எவ்வளோ இருக்குங்கிறதுக்க. அபோபஸ்பரிசியான ஜலத்தை தொடுறது, ஏதோ தொட்டு இன்னொன்று தொடரச்சே கை அசுத்தம் இல்லாமல் நம்ம தொட்டுவிட்டோம், அப்புறம் டாக்டர் ஊசி எடுக்கணும்னா கையால் போர் என்ன சார் அன்டச்சபிலிட்டிங்க பே, அதில் எதுவும் கிருமி விட்டோம். இது பாருங்கோ, மடி விழுப்புன்னு சொன்னாக்க இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன், அன்டச்சபிலிட்டி இஸ் பனிஷபிள், அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம், அன்டச்சபிலிட்டி இஸ் த பிரம்மஹத்தி, ஏதோ சொல்லிட்டு இருக்கான பிரம்மஹத்தி பசங்க. முதல் 3 வரி எல்லா புஸ்தகத்திலையும் எழுதியிருக்காங்கன்னா நீங்கள் அப்புறம் நகர்ந்து போங்கன்னு சொல்ல பெரிய தப்பான். என்ன பெரிய தப்பு, இவ ஆத்துக்காரி உடம்பு சரியில்லை படுத்துட்டுருக்கான், அங்கே என்ன பேர் ஐசியூவில் சேர்த்துரு, இன்டென்சிவ் கேர்ஸ் யூனிட்டில் சேர்த்துருக்கு, இன்னும் 10 நிமிஷத்தில் போயிட போகிறான். வாத்துக்காரர் அங்கேருந்து போய் நான் கிட்டக்கு போய் பார்த்துட்டு வரேன், தொட்டுட்டு வரேன்னு. நீங்கள் போய் தொட்டேன்னா இந்த கிருமியெல்லாம் ஒட்டிக்கணும். இத்தனை ரெண்டு பேரும் ராமஜெயம் நடந்தது என்ன பண்ணே, இவரை போய் தொட்டு அவளுக்கு எப்படி சார் வரும், இல்லை சார் இதெல்லாம் கிட்ட பண்ணக்கூடாதுங்கிறான். அந்த நர்ஸ் மட்டும் போகிறாளே அவள் இப்படி ஒன்று கட்டின்னு இருக்கா, இந்த ஜெயினன் மாதிரி நம்ம மூச்சு விட்டாலே அவனுக்கு ஆபத்துங்கிற, ஏதோ பகவான் நல்ல வேலையா தாம்பத்தியத்தில் மூச்சு விடுறதோ ஒன்று பண்ணுறதோ இதெல்லாம் ஒரு பிராஜினி வரத்துக்காக சரி பண்ணிருக்காரே ஒழிய, ஒத்தர்ட்ட இருக்கக்கூடிய சமாச்சாரம் இன்னொருத்தருக்கு போனால் ஆபத்துங்கிறது சயின்ஸில் இருக்கு, நாம் சொல்ல வேண்டியது. அதனால இதை போய் தொடர்றதா தொடரலையான்னு அவா தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். நமக்குள்ளேயே ஓம்பூகு பண்ணினா மூக்க தோட்டத்தினால இவர் கைக்கு ஒரு அசுத்தி வரத்தினால இன்னொரு ஒம்பூகு பண்றதுக்கு அந்த கைக்கு லாய்க்கல, அக்கதான் நாம தொடரதே இல்லை. சொன்னா உபன்யாசம் பிரமாதம் தர்மசாஸ்திரம், காணாமல் கோணாமல் கண்டுகுடு. சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே அர்க்கியத்தை கொடுங்கோ, கோணாமல்னா அவர் நடுப்புற கட்சி இன்னண்டியா நினை இல்லாம மாத்தியான மாத்தியானம் பண்ணுங்கோ, கண்டு கொடுன்னா சூரியன் அஸ்தமிக்கிறச்சே மஞ்ச வெயில் இருக்கிறச்சே பண்ணுங்க. இந்த மூணும் நம்மளால முடியாத காரியம், ஏன்னா இங்கே எழுந்திருக்கிறதே 8 மணி ஆயிடுறது குளிரில். கோணாமல்னு மத்தியானத்துக்குள்ள ஆபீஸ் போயாகணும், 7 மணிக்கு எழுந்து 8 மணிக்குள்ள ஆபீஸ் போகணும், இதுக்குள்ளே சந்தியாவந்தனம் மத்தியானம் பிரம்மயஜம் உபாசனம் எல்லாம் ஆகணும்னாலும் பண்ணலாம், தப்பு இல்லை, பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப தேவையில்லை. இவர் என்ன பண்ணார், காலத்தில் பண்ணிடலாம் தேவாளுக்கெல்லாம் பிரீதி, அகாலத்தில் பண்ணிடலாம் அசுராளுக்கெல்லாம் பிரீத்தி அப்படின்னு சொல்லி வச்சார். இது நடந்த கதை. இவன் பார்த்தான், தேவாளுக்கு பிரீதி வந்தா அசுராள் நமக்கு ஹிம்ச பண்ணுவா, அசுராளுக்கு பிரீதி வந்தா தேவாள் ஹிம்ச பண்ணுவா, ரெண்டு பேர் வாயிலையும் மண்ணை போடுவான். நம்முடைய புத்தாலத்தனம் எப்படி இருக்குன்னு பாரு. இந்த உபதிரவம் வேண்டாம். ஏன் சார், இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா அந்த கட்சிக்கு தெரிஞ்சா உதைப்பான், அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா இந்த கட்சி உதைப்பான்னு பேசாம இருந்துட வேண்டியதானே. தெரியாதுன்னு தெரிய பண்றாங்கன்னா இதே கதை தாங்க. அதனால நாம என்ன பண்றோங்கிறத தெரிஞ்சு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம். தர்மத்தில் போய் எக்ஸ்ட்ராங்கிறத பண்ண எக்ஸ்ட்ரான்லாம் சொல்லப்படாது. இதுக்கு லௌகிகமான உதாரணம் எங்க வாத்தியார் சொன்னது அப்புறம் சொல்றேன். வேதத்தில் ஆதித்ய கிரகம்னு ஒரு சோம கிரகம், பலவிதமான சோமா ஜூஸ பலவிதமான பாத்திரங்களில் எடுத்து வச்சு பல பேருக்கு ஹோமம் பண்றது சோமயாகம். சோமாங்கிறது ஒரு இலையினால பண்ணின ஜூஸ். இது ஒரு பெரிய காரியம். இந்த சோமயாகம் ஒவ்வொரு வசந்த ருத்துவிலையும் பண்ணியாங்க. வசந்தே வசந்தே ஜோதிஷாய ஜேதா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றாங்க. சித்திர வைகாசி மாசங்களில் சோமயாகம் அவசியம் பண்ணியாங்க. பண்ண வேண்டிய கடமையில் இருக்கிற நாம பண்ணலன்னா நீங்களை யூ ஆர் பனிஷபிள்ங்கிறது. யஜ்ஞபதி மிருஷய ஏன்

0: இந்த இடத்துல இந்த மூணாம் காண்ட இந்த பிரச்சனத்தில் நடுவாக்கியத்தில் மந்திரம் ஆரம்பம், நடுவாக்கியத்தில் மந்திரம் முடிஞ்சிடும். என்ன சார் இது, அப்படிதான் சொல்லணும். இது ரெண்டு ஃபுல் ஸ்டாப் போட்டு பேராகிராஃப் பிரிக்க வேண்டிய இடத்துல அடுத்த வாக்கியத்தை சேர்த்து விட்டுருக்கு. வேதம் என்ன வேணா பண்ணணும், நீங்கள் தான் கவனிக்கணும். சன் நஸ்தாபியாகம் சுஜித் விஸ்வகர்மா கௌரவார்ஷு நமோஸ்து அபியா, அது உங்க பஞ்சாரி. இங்கே சன்னஸ்தாபியாகம் சுஜித் விஸ்வகர்மா மந்திரம் முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு பெரிய தத்துவம் என்ன சொல்றது, வேதம் உலகத்திலே ஃபுட் ப்ராப்ளம், ஃபுட் ஸ்கார்சிட்டி, வாட்டர் ஸ்கார்சிட்டி, மெட்ராஸில் எஸ்பெஷலி. யஜ்ஞபதிமிருஷயேனசாஹுஹூ, பண்ண வேண்டியதாக உள்ளவர்கள் யாகத்துக்கு அருகமாக இருக்கிறவள் அந்த காலத்திலே யாகம் பண்ணாமல் இருந்தால் அவளுக்கு பாபம் வரும். எப்போ இது பண்ணாமல் இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னார், பிரஜா நிர்பக்தாக அனுதப்பியமானாக. பக்தம் பக்தம்னு சொன்னால் ஃபுட்டுன்னு அர்த்தம், பக்தின்னா வேறு, பக்தம்னா அன்னம்னு பேர். நிர்பக்தகான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறது, ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது, சரியானபடி தானியங்கள்லாம் விளையில்லை, ஏன் விளையில்லை, ஜலம் இல்லை, இதுதான ப்ராப்ளம். அனுதப்பியமாகனா ஜலமும் கிடைக்க மாட்டேங்கிறது, வாட்டரும் கிடைக்க மாட்டேங்குது. இவா யார் யார் தப்புன்னார், கவர்மெண்ட் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் பண்ண வேண்டிய டயத்தில் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாததுனால, நீங்கள் கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுக்காதனால அந்த பையன் மொத்தமாக ஸ்டாப் பண்ணிவிடுறான். எலக்ட்ரிசிட்டி ஒன்றும் எலக்ட்ரிசிட்டி கட்டுன்னா கட்டினா என்ன தருவான், போனஸுங்க, கட்டலைன்னா கட் பண்ணிவிடுவான். நீங்கள் கட்டலைன்னா இது போல நம்ம நித்தியகர்மா. அவர் சொல்கிறா, நிர்பக்தாக அனுதப்பியமானாஷ பிரஜாக யஜ்ஞபதியும் ஏனசா சஞ்யுக்தமாகு. அவர் பேரில் தப்பு, ஏன்னார் மதவ்யௌ ஸ்தோகாவ பதௌர ராதா. மதுன்னு சொன்னால் சித்திர மாதம், மதவியான வைகாசி மாதம். இந்த 12 மாதத்துக்கு நீங்கள் வெவ்வேறு பேர் சௌரமானம் சாந்திரமானத்தில் மேஷ ரிஷப அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சைத்திர வைசாக்க, வேதம் 12 பேர் சொல்றதுக்கு இதை கவிகள்லாம் பிரயோகம் பண்ணிருக்கா, வால்மீகி பிரயோகம் பண்ணியிருக்கார், காளிதாசன் பிரயோகம் பண்ணிருக்கான். அந்த 12 மாதத்துக்கு பேர் சொல்லட்டுமா, மதுஷ்ச மாதவஷ்ச சுக்ரஷ்ச சுஜிஷ்ச நபஷ்ச நபஷ்சேஷ்சோர்ஜஷ்ச சஹஸ்ரஷ்ச தபஷ்ச தபஸ்யஷ்ச. என்ன சார் இப்படி சொல்றேன், இதை இதை வந்து கனம் சொன்னால் வெயிட்காகும். சமாதவோ மாதவஸ்ச ஜமாதவஸ்ச ஜமாதவஸ்ய ஜமாதவஸ்யா இப்படி சொல்லி ஆகணும். அங்கே இங்கே ஒரு சா அங்கே ஒரு சா போட்டு பெரட்டி அடிச்சு ஏண்டா சொல்கிறான்னா, நான் ஒரு வேடிக்கையாக சொன்னேன், கனபாராயணன் ஜடாபாராயணத்தினால பகவான் சீக்கிரம் சந்தோஷப்பட்டு, இது என்னுடைய சொந்த வேடிக்கையான யுக்தி, நிச்சயமாக பலன் கொடுப்பார், நிறைய கொடுப்பேன்னு. ஏன்னா ஷோடசி சர்ம சர்ம ஷோடசி ஷோடசி சர்ம யச்சது யச்சது சர்ம ஷோடசி கணாந்தமா சர்ம யச்சது சர்ம யச்சது யச்சது சர்ம சர்ம யச்சது யச்சத்து ஐர்வாள் எனக்கு உதவி பண்ணும், உதவி பண்ணும் ஐர்வாள், ஐர்வாள் எனக்கு உதவி பண்ணும், உதவி பண்ணும் ஐர்வாள், எனக்காக எனக்காக ஐயர் பண்ணும், உதவி பண்ணும்னு சொல்லிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக வருதா, கையிலேருந்து பர்ஸ்லேருந்து 1000 ரூபாயாவது கொடுத்துட்டு போடுவேன். இது என்னுடைய சொந்த வியாக்கியான். குருகுடு பாண்டி வாசல்ல 1:30 தட்டி நல்ல காலம் போறது நல்ல காலம் போறதுன்னு உடனே போயிட்டான்னா நல்ல காலம் வந்துகிட்டோம் விஷயம் இருமோ, அவன் வழி விடாம அங்கேயே அடிச்சுட்டே இருக்கணும். உடுக்க நமஸ்தே தேனமோ நமஸ்தே ருத்ர தேனமோ நமஸ்தே ருத்ரா தே ருத்ர தே தே ருத்ரே மன்னியவே மன்னியவேன்னு பெரட்டி பெரட்டி அடிச்சா அந்த ருத்ரன் வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போடும். அதனாலதான் கனபா இதுல ஏன்னு கேட்டா, நம்ம கோஷ்டியிலேயே எப்பவுமே ஒத்துமை இல்லை. மூலம் மட்டும் அத்தியனம் பண்ணி கிரமாந்த அத்தியனம் பண்ணுவோம், ஜடபாராயணம் பண்ணுறது தப்புன்னு கலைப்பு விடுறான். இவாளுக்குள்ளேயே உள்நாட்டு கலகம். இங்கே பெரிய ப்ராப்ளம் என்னென்ன நமக்கு, இதை நான் அடிக்கடி சொல்லி ஆகணும், இது மாதிரி இருக்கக்கூடாது விகாசம். அதுக்கு ஒரு பலன் உண்டுன்னா நீங்கள் அத்தியனம் பண்ணலங்கிறதுக்கு அது தப்புன்னு சொல்கிறதா, நான் இதை சர்ச்சைக்க ஆரம்பிக்கல, மத்தூர் வேதாந்தம் மட்ராஸ் வேதாந்தம் மாதிரி இல்லை, ஜென்ரலாக நான் பேசுகிறேன். அப்போ ஜடாயாந்த சஹசிரகம்னு சொல்றார், மதுஷ மாதவஸ்யான்னு பேர்கள்லாம் சொல்றார். இந்த பேரெல்லாம் கவி யூஸ் பண்றார். நபோ நபஸ்யோர் மத்தியே அப்படின்னு காளிதாசன் யூஸ் பண்றான். ஆணி ஆடி மாதங்களுக்கு நடுப்புறேங்கிறத அப்படி யூஸ் பண்றான். இவ்வளே இவரும் யூஸ் பண்றார் நிறைய. அதே போல நட்சத்திரங்களை யூஸ் பண்றச்சே கூட, ராமாவதாரம் சொல்றச்சே, வேத பிரயோகத்தை வால்மீகி பிரயோகம் பண்ணிருக்கார். நக்ஷத்ரே திதி தெய்வத்யே ஸ்வச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துன் கௌசல்யா சுஷுவே ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் ததஶ்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே. வேதம் படிச்சு சரி தெரியாதவன் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார், எந்த நட்சத்திரத்துக்கு அதிதி தேவத்தையோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், எந்த நட்சத்திரத்துக்கு அதிதி தேவத்தை இங்கே வரணும், யோசியம் நட்சத்திரங்கள்லாம் வரணும்னு அன்னைக்கே அவர் சொன்னார். சில நட்சத்திரங்கள் வடக்க போகிறது, சில நட்சத்திரம் கிழக்க போகிறது, தேவ நட்சத்திரம் யம நட்சத்திரம்னு அதெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு விஷயமாக போகணும். அதிதிய தேவதையாக உடைய நட்சத்திரம்னா என்ன நட்சத்திரம், புனர்வசு. புனர்வசு நட்சத்திரம் அதிதிர் தேவதா, அதுக்கு என்ன வாக்கியம் அங்க, புனர்வசு நஃபுனரே தாயம் புனர்னோ தேவா அபியந்து சர்வே புனர்வோ ஹவிஷாயஜாமஹா தேவ்யதிதிர நர்வா விஸ்வஸ்ய பர்த்ரீபுவத் ப்ரதிஷ்டா புனர்வசு ஹவிஷா வர்த்தயந்தி இன்னைக்கு இந்த நட்சத்திரம் சொன்னா யாருக்கும் புனர்வசு வந்து என்னை பத்தி சொன்னான்னு ஸ்பெஷலா சந்தோஷப்பட்டவங்க யாரை பத்தியும் இல்லை. இது கிரமேண வரும்போது வரும். புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார்னு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்துல அதிதி தெய்வத்தியமான நட்சத்திரத்துல பிறந்தாருங்கிறான்னா வேதத்தோட கனெக்ட் பண்ணி தான் பிரிவாள்லாம் பேசியிருக்கான். இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதிதிங்கிறதான தேவதைகளுடைய மாதா தேவதை. இதுக்கு டேட் எவ், அது என்ன ஆரம்பம் சொன்னேன், தேவி அதிதிஹி நகா புனகா ஸ்புரணவுத்து. அதிதி தேவதையானவள் எங்களுடைய ஆஸ்திக்கத்தை பார்த்து புனப்புனகா அடிக்கடி நல்லதை கொடுத்து திருப்தி பண்ணி வைக்கட்டும். புனர்வசு நஃபுனரே தான், இந்த புனர்வசுங்கிற தேவதையானவள் ரெட்டையா இருக்காளாம், ரெண்டு பேர் சேர்ந்து எங்களுடைய யாக யஜ்ஞாதிகள் நாங்கள் பிரார்த்தனைகள் போது கூப்பிட்டா வரட்டும். புனர்னோ தேவா அபியந்து சர்வ, இதில் புனகா புனகான்னு ஒரு வார்த்தை இருக்கு. தேவதைகளெல்லாம் நேற்றுக்கு கூப்பிட்டேன் வந்தா இன்னைக்கு என்ன சார் திருத்தி கூப்பிட்டாள், ஒரு நாள் வந்தா புனர் புனரே தாம் யஜ்யம், இந்த தேவதைகள் ரெண்டு பேரும் மறுபடியும் மறுபடியும் வரட்டும். அப்புறம் புனர் புனரேதான் யஜ்யம் புனர்னோ தேவா அபியந்து சர், எல்லா தேவதைகளும் மறுபடியும் வரட்டும். புனர்வோ ஹவிஷா, ஆமாம் நீங்கள் ஒரு நாள் மொதனா வந்தாக்க கரிகாய் சாம்பாரோட சாப்பாடு, ரெண்டாம் நாளைக்கு கூட்டு கிடையாது, மூணாம் நாளைக்கு சாம்பார் கிடையாது, நாலாம் நாளைக்கு வெறும் முடிஞ்சாங்க கூடாது, நாங்கள் தினம் தினம் பண்ணுறோம் விட்டான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க. புனப்புனர்வோ ஹவிஷா யஜாமஹா, நாங்கள் ஒன்று சிலைக்காமல் புனப்புனகா ஹவிஷா ஹவிஸுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறார். எத்தனை நாள் இருந்தாலும் நான் நாள் சாப்பாடு போட்டேன்னு சொல்லணும், முதனா சாப்பாடு மறுநாள் கூப்பாட. இதில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லிவிடுறேன். இப்போ இந்த கதை சொல்கிறதுல ஒரு சுவாரஸ்யம், எல்லாருக்கும் அட்ராக்ஷன். ஒரு ஜமீன்தாருக்கு கிராமத்தில், இது வந்து பரம்பரையாக வர கதை, மகாமகோபாத்யாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி எங்கள் மாமாவுக்கு சொல்லி அந்த மாமா ஒரு ஸ்லோகத்தை தயார் பண்ணான்னு என்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இந்த பரம்பரையோடு தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை குரு பரம்பரை தெரியணும். அந்த ஜமீன்தாருக்கு நாலு மாப்பிள்ள, எந்த மாப்பிளையும் கோச்சுக்காருங்க வைங்க, நாலு மாப்பிள்ள இருந்தால் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து சுதந்திரம். இந்த மாப்பிள்ளை எழுதோ வெளியூரில் வேலை பார்த்தான். இந்த மாமனார் இறந்து போட்டார். அவருக்கு பொண்கள்லாம் ஆனப்புறம் ரொம்ப கடைசியில் ஒரு பையன், அந்த பையலுக்கு 10 வயசு தான் ஆறுது, கர்மா பண்ணுறான். இந்த நாலு மாப்பிள்ளைகளும் வந்தானே இங்கே காரியத்துக்கு வரணுமே, வந்தால் முதனா வந்தவன் 13 நாள் இருந்துட்டானே, அந்த காலத்தில் லீவு ஈஸியாக கிடைக்கணும்னு வச்சோங்களேன், ஒத்துணும் திரும்பி போகிற மாதிரியே இல்லை. இவனுக்கு இந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது, அத்தின் பேரெல்லாம் ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏன்னு இந்த நாலு மாப்பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமோ இல்லையா, பூதி விபூதி உத்பூதி உத்பூதி மகாபூத்தின்னு பேரம், இதெல்லாம் வச்சுங்க சும்மா பேர், கல்பனை கதை தானே இது, யாரையும் பற்றி ரெஃபரன்ஸ் கிடையாது. எல்லா புஸ்தகங்கள்லையுமே இங்கே வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ பேர்களோ யாரையும் சொல்கிறதா, எங்கிட்ட கோபப்படாங்கோ, கற்பனைகள்ங்கிறான். இந்த மாதிரி நாலு பேர் இருந்தான். எதுக்காக சொல்ல வரேன், புனப்புனர்வோ ஹவிஷாயஜாமஹா வியாக்கியானம், அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற வள்ளை கேட்டான். இவ்வளோலாம் பொதுவாக கேட்டான், மாப்பிள்ள எப்போ ஊருக்கு போகிறேன்னா, ஐயோ நாங்கள் போயிடுவோம்னா குழந்தை தனியாக இருக்கோம், இந்த 200-300 பேர் சொத்தை வச்சுட்டு அவன் ஜாக்கிரதையாக காப்பாற்ற முடியாது, அதுக்காகத்தான் நாங்களாம் இருக்கோம்னா. இவனே இருந்து அழிச்சப்படுறதா தீர்மானம். மச்சன்னு கொஞ்சம் மேஜர் ஆகி அவனுக்கு விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் அங்கே சொல்லி கொடுத்துட்டு என்ன கிளம்புறது, இங்கே இருக்கிறதுலாம் இவன் தான் சாப்பிட்ற போட்டு ஒவ்வொருத்தருக்கும் 5-6 குழந்தை சோறு கண்டு இடம் சொர்க்கம்னு போட்டான். இந்த ரிசப்ஷனுக்கு சில பேர் என்ன பண்ணுவான், கவரில் 10 ரூபான் ஓட்ட போட்டு நல்லா ஒட்டி டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு, இவ்வாரத்தில் இருக்க சப்ஜாடாக எல்லாருமே போய் எங்கள் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமோ, இப்போ எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ஒரு சின்ன பாதுஷா 2-4 மிக்சரை போட்டு கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். ரசனாவை கொடுத்துட்டோம். இவன் ஏதோ பஃபே வச்சாத்தானே இவன் ஒரு தினசா பண்ணுறது, இது மாதிரி ஒத்தனு குத்தம் ஏமாத்துறாங்க. அவன் என்ன பண்ணா, அந்த ஊரில் இருந்தான் ஒரு ஃப்ரெண்டு, நாளைக்கு நீ சாப்பாட்டில் நெய் ஊற்றாதேன்ட்டான். கிருதாபாவாகதோ பூதிஹி, இந்த பூதிங்கிற மொத்து மாப்பிள்ள கொஞ்சம் சூடு சொரணா ஜாஸ்தி உள்ளவர், நெய் போடாமல் சாப்பாடு போட்டான். சத்தம் பார்த்தான், இது ரெண்டா சரி பண்ணல, ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்குன்னு கிளம்பிட்டான். அவன் கிளம்பி போட்டான் கதோ பூதிஹி, மறுநாளே டிக்கெட் வாங்கிட்டு நைஸாக கிளம்பிட்டான். அடுத்தவன் பார்த்தான், நெய் கொலஸ்ட்ரால்ங்கிறா நல்லதுதான், அதனால மற்ற 3 பேரும் ஒரு தினசா இருந்துட்டானே, டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு விபூதிர் வியஞ்சனக்ஷயாது. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணா, இனிமேல் நீ கரிகாய் எல்லாம் கட் பண்ணுன்ட்டான். வெறும் சாதம் குழம்பு ரசம் மோர், நெய் கிடையாது, அதுதான் ஏற்கனவே கொடுத்தேன். கரிகாய் எல்லாம் கட் பண்ணுன்னா, ரெண்டாவது மாப்பிள்ள பார்த்தா விபூதிங்கிறவன் வியஞ்சனக்ஷயா, வியஞ்சனம்னு பேர் அது. இதை க்ளோஸ் பண்ணோன்னே இவன் மூட்டையோட கிளம்பிட்டான். இவன் கொஞ்சம் சூடு சொரணை, உள்ள சூடு மட்டும் இருக்கு, சொரணை இல்லை, சொரணையும் இருக்கு. இந்த மூணாவது பேர் வழி பார்த்தான், சார் இந்த இதில் இந்த காய்கறியினால நல்லதுன்னு ஒருத்தர் சொல்றா, கெடுதல் ஒருத்தர் சொல்ற, இது ஆயுர்வேதத்திலே 2 தினம் இருக்கு. ஷாகேன வர்த்ததே வியாதிஹின்னு ஒரு வாக்கியம், ஷாகேன கரிகாயினால் வியாதிஹி டிசீசஸ் வர்த்ததே வளர்கிறது, இப்படி இப்படி ஒருத்தர் இதை நான் சொன்னாக்க இதில் இருக்குங்கிறதுக்காக சொல்கிற சண்டை. 300 பார்த்தான், சார் நீங்கள் பதம் பிரிச்சு தப்பு, இந்த சாதத்தை விட மாவா அரைச்சி கோதுமை கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதான், அஷ்டகுணம் பிஷ்டம். இன்னும் ஒருத்தர் சில பேர் சொல்லுவா, வயசானதுக்கப்புறம் கஞ்சி போட்டு கொடுத்தா என்னவோ நாட்டு பண்ணு, 4 டம்ளர் கஞ்சி தான் கொடுத்தாங்கிறான். 4 டம்ளர் கஞ்சிங்கிறது 2 பஃபே சாப்பிட்டா மாதிரினா அது, ஏய்யா என்னாச்சு, ஜுரம் அடிச்சு உடம்பெல்லாம் இதாக இருக்கு, என்னவோ ரசம் சாத்தை கரைச்சி கொடுக்குறான்னா, கரைக்கிறதுக்கு ஒரு படி சாதத்தை கரைச்சிருக்கான், துணுண்டாயிடுத்து. இது நமக்கா நம்ம கருத்துக்கிறது, நான் கரைச்சி குடிச்சா இன்னும் மோசம் கொச்சுப்போ, உட்காந்து கையெழும்ப வேண்டிய வேலை இல்லை. இது கஞ்சி குடிச்சு விட்டு இது ஒரு தினசா மீசையில் மண் ஓட்டும் கஞ்சி, கூழு காசு மீசைக்கு ஆசை, இந்த அந்த மாப்பிள்ளைக்கு மீசை கிடையாது நல்ல வேலையா. எங்கள் அத்தை ஒருத்தர் வந்தார், என் பையன் சும்மா இல்லாமல் ஏன்யா மீசை வச்சுருக்கேன்னு கேட்டு வச்சான், சின்ன பையனாக இருக்கச்சே துடுக்கா. அவர் என்ன பண்ணார்னார், இவன் கேட்ட வேலையில் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது, நான் பேரெல்லாம் சொல்லலை. அவர் அடுத்த மாதம் எங்காத்துக்கு வரும்போது எடுத்துவிட்டார். ஏய்யா அப்படின்னு கேட்டேன், இல்லை உங்கள் பையன் சொன்னோன்னு எனக்கு சரின்னு பட்டது, மீசகசியெல்லாம் வச்சுக்கிறது அவ்வளோ சரியில்லை அப்படின்னு எடுத்துவிட்டேன். இதெல்லாம் நல்ல வேலையாக இருக்கணும், இந்த பையன் இப்பவே எப்படி சொல்கிறான், என்னடா பண்ணுறதுங்காங்க. அதனால் மீசை இல்லாத மாப்பிள்ளை கஞ்சி சாப்பிட்டு போய் சாம்பு இருக்கலாம் தீர்மானிட்டான். இப்போ 4வது மாப்பிள்ளை கிளப்பியான். அவன் என்ன பண்ணுதுன்னா, ராத்திரி படுத்துன்னு தூங்குவா, நாங்கள் ஒரு 10 பேரை விறகு கட்டி எடுத்துன்னு வரோம், சாத்து சாத்துன்னு சாத்து போடுறது, இருட்டு உள்ள முகமூடியும் போட்டு விடுறது, என்னன்னு தெரியாமல் பே பிசாச்சின்னு கிளம்பி போடுவார்னா, மகாபூதிஸ்து முஷ்டிபிஹி, நல்ல தமேதமே பிரகாரம் அடிச்சா அவன் எடுத்து ஓட்டத்தில் குட்சு ரயில் நின்றுருந்து அதில் ஏறிட்டான். பூதுல்வர் வந்து அப்படி ஏறிப்பட்டான். இந்த மாதிரி முத நாள் விருந்து மறுநாள் மருந்து அப்படின்லாம் இருக்கக்கூடாது. என்ன சொல்றார், புன புனர்வோ ஹவிஷா யஜாமஹா, தேவதைகளுக்கு கொடுத்தா நமக்கு தான் வளரும், நாங்கள் ஹவிசனால பண்றோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றதான தேவதை. இந்த தேவதைகளுடைய நட்சத்திரத்தினால் இது வருதுன்னு அவர் சொல்றார். ஒவ்வொரு தேவதைகளும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கான்னு தெரிஞ்சா நமக்கு ரொம்ப நல்லது. இந்த நட்சத்திரங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம்னு கேட்டால், நட்சத்திரேஷ்டி சத்திரம்னு பேருது. நட்சத்திரனாலே இங்கே புண்ணியம் பண்ணிவிட்டு தேவலோகத்தில் போய் அங்கே சௌரியமாக பிரகாசிக்கிறதுனால நட்சத்திரம்னு பேர் தான். தன் நட்சத்திராணான் நட்சத்திரத்வம் தேவகிரஹாவே நட்சத்திராணி அப்படிங்கிறதாக இருக்கு. என்னென்ன நட்சத்திரத்தில் என்னென்ன காரியம் பண்ணலான்னோ புனர்வசுக்கு ஒன்று சொல்லியிருக்கு. அவருடைய உபன்யாசத்தையும் புனர்வசு நட்சத்திரத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிண்டு பாக்கி வேற விஷயங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லாம் மத்தியானம் 6:30 ஆரம்பம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: அத்வாக்கள் என்கின்ற இறைவனை அடைப்பிக்கின்ற வழிகளிலே இறை வடிவமாக மந்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இறைவன் அத்வா வடிவாகவே நமக்கு சாதாரண உயிர்களுக்கு அனுபவப் பொருளாகிறான். அதுதான் அத்வான வழின்னு அர்த்தம். அந்த அத்வா வழியிலே அவர் அடைகிறோம். அது தத்துவம், புவனம், வர்ணம், பதம், மந்திரம், கலை என்பனவாகும். இதில் அந்த வர்ணம்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷரங்கள் தான். இறைவனுடைய உடுக்கையிலிருந்து இந்த அக்ஷரங்கள் தோன்றியது என்பதை பற்றி பாணினியினுடைய இலக்கணம் மாகேஸ்வர சூத்திரம் அப்படிங்கிற பகுதி சொல்லப்படுகிறது. அதற்கு அந்த மாகேஸ்வர சூத்திரத்திற்கு நந்தியேஸ்வரர் உரை முதலான உரைகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு விஷயம். ஆக அந்த மாத்ருகா நியாசம் என்கின்ற நாத்திருகை, ரெண்டு விதமான மாத்ருகா நியாசம் இருக்குது. அதில் அந்தர் மாத்ருகா, பகிர் மாத்ருகா என்று பெயர். அதே உள்ளுக்குள்ளே யோக வடிவமாக இந்த உடலை இணைத்து ஆன்மாவிற்கு செய்யப்படுகின்ற இந்த மாத்ருகா நேசமானது அந்தர் மாத்ருகா என்று சொல்லப்படுகிறது. வெளி உடம்பிலே நம்முடைய புற அவயவங்கள் மீது செய்யப்படுகின்ற அக்ஷர நியாசமானது பகிர் மாத்ருகா நியாசம் என்று சொல்லப்படும். இது எதற்காக இங்கே சொல்கிறேன்னா, அந்த அந்தர் மாத்ருகா நியாசம் செய்யும் பொழுது அதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம் அல்லது சகசிராரம் முதலான ஏழு இடங்கள். ஷடாதாரே பரமூர்த்தி சஹசிர தலபங்கஜே குருநாதம் கிருபாமூர்த்திம் ஜபாகுசும சன்னிபம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது என்னன்னு கேட்டால் கிரியாதீபிகைன்னு ஒரு நூல். அதில் சிவாக்ர யோகிகள் அவர் அந்த நூலை கிரியாதீபிகை என்கின்ற அந்த கிரியாதீபிகைங்கிற நூலில், கிரியாமுக்கிரம ஜோதிகைங்கிறது அகோர சிவாச்சாரியார் எழுதி செய்தது. இது வந்து சிவாக்ர யோகிகள், சிவக்கொழுந்து தேசிகர்னு சொல்லுவார் தமிழில், சிவாக்ர யோகிகள் அப்படின்னு. அவர் சூரியனார் கோவிலுடைய ஆதீனமாக இருந்தவர். அவர் எழுதியிருக்கார் நிறைய வடநூல்களும் தமிழ் நூல்களும் எழுதியிருக்கார். அதில் அந்த அர்ச்சனா விதி எழுதியிருக்கார் அவர். அதில் எழுதும்பொழுது சைவ சந்நியாச பத்ததி, வர்ணாசிரம சந்திரிகை முதலானதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதிய நூல்களில் இந்த அந்தர் மாத்ருகா நியாசமானது கிரியாதீபிகைங்கிற நூலில் வருகிறது. அவர் துவாதசாந்தத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் முதலானவையெல்லாம் கடந்து அந்த துவாதசாந்தம்ங்கிற பெருவெளிக்கு, பிரம்மரந்திரத்திற்கு மேலே இறைவனை தியானிக்கும் பொழுது குருநாதர் வடிவமாகவே தியானிக்கிறார். குருவும் சிவமும் ஒன்றுன்னு கொள்கிறார் அவர். அதை

வருகிறேன். அதனால் மூலாதாரத்தில் வந்து விநாயகர், சுவாதிஷ்டானத்தில் பிரம்மா, மணிபூரகத்தில் விஷ்ணு, அநாகதத்தில் ருத்ரன், விசுத்தியில் மகேஸ்வரன், ஆக்ஞையில் சதாசிவம், பிரம்மரந்திரத்தில் பரமேஸ்வரன். இப்படியாக நம்ம சைவாகமங்கள் நமக்கு அருளி செய்கின்றன. ஆதாரே லிங்கநாபௌ ஹிருதய சரசிஜே தாலுமூலே லலாடே த்வே பத்ரே ஷோடசாரே த்விதச தசதலே துவாதசார்த்தே சதுஷ்கே வாசாந்தே பாலமத்யே டபகட சகிதே அர் விசர்கேஜ லக்ஷே மத்யே ஹம்சம் சுதீப்தம் சகல குணயுதம் வர்ணரூபம் நமாமி என்று சொல்லப்படுகிறது. அந்த மாத்திருகாரத்திலே லட்சணம் சிவாகமங்களில் சொல்லப்படுகிறது. அதில் சொல்லும் பொழுது ஆதாரே லிங்கல மூலாதாரம் லிங்கம், அப்புறம் நாபி அதாவது துப்புள், மூலாதாரே ஆதாரே லிங்கநாபவு ஹிருதயத்தில், ஹிருதய சரசிஜே தாளுமூலே அவருடைய கழுத்து பகுதி, இந்த பகுதியில் ஓசை உருவாகின்ற அந்த பகுதியில் தாளுமூலே லலாடே, லலாடம்ங்கிறது நெற்றி, தாளுமூலே லலாடே இந்த புரூமத்தியை சொல்லணும். இதில் த்வே பத்ரே இரண்டு தளங்கள், நம்முடைய நெற்றியில் இருக்கக்கூடிய சதாசிவமானவர் இரண்டு தளங்களை உடைய, ஹம்சம் என்கின்ற ரெண்டு தளங்களை உடைய, அல்லது லம்ஷம் என்கின்ற ரெண்டு தளங்களை உடைய பத்மத்திலே அமர்ந்திருந்து நமக்கு ஆக்ஞியை பிறப்பிக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கே ஆக்ஞின்னு பேர். ஆக்ஞாஸ்தானம்னா கட்டளை இடுகின்ற இடம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மூளையை பார்த்தீங்கன்னா ரெண்டு இதழ் மாதிரி ரெண்டு பிரிவாக இருக்குது, சிறுமூளை பெருமூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் அது வந்து ஆக்ஞை. அடுத்ததாக இருக்கக்கூடிய விசுத்தி மகேஸ்வர ஸ்தானம், இங்கே தான் ஒளி உண்டாகிறது, பேசுகிறதே எல்லாம் பண்ணுறதெல்லாம் நாம் வந்து இதன் மூலமாக தான் செய்கிறோம். அது மனோன்மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அம்பாலை, அதை வந்து ரெண்டு வித உண்மணி வாக்வாதினி சக்தி சமேதாய மகேஸ்வராயனமாக ஆகமங்களில் சொல்லுவாங்க. ஆகையினால் அந்த வாக்வாதினி அப்படிங்கிற சக்தியும் உண்மணிங்கிற சக்தியும் அந்த விசுத்திங்கிற இடத்துல மகேஸ்வரன் உரைகிறார். அப்புறம் ஹிருதயத்தில் ருத்ரம், அவர் வந்து 16 தலங்களை உடைய இடத்துல விசுத்தியில் மகேஸ்வரனும், 12 தலங்களை உடைய பத்மத்திலே தாமரையிலே, அந்த தலத்துக்கெல்லாம் அக்ஷரம் இருக்குது. அது அடுத்தது இப்படியே விரிவாக போயின்னு இருக்குமேன்னு பார்க்குறேன். நான் ஆகமங்களை சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்லலாம் என்று இருந்தேன். அதனால் 12 அக்ஷர தலங்களை உடைய ஹிருதயத்தில் ருத்ர வடிவமாகவும் அந்த ஒரே இறைவனை தான் தியானிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே வேறு வேறு ரூபமாக இருக்குது, ருத்ரன் வடிவமாக இருக்குது. அதான் முதல் நாள் சொன்னது மாதிரி நவபேதங்களாக இருக்குது. சிவம் சக்தி, நாதம் பிந்து, சாதாட்சியம், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா என்கின்ற 9 வடிவங்களில் நம்மளுடைய சாத்திர தோத்திர நூல்களெல்லாம் நிறைய உதாரணங்கள் இதுக்கெல்லாம் இருக்குது. நம்ம சித்தியாரில் அழகாக பிரமாதமாக நம்ம இவர் சொல்லியிருக்கார், அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார். அதே மாதிரி நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் போய் சென்று நீங்கள் தேடி பார்த்து படிக்கலாம். ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா பேர் தெரிஞ்சவா இருப்பா, அதனால் தெரிஞ்ச விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், ஏதாவது புதுசாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் இவைகளை சொல்கிறேன். அப்படி இது ஆகமம் பண்ணுறவர்கள்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் படித்து சொல்லி மந்திரங்களாக இதை நியாசம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உணரத்தக்கன, வெறும் படிக்கத்தக்கன அல்ல, படித்து பேசத்தக்கவோ இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணத்தக்கவோ அல்ல, இதெல்லாம் உணரத்தக்கன. இதெல்லாம் நாம் எப்போ உணர முடியும் அப்படின்னா அன்றாடம் செய்து இறையருள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இவற்றையெல்லாம் உணர முடியும். அப்படியாக மூலாதாரத்தில் விநாயகனும், சுவாதிஷ்டானத்தில் பிரம்மாவும், பணிபூரகத்தில் விஷ்ணுவும், அநாகதத்தில் ருத்ரனும், விசுத்தியில் மகேஸ்வரனும், ஆக்ஞையில் சதாசிவனும், பிரம்மரந்திரத்திற்கு மேலே 1000 இதழ் உடைய கமலத்திலே, சகசிராரத்திலேயும், துவாதசாந்த பெருவெளியிலும் சிவபரம்பொருளானவர் சித்திக்கப்படுகிறது, தியானிக்கப்படுகிறார். இதுதான் நம்ம சிவாகம வழக்கம். அந்த சிவாகம வழக்கத்தை ஒட்டியே சொல்கின்ற கிரியாதீபிகை என்கின்ற சிவாகம நூலானது, பத்ததி நூலானது, எப்படி சொல்கிறதுன்னா அவர் ஒரு 18 பத்ததிகளை தவிர நிறைய பேர் நூல் செய்திருக்கிறார்கள். அந்த பத்ததிகளையெல்லாம் தழுவி அது மாதிரி இந்த சிவாகர யோகிகள் ஆகிய நமது ஆதீன முதல்வர் அவர்களும் அவ்வாறு செய்கிறார். அப்படி செய்கின்ற நூலில் அவர் தன்னுடைய பாதசாந்த தாளத்தில் அவர் சிவபரம்பரில் வைக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய குருநாதரை சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்திற்காக இதை சொல்லவர். ஆக குருவை சிவமாக கொள்வது எவ்வாறுன்னா அவ்வாறு அதை சொல்கிறார். அப்படி அந்த நிலை அடையும் பொழுது, அந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம அன்றாடம் செய்கின்ற பூஜை முறைகளை சொல்லும்பொழுது தான் அந்த வர்ணம் வந்தது. அதுக்கு தான் கிருஷ்ணர் இந்த வர்ணாசிரமங்கள்லாம் பற்றி பேசின்னு வரோம். அதனால் அதில்

தான் சிவாகம பூஜைகளிலே செய்யப்படுகிறது. யாகேஸ்வரனாக அங்கே யார் இருக்கார்னா பரமேஸ்வரன் தான் இருக்கார். ஒரு ஒரு யாகசாலையிலையும் அந்த 27 கலசங்கள் சப்தவிம்சதி கலசங்கள்னு வச்சுருப்பாங்க. அந்த மேதிகையினுடைய மேலே பிரதான கலசமும் அதுக்கு வர்த்தனி கலசம் ஒன்று இருக்கும். அதை சுற்றி 8 திருக்கலசங்கள் வித்யேஸ்வர கலசங்கள் இருக்கும். இவைகளை தவிர யாகேஸ்வர கலசம்னு ரெண்டு வச்சுருப்பாங்க. இந்த யஜ்ஞ ரட்சகர் யாகத்தினுடைய தலைவனாக அந்த ரெண்டு பேர் யாருன்னா பரமேஸ்வரனை தான் சொல்லப்படுகிறார். பாசுபதாசிரமும் பரமேஸ்வரனும் தான் பூஜிக்கப்படுறார் அந்த இடத்துல. அதனால் எல்லா யாகங்களுக்கும் தலைவனாக ஈஸ்வரன் தான் இருக்கார். அதை வேதம் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுகிறதுனா ராஜா அத்வரஸ்ய ராஜானம் அப்படின்னு சொல்கிறது பரமேஸ்வரனை. அவக்னே ருத்ரோ அசுரோ மகோதுவகஸ்தகம் சர்தோ மாருதம் விரட்சஜீஷிஷே தும்பாதீர ருடைர் யாசதங்க ஜத்வம் பூஷாபி ததப்பா சனுத்மனா ஆவோ ராஜா ஆவோ ராஜானம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ருத்ரன் தான் எல்லா யாகங்களுக்கும் ராஜா அப்படின்னு சொல்கிறது, பரமேஸ்வரனை தான் சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது ஆத்மா வகந்துகர யசேத சஸ்வேதை ரஸ்வை சஹகே துமத்பிஹி வாதாஜிதயர் பலவத்பிர் மனோஜ வைராயாகி சீக்ரம் மம ஹவ்யாய சர்வோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆவாகன காலங்களில் இந்த வேத மந்திரங்களை சொல்கிறது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் சிலர். அதனால் அதை வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அவர் ருத்ரனை கூப்பிடுறது மாதிரி இருக்குது அந்த மந்திரம். சர்வன் ஆகிய சர்வேஸ்வரன் ஆகிய இறைவனை எப்படி சொல்கிறது, இறைவனுடைய பெயர்களில் சர்வன் ஒரு பேர் அவருக்கு. அஷ்டமூர்த்தங்கள், 8 மூர்த்தங்களுடைய வடிவமாக இறைவன் இருக்கிறான். இந்த 8 மூர்த்தங்கள் என்னென்னா பிருத்திவி என்கின்ற மண், ஜலம் என்கின்ற நீர், அக்னி என்கின்ற நெருப்பு, தேயு என்கின்ற நெருப்பு, வாயு என்கின்ற காற்று, வியோமம் என்கின்ற ஆகாசம், இவற்றை தவிர சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய 8 மூர்த்தங்களுக்குள்ளும் உயிராக அந்த இறைவன் உரைகிறான் அப்படிங்கிறது நம்முடைய ஆகமங்கள் அஷ்டமூர்த்தங்களாக சொல்கிறது. இந்த அஷ்டமூர்த்தங்களை அட்டமூர்த்தியை அப்படின்னு திருமுறைகள் சொல்லும். இந்த அஷ்டமூர்த்தங்களை அழகாக திருவாசகத்தில் வரிசைப்படுத்தி பாடுவார் மணிவாசகர். ஒரு ஒரு மூர்த்தங்கள் வடிவமாகவும் அந்த இறைவன் இருக்கான். தலங்களுக்கு வருந்துகிறேன். அப்படி அஷ்டமூர்த்தங்கள் வடிவமாக இறைவன் இருக்கிறார். இந்த அஷ்டமூர்த்தங்களுக்கு அதிபதியாக அவரை சொல்லும் பொழுது ஆகமங்கள் சர்வ பசுபதி உக்ர ருத்ர பவ ஈசான மகாதேவ பீம என்று சொல்லும். இதை தான் அர்ச்சனையாக பண்ணுறாங்க. எப்படின்னா பவாய தேவாஜ நமஹா, சர்வாய தேவாஜ நமஹா, ஈசானாய தேவாஜ நமஹா, பசுபதேர் தேவாஜ நமஹா, உக்ராய தேவாஜ நமஹா, ருத்ராய தேவாஜ நமஹா, பீமாய தேவாஜ நமஹா, மகதே தேவாஜ நமஹான்னு அர்ச்சனையாக பண்ணுறாங்க. இதையே சொல்லும்பொழுது அம்பிகைக்கு சொல்லும் பவச தேவச பத்னி நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறது வழக்கம். இப்படி இந்த அஷ்டமூர்த்தங்கள் அதற்கு உயிராக அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இவைகள்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. இவைகளை சொல்லும் பொழுது இந்த 9 குண்டங்கள் அமைத்து யாகசாலை போட்டு நவகுண்டபட்ச வேள்வி, நவகுண்டபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 வேள்விகள் அமைத்து பெரிய கும்பாபிஷேகங்களில் யாகங்கள் செய்வாங்க இறைவுக்கு. அப்போ அஷ்டமூர்த்தங்கள் தனித்தனியாக ஆராதிக்கப்படுவது தான் அந்த 9 குண்டங்களுடைய விளக்கம். அதுக்காக தான் அவ்வாறு செய்கிறது. ஏன்னா அவ்வாறு யாகம் செய்யும் பொழுது அந்த அஷ்டமூர்த்தங்களும் பொலிவுறும். இந்த பஞ்சபூதங்களும் சூரிய சந்திரன் ஆன்மாவாகிய எல்லாரும் பொலிவுறுந்தால் தான் இந்த வையகம் வாழும் அப்படிங்கிறது அந்த யாகத்தினுடைய கருத்து இல்லையா. அதனால் இறைக்கு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் அவருக்கு போய் அது சேருவதில்லை. ஏன்னா அவருக்கு போய் நம்ம ஒரு சாப்பாடோ அவருக்கு ஒரு சக்தியோ நாம் யாரும் கொடுக்க போகிறதில்லை. அவர் நீக்கமரம் நிறைந்த பரம்பொருள், எல்லாமானவர், என் குணத்தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கும்போது ஆனால் அவருக்கு வரம்பில ஆற்றலுடையவர். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எதுவும் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் இறைவனுக்கு செய்வதன் மூலமாக அந்த பலனை நாம் பெறுகிறோம், பலன் பெறுவதற்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஆக இவ்வாறெல்லாம் அற்புதமாக அஷ்டமூர்த்தங்கள் அங்கே பேசப்படுகின்றன. இந்த அஷ்டமூர்த்தி வடிவமாகவும் அந்த இறைவனை அங்கே இருக்கிறார். அந்த இறைவனை நாம் உணர வேண்டும். அவ்வாறு உணர தலைப்படுவதற்கு நமக்கு பூஜை ஒரு எளிய சாதனம். அந்த சாதனத்தை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு பூஜை செய்யும் கண் எந்த பூஜையை பண்ணுறோமோ அந்த வடிவம்

நம்மை அந்த இடத்துல அங்கே சிவபெருமானாக தன்னை தியானித்து பிறகுதான் பூஜை செய்ய வேண்டும். அதாவது பூஜையினுடைய ஆகமங்களை சொல்லும் பொழுது பூஜா சமயத்தில் அந்த அர்ச்சகன் அல்லது ஆச்சாரியன் எவ்வாறு அந்த பூஜையை செய்கிறதுக்கு எந்தெந்த பாவங்களில் என்னென்ன பூஜை செய்யணுங்கிற விஷயங்களை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இதை பற்றி சொல்கிறேன். சிவோகம் சிவோகம் சிவோகம் இது பாவையேது அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் சிவமாக பாதி சிவகா அகம் அதான் சிவம். அகம்னா நான் சிவம், நான் சிவம், நான் சிவம்னு பாதிக்கணும் அப்படின்னு வருது. அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற கருத்து அங்கே சொல்லப்படுகிறதா இல்லை ஆகம விஷயங்களில்? எத்தேவம் அர்ச்சயித்வாது தத்தேவம் ஆத்மபாவனம் அப்படின்னு ஆகமங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. சிவேன ஸ்தாபிதம் லிங்கம், சைவேன ஸ்தாபிதம் சிவகா. இல்லையா, சைவே சிவேன ஸ்தாபிதம் சைவம், சைவேன ஸ்தாபிதம் சிவகா. சிவத்தினால தான் சைவம் தவிக்கப்படுது, சைவத்தினால சிவம், சைவர்களாலே துதிக்கப்படும் பரம்பொருள் சிவம் இல்லையா. இப்படி நமக்கு அந்த ஆத்மபாவத்தை சிவபாவமாக பாவிக்கின்ற அந்த நிலையை தான் நாம் நம்ம சமயக்கண் கொண்டு, நம்ம ஆகமத்தினுடைய கண் கொண்டு, நம்ம சித்தாந்தத்தினுடைய கண் கொண்டு பார்க்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அந்த நிலையைத்தான் சொல்கிறது என்று கொள்ள வேண்டும். அடுத்ததாக தத்துவமசி. தத்துவ வடிவம் தான் நம்மளுடைய தேகம். நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தத்துவம். தத்துவம்னா வேறு எதுவும் விஷயம் இல்லை. தத்துவம்னா அந்த ஃபிலாசபி, அது ஒரு தத்துவம். இன்னொரு தத்துவம் இருக்குது, அது என்னென்னா 36 தத்துவங்களை நமக்கு ஆகமங்கள் அருளி செய்கின்றன. அந்த 36 வேதாந்தத்திலே சொல்லப்படுகின்ற 96 தத்துவங்கள் இந்த 36 விரிவு தான், அது தனி கிடையாது, நினைச்சிக்கக்கூடாது. அதாவது உதாரணமாக இப்போ குணம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது, குணதத்வாதிரமஹா அப்படின்னு இருக்குது. குணதத்வாதிபதையே திருத்தேகாதிரமஹா அப்படின்னு அர்ச்சிக்கப்படுறார் பரமேஸ்வரன். அப்படி அந்த குணங்கிற தத்துவம் வந்து 3 குணங்களாக இருக்குது, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படிங்கிற 3 குணமாக இருக்குது. குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆகி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் அவர் தில்லை சிற்றம்பலில் சிவபெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுறார். அங்கே சிற்றம்பலத்தில் அந்த இறைவனை போய் இந்த நடராஜ பெருமானுடைய கூத்தப்பெருமானுடைய திரு உருவத்திற்கு முன்பாக சென்று அவர் அங்கே வணங்கப்படும் பொழுது அந்த உருவத்தை பார்த்து அப்படியே மெய்மறந்து போயிறார். ஏன் நின்றுறார் அவருக்கு இந்த அன்ன சராச்சரங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே அங்கே தெரியுது. அவருடைய குணங்களெல்லாம் அங்கே ஒடுங்கி சிவபெருமான் மயமாக ஆயிடுறார் அவர் அப்படிங்கிறத அங்கே அந்த பெரிய புராணத்தில் அங்கே சொல்லியிருப்பார் அழகாக. அதில் குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆகி அப்படிம்பார். அந்த சாத்வீக குணமாக ஆகிட்டான், ராஜா குணம் தமோ குணங்கள்லாம் மாறி சுத்த சாத்வீகமாகிட்டாராம். வேதம் சொல்லும் பொழுது சுத்த சத்வாகா என்று சொல்லும். அப்படி சுத்த சத்வனாக, சுத்த சாத்வீக வடிவமாக குணத்தில் பேசப்படும். அப்படி குணங்கள்ங்கிறது 3, வாக்குங்கிறது, வாக் தத்துவங்கிறது 4 இல்லையா. வாயு தத்துவம் அப்படின்னு 1 சொல்லிடுவோம் நம்ம. அந்த வாயு தத்துவங்கிறது திசை விதமாக பிரியும், 10 வாயுக்கள் அப்படின்னு. அது வந்து பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன், அப்புறம் நாகன், கிரகரன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு திசை வாயுக்கள். இதை வந்து நம்ம ஆகமங்களில் சொல்கிறது மாதிரி வேதங்களில் சொல்லப்படுகின்றது. பிராணாபானம் யானோ தானாமே சுத்தந்தாம் ஜோதிரஹம் விரபாபி பாப்மா பூயா சங்கஸ்வா தைத்ரியோ உபநிஷத்தில் சொல்லப்படுறது. அப்படி வேதங்களில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த இவைகள் பிராணன் முதலான வாயுக்களை ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த திசைவித வாயுக்களும் ஒரு அந்த வாதங்களை குணப்படுத்துறதுல என்னென்ன வாயுக்களில் வேலை செய்கிறது, அதில் உட்கலை பிரிவுகளில் போகும்பொழுது வாதம்னு ஒரு பிரிவாக பிரிச்சுருவாங்க. அந்த வாதத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த மருத்துவ இதில் வாத நாடி, இந்த வாத நாடியில் திசைவித வாயுக்கள், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய குணபேதங்கள், அதனால் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படி பிரியும். அப்படி இருக்கிறது. இப்படி இது எல்லாம் சேர்ந்து தான் 96 தத்துவமாக அதில் சொல்லப்படுகிறது வேதாந்தத்தில். ஆனால் சித்தாந்தத்தினுடைய தத்துவம் தான் அடிப்படை. இந்த தத்துவங்கள் 36 3 தத்துவத்துக்குள்ளே அடங்கிடும். அந்த 3 தத்துவங்கள் வந்து ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் ஒரு 7, சிவதத்துவம் ஒரு 5, ஆக கூடுதல் 36 தத்துவங்கள். 36 தத்துவத்தில் சிவதத்துவங்கிறது வந்து சிவம் சக்தி, அதன் பிறகு சாதாக்கியம், மாகேஸ்வரன், சுத்த வித்தை, இந்த 5 தத்துவங்கள் சிவதத்துவம். அதன்பிறம்
மாயா தத்துவம், கால தத்துவம், நியதி தத்துவம், கலா தத்துவம், ராக தத்துவம், புருஷ தத்துவம், வித்யா தத்துவங்கள் ஏழு. அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவங்கள் 24. இந்த ஆத்ம தத்துவங்கள் 24 சொல்லும் பொழுது பஞ்சபூதங்கள் 5, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்கள் 5. அதங்களுடைய குணங்களாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் 5. அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் குணங்கள் இருக்குது. மண் வந்து 5 வகையான குணங்களோடு கூடியது, நீர் 4 குணங்களும், மண்ணிடை 5 ஆனாய், நீரிடை 4 ஆனாய்ன்னு திருமுறைகளில் இருக்குது. அதெல்லாம் மாற்றி இந்த இதிலே உபயோகப்படுத்துகிறாங்க, விசேஷமான தவறான அர்த்தங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு போக வேண்டாம் நம்ம. ஆக இதுதான் அதுக்கு அர்த்தம், அதெல்லாம் சொல்லப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது நமக்கு ஆகமங்களில். அவ்வாறு அந்த குணங்களாக அங்கே இருக்குது. அவைகளில் நான் பார்க்கும்பொழுது முதற்கண் அது என்னென்ன அதனுடைய பலன்கள் அப்படின்னு கேட்டால், மண்ண சுவை முதல், அதுக்கு 5 குணமுமே இருக்குது, ஆனால் முதல் சுவை மண்ணுன்னா முதல்ல சுவை. அடுத்தது நீர், இல்லை மண்ணுனா மனம், தந்தம். அடுத்தது நீர்னா சுவை, ரசம். அடுத்தது நெருப்புனா வடிவம், ரூபம். அடுத்தது வாயுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒளி, ஊறு, அதாவது உணர்ச்சி. கந்தம், ரசம், ரூபம், ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊறு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்புறம் ஒளி அப்படின்னா இந்த பெரிய வள்ளி நல்லி போட்டால் என்ன அர்த்தம்னா வெளிச்சம், லைட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ஆகாசம்ங்கிற இடத்துல ஒளி அப்படின்னா இந்த இடையினரிணியை போட்டால் என்ன அர்த்தம், சப்தம்னு அர்த்தம். எங்கே நம்ம சொன்னோமோ இந்த சப்தம் ஆகாசத்திலிருந்து தான் வேதங்கள் பெறப்பட்டனன்னு முதல் நாள் உரையின் பொழுது நம்ம பகிர்ந்து கொண்டோம். அந்த முதல் நாள் உரையில் சொல்லப்பட்ட அந்த ஒளி என்கின்றது ஆகாசத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது. ஆகாசம்தான் ஒளியை கடத்துகிறது இல்லவா. அதனால் மண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஆகிய 5 பூதங்களும் அதனுடைய குணங்களாக இருக்கக்கூடிய 5, அதுக்கு தன்மாத்திரைகள் பேர். அதை கந்தம், ரசம், ரூபம், ஸ்பர்சம், சப்தம் அப்படின்னு சொல்லப்படும் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் வாசனை, மனம், அப்புறம் சுவை, உரு, அதாவது ரூபம், அப்புறம் ஊறு. ஊருங்கிறது வந்து உணர்ச்சி, ஸ்பர்சம் இல்லையா, ஒளி, சப்தம். ஆக 5. இப்போ பஞ்சபூதங்கள்லேருந்து அவருடைய குணங்களாக இருக்கக்கூடிய 5, ஆக 10. அடுத்ததாக இருக்கக்கூடியது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எனப்படும். கர்ம இந்திரியங்கள்னா செயல்படுகின்ற, தொழிற்படுகின்ற கருவிகள், உடம்புல உள்ள கருவிகள். ஞான இந்திரியங்கள்னா தொழிற்படுகின்ற கருவி மாதிரி அறிகின்ற கருவிகள், புலன்கள் அதுகளுக்கு பேர். அறிகின்ற புலன்கள் 5, தொழிற்படுகின்ற புலன்கள் 5, கருவிகள் 5. இது என்னென்னு கேட்டால், ஸ்ரோத்ர, சக்ஷு, ஜிஹ்வா, கிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரோத்திரம்னா காது, மெய்வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அறிகின்ற புலன்கள். இதன் மூலமாக தான் உலகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். கண்ணால் பார்ப்பது இல்லையா, நாற்றால் சுவைப்பது, அப்புறம் மூக்கினால் நுகர்வது, காதினால் கேட்பது, உடலினால் உணர்வது, உணர்ந்தறிவது. இது வந்து தென்றல் காற்று, இது வாடை காற்று, இது வெப்பக்காற்றுன்னு உடல் அறிகிறது இல்லையா. இப்படி இதனுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய அவைகள் ஒரு 5 இருக்கு. அது என்னன்னு கேட்டால், வாக், பாத, பாணி, பாயு, உபஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. வாக் என்கின்றது வாய், அதாவது சாப்பிடுகின்ற வாய், தொழில்படுகிறது இல்லையா. வாக் அப்படிங்கிற இடத்துல வருகின்ற வாய் வந்து வேற, நாக்குன்னு வைக்கணும். இங்கே வந்து வாக்குங்கிறது வந்து பேசுகின்ற ஒரு உள்ளே எல்லாத்தையும் உள்ளே செலுத்துவதற்கான ஒரு பகுதி. அதாவது ஒரு கட்டடத்துக்கு போனோம்னா, ஒரு பெரிய கட்டடங்களுக்கு போனோம்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே எப்படி போட்டுப்பாங்கன்னா, இன்னும் ஒரு இடத்துல போட்டுப்பாங்க, அவுட்டுன்னு இன்னொரு பக்கம் போட்டுப்பாங்க. ஒரு பெரிய நூல் நிலையம் இந்த மாதிரி இடங்களுக்கோ, வேறு பெரிய கட்டடங்களுக்கோ போனோம்னா, தஞ்சை விடுதி இதுக்கெலாம் போனோம்னா, இன்னர்னு ஒரு பக்கம் போட்டுப்பாங்க, அவுட்டர்னு ஒரு பக்கம், இன் அவுட் அப்படின்னு ஒரு ரெண்டு வழி வச்சுருப்பாங்க. அது மாதிரி உள்ளே போகிறதுக்கான வழி வாய், எல்லாத்தையும் உள்ளே செல்லுறதுக்கு. அடுத்ததுக்கான மெயினான வழி, பல வழிகள் இருக்குது, மெயினான வழி வாய். அடுத்ததாக இரண்டாவதாக இருப்பது
பாணி, கரங்கள், கைகள், பாதம், செயல்படுகின்ற கருவிகளாக இருக்கக்கூடிய கை வேலையெல்லாம் செய்கிறது, கால் நடக்க கொள்ள எல்லாத்துக்கும் பயன்படுகிறது. அப்புறம் எருவாய் கருவாய் இந்த இரண்டு, அது பாயு உபஸ்தம்னு பேர். இப்படியாக இந்த எருவாய் கருவாய்னா புரியு, இந்த புரியலன்னா நன்னா விளக்கமாக சொல்லணும்னா, எருவாய் அப்படிங்கிறது வந்து மலஜல விசர்ஜனம் பண்ணுறதுக்கான பகுதி, கருவாய் அப்படிங்கிறது வந்து உயிர் உற்பத்திக்கான உறுப்பு இல்லையா. இப்படியாக ஐந்து, அதாவது வாய், கை, கால், எருவாய், கருவாய் ஆகிய ஐந்து தன்மாத்திரைகளாகிய குணங்கள், ஐந்து புலன்கள், ஐந்து ஆக மொத்தம் 20 ஆச்சு. 4 5 பஞ்சபூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 கருவி கரணங்கள் அதாவது தொழில்படுகின்ற கருவிகள், 5 அப்புறம் ஞானம் அறிகின்ற ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு அது சொல்லப்படும். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் ஆகிய 2 2 10 அப்புறம் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 20. அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற மனத்தினுடைய வெவ்வேறு பரிணாமங்கள் இதெல்லாம் சேர்த்தா 24 தத்துவம் ஆத்ம தத்துவம்னு பேர். இந்த ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5 எல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள் சொல்லப்படும். அந்த தத்துவத்தை அறிவது தான், தத்துவ தரிசனம் பண்ணுறது தான் இந்த தசகாரிய விளக்கங்களில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அப்படின்னு வரும். அப்படி அந்த தத்துவத்தை அறிவது தான் தத்துவவசி அப்படிங்கிறது. அப்படித்தான் நாம் ஆகம நோக்கில் அந்த வேதத்தை பார்க்கும்போது சொல்லலாம், சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி அப்படிங்கிறது. அடுத்தது அயம் ஆத்மம் பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மிக்கும் அயம் ஆத்மம் பிரம்மாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு அதுக்கு தமிழில் விளக்க சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி பொருள் படுறோம் அப்படின்னு கேட்டால், அயம் ஆத்மா பிரம்மன்னா ஆத்மாவே பிரம்மம்னா, நம்ம உயிருக்குள்ள உயிராக உறைவன் இறைவன், இறைவனை சொல்லும் பொழுது ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறதாக செய்தித்தான் சொல்லும். எங்கும் எவையும் எரியிருந்தோரின் போல் தங்கும் அவன் தானே தனி அப்படின்னு திருவருப்பயன்கிற நூலில் உமாவதி சிவாச்சாரியார் அருள் செய்கிறார். அது என்ன அப்படின்னா, இது குரல் வடிவமான 100 பாடல்களை கொண்டது, அது சித்தாந்த சாஸ்திரங்களில் முக்கியமானது. அந்த திருவருப்பயன் என்ற நூல் மூலமாக, திருவருப்பயன் என்கின்ற நூலில் எங்கும் எவையும் எரியிருநீர் போல் ஏகம் தங்குபவன் தானே தனி அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எதுக்குன்னா, இது ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இந்த இதை எடுத்துக்கிறேன். நிறையா இருக்குது, அதை சொல்கிறதுக்கு விளக்கங்கள் இருக்குது, அது நிறையா விஷயங்களை இந்த ஒரே விஷயத்துக்கே நிறையா சொல்கிறார் அவர். இது ஏன்னா, இப்போ வந்து வெந்நீர்னு ஒன்று இருக்குது. இந்த வெந்நீருங்கிறது என்ன அப்படின்னா, அதை பிரித்தோம்னா வெம்மை ப்ளஸ் நீர் வெந்நீர்னு வரும். வெம்மை நீருங்கிறது தன்மையானது, அதனால தான் தன்மைனா குளுமையானது, அதனால தன் நீர் அப்படின்னு அதை சொல்கிறோம். தன்மை பொருந்திய நீர், குளுமையான நீர்னு அர்த்தம். இங்கே வெந்நீர் அப்படின்னு சொல்லும்பொழுது வெம்மை ப்ளஸ் நீர், வெம்மை பொருந்திய நீர் அப்படின்னு அர்த்தம் அது. ஆக சுடு நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ அது எப்படி ஒன்றாய் உடனாய் வேறாக இருக்குது அப்படின்னா, வெந்நீர் அப்படின்னு சொன்னால் ஒரே பொருளாக அதை குடிக்கும். நம்ம சுடு தண்ணின்னு வச்சுக்கலாம், ஹீட் வாட்டர், ஹாட் வாட்டர் அப்படி வச்சுக்கலாம். அப்போ அதில் வந்து நீருங்கிற ஒரு பொருள் இருக்குது, வெம்மைங்கிற ஒரு பொருள் இருக்கு. இரண்டும் வெவ்வேறு எதிரெதிர் துருவமான பொருள்கள், வெவ்வேறு விதமான குணங்களை உடைய ரெண்டு பொருட்கள். நீர் நெருப்புனா எப்போது சூடாக தான் இருக்கும், நீருங்கிறது குளுமையாக இருக்கும். இந்த நீர் இந்த நெருப்போடு செய்யும் பொழுது புதுசாக ஒன்று உண்டாக இருக்கும், அது வெந்நீர் இல்லையா. ஆக எங்கும் எவையும் எரியிரு நீர் போல் ஏகம் தங்குமவன் தானே தனி அப்படிங்கிற, அப்படி சொல்லும் பொழுது வெந்நீருங்கிற என்று சொல்லும் பொழுது அது ஒன்றாக இருக்கிறது, வெம்மை நீர் என்று பிரிக்கும் பொழுது அது வேறாக இருக்கிறது, அந்த நீருடன் அந்த வெம்மை சேர்ந்தவுடன் உடனாக இருக்கிறது. ஆக ஒன்றாயும் இருக்கிறது, உடனாயும் இருக்கிறது, தன்மைகளின் பொறுத்து வேறாகவும் இருக்கிறது. அதுபோல இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் எங்கும் பரவி விரிந்து காணப்படுகிறான், எல்லாவற்றிலும் கடந்தும் உள்ளும் இருக்கிறான், அதனால் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த இறைவன் ஆத்மாவுக்கு உள்ளே அந்தராத்மாவாக உறைகிறான். ஆக அந்த ஆத்மா உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இங்கே உணரப்படுவதாக நாம் கொள்ள வேண்டும். அதுதான் அயம் ஆத்மா பிரம்மா என்று சொல்லப்படுகிறது.
அப்படியாக இந்த வேதத்தினுடைய மகா வாக்கியங்களானது சைவ சித்தாந்த நோக்கிலே சிவாகமத்தினுடைய பார்வையிலே நாம் பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அன்பர்கள் அறிய தருகிறோம். பிறகு நேற்றைய விஷயமாக ஒரு விஷயம் நாம் சேர்த்து கொண்டிருந்தோம். அது வந்து என்னன்னு கேட்டால், அந்த யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது நாம் வந்து உயிர்ப்பலி அணை நீக்கிய யாகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். உயிர்ப்பலி இல்லாத யாகங்கள் வந்து இதில் இருந்ததாக நாம் பார்த்தோம். அதை பற்றின விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதில் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்தணர்கள் வந்து உயிர்ப்பலி உடைய யாகங்களை செய்தார்கள். அது 21 யாகங்களில் இருக்கே அப்படின்னு கேட்டால், அந்தணர்கள் யாகம் செய்யும் பொழுது அவங்களுக்காக செஞ்சிட்டாங்க. ஏன்னா யாகம் செய்தல் செய்வித்தல்னு 6 தொழில்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு செய்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தோம். இப்படி செய்யும் பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு பாடல், எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை, உருகெழு மிரவில் கடவுள் பேணியர், காலை என்ன சீர்கால் வாய்மொழி, கொண்ட தீயின் சுடரெழுதோறும் விரும்பு மெய் பரந்த பெரும்பெயர் ஆகுதி ஆவுதி என்று சொல்லப்பட்டது. இதை நம்ம எட்டுத்தொகை நூல் அப்படிங்கிற நூல்லேருந்து பார்த்தோம். இதில் எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கைங்கிறது எந்த உயிருக்கும் தீமை செய்யாத கொள்கை அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக யாகம் செய்யும் பொழுது எந்த உயிருக்கும் தீமை செய்யாத ஒரு யாகத்தையும் உயிர்குலை இல்லாத யாகமும் செய்யப்படும் அப்படிங்கிறது நம்முடைய இது மூலமாக உயிர் சொல்ல உள்ள உயிர்கொலைகள் அமைந்த யாகமும் இருக்கிறது, அதை நீக்கிய எவ்வயம் சூழ உடைய யாகமும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்தணர்கள் இந்த மாதிரி யாகம் செஞ்சாங்க அதனால் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுகின்ற கருத்து மாறானது அப்படிங்கிறதுக்கு, மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுவர்களாருன்னு நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். எல்லா உயிருக்கும் செந்தன்மை பூண்டுவர்கள் எப்படி உயிர்கொலைகளை செய்வாங்க, அப்போ வள்ளுவர் சொன்னது பொய்யா இல்லை விஷயம் பொய்யான்னு ஆயிடும். அதனால் அது இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி வேத விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்போ இந்த மகா வாக்கியங்கள் நாளையும் நாம் பார்த்தோம். அது சித்தாந்த ஆகமக்கண் கொண்டு நோக்கினோம். இதன் மூலமாக அன்பர்கள் ஏதாவது என்னால் புரிய வைத்திருக்க முடியும் என்று நினைக்கிறேன். இறைவனுடைய திருவருள் துணை நிற்கட்டும். இந்த பூஜைகளில் நாம் ஆத்மார்த்த பூஜை செய்யும் பொழுது ஒருவொருவரும் தன்னை சிவமாக பாவித்து கொண்டே சிவ பூஜை செய்கிறார்கள். அது யஜுர்வேதத்தினுடைய வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மி ஒத்து இருக்கிறது என்பதை இங்கே அறிய தருகிறோம். இப்படி பல வகையான விஷயங்கள் எல்லாம் இங்கே சிந்திக்கப்பட்டன. நாம் எதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் விஷயம் இருக்கிறதே தவிர, எல்லாவற்றையும் தவறான நோக்கிலேயே பார்க்க வேண்டும், அனைத்தையும் வெறுக்க வேண்டும், ஏதாவது ஒரு குறையை யார் மேலேயாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவரை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைய விஷயங்கள், நாளைக்கு மீதம் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்ப்போம். வெறுப்பு அப்படிங்கிற ஒன்று எதன் மேலும் நமக்கு வரக்கூடாது. அது மொழி, இனம், நிறம் எதாக இருந்தாலும் சரி. அது மேலே இப்போ சமீபத்தில் ஒரு கருப்பு வெள்ளையருடைய பிரச்சனையை பார்த்தோம். தென்னாப்பிரிக்காவில் அந்த இன பிரச்சனையெல்லாம் நாம் பல கேள்விப்பட்டிருக்கோம். வரலாறு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. நீல்சன் மண்டேலா முதலானவருடைய வரலாறு, அவருடைய எழுச்சி முதலானதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் உலக வரலாறுல. அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கலைந்து மனிதம் பேணப்பட வேண்டும்ங்கிறது தான் அனைத்து நூல்களுடைய சார்பாக இருக்கிறது. அதனால் இதில் மனிதம் பேண முடியாத இருப்பதற்கு சில காரணங்கள், அது என்னென்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நாளைய தினம் சிவாகம விஷயங்களை சிந்திக்கும் பொழுது வேதத்தினுடைய விஷயங்கள் பெரும்பாலும் நிறைவு பெற்றுவிட்டன. இந்த வேத வேள்வியிலே குறித்து சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் அதெல்லாம் வந்து சிவபெருமானையே குறிக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். இதை வந்து கரூர் தேவர் ஒரு நூலில் அருளியிருக்கார். அவருடைய திருவிசைப்பாவில் குறிப்பிடுறார், சிவபெருமானே எல்லா ரூபமாகவும் இருக்காருன்னு. இந்த மாதிரி சித்தியார் முதலான நூல்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். அதன் பிறகு சிவாகம சிந்தனைகளுக்கு செல்வோம். ஏன்னா இது பெரிய கடல், சிந்து மகா சமுத்திரம். அதில் வேதங்கிறதும் ஒரு சமுத்திரம், வேதங்கிற சிந்து கடல். அதனால் இந்த கடலில் நாம் வந்து கரை தேறணும்னா நம்மளுடைய இதை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு படகுலையோ ஒரு கப்பல்லையோ போய் எந்தெந்த பக்கம் போக வேண்டியதுதான். அதுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கம் அப்படின்னு சொன்னால் அது இறையருள் துணை கொள்ள வேண்டும். அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது இறைவனுடைய திருவருள் சித்திக்க அதையும் செய்வோம். எதிர்காலங்களில் வாய்க்கட்டும். இத்தோடு நிறைவு செய்கிறோம். சரியான நேரத்திலே துவங்கி சரியான நேரத்திலே அன்பர்களுக்கு நல்ல செய்திகளை தர முயற்சி செய்வோம். அன்பர்கள் அனைவரும் இறையருள் பெற்றிய இறைவனுடைய திருவடிகளை வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சிவபெருமானுடைய திருவருள் உலகெங்கும் இருக்கட்டும். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அறம் நாமமே சூழ்க, வையகமும் உயர் தீர்கவே. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.
தன்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடையே

0: துறை எந்தாய் போற்றி, சடையடை கங்கை தரித்தாய் போற்றி. ஓம் நம சிவாய். சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: முதல் சூத்திரம் எத்தனை அதிகரணங்களாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தா மூன்று அதிகரணங்கள். அவன் அவள் அது எனும் அவை மூ இணைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி எம்மனார் புலவர் அப்படிங்கிறது முதல் சூத்திரம். அதுல முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் என்பது ஒரு அந்த அதிகரணம். இந்த அதிகரணத்தை முதல்ல பார்க்கலாம். இந்த அதிகரணத்திற்கு ஏது மேற்கோள் எடுத்துக்காட்டு வேண்டாம். மூன்று இருக்கும். மேற்கோள் என்ன சொல்லுவாரு? தான் சொல்லக்கூடிய சித்தாந்த துணிவு, அடுத்தது அதுக்குரிய காரணம், அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு வேண்டாம் இப்படி சொல்லுவார். மேற்கோள் ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து என்றது என்று இதுக்கு அமைகிறது. இந்த மேற்கொள்ள மூன்று விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று மூணு விஷயம் அதை சொல்ற பாருங்க. இந்த சுட்டப்பட்ட பிரபஞ்சம், இந்த உலகம் அவயவ பகுப்புடையது. அவயவம்னா உறுப்பு. நீங்க எழுத முடிஞ்சா எழுதிக்கலாம். இது வந்து இதை நல்லா சிந்திச்சுதான் நம்ம கடவுள் உண்மை நிறைவே நாட்டுகிறோம் அறிவியல் பூர்வமா. இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையது ஒரு செய்தி. இதுல மூன்று செய்தி அடங்கி இருக்கு, அதை நான் பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையது. இரண்டாவது கொள்கை என்னன்னா, இந்த உலகம் பலவாகவும் சடவமாகவும் இருக்கிறது. அடுத்தது இந்த உலகம் சுட்டி அறியப்படுகிறது. அதனால் இந்த மூன்று காரணங்களினால் இந்த உலகம் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கம் ஆகிய மூன்றும் உடையது என்ற செய்தியை இது சொல்லுகிறது. இப்ப ஒன்னு பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின்னு சொல்லியாச்சு. வினைமையின் என்பதை வினைமையால், மூன்று தொழில்களால் அப்படின்னு. மூன்று தொழில்களை உடையது உலகம் தோற்றம். மூன்று தொழில் என்னென்ன? தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம். இந்த உலகத்துக்கு வந்து தோற்றம் இருக்கிறது, நிலைபேறு இருக்கிறது, ஒடுங்கி இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துக்கு எங்கேயே அதெல்லாம் இருக்கு, அது மட்டும் பார்த்தா அப்படியே இருக்கு. இப்ப நம்ம எதை சொல்ல வரோம்னா, இந்த தோற்றம் நிலைபேறு ஒடுக்கம் ஆகிய மூன்று தொழில்களை தானாகவே இந்த கடன் செய்து கொள்ள முடியாது. இதுக்கு தோற்றுவிப்பு இருக்க ஒருத்தன் செயல்படுத்துவதற்கு வேணுங்கிறத சொல்ல நிறுவனத்துக்கு வர்றோம். அந்த உண்மைக்கு வருவதற்கு முன்பு இந்த உலகம் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கம் ஆகியோர் அழிவுக்கு உட்பட்டது என்பதை நாம் நிர்ணயிக்கணும். அப்படி நிர்ணயிச்சாதான் இந்த தடத்தை இயக்குவதற்கு ஒருத்தன் வேணும். இந்த உலகமே ஒளியாதையா அது பாட்டுக்கு இருக்கு. நாம கண்ணால் பார்த்து நான் பிறந்ததுல உலகம் இருக்கு, நான் இறந்து போனோம் உலகம் இருக்கு, எங்க தாத்தாவோட உலகத்தை பார்த்துருக்காரு, இது அழியாதுன்னு சொன்னா. அப்ப இந்த உலகம் இந்த மூன்று நிலைக்கு உட்பட்டதுன்னு நாம நிறுவி ஆகணும்ல, உங்களுக்கு வந்து அது உண்மையை தெளிவிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த மேற்கோள். இந்த உலகம் பல்வேறு அவயவ பகுப்புடையது. அவயவம்னா உறுப்புகள். எது பல பொருள்களால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பொருள்களுக்கு தோற்றம் உண்டு, நிலைபேறு உண்டு, அழிவு உண்டு. ஒரு சைக்கிள் இருக்கு, நம்ம தெரிஞ்ச உதாரணம் தான் எடுத்துக்கணும். அவயவ பகுப்பு இருக்கு அதுல. அதுக்கு வந்து பெடல் இருக்கு, ஹேண்ட்பார் இருக்கு, சைக்கிள் பக்கனை இருக்கு, பவுஸ் குஞ்சி இருக்குது, பெடல் இருக்கு, டயர் இருக்கு, அப்புறம் அந்த செயின் இருக்கு, எல்லாம் இருக்கு. பல்வேறு பொருள்களால் இவைகள் பல்வேறு பொருள்களால் ஆனது. இந்த பல்வேறு பொருள்கள் ஆனது ஒரு காலத்துல ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஒன்று சேர்த்தா அது இரும்பு தான். ஆனா நம்ம ஒரு மனிதன் கூட ரொம்ப காலத்துக்கு வச்சுக்கிறான், ஒரு சைக்கிள் வாங்கி அவன் இறந்து போறவரும் கூட அவன்கிட்ட சைக்கிள் இருக்கு. அப்ப அந்த சைக்கிள் அழியுதா? ஏன் இல்ல? அவன் பேரங்காலத்துல அழிஞ்சு போகாதா? அது செஞ்சு அழிஞ்சு போகும் இல்லையா? அது ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும். ஆக பல பொருள்களால் அவயவ உறுப்புகள் பல சேர்ந்த பொருள்கள் காலத்தால என்ன ஆயிடும்? அடிவதற்குரியவை. இந்த உலகமும் பல அவயவங்களை உடையது. அதுதான் முக்கியம். அப்ப நம்ம உண்மையை நிலைநாட்டுறோம், அறிவியல் பூர்வமா நிலைநாட்டுறோம். இந்த உலகத்துல என்ன அவயவம் இருக்கிறது, என்னென்ன உறுப்புகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டது. மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களினால் அவயவங்கள் பல இருக்கின்றன. இந்த அவயவங்களினால் இது ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவைகள் அவயவ பகுப்புடையவைகள். அவயவ பகுப்புடைய யாவும் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கமாய்களுக்கு உட்பட்டது. அப்ப இந்த உலகம் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய அவயவ பகுப்புடையதனால் இதற்கு தோற்றம் உண்டு, நிலைபேறு உண்டு, ஒடுக்கம் உண்டு. அதுக்கு அடுத்தது பலவாகவும் தடமாகவும் உள்ளது. என்ன பலவாக உள்ளது? முதல்ல தான் பலவாக இருக்கிறத பாத்துட்டோமே, தண்ணி மண்ணு. இந்த உலகம் என்பது வெறும் தடப்பொருள்களை மட்டும் கொண்டது அல்ல, இது சேதன பொருள்களையும் கொண்டது. அப்ப கேட்கலாம், உயிர் எல்லாம் இருக்க, உடலோடு புரிஞ்சு இருக்க, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்காகத்தான் ரெண்டாவது காரணத்தையும் சொல்லுகிறார். இந்த மேற்கோள்ல இருக்கிற கருத்தை எடுத்து வெளியில கொண்டு வராங்க பாருங்க. இதெல்லாம் சாதாரண அறிவால யாராலையும் முடியாது. அவ்வளவு உன்னதமான தெய்வீக அறிவுகள், தெய்வீக அறிவு படைத்தவர்கள் தான் இதை கொண்டு வர முடியும் வெளியில. உலகம் பலவாகவும் தளமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே உயிர்கள் ஆண் உடலாகவும் பெண் உடலாகவும் அகிரினி பொருள் உடலாகவும் ஆகியிருக்கின்றன. அப்ப இவைகள் பலவாக இருக்கின்றன. இது சேதன பொருள், அப்ப உயிர் அழிஞ்சு போயிடுமா? அதுக்கு தோற்றம் நிலைபேறு அழி உண்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. இவைகளுக்கு உடலாக அமைந்திருக்கிறது. இவைகள் பல பல உடல்கள் இருக்கின்றன. ஆண் உடல், பெண் உடல், அகிரினி பொருளுடைய உடல், அவ்வளவு உடல்கள் இருக்கின்றன. இவைகள் இந்த உடல்கள் அனைத்தும் சடம். உடலுக்கு அறிவு கிடையாது இல்லையா? அது நல்ல தெளிவான உண்மைதானே. அப்போ இவைகள் பல உடல்களாக இருக்கின்றன, இவைகள் தடமாக இருக்கின்றன. ஆக உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும், தடமாகவும் பலவாகவும் இருக்கின்ற எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் தோற்றம் நிலைவேறு அடி உண்டு. நம்ம கண்ணாலே பாக்குறோம், ஒரு கண்ணு குட்டி நமக்கு நேரம் பிறக்குது, சில காலம் இருக்குது, நம்ம ஆயுள் உள்ள அதுவும் ஆயுள் முடிஞ்சு போயிடுது. நாய், நம்ம வளர்க்கும் பிராணிகள் எல்லாம் போயிடும். அதற்கு அடுத்தது இந்த உலகம் சுட்டி எறியப்படுகிறது. நம்மாலே அவன் என்றும், இந்த ஒரு இதை வச்சுட்டுதான் எல்லா எல்லா விஷயமும் அதுல இருந்து வருது. அவன் என்றும், அவள் என்றும், அது என்றும் இந்த உலகம் சுட்டி எறியப்படுகிறது. அறிவினால் அறிந்தையாவும் அசத்தாதல் அறிவு கண்டி. இப்போ சுட்டுகின்ற இந்த உடலும் மாயையினால் ஆனது, இம்மாயினால் சுட்டி காட்டுகிறப்படுகின்ற பொருள்களும் மாயினால் ஆனது. அந்த சுட்டி காட்டப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும், எல்லா பொருள்களுக்கும் தோற்றம் உண்டு, நிலைவேறு உண்டு, அழிவு உண்டு. எந்த பொருளாக நாம் சுட்டி காட்டுகின்ற பொருள் அழியாம இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே சுட்டுதல், சுற்றுணர்வு, சுட்டுதல் என்றால் என்னங்கிற ஒரு டெபென்ஷன் பாத்துக்கணும் நம்ம வரையறை. ஏன்னா சைவ சித்தாந்தத்தை வந்து முதலே நான் சொல்லியிருக்கேன், சிவஞான போதம் எல்லா விஷயங்களையும் ஐயம் திரிவு அற நிலை நிறுத்துவதற்குரிய செய்திகளை போதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ சுட்டி அறிதல் என்றால் என்னன்னா, ஏதேனும் ஒரு காலத்தில், ஏதேனும் ஒரு இடத்தில், ஒரு பொறியின் மூலமாக ஒரு விஷயத்தை அறிதல். இப்ப நான் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன், இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல பாத்துருக்கேன், அடுத்த நிமிஷம் இங்க இருந்து ஒருத்தர் வெளியே எழுந்து போயிடலாம். மாறுமா மாறாதா? மாறும். ஒருவேளை நானே கூட எழுந்து போயிடலாம், மாறும். இது இடத்தினால் அது மாறுதல் அடையும். காலம், இந்த நிமிஷம் இந்த காட்சி இருக்கு, அடுத்த நிமிஷம் என்ன காட்சி இங்க வரப்போகுதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு புலி வருது, எல்லாருக்கும் ஓடி போடுவோம், மாறுதல் இருக்கும். அப்புறம் ஒரு பொறியின் மூலமாக, ஒரு பொறியின் மூலமா ஒரு பொருள் தான் அறியலாம். ஒரு பொருளே அறிஞ்சுட்டே இருக்க முடியாது, கவனம் வேற மாதிரி மாறி போயிடும், அடுத்த விஷயத்துக்கு மாறி போயிடும், ஏற்றத்தாழ்வு உண்டாயிடும். இந்த அப்படியெல்லாம் இந்த மாறுதல் இருந்தாலும், இதுக்கு மேலையும் இந்த அசத்தினால் அசத்தை பார்க்கிறோம், அழியக்கூடிய பொருளினாலும் அழியக்கூடிய பொருளை பார்க்கிறோம். இப்ப மாயனாலாகிய உடம்பு, இந்த உடம்பினால அழியக்கூடிய பொருள்களை பார்க்கிறோம், அதுவும் அழிஞ்சு போகும், இதுவும் அழிஞ்சு போகும். ஆகவே சுட்டி அறியப்படியக்கூடிய எல்லா பொருள்களும் தோற்றம் நிலைவேறு அழிவு இல்லையா? ஆகவே இந்த மேற்கோள் என்ன சொல்லுகிறதுனா, இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையது, பல பொருள்களால் ஆனது. உடம்பே பல பொருள்களால் தான் ஆனது. பாருங்க, எலும்பு, தசை, ரத்தம், கொழுப்பு, நரம்பு, எல்லாத்தாலையும் ஆனது உடம்பு. இப்படி பல பொருள் அவயவ பகுப்புடையது. அவயவ பகுப்புடைய எல்லா பொருளுக்கும் தோற்றம் நிலைவேறு அடி உண்டு. அப்ப பலவாகவும் தடமாகவும் இருக்கிறது. இப்ப மா இதுக்கு ஏன் இவ்வளவு கவனமா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூல நிலையில ஆணவம் தடப்பொருள் தான், ஆனா அது அடியாது நம்ம சொல்றோம். அது பலவாக இல்லை, ஒன்றாக இருக்கிறது இல்லையா? மாயை தன்னுடைய சூக்ஷ்ம நிலையில் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மாயிலிருந்து வர பொருள்கள் தான் பலவாக இருக்கிறது. கண்மும் தன்னுடைய சூட்சம நிலையில ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது தடனா? தடமாகவும் ஒன்றாகவும் இருப்பது அழியாது. நான் சொல்ற தர்க்கம் புரிகிறதா? தடமாகவும் ஒன்றாகவும் இருப்பது அழியாது, தடமாக பலவாக இருப்பது அழியும். சரி, உலகம் சுட்டி எறியப்படும். ஆகவே இந்த மூன்று காரணங்களினால் உலகத்திற்கு தோற்றம் நிலைவேறு அழிவு உண்டு என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அதிகாரம் என்ன சொல்றது, அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் அதுக்குரிய ஏது, இதுக்கு சொல்றதுக்கு காரணம் சொல்றாங்க. தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின். கண்டாலே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. தோற்றம் ஈறு, இப்ப நம்ம பாக்குற பொருள்களுக்கு தோற்றமும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், அழிவு இருக்கிறத பார்க்கலாம். அது எந்த பொருள் இருக்கிற பொழுது பக்கத்திலே இருக்கு. நசிகேதன் ஒருத்தன் சொல்றான், வரம் கேட்கிறான் யமன்ட்ட. அவன் பல பல போகங்கள் எல்லாம் கொடுக்குறான், வரமா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ என் தலைமாட்டிலே உட்கார்ந்து இருக்கிற, நீ என் தலைமாட்டிலே உட்கார்ந்து இவ்வளவு சௌரியத்தையும் கொடுத்து நான் எங்க அனுபவிக்கிறது, மரணம் பக்கத்திலே இருக்கு அப்படின்னா. அது மாதிரி ஒரு பொருளை நாம் காணுகின்ற பொழுதே அந்த காணுகின்ற பொருளுக்கு பக்கத்திலேயே தோற்றமும் இருக்கிறது, அழிவும் இருக்கிறது இல்லையா. அந்த பொருள் எப்ப அழியும், ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கலாம், அடுத்த வினாடி என்ன ஆகக்கூடும் சொல்ல முடியாது நம்மளால. ஆகவே இருக்கின்ற தன்மையிலேயே அழிவும் இருக்கிறது, அது இருக்கின்ற தன்மையிலேயே தோற்றமும் இருக்கிறது என்பதை உணரலாம். அதான் சொல்லுது எவ்வளவு உண்மையை நெருக்கி கொண்டு போகுது பாருங்க. தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின், உலகம் உலக பொருள் ஆகியவற்றின் தோற்றம் அழிவும் இந்த நம்ம காணுகின்ற எல்லா பொருள்களிலும் நிலை பெற்றிருக்கிறது. அதாவது உலக பொருள்கள் நிலையாக இருப்பதை காணும் பொழுது அதற்கு காரணமான உலக பொருள் இருக்கும் பொழுதே, அது இருக்கிற பொழுதே நமக்கு இதுக்கு அழிவு உண்டு தோற்றம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இதன் மூலம் நமக்கு தெரிவது என்ன, என்ன நம்ம ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திற்கு தோற்றம் நிலை பேறு ஒடுக்கம் உண்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற உண்மை அடுத்தது இறந்து போயிடணும். நம்ம இப்போ இப்ப சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா மூலம் தெரிவிக்கிறார். அதாவது சொல்லக்கூடிய கருத்தை எந்த அளவுக்கு வலிமையாக நம்முடைய மனதில பதிக்கணுமோ அதனால் அதுக்காக வந்து இந்த சூத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் கருத்துக்களையும் மெல்ல வெளிப்படுத்தி அதை கொண்டு வந்து நம்ம மனதில் சொருகி அது நம்ம நிலை வேண்டும் என்றால் இது ஞான தாத்திரம், அனுபவத்திற்குரியது, செயல்முறைக்குரியது. அதனால மனதில் பதிக்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்துக் கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டு வேண்டா பாருங்க, பூதாதி ஈரும் முதலும் துணையாக பேராய் திதியாகும் பெற்றிமையின் ஓதாரோ ஒன்று ஒன்றின் தோன்றி உளதாய் இறக்க கண்டும் அன்று என்றும் உண்டு உண்டு என்ன ஆய்ந்து. அதுக்கு ஒரு பதவரை மட்டும் பார்க்கலாம். பேதாய், நீ பார்த்தாலே இந்த உலகத்திற்கு தோற்றம் உண்டு, நிலைபேர் உண்டு, அழிவு உண்டு, எத்தனையோ விஷயம் பாக்குறோம். கண்ணால பாக்கிறோம், நம்முடைய கண்ணுக்கு நேராவே பல விஷயங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு கருதல் அளவுதான் வேணுங்கிற அவசியம் கிடையாது, நேரா பார்த்தே நீ தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே பார்த்து கூட நீ தெரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கறதுனால அந்த மாணவனை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு, பேதாய் அறிவில்லாதவனே, காட்சி அளவையாலும் அறிந்து கொள்ள முடியாத மாணவனே, பூதாதி ஐந்து பூதங்களையும் முதற்காரணமாக கொண்ட இந்த பிரபஞ்சத்திற்கு, ஐந்து பூதங்களையும் முதற்காரணமாக இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு மூல காரணம் ஐந்து பூதங்கள், மண்ணு நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த பிரபஞ்சத்திற்கு திதி ஈரும் முதலும் துணையாக ஆகும். நிலைத்து நிற்கின்ற இந்த நிலையிலேயே ஒடுக்கமும் உற்பத்தியும் தனக்கு துணையாக இருக்கிறது. பார்க்கிற இந்த உலகத்துக்கு இப்போது நிலை பெற்றிருக்கிறதுங்கிற ஒரு தொழில் இதுல நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பக்கத்திலே என்ன இருக்கு, இது பாக்குறோம்னா இது தோன்றி இருக்க வேண்டும், ஒரு காலத்தில் இது ஒடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. ஒன்று ஒன்றின் ஒவ்வொரு காலத்தில், ஒன்று ஒன்றின் என்றால் ஒவ்வொரு காலத்தில், பெற்றிமையின் தோன்றி எண்ணற்ற பொருள்கள் இனம் என்ற தன்மையால் ஒருங்கே தோன்றி. இப்ப நீ உலகம் வந்து இந்த உலகத்தை பார்த்தா நமக்கு ஒடுங்கவில்லை, நம்ம வாழ்நாள்ல இருக்கு, எங்க தாத்தாவும் இந்த உலகத்தை பார்த்து இருந்தாரு, கிபி 2000 கிமு கிபி அப்படிலாம் சொல்றோம், இவ்வளவு காலத்திலயும் இந்த உலகம் இருந்துட்டு தானே இருக்கு. நீங்க எல்லாம் சும்மா சொல்றீங்க, கடவுளை நம்புகிறவர்கள் எல்லாம் உலகம் மாயை, இது அழிஞ்சு போயிடும் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினே ஒரு பகுதியாக இருப்பவர்களுக்கு என்ன நேர்கிறதோ அதுதான் இந்த பகுதிக்குள்ள முதலாக இருக்கிற உலகத்துக்கும் நேரும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். மழைக்காலத்துல பயிர்கள் தோன்றுகின்றன. மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த அக்னி நட்சத்திர காலத்துல எல்லா பயிர்களும் அப்படியே சுருண்டு போய் மஞ்ச மஞ்சேர்னு போய் ஒண்ணு இல்லாம வேர்ல உள்ள அந்த வேர் கூட மாஞ்சு போச்சு. ஆனால் இப்ப திடீர்னு ஒரு மழை பெய்ஞ்சுன்னு வச்சுங்க, 10 நாளுக்குள்ள அப்படியே எங்க பார்த்தாலும் தோன்றிடும், மறுபடியும் ஒரு வருஷம் இருக்கும், அடுத்த கோடை காலத்துக்கு உள்ள போயிடும், மறுபடியும் வெளியில வரும். இப்ப உலகத்தினுடைய ஒரு பகுதியில் நிகழ்கின்றது அந்த முதலுக்கும் அப்படித்தான் என்பதை நீ அனுமான அளவையினால் அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றிமையின் தோன்றி இந்த மழைக்காலங்களிலே பாத்தீங்கன்னா பலவிதமான பூச்சிகள் கிளம்பி வரும், அப்படியே நிறைய ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஈசல் நிறைய கிளம்பி வெளியில வரும், ஒரே நாள்ல இறந்து போடும், எல்லாம் செத்து போயிடும். ஆக இந்த உலகத்திலே பல பொருள்கள், உலகத்தில் தோன்றுகின்ற பல பொருள்கள் தோன்றுகின்றன, சில காலம் நிலைத்திருக்கின்றன, மறுபடியும் இறந்து போகும். அப்படி உலகத்தினுடைய பகுதிகள் அவ்வாறு முத்தொழிலுக்கு உட்படும் பொழுது இந்த பகுதிகளை எல்லாம் முதலாக உடைய உலகமும் முத்தொழிற்படும். அதுவும் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கம் உண்டு. தோன்றி உலகாய் இறக்க கண்டும், இந்த மழைக்காலத்து பயிர்கள் மற்ற பூச்சிகள் எல்லாம் ஒருங்கே தோன்றி ஒருங்கே நின்று ஒருங்கே அழிவதை காண்கிறோம். இதனை அறிந்திருந்தும் என்றும் என்றாவது அன்று உண்டு என்ன, உலகத்திற்கு ஒருங்கே அழியும் காலம் வரும், பின்பு ஒருங்கே தோன்றும் காலம் வரும் என்று ஆய்ந்து ஓதாரோ அறிவுடையோர், அறிவுடையோர் இதை ஆராய்ந்து சொல்ல மாட்டார்களா? இப்ப நம்ம பாக்குற அளவுலயே அது தெரிஞ்சுக்கலாமே, யூகித்தும் அதை அறிந்து கொள்ளலாமே, இந்த உலகத்திற்கு தோற்றமும் நிலைவேறும் ஒடுக்கம் உண்டு என்பதை அப்படின்னு. சித்தியார்ல ஒரு பாடல் இந்த கருத்துக்கு இயல்பான ஒரு செய்தி சொல்கின்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும் பலம் தரும் ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டாம் என்னில் இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈறு இவை இசைதலாலே. இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் இலங்கிய தோற்றம், இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈறு முடிவு இவை இசைதலாலே நலங்கிலர் தோற்றம்னாதும் தனக்கிலா நாதன் வேண்டும். இந்த ஐந்து பூதங்களும் இருக்க, இந்த ஐந்து பூதங்களுமே ஒன்னு ஒண்ணு பாத்துக்கோம் என்று ஒருவர் மறுப்பு சொல்றார். இந்த ஐந்து பூதங்களும் அதுவே தானா நின்று தானாவே அழிஞ்சு தானாவே தோன்றிக்கும், இதுக்கு ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் வேண்டி இல்ல அப்படின்னு சொல்றார். அதுக்கு சொல்றார் இவரு, மண்ணில இருந்து ஏராளமான பொருள்கள் தோன்றும், அதன் பயனை மற்றவர்கள் அனுபவிக்குமாறு மண்ணு பயன்படும், கண்ணி எல்லாவற்றையும் தோற்றுவிக்கும், பூச்சி எல்லாம் முதல்ல அங்கிருந்தானே தோன்றி வருகிற தோற்றுவிக்கும், காற்று எல்லாவற்றையும் நிலைப்படுத்தி அங்கங்க இருக்க செய்யும், நெருப்பு எல்லாத்தையும் அழிக்கும், ஒன்னு தோற்றுவிக்கும் ஒன்னு நிலைப்படுத்தும் ஒன்னு அழிக்கும், அதனால இந்த பூதங்களை எல்லாம் பாத்துக்கும், அதனால கடவுள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பதில், என்ன சைஸ் என்ன சொல்கிறது என்றால், இந்த எல்லா பொருள்களுமே தோற்றம் நிலைவேறு ஒடுக்கத்துக்கு உட்பட்டது. அஞ்சு பஞ்சபூதங்களும் தானே தோண்டி தானே நின்று தானே அழியக்கூடிய பொருள்கள், அது மற்ற பொருள்களை எப்படி தோற்றுவிக்க முடியும், எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி அழிக்க முடியும், இந்த மூன்றும் இல்லாத ஒருவனால் தான் இந்த பொருள்களை தோற்றுவிக்கவும் நிலைவிறுத்தவும் அழிக்க முடியும். அது சொல்ற நிலம் புனல் அனல் கால் காண நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும் பலம் தரும் ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டாம் எனில், இதை காரியப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈறு இவை இசைதலாலே, இந்த பஞ்சபூதத்துக்கும் இந்த மூன்று தொழில்களும் உண்டு, அவைகள் தோன்றும் நிற்கும் அழியும், அதனால நலங்கிழர் தோற்றம் நாசம் இந்த மூன்றும் இல்லாத ஒருவன் தான் இந்த மூன்றும் உடைய ஒன்றை தோற்றுவிக்க முடியும், ஆகவே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். ஆகவே இந்த அனுமான பிரமாணத்தினால இந்த கடவுள் இருப்பை நிலைநிறுத்த வருகிறார். இன்னும் கடவுள் இருப்பை நிலைநிறுத்த வரல, இது அடுத்த இரண்டாவது அதிகரணத்துலதான் இந்த செய்தி சொல்லப்படும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்லுகின்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூத்திரத்துல நாம் காணப்படுகின்ற உலகம், நாம் உலகம் காணப்படுகிறது, இந்த காணப்படுகின்ற உலகத்தை வைத்துக் கொண்டு காணப்படாத கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் தெளிவுபடுத்துகிறது இந்த சூத்திரம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிந்ததிலிருந்து தெரியாதற்கு, ஃப்ரம் ஃபெமிலியர் டு நான் ஃபெமிலியர், தூல அருந்ததி நியாயம்னு சொல்லுவாங்க, அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க முடியாது நம்மளால, அப்போ துல்லியமா காண முடியலன்னா பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் காட்டுவாங்க, இதான் இருந்தது இதா இருந்ததுன்னு, அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள நட்சத்திரத்தை காட்டி அதை உறுதிப்படுத்திட்டு அருந்ததி நட்சத்திரத்தை கொண்டு போவாங்க. அது போல இந்த பொருள்கள் காட்சிக்கு வருகிறது, காட்சிக்கு வர்ற பொருளை வைத்து எப்படி காணாத பொருளை நாம தெரிந்து கொள்ள முடியும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு பொருளோடு தொடர்புடைய பொருளை பார்க்கணும், ஏதாவது ஒரு பொருளை பார்த்து சொல்லணும், அதாவது அதை விட்டு நீங்காத ஒரு பொருள். இப்ப நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, இப்ப நெருப்பு இருக்கிறது என்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொண்டோம், புகையிலிருந்து தெரிந்து கொண்டோம். அப்ப புகையும் நெருப்பும் ஒன்றை விட்டு உண்டு நீங்காது, இதை வந்து கலை சொல்ல என்ன சொல்லுவாங்க, அவினாபாவம், விட்டு நீங்காமை அப்படின்னு பொருள். ஆகவே அதை விட்டு நீங்காத ஒரு காரணத்தை கொண்டு மறைந்திருக்கிற பொருளை அறிதல் தான் இந்த கருதல் அளவை. இந்த கருதல் அளவை வைத்துக் கொண்டுதான் இங்கு நம்ம இறை உண்மையை நாம் நிலைநாட்டுகிறோம். விட்டு நீங்காத பொருள் காட்சிக்கு வருது, புகை காட்சிக்கு வருது, ஆனா நெருப்பு காட்சிக்கு வரல, நாம் கருதல் அளவின் மூலமாக நிறைகிறோம். அப்போ இறைவனை விட்டு நீங்காத பொருள் ஒன்றை காட்ட வேண்டும். இப்ப இறை உண்மையை நிறுவதற்கு இறைவனை விட்டு நீங்காத பொருள் ஒன்றை காட்ட வேண்டும். அப்போ காணப்படும் இந்த உலகத்தை கொண்டு, காணப்படாத இறைவனை, காணப்படுகின்ற உலகத்தை வைத்துக் கொண்டு காணப்படாத இறை உண்மையை நாம் நிறுவ வேண்டும். அதுதான் இந்த மெய்கண்டார் இந்த இதுல நிறுவுகிறார். அப்போ கடவுளுக்கும் உலகத்திற்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டா, கடவுளை பார்த்தா உலகம் எப்படி ஞாபகம் வரும், விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டா, இந்த உலகம் ஒரு காரிய பொருள் என்பதை சொல்லணும், உலகம் ஒரு ஒரால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும், படைக்கப்பட்டதாக படைத்த உணர்வுடைய நம்ம கொண்டு வரலாம். அப்போ இந்த உலகத்துக்கு மூன்று தொழில்கள் இருக்கின்றன, என்னென்ன தொழில்கள், தோற்றம் நிலைபெறு ஒடுக்கம், இந்த உலகம் தடப்பொருள், தானா தோன்றி தானா நின்று தானாக அது ஒடுங்க முடியாது. அப்போ இந்த தானாக செய்ய முடியாத இந்த தடப்பொருளை இயக்குவதற்கு கர்த்தா ஒருவன் வேண்டும் என்று அந்த அனுமானத்தினால் கடவுள் உண்மையை இங்கு நிறுவுவதற்கு வருகிறார். இந்த அனுமான பிரமாணம் தான் இங்கு முக்கியமானது. அப்போ உலகம் ஒரு காரிய பொருள், முதல்ல வந்து உலகம் ஒருவனால் செய்விக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்டது, உலகம் காரிய பொருள் என்பதை முதல்ல கொண்டு வரணும். காரியப்பொருள் என்பதற்கு தோற்றம் உண்டு, நிலைபேறு உண்டு, ஒடுக்கம் உண்டு. அப்போ இப்ப இந்த அதிகரணத்தின் மூலமாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம் உண்டு என்பது கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் காரிய பொருள்களே, ஒரு பொருள் கூட காரியம் அல்லாத பொருள்கள் காரிய பொருள்கள் தான். ஆகவே உலகம் காரிய பொருளுடைய தன்மைதான் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அதாவது தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம் இதை காணப்படுகிறது. ஆகவே அதைத்தான் இந்த மூன்று செய்திகள் மூலம் சொன்னார். என்னென்ன சொன்னாரு, உலகம் அவயவ பகுப்புடையது, உலகம் தடமாகவும் பலவாகவும் இருக்கிறது, உலகம் சுட்டி எறியப்படுகிறது. இப்படி மூன்று விஷயங்களை சொன்னார். இந்த மூன்று காரணங்களும் ஒரு காரிய பொருளுக்கு மூன்று காரணிகள் ரொம்ப முக்கியம், அவசியம். மூன்று காரணங்கள் இருக்கணும். ஒரு காரிய பொருள் வரணும்னா மூன்று காரணங்கள் இருக்கணும். அது என்ன என்று கேட்டால், முதற் காரணம் ஒன்று இருக்க வேண்டும், துணை காரணம் இருக்க வேண்டும், நிமித்த காரணம் இருக்க வேண்டும். அப்போ இது காரிய பொருள் என்றால் இந்த காரிய பொருளை செயற்படுத்துவதற்கு ஒருவன் வேண்டும், அறிவுடைய பொருள் வேண்டும், தடத்தை இயக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அவனை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நிமித்த காரணன். நிமித்த காரணன் அதாவது எஃபிஷியன்ட் காசுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நிமித்த காரணன். இப்ப இவன் எதை வைத்துக் கொண்டு செய்கிறான், இந்த உலகத்தை செய்கிறான். இறைவன் இந்த உலகத்தை எதனிலிருந்து செய்கிறான், அவனுக்கு பறிக்கிற சக்தியாக இருக்குன்னா மாயிலிருந்து செய்கிறான். அப்ப மாய என்ற நுண்பொருளிலிருந்து செய்கிறான். அதுதான் முதல் காரணம், அதான் மூலப்பொருள், முதல் காரணம். அந்த முதல் காரணம் ஆங்கிலத்தில் மெட்டீரியல் காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை எப்படி அவன் செய்கிறான், யாருடைய துணை கொண்டு செய்கிறான்னா, அதனுடைய அருட்சக்தி துணை கொண்டு செய்கிறான். அப்ப அவனுடைய அருட்சக்தி தான் அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் காசு. இது உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு காரியம் ஆகி இருக்கிறது, ஒரு குயவனார் எடுத்துக்கோ, அவர் செய்யக்கூடிய காரிய பொருள் இது பானை, குடம். அந்த குடம் ஒரு குயவனால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குடத்திற்கு மூலப்பொருள் இது மண்ணு, அதான் மெட்டீரியல் காஸ்ட், முதற் காரணம். அந்த குடம் செய்வதற்கு அந்த நிமித்த காரணம் அவன் தான், எஃபிஷியன்ட் காஸ்ட் அவன் தான், கலைஞன் அவன் தான் செய்யறான், அவன் தான் அந்த ஜடத்தை இயக்குகிறான். அப்போ அவனுக்கு துணை என்ன இருக்கு, தண்டு சக்கரம், தண்டு இந்த அடிக்கிறது. இந்த குயவன் மண்ணை எடுத்து துணை பொருளோடு சேர்ந்து, துணை பொருளை உதவியாக கொண்டு ஒரு குடத்தை செய்வது போல, இறைவன் என்ன செய்கிறான்னா, மாயை தன்னுடைய பரிக்கிரக சக்தியாக இருக்கக்கூடிய மாயை, அந்த மாயையிலிருந்து மாயை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்து உயிர்களுக்கு வேண்டிய தன்னு தரண போன போகங்களை அவன் உற்பத்தி செய்கிறான், 36 தத்துவங்களையும் அவன் உற்பத்தி செய்கிறான். அதற்கு அவனுக்கு துணையாக அமைவது என்ன, அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை தான் அவனுக்கு சக்தியாக துணையாக அமைகிறது. ஆகவே இந்த மூன்றும் கூடினால்தான் ஒரு காரியம் நடக்கும் என்பதை நாம் இந்த அதிகரணத்தில் நம்ம யூகித்து அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பலவாகவும் கடமாகவும் இருக்கக்கூடியது, சுட்டி எறியக்கூடியது, அவயவ பகுப்பு கூடியது, இவைகள் தோன்றி நின்று அழியும். இவை சடப்பொருள்களாக இருப்பதனாலே இந்த சடப்பொருள்களை இயக்குவதற்கு, சடப்பொருள்களை செயல்படுத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் தான் இறைவன். சடப்பொருளை இயக்குகிற அவன் தான் பேரறிவும் பேராற்றலும் பெருந்தருணையும் உடையவன், அனுகிரகத்தை உடையவன் அப்படிங்கறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு அடுத்த அதிகரணத்துக்கு போனோம்னா இன்னும் தெளிவாக இந்த உண்மைகள் நமக்கு தெரியும். இந்த இரண்டாவது அதிகரணம், தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம். தோற்றிய திதியே, மூவினைமையின் முத்தொழிப்படுகின்ற இந்த உலகமானது தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். தோற்றிய திதினா இவைகள் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள்கள். திதினா உள்பொருள்கள் முதலில் சொல்லியிருக்கேன். இந்த தோற்றுவிக்கப்பட்ட இந்த பொருள்கள் ஒடுங்கிக்குள் ஒடுங்குகிறது. ஒடுங்கி யாரு, சிவபெருமான். ஒடுங்குள் ஒடுங்குகிறது, மீண்டும் உளதாகிறது. எதனால, மலத்தினால். ஆனாமலம் இன்னும் பரிவாகம் அடையவில்லை, அதனால் மீண்டும் இந்த உலகம் புனருறுப்பவும் அடைகிறது. நம்முடைய சைவ சார்ந்த அந்த சுவையான போதுமே புனருறுப்பத்தை பற்றி சொல்லுகின்ற நூல் தான். சரி, இதற்கு தோற்றியதிலேயே ஒடுங்கி மலத்துள்ளதாம் என்பது இரண்டாவது அதிகரணம். இந்த அதிகரணத்துக்குரிய மேற்கோள் சொல்றேன், இனி இல்லதற்கு தோற்றம் இன்மையின். இந்த அதிகரணம் ரொம்ப நிறைய செய்திகளை கொண்டது. மூன்று அதிகரணத்தை உள்ளடக்கிய ஒரு அதிகரணம். இதுல மூன்றா பிரித்து தான் நம்ம பார்க்கணும். மூன்றா பிரித்து பார்த்தாதான் பொருள்கள் தெளிவாக நமக்கு விளங்கும். இனி இல்லதற்கு தோற்றமின்மையின், இல்லதற்கு தோற்றமின்மையும். இல்லாத பொருள் சூன்யத்திலிருந்து ஒரு பொருளும் தோன்ற முடியாது, இல்லதற்கு தோற்றம் கிடையாது. விளக்க சொல்றேன், உள்ளதற்கு செய்வோனையின்றி செய்வினையின்மையின். அந்த உள்ள பொருளையும் யாராவது செயற்படுத்த வேண்டும், திடத்தை செயற்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த செயல் நடைபெறாது. ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை, யாருக்குள்ள எது ஒடுங்குதோ அவனுக்குள்ளதான் அது வெளியில வர வேண்டும் என்றது. இதுதான் மேற்கோள், இரண்டாவது அதிகரணத்துக்குரிய மேற்கோள். இல்லாத பொருள் என்றும் இல்லாத பொருள் தான். இல்லாத பொருள் ஒரு பொருள் இருந்துச்சுங்க, முயலுக்கு கொம்பு இல்லை, என்னைக்காவது வெளியில வருமா, அது வரவே வராது. சூன்யத்திலிருந்து ஒரு பொருளையும் தோற்றுவிக்க முடியாது. சைவத்துக்கான தற்காரியவாதம் என்று சொல்வார்கள், உள்ள பொருளே காரியப்பட்டு வரும், இல்லாத பொருள் வராது, காரியப்பட்டு வராது. உள்ள பொருள்தான் காரியப்பட்டு வரும் என்ற கொள்கை தான் சத்காரியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத பொருள் என்றும் இல்லாதையாகும். முயலுக்கு கொம்பு இல்லை, அது என்றைக்கும் அதுக்கு முளைக்க போவதே இல்லை. ஆயிரம் ஆண்டு காத்து இருந்தாலும் முளைக்க போறது கிடையாது. அது ஒரு காலத்திலும் உள்ள பொருளாய் தோன்றாது. அப்ப இந்த உலகம் சூனியத்தில் இருந்து வந்ததா கடவுள் அப்படின்னு கையெழுத்திட்டவன ஒரு பொருள் வருத, அது வித்ததம் பண்றவன் தான் மாயாஜாலம் பண்றவன் தான் வரும், யாருக்கும் வராது. ஆகவே கடவுள் உள்ளதாக இருக்கக்கூடிய மாயிலிருந்துதான் இந்த 36 தத்துவங்களையும் இந்த பிரபஞ்ச மனைத்தையும் தோற்றுவித்திருக்கிறார். இல்லாத பொருள் இருந்து தோற்றுவிக்கவில்லை. அப்படி உள்பொருள் உள்ள பொருள் கூட ஒரு அந்த பொருள் கண்ணுக்கு காட்சியில இல்லாத அந்த பொருள் மூலமாக இருந்தது, மாயாக இருந்தது, தூக்கமாக இருந்தது, அது காட்சிக்கு வருவது கூட யாரால் நம்ம செய்யப்படுவோம்? ஒரு முதல்வனால், ஒரு அறிவாளியால், ஒரு திறமைசாலியால் அப்படிதான் வெளியில வரணும். உள்பொருளாகி உலகம் கூட ஒருவனால் அல்லாமல் தானாகவே இந்த உலகம் தோன்ற முடியாது. அப்புறம் அடுத்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எது எது எங்கே ஒடுங்கிட்டோ அந்த பொருள் அது அது அங்கிருந்தே தோன்றும், அது வேறு இடத்திலிருந்து தோன்ற காரணம் இல்லை. யார்கிட்ட ஒடுங்கிச்சோ அங்கிருந்தான் வெளியில வரும். இந்த அதிகரணத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம், அப்பதான் உண்மை நல்லா தெளிவா வெளியில வரும். இதுல இரண்டாவது அதிகரணத்தையே இனி உலகம் உள்ளது என்றது அப்படிங்கறது அதுக்குரிய மேற்கோள். அது பிரித்தம்னா அதுக்குரிய எது இல்லதற்கு தோற்றமின்மை, இல்லாத பொருளுக்கு தோற்றம் இல்லை, உள்ள பொருளுக்கு தான் தோற்றம். இப்ப சூனியத்திலிருந்து எந்த பொருளும் நம்மால யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. உலகத்தில் உள்ள ஆற்றல்களை எதையும் ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது யாராலும். வேணா இருக்கிற பொருளையே மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா. நம்ம ஸ்வீட் கடையில போய் பார்த்தோம்னா எவ்வளவோ ஸ்வீட் இருக்கு, மூலப்பொருள் ரெண்டு மூன்று தான், மைதா மாவு, கடலை மாவு, நெய், சீனி, நாலு தான். அதை வைத்துக்கொண்டு மாத்தி மாத்தி செஞ்சு நூத்து கணக்கான நம்ம வாயில் நுழையாத ஸ்வீட் எல்லாம் உற்பத்தி பண்ணிடுறாங்க இல்லையா. ஆகவே இந்த உலகமானது இனி உலகம் உள்ளது என்றது இல்லதற்கு தோற்றம், இனி இல்லாத பொருள் எதுவும் தோற்றம் கிடையாது. இது வந்து நம்ம விஞ்ஞானத்துல கண்டுபிடித்தது 1668 ஆண்டு ராபர்ட் மேயர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடு. அப்பதான் இந்த கால கொள்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம சைதுசாந்தா எந்த காலத்திலிருந்தோ அதை சொல்லிட்டே இருக்கு. நம்முடைய சதாசிவமூர்த்தி சைதுசாந்தை வெளிப்படுத்திய காலம் எதுன்னு யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? வேணா மெய்கண்டா 1232 ஆண்டு தோன்றினார் கிபி அப்படின்னு சொல்லலாம். சதாசிவமூர்த்தி எப்ப சொன்னார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே இந்த கருத்து எவ்வளவு காலமா நம்மள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. உலகம் என்பது உள்பொருள், உள்ள பொருளே சத்காரியம் சொல்லியாச்சு, உள்ளதே தோன்றும், இல்லாத பொருள் தோன்ற முடியாது. காரியம்னா செய்யப்படும் பொருளாய், ஒருவனால் செய்யப்பட்ட பொருளாய் தோன்றுவது. அதுக்குதான் சொல்றாங்க உள்ளது போகாது, இல்லது வாராது. அப்ப குதிரைக்கு கொம்பு இல்ல, அது ஒரு காலத்திலயும் வரப்போறது கிடையாது. மாட்டுக்கு பிறந்த உடனே கொம்பு இல்ல, ஆனா கொம்பு முளைக்கிற சக்தி ஆற்றலுக்கு இருக்கு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது வெளியில வரும். ஆகவே இந்த ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூனியத்தில் இருந்து இந்த உலகம் படைக்கப்படவில்லை, இல்லாத பொருளுக்கு தோற்றம் உண்டாகாது. அப்போ என்ன நமக்கு இதிலிருந்து தெரிகிறது என்றால், உள்பொருள்ல மாயையும் ஒன்று. மாயை என்பது உள்பொருள். அந்த உள்பொருள் இப்ப நம்ம கண்ணுக்கு மாயைனா என்னன்னு தெரியாது, அது சூக்ஷ்ம நிலையில் இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம நிலையை காரியப்படுத்துவதற்கு வேறொருவன் வேண்டும். சூக்ஷ்ம நிலை காரியப்பட்டுதான் உலகமா பிரபஞ்சமா விரிஞ்சு வந்து. கண்ணால நம்ம ஒரு பொருளை பாக்குறோம்னா இந்த பொருளுக்கு மூல ஆற்றல் மாயை, ஆற்றல் சுரூபமாக சக்தி சுரூபமாக இருக்கிறது. அந்த சக்தி சுரூபத்திலிருந்து இவ்வளவு பொருள்களையும் கடவுள் நமக்காக படைத்து நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த அதிகரணத்தின் இரண்டாவது பகுதி, இந்த உலகம் உள்ள பொருள், உள்ள பொருள் தான் தோற்றத்துக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன, இந்த உலகம் செய்வோனை உடைத்து. இந்த உலகம் ஜடப்பொருள், முதலே பார்த்துட்டோம். இந்த உலகம் பலவாகவும் சடமாகவும் இருக்கிறது, அவய வகுப்பு உடையதாக இருக்கிறது, சுத்தி அறியப்படுகிறது. ஆகவே இது சடப்பொருள். இது இந்த சடப்பொருளை ஒருவன் யாராவது ஒருவர் தான் செயற்பட காரியப்படுத்த வேண்டும். அப்போ இது செய்வோனை உடையது. ஒரு செய்வோன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமானது செய்யப்படாது, இப்படி உருவாகி வந்திருக்காது. இந்த உள்ள பொருளே இருக்கிறது, இப்ப மாயே இருக்கிறது, உண்பொருளாக இருக்கிறது. அந்த உள்ள பொருளாக இருந்தால் கூட ஒருவன் அதை இந்த பொருள்களாக செய்யாவிட்டால் இந்த பொருள்களுக்கு தோற்றம் இல்லை, செய்வினை இல்லை. கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோம் சிவபெருமான். கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோம், நம்ம கண்ணால சிவபெருமானை பார்க்க முடியாது. விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், எப்படி பாருங்க, அவனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அவன் தான் நமக்காக என்ன பண்ணிருக்கான், விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். வெளிப்படனா மாயையாகிய மூல ஆற்றல் இருந்து, கண்ணுக்கு தெரியாத சூட்சம நிலையில் இருந்து, அந்த மாயையிலிருந்து இவ்வளவு கண்ணுக்கு தெரிகின்ற பொருள்கள் அனைத்தையும் படைத்தவன் சிவபெருமான். இந்த இதுக்கு அப்படியே சரியான இலக்கியம் அதுதான், கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன், விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்து நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினையின்மையின் உள்ளவர்களாக இருந்தாலும் யாராவது ஒருவன் அந்த கடப்பொருளை செயல்படுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த செய்வினை பொருள்கள் இல்ல, செய்வினை இன்மையின். ஆகவே இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தடப்பொருள்கள் தானாக இயங்காது, அதை செயற்படுத்துவோர் இல்லாமல் தானாக செயல்படுகின்ற திறமும் இல்லை. இப்ப தடப்பொருளை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப இந்த மைக்கு இருக்கு, பக்கத்துல இருக்கு, இது ஒலியை வாங்கி வெளியே விடுகிறது. இப்ப காலையில ஒருவர் இதே போல அமைத்து வைத்து விட்டு போக வேண்டும், அறிவுடைய ஒருத்தர். அவர் இல்லைன்னா அந்த மைக் இயங்குமா? இயங்காது. இந்த மைக் வந்து ஒலியை வாங்கி வேகமாக பெரிதாக தருகிறதுனா, இந்த மாதிரி ஒரு அமைப்பை செய்தவரும் ஒரு அறிவுடையவர். அப்படி ஒரு எந்திரத்தை செஞ்சு வச்சிருக்காரு, இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர அறிவுடையவர் இல்லாவிட்டால் இது இயங்க முடியாது. அதுபோல தடப்பொருள் தானாக இயங்காது, அதை செயற்படுத்துவோர் இல்லாமல் தானாக செயல்படும் திறமும் அதுக்கு இல்லை. ஆகவே மண் குடமாவதற்கு யார் வேண்டும்? குயவன் வேண்டும். பொன் அடிகளமாவதற்கு யார் வேணும்? தட்டான் வேண்டும். அதுபோல தடமான மாயை உலமா விரிவடைய உருவப் பெறுவதற்கு ஒரு செய்வோன் வேண்டும். அதாவது கடவுளை நிலைநாட்டுவதற்காக இவ்வளவு தர்க்கம் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. ஆகவே முதல்ல சொன்னது போல கடவுள்தான் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம். ஆங்கிலத்தில் எஃபிஷியன் காஸ், மாயை முதற்காரணம், மெட்டீரியல் காஸ் சக்தி, அவனுடைய அருளாற்றல், அவனுடைய கருணை இருக்கிறனால அவனுடைய கருணை தான் இந்த உலகத்தை செயல்படுத்துகிறது. அது துணை காரணம், இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். இதுல மூன்றாவது பகுதி, இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது. ஆண்டு ஒடுங்குதலின் அவன்கிட்ட ஒடுங்குது. காரணம் என்னன்னா அவன் தான் ஒடுங்குது. யாருகிட்ட ஒடுங்குச்சோ அவனிடமிருந்துதான் அது வெளியே வர வேண்டும். எது எங்கு ஒடுங்குகிறதோ அங்கிருந்தே அது தோன்றும். இந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல போய் தேடனா இருக்குமா? அது இருக்காது. காத்தர் கடவுள் காத்தல் தொழிலை மட்டும் செய்வார், அவருக்கு ஒரு தொழில் தான். படைத்தல் கடவுள் படைத்த தொழிலை மட்டும் செய்வார், அழித்தல் கடவுள் அழித்தல் தொழிலை மட்டும் செய்வார். ஆனால் மகா சங்காரகாரணன் ஆகிய மகாருத்ரன் ஆகிய சிவபெருமான் இருக்கானே, அவன் ஒருவனே அனைத்தையும் சங்கரித்து தனக்குள் ஒடுக்கிக் கொள்வான். மற்றவர்களெல்லாம் கீழே உள்ள அதிகாரிகள், அவர்களெல்லாம் செத்து பிறக்கின்ற உயிர்கள் தான், சாதாரண உயிர்கள் தான். அவர்கள் அவர்களுக்குரிய தொழிலை இறைவன் கட்டளைப்படி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இறைவன் ஒரு விஷ்ணுவை வைத்திருக்க வேண்டும் என்றால் பதவி நீடிக்க வேண்டாம், நீடிக்கலாம். தனக்குள்ள ஒடுக்கிட்டு புது விஷ்ணு கூட அவர் ஏற்படுத்தலாம். ஒரு பிரம்மனை தனக்குள்ள ஒடுக்கொண்டு புது பிரம்மனை, அவருக்கும் காலம் இருக்கு, இவ்வளவு காலம் அவருக்கு ஆட்சி இருக்குன்னு காலம் இருக்கிறது. ஆகவே இந்த மகா சங்காரகாரணன் ஆகிய மகாருத்ரன் தான், அவன் தான் அனைத்தையும் சங்கரித்து தனக்கு ஒடுக்கிறான். எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்துதான் மீள அது உற்பத்தி ஆகும். இந்த அதிகரணம் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். அடுத்தது இந்த இதுக்குரிய எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இங்க இருக்கு. லயித்த தன்னில் லயித்ததாம் மலத்தால் லயித்தவாறு உளதா வேண்டும். லயித்தது அத்திதியில் எண்ணின் அழியாது அவை அழிவது அத்திதியும் ஆதியுமாம் அங்கு. இந்த லயித்தங்கிற வார்த்தையை எத்தனை இடத்துல எத்தனை பிரயோகம் நடந்திருக்கு பாருங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பொருளை தருகிறது. லயித்தது, லயித்தல்னா ஒடுங்குதல் அர்த்தம். லயித்தல் முன்பு ஒடுங்கிய உலகம் பின்பு லயித்த தன்னிலாம், எது எங்கே ஒடுங்குகிறதோ அங்கிருந்துதான் அது. ஒரே கருத்து தான். அந்த கருத்தை அதிகரணங்களிலும் பாகுபடுத்தி சொல்லி அதை உதாரண வெண்பாக்களிலும் அதை வைத்து சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய நாம் பெற்ற ஞானத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. முன்னே தான் ஒடுங்குவதற்கிடமா என்ற அந்த இடத்திலிருந்தே மீளவும் தோன்றும். எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்து தோன்றும். ஒடுங்கிய உலகம் ஒடுங்கியே போக வேறு புதிய உலகம் தோன்றாது. எது ஒடுங்குச்சோ அதுதான் தோன்றும். இதுக்கு என்ன சான்றுனா, இலைத்தாறு உலகா வேண்டும், முன்பு எவ்வாறு அது ஒடுங்கியதோ அப்படி வெளிவருதல் தான் அதற்குரிய இயற்கை. அப்படித்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். நெல் விதைத்தால் நம்ம நெல்லை விதைச்சிட்டு பருத்தி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நடக்குமா? விளையாது. நெல் விளைத்தால் நெல் தான் விளைய வேண்டும், வரகு விதைத்தால் வரகுதான் விளைய வேண்டும். நெல் கமுதாய் விளைவது இல்லை. எங்கு ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் மீண்டும் உலகம் உற்பத்தி ஆகும். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம். மலம் இருப்பதனால் அது ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுவது ஏன்? தோன்ற வேண்டுமாயின் ஒடுங்க வேண்டாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். ஏன் ஒடுங்கின உலகம் மீள தோணுது? தோன்ற வேண்டிய அவசியம் இல்லையே. மீள தோன்றுவது எதற்காக அப்படின்னு கேட்டா, மலத்தால், மலத்தினாலே, மலம் இருப்பதினால். என்ன மலம் இருக்கிறது? உயிர்க ஆணவமலம் இருக்கிறது. ஆணவமலம் இருப்பதினால் மீண்டும் உலகம் மீண்டும் தோற்றத்திற்கு வருகிறது. இந்த மூன்று காரியங்களையும், ஒரு உலகத்தை தோற்றுவித்தல், நிலைநிறுத்துதல், அதை ஒடுக்குதல், மூன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாம கடவுள் எதையும் செய்யறதில்லை. மாயையே ஏன் அந்த

உலகத்தை எதற்காக அவன் தோற்றுவிக்கிறான் அப்படின்னா, இந்த ஆணவ மலம் பரிபாகம் அடைந்து பக்குவம் அடைந்து இந்த உயிர்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அவன் தோற்றுவிக்கிறான். ஆணவ மலம் பரிபாகமாவதற்காக உலகத்தை அவன்

0: இருக்கிறது. இந்த உலகத்தில இருக்கக்கூடிய உடல் வாழ்க்கையை பார்த்தால் நம்ம கண்ணுக்கு நேராகவே நமக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். அப்போ நமக்கு இந்த உலகம் அனித்தியம், இந்த உலகத்தில் உள்ள உடல்கள் அனித்தியம் என்ற உண்மை நமக்கு உணரப்படுகிறது. அப்ப அந்த உண்மையை உணர்ந்தால் இந்த மாயாகிய உடம்பின் மேல் இருக்கின்ற பற்றுதல் நமக்கு ஒழியும். அதற்காக இந்த உலகம் நிலைபெறும். ஆணாமலம் ஒழிவதற்காக உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. மாயாமலம் பக்குவமாகி மாயாமலத்தில் உள்ள பற்றுதல் ஒழிவதற்காக உலகம் நிலைபெறப்படுகிறது. இந்த கண்மமலம் பரிவாகமாக கண்மமலம் வருது நமக்கு. நல்வினை தீவினைகளை செய்கிறோம். நல்வினை தீவினைகளை செய்த பிறகு இந்த இலே உடன்று உடன்று உடன்று நாம் அடைந்த இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்கின்ற நல்வினை தீவினை என்பதை தெரிந்த பிறகு நல்வினையிலிருந்து நீங்கி தீவினையிலிருந்து நீங்கி இறைவனை ஒப்பு வருகிறது. இறைவனை ஒப்பு வந்தவுடனே இந்த உடல்ல வாழ்கின்ற நமக்கு இறைவன் என்ன செய்யறானா, இப்போ இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த கண்மமல ஒப்பு வந்து விட்டது, அப்ப ஜீவன் முக்தாக இவனை மாற்ற வேண்டும், ஞானியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த உடலானது அது அந்திம காலத்துக்கு வந்து விடுகிறது, வயதாகி போடுகிறது. மீண்டும் ஒரு பிறப்பை தந்து இந்த கண்மமலம் ஒடுங்குவதற்கு, அதாவது அந்த இறப்பு அதனால் தான் ஒடுக்கம் நேர்கிறது கண்மமலம் பரிபாகமாவதற்காக. இப்படி மலத்தால் தான் இந்த உலகம் மீண்டும், மலம் போவதற்காகத்தான் மீண்டும் இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. இழைத்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. ஒருவன் ஒடுங்கினிடம் லயித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. திதிங்கிறது இந்த இடத்துல காத்த கடவுளாகிய திருமால். சில பேர் சொல்றாங்க இந்த உலகம் திருமாலிடம் சென்று ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா திருமால் இருப்பது மூலப்பகுதி. நம்ம இந்த ஆன்ம தத்துவங்கள கடைசியில மூலப்பகுதினு சொல்றோம் இல்லையா, பிரகிருதி மாய தத்துவம் மூலப்பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடம் தான் திருமால் இருக்கின்ற இடம். அதுக்குள்ள இருக்கிறத அவர் ஓடிக்கிட்டு அதுக்கு மேல இருக்கிறது யார் ஒடுக்கிறது, வித்யா தத்துவங்கள் இருக்கின்றன, அப்புறம் சுத்தமாய சுத்த இது சிவ தத்துவம் இருக்கிறது, அதெல்லாம் யார் ஒடுக்கிறது. ஆகவே லயித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. இனி ஒடுங்கின இடம் காத்தல் கடவுளான திருமாலிடத்தில், திருமாலிடத்தில்னா மூலப்பகுதியில் என்று கூறினால் திருமாலுடைய அதிகாரம் மூலப்பகுதிக்கு மேல, 24 தத்துவங்களுக்கு மேல அவருடைய அதிகாரம் செல்லவே செல்லாது. அதுக்கு மேல என்ன இருக்கு, வித்யா தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல சிவ தத்துவம் இருக்கு. ஆகவே அதெல்லாம் யார் ஒடுக்கிறது என்ற கேள்வி வரும். ஆகவே திருமாலிடத்தில் உலகம் ஒடுங்குவதில்லை, மேலாக இருக்கக்கூடிய தங்காரகாரனாகிய சிவனிடத்திலேயே ஒடுங்கும். திருமாலும் நான்முகனும் கூட தங்காரகாரணத்திலேயே ஒடுங்குவார்கள். அப்ப முற்றடிப்பு செய்யும் பொழுது படைத்தற் கடவுளாகிய அயனும் காத்தற் கடவுளாகிய திருமாலும் ஒடுங்குதற் கடவுளாகிய ருத்ரனும் அவனுக்குள் ஒடுங்கி விடுகிறார்கள். ஆகவே திருமால ஒடுங்கிறது என்பது தவறு. அதுக்கு அடுத்தது அவை அழிவது அத்திதியும் ஆதியுமாம் அங்கு. திருமாலும் நான்முகனும் ஒடுங்குவது சங்காரகாரணத்திலே ஆகும். திருமாலும் நான்முகனும் தோன்றுவதும் அந்த சங்கார காரணத்திலே. மீண்டும் புனருறுப்பம் செய்யும் பொழுது அந்த புனருறுப்பம் செய்கின்ற காலத்துல மீண்டும் எங்கு தோன்றுகிறார்கள்னா அந்த சங்கார காரணனாகிய சிவபெருமான் தான் மீண்டும் தோற்றுவிக்கிறான். அதான் நம்முடைய அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார். 6 கோடி நாராயணர் அங்கனை, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். இவர்களுக்கெல்லாம் பிறப்பே தெரியும் சொல்ல முடியாது. இதுவரையிலும் 100 கோடி பிரம்மர்கள் இறந்து போயிருக்கிறார்களாம், 6 கோடி நாராயணர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்திரனுடைய பிறவி எத்தனை பிறவி, எத்தனை இந்திர பதவி வந்திருக்குன்னு சொன்னா கங்கை மணல என்ன அளவுக்கு, கங்கை மணல கங்கையில் இருக்கக்கூடிய மணலை எத்தனை இருக்கோ அத்தனை பிறவி அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஆகவே முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே. ஆகவே உலகம் சங்கார காரணன் இடத்தில் தான் ஒடுங்கும். அவன்கிட்ட தான் ஒடுங்கும், இறைவனிடம் தான் ஒடுங்கும். நான் மீண்டும் அதை அவன் ஞாபகப்படுத்துறேன், இறைவனிடம் ஒடுங்கும் என்பது இங்க மாயையில் ஒடுங்கும், மாயை இறைவனிடம் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில தான் அவனிடம் ஒடுங்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நிலம் விளைந்தது அப்படின்னு சொல்றோம், நிலமா விளையுது, என்ன விளையுது, விதை, விதை விளைகிறது. சேற்றில் முளைத்த பங்கஜம் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது போல. ஆகவே இந்த வெண்பால ரெண்டு செய்திகள் இருக்கின்றது. உலகம் ஒரு உள்பொருள், இல்லாதது சூன்யத்திலிருந்து உலகம் வரவில்லை, அது ஒடுங்கவும் தோன்றவும் உடையது, இடையில ஒரு செயல் நடைபெறுகிறது, நிலைபெறுதல். சரி, உள்பொருளாகிய உலகம் உடங்கி தோன்றுதல் ஒரு கர்த்தாவினால் ஆகும். ஆகவே இது தடப்பொருள்கள், தடப்பொருள்கள் தானாக தோன்ற முடியாது, நிலைபெற முடியாது, ஒடுங்க முடியாது. ஆகவே தடப்பொருளை இயக்குவதற்கு ஒருவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்த ஒருவன் வேண்டும், அவன் தான் இறைவன் என்று இந்த 2வது அதிகரணம் நமக்கு இந்த பாடல் மூலமாக சொல்லுகிறது. சரி, இதோட பத்தி பண்ணிக்கலாம், அடுத்தது பார்க்கலாம். அடுத்த இதுல இன்னும் பாடல்கள் இருக்கு, எடுத்துக்காட்டு என்பா மூன்றாவது என்பா இருக்கு, அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி

0: நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு நூலின் காரணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

அஷடையோன் தருண் உருவாரணத்தின்தாள்கள் உருவோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகலுணர் ஊர் சிந்தை திருவோட்டும் பயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே வரும் உலகில் உளமிக்க சுவை பொருள்களெல்லாம் உண்டால்தான் என்பவரும் உலகில் உளமிக்க சுவை பொருள்களெல்லாம் கண்டாலே என்பவரும் கனக சபை திருநடனம் கண்டுபாரே பண்டார்வும் குழலறிவை உருவாக நின்று நடம் மகிழ்ந்து காண மண்டான் தான் இடர் தீரச் செய்து வைத்த இரு முனிவர் வரந்தான் என்னே மண்தான் தான்

0: புளியர்வோன் ஒப்பொழித்த புகழியர் ஓன்களால் போற்றி ஆளி மிசக்கண் மிதப்பில் அணைந்தவரானடி போற்றி பாழி திருநாவலூர் ஒன்றுண்டர் பதம் போற்றி ஊடிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி சிவஞான போதமருள் திருவண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறை கடந்து மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியா நற்றாள் போற்றி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே நூல் யாருக்கு செய்தேன் என்கின்ற காரணம் பற்றி சொல்கிறார். இந்த நூல் யாருக்காக செய்யப்பட்டது என்பதை பற்றி சொல்கிறார். உயிர்கள் தோன்றுவது வினையின் காரணமாக உயிர்கள் பிறக்கும். பிறப்பே பிறப்புக்கு காரணம் வினை, மரத்துக்கு காரணம் விதை என்பது போல இந்த மரம் தோன்றுவதற்கு காரணம் வித்து. வித்து இல்லையானால் விளைவு வராது. அதுபோல வினை என்கின்ற வித்தின் மூலமாக உடல் என்கின்ற மரம் வந்தது. விதை இல்லாமல் மரம் வராது, வினை இல்லாமல் சரீரம் வராது. அதை பட்டினது சுவாமி வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய் தெளிவா, வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவும் இல்லாது கண்டாய் சிவன் பாத நினை. ஒரு பாட்டு என்ன அழகு, என்ன அழகு, இவ்வளவு கருத்து. வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு இல்லாது கண்டாய். என்ன தீந்து போச்சுன்னா விளக்கு நின்றுவிடும், வினை தீந்து போச்சுன்னா உடம்பு விடுக்கணும், என்ன தீந்து போச்சுன்னா விளக்கு நின்று விடும். வினை தீர்ந்தால் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய பராரத்தவனை தீர்ந்தால் உடம்பு விடுக்கும். சரிதானே, வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு இல்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை. இந்த உண்மையை சொல்லிட்டு அதுக்கு மேலே நீ செய்கிற வேலையை சொல்றேன்னு சிவன் பாத நினை. நினைப்போரை நினையாரை நீங்கி நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்சவர். பட்டன சுவாமி பாட்டில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பட்டன சுவாமி பாட்டில் எல்லாம் பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சிவஞான போதம் பன்னெண்டாம் சூத்திரத்துக்கு இருக்கு. பக்தரோடு இணங்குக, அல்லாதாரோடு இணங்கிருக்க, வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு இல்லாது கண்டாய். வினை தீர்ந்து போச்சுன்னா ஒரு நொடி கூட இருக்காது, அவ்வளவுதான். தினைப்போதளவு இல்லாத சிவன் பாதனை இருக்கும்போது, இருக்கும்போது சிவன் பாதனை நினைப்போரை மீது நினையாரை நீங்கி நெறியில் நின்றால் நினைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரை என்பது பட்டினத்தார்கள். அதனாலே ஜென்மம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த உடம்பு காரியம், உடம்பு காரியம், இதற்கு வினை காரணம், வினை காரணம். பானை காரியம், பானை காரியம், மண்ணு காரணம், பானை காரியம், மண் காரியம். அதுபோல வினை காரியம் உடம்பு, வினை காரணம் உடம்பு காரியம். அப்படி உலகத்திலே உயிர்கள் தோன்றுவதிலே தீவினையினாலேயே தோன்றுகிற உயிர் உண்டு, முழுவதும் தீவினையினாலேயே தோன்றுகிற உயிர் உண்டு, நல்வினையினாலே தோன்றுகிற உயிர்களும் உண்டு. நல்வினை காரணமாக பிறக்கிற உயிர், தீவினை காரணமாக பிறக்கிற உயிர், நல்வினை தீவினை இரண்டும் கலந்து மிக்சரா பிறக்கிற ஜென்மமும் உண்டு. அந்த தீவினையே முழுவதும் தீவினையே பிறக்கிற ஜென்மம் எப்படி இருக்கும்னா கடைசி வரையிலும் சிவனை நினைக்காது, சாகர வரையிலும் சிவனை நினைக்க மாட்டான். அப்புறம் இந்த உலகத்திலையும் அதிகமான துன்பத்திட வந்தருத்திரத்தினாலையும் வியாதியினாலையும் பல வகையிலும் துன்பத்திட பார்த்துருக்கீங்களா. கடைசி வரையில் முழுவதும் தீவனை பாக்கியம் என்று இருதலை போகமும் பற்று விட்டார் என்றபடி இந்த போகமும் இல்லை அந்த போகமும் இல்லை. நல்வினையிலே பிறக்கிற உயிர் என்ன பண்ணும்னா இந்த உலகத்தில் ஓரளவு நல்லா வாழும், நல்ல பொண்டாட்டி, நல்ல பிள்ளையோட அப்படி போட சொல்லிருப்பான். அப்புறம் ஏதோ பத்தியும் பண்ணுவான். பத்தியும் நல்வினை தீவினை ரெண்டும் கலந்து அதன் மூலமாக உண்டாகிற உயிர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து அனுபவிக்கும், அதோட பத்தியும் பண்ணிக்கும், ரெண்டாங்கிட்டியா அப்படி இருக்கும், இருக்கும் ஏதோ ஏதோ. இதுக்கெல்லாம் மீறி இந்த மூன்று வகையையும் மீறி அதற்கு மேலே திருவருளாலே பிறக்கிற உயிர்கள் அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த மூன்று வகையும் நீங்கி இதற்கு மேலாக அருள் காரணமாக ஜெனிக்கிற உயிர்கள், அருள் காரணமாக உண்டாகிற உயிர்கள் யாரை போல, ஞான சம்பந்தர் போல, சமயாச்சாரியர்கள் போல, பதஞ்சலியார போல, இந்த மாதிரி அருளாளர்கள் பிறக்கிறாருன்னா அவர்கள் பிறப்பு எதன் காரணமாக பிறக்குதுன்னா இந்த உலகத்தில் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக. தோன்றும் போதே அவர்கள் அருளோடு தோன்றி அருளிலேயே வாழ்ந்து அருளிலேயே கலப்பார்கள். அதற்கு காரணம் சிவபுண்ணியம். முன்ன பிறப்பில் செய்த சிவபுண்ணியத்தினாலே உண்டாகிற உயிர்கள் எப்படி இருக்கும்னா, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். வஞ்ஞாண்ட கண்டத்துவார் ஒரு உருமாறி எங்கே ஆண்டு திருப்பதிடர் என்கிறாள் அல்லவா காரைக்கால் அம்மையார். வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்ததடைய அண்டர் வருமான திரு அண்டர் வரான் திருவார்த்தை அணைய வருவான பயணம். இப்போ வீதியிலே இந்த வந்து வீடு கட்டி சாமி வச்சு பலகாரம் சுட்டு விளையாடுவோம்ல வீதியில் மண்ணில், அது வண்டல் பயில். அப்போவே கோயில் கட்டுவாளாம், சாமி வைப்பாளாம், பூஜை பண்ணுவாளாம், சிவசிவான்னு சொல்லுவாளாம், கூட இருக்கிற இது எல்லாத்துக்கும் மகேஸ்வரம் பண்ணுவாளாம். ஆறு வண்டல் வயல்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர் வரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் ஒரில் தூள். எப்போ ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ளேயே பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து. நந்தனாரை சொல்கிறாரு, நந்தனாரு பிறந்து உணர்வு தொடங்கியவின் பெறைக்கண்ணி பெருந்தகைவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையாராயே அடித்தொண்டி நிகழ். நந்தனார் பிறந்து உணர்வு தொடங்கியவன் பிறைக்கண்ணி பெருந்தகவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி மறந்தே இந்தன்களால் மறவா வண்ணன் அல்லியே அத்திறம்பாடல் வாடி நாம் தெல்லையன கொட்டாம மறந்தூட உலகியலை நினைக்காம அருளையன திருவாசர் அதை அப்படியே சேர்க்கல அரங்க வைக்கிறார். மறந்து அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராய் எடுத்துடும். இப்படி சிவபுண்ணியத்தின் காரணமாக பூமிக்கு வருகின்ற ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்கள் அருளாளர்கள், அருளை ஆள்பவர்கள், அருளை வழங்க வந்தவர்கள். திருவருளை அருள் காரணமாக பிறக்கிறது. நான் சொன்னது நல்ல ஞாபகம், தீவினையின் காரணமாக பிறக்கிற உயிர்கள், நல்வினையின் காரணமாக பிறக்கிற உயிர்கள், தீவினையின் நல்வினையும் கலந்து இருவினையின் காரணமாக பிறக்கின்ற உயிர்கள், இதற்கெல்லாம் மேலாக வினையே இல்லாமே, வினையே இல்லாமே. இப்ப சமயாச்சாரம் முதலாளர்கள் வினை இல்லாம அருளே காரணமாக ஜெனிக்கிறது. அருளே அவர்கள் விவரம் தெரிஞ்சிருந்து அதான் இப்ப இந்த வார்த்தை பேச ஆரம்பிச்சதுல இருந்தே, பேச தொடங்கிய காலத்தில் இருந்தே அவர்கள் செயல் அத்தனையும் மனவாக்கு காய அத்தனையும் சிவசம்பந்தமாகவே இருக்கும், சிவசம்பந்தம் அருள் சம்பந்தமாகவே இருக்கும். அவர்கள் அருளிலே பிறந்து அருளிலே வாழ்ந்து அருளிலே சேருவது. ஐயோ அப்பா பாபா பாபா பாபா, அருளிலே தோன்றி அருளிலே வாழ்ந்து அருளிலே கலம். இது என்ன முதிர்ந்த சிவபுண்ணியம், அளவில்லாத சிவபுண்ணியத்தினாலே, அளவில்லாத சிவபுண்ணியத்தினாலே அந்த ஆன்மாக்கள் பூமிக்கு வரும். அந்த ஆன்மாக்கள் மூலமாக பல ஆன்மாக்கள் நன்மை அடையும். விளங்குதார். அப்படி அருளின் காரணமாகவே ஜெனிக்கின்ற ஆன்மாக்களுக்கு நூல் வேண்டியதில்லை. தவத்தின் காரணமாக அருள் காரணமாக அவதாரம் பண்ணுகிற அந்த அருளாளர்களுக்கு நூல்கள் வேண்டியதில்லை. முன்னையே படிச்சிருக்கிறாங்க, முன்னையே படிச்சிருக்கிறாங்க. அது ஒரு மக்கள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து, முன்னையே படிச்சிட்டதுனாலே அந்த கல்வி ஆன்மாவில் தங்கியிருக்கும். கல்வி ஆன்மாவில் தங்கியிருக்கும், செல்வம் தங்காது. கல்வி ஆன்மாவில் தங்கியிருக்கும், செல்வம் ஆன்மாவில் தங்காது. அதனாலே அந்த கல்வி காரணமாக அவர்கள் படிக்க வேண்டியதில்லை. படிக்காமலே எல்லாம் தெரியும். படிக்காமலே இப்போ ஞானசம்பந்தர் படிக்கலை, பாலு கொடுத்துட்டா அதே போதும், படிக்கலை. இப்போ மற்ற யாருள்ள பார்த்தா சுந்தரர் தான் என்னத்தை படிச்சிருப்பார், 16 வயசுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணார், 18 வயசில் கைலாயுது போனாலும் எவ்வளவு படிச்சிருப்பார், என்னத்தை போய் படிச்சிருப்பார், ராஜா வீட்டில் வந்தால் செல்லமாக அலைஞ்சிருப்பார். எல்லாம் புரியுதா, நம்ம அளவுக்குலாம் படிச்சிருக்க மாட்டார். இப்போ நம்ம அளவுக்குலாம் அவர் படிச்சிருப்பாரா, நம்ம மனக்கட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் புத்தகத்தை வாங்கி புரட்டிக்கிட்டுலாம் இருந்திருக்க மாட்டார். என்ன அவங்க ஒத்துக்கிட்டா இல்லையா, அவர்களுக்கு சிவபெருமான் உள்ளே நின்று உணர்த்தி அருள்வான். முன்னையே அவர்கள் படித்திருந்த காரணத்தினாலே, சிவபுண்ணியம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை, அவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை, தானே எல்லாம் வரும். அது யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வர வேலவர் தந்ததனால், வேலவர் அதனால் அவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை. பல பிறவிகளிலே பாவத்தையே செய்து, பாவத்தையே செய்து அந்த தீவனையின் காரணமாக பிறக்கின்ற உயிர்களுக்கு சிறிதும் விஞ்ஞானத்திலே நாட்டம் இருக்காது, கொஞ்சமும் விஞ்ஞானத்திலே. அப்படிப்பட்ட அஞ்ஞானிகளுக்கும் நூல் வேண்டியதில்லை. விஞ்ஞானிகளுக்கும் நூல் வேண்டியதில்லை தெரியறதுனால, அஞ்ஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை. அவனுக்கு இதுல இதுவே வராது, இதுவே வராது, பாட்டு பிரியமே வராது, நாட்டம் வராது, பெருசா தெரியாது. ஒரு வாக்கியத்தை கேட்க அவனுக்கு கொடுத்து வைக்காது, பாவம் அதிகமா இருக்கும். நல்லா புரியுதா? இந்த நல்வின தெய்வன ரெண்டும் கலந்து சொன்ன பாரு, அவங்க பாம்புவான் வருவான் விட்டுருவேன் அப்படியும் இப்படியுமா இருப்பான், பக்தனாவும் இருப்பான் பக்தனாவும் இருப்பான், இங்க சிவனா கும்பிடுவேன் அங்கிட்டு போய் கருப்பண சாமியை கூடுவான் அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி வந்தாலும் எல்லா சாமியும் ஒண்ணுதான். நல்லா புரியுதா? இதெல்லாம் மீறி அருளே காரணமாக அவதாரம் பண்ணி அருளாளு, திருவருளே காரணமாக அது நீக்கி முன்னனை தன்னோடு நிலாவகை குரம்பயிர் புகை பெய்து நோக்கி நுண்ணிய நுடியன சொல்லப்பாரு. நோக்கி நுண்ணிய நுண்ணியங்கிறதான் சுக்கம் பஞ்சாட்சரம், முத்தி பஞ்சாட்சரம். நோக்கிங்கிறத அந்த நயன தீட்சமதான் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரின் வருது அல்லவா திருவாசகம். நோக்கி நுண்ணிய நுடியன நுண்ணிய நொடியான சொச்சு, இது முத்தி பஞ்சாட்சர சொல்லுங்க. 10 மணி நேரமாக வேணும், 1 மணி நேரம் வேணுமா, ஒரு வாரத்தை சொல்லுங்க, எவ்வளவு நேரம் வேணும்? நுடியன சொச்சை முகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த தோழரு தெழுதரு சுடற்சோதி ஆக்கிய ஆண்டுதன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டா விளங்குதா? அதனாலே பரமஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, அஞ்ஞானிகளுக்கு நூல். ஞானியோடவும் சேராமே, அஞ்ஞானியோடவும் சேராம. இப்ப நம்ம யாரோட சேர்ந்துருக்கிறோம்? ஞானியோட சேர்ந்துருக்கிறோம், சேரலாம்னு எடுக்கிறோம். ஞானி ஆகல, அஞ்ஞானியோட சேர மாட்டோம். அது அது 100க்கு 100 உண்மை. சீர்காழ்ற பக்கம் போக மாட்டோம். அஞ்ஞானியோட சேருவோமா சேர மாட்டோமா? சேரவே மாட்டோம். விஞ்ஞானியோட சேர்றதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆசை. இப்போ நம்ம எப்படின்னா அருளை பெறுவதற்காக ஆசைப்படுகிறோம். அவர்கள் அருளை பெற்றவர்கள் பரமஞானிகள், அருளை பெற தகுதி இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள். அருளை பெற தகுதியுடைய அருளை பெற்றவர்கள், அருளை பெற தகுதி இல்லாதவர்கள் அருளை பெற தகுதியுடையவன் தான். நல்ல புரியுதாப்பா? 3 வகை பரமஞானிகள் அருளை பெற்றவர்கள். அதை நம்ம இதில் வாத ஒரு வள்ளலில் கூட பாடியிருக்கேன், அளவிலா அருள் பெற்றான் வாதபூரன் வைத்திருக்க முடியாமல் வாரித்தந்தான். எவ்வளவு வச்சிருப்பாரு? அளவிலா அருள் பெற்றான் வாதபூரன் வைத்திருக்க முடியாமல் வாரித்தந்தான் என்பது வாத ஊர்வலம். அதனாலே இப்படி திருவருளாலேயே அவதாரம் பண்ணிய உயிர்களுக்கு ஞானம் தானே வந்து உள்ளே நின்று உணர்த்துவான். இது விஞ்ஞானகளருக்கு உள்ளே நின்று உணர்த்துவான், பிரளயாகலருக்கு முன் நின்று உணர்த்துவான், சகரருக்கு படற்கையிலே உணர்த்துவான் என்றெல்லாம் நம்முடைய சித்தாந்த நூல் சொல்லுதல்லவா. அந்த முறையிலே ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறப்பான். அதான் பிறந்து மொழி பெய்கின்ற பிற என்னதை விட என்ன, பிறக்கும் போதே அவர்கள் ஞானத்தோடு தோன்றுவார்கள். துளசியானது தோன்றும் போதே என்ன வருது, வாசனையோட தான் தோன்றி அப்புறம் கொஞ்சம் காலம் அழிச்சுவார். சிவபாக்கியர்னு ஒருத்தர், அவர் பிறக்கும் போதே தாயிலிருந்து கீழே விழும்போதே சிவசிவான் இருந்தார். தாய் வயிற்றிலிருந்து கீழே விழும்போதே சிவசிவா. அப்படின்னா அந்த ஜென்மம் எவ்வளவு சொல்லியிருக்கும், சிவசிவா எவ்வளவு சொல்லியிருக்கும் பிறக்கும் போதே. அதனால தான் அவருக்கு சிவவாக்கியம் வர்றது. தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சிவசிவா. சாகரவல்லியும் சிவசிவான சொல்லாத ஜென்மம் எவ்வளவு இருக்குது. அரகராயனா மூடர் திருவண்ணீரிடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு நூல் கலா மூடர் நெதியிலே நிலா மூடர் அறம் விசாரியா மூடர் நரகேளிர் பொருளவு. அது போல அது போல ஞானசிம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் போன்ற பிரமஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, படித்து தெரிய வேண்டியதில்லை, தானே தெரியும். அஞ்ஞானிக்கு வேண்டியதில்லை. நம்ம அஞ்ஞானி சேர மாட்டோம், விஞ்ஞானியோடு சேருவதற்காக ஆசைப்படுகின்றபடியினால் நமக்கு தான் நூல் நமக்கு தான். அது எது போலவெண்ணில் நன்றாக கண்ணிலே எந்த விதமான ட்ரபுள் இல்லாத கண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை. கண்ணில் எந்த விதமான கோளாறும் இல்லைன்னா அதுக்கு அதுக்கு கண்ணாடி. சுத்தமாக தெரியாத பிறவிக்குள்ளுக்கும் கண்ணாடி வேண்டியதில்லை, போட்டாலும் தெரியாது. நல்ல கண்ணுடையவனுக்கு கண்ணாடி வேண்டியதில்லப்பா, சுத்தமாகவே கண்ணுத்து பரவி குண்டு அவர் கண்ணாடி போட்டுருந்தான். அவனு எவ்வளோ உசந்த கண்ணாடியே, உசந்த கண்ணாடியை பார்த்து அமெரிக்காவில் போட்டு கவுண்டா கூட அப்போ அவனுக்கு கண்ணாடி வேண்டியது. கண்ணாடி போட்டால் தெரியுங்கிற ஆளுக்கு கண்ணாடி வேண்டும், போட்டால் தெரியும். இப்போ எனக்கு அதிகம் கண்ணாடி வேண்டியதில்லை உங்களுக்கு காட்டு. ஆமையா, கண்ணாடி போட்டால் தெரியுதே, படித்தா தெரியுதே, படிச்சா தெரியுதே, ஞானத்தை பெறலாமே என்கின்ற சன்மார்க்களுக்காக இந்த நூலை சொல்றேன். ஒரு சொற்பொழிவாளர் வந்தார் கூட்டத்தில் ஆரம்பித்தார், ஒரு விஷயத்தை சொன்னார். விஷயத்தை சொன்னி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு அப்படின்னார். ஒன்றும் புரியலையே, நாங்கள் ஒன்றும் புரியாதவர்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு போயிட்டார். அப்புறம் மறுநாள் அவரை வந்து சிபாரிசு பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த உடனே நான் சொல்றது தெரியுதான்னாரு. தெரியுதுன்னாங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டியது. தெரியாதவனுக்கு சொல்ல மாட்டேன்னு முதல் நாள், மறுநாள் தெரியுது தெரியுதுன்னு அது தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல, அப்புறம் மறுநாள் கூட்டிட்டு வந்தாங்க. நான் சொல்ல தெரியுதான்னாரு, எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்குது. அப்ப உங்களுக்கு சொல்லுவேன் தெரிஞ்சும், இப்ப நமக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் தெரியாம இருக்குது இல்ல, அப்ப சொன்னா பொருத்தம். அதான் நல்லா தெரியற கண்ணுக்கு கண்ணாடி வேண்டியது இல்ல, சுத்தமா தெரியாத கண்ணுக்கு கண்ணாடி வேண்டியது இல்ல, கண்ணாடி போட்டா தெரியும் என்கின்ற கண்ணுக்கு கண்ணாடி, கண்ணாடி போன்றது நூல்கள், கண்ணாடி போன்ற நூல்கள். அதனால அதை எப்படி சொல்றாரு தெரியுமா, பண்டன தவத்தால் தோன்றி பண்டை முன்னப்பிறப்புகளிலே நல்ல தவத்தை செய்து. இப்ப கண்ணப்பூர் படிக்கவே இல்லையில, கண்ணப்பூர் படிக்கவே இல்லையில, அங்கே எல்கேஜி யூகேஜி கூட சொன்னேன், அங்கே என்ன தெரியுமா, விட்டு குத்து அடி புடுங்கு, அதான் எல்கேஜி யூகேஜி. இங்கே கண்ணப்பூர் அவதாரம் பண்ணு, அவரை சுந்தர சொல்றாரு கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பூர் 64 கலையும் மலிந்துன்னா நிறைய இருக்கா அவர்கிட்ட சுந்தரர் அப்படின்னு சொல்றவர் அவருன்னா நாவலர் சொல்றவர். அதனால முன்னப்பிறப்புகளிலேயே தவத்தை செய்து கலை மலிந்து, கலை மலிந்துன்னா கலைகள் நீங்கி, நிவர்த்திகளை பிரதட்டாகலை வித்தியாகலை சாந்திகளை சாந்தியாதிதகளை என்கின்ற கலைகள் எல்லாம் நீங்கி பிறப்பெடுப்பதற்கு காரணம் இல்லாமல் போய் பிறப்பு நீங்குவதற்கு காரணமாக வந்த அப்படின்னால கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பூர், கலை மலிந்த சீர் நம்பி. இன்னைக்கு கண்ணப்பூர் உருவம், இன்னைக்கு குடும்பத்தேவரும் காலத்தியப்புறம்னு பேசினேன், ஏன் குடும்பத்தேவரும் கண்ணப்புறம் குடும்பத்தேவரும், அந்த குடும்பத்தேவருங்கிற பேரை நானே தான் சொல்லி கொடுத்தேன். அவரு இது அவரு அவருக்கு இது கூட தெரியாது, யாரு தின்னனாருக்கு இது கூட தெரியாது, நானே தான் சொல்லி கொடுத்தேன். குடும்பத்தேவர் கோணமில் குடும்பத்தேவர் இருப்பர் கும்பிடலாம், அன்னைக்கு கோணமில் குடும்பத்தேவருக்கு ஒரு விளக்கம் சொன்னேன், கோணமில் எல்லாம் கோணல் உள்ள குடுமி இல்லாத தேவர்கள், மற்ற தேவர்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மற்ற தேவர்கள்லாம் பிரம்ம விஷ்ணுவாதி முதலான தேவர்கள் எல்லாம் கோணல் உள்ள குடிமி இல்லாத, இது கோணல் இல்லாத குடிமி உள்ள. இப்ப புரியுதா, இப்ப என்ன விளக்க முடியாது, மத்தியானம் சொன்னது இப்போ ஒரு எப்படின்னா கோணல் இல்லாத குடிமி உள்ள சோர்வான், சோர்வான் கோணல் இல்லாதவர் குடிமி உள்ளவர், மற்ற தேவர்கள் எல்லாம் கோணல் உள்ளவர்கள் குடிமி இல்லாதவர், நல்லா விளங்குதா. அப்படின்னா கோணல் என்பதுதான் மாறி மாறி மாறி மாறி பறக்கிறது, கோணல் இங்கிருந்து அங்கே உயங்கிறது, இங்கே உய இந்த பிறவி அந்த பிறவி எல்லா பிறப்பும் பறந்து கிடைத்தேன் என்றார் போல, அப்படி கோணல் கோணலா கோணல் கோணலா கோணலா உயர்ந்த பிறவி தாழ்ந்த பிறவி இப்படி கோணல் கோணலா இருக்கு. அதை கூணல் என்றும் சொல்லுகிறது, அதை கூணல் என்றும் சொல்லுகிறது, கூணல் என்றும் சொல்லுகிறது, கோணல் என்று. அப்படி கோணலே இல்லாதவன் யார் என்றால், அதை முதல்ல சொல்லிவிட்டாரு, நானே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நானும் காண நீ போதின். அவன் என்ன சொல்ற என்ன சொல்றது அவனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, யாருக்கு நானனுக்கு, இந்த காலத்தை எப்படி சொல்ல வைக்கிறார் அவன், நானனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நானும் காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். இந்த சேன் உயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணல் இல்லாம செவ்வே கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றோ, கோணல் இல்லாத குடிமித்தேவர் நம்ம சிவருமான், குடிமிங்கிறது இருக்குது இல்லவா, குடிமி குடிமிக்கு மேலே ஏதாச்சும் இருக்குதானே, குடிமிக்கு மேலே ஏதாவது இருக்குதானே, சிவனுக்கு மேலே ஏதாவது இருக்குதானே, அதை குடிமித்தேவருங்கிறேன். அவனுக்கு பரமேஸ்வரர் சம்புகேஸ்வரர் சிதம்பரேஸ்வரர்லாம் சொல்ல தெரியுமா, குடிமி குடிமித்தேவன், அதனால உச்சியிலே இருப்போம், உச்சியிலே அதை மலை கொழுந்து. ஆகவே இப்படி பரமஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, பரம அஞ்ஞானிகளுக்கு நூல் வேண்டியதில்லை, சன்மார்க்கிகளாய் இருக்கிற அருளை அடைய வேண்டும் என்று இருக்கின்ற சன்மார்க்கிகளுக்கு ஞானிகளாலே கண்ட இந்த நூலை சொல்லுகிறேங்க. பண்டனத்தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை. இப்ப நமக்கெல்லாம் ஒருத்தரை பார்த்து பத்தி வந்திருக்குது, ஒருத்தர்கிட்ட கேட்டு பத்தி வந்திருக்குது, அவங்க பத்தி செய்கிறாங்களே அப்படின்னு நாமும் பத்தி, அப்புறம் அவங்க சொல்லி, இப்ப நம்ம சொல்லி எத்தனை பேர் பத்தி போடுறேன், புரியுதா, அதனால அந்த மாதிரி அதனாலே கேட்டு பத்தி வருது நமக்கு, வயசாகி பத்தி வருது, பத்தி வந்தது ஒரு மாதிரி அல்லப்பா, சின்ன வயசுலயே வந்துருச்சா இல்லையே. ஞானிகளுக்கு தான் பிறந்து மொழிபெயர்ந்த உடனே வந்து பிறந்து உணர்வு தொடங்கியது. ஆகையினாலே இப்படி பண்டனல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பொண்ணும் தொண்டரை தானே தூய கதியினர் தொகுப்பன் சிவருமானவர்களுக்கு உள்ளே இருந்து ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக உலகத்துக்கு நன்மையை செய்வார்கள், நூல்களை பாடுவார்கள். தேவாராதி திருமுறைகளை பாடின ஆசிரியர்கள் அதிகபட்சம் அப்படித்தான் எல்லாரும். தொண்டரை தானே தூயகதி, தூயகதி தூயகதிங்க தான் சிவகதி, தூயகதிங்கிறது புரியுத, குற்றமில்லாத தூய்மையான உயர்ந்த கதியாக இருப்ப சிவகதி, தூயகதியின் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூலோதி. மார்க்கர் என்றால் சன்மார்க்கத்தில் என்ற பரமஞானிகளாலே கண்ட நூல்கள், அருளாளர்களாலே ஆக்கப்பட்ட நூல், மார்க்கர் கண்ட நூல், அருளாளர்களாலே ஆக்கப்பட்ட நூல்களை ஓதி வீடு காதலிப்பவருக்கு, வீடு காதலிப்பவருக்கு, எந்த வீட்டை, அந்த வீட்டை வீடு காதலிப்பவர், வீடு இந்த வீடு வாங்கலாம்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, இந்த வீடு வாங்கலாம்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, அந்த வீடு வாங்கலாம்னு சில வீட்டுக்கு ஆசை இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் இந்த வீடும் வேண்டியதாக இருக்குது, அந்த வீடும் வேண்டியதாக இருக்குது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீட்டை பிரிச்சு விட்டாராம். இங்கே திருப்பந்தூரில் கண்ட உடனே வீட்டை பிரிச்சு விட்டார். கொஞ்ச நாள் குடி போகாம அது பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி, பாட்டுக்கு பொருள் அவனே என்று காட்டி பார்த்தவர்கள் காணாமல் பரனோடு கலந்தார். வீட்டுக்கு போவதற்கு வழியை காட்டி, வீட்டுக்கு போவதற்கு வழியை, வீட்டுக்குள் பொருந்திருந்தான் வளர்ந்து நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தார். நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை, நம்மவருக்கு அளவிலா நன்மை செய்தார். கூட்டுக்குள் உழவுவதே வாத ஊரம் குறிப்பினிலே நின்று அருளை கூடுவீரே. கூட்டுக்குள் உழவுவதே பாட்டு புரியுதா, வாத ஊரம். அதனாலே இப்படி வீடு காதலித்தல் என்றால் பிறவி பெருந்துன்பமாய் இருக்கிற இந்த பிறப்பிறப்பாகிய வேதனையை நீங்கி இந்த அழிந்து போகின்ற வீட்டை விட்டு அழிவில்லாத முத்தி வீடாய் இருக்கிற அந்த வீட்டை காதலிப்பவர்கள் விரும்புவர்கள் காதலிப்பது என்றால் அந்த வீட்டை மார்க்கர் கண்ட நூலோதி மார்க்கர் என்று சொன்னால் சன்மார்க்கிகளாயிருக்கிற அருளாளர்களாலே ஆக்கப்பட்ட நூல். ஆனால் நூல் ஓதாவிட்டால் ஓதாதார்கில்லை ஒழுக்கமும் மென்மையும் என்பது அவைபாட்டு. ஆனால் நூல்கள் மூலமாக ஒருவன் உண்மையை தெரியவில்லையானால் அவன் எந்த காலத்திலையும் தெரிய முடியும். நூல்கள் அவசியம் நமக்கு, நூல்கள் அவசியம், ஞான நூல்கள் அவசியம். அது எங்க கடம்பர்களுக்கு வர நூலால் நன்றா நினைமீன்கள் நோய்கடான். எங்க கடம்பருவோம் நூலால் நன்றா நினைமீன்கள் நோய்கடை, பிறவி நோய்கடை. அதனாலே நூலால் நன்றா, நூல்கள் இல்லையு வச்சுக்கோ அவன் குருடே. நுழையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர், கண்ணு கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவன், கல்வி இல்லாதவன். அது இந்த அருள் நூல்களை ஓதி, அருள் நூல்களை ஓதி வீடு காதலிப்பு. அது நம்ம திருக்குற்றால தலபுராணத்தில் அதிபுரம் பாண்டியர் பாடியிருக்காரு, இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், நல்லா கண்ணு நல்லா இருந்தாலும், வானிரவி எழுந்தாலன்றி, இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், வானிரவி எழுந்தாலன்றி கருது நில பல பொருளும் தோன்றா, கருது நில பொருள் பொருளும் காண்டல் அரிதாம், ரெண்டு கண்ணும் நன்றாகவே இருந்தாலும் சூரியன் உதிக்கவில்லையானால் பொருள் தோன்றா. நல்ல சரியா இருக்க, இருவிழிகள் வான்முகத்தில் இருந்தாலும், வானிரவி எழுந்தாலன்றி கருது நில பொருள் பொருளும் காண்டல் அரிதாம், கண் போல் யாரும் பெரிய அறிவும் செல்வமும் பெற்றாலும் நூற்கேள்வி பெறுவார்க்கன்றி திருவளர் புண்ணிய பாவம் இம்மை மறுமையும் வீடும் தெரிந்திடாவே என்பது திருக்குற்றாலத்தில் நூற்கேள்வி பெறுவார்க்கன்றி பெறாதவர்களுக்கு திருவளர் புண்ணிய பாவம் இம்மை மறுமை வீடும் தெரிந்திடாவே என்பது திருக்குற்றாலம். அதனாலே வேண்டாம் ஐயா, அதனாலே வந்து நூல் உணர்வு அவசியம். அதனாலே நீங்க இப்ப என்ன நூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, இந்த மாதிரி சிவஞான சித்தியார் படிக்கிறோம். நீங்க என்ன நூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? திருவாசகம் படிச்சுக்கிறேன். நீங்க என்ன நூல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கந்தபுராணம் கேட்டுக்கிட்டு இருக்கு, சிவஞான போதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படின் இருக்கணும், இப்படின் இருக்கணும், ஒரு நாள் கூட இன்னும் போகக்கூடாது. நூல் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா அப்பா அப்பா, படிச்சது போதுமானா பத்தவே பத்தாது. நூல்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு விரண்மிண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இல்லைன்னா மற்ற வேலை வாயில போட்டுக்குமா பாரி பாரி அவங்க வாயிலேயே தான் முத்து இருக்குது. வாயில் முத்துக்களையே உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இதை குவிக்கிறாங்க. இதான் இலக்கியம், இதான் இலக்கியம். இது வரி இல்லாம இருந்ததுங்க வெறும் வரலாறு, வரலாறு சொன்னாங்க. அதை இலக்கியமாக ஆக்குவது இதெல்லாம் யார் சாமி குவிக்கிறார்னாரு, வாயிலேயே முத்துக்களை உடையவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் இந்த முத்துக்களை எல்லாம் குவிக்கிறார்கள். முத்தன்னவன் நகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். மனசுல வராம இருக்குமா? பல்லேன மகாபாவின்னு அர்த்தம். ஆமாம், முத்துன்னு வரும்போது கொண்டு போய் எங்க விழுந்தோம்? திருவாசத்தில் விழுந்தோம். ஆகவே மூடல் என சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும். அவங்க இந்த முத்துக்களை கோப்பாங்களா? எல்லா முத்தும் கோத்துற மாட்டாங்க. இப்படி பார்ப்பாங்க, பார்த்து எங்கேயா ஒரு சிறு தொலை இருந்துன்னு தூக்கி செஞ்சிடுவாங்க. சும்மா அழகான முத்துக்கள் வனப்பு கொஞ்சம் கூட குறை குறையாமல் எடுத்து கோப்பாங்க. எனவே அந்த முத்துக்கள் எப்படி இருக்கணும்? நான் முன்னே நீ முன்னே என்று அந்த வளங்குன்றாதவனாக அவங்க கைப்படணுமே தவங்கெடுக்கணும். அந்த முத்துக்கள் அதை கோப்பாங்களாம். அந்த பெண்கள் எல்லாம் தெரிந்து முறை கோக்கும் சேர திருநாட்டு ஊர்களில். அப்படி எல்லா ஊரும் இருக்குப்பா. அப்படிப்பட்ட ஊர்கள்ல சிறந்த மூதூர் செங்குன்றூர். எனவே அந்த மலையாள நாட்டினுடைய பகுதியிலே செங்குன்றூர் ஒரு இடம். அந்த ஊர் தான் மிகச்சிறந்த ஊர் என்று சொல்லுவா. இப்ப கடற்கரை ஓரத்திலே மலையாள நாட்டிலே இருக்கிறோம். அங்கே என்னும் பெயரின் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான். என்னும் பெயரில் விளங்கி செங்குன்றூர் அதுக்கு பேர். அந்த பெயருடைய அந்த ஊர் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான். அதனால அந்த ஊருக்கு என்னன்னாரு, ஒரு பத்தாம் நூற்றாண்டுல அதனுடைய பெருமையை பார்த்து பதினோராம் நூற்றாண்டுல என்ன இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும், 12 இன்னும் உயரும், 13 இப்படி உயரும். எனவே ஆண்டுதோறும் நூற்றாண்டுதோறும் அது பாருங்க வளர்ந்து கொண்டே பெருமை போகும். ஏன்? இலக்கியம். இலக்கியம் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாடிய நிலனே. நிலமே உனக்கு என்ற தனியா ஒரு மதிப்பு இல்லப்பா. உன்னிடத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களை பொறுத்துத்தான் உனக்கு மதிப்பு. எனவே அருமையாக ஒரு வெள்ளமிண்ட நாயனார் போன்ற அடிவர்கள் தோண்டி தோண்டி வருது வளர்வதனாலே 10 பிறகு 11 பிறகு 12 இப்படி அந்த நூற்றாண்டுதோறும் அதனுடைய பெருமை வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊரானது என்று சொன்னார். அன்னம் பயலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்த மாறை சொன்ன நெறியின் வழி ஒழுகும் தூய குடிமை தலை நின்றார். நல்ல வயல் வளம் எல்லாம் மிக்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு மறையினுடைய முடிவாக என்ன சொல்லுகிறதோ அந்த முடிவில் சொல்லப்படுகின்ற ஒழுக்கத்தை உடையவர்களாம் அவர்கள். தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்வதியாம். நல்ல அந்தணர்கள் அரசர்கள் என்றெல்லாம் இருக்கிறதுல அந்தணர்கள் ரொம்ப வாழ்வாரலாம். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றவர்களாம் என்று சொன்னது ஒரே ஒரு சிங்கம் தான் சொல்லிச்சு. அந்தன ஒரு இனப்பெயராக கொள்ளாதப்பா. அந்தனர் என்போர் அறவோர் அந்த சொல்லுக்கு பொருள் அதான். தன்னுன்றா குளிர்ச்சின்னு அர்த்தம். அம்னா அழகான அழகான குளிர்ச்சி உடையவர்கள். குளிர்ச்சி குளிர்ச்சின்னு என்ன அர்த்தம்? அருள் என்ற குளிர்ச்சி. அருள் என்ற குளிர்ச்சி. அந்த அருள் என்ற குளிர்ச்சி உடையவர்கள் யாருனாரு? அந்தன் என்போர் அறவோர். ஏன்னாரு? எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுகளான். எவ்வுயிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அல்ல, எல்லா விலங்குகளுக்கும் அல்ல, பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். அவர் அந்தனர். அவர் அந்தனர். அப்படியெல்லாம் காணும் அந்தனர். எனவே நாம் தூய குடிமை தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்வதியாம். அப்பொற்பதியின் இடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். இதை நம்ம 4வது குலம்னு சொல்றோம். என்னைக்கு சொல்லும் போது நீங்க எதையாவது ஒண்ணு முன்னதான் வச்சு சொல்லணும், எப்படி சொன்னாலும். அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் வணிகர் வேளாளர் சொன்னாங்க. அதுல உண்டியே அவங்க முன்ன வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லி வச்சாங்கன்னா நம்ம நீ ஒன்னா சொல்லியிருக்கிறேன். சேக்கடார் பெருமானிடத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. சாதிகள் நெறியில் தப்பா என்று சொன்னவர் பெரியவர் மறந்துடக்கூடாது. அப்படி சொன்னதுனால சாதியை பற்றி அவர் வந்து போற்றுகிறாரா? இல்லை. ஆனால் சொன்னது என்ன? சாதிகள் நெறியில் தப்பா. அருமையாக சொன்னது சேக்கலர் தான். அப்பன்னா என்ன பொருள்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்புவா. செய்தொழில் வேற்றுமையால் சிறப்புவா ஐயர்கதன். அவர் என்னன்னா நாட்டு மக்களுக்காக அவர் தன்னுடைய பெருமானத்தில் விண்ணப்பித்துக் கொண்டே இருப்பார். அந்த நாட்டு மக்களின் நலனுக்காக இறைவன் பால் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், என் தன்னுடைய தவத்தை செய்து கொண்டவர்கள் அந்த அரசர்கள் காக்கிறவங்க, மணிகர்கள் பொருள்களை இங்கும் அங்குமாக எங்கெங்கெல்லாம் செல்லணுமோ அங்கெல்லாம் இல்லாத இடத்தில் எல்லாம் இருக்கிற பொருளை கொண்டு வந்து இருக்கிற பொருளை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்ப்பாங்க. வேளாண் மக்கள் உழுதுண்டு வாழ்வார். ஆகவே அவர்கள் அதனால பெயரே தவிர இதுல அவங்க உயர்வு இவங்க தாழ்வு இவங்க இதுன்னு கிடையாது. செய்தொழில் வேற்றுமையான சிறப்பு. நீங்க இப்ப போச்சுக்கிறீங்கல்ல ஏ சார், மாவட்ட ஆட்சியர், அப்புறம் ஆர்டிஓ. ஆர்டிஓக்கும் இங்க யாரும் இல்லையே, இருந்தாலும் நம்ம உண்மையதான் சொல்றோம் வேறும். அப்புறம் ஆட்சியர், ஆட்சியரும் நாட்டை காக்கிறார், தாசில்தாரும் காக்கிறார், கிராம கணக்கு பிள்ளையும் தான் காக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா கிராம கணக்கு பிள்ளை தொங்கு தொங்கு தொங்குறான், கூடவே இருக்கிறான். ஆனா மாவட்ட ஆட்சியர் வந்தவனே இவர் செல்யூட் அடிக்கிறார். ஆர்டிஓ அதுக்கு முன்ன வாங்குங்கிற, தாசில்தார் அதுக்கு இல்ல, ஆரை அதுக்கு இல்ல. செய்தொழில் வேற்றுமையான சிறப்புவா, அவ்வளவுதான். ஆனா நாட்டை காக்கிற பொறுப்பா மாவட்ட ஆட்சியர்ல இருந்து கணக்கு பிள்ளை வரைக்கும் செய்தொழில் வேற்றுமை, அதுக்கு என்ன பண்றது. ஆகவேதான் சாதிகள் நெறியில் தப்பா அவரவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கருவிகளில் இருந்து வலுவாம இருக்கணும், அப்பதான் நாடுங்கிறது ஒண்ணு. கல்லூரி வச்சுங்களேன், கல்லூரி வச்சு முதல்வர் என்ன அர்த்தம், முதல்வர் தான் சீக்குவல் டு முதலடிமைன்னு அர்த்தம். நான் தான் சொல்றேன், பிரின்சிபல் சீக்குவல் டு முதலடிமை. ஆமா, ஏதாவது நடந்ததுன்னா யாரா பிரின்சிபால், ப்ரொஃபசர்ல மணி மூன்று ஆச்சுல சார், ஆல் ரைட், அது என்னமோ ஆபீஸ்ல கூட்டமா இருக்குன்னு போயிட்டு இருக்கலாம். ஆமா, அவங்களே ஏன் கேக்குறாங்க, பையனை ஏன் கேக்குறாங்க. அப்ப முதலடிமை யார், முதல்வர் தான். ஆனாலும் முதல்வர் தான் ஆகாய மற்றவங்களாம் எந்திரிக்கிறாங்க. ஆசிரியர் எப்படி, ப்ரொஃபசர் எப்படி, அப்படி மூணு தரம் வச்சுக்கீங்க. ரீடர் என்னென்னலாம் பிரிச்சு வச்சுட்டீங்க. செய்தொழில் வேற்றுமையான சிறப்பு வா, ஆனா அத்தனையும் சேர்ந்தாலும் ஒரு பல்கலைக்கழகம், அத்தனையும் சேர்ந்தாலும் ஒரு பல கல்லூரி நடக்கும். ஆகவே கல்லூரி இயக்கத்திற்கு அந்த கீழ்நிலை இருந்து மேல்நிலை வரைக்கும் அத்தனை பேர் ஓடுவதுதான். ஆனால் செய்தொழில் வேற்றுமையால் சிறப்புவா, இதைத்தான் சொல்லணும். அதனாலதான் சாதிகள் நெறியல் தப்பாங்க. கண்ணா பண்ண ஆராயப்படாது. ஆமா, சேர்க்கிறார், சாதியை திணிக்கிறார். ஆமா, உன் ஆராய்ச்சி கூட குப்பையில் ஒண்ணு போடுறாங்க, வேண்டும் திணிக்கல, இருப்பதை சொன்னார், இருக்க வேண்டியது நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எனவேதான் வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். அவருக்கு என்ன அமைப்பு, செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார். அருமை, எதை பிடிக்கணுமோ பிடிச்சு மற்றது எதை விடணுமோ விட்டவர். எது, திருக்குறள் தான், பற்றற்றான் பற்று. அந்த சிவபெருமானுடைய திருவடி இருக்குதே, அது எல்லா எந்த விதத்திலும் அவன் பற்றற்றான். ஆமா, அவனுக்கு என்ன, எது எதுல பற்று, உனக்கு அம்மா அப்பா இருந்தால பற்று வருது. அவனுக்கு தாயும் இலி தந்த இலி தாந்தனி என் காணியேடி. அவன் அண்ணன் பையன் அக்கா பையன் இருந்தாதான் எதுன்னு தவறு பண்ணுவான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லையா சுவாமி, மாமே மச்சா இருந்தானா அவனுக்கு போஸ்ட் கொடுக்கணும், அவரை கொண்டு எம்பி ஆகணும், இவரை கொண்டு எம்எல்ஏ ஆகணுமா, ஒண்ணும் கிடையாது. தாயும் இலி தந்த இலி தாந்தனி என் காணியேடி. அதனால அது எல்லாருக்கும் மேலாக இருக்கிற சிவபெருமானுடைய திருவடியை பற்றி மற்ற எல்லா பற்றுக்களையும் நீக்குவார். பற்றுக அப்பற்று விடற்கு, பற்று விடற்கு, அது அப்படியே சொன்ன இடம். இப்படியாக ஆரையறிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார், அவருடைய பெருமையினுடைய எல்லை யாரும் சொல்ல முடியாது. மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார், ஒரு பக்கம் பெருமானுடைய திருவடி இடத்தில் அன்பு, இன்னொன்று பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே கொண்டிருப்பவர்கள் பால் அன்பு. அவ்வளவுதான், ரெண்டேதான். ஒன்று நேரடியாக இறைவனிடத்தில் தொடர்பு, இன்னொன்று அந்த பெருமானுடைய திருவடியே நினைந்து இருக்கின்றார்களே அந்த அடியுரிமையில பற்று, இந்த ரெண்டு தான் பற்று. இப்படியாக வாழ்ந்தவர் அவர். அவர் பெயர் என்ன, விரல் மிண்டர். இந்த உத்தியை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்துல நாமெல்லாம் படிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, எந்த நூல் எடுத்தாலும் ஆசிரியர் வரலாறு சொல்லிவிட்டு தான் அந்த பாடம் நடத்துவோம். இப்ப டீச்சிங் மெத்தட் அப்படி இல்லை, இல்லை அப்படி சொல்லப்படாது. நீங்க பாடத்தை நடத்திட்டு வரணும், நடத்தும் போது நீங்க நடத்துறதுல அவன் பார்த்துட்டா சார் ரொம்ப அருமையா இருங்க, அடாரா இவ்வளவு கருத்து இருக்குது, இவ்வளவு கருத்து, அந்த ஆசையை தூண்டி விட்டு ஐயா அவர் யாருன்னு சொல்லும் போது அவர் தான்ப்பா மணிமேகலை சீர்த்தலை சாத்தனார், அவர் தான்ப்பா இளங்கோ, அவர் தான்ப்பா சேய்க்கிறார் என்று சொல்லணும். முதல்லயே சேய்க்கிறார் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லி விட்டா ஆமாம் அப்படி தூங்கி விடுவான். என்னமோ இப்ப டீச்சிங் மெத்தேடு, இதெல்லாம் மெத்தேடுங்கிறேன். எங்க ஐயா என்ன பண்ணார், நான்கு பாட்டுல இதோ கேரள நாடு, கேரள நாடு இதோ, அதில் ஒரு பகுதி மலை சூழ்ந்த பகுதி, இதோ அங்க இருக்கிற வளங்கள், இதோ அங்க இருக்கிற ஒரு பெரியவர், அவருடைய பண்பை சொல்லிவிட்டு ஒரே ஒரு பெருமானுடைய திருவடியைத்தான் பிடிப்பார்ப்பா, அதனால எந்த பற்றையும் விட்டுருவார். எனவே அவர் மேலதான் பற்று. அடுத்தது யார் மேலன்னா, அந்த பெருமான் திருவடியே நினைத்துக் கொண்டிருக்காங்க பாருங்க, அவங்க மேல பற்று. அவ்வளவு பெரியவர்னா அவங்க பேரை சொல்லுங்களேன், விரல் மின்னல். என்று கடைசியில் சொன்னேன். இப்ப இவன் என்ன பண்றனா, சின்ன செயல்லாம் பெருசா அது பெருசுபடுத்தி ஆஹா இது உத்தி அது உத்திங்கிறான். அவங்க பெரிய செயல் செய்துட்டு அதை பத்தியெல்லாம் கவலையே பண்ணு. உங்க உத்தியெல்லாம் நீ எடுத்துக்கிட வேண்டாம், 20th century நீங்க வருவீங்க, உங்க புத்தியில உத்தி ஏத்துங்க, இதெல்லாம் நாங்க எங்களுக்கு பெருசாவே படலன்ட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு விரல் மீண்டர். நாதியும் மதியும் புனிந்த சாடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பாதிகள் எங்கும் கும்பிட்டு பாடரும் காதல் வழி செல்வார். அவர் அந்த செங்குன்னூரில் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு எண்ணம், எங்கெல்லாம் பெருமான் எழுந்துள்ள இருக்கிறங்களோ அங்கெல்லாம் கண்டு வணங்கி செல்ல வேண்டும். இதை முதல் முதல் சொன்னவர் திருமூலர். திருமூலர் திருமூலத்தில் பல தனித்தன்மைகள் இருக்கின்றன. தனித்தன்மைகள் அதாவது அந்த நூலில் மட்டுமே தெரிகிற செய்திகள் தனித்தன்மைகள் சரிங்களா. அப்படி காணணும் திரு அது மாதிரி ஒவ்வொரு திருமுறையும் எடுக்கணும். முதல் திருமுறையில் காணும் தனித்தன்மைகள், இரண்டாம் அப்படி 12 வரணும். சிவசிவ ஆசை வெக்க மரியத சொல்லதான் தெரியுது. அதனால அது பாத்தீங்கன்னா முதல் முதல் சொன்னவர் அவர் தான். நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடுவின் சென்று பணிவின் என்று ஆற்றுப்படுத்தினது முதல் திருமுறை தான். எங்கெங்க நாடுகள் இருக்கின்றன, எங்கெங்க நகரங்கள் இருக்கின்றன, எங்கெங்க திருக்கோயில் இருக்கின்றன, அங்கெல்லாம் போங்க வணங்குங்கள் என்று சொன்ன பெரியவர் முதல் பெரியவர் திருமூலர். நமக்கு எல்லாரும் பின்னால இப்ப சொல்றது யாருன்னு கேட்டா தாய்மானார சொல்லு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தரித்தோர்க்கு பார்த்தே சோழ சற்குருவும் வாய்க்கும் பராபரமே. இது தாய்மானார் சொல், இதுதான் எல்லாருமே சொல்லுவோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தரிசித்தால் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும். குருநாதன் நமக்கு தோன்றுவான், எங்கேயாவது தோன்றும். இப்ப திருவாதவூர்லயும் வணங்கினார், சொக்கநாதனையும் வணங்கிட்டு இருந்தார். ஆனா குருநாதன் வாய்ச்சது எங்கே? கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க செழு

செழுமலர் குருந்தமேவிய சீர் குருநாதன். அதனால நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடுவின் தேடி பணிவின் என்று ஆற்றுப்படுத்திய முதல் பெரியவர் திருமூலர். ஆதலால் இவர் என்ன செய்வாராம், அங்கிருந்து அப்படியே வழிபாடு செய்து கொண்டே வராராம். நதியும் மதியும் புனிந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு, அங்கிருந்து சேர நாட்டிலிருந்து எங்கெங்கெல்லாம் பெருமான் திருக்கோவில் இருக்கோ அங்கெல்லாம் வணங்கி வணங்கி வணங்கி வணங்கி வந்து கொண்டே இருக்காராம். வந்தவர் பட முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொடர்பெற்றார். ஆனா அங்க என்ன செய்வார்ன்னு கேட்டீங்கன்னா, ஆங்காங்கு அந்த ஊருக்கு போன நீராடுவார் நீராடுவார், நீராடிய பிறகு அதுபோல் தன்னை போல நீராடியும் நீராடியும் இருக்கும் அவங்கள வணங்குவார், அரியவர்களை வணங்குவார், வணங்கிட்டு அப்படியே நேர கோயில் போய் பெருமானையும் வணங்குவார். எனவே அடியவர் வழிபாடும் ஆண்டவன் வழிபாடும் விடாது செய்வார், அது மறக்க மாட்டேன். இப்படியே வணங்கி கொண்டு வந்தார். வந்தவர் பொந்தாடறிவி மலை நாடு கடந்து கடல் புவி கடல் சூழ் புவி எங்கும் சென்று ஆள் உடையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி. அருமை, அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி. அப்பா இது அந்த விரல் மிண்டர் என்பதை வாங்கி சொன்னது. தான் கொண்ட குறிக்கோள்ள திண்மை, இப்ப இன்று வந்து ஒரு திருக்கோவிலோ அல்லது அடியவர்களையோ கொண்டு வணங்காவிட்டால் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, அதுல திண்மை. அப்படி சரி அந்த மாதிரி காணுகின்ற பொழுது ஒழுக்கம், என்ன ஒழுக்கம், அடியாவரை எப்படி வணங்கணும், ஆண்டவனை எப்படி வணங்கணும், அட்டாங்க பஞ்சாங்கம் எல்லாம் சொல்றமே, எட்டு உறுப்புகளினாலும் ஐந்து உறுப்புகளினாலும் இது மாதிரி குருமூர்த்திகளை எப்படி வணங்கணும் என்ற அந்த ஒழுக்க நெறியிற்கே அதையும் தவறாமல் இருப்பார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார், நீடு வாழ்வார் அந்த ஒழுக்க நெறி. அதனால அதுல பிடிப்பும் உண்டு, அதை வந்து செயற்படுத்துகிற திறன்ல விடாமல் செய்தார். விடாமல் செய்ததனால் அது ஒழுக்கமாயிற்று, அதில் உறுதிப்பாடு இருந்ததனால் திண்மை ஆயிற்று. அதான் விரல் மிண்டம், தாம் கொண்ட ஒழுக்கத்திலும் தாம் கொண்ட அந்த கொள்கை பிடிப்பிலும் மாறாது இருந்தவர். அதுல வெற்றியும் கண்ட, வெற்றியை வெள்ளித்திரையில் காண்க, என்னால வரப்போகுது அந்த என்ன வெற்றின்னு அல்லவா. திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தால் மேறு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதிகத்தே நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகருண்டில்லாதார். சேரநாட்டிலிருந்து வருகின்ற வழிதோறும் இருக்கிற திருப்பதி எல்லாம் இருக்கிற பெருமானிய அடிவரை வணங்கி வந்தவர் இதோ இப்பொழுது நம் திருவாரூர் வந்தார். திருவாரூர் வந்தார், அங்கதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் வேற எங்கேயும் சொல்லாம சொல்லியிருக்க, சுவாமி இங்க திருவாரூரை நீங்க எந்த நாள்ல கோயில் கொண்டீங்கன்னு, கிபியா கிமுவா அன்னு கேட்டு வந்த, திரிபுரம் தான் எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளே, மன்மதனை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. அந்த அது ஒருதான் அதனுடைய பழமையை சொல்ற, இது மாதிரி ஒரு பதியம் எழுந்தது திருவாரூருக்கு தான். அப்பர் சுவாமி முன்னோ பின்னோ நீங்க திரிபுரம் எடுத்ததாக கேள்விப்பட்டேன், அதுக்கு முன்ன இங்க எழுந்துருந்தீங்களா பின்ன எழுந்துருந்தீங்களா, எப்ப எழுந்துருந்தீங்க, செய்யவழுதான் வழிபடுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே, என திரு அருண திருன திருமகள், திருமகள் வழிபட்டதுனாலதான் திருவாரூர்னு பேர் வந்தது. அந்த திருமகள் வந்து உங்களை வழிபட்டதுக்கு முன்னையா பின்னையா இங்க திருவாரூர் எழுந்துருளியது என்று கேட்டேன். ஒரு அருமையான ஒரு பதிகத்தையே பாடினார் திருவாரூர். இன்னொன்று, ஐயா திருவாரூர் வந்தாருன்னு சொன்னா அவருக்கு வேற தங்கறதுக்கு இடம் இல்லையானார், காத்துக்கிட்டு இருக்காங்க சார், அதெல்லாம் விட்டுட்டு வந்தார். எதற்காக, இந்த தமிழ்நாடு இருக்குதே தமிழன் உய்யணுங்கிறதுக்காக, சைவ நெறி உய்ய வேண்டும் என்பதற்காக. ஐராவணம் ஏறாதி, அருமையான ஐராவணம்ங்கிற யானை இருக்கு, அந்த யானையில இருக்கலாம் அவனுக்கு, அதை ஏறாம ஆண் ஏறி ஏறி காலமாட்டில் ஏறணும். அமரர் நாடு ஆளாதி, இந்திரனும் திருமாலும் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் அந்த நாட்டு ஆளாமே, ஆரூராண்டையன் அம்மானி, இந்த திருவாரூர்ல வந்து நீ ஆட்சியில் பிரியப்பா, நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி. அருமையான தாண்டவம் எல்லாம் அப்பர் சுவாமி பாண்ட. அதனால ஞானசம்பந்தர் வந்து திருவாரூரை வணங்கி மீண்டும் திருப்போலூருக்கு போறார். ஏன்னு கேட்டீங்கன்னா திருப்போலூர்ல ஞானாபகர்த்தர் இருக்கிறார், அதுல திருவாரூர் வணங்கிட்டு மீண்டும் திருப்பூரூர் போகணும் போற, இதோ திருவாரூர் இப்பொழுது இதோ திருவாரூர் அந்த நகராட்சி எல்லை முடிகிறது, மீண்டும் வருக வணக்கம் என்ற இடம் வந்துட்டது.
வந்துட்டா ஞான சம்பந்தர் கால் வந்து அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது, அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது, ஏன்னா திருவாரூர் எல்லையே கடக்க முடியல. இதெல்லாம் காற்றாற்ற வைக்கிறார் ஒலியும் ஒலியில. இந்த இடம் வந்துட்டது திருவாரூர் நகராட்சி எல்லை முடிவு பெறுகிற எல்லை எல்லை அளவா. மீண்டும் வருக வணக்கம் என்று இருக்கு. இந்த இடம் வந்த பிறகு ஞான சம்பந்தர் கா திருவடி எடுத்து அடி வைக்க மாட்டேங்குதான். இப்படி எடுக்கிற மீண்டும் மீண்டும் இங்க உள்ள வருது, இது திருவாரூர் எல்லைக்குள்ளேயே வருது. ஏன் இந்த எப்படிப்பா திருவாரூர் விட்டு பிரியறது என்று நெஞ்சு சொல்லுதான். நெஞ்சு இனிமே எப்ப நம்ம திருவாரூர் வர்றது, இதை விட்டு நீங்க ஏன் பிரியறீங்க என்று கேட்டுதான். நாவுக்கரசர் அங்க இருக்கார்ல, அவர்கிட்ட போனாரு. ஆமா அவரும் முக்கியம்தான், ஆண்டவனும் முக்கியம்தான், திருவாரூர்ல இருந்துருவோமே என்று சொல்லுதான் நெஞ்சு. இவரு இல்லப்பா அதான் வணங்கிட்டோம், எங்க போட போறாரு நம்ம ஆளு இல்லைங்க அப்படின்னு போய் நெஞ்சு போராடணும். இவர் கால் அடி எடுத்து வைக்க மாட்டேங்குதான். இது ஒளி, இப்பொழுது ஒலி. ஒலி என்ன ஒலி?

0: தம்பி, ஏன் உனக்கு இவ்வளவு வருத்தம்? திருவாரூர் என்ன பார்க்க முடியாது அடிக்கடி என்னாரு. யாரால பார்க்க முடியாது? சில ஆளால பார்க்க முடியாது. ஏன் உன்னால பார்க்க முடியாதுங்கிற? யாரால பார்க்க முடியாது என்னாரு.
1: பவனமாய்சோடையாய் நாவடா பஞ்சு தோய்த்து.
0: ஒரு கட்டில் போன அம்மாவாசைக்கே முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தான். அடுத்த அம்மாவாசை வந்துட்டு, இந்த அம்மாவாசை நிச்சயம் சார், கை மருத்துவ முடிச்சு பார்த்தான் சார். இன்னைக்கு 10 மணிக்குள்ள இன்னைக்கு அம்மாவாசையில நிறைய நாள் காலம் ஆயிடும். மணி 9:30, 9:55 ஆயிட்டுது. பெருமூச்சு மேமூச்சு கீமூச்சு வாங்க. ஏய் தாத்தாவுக்கு இந்த பார் எடுத்து ஊத்துறா அப்படின்னு சொல்லி யாரோ பஞ்சில அப்படியே நினைச்சு அப்படி விட்டுறாங்க. பஞ்சு தோய்த்து அட்டவும் அப்படியே ஒரு சொட்டு ஒன்றை சொட்டு போச்சு. அதுவே வாயில வடிய ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா உள்ள வாயில இறங்கல. ஏய் இறங்கலப்பா, தாத்தாவுக்கு பால் இறங்கல. தாத்தா தாத்தா தாத்தா நாங்க
1: சிவன தாள் சிந்தியா
0: வாழ்ந்த நாள்ல ஒரு நாள் கூட ஆண்டவன் பேர் சொன்னதில்லை. திருநீரை கையிலெடுத்து இட்டதும் இல்லை. திருவேந்தெடுத்து சொன்னதும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் போல நீ ஏன் வருத்தப்படுற? அவங்க திருவாரூர் காண முடியாது. நீ உனக்கு என்ன அஞ்சல் நெஞ்சு? அவனது ஆரூர் தொழுது உய்யலாம். பலமுறை நம்ம திருவாரூருக்கு வரலாம். அதுக்காக நீ கவலைப்படாதே. மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சி நெஞ்சி நீ கவலைப்பட வேணாம். சேக்கிரார் பெருமான் இந்த பாடல் எப்பொழுது பாடியதுங்கிறது இடங்குறி விளக்கினாரே, அந்த ஒன்றிற்காக லட்சம் அல்ல கோடி அல்ல இந்த உலகமே கைமாறா கொடுக்கும். திருவாரூர் விட்டு பிரியும் போது இந்த பாடலை பாடினார் என்று சொல்கிறார். எப்படிதான் தெரிஞ்சது? ஒரு அப்படியான அருமையான திருவாரூர் அந்த திருவாரூர். அந்த திருவாரூருக்கு வந்தாராம் நம்முடைய விரல் மின்றர். வந்து திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனிட மண்டபம் இருக்குது, தேவாசிரிய மண்டபம் பேர். தேவாசிரிய தேவாசிரியா தேவர்கள் எல்லாம் தங்கி இருக்கிற இடம். எதற்கு? பெருமானை வழிபடுவதற்காக. ஆகவே நாளும் தேவர்கள் வந்து தங்கி அங்கிருந்து போவாங்க. ஏன் இங்க வந்து தங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள போயிட்டே இருக்கிறாங்க கியூ. அதனால இருந்து இருந்து பொறுத்திருந்து தான் போகலாம். பொறுத்திருந்து திடீர்னு வந்தவனும் உள்ள போட முடியாது. தேவர்கள் எல்லாம் வந்திருந்து தங்கியிருந்து பூவார் அவர்வின் புகுதற்கு வழிபாடு செய்தற்குரிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல தேவாசிரியனிடை பொழிந்து மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது. அருமையாக அந்த அடிவெல்லாம் இருக்காங்களாம், அவர்களை இவர் வணங்க, இவரையெல்லாம் அவர் வணங்க, எல்லாரும் இருந்தாங்க. எப்படி பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் வணங்குமாபோல். நெல்கதிர் இருக்கே, நெல்கதிர் என்னன்னா இது இப்படி சாயுது காத்துல, இது இப்படி சாயுது காத்துல, இந்த நெல் பயிர் இப்படி வணங்குது, இந்த நெல் இப்படி வணங்குது, அது எது போல அப்படின்னாரு. ஒரு அடியவர் இன்னொரு அடியவரை கண்டா, இவர் அவரை வணங்க, அவர் இவரை வணங்க, அடார் அடா அவரை இவர் இப்படி வணங்குவது போல இந்த நெற்பயிர். அதான் அவர்கிட்ட இருந்தது. நெற்பயிர் வணங்கி இருக்கும், முதிர்ந்த பிறகு வணங்கி இருக்குங்கிறது எல்லா தாத்தாவுக்கும் தெரியும், எல்லா கவிஞனுக்கும் தெரியும். ஆனால் அந்த நெற்பயிர் வளைந்து ஒன்றோடொன்று அசைவது அடியவர்கள் வணங்குவது போல் என்ற ஞானம் சேர்க்கிறார் ஒருவர் இன்னும் ஒருவருக்கே உரியது. பக்தியின் பாலராயி பரமனுக்கு ஆளாமன்பர் எப்படி வணங்குவாங்க? இவர் வணங்குவது அவர் வணங்க, அவர் வணங்கு இவர் வணங்கு, இவர் வணங்கு இப்படி வணங்கி இருப்பான். அப்படியா? அது போல இந்த பெயர் இப்படி இப்படி இப்படி இப்படி இப்படி என்றெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னார். அது மாதிரி அந்த அடிவர்களை வணங்கி தேவாசிரிய மண்டபத்தில் இப்பொழுது நிரம்பி இருக்கிறார்கள். அப்ப தேவர்களும் இருக்கிறார்கள். இது மாதிரி நம்முடைய செங்குன்றூர்ல இருந்து வந்த விரல் மின்றர், இன்னும் அந்த ஊர் அடியவர்கள். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன். அதனால திருவாரூர் பிறந்தவர்கள் மற்றவர்களும் ஒவ்வொரு நாள் வழிபாடு செய்கின்றவர்கள், நம்ம ரத்தனகிரி பக்கம் இருந்து போனவங்க, அப்புறம் மற்ற மாவட்டங்களில் இருந்து போனவர்கள் எல்லாருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன இப்பொழுது ஒரு நிகழ்ச்சி என இதுல வரலாற்றுல ஒன்றும் பெரிய நீளமான வரலாறு இல்ல, ரொம்ப சுருக்கம் தான். ஆனாலும் அது ரொம்ப அருமையா சேக்கிரா பெருமான் பல்வேறு செய்திகளை வைத்து சொல்கிறார். சிவனடியா மறுவான் என்ற சிவனடியார் அப்படி இருக்கிறார்கள். அத்தனை பேரும் சிவனடியார். அப்பொழுது ஒருவர் வருகிறார். யாரு? மாப்பிள்ளை. திருவாரூர் மாப்பிள்ளை, திருவாரூர் மாப்பிள்ளை. அவர் முதல்ல மாப்பிள்ளை ஆனார் எங்க தெரியுமில்ல? திருப்பத்தூர் தான். சடங்கிவி சிவாச்சாரியருடைய மகளை கல்யாணம் பண்ணும் போது அங்க அவர் மாப்பிள்ளை ஆனார். மாப்பிள்ளை ஆனையும் மாப்பிளை ஆகல, மீண்டும் பியூன் ஆயிட்டு. ஆமா, மாப்பிள்ளையா தான் உட்கார்ந்தது, எல்லாம் மோதல போட்டு உட்கார்ந்து இருந்தது. இது மனுஷன் வந்து தடு அடிமைன்னு சொன்ன உடனே பக்குன்னு எந்திரிச்சுட்டது. எந்திரிச்சு அவர் போக இவர் வர குஸ்தியில நின்று திருவண்ணூர் வந்துட்டது. திருவண்ணூர் வந்த உடனே உண்மையா அடிமைங்கிறத ஒத்துக்கிட்டது. மீண்டும் அந்த ஊருக்கு போகல. எனவே திருப்பத்தூர் அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை இல்ல, உண்மையான மாப்பிள்ளை என்ன திருவாரூர் மாப்பிள்ளை தான், திருவாரூர் மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை இப்ப என்னன்னு வந்தாராம், சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது. இப்பொழுது அவர் வர்றார். இந்த அடிவர்கள் எல்லாம் தேவாசிரி மண்டபத்தில் நிக்கிறாங்க. இவர் வருகின்றவர் அப்படியே வர்றார். வந்தா இத்தனை பெரியவர் இருக்கிறாங்க, அடிவர் இருக்கிறாங்க. அவர் ஒரு அடியவர் சேக்கலார். என்ன சொன்ன, பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமில் வணங்குமாபோன்னு ஓமை காட்டினார். அப்ப தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கிக் கொள்வார்கள், அது மரபு என்று சொன்னார்கள். இன்னொருவர் அடியவரே அல்ல, வணங்கல, ஆனா திருநீரு கண்டே வணங்கிட்டார். யார் முன்ன வணங்குறதுன்னு அந்த பேச்சுக்கெல்லாம் போகல. அது அப்படி வந்துட்டு முனைப்புன்னு அர்த்தம், முனைப்பு. அவர் கையெடுத்தாரா, நாம கையெடுக்க. அவர் எடுக்கும் போதுதான் நாம எடுக்கணும். அவர் ஒரு கால் ஈ ஓட்ட வந்துட்டாருன்னா நாம அப்படின்னு. ஏன்னா நம்ம வணக்கம் முன்ன போயிடக்கூடாது, இப்படி இருந்தா என்னதான் வருது. அதனால அவர் பாட்டு மூட்டை தூக்கிட்டு போறான் சிவசிவ துவைக்கிறதுக்காக. ஆனா இந்த உலர் மண்ணெல்லாம் அப்படியே இருந்து இருந்து அப்படியே காஞ்சி கிஞ்சி பார்த்தது, ஆஹா இது யானை மேல வருது, கீழே இறங்குச்சு, அடார அடாரன்னு போய் வணங்கிட்டு. தத்தமில் வணங்குமா போல் இங்க ஒருத்தர் வணங்கவே இல்லை, ஆனா வணங்கினார். பேரரசர், பேரரசர். அவன் பொத்து திடீர்னு கீழே போட்டு அந்த மூட்டையை கீழே போட்டு, ஐயோ அடியேன் அடிவண்ணார், அடியேன் அடிச்சேரன் என்று.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஸ்தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பது அப்பரடிகள் ஆறாம் திருமுறை திருவாலங்காட்டு திருப்பதியத்தில் அருளியுள்ள திருவாக்கு. உள்ளம் உருகி தன்னை பாடி பரவுவோர் வினைகளை சிவபெருமான் தீர்த்தருளி அவர்களுக்கு பேரானந்த பெருவாழ்வினை அருள்வார். அம்முறையில் உள்ளம் உருகி இறைவனை துதிக்க வேண்டும் எனில் திருமுறைகளின் பொருள் நலன்களை உணர வேண்டியது அவசியமாகிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று மணிவாசக பெருமான் அருளியுள்ளமை நாம் உளங்கொள்ளத்தக்கது. ஸ்தோத்திரங்கள் சிவபெருமானுக்குரிய புகழ் நூல்கள். சாத்திரங்கள் அப்பெருமானுடைய இயல்பிலையும் அவருக்கு அடிமையாகவும் உடமையாகவும் விளங்கும் பசு பாசங்களின் இயல்பையும் எடுத்துரைக்கும் பொருள் நூல்கள். பொருள் நூல்களாகிய சாத்திரங்களை கற்று தெளிந்து புகழ் நூல்களாகிய தோத்திரங்களை பாடி பெருமானை பரவினால் இரு வினைகளும் நீங்கி போகும். உண்மை இருள் செயல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்னும் திருக்குறளின் மூலம் தெளிவாக உணர முடிவதாய் உள்ளது. எனவே ஆன்மாக்கள் உள்ளிவர சாத்திர கல்வி கேள்விகள் மிகவும் அவசியம். அம்முறையில் சை சித்தாந்த உலகில் சிறப்பிடம் வகிக்கும் வைகண்ட சாத்திரங்கள் அம்மரபில் வந்த நம் ஆதின ஞானாசிரியர் பெருமக்கள் அருளிய பண்டார சாத்திரங்கள் ஆகிய சாத்திரங்கள் குறித்த விரிவுகளை நமது ஆதின மாபாடி இகர்த்த மாதவ சிவஞான யோகிகளின் சித்தாந்த உரைகளை அடிப்படையாக கொண்டு நமது ஆதின புலவர் சு குஞ்சிதபாதம் நிகழ்த்தியுள்ளார். இந்த சாத்திர விரிவுரைகள் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் மூலம் குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன. இவ்விரிவுரைகள் சித்தாந்த பொருள் குறித்த தெளிவு பெறுவதற்கு அன்பர்களுக்கு உதவியாக இருக்கும். கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் முன்னர் பன்னிரு திருமுறை குறித்த குறுந்தகடு ஒன்றினை வெளியிட்டு திருமுறை தொண்டை சிறப்பாக புரிந்துள்ளனர். இப்போது சாத்திர குறுந்தகடுகளும் அவர்கள் வெளியிட்டு வந்து பாராட்டிற்குரியது. சிவத்தொண்டுகளை சீரிய முறையில் ஆற்றி வரும் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினருக்கும் குறிப்பாக செயலாளர்

0: சைவ நன்னரிதாம் தடைத்து உண்டு தெய்வ வெண் திருநீர் சிறக்கவே.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்ப வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
1: அடுத்தது இனி ஞானேந்திரியங்கள் போறாருங்க.
2: உங்களுக்கு இந்த இந்த பாடல வந்து பிரச்சனை என்னன்னு புரியுதா? உங்களுக்கு
1: புரியுதுங்க.
2: அதாவது பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லி முடித்தாகிவிட்டது. அதனுடைய குணம், குறி, அடையாளம் அதெல்லாம் சொல்லிவிட்டார். நாங்கள் விளங்கினதன்படி எப்படி இவர் நூலாசிரியர் எப்படி போகிறார் என்றால், தத்துவங்களிலே கீழே இருந்து மேல் நோக்கி போகிறார். மேலே இருந்து கீழே வருவது விரிவு, கீழே இருந்து மேலே போவது ஒடுக்கம் என்று ரெண்டு வகையாக நாங்கள் விளங்கி இருக்கிறோம். ஒடுக்க முறையிலேதான் தத்துவங்களை விளக்கம் பண்ணி கொண்டு இவர் போகிறார். ஆறாறு தத்துவம் ஏது என்றதுதான் மாணவனுடைய கேள்வி. இதுல கொஞ்சம் நாங்களும் தலையிட்டு சிந்திக்க வேண்டிய இடம் வந்திருக்கிறபடியாக நான் இதை வாசிக்க பண்ணிட்டு சொல்கிறேன். மாணவன் கேட்ட கேள்வி என்ன? ஆறாறு தத்துவம் ஏது? இப்போ இத்தை சொல்லுகிறேன் என்று ஆசிரியர் தொடங்குகிறார். அதன் அடிப்படையிலே ஐந்து தத்துவங்களாகிய பூதங்கள் பற்றி விவரம் சொல்லிக் கொண்டு வந்தார். இப்பொழுது அதில் இருந்து ஒரு படி மேலே ஏறுகிறார். அப்படி ஏறுகிற பொழுது முறைப்படி இந்த ஐந்து தத்துவங்களாகிய நிலம், நீர்த்தி, காற்று ஆகிய ஆகாயம் என்கின்ற ஐந்துக்கும் மூலமாக இருப்பது, இந்த ஐந்தும் இதிலே இருந்து இறங்கி வந்தது என்று கேட்டால், சுவையொளி உரோசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகளாகிய தத்துவங்களிலே இருந்துதான் இந்த பூதங்கள் ஐந்தும் தோன்றின என்று படித்திருக்கிறோம். அது உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு வரைபடம் இருக்கும், அதே வைத்து பார்த்தீர்கள் தெரியும். தன்மாத்திரைகள் ஐந்து தோன்றி எதிரே இருந்து பூதாதி அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரைகள் தோன்றி தன்மாத்திரைகளிலே இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றின என்பதுதான் தோற்ற முறை என்று படித்திருக்கிறோம். ஆசிரியர் தத்துவங்கள் சொல்ல தலைப்பட்டவர் பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லிவிட்டார். அஞ்சு தத்துவம் முடிந்து விட்டது. நீ அடுத்ததாக எதை சொல்ல வேணும் என்று கேட்டால், தன்மாத்திரைகள் ஐந்தை பற்றி தான் சொல்ல வேண்டும். பூதங்கள் எதிரே இருந்து தோன்றும் முறையிலே பார்க்கிற பொழுது தன்மாத்திரைகள் ஐந்து தான் சொல்ல வேண்டும். சுவை, ஒளி, உருவசை, நாற்றம் என்ற ஐந்து தத்துவங்கள் பற்றி சொல்ல வேண்டும். அதனாலேதான் இந்த பாடலை நூலாசிரியர் அமைத்திருக்கிறார். அந்த ஐந்தையும் சொல்லுகிறேன் என்று தொடங்கினவர் என்ன ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்றால், புலன்கள் என்று பாட்டிலே வருகிறது. இந்த பாட்டை படிங்க.
1: உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனுக்கு கள்ள மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில்.
2: ஐம்புலனும் என்கிறார். ஐம்புலன் என்பது பூதங்களிலே இருந்து தோன்றுவதாகிய தாத்துவீகத்தை தான் நாங்கள் சுவை, ஒளி, உரோசை, நாற்றம் என்று ஐம்புலன் என்று சொல்லுகிறோம். இந்த ஐந்துக்கும் ஆன ரெண்டு பெயர் வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் முன்னுமே படித்தோம். திரும்ப திரும்ப இதை சொல்வதாலே ஒரு சோர்வு பெறலாம். ஆனால் அது அந்த இடம் அஸ்திர அத்திவாரமாய் விளங்க வேண்டிய இடம் என்பதற்காக சொல்லுகிறேன். சுவையொளி உரோசை நாற்றம் என்று ஐந்துக்கும் தன்மாத்திரை என்றும் பெயர், ஐம்புலன் என்றும் பெயர். என்ன ஒன்றுக்கு ரெண்டு பெயர் என்று கேட்டால், தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த ஐந்தும் பூத காரணங்களாக நிற்கும், முன்பூதங்களாக பூரண பூதங்களுக்கு காரணமாக நிற்கும். சுவையொளி ஊரோசை நாற்றம் என்று சொல்லுகிற பொழுது பூத காரியமாக நிற்கும், பூதங்களிலிருந்து உண்டாகிற காரியமாக நிற்கும். போய் முறைப்படி படிப்பு முறையிலே

0: ஐம்பூதம் படித்த பிறகு பூத காரணமாகிய தன்மாத்திரைகள் பற்றி தான் படிக்க வேண்டும். சுவையல் யூரோசை நாற்றம், இங்கே சுவையல் யூரோசை நாற்றம் என்று வந்திருக்கிறது, ஆனால் குடன்கள் என்று நூலாசிரியர் சொல்லிவிட்டார். அதனாலே உரையாசிரியர்கள் பல பேர் குழம்பி இருக்கிறார்கள் இந்த இடத்தில். அப்படி குழம்பினபடியால் சில பேர் இதை தன்மாத்திரையைத்தான் சொல்லுகிறார் என்றும், சில பேர் இல்லை இது ஐம்புலன்களைத்தான் சொல்லுகிறார் என்றும் தங்களுக்குள்ளே முரண்பட்டு உரை எழுதுகிறார்கள். அதிலே நம்முடைய உரையாசிரியர் அவர் சொன்னது புலன்கள் என்று இருக்கிறதாலும் அடிச்சொற்கள் சொல்லுகிற விதத்தாலும் இது புலன்களைத்தான் குறிக்கிறது என்று வாதிடுகிறார். அது அவருடைய கருத்து, அது ஏற்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் என்னுடைய கருத்தின்படியும் இது தன்மாத்திரைகளாகிய பூத காரணங்களை சொல்லுவதாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதுக்கு படுகிறது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஓரளவு தெரிந்து முடியாது. நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஏனென்றால் கேட்கப்பட்டது ஆறாறு தத்துவம் எது, தாத்விகம் பற்றி கேள்வி இல்லை மாணவனுடைய கேள்வி. ஆகவே நல்ல ஆசிரியன் கேள்விக்குத்தான் விடை சொல்வான். ஆகவே தத்துவ ஒழுங்குதான் சொல்லுகிறார் என்று நாங்கள் எடுக்க வேண்டும். தத்துவ ஒழுங்கு சொல்லுகிற பொழுது பூத தத்துவம் ஐந்தும் படித்து விட்டோம். இனி அது உண்டாவதற்கு அது போய் ஒடுங்குகிற இடமாகிய தன்மாத்திரைகள் படிப்பதுதான் நியாயம். ஆகவே சுயர் யூரோசை நாற்றம் என்பது தன்மாத்திரைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் புலன்கள் என்று சொல்லுகிறாரே அப்படி சொல்லலாமா என்று கேட்டால், காரணத்துக்கு காரணமாக அதாவது பூதத்து தன்மாத்திரைகள் என்பது பூதத்துக்கு காரணமாகி பிறகு பூதம் ஐம்புலனுக்கு காரணமாக இருப்பதால் பூத தன்மாத்திரையே ஐம்புலன் என்று சொல்லி இருக்கலாம் என்று நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே ஓதும் முறைமை பற்றி பார்க்கிற பொழுது என்னுடைய அபிப்பிராயம் அவை தன்மாத்திரைகளாக இருக்கலாம். ஏன் புலன் என்று பெயர் வந்தது என்றால் காரணத்துக்கு காரணமாக இருக்கிறபடியால் அந்த பெயரை அதிலே ஏற்ற முடியும் என்ற நினைப்பிலே நான் அபிப்பிராயப்படுகிறேனே தவிர நாங்கள் இப்போதைக்கு நூலாசிரியருடைய அபிப்பிராயத்தோடு படிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வேறு நூல்கள் படிக்கிற பொழுது இப்ப அவரே சொல்லி இருக்கிறார், வேறு சில பேர் இப்படி உரை எழுதியிருக்கிறார்கள் என்று அந்த உரையிலையும் நியாயம் இல்லாமல் இல்லை என்பதற்காக இதை உங்களுக்கு நான் சொன்னேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இனி படிப்போம், இப்ப ஒரு தரம் படிப்போம்.
1: ஐம்புலன் என்பதற்கு சிலர் கூறும் பொருள் ஸ்தூல பூதங்களை கூறிய பின்னர் அடுத்து கூற வேண்டுவது அப்பூதங்களுக்கு முதற்காரணமாய் உள்ள தன்மாத்திரைகளை. ஆனால் ஆசிரியர் தன்மாத்திரைகளை பற்றி கூறாமல் ஐம்புலன்களை பற்றி கூறலூறுகின்றார். அதனால் இச்செய்யுள் சிலருக்கு தடுமாற்றத்தை உண்டாக்கி இருப்பதில் வியப்பில்லை. இவ்விடத்தில் ஐம்புலன்களை கூறுவதற்கு ஏதும் இயைபில்லையே என்று கருதியவர்கள் ஐம்புலன் என்றதற்கு தன்மாத்திரைகள் என்றே பொருள் எழுதி சென்றார்கள்.
0: அப்படியும் பார்த்திருக்கிறார்கள், அந்த மாதிரி பார்த்திருக்கிறார்கள். அதிலே நியாயம் இல்லாமலும் இல்லை. அவர்கள் பார்த்ததிலேதான் எனக்கு என்னமோ அவர்கள் பார்த்ததுதான் கூடுதலான நியாயம் போல தெரிகிறது.
1: அவ்வாறு பொருள் கூறுதல் பொருந்துமா என்பதை நோக்குதல் வேண்டும். ஆசிரியர் வாழா ஐம்புலன் என்று கூறியிருந்தால் அதற்கு தன்மாத்திரைகள் என்று பொருள் கூறுதல் பொருள்.
0: அது என்ன வாழா ஐம்புலன்? அது என்ன வாழா ஐம்புலன்?
1: வெறுமனே
0: ஐம்புலன் என்று கூறியிருந்தால்
1: எவ்வாறெனில் ஓசை முதலிய ஐந்து பொறிகளால் ஐந்தும் பொறிகளால் கொள்ளப்படும் சிறப்பு நிலையை எய்திய போது புலன் எனப்படும். அவை செவி முதலிய பொறிகட்கு புலனாகாமல் நுண்மையாக நிற்கும் நிலையும் உண்டு. அந்நிலையில் அவை தன்மாத்திரைகள் எனப்படும். புலனாகாமை பற்றி அவற்றை நுண்புலன்கள் என்றும் கூறலாம். அம்முறையில் செய்யுளில் ஐம்புலன் என்று மட்டும் கூறியிருந்தால் நுண்புலன்களை அவை குறிப்பதாக கொண்டு தன்மாத்திரைகள் என கூறுவதற்கு இடம் உண்டு. அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது
0: ஒன்றை சொல்லிவிடுகிறேன். ஐம்புலன் என்று பெயர் வந்ததே புலனாதல் பற்றி, வெளிப்பட்டு புலனாதல் பற்றித்தான் அதற்கு புலன் என்று பெயர் வந்தது. அப்ப புலன் என்று சொல்லி இருக்க பொழுது எப்படி தன்மாத்திரையா எடுக்கலாம் என்றால் அது வெளிப்பட்டு புலனாக வேண்டுமானால் தன்மாத்திரை என்ற சூக்கும நிலை இருந்தால்தான் சூழ நிலையாகிய அந்த புலன் என்பது வரும். ஆகவே தன்மாத்திரை இல்லாவிட்டால் புலனாதல் இல்லை. ஆகவே அதையும் புலனாதல் புலன் என்று சொல்வதிலே தப்பில்லை போல தெரிகிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.
1: அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது ஆசிரியர் ஐம்பொலனை குறிப்பிடும் இரண்டு இடங்களிலும் அடைமொழி புணர்ந்து கூறியுள்ளார். கள்ளமிகும் ஐம்பொலன் என்றும் ஆசை தரும் ஐம்பொலன் என்றும் கூறியுள்ள அடைமொழிகளை நோக்குதல் வேண்டும். ஓசை முதலிய ஐந்தும் பூதங்களின் குணங்களாய் வெளிப்பட்டு நின்று செவி முதலிய பொறிகளால் கொல்லப்படும் போதே அவை நம் மனத்தை பற்றுகின்றன, ஆசையை மிகுவிக்கின்றன. இவ்வகையில் அவை பொறிகளுக்கு விடயங்கள் ஆகின்றன. தன்மாத்திரைகள் அங்கனம் பொறிகளுக்கு விடயம் ஆவதும் இல்லை, ஆசையை மிகுவிப்பதும் இல்லை. எனவே ஆசிரியர் அமைத்துள்ள அடைமொழிகளை நோக்கினால் அவர் இங்கே தன்மாத்திரைகளை குறிக்கவில்லை என்பதும் புலப்படும் நிலையனவாகிய ஐம்புலன்களையே குறிப்பிட்டார் என்பதும் தெளிவாகும்.
0: இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் காண வேண்டியிருக்கிறது. அதுக்கு சோமா அது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. லட்டு எங்களை ஈர்க்கிறது, லட்டு எங்களை ஈர்த்து மயக்குகிறது என்றால் லட்டுக்குள்ளே இருக்கிற வெளிப்படாமல் உள்ளே தோன்றி இருக்கிற அதனுடைய இனிப்பு சுவை நம்மை ஈர்க்கிறது என்றுதானே அர்த்தம். ஆகவே புலன்கள் ஈர்க்கின்றன என்றால் வெளிப்பட்டு நிற்பதாகிய சுவை ஒளி உரோசை நாற்றமாகிய புலன் ஈர்க்கிறது என்றும் கொள்ளலாம். அதனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுவையொளி உரோசை ஆகிய தன்மாத்திக்கிறது என்றும் சொல்லலாம் என்பதிலே தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் சொன்னேன், முன்பே சொல்லியிருக்கிறேன். இப்ப இதை சொல்லுவதற்காக நான் ஆனந்தராஜன் ஐயாவை விட கட்டிக்காரன் என்றோ அல்லது அவரை மறுக்கிறவன் என்றோ அர்த்தம் இல்லை. அங்கங்கு சில இடங்களிலே நம் சொந்த புத்தியை வைத்தும் பார்த்து கொண்டு போவதிலே தப்பது தப்பில்லை என்று கருதுகிறேன். ஆகவே இது பெரிய விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. நூல் முறைப்படி பார்த்தால் இங்கே அந்த சொல்லப்பட்ட ஐந்தும் தன்மாத்திரையை குறிக்கிறது என்றெடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கு.
1: தன்மாத்திரைகளை கூறாமல் புலன்களை கூறிய காரணம், தன்மாத்திரைகளே தத்துவங்கள் என்றும் ஐம்புலன்கள் என்பவை புலப்படும் குணங்களாகிய தாத்விகங்கள் என்றும் முன்னே குறிப்பிட்டது நினைவிருக்கலாம். இவ்விடத்தில் தன்மாத்திரைகளை கூறுதலே முறை, அதை விடுத்து தாத்விகங்கள் ஆகிய புலன்களை கூறியிருப்பது எக்காரணம் பற்றி என வினவலாம். ஆசிரியரின் அணுகுமுறையை பற்றி முன்னேயே கூறியுள்ளோம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை பெற வைத்தல் என்பது அவர் பின்பற்றும் முறையாகும். நமக்கு நன்கு தெரிந்தவை ஐம்புலன்களாகிய விடயங்கள். சிறப்பு நிலையில் விளங்கி நிற்கும் குணங்களாகிய புலன்களை எடுத்துக்காட்டி அவற்றிற்கு மூலமாய் பொதுமையில் விளங்காது நுட்பமாய் நிற்கும் நிலைகள் உண்டு எனவும் அவையே தன்மாத்திரைகள் எனவும் குறிப்பாய் உணர்த்தினார் ஆசிரியர். குணமாதல் ஒப்புமை பற்றியும் பருப்பொருளாக வைத்து முதற்கண் உணர்த்துதல் எளிமையாதல் பற்றியும் புலன்களே இங்கு குறிக்கப்பெற்றன எனக் கொள்ளலாம். இனி ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் ஆகிய அறிகருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன.
0: இடம் புரியுதா உங்களுக்கு? தன்மாத்திரை கடந்து மேலே போய்விட்டார். பூதம் ஐந்து சொன்னார், அடுத்தது புலன்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். புலன்கள் என்று இதுக்கு அடுத்ததாக தத்துவ வரிசையில் எங்க போக வேண்டும்? ஞானேந்திரியங்கள் சொல்ல வேண்டும், கண்மேந்திரியம் சொல்ல வேண்டும், அந்த ஒழுங்கின்படி சொல்ல போகிறார். அப்ப இது சொல்லாமலே கடக்கிறார் என்றபடியால் இவர் சொன்னது தன்மாத்திரை என்பது ஒரு அளவு ஊகிக்க முடிகிறது. இனி அடுத்த தன்மாத்திரை விளங்கிய பிறகு மேலே போகிறார். மேலே போகிற பொழுது ஒரு வரிசை இருக்கிறது. என்ன வரிசை என்று கேட்டால், சாத்விகத்திலே தோன்றியது, அகங்காரத்திலே தோன்றியது, சாத்வியத்திலே தோன்றியது, அடுத்தது ராஜசத்திலே தோன்றியது, தாமசத்திலே தோன்றியது என்ற அந்த மூன்று வரிசையிலே சாத்விகத்திலே தோன்றியது பற்றி சொல்ல போகிறார். ஞானேந்திரியங்கள் பற்றி சொல்ல போகிறார்.
1: இனி ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் ஆகிய அறிகருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. மெய் என்பது உற்று அறிவதாகிய தோலினை குறிக்கும். வாய் என்பது சுவைத்து அறிவதாகிய நாக்கினை குறிக்கும். இவை தோன்றும் முறையினை முன்னே அறிந்தோம். இவை புலன்களை அறியும் முறையினை இப்போது காண்போம். அறிதலில் இரண்டு வகை. ஆன்மா ஞானேந்திரியங்கள் ஆகிய இவ் ஐம்பொறிகளை கொண்டு புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் ஆகிய ஐம்பலங்களை பொதுவாக அறியும். பொதுவாக அறிதல் என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டினால் அதனை விளக்கலாம். தொலைவில் ஒருவர் வருகிறார். முதலில் நம் கண்களுக்கு ஏதோ ஒரு உருவம் என்ற அளவில் மட்டுமே தெரிகிறது. பிறகு அவர் நெருங்கி வர வர அவரை பற்றிய விவரங்கள் தெரிகின்றன. அவரது பெயர் என்னது என்று தெரிகிறது. கண்ணங்கரி அவரது நிறம் தெரிகிறது. தலையில் உள்ள வழுக்கை தெரிகிறது. அவர் அணிந்துள்ள சட்டை பையில் வைத்திருக்கும் பணம் கூட தெரிகிறது. அவரது நடையின் வேகமும் தெரிகிறது. இக்காட்சியில் முதலில் நம் கண்களுக்கு தெரிந்தது இஃது ஒரு உருவம் என்ற அளவில் மட்டும்தான். இதுவே பொதுவாக அறிதல் என்பதாகும். பின்னர் பெயர், நிறம், தலையின் அமைப்பு, அணிந்துள்ள சட்டை, நடக்கும் பாங்கு முதலிய விவரங்கள் சிறப்பாக புலப்படுகின்றன. அவற்றை கொண்டு அவர் இன்னார் என்று வேறுபடுத்தி அறிகின்றோம். இது சிறப்பாக அறிதலாகும்.
0: இதனை பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம்.
1: நிர்விகற்ப இதனால் அறிவில் இரண்டு வகை உண்டு என்பது புலனாகும். ஒன்று பொருள்களை பொதுவாக அறிதல், மற்றொன்று பொருள்களை சிறப்பாக அறிதல். ஞானேந்திரியங்களால் நிர்விகற்ப காட்சி நிகழ்தல். செவி முதலிய ஞானேந்திரியங்கள் பொருள்களை பொதுவாக அறியுமே அன்றி சிறப்பாக அறிய மாட்டா. செவி இஃது ஓர் ஓசை என்று மட்டுமே அறியும். தோல் இஃது ஒரு ஊரு என்று மட்டுமே அறியும். கண் இஃது ஓர் உருவம் என்று மட்டுமே அறியும். நாக்கு இஃது ஒரு சுவை என்று மட்டுமே அறியும். மூக்கு இஃது ஓர் மனம் என்று மட்டுமே அறியும். எனவே ஆன்மா ஞானேந்திரியங்களால் புலன்களை பொதுவாகவே உணரும் என்று சொல்லலாம். பொதுவாக அறிவதை நிர்விகற்ப காட்சி என்பர். நிர்விகற்பம் வேறுபாடு இன்மை. ஒரு பொருளுக்குரிய பெயர், குணம், தொழில் முதலிய வேறுபாடுகள் ஏதும் தெரிய வாராமல் இஃது ஒன்று என்ற அளவில் மட்டும் அறிவதால் இது நிர்விகற்ப காட்சி என்று குறிக்கப்பட்டது. இனி அவ்வேறுபாடுகள் தெரிந்து இஃது இன்ன பொருள் என்று சிறப்பாக அறிதல் மனம் முதலிய அந்தக்கரணங்களின் செயற்பாட்டினால் விளைவதாகும். இவ்வாறு சிறப்பாக அறிவதை சவிகற்ப காட்சி என்பர்.
0: இந்த இடத்துல ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள். ஞானேந்திரியங்கள் என்று பார்க்கிற பொழுது மனமும் அதற்குள்ளே ஒன்றாகத்தான் தத்துவப்படத்திலே வருகிறது. அதாவது சாத்வீக அகங்காரத்திலே இருந்து தோன்றுபவை ஐந்தல்ல, ஆறு. மனமும் அங்கேதான் தோன்றுகிறது. அறிகருவியாகிய மனமும் அங்கேதான் தோன்றுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் படிக்கிற பொழுது ஆசிரியர் ஐந்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கரணங்களா மனதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஞானேந்திரியங்களுக்குள்ளேயும் அதை வைக்கலாம், அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்குள்ளேயும் வைக்கலாம். அங்கே அதற்கான தனி வேலை இருக்கிறது மனதுக்கு, எனது ஆராய்தல் என்ற வேலை இருக்கிறது. இங்கே அறிதல் என்கின்ற பொதுத்தன்மையோடுதான் இங்கே வந்து பொருந்துகிறது. ஆகவேதான் தத்துவ பிரிவு செய்கிற பொழுது ஆறையும் இங்கே வைத்துவிட்டு பிறகு விளக்கம் சொல்லுகிற பொழுது இந்த ஐந்துக்கு விளக்கம் சொல்லி மனதை அந்த கரணங்களோடு சேர்ந்து விளக்கம் சொல்ல போகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகளை காணுகிற பொழுது பிரிவில்லாமல் காண்பது என்று ஒரு காட்சி, பொது காட்சி. பிறகு பிரித்து ஒரு காட்சியை தெளிவாக காண்பது என்றது இன்னொரு காட்சி. இதிலே நிர்விகற்ப காட்சி அறிவு குறைவிலே ஏற்படுகிற காட்சி. பிரித்து அறிவதாகிய சவிகற்ப காட்சி தான் காட்சிகளுக்குள்ளே உயர்ந்தது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ இந்த காலத்திலேயெல்லாம் நவீன சிந்தனையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பிரிக்கப்படாது என்கிறார்கள். சமூகத்தையும் சரி மனிதர்களையும் சரி பிரித்தறியக்கூடாது, எல்லாம் மனிதர் என்று பொது பார்வை பார்க்க வேண்டும் என்றால் இந்த காட்சிக்கு நிர்விகற்ப காட்சி என்றுதான் பெயர். முட்டாள், அறிஞன், கொலைகாரன், நீதிபதி எல்லாரையும் பொது பார்வை பார்ப்பது என்பது ஒரு உயர்ந்த பார்வை ஆகாது. இதை சொன்னால் அடிக்க வருவார்கள். ஆகவே பிரித்து இவன் அறிஞன் இவன் என்று சமூகத்துக்குள்ளே பிரிவு செய்து பார்க்காமல் விட்டோமானால் உண்மைகளை அறிய தவறி விடுவோம். இப்பொழுது இந்த ஜனநாயகம் என்ற பெயரிலேயும் மார்க்சிசம் போன்ற தத்துவங்களாலும் ஒன்றையும் பிரிக்க கூடாது, எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்வதிலே அந்த காட்சி நிர்விகற்ப காட்சியை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே உண்மைகள் நிர்விகற்ப காட்சியிலே இது ஆடு, இது மாடு, இது கோழி என்று பிரிவு வராது. பிரிவு தெரியாவிட்டால் எதனோடு நாங்கள் பழகுகிறோம் என்று தெரியாமல் முட்டாள்பட்டு கட்டிக்கொள்வோம். ஆகவே பிரித்து இது இன்னது இது இன்னது என்று அறிகிறதாகிய நிர்விகற்ப காட்சியை விட சவிகற்ப காட்சி தான் காட்சியிலே உயர்ந்தது. அதைத்தான் நம்முடைய சமயம் தமிழ் எல்லாம் செய்தது. இந்த வர்ணாச்சிரம தர்மம் எல்லாம் சவிகற்ப காட்சிக்காக செய்யப்பட்ட பிரிவுகள். இவன் இன்னார் என்று தெரியாமல் எல்லாரையும் ஒன்றாக கொண்டு வந்து போட்டு வைப்பது என்பது சும்மா ஒரு பெருமைக்கு அல்லது எல்லாரையும் ஒத்த பார்வை பார்க்கிறேன் என்று சொல்லலாமே தவிர, முதல் பிரித்து அறிய வேண்டும். பிரித்தறிந்த பிறகு எல்லாரையும் சமமாக நடத்துவது என்பது பிரித்தே அறியாமல் பிரிக்கவே பிரிக்காதே, பிரித்தாலே குற்றம் வந்துவிடும் என்று சொன்னதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. இனிவாசை
1: சபிகற்பம் வேறுபாட்டோடு கூடியது, அந்த கரணங்களினால் உண்டாகும் சிறப்பு காட்சியை பற்றி பின்னால் அதாவது செய்யுள் பதினாறில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது ஞானேந்திரியங்களை பற்றி ஆசிரியர் வழியில் நின்று அறிந்து கொள்வோம். அடுத்த பாடல் மையா பாடல் 11.
0: இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்தி நீங்கள் வேண்டுமென்றால் எனக்கு 15-20 நிமிஷம் நீங்கள் உரையாடலாம் உரையாடலாம். எனக்கு அந்த அவர்கள் வருகிற நேரம் வந்து விட்டபடியால் இந்த அளவிலே நிறுத்துவோம். இது பற்றி இப்போ ஒரு ஒரு படிக்கிற பொழுது முதல் முதல் ஒரு சர்ச்சையான இடம் வந்திருக்கிறது. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை நீங்கள் சிந்திக்கலாம். சிந்திப்பதிலே தவறில்லை. சிந்திக்க வேணும் என்றதுக்காக சிந்திக்க கூடாது, சிந்திக்கவே கூடாது என்பதற்காகவும் சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதன்படி யோசிங்க.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் விகேபுரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: மண்ணும் அருள் இந்த இறப்பில் தவம், அது என்ன சிவபுண்ணியங்கள், அதுக்கு பேர் என்ன பேரு சிவபுண்ணியங்கள். அதனால அந்த அருளால் மண்ணும் அருளால் குருவாகி வந்து, குருவாகி வந்து யாரு அந்த சிவம் ஆகி வந்து உணர்த்தி, குருவாகி வந்து உணர்த்தி. இது என்னத்தை உணர்த்தி? ஞானத்தை, ஞானத்தை உணர்த்தி அவரின் எவரின் வேடரின் நீக்கி, அந்த சார்பிலிருந்து நீக்கி மலம் அகற்றி, மலம் அகற்றி தானாக்கி, தானாக்கி அப்படி சிவம் போல ஆக்குனாலும் மலரடி கீழ் வைப்பன். எங்க வைப்பான்? மலரடி கீழ் வைப்பன். எனவே இந்த ஆன்மா முக்தி பெற்றாலும் அடிமை அடிமையே என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். விளங்குதா? எனவே இப்போ இந்த இறைவனை மன்னன் என்று சொல்கிறார். இந்த மன்னனுக்கு போல ஈசனுக்கு, மன்னனுக்கு மாதிரி அங்க இறைவனுக்கு உணர்த்துதல் கடமை என்பதை, உணர்த்துதல் கடமை என்பதை கூறும் முகத்தான் அவ்வாறு சொல்றார். ஏன்னா மன்னவன் குடிகளை காக்க வேண்டியது அவனுடைய கடமை. அது மாதிரி இவர் நமக்கு நம்முடைய தன்மையை உணர்த்த வேண்டியது அவனுடைய கடமை என்பது பற்றி அவ்வாறு சொல்லி, ஏன்னா நமக்கு மாய பிறப்பருக்கும் மன்னன் சொல்றாரா இல்லையா, மாய பிறப்பருக்கும் மன்னன் என்றார். அதனால எனவே இங்கே இந்த வழிநூல்ல மலமகற்றி அப்படின்னு சொல்லியிருக்க, அங்க அந்த மலத்தை பத்தியே பேசல. ஏன் பேசல அவரு? அங்க தன்னுடைய பெருந்தன்மையை மறந்துட்டேன்னு சொல்றாரு. ஐம்பொல வேடரைத்தான் சொல்றாரு, புலனுங்க பொறிகளைத்தான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, தூளா இருந்தது நியாயம் பற்றி. இப்ப நமக்கு மலம் புலப்படாது, மலம் காட்சிக்கு அரிய பொருள். எது தெரியும்? பொறிகள் தான் தெரியுது, கண்ணு மூக்கு வாய் தான் தெரியுது. எனவே தெரிந்ததை மட்டும் சொன்னார். விளங்குதா? எனவே இந்த தூதாரித நியாயம் பற்றி காட்சிக்கு புலப்படாத மும்மலங்களை கூறாது. அந்த மலங்களை கூறாது. புலப்படும் ஐம்பொறிகளை அந்த சூழலில் இருப்பதை மட்டும் நமக்கு உணர்த்தினார். விளங்குதா? எனவே இங்கே அந்த துணைவனையும் என்பது தன்னையும், தன்னையும் துணைவனையும், அது அந்த அந்த உம்மை சிறப்புமையும் இறந்ததழியதும். எனவே இந்த துணைவனையும் சிறப்பு என்பது நாம் சொல்றது மாதிரி அந்த பிறவா முதல்வன் பிறந்து, பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் சம்பந்த நாதன் என்று பேருலா நாதன்வோர் பேர் புனைந்து சொல்றாரில்லையா போற்றிப்பகருடையில. அது மாதிரி இந்த பிறவா முதல்வன் ஒரு குருன்னு பேரை வச்சுக்கிட்டு வந்து இல்லையா நமக்கு இந்த தீட்சையெல்லாம் செய்து நம்ம மலமகற்றி தானாக்குகிறான். அது பெரிய கருணை தானே. எனவே இங்க அதான் சிறப்பு, பிறவா முதல்வன் பிறந்து இல்லையா புவனையில் சேவடி தீண்டினன் காண்க. எப்பேற்பட்டவன் இங்க அப்படி வாரானே என்றான் இல்லையா. ஐயோ ஐயோ இத்தனையும் எம்பரமோ என்று சொல்கிறாரா இல்லையா, பெருமானே இப்படி வந்துட்டாரே அப்படின்னு இல்லையா. அதனால அவன் ஒருவாய் வருதல் பற்றி அவ்வாறு சொல்கிறார். ஆங்கு அவைதானும் நீங்காது நின்று தன்வழி செலுத்து தானே, தன்வழி செலுத்தி தானே என் வழி என்பது ஒன்று இன்றி மன்ன விவரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம்பதி செய்வசிகாமணி என்று 20-20 அருள் நந்தி சொல்கிறார் இந்த மெய்கண்டார இல்லையா. அதனால அந்த இறைவன் அப்படி அவனுடைய கருணை மிகுதியால் குருவாய் வருகிறார். அதனால இங்க மண்ணு மருள் என்பது என்னன்னு பார்த்தோம். இறப்பில் தவம், இறப்பில் தவம்னா என்ன? இறப்பில் தவம், இறப்பில் தவமாவது சிவபுண்ணியங்கள், சரியை கிரியை யோகம், சரியை கிரியை யோகம். எனவே இந்த சைவத்தில் இதுதான் தவம். அதனால இந்த தவத்தை அதான் இங்க நமக்கு சொல்லும் பொழுது மேற்சரியா கிரியா யோகத்தை செய்துடி இல்லையா. இன்று இவ்வான்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தான் ஞானம் நிகழும் சொல்றாரா இல்லையா. எனவே பல பிறவிகளில செய்த தவத்தினால்தான் குரு வருவார், ஒரு பிறவியில செய்ததுல வரமாட்டார். அதனால இந்த சூத்திரத்துல எத்தனை கருத்து இருக்கு? தவத்தினில் இது ஒண்ணு, தம்முதல் குருவுமாய் இது ரெண்டு, ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை இது மூணு இல்லையா, விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லும் இது நான்கு என்று இந்த நூற்பாவில எத்தனை கருத்து இருக்கு? நான்கு கருத்துகள் இருக்கிறது. எனவே ஆசிரியர் இதை என்ன செய்கிறாரு? நான்கு அதிகரணங்களாக பிரித்து கொள்கிறார். நான்கு அதிகரணங்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு அதிகரணத்தையும் மேற்கோள் ஏது திரட்டாந்தம் இப்படி இதை அமைத்து நமக்கு கிறார். விளங்குதா? எனவே இந்த சூத்திரத்தில் முதல்ல நான்கு அதிகரணமாக பிரிச்சிருக்கிறாரு. இதில் முதல் அதிகரணம் என்னது? தவத்தினில் உணர்த்த. இப்போ இங்கே தவம் என்பது மேற்சரியா கிரியா யோகம் என்கிறார். மேற்சரியா கிரியா யோகங்கள், அப்போ சரியை கிரியா யோகம், அங்கே சரியைன்னு ஒன்று சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? கிரியா யோகம், கிரியா யோகம். அப்போ சரியை என்பது ஒரு தனி முடிவு இல்லையா. ஐ என்பது சரியா என்பது சரியைன்னு தமிழ் முடிவு. கிரியா யோகம் என்பது வடமொழி, வடமொழி முடிவு. ஏன் அதை ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு? எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொல்லுவாரு, இங்க மட்டும் இல்லை. நீ எந்த சாத்திரத்தை பார்த்தாலும் சரியை கிரியை யோகம்னு இருக்காது, கிரியா யோகம். ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் ஒரே தீட்சையில் வழங்கப்படுவதால், கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் எங்க கொடுக்கறாங்க? விஷேடத்தை செய்யல கொடுக்கப்படுவதனால ரெண்டையும் சேர்த்தே செய்யப்படுவது. அது போக நமக்கு சைவர்களுக்கு யோகம் என்பது என்னது? யோகமாவது கிரியையில ஏற்படுத ஒன்றுதல் தான் யோகம். கிரியையில ஏற்படுத ஒன்றுதல் தான் யோகம். அதனால மற்ற யோகங்கள் எல்லாம் அவயோகம்ங்கிறார். மற்ற யோகம் எல்லாம் அவயோகம். எனவே இந்த இதுல முதல்ல இந்த ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்து என தம்முதல் குருவமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அரண்களால் செலுமே என்பதில் முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த தவத்தினில் உணர்த்த, உணர்த்துவதற்கு என்ன வேணும்? தவம். தவத்தினில் உணர்த்த என்பது முதல்ல சொல்லக்கூடிய கருத்து. தவத்தினில் உணர்த்த. எனவே இங்க உணர்த்துவதல் என்றால் இந்த உபதேசம், உணர்த்துதல்னா உபதேசம். நீங்க இதில் படிச்சிருப்பீங்க இல்லையா, திருவருள் பயன் படிச்சீங்களா? அதில் உபதேசம் எங்க வருது? 7வது அதிகாரம் என்னது? உயிர் விளக்கம். 6வது அதிகாரம் அறியும் நெறி. அறியும் நெறி தான் உபதேசம் இல்லையா. அந்த உபதேசத்தை கேட்டதுனால உயிர் விளக்கம் என்பது என்ன? அறிவு விளக்கம். அறிவு விளக்கம்னா என்னது? சிவயோகம். ஒரே மயக்கமாக தான் இருக்கு. இன்பொருள் இல்லைனா சிவபோகம். வரிசையாக தானே வச்சிருக்காங்க, எல்லாம் வரிசையை தான் வச்சிருக்காங்க. அதனால இங்க முதல் அதில் என்ன சொல்றாருன்னா, ஈண்டு. ஈண்டுனா என்னது? ஈண்டுனா இவ் முதல் அதிகரணத்து. ஈண்டுனா இந்த 800வது நூற்பாவில் முதல் அதிகரணத்து. இவ்வான்மாக்களுக்கு, எவ்வான்மாக்களுக்கு? இவ்வான்மான சுட்டுதானே. இவ்வான்மாக்கள்னா எந்த ஆன்மாக்கள்? என்னமா? அதான் சுட்டு எந்த ஆன்மாக்களை குறிக்கி? ஏற்கனவே சொன்னாதானே இவன் தான் அப்படின்னு சொல்ல முடியும். பார்த்துருந்தா தானே சொல்ல முடியும். எங்க பார்த்தோம்? தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. எல்லா ஆன்மாக்களுக்கும் அல்ல, தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. விளங்குதா? இவ்வான்மாக்களுக்குங்கிறது யாருக்கு? தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன? மற்றவங்களுக்கு தோன்றா துணையா இருப்பார், திரோதான சக்தியா இருப்பார். இவ்வான்மாக்களுக்கு தோன்றும் துணையாய் இல்லையா? என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் சொல்றா இல்லையா? எனவே அதுபோல இவங்களுக்கு சிறப்பு வகையாலே வருகிறான். யாரு? இறைவன். விளங்குதா? எனவே இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான். தவம்னா என்னன்னு சொல்லிட்டாரு, சரிய கிரிய யோகம்னு. முற்சை தவம்னா என்ன? முன் பல பிறவிகளில் செய்த தவங்காரணமாக. அப்படின்னா ஒரு பிறவியில் செய்த தவத்தால் ஞானம் நிகழாது. அப்ப தவம் எவ்வளவு செய்யணும்? பல்லூழிக்காலம். எவ்வளவு? பல்வூழிக்காலம். அரணை பயின்று அரிச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகும் என்பார் இல்லையா. கொஞ்சம் நல்லறிவு வருங்கிறார். அப்போ நல்ல நிறைய அறிவு வரும்னு நினைச்சணும், எண்ணில்லா காலம். விளங்குதா? எனவே இந்த ஞானம் நிகழும். ஞானம் நிகழும். நிகழ்தல்னா என்ன? நிகழ்தலாவது ஐயம் திரிவின்றி விளங்குதல். நிகழ்தலாவது ஐயம் திரிவின்றி விளங்குதல். அதனால மேற்சரியா கிரியா யோகத்தை செய்துடி. அது மேற்கோள். இது ஏது சொல்றாரு? மேற்சரியா. அது என்ன மேல்சரியா? மேற்சரியா என்றதாவது உண்மை சரியின் மேற்று. இந்த சரிய கிரியை எப்படிப்பட்டனோ உண்மை சரியை. எனவே இந்த தவம் ரெண்டு வகை இருக்கிறது. தவம் இரண்டு வகை. ஒன்று உபாயம், இன்னொன்று உண்மை. உபாயம்னா என்ன? உபாயம்னா வழி. பரீட்சையில் பாஸ் பண்ணுவதற்கான உபாயம் என்னது? காப்பி அடிப்பதுன்னு. உபாயம்னா என்னது? வழி. எதற்கு வழி? உண்மைக்கு வழி. எதுக்கு வழி? உண்மை. உண்மை சரிய கிரிய யோகத்தை செய்வதற்கு எது வழி? உபாய சரியை. எனவே உபாயம்னா என்ன அப்படின்னா வழின்னு பார்த்தோம். இந்த சரிய கிரிய யோகத்தை செய்தாலும் பலன் கருதி செய்தல், அதெல்லாம் என்னது? பலன் கருதி செய்தல். விளங்குதா? இப்போ நாம கோயிலில் போய், கோயிலில் போய் ஐயா வந்து உழவார பணி செய்கிறாரு, உழவார பணி செய்கிறாரு, என்ன சொல்லிட்டு செய்தாரு? பெருமானே என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு இல்லையா? இல்லைன்னா ஏதாவது அவருக்குள்ள நோய் இருந்தா இந்த நோயெல்லாம் போகட்டும் அப்படின்னு எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு செய்கிறாரு இல்லையா? அப்படி செய்யலாமா? செய்யலாம், செய்யலாம். ஏன் செய்யலாம்? கண்ட இடத்துல போய் கேட்காம அப்பாட்ட போய் கேட்காரே. விளங்குதா? ஆ, சடையா எனுமால் சரணி எனுமால்னு அவரை போய் கேட்க போய் தானே ஞானசம்பந்தர் அனுப்புனாரு. விளங்குதா? எனவே கேட்க இடம் தெரியாம போய் கேட்டுட்டு இருக்கானா இல்லையா? அவங்ககிட்ட கொடுக்கவே முடியாது, அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான் ஐயான்னு. எனவே கேட்கலாம், ஆனால் சிறு பிள்ளைகள் கேட்கத்தான் செய்யும். சிறு பிள்ளை கேட்கத்தான் செய்யும். வளர்ந்துட்டா தெரியும். என்ன நம்ம சொல்லித்தான் தெரியணுமா? அவருக்கு தெரியாதா? நம்ம அப்பாவுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியாதா? அப்படின்னு நினச்சி பக்குவம் வந்துட்டா கேட்க மாட்டான். பக்குவம் வந்துட்டா அவருக்கே தெரியும். நமக்கு தான், நமக்கு என்ன வேணும் நமக்கே நல்லா தெரியாது என்று அதுக்கப்புறம் தான் அடங்குவாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? கேட்பாங்க. விளங்குதா? எனவே அது முதல் நிலை. பெருமான்கிட்ட போய் அந்த தொண்டு செய்யும் போது கூட உலக பயனை வேண்டுவது, உலக பயனை வேண்டுவது. அந்த உலகப்பயனை வேண்டினாலும் அங்க பெருமானுடைய இடத்துல போய் அதை செஞ்சதுனால நமக்கு அது எதுக்கு வழிவகு? அதிலும் மேம்பட்ட உண்மை சரியை நிஷ்காமிகமாக எதையும் கருதாமல் இல்லையா, அன்பு ஒன்றே காரணமாக, பெருமானிடத்து அன்பு ஒன்றே காரணமாக செய்கின்ற அந்த தவம் தான் என்ன தவம்? உண்மை தவம். அதுதான் உண்மை தவம். எனவே அந்த தவத்தை மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துளி. செய்துளின்னு என்ன? செய்தால் அன்றி, செய்தால் அன்றி. செய்தால் ஞானம் கிடைக்கும்னு சொல்ற வேண்டியது எப்படி சொல்றாரு? செய்தால் அன்றி ஞானம் கிடைக்காது அப்படின்னா என்ன? ரொம்ப வலியுறுத்தி சொல்றது. இதை தவிர வேற வழியே கிடையாது. அப்போ இதுல எதை செய்யறது? எதை செய்யலாம் ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா, எதை செய்யலாம்? வாப்ப முடிச்சிடலாமா? ஆமா, சரிய கரிய யோகம்லாம் இருக்கு, இதுல எதை செய்யலாம் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதை நம்மளால கடைபிடிச்சுக்கிடுவோம். சரியை செய்வோங்க ஐயா சொன்ன மாதிரி. சரியை செஞ்சா ஞானம் கிடைச்சிருமா? கிடைக்காதா? கிரியை செஞ்சிட்டா அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாங்கயோ? ஏன்னா வைணவத்துக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு இது. வைணவத்தில் மார்க்கங்கள் இல்லையா, மார்க்கங்கள். அதாவது இப்போ அவங்க வந்து அன்பு நெறி இல்லையா, பக்தி நெறி சொல்கிறவங்க இல்லையா, கர்ம யோகம், கர்ம யோகம். இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் போயிடலாம் இல்லையா. இப்போ ஈரோடு இருக்குன்னா இந்த ஈரோடுக்கு வர்றதுக்கு பல வழி இருக்குமா இல்லையா? இந்த ரூட்லவா அந்த ரூட்ல ஏதாவது ஒரு ரூட்ல வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தா போதியா? அப்படிதானே சொல்றோம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு படி, அவருக்கு வழி, நமக்கு படி. அப்போ படி அப்படின்னா என்ன செய்யணும்? படினா ஸ்டெப்ஸ். எனவே ஒவ்வொரு படியா ஏறித்தான் தீரணும், ஒவ்வொரு படியா ஏறித்தான் தீரணும். அப்போ எல்லா படியும் கடந்துதான் அந்த ஞானம்ங்கிற வாசலுக்கு போக முடியும். அதனால அங்க இதில் ஏதாவது ஒன்று செய்தால் போதும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மறுத்து இதெல்லாம் செய்துடி, இதை செய்யாவிட்டால் நமக்கு ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஞானத்தை வெறுமன சொல்லலை. என்ன சொல்றாரு? நன்னறியாகிய ஞானம். நன்னறியாகிய ஞானம் அப்படின்னா என்ன? நன்னறியாகிய ஞானம்னா என்ன? நன்னறி என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா? அலைஸ்ன்னு போடுறோமா இல்லையா பேர்ல இல்லையா? சொல்றமா இல்லையா முருகன் அலை சுப்பையா அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா? முருகன் என்ற அதுதான். அப்போ ரெண்டும் ஒன்று, இருபெயரொட்டு பண்பு தொகை, இருபெயரொட்டு பண்பு தொகை. அதனால இங்க ஞானம்னாலும் நன்னறினாலும் ஒன்று தான். ஏன் இதை நன்னறினாரு? மற்றதெல்லாம் தீநெறியா இல்லையா? முன்னால சொன்னதெல்லாம் தீநெறியா? யோ, இவர் நல்லவர்னா பக்கத்தில் இருக்கிற மோசம்னு தானே அர்த்தம், அப்படிதானே? அப்போ இது நன்னறிங்கிற இங்க நன்னறி என்றதாவது, இங்க ஞானத்தை நன்னறி என்று விசேடித்ததாவது, வீட்டுக்கு நேர் வாயிலாக அமைதல் பற்றி அதை நன்னறி என்றார். ஆன்மாக்கள் பெறுகின்ற நன்மை எல்லாவற்றிலும் சிறந்த நன்மை இல்லையா பரமப்பிரயோஜனம் என்பார். என்ன சொல்வாரு? பரமப்பிரயோஜனம். அதை கொடுப்பதனால இந்த ஞானத்தை என்ன சொன்னாரு? நன்னெறியாகிய ஞானம் என்று விசேடித்தார் இல்லையா? அதனால அந்த ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான். எனவே ஞானம் பெற்றாலன்றி நமக்கு வீடு பேரு மோட்சம் நான வீடு பேரு மோட்சம் நானது வீடு பேரு அதை கிடைக்காது, கொடா ஆகலான், அதை கொடுக்க மாட்டான் என்று நமக்கு இந்த முதல் பகுதியில தவத்தினில் உணர்த்த இருக்கா இல்லையா அந்த பகுதிக்கு மேற்கோள் அமைக்கிறார். விளங்குதா? அப்போ இந்த கருத்தின் மேல என்ன தடை அமைகிறது? தவத்தை செஞ்சா தான் ஞானத்தை கொடுப்பான், இல்லைனா மோட்சம் கிடைக்காதுங்கிறாரு. இதுல என்ன ஆட்சேபனை? ஆட்சேபனை இருக்கா? இருக்கா இல்லையா? இதுல என்ன தடை அப்படின்னா, இந்த முக்திக்கு சாதனம், முக்திக்கு சாதனம் கருவி, சாதனம்னு என்ன? அதை தானே பேசுறோம். இது இந்த சுனூர்பாவை எதை பற்றி பேசுகிறது? சாதனத்தை பற்றி. முக்திக்கு சாதனம் சரியை முதலியவைகளா அல்லது ஞானமா என்பதுதான் இங்கே ஏற்படுகிற ஐயம். விளக்குதா? எதனால அந்த ஐயம் ஏற்படுது? எதனால? இப்போ ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த முக்திக்கு சாதனம் வேதத்தில் சொல்லக்கூடிய வேள்விகளை செய்வதுதான் என்று ஒரு பிரிவினர், ரெண்டு பேரா இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு? முக்திக்கு சாதனம் சரியை முதலியவைகளா, இது சரியை கிரியை யோகம், இது செஞ்சா போகலாம், ஏதாவது ஒன்றை செஞ்சா போகலாம் என்பது ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் சொல்றாங்க, வேள்வி செஞ்சா கிரியை செய்யாம ஒன்றும் முடியாதியா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கிரியை செய்யாம ஒன்றும் முடியாது, கிரியை செஞ்சாதான் போக முடியும் என்று இந்த மீமாம்சர் அதில் பட்டாச்சாரியர் என்பவர்கள் சொல்கிறார்கள். ஆக இப்படி இரண்டு விதமான தடை அங்கே எழுகிறது. அதை சித்தாந்தம் மறுக்கிறது. சித்தாந்தம் மறுக்கிறது. எப்படி மறுக்கிறது? ஞானம் இல்லாம வீடு கிடையாது என்று மறுக்கிறது. அதுல இரண்டாவது பகுதியில அவன் வேள்வி சொல்றானா இல்லையா, வேள்வி முதலானவைகள் எல்லாம் எப்படிப்பட்டது அது? அந்த வேள்விகளை எந்த நூல் சொல்கிறதோ, வேள்விகளை எந்த நூல் சொல்கிறதோ, வேதத்தில் தானே சொல்லியிருக்கு, கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. அந்த வேதத்திலேயே என்னென்ன வேள்வி என்ன பலனை தரும் கூட சேர்த்தே தான் சொல்லியிருக்காங்க. வெறுமனை வேள்வியை சொல்லலை, இந்த வேள்வியை சொன்னால் செஞ்சால் என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த பயனை மட்டும்தான் தரும், வேற பயனை தரும். எனவே அதனால இதனால ஞானம் கிடைச்சாதான் வீடு பேர் அடைய முடியும், வேற எதுவுமே நமக்கு வீடு பேரை தராது என்று மறுக்கிறார். விளங்குதா? அப்போ இங்க நம்ம இதுல என்ன வருது அப்படின்னா, நம்ம எதெல்லாம் பிரமாண நூலாக வைத்திருக்கிறோமோ அந்த பிரமாண நூல்களிலேயே சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காசியில போய் இறந்தா முக்தி, தில்லைய தரிசிச்சா, திருவாரூர்ல பிறந்தா நினைச்சா முக்தி, பார்த்தா முக்தி, இறந்தா முக்தி, இப்படியெல்லாம் லேசு வழி சொல்லியிருக்கு. ஊழி ஊழி காலமா என்னையா இது எங்க சொல்லியிருக்கு? நம்ம இதில் தானே சொல்லியிருக்கே. அந்த வழியை பார்க்கறதுக்கு இல்லாம பல்லூழி காலமா அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? ஏ சரி, இவர் தான் இப்படி சொல்றாரு ஐயா, நான் அடுத்த ஆளை பார்த்தா ஐயா உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், என்னையா சொல்றீங்க, நம்ம திருமுறையை படிச்சிருக்கலா, திருமுறை படிச்சிருக்கலா அப்படின்னு கேட்காரு. படிச்சேன். என்னத்தை படிச்சிரு? அங்க என்ன சொல்றது? அளப்பில கீதம் சொல்வாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே சொல்றாரா இல்லையா? அப்பர் சுவாமி சொல்றாரு, அப்பர் சுவாமி விளக்கினால் பெற்ற இன்பம் என்ன, ஒண்ணுமே பேச மாட்டியா, பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் இல்லையா, துளக்கி நான் மலர் தொடுத்தால் தூய விண் நேரலாகும் சொல்றா இல்லையா? எனவே அப்போ அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறி என்று சொல்றார். எனவே பெருமானை அவன் முன்னால் நின்று பாடுனா பெயர்லாம் வீட்டுக்கு அப்படிங்காரு. யார் சொல்றா? அப்பர் சாமி. அவரை நம்பாம இருக்க முடியுமா? பாடி. சரி, அப்போ இந்த பல்லூழி காலம் உட்காந்து அரிச்சிச்சுக்கிட்டு இருக்கதை விட கொஞ்ச நேரம் நின்று பாடிட்டு போயிடலாமே. போயிடலாம்லையா? இது நல்ல வழி, ஷார்ட்கட்டா இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கா இல்லையா? நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஆள், உங்க கருத்து என்ன அப்படின்னா, என்ன சார் சொல்றீங்க, சிவப்பிரகாசம் படிச்சேடா அப்படிங்காரு. என்ன சொல்றாரு? சிவப்பிரகாசம் படிச்சேடா. பார்த்தோம்யா, எங்க படிக்க, சிவப்பிரகாசத்தெல்லாம் பார்த்தோம். அதில் ஒன்பதாவது பாட்டு என்னது அப்படிங்காரு. என்ன ஒன்பதாவது பாட்டு தெரியுமா? அதெல்லாம் தடை பார்த்து தான் சொல்லணும். சரி இருக்கட்டும். அதாவது விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், யோகாதிகாரம், இனச்சமய விசேடம், வரும்பொருள் நிர்வாணம் இல்லையா, அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிர்வாண தீட்சை வாங்கினான், நிர்வாண தீட்சை வாங்கினா முக்கிங்கிறார். ஏன்னா அதனால இந்த மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், இறங்கடவில் தொகை 11, 81, 51, 81 இல்லையா, 226, 6, 5 பரந்த நெறி அறுவகையும் ஒருவி, பரந்த நெறி அறுவகையும் ஒருவி, இந்த ஆறு அத்துவாவையும் நீங்கி நினைவரிதாம் பரபதத்துள், நினைவரிதாம் பரபதம் பெருமானுடைய திருவடி, உயிர் விரவ பயிற்றும் அன்றே, உயிர் அங்க போயிரும் காரு, எங்க பரபதத்துக்கு. அப்போ ஐயப்பா, அப்ப தீச்ச வாங்கிட்டு போயிடலாமே, நல்ல சக்க போட போச்சேன் இன்னைக்கு. விளங்குதான்? எனவே ஒருத்தர் பாட்டை படிச்சிருவோம் காரு, ஒருத்தர் இன்னைக்கே டிக்கெட் எடுத்துட வேண்டிதான், எங்க அப்படின்னா தில்லைக்கு போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். ஏன் இங்கே வரையில அப்படியே போயிட வேண்டியதானே, பார்த்தாச்சுன்னா எங்க போயிட வேண்டிதான் முச்சிக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்க சொல்லியிருக்குன்னா, வேற நூல்கள்லையும் சொல்லலை, எதுல சொல்லியிருக்கு? நம்ம நம்ம பிரமாணமாக சொல்லுகின்ற திருமுறைகள் சாத்திரங்கள்ல, திருமுறைகள் சாத்திர ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு சொல்லியிருக்கோம், அதுல சொல்லியிருக்கு. அதை நம்பாம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஐயா உங்களுக்கு எந்த ஊரியா? கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கே. கள்ளக்குறிச்சியா? சரி உட்காருங்க. இது கள்ளக்குறிச்சியெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விழுப்புரம், மெட்ராஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், உங்களுக்கு மெட்ராஸ், உங்களுக்கு எந்த ஊர்? சென்னை. இப்போ அவள்கிட்ட போய், ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கியோ? சென்னையிலேருந்து. சென்னைக்கு எப்படி போறது அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. ஒருத்தர் கேட்டா அவரு அண்ணாச்சி நீங்க திருச்சி போய் போங்க அப்படிங்காரு. இன்னொருத்தர் கரூர் போய் போங்கங்காரு. ஒருத்தர் திண்டுக்கல் போய் போங்க. ஒருத்தர் அப்போ இந்த திருச்சிக்கு அடுத்தால என்ன ஊர் இருக்கு? திருச்சி திருச்சிக்கு அடுத்தால தஞ்சாவூரா? மெட்ராஸ் ரூட்லயா? ஊர் வரிசையா நிறைய ஊர் இருக்குன்னு அந்த லிஸ்டே வாசிக்க சொன்னேன். மெட்ராஸ் போற ரூட்ல வரிசையா போறமா இல்லையா? ஒரு ஊரை தாண்டி அடுத்த ஊர், அடுத்த ஊரை தாண்டி அப்படி இருக்கும் இல்லையா? கடைசியில எங்க போய் சேருது? தாம்பரம், செங்கல்பட்டு. செங்கல்பட்டு போயிங்காரு ஒருத்தர். எங்க போனாலும் கடைசியில் எங்க போனோம்? போனாதான் இவர் ஒருத்தர கேட்காரு. ஒருத்தர் போய் சென்னைக்கு போகணும்னு இவரை போய் பார்க்கணும்னு கேட்காரு. வீட்டுக்கு போய் அவர் நம்ம ஒரு போஸ்டும் கொடுத்தா அவர் கொண்டு போயிட்டாரு. அந்த போஸ்டத்தை எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டை விசாரிச்சுக்கிட்டு போகணும்னு போற பிறப்பிடுதாரு. பிறப்பிட்டா ஒரு ஆள்கிட்ட கேட்டால் திருச்சி போய் போங்கங்காரு. ஒருத்தர் விழுப்புரம்ங்காரு. இப்படி ஆள் ஆளுக்கு எல்லாம் ஒருத்தருக்குமே சென்னைக்கு வழி தெரிய மாட்டேங்குங்க. தப்பு தப்பா சொல்லிட்டு கிடக்கான். ஒருத்தனாவது ஒண்ணு போல சொல்றதா பாருங்க, விளங்குதா? அது எப்படி இருக்கு அமைந்திருக்கிறது? எல்லாமே சரிதான், எல்லாமே தப்பாது சொன்னதுலாம். ஏன்னா தப்பு இல்ல. ஏன்? அதாவது அங்க தாம்பரம் போயிட்டு அதுக்கப்புறம் போறதுங்கிறது நேர்வழி. இது பரம்பரையான் வழி. இதெல்லாம் எப்படி பரம்பரையான்? இது அந்த ஊருக்கு செலுத்தும், அது அதுக்கு ஊருக்கு செல்லும். அப்படி அது போலத்தான் இதுவும். எது பாட்டு படி கிட்டு படின்னு சொல்றதுலாம் என்னது? பரம்பரையான் வழி. இப்படி செய்ய செய்ய எங்க போகணும்? கடைசியில ஞானம் என்ற ஒன்று அடைஞ்சாதான் வீடு. ஏன் அப்படி? அந்த ஞானத்துல என்ன சிறப்பு? ஞானம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ ஐயா இருக்காங்க, ஐயாவுக்கு வந்து அவங்க ஊட்டியே பார்க்கல, இங்கே வந்தாச்சு பக்கத்தில் பார்த்துட்டு போயிருவோம்ட்டு நினைச்சாச்சு. ஊட்டிக்கு இப்படி பேர் பாடியோட போயாச்சு. எப்படி பேர் பாடியோட? அங்கே போய் ஊட்டி குளிர் அனுபவிக்கணும்னு போனால் அங்கே கிடுகிடுன்னு நினைக்கிட்டு சன்னி வந்துடுது. வந்துருமா இல்லையா? அதுக்குள்ள சொட்டர்கிட்டலாம் கொண்டு போனா அங்கே அனுபவிக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள தளவாடங்களோடு போனோமா இல்லையா? அப்போ அதுக்குள்ள தளவாடம் தான் என்னது? ஞானம். அதுக்குள்ள தளவாடம் தான் என்ன? அது அறிவினால் அனுபவிப்பதான இன்பம். எனவே அந்த அறிவு வேணுமா இல்லையா? அது இல்லாமல் போனால் பிரயோஜனம் இல்லை. அதனால ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொட ஆகலான் என்கிறார். நாம் இதை அடுத்தாப்புல அடுத்த வகுப்புல தொடர்ந்து சிந்திப்போம்.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகுருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
7: அடுத்து 13வது கன்னியிலே இருந்து 19வது கன்னி வரை அருமையான பகுதி. இந்த போற்றி பகருடையிலே இறைவனை அவன் செய்கின்ற கருணையை நினைந்து நாம் வியந்து போற்ற வேண்டிய இடம் பண்ண வருகிறது. அந்த கருவிலே இருக்கின்ற உயிர் தாயும் தந்தையும் கூடிய பின்பு அந்த குழந்தை வெளிவருகின்ற வரை எப்படியெல்லாம் அந்த கருவிலே இருக்கின்ற குழந்தைக்கு அருள் புரிகிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. இது கர்ப்போபனிஷத்திலே உள்ள செய்தியும் சேர்த்து சொல்லி காட்டுகிறார். கர்ப்போபனிஷத்தில் உள்ளது இது எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், முதலிலே இந்த செய்தியை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது நாட்டுகின்ற எப்பிறப்பும் சைவத்தின் கண்ணே சொல்லப்படுகின்ற நான்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84 100,000 யோனிபேதம் இவைகளிலே எப்பிறப்பும் அந்த பல பிறப்புகளில் எந்த பிறப்பையும் முன் செய் இருவினையால் நிச்சயித்து நமக்கு பிறப்பு முன்பு செய்த நல்வினையால் நிச்சயிக்கப்படுகிறது. ஆக அந்த பூர்வ ஜென்மத்திலே செய்த அந்த வினையின் பயனாக அங்கே என்ன செய்யப்படுகிறது, அந்த உடல் கூட்டப்படுகிறது. முன் செய் இருவினையால் நிச்சயித்து என்ன செய்கிறது, ஒரு மானுட பிறப்பை எடுத்து சொன்னார். இந்த மானுட பிறப்பு எப்படி அங்கே செல்லுகிறது என சொன்னால், தாயும் தந்தையும் அங்கே ஏகாந்தமாக இருந்து புணர்கிறார்கள். அப்படி புணர்கின்ற பொழுது தாயினுடைய கருப்பைக்குள்ளே புல் நுனியிலே இருக்கின்ற பனித்துளி நீரை போல ஒரு துளியானது சுக்கிரமானது தாயின் கருப்பைக்குள்ளே செல்லுகிறது. தாயின் கருப்பைக்குள்ளே அப்படி செல்லுகிறது. அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். பொற்புடைய தந்தைதாய் போகத்துள் அழகை உடைய தந்தையும் தாயும் செய்கின்ற சிற்றின்ப புணர்ச்சியிலே கர்ப்பமாய் பரணிப்பதற்கு உரியதாக புல்லில் பனிபோல் புல்லுணியில் காணப்படும் பனித்துளியின் அளவாக, நல்ல கவனமாக கேட்கணும், தாயினுடைய வயிற்றுக்குள் ஒரு துளி புல் நுனியிலே இருக்கிற ஒரு சிறு துளி தான் அங்கு செல்வதற்கு வழி இருக்கிறது, அவ்வளவுதான் இடம் இருக்கிறது. புல்லின் நுனியில் காணப்படும் பனித்துளியின் அளவாக புகும் தாயின் கருக்குழியிலே உயிரோடு பாய்கிறது. திவலைக்கு உள்படுங்கால் சிறிது சிக்குலத்தை அவளது கருப்பையிலே சுரோணியத்தோடு கலந்து கருவாக இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது என சொன்னார், என்ன நிகழ்கிறது என சொன்னார், இப்போ நம்முடைய தெருவிலே பார்க்கிறோம். ஒரு கல்யாண வீட்டிலே எச்சி இலையை ஒருவர் கொண்டு வந்து ஒரு இலையை போடுகிறார். அந்த எச்சி இலையை போடுகின்ற பொழுது பசித்திருக்கின்ற நாய்கள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அந்த இலையினை சென்று போட்டு மோய்த்து இலையை கிழித்து விடும், அதில் இருக்கிற உணவையும் சிந்தி சிதறிவிடும். இது நிறைய இடத்திலே நாம பார்க்கிற நம்ம ஒரு உண்மைகள். இதே போல பசி மிகுந்து இருக்கு, இதே போல தாயினுடைய கருப்பைக்குள் இந்த சுக்கிரமும் சுரோதரமும் சென்ற பின்பு வயிற்றுக்குள் இருக்கின்ற புழு பூச்சிகள் தனக்கு உண்பதற்கு கிடைத்து விட்டது என்று அதனை சென்று மொய்த்து தின்ன தொடங்கும். இதுல தப்பிக்கணும், அதுதான் சுவாமி அதை காப்பாற்றார். அதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். உதரத்து ஏண்டிய வயிற்றில் நெருங்கிய எல்லைபடாத்தி அளவுபடாத உதராக்கினி பசி, பசினை எப்பொழுதுமே அக்னியை சொல்வார், மை வாகனன் என்று சொல்லி காட்டுவார். பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் அந்த வயிற்றுக்குள்ளே பெருகி கிடக்கின்ற எண்ணிறந்த பொருளுக்கள் அதை கொண்டு மொய்க்க போகும். ஆகையினாலே தான் அநேக பெண்களுக்கு இந்த உள்ளிருக்கின்ற அந்த புழுக்கள் அந்த உயிரணுக்களை தின்று விடுகின்ற காரணத்தினால் கர்ப்பம் தரிப்பதில்லை. ஆனால் நம்மை என்ன செய்திருக்கிறார், அந்த புழுவிடம் இருந்து காப்பாற்றி நாம் உற்பத்தியாக கருணை செஞ்சிருக்கிறார். இது கர்ப்போபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அருமையான ஒரு செய்தி. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என அது தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற வெப்பத்தினாலும் அழியும், அந்த புழு பூச்சிகளினுடைய பசியினாலும் அழியும், அதை எரித்தாயிலும் நின்றாயிலும் தொலைந்து விடும் என்று இறங்கி எடுக்கும் என விரும்பி வெங்கும்பி காயம் கருக்குழியில் கொடிய கும்பி பாகம் போன்ற நரகத்தை வைத்த அருவறுப்பான அந்த கருப்பையில் காத்திருந்து சுவாமி அங்கே காவலன் போல் காத்திருந்து காமியத்துக்கு ஏத்த கை கால் முதலாய் எவ்வொருப்பம் அந்த உயிரினுடைய இச்சைக்கு ஏற்ப கை கால் முதலிய உறுப்புகளையும் ஆசுவர செய்து திருத்தி குற்றம் நீங்குபடி அமைத்து அழகுபடுத்தி. இதான் ரொம்ப முக்கியம். கருப்பைக்குள்ள அந்த இதை காக்கணும். தாயினுடைய கருப்பை அங்கே கும்மிருட்டாக இருக்கும், அதிலே இருந்து காக்கணும். அதிலே இருந்து காத்த பின்பு அந்த உயிரானது வளர்கின்ற பொழுது கை கால்கள் முதலான எவ்வுறுப்பும் ஆசிவர செய்து திருத்தி. எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது, கண்ணிலே பார்வை இல்லாமல், காதிலே மடல் இல்லாமல், மூக்கிலே அதாவது சப்பையாகவும். எப்படியெல்லாம் நான் ஒரு காட்சி கண்டேன், ஒரு குழந்தையக்கு தாயானவள் பால் கொடுத்தால் காது வழியாக சிந்திக்கொண்டே இருக்கிறது. எத்தனை குழந்தைகளுக்கு மனத்துவாரம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அத்தனை குற்றங்களும் ஏற்படாமல் நம்மை காத்தான். அதைத்தான் அவ்வை பிராட்டி சொன்னார், கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு.

அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது எட்டாவது மாசத்துல அந்த குழந்தைக்கு நீ இதுவரை எத்தனை பிறப்பு எடுத்திருக்கின்றா என்பதை சுவாமி நினைவூட்டுவார். இது அப்படியே நம்முடைய சிவ தர்மோத்தரம் என்ற நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாவது மாதத்திலே சுவாமி அந்த நினைவூட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கும். இத்தனை பிறப்புகளை எடுத்திருக்கின்ற நான் இப்பொழுது பெருதற்கரிய மானிட பிறப்பை எடுத்திருக்கின்றேன். தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வந்ததும் ஒரு சற்குருவினை நாடி நான் பிறவாமையை பெற்று விடுவேன் என்று ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறது. இதை யார் சொல்லுகிறார்? மாணவ சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பாவிலே சொல்லி காட்டுகிறார். தாய் கருவில் வாழ்குழவி தாமெல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேஷா. ஆயதனார் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்டவரும். அந்த குழந்தை எப்படி நினைக்கிறது என்பதே சிவ தர்மோத்தரம் என்கின்ற நூல் சொல்கிறது. மறைஞான சம்பந்தர் அருளை செய்தது. தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் மறைஞான சம்பந்தர். அதிலே எட்டாவது மாதத்திலே அந்த குழந்தை என்ன நினைக்கிறதா சிவ தர்மோத்தர நூல் சொல்கிறது. இறந்தே முனமே, இதுவரைக்கும் எத்தனை தடவை பிறந்து பிறந்து இறந்திருக்கிறேன், இனி பிறப்பும் இன்னும் பிறப்பும் பிறப்பு இருக்கிறது என்றும் இந்த முறை இடியாம். இது எப்பொழுதுமே பிறப்பு இறப்பு என்பதுதான் வரும். ஆனால் இனியாம் பிறந்த போது பிறவாத பெருமையுடைய பிஞ்சகனை அறிந்து பிறவாயாக்க பெரியவனாகிய அந்த பெருமானை நினைந்து அவளப் பிறப்பு இறப்பை அறுத்து விடுவேன். அவளம் தருகின்ற பிறப்பு இறப்பை அறுத்து விடுவேன். அவன் அருளால் அவனது அருளினாலே செறிந்த குறவன் திருவடியை திகழ்ந்த வேத ஆகமம் தெருண்டே. நல்ல ஒரு குருவினை நாடி வேத ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை உணர்ந்து என்னுடைய பிறப்பை அறுத்து விடுவேன். அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுகிறார். எப்படி ஆசுவரை செய்து திருத்தி பின்பு யோகு இருத்தி அந்த எட்டாவது மாதத்திலே அந்த குழந்தைக்கு அதை நினைவூட்டுகிறார். முன்புக்க வழியே ஐய கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம் போற்றி. இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. அதாவது முன்புக்கு ஐய வழியே, இந்த ஐயம் என்பது சந்தேகம். என்ன சந்தேகம்? தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இந்த உயிரானது பனி துளி போலே தான் உள்ளே சென்றது. இப்பொழுது ஒன்பது மாதம் நிறைந்து பத்தாவது மாதத்திலே பனி துளி போல் ஒரு துளி போல் சென்ற அந்த பாதையிலே ஒரு பெரிய உருவம் என சொல்லக்கூடிய வடிவம் எடுத்திருக்கின்ற ஒரு குழந்தை வெளியே வரும். ஒரு துளி பனி துளி எட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை எத்தனை பெரியது என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு துளி மட்டும் உள்ளே சென்ற இந்த பாதை வழியாக இந்த குழந்தை எப்படி வெளிவரும்? வழி போதாதே, இடம் போதாதே என்று ஐவழியே எல்லா உயிரும் சந்தேகப்படுகிறது. அப்பொழுது கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம் போற்றி. ரொம்ப முக்கியமான பகுதி. அதுக்கு இறைவன் என்ன பேருபகாரம் செய்கிறான்? அந்த சிறு வழி வழியாக அந்த குழந்தை வந்தால் தாயும் அங்கே துன்பத்தால் துடிதுடித்து உயிரிழந்து விடுவாள். அந்த குழந்தையும் தாங்காது துன்பத்தால். ஆகையினாலே அவன் பெரிய ஒரு கருணை செய்கிறான். இதற்கு என்ன உதவி செய்கிறார் என்பதை இடக்கரடக்கலாக சொல்கிறேன். அதாவது ஞான சம்பந்த தேவாரத்தில் ஒரு பகுதி வருகிறது. திருக்கைலாய பதிகத்தில் புரிகொள் சடையார் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் ஒரு செய்தி சொல்றார். பரிய கடிற்றை அரவு விழுங்கி அப்படிம்பான். காடுல ஒரு பாம்பு இருக்கிறதே, இந்த பாம்பு யானையை விழுங்கி விடுகிறனாம். பாம்பு யானையை விழுங்கி விடுகிறனாம். இதே செய்தியை நக்கீர தேவ நாயனார் பதினொன்றாம் திருமுறையில திரு ஈர்கோய் மலை எழுபதிலே நாகம் களிருணுங்க. ஒரு யானையானது, ஒரு நாகம், ஒரு பாம்பானது யானையை விழுங்க அப்படிங்க சைவத்தில் சொல்லப்படுகிற பாம்பு யானையை விழுங்குகிறதா. பாம்புனுடைய வாய் பலவுதான் இருக்கிறது. ஆனால் பெரிய ஒரு யானையை எப்படி விழுங்குகிறது என்றால் அது இறைவனது படைப்பு. பாம்பினுடைய வாய் சிறிதளவு இருந்தாலும் அந்த யானை உண்ணுகின்ற பொழுது அந்த வாயானது விரிந்து கொடுத்து உண்டு முடித்த பின் சுருங்கி விடுகிறது. இதை இடக்கரடக்கலாக குழந்தை பிறப்புக்கு பொருள் கொள்ளுங்க. அதாவது புல்நுணி

0: பணிநீர் போல் செல்வதற்கு இடம் இருக்கின்ற அந்த வழியானது அந்த குழந்தை வருவதற்காக சற்றே பெரிதாகி குழந்தை வந்த பின்பு மீளவும் சுருங்கிக் கொள்ளுகின்றது. அப்படி இழுத்து வரும்படியாக உள்ளிருந்து ஒரு வாயுவையும் பின்னோக்கி அந்த குழந்தை வெளித்தள்ளுகிறது. அதைத்தான் நாகாசுரர் கொண்டு அணைகின்ற பொய்யான வல்லவம் போற்றி வெளியே இழுத்துக் கொண்டு வருகின்ற கெடாத சிவசக்தி அடியேனை காத்தருள்வாயாக என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஒரு பிரசவம் என்பது மறுபிறவி என்பது எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆக இப்படி அந்த உயிர் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருவதற்காக இப்படியெல்லாம் உபகாரம் செய்கிறார். அதற்கப்புறம் என்ன நடக்கிறது பாருங்க. 19-22 பகுதி வரைக்கும் இதுவரைக்கும் இந்த குழந்தையை தான் தோன்றா துணையாக இருந்து பெருமான் அங்கே அருள் செஞ்சிட்டார். இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதி பொறுப்பை தாய்கிட்ட ஒப்படைக்கார். அந்த பாதி பொறுப்பை எப்படி ஒப்படைக்கார் என சொன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை அழும்படி செய்கிறார். அந்த குழந்தை அழும்படி செய்கின்ற பொழுது அந்த அழுகை ஒளியானது தாயின் காதிலே ஈர்ப்பாக சென்று ஒரு பெரிய அன்பை அங்கே கட்டி வைத்ததை போல அந்த அழுகை ஒளி தாங்காது, அன்பை பொழியும். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். அம்மாயம் கால்தான் மறைப்ப குழந்தை பிறந்தவுடனேயே அதன் ஞானத்தை பிரபஞ்சமாகிய சூறாவளி மறைக்கலார். அந்த குழந்தைக்கு பால்தான்னு கேட்க தெரியாது. அந்த குழந்தை என்ன செய்கிறது, மாயையிலே மயங்கி கிடக்கும். எதையும் வேண்டும் என்று கேட்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே இந்த குழந்தை என்ன செய்கிறது, அழகாக நல்ல அறிவு ஒளிந்து வேண்டும் என்று கருப்ப யோகையில் இருந்து வெளிவந்த அந்த குழந்தை என்ன ஆகிறது, நல்ல அறிவு ஒளிந்து தாயின் வயிற்றில் இருந்து நான் வெளி வந்தவுடனேயே பிறப்பை நான் ஒழிப்பேன், குருவை நாடுவேன் என்று அங்கு இருந்த அந்த நினைவு மறைந்து மாயையிலே மயந்து அந்த நல்லறிவு ஒளிந்து அந்த எண்ணம் விட்டு நன்று தீது எல்லை புறா காலம் தண்ணி. இந்த மாயையாக இந்த உலகுக்குள்ள வந்தவுடனே அந்த குழந்தையுடைய நினைவு மறைந்து விடும். அப்படி மறைந்து அந்த காலம் தண்ணில் பசியை அறிவித்து அந்த குழந்தைக்கு பசி தெரியும்படியாக அழும்படியாக அதை செய்து தெரியும்படியாக செய்து அழித்து பசியை அறிவித்து அழிவித்து அந்த குழந்தை அழும்படியாக செய்து அப்பொழுது அந்த அழுகையை கண்ட தாய் சோர, அந்த அழுகையை கேட்டவுடனே தாய் சோர்ந்து அப்படியே ஈர்ப்புண்டு விடுவாள். அதைத்தான் இங்கே அழகாக அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். தாய் சோர உள்ளடுங்கி மனநடுக்க விழுங்கி மிக்கு ஓங்கு சிந்தை உருக மிகுந்து வளரப்பெற்ற மனம் இறங்குவதால் முளை உருகும் தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப. இப்ப இந்த குழந்தையை பாதுகாக்கின்ற ஒரு உணர்வினை அன்பினை தாய்க்கு ஊட்டி விட்டாள். அந்த தாய்க்கு எப்படி ஊட்டி விடாள், அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி அந்த அழுகை ஒளியை கேட்டு தாய் உருகும்படியாக ஒரு உணர்வினை கொடுக்கிறார். எனவே அந்த குழந்தை வளர்வதற்கு ஒரு மூலதனமாக அந்த குழந்தைக்காக ஒரு மூலதனம் ஒரு வாய்ப்பாக ஒரு தாயிடம் அன்பை ஏற்படுத்துகிறாள். தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப உடனே தன்னுடைய தனத்தில் இருந்து சுரக்கின்ற அந்த பாலினை கொடுக்க அக்குழந்தை வாய் வைத்து கொடுப்பதை பார்த்து மகிழ்ச்சியாகும்படி வந்து வாழ்ந்திருப்ப என்று சொல்லி காட்டுறார். ரொம்ப முக்கியம். இறைவன் செய்கின்ற ஒரு பேர் உபகாரம் என்னன்னா, இந்த தாயானவள் பிரசவத்தின் போது துடிப்பாள், உயிர் சென்றுதான் மீளும். ஆனால் அந்த குழந்தையினுடைய அழுகை ஒளி கேட்ட உடனே துன்பமெல்லாம் பறந்து என்ன செய்வான், அந்த குழந்தை மேல பெரிய ஈர்ப்பு ஏற்படும். அந்த எல்லா முளைப்பாடும் கண்ணீரும் ஏந்தடைபாடு வரும் என்று கூறுவதைப் போல அங்கே அந்த குழந்தையினுடைய அழுகை கேட்டு அன்பினாலே தனத்திலே பால் ஊறும். அதை கொடுக்க அந்த குழந்தை உண்பதைக் கண்டு ஆனந்தப்படுவார். இதிலே இன்னொரு செய்தி ஒன்று ஒளிந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அந்த தாயினுடைய பாலிலே கொடுத்திருக்கிறார். அதுக்காகத்தான் தாய்ப்பால் ஒன்றே போதும் என்று மருத்துவர்கள் இன்றைக்கும் சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக அது இயங்குகிறது. அதிலே சொல்லப்படுகிறது, அந்த பால் எப்படி இருக்கிறதுனா, மழைகாலத்திலே குளிர்ச்சியின் காரணத்தினால் பால் குறுந்து விட்டால் குழந்தைக்கு ஊறு ஏற்படும் என்று மழைகாலத்திலே தனத்தை வெதுவெதுப்பாக இருக்கும்படியாக செய்கிறார். வெயில் காலத்திலே பெண்ணின் உடல் சூழடைந்து தனம் சூழடைந்து பால் சூழடைந்தால் குழந்தைக்கு அது ஆகாது என்பதற்காக வெயில் காலத்திலே தனம் சற்றே குறுந்திருக்கும்படியாக செய்கிறார். இதுதான் ரொம்ப இறைவனது கொடுப்பன. மழைகாலத்தில் வெதுவெதுப்பாகவும், மழைகாலத்திலே வெதுவெதுப்பாகவும், கோடை காலத்திலே அந்த வெப்பம் இல்லாமலும் சுவாமி அந்த தனத்தில் பால் இருக்கும்படியாக செய்கிறார். இது நீதி சாரம் என்கின்ற நூலிலும் சொல்லப்படுகிறது, நீதிவன்பா என்ற நூலிலும் சொல்லப்படுகிறது. இறைவன் படைப்பிலே எவையெல்லாம் கோடையில் சற்று குளிராகவும் குளிர்காலத்தில் சற்று வெம்மையாக இருக்கும் என்பது ஒரு பட்டியல் இருக்கிறது. வாவி உரை நீரும் தடாகம், அந்த தடாகத்திலே கோடை காலத்திலே சற்று குளிர்ச்சியாக இருக்கும், குளிர்காலத்தில் சற்று வெம்மையாக இருக்கும். ஆகையினாலேதான் திருவம்பாவையில் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடினா, ஏன்னா கீழே என்ன இருக்கும், கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர் இருக்கும், அதான் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி என்று திருவம்பாவையில் சொல்லி காட்டுவார். வாவி உரை நீரும் வடநிலரும் ஆலமரத்தின் நிழல் அப்படித்தான், கோடை காலத்திலே குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்திலே வெப்பையாகவும். அடுத்து பாவுவாகவும் ஓலைப்பறை மேய்ந்த வீடும் ஏனைய கண்ணார் இளமார்வும் என்ற பெண்களுடைய தனமும் கோடை காலங்களில் குளிர்காலங்களிலும் அந்த வெப்பமும் தட்பமும் தாக்காதபடி அங்கே இருக்கின்றது. இத்தோட வடக்கு பார்த்த வீடு குளிர்ச்சியாக இருக்கும் என்று நீதிசாரம் என்கின்ற நூலிலே அதை சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செய்த பின்பு பாசம் பெருந்தகிற்றால் பல்லுயிரும் பாணிக்க பிள்ளையாசை என்ற வலிய கயிற்றினால் எல்லா உயிர்களையும் வளர்க்கும் பொருட்டு. ஆக இதுவரை தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த குழந்தையை காத்த பெருமான் இப்பொழுது அந்த தாயினிடத்தே பாச பெருந்தயிற்றால் பிள்ளையாசை என்கின்ற வலிய கயிற்றினால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி, பிள்ளையாசை என்கின்ற ஒன்றினாலே அந்த குழந்தை பருவத்தை இருந்து காப்பாற்றி சிவபெருமானே உன்னுடைய நெறி போற்றி உன்னுடைய வளர்ப்பு முறையை அடியேனையும் காத்தருவாயாக என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எப்பொழுதுமே இந்த பிள்ளை பாசம் உயர்ந்தது, அந்த குழந்தைக்கு உயிரின் மேலாக நினைப்பான். இது எல்லா உயிர்களுக்கும் இயற்கை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய இல்லத்திலே பூனை இருக்கிறது, நாய் இருக்கிறது. நாம் வளர்ப்பு நாய் நம் வீட்டில் இருந்தாலும் நாய் குட்டி போட்டு விட்டால் அந்த குட்டியை நாம் சென்று தூக்கினால் நம் வளர்த்த நாயை நம்மை கடித்து விடும். நம்முடைய வளர்ப்பு பூனை குட்டி என்று இருக்கும், அந்த குட்டியை சென்று தூக்கிவிட்டால் வளர்ப்பு பூனையே நம்மை கடித்து விடும். நம்முடைய இல்லத்திலே இருக்கின்ற பசு கன்று போட்டால் அந்த கன்றினை சென்று நாம் சடார் என்று நாம் ஏதேனும் தொட்டால் பசு முட்டி விடும். ஏனென்றால் அந்த பாசக்கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி கட்டப்பட்டு இருக்கின்ற பாசக்கயிற்றினால் கட்டி அந்த ஆன்மாவை வளர்த்த பின்பு அந்த ஆன்மாவை வளர்க்கின்ற பொழுது லேசாக அறிவை எழுப்புகிறார். இதை அடுத்த 22-24 கணிலே சொல்கிறார். ஆசற்ற பாலை பசும்பதத்து பாலனாம் அப்பதத்து, குற்றமில்லாத கருப்பையில் இருக்கும் காலமாக மிக சிறுவ பருவத்திலும் பாலனாம் அப்பதத்தும் கருவினை விட்டு வெளிவந்த குழந்தை பருவத்திலும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற நாளில் சகலம் மூழ்வித்து உடம்போடு கூடியிருத்தலாக இந்த உடம்பினை காத்து ஞானத்து கொண்டு வாழு, கலை முதலான ஞானத்தால் அங்கே வைத்தாலும் பொருட்டாக ஆழ கருவி கொடுத்து நமக்கு 36 தத்துவங்களையும் கொடுத்து ஒக்க நின்று பண்டாரி ஆன படி போற்றி, உடனாய் இருந்து அந்த தத்துவங்கள் மூலமாக நாம் அறிவதற்கு உடன் இருக்கின்ற சிவமே போற்றி. எனவே தத்துவங்கள் உடன் இருந்து நம்மை என்ன செய்கிறான், அவன் நம்மை காக்கின்றான் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டது. அடுத்து 24 கன்னியிலே இருந்து 35 கன்னி வரை இந்த ஆன்மாவுக்கு 5 நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் என்ற 5 நிலைகள், 5 அவத்தைகள் சாக்கிரம் செப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதம் என்ற ஐந்து நிலைகளையும் கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுத்து அங்கே ஆன்மாவுக்கு தத்துவங்களை பற்றி துலங்கும்படியாக செய்கிறார். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது துரியாதீதத்திலே அங்கே மூலாதாரத்திலே இருந்து புருடதத்துவத்தை கொடுத்து அங்கே துரியாதீதத்திலே ஆன்மாவை நடத்துகிறார். துரிய நிலையிலே அங்கே புருடதத்துவத்தோடு பிராணவாயுவையும் சேர்த்து துரிய நிலையிலே வைத்து அங்கே ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அடுத்து சுழித்த நிலையிலே இதயத்தானத்திலே புருடய தத்துவமும் பிராணவாயும் சித்தத்தையும் சேர்த்து அங்கே இதயதானத்திலே வைத்து உணர்ந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இதே போன்று சொப்பனதானம் என சொல்லக்கூடிய கண்டத்தானத்திலே 25 கருவிகளோடு கூட்டி இந்த ஆன்மாவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இதே போல நனவநிலையாகிய சாக்கிரத்திலே 35 தத்துவங்களோடு கூட்டி ஒரு அனுபவத்தை அங்கே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 24 25 வரைக்கும் இந்த ஒரு அனுபவத்தை சொல்லி காட்டுகிறார். புன்புலால் போர்த்த புதுக்குழம்பை மாமனையில் இப்படி 5 அறைகளாக பிரித்து 5 அவத்தைகளிலே படும்படியாக செய்கிறார். மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு கட்டு ஐந்தாக்கி முன்பு உள்ள உண்மை நிலையை ஒருகால் அகலாது திண்மை மனத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல வரும் கட்டில் உயிர் மூலமாய் உட்டிடப்ப கால நியதி அது காட்டி மேல் ஓங்கும் முந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானில் எழிலுடைய முக்குணம் எய்தி மருளோடும் என்னும் இதய சித்தாந்த கண்ட ஒரு பொருள் இன்னபொருள் எந்தறிய இயம்ப ஒன்ன அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமத்தால் நாட்கொடுப்ப பண்டைய இருவினையால் முன்பு உள்ள இன்ப துன்பங்கள் மருவு வகை அங்கே மருவி உருவிடங்கின்று ஒன்று தோங்கு உருகலாகிய ஓலக்க மண்டபத்தில் போம் கருவி எல்லாம் புகுந்து ஈண்டு நீங்காத முன்னை மலத்து இருள் மூடா வகையத்தில் துண்ணும் இருள் நீங்கும் சுடர் போல அந்நிலையில் சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிற்குரியலா ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று இந்த 5 நிலைகளிலே இந்த உயிர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அங்கே இன்ப துன்பத்தை அங்கே நியக்கும்படியாக செய்கிறார். அடுத்து இந்த ஆன்மாவானது இப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது 35 முதல் 38 கன்னி வரை இந்த ஆன்மாவானது தன்னுடைய இச்சையின்படி செய்கின்ற எந்த செயலையும் நல்வினையானாலும் சரி தீவினையானாலும் சரி அந்த செயலுக்கெல்லாம் அவன் உடன்பட்டே அங்கே இருக்கின்றான். அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு கால் அவியாது மண்டி எறியும் பிரிதியை மாற்றுவதற்கு ஒருபொழுதும் கெடாமல் மிகுந்து எரிகின்ற உதராக்கினியை தணிப்பதற்கு வேட்கமிகு உண்டு பொருட்டால் திந்திரல் சே வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கு இணைந்து உணவின் முறைக்காக யாரெல்லாம் நல்லது தீயது என்று செய்கிறார்களோ அந்த செயல்களுக்கெல்லாம் உடன் இருக்கின்றார். ஒருவன் தான் உண்டு கழிப்பதற்காக பிறரை கெடுக்கின்றான். ஒருவன் தான் உண்டு கழிக்கின்ற இந்த நேரத்திலே இது மற்றவர்களுக்கும் உதவட்டும் என்று நினைக்கின்றான். எனவே உலகிலே இருக்கின்ற நன்று தீது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தால் அவனுடைய பசிதான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. இந்த பசி என ஒன்று வருகின்ற பொழுது தீயதை செய்வதற்கு அவர்கள் அஞ்சுவது இல்லை. இதற்கு உதாரணம் எது என்று சொன்னால் மாதவ சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வரர் முதுமொழி என்பாரே சொல்லி காட்டுகிறார். விஸ்வாமித்திர முனிவர் சைவ சீலர் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் திருநீர் அணிந்தவர் பசி மிகுந்து விட்டது எங்கும் எதுவும் கிடைக்கவில்லை காய்கறிகள் கிடைக்கவில்லை இலை சருகள் கிடைக்கவில்லை ஆனால் பசி எடுக்கின்ற கொடுமையினாலே ஒரு மனத்தின் வழியாக நடந்து வருகின்ற பொழுது பசியினால் இறந்து கிடக்கிறது ஒரு நாய். அந்த நாய் இறந்து கிடக்கின்ற பொழுது ஒரு முனைநாற்றம் எடுக்கிறது ஆனால் பசியின் மிகுதியினாலே விஸ்வாமித்திர முனிவரானவர் அந்த நாயினது வாலினை எடுத்து உண்டு பசி தீர்த்து அவர் ஒரு பெரும் பழியினை தேடிக்கொண்டார் என்று நூல்கள் சொல்கிறது. இதை மாதவ சிவஞான சுவாமி சோமேஸ்வரர் முதுமொழி என்பாவிலே நாய்வால் களவினால் ஞானம் இகழப்பட்டான் தூயனாம் காதிமகன் சோமேஷான் ஆயினால் எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. ஆகையினாலே அந்த பசி வருகின்ற பொழுது நன்றி தீது செய்கிறான். அப்படி செய்கின்ற பொழுது என்ன செய்கிறான்? அப்படி செய்கின்ற பொழுது எல்லாம் உடனே ஒருங்கு இசைந்து, அவன் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் சுவாமி கூடவே தான் இருப்பார். யான் செய்யும் துருசிகளுக்கு உடனாகி சுந்தரமூர்த்தி சுவாமியில் குறிப்பிட்டார்களா? ஆகையினாலே அந்த நேரத்திலும் சுவாமி உடன் இருக்கிறார். உடன் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? ஒரு கணக்கை எழுதிக்கிட்டே இருக்கிறார். இவன் சஞ்சிதம் மூலவனையிலே இருந்து எதையெல்லாம் அனுபவித்து விட்டான், இப்போது கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிராரத்திலே எதுவரை அனுபவித்து முடித்திருக்கின்றான், இனி எதுவும் இந்த பிராரத்தம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் வைத்துக் கொண்டு இந்த பிராரத்தத்தை அனுபவிக்கின்ற போது செய்கின்ற மேல்வினைகள் எவை என்று இதையும் கணக்கு வைக்கலாம். எனவே சங்கீதம் பிராரத்தம் ஆகாமியம் என சொல்லக்கூடிய அந்த மூன்றுக்கும் சேர்ந்தது எவ்வளவு, அனுபவித்தது எவ்வளவு, அனுபவிக்க வேண்டியது எவ்வளவு என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி? செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முன் செய்வினைக்கும் செலவுக்கும் சங்கீதம் பிராரத்தம் ஆகாமியம் சொல்ல மூணுக்கும் பட்டோடை தீட்டும் படி போற்றி அந்த அவைகளுக்கெல்லாம் கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கின்ற கிருபை போற்றுவதாக என சொல்லி காட்டுகிறார். ஏன் இப்படி கணக்கு வைக்கிறார் என்றால் அந்த வினையின் அளவு விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், வினைக்கு ஏற்ற பயனை சரியாக தருதல் வேண்டும் என்பதற்காகவும் தான். ஒரு வினைக்கு பயன் கூடவும் இருக்கக்கூடாது குறையவும் இருக்கக்கூடாது, வினையும் பயனும் சமமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் தர்ம தேவதையாக ரிஷபத்தினுடைய அந்த இரண்டு கொம்பு போல் என்று வேதம் சொல்கிறது. அந்த இரண்டு கொம்பு எது? ஒன்றுக்கு ஒன்று வேதம் இல்லாமல் சரியாக அதனுடைய உயரம் வருமன் அதனுடைய வளைவு எல்லாம் ஒன்று ஒன்று ஒத்திருக்கிறதோ வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதோ, அதே போல அந்த வினைக்கு ஏற்ற பயனை தருவதற்காக அவன் என்ன செய்கின்றான்? அவன் கணக்கை வைத்திருக்கிறான். இன்ன வினை இன்னதளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் ஏதும் அறிந்து அன்ன வினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னவர கூட்டும் பிரான்னார். எனவே அந்த வினைகளை எல்லாம் கணக்கெழுதி வைத்து அதற்கேற்ப கூட்டுகின்ற ஒரு செயலிலே நம்முடைய பெருமான் அங்கே ஒரு கணக்கு எழுதி வைத்திருக்கின்றான். அப்படி கணக்கெழுதி வைத்திருக்கின்ற அந்த கிருபை என்னை காக்கட்டும் என கூறுகிறார் என கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: குருவருடமே தமதாக கொண்டு ஞானச்சங்கோல் ஒத்தி வருகின்ற திருக்கைரா விளம்பரை திருவாவளி ஆதினத்து சீர்வளசீர் குருமகாசனிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த தசகாரிய சிந்தனையை தொடர்ந்து செய்யலாம் என்பதற்கு திருவருள் கூட்டி வைத்துள்ளது. தசகாரியங்கள் என்பவை ஆன்மா பெத்த நிலையிலிருந்து விடுபட்டு, அதாவது மலச்சார்பிலிருந்து விடுபட்டு சிவச்சார்பாகிய முத்திநிலையை எய்தும் பொழுது அந்த ஆன்மா முன்னேறி செல்கின்ற 10 படிநிலைகள் ஆகும். சைவ சித்தாந்தத்திலே அடிப்படையான கருத்து ஆன்மா அறிவிக்க அறிவது. ஆன்மா அறிவிக்க அறிவது அது மட்டுமன்று படிமுறையில் அறிவிக்க அறிவது. படிமுறையில் அறிவிக்க அறிவது படிப்படியாகத்தான் அந்த ஆன்மாவினுடைய அறிவு வளர்ச்சி பெறும். ஆகையினாலே ஞான நிலையில் கூட பாசத்தை நீக்கி பதியை சாரும் பொழுது படிமுறைகள் ஆன்மாவால் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த படிநிலைகளை 10 சொல்வர், 5 சொல்வர். 10 விரித்து சொல்கின்றார்கள், அந்த 10 5 தொகுத்து சொல்கின்றார்கள். 10 சொல்லும் பொழுது அவை தசகாரியம் என்று வழங்கப்படும். 5 தொகுத்து சொல்லும் பொழுது அவை நின்மல அவத்தைகள் என்று கூறப்படும். தசகாரியத்தை மிக விரிவாக சொல்லக்கூடிய அருள் திரு அம்பலவான தேசிகருடைய தசகாரியமாகிய இந்த சாத்திரம் அந்த தசகாரியத்திற்கு இணையாக உள்ள நின்மல அவத்தைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த தசகாரிய அனுபவத்திலே பாசஞானமும் பசுஞானமும் நீங்கப்பெறுகின்றன, பதிஞானம் கைகூட பெறுகின்றது. இன்னொரு வகையிலே சொல்லலாம் என்றால், இந்த தசகாரிய அனுபவத்திலே ஆன்மாவுக்கு பொது இயல்பு நீங்கி சிறப்பு இயல்பு கைகூடுகின்றது. ஆன்மாவுக்கு பொது இயல்பு நீங்கி, பொது இயல்பு என்றால் அந்நியமான பொருளை சார்ந்திருப்பதனாலே ஏற்படுகின்ற இயல்பு பொது இயல்பு. ஆன்மாவுக்கு அந்நியமான பொருள் எது? ஆணவ மலம், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்கள் இவை அந்நியமானவை. இவற்றை சார்ந்து ஆன்மா இருக்கும் பொழுது வினைகளை செய்து பிறவிகளிலே உழன்று வருகின்றது. இது ஆன்மாவுக்கு பொது இயல்பு. உடலே தான் என்று வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கை ஆன்மாவுக்கு பொது இயல்பு. தசகாரி அனுபவத்திலே இந்த பொது இயல்பு நீங்கப்பெற்று அந்நியம் இல்லாமல் ஒன்றாக கலந்திருக்கின்ற சிவத்தோடு ஆன்மா சார்கின்றது. அது ஆன்மாவுக்கு உண்மை இயல்பு. ஆகையினாலே தசகாரி அனுபவத்திலே பாசஞானமும் பசுஞானமும் நீக்கப்படுகின்றன, பதிஞானம் ஆன்மாவுக்கு அருளப்படுகின்றது. மேலும் அதன் மூலம் ஆன்மாவின் பொது இயல்பு நீங்கி ஆன்மா உண்மை இயல்பை அடைகின்றது. ஆகவே தசகாரியத்திற்கு உபகாரமாக பாசஞான பசுஞான பதிஞானங்களையெல்லாம் ஆசிரியர் அருமையாக வரையறுத்து அருளிவிட்டு, பொது இயல்பு என்றால் என்ன, சிறப்பு இயல்பு என்றால் என்ன என்பதையும் கூறிவிட்டு, அதன் பிறகு தசகாரியங்களை வரையறுத்து விரிவாக விளக்குகின்றார். ஆன்மா 36 தத்துவங்கள் ஆன்மாவிற்கு எம்பெருமானால் வழங்கப்படுகின்றன. இவற்றிலே 24 தத்துவங்களைத்தான் ஆன்மா இயக்குகின்றது. மற்ற தத்துவங்கள் ஆன்மாவை இயக்குபவை. எந்த தத்துவங்கள்? வித்யா தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் ஆன்மாவை இயக்குபவை. சுத்த தத்துவங்கள் சிவதத்துவங்கள் என்றும் அழைக்கப்படும். சிவதத்துவங்கள் வித்யா தத்துவங்களை இயக்கி, வித்யா தத்துவங்கள் ஆன்மாவுடைய அந்த ஆணவமல மறைப்பை சிறிதே ஒதுக்கி ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் இவற்றை வித்யா தத்துவங்கள் விளக்கும். அதற்கப்புறம்தான் அந்த ஆன்மா ஆன்ம தத்துவங்கள் 24 துணை கொள்ளும். அந்த கரணங்கள் 4, அப்புறம் 4, 5, 20, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரியம் 5, பூதங்கள் 5. ஆகவே இந்த தத்துவங்களை துணை கொண்டு ஆன்மா உலக விடயங்களை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம் என்ற விடயங்களை அறிந்து வருகின்றது. ஆனால் சரியாதி சிவபுண்ணியங்களை முடித்த பிறகு அந்த ஆன்மா இருவினை ஒப்பு வாய்க்கப்படுகின்றது. இருவினை ஒப்பு ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. இருவினை ஒப்பு மலபரிபாகம், சத்தினிபாதம் என்ற நிலைகள் எல்லாம் சரியாதி சிவபுண்ணியங்களை ஆன்மா நிறைவேற்றிய பின்பு அந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்ற அருள் அனுபவங்கள் கைகூடி, அதன் பயனாய் சிவபெருமான் அந்த ஆன்மாவிற்கு முத்தி அருள்வதற்காக வேண்டி குருவாக எழுந்தருள்கின்றார். குருவாக எழுந்தருளி அந்த ஆன்மாவிற்கு ஞானதீக்கை செய்து வீடு பேர் அருள்கின்றார். அந்த வீடு பேர் அருளும் நிலையில்தான் இந்த தசகாரியமாகிய படிமுறைகள் நிகழ்கின்றன. இந்த 10 படிநிலைகளிலே ஆன்மா உயர்ந்து உயர்ந்து 10வதாக உள்ள சிவபோகம், அதுதான் முடிந்த முத்தி, முடிவான வீடு பேர் அதுதான் சிவபோகம். சிவத்தை ஆன்மா அனுபவிக்கின்றது. சிவபோகம் ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது என்றால் சிவத்தை ஆன்மா அனுபவிக்கின்றது, அதான் முத்தி நிலை. அதுல பிறழ்ச்சியே இல்லாத முத்தி நிலை அதுதான். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமேன்னு சொன்னார்கள். மீண்டும் இங்க வந்து பிறவி எடுக்காமல் பிறப்பு இறப்புகள் விடுபட்டு நிலைத்த பேரின்பத்திலே இருப்பது அந்த சிவபோகம். 10வது காரியம் தான். மற்ற 9 காரியங்களும் அந்த 10வது காரியத்தை அடைவதற்கு படிநிலைகள், படிப்படியாக ஏறி போகுது. 9 படிகள் ஏறி 10வதாக முடிந்த வீடு வேறே ஆன்மா அடைகின்றது. ஆகவே படிமுறையில் தான் ஆன்மா அறியும் என்ற கருத்து முத்தி நிலையில் கூட அங்கே தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்று அருமையாக சொல்லியுள்ளார். ஆகையினாலே இங்கே இன்றியமையாத அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி ஒரு என்னென்ன அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதாவது தசகாரி அனுபவத்திலே பாசஞானம் நீங்க பெறுகின்றது, பசுஞானம் நீங்க பெறுகின்றது, பதிஞானம் ஆன்மாவால் எய்தப்பெறுகின்றது. பதிஞானம் தான் கொள்ள வேண்டியது, பாசஞானமும் பசுஞானமும் தள்ள வேண்டியவை. அப்போ அவையெல்லாம் என்ன என்று நமக்கு ஐயம் வரும். மெய்கண்ட சாஸ்திரங்களிலே நேரடியான வரையறை கிடையாது. ஆகவே அவற்றையெல்லாம் வரையறுத்து ஒவ்வொரு பாடலாக, பாசஞானத்துக்கு ஒரு பாடல், பசுஞானத்துக்கு ஒரு பாடல், பதிஞானத்துக்கு ஒரு பாடல், இருநிவப்பு மலபரிபாகம் சத்னிபாதி சொல்வது ஒரு பாடல் என்று அருமையாக சிறப்பாக வைத்துள்ளார்கள். அந்த இடத்திலே தத்துவங்களை ஆன்மா துணை கொண்டால்தான் ஆன்மாவுக்கு இந்த சிற்றறிவாவது விளங்கும். தத்துவங்களின் சார்பை ஆன்மா விட்டுவிட்டால் அந்த ஆன்மாவுக்கு அறிவு விளங்குவது எப்படி என்று ஐயப்பாடு ஏற்படும். அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டு தான் அவர்கள் தொடங்குகின்றார்கள். தசகாரியங்களை பற்றிய வரையறையே அவற்றையெல்லாம் நாம் பார்த்துவிட்டோம். இருந்தாலும் சுருங்க நாம் மீள நினைவு கூறுவோம். சிறிதே நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு நன்மை பயக்கும். என்னவென்றால், விளக்கு ஒளி தேவைதான். எவ்வளவு காலம் தேவை? இருட்டில் அவன் ஒருவன் இருக்கும் வரை விளக்கு ஒளி தேவைதான். கதிரவன் உதயமாகிவிட்டால் விளக்கு தேவையில்லை. அதுபோலத்தான் குருவருள் கிடைக்கும் வரை, குருவருள் தான் திருவருள், அது ரெண்டுக்கும் நம்ம வேற்றுமையே பெறக்கூடாது. குருவாக வருவது சிவமே. குருவருள் கிடைக்கும் வரை தத்துவங்கள் தேவைதான். குருவருள் கிடைத்த பிறகு, அந்த குருவருளாகிய கதிரவன் உதயமான பிறகு, தத்துவங்களாகிய கைவிளக்கு தேவையின்றி போகின்றது. ஆகையினாலே இந்த தத்துவங்கள் எல்லாம் குருடனுக்கு ஊன்றுகோல் போலவும் இருட்டிலே அகப்பட்டு கிடப்பவனுக்கு கைவிளக்கு போலவும் பயன்படுபவைதான் என்று ஆசிரியர் அருமையாக கூறுகின்றார். ஆகையினாலே அந்த கதிரவன் உதயமான பிறகு அந்த விளக்கையும் அந்த கண்ணானது வேறு பொருள் போல காணும். நம்ம ஒளி தரும் பொருளாக காணாது. விளக்கினுடைய துணை கொண்டு வேற பொருள்களை அறிஞ்சு வந்தான் இருட்டில் இருக்கவன் இருந்த வரைக்கும். கதிரவன் உதயமான பிறகு அவனுக்கு விளக்கும் எது மாதிரி ஆயிட்டது? வேறு பொருள்கள் மாதிரி வேறாக அறியப்படுகின்றது. அது அப்புறம் துணையாக பயன்படவில்லை. அதே மாதிரிதான் தத்துவங்களும் குருவருள் கிடைத்த பிறகு அந்த குருவருளின் துணை கொண்டு தத்துவங்களை காண்கின்றான். இது எது போன எது மாதிரினா, கதிரவன் ஒளியின் துணை கொண்டு விளக்கொலியை காண்பது போல. அப்ப விளக்கு எப்படி அறியப்படுகின்றது? துணை செய்யும் பொருளாக அறியப்படுவதில்லை. மற்ற பொருள்கள் மாதிரிதான் மேசை நாற்காலி இதெல்லாம் அறிகிறான் இல்லையா, அந்த மாதிரிதான் விளக்கையும் அறிகின்றான். அந்த விளக்கு ஒளி தரும் பொருளாக அங்கு அறியப்படவில்லை. ஏன்னா அதை விட பேரொளி கதிரவன் ஒளி கிட்டியாச்சு. இது ஏதோ ஒளி உடைய ஒரு சாதாரண பொருள், அற்பமான பொருள் என்று அறியப்படுகின்றது. ஏன்னா பெரிய துணையாகிய கதிரவன் ஒளி கிட்டிவிட்டது. அது மாதிரி அருந்துணை பெருந்துணையாகிய அந்த குருவருள் அந்த திருவருள் ஆன்மாவுக்கு கிடைத்தவுடனே சூரிய ஒளி கிடைச்ச பிறகு ஏன் விளக்கின் துணை கொண்டு பார்க்க போகிறான்? அதே மாதிரி திருவருள் கிட்டிய பிறகு தத்துவங்களின் துணை கொண்டு அவன் அறிவதில்லை. அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு விளக்கையே வேறு பொருளாக அறிந்து விளக்கியது போல, இந்த திருவருளின் துணை கொண்டு தத்துவங்களை தண்ணின் வேறு பொருளாக கண்டு அந்த தத்துவங்கள் சத்துவ சார்பை இந்த ஆன்மா விட்டு விடுகின்றது. அதனால் அந்த ஆன்மாவுக்கு நன்மைதான், ஆன்மா சுத்தம் அடைகிறது. எனவே தத்துவ சுத்தி என்றார். தத்துவங்களால் நிகழும் அறிவுதான் பாசஞானம். கண்ணால் கண்டறிவது, காதால் கேட்டறிவது, இவற்றையெல்லாம் அந்த கரணங்களின் மூலம் நிச்சயப்படுத்தி அறிவது. இந்த அறிவு இருக்கின்றதே நம்முடைய உலகில் அறிவு. நாம் அறிந்து வருகின்ற இந்த அறிவு தத்துவங்களால் விளங்கும் அறிவு. இதுதான் பாசஞானம். இங்கு பாசம் என்பது தத்துவ கருவிகளை குறித்தது. இந்த பாசஞானமானது தத்துவ சுத்தி என்ற தசகாரியத்திலே இந்த பாசஞானமானது நீங்க பெறுகின்றது. அதையெல்லாம் ஆசிரியர் அருமையாக வரையறுத்து சொன்னார். தத்துவ ரூபத்திலே தத்துவங்களை அறிகின்றான், அவற்றின் தொழிற்பாட்டினை அறிகின்றான். சாத்திரங்களில் படிச்சிருக்கான், இந்த தத்துவம் இப்படி தொழிற்படும், அந்த தத்துவம் அப்படி தொழிற்படும். ஆனா அனுபவத்தில் கண்டு அறிவது ஞான நெறி வந்த பிறகுதான். சரியக்கிரிய யோகம் தாண்டி ஞான நெறிக்கு வந்து குருவாக சிவமே வந்து அந்த குருவருளை பெற்ற பிறகு அந்த கதிரவன் விடிந்து விட்டது போல, அப்ப கதிரவனின் துணை கொண்டு கைவிளக்கை கண்ட மாதிரி அந்த திருவருளின் துணை கொண்டு ஒவ்வொரு தத்துவத்தையாக காண்கின்றான். கண்டு ஒவ்வொன்றின் தொழிற்பாட்டையும் அறிகின்றான். இது தத்துவ ரூபம். அவை தொழிற்பட்டாலும் சடமே என்று தெளிகின்றான். இது தத்துவ தரிசனம். இனி இவை நமக்கு தேவையில்லை. திருவருள் நமக்கு சிவத்தை காட்டும். இந்த தத்துவங்கள் உலகத்தை தான் காட்டும். உலகப்பிறவி நமக்கு தேவையில்லை. எனவே உலகப்பிறவியை தரக்கூடிய இந்த தத்துவ சார்பு நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த தத்துவங்களிலே பற்றை விடுகின்றான். அந்த ஆன்மா பற்றை விட்டு விடுகின்றான். அந்த ஆன்மா அந்த நிலைதான் தத்துவ சுத்தி. பாசஞானம் நீங்க பெறுகின்றது. பாசஞானம் நீங்கிய நிலையில்தான் பசுஞானம் முளைக்கிறது. திடீர்னு வந்தது என்ன அப்படின்னா, அந்த தத்துவங்களை நீங்கி அதன் அருளை சார்கின்றான். அருளாலே அவனுடைய வியாபகம் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், இருள் நீங்கிய பிறகு எங்கும் ஆகாயம் எங்கும் சூரிய ஒளி நிறைந்து விட்டமையினாலே ஆகாயத்தினுடைய வியாபகம் வெளிப்படுவது போல. ஆனால் ஆகாயத்தின் சாமர்த்தியத்தாலா ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டது? சூரிய ஒளி நிறைந்திருப்பதால் அல்லவா ஆகாயம் நமக்கு தோன்றுகிறது. இருளே நிறைந்திருந்தால் ஆகாயம் எப்படி நமக்கு தோன்றும்? ஒன்றுமே புலப்படாது அல்லவா. அதுபோலவே ஆன்ம வியாபகம் வெளிப்படுவதற்கு காரணம் திருவருட் சார்புதான். ஆனால் அந்த ஆன்மா ஒரு கணம் அதனை மறந்து தன்னை வியாபக பொருளாக மதித்து நிற்கின்றது. தன்னையே அது பிரம்மத்திற்கு சமமாகவோ அல்லது தானே பிரம்மம் என்றோ நிற்கின்றது. அந்த ஏகான்மவாத ஞானம் அல்லது அந்த சிவசமவாத ஞானம், அதுவே பசு ஞானம், தன்னை மதித்து நிற்கும் ஞானம். இதுதான் இப்பதான் நின்மல அஞ்சவத்தை தொடங்குகின்றது. இது நின்மல நனவு. அவ்வளவு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். எந்த நூலிலும் பார்க்க முடியாது. நின்மல நனவு அதுதான் தசகாரியத்திலே நான்காவது படிநிலை, ஆன்ம ரூபம். முதல் மூன்று நமக்கு தெரியும், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இது முடிந்து தத்துவங்களிலிருந்து ஆன்மா நீங்கிய பிறகு பாசஞானம் நீங்கிவிட்டது. அதுக்கப்புறம் பசுஞானம் வருது பாருங்க, அதுதான் ஆன்ம ரூபம் என்ற தசகாரியம். ஆன்ம ரூபம் இது நான்காவது காரியம். இது அந்த ஆன்ம ரூபம் தான் நின்மல நனவு, தன்னை மதித்து நிற்கும் நிலை. அப்போது குருதான் அங்கு காப்பாற்றுகின்றார். அந்த பசுஞானத்தில் சிக்கிக்கொண்டு மீளவும் பிறவியிலே விளையிருந்து அந்த ஆன்மாவை குருதான் அங்கு தன்னுடைய உபதேசத்தால் நன்கு பரிபாகப்படுத்துகின்றார். இப்போது நீ வியாபக பொருளாக இருக்கின்றாய், உண்மைதான். இந்த வியாபகம் உனக்கு எப்படி கிடைத்தது? திருவிழா அளவா கிடைத்தது? அவன் ஐந்தொழில் செய்து அந்த ஐந்தொழிலில் நீ பட்டு எத்தனை பிறவிகள், சொற்க நரகங்கள் என்று எங்கெல்லாம் உழன்றாய், அப்போதெல்லாம் உன்னை ஆன்மா என்று நீ எண்ணி பார்த்தாயா? இப்போது இந்த பெருவாழ்வு வந்தவுடன் செய் நன்றியை மறந்து விடுவதா என்று குருவானவர் உபதேசிக்கும் பொழுது, அந்த உபதேசத்தை நன்கு உள்ளத்திலே கொண்ட அந்த ஆன்மாவானது, தன்னால் என்ன உள்ளது, எல்லாம் திருவருளால் தான், தன் அறிவு விளங்குவது திருவருளால் தான், அன்று முதல் இன்று வரை அண்ணல் அறிவித்ததால் தான் அடியேன் அறிந்து வந்தேன், இன்றும் அண்ணலின் அருளால் தான் அடியேன் அறிந்து வருகின்றேன் என்று சொல்லி, தன்னுடைய அறிவிச்சை செயல்கள் சுதந்திரமானவை அல்ல, சிவபெருமான் வழி, சிவபெருமான் திருவருளாலே வெளிப்படுபவைதான் என்று அடங்குகின்றதே ஆன்மா, அதுதான் ஆன்ம தரிசனம். தத்துவங்கள் எல்லாம் தாமாக தொழிற்படுவன அல்ல, அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று உணர்தல் தத்துவ தரிசனம் என்று பார்த்தோம். அதுபோல ஆன்ம அறிவும் தானாகவே விளங்கக்கூடியது அல்ல, அது திருவருளாலே விளங்குவது என்று அடக்கம், உண்மையான தன்னடக்கம் இதுதான். தன் அடக்கம்னா தன்னால் எச்சையிலும் நிகழவில்லை, எந்த அறிவும் நிகழவில்லை, எல்லாம் திருவருளால் தான் நிகழ்கின்றன என்ற நிலை. இப்பதான் ஆன்மா வந்து தன்னை பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்கின்றது. தன்னுடைய தகுதி என்ன? அவன் அறிவிக்காவிட்டால் தனக்கு எந்த அறிவும் இல்லை, இதுதான் என்னுடைய தகுதி. இப்போது அறிவு விளங்குகின்றது என்றால் அவன் அருளால் விளங்குகின்றது என்று அந்த தன்னுடைய தகுதியை உள்ளவாறு உணர்வது, அதான் ஆன்ம தரிசனம். தரிசனம்னாலே காட்சி தானே. அந்த ஆன்மா தன்னை இப்படி ஒழுங்காக காண்கின்றது, இன்னும் நன்றாக அது காண வேண்டும். அதுல வந்து ஆன்ம சுத்தி வருகின்றது அடுத்தால, அப்பதான் நல்ல தெளிவாக காணும். என்னவென்றால் இப்ப வந்து அந்த அறிந்து கொள்கின்றது, தன்னுடைய செயலால் ஒன்றுமில்லை, எல்லாம் வந்து திருவருள் செயலால் தான் நடக்கின்றது அறிந்து கொள்கின்றது. ஆனா அறிந்தபடி நிற்க வேண்டும் அல்லவா, அறிந்தபடி கடைபிடித்து நிற்க வேண்டும். அப்படி கடைபிடித்து நின்றுதுன்னா அதுதான் ஆன்ம சுத்தி. அதான் ஆன்ம தரிசனத்துக்கும் ஆன்ம சுத்திக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். ஆன்ம ரூபம் எல்லாம் தான் தான் தான் பெருசுன்னு நினைக்கிறது. தத்துவங்களிலிருந்து நீங்கிவிட்டோம், ஆனாலும் இப்போது நமக்கு அறிவு விளங்குகிறது, பேரறிவு விளங்குகிறது, எனவே நாம் பிரம்மத்துக்கு சமம். அப்படி அந்த செருக்கில் நிற்பது ஆன்ம ரூபம். அது பசுஞானம் நிர்மல நனவு இருக்கணும். ஆன்ம ரூபம் தன்னை மதிச்சு நிற்கிறது. ஆன்ம தரிசனம் தெரிஞ்சுக்கிட்டது, தன்னால எதுவும் இல்லை, எல்லாம் திருவருளால் தான். இன்று இந்த பெருவாழ்வு தத்துவம் நீங்கி அப்படியே அழுக்கில கிடந்த ஆடை, அந்த அழுக்கில இருந்து அந்த அழுக்கு பூரா அகன்ற உடனே அந்த ஆடையினுடைய சுத்தம் விளங்குகின்றது அல்லவா? அது மாதிரி நான் மாசு நீங்கி விட்டேன், என்னுடைய வியாபகத்தை பெற்றுவிட்டேன் என்றால் அது சிவபெருமானின் கருணையினால் தான். நானாக அந்த மனத்திலிருந்து விடுபட முடியுமா? முடியாது. சிவபெருமானின் கருணையினால் தான். எத்தனை பிறவி நமக்கு கொடுத்து எவ்வளவு பொறுமையா நம்ம வந்து நம்ம ஒத்துழைக்காமல் மீள மீள வினைகளை செய்தோம், பற்றுகளை வைத்துக் கொண்டே இருந்தோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வினைப்படனை ஊட்டி ஊட்டி ஊட்டி நம்மளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி எவ்வளவு ஒரு நீண்ட பிறவி பயணத்திலே நம்மை செலுத்தி உள்ளாகி கூடாகி சுடுறார்கள் அடுக்குகிறார்கள். அப்படியெல்லாம் கொண்டு வந்து இன்று நம்மளை இந்த கரை சேர்க்க போகின்றான். கரை சேர்க்க போகும்போது எல்லாம் என்னால வந்ததுன்னு சொன்னான், அது எப்படி? அது நன்றி கொன்ற செயல் அல்லவா? ஆகவே அதெல்லாம் உணர்கின்றது இந்த ஆன்மா, எல்லாம் திருவருளின் செயல்தான் என்று அடங்குகின்றது. அந்த அறிவு ஆன்மாவுக்கு விளங்கு எழுகின்றது. அந்த உணர்ச்சி திருவருள்தான், திருவருளுக்குத்தான் எல்லா தலைமையும் என்ற உணர்ச்சி ஆன்மாவிடம் எழுகின்றது. அது ஆன்ம தரிசனம். அப்படி உணர்ந்தபடி அது கடைபிடித்து நிற்க வேண்டும். அதுக்கப்புறம் அது தன் செயல் நினைக்கவே கூடாது, எல்லாம் அவன் செயலேன்னு கடைபிடித்து நிற்க வேண்டும். எந்த செயலை செய்யும் போதும் எல்லாம் அவன் செயல் என்று அதை கடைபிடித்து நின்றுவிட்டால் ஆன்ம சுத்தி. அவ்வளவுதான். திருவருளின் தலைமையினை உணர்தல் ஆன்ம தரிசனம் இல்லையா? திருவருளின் தலைமையினை உணரும் போது தன்னுடைய தாழ்வை உணரும். திருவருளை விட நான் தாழ்ந்த பொருள், அவன் அறிவிக்காட்டா நாளைக்கு எனக்கு அறிவு விளங்காது அப்படின்னு தன்னுடைய தாழ்வை, தாழ்வுன்னா இல்லாத தாழ்வு இல்ல, திருவருளை பொறுத்தவரை உண்மையிலே ஆன்மா தாழ்ந்த பொருள் தான். ஆன்மா தன்னை பற்றிய உண்மையை தான் உணருது. அவர் அறிவித்தார், தூடர் போதும் சொல்ற மாதிரி அண்ணல் அறிவித்தால் என்று நான் அறிய மாட்டேன் என்று தன்னுடைய உண்மையை, உண்மையான தன்னுடைய தகுதியை அது அறிந்து கொள்கிறதே, அது ஆன்ம தரிசனம். தன்னுடைய உண்மையை அது உணர்வது ஆன்ம தரிசனம். உணர்ந்த வழி நின்றால், கடைபிடித்து நின்றால் அது ஆன்ம சுத்தி. எல்லாம் அவன் செயலே என்று தன் செயலற்று நின்றால் ஆன்ம சுத்தி. இவ்வாறு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று மூன்றையும் வரையறுத்தார்கள் பார்த்தோம். அதுல ஆன்ம ரூபம்தான் நின்மல நனவு, அடுத்தால் வர்ற ஆன்ம தரிசனம் நின்மல கனவு சொப்பனம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்ம சுத்தி அது நின்மல துரியம், நின்மல உறக்கம், நின்மல துரியம் அதான் நின்மல உறக்கம் சொல்வார்கள், சுளுத்தி சொல்வார்கள். நம்ம சொப்பனத்துக்கு அப்புறம் சுளுத்தி, நின்மல சுளுத்தி. ஆனா நின்மல சுளுத்தி இருக்கின்றதே அதே நாம் சொல்லக்கூடாது, நின்மல துரியம் பேருறக்கம். தமிழ்ல சொல்லும்போது நனவு கனவு உறக்கம் பேருறக்கம், அதான் நான்காவது அவத்தை. நின்மல பேருறக்கம் இருக்கின்றதே அதுதான் ஆன்ம சுத்தி. ஆன்ம ரூபம் என்பது நின்மல நனவு, ஆன்ம தரிசனம் என்பது நின்மல கனவு, ஆன்ம சுத்தி என்பது நின்மல உறக்கம் அன்று நின்மல பேருறக்கம். ஏன் அப்போ கனவுக்கும் கனவுக்கு அடுத்தால உறக்கம் வரணும், அந்த உறக்கம் என்னாச்சு, நின்மல உறக்கம் என்னாச்சு அப்படின்னா, நின்மல உறக்கத்திற்கு இணையான தசகாரியம் எதுவும் கிடையாது. நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் தான் சிவஞான போத சிந்தனையிலே சொல்லியிருக்கின்றார்கள், அந்த இடத்துல தசகாரிய அனுபவம் இல்லை. அதுல என்ன ஆன்மாவுக்கு ஒரு இச்சை, ஐந்தொழிலை தான் செய்யணும்னு ஒரு இச்சை வருது. ஏன்னா அருள்ல நல்லா கலந்த பிறகு இந்த அருளை வைத்து தானே அவன் ஐந்தொழி செய்கிறான், நாமும் செய்வோமே அப்படின்னு ஒரு இச்சை வருது. அந்த நிலைதான் நின்மல உறக்கம், அதை நின்மல சுளுத்தின்னு சொல்வார்கள். அந்த இச்சையை உடனே குரு உபதேசத்தினால போக்கிடுற, இந்த இடத்துல குரு தான் காப்பாத்துற, குரு அந்த இடத்துல அதான் திருந்திட செய்தி செய்ய செய்தி சொல்றாங்க இல்லையா, திருந்திட செய்தி செய்ய வேண்டும் ஏற்கே என்று சொல்கின்றார்கள். அதை சொல்றாங்க, தெரிந்திட அதனில் செய்தி செய்திட வேண்டும் இருக்கு, 28 மடல சொல்றாங்க. அதான் இந்த ஐந்தொழில் செய்யணுங்கிற இச்சையிலிருந்து நீ மாறி திருந்துவதற்காக நான் சில செயல்களை செய்ய வேண்டும், அந்த உபதேசங்களை செய்ய வேண்டும். அந்த உபதேசத்தை சொல்லி ஐந்தொழில் இச்சைய, ஐந்தொழில் பண்ணணுங்கிற இச்சையை அந்த ஆன்மா விடும்படி செய்து விட்டான். அதை விட்டுட்டு அந்த இச்சை நீங்கிட்டுன்னா அதான் நின்மல துரியம், நின்மல பேருறக்கம், அந்த நிலைதான் ஆன்ம சுத்தி. நின்மல உறக்கத்துக்கு தசகாரியம் எதுவும் கிடையாது, நம்ம சாமியை சொல்லிட்டாங்க, சிந்தனை உரையில சொல்லியிருக்காரு. ஆகவே ஆன்ம சுத்தி நின்மல பேருறக்கமாகும், வடமொழியில் சொன்னா நின்மல துரியம். அப்புறம் அஞ்சாவது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நின்மல துரியாதீதம். அது என்னன்னா சிவபோகம் தான், முடிவான முத்தி நிலை. சிவபோகம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது, 10வது காரியம் முடிந்தது. அதே மாதிரி அதுக்கு 5வது அவத்தை அதுதான், நின்மல துரியாதீதம், நின்மல உயிர்ப்படங்கள், அவ்வளவுதான். சரி, இவ்வாறு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி சொன்னார்கள். இனி சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், இந்த மூன்றையும் அடுத்தாற் போல சொல்லி சொன்னார்கள். சிவ ரூபம் என்பது என்னவென்றால், அந்த தன்னை மதித்து நிற்கின்றதே ஆன்ம ரூபம் என்ற நிலையில் நிற்கின்றதே, அந்த பசுமையான நிலையிலே நின்மல நனவு நிலையிலே இந்த ஆன்மா நிற்கும் பொழுது அந்த குருமூர்த்தியானவர் சிவபெருமானுடைய முதன்மையெல்லாம் சுட்டிக்காட்டி அவனால் ஐந்தொழில் பட்டு நீ எத்தனை பிறவிகள் எடுத்து வந்திருக்கின்றாய் என்று சொல்லும் பொழுது, அப்ப சிவபெருமானுடைய மேன்மையை உணர்கின்றதே, சிவபெருமானே பரமபதி, தன்னால் ஒன்றுமில்லைன்னு அந்த பரமபதியா இருக்கின்ற தன்மையை உணர்கின்றதே, அதுவே சிவரூபம். அவன் தலைமையை உணர்ந்தா தன்னுடைய தாழ்வை உணரும், அப்புறம் சிவரூபத்துக்கு அப்புறம் ஆன்ம. இந்த இடத்திலே ஒரு உண்மையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஞானாசிரியர் இந்த தசகாரிய நூலிலே, ஞானாசிரியர் அம்பலவான தேசிக சுவாமிகள் தசகாரியங்களை எந்த முறையிலே சொல்கின்றார்கள் என்றால், முதலில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி மூன்றையும் வரையறுக்கின்றார்கள். அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று வரையறுக்கின்றார்கள். அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். முதல்ல தத்துவங்களை சார்ந்து வரக்கூடிய ரூப தரிசன சுத்திகளை முடித்து விடுகின்றார்கள். ஆன்மாவை சார்ந்து வரக்கூடிய ரூப தரிசன, அதன் பின்பு சிவத்தை சார்ந்து வரக்கூடிய ரூபம், தரிசனம், யோகம் என்று இவ்வாறு அவர்கள் வரையறுக்கின்றார்கள். ஆனால் இந்த தசகாரியங்கள் நிகழும் பொழுது எப்படி நிகழ்கின்றன என்றால், அது கொஞ்சம் வித்தியாசப்படும். என்னவென்றால், முதலில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற மூன்று தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் ஆன்ம ரூபம் தான் நிகழ்கின்றது. ஆனால் ஆன்ம ரூபம் முடிந்தவுடன் ஆன்ம தரிசனம் நிகழ்ந்து விடுவதில்லை. சிவஞான சுவாமிகள் பாடியத்திலே சொல்லியிருக்கின்றார்கள், ஆன்ம ரூபம் முடிந்த பிறகு சிவரூபம் நிகழ்கின்றது, அதை நாம எப்படி, அதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்கின்றோம். ஆன்ம ரூபத்திலே தன்னை மதித்து நிற்கின்றது ஆன்மா. அப்புறம் சிவபெருமானின் தலைமையை நீ உன்ன மதிச்சு தெரியாதடா, முத்திக்கு இடையூறா போயிரும், நீ சிவபெருமானுடைய தலைமைப்பாட்டினை உணர்வாயாக அப்படின்னு அவன் அவனுடைய ஐந்தொழி செய்கின்ற பதித்தன்மையினை உணர்த்தி இப்போது உன்னை காத்திருக்கின்றான் என்று குருவானவர் உணர்த்தும் போது சிவபெருமானின் மேன்மையினை எல்லா தலைமையும் அவனுக்குத்தான் என்று அந்த ஆன்மா உணர்கின்றதே, அந்த உணர்ச்சி சிவரூபம். அவன் மேன்மையை உணரும் பொழுது தன்னுடைய தாழ்வை உணர்கின்றது. அவன் இல்லாமல் எனக்கு என்ன இருக்கின்றது, எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று தன்னுடைய தாழ்வை உணர்கின்றதே, அதுதான் ஆன்ம தரிசனம். ஆகவே ஆன்ம தரிசனம், ஆன்மா அறிவித்தாலன்றி நான் அறியாதவன் என்று தன் இயல்பை உணர்தல் ஆன்ம தரிசனம். அது சிவபெருமானின் மேன்மையை உணரும் போதுதான் அது நிகழும். ஆகவே சிவரூபம் முடிந்துதான் ஆன்ம தரிசனம் நிகழும் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். என்ன நிகழ்கின்றது என்றால் சிவ தரிசனம் நிகழ்கின்றது. சிவ தரிசனம் அதான், அதாவது அருளின் மேன்மையை உணர்ந்து அந்த அருளின்றி தனக்கு செயலில்லை என்று அறிந்து கொண்ட ஆன்மா அந்த அருளையே துணையாக கொள்கின்றது. அந்த அருள் எதை காட்டும், சிவத்தை தான் காட்டும். அருள் வந்து உலகத்தை காட்டுமா, காட்டாது, சிவத்தை தான் காட்டும். திருவருளையே சார்பாக கொள்கின்றான், சிவத்தை தரிசிக்கின்றான், அந்த சிவ தரிசனம் நிகழ்கின்றது. எனவே ஆன்ம தரிசனத்துக்கு பிறகு சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி இல்லை, அது பின்னால்தான் வரும். ஆசிரியர் இங்கு சொல்லும் போது அந்த ஆன்ம ரூபம் தரிசனம் சுத்தி அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அது அந்த ஆன்மாவை பற்றிய ரூபம் தரிசன சுத்தியை முடிச்சுட்டு அப்புறம் சிவரூபம் போகும் அந்த முறைப்படி போயிருக்கின்றார்கள். ஆனால் நிகழும் பொழுது எப்படி நிகழ்கின்றது என்றால் ரூபம் முடிந்த பிறகு சிவரூபம் நிற்கின்ற அந்த ஆன்ம ரூபத்துக்கு பிறகு சிவத்தின் தலைமையை உணர்கின்ற சிவரூபம், அதன் பிறகு தன் தாழ்மையை உணர்கின்ற ஆன்ம தரிசனம், அருளையே தாரகமாக கொண்டு சிவத்தை தரிசிக்கின்ற சிவ தரிசனம். சிவ தரிசனம்னா நிகழ்ந்துதான், அந்த சிவ தரிசனத்துக்கு அப்புறமும் ஆன்ம சுத்தி உடனே வந்துடாது. அந்த தரிசிக்கின்ற சிவத்தோடு ஆன்மா ஒற்றித்து போகும், ஆன்மா ஒன்றி கலந்து விடுதல், அதுதான் எனது சிவயோகம், அதுதான் சிவயோகம். அப்பந்தான் உணரும் சிவரூபத்தில் வந்து அது சிவபெருமானை ஐந்தொழில் செய்யும் பதியாக கண்டு வந்தது சிவரூபத்தில். ஆனா சிவயோகத்தில் தான் அது சிவபெருமானை முத்தி இன்பம் வழங்கக்கூடிய அந்த சொரூப சிவம். ஆகவே உண்மையில் அவன் வினைப்பலன் ஊட்டுபவன் என்ற நிலை என்பது வெளியே தெரிகின்ற ஒரு நிலைதான். ஆனா அவன் நோக்கமெல்லாம் நமக்கு முத்தி இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே நோக்கம் தான். அந்த ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தான் எனக்கு எல்லா அனுபவத்தையும் சுவாமி கொடுத்துட்டு இருக்காரு. அவன் பேரின்பத்தை வழங்கக்கூடிய பொருள் அல்லவா, கருணை நிறைந்த கருணை கடல் அல்லவா, பரங்கருணை தடங்கடல் அல்லவா என்று அந்த நிலையில் தான் அந்த ஆன்மா உணர்கின்ற.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: உப்பன் செய்ய உந்தன்னாலும் நினைத்தவரை மனத்தவரை நிற்கின்ற தன்மதுரையின் மதனே உலகம் மாற்றம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே பொற்றி என்னாட்டவர் சிங்கரைவா பொற்றி முன்னிலையும் தலைமையற்ற கலையன்னியவர்களே, சான்றோர் திருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எளியவனுடைய பணிவான வணக்கங்களை முதலிலே செலுத்திக் கொள்கின்றேன். பெருமானுடைய அளவுபடாத திருவிளையாடுகளை எல்லாம் ஒரு நாளிலே சொல்ல முடியாது, கால அளவிலே சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை கருதி வாழ்கிற வாழ்வு நமக்கு பெற வேண்டும் என்று நம்முடைய அன்னை அளவர்கள் விரும்பியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது அந்த நினைப்பே நம்மை வாழ்விக்கும் என்பது பெரியோருடைய நல்ல முடிவு, மரபு வழியாக வந்த முடிவு. அதை ஆய்ந்து காண முடியாது, தோய்ந்துதான் காண முடியும். அனுபவத்தினாலே அறிய கூடிய ஒன்று அது. அதை வாசித்து பூஜித்து நேசித்தெல்லாம் காண முடியாது. அவனுடைய அருள் இல்லாதன்றி அதை அனுபவிப்பதற்கு அது பழச்சுவையன அமுதன அறிதற்கு அரிதன என்று இருக்கக்கூடிய அற்புதமான அருள் ஆடல்கள் அவரு. நேற்று விரைந்து சில பகுதிகளையும் சொல்லிச் சென்றேன். முந்தா நாளுக்கு நேற்று கொஞ்சம் விரைவு குறைவு, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் விரைவு குறைவாக போகலாம். எம்பெருமானுடைய திருவிளையாடல் 64 என்று எண்ணி பார்க்கிற போது அல்ல, நேற்று சோரழித்து ஆறு அழைத்து குடிக்கச் செய்ய சோறும் ஆறுமாக பெருமான் இருக்கிறார். அந்த சோறு பத்தியவா தோணோக்கம் ஆடாமோனர். இந்த யுகத்துக்கும் சோறு வேண்டும், உடலுக்கும் சோறு வேண்டும், உயிருக்கு சோறு புத்தி, உயிருக்கு புத்தியாக இருக்கக்கூடிய சோறு அது அன்னம் பாதிக்கிறது. இந்த உலகத்துல எலை போட்டு சாப்பாடு போடுற போது அன்னம் பாதிக்கும் இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். பெருமானுடைய திருவிழினாலே நமக்கு சாப்பாடு கிடைத்திருக்கிறது கருத்து. கிடைக்க வேண்டிய ஒன்று இன்னும் பாதிக்கக்கூடியது அன்னமாகிய முத்தி பேரும் நமக்கு கிடைக்கும். ஆகவே பெருமான் திருமண காட்சியை கண்டார்கள், நடன காட்சியை காண வேண்டும் என்று விரும்பினார்கள், அதையும் காட்டினான். அம்மையினுடைய அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப குண்டோதரனுடைய வயிற்றிலே பசி இட்டியை உண்டாக்கி அந்த பசிக்கியை அணைப்பதற்கு அன்னக்குழியையும் அழைத்து நாமெல்லாம் பெருமையாக அந்த பொய்யா புறக்கொடி என்று சொல்லக்கூடிய போன்றக்கூடிய வையாற்றையும் அவன் வரவழைத்து அற்புதமான திருவிளையாடலை செய்தான். அந்த ஆறு அழைத்த பெருமான் மாமியின் முழுக்காக 7 கடல் அழைக்க இருக்கிறான். இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் பல்வேறு வகையான வேண்டுகோளை நினைக்கிறோம், சொல்லுகிறோம், செயல்பட முயற்சிக்கிறோம். எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அண்ணலும் அம்மையும் இங்கே மதுரையிலே தொடர்ந்த ஆட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தரபாண்டிய மாறனாக இருந்து அவன் ஆட்சி செய்கிறார். அந்த தனிப்பெரும் ஆட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியிலே கூட சில போதுகளிலே சிலருக்கு குறை தோன்றும். கௌதமன் என்ற மாமுனிவன் சுந்தர பெருமானையும் அங்கேக்கண்ணமையும் அரசாட்சி செய்கிற அந்த அரும்பெரும் நிகழ்கின்ற காலத்திலே வந்து கண்டு போகிறார். அது இயல்பு. முனிவர்கள், தவயோகிகள், புலவர்கள் எல்லோரும் வரக்கூடிய முன்னிலை, அருள் முன்னிலை சன்னிதானம் என்ற சன்னிதானம். அங்கே வந்து கண்டு கொண்டு போகிற போது இந்த பெருமானை மருமகனாக பெற்றவள், இந்த அம்மையை தாயாக பெற்றவளை கண்டு கொண்டு போவதுதான் உரிய மரபு. அதனாலே பலரும் வந்து காஞ்சன மாலையை கண்டுகொண்டு போவார்கள். அப்படி கௌதம முனிவன் அங்கே வந்து காஞ்சன மாலையை கண்டபோது எதிரே எழுந்து வரவேற்று ஆசனம் கொடுத்து உங்களை போன்றவருடைய வரவு நல்வரவாகும் சொன்னபோது அந்த நலம் விசாரிக்கிற உசாபகர முறையிலே அவர் கேட்க ஒரு குறையும் இல்லை, ஆனாலும் கூட இந்த உலகத்தில் எது தவம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எது தவம்? இந்த கேள்வி யார் கேட்கிறதுன்னா, பலகாலம் மிகப்பெரிய தவத்தை செய்து இந்த தவத்தினுடைய பலனை கைமேல் பெற்றிருக்கிற ஒருத்தி கௌதம முனிவரிடத்துல தவம் என்னன்னு கேட்கிறார். இந்த அனுபவம் உடையவர் தான், நிறைந்த அனுபவம் உடையவர் தான், மேலும் மேலும் அதை பற்றி சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு இன்பம் என்றால் என்னன்னா, இன்பம் என்றால் அதை பலகாலம் அந்த இன்பம் பெருக்கு அது எப்படி அமையும்? ஒவ்வொரு நிலையும் பதவி அறிவு ஆற்றல் இது மேலே மேலே மேலே என்ன என்று உதாவி கொண்டு போகிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இந்த மன எழுச்சி. அம்மா காஞ்சன மாலை கௌதம முனிவரை பார்த்து எது தவம் என்று கேட்கிறேன். அந்த தவம் என்று கேட்கிற போது அவருக்கு கொஞ்சம் அம்மா கேட்டதை பார்த்த உடனே ஒரு கருத்து சொல்லுகிறார். தபவலியால் உலகிந்த தடாதகைக்கு தாயானாய். தபவலியால் சாதாரணமான இல்ல, மிகுந்த தவத்தினுடைய ஓராண்டு தவம் செய்தாள் என்று பார்த்தோம். அந்த குழந்தை விட்டாவலியாக முற்பதத்தில் இருந்த குழந்தை நாடு விட்டு நாடு வந்து இந்த மதுரை திறந்தாலத்துல நாம் ஒரு நாள் கூட போக முடியல, அவ்வளவு இடர்பாடுகள் நமக்கு. அவன் ஒரு எத்தனை இடர்பாடு இருந்த காலத்திற்கும் அவன் செய்வாருக்கு இடையூறு செய்வது என்பதே வாழ்க்கையில் தத்துவமாக பழுது. அங்க வந்து ஓராண்டு இருந்து அந்த தவம் செய்து அந்த குழந்தை அன்னையை மகவாக பெற்றிருக்கிறாய். தவம் வலியால் உலகிந்த தடாதகைக்கு தாயானாய். அவ எல்லாருக்கும் தாயாயிருக்கிற பரமேஸ்வரி மிக மேலானவள். அப்படிப்பட்ட ஆனந்த ரூபமயிலாக பின்னையும் அகிலமெல்லாம் இந்தவளாக இருந்தாலும் கன்னியாக மறவேசுகிற அந்த ஆனந்த ரூபமயிலை உன்னுடைய தவத்தினாலே பெண்ணாக நீ பெற்றிருக்கிறாய். அதனால நீ தாய்மை பேர் பெற்றிருக்கிறாய், தாயானாய். அது மட்டுமா, சிவபெருமான் மருகன் எனும் சீர் பெற்றாய். யாரு மாப்பிள்ளார், சிவபெருமான் தாய் தந்தை அறியாத பெருமான மருமகனா பெற்றார். அவருக்கு அப்பன் அம்மை என்ற இல்ல, தாய்மீ தந்தையில் தான் தனியன் தானே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பரமேஸ்வரனை சிவபெருமானை உன்னுடைய தவத்தினுடைய வலிமையினாலே நீ மருமகனாக பெற்றிருக்கிறாய். சிவபெருமான் மருகன் எனும் சீர் பெற்றாய், திறன் மலையத்துவசன் அருண் கற்புடையாய். இந்த பெருமையெல்லாம் இந்த மலையத்துவ பாண்டியனுக்கு அருமையான மனைவியாக நீ தோன்றினாலே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பாண்டிய அரச மரபிலே பெரும் கற்புடைய அரசியாக நீ வந்து திகழ்ந்திருக்கிறாய். நீ அறியாத தொல் விரதம் அவன் இடத்தில் அவர் அறிவார். உனக்கு தெரியாத மிக பழமையான விரதங்கள், புது புது விரதங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் விரதம் எத்தனையோ விரதங்கள் சொல்றாங்க, பத்திரிகையில எழுதுறாங்க, கேட்கிற போது ஏதாவது எளிமையா சொல்லிடுவாங்க. எது தேங்கி இருக்கோ அதெல்லாம் தீர்வதற்காக ஒரு பரிகாரம் செய்வாங்க. எள்ளு புண்ணாக்கு திரும்பிச்சு நிறைய காக்காய்க்கு வியாபாரம் இல்லைன்னா எள்ளு புண்ணாக்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை கேட்டுக்கலாம், அது வியாபாரம் திரும்பி உண்டு. எதெல்லாம் உண்டோ அதையெல்லாம் வியாபாரமாக ஆக்குவதற்கு விரதங்களாக மாற்றி சொல்லுகிற பாங்கு உண்டு. ஆனால் நீ அறிந்த விரதம் அப்படி இல்லை, தொல் விரதம் என மரபு வழியாக கேட்டிருக்கிறாய். உன்னுடைய தந்தையிடத்துல மந்திர உபதேசம் கேட்டது மட்டுமல்ல, மந்திர உபதேசத்தை எங்கே உருவேற்றுவது என்பதையும் கேட்டாய். அந்த கேட்ட இடத்தில் எப்படி அந்த செய்கை செய்வது என்பதையும் அதை கடைபிடிப்பது என்பதையும் கேட்டு அறிந்து வந்து நீ பின்பற்றிருக்கிறாய். ஆக நீ அறியாத தொல் விரதம் இந்த உலகத்துல என்ன இருக்கிறது? ஆனாலும் நான் சொல்கிறேன், ஆனாலும் வியப்பட்டேன். இந்த தவம் தவம் என்பது மூன்று நிலையில் இருக்கிறது. உண்மை என்றும் வாய்மை என்றும் மெய்மை என்றும் மூன்று நிலையிலே தவம் இருக்கிறது. அதுக்கு மானசம் என்று உண்மைக்கு வட முடியல, உண்மை என்று சொன்னா உள்ள அது உண்மைதாங்க, உண்மைன்னு பொருள் தெரியாம சொல்றாங்க. அதே வட முடியல நம்ம சொல்ற மானசம் ஓஹோ அது ஒண்ணு இருக்கோ அப்படின்னு தோணும். ஏன்னா எப்பொழுதும் பிறந்த விஷயங்களை வேறு மொழிகளாக சொல்லுகிற போது அவருக்கு மரியாதை உண்டாகும். மரியாதை தருவதற்காகவே மறைத்து சொல்லக்கூடியது. ஆக மானசம் வாசகம் காயகம், காயம்னா இந்த உடம்பு, மனம் வாக்கு காயம் என்று மூன்று. உயிருக்கு சிந்திக்கிற நிலையிலே மனத்தை சென்று பற்றுவதற்குரிய கருவியை கொடுத்திருக்கிற அந்த மனத்தினாலே நல்ல செயல்களை சென்று பற்றி நீ தவம் செய்யலாம். அதே நேரத்தில் வாயினாலே வாய்மை என்று சொல்வார்கள். அதனால நடுவில் வச்சார், வாய்மை வந்து சிறந்த அறம் என்று சொன்னா அதுக்கு அடிப்படையா உண்மையும் இருக்கு, அந்த வாய்மின் அடிப்படையிலே மெய்மையும் வரும். இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு சொல்லினாலே சொன்னாலும் சத்தியம் என்று சொன்னார்கள். ஒரு சொல்லுக்கு மூன்று நிலைகளை காட்டியிருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள். சத்தியமேவ ஜெய, சத்தியம் வெற்றி, வாய்மையே வெல்லும் என்று சொன்னாலும் கூட அந்த வாய்மை நடுவிடமாக இருப்பினாரே முதலிலே இருக்கக்கூடிய உண்மையும் சென்று பற்றும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய மெய்மை, அதைத்தான் எடுத்துக்கொள்கிறார். மெய்மையாம் உழவை செய்தினர். அந்த உண்மை வாய்மை மெய்மை என்ற மூன்று வகையினாலே அறம் செய்யலாம். நான் மனசினாலே அறம் செய்கிறேன் என்று சொன்னா யாரும் நம்ப மாட்டார்கள். நான் மனசினாலே தவம் செய்கிறேன் என்று சொன்னா யாருக்கும் அது புலப்படாது, தெரியாது. அவருக்கு தான் தெரியும், அந்த தவத்துக்குரிய கடவுளாக இருக்கிற பெருமானுக்கு தெரியும். வாயினாலே நாம் சில தர்மங்களை செய்யலாம். அதுக்கு வாய் பேச்சுக்காக சொல்றாங்க, வாயழப்பு உடையவரையா என்றுதான் சொல்வார்கள். ஆனா வெளியிலே தெரியும்படியாக அறம் மெய்மையால் செய்தால்தான் அறம், அதுதான் சிறப்பு. ஏன்னா பலர் அறியும்படியாக செய்வது. ஆனா அத இந்த வாய்மையும் உண்மையும் மெய்மையும் ஆகிய மூன்றையும் சொல்லுகிற போது அறம் எனப்பட்டது எது என்று சொன்னார். இந்த சிறந்ததாக இருக்கக்கூடிய தர்மங்களை மனசினாலே வாக்கினாலே செயலினாலே செய்ய வேண்டும் என்று நம்முடைய அறநூல்கள் சொன்னாலும் மனத்தின் கண் மாசில்லாது இருப்பதுதான் அறம் என்று சொன்னார். அதான் உண்மை. அந்த உண்மையோடு இருப்பது இருக்கிறதே அது மற்றவர்களுக்கு புறப்படாது. மற்ற வாய்மையும் மெய்மையும் இருக்கிறதே அதனால் விளைகிற செயல்கள் எல்லாம் ஆகுல நீரப்படன்னு திருவள்ளுவருடைய நிலை. ஆனா இந்த காலத்துல வாய்மை இருந்து என்ன உண்மை இருந்து என்ன மெய்மை இல்லையே இல்லை, மெய்யினாலே அதை உலகத்துக்கு காட்ட வேண்டும். அதனால்தான் இந்த உடம்பையே இறைவன் கொடுத்திருக்கிறான். இந்த உடம்ப கொடுத்ததுக்கு என்னன்னா உடம்பு பருப்பொருளாக இருக்கிறது. இந்த பருப்பொருளை கொண்டு நுண்பொருளை நோக்கி

உலகத்தில் எத்தனையோ தவறுகளை வாயினாலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம், மனசினாலே செய்து கொண்டிருக்கிறோம், செயலினாலே செய்கிறோம். செயலினால் செய்வது காலத்தில் இருந்து போய்விடுது. இந்த மூன்று தர்மங்களை சொல்லி மனசினால நினைக்கிறது இடையராது இறைவனுடைய திருவடியவே நினைங்கள், நல்ல செய்ய நல்ல அறங்கள் செய்ய வேண்டும் என்று நினைங்கள். திருவிழாப்பானம் கேட்கணும், திருவிழாப்பானத்தை படிக்கணும், இப்படி நினைக்கிற நினைப்பிற்கு பாருங்க அறிவு தவம். அதான் அறம் செய்ய விரும்பினர், விருப்பம் அடிப்படை மனசிலே இருக்கணும். அந்த விருப்பம் இருக்கிறது அது உண்மையாக மானசமாக இருக்கிறது. இப்படி அனந்தமான தர்மங்கள் மனசுல நினைக்கிறதுக்கு அதான் அளவு உண்டா? நல்லது நினைக்கிறதுக்கு இந்த உலகம் எல்லாம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கும் நினைச்சுக்கலாம். இறைவனுடைய திருவடியை நினைத்தாலே அது உலகம் எல்லாம் தீங்கி அளக்கிற அருள்கிற திருவடியாக மாறும் அது. ஆகவே எப்படி நினைக்கிறார் பூசலார் நாயனார் நினைச்சார் கோயில் கட்டணும், வாயிலார் நாயனார் பூஜை செய்யணும்னு நினைச்சார். அக வழிபாடும் அக திருப்பணியுமாக அமைந்தது, அதற்கு இறைவன் மரியாதை கொடுத்தான். அதுக்கப்புறம் வாயினாலே அவனுடைய பெரும்புகள் பேசுவது, நல்ல அறங்களை பற்றி சொல்லுவது, நல்ல உயர்ந்த வழிகாட்டுதலாகிய உயர் மொழிகளை பிறருக்கு எடுத்து சொல்லுவது, இறைவனுடைய புகழை பாடுவது, இதெல்லாம் வாயினாலே அறப்படுவது. வாயே வாழ்த்து வந்தாய், வாழ்த்த வாய் நினைக்க மடனின்றும் தாழ்த்த செல்லியும் தந்த தலை. வாழ்த்துவதற்கு வாய் நடுலக்கணர், தாழ்த்த செல்லி மனசிலே நினைப்பதற்கு அந்த உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறார். இந்த மூன்றிலே பெருமானுடைய பெரும்புகள் பேசுக, அறங்களை பற்றி சொல்லுக என்றெல்லாம் பாய்மித்தனர். ஆனால் அதை விட இந்த உடம்பெழுத்தினுடைய பயன் இருக்கிறதே அது மிகச்சிறந்தது. கடவுள் நமக்கு உடம்பை ஏன் கொடுத்திருக்கிறார்னா இடம்பெடு ஞானத்தை பெறுவதற்காக, உறுதியான நன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, தெளிவை பெறுவதற்காக இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உடம்பினாலே அறங்கள் செய்ய தவம் செய்ய, இந்த கால்களினாலே நல்ல திருப்பணிகளுக்கு நடந்து போக, 21 ஆண்டுகள் திருவாரூருக்கு நாங்கள் நடந்து போய் ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்துல முதல் நாள்ல போய் அந்த பெருமானை வணங்கி ஒரு வேண்டுகோளை மனசுல வைத்தேன், அந்த கோயிலுக்கு திருப்பணி ஆக வேண்டும். அந்த கோரிக்கை எங்கே வெளிப்படையாக சொன்னேன்னா 20வது ஆண்டுல திருநகர்ல தர்மச்சேத்திரம் நினைக்கிறேன், அங்க மாணிக்கவாசகரை பத்தி பேசுகிற போது அம்மையார் வந்திருந்தாங்க. அவங்க இருந்து சொன்னேன், அம்மா உங்களால் தான் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று. உடனே நிறைவேற்று அதை நன்றியோடு இன்றைக்கு நான் நினைத்துக் கொள்கிறேன். அந்த நிறைவு நாங்கள் நடந்த அந்த நடைப்பயணத்தினுடைய பயனாக அங்கே திருப்பணி நடந்து திரும்ப உடம்புக்கு ஆயிடு. ஏனென்றால் இந்த உடம்பினாலே செய்கிற போது கொஞ்சம் கடுமை, நடந்து போய் இறைவனுடைய புகழ் பேசி நினைந்து அந்த வழிபாட்டில் நல்ல தீர்த்தங்கள் எங்கே இருக்கிறது என்று சென்று கோமுகிக்கு போய் கங்கை உற்பத்தியாகிற இடத்துக்கு போய் யமுனோத்திரிக்கு போய் நடந்து போய் அந்த நீர்ல ஆடுனார். அதுபோல அமர்நாத்துக்கு போனா அமர்நாத போய் வழிபாடு செய்வார்கள். அந்த அமர்நாத் என்று சொல்லக்கூடிய ஆறுல போய் மூழ்கி கொண்டிருக்க எல்லாரும் அஞ்சுவார்கள். ஏன்னா அவ்வளவு பணி. இந்த உடம்பை வருத்தி கொண்டு ஆற்றிலே தீர்த்தங்களிலே ஆடுதல், உயர்ந்த அருவியிலே போய் ஆடுவது, எந்த ஆடு தீர்த்தங்களாக பெருமான் இருக்கிறான் என்று கருதி அந்த தீர்த்தங்களிலே சென்று ஆடுகிற போது இறைவனை எண்ணி ஆடுதல், எங்கும் ஈசன் என்று கருதி ஆடுதல், கண்ட கண்ட இடந்தோறும் காலகண்டம் தோன்றும் என்று சொல்வார் தெரியாது. பார்க்கிற இடங்கள் எல்லாம் திருபுவனத்துல அவ்வளவு மணல் வெளிப்புற சிவலிங்கமா தெரிந்தான். அப்படி நினைப்போடு பார்ப்பது இந்த உடம்பினுடைய பயனாக பல நல்ல அறங்களை செய்வது. அதுல மிகச்சிறந்தது தீர்த்தங்களிலே ஆடுவது. வடநாட்டில தீர்த்தங்கள் ஆடுறதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினதோர் வார்த்தை சொல்ல சர்க்குரு வாங்கிக்கும் பராபரம். இப்ப நம்ம தீர்த்தங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு நேரில் ஆறு வைகை ஆறு வந்தது, தனக்கெல்லாம் என்னென்ன பேர் கொடுக்கணும், என்ன பார்த்தா இப்படி என்னென்ன கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு கடலை பார்க்க போறோம். கடல் கூட தூய்மை தருவதாக எல்லா ஆறுகளும் சென்று கடலிலே கலப்பதனால அந்த கடல் நாட்டு இருக்கிறது அது மிகச்சிறந்தது என்று கௌதம முனிவர் அந்த உயர்ந்த ஒன்றை சொன்னார். எப்பவும் பல விஷயங்கள் இருக்கும், அந்த பல செய்திகளிலே எது அவர்களுக்கு உகந்தது என்று பார்த்து சொல்வதுதான் நல்லது, இயலாத சொல்வதில்லை. கடல் ஆடுவது என்பது அந்த காலத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் வருகிற பௌர்ணமியோடு கூடிய நட்சத்திரத்துல கடல் ஆட்டு நிகழும்.
மாசி மதத்துல கடலாட்டு மயிலாப்பூர்ல நடந்திருங்க.

0: நான் சொன்னது. ஆகவே ஒவ்வொரு தெய்வங்களும் கடல் இடத்துல சென்று தீர்த்தம் கொடுக்கிற நிகழ்ச்சிகளை நாம பார்க்கிறோம். ஆடி அமாவாசை அன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா பூம்புகாரில கோடிக்கரையில போய் தீர்த்தம் ஆடுவார்கள் கடல். அது மாதிரி மதுரையில கடல் இல்ல, இந்த அம்மா நினைச்சா கடலுக்கு போகலாம். அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்து போயிட்டார் கோதுமர். உடனே இந்த அம்மா அதை பற்றி சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிராட்டி ஆகிய தடாரகி வந்து பக்கத்துல, அம்மா என்னம்மா? ஒன்றுமில்ல, கோதமுனிவர் வந்தாரு, கடலாடினால் நல்லதுன்னு சொன்னாரு. கடலாடினால் நல்லதுன்னு அதான். அப்போ கொஞ்சம் தளர்வு அடைஞ்சாவா அம்மா? தடாரகி பிராட்டி கொஞ்சம் ஏன் தளர்ச்சி அடையணும்? மதுரை வந்து நாட்டினுடைய நடு இடத்துல இருக்கு, இவங்களை கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும். கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும்னா அதுக்கு வேண்டிய எச்சரிக்கையோடு இந்த அம்மையை கொண்டு போய் கடல் நாட்டில் நிறுத்த வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். தான் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது. இப்போ மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அரசு என்ற ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இவங்களே உடனே ஏற்பாடு பண்ணணும், உத்தரவு போட்டுலாம். இப்போ அரசாட்சியே ஐயாட்ட சுந்தர பாண்டியத்துக்கு கொடுத்தாரு. அதனால என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் இந்த முடிவு உடனே எடுத்து அம்மாவுக்கு இந்த குறையை நீக்க முடியவில்லையா என்று நினைச்சு ஐயா சுவாமி இடத்துல போய் சொல்ல, பக்கத்துல போய் இருந்து பெருமானத்துல விண்ணப்பிக்கிற முறை, என்னுடைய தாயார் ஒரு குறை நினைந்திருக்கிறார், கடலாட வேண்டும் என்ற ஒரு நிலை. அதாவது ஒன்றை விரும்பினாலே அது குறை, ஒன்றை விரும்பினாலே அது குறை, விரும்பாமல் இருந்தா அது நிலை. இது சொன்ன இந்த காலத்தில் எடுபடுமா? எடுபடாது. எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவுதான் சிறப்புன்னு நினைக்கிறோம். ரொம்ப சிறப்பு தான், அது ஒண்ணும் இல்லை. அடைந்து விட்டால் சிறப்பு, அடைய முடியவில்லை என்றால் அவலம். அதனால யாதனின் யாதன் நீங்கியா நோரல் அதனின், அது துன்பம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் மிக சிறந்த விருப்பங்களை எல்லாம் செயல்படுத்தி அதனால் அடைந்த பயன்களை எல்லாம் கண்டவர்கள் விடுவது. ஒண்ணுமே முயற்சி பண்ணாம விருப்பம் இல்லாம சோம்பியா இருக்கிறான் அவன் இல்ல. மிகச்சிறந்த எண்ணங்களை முன்னிறுத்தி கொண்டு செயல் பெற்று அதிலே வெற்றி பெற்று அந்த வெற்றியினுடைய விளைவுகளெல்லாம் நன்றாக பிடித்த பிறகு அதெல்லாம் இனிமேல் விருப்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்க நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நிறைவு. இப்ப அம்மா அப்படி நினைக்கிறாங்க. இது தவம், கடலாடுவது தவம் என்று கருதுகிறார்கள் என்று போய் சொன்ன உடனே பெருமானை போட்டு அம்மா இப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்ன உடனே பொன்மாலவல்லி நினைக்கிறார்கள் என்று சொன்ன உடனே என்ன, ஒரு கடலா ஏழு கடலையும் கூவி அழைப்பு சாமி சொன்ன உடனே ஒரு கடல் என்ன, உங்க அம்மாவுக்கான ஒரு கடலா? அதான் மாமியார் பெற்ற மருமகன் கொண்டாடுகிற மாமியாரா இருந்தா ரொம்ப குட்டு வச்சோம். நல்ல மாப்பிள்ளை பெற்றால் அதை போல தொல்லை தரக்கூடிய மாப்பிள்ளை கொடுத்தா இந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். பெண்ணை பெற்ற ஆணுக்கு கூட கஷ்டம் இல்லைங்க, பெண்ணை பெற்ற தாய் இருக்குதா பாருங்க, அது ரொம்ப மனம் இறுதி வரைக்கும் தன்னுடைய பெண்ணு சரியா இல்லையா? அதுல தான் விருப்பத்தை நிறுத்தலான தன்னுடைய பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்கிறோம் தான் மாமியாரை கொண்டாடும். அதனால அந்த காலத்துல இருந்து மாமியாரை கொண்டாடுறதுங்கிறது மாப்பிள்ளைகளுக்கே வழக்கமா போச்சு. அதனால இந்த தாய்மார்களுக்கெல்லாம் தாயா இருக்கிறத விட தானும் மாமியாரா இருக்கிறோம், தாயாவும் இருக்கிறோம், ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் மாமியாரா இருக்கிறது தான் ரொம்ப மெச்சுவார்கள் உலகத்துல. மாப்பிள்ளை சொன்னார், இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க உலகத்துல யாருக்கு கிடைக்கும்? அவருக்கும் கிடைக்காத ஒரு பேர் இந்த அம்மாவுக்கு. உங்க அம்மா ஆடுறதுக்கு ஒரு கடலையா அழைக்கணும், ஏழு கடலையும் கூவி அழைப்போம் பண்ணுவேன் சொல்ற மாதிரி ஒரு கடலுக்கு கண்டி போய் பார்த்து. அந்த காலத்துல ராமேஸ்வர யாத்திரை போறது, குமரி யாத்திரை போறது, நான் திருச்செந்தூர் கடல் போட்டு என்ன வாயை கட்டி வயிற்று கட்டி நடந்து போய் வழியெல்லாம் சத்திரம் கட்டி வச்சிருக்காரு ராமாவர் ராஜா சிவங்க ராஜா. சேது யாத்திரைக்கு போறதுக்கு மகாராஷ்டிரா மன்னர்கள் தஞ்சை மாவட்டத்துல இருந்து அங்க சத்திரம் கட்டி வச்சிருக்காங்க, போற வழியில் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளவு கடுமையான இதை சாமி சொன்னார். மதுரைக்கே கூப்பிடு அந்த கடலை, ஒரு கடலை இல்ல ஏழு கடலை. அதனால சொன்னார், நதி அழைத்து அருள் கருணை கிரம் கேட்டோம் எடுத்து எடுப்பதே சொன்னார். நதியை அழைத்து அருள் வடிவமாக இருக்கிற பெருமான் இங்கே செய்த திருவிளையாடலை நாம் கேட்டோம். இனி பொன்மாலை படிந்து ஆட எழு தடங்கடலும், ஒரு சின்ன கடலை ஏழு தடங்கடலும், ஏழு பெரிய கடல்களையும் ஒருங்கழைத்த தன்மைதானை காட்டுவாம் எடுத்து எடுப்பதே அந்த கதை சுருக்கத்தை சொல்லுங்க. உடனே சாமி எங்க சொன்னார், பொருள் உணர்ந்த இருடிகளும் புனிதர்களும் மாதவரும் வரமுறையால் வந்து சந்தித்த தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் அந்த தவமுனிவர்கள் சொன்ன கருத்துக்கேற்ப தம்முடைய மாமியார் ஆடுவதற்கு 7 கடலை அணைக்கிறான். ஒரு நல்ல அருமையான சோலை இடத்திலே வந்து தானும் தன் துணையும் அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்ட உடனே அங்க ஒரு இயற்கையான ஒரு வாவி இருக்கிறது, குளம் இருக்கிறது, இருக்கிறது, கட்டடங்களா இருக்கு. அந்த குளத்தை பார்க்கிறார். இந்த குளம் வந்து 7 கடலும் வந்து சங்கமம் ஆவதற்கு உரிய சரியான இடம் என்று நினைக்கிறது. இயற்கை இருக்கு பாருங்க, இந்த இயற்கையை போட்டுவதுதான் இறைவனுக்கு மிகுந்த விருப்பம். இயற்கையை மாற்றுவது இறைவனுக்கு விருப்பம் அல்ல. இயற்கையை இயற்கையோடு இயந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்றார். அந்த முறையிலே பெருமான் இறை தலைவனாதலினாரே, இயற்கை தலைவனாதலினாரே. அதனால்தான் இயற்கை திணைகளுக்கெல்லாம் தெய்வங்களை வைத்தார்கள். குறிஞ்சி கடவுள் என்றும், முல்லை கடவுள் என்றும், மருத கடவுள் என்றும், நீத கடவுள் என்றும். ஏன் கடவுளரை வைத்தாருன்னா, திணை என்று சொன்னாலே அங்க தெய்வம் வந்துடுது, நிலம். அங்க பெருமான் வந்து அந்த வாவிய பார்த்த உடனே எல்லா கடலையும் நினைந்தான். நினைந்த உடனே அங்க வந்தது 7 வகையான நிறங்களும் 7 வகையான தன்மைகளும் கொண்டது கடல். இந்த நீர் நீர் ஒன்றாக இருந்தாலும் அந்த நீரினுடைய வேறுபாடுகளை நாம போய் அந்த நீர்ல ஆடி பார்த்தா தான் தெரியும். கங்கை நீர் ஒரு மாதிரி, சரஸ்வதி நீர் கண்ணுக்கு தெரியாது, யமுனை ஒன்று, பல பல அலக்னந்தான் ஒன்று, அதனுடைய தன்மை வேற. காலந்தின்னு ஒன்று வருது, கருப்பு நிறமா வருது. ரெண்டு கலக்கிற போது அந்த கூடுதுறையில போய் இப்போ பவானின்னு ஒரு இடத்துல திருநனா, அந்த திருநனாங்கிற இடத்துல போனா காவிரியும் பவானியும் வந்து கூடுது கூடல் துறையில. அது இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் சாயத்தனியா வந்து சேருது, இந்த பக்கம் காவிரி ரொம்ப கலங்கரா வருது. இந்த காலத்துல இயற்கை எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரி முக்கூடல் என்று ஒரு தாமரை வருது. அடர்த்தியும் சுவையும் நிறமும் பண்பு நலங்களுடைய நீர்ல ஆடுகிற போது இந்த உயிர் வளர்க்கிற உடம்பு வளமாக ஆகிறது. அப்படி அந்த மிகச்சிறந்த சொல்றாங்க, அந்த அந்த கண்டக வாட்டர், இந்த வாட்டர் பத்தினாத்துக்கு போனா அந்த குளிர், அந்த குளிர் பிரதேசத்துல நல்ல கண்டக ஊற்றுவது. அந்த மாதிரி அந்த பெருமான் 7 கடலை அழைக்கிற போது 7 வண்ணங்களாக, வேறுபாடு எண்ணங்கிறது வண்ணத்தில்தான் காட்ட முடியும். இப்போ வண்ணமில்லி வடிவில் வேறாயவன் அவன் 7 வண்ணங்களுடைய கடலை அழைத்த போது ஏற்கனவே அந்த வாவி ஒன்று இருக்கிறதுல, தாமரை மலர்களும் குவளை மலர்களும் மலர்ந்திருக்கிற வாவி, அதுக்கு ஒரு சுயமான ஒரு நிறம் இருக்கான், அதுக்கு ஒரு நிர்ணயமான ஒரு நிறம் இருக்கிறது, தன்மை இருக்கிறது, சுவை இருக்கிறது. அதோடு இந்த 7 கடலும் வந்து கலந்த உடனே 8 வகையான வண்ணங்களோடு அது திகழ்ந்ததான். அது இவனுடைய வண்ணம் போலே அட்டமூர்த்தி ஆகின்ற பெருவாழ்வு உடையவனும் 8 வகையாக நின்று கடவுள் எங்கேயோ நீங்க போய் பார்க்க வேண்டாம், மண்ணை பார்த்தா கடவுள்னு நினைக்கணும். பஞ்சபூத தலம்னு பேர் வச்சு அங்க போய் கூண்டு விட்டுவான். மண்ணை பார்க்கிற போது இறை நிலை, நீர், நெருப்பு, காற்று, ஆகாய், அதுக்கு மேல சூரிய கண்களை பார்க்கிற போது இறை நினைப்பு வரணும். அது போல ஆன்மாக்களை பார்த்து, தன்னான்மாவை பார்க்கறது இல்ல, நான் தான் கடவுள் நினைக்கிறது இல்ல, சில பேர் தான் நான் தான் கடவுள், நான் ஆன்மாவே கடவுள். எதிர இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் இயமானனாம் வாழ்வு, எதிர் வாழ்வு. எதிர இருக்கக்கூடிய உயிர் கூட்டங்களை எல்லாம் பார்க்கும் போது பெருமான் உலாவுகிற திருவிடங்கள், நடமாடுகிற கோயில்கள் என்று எண்ணுகிற அந்த நிலையிலே அட்டமூர்த்தமாக இருக்கிற நிலையில், அட்டமூர்த்தத்துக்குரிய அழகான நிறங்களோடு அந்த 8 வகையான நிறங்கள் பொருந்து அந்த 7 கடல் அங்கே வந்ததாம். வந்த உடனே அம்மாவுக்கு கடல் அடக்கும். ஒரு கடல் அம்மா 7 கடலையும் அழைத்து இருக்கிறேன், கூப்பிடு. தானே கூப்பிடக்கூடாது, மரியாதை இல்லை. வாங்கம்மா, அத்தை வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு பெண் இருக்கிற பெண்ணை முன்னிட்டு கொண்டு பேசுவோம். அம்மா வந்துட்டாங்க, தாதியர்கள் மற்றவங்க எல்லாம் பொடிசுல வந்துட்டாங்க, அங்க இருக்கிற அந்தன பெருமக்கள் எல்லாம் கூட வந்தாங்க. யாத்திரையில தீர்த்த யாத்திரை செய்கிற போது தீர்த்த கரைக்கு பலரும் வருவாங்க, தீர்த்த கரைக்கு பலரும் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, ஏதாவது தானம் கொடுப்பாங்க. தானம் எங்கன்னா தீர்த்த கரையில நிறைய கொடுக்கணும். ஒருத்தன் ஒரு தொம்ப எடுத்துட்டு போடுனான். அந்த தொம்ப எங்கடா வைக்கிறது இல்ல, மணல் வெளியா இருக்கு, எங்க பார்த்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு பள்ளம் புத்திசாலி, எப்பவும் இந்த புத்திசாலிகள் இந்த கரவு செய்கிறதுல பெரியவங்க, கெட்டிக்காரர்கள். என்ன பண்ணா, ஒரு பள்ளம் தோண்டுனா அதுக்குள்ள மறுத்து விட்டான். இதுக்கு அடையாளம் தெரியுமே, மணலால ஒரு சிவலிங்கம் வந்துட்டான். எல்லாரும் வந்தா அட்டை வந்தா இது பெரிய ஆள் மகள் சிவலிங்கப்பட்டி. ஓஹோ, இந்த கரையில சிவலிங்கப்பட்டி பிடிக்கணும்னு அவன் ஒரு மன்னர் தொம்பு இல்ல கொண்டாருல, வெறும் சிவலிங்கத்தை பிடிச்சிருக்கும். இப்படி நூற்றுக்கணக்கான சிவலிங்கம் ஆயிட்டுதாங்க. இவன் கரையேறினா ஏறின உடனே இவன் எந்த இடத்துல வச்சான்னு பார்த்து தட்டுக்க மாதிரி ரெண்டு சிவலிங்கத்தை கலந்து பார்த்தா அதுக்குள்ள சொம்பு இல்ல. அதுக்குள்ள பார்த்தா நம்ம திருவிய சிவலிங்கத்தை கலைக்கலான்னு சொல்லி ஏதாவது ஆயிட்டான். சிவலிங்க மாதிரி என் சொம்பு சொம்புன்னு அவன் சொம்ப பார்த்தா சிவலிங்கம் கிடையாது, சிவலிங்கத்தை பார்த்தா சொம்பு கிடையாது. தீர்த்த கரையிலே நினைக்கத்தக்க நினைவுகளோடு இருக்கணுங்கிறதுதான் சங்கல்பம்னு ஒண்ணு. அந்த சங்கல்பம் பண்ணிட்ட உடனே கைப்பற்றி ஆடுவதற்கு ஒரு உரியவர்கள் இருக்கணும், தனியா ஆடக்கூடாது. எப்பொழுதும் நீராடுகிற போது நீராட்டத்தினுடைய வரமுறைகளை எல்லாம் ஆதார கோயில் அழகா சொல்ல, ஒன்று உடுத்தி நீராடக்கூடாது, தெரியாத துறையிலே இறங்கக்கூடாது, தனியான துறையிலே இறங்கக்கூடாது என்று நீராடுவதற்கு முன்னதாக அந்த நீர் வடிவாக இருக்கிற பெருமானை நினைந்து இந்த காரணம் பற்றி நான் நீராடுகிறேன் என்று மனத்துக்குள்ளே உறுதி செய்து கொண்டிருக்கே சங்கல்பம். இந்த நீராட்டத்தினுடைய பயன் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது யாருடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையப்பற்றி கொண்டு நீராடுகிறோம். அப்போ கணவன் இல்லாமல் மனைவி ஆட முடியாது, மனைவி இல்லாமல் கணவன் ஆட முடியாது. மனைவிக்கு மட்டும் இல்ல, மனைவி இல்லாமல் சரி மகன் இருந்தா மகனுடைய கையை கற்றுக்கொண்டு ஆடலாம். அதுவும் இல்ல சார், என்ன பசுங்கன்னுடைய வாழை பற்றி சாஸ்திரம் கேட்கிறான். கேட்டா தான், கேள்வி கேட்டா தான் வம்பெல்லாம் வந்துருந்தோம். ஏதாவது ஒன்று கேட்க போனா பல வியாக்கியானங்கள் சொல்லலாம். பல வியாக்கியானம் வந்து எந்த செயலும் செய்ய முடியாத இக்கட்டில் நம்மளை வச்சுது. இந்த அம்மா அந்த அண்ணனத்தை பார்த்து இந்த கடல் நீராட்டுல எப்படி ஆடுவது என்று கேட்கிறான். அண்ணன் சொன்னாங்க, கணவனுடைய கையை பற்றி கொண்டு ஆட வேண்டும். அது ஒரு காட்சி. அப்புறமே பிள்ளை இல்லை, அம்மா தான் இருக்க, பொண்ணுதான் இருக்கிற, மகன் இல்லை. பாருங்க, இப்போ நான் கந்தின் வாளை கட்டிக்கொண்டுதான் நீராட வேண்டும் போல் இருக்கிறது ஒரு பெருமை சிந்தான். அவ்வளவுதான், மாமியாருடைய முக வாட்டத்தை அறிந்த பெருமான் உடனே இந்திர லோகத்துல இந்திரனோடு இருந்த அந்த மலையத்துவ பாண்டி என நினைக்கிறார். இட்டா மாத்திரம் பிரபோஷன் சொல்றார்கள், நினைத்தத வண்ணம் நினைத்ததை ஆகக்கூடிய ஒரு செய்கை செய்வது, செய்கை செய்யாமல் இருப்பது, ஒரு செய்கையை மற்றொரு செய்கையாக செய்வது வல்லவம். அவருக்கு வல்லவம், அவருடைய ஜடா வல்லவம் இருக்கு பாருங்க, கடைக்காட்டினுடைய வல்லவம் அது ஒன்றே போதுமே. அதனால கடைக்கட்டு உடையவனாயிருக்கான். இந்த ஜடாதாரிகள்னு சொல்றவங்க இருக்காங்களே, ஜடை முடியிருக்காங்களே, அது ஒரு பெரிய வல்லவம். ஏன்னா இறைவன் அப்படி தன்னுடைய ஜடை கறந்து கடையினாலே பல வல்லவங்களை நினைக்க முடியாத செயல்களை செய்திருக்கிறான். ஆனால சாமி நினைத்தார், நினைத்த மாத்திரத்துல இதோ வந்தேன்னு. காஞ்சனமாதனுடைய கணவனாக இருக்கக்கூடிய மலை தொழில் வாண்டியும் அந்த விமானத்துல வந்து இறங்கி மாமனார வணங்க போகிறாங்க. ஏன்னா இவ்வளவு மரபு பாருங்க.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: புருஷப்பெருமான் தாரகனுக்கு விடை சொல்வதைப் போலவே சில கருத்துக்களை சொன்னதிலிருந்து ஒரு சிறு பகுதி பார்க்க போகிறோம். நான் முதலே சொன்னதை போல வேதம் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிப்படை. அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலேதான், வேத தர்மம் அல்லது வேத நெறியிலேதான் இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று இறைவனுடைய ஆணை. வேதங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் இதிகாச புராணங்கள் சொல்லுகிறது என்று பார்த்தோம். அதில் இடைநடுவே அங்கெங்கே இந்த வேத கருத்துக்களை எல்லாம் அதை விளக்குவதற்காக கொண்டு வந்து வியாசாச்சாரியர் கொடுக்கின்றார். வேதத்துக்கு ரெண்டு பகுதியாக பிரிப்பார்கள், ஒன்னு பூர்வ பாகம் இன்னொன்று உத்தரபாகம். இந்த பூர்வ பாகம் என்று சொல்லக்கூடியது கர்மகாண்டம் என்று சொல்லப்படும், உத்தர பாகம் என்று சொல்லக்கூடியது ஞான காண்டம் என்று சொல்லப்படும். அல்லது இது ரெண்டு விதமாக சொல்லலாம், பிரவிருத்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது ஒன்று, நிவிருத்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது மற்றொன்று. பிரவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது கர்ம காண்டங்கள் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டுமோ, என்ன என்ன செயல்களை செய்ய வேண்டும், எதை எது செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதெல்லாம் பிரவிருத்தி மார்க்கம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்றிருக்கக்கூடிய தன்மைகளை இறைவனுடைய கட்டளையாக இருக்கக்கூடியது பிரவிருத்தி மார்க்கம் கர்மகாண்டம். இதெல்லாம் இதை ஸ்தோத்திரங்கள், இது யாக யஜ்ஞாதிகள், இது உண்டு, இதை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொன்று ஞான மார்க்கம், மோட்சத்தை அடைவதற்காக இறைவன் மீது ஆசை வைத்திருப்பவன் என்ன என்ன செய்ய வேண்டுமோ, அந்த விசாரம் ஞான விசாரம் தத்துவ விசாரம் எதை செய்ய வேண்டுமோ, விவேகம் வந்த அந்த ஞானிக்காக தத்துவ விசாரத்திற்காக உத்தரபாகம் என்று ஞான காண்டமாக இருக்கும். அதைத்தான் நம்ம அதனுடைய முடிவு, வேத அந்தம், அந்தம் முடிவு, வேதங்களினுடைய முடிவு என்று சொல்லுகிறோம். முருகப்பெருமான் இதை பத்தி பேசல. காரணம் என்னன்னா, ஆரம்பமே சரியில்லைன்னா முடிவுக்கு எங்கே போறது? ஆரம்பம் என்ன? பிரவர்த்தி மார்க்கமாக இந்த உலகத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதற் பகுதி, ஆரம்பமான பூர்வ பாகம். இந்த பூர்வ பாகத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்துல முருகப்பெருமான் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த பூர்வ பாகத்தை முதல்ல வேதம் இரண்டு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கும், ஒன்று பூர்வ பாகம் இன்னொன்று உத்தர பாகம், அதாவது பிரவிருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம். இந்த பிரவிருத்தி மார்க்கத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்று இரண்டாக சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி, இப்படிதான் செய்ய வேண்டும், என்ன என்ன செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கப்பட்டதுக்கு நிஷேதம் அப்படின்னு பேர். விதி நிஷேதம் என்று ரெண்டாக சொல்லுவார்கள். இந்த விதி என்று சொல்லக்கூடியதுல தர்மத்தை பின்பற்று, சத்தியம் பேசு, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இதை செய்ன்னு எதை சொல்லப்பட்டிருக்குமோ அதெல்லாம் விதி என்று சொல்லப்பட்டிருக்கும். நிஷேதம் என்று சொல்லக்கூடியது விளக்குதல், இது செய்யாதே, அஹிம்சை செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறன்மனை விழையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தர்மம், ஒரு நியதி இருக்க வேண்டும். எந்த விதமான ஒழுங்கு, அதாவது இந்த தர்மம் நியதிங்கிறது ஒரு ஒழுங்கு, ரெண்டு விதமான கருத்து உண்டு. ஒன்று ஒரு ஒழுங்கு, இதுக்கு ஒரு வரைமுறை, ஒரு விளையாட்டுனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இந்த பிரபஞ்சத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்கின்ற ஒரு வரையறை, வரைமுறை அல்லது ஒரு ஒழுங்கு, அது தர்மம் என்று சொல்வார்கள். இந்த தர்மம் இப்படி இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே அதனுடைய இயற்கை என்று சொல்லப்படும். தர்மத்துக்கு அடுத்த பொருள் சொல்லப்படும் இதனுடைய இயற்கை. நெருப்பினுடைய இயற்கை சுடுதல், தண்ணீருடைய இயற்கை குளுமையாக இருத்தல், காற்றினுடைய இயற்கை சலனப்பட்டு கொண்டிருத்தல், இது மாதிரி மனிதனுக்கு என்கின்ற ஒரு இயற்கை உண்டு, மிருகங்களுக்கு என்று இயற்கை உண்டு, அது அவருடைய ஸ்வதர்மம் அல்லது இயல்பு இயற்கை. இந்த தர்மம்ங்கிறதுக்கு ரெண்டு உண்டு. ஒரு ஒழுங்கு வரையறை இருந்தால் மட்டும்தான் தர்மம் என்று சொல்லக்கூடிய இதுதான் செய்யத்தகுந்தது என்று இருந்தால் மட்டும்தான் உலகம் சரியாக நடக்கும். இந்த தர்மம் இதுதான் இவனுடைய இயல்பு, இதுதான் செய்யத்தகுந்தது என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ரெண்டா சொன்னோம், விதி என்றும் நிஷேதம் என்றும். இந்த உலகம் நன்றாக நடப்பதற்காக, உலகத்தை இந்த பிரபஞ்ச யுத்தத்தை நடத்துவதற்காக இறைவன் வேதங்களின் மூலமாக விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய இரண்டை படைத்து கொடுக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதன்படிதான் செய்ய வேண்டும் ஒரு விஷயம். ரெண்டாவது, இதனுடைய இயல்பு என்று சொல்ல வரும் பொழுது அந்த இயல்பு எல்லாருக்கும் பொதுவான இயல்பு, சாதாரண தர்மம் என்று சொல்லப்படும். இரண்டாவது விசேஷ தர்மம் என்று சொல்லப்படும். சரி, இப்போ ஒவ்வொன்றாக நம்ம சில விஷயங்கள் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கலாம். முருகப்பெருமான் இதுதான் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபஞ்சத்தை நடத்துவதற்காக பரமேஸ்வரன் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்ம நிவர்த்தி மார்க்கத்தை பத்தி இப்ப பேசலை, விட்டுடலாம். பிரவர்த்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய உலகம் நடப்பதற்காக இருக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இப்பொழுது பேச போகின்றோம். முருகப்பெருமான் அதைத்தான் ஸ்காந்தத்தில் பேசுகிறார். இது செய்யத்தகுந்தது, உலகத்தினுடைய ஒரு ஒழுங்கு, இப்படித்தான் நடக்க வேண்டும், நடந்தால் மட்டும்தான் உலகம் சரிவர நடக்கும். ஒரு சாதாரணமான உதாரணம் பார்க்கலாமே. ரோட்ல போறோம், அமெரிக்கால வலது பக்கம் போறான், இந்தியாவில் இடது பக்கம் போறான்னு வச்சுக்கலாம், அதை கீப் லெஃப்ட்னு சொல்லுகிறோம். இதை என்ன பண்ணுகிறோம், எல்லாரும் இப்படி போனா தான் சரியா இருக்கும். ஒருத்தன் இடது, இன்னொருத்தன் வலது, இன்னொருத்தன் நடுவில் போனான்னா என்ன இருக்கும், குழப்பம், ஆக்சிடென்ட்டுகள். நான் ஆக்சிடென்ட்டே கிடையாது, இது விபத்துக்கள் நடந்தே நடக்கும், தெரியாமல் நடக்காது, தெரிஞ்சே நடக்கும். ஏன், ஒருத்தன் ஒன்றையும் பின்பற்றுவதில்லை. நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம், எல்லாரும் முன்னாடி நடக்கிறோம், ஒருத்தன் பின்னாடி நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், இதுதான். எல்லாரும் காலால் நடக்கிறான், ஒருத்தன் தலையால் நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். மாறுபடும் பொழுது, இயற்கை மாறுபடும் பொழுது, அதாவது இதுதான் தர்மம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை விட்டு மாற்றினால் குழப்பம்தான் என்றும். இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறோம், எல்லாரும் காலால தான் பந்தை உதைச்சு விளையாடணும். இல்லை சார், பத்து பேர் காலால உதைப்பான், நான் வந்து என் இஷ்டத்துக்கு காலாலையும் உதைப்பேன், எனக்கு விருப்பப்பட்டப்ப கையாலையும் அடிப்பேன்னா அதுல என்ன ஒழுக்கம் ஒழுங்கு இருக்க முடியும், அதை ரசிக்க முடியாது, அந்த ஆட்டம் ரசிக்கும்படியா இருக்காது இல்லையா. இதே போலத்தான் பேண்ட்டை போட்டுக்கிறோம், ஷர்ட் போட்டுக்கிறோம், ஷர்ட்டை கீழே போட்டுக்குவேன், பேண்ட்டை மேலே போட்டுக்குவேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு யோசனை பண்ணி பாருங்க, அது ஒழுங்காக இருக்காது, உலகம் நடைபெற முடியாது, இது மாதிரி நடத்த முடியாது. திடீர்னு இப்போ நாமெல்லாம் இப்படி பண்ணால் பண்ணலாம்னு சொல்லலாம், நெருப்பு, நான் வந்து திடீர்னு நெருப்பாக இருக்க மாட்டேன், நான் குழுக்குழுன்னு இருப்பேன், தண்ணீர் இல்லை இல்லை, நான் வந்து குழுக்குழுன்னு இருக்க மாட்டேன், நெருப்பாக இருப்பேன்னா நம்ம கத்தி என்ன ஆகுறது, இன்னைக்கு தண்ணியை நினைச்சு குடிப்போம், நாளைக்கு ஆசிட் மாதிரி அது எரிஞ்சுதுன்னா நம்ம கத்தி என்ன ஆகும். நம்ம இயற்கையை மாற்ற நினைக்கிறோம், மாற நினைக்கிறோம், இயற்கையான பொருள்கள் அது மாதிரினா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பிரபஞ்சம் நடக்க வேணும்னா சில இயல்பு, சில வரைமுறை, ஒழுக்கங்கள் தேவைப்படுகின்றன. இதை பகவான் தன்னுடைய ஆணையாக பரமேஸ்வரன் வைத்திருக்கிறார், இதுதான் இதனுடைய இயல்பு, இப்படித்தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். அது மாறுபடும் பொழுது உலகமானது கட்டப்படும். அதனால இதை ரெண்டாக வச்சார், என்ன, ஒண்ணு விதி, இன்னொன்னு நிஷேதம். நிஷேதம், இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது அப்படின்னு ரெண்டை வச்சார். இந்த தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது இதுதான் செய்யத்தகுந்தது, இப்படி இப்படிலாம் பண்ணணும், சத்தியத்தையே பேசு, தர்மப்படி நட, உண்மையே பேசணும், தர்மப்படி நடக்கணும், சத்தியம் வதா, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்நாத்வா புஞ்சீத, குளிச்சுட்டு சாப்பிடு, இதெல்லாம் வேதங்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள், இது இறைவனுடைய சாசனம், கட்டளைகள், இப்படித்தான் நம்ம நடந்து ஆகணும், நடந்து ஆகணும். இதுக்கு வந்து நான் மாற்றுகிறேன் என்று சொல்ல முடியாது. ஏன், அதுக்கு முருகப்பெருமான் சொல்லுகிறார். அதே மாதிரி நிஷேதம் என்று இருக்கிறது, என்ன நிஷேதம்னா என்ன, விளக்கத்தகுந்தது, பொய் சொல்லாதே, பிறன்மனை விளையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இரண்டுமே கட்டளைகள், இதை செய், அதை செய்யாதே அப்படின்னு ரெண்டு சொல்லுகிறது. இப்போ செய்யக்கூடியது எது செய்ய வேண்டுமோ அதை செய்தால் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது, நம்ம செய்யக்கூடாதுங்கிறத செய்யாம இருந்தாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது. இப்போ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நம்ம செஞ்சாலும் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். இங்க அதைத்தான் அவர் சொல்லுகிறார். விதி என்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாதிருந்தாலும், நிஷேதம் என்று எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்தாலும் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். அந்த இறைவன் தண்டிப்பதற்காக மரக்கருணையை எடுத்துக்கொள்கிறார், தண்டிக்கிறார். ஏன்னா அவர் சேது என்று சொல்லப்படுகிறார். இந்த வரையறை ஒழுங்கு என்று இருக்கிறதே, இதை காப்பாற்றுவது அவருடைய கடமையாகிறது. இப்படித்தான் இது இருக்கணும், இந்த இயற்கை இப்படித்தான் நடக்க வேண்டும், உலகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று அவர் சொல்லித்தருகிறார். முருகப்பெருமான் சொல்லும்போது சொல்லுவார், இது உனக்கு எனக்கு இல்லை, சர்வ பிராணிகளுக்கும் சர்வ பிரபஞ்சத்துக்கும் இது இயற்கை. அது அசுரர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தேவர்களுக்கு ஒரு சட்டம், அசுரர்களுக்கு மற்றொரு சட்டம் கிடையாது, சட்டம் பொதுவானது. இந்த சட்டம் இதற்காக பிரபஞ்சம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரனாலே ஏற்படுத்தப்பட்டது. இந்த விதி என்று சொல்லக்கூடி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அதை தேவர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள், அசுரர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள். அதே போல நிஷேதம் என்று சொல்லி எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை தேவர்கள் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். உதாரணம் தக்ஷயஜ்ஞம். தேவர்கள் என்னமோ என் பிள்ளை, அசுரர்கள் வந்து மாற்றாந்தாய் பிள்ளை கிடையாது. இங்க இறைவனுக்கு எல்லாரும் சமம், எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள், இரண்டு பேர் மேலே பாரபட்சம் கிடையாது. ஆனால் யார் தன் சொற்படி ஆணைப்படி நடக்கிறார்களோ அந்த ஆணைப்படி நடப்பவர்களுக்கு மீது இறைவன் கருணை கொள்ளுகிறார். ஏன், பிரபஞ்சம் அப்பத்தான் நடக்க முடியும், அவருடைய குஷிக்கா இல்லை, நான் சொல்லிட்டே அதனால பண்ணிட்டான். ஏன்னா நம்ம மாதிரி சாதாரணமான மனுஷனா என்ன, நான் சொன்னபடி நடந்தா உனக்கு 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி, நான் சொன்னபடி நடக்கலைன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது. இது மாதிரி நடக்கக்கூடிய மேனேஜர் கிடையாது பகவான். இப்படி உலகம் நடத்தணும்னா இப்படி தான் நடக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னா உனக்கு தண்டனை உண்டு, ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு என்னுடைய கருணை உண்டு. ஏன் பண்ணிட்ட? அது அசுரர்களுக்கும் அதே தான், லா வந்து அசுரர்களுக்கும் காமன், தேவர்களுக்கும் பொது, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. இதுல இன்னொன்று உண்டு, இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் இருக்கிறார், இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இருக்கிறார். இந்த தர்மமானது இது சாதாரணமான தர்மம் என்று சொல்லப்படும். இந்த விதி நிசேஷங்கள் என்ன, பொய் சொல்லாதேங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. தர்மத்தை தர்மம் சர சத்தியம் வதா என்று சொல்லக்கூடியது வந்து பொதுவானது, இது வேதம் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொது. இல்லை இல்லை எனக்கு வேறே, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேறே, கர்நாடகாவில் இருக்கிறவங்க வேறே, ஆந்திராவில் இருக்கிறவன், இது மாதிரிலாம் தர்மம், சாதாரணமான தர்மம் இருக்க முடியாது. பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லாருக்கும் எது பொதுவாக இருக்குமோ, செய்யத்தகுந்ததாக இறைவன் வைத்திருக்கிறாரோ அதுக்கு பேர் சாதாரண தர்மம்னு பேர். ஆனால் சில பேருக்கு சில காலத்திலே, அவங்களுக்கு இல்லை, சில பேருக்கு சில இடங்களுக்கு சில காலங்களுக்கு தர்மங்கள் வித்தியாசப்படும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். பிராமணனாக இருக்கக்கூடியவன் என்றைக்குமே ஹிம்சிக்க முடியாது, கூடாது, இது தர்மம். ஆனால் க்ஷத்திரியன் என்ன செய்ய வேண்டும், தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஹிம்சை செய்யலாம், அது விசேஷமான தர்மம், அது அவனுக்கு விசேஷமான தர்மம். பசுவை கொல்லக்கூடாது, இது சாஸ்திரம், வேதம் சொல்லக்கூடியது. ஆனா இது ஒரு தீங்கு செய்ய வரும் பொழுது அந்த பசுவையும் அடிக்கலாம். பாருங்கள், ரெண்டு கூடாதுன்னு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸப்ஷனல் கிளாஸ் என்ன என்ன உண்டோ அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். அது சில பேருக்கு வர்ண ஆசிரமம், இந்த வர்ணம் இந்த ஆசிரமம். இன்னொரு உதாரணம், இப்போ பிரம்மச்சாரியா இருக்கிறவன் எது பண்ணணுமோ அவன் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆகும்போது அது பண்ண மாட்டான், சன்னியாசியா இருக்கும்போது அவன் அதை பண்ண மாட்டான். மூணு பேருக்குமே வித்தியாசம் உண்டு, பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சன்னியாசி என்ற மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒழுங்கு அல்லது தர்மம் வித்தியாசப்படும். இவன் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும், இவன் அப்படி சன்னியாசி பிச்சை எடுத்து உண்ணணும், ஆனா கிரகஸ்தன் பிச்சை போடணும். இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று வள்ளுவர் சொல்லுவார். அதே போல இவனுக்கு சுகபோகங்கள் வெத்தலை போடக்கூடாது. ஒரு உதாரணம், போக வஸ்துக்கள் கூடாது யாருக்கு? பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும். ஆனால் கிரகஸ்தனுக்கு போக வஸ்துவாக இருக்கக்கூடிய வெத்தரவாக்கெல்லாம் போட முடியும், அவனுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்கு கிடையாது. வித்தை பண்ணுவது மட்டும்தான், வித்தை கழிவு கற்பது மட்டும்தான் இருக்கும். அதே போலத்தான் சன்னியாசி இதை தாண்டியவனாக இருப்பான். இவன் ஒரு இடத்துல கிரகஸ்தன் இருக்கணும், சன்னியாசி இருக்க மாட்டான். பிரம்மச்சாரி ஒரு இடத்துல இருந்து கத்துக்கணும், சன்னியாசி ஒரு இடத்துல 3-4 மேல இருக்கக்கூடாது. இப்போ ஆசிரம தர்மம் மாறுபடும். அதே போல வர்ண தர்மம், அதாவது இவன் பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட வர்ண தர்மங்கள் மாறுபடும். பிராமணன் இருக்கக்கூடிய தர்மம் க்ஷத்ரியனுக்கு கிடையாது, இது பிறப்பினாலே வருவதில்லை, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவன் ஒரு காரியத்தை செய்கிறான்னா தொழிலினாலே ஏற்படக்கூடியது, பிறப்பினாலே இல்லை. பிராமணமாசீத் பாகூராஜன்யக்ருதஹா ஆசீதந்தரிக்ஷம். வேதமானது சொல்லுகின்றது, பிராமணஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யக்ருதஹ ஊருததஸ்யத்வைஷ்யஹ. எப்படி எப்படி எங்கிருந்து வந்தார்னு, அறிவினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய பலத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய வாணிபலத்தினாலே அல்லது தங்களுடைய தொழிலாலே கோசம்ரக்ஷத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், கிருஷி என்று சொல்லக்கூடிய உழக்கூடிய வேலை, இந்த வேளாளர் என்று சொல்லக்கூடிய தன்மை, இந்த 4 பேருக்கும் தர்மங்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தனும் இவன் வந்து சாப்பிடாம காலையிலிருந்து இருக்க வேண்டும், க்ஷத்ரி பிராமணன் ஆனவன் காலையில எழுந்து ஸ்தான ஜபாதபாதிகள்லாம் அவன் பண்ணணும், அவனுக்கு மாம்சம் சாப்பிடக்கூடாது, க்ஷத்ரியம் இருக்க முடியுமா? அது மாதிரி வைசிசுத்தர்கள் பண்ண முடியுமா? அதனாலே வர்ணத்துக்கு வர்ணம் மாறுபடும். ஆசிரமம் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்யாசர ஆசிரமத்துக்கு தகுந்தபடி இது மாறுபடும். அதே போல இடத்துக்கு தகுந்தபடியாக காலத்துக்கு தகுந்தபடியாகவும் தர்மங்கள் மாறுபடுகின்றன. இதுக்கு வந்து விசேஷ தர்மம் என்று சொல்லுவார்கள், அது எக்ஸப்ஷனல், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது எக்ஸப்ஷனல், இது எல்லாருக்கும் பொது கிடையாது, எல்லாரும் இதை பண்ண முடியாது. எக்ஸப்ஷனல் கிளாஸஸ் எங்கே உண்டோ அதுக்கு பேர் விசேஷ தர்மம்னு, காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன உண்டோ அதுக்கு பேர் சாதாரண தர்மம்னு பேர். இந்த சாதாரண தர்மத்துல தான் விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் வரும். இதெல்லாம் வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய பகுதி. அதை முருகப்பெருமான் சொல்லுகிறார், இந்த விதி நிஷேதம் என்று இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. நீங்கள் அதை செய்ய தவறினீர்கள், இதை வரைமுறையிலே அமர்த்துவதற்காகத்தான் சேதுவாக சிவபெருமான் இருக்கிறார். நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் ஜீவராசிகளை இம்சிக்கிறீர்கள், யாகங்கள் பூஜைகள் இதையெல்லாம் தடுக்கிறீர்கள், மலர் தோட்டங்கள் சத்திரம் கட்டக்கூடியது, மலர் தோட்டங்கள் நந்தவனம் வைக்கக்கூடியது, குழவெட்டக்கூடியது, இது மாதிரி பூர்த்த தர்மங்கள் என்று சொல்வார்கள், இந்த தர்ம காரியங்களை தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தடை செய்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இதுல ரொம்ப பொருத்தமா ஒரு கருத்து பார்க்கணும். ஏன்னா அடுத்தது என்ன சொல்றான்னா, தாரகாசுவன் இந்த மாதிரி அவர் வச்சிருக்கிறார் நிஷேதம்னு சொல்லியிருக்கிறார் முருக. ஆனா அதுதான் எங்களுடைய இயற்கை. என்ன இயற்கை? ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, தேவர்களை பீடிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, அதை எப்படி தப்பு அப்படின்னு சொல்லுவே அப்படின்னு கேட்கிறான். இது அசுர ஸ்வபாவம், செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தி அந்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்கிறக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது வந்து அசுரஸ்வபாவம். நம்மள ரொம்ப பேருக்கு இந்த அசுரஸ்வபாவம் இருக்கு, ரொம்ப இல்லை 99% இதைத்தான் பண்ணுகிறோம். என்ன? இறைவன் வேதங்களிலே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறார், ஸ்நாத்வா புஞ்சித குளித்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுகிறார். தர்மம் சர சத்தியம் வத, தர்மம்னா என்னங்கிறதே விட்டுலாம், சத்தியம் வதா சத்தியத்தையே பேசு. சத்தியம்ங்கிறது என்ன? எவனுக்கு நன்மை செய்யுமோ, நமக்கு இல்ல பிறருக்கு எது நன்மை செய்யுமோ அதை சொல்லுவதுதான் சத்தியமானது. சரி, அதையும் ஹிதமாக பேசு, ஹிதத்தை பிரியமாக பேசு என்று இந்த 3 வேதங்களான சொல்லு. சத்தியம் எது உண்மை, எது சத்தியமோ, எது நடந்ததோ அதை பேசணும். ஆனா பொய்மையும் வாய்மையடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அடுத்தவனுக்கு நல்லது செய்யும்னா என்ன செய்ய வேண்டும்? நீ அந்த சத்தியத்தை பிறழுகிறாய், அது வந்து விசேஷமாக அங்கே இருக்கும், அது தவறு கிடையாதுன்னு அதுக்கும் எக்ஸப்ஷனல் கிளாஸ் கொடுக்குறாங்க. நான் உண்மையே பேச மாட்டேன். அதெல்லாம் சார் இந்த உலகத்தில் இல்லாம பொழைக்க முடியுங்களா? பொய் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. பொய் சொல்லாமல் நடக்க முடியுதுங்களா? வீட்டில் பொய், குடும்பத்தில் பொய், ரோட்டில் போகும்போது பொய், ஆஃபீஸில் பொய், பொய்யே சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது சார். கடவுள் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இயற்கை. இது தாரகாசுரன் சொன்னதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. சில விஷயம் கடுமையாக நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. பல விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸுக்கு தகுந்தபடியாக அதை விளைச்சிக்கிறோம். ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இஷ்டத்துக்கு விளைச்சிக்கிறோம். சார் இதுதான் சார், அப்படி பண்ணாதான் சார் வேலை ஆகுது. கிடையாது, பண்ணக்கூடாதுங்கும் போது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒன் வேல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது சார். அவசரம் அத்தனை நான் என்ன சுற்றி வச்சு இன்னொரு 2 கிலோமீட்டர் போக முடியுமா? போனால் என்ன ஆகும்? எடுத்து வர்றவன் அடிபடுவான் அல்லது நீ அடிபடுவேன். ஒரு விஷயத்துக்காக காரணத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த விதிமுறைகளை நாம் நம்முடைய கன்வீனியன்ஸ், நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக, நம்முடைய சௌகரியத்துக்காக மாற்றினால் அடுத்தவனுக்கும் ஊறு நேருகிறது, தீங்கு நேருகிறது, உனக்கும் தீங்கு நேருகிறது. நம்ம இந்த உலகத்தில் இதை இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சின்ன உதாரணம், ஸ்நாத்வா புஞ்சித, குளிச்சுட்டு சாப்பிடு. நம்ம என்ன பண்ணுறோம்? குளிக்கிறதே கிடையாது சார். கடவுள் இதெல்லாமே சார் நினச்சிக்கிறார். சுத்தமான மனசோட இருன்னு சொல்கிறார். என் மனசு சுத்தமாக இருக்கு. என்னமோ இவர் மனசு தான் சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக ஃபினாயில் போட்டு, இல்லை ரின் சோப்பு போட்டு, இல்லை வேறு ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணி வச்ச மாதிரியும், வேறு எல்லாருக்கும் எந்த இடத்துலையும் அவர்களுக்கெல்லாம் சுத்தம் இல்லாத மாதிரியும் நம்ம பேசுகிறோம். அப்படின்னா ரிஷிகள் மகரிஷிகள்லாம் பெரிய பெரிய வேதங்களையும் புராணங்களையும் கொடுத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமாக இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமாக இல்லையா? அவர்கள் குளித்து விட்டுத்தானே அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த கதைகள் எல்லாம் சொல்லுகின்றதே. அப்போ அவங்களெலாம் என்ன, நம்ம விட தாழ்ந்தவர்களா, ஒன்றும் தெரியாதவங்களா? நம்ம தான் அப்படியே என்னமோ ரொம்ப சுத்தம், பரம சுத்தம், நான் வந்து இறைவன் பக்கத்திலே இருக்கிற மாதிரியும் அவர்களெல்லாம் எங்கேயோ கீழே இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோமே, இது சரியா? மகா தவறு, பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நான் உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இன்னும் சில பேர் சார் குளிச்சுட்டு தான் சாப்பிட போகிறேன், ஆனால் சமைக்கிறது குளிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிருவேன். ஏன் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகப்படாது, குக்கரில் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போய் குளிக்க போயிடுவேன். நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அது ஆயிருக்குதோ, நான் குளிச்சுட்டு தான் சாப்பிட போகிறேன். எப்பா குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னால் சமைக்கிறதே குளிச்சுட்டு தான் சமைக்கணும்னு தர்மசாஸ்திரங்கள் அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லுகின்றன. ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதத்தை விளக்குவதற்காக தன்னுடைய மனத்திலிருந்து எழுதப்பட்டது, புத்தியிலிருந்து சொல்லப்பட்டது ஸ்மிருதிகள். அதற்கு பிறகு இதை விளக்குவதற்காக வந்தது புராண இதிகாசங்கள். இப்போ இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே, கூழானாலும் குளித்து குடி என்று ஔவையார் பாடுவார். இது அப்படியே அந்த வேதசாஸ்திரத்தை எடுத்து குடிப்பார் அவர் சொல்லுகின்றார். இப்போ வேதசாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஔவை தவறா? அவள் ஞானி இல்லையா? இப்ப நாம தான் ஞானியா? யோசிக்க வேண்டும். தவறு செய்து கொண்டிருக்கிறோம், தயவு செய்து திருத்தி கொள்ள வேண்டும். அது நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் இப்ப பேசுறதுனால நான் என்னமோ 100% நான் சரி பண்ணுகிறேன் இல்லை, ஆனா எது சரி அதை சொல்ல கடமைப்பட்டவன் நான். இந்த புராணம் பேசும் பொழுது இல்லை இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி, மனசு ரொம்ப சுத்தமாக இருந்தால் போதும், நீங்கள் என்ன வேண்டாலும் பண்ணலாம். கிடையாது, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மனது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றாலே நமக்கே தெரியாத பெரிய விஷயம், இந்த மனசு சுத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப பெரியது. அதை நடத்தணும்னா தான் இவ்வளவு தர்ம காரியங்களை பண்ணி, பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபாதிகள் மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி, யோக சாதனை பண்ணி, மனத்தை ஒருநிலைப்படுத்தி, ஆமாம் மன இதுதான், சலனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு வர்றதுக்கு எவ்வளவோ காலமாகும், எத்தனையோ சாதனைகள் செய்ய வேண்டும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் பண்ணுறது சரி, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய மனத்தில் பகவான் இருக்கிறார் சொல்ல முடியுமா? நக்கீரர் எவ்வளவு பெரிய பக்தர், சிவபக்தர், நக்கீரர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறார், மேலிருந்து மரத்திலிருந்து ஒரு இலை அந்த ஆற்றங்கரையிலே விழுந்தது, ஒரு பகுதி தண்ணீருக்குள்ளே கிடக்கிறது, இன்னொரு பகுதி நிலத்திலே கிடக்கின்றது. தண்ணீருக்குள்ளே இருந்த பகுதி மீனானது, நிலத்திலே இருந்த பகுதி பறவையானது. பார்த்துட்டு அப்படியே பார்க்கிறார், என்னடா இப்படி இருக்கிறதேன்னு நினைச்சாராம். பூதம் பிடித்து கொண்டு சென்றது நக்கீரரை. பூஜை செய்யும் பொழுது எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவனை நினைத்தே செய்ய வேண்டும். இதை செஞ்சவர் யாரு? சண்டேஸ்வரமூர்த்தி. மணலிலே மண்ணியாற்றங்கரையிலே சிவனை லிங்கம் செய்து பூஜை செய்கிறார். எச்சதத்தனவருடைய தந்தையார் வந்து பார்க்குடங்களை காலாலே எட்டி உதைக்கிறார். ஒண்ணுமே தெரியல, இவருடைய இவரை முதலில் உதைக்கிறார் தன்னுடைய கோலாலே, தன்னுடைய கைத்தடியாலே சண்டேஸ்வர மூர்த்தியை, தன்னுடைய மகனை பிரம்பாலே விளாசுகிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் சித்தத்தை சிவன்பாலே வைத்திருக்கிறார். முழுவதுமாக சித்தமெல்லாம் அவருக்கு சிவமயமாக இருக்கிறது. ஆனா இறைவனுடைய பூஜைக்காக அபிஷேகத்துக்காக வைத்திருக்கக்கூடிய பார்க்குடத்தை அவர் தன்னுடைய காலினாலே அவருடைய தந்தை ஏற்றும் பொழுது தந்தைன்னு தெரியாது, அவரை தந்தைன்னு தெரியாது. மாணிக்கவாசகர் இதுதான் சொல்லுவார், சாதியிலும் வேதியன் தாததனை பாதகமே தோறு சோறு பற்றினவா தோணோக்கம் என்று தன்னுடைய திருத்தோண கத்தல பாடுவார். சாதியிலும் வேதியன் தாதை தனை, இவன் குரு, ஏன் உபதேசம் பண்ணியிருக்கார் காயத்ரி மந்திரத்தை, இவர் தந்தை, அதுலேயும் பிராமணன், பிரம்மகத்தி வரும், தந்தையை கொன்ற பாவம் வரும், குரு துரோகமானது வரும், அதை விட நரகம் இறங்கியே போக முடியாது. ஆனால் சிவபூஜை செய்யும் பொழுது இது விசேட தர்மமாக வரும். அப்போ சிவபூஜை செய்யும் பொழுது எவனோ ஒருவன் சிவபூஜை செய்திருக்கக்கூடிய அந்த பார்க்குடத்தை எட்டி உதைத்தான் தந்தை என்று தெரியாது. கோலாலே எடுத்து விழாச்சினார், அது முழுவானது, தந்தை இறந்து விட்டார். இவருடையது பூஜையா இல்லையா? இப்ப நம்ம சொல்ல முடியுமா சண்டேஸ்வரர் மாதிரி நம்மால இருக்க முடியுமா? நக்கீரருடைய தன்மை என்ன? திருமுருகாற்றப்படை பாடி முருகப்பெருமானுடைய அருளாலே முருகப்பெருமானுடைய வேல் வந்து பூதத்தை கொன்று அங்கே இருந்த 999 பேரையும் விடுவித்தது என்று சொல்லுவார். அவராலே முருகப்பெருமானை வரவழைக்க முடிந்தது, முருகப்பெருமானுடைய வேலை வரவழைக்க முடிந்தது. நம்மால முடியுமா? அவருடைய உதாரணம் நான் சொல்லுகிறேனே தவிர நம்மாலே அந்த அளவுக்கு இறைவனை வரவழைக்கக்கூடிய சக்தி உண்டா நமக்கு? இல்ல சண்டேஸ்வர மூர்த்தி போற நம்முடைய இறைவனை சித்தத்தை முழுவதுமாக நினைத்திருக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டா? நம்ம பெருசாக பேசுகிறோமே, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, இறைவன் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், அவன் வந்து இவ்வளவு பண்ணா போதும்னு சொல்லுகிறான். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், சாதாரணமா பண்ணா போதும். ஆசுதோஷி கஷிப்ரப்ரசாத மூர்த்தி, உண்மைதான் அவன் கஷிப்ரப்ரசாத மூர்த்தி. ஆனா தர்மத்தை செய்யும் பொழுது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா தண்டனை உண்டு, அது யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு. ஆலால சுந்தரர் மேலே இருக்கும் பொழுது கமலினி அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெண்கள் மீது மனம் கைலாயத்திலே சென்ற காரணத்தினாலே அவர் பூமிக்கு அனுப்புகிறார். கவனிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி, ஆலால சுந்தரர் அந்த ஆலஹால விஷத்தையே கொண்டு வந்த தன்னுடைய சேவகராக இருந்தாலும் சரி, அல்லது அம்பிகை தான் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மயில் ஆடுவதை பார்த்து மனம் திரும்பினாளா? மயிலாப்பூரில் போய் மயிலாக பிற என்று மயிலாடுதுறை மயிலாப்பூர் என்று சொல்லுகின்றோமே, சபித்தார் என்று சரித்திரங்கள் புராணங்கள் சொல்லுகிறதே, அவர்களுக்கு இல்லாத ஒரு திருடமான பக்தி புத்தி சலனமில்லாத தன்மை ஏகாகிரதை நமக்கு வந்துட்டுதா? அம்பிகைக்கு இல்லாதது நமக்கு வந்துட்டுதா? எந்த அடிப்படையிலே நாம் பேசுகிறோம்? ஒண்ணும் கிடையாது, சோம்பேறித்தனம். நம்ம நம்முடைய கம்ஃபர்ட், நம்முடைய சௌகரியத்துக்காக நம்முடைய இங்கே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான வேதபரமான ஆஜ்ஞைகளை ஆணைகளை மீறுகிறோம். அது குளிச்சுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சத்தியத்தையே பேசுங்கிறதா இருந்தாலும் சரி, ஹிம்சையாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு சமாதானம், இதுக்கு ஒரு சப்பக்கட்டு நம்ம நமக்கு நாமே சொல்லி கொண்டிருக்கிறோம். இது தவறான செய்கை, தவறான செய்கை. நெற்றியிலே நீரிட வேண்டும், நீராடி, ரொம்ப அழகா வாரியா சொல்ல, நீராடி நெற்றியிலே நீராடி, இப்படிதான் வச்சுக்கணும்னு இருக்கிறது, இதுதான் பண்ண வேண்டும் என்று. நான் வச்சுக்க மாட்டேன் சார், வெளியில போனா ரொம்ப சொல்றா சார், அப்படியே சின்ன பொட்டு மாதிரி விபூதி கிடையாது. நன்றாக உத்வூலித்து ஒளிரும் உண்மையனான சிவபெருமானை நினைத்துக் கொண்டு ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதவி என்று பாடுவார் அருணகிரிநாதர். சண்முகா சண்முகம் ஆறு தடவை சொல்லுமா? அந்த விபூதி வைத்துக் கொள்ளும் பொழுது ஆறு முறை சண்முகா சண்முகா சண்முகா என்று சொல்லி விபூதியை வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இந்த விபூதியை வச்சுக்கிறது கூட நமக்கு கூசுகிறதே, ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு கூட கூசுகிறதே. நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம், கவனிக்க வேண்டும், நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம். இதைத்தான் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரும், அதெல்லாம் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணுறபடி நீ பண்ணு, பரவாயில்ல. மாம்சம் சாப்பிடக்கூடாது, மாம்சம் தாங்க சாப்பிடக்கூடாது, முட்டைக்கு தோஷம் கிடையாது. ஏன்னா அந்த முட்டையில் வந்து கோழி குஞ்சு வராது, இந்த முட்டை வந்து இது வேற, பிராய்லர் முட்டை, இது சாப்பிடலாம். அடுத்தது இல்லை இல்லை சார், இது வந்து ஒண்ணும் இல்லை, இது அந்த இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய என்ன இருக்கு, இது மருந்து சார், மருந்தெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிடணும், இது மருந்து, அது இது மருந்து, என்ன மருந்து? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சப்பக்கட்டை கட்டி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருந்தால் எங்கே ஒழுக்கம் இருக்கும், உலகம் எப்படி இருக்கும்? தண்டனை இறைவனாலே கொடுக்கப்படும், தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். புராணம் கேட்கறதுனாலேயோ பூஜை பண்றதுனாலேயோ மட்டுமே நடக்கிறது இல்லை, இறைவன் என்ன என்ன சொல்லி இருக்கிறானோ அதன்படி செய்துதான் ஆக வேண்டும். இது விதி, விதிக்கப்பட்டது, இறைவனாலே ஆணையிடப்பட்டது. இறைவனுடைய ஆணையை மீறுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான், அதுக்கு மேல மாற்று கருத்தே கிடையாது. இங்கே முருகப்பெருமான் அதைத்தான் சொல்லுகிறார். அதுக்கு இன்னொன்னு ரொம்ப அழகான விஷயத்தை சொல்லுவார், அதுல ஒரு தத்துவம் சொல்லுவார். இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய உடலாக இருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலே, அதாவது இந்த சைவத்துல ஒரு அருமையான உண்டு, அத்வைதம் ஒன்றுதான், ஒன்று பரம்பொருள்னு சொல்லிடும். அவ்வளவுதான், அது எல்லாமே அது, தத்து தொம் அவ்வளவுதான், அதுங்கதான் இருக்கிறதுன்னு சொல்லிடும். ஆனா சைவம் அப்படி சொல்லுவதில்லை.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 29. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தட்சணின் மகளான சதீ தேவி நாற்புறமும் ஒளிவீச நடக்கும் தட்சணின் வேள்விச்சாலைக்கு சென்றாள். அங்கு தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் ஆகிய எல்லோரும் மிக உற்சாகத்தோடு செயல்பட்டிருந்தனர். அங்கு தனது தந்தையின் திருமாளிகை, வியப்பூட்டும் பல்வேறான பொருட்கள், தேவர்கள் முனிவர்கள் ஆகியோரது திரள்கள் நிறைந்து ஒளியோடு பார்வைக்கு மிக அழகாக காட்சியளித்தது. திருமாளிகையின் முன்வாசல் வரை சென்ற சதீ தேவி தன் வாகனமான நந்தியின் மேலிருந்து கீழிறங்கி தனியாக வேள்விச்சாலைக்குள் விரைவாக சென்றார். சதீ தேவி வந்ததை கண்ட அவளது தாய் அசிக்னி, அதாவது வீரிணியும் சகோதரிகளும் உரிய மரியாதையுடன் வரவேற்றனர். ஆனால் தட்சன் அவளை கண்டும் காணாதது போல் மரியாதையின்றி வாழாயிருந்தான். சிவபெருமானது மாயையில் மயங்கிய மற்றவர்களும் தட்சனிடம் கொண்ட பயத்தால் அவளுக்குரிய மரியாதையை வெளிக்காட்ட இயலவில்லை. நாரத முனிவரே, அனைவரும் வெறுத்து ஒதுக்கிய போதிலும் சதீ தேவி வியந்த வண்ணம் தன் தாய் தந்தையரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினாள். அவ்வேள்வியில் விஷ்ணு முதலிய தேவர்களுக்கு உரிய ஆவிர்வாகத்தை கண்டாலேயன்றி சிவபெருமானுக்கு உரிய ஆவிர்வாகத்தை சதீ தேவி எங்குமே காணவில்லை. அப்பொழுதுதான் சதீ தேவிக்கு அடக்க முடியாத சினம் உண்டது. அவமானமுற்றிருந்த சதீ தேவி சினம் பொங்கிட அனைவரையும் வெறுப்புடனும் தட்சனை எரித்து விடுபவள் போலும் பார்த்து பேசலுற்றாள். சதீ தேவி கூறுகிறாள், பிரஜாபதியே, பரம மங்களரான சிவபெருமானை தாங்கள் ஏன் இந்த வேள்விக்கு அழைக்கவில்லை? அவரால் அன்றோ அனைத்து சராசர உலகங்களும் தூய்மை பெறுகின்றன. அவரே என்றோ வேள்வியும், வேள்வியால் அறியப்படுபவரும், வேள்வியின் அங்கங்களும், வேள்வியின் தட்சணையும், வேள்வியை செய்யும் யஜமானரும், வேள்வியின் நற்பயனும். அவர் இன்றி வேள்வியின் நற்பயன் எவ்வாறு பெற இயலும்? அவரை நினைத்த போதே அனைத்தும் தூயதாகுமே. அப்படி இருக்க அவர் இன்றி செய்யப்படும் இந்த வேள்வி எவ்வாறு தூய்மை பெறும்? மாசு படிந்ததாக அன்றோ ஆகும். வேள்வியின் பொருட்கள், வேள்விக்கான மந்திரங்கள், வேள்வியில் இடும் அபி உணவு, ஹவ்யம், தென்புலத்தாரான பித்ருதேவதைகளுக்கு அளிக்கப்படும் கவ்யம் ஆகியன அனைத்தும் அவரது திருமேனிகளே. அவ்வாறான சிவபெருமான் இன்றி இவ்வேள்வி எவ்வாறு தொடங்கப்படலாம்? சிவபெருமானை ஏதோ மற்ற தேவதைகளைப் போல் சாதாரணமானவர் என்று நினைத்து அவரை அவமதித்தாயா? உனது புத்தி நிலை தடுமாறிவிட்டது. தந்தையில் கேடுகட்டவனே, இந்த விஷ்ணு பிரம்மா முதலிய தேவர்களும் மற்றும் முனிவர்களும் தங்கள் தலைவரான சிவபெருமான் வராத இந்த வேள்விக்கு எவ்வாறு வந்தனர்? இவ்வாறு கூறிய சிவஸ்வரூபியான பரமேஸ்வரி சதீ தேவி ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்கள், ரிஷிகள் ஆகிய அனைவரையும் தனித்தனியே அதட்டியவாறு பேசலானாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சினம் கொண்ட சதீ தேவி இதயம் நொந்து வருந்தி இவ்வாறு பல பல கூறினாள். அப்பொழுது அங்கிருந்த ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் முனிவர்களும் சதீ தேவி கூறியதை கேட்டும் மௌனமாகவே இருந்தனர். தன் மகள் கூறிய கட்டுஞ்சொற்களை கேட்டு சினம் கொண்ட தட்சன் கண்கள் சிவக்க சதீ தேவியை பார்த்து கூறலுற்றான். தட்சன் கூறுகிறான், மங்களமானவளே, நீ இவ்வாறு பேசித்தான் என்ன பயன்? இங்கு உனக்கு என்ன வேலை? விருப்பம் இருந்தால் இரு, இல்லையே செல். நீ ஏன் இங்கு வந்தாய்? உன் கணவன் அமங்கலமானவன் என்பதை அறிஞர்கள் யாரும் யாவரும் அறிவர். நற்குடி பிறப்பு அற்றவன், வேத நெறிக்கு புறம்பானவன், பூத பிரேத பிசாசுகளுக்கன்றோ தலைவன். அவனது வேடமே அருவறுப்பானது. ஆகவேதான் ருத்ரனை இவ்வேள்விக்கு அழைக்கவில்லை. குழந்தாய், அவனை நன்கு அறிந்தவன் ஆதலால் தான் நான் வேண்டுமென்றே அவனை தேவரிஷிகள் குழுமியிருக்கும் இச்சபையின் வேள்விக்கு அழைக்கவில்லை. ருத்ரன் சாஸ்திரங்களின் பொருள் கூட அறிந்தவன் இல்லை. செருக்கு பிடித்த தீயவன் அவன். நான் ஒரு பாதி மூடன் வேறு. பிரம்மதேவர் கூறியதற்காக உன்னை அவனுக்கு திருமணம் முடித்தேன். ஆகவே முத்தன்ன வெண் நகை உடையவளே, நீ சினத்தை விடுத்து அமைதி கொள்வாய். நீ இந்த வேள்விக்காக வந்திருப்பாயே, ஆனால் உனது பாகத்தை பெற்றுக்கொள். தக்ஷன் இவ்வாறு கூறவே மூவுலகங்களும் தொழும் அவனது பெண்ணான சதீதேவி சிவனிந்தை செய்த தன் தந்தையைக் கண்டு மேலும் கோபமுற்றாள். அப்பொழுது அவள், இனி சிவபெருமானிடம் எப்படி செல்வது? அவரை காண வேண்டும் என்ற ஆசையால் அங்கு சென்றால் அவரும் இங்கு நடந்ததை பற்றி கேட்பாரே, யாகில் என்ன பதில் கூறுவது என்று மனதில் சிந்திக்கலானாள். அப்பொழுது மூவுலகங்களுக்கும் தாயான சதீதேவி சினத்தினால் பெருமூச்செறிந்து தீய மனத்தனான தன் தந்தையை குறித்து பேசலுற்றாள். சதீதேவி கூறுகிறாள், மகாதேவரான சிவபெருமானை நிந்திப்பவர்களும் அந்நிந்தையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை நரகத்தில் உளர்வார்களாக. யோ நிந்ததி மகாதேவம் நிந்தியமானம் சுனோதிவா தாவுபௌ நரகம் யாதோ யாவச்சந்திர திவாகரோ. ஆகவே தந்தையே, நான் கொழுந்து விட்டறியும் இவ்வேள்வித்தேயில் என்னுடைய உடலை நீத்துக் கொள்ளப் போகிறேன். என் கணவரை பற்றி கூறும் வசைமொழிகளை கேட்டும் இவ்வுயிரை காப்பதனால் பயன் என்ன? எவருக்காவது திறன் இருந்தால் சிவனிந்தை புரியும் இவனது நாக்கை இழுத்து அறுத்து தள்ளட்டும். அப்பொழுதுதான் சிவனிந்தை புரிந்த சிவனிந்தையை கேட்ட பாவத்திலிருந்து தூய்மை பெற இயலும். இதில் சந்தேகமே இல்லை. அவ்வாறு செய்ய திறன் அற்றவனாகில் புத்திசாலியான அவன் இரு செவிகளையும் பொத்திக் கொண்டு அங்கிருந்து வெளியேற வேண்டியதே. அதனாலே அவன் தூய்மை பெறுவான். குற்றம் அவனை சாராது என்பதே படித்தறிந்த சான்றோர்கள் கூற்று. இவ்வாறான அறநெறிகளை கூறிய சதீதேவிக்கு தான் ஏன் வந்தோம் என்கிற கழிவிறக்கம் தோன்றியது. மனம் கொதிக்க சிவபெருமான் கூறியதை நினைவு கூர்ந்தாள். பின்பு மேலும் சிறந்த சதீதேவி, தக்ஷன், ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரிடமும் சிறிதும் பயம் என்று தைரியமாக கூறலானாள். சதீதேவி கூறுகிறாள், தந்தையே, நீ சிவபெருமானை நிந்தனை செய்தவன். இதற்காக நீ பின்னிட்டு வருந்துவாய். இவ்வுலகில் பெரும் துன்பங்களை அனுபவித்து பின் முடிவில் பெரும் யாதனைகளையும் நரக வேதனைகளையும் அனுபவிக்கப் போகிறார். வேண்டுதல் வேண்டாமையும் உற்றார் மற்றார் என்னும் வேறுபாடும் அற்றவரான சிவபெருமானுக்கு எதிரிடையாக பகைமை கொண்டவனாக உன்னை தவிர யார்தான் நடப்பார்? தீயவர் பொறாமையினால் சான்றோர்களை பழிப்பதில் வியப்பொன்றுமில்லை. சான்றோர்களது திருவடித்துகளில் புரண்டதன் பயனால் அஞ்ஞான இருள் நீங்க பெற்றவர்களுக்கு பெரியோர்களை நிந்திப்பது அழகல்ல. சிவ என்கிற ஈரெழுத்து திருநாமம் ஏதோ வார்த்தை ஆடுகிற போது விளையாட்டாக உச்சரிக்கப்பட்டிருப்பினும் அது அவனது பாவக்குவியர்களை எரித்து சாம்பராக்கிவிடுமே. சிவ என்கிற ஈரெழுத்து திருநாமம் ஏதோ வார்த்தையாடுகிற போது விளையாட்டாக உச்சரிக்கப்பட்டிருப்பினும் அது அவனது பாவக்குவியல்களை எரித்து சாம்பராக்கிவிடுமே. அப்படிப்பட்ட தூய புகழுடைய சிவபெருமானையானே பகைக்கிறாய். வியப்பாக அன்றோ இருக்கிறது. உண்மையில் நீதான் அமங்கல சுரூபன். சிவபெருமானோ தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் முதல்வன். அவரது கட்டளைகளை வேதத்தை மீறியவர் யார்? அவரோ சம்பு, நன்மையே செய்யக்கூடியவர். நீயோ துஷ்டன். ஆகவேதான் அவரை நீ பகைக்கிறாய். சான்றோர்களது மனமாகிற வண்டுகள் பிரம்மானந்தம் என்னும் இனிய தேனை பருகுவதற்கு இவரது திருவடி தாமரைகளை என்றோ நாடித்திருகின்றன. அத்திருவடிகள் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பதாயிற்றே. சான்றோர்களது மனமாகிற வண்டுகள் பிரம்மானந்தம் என்னும் இனிய தேனை பருகுவதற்கு இவரது திருவடி தாமரைகளை என்றோ நாடித்திருகின்றன. அத்திருவடிகள் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பதாயிற்றே. நீ உன் மூர்க்கதனத்தால் அவரை பகைக்கிறாயே. பெயரளவில்தான் சிவனே தவிர உண்மையில் சிவனல்லன் என்று நீ யாரை கூறுகிறாயோ அவரை உன்னை தவிர வேற எந்த அறிஞர்களும் அறிந்திலரோ? பிரம்மா முதலிய தேவர்கள், சனகர் முதலிய முனிவர்கள் மற்றும் உள்ள எத்தனை எத்தனை ஞானிகள் இவர் எவருமே அவரது சொரூபத்தை அறிந்தார்கள் இல்லையா? பெருமனத்தவரான சிவபெருமானோ ஜடைமுடி தரித்தவர், கையில் கபாலமேந்தி இடுகாட்டில் பூதங்கள் சூழ மகிழ்ச்சியோடு இருப்பவர், உடலில் சாம்பர் பூச்சும் கழுத்தில் நரமுண்ட மாலையும் அணிந்தவர். இந்த சொரூபத்தை நன்கு அறிந்த பின்பு கூடவா முனிவர்களும் தேவர்களும் அவரது திருவடிகளில் சாற்றி விழுந்த நிர்மாலிய புஷ்பத்தை தங்கள் தலைகளில் மிகுந்த மரியாதையோடு சூடிக்கொள்கின்றனர்? இதன் காரணம்தான் என்ன? ஏனெனில் அச்சிவனன்றோ முழு முதற்கடவுள், பரம்பொருள், அச்சிவன் என்றோ முழுமுதற் கடவுள் பரம்பொருள். உலகில் கர்மங்கள் இருவகைத்தன. ஒன்று பிரவர்த்தி மார்க்கம், வேள்வி ஹோமம் முதலியன செய்தல். மற்றொன்று நிவர்த்தி மார்க்கம், சமம் தமம் முதலிய யோக மார்க்கத்தை ஏற்று துறவு நிலைக்கு மனத்தை செலுத்துதல். பற்றுள்ளவன் பற்றற்றவன் என்பதாக இரண்டு வித அதிகாரிகள் அதாவது தகுதியுடையோர் பற்றி வேதம் நன்கு பரிசீலித்து நிச்சயித்துள்ளது. படித்தறிந்த அறிஞர்களே இதை பற்றி நன்கு ஆராய்ந்தருள வேண்டும். இவ்விரண்டு வழிகளும் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதால் இவை இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒருவனால் கை கொள்ள இயலாது. சிவபெருமானோ பரம்பொருள், அவரிடம் இவ்விரண்டு நெறிகளும் எட்டுவது அரிது. எந்த ஒரு செயலாலும் அவரை அடைய இயலாது. எந்த ஒரு கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. தந்தையே, நமது செல்வமோ புரியாத நிலையில் இருப்பது. அவரை இப்படி என்று நிர்ணயிக்க எந்த ஒரு இலக்கணமும் இல்லை. ஆன்மாவை நன்கறிந்த ஞானிகளே அவரை அண்டி வணங்குகின்றனர். அம்மாதிரியான செல்வம் ஏதாவது உன் பக்கல் உண்டா? வேள்விச்சாலையில் இருந்து கொண்டு அங்கு கிடைக்கும் அன்னத்தால் அவி உணவால் மன நிறைவடையும் கர்மமே அனைத்தும் என்றிருக்கும் கர்ம படர்கள் பெறும் போகத்திற்கு இந்த இறை செல்வம் வெகு தொலைவிலேதான் உள்ளது. சான்றோர்களை படிக்கும் தீயவர்களது பிறவியே வீணானது. சீச்சி என தூற்றப்படுவது. அறிவாளிகளாக இருப்பவர் எவ்வாறாவது முயற்சி எடுத்து அவர்களது இணக்கத்தை உதறித்தள்ள வேண்டும். சிவபெருமான், உன் உறவு முறையிட்டு தாட்சாயணி என்று என்னை அழைக்குங்கால் என் மனம் மிக்க துன்பத்திற்கு ஆட்படும். ஆகவே உன்னிடமிருந்து தோன்றிய பிணத்திற்கு சமமான வெறுக்கத்தக்க இவ்வுடலை இப்பொழுதே நீத்து மகிழ்ச்சி அடைவேன். தேவர்களே, முனிவர்களே, இதோ நான் சொல்வதை சற்றே கவனமாக கேளுங்கள். தவறான வழியில் உங்கள் மனம் சென்று விட்டது. நீங்கள்

மனத்தில் நைக்கலானாள். அத்தியாயம் 30. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மௌனமேற்ற சதீதேவி தன் கணவரான சிவபெருமானை மனதில் தியானித்து மன அமைதியோடு வடக்கு நோக்கி தரையில் அமர்ந்தாள். நல்லாடை உடுத்தி அவள் முறைப்படி நீரினால் மும்முறை ஆச்சமனம் செய்து மன தூய்மையுடன் கண்களை மூடி கணவரையே தியானித்து யோக நெறியில் நின்றாள். யோக நெறிப்படி பிராணாயாம முறையில் பிராணன் அபானன் என்கிற இரு வாயுக்களையும் ஒன்றாக இணைத்து நாரிச்சக்கரத்தில் நிறுத்தினாள். பின்பு அந்த நாரிச்சக்கரத்திலிருந்து உதானன் என்னும் காற்றை முழு முயற்சியோடு மேலேற்றி புத்தியோடு இதயத்தில் நிறுத்தினாள். அதன்பின் சிவபெருமானது உயிர் காதலியான குற்றமற்ற சதீதேவி இதயத்தில் நிறுத்திய அந்த காற்றை கழுத்தின் வழியே புருவமத்திக்கு உயர்த்தினாள். தட்சனிடம் சினந்து தன் உடலை மாய்த்துக் கொள்ள விரும்பிய சதீதேவி இவ்வாறு தனது உடலின் அனைத்து உறுப்புகளிலும் யோக நெறியில் காற்றையும் தீயையும் நிரப்பினாள். பின்பு தன் மணாளரான சிவபெருமானது திருவடி தாமரைகளை மனதில் சிந்தித்த வண்ணம் மற்ற அனைத்தையும் காணாதவள் ஆனாள். அவளது மனம் யோக நெறியில் நிலைத்தது. ஆகவேதான் தன் கணவரது திருவடிகளை தவிர மற்ற எந்த ஒன்றையும் காணாதவள் ஆனாள். சிறந்த முனிவரே, பாவமற்ற சதீதேவியின் திருமேனி அப்பொழுது கீழே சாய்ந்தது. அவள் விரும்பியபடியே யோகத்தீயில் அவளது உடல் அப்பொழுதே வெந்து நீராயிற்று. அப்பொழுது அங்குள்ள தேவர்கள் முதலியோர் இதைக் கண்டு ஆஹா என்று இறைந்து கூச்சலிட்டனர். அவ்வொலி பெருத்ததாகவும் அற்புதமாகவும் பயங்கரமாகவும் இதற்கு முன் நிகழாத ஒரு விசித்திரமாகவும் விண்ணிலும் மண்ணிலும் மற்றும் நாற்றிசைகளிலும் பரவியது. அந்தோ பெருந்தேவரான ஸ்ரீ பரமசிவனின் அன்பு மனைவி சதீதேவி தீவனான இவனது தவறான செயலால் சினந்து தன் உயிரையே விடுத்தாளே, என்ன கொடுமை! பிரம்மதேவரின் மகனான இந்த தட்சனின் கொடுஞ்செயலை பார்த்தீர்களா? அசைவன அசையாதன அடங்கிய இவ்வுலகமே அந்த தட்சனது குழந்தைகள் என்றோ? அவனது மகள் சதீதேவி மானமே தன் உயர்ந்த செல்வமாக கொண்டவள், உயர்ந்த மரியாதைக்கு உரியவள். உயிரை மாற்றுக் கொள்ளும் அளவிற்கு அவனால் அவமதிக்கப்பட்டாளே, இது என்ன விந்தை! எழுதக்கூடியவனான சிவபரம்பொருளது அன்பு மனைவி சதீதேவி சான்றோர்கள் அனைவராலும் எப்பொழுதும் கொண்டாடத்தக்க பெருமை உடையவள். உண்மையில் அவளது இதயம் இதை பொறுத்து கொள்ளாதுதான். பிரஜாபதியான தட்சன் ஒரு பிரம்மத்வேஷி, அதாவது இறைவனையே பகைப்பவன். ஆகவே அனைத்து உலகங்களிலும் அவனது புகழ் குன்றும் அவமானமே பெருகும். அவனது பெண் அவனது அடாத செயலினாலேயே தன் உயிரை விட துணிந்த போதும் கூட சிவத்வேஷியான அவன் தடுக்க கூட இல்லையே, என்ன கொடுமை இது! அவன் நரகத்தைத்தான் அனுபவிக்கப் போகிறான். இவ்வாறு அங்குள்ளோர் அனைவரும் கூறி நிற்க சதீதேவியின் உயிர் தியாகத்தை கண்டு கொதித்தெழுந்த சிவபார்ஷதர்கள் கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி தட்சனை கொல்ல முயன்றனர். வேள்விச்சாலையின் வாயிலில் நின்றிருந்த பலம் மிக்க 60,000 சிவகணங்களும் கோபம் கொப்பளிக்க என்னே அவமானம் என்று தங்களை தாங்களே நின்று கொண்டு பெருத்த கூக்குரல் இட்டனர். தேவரிஷியே, அந்த சிவகணங்கள் சோகத்தில் கலங்கிய மனதினராய் உயிரை பறிக்கும் கூறிய ஆயுதங்களால் தங்கள் தலை முகம் முதலிய அங்கங்களில் தாங்களே குத்திக் கொண்டனர். இவ்வாறு 20,000 சிவகணங்கள் தட்சனின் பெண்ணான சதீதேவியோடு ஆண்டனர். இது ஏதோ விந்தையாக இருந்தது. இறந்தது போக மீதியிருந்த சிவகணங்கள் சிரத்தால் தட்சனை கொல்ல ஆயுதமேந்தினர். நாரதரே, அவ்வாறு கொல்ல வருகிற சிவகணங்களது வேகத்தை கண்ட பிருகுமுனிவர் வேள்விக்கு இடையூறு விளைவிப்பவர்களை அடிப்பதற்காக அபஹதாஹா அசுரா ரக்ஷாவும்சி வேதிஷதகா என்கிற யஜுர்வேத மந்திரத்தை கூறி தட்சிணாக்னி என்னும் வேள்வித்தீயில் ஆகுதியிட்டார். இவ்வாறு பிருகுமுனிவர் ஆகுதி தந்தவுடன் அவ்வேள்வி குண்டலத்தில் இருந்து ருபு என்றழைக்கப்படும் பெரும் பலம் பொருந்திய 1,000,000 தேவர்கள் தோன்றினர். முனிவரே, அவர்கள் கைகளில் புழுந்து விட்டறியும் தீப்பந்தங்கள் இருந்தன. ருபுக்களுக்கும் சிவகணங்களுக்கும் இடையே கேட்பாரும் மயிர் கூச்செறியும் வண்ணம் அற்புதமானதொரு போர் நிகழ்ந்தது. பிரம்ம தேஜஸினால் தோன்றிய திறல் மிக்க ருபுக்களினால் அடிக்கப்பட்ட சிவகணங்கள் இலகுவாகவே வெல்லப்பட்டு நாற்புறமும் சிதறி ஓடின. வியப்புக்குரிய இந்நிகழ்ச்சியும் சிவபெருமானது வலிபுரிந்திய இச்சாசக்தியினாலேயே, அதாவது அவரது விருப்பத்தினாலேயே நடந்தது. இதைக் கண்ட இந்திரன் முதலிய தேவர்கள், மருத்கடங்கள், விஸ்வேதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், எண்டிசி லோக பாலகர்கள் ஆகிய அனைவரும் மௌனமாக இருந்தனர். நாட்புறங்களில் இருந்தும் ஓடிவந்த சிலர் அவ்விடையூற்றை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஸ்ரீ விஷ்ணுவிடம் வேண்டினர். மனம் நொந்த அவர்கள் இவ்விடையூற்றை எவ்வாறு விளக்குவதென்று சிந்திக்கலாயினர். பிரமத கணங்கள் இறந்தது, பயந்தோடியது ஆகியனைவற்றை கண்ட சிறந்த அறிவி கூர்மை கொண்ட ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் என்ன நடக்குமோ என்ற கவலையில் ஆழ்ந்தனர். முனிவரே, தீயோனும் சிவத்வேஷியும் அந்தணர்களிலேயே மிக மிக தாழ்ந்தவனுமான தட்சணது வேள்வியில் இவ்வாறு பெருத்ததொரு இன்னல் ஒரு தடை விளைந்தது. இரண்டாவதாகிற

0: சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம் அத்தியாயம் 31. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதமுனியே, இதற்கிடையில் தக்ஷன் மற்றும் அங்குள்ள தேவர்களும் கேட்குமாறு ஒரு வானொலி எழுந்தது. அடே, தீயை நடத்த கொண்ட தக்ஷனே, தீய நடத்தை கொண்ட தக்ஷனே, வீண் ஆடம்பரமும் செருக்கும் கொண்ட மூடனே, எவ்வளவு பெரிய இன்னல் தரும் செயலை செய்து விட்டாய்! மூர்க்கனே, சிவரடியார்களில் மிகச்சிறந்தவரான ததீசிவனிவர் கூறியதை நீ உண்மை என்றும் அதுவே சிறந்த பிரமாணம் என்றும் ஏற்காது விட்டாயே! அவர் கூறியன அனைத்தும் உனது நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவுமே ஆகும். அவ்வந்தனர் உனக்கு சாபமடித்து விட்டு உன் வெள்ளிச்சாலையிலிருந்து வெளியேறியிருந்தும் முட்டாளான நீ விளைவு பற்றி ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறாயே! அதன்பின் மங்களமே வடிவெடுத்த உன் பொன் சதீதேவி தானாகவே அங்கு வந்தாள். ஆனால் நீ அவளுக்குரிய மரியாதையையும் தரவில்லை. இவனே, இவை அனைத்தும் ஏன் நடந்தது? அறிவற்றவனே, நீ சதீதேவியையும் சிவபெருமானையும் மதிக்கவில்லை. அதனால் பெரும்பிழை செய்து விட்டாய். நான் பிரம்மதேவரின் புதல்வன் என்கிற வீழ்ச்செருக்கு கொண்டு அலைகிறாய். ஆகவேதான் நீ அறிவு வழங்கி இருக்கிறாய். அந்த சதீதேவி சான்றோர்களால் கொண்டாடப்படுகிறவள். அவளன்றோ பெரியோர்களால் கொண்டாடப்பட வேண்டியவள். புண்ணிய செயல்களுக்கான பயனை தருபவளும் அவளே. மூலகங்களுக்கும் ஒரே தாய். மங்களமே வடிவெடுத்தவள். சிவபெருமானது திருமேனியில் பாதி பாகத்தில் இடம் கொண்டவள். ஒரு முறை தொழுதால் போதுமே, அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தருபவளாயிற்றே. சிவபெருமானின் சக்தி தத்துவமே அவள். தன் அடியார்கள் வேண்டுவதை வேண்டியபடி தருபவள். அவளன்றோ சம்சாரம் என்னும் பெரும் பயத்தை நீக்குபவள். விரும்பியதை அளிப்பவள். இடையூறுகள் அனைத்தையும் நொடியில் களைபவள். தன்னை பூஜிப்பவர்களுக்கு புகழையும் செல்வத்தையும் அளிப்பவள். பராசக்தியும் அவளே. போகமான இவ்வுலக இன்பங்களையும் மோட்சமான அவ்வுலக இன்பத்தையும் அளிக்கும் பரமேஸ்வரி. உலகை படைத்து அளிக்கும் தாய். படைத்தவற்றை காத்தளிக்கும் அனாதிசக்தி. ஊடிக்காலத்தில் உலகனைத்தையும் ஒடுக்குபவளும் அவளே. ஸ்ரீமன் நாராயணனின் தாயாக விளங்குபவளும் அவளே. பிரம்மதேவர், இந்திரன், சந்திரன், அக்னி, சூரியன் முதலிய அனைத்து தேவர்களின் தாயென மதிக்கப்படுபவளும் அவளே. தவம், தர்மம், தானம் ஆகியனவற்றின் பலனை அருள்பவளும் அவள்தான். சிவபெருமானின் சக்தி தத்துவமான இப்பெருந்தேவி தாயாரே தீயோர்களை அடித்தொழுக்கும் பெருஞ்சக்தியாவாள். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சதீதேவியின் திருமணாளரான சிவபெருமானுக்குத்தான் நீ வேள்வியில் அவிர்வாகம் தர மறுத்தாயா? அதே, நீ எவ்வளவு பெரிய முட்டாள்! உண்மையை சரிவர அறியாதவன் நீ. பகவான் சிவனன்றோ அனைவருக்கும் மூவருக்கும் முதல்வன், பராபரன், பரமேசன், தேவர்கள் அனைவரும் வணங்கித் தொழும் ஒப்பற்ற தெய்வம், நன்மையே செய்பவர். இவரை ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும் என்று சித்தர்கள் தவம் ஏற்றுகின்றனர். இவரை நேரடியாக காண வேண்டும் என்ற விருப்பத்தினால் யோகிகள் யோக சாதனை புரிகிறார்கள். எண்ணற்ற தான தர்மங்கள், வேள்விகள், ஹோமங்கள் ஆகிய அனைத்தின் ஒரே பயன் பரமனான சிவபெருமானுடைய தரிசனம் பெறுதலே ஆகும் என்றென்றோ கூறப்படுகிறது. உலகை தாங்கி காப்பவர் சிவபெருமானே. அனைத்து வித்தைகளுக்கும் அவரே ஒப்பற்ற தலைவர். ஆதி வித்தியான வேதங்களுக்கு அவரே தலைவர். மங்களங்கள் என்பவற்றிற்கெல்லாம் மங்களமானவர். தீயவனே தக்ஷா, அவ்விறைவனுடைய சக்தியான இறைவுக்கு இன்று நீ உரிய மரியாதை செய்யவில்லை. ஆகவே இந்த வேள்வி அழிந்துவிடும். கொண்டாடப்பட வேண்டியவர்களை கொண்டாடவில்லை எனில் அது நன்மை பயக்காது, தீமையே நல்கும். பூஜிக்கப்பட வேண்டியவர்களுள் உயர்ந்த சதீதேவி சிவனது சுரூபமே. அவளை நீ பூஜிக்கவில்லையே. ஆதிசேஷன் தன் 1000 திருமுடிகளிலும் இவரது திருவடித்தாமரையின் துகள்களையே என்றென்றும் தாங்கி வருகிறார். அந்த சிவபெருமானது சக்தி தத்துவமே இந்த சதீதேவி. எவரது திருவடித்தாமரைகளை சிந்தித்து வந்தித்தே பிரம்மதேவர் தனது பிரம்ம பட்டத்தை பெற்றுள்ளாரோ அந்த சிவபெருமானின் சக்தியே இந்த சதீதேவி. இதே போலத்தான் இந்திரன் முதலிய இண்டிசை பாலரும் சிவபெருமானை பூஜித்தே தங்கள் பதவியை பெற்றுள்ளனர். அனைத்து உலகங்களுக்கும் இவரே தந்தை. சக்தி சுரூபமான உலகநாயகி சதீதேவியே தாய். மூடனே, உலகத்தாய் தந்தையரான அவர்களுக்கு நீ மரியாதை செய்யவில்லை எனில் உனக்கு நன்மை எவ்வாறு கிட்டும்? துர்பாகியமும் விபத்துக்களும் உன்னை சூழ்ந்து கொண்டன. ஏனெனில் பவானியாகிய இறைவியையும் சிவபெருமானான இறைவனையும் நீ பக்தி கொண்டு ஆராதிக்கவில்லை. நன்மையே நல்கும் சிவபெருமானை பூஜிக்காமலேயே நான் நன் மங்களங்களை பெறுவேன் என்று கூறும் உன் செருக்கு எப்படிப்பட்டது? தவிர்க்க முடியாத உன் செருக்கு இன்று அழிந்துவிடும். இத்தேவர்களில் எவன்தான் சிவபெருமானை எதிர்த்து நின்று உனக்கு உதவி புரிவான்? அவ்வாறான தேவன் யாரையும் நான் இன்னும் காணவில்லை. ஒருவேளை அப்படி உனக்கு உதவி செய்வாரே யாகில் அவர்கள் விளக்கிற்கு இரையாகும் விட்டிற் பூச்சி ஆவர். உன் முகம் இன்று எரிந்துவிடும். உன் வேள்வியும் அழிந்துவிடும். உனக்கு உதவி புரிபவர்களும் விரைவில் எரிந்து அழிவர். கொடியவனான இந்த தக்ஷனுக்கு உதவும் அனைத்து தேவர்களும் இன்று அழிவு நாள். உனது அழிவிற்காகவே அவர்கள் உனக்கு உதவுவதிலிருந்து பின்வாங்குகின்றனர். எல்லா தேவர்களும் இப்பொழுதே இந்த வெள்ளிச்சாலையிலிருந்து வெளியேறி தங்கள் தங்கள் இடங்களுக்கு செல்லுங்கள். இல்லையே அனைவருக்கும் அழிவு கிட்டும். முனிவர்கள், நாகர்கள் முதலிய அனைவரும் கூட இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். இல்லையே அனைவருக்கும் அழிவு நிச்சயம். ஸ்ரீமன் நாராயணா, பிரம்மதேவா, நீங்களும் இம்மண்டலத்தை விடுத்து விரைவில் வெளியேறிவிடுங்கள் என அசரீரி கூறியது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, வெள்விச்சாலையில் அமர்ந்துள்ள அனைவரிடமும் இவ்வாறு கூறிய வானொலி பின் மௌனமாயிற்று. அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டியே இவ்வாறு கூறியது. அத்தியாயம் 32. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, வானொலி கூறியதை கேட்டு அச்சமும் வியப்பும் கொண்ட தேவர்கள் முதலியோர் பாய்மூடியிருந்தனர். ஏதோ மயக்கம் கொண்டவர் போல் அசைவற்று இருந்தனர். பிருகுமுனிவரின் மந்திர வலிமையால் அழிந்தவர் போக எஞ்சிய சிவகணங்கள் சிதறியோடி சிவபெருமானை சரண் அடைந்தனர். ஒளியே விடிவான சிவபெருமானிடம் நடந்தனவற்றை அப்படியே மிகுந்த வணக்கத்துடன் கூறத் தொடங்கினர். சிவகணங்கள் கூறுகின்றனர், மகேஸ்வரனே, செருக்குற்ற தீயவனான தட்சணும் மற்ற தேவர்களும் வேள்விக்கு சென்ற சதீதேவிக்கு உரியாத மரியாதை தராது அவமதித்தனர். செருக்கித் திரியும் கொடியவனான தட்சன் வேள்வியில் தங்களுக்கான அபிர்வாகத்தை தரவில்லை. மற்ற தேவதைகளுக்கு தந்த தட்சன் தங்களை உரத்த குரலில் வசைமாறி பொழிந்தான். இறைவனே, வேள்வியில் தங்களுக்கான பாகத்தை தராதது கண்ட சதீதேவி மிகவும் சினந்து தன் தந்தையை கடிந்து பேசி தன் உடலை யோகத்தியில் எரித்துக் கொண்டாள். இதைக் கண்டு 10,000 அதிகமான சிவகணங்கள் வெட்கத்தினால் ஆயுதங்கள் கொண்டு தங்கள் உடலை தாங்களே வெட்டி கொண்டு இறந்தனர். மீதமிருந்த நாங்கள் தட்சன் மீது கோபம் கொண்டு அங்குள்ளவர்களை பயன்கொள்ளச் செய்து வேள்வியை அழிக்க தலைப்பட்டோம். ஆனால் பகைவரான பிரபு தனது தவ வலிமையால் எங்களை தடுத்து விட்டார். அவரது தவ வலிமைக்கு எதிர் செய்ய இயலாத நாங்கள் இப்பொழுது தங்களை சரணமடைந்தோம். உலகமனைத்தையும் காத்தருளும் இறைவா, கருணைக்கடலே, எங்கள் அச்சத்தை தாங்கள்தான் போக்க வேண்டும், அபயம் அளிக்க வேண்டும். இறைவனே, அந்த வேள்வியில் தட்சன் முதலிய தீயவர்கள் கர்வத்தால் தங்களை வெகுவாக அவமதித்தனர். சிவபெருமானே, நலமே செய்பவர் தாங்கள். எங்களுக்கும் சதீதேவிக்கும் மூடனான தட்சன் முதலியவர்களுக்கும் நடந்த அனைத்து விவரங்களையும் நாங்கள் கூறிவிட்டோம். தங்கள் திருவுள்ளம் எப்படியோ அப்படி செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தன் பார்ஷதர்கள் கூறியதை கேட்ட சிவபெருமான் அங்கு நடந்தவற்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பி உன்னை நினைத்தார். தேவரிஷியே, திவ்ய திருஷ்டி பெற்றவன் ஆதலால் சிவபெருமான் நினைக்கவே நீ உடனே அங்கு சென்று பக்தியோடு வணங்கி நின்றாய். உன்னை புகழ்ந்த சிவபெருமான் தட்சந்து வேள்விக்கு சென்ற சதீதேவியை பற்றியும் மற்றும் அங்கு நடந்தனவற்றையும் வேணினார். அன்பனே, இறைவன் கேட்கவே சிவ சிந்தனையிலேயே ஊறித் திளைக்கும் நீ தட்சணது வேள்விச்சாலையில் நடந்தவை அனைத்தையும் விளக்கி கூறினாய். நீ கூறியதை கேட்டு பெருஞ்சினமும் பெருந்திரலும் கொண்ட சிவபெருமான் மேலும் கடும் கோபம் கொண்டார். உலகம் அனைத்தையும் சங்கரிக்கும் ஸ்ரீ ருத்ர பகவான் தன் தலையில் உள்ள சடையிலிருந்து ஒரு சடைக்கற்றையை பிடுங்கி எடுத்து அம்மலையில் ஓங்கி அடித்தார். முனிவரே, சிவபெருமான் இவ்வாறு ஓங்கி அடிக்கவே அச்சடைக்கற்றை இரண்டாக விண்டது. அப்பொழுது ஊழிக்காலம் போல் பயங்கரமான பெருத்த ஒலி உண்டாயிற்று. அச்சடையின் முன்பாகத்தில் இருந்து சிவகணங்களின் தலைவனும் பயங்கரமான திரள் படைத்தவனுமான வீரபத்ரன் தோன்றினான். அவன் இக்குவலயத்தின் அனைத்து புறங்களிலும் பரவி நின்று அதைவிட 10 உயர்ந்து பெருகி நின்றான். பெருத்து உயர்ந்த திருமேனியும் 1,000 திருக்கரங்களும் கொண்டு ஏதோ ஊழித்திதான் தோன்றியதோ என்னுமாறு இருந்தான். பெருந்திரல் படைத்த மகாருத்ரனான அவனது கோபக்கனலால் எரியும் பெருமூச்சிலிருந்து 100 வகையான காய்ச்சல்களும் 13 வகையான சன்னிபாத நோய்களும் தோன்றின. அச்சடைக்கற்றின் மற்றொரு பாகத்திலிருந்து பார்க்கவே மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கும் மகாகாளி தோன்றினாள். அவளைச் சுற்றி கோடி கோடி பூதங்கள் நின்றிருந்தன. முதலில் தோன்றிய அந்த காய்ச்சல்களும் நோய்களும் உருவமெடுத்து அனைத்து உலகங்களும் பயந்து நடுங்குமாறு பார்க்கவே கொடூரமாக இருந்தன. தன் ஒளியினால் பிரகாசித்து நிற்கும் மற்ற நோய்கள் என் திசைகளையும் எரித்துவிடும் போல் இருந்தன. அழகுறப் பேசும் திறனுடைய வீரபத்ரன் சிவபெருமானை இருகை கூப்பி வணங்கி கூறலானான். வீரபத்ரன் கூறுகிறான், மகாருத்ரரே, சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூவரையும் தம் 3 திருக்கண்களாக கொண்ட இறைவா, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என விரைவில் கட்டளையிடுங்கள். ஈசனே, அறையினுடையில் கடல்கள் அனைத்தையும் வற்றடிக்க வேண்டுமா, அல்லது மலைகள் அனைத்தையும் பொடியாக்க வேண்டுமா? 1 நொடியில் தேவர்களையும் முனிவர்களையும் எரித்து சாம்பலாக்கட்டுமா, அல்லது இந்த பிரம்மாண்டத்தையே சாம்பலாக்கட்டுமா? சங்கரே, சங்கரரே, ஈசனே, அனைத்து உலகங்களையும் தலைகளாக புரட்டட்டுமா, அல்லது ஜீவராசிகள் அனைத்தையும் அழிக்கட்டுமா? மகேசா, தங்களது கருணையால் எனக்கு எங்கும் எதிலும் செய்ய இயலாத செயலே இல்லை. பராக்கிரமத்தில் எனக்கு சமமான வீரன் இதற்கு முன் இருந்திருக்க மாட்டான், இனியும் வரப்போவதில்லை. சங்கரா, நீங்கள் ஏதாவது ஒரு புல்லை அனுப்பினாலும் கூட எந்த ஒரு முயற்சியும் இன்றி ஒரு நொடியில் அது எந்த ஒரு பெருஞ்செயலையும் செய்துவிடும் என்பதில் ஐயமேது? தங்களது ஒரு சிறு திருவிளையாட்டினாலேயே அனைத்து காரியங்களும் நிறைவு பெறும் என்றிருக்க என்னை நீங்கள் அனுப்புவது என்பது என் மேல் கொண்ட கருணையே. இறைவா, என்னிடம் உள்ள இத்திறமைகள் தங்கள் கருணையால் பெற்றனவே. தங்கள் கருணையின்றி யாரிடமும் எந்த ஒரு திறலும் இருக்க முடியாது. தங்கள் கட்டளையின்றி எவரும் ஒரு புல்லை கூட அசைக்க இயலாது என்பது ஐயத்திற்கு இடமின்றி பரவியுள்ளது. மகாதேவனே, தங்கள் திருவடிகளில் பன்முறை வணங்கி வேண்டுகிறேன். தங்களது விருப்பத்தை நிறைவேற்ற இப்பொழுதே என்னை விரைவில் அனுப்புங்கள். எனது வலது தோள் அடிக்கடி துடிக்கிறது. இது எனது வெற்றியை குறிக்கிறது. ஆகவே இறைவா, என்னை விரைவில் அனுப்புங்கள். சங்கரா, இதுவரை இல்லாத ஏதோ ஒரு புதிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் எனக்கு ஏற்படுகிறது. எனது மனம் தங்கள் திருவடி தாமரைகளிலேயே ஒன்றி நிற்கிறது. ஆகவே ஒவ்வொரு அடியிலும் எனக்கு நல்லதே நடக்கும். சம்போ, அனைத்து மங்களங்களுக்கும் ஆதாரம் தாங்கள்தானே. தங்களிடம் உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றியும் நலனும் அன்றோ? தங்களிடம் உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றியும் நலனும் அன்றோ? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சர்வ மங்களங்களையும் நல்கும் இறைவியின் பதியான சிவபெருமான் வீரபத்ரன் கூறியதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து, வீரபத்ரா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என ஆசி வழங்கி கூறலுற்றார். மகேஸ்வரர் கூறுகிறார், எனது கணங்களாலேயே சிறந்தவனான வீரபத்ரனே, பிரம்மதேவரின் மகனான தக்ஷன் கொடியவன், மூர்க்கன், செருக்குடையவன். ஆகவே அவன் என்னிடம் பகைமை பாராட்டுகிறான். இப்பொழுது அவன் ஒரு வேள்வியை செய்யத் தொடங்கியுள்ளான். நீ அவ்வேள்வியையும் அதற்கான அனைத்து பரிவாரங்களையும் பொசுக்கி சாம்பராக்கி திரும்ப என்னிடம் வா. தேவர்களோ, கந்தர்வர்களோ, யக்ஷர்களோ அல்லது வேறு எவர்களாக இருந்தாலும் உன்னை எதிர்ப்பார்களேயாகில் அவர்களையும் எரித்து சாம்பலாக்கு. ததீசி முனிவர் என்னை பற்றி கூறிய சபதத்தை மீறி எந்த தேவர்கள் அங்குள்ளனரோ அவர்களையும் நீ எப்படியாவது எரித்து சாம்பலாக்க வேண்டும். என் சொல்லை மீறி கர்வம் கொண்டு அங்கிருப்பவர்கள் எவரானாலும் அவர்கள் அனைவரும் என் துரோகிகளே ஆகும். ஆகவே அவர்களையும் தீயனும் மாயையால் சுட்டெரித்து வா. தக்ஷனது வேள்வியில் தங்கள் மனைவிகளுடனும் அவசியமான வேள்வி உபகரணங்களுடனும் இருப்பவர்களையும் எரித்து சாம்பராக்கி திரும்ப என்னிடம் வா. நீ அங்கு சென்றதும் விஸ்வேதேவர் முதலிய தேவகணங்கள் உன்னை துதித்து போற்றினாலும் அவர்களையும் தீக்கொழுந்தினால் எரித்துவிடு. அங்கு தக்ஷன், அவனது மனைவி, சுற்றத்தாராகி அனைவரையும் சுட்டரித்த பின்பு அங்கு யாக வேதிகைகளில் வைக்கப்பட்டுள்ள கலச நீரை மனதாரப் பருகு. அதுவும் ஒரு லீலையே. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, வேதிநேர் முறைகளை காத்தருள்பவர், காலனை காலால் உதைத்தவர், அனைவருக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவர், அவ்விறைவனான ஸ்ரீ ருத்ரன் சினத்தால் கண்கள் சிவக்க வீரனான வீரபத்ரனிடம் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமானார். அத்தியாயம் 33-34. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இறைவன் கூறியதை வினயத்தோடு கேட்ட வீரபத்ரன் பெருமகிழ்ச்சி கொண்டு இறைவனை வணங்கி அவரது கட்டளையை சிரமேற்தாங்கி தட்சனின் வேள்விச்சாலைக்கு புறப்பட்டான். சிவபெருமான் ஊழித்தீ போன்ற ஒளிவடைத்த கோடி கோடி ஜீவகணங்களை அவனோடு வெறும் பகட்டிற்காக அனுப்பி வைத்தார். அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு வீரபத்ரனுக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்து சென்றனர். கால காலனான சிவபெருமானது சிவகணங்களும் வீரபத்ரனும் சிவனை ஒத்த திருமேனி கொண்டவர்கள். அவர்களோடு கூட மகாத்மாவான வீரபத்ரன் சிவனை போன்ற வேஷமும் நகைகளும் அணிந்தவனாக தேரேறி சென்றான். 1000 தோள்கள், உடலில் பாம்புகள் நிகழ்ந்தன. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அகன்று பறந்து நெடியதான பெரியதான தேர். 10,000 சிங்கங்கள் வலிமையோடு தேரை இழுத்துச் செல்கின்றன. ரதத்தின் இரு புறங்களிலும் வலிமிக்க சிங்கங்கள், புலிகள், முதலைகள், சுறாமீன்கள் மற்றும் 1000 யானைகள் ரதத்தை காத்துச் சென்றன. காளி, காத்யாயனி, ஈசானி, சாமுண்டா, முண்டமர்தினி, பத்ரகாளி, பத்ரை, துவரிதா, வைஷ்ணவி என்னும் 9 துர்கைகளும் பிரமதகணங்களும் சூட மகாகாளி தக்ஷனை அடிக்கச் சென்றாள். டாகினி, சாகினி, பூதர், பிரமதர், குஹ்யகர், கூஷ்மாண்டர், பற்படர், சடகர், பிரம்மராட்சசர், பைரவர் மற்றும் கஷேத்ரபாலர் முதலிய வீரர்களும் சிவபெருமானது கட்டளையை ஏற்று தக்ஷனது வேள்வியை அழிக்க வேகமாக புறப்பட்டனர். இவர்களைத் தவிர 64,000 யோகினிகள் கொண்ட பெரும் படையும் பெரும் கோபத்துடன் சென்றன. இவ்வாறு கோடிக்கணக்கான கணங்களும் பலபடியான கணத்தலைவர்களும் வீரபத்ரனோடு சென்றனர். அப்பொழுது பேரிகள் முன் அதிர முழங்கின. பலவாறான ஒலி எழுப்பும் சங்குகளும் பல பல கொம்பு வாத்தியங்களும் முழங்கின. முனிவரே, சேனைகளோடு வீரபத்ரன் செல்கையில் நல்ல சுபசகுனங்கள் தோன்றின. இவ்வாறு வீரபத்ரன் பிரமத கணங்கள் சூழ புறப்பட்ட போது அங்கு தட்சனுக்கும் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் தீய சகுனங்கள் தோன்றின. தேவரிஷியே, வேள்வியின் அழிவிற்கான மூன்று வித உற்பாதங்கள் தோன்றின. தட்சனுக்கு இடது கண், இடது தோல், இடது துடை துடித்தன. இவ்வாறு ஆண்களுக்கு இடதுபுறம் துடிப்பது தீய சகுனமாகும். பலவித தீமைகள் வருவதை குறிப்பதாகும். தட்சனது வேள்விச்சாலையில் நிலநடுக்கம் தோன்றியது. நடுப்பகலில் நட்சத்திரங்கள் அற்புதமாக தெரிந்தன. திசைகள் அழுக்குற காட்சியளித்தன. சூரிய மண்டலம் பல நிறம் கொண்டதாக காணப்பட்டது. அங்கு ஆயிரம் ஆயிரம் சுற்றுக்கோடுகள் பயங்கரமாக காட்சியளித்தன. மின்னல் மற்றும் தீப்புழம்பத்த ஒளி கொண்ட நட்சத்திரங்கள் சிதறி விழுந்தன. இவ்வாறான மற்றும் பல பல தீய சகுனங்கள் தோன்றின. இதற்கிடையில் விண்வெளியில் ஒரு வானொலி எழுந்தது. அவ்வொலி தேவர்களையும் முக்கியமாக தட்சனையும் குறித்ததாக இருந்தது. வானொலி கூறுகிறது, தட்சனே, இன்று ஒரு உன் பிறவி வீணானது. நீ ஒரு முழு முட்டாள் பாவி. பகவான் சிவபெருமானிடமிருந்து உனக்கு பெருத்ததொரு துன்பம் நேரிடப் போகிறது. அதை எவ்வகையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனது ஆஹா என்ற அலறலும் எவராலும் கேட்க முடியாது. உனது வேள்விக்கு வந்துள்ள மூடர்களான தேவர்களுக்கும் பெருந்துன்பம் நிச்சயம் ஏற்படப் போகிறது. இதில் சந்தேகமே இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, வானொலி கூறியதையும் தீச்சகுனங்கள் தோன்றியதையும் கண்டு தட்சனும் மற்ற தேவர்கள் அனைவரும் மிகவும் பயந்தனர். இதனால் கலக்கமுற்று மயங்கிய தட்சன் மிக்க மனவருத்தம் முற்று நடுங்கி தன் தெய்வமான திருமகள் கேள்வன் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தான். தன் அடியாரிடம் தீராத அன்பு கொண்ட தேவதேவரான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி துதித்து குரலுற்றான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பிரதத்தராஜன் சருக்கம். அருணாச்சலேஸ்வரர் பொருளை திருடியோர் அடையும் துன்புநிலை. அருணை வாழிறைவந்திரவியம் அணுமட்டாயினும் கரந்த வேருடனே மரணமாய் நமன் நாட்டழலிலே குளிப்பர் வஜ்ர உலக்கையால் மறிவர். இருள் நிறை நரகம் 10,000,000,000,000 இடத்திலும் அடைவிலே இருப்பர். தரணியில் புழுவாய் பிறப்பர்கள் களவு தனக்கியந்தவரும் அத்தகையார். ஒங்கிய தரையுள் இசைத்த பொன் எதிரே உற்ற பேருடலையும் ஒறுக்கும் தெங்கிய கருணை அருணநாயகர் பொன் செய்கையைப்படியினில் கறந்து வங்கிய பேரை கிளையுடன் சிதைக்கும் மலையினும் கடலினும் ஒழித்து நீங்கிய பொழுதும் தொடர்ந்திடும் விடுமோ நிழலெனத் தொடருமென் நிலத்தும் கடிக்கலாம் சிலையை விழுங்கலாம் நெருப்பை கடுவிடம் குழைத்திழைத்தெடுத்து குடிக்கலாம் இரும்பை அருந்தலாம் கடும்பால் கொள்ளலாம் அருந்தினல் குணத்தால் விடுக்கலாம் பகையை அருணநாயகர் பொன் விழுங்கினால் மிழற்றிலே பிடிக்கும் உடற்குளே கனலும் புகையும் அவ்வளவோ உயிரையும் உளத்தையும் முறுக்கும் முக்கணான் பொருளைக் கவர்ந்த பேரிருக்க முயன்றவே நினைந்தவேர் முதலாய் அக்கணத் தழிவர் அவர்களும் இருக்க அடியவர் பொருள் கவர்ந்தலைக்க தக்கது நினைத்தார் கெடுவர் என்றுரைத்து சத்தியம் பலபல சாற்றி செக்கரும் கருக ஒளிவிடும் மணிப்பூன் திசைமுகன் ஒரு கதை செப்பும். பிரதத்தன் வரலாறு. முன்னமே ஒரு நாள் வடதிசைக்கிறைவன் முழுமணி கங்கை நீர்த்துறைவன் இந்நிலத்திழிந்த இந்திரன் நனையான் ஆண்டகை முருகவேள் நிகர்வான் மன்னவர் நிறைத்த மகுடகோடிகளின் வைரநாயகங்களால் தேய்ந்த பொன்னவிர் கழலான் தருமமும் கழலான் புகழ்பெயர் பிரதத்தன் என்பான். பிரதத்தன் கோலம். காலன் நேர்விழியார் முகமென விளங்கிக் கலங்குடை தொழுக்கிய மதிபோல் நீலமாம்மணிக்காம் வியைந்த வெண்கவிகை நெடுநிலப் பரப்பெலாம் நிகழ்த்த சாலவே பணியா அரசர்கள் இவன் பொன் சரணமே படிந்துயிர் பெறுமென்று ஏலவே அழைக்கும் தரும தேவதை போல் இரண்டு சாமரைகளார்த்திடவே. பிரதத்தன் யாத்திரைக்கு புறப்பட்டது. வருண மண்டலத்தில் புறவி போல் கிளர்ந்த மரகத குரகதம் பயங்க அருணமண்டலத்தை அளவிடும் கொடித்தேர் அடவிகள் புடவியை அடைப்ப கிரண சிந்துரத்து புகர்முகமறுப்பில் கிம்புரிக் கதிர்திசை கிளற தரணிவர் நடுங்க மந்திரிகணத்தோடு எழுந்தனன் தண்டயாத்திரையே. பிரதத்தன் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை அடைந்தது. அங்கர்புற்றேற யவனர் வெப்படைய அவந்தியர் வில்லின்னான் கௌவ சங்கிலி தொடக்காய் மற்ற மண்டலிகர் தம்மிரை தங்களே சுமக்க சிங்கையேரெனவே சோழ நாடனைவான் திருநதி கடந்து தென்னருணை கங்கை வார் சடையான் கோயிலிற் புகுந்தான் கங்கையும் காசியும் புறப்பான். பிரதத்தன் காமவிராகம் கொண்டது. அரும்ப விழ்மலர் கொண்டருச்சனை புரிய அருணநாயகர் திருக்கோயில் விரும்பியுள் புகுந்து பணியும் அவ்விடத்தில் விடத்தினும் கொடிய கூர் விழியாள் இரும்பையும் உருக்கும் இசையினால் ஒருத்தி இளங்கிழை யாருடன் இறைவாள் கரும்பெனும் மொழியால் பாடுதல் கேட்டான் கண்டனன் வளைத்தவேள் கரும்பை. பிரதத்தன் குரங்கு முகமானது. அன்னமோ கிளியோ அமிர்தமோ திருவோ அமிர்தமன்ற அமரரு கழித்த வண்ண மோகினியோ இரதியோ விரமன் மனத்தினால் வகுத்த மேனகையோ என்ன மோகமதாய் தமது நாட்டினில் கொண்டேகுவான் நினைந்தனன் அதற்கு முன்னமே குரங்கு முகமதாயிருந்தான் முருவலாயினதெவர் முகமும். பிரதத்தனின் காணிக்கை. மந்திரி கிழவர் அரசனை வினவி மன்னவா நினைந்தவார் அதனால் வந்த இத்துயரம் தவிர்ந்திட மலைமேல் மருந்தினைப் பணியென அவனும் சிந்துரக் குவடும் கவனவாம்பரியும் செழுமணி சிவிகையும் தேரும் சந்தனம் மணியும் தனத்தினார் வளரும் தமனியக் கோயில் முன்விடுத்தான். பிரதத்தனின் குரங்கு முகம் மாறியது. பன்னரும் அனந்த பூஜனை புரிந்தான் பரமனும் அவர்கருள் புரிந்தான் கிண்ணர மொழியாள் விருப்பினால் அடைந்த கிளேசவா நரமுகம் ஒழிந்தான் நல்நர முகம் பெற்றிரையுநாள் அணைந்தான் ஆதலால் அரண் பொருள் கவர உன்னிய பாவம் பதின்மடங்கு அரும்பொன் உதவினால் தவிரும் என்றுரைத்தான். அறிந்து செய்த பாவம் தீர வழி கேட்டல். மாதவனே அருணகிரி வளம் இதுதான் என திருவாய் மலர்ந்தான் அந்த போதனையங்கடி பணிந்துன் போதனையால் மகிழ்ந்தனமை புவியின் மீதே கோதமுடன் அறிந்து செய்த பவம் தவிரும் கதையினையும் கூறுக என்றான் மூதறிவாயின நாலு முகத்திரும் ஆயிரம் முகமாய் மொழியல் உற்றான்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

0: సహనావతు సహనౌ భునక్తు సహ వీర్యం కరవావహై తేజస్వినావధీరమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. వందే దక్షిణ కైలాసం వందే మార్జినీమపి వందే వేణువనేశ్వరం వందే శ్రీమత్కాంతిమతేశ్వరి వందే శ్రీమూలలింకం చ శ్రీమత్తామ్రసభావతి శివగామి సమోవేదం సుందరం లోకసుందరం శంభో నకులదైవతం పశుపతే శంభాద్వితీయావయం శాంభం స్తౌమి సురాసురాగిణా స్వాంబేన సంతారితాః స్వాంబాజాస్తి నమో మయా విరచితం శాంభాత్పరం నో భజే శాంభస్య నిజరోస్త్యహం మమ రతిః శాంభో పరబ్రహ్మహం. మరుండవై మందిరం మరువై నన్నెలియవై మచ్చుమెల్ల అరుణ్ తుజర్కెడుం అవర్ నవమీ సిందైసై నన్నంజమే పురుం తుజన్ పురవిని కుండ్రీ కొన్సొరిగర తుంజువైంబోరుందీశం పొన్మలర్ తిరునల్వేదియురై సల్వసామే వెంజేలనయ కన్నాసం వెహుళి వనయిల్ నగపట్టు నెంజే నాయేన్ ఞానచ్చుడరే ோர்ணைகே பஞ்சுயேர் அழியாழ்வாகச்சு ஒருவார் பவழச்சிருவாயார் அஞ்சே என்னாசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே சீரும் திருவும் பொலியன் சிவலோகநாயன் திருவழிக்கு ஆறும் வெறாத அறிவு பெற்றே பெற்றதார் பெறுவார் உலகின் ஊரும் உலகும் கிளற உளறி உமைவனவாளனுக்கு அட்பாரும் விஷும்பும் அறிவும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுவே துந்துவி முழல்யாழ் ஒந்தையன் இயம்பன் தொடர்ந்து இருளியர்களும் துடிப்ப நந்திகை முழவம் முகின நலங்கனடங்குறி பரவசங்கோயில் அந்தியின் மறை நான்கு ஆரணம் கொதிந்த அரும்பெறல் மறைப்பொருள் மறையோ சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புலியோர் திருவடர் திருச்சிற்றம்பரமே மறைவளரும் திருவே வைதிகனையே வளர் ஞான புறையணி முகிலே புகலியவர் சுகலே பொரு பொன்னி துறை பெருமணியே சுருதியின் மொழியே மெழியே வந்து இளையவன் உரையாளுடன் அருள்கர எய்தினே வேக பொரு குணந்தேன் மேவு சிவாகமச்சு தீரில் பொருளும் தெளிந்து உயிந்தேன் ஏதுகுறை தெற்றிசோ சிங்க சிவயானவாமுனிவன் ஒற்றாமரை அழிக்க பொக்கு விருச்சிற்றம்பர நம பார்வதி பஜயர மகாதேவ. எல்லாமல்ல பரமகருணாநிதியாகிய சுவாரிபாடிய சுழை திருவழி துணைக் கொண்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு நான் என்ற காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் எது வந்து நமக்கு உய்தி தரக்கூடியது என்று சிந்தித்தால் சிவப்பேர் ஒன்றே நமக்கு உய்தி தரக்கூடியது. இந்த ஆன்மாவுடைய லட்சியம் அவனுடைய திருவடியில் இன்பத்தை பெறுவதுதான். அந்த லட்சியத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு லட்சியத்தை அடைக்குமன் பல தடைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்துதான் அந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும். என் ஆன்மாவிற்கும் திருவடி இன்பத்தை பெறுவது ஒன்றேதான் கடன். அதற்காகத்தான் இத்தனை நூல்கள் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் திருமுறைகள் எல்லாம் இதுக்காகத்தான். இத்தனை நூல்கள் அவசியமாகும். மற்ற மதங்கள்லாம் ஒரு நூல் தானே வச்சிருக்கு. கிறிஸ்தவன் பைபிள், இஸ்லாமியர்கள் குர்ஆன், புத்தரண்டா பிழக நூல், இப்படி அவன் ஏதோ ஒரு நூல் தான் வச்சுருக்கான். நமக்கு எதுக்கு இத்தனை நூல்? நூல்கள் அதிகமாக ஆகினாரும் சண்டை தான் அதிகமாகின்றது இல்லையா? அதாவது ஆன்மாவினுடைய இலக்கணத்தை முழுவதுமாக நன்றாக சிந்தித்து சொன்னது நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். பல சமயங்கள் ஆன்மாவை பற்றி பேசினாலும் உண்மையான ஆன்மாவின் இலக்கணம் என்ன என்பதை தெளிவாக சொன்னவை நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் ஒன்றுதான். இந்த ஆன்மாவிலே வந்து பலவிதமானது. ஆன்மாக்கள் பல என்ற சொன்னதில் இந்த பல என்பது எண்ணிக்கையை குறிப்பதல்ல. ஆன்மாக்கள் பல என்பது ஆன்மாக்களுடைய பரிபாகம் பல கோடி விதம். இங்கே நான் 20 பேர் உட்கார்ந்துருக்கிறேன்னா 50 விதமான பக்குவங்கள் உட்கார்ந்துடும். இருப்பது 20 பேர் ஆனால் 50 விதமான மனப்பக்குவங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். அது எண்ணில் அடங்காது. ஆன்மாக்கள் எண்ணில் அடங்காதது என்று சொல்லிட்டேன். அது அப்போ எண்ணிக்கையில் பலங்கிறது எண்ணிக்கையை குறிப்பதல்ல. அப்படி ஆன்மாக்கள் பலவிதமாக இருப்பதாலும் அவருடைய அதை போன்று அவருடைய பக்குவங்களும் சிந்தனைகளும் பல்வேறு விதமாக இருப்பதினாலும் அவர் அவருடைய பரிவாகத்து ஏற்ப நூல்கள் தேவைப்படுகின்றன. ஆகலே ஆன்ம பரிவாகத்திற்கு ஏற்பவும் அந்த ஆன்மாவை படிப்படிமையாக கொண்டு செல்வதற்கு நூல்கள் ஏற்பட்டது, பலவாக ஏற்பட்டது. இப்படி பல நூல்கள் ஏற்படினும் அதனுடைய சாராம்சமாக, எல்லா நூல்களினுடைய சாராம்சமாக ஒன்றை சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நந்தியிருந்தான் கேட்டார். எல்லாம் படித்தாச்சு சார், நான் ஆகும் 28 ஆகவும் படித்தாச்சு, 86 ஆகவும் படித்தாச்சு. படித்ததில் என்ன கண்டதுன்னா தெளிவின்மை தான் கேட்குது. படித்தா தெளிவு ஏற்படணும். எனக்கு என்ன ஏற்பட்டோம்? தெளிவின்மை தான் ஏற்பட்டது. அதனால் தெளிவு ஏற்படுவதற்காக சுருக்கமாகவும் நுணுக்கமாகவும் எனக்கு ஒரு உபதேசமாகங்கள் என்று சொன்னார். அப்படி உபதேசம் செய்யப்பட்டுதான் சிவஞான போரம், 12 சூத்திரங்கள். அதை தமிழுலகம் உய்யுமாறு மைகண்டதேவருக்கு சத்தியஞான சரிசிகள் பரஞ்சோதியமன் அவர்கள் செய்ய அதை நாம் தான் உய்வதற்காக தமிழிலே மொழிபெயர்த்தருள் செய்தார். மொழிபெயர்ப்பு இல்லை, தனித்தமிழ் நூல் என்று சொல்லுகிறவர் இருக்கின்றார்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அப்படி ஒரு தனி நமக்குன்னு ஒரு தனி நூலாக்கிறது ஒரு பெருமை தான் நமக்கு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஆச்சாரிய பெருமனுக்கு அத்தனை பேரும் மொழிபெயர்ப்பு என்றே சொல்லி சென்றிருக்கிறார்கள். சரி, அது எப்படி இருந்துட்டு போகிறோம், நமக்கு நோய் தான் வேணும், விஷயம்தான் வேணும், அது மொழியிருப்பா மொழியிருப்பு இல்லையாங்கிறது இப்போ வேணும், நமக்கு விஷயம் வேணும். அப்போ அப்படி அந்த சிவஞான போரம் உபதேசம் செய்து அதன் வழியாக மற்றும் 13 சாஸ்திரங்கள் ஏற்பட்டது. வழிநூலாக சிவஞான சித்தியார், சார்பு நூலாக சிவப்பிரகாசம், இது அத்தனைக்கும் சேர்ந்து மற்ற நூல்கள் அஷ்டப்பிரகரணம். இதில் இறைவன் யார் என்பதுதான் முதல் கேள்வி. முதலே இறைவன் உண்டா உண்டா இல்லையா என்கிற கேள்வியை உள்ள பொருள்தான் ஏற்படும். உண்ட பொருள் உண்டா, மைக்கு உண்டா இல்லையான்னா அந்த கேள்வியே எதுக்கு ஏற்படும்னா இருக்கிற ஒருக்கு தான் ஏற்படும், இல்லாதவனுக்கு கேள்வியே இல்லாது. அப்போ எப்போ கேள்வி இருந்தாச்சோ அப்போ அந்த பொருள் உள்பொருள். ஆனால் அவர்களுடைய பரிவாரத்திற்கே நாம் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது இல்லையா. அந்த முறைதான் ஒருவன் ஒருவள் ஒருத்தி என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் அதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி. அப்போ இந்த உலகம் தோன்றி நின்று அழிகிறது, ஆகலின் இதை தோற்றி நிறுத்தி அழிப்பான் ஒருவன் வேண்டும் என்பதான் முதல் கேள்வி. இதில் இந்த உலகம் தோன்றுகிறதா இல்லையா, நிலையா இருக்கிறதா, இந்த உலகத்துக்கு முதற் காரணம் எது, இப்படி உலக ஆயர் சமணர் பௌத்தர் தார்க்கிகர் மீமாம்சகர் நையாயிகர் சாங்கியர் இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு அத்தனைக்கும் பதில் சொல்லி அடைத்து விட்டார் முதல் சூத்திரத்தில் முதல் அடியானத்தில். ஆகையினால எத்தனைக்கும் காரணம் மாயை என்று சொல்லி வைத்து விட்டார். மாயை தான் முதற் காரணம். ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்வதற்கு 3 காரணங்கள் கண்டிப்பாக வேண்டும். இந்த டேபிள் பார்த்தோன்னே இது எதிலிருந்து செய்தது என்று அதை முதல் தெரியணும். இது எதை கொண்டு செய்தான் அந்த 2 தெரியணும். 3 செய்தவன் யார், இந்த 3 நம்ம தெரிஞ்சாங்க. அதுதான் எதிலிருந்து செய்தது என்பதுதான் முதற் காரணம். மரத்திலிருந்து செய்தது முதல் மரம் முதற் காரணம். எதனை கொண்டு செய்தான் மரத்தில் இந்த ஷூ வந்திருக்காய் மொழி விளையாடுதா இல்லை, அவனுடைய உச்சுடி சுத்தியில் உச்சியில் அமைச்சு செதுக்கி இது ஒரு உருப்படுத்துகிறான். அவையெல்லாம் துணை காரணங்கள். சரி, மரமும் ஜடம் ஒளி சுற்றியிலும் ஜடம் ரெண்டும் சேர்ந்து டேபிளாக மாறிடுமா? அப்போ இந்த ஜடப்பொருளை உருவாக்குவதற்கு ஒரு சித்த பொருள் தேவை, அறிவுடைய ஒரு பொருள் தேவை, அவன் கார்பெண்டர். ஆகினால காணுகின்ற உலகம் தோன்றி நின்று அழிவதனாலே இதை தோற்றி நிறுத்தி அழிப்பான ஒருவன் வேண்டும், அவன் யார்? அந்த மற்றவர்களாம் ஒன்று சொல்லிக்கொண்டு வர கடைகள நம்ம சுக்கார் வைஷ்ணவர்கார் அவன் தான் நமக்கு வேண்டியவன். சுக்காரன் தான் அவன் சொன்னா, யோ நீர் மூலப்பகுதியிலிருந்து தோன்றும் இல்லை, நீரை சொல்லுதல்ல அந்த மூலப்பகுதிக்கு ஏமா விஷ்ணு தான் கடவுள், அவர் தான் தெய்வம். அப்படி கூட தெரியல, மூலப்பகுதியே விஷ்ணுன்னு சொல்லிட்டான். அப்போ அதில் தான் அழைய முடிய அழையனதா இல்லை இந்த தோன்றுகிறது. அதனால் இங்கே விஷ்ணு தான் பரதெய்வம், விவகாரம் கரெக்ட், தப்பு சொல்ல முடியாது. ஆனால் தத்துவங்கள் எத்தனை என்று வரும் பொழுது சைவ சித்தாந்தமும் சாத்தமும் தவிர அத்தனை 24 தத்துவங்களுக்கு மேலே உடன்படலை. சைவம் ஒன்று தான், 36 24 மேலே தத்துவங்கள் இருக்கின்றன, புவனங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவேன். இது அப்படியே சாத்தமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் அவனுக்கு மூலப்பகுதி மேலே தத்துவம் இருக்குங்கிறே அவன் தெரிய, அதனால் மூலப்பகுதிக்கும் மேலே தத்துவங்கள் இருக்கின்றன, உன்னுடைய கடவுள் மூலப்பகுதியோடு நின்று விடுகிறார், உங்கள் கடவுளையும் சேர்த்து சம்ஹரிக்கிற ஒருத்தர் இருக்கார், உன்னுடைய கடவுளையும் நீங்கள் சொல்கிற தத்துவங்களையும் 24 சேர்த்து ஒட்டுமொத்தமாக சம்ஹரிக்கிற ஒருத்தர் இருக்கார் அண்ணாச்சி, அவதான் எங்காள். யார் சர்வசம்ஹார காரணனையே முதலாக உடையது இவ்வுலகம். அப்போ சர்வசம்ஹார காரணம் யார் என்றால் சிவருமான் தான், பரமேஸ்வரன் தான். அது உடையாது. அவரத்திலே தான் தோன்றுகிறது, அவனத்திலான் ஒழுங்குகின்றது. அங்கிருந்தான் தோன்றியாக வேண்டும். அதான் ஒழுங்கின சம்ஹாரத்தினால் உற்பத்தி இல்லை. ஒருத்தர் இதை பற்றி திரும்ப திரும்ப கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒருத்தர். அப்போ அவருக்கு அவருக்கு நீர் என்ன பண்ணுறேன்னா, அவர் வியாபாரி, என்ன வியாபாரம், மாங்காய் வியாபாரம் பண்ணுறேன்னாரு. கரெக்ட். அப்போ வாரம் நீர் மாங்காயை என்ன பண்ணுறேன், ஒரு இருக்கிற போடும்போது முதல்ல பரு மாங்காய் போடும், அப்புறம் அதுக்கு தானே பொடி மாங்காய், அப்போ கடைசியாக சின்ன மாவுளையில் போட்டு பள்ளத்தில் நிறைய இல்லையா. கரெக்ட். பன்னீர் போட்டது முதல்ல போட்டது வந்து பெருமாங்காய். இப்போ அதை எடும், அது எப்படி முடியும், இதெல்லாம் கடைசியில் போட்டு எடுத்தால் தான் முதல்ல எடுக்க முடியும். ஆ, அப்படி வரும். அதே மாதிரி எப்படி ஒழுங்கிட்டோ அப்படி தான் இடம் தோன்றும். ஆகையினால இந்த ஒழுங்கின சம்ஹாரத்தினர்கள் உற்பத்தி இல்லை. இப்படி இந்த சர்வசம்ஹாரனாய முதல் சிவருமான் என்ற முடிவு பண்ணமுன்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இவாளோட எல்லாரும் ஒருங்கு வைத்து வணங்கலாம். அவளும் கடவுள்கள் தானே, சொன்ன எல்லாரும் கடவுள் தான். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. இந்த சொல்லுக்கு வித்தியாசம். ஒரு இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு அவையில் பேசிக்கொண்டிருக்கிறது இதை சொன்னேன். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் எல்லாம் கடவுளர்கள், அவர் கடவுளாக மாட்டார். இதற்கு மேலானவர் தான் கடவுள் என்று சொன்னார். எதுக்கு சிசுமணி என்னாச்சு உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். அவர் சொன்னான், இந்த இதை கரெக்டாக நீங்கள் ஒத்தான் சொல்லியிருக்கிய, நான் சொல்லி பாராட்டினேன். இந்த மாதிரி விஷ்ணு வந்து மேலே உள்ள தத்துவங்கள் இருக்கின்றன, இவர்களான் கடவுளர்கள். இவர்களை நீக்கி வழங்க வேண்டும், பொது நீக்கி வழிவிடுறதுன்னு எனக்கு பேர். எல்லாரையும் ஒன்று போல வச்சு நம்மளை ஒரு பெண்களை கூப்பிட்டு தன்னுடைய கணவர் அழுத்து விட்டு மனுஷா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் எனக்கு ஒன்று தான் ஆன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாரும் வேண்டியவர்கள் தான், உறவினர்கள் தான். ஆனால் கணவர் என்பவர் தனி, அது பொது நீக்கி வழி. அப்படி பொது நீக்கி வழிபட்டால்தான் நமக்கு சரியான வழிபாடு என்பது அர்த்தம். மற்றவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலாம், அவர்களுக்குள்ள கௌரவம் மரியாதை வணக்கங்கள் எல்லாம் அண்ணாச்சி வந்தால் வாங்கோ சொல்லலாம், கொண்டன் வந்தால் வாங்கோ சொல்லலாம், மச்சினர் வந்தால் வாங்கோ சொல்லலாம். அதுக்காக வேண்டி கணவர் வந்தால் இவரோடு சேர்த்து வச்சு வாங்கோ சொல்ல முடியாது, அது தனியாய். அதுக்கு தான் பொது நீக்கி வழிபடுதல் என்பது. இதைத்தான் இந்த புராணத்தில் சொல்லுகின்ற விஷயம். அதாவது சர்வஜன், எல்லாம் அறிபவன், அதாவது எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு. அதான் எண் குணத்தான் வள்ளுவர் சொல். அந்த எண் குணங்களிலே ஒன்று சர்வஜன், எல்லாம் அறிபவன். பிரம்மா விஷ்ணுகளெல்லாம் போய் அழுகிறாங்க, வேஷம் எங்களை தாக்கியாச்சு, எங்களால் தாங்க முடியல, துரத்திக்கிட்டே வருது, என்ன செய்யறது ஆனால் கேட்குறாரு. இவர் அப்படியா ஆனால் இவர் தெரியாதா? அப்படியானா இவர் சொல்லித்தானா நம்ம நம்ம சூர்மான தெரியணும். எல்லாம் நுழைந்தவர் தான், இருக்குன்னா அவர்கள் வாயினால் வரணும். ஊரில் ஒரு விவகாரம் நடக்கும், பெரியவர்களுக்கு தெரியும் என்ன நடக்குங்க, எல்லாம் தெரியும். தெரியாத மாதிரி வரட்டும், நம்மகிட்ட வரவோ பேசிக்கிடும். முதலே பயாச்சோம்னாக்கா நம்மையும் உள்ள இழுத்து போட்டுருவோம், நம்ம வெளி தள்ளி நிற்கணும். அப்புறம் அவங்கள அடிபடியை போட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னு வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வாங்க உட்காரு, என்னது நடந்தது அப்படியா, நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் கிடைச்சார். அதுக்கப்புறம் முடி. அதுபோல் சர்வஜர் எல்லாம் அறிபவர், ஆயினும் அறியாதுபோன்று இருந்து கேட்கிறார். அடுத்து பொது நீக்கி வழிபடுதல் என்பதையும் சொல்லணும். பிரம்மா விஷ்ணுக்களெல்லாம் வந்து வணங்குகிறாருன்னு சொன்னால் நீயே கெச்சி, எனக்கு வேறு ஆள் மடியாருன்னு சொல்லி நம்முடைய இறைவனுடைய பிரபாவத்தை பெருமையை விளக்குதலே ஒன்று விஷம் உண்டது, ரெண்டா திரிபுர சங்காரம், இப்படி ஒன்று. இந்த விஷம் நம்ம எம்பெருமான் சாப்பிடலாம் எல்லாம் க்ளோஸ், உலகமே குடிஞ்சு வச்சு பிரம்மாஷ்டம்லாம் போயிடலாம். ஆகையினால அவர் ஒருவரால் தான் அதை முடியும். அதே மாதிரி இந்த விஷயம் இருக்கிறாங்கல்ல, இந்த விஷயம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மந்திரம் வச்சுருக்கான்னு எல்லாம் சிவபரமா பஞ்சாட்சரத்தினுடைய மறு, அதாவது பஞ்சாட்சரம் எத்தனையோ விதம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா சிதம்பர சக்கரன் போட்டோம், நம்ம சிவா சிவா நம்ம சிவா இப்போ சிவா இப்படி போட்டால் வந்துடும். இதை மாதிரி நிறைய இருக்குது பஞ்சாட்சரம். அது எந்தெந்த நேரத்துக்கு இந்த பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தணும்னு கணக்கு, அதில் இந்த விஷயம் இறக்கிறதுக்கு உண்டான மற்ற மந்திரம் கதை நடக்காது. பஞ்சாட்சரத்தினால்தான் விஷத்தை இறக்க முடியும். ஏனெனில் அவன் விஷத்தை உண்டு சாகாமல் இருந்தவன ஒருவன் தான், அதனால் அவனால் தான் அந்த முடியும். விஷத்தை நீக்கியவன் அவன் தான். அந்த முறையில் ஒரு சமயம் எனக்கு ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ள அவ்வளோ கிரகமும், ராகு கேது கண்ணில் ராகு மீனத்தில் கேது, இந்த ரெண்டுக்குள்ளே அவ்வளோ கிரகம் அடங்கி போச்சு. இதுக்கு காலசற்ப யோக தோஷம் சொன்ன, இதுக்கு என்ன செய்யணும் நான் கருட பஞ்சாட்சரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் ஆனும். அப்படி ஒரு வச்சுக்கிது எனக்கு இதை நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஆமாம் இருக்கு. அப்போ நானும் போய் நூல்களை தான் புரட்ட ஆரம்பிச்சேன். ஆமிட்டுட்டு ஆமாம் கருட பஞ்சாட்சரம் அதில் என்னன்னா தீவிரமாக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது பண்ணக்கூடாது. உடம்புலாம் எப்படி கருடனுடைய நிறம் ஆகுமோ அந்த நிறமாக என் உடம்பு ஆகிப்போச்சு. கரு கரு கண்ணங்கரின்னு ஆகிவிட்டேன். எங்கள் வீட்டம்மா இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடம்புலாம் கருத்துக்கிட்டே வருது, நான் ஒன்றும் பண்ணலையே இல்லையே, என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் தான் கருத்துக்கிட்டே வருது. ஓ ஆமாம், அப்புறம் அதை குறைச்சிட்டேன். இதே மாதிரி எங்கள் தகப்பனாருக்கும் அதே மாதிரி ஒரு வசம். எங்கள் அப்பாவுக்கு சந்தானம் இல்லை, என்ன செய்யறதுனா சர்ப்பதோஷம் இருக்குது உங்களுக்குன்னு தான் சொல்லிட்டேன். இவ்வளோ தானே அந்த சர்ப்பத்தையே நான் ஒரு கை பார்க்குறேன். ஜெபம் பண்ண ஆரம்பிட்டோம் கடுமையாக சொன்னால் சர்ப்பத்துக்கு எப்படி தோல் உரியும் போது மாதிரி உறுதி அறிஞ்சிட்டு உரிய உறுதி உரியது. அப்புறம் அவர் எங்களுடைய நண்பர் வீட்டு நண்பர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி வந்தீங்க, ஒன்றும் பண்ணல இல்லை என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க அதான். அப்புறம் இந்த மாதிரி முதல்ல நிற்பட்டுங்க அதை, அதாவது என்ன தவிர யார் ஒருவன் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த வண்ணமாக ஆவான். நம்ம சாஸ்திரத்தில் சிவத்தை உபாசிக்கணும் சிவமாகவே ஆவான் சொல்லணும். இதுதான் மந்த சாஸ்திரனுடைய தத்துவம். அந்த மாதிரி இந்த மணிகண்டேஷ படிகள படகத்தில் அவர் விஷத்தை ஒன்றார், விஷமாக கண்டத்தை வச்சார். கீழே ஒன்றா என்ன இருக்கும், ஆனால் அவர் கற்பனையில் எல்லாரும் எழுத நம்ம பெருமாள் சாவியது இவாள் கற்பனையில் குதிரையை தட்டி விட்டு நல்ல வேலை கண்டத்து கீழே இறங்கியிருந்தாலும் ஆள் அவுட்டு ஆனால் ஒருத்தங்க ஒரு புறம் ஒருத்தங்கள்லாம் கதை சொல்கிறேன், இன்னொருத்தங்கள்லாம் நல்ல வேலை பாரி வந்து டக்குன்னு கழுத்தை நெரிச்சிட்டேன் அதோட நின்று போச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இன்னொருத்தவங்க கதை சொல்கிறான். இந்த கதை எதுவுமே இல்லை புராணத்தில், இவங்க சொல்கிற விஷயம் எதுவுமே இல்லை, அவன் கற்பனை. அதாவது நம்முடைய புராணங்களையெல்லாம் கொச்சைப்படுத்தினாருனால இந்த பௌராணிகளை தான் கதை சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய கற்பனை திறனெல்லாம் காட்டி இந்த சாஸ்திரா கதையோட உங்களை சொல்லியிருக்கேன் எப்படி தான் பண்ணான் போயிட்டுருக்கான். இப்படி எது புராணத்துடைய ஒரிஜினல் இருக்கோ அது ஒடி சொல்கிறது இல்லை, கொஞ்சம் கற்பனை தேர அவுத்து விடணும். அது மாதிரி இந்த புராணத்தை நானே இன்றைக்கி திருப்பி திருப்பி பார்த்தேன். பார்வதி கழுத்தை நெரிச்சார் எங்கேயாவது நெரிச்சிருக்காளான்னு பார்த்தா ஒரு இடத்தையும் காணலாம். அவள் சந்தோஷப்பட்டாள். இவன் கவலை உடனே கவலை வந்து கழுத்தை வச்சுட்டா நம்ம புருஷன் கிரி என்ன ஆறுன்னு சொல்கிறாங்க. அவர் இப்படி அவர் சர்வ வியாபகர், அவர் எப்படி சாவார் நிரந்தரன் யா. அவர் விஷத்தை கையில் எடுத்த உடனே இதை என்ன செய்யறதுன்னு அவர் இந்த பழைய நாடி பார்க்கணும் இல்லை கிடையாது. இப்போ ரொம்ப சொன்னால் என்ன பண்ணுறதா இல்லை, அவனுக்கு சொல்லவும் முடியல முழங்க முடியல சாப்பிடவும் சொன்ன முடியல. சாப்பிடும் சொன்னால் என்னதே என்ன விஷயத்தை சாப்பிட சொல்லியான்னு சண்டைக்கு வந்துவிடாது. சரி சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அவளுக்கும் அவ்வளோ உலகமே அழிஞ்சு போகும். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஊமையை மாதிரி உட்காந்துருந்தான் எல்லாரும்னு சொன்னேன். அப்புறம் அம்பாவை தான் ஒரு கடைக்கண்ணா பார்த்தான். அவள் தான் சொன்னேன் மாயால் சொல்லலை சாப்பிடும் சொல்லலை. அதை பார்த்து அனுகிரகம் பண்ணாலும் சொத்து பார்த்து அந்த விஷயம் அமுதமாக அவர் காய்ப்பிச்சு சாப்பிட்டார். அதை தாதான்ய சக்தியினால் அம்பாள் இருக்கிறோம். அது அம்பாள் வேறு சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. ஒரு பெரிய ஒரு காமன் நேரமாக எனக்கு ஒருத்தரும் சண்டை தக்க. அவர் சாக்தர் சக்தி பெருசா சிவம் பெருசா? நான் சிவன் தான். அவர் இல்லை அவர் சக்தி சக்தி இல்லாமல் எப்படியா சக்தியிலே சிவம் சிவமே அதை அவன் தெரிஞ்சிருக்கேன். நான் சொன்ன சக்தன் சக்தி பெருசா சாக்தத்தை உடையவன் பெருசா? இப்போ நான் இருக்கேன் இந்த பெரிய உத்தரத்தை அப்படி லேட் அட்டுக்கிலே சாத்தி போட்டுறேன். அப்போ நான் பெருசா தூக்கி போட்டது பெருசா? தூக்கி போட்ட சக்தி தான் தூக்கியிருக்கு. அந்த சக்தி உடையவன் தான் தூக்க முடியாதே. சக்தி வெறும் சக்தி எப்படி தூக்க முடியும்? வெறும் எனர்ஜி வேலை செய்யுமா? எனர்ஜியை உடையவன் தான் வேலை செய்யும். அப்போ அவன் தானே பெரியவன். அப்போ இவர் சுவஞான செஞ்சாரில் வர்றதே அதை அப்புறம் சொல்லணும். அவனுடைய வாதத்தையும் அவனுடைய சாஸ்திரத்தை வச்சுன்னா அவனை மடக்கணும். நீ சும்மா என்ன கற்றுக்கிறதுனா கேட்க மாட்டான். சாக்தத்தை என்ன சொல்கிறதுன்னா நம்முடைய 36 ரத்தங்களையும் உடன்படுகிறோம். சிவம் வரலும் ஒத்துண்டாச்சு. அந்த காமேஸ்வரி எப்படி இருக்கானா காமேஸ்வரன் மடியில் காமேஸ்வரி இருக்கிற மாதிரி தியானம் பண்ண கடைசி கடைசி எண்டு தான் முடிவு என்ன என்ன காமேஸ்வரன் மடியில் காமேஸ்வரி இருப்பது போல தியானம் பண்ணணும். அப்போ எங்கள் சக்தன் இல்லாமல் உங்கள் சக்தி எப்படி மடியில் வந்தார்? உங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கு சாத்தத்தில்? அப்போது ஸ்ரீவித்யில நம்ம அவரம் இதெல்லாம் பண்ணி அப்படி சத்துங்க பொறுத்தவரைக்கும் மேலே எல்லாமே கடைசியில் என்ற முடிவு என்னன்னா அப்போ எங்கள் அப்பா மடியில் உங்கள் அம்மா உட்காந்துக்கு அப்புறம் தான் இருக்கு. உங்கள் அம்மா மடியில் எங்கள் அப்பா கற்கல. அதனால் சக்தன் தான் பெரியவன். அதுதான் சாதாரண சக்தி பிரிக்க முடியாத சக்தி. அப்படி இருக்க நீ பெருசா நான் பெருசா தேவையில்லை. இப்படி அந்த தாதாண்மிய சக்தியாக அம்பாள் இருக்கிறதுனால அவள் அனுகிரகம் பண்ணான். அவள் சும்மா ஒரு கோர்வை அப்படி பார்வை பார்த்தாலும் சாப்பிடும் என்ன வந்துட போகுது பார்த்துக்கலாம். சாப்பிட்டாலும் உலகம் முடிஞ்சது. கழுத்து நெரிச்சதாகவே இல்லை. கழுத்து நெரிச்சா போனாங்க எங்கே இருக்கோ வேறு எந்த புராணத்தில் இருக்கானு தெரியல. இந்த மாதிரி அவனுடைய சர்வஜத்துவத்தையும் அவனுடைய பெருமையும் நிலைநாட்டுவதற்காக வந்தது தான் இந்த மணிகண்டேஸ்வர படம். ஆமாம், இந்த மணிகண்ட பிரதேசத்திலேருந்து முக்கியமாக தன்மயவன் உடையவன், எல்லாவற்றையும் தன்னுடைய ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உடையவன் இல்லையா? அது நன்குணங்களில் ஒன்றல்லவா? அதனால் விஷத்தை தன்னிடத்தை ஒடுக்கி கொண்டார். பிறர் வயப்படாதவன், இறைவன் இறைப்பை கடந்தவன். ஜாப் செத்து போனாம செஞ்சுட்டு சாவில்ல, அதனால் அது இறப்பை கடந்தவன். யார் பிழை செய்தாலும் தன்மாட்டை தன்னிடத்திலே அவன் பிழை செய்தாலும் வந்து நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சொன்னால் சரிடா அக்கா அப்படியாடா செய்தேன்னு சொல்லி வீம்பு காட்ட மாட்டார். சரி ரைட் ரைட் போ என்ன ஒன்று செய்யாத போ. அந்த மாதிரி கருணை உடையவர் நம்முடைய நண்பர்கள் காட்டுறோம். மற்றைய தேவர்களும் பிறப்புடையவர்கள். 1000 கோடி பிரம்மர்கள் வந்து நாராயணர் அங்கனே சொன்ன மாதிரி அவர்களாம் பிறப்பிறப்பை உடையவர்கள். இறைவனுடைய திருவருள் இன்றி எதுவும் நடக்காது. அவனை முன்னிட்டு கொண்டு நீ காரியம் செய்தால் உனக்கு அந்த காரியம் சரியாக ஒழுங்காக முடியும். பெரியவர் நான் சொல்லிவிட்டு நீ காரியம் செய்தால் மாட்டிக்கிடுவேன். அப்படி தான் இங்கே மாட்டிட்டாங்க. இந்த விஷயங்களை நிலைநிறுத்துவதற்காக நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மணிகண்டேஸ்வரர் படலம் என்பதை நமக்கு அறிவு செய்திருக்கின்றார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆத்யே என்ற நெற்றி பொட்டு இந்த இடங்களிலே அதுக்கு அம்மையோடு கூடிய பெருமானுடைய காட்சியானது கிட்டும். இதை சுந்தரமுத் சுவாமிகள் சொல்றார், நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை. நான்கு தானங்களிலே இருக்கின்ற பெருமான் நாற்றானத்து ஒருவன்,

சொல்லப்படுற இந்த இடம். ஆத்மியிலிருந்து அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மேல் இந்த ஆயிரம் இதழ் தாமரை என்று இங்கு ஒரு தாமரை இருக்குதான், அந்த இடத்திலே சென்று அந்த சிவசக்தியுடைய காட்சியை கண்டு அந்த திருவடியிலே அடங்குதல். அவ்வாறு அடங்குகின்ற உயிர் என்ன பண்ணும், யோகத்திலே நிலை பெற்று பெருமானை ஒத்த செயலையும் பண்பையும் உருவத்தையும் பெறும், சாருப்பியத்தை பெறும். மூல வாயுவை எழுப்பி இரு வழியை சிக்கனும்படி அடைத்து, சிக்கனும்படினா ஒரு பாட்டில வந்து கார்க்க போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி தலைகீழ அதை பாட்டில சாய்ச்சாலும் வெளியில வரக்கூடாது. பாட்டில் வாய நல்ல கார்க்கு பொருத்தமான கார்க்கலால நல்லா பிரஸ் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற லிக்விட் என்ன ஆகும், தலைகீழ வச்சுக்கிட்டாலும் வெளியில கசியாது, வெல் கார்க்குடு, அதான் அடைத்தல். அப்பொழுது மனதின் ஆற்றல் துவந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற நல்லது கெட்டது இதை போய் சிக்க கூடாது, வேண்டியவன் வேண்டாதவன் உறவு பகை இதுல சிக்காமல் வாழ தெரியணும், அதுல சிக்காமல் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். ஜாதிகளும் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதுமிலி நாயேனை அல்லது தாட்கொண்டு பேதை குணம் பிறருவன் பிறருவம் யான் எனதன் உரைமாய்த்து, நாம் பிறர் என்ற எண்ணமே இல்லாது வாழ வேண்டும். யோக நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் என்றும் பிறர் என்றும் என்ற எண்ணமும் கூட நின்று போகும். அந்த எண்ணங்கள்லாம் இடை பிங்களை வழியாக மனம் நகர்ந்தால்தான் உண்டாகும். சுழுமுனை வழியாக மனம் நகரும் பொழுது நாம் என்றும் பிறர் என்றும் அந்த எண்ணங்கள் உண்டாக மாட்டா என்று பார்க்கின்றோம். இரு வழியை சிக்கனும்படி அடைத்து ஒரு வழியை திறந்து, இந்த சுழுமுனைங்கிற வழியை அடைக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கிற வழியை திறக்க வேண்டும். இடை பிங்களை என்ற வழிகள் திறந்தே இருக்கின்றன, திறந்திருக்கின்ற வழிகளை அடைக்க வேண்டும். நாம இதுவரை எது பழகிருக்கோமோ அது திறந்தே இருக்கு, அதை முதல்ல அடைச்சுக்கணும். நாம இதுவரையும் எது பழகலையோ அது புதிதாக இருக்கு, அந்த அந்த வீட்டுக்கு போனோம்னா கதவை தட்டி திறந்து கொண்டு உள்ள போகணும். அப்ப இதுவரையும் நம்ம பழகிருக்கிறத டீஹிப்னடைஸ் பண்ணிக்கணும், அந்த மயக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். பழகாத ஒன்றை புதிதாக பழகி கொள்ள வேண்டும், அதான் பயிற்சி. ஒரு வழியை திறந்து, சரி, இவ்வாறு அந்த குண்டலினியை மேலே நோக்கி செலுத்தும் பொழுது என்ன ஆகும், புல்லாங்குடலுடைய ஓசை கேட்கும், வீணை ஒலி கேட்கும், நடராஜ பெருமானுடைய தாண்டவத்தினுடைய ஒலி கேட்கும், புள்ளினங்கள் பறந்து கிச்சு கிச்சு என்று கத்திக்கொண்டே பறக்கின்ற அந்த புல்லோசை கேட்கும். இவ்வாறு இன்பமான ஒலிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இவற்றிலே வந்து இந்த மனமானது மயங்கி அது ஒரு பேரின்பமா இருக்கும், அந்த இன்பத்திலே மயங்கி அங்கேயே இருக்கணும்னு விரும்பும், இங்கேயே இருக்கக்கூடாது நமக்கு வேலை இருக்குது என்று போதும் என்று அதனை கடந்து செல்ல வேண்டும், அந்த மயக்கத்தை கடந்து செல்ல வேண்டும். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் என்று வருது. ஊசலாட்டும் இவ்வுடலுயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கினான். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் இந்த குண்டலினியை மேல் நோக்கி எழுப்பி செலுத்தும் பொழுது ஆங்காங்கு கேட்கின்ற வீணை ஒலி, குழல் ஒலி, தாண்டவ ஒலி, புல்லொலி, இந்த ஒலிகளிலே மனத்தை பறிகொடுத்து அங்கேயே தங்கிவிடுகின்ற உயிர்களுக்கு பரமசிவம் கிட்டமாட்டாது, பரமசிவம் எட்டாது. இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த யோக அனுபவங்கள் நமக்கு எதுக்குன்னா சரியான வழியில போறோங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு, பாசிட்டிவ். இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் வர வழியில லேண்ட்மார்க் சொல்றாங்க, ஒரு கல்யாண மண்டபம். மேலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோம்னா சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் வர வழியில இடது பக்கம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், அப்படி பாத்தீங்கன்னா ஒரு லெவல் கிராசிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டீ கடை இருக்கும், அதுக்கப்புறம் ராஜவீதியில திரும்பிட்டீங்கன்னா சம்பந்தர் மடம் இருக்கும், எய்த மாதிரி போனீங்கன்னா சந்நிதி வந்துடும் சொல்றாங்க. இதெல்லாம் லேண்ட்மார்க். நம்ம மனம் ஒழுங்கா போயிட்டு இருக்குங்கிறதுக்கான அடையாளம் எது, குழல் ஒலி, யாழ் ஒலி, குத்தொலி, எத்தொலி இதெல்லாம். ஆனால் நல்லா இருக்குதே கல்யாண மண்டபம், உள்ளுக்குள்ள கூட வடை சூடா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு உட்காந்துட்டோம்னா உச்சி காலத்துக்கு போக முடியாது. லெவல் கிராசிங் நல்லா இருக்குன்னு நின்றுக்கிட்டோம்னா அது ஓபனா இருக்கும் போதே கடந்து போயிடணும், அதை கடப்பதிலே மனம் இருக்கணும். அடிக்கடி ட்ரெயின் வருது நல்லா இருக்குது, இன்னும் 10 ட்ரெயின் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அங்க நின்றுட்டோம்னா அர்த்தஜாம ஆயிடும். ஆகவே இதெல்லாம் இந்த உயிர் சரியான வழியிலே போய்கொண்டிருப்பது என்பதற்கு அதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த நுகர்ச்சியில ஈடுபடக்கூடாது. கல்யாணம் பண்ண சொன்னாங்க கரெக்ட் தான், உள்ள போய் பாப்போன்னு போகக்கூடாது. லெவல் கிராசிங் சொன்னாங்க கரெக்ட் தான், 2 ட்ரெயின் பார்த்துட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. நாம என்ன பண்ணும், அதை கடந்து போகணும். அவ்வாறு கடந்து போகாதவர்களுக்கு கடவுள் கிடைக்க மாட்டான். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் திருவாசகம். யார் இந்த யோக அனுபவத்திலே உண்டாகின்ற ஓசையிலே மனத்தை பறிக்கொடுக்கிறார்களோ அவர்கள் பரமசிவத்தை சென்று அடைய மாட்டார்கள். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன், அந்த பெருமான் எனக்கு தன்னுடைய உணர்வினை தந்தான், உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றெடுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி குட்டிய அற்புதம் அறியேனே. இந்த ஓசைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தாண்டவ சிலம்பலி உடன் போய் அது கேட்டுக்கிட்டு அதே

0: போயிடணும், அங்க நிக்க கூடாது. கோயிலுக்கு புறப்படும் போது பிள்ளை வந்து படுத்தது என்னைய அழைச்சிட்டு போனு, அதை சமாதானம் பண்றதுனால காட்சி கோயில கட்டுப்பிடுன்னா என்ன பண்ணும், குழந்தைய தூக்கிட்டு போயிடணும். அதனால என்றைக்குமே மல்லுக்கு நிற்பதுனால கூட நம்முடைய குறிக்கோள் கெட்டு போகும், ஒத்து போவதனால குறிக்கோளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சாதித்துக் கொள்ளலாம். உலகத்தோடு சண்டை போட்டு மல்லுக்கு நிக்கிறதுனால நம்முடைய இலக்கு எட்டி போயிடும், போனா போறதுன்னு விட்டு கொடுக்கறதுனால இலக்கினை அடையலாம். அதனால உடன் போய் என்று சொன்னார், இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். தாண்டவ சிலம்பலி உடன் போய் தக்க அஞ்செழுத்து ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு, கிரியா மார்க்கத்திலே எந்த ஒரு ஐந்தெழுத்தானது உபதேசிக்கப்பட்டதோ, பெருமானுடைய பூஜைக்கு அங்கமாக ஒரு ஐந்தெழுத்து உபதேசிக்கப்பட்டிருக்கு, கிரியா மார்க்கத்தை கடந்துதானே யோக மார்க்கத்துக்கு வராங்க, இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த அஞ்செழுத்து ஓரெழுத்தாவதே அறிவார்கள். அஞ்செழுத்தை ஓரெழுத்தாக மாற்றி உச்சரிக்க கூடாது, யோக அனுபவத்தினாலே உண்டாக வேண்டும். இந்த அனுபவமானது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓரெழுத்து என்னன்னா ஓங்காரம் இல்ல, சிவாய நம என்று அஞ்செழுத்து உபதேசிக்கப்பட்டிருக்கு. பீஜ அக்ஷரங்கள் கூட பிராசாத பீஜம்னு சொல்லப்படுற அந்த ரெண்டு அக்ஷரம் பிரணவம் இவற்றோடு அஞ்செழுத்து நமக்கெல்லாம் எட்டெழுத்தா தான் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. இதை பூஜையில பயன்படுத்துறோம். முக்குணங்களை அடக்கி ஐம்புலங்களை அடக்கி யமநியமாதி அட்டாங்க யோகத்தை பயின்று பெருமானுடைய உருவத்தையும் வடிவத்தையும் செயலியும் தியானிக்க கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தியான இந்த நான்கு தானங்களிலே அந்த தியானம் கைகூடுவதற்காக நம்முடைய மூலவாயுவை எழுப்புறோம் இந்த மூலாதாரத்திலிருந்து. அது வந்துதான் என்ன பண்றது, ஒவ்வொரு சக்கரத்துல பொருந்தி இருந்து இந்த காட்சியை கண்டு தியானித்து செல்கின்றது. அப்படி செல்லும் பொழுது அப்பையும் நம்ம கிரியா மார்க்கத்திலே நமக்கு எந்த ஒரு அஞ்செழுத்து உபதேசிக்கப்பட்டதோ அது வந்து நம்ம அறியாமலேயே ஒலித்துக் கொண்டிருக்கும். நம்ம அறியாமல் ஐந்தெழுத்து நாம ஜபிக்காம அந்த ஜபம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸ் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்லியிருக்கேன். ஜபம் எப்ப வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டா, எந்த மந்திரத்தின் ஜபமோ அந்த மந்திரத்தின் மீது மிகுந்த அன்பு இருந்தால் வெற்றி பெறும். அது நம்முடைய செல்வம், பொக்கிஷம், பாக்கியம், ஒரு அசட்டு, நம்மகிட்ட இருக்கிற சொத்து. கடனழவேன உட்கார்ந்து 10 நிமிஷம் ஜபம் பண்ணக்கூடாது. அதிக வேலை இருந்தா முதலிலே குறைக்கப்படுவது எது, ஜபம் தான். 10 பண்ணிட்டு போடணும் புறப்படுது பஸ் டைம் ஆச்சு. அப்படி இல்லாமல் உள்ளம் அள்ளூரி அஞ்செழுத்தை ஓத வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு திருமுறைகள்ல. அந்த அன்பு ஒருத்தருக்கு அஞ்செழுத்துட்ட உண்டாயிடுச்சுன்னா அந்த அஞ்செழுத்து அவனை கைவிடாது. எதை போலன்னா, ரொம்ப அன்பான ஒரு கணவன் மனைவி, வீட்டுக்காரர் புதுசா ஒரு காரை வாங்கியிருக்கிறார், சின்ன காரா வாங்கியிருக்கிறார். ரொம்ப பேர் வந்தா நமக்கு தானே கஷ்டம், சிறுக கட்டி பெருக வாழலான்னு சின்ன காரா வாங்கியிருக்கிறார். எங்க போனாலும் வீட்டுக்காரர் ஓட்டுவார், பக்கத்துல அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா தான் அஞ்செழுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜபம் எப்போதுமே பண்ணிட்டு இருக்கிறோம் அர்த்தம். திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டார், வேற வழி இல்ல, அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏத்தி விடணும் இல்ல ஏர்போர்ட்ல டிராப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கெஸ்ட முன்னாடி உட்காந்து வச்சுப்பார். யாரு, வீட்டுக்கு உரியவர். இந்த அம்மா பின்னாடி உட்காந்துக்கும், நானும் வரேன், வரும்போது ஒரு 4 புடலங்காய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அந்த அம்மா ஏறி உட்காந்துரும். புடலங்காவே வீட்டுக்காரவே வாங்கிட்டு வரலாம், ஆனா அன்பு உண்டாயிருக்கின்றது. யாருக்கு, உயிருக்கும் ஐந்தெழுத்துக்கும் இடையிலே அன்பு உண்டாயிருக்குது. ஒருவரை விட்டு ஒருவர் வாழ மாட்டார்கள். மேரி ஹேட் அ லிட்டில் லாம், இட்ஸ் ஃபிலிஸ் வாஸ் ஒயிட் அஸ் நோ, அண்ட் எவ்ரிவேர் தட் மேரி வென் த லேம்ப் வாஸ் யூஸ் டு கோ. பாட்டு படிச்சிருக்கணும். மேரி எங்க போனாலும் ஆட்டுக்குட்டியும் கீழே போகும். மேரி ஸ்கூலுக்கு போனது போய் ஆட்டுக்குட்டியும் போச்சு, ஒரே சிரிப்பா போச்சு அப்படின்னு பாட்டு. ஆனா இதை இப்படி தான் வாழணும் ஐந்தெழுத்தோட. ஐந்தெழுத்தை விட்டு விட்டு நாம என்றைக்குமே வாழக்கூடாது. எந்த ஒரு உலகியல் காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் ஐந்தெழுத்து கூடவே இருக்கணும். முருங்கா வாங்கிட்டு வரேன்னா அந்த அம்மா ஏறி உட்காந்துக்கிச்சு பின்னாடி. இப்ப ஏர்போர்ட்ல அந்த ஐயாவை டிராப் பண்ண உடனேயே டாடா காமிச்சிட்ட உடனேயே இந்த அம்மா என்ன பண்ணும், பின்னாடி உட்காந்துருக்கிற அம்மா முன் சீட்டுக்கு வந்து உட்காரமா உட்காராத. இதுதான் ஜபம், இதுதான் ஜப சித்தி என்று சொல்லப்படுது. ஜப சித்தி என்பது இதுதான். என்னன்னா, ஜபத்தை மட்டுமே பண்ணும்போது ஜபம் பக்கத்துல உட்காந்துருக்குது, நாமும் ஜபமா இருக்கும். சிந்தையும் சிவமுமானார் திருச்செம்பன் பள்ளியாறு, நாமும் சிவமுமாக பக்கத்து பக்கத்து சீட்ல இருக்கிறோம். உலகியல்ல ஈடுபடுறோம். ஒரு கஸ்டமர் வரார், அவரை அனுப்புறோம், ஒரு காரியம் பண்றோம், நாட்டிற்காகவோ வீட்டிற்காகவோ ஒரு காரியம் பண்றோம். அப்பொழுது ஜபத்தை கைவிடுகின்றோமா? ஜபத்தை நாம கைவிட்டாலும் ஜபம் நம்ம கைவிடாது. அது முருங்கா வாங்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்கும். இந்த கஸ்டமரை அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுவது, பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். அதே போல உலகியல் காரியத்தை செய்யும் பொழுதும் உபாம்சுவாக பின்னிருந்து இயக்கும் அந்த மந்திரம். உலகியல் காரியம் நின்ற உடனேயே அது முன்னுக்கு வந்துடும். குளத்துக்கு கீழே போடப்பட்ட கல்லு குளத்துக்கு மேல வருவதை போல, பின் சீட்ல உட்கார்ந்திருக்கிற வைஃப் முன் சீட்டுக்கு வருவதை போல, உலக காரியத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எந்த ஜபமானது செய்யப்படாதை போல தெரிகின்றதோ அந்த காரியம் நின்ற உடனேயே அது செய்யப்பட ஆரம்பிக்கும். இதுதான் ஜப சித்தி. கண்ணன் கீதையில சொல்றார், இப்படி ஒருத்தன் ஜபசித்தி அடைய வேண்டும். அவ்வாறு அடையும் பொழுது சைவத்துல சிறப்பா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஜபசித்தியை ஒருவன் கிரியா மார்க்கத்திலே பெற்றிருக்க வேண்டும். பூஜை பண்ணும் போது எந்த அஞ்செழுத்து நம்ம வந்து ஓதுறோமோ, மோட்டார் பைக்கில் போகும்போதும் அந்த அஞ்செழுத்து நமக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஓடிட்டு இருக்கணும், ஆனா இன்னொருத்தருக்கு தெரியாம பின்னாடி இருந்து ஓடிட்டு இருக்கும். கவுண்டர்ல யாரும் ஆள் இல்லங்கும் போது அது முன்னுக்கு வந்துடும், மனத்திரையில முன்னுக்கு வந்துடும். அவ்வாறு அந்த கிரியா மார்க்கத்தில் ஜபசித்தி பெற்றவர்கள் யோக மார்க்கத்திலே பெருமானுடைய காட்சியை காணும் பொழுது அந்த ஐந்தெழுத்து என்ன ஆகுமா, நேம என்ற இரண்டு எழுத்துக்களும் டிராப் ஆகும். முதலிலே திரோதான மலத்தை குறிக்கின்ற நகர எழுத்தும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற மே என்ற அக்ஷரமும் என்னாகும், ஜபத்திலிருந்து டிராப் ஆகும். நாம டிராப் பண்ணக்கூடாது, அதுவே டிராப் ஆயிடும். சிவாயனமே என்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஏன்னா இப்ப நாம ஒலிக்க வேண்டாம், அதுவே ஒலிக்குது. நாம ஜபம் பண்ணல, ஜபம் தான் நம்மளை பண்ணுது. அந்த நிலையை கிரியா மார்க்கத்தில் அடைஞ்சிடணும். நாம ஜபம் பண்றது சரியையில தான், ஜபம் நம்மளை பண்றது கிரியையில. அந்த ஜபம் ஐந்தெழுத்து ஓரெழுத்து ஆவது யோகத்துல. சிவாய நம என்ற ஐந்தெழுத்து என்ன ஆகுது, சிவாய என்று ஒலிக்கும். அதற்கு பிறகு நம்முடைய தற்போதம் தேய தேய, நான் என்ற உணர்வு தேய தேய, சென்று சென்று அணுவாய் தேய்ந்தேய்ந்து ஒன்றாகின்ற நிலையிலே உயிரை குறிக்கின்ற ஏ என்ற எழுத்து ஒலிக்காது. சிவமும் அருளுமாகின்ற ரெண்டு எழுத்துக்கள் தான் ஒலிக்கும். அந்த எழுத்து என்னாகும், அதீதத்திலே அழுந்தும் பொழுது அருள் பெருமானுக்குள்ளே அடங்கி காட்டும். அப்பொழுது சிகாரம் மட்டுமே ஒலிக்கும். ஐந்தெழுத்து எப்படி, ஐந்தெழுத்து எப்படி ஒலிக்கும், சி என்றுதான் ஒலிக்கும், சிகாரம் மட்டுமே ஒலிக்கும். அந்த நிலையே, அந்த நிலையிலே பெருமானுடைய காட்சிக்கு இந்த உயிரானது தயாராகி விட்டது. அந்த நிலையிலே காண்கின்ற காட்சி தான் எல்லாம் சிவனென்ன நின்றாய் பற்றி. எங்க பார்த்தாலும் சுவாமி தான் தெரிவார், இன்னொன்று தெரியாது. மைக்கிலேயும் அவர் தான் தெரிவார், பேசுறவன்ட்டையும் அவர் தான் தெரிவார், கேட்கறவங்கள்ட்டையும் அவர் தான் தெரிவார், தூண்லேயும் அவர் தான் தெரிவார், துரும்பிலையும் அவர் தான் தெரிவார். அந்த நிலை ஐந்தெழுத்து ஓரெழுத்தாகின்ற நிலையிலே அந்த காட்சி கிட்டும். தக்க அஞ்செழுத்து என்று சொன்னார். தக்க அஞ்செழுத்து என்றால் தகுதி வாய்ந்த அஞ்செழுத்து. எந்த அஞ்செழுத்து நம்மை சரியை கிரியையாகின்ற நிலைகளிலே வளர்த்து வந்ததோ அந்த தகுதிப்பாடு கொண்ட அஞ்செழுத்து யோக நிலையிலே ஓரெழுத்துவாக உருமாறி அமையும். ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு, ஓரெழுத்தாக அதை ஜபித்துன்னு சொல்லல, அது தானாகவே ஆகும். அதை நீ பார்க்கலாம், யூ கேன் சீ இட். ஒரு புழு பூச்சியா ஆறுது, அதை பாக்குறோம் நம்ம. ஒரு அரும்பு மலரா மலருது, அதை நம்ம பாக்குறோம். நாம என்ன பண்றோம், வேடிக்கை பாக்குறோம், அவ்வளவுதான். நாம இதான் பண்றோமா, அடுப்புல சட்டியில போட்டு நம்ம பொரியல் பண்ணும் போது கூட அது வெந்து நிறம் மாறுது, பச்சை வெண்டைக்காய் தங்க கலருக்கு மாறுது. நாம இதான் பண்றோமா, உண்மையில செயல் என்பது உயிருக்கு என்றைக்குமே கிடையாது. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நான் நல்லா சமைச்சிட்டோங்கிற எண்ணம் நமக்கு வருது. சமைச்சது யாரு, நீரும் நெருப்பும் தான் சமைத்தன. பூதங்கள் தான் சாப்பாட்டை உண்டாக்குது, நாமளா உண்டாக்குறோம். ஜலம் குறைச்சலா இருந்தாலும் உணவுல சுவை இருக்காது, ஒழுங்கா வேகலனாலும் உணவுல சுவை இருக்காது. நீரும் நெருப்பும் தான் உணவை சமைக்கின்றன. நாம சமைக்கல, நாம என்ன பண்ணலாம், நாம அதை கெடுக்கலாம். உப்பு கூட போட்டு நம்மால நன்னா சமைக்க முடியாது, நம்மால நல்ல சமையல கெடுக்க. நம்ம சும்மா இருந்தா அது நல்லா இருக்கும், சும்மா இருக்க கத்துக்கணும், அதான் செய்வோம். அப்ப ஐந்தெழுத்து ஓரெழுத்தா உருவ மாதிரி அமைவதை காண வேண்டும், அவ்வளவுதான். இந்த யோக அனுபவம் என்பது வெறும் காட்சி தான், கையகால ஆட்ட வேண்டாம். சும்மா இருப்பதனாலே இந்த காட்சி கிடைக்கும். படுத்தாம நல்ல பிள்ளைன்னு சொல்லி தானா பஜ்ஜியும் பொக்கடாம் வந்துகிட்டே இருக்கும். சும்மா இருந்தோம்னா அம்மா இதை படுத்தாம ஒரு பிள்ளை இருக்குன்னா தானாவே வந்து ஊட்டுவா. அதே போல ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு அருள் தரும் பெருவெளிக்கே புக்கு எழுந்தினர். அருள் தரும் பெருவெளி என்பது சகஸ்ராரம். மாமலர் மேய ஜோதி என்று வருகின்ற திருவார்த்தை திருவாசகத்துல வருது. மாமலர் மேய ஜோதி, மாதிவர் பாகன் மறை பெய்கின்ற வானவன் மாமலர் மேய ஜோதி. மாமலர் என்றால் மா என்பது மகிமை, ஆயிரக்கணக்கான இதழ்கள் கொண்ட தாமரை இங்க இருக்கு. மாமலர் மேய ஜோதி, அந்த சகஸ்ராரத்திலே ஒளிப்பொருளாக பரமசிவம் இருக்கின்றான். அந்த அருள் தரும் பெருவெளியிலே சென்று சேர வேண்டும். ஆக்ஞையில் இருந்து இந்த அருள் தரும் பெருவெளிக்கு சேருவதற்குள்ள ஏகப்பட்ட யோகஸ்தானங்கள் இருக்கின்றன. அதுல படிக்கட்டு கிடையாது. இதுவரையும் நூல் ஏணி, படிக்கட்டு, கயிறு இதை பிடிச்சுக்கிட்டு ஏறி இருக்கும். இந்த ஆக்ஞைக்கு வந்த பிறகு ஏறுவதற்கு படிக்கட்டு கிடையாது, தாவி தாவி போகணும். கரணம் தப்பினால் மரணம். அப்பொழுது கரணம் எப்படி தப்பும், யார் ஒருவனுக்கு கடவுளிடத்திலே மெய்யான அன்பு இல்லையோ அவனுக்கு கரணம் தப்பும். அவ்வாறு கரணம் தப்பினால் மரணம் ஏற்படும், யோக அனுபவத்திலே மரணம் ஏற்படும். பெருமானிடத்திலே உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு கரணம் தப்பாது, மரணமும் ஏற்படாது. அவர்கள் இதுல துவாதசாந்தம் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையை கடந்து சோடசாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற, சோடசாந்தம்னா ஆக்ஞையிலிருந்து 15 படிகளை கடந்தது சோடசாந்தம். துவாதசாந்தம் என்பது ஆக்ஞையிலிருந்து 11 நிலைகளை கடந்தது துவாதசாந்தம். அந்த சோடசாந்தம் தான் பரமசிவனுடைய நிலை. அங்கு போய் சென்று சேர்ந்தவர்கள் சிவ சாரூபியத்தை பெறுகின்றார்கள். அங்கு போனாலும் பதமுக்தி தான், சிவ சாரூபியம் தான். பரமுக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சாயுஜ்யம் மீண்டும் பிறக்காத நிலை என்பது ஞானத்தினால் மட்டும்தான் எய்தும் என்று சொல்ல போகிறது. அருள் தரும் பெருவெளிக்கே புக்கு அழுந்தினர், புகுந்து திரும்பி வரக்கூடாது, ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது. அந்த பெரிய பெருவெளிக்கு சென்றவர்கள் அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கு தங்குதலுக்கு தான் அதீதம் என்று பெயர். அவ்வாறு தங்கிவிட்டால் யோக சாதனத்திலே வெற்றியை பெறுகின்றார்கள். கீழே வராமல் மாடிக்கு போனவன் மாடியில கொடுத்தனம்னு ஆரம்பிச்சிடணும். இந்த 10வது படியில ஒரு சிறப்பு இருக்கு, 20வது படியில ஒரு இன்பம் இருக்கு அப்படின்னு திரும்பி வரக்கூடாது. பழைய இன்பங்களை நாடி இறங்கி வரக்கூடாது. அப்பாடா மாடிக்கு வந்துட்டோம், கஷ்டப்பட்டுலவா மாடிக்கு வந்திருக்கிறோம், இனிமே திரும்பி பார்க்க கூடாது என்ற உரைப்போடு அங்க இருக்கணும். அதான் புக்கு அழுந்துதல். அவ்வாறு அழுந்தினால் யோகத்தினுடைய யோகா அனுபவத்தினுடைய வெற்றி கிட்டுகின்றது. அப்போது சிவ சாரூபியம் கிடைக்கின்றது. புக்கு அழுந்தினர், எமது உருப்பெறுவார், என்னுடைய சொரூபத்தை பெறுவார்கள். புவியில் வேட்டுவன் எடுத்த மென் புழு போல். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். வேட்டுவன் என்று ஒரு பறவை, ஒரு பூச்சி, குளவின்னு சொல்வார்கள். அது என்ன பண்ணுமா, இலக்கியத்திலே ஒரு நம்பிக்கை, அது கொத்த போற புழு. அந்த புழுவை பார்த்து அதுக்கு இந்த ஒரு புழுவை நம்ம பிள்ளையா பாவிப்போங்கிற எண்ணம் வந்துடும். அப்படிதான் அதுக்கு இனப்பு இருக்கும். எல்லா இனங்களும் நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதே போல அந்த குளவிக்கு பிறகு இன்னொரு குளவி வேணும். அது என்ன பண்ணுமா, உண்ண போகின்ற ஒரு புழுவினை பார்த்து குளவியா ஆக்கும் சொல்லி அதை கொண்டு வந்து தன் கூட்டிலே வைத்துக் கொண்டு அதை தலையில கொட்டிக்கிட்டே இருக்குமா. அதை கொட்டும் போது இந்த புழுவுக்கு வலிக்கும். ஆனால் அது வந்து கொட்டப்பட்டு கொட்டப்பட்டு புழுவினை விரும்ப ஆரம்பித்து விடும். பல வீடுகள் அப்படிதான் நடக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, அது புழு நாளிடம் குளவியாக ஆகிவிடும் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய ஒரு நம்ம நாட்டு நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லப்படுது, உண்மையா இருக்கலாம். வேட்டுவன் என்கின்ற குளவி உண்ட சென்ற ஒரு புழுவினை எடுத்து தன்னை போல் ஒரு குளவியாக்குவதை போல, இந்த யோக அனுபவம் மட்டும் ஒருவனுக்கு ஹரணந்தப்பினால் மரணம் என்றிருக்கின்ற யோக அனுபவம் ஒருவனுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால் கடவுள் இவனை காப்பாற்றுவோம் என்று நினைக்க வேண்டும், இவனை நம்மவனாக ஆக்கிக் கொள்வோம் என்று கடவுள் விரும்பினால்தான் இது கிடைக்கும். அந்த வேட்டுவன் என்ற குளவி ஒரு புழுவினை குளவியாக ஆக்குவதற்கு முனைந்து செய்வதை போல கடவுளே இந்த உயிருக்கு சாரூபியம் தருவதென்று விரும்பினால்தான் யோக நிலையிலே அவனுக்கு வெற்றி கிட்டும் என்று பார்க்கிறேன். அடுத்தது ஞானம். ஞானம்னா புத்தக படிப்புன்னு நினைக்க கூடாது. ஞானம் அபரம் என்றும் பரம் என்றும் இரண்டா சொல்லப்பட்டிருக்கு. பரம் என்பது அனுபவ ஞானம். அபரம் என்றால், பரம் என்றால் மேலானதுன்னு அர்த்தம், அபரம் என்றால் கீழானதுன்னு அர்த்தம் கிடையாது. வடமொழி இலக்கணத்துல ந அப்படிங்கிற சொல்லு, அதுக்கு இல்லை என்றும் மாற்று என்றும் பல பொருள் உண்டு. அது இன்னொரு சொல்லோடு சேரும் பொழுது அ என்று மாறும். ந சத்தியம் அசத்தியம் ஆகும், ந பரம் அபரம் என்றாகும், ந பிராமணஹா அப்ராமணஹான். இதுக்கெல்லாம் என்ன பொருள், இதுக்கெல்லாம் உயர்ந்த பொருள். பரம் என்றால் மேலானது, அபரம் என்றால் மேலானது அன்று அப்படின்னு அர்த்தம், கீழானதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா, அதர் தேன் தட் அண்மை பொருள். ஐயா இது கிலோ 1000 ரூபாய் சொல்றீங்களே இந்த தேன். ஆமா ஐயா, இது ஒரிஜினல் மலைத்தேன், மேலானது. அடுத்த குவாலிட்டி தேனே கிலோ 300 ரூபாய் தான். அப்ப இது கீழானதா, இது கீழானது இல்லை ஐயா. அந்த தேனுடைய எல்லா குவாலிட்டிஸும் இதில் உண்டு. இது மேட் இன் தி லேப், இது லேபில் உண்டாக்கினது, அது இயற்கையானது. தேனை இப்போ வந்து லேபிலே உண்டாக்குறாங்க. ஏன்னா இயற்கையான தேன் கிடைக்காதே. நடராஜா அபிஷேகம்னா 1000 லிட்டர் பால் ஊத்துறாங்க, எப்படி பாலாக இருக்க முடியும்? அபிஷேக தண்ணிக்கு 1000 லிட்டர் பால் கொடுத்துருமா அந்த ஊர் மாடு? யோசிக்க வேண்டாம். திடீர்னா ஒரு நாளில் சிவராத்திரிங்கிறதுக்காக எல்லா மாடும் 100க்கு 100 பால் கறக்குமா? சாத்தியமா? அது நாம உயர்வான பொருளை பயன்படுத்தணும்னு கேட்டால் நாமளே நம்ம கையினால ஒரு டம்ளர் பால் கறந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாலே சிவராத்திரி பூஜை ஆயிடுச்சு. மாணி பால் கறந்து ஆட்டி வழிபட நீனுலகலாம் ஆள கொடுத்த என் தானு. கறந்த பாலுடைய நுரையும் சூடும் சுவாமியினுடைய உடம்புல படணும். கறந்த பாலுடைய சூடு படணும், கறந்த பாலுடைய நுர ஒட்டின்னு இருக்கணும். தயிர அபிஷேகம் பண்ணாமல் இருக்கணும், பால் அபிஷேகம் பண்ணா நுரையோட அந்த பால் இருக்கணும். அது மேலானது, மற்ற எல்லாமே அதற்கு மாறானது. கீழானதுன்னு சொல்றது இல்லை, மாறானது, அதற்கு வேறானது. அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா இருக்கு. மெய்யான அனுபவம் என்பது கடவுளே உயிருக்கு தருவது, அதுக்கு பரஞானம்னு பேர். மற்ற ஞானங்கள் எல்லாம் அபரம். நூற்கல்வி ஞானமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு அஞ்ஞானம்னு பேர். ஆகவே படிப்பறிவை பத்தி இங்க பேச வரல. அப்ப அபரஞானம்னா என்ன, படிப்பறிவும் இல்லை, அனுபூதி ஞானமும் இல்லை, அனுபவ ஞானமும் கிடையாது, நூலறிவும் கிடையாது, இடைப்பட்டதா ஒரு ஞானம் இருக்கு. அது என்ன ஞானம் அப்படின்னு கேட்டா, நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக அப்படின்னு அம்மையார் சொல்றாங்க. புசத்தை படிச்சவன்லாம் என்கிட்ட பேச வராதிங்கப்பா, நீங்களாம் கோயிலுக்குள்ளேயே வரமாட்டீங்க. நுழைவிலாதார், நுழைவிலாதார்னா அனுபவ ஞானத்துக்கு கிட்ட வராதவங்கன்னு அர்த்தம். நிஜமாவே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கோயிலுக்கு வர மாட்டான். சமயம் சார்ந்த நூல்களை படிக்கிறவனே புசத்தை படிச்சுட்டு இருப்பான், வாசல்ல சாமி ரிஷபாதத்தில் போயிட்டு இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்கலான். படிப்பு என்பது அப்படிப்பட்ட அஞ்ஞானம். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். என்னுடைய சொற்பொழிவுகளை நான் இதை அடிக்கோடிட்டு சொல்லுவேன். எங்க அப்பா சொல்லிருக்கிறார், என்னைக்குமே கொஞ்சம் தான் படிக்கணும்னு சொல்லுவார். அதுக்கத்தான் நியம அத்தியாயம்னு பேர். வேதமே பழங்காலத்தில் பல வருஷங்கள் படித்தார்கள், டெய்லி கொஞ்சம் தான் படிப்பார்கள். மோகத்தினால சீக்கிரமா படிச்சா அது அவனுக்கு அனுபவ ஞானத்தை தராது. ஏதோ விதத்துல மயக்கி அவன் என்ன பண்ணும், வேத நெறியிலேருந்து அண்ணன் கொண்டு போயிடும். உடம்புல ஒட்டாது, நிறைய சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது, கொஞ்சம் சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். இன்டேக்னு ஒன்று இருக்க, நல்ல தாகத்துல கொடஞ்சலம் குடிச்சிங்கன்னா சிறுநீரா போகுமே தவிர அரை மணி நேரம் கழிச்சு திரும்பவும் தாகம் உண்டாகும். நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அவுன்ஸ் ஜலமா குடிச்சிங்கன்னா சிறுநீரும் போகாது, தாகமும் அடங்கும். நம்ம உடம்புல இருக்கிற செல்லு அந்த ஜலத்தை உறிஞ்சிக்கணுமே. படிப்பு என்பது கொஞ்சம் தான் படிக்கணும்னு பெரியவர்கள் தீர்மானமா சொல்லியிருக்காங்க. அப்ப தொண்டுதான் நிறைய செய்யணும், தொண்டினால் உண்டாகின்ற ஞானத்துக்கு அப்பறம்னு பேரு. தொண்டுதான் நிறைய செய்யணும், தொண்டு செய்து உண்டாகின்ற ஞானத்திற்கு அப்பறம் ஞானம்னு பேரு. அது கடவுளை கிட்டத்தட்ட காட்டிடும். ஒரு திரை தான் போட்டிருக்கு, எந்த திரைய திறந்தா உள்ள சாமி இருக்குன்னு தெரியும். திரைய திறப்பதற்கு பயம், தொண்டு மனப்பான்மையினால. ஏன் சாமியே திறந்து காட்டுட்டுமே, நமக்கே இந்த அதிக பிரசங்கித்தனம் என்று அடங்கி வாழுதல் அப்புறம் ஞானம். பெருமான் இட்ட விதி நிஷேதங்களுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழணுமோ சாஸ்திர ரீதியா வாழ்வதனால் பெறுகின்ற ஞானம் இருக்கின்றது. அதுக்கு அப்புறம் ஞானம், இப்ப கிரியா மார்க்கத்தினால் உண்டாகின்ற ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணும், பெருமானை தான் தெரிந்து கொள்வதற்கு முனையாது, அவனே கருணையினால அந்த காட்சியை காட்டட்டுமே என்று வெயிட் பண்ணும். அவ்வாறு அவன் காட்டுகின்ற நிலையிலே உண்டாகின்ற ஞானம் பரஞானம். அந்த பரஞானத்தை, பரஞானம் எப்படி வரும், கடவுளுக்கே மனசு இறங்கும், பரஞானம் உண்டாகும். கடவுளுக்கு மனம் இறங்குவது வெளியிலேருந்து பார்க்கிறவனுக்கு வன் செயல் போல தோன்றும், ஆனா உண்மையிலே ஒரு இன்செயல். எப்படின்னா ஒரு சமுத்திரத்துல ஒருத்தனுக்கு ரொம்ப ஆசை, சமுத்திர கரையிலேயே ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான், ஒரு சின்ன குழந்தை. அவன் என்ன பண்றான், அந்த அலை வரும்போது பயந்து ஓடி வந்துடுறான் வெளியில. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அலையில வந்து காலை ஊனி நிக்கிறான், காலு கட்டி இருக்கிற மண்ணை அதை வாரிக்கிட்டு போகும்போது ஒரு பயம் வருது, அந்த பயம் கொஞ்ச நாள்ல தெளியுது. அப்புறம் நீராடுவதற்கு பயப்படுறான், அப்புறம் அந்த பயம் தெளியுது. அப்புறம் அதில் போய் ஆழமா இருந்து மூச்சு பிடித்து விளையாடுறதுக்கு பயப்படுறான், அப்புறம் பயம் நீங்குது. அப்புறம் உள்ள போய் முத்தும் பவழமும் எடுத்துட்டு வரான். கடலோடையே வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு கடலிடத்திலே ஒரு பெரிய அன்பு உண்டாகிவிட்டது. ஆனால் யாராலும் கடலினுடைய ஆழத்தை காண முடியாது, யாராலும் கடலை அளக்க முடியாது. அந்த நிலையில இவனுடைய பக்தி சிரத்தையை பார்த்து கடல் என்ன பண்ணதான், இனி உன்னை என் வயிற்றுக்குள் வைத்துக் கொள்கின்றேன், உனக்கு அன்பு இருக்கா இல்லையா, உனக்கு என்பால் அன்பு இருக்கின்றது, எனக்கும் உன்பால் அன்பு இருக்கின்றது. யூ லவ் மீ, ஐ லவ் யூ. நீ ஏன் தனியா இருக்கணும், நீ எனக்குள்ள இருப்பாயாக என்று சொல்லி கடல் என்ன பண்ணுது, சுனாமியா பொங்கி இவனை உள்ள இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் என்ன பண்றாங்க, ரொம்ப நாளா வரல, அதனால சுனாமி வந்ததுனால தான் இவருக்கு திதின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்பொழுது இது ஒரு வன்செயல் போல தோன்றும், கடவுள் ஒரு உயிரை ஆட்கொள்வது வன்செயல் போல தோன்றும். ஆனால் அந்த உயிரை பொறுத்தவரையிலும் அது நன்மை. நான் சொல்றது புரிய, அந்த உயிரை பொறுத்தவரையிலும் அது நன்மை. அந்த உயிர் எதற்கு விரும்பி இருக்கின்றது, அந்த உயிர் கடலுக்குள்ளேயே வாழ்வதற்கு விரும்பி இருக்கின்றது, பரஞானத்திற்கு விரும்பி இருக்கின்றது. பரஞானம் நிகழும் பொழுது இந்த உலகத்தோடு நம்முடைய லிங்க்ஸ் எல்லாம் ஸ்னாப் ஆயிடும், கட் ஆயிடும். உலக மக்களுக்கு அது ஒரு வன்செயல் போல தோன்றும், ஆனா அந்த உயிருக்கு அது முக்தி என்று பார்க்கின்றோம். இந்த விஷயங்கள்லாம் திருவாசல் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. நேற்று வரையும் மந்திரியா இருந்தாரு, 1000 பேர் சொன்னதை கேட்டாங்க, பல்லக்கில் போனாரு, பட்டாடைகள் அணிந்தார், தங்க நகைகள் அணிந்தார். இன்றைக்கு உடம்புல கண்ணு மட்டும்தான் தெரியுது, உடம்பு முழுக்க சாம்பலை பூசிட்டு இருக்கிறார், ருத்ராட்சங்களை போட்டுட்டு இருக்கிறார், இடுப்புல ஒரு கோவணம் தான் கட்டியிருக்கிறார். அதை போலவே கோவணம் கட்டின இன்னொரு மனுஷனுக்கு தொண்டு செய்கிறார். மனிதனுக்கு எந்த நேரத்தில் பைத்தியம் பிடிக்கும்னு தெரியல, அதுவும் இப்படியா பிடிக்கணும், ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம குருநாதரை பத்தி உலகம் முழுக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது கடவுள் இவரை நன்றாக ஆட்கொண்ட காரணத்தினாலே சொல்லப்பட்டது. கடவுள் இவரை நன்றாக அறகுறையா ஆட்கொள்ளல, முழுமையாக ஆட்கொண்ட காரணத்தினாலே இந்த நிலை சொல்லப்பட்டது. அதான் சொல்றார், செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே, நீ என்னை அரைகுறையாக ஆட்கொள்ளவில்லை கடவுளே, நீ என்னை எவ்வாறு ஆட்கொண்டாய், நீ என்னை ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக ஆட்கொண்டாய். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, அப்பப்ப வந்து 4 பேர்கிட்ட கெட்ட பேர் வரா மாதிரி வீட்டுக்கு வெளியில நின்றுகிட்டு வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்க கூடாது, தடாலடியா வரணும். குதிரையில ஏறுன்னு சொல்லணும், கூட்டிட்டு தான் ஊருக்கு போயிடணும். யார் வந்தாலும் அவங்க ஊருக்கு வந்தா கத்திய கையில் எடுத்துக்கணும். அதுதான் செம்மையாக ஆட்கொள்ளுதல். அதை போல கடவுள் ஒரு சில உயிர்களை ஆட்கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதான் அந்த நிலையிலே விளைவது பரஞானம். ஆனால் அந்த பரஞானத்திற்காக என்ற உண்மையான ஏக்கத்தை விளைவிப்பது அபரஞானம். பரஞானத்திற்கான உண்மையான ஏக்கம் வேண்டும். கடவுள் கூப்பிட்டா எத்தனை பேர் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கிறோம் அது அவங்க அவங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டி சுவாமி மலையில இருந்தாங்க, நீங்கெல்லாம் தரிசனம் பண்ணிருப்பீங்க, திரு ஏரகம் சுவாமி மலை கட்டுமலை. சுவாமி மலையில மேல பாலமுருகன் இருக்கிறார், பால தண்டாயுத பாணி, தண்டாயுத பாணியில பாலமுருகன் இருக்கிறார். இந்த அம்மா போய் சொல்லுவாங்க, முருகா நீ என்ன எப்படா கூப்பிட்டுக்கு போற, இத்தனை படி ஏறி என்னால வர முடியலையே, அதான் வராமலும் இருக்க முடியலையே, நீ என்ன எப்ப கூப்பிட்டுக்கு போற, என்ன எப்ப கூப்பிட்டுக்கு போறேன்னு கேட்டுட்டே இருந்தாள். ஒரு நாள் முருகனுக்கே இறக்கம் வந்துருச்சு. உடனே முருகன் சொன்னாரு, பக்கத்துல அதிகமா யாரும் இல்ல, கோயில் அடைக்க போறாங்க, பாட்டி இரு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தனியா பேசணும். நின்னுட்டா. என்னது கர்ப்பகிரகத்திலிருந்து ஒரு குரல் வருதுன்னு நின்னுட்டா. நான் தான் முருகன் பேசுறேன், என் குரல் கூட உனக்கு புரியலையா? ஆமா ஆமா முருகா நீ தான் பேசுற, சொல்லு சொல்லு. நீ டெய்லி கட்டிட்டு இருந்த, எப்ப என்ன கூட்டுக்கு போறேன்னு, இன்னைக்கு நைட்டே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், இன்னைக்கு நைட்டே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். பாடி இப்படி பாட்டி என்ன பண்ணா, இப்படி தொடச்சுண்டா, சுதாரிச்சுண்டா. இரு முருகா, நீ குழந்தை தானே, உனக்கு ஒன்றும் தெரியாது. யாரா ஏதாவது சொன்ன அப்படியே நம்பிடுறதுதான் குழந்தையோட இயல்பு. நீ குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு பாரு. இதே உங்க அப்பன்கிட்ட சொன்னா அவன் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டான். எனக்கே உங்ககிட்ட வர தெரியாது, என் பேரனுக்கு பேரம் பிறந்தப்புறம் நானே வந்துடுறேன், நீ என்ன கூட்டிட்டு போறது? என் பேரனுக்கு பேரம் பிறக்கணும், பேரனுக்கு பேரம் பிறந்தா நானே வந்துடுவேன். அதனால கடவுள் கூப்பிட்டால் யார் வர தயாராக இருப்பார்களோ அவர்களை மட்டும்தான் கடவுள் கூப்பிடுவான். இல்லைன்னா கடவுளுக்கு அவமானம் இல்லையா, கூப்பிட்டு வரலன்னு. ஆகவே சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளிலே யார் ஒருவர் வந்து பயிற்சி பெற்று ஒரு நல்ல பிறவியை பெறுகின்றார்களோ அவர்கள் ஞானத்திற்கு உரியவர்களாகின்றார்கள். அந்த ஞானம் என்பது குருவினுடைய உபதேச மூலமாக ஒருத்தனுக்கு விளையும், நூலறிவினால் விளையாது என்று பார்க்க. அந்த ஞானம் என்ன? அவர் நிறைய படிச்சிருப்பாரு, அவர் படித்த படிப்பிற்கும் அவர் ஞானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. பரந்த வான்கலை முழுதும் ஆகம நூல் பகுதியும் பல சமய சத்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் தேர்ந்ததில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளென மனம் தெளிந்து புரிந்து போந்து உள சிற்றறிவனைத்தும் போக்கி அவ்வறிவென சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் பெறுவார் என்று சொல்லப்பட்டது.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக எங்களுடைய இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே பல வகையான நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். முக்கியமாக எங்களுடைய இந்த சைவ சமய தத்துவங்கள் விளக்கங்கள் எல்லாம் ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு மிகுந்த ஆழமான ஒரு அறிவு பெட்டகம். இதிலே எல்லோருக்கும் அதிலே இருக்கின்ற விடயங்களை எடுத்து கூறுவதற்கு ஏற்ற ஒரு வழிமுறை இருப்பது போல் தெரியவில்லை. உதாரணமாக இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு தகுந்த ஆதாரங்களோடு கொடுப்பதுதான் வரவேற்கத்தக்கது. இப்ப நீங்கள் ஒரு வழக்கிலே நீங்கள் பார்க்கதா இருந்தாலும் அதிலே நீங்கள் அதை வழக்காடுபவர் இத்தனையாவது சட்டம் இத்தனையாவது பிரிவு என்று அந்த வழக்கு சட்டத்திலே இருக்கின்ற நுணுக்கங்களை எடுத்து உதாரணமாக கொடுத்துத்தான் பின்பு அந்த விஷயங்களை முன்வைப்பார். எந்த விஷயத்தை சொன்னாலும் அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு நாங்கள் சொல்வதானால்தான் அதனுடைய வலிமை, அதனுடைய உண்மை, அதனுடைய மெய்மை மற்றவர்களை கவர்ச்சிகரமாக இருப்பதற்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். பொதுவாக இந்த சைவ சமய விளக்கங்களை சிலர் எழுந்தமானமாக சொல்வது போன்ற ஒரு பிரமை எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனாலே இதில் இப்ப நீங்கள் பிற சமயங்களை பார்த்தால் அதோடு நன்றாக ஈடுபட்டவர்கள் சமய குருமார்கள் மிகுந்த ஆதாரத்தோடு சில விஷயங்களை முன்வைக்கிறார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு வலிமை இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே சைவ சமயத்தை பற்றி விளக்கம் கூறும் அன்பர்கள் அவற்றை தகுந்த ஆதாரங்களோடு விளக்கினால் அதை கேட்பவர்களுக்கும் அது உண்மையிலேயே அவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, இவ்வாறான ஒரு தத்துவம் பேசப்படுகிறது, இவ்வாறான எமது முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவ்வாறான தத்துவங்களை நன்கு உணர்ந்து அவற்றை வழிமுறை நின்று பயன்படுத்தி பலன் பெற்றனர் என்றெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அநேகமாக கவனித்திருப்பீர்கள், டாக்டர் அவர்கள் வைக்கின்ற அத்தனை விளக்கங்களும் இன்ன இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இன்னார் திருமூலர் சொல்கிறார் அல்லது பட்டினத்தார் சொல்கிறார் அல்லது ஆறுமணாவலர் இவ்வாறான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார், அவர் எந்த சைவ வினாவிடையில் இதை பற்றி கூறுகிறார் என்றெல்லாம் அவர் கூறும்பொழுது அடிக்கடி நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இது என்னுடைய கருத்தல்ல, இன்னார் கூறிய கருத்து என்று அவர் நூலின் அந்த அடிப்பகுதியை அங்கே உங்களுக்கு எடுத்து விளக்குகிறார். எனவே இவ்வாறான ஒரு அணுகுமுறை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். இதனாலே பிறர் சொல்வது பொய்யன்றோ அல்லது அவர்கள் பிதற்றுகிறார்களோ என்று எடுப்பது அல்ல, ஆனால் அவ்வாறான ஒரு பிரமையை ஏற்படுத்தாமல் இதை பற்றிய விளக்கங்கள் கொடுப்பவர்கள் தகுந்த ஆதாரங்களை காட்டி கொடுப்பது நல்லது என்று அந்த ஒரு யோசனையை முன்வைத்து கொண்டு வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கலியுகத்துக்கு. நீங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை ஓரளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு பல கேள்விகள் எங்களுக்கு வழக்கம் போல வந்திருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே நேயர்களே, நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு வருவதற்கு நான் உங்களுக்கு அந்த தருணம் வாய்க்கும் பொழுது சொல்லுவேன், அப்பொழுது நீங்கள் வரலாம். வணக்கம் டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி.
1: வணக்கம் ஆசிரியன் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் கூறியது போல நாங்கள் பலவிதமான விடயங்களை ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். வருகின்ற பொழுது பலரை இடையிலே சந்திக்கின்ற பொழுது அல்லது இடையிலே சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது அவர்கள் நான் இங்கே போனேன், அவர் ஒருவர் இப்படி சொன்னார், அவர் ஒருவர் இப்படி இன்னொருவர் இப்படி சொன்னார் என்று பல பதில்களை சொல்லுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் இது எமது சமயத்துக்கு உள்ள ஒரு சமயத்துக்கு சமயத்துக்கு என்று சொல்லப்படாது, சமயத்தவர்களில் உள்ள குறைபாடுகளில் ஒன்று. அதாவது நாங்கள் யாரிடம் இதை கேட்டாலும் அதனுடைய தாற்பயத்தை உண்மையை ஆதாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்லுகின்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது யாரும் சொல்லலாம். அதற்காக இப்ப ஒருவர் காவியுடை உடுத்து வந்து ஒருவர் சொல்லிவிட்டார், அல்லது ஜடாமுடியோடு வந்து ஒருவர் சொல்லிவிட்டார், சாமியார் ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அல்ல, எப்பொருளையும் அதிலே மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகவே எங்களுக்கு இந்த விடைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் சமயத்தை அனுஷ்டிக்கின்ற நாங்கள் இதை பார்க்க விடுங்கள், எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரும், கேள்விகள் வரும், கேள்விகள் கேட்கலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த விடை அல்லது மறுமொழி வருகின்ற பொழுது அதை சொல்லுகின்றவர்கள் இதை ஆதாரமாக வைத்து சொல்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய கூட்டை என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள், அல்லது என்னுடைய மனச்சாட்சி என்னுடைய கணிப்பு கேட்ப என்று சொல்லி சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், அதை சமயத்தின் அபிப்பிராயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சமயத்திலே எங்கள் இந்த சமயத்திலே சைவத்திலே என்ன சொல்லியிருக்கின்ற கேட்டால், எங்களுடைய நூல்களிலே அடிப்படை நூல்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அடிப்படை நூல்கள் என்றால் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற வேதங்கள் 4, ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207, அதைவிட புராணங்கள் 18, இதிகாசங்கள் 3, மகாபாரதம் ராமாயணம் சிவ ரகசியம் என்று 3 இதிகாசங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் வடமொழியில் உள்ள நூல்கள். இவற்றை விட தமிழிலே இருக்கின்ற நூல்கள் என்றால் எங்களுடைய திருமுறைகள் 12, தேவார திருவாசகங்கள் உட்பட்ட திருமுறைகள் 12, அதிலே பெரிய புராணமும் அடங்கும். அதே போல மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 தமிழில் இருக்கின்றது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்ல தட்சிண வேதம் என்று சொல்லுவார்கள், திராவிட வேதம் தமிழ் வேதமாகிய திருக்குறள் இருக்கின்றது. இப்படி இந்த நூல்கள் பிற்காலத்தில் வந்தால் அருணகிரிநாதர் தாய்மானார் பாடல்கள் போன்றவை வருகின்றன. அத்தோடு இவற்றை மட்டுமல்ல, இந்த ஞானியர்கள் குருமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் வாழ்க்கையிலே என்னத்தை சொன்னார்கள், என்னத்தை எடுத்துரைத்தார்கள், அவர்களுடைய செய்தி என்ன, இவற்றை ஆதாரமாக கொண்டு ஒரு கேள்விக்கு ஒருவர் விடை சொன்னார் என்று சொன்னால் அது அவருடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை, எமது மதத்தில் எமது சமயத்தில் எமது உள்ள உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். அது இந்த ஆதாரங்களை விடுத்து நாங்கள் இம்பாட்டிலே மனம் போன போக்கிலே விடைகளை பெற்றால் அதிலே ஒரு குழப்ப நிலை நிலவும். ஆகவே இந்த விடைகளை தேடுபவர்கள் அந்த விடை எங்கே இருந்து வருகின்றது, அதற்குரிய ஆதாரம் என கேட்டுட்டால் இது டாக்டர் லம்போதரன் சொன்னார் என்று சொல்லப்படாது. அவர் இந்த இடத்திலே ஆர்மோனாவர் இப்படி சொல்லி இருக்கின்றார், அல்லது மேகண்ட சாஸ்திரங்கள்ல இப்படி இருக்கு, மகாபாரதத்துல இப்படி இருக்கு, ராமகிருஷ்ண வரலாறு இப்படி இருக்குது, இப்படி அந்த ஞானிகளுடைய வாக்கு வாழ்க்கை இந்த நூல்கள் பிரமாணங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பதில்கள் விடைகள் இருக்க வேண்டும், தேடல்கள் இருக்க வேண்டும். இது சமயத்தை பின்பற்றுபவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் சமயத்தின் நண்பர்களுடைய ஒரு அழகு இருக்கின்றது. என்ன விடயத்தை சொன்னாலும் என்ன சொல்லுவார், இன்றைக்கு மத்தேயு அதுல இத்தனையாம் அதிகாரத்துல இத்தனையாம் வசனத்துல இப்படி இருக்குது, அல்லது இதுல வந்து புதிய ஏற்பாடு இந்த மார்க்ல இத்தனையாம் வசனம் இத்தனையாம் என்னுடைய இருக்கின்றது. அதே மாதிரியாக இஸ்லாமிய அன்பர்கள் கூட சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனிலிருந்து நேரடியாகவும் நபிகள் நாயகம் அவருடைய வரலாற்றிலிருந்து நேரடியாகவும் எடுத்து உபமானங்களை சொல்லுவார்கள். அதே மாதிரியாக எமது சமயத்திலையும் சொல்லுகின்ற மரபு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதை நாங்கள் பிரமாணமாக கொள்ள முடியாது, அது யார் சொன்னாலும் கூட. அப்படித்தான் நான் சொல்லுவேன்.
0: சரி, உண்மையிலே நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள் டாக்டர். இப்ப நாங்கள் மற்றவர்களை குறை கூறுவதாக இல்லை, அவர்களுடைய சிறந்த ஒரு மனப்பான்மையை தான் இங்கே டாக்டர் நீங்கள் விளக்கி இருக்கிறார், அது ஒரு வரவேற்கத்தக்க இது.
1: இன்னைக்கு என்னென்று கேட்டால் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன்.
0: அப்படி வரக்கூடாது.
1: அப்படி இன்றைக்கு என்னென்று கேட்டால் யாரார் சாமியாராக வருகின்றார்களோ, யாரார் குரு வேஷம் போடுகின்றார்களோ, அவர்கள் சொன்னதெல்லாம் வேதமாக்கா போயிட்டு அண்ண முடியினால அதுல தப்பு இல்லை. அந்தந்த இதுகளுக்கு அந்தந்த மரியாதை உண்டு, அந்தந்த போதனைகள் உண்டு. ஆனாலும் சில விடயங்களுக்கு அவர்கள் எங்கே இருந்து இந்த விடை வருகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: உண்மையிலே டாக்டர் நீங்கள் சொன்ன பிறகு நான் யோசிக்கிறேன் என்றால், பொதுவாக இப்ப பிற சமயங்களை பார்க்கும் பொழுது இந்த போலி வேடதாரிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் எழுந்தமானமாக ஒரு காவியுடைய பட்டுக்கொண்டோ அல்லது ஒரு அங்கி அணிந்து கொண்டோ நான் ஒரு குருவானவர் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நிலையை நாங்கள் மிக அருமையாகவே பார்க்கிறோம். அவர்கள் அந்த குருவான பட்டம் பெறுவதற்கு அவர்கள் பயிற்சி பெற்று அதற்கான பாடசாலைகளில் படித்துத்தான் வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய சமயம் மிகுந்த ஒரு எல்லோருக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு பரந்த அடிப்படையிலே பரந்த ஒரு அறிவக பூடமாக இருக்கிற காரணத்தினால் சிலர் அரைகுறையாக படித்துவிட்டு இவ்வாறு வந்து சமயத்தினுடைய விளக்கங்களை கூறும் பொழுது சில வேளை தவறுகள் ஏற்படுவது இயற்கையாக
1: சொல்லுவார்கள் என்று கேட்டால், இறையை படிப்பினாலே அல்லது கல்வியினாலே அடைய முடியாது, அது கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த நூல்களை பயில வேண்டும், கற்க வேண்டும், ஆனா அந்த நூல் அறிவினாலே இறைவனை அடைய முடியும்.
0: அடையதான்
1: சொல்லுவார்கள், எட்டு சுரக்காய் கரைப்புதவாது என்று சொல்லுவார்கள். அப்ப அதனாலே இறையை அடைய முடியாது. இவமது சமயம் இவ்வளவு காலங்காலமாக சனாதன தர்மம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய ஆச்சாரியர்களுடைய தபத்தினாலையும் ஞானத்தினாலையும், ரெண்டே ரெண்டு விஷயம், அவருடைய படிப்பு பட்டம் அல்ல, அவருடைய தபம், அதாவது அந்த ஆஸ்டெரிட்டிஸ், அந்த அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து அந்த பூஜைகளை செய்து அந்த ஜபங்களை அனுஷ்டித்து அந்த விரதங்களை அனுஷ்டித்து அந்த வழியிலே தவ ஒழுக்கத்திலே வந்தவர்கள். அதான் காஞ்சி பெரியவரை பார்த்தால் தெரியும். அப்ப அந்த வழியிலே அந்த தவத்தினாலையும், இரண்டாவது ஞானத்தினாலையும், அதிலே ஒளிர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இறையே அவர்களுக்கு உள்ளிருந்து அழுகின்ற ஞானத்தினாலையும், இந்த ஆச்சாரியருடைய தபம் ஞானம் இதாலதான் எங்களுடைய சமயம் வளருது. மற்றபடி எல்லாவற்றுக்கும் குருமார்கள் உண்டு. பூஜைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு குருமார்கள் உண்டு, கிரியைகளை செய்வதற்கு குருமார்கள் உண்டு, ஜோகம் கல்பிப்பதற்கு குருமார்கள் உண்டு, உபநிடதங்கள் மற்ற ஞான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு குருமார்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் கடவுளை காட்டுகிறார்கள் என்று அல்ல, இந்த வழிக்கு கொஞ்சம் உதவி செய்கின்றார்கள். ஆகவே அந்த கற்பிப்பவர்களும் கற்பவர்களும் இதை பெற்றுக் கொள்ள வடிவாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் என்னென்று கேட்டால், ஒரு யோகா படிக்க போனால் அவரே அல்டிமேட் குருவாக வந்து விடுகின்றார். அல்லது ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போனால், ஒரு உபநிடதத்தை அல்லது ஒரு ஒரு கீதையை சொல்லிக் கொடுக்க போனால் அவரே குருவாக வந்து விடுகின்றார். அப்படி அல்ல, இவர்கள் எல்லாரும் கருவிகள், குருநிலை இருப்பவர்கள், ஆனால் அல்டிமேட்டாக ஞான குருவாக இறைவன் தான் வருவார். அவர் மானிட வடிவிலே வருவார். அதனுடைய அதுவரைக்கும் நாங்கள் இந்த குருமார்களை அசட்ட செய்யவும் கூடாது. அதே நேரம் அளவுக்கு அதிகமாக இவர்தான் கடவுள், இவர்தான் கடவுளை காட்டுகிறார், இதுதான் கடவுளுடைய வழி என்று நாங்கள் ஒரு மேலோட்டமாக முடிவு செய்து விழுந்து போகவும் கூடாது. அதைத்தான் சொல்லுவார் திருமோலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அப்ப நாங்கள் குருடராக இருக்கப்படாது, இந்த இதை பற்றிங்கின்ற குருமாரையும் குருடர்களாக ஆக்கப்படாது. அவர்களை குருடர்களாக ஆக்குறது நாங்கள் ஃபாலோவர்ஸ் தானே. அப்படியே அதை இருந்து கொண்டு இந்த விடயங்களை அணுக வேண்டும்.
0: இப்ப நீங்கள் இந்த எங்களுடைய ரிஷி பரம்பரை, அவங்களுடைய குரு பரம்பரைகளை பற்றி நீங்கள் கூறினீர்கள். அதனால இங்கே அதை ஒட்டிய ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது டாக்டர், அதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் குரு பரம்பரையில் சங்கராச்சாரியார் உட்பட்ட அனைத்து துறவிகளும் கையில் தண்டமும் அதன் உச்சிக்கு அருகே சிறு பையும் வைத்திருப்பது ஏன்? இவர் அங்க இதுக்கு போகிறார்.
1: காஞ்சி மடம், காஞ்சி மடம், இந்த சன்னியாச சம்பிரதாயங்கள் உண்டு. காஞ்சி மடத்து சங்கராச்சாரியருடைய சம்பிரதாயம் ஆதிசங்கரிலிருந்து ஆரம்பிக்கிறது. இதுல இன்னொரு வினாவம் வந்திருந்தது, இந்த சங்கராச்சாரியாரும் ஆதிசங்கரரும் ஒன்றா என்று. சங்கர மரபிலே வருகின்ற ஒவ்வொரு ஆச்சாரியரையும் சங்கராச்சாரியார் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஹி இஸ் ரிப்ரசன்டிங் த சங்கரர். அப்ப முதலாவது சங்கரர், அவர் கிறிஸ்துவின் 600 அளவில் பிறந்தவர், 700 அளவில் அவர் இன்றைய கேரளாவில் இருக்கிற காலடி என்ற கிராமத்திலே அவதரித்தவர், பிராமணர். அந்த காலத்திலே இவர் தமிழர், மலையாள மொழி இல்லையே அந்த அவர் தமிழர். அப்ப அவர், அப்ப அவர் அங்கே காடி என்ற கிராமத்திலே அவதரித்தவர். அவர் இந்த அவருடைய மரபிலே அவர் வந்து அவருக்கு முன்னாலே இருந்த கோவிந்தபாதரிடம் போய் வட இந்தியாவிலே அவர் அனுகிரகம் பெற்று, அவர் தான் அவருடைய குரு கோவிந்தபாதர் என்று. அப்ப அந்த அவரிடம் அந்த உபநிடத விடயங்களை கற்றறிந்து வேதாந்த தத்துவத்தை இந்தியா முழுவதும் நிலைநிறுத்தியவர். நான்கு திசைகளிலேயும் ஆசிரமங்களை ஸ்தாபித்தவர். கேதார்நாத் பத்ரிநாத்ல இருக்குது, துவாரகாவில இருக்குது, மற்றது இங்க குஜராத்ல அங்காலயம் இருக்குது, மற்றது இங்க காஞ்சியில இருக்குது, அதே மாதிரி சிருங்கேரியிலேயும் அந்த இடங்களை ஸ்தாபித்தவர். அந்த மரபில இன்றைக்கும் அந்த மடங்கள் குருமடங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த மரபிலே வருகின்ற அடுத்து வருகின்ற ஆச்சாரியர்கள் எல்லாரும் சங்கராச்சாரியார் என்றுதான் அழைக்கப்படுகின்றார்கள். ஆகவே எல்லோரும் சங்கராச்சாரியார் என்றாலும் அந்த தொடக்கி வைத்த அந்த மரபை தொடக்கி வைத்தவரை ஆதிசங்கரர் என்று சொல்லுகின்றோம். எல்லாரும் அடிக்கின்ற அந்த லிங்காஷ்டகம் இருக்கின்றது இல்லையா, பிரம்ம முராயசுராட்சிதலிங்கம் என்ற லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், அதே மாதிரி பஜகோவிந்தம், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி என்ற பாடல், இது எல்லாம் பொதுமக்களுக்காக பாடியது சங்கரர். அது மிகவும் எளிமையான பாடல்கள். அதே மாதிரி மிகவும் சிக்கலான தத்துவ நூல்களுக்கு, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களுக்கு விரிவுரை பாஷ்யமும் எழுதியிருக்கின்றார். அப்ப அவர் அந்த அது சங்கரருடைய வரலாறு. அப்ப அந்த மரபிலே வந்தவர். இன்றைக்கு காஞ்சி மடத்திலே வந்து இருக்கின்ற சுவாமிகள்லே காஞ்சி பெரியவர் சந்திரசேகந்திர சுவாமிகள் தான் நூறாண்டுகளுக்கு மேலாக ஜீவித்திருந்தவர், பெரியவர், தபத்தை சிறந்தவர். அவரை அவர் இருந்தார். இன்றைக்கு அதுக்கு பிறகு ஜெயேந்திர சுவாமிகள் இருக்கின்றார், அடுத்த சுவாமிகளும் இருக்கின்றனர். இந்த மரபு இப்படி வருகின்றது. இது சங்கரருடைய மரபு. இதே மாதிரியாக மத்வாச்சாரியாருடைய மரபு கொண்டு இருக்கின்றது. ஓ, மத்வாச்சாரியாரும் தென்னாட்டைத்தான் சேர்ந்தவர். ஓ, அவரும் கன்னடாவை சேர்ந்தவர். அப்ப மத்வாச்சாரியார் வைஷ்ணவ தத்துவத்தை உபதேசித்தவர். அவருடைய தத்துவமும் இந்தியா முழுவதும் பரவியது. இந்த மத்வ தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஆலயங்களை மரபு வருகின்றது. கௌடிய மாத்துவ சம்பிரதாயம் என்று சொல்லுவார்கள். அப்ப அது மத்துவருடைய சம்பிரதாயம். அது இரண்டாவது. மூன்றாவதாக ராமானுஜர். ராமானுஜரும் தென்னாட்டை சேர்ந்தவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவம். அப்ப தென்னாட்டில தென்னாடுதான் அந்த ஆத்மீகம் கொளிக்கின்ற நாடு. அதான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கு இந்த ஒரு சிறப்பு உண்டென்றால், சைவத்துல உலகம் முழுக்க மதங்கள் இருக்கின்றன. எந்த மதமும் இறைவன் வந்து ஒரு இடத்தை தன்னுடைய நாடாக கொண்டு ஆட்சி செய்ததாக சொல்லவில்லை. இறைவனே இங்கு வந்து பாண்டிய மன்னனாக இருந்து தடாதகை பிராட்டியார் என்கின்ற பாண்டிய கன்னி அரசியை மனம் புரிந்து ஆட்சி செய்த இடம் பாண்டிய நாடு, தென்னாடு. உடைமை பொருளாக கொண்டவன் அவனுடைய தான் தென்னாடு உடைய சிவனே போற்றி. சில பேர் சொல்லுவார்கள் அது தென்னாட்டவர் கும்புறபடியினால் என்று. அப்படி இல்லை, தென்னாட்டை தன்னுடைய உடைமை பொருளாக கொண்டவன், பொசசிவ் அந்த இது இருந்தது. அவனுடைய தென்னாடுடைய சிவனை போற்றி. ஆனால் அவன் அந்த நாட்டு மட்டுமல்ல, எல்லா நாட்டு மக்களும் கும்பிடுகின்ற இறை அவன் தான். எந்நாட்டவர்க்கு மறவா போற்றி, அதுதான் அதை சொல்லுவார்கள். அதான் சொல்லுவார்கள், அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தே மாணிக்கவார் சொல்லுவார். பாண்டி நாட்டில் அவர் வந்து ஆண்ட பொழுது, இப்ப ஒரு விடுதலைக்கு போகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி, ஒரு கோடைக்கால விடுமுறைக்கு போகின்றார், சம கேம்புக்கு போகின்றார் என்றால் அவருடைய ஆபீஸ் மினி ஆபீஸே அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும், கூட போகும் இல்லையா. அதே மாதிரியாக சிவன் இங்கே வந்த பாண்டி நாட்டை வந்து ஆண்ட பொழுது இது ஒரு சிவலோகமாகிவிட்டது. ஓ, எல்லா கணங்கள் எல்லா தேவர்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டார்கள். அதான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து என்று திருவாசகம் சொல்லுகின்றது. தென்னாட்டுக்குரிய சிறப்பு அது. இனி உலகத்திலே இருக்கிற கோயில்களை பார்த்தாலும், உலகெல்லாம் கோயில்கள் இருக்கின்றன, ஆனா ஆசியா கண்டத்திலே தான் கோயில்கள் கூட. ஆசியா கண்டத்திலேயும் இந்தியாவில தான் கோயில்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இந்தியாவிலையும் இந்த ஸ்கொயர் மைல் என்று பார்த்தால் தென்னாட்டிலே தான் கூட. தென்னாட்டிலேயும் சோழ நாட்டிலே தான் கூட. சோழ நாட்டிலேயும் கும்பகோணம் காஞ்சிபுரத்துல தான் கூட. இங்கதான் அந்த செறிவு, ஆன்மீக செறிவு இருக்கின்றது. நாங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன். அப்ப இந்த நிலையிலே இந்த ராமானுஜாச்சாரியரும் இங்கே இருந்து வந்தவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ பிரிவை ஸ்தாபித்தவர். ஸ்ரீரங்கத்தில எல்லாம் அந்த பூஜை அதன்படி நடைபெறுகின்றது. அதுகொண்டு இந்த மரபிலே அதே மாதிரியாக மேகண்டாச்சாரியார், அவர் திருவண்ணநல்லூர் அப்படின்னு சைவ பராமரிதை செய்தவர். இந்த ஆச்சாரிய பரம்பரை இப்படி இருக்கின்றது. என்னென்று கேட்டால், இந்த கையிலே தண்டம் வச்சிருக்கிறது. கையில தண்டம் வச்சிருந்தால் என்று கேட்டால், மூன்று விதமான தண்டம் வச்சிருப்பினர். ஒன்று சங்கர மரபில இருந்தவர்கள ஒரு தண்டம் இருக்கு, மாத்வாச்சாரியார் மரபிலையும் தண்டம் இருக்குது, ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் மரபிலையும் தண்டம் இருக்குது, சைவ மரபிலே தண்டம் கிடையாது. சைவ மரபிலே சன்னியாசி கையிலே தண்டம் வைத்திருப்பது இல்லை. ஏன் என்று சொல்லுகின்றேன், மற்ற ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டு வருவோம். அப்ப சங்கராச்சாரியார் மரபிலே இருப்பவர்கள் வந்து ஒரு குச்சி வச்சிருப்பார்கள். அந்த அது வந்து ஒரு ஜாதி மூங்கில், அந்த மூங்கிலே வந்து தண்டத்தில் இருக்க கணுக்கள் வந்து ஒற்றைப்படையிலே அமைந்திருக்கு. அது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒற்றைப்படையிலே அமைந்திருக்கு. அது அவர்களுடைய தண்டம். அதிலே அதுல வந்து உள்ளுக்கு வந்து தொலை கிடையாது. அதே மாதிரி மத்துவ சம்பிரதாய சேர்ந்தவர்களுக்கும் தண்டம் இருக்கு. அதுல வந்து அது வந்து ஒரே ஒரு தண்டம் தான் வைத்திருப்பார்கள். அது ஏக தண்டம் என்று சொல்லுவார்கள். ஒரே ஒரு தண்டம், ஏக தண்டம். அந்த மரபிலே வந்தவர்களை வந்து அந்த ஏக தண்டம் என்று சொல்லி அந்த மரபு வச்சிருப்பார்கள். வைஷ்ணவ மரபிலே வந்தவர்கள் மூன்று தண்டங்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பார்கள். அதை திரிதண்டம் என்று சொல்லுவார்கள். மூன்று தண்டம் என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி சன்னியாசிகள், கிரகஸ்தர்கள், பிரம்மச்சாரிகளுக்கும் தண்டம் இருக்குது. அவர்களும் தடி வைத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் இத்தனை கணுக்கள் வேணும், இன்ன வகையான மூங்கில் வேணும், இவ்வளவு உயரம் எல்லாம் இருக்குது. தலைக்கு மேலே உயரம், தலைகளை உயரம், நெட்டிகளை உயரம், கழுத்தளவு உயரம் எல்லாம் பிரமாணங்கள் இருக்கின்றன. கிரகஸ்தர்களுக்கும் தண்டம் உண்டு. அது ஜோக தண்டம் என்று சொல்றது. பிரம்மச்சாரிகளுக்கும் இருக்குது. அவர்கள் ஆலமரத்தை குச்சியில தண்டம் வச்சிருப்பார்கள். அது ஆலங்குச்சியில கொடுக்கிறது. உபநயனம் செய்து பார்க்கிற காலத்துல கையில ஒரு ஆலங்குச்சியை கொடுப்பினான். இப்படி எல்லா மரபுகளிலும் இந்த தண்டங்கள் உண்டு. இந்த தண்டத்தின் நுனியிலே சங்கர மரபிலே ஒரு மஞ்சள் துணி கட்டப்பட்டிருக்கு. அதான் இவர் பை என்று சொல்லுகின்ற. அதை சுற்றி ஒரு கயிறும் இருக்குது, கட்டியிருப்பார்கள். அதை சொல்லுவார்கள் ஞான பரசு. பரசு என்றால் கோடரி. அஞ்ஞானத்தை வெட்டுகின்ற கோடரி, அறியாமை என்ற பந்தத்தை வெட்டுகின்ற ஞான பரசு, அதுதான் அந்த சுச்சியில இருக்கின்ற அந்த மஞ்சள் துணி. இதுதான் சங்கராச்சாரிய மரபிலே தண்டம் காவுகின்ற மரபு. அடுத்தது ஏன் இந்த தண்டம் வந்தது சொன்னால், எல்லாரும் வடநாடு போயிருக்கிறார்கள், மலை யாத்திரை போயிருக்கிறார்கள், தீர்த்த யாத்திரை போயிருக்கிறார்கள். யாத்திரை போறவர்களுக்கு தண்டம் ஒரு இன்னொரு கால் மாதிரி. அது உண்டு. தனிப்பாதையை நடக்கின்ற பொழுது பிராணிகள், பாம்புகள் விலகி போவதற்கு தண்டம் உதவும். தண்டத்தின் சத்தத்தை கேட்டு பாம்புக்கு, பாம்பு வந்து சத்தத்தை தோளினூடாகத்தான் உணரணும், பரிசத்தினூடாக. அப்ப தண்டத்தை தூண்டி ஊண்டி கொண்டு போக போக அந்த விலங்குகள் விளங்கி போகும். அது பாதுகாப்பு. விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு உண்டு. இந்த வகைக்காக இந்த வடநாட்டுகளுக்கு சென்று சமயத்தை ஸ்தாபித்த ஆச்சாரிய பரம்பரை, மத்துவ பரம்பரை, ராமானுஜ பரம்பரை, சங்கர பரம்பரையிலே அந்த மரபிலே தண்டம் உண்டு. சைவம் எல்லா மரபுகளையும் தன்னுள் உள்ளடக்கியதாக பார்ப்பது. எல்லா மரபுகளையும், ஆல் தி ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் சைவம். அதுல சைவத்துக்கு அங்க போய் சொல்ல வேணும் என்ற அவசியம் கிடையாது. ஆனபடினாலேதான் இந்த மேகண்டாச்சாரியாரோ சம்மந்தரோ அவர்களோ அங்கால போய் பரப்பியது கிடையாது. அவர்களுக்கு தண்டம் இல்லை. இதுதான் இந்த மரபு.
0: இல்ல, தண்டத்தோட சில வேளையில இந்த கமண்டலம் என்ற ஒரு இதுவும் இருக்கு.
1: தண்ணி, தண்ணி, அது தண்ணி வச்சிருப்பார்கள். ஏனென்றால் அந்த நித்திய இது, நித்திய இது செய்வதற்கு தண்ணி முக்கியம். தாகத்துக்கு தண்ணி முக்கியம். அதுகளுக்காக வச்சிருப்பார்கள். அனுஷ்டானத்துல தர்ப்பணம் செய்வதற்கு தண்ணி முக்கியம். சொல்லுவார்கள் பஞ்ச முத்திரை அடையாளங்கள் உண்டு. ஒன்று ருத்ராட்சம் உண்டு சன்னியாசிகளுக்கு, உருத்ராட்சம் உண்டு. மற்றது ஜடாமுடி,
0: ஜடாமுடி
1: அல்லது மொட்டையை போன்ற சன்னியாசிகளும் இருக்கிறார்கள். மற்றது கமண்டலம், மற்றது காவி, மற்றது தண்டு. இவ்வளவும் பஞ்சமுத்திரைகள், சன்னியாசிகளுக்குள்ளேயே பஞ்சமுத்திரைகள் என்று சொல்லுவாங்க.
0: உண்மையிலே இந்த இதுகள்ல டாக்டர், நாங்கள் இப்ப இது மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம். அதற்கான விளக்கத்தை பற்றி நாங்கள் அறிவதில்லை பொதுவாக பொதுமக்கள். அப்ப இதெல்லாம் இருக்குது, ஏற்கனவே எங்களுடைய நூல்களிலே நிறையவே இருக்கிறது. அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம்.
1: தண்டத்தினுடைய தத்துவ விளக்கம், பாரம்பரிய விளக்கம், நடைமுறை விளக்கம், இந்த மூன்றும் பார்த்தோம் நாங்கள்.
0: உண்மையில இங்கே அதே இது மாதிரி இன்னொரு கேள்வி இங்கே வந்திருக்கிறது டாக்டர். இங்கே ஒரு நினைக்கிறேன் ஒரு நேரம் வருகிறார் போல் இருக்கிறது, அவரை கேட்போம் நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர். வணக்கம் மாஸ்டர்.
0: வணக்கம். வணக்கம்.
1: பாருங்க, பாருங்க, சொல்லுங்க.
2: நான் ஜோஹா கதைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
2: என்னன்னா, இந்த தியானம் செய்யும் போது மான் தோல் அல்லது புலித்தோல்ல இருந்து செய்வார்கள்.
0: மான் தோல் அல்லது புலித்தோல்.
1: தியானம் செய்யும் பொழுது தரையிலே இருக்கக்கூடாது. அது முக்கியம். வெறும் தரையிலிருந்து செய்யப்படும் எந்த கர்மத்துக்கும் பலன் கிடையாது. அது முக்கியம். அப்ப நாங்கள் நிலத்து வெறுந்தரையிலே அல்லது பாறையிலே அல்லது செங்கல்லுக்கு மேலே இருந்து கொண்டு நாங்கள் தியானம், ஜபம், பிரார்த்தனை, பூஜை செய்தால் பலன் கிடையாது. அறிந்து கொள்ளுங்கள்.
0: மிக முக்கியம்.
1: இரண்டாவது, வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு பிராமணரை கூப்பிட்டு, குருவை கூப்பிட்டு சிராத்தம் செய்கின்றோம், பூஜை செய்கின்றோம், அவர்களுக்கு ஆசனம் கொடுக்கப்பட வேண்டும். பலக கட்டை இப்ப எல்லா இடமும் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாய் துண்டு, துணி துண்டு, அல்லது பழைய அழகணி உரை, தோய்த்துழைத்த மாதிரி உரை ஏதாவது உண்டவர்களுக்கு ஆசனமாக கொடுக்கப்பட வேண்டும். வீட்டிலே வந்து வெறும் காப்பெட்ல வெறுந்தரையில இருக்க வைக்கப்படாது. எந்த வீட்டிலே பிராமணர் வெறுந்தரையிலே தன்னுடைய ஆசன திருஷ்டத்தை பிற்பாகத்தை வைத்து அமருகிறார்களோ அந்த வீடு நாசமாகும், இது நிச்சயம். ஆகவே பிராமணர்கள் வீட்டுக்கு வந்தால் ஆசனம் கொடுங்கள், பலகக்கட்டை வந்துதான் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு பாயை மடித்து போட வேண்டும், அல்லாவிட்டால் ஒரு கம்பளத்தை மடித்து போட வேண்டும், மூணு வேணும். நான் கூட சில வேலைகள்ல சில என்னுடைய உறவினர்கள் சிராத்த வீடுகளுக்கு போனா அங்க அந்தனர் வந்திருப்பார்கள். உறவினர்கள் எல்லாரும் கதையிலே சுத்தி வர இருப்பார்கள். ஏதோ அங்கே எல்லாருக்கும் முதுகு வலி மாறி அப்ப ஆசனத்தில் இருந்து கொண்டு ஆச்சாரியர் இருக்கும் பொழுது மேல் ஆசனத்தில் இருக்கப்படாது, அறிய வேணும். இதெல்லாம் எங்களுடைய பெரிய அத்த பெற்றோர்கள் பாட்டிமார் பேரன்மார் அறியாமையாளர் செய்கின்ற வினை. இந்த வினையை தேடித்தான் வியாதி தேடுகிறார்கள். ஸ்ட்ரோக் அடிக்கிறதும் ஹார்ட் அட்டாக் அடிக்கிறதும் பிள்ளைகள் பார்க்காமல் போறதும் இதுகளாலதான். அப்ப தாங்கள் உயரிய ஆசனத்தில் இருந்து கொண்டு வீண் கதை கதத்தி கொண்டு இருப்பினும், அதே கூட ஒன்று கூடல் மாதிரி. ஆகவே ஆச்சாரியார் இருக்கின்ற பொழுது கீழே நிலத்தில் அமரங்கள் ஆச்சாரியாருக்கு ஒரு ஆசனத்தை கொடுங்க. நான் போற இடத்துல சில ஆசனம் இருக்காது, நான் ஒரு பேப்பரை நியூஸ் பேப்பரை எடுத்து படித்து கொடுத்துருக்கேன், பயன்படுத்தலாம். மகாபாரதத்தில் இந்த பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லுகின்றார்கள், தருப்பை புல்லை போடலாம், தருப்பை புல் மிகவும் ஆசனத்துக்கு இது அதுக்குரிய மின்காந்த அலைகள் அந்த கன்சன்ட்ரேஷனுக்கு உதவும். அதான் இன்றைக்கு பூஜை பண்ணை கொள்ளையும் உங்களுக்கு சங்கல்பம் செய்த பூஜை என்றால் ஒரு தர்ப்ப புல்ல சொல்லி அதை காலைக்குள்ள போட சொல்லி குருக்கள்
0: சொல்லுவேன்.
1: தர்ப்பை புல்லை பரப்பி தர்ப்ப புல்லினால பாயிலே அமர்ந்து அதற்கு ஆணி வச்சு பொருத்தப்பட்ட பலகை கட்டை கூடாது, வெறும் பலகை கட்டை. இல்லாவிட்டால் ஒரு கம்பள துணியை மடிச்சு போடுங்க, அது போடுங்க. இதுதான் உங்களுக்கு ஆசனத்துக்கு முக்கியம். தியானம் பூஜை எல்லாவற்றுக்கும் அது தேவை. அடுத்தது என்னொன்று வந்து, வீட்டுல பூஜை செய்யும் பொழுதோ அல்லது நூல்கள் படிக்கும் பொழுதோ ஒரு ஒளி ஒரு விளக்கு இருக்க வேண்டும். அப்ப தீபம் ஏற்றாமல் நூல்களை தேவாரங்களை பாரவழிப்பது அவ்வளவு சிறந்ததல்ல வீடுகள்ல. அது மிகவும் முக்கியமானதுண்டு, அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளியில மற்ற இடங்களில் கண்டு கொண்டா சூரிய சந்திரர்களை சுடரலாக நினைத்து நீங்கள் அதை படிக்கலாம்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
4: சி஖ி சமஸ்தபணிநாம் நேத்ரகலாபி நதானுக்ராஹி பிரணவோபதேசநினதைஹி யோகீயதே ஸ்யாமாம் சைலசமுத்பவாம் கனருச்சிம் த்ருட்வா நடந்தம் முதா வேதாந்தோ பவனே விஹாரரசிகம் தம் நீலகண்டம் பஜே. சந்தியா கர்மதினத்யயஹ ஹரிகராகாத பிரபூதானகத்வானோ வரிஜகர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டி சடா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பாஷ்பவித திர்வஷ்டி. மயூரீ சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபதைர் வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயத்மனே த்ரிஜகத சம்ரக்ஷணோத்யோகினே தேயாய அகிலகோகிபிஹ சுரகணைஹ கேயாய மாயாபினே சம்யக் தாண்டவ சம்ப்ரமாய யதினே ஸ்யம் நதி சம்பவே. சிவானந்த லஹரி பிரகரணம். ஆச்சாரியார் பக்திரச பூரிதமாக ஆத்ம தத்துவத்தை சொன்ன அழகான பிரகரணம். சௌந்தர லஹரி, சிவானந்த லஹரி, ஆனந்த லஹரி, இப்படி லஹரி பிரகரணங்கள் சிலது. அதே மாதிரியே ஜெகநாத பண்டிதர் கருணாலஹரி, கங்காலஹரி இப்படி கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்க. அதில் இந்த சிவானந்த லஹரியில் ஒரு விசேஷம் என்னன்னா, எளிமையாக அந்த பரமேஸ்வரனை பல விதங்களாக நமக்கு சேர்த்து கொடுக்குற. அதில் இந்த பரமேஸ்வரன் ஒரு மயில் மாதிரி நமக்கு சொல்லியிருக்கார். மயிலுன்னா அதுக்கு நமக்கு என்ன ஞாபகம் வருது, அதுக்கு ஒரு கொண்டை இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தோகை, அந்த தோகையில் நிறைய அழகான ஒரு குறிப்புகள், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, கேக்கின்னு சத்தம் பண்ணிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் மலைகள் மேலே இருக்கக்கூடியதான நீருண்டதான மேகங்களை கண்டதுமே அதுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட நாட்டியம் ஆடுறது. அது அதோடு மட்டும் இல்லாமல் அங்காங்கு உபவனங்களில் பார்க்கு அப்படி இடங்கள்ல இருந்து அப்படி ரசிச்சுட்டு ஆனந்தமாக இருக்க அந்த மயிலானது, இப்படிப்பட்டதான ஒரு மயில் மாதிரியே எங்கள் பரமேஸ்வரனும் இருக்கார்னு சொல்கிறேன். மயிலுன்னு சொன்னேன் அந்த மயிலுக்கு கொண்ட இருக்க வேண்டாமோ, இங்க பரமேஸ்வரனை கொண்ட இருக்க ஆகாசி, ஆகாசம் தான் எங்க பரமேஸ்வரனுக்கு கொண்ட. ஏன்னா ஆகாசமும் நீளமா இருக்கு, தலைமுடியும் கருப்பா இருக்கு. அதோட இல்லாம வேதங்கள்லாம் சொல்லும் பொழுது தசியவா ஏதா வைஸ்வானரத்ய தியோர் மூர்தா அப்படின்னு, திலோகமே மூர்தா அப்படின்னு வேற சொல்றது. ஆகையால் அந்த பரமேஸ்வரன் ஆகாசேன சிக்கி சமஸ்தபணி நாம் நேற்றா கலாபி, அதுக்கு ஒரு தோகை இருக்கு, மயில்னா தோகை இருக்கு. இந்த பரமேஸ்வரன் மயிலுக்கு என்ன தோகை இருக்கு, சமஸ்தபணி நாம் நேத்ரா, ஆயிரம் பழைகள் இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் வாசுகி வேள, அவளுடைய கண்கள் என்னென்ன அத்தனை கண்கள் இருக்க, அத்தனை கண்களும் அவருடைய தோகையில வச்சுட்டு இருக்காராம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அதை ஆபரணமா வச்சுட்டு இருக்கார். அந்த ஆபரணங்கள்ல மயில் தோகையில கண்கள் இருக்கா போல அத்தனை கண்களும் பிரகாசிக்கிறது. நதானுகிராஹி, அந்த மயிலை விட இங்க ஒரு விசேஷம் இருக்கு. இந்த சிவ மயிலுக்கு என்ன பண்றது, யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளை அனுகிரகம் பண்றார். அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு ஒரு பெயர் பிரணதா, அவருக்கு வந்து பிரணதார்த்தி ஹரஹா பிரகர்ஷேன.

ரவுண்டா வச்சுண்டு சின்முத்திரையினால காமிச்சுட்டு இருக்காரா. அதனால சனக்க சனந்தன சனத்குமார சன சுஜாதார் அப்படிப்பட்டதான மகர்ஷிகள் எல்லாம் அந்த ஒரு ஸ்வரூபத்தை கேட்டு ரசித்து அந்த பிரம்மாண்டத்திலேயே இருந்துட்டு இருக்கா. ஆகிய அல்பன ஓபனேதனினதே கேகீரி யோகியதே. ஆனா மயிலுன்னு சொன்னாலே அந்த மயிலா இருந்ததுன்னா நீருண்ட மேகங்கள் மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான மேகங்களை கண்டு அது அப்படியே நாட்டியம் ஆடுறது. அதே போல பரமேஸ்வரன் அப்படின்னார், இவரும் அப்படித்தான். இவர் எந்த மேகத்தை பார்த்தார், சியாமாம் சைலசமுத்பவாம். சியாமாம் கருப்பா இருக்கக்கூடியவள், சைலசமுத்பவாம் அந்த ஹிமவானுடைய ஹிமவானிடத்துல பிறந்தவள். சைலம்னா மலை, அந்த மலை என்ன ஹிமவான் ஹிமவத் பர்வதம், அவருக்கு பிறந்தவள். ஆகியால் சியாமாம் சைலசமுத்பவாம் கனருஜிம் திருட்வா நடந்தம் முதா. அதோட இல்ல, அதை பார்த்து அந்த மேகம் போன்றதான கார்த்தி அந்த அம்பாளை பார்த்து சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாராம். கனருஜிம் திருட்வா நடந்தம் முதா வேதாந்தோபவனே விஹார ரசிகம். மயிலானது அங்கெங்க இருக்கக்கூடியதான உத்தியானவனத்துல ரசிக்கிறது, அப்படியே ஆடுறது. ஆனா இந்த இந்த பரமேஸ்வரன் இந்த மயில் இப்படி இருக்கு, வேதாந்தோபவனே. இவருக்கு மற்ற பார்க்க பிடிக்கல, இந்த வேதாந்தங்கள் எனக்கூடியதான பார்க்க இந்த உத்தியானவனம். இந்த உத்தியானவனத்துல விஹார ரசிகம் அப்படியே விஹரிச்சுட்டே இருக்க இவருக்கு முதல்ல ஆனந்தம். ஒரு உபநிஷத்து இந்த ஒரு உபநிஷத்து அதை பார்க்கறது இதை பார்க்கறது இப்படியே இந்த உத்தியான வனங்கள்லயே சுத்தி கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் தம் நீலகண்டம் பஜே. மயிலுக்கு நீலகண்டம்னு பேர, ஏன்னா அது கழுத்து கருப்பா இருக்கும். அதே போல இங்க பரமேஸ்வரனுடைய கழுத்தும் கருப்பா இருக்கு. ஆகையால் இது ஒரு மயில் அப்படின்னு மயிலுக்கும் பரமேஸ்வரனுக்கும் சாமியத்தை சொல்லி இந்த பரமேஸ்வரன் எல்லக்கூடியதான மயிலை நமஸ்காரம் பண்றேன்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். ஆகாசே நசுக்கி சமஸ்தபணிநாம் நேற்றா கலாபி நதானுகிராஹி பிரணவோ கேகீதி யோகியதே. சியாமாம் சைலதமுத்பவாம் கனருச்சிம் திருட்வா நடம் சம்முதா வேதந்தோபவனே விஹார ரசிகம் தம் நீலகண்டம் பஜே. அப்படிங்கிறது போன தரம் பார்த்தோம். அடுத்ததாக பரமேஸ்வரனுடைய நாட்டியம் இருக்க அது இல்லாத விட ரொம்ப உசித்து. முதல் முதல்ல நடனத்துக்கு ஆதி குருவா இருக்கிறவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனோட சமானமாக தானும் டான்ஸ் ஆடி அந்த ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தவள் அம்பாள். அதுக்கு பிறகுதான் கிருஷ்ண பரமாத்மா அவர் காளிங்க நர்த்தனம் பண்ணினார். மற்ற தெய்வங்கள்லாம் மற்ற நடனங்கள்லாம் பின்னால வந்தது. முதல் முதல் ஆதி நாட்டிய குரு யாரு, பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுடைய நாட்டியத்தில் சில ஸ்லோகங்கள்ல ரசிக்கிறார் அனுபவிக்கிறார். சந்தியா கர்ம தினத்யய ஹரிகராத பிரபூதான கத்வானோ வரிதர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சதா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பட்பவித திருவருஷ்டி மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. இந்த தம் நீலகண்டம் பஜேன்னு பல்லவையா வந்துட்டு அப்படிப்பட்டதான நீலகண்டன நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறார். இந்த நீலகண்டன் எப்படி இருக்கார், அவர் கூத்தாண்டின் இருக்கார், டான்ஸ் ஆடிண்டே இருக்கார். அந்த ஒரு தாண்டவம் இருக்க பார்த்தீங்களா, அந்த தாண்டவம் அந்த நடனம் ஒரு நாட்டியம் வேணும்னா அது எப்ப மத்தியானம் 12 மணிக்கு நாட்டியம் ஆடினா நல்லா இருக்காது. பாட்டு கச்சேரி எப்போ வச்சுக்கலாம், மியூசிக் கட்டிடத்தில் போனேன்னா 1 மணிலிருந்து ஆரம்பிக்கும். 1 மணிலிருந்து 3 வரைக்கும், 3லிருந்து 5 வரைக்கும், 5லிருந்து 7 வரைக்கும், 7லிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இப்படி வரிசையா. ஆனா நாட்டியம் எப்பொழுதுமே சாயங்காலம் தான், அது கர்ம காலத்தில் இருக்கக்கூடாது. அதனுடைய ஸ்வரூபம் எப்ப சாயங்காலம் தான். அந்த வெளியில இருக்கக்கூடியதான அந்த உஷ்ணம் எல்லாம் குறைஞ்ச பிறகுதான் நாட்டியம் வச்சுக்கணும். அதே போல பரமேஸ்வரன் எப்ப நாட்டியம் ஆடுறார், இந்த வெப்பம் தாபம் இதெல்லாம் குறைந்த பிறகு. சந்தியா கர்ம தினத்யயா, ஒரு நாட்டியத்துக்கு தகுந்ததான ஒரு காலம் வேணும், சமயம் ரொம்ப முக்கியம். சங்கீதத்துக்கும் சமயம் உண்டு, ஆனா அந்த சங்கீதத்துக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு ராகம், காலமே பாட வேண்டியதான ராகங்கள் சிலது, அதே போல ராத்திரி பாட வேண்டியதான ராகங்கள் சிலது, சிலது எப்பொழுதும் கையாளக்கூடியதான ராகங்கள் சிலது. அப்படி வச்சுட்டு இருக்கோம் சங்கீதத்துல.
ஆனா நாட்டியத்துக்கு மட்டும் உகந்ததான

0: சமயம் சாயங்காலம் தான், ஆகையால் ஒரு சமயம். அதுக்கப்புறம் நாட்டியம் ஆடுறப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், அதை ரசிக்கணும், தாளம் போடணும், தகுந்ததாக சரியான தாளம் போடணும். இந்த தாளம் போடுறதுக்கு யார் இருக்கார்? மகாவிஷ்ணு வந்திருக்காராம். ஏன்னா இதை பார்க்க அது தெரியறதுக்குன்னு தெரியணும்னு எல்லோரும் எதுவும் அசை தெரியாது, ரசிக்கிறவா இருந்தால் தான் நாட்டியம் பாடுறது நல்லா இருக்கும். அந்த நாட்டியம் என்னமா இருக்கு, அதனுடைய சாஸ்திரனுடைய சுரூபம் என்ன, ராகம் தாளம் அதோட சேர்ந்ததான ஒரு சுரூபம், இவைகள்லாம் நன்னா பார்த்து ரசிக்கக்கூடியதான ஒரு மகான் இருக்கணும். அது யாரு? மகாவிஷ்ணு அங்கே இருக்கிறார். ஹரிகராகாத பிரபுதான கத்வானா. சரி, அதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னார், அதை பார்க்கும் பொழுது அந்த நாட்டியம் எப்படி இருக்குன்னார், ஒரு பெரிய மழை கொட்டுறா போல இருக்குன்னு. இந்த நாட்டியத்தை பார்த்ததுமே அடியப்பா பெரிய மழை பிரவாகம் வரா போலன்னா அப்படி மழை கொட்டுறா போல இருக்கே அப்படின்னார். ஒரு மழை கொட்டுறதுன்னா மழை மழைக்கு எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் சத்தங்கள்லாம் இருக்கணும், நீளமான ஒரு மேகங்கள் இருக்கணும், மின்னல்கள் இருக்கணும், அப்பத்தானே மழை நன்னா பெய்யறதுன்னு அர்த்தம். அவைகள்லாம் இங்க எப்படி அந்த சத்தங்கள் வாரித கர்ஜிதம், வாரித கர்ஜிதம், அந்த மேகங்களுடைய சத்தம் மாதிரி இருக்கான் அந்த மகாவிஷ்ணு கை கொட்டுறது, கையில தாளம் போட்டுருக்க. அதுக்கப்புறம் மின்னல்கள் வேணுமே, பரமேஸ்வரன் அவர் நாட்டியம் ஆடும் பொழுது இருக்க மின்னல் வேணுமே, என்ன மின்னல் அந்த மேகங்களுக்கு? அதுவா திமிஷதாம் திருஷ்டி சதா சஞ்சலா, திமிஷதாம் திருஷ்டி. அந்த தேவதைகள்லாம் அப்பப்ப பாக்குற தேவதைகள் நம்ம மாதிரி இல்லை, மனுஷால் கண்ணை கொட்டுவா, தேவதைகள் கண்ணை கொட்ட மாட்டா, கொட்டப்படாது அவளுக்கு கண்ணா. வந்து மீன் எப்படி கண்ணை கொட்டாதோ அப்படியே தேவதைகளும் கண்ணை கொட்ட மாட்டா, அப்படியே உறுதி பார்த்துட்டே இருப்பா. ஆனா என்ன, இந்த பரமேஸ்வருடைய நாட்டியமானது பண்ணும் பொழுது இங்கேயும் அங்கேயும் போகப்படுது, இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறாளோ இல்லையோ, அப்பப்ப அங்கெங்க ஒரு மின்னல் வரா போல காணப்படுறதா, திருஷ்டி சட்டா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பஷ்ப விஷதி. மழை கொட்டுறத, மழை எங்கிருந்து வந்தது, ஜலம் எதுன்னார், பக்தால இருக்க. அந்த பக்தாலும் சிவகணங்களும் மகர்ஷிகளும் இவ அந்த நாட்டியத்தை பார்த்து பார்த்து வர சந்தோஷ பெருக்கு, ஆனந்த பெருக்கு, அதனால கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்பங்கள் வருது. சந்தோஷ பக்தாலம் பரிதோஷ பாஷ்பிருஷ்டி மயூரி சிவா. இந்த மேகங்கள் இருந்தா அந்த மேகத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு மயில் வேணும், அது என்ன, அம்பாள் இருக்காங்க. மயூரி சிவா எஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே, இப்படிப்பட்டதான உஜ்வல தாண்டவம், தாண்டவத்துக்குள்ளேயே சாதாரண தாண்டவம் இல்ல, உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே, அப்படிப்பட்டதான நீலகண்டருக்கு நமஸ்காரம் பண்றேன். பெண்ணாச்சு ஒரு தாண்டவம் ஒரு நாட்டியம் நடக்கிறது, இந்த நாட்டியத்துல எப்படிப்பட்டதான தண்டுங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு தாண்டவம்னு பேர், சிவகணங்களுக்குள்ளேயே தண்டுன்னு ஒருத்தவர், அவர் தான் இந்த பரமேஸ்வர அனுகிரகத்தினால கண்டுபிடிச்சார், தண்டோரிதம் தாண்டவம்னு பேர். அந்த நாட்டிய சாஸ்திரத்துல விசேஷமாக சொல்றோம், எல்லா சாஸ்திரங்களை விட நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப வசதி. ஏன்னா இந்த நாட்டிய சாஸ்திரத்தை தான் அந்த ஒண்ணத்தான் அந்த நாட்டியத்தோட அந்த கர்த்தாவோட பிரிக்க முடியாதான ஒரு தன்மை. மீதி எல்லாத்தையும் கர்த்தா தனியாக இது தனியா சொல்லிவிடலாம். நீங்க டான்ஸ் இது டிராயிங் ஒருத்தர் போடுற, அவர் போட்ட டிராயிங் ரவிவர்மா எப்பொழுதோ டிராயிங் போட்டார், இன்னைக்கும் ரவிவர்மா பெயிண்டிங்னு உங்க இடத்துல வச்சிருக்க, அவர் போயாச்சு, அவர் பெயிண்டிங் இங்க இருக்கு. பாட்டு எம் எஸ் சுபலட்சுமி பாட்டுன்னு அந்த பாட்டு உங்க இடத்துல கேட்கறது, அந்தமா போயாச்சு. விவகாரம் என்னடா, இந்த அட்டே பிரிக்காடர்ல வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க. எந்த கலையும் அந்த கலையானது யார் அவர் செய்கிறாரோ அவரை விட பிரிச்சு தனியாக பார்க்க முடியும். 64 கலைகள்ல எல்லா கலையும் அது என்னச்சு, யாரு செய்கிறாளோ அவளை விட அந்த கலா காரியத்தை பிரித்து நம்ம பார்க்கலாம். சமையல்னு ஒரு கலை, சமையல் பண்ணிவிட்டு அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கா, ஆனால் அந்த சமையலை சாப்பிட்றப்ப அந்த அம்மா அங்கே இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, நீங்கள் தனியாக சாப்பிடலாம். ஆனால் எப்பாவது யாராவது நாட்டியத்தை தனியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ, அது மட்டும் கிடையாது அந்த நாட்டியத்தை. அதனால்தான் கலைகளுக்குள்ள சிரேஷ்டமான கலைன்னார் நாட்டியத்தை. ரொம்ப கஷ்டம் அது, சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், ஆனா மற்ற எல்லா கலைகளுக்கும் எவ்வளவு முயற்சி வேணுமோ அந்த முயற்சியை விட அதிகமான முயற்சி காணப்படுறது அந்த நாட்டிய சாஸ்திரத்தில். அதனால பரதர் கண்டுபிடிச்ச நாட்டிய சாஸ்திரம் ரொம்ப விசேஷம்னு சொல்ற. அந்த ஒரு நாட்டிய சாஸ்திரத்துலதான் வாயால பேசாமலேயே சமயையிலேயே நவரசங்களையும் காட்டலாம். சுங்காரம், வீரம், கருணா, பீபத்சம் இப்படிப்பட்டதான எல்லா ரசங்களையும் ஜனங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதான, அவளுக்கு அந்த ரச சம்மார்க்கம் வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த நாட்டியத்துல தான் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நாட்டியம் பகவான் பரமேஸ்வரன் அந்த தாண்டவத்தை ஆடும் பொழுது அது எப்படி இருக்கு அதுன்னு கேட்கிறார். மழை பெய்யற கொற்றா போல இருக்கான். மழை கொட்டுறதுன்னு மழை கொட்டும் பொழுது சத்தம் வரும்போது ஜோரம் சத்தம் வரும், தாளம் போடுற சத்தமும், ஏதோ இடி இடிக்கக்கூடியதான சப்தங்கள், மேகங்கள், மின்னல்கள்லாம் இருக்கும். இவைகள்லாம் இருந்தா தானே மழைன்னு பேரு, இல்லைன்னா தூரல்னு பேரு. தூரல் சாரல் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. மழைன்னா எப்படி கொட்டணும், அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சத்தங்கள்லாம் பண்ணி மின்னல்களோடு அப்படி மழையை கொட்டணும். அதெல்லாம் இருக்கும் இந்த தாண்டவத்துல இருக்குங்கிற. ஏன்னா மகாவிஷ்ணு வரவர் அங்கே வந்திருக்கார். அவர் இவரை கூட போடக்கூடிய இவர் போடக்கூடியதான நாட்டியத்துக்கு அவர் தாளம் போடுறார். ஏன்னா அவருக்கு அதுல ஒரு இஷ்டம், ஆனந்தமாக தாளம் பட்டிருக்கார். ஒரு விவகாரம் ஒன்றும் இல்லாம கரெக்டா இவர் எப்படி போடுறாரோ எப்படி ஆடுறாரோ அது தகுந்ததாக அவர் போட்டு இருக்கார். கை கூட்டிண்டு இதுக்காக வேற தாளங்கள்லாம் தபலா கட்ட கொண்டு அதெல்லாம் பண்ணல, வெறும் கையாலேயே தாளம் போட்டு இருக்காரா. அது பரமேஸ்வரனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது. ஒரு பாட்டு பாடின்ற வாழ்க்கோ அல்லது நாட்டியம் ஆகும்பொழுதோ அந்த தாளம் போட்டா ஜனங்கள் ரசிக்கிறான்னு தெரியும். அந்த ரசிக்கும் பொழுது அவளுடைய ரசனையை பார்த்து இவளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. ஏன்னா அந்த ரசனையானது உபய அனுகிராகி. நீங்க ரசிக்கிறது பார்த்து அதை பாடுறவாளுக்கோ அல்லது அதை நாட்டியம் ஆடுறவாளுக்கோ ஒரு உற்சாகம் வரும். அவன் நன்னா உற்சாகம் நன்னா பாடிட்டு இருக்காங்கிறது பார்த்து உங்களுக்கு உற்சாகம் வந்து நீங்க நன்னா போடுவேன். ஆனா அதை ரெண்டு பேரும் மனசும் ஒன்னா சேரணும். சேரும் பொழுது அதனுடைய எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட் அதிக ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள். தன்னை மறந்து பாடுறவாள் எப்படி நாட்டியமாடுறவாள் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையை பார்க்கிறவாளுக்கும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அது. ஆகையால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஹரிகர ஆகாத பிரபூதான கத்வான ஹரிகர ஆகாத ஹரி. மகாவிஷ்ணு அவருடைய கராகாதம் கையால போடக்கூடியதான ஒரு தாளம் அது பிரபூதான கத்வான. அந்த துவானமானது அந்த சப்தமானது எப்படி இருக்கு, மகாவிஷ்ணு போடக்கூடியதான தாளத்தினுடைய சப்தம் இந்த மேகங்கள்ல இருந்து மழை வரும்பொழுது இடிக்கிற சத்தம் மாதிரி போட்டு இருக்காரு. அவ்வளவு ஆனந்தமா அவர் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மழைக்கு மின்னல் இது மின்னல்லாம் இருக்கணுமே, அப்பதானே மழை நன்னா பெய்யறதுன்னு அர்த்தம். இங்க இந்த தாண்டவ மழைக்கு என்ன மின்னல் அப்படிங்கிறத திமிஷதாம் திருஷ்டிச்சதா தேவலோகத்துல இருக்கிறவாள் வந்து பாக்கிறாளாம். கிடைக்குமா இப்படிப்பட்டதான தாண்டவம், நமக்கு வேணும்னா கிடைக்கும், அது வரும்பொழுது பார்க்கணும். அதுலயும் பரமேஸ்வரனுடைய நாட்டியமானது அது ஆனந்தமாக அவர் பார்க்கணும்னு தேவதைகள்லாம் ஓடி வரலாம். தேவதைகளுக்கு நம்ம மாதிரி இந்த ஆபீஸ் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஊர்ல எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறது ஒண்ணு தான் அவளுடைய காரியம். பசி தாகம் இருக்கு, தேவதைகளுக்கும் இருக்கு. ஆனா என்ன, நகவா தேவை அஸ்மந்தி நபிபந்தி திருஷ்டா திருப்தி. தேவதைகள் நம்ம மாதிரி வாயில போட்டு மின்னு கடிச்சு இப்படி எல்லாம் சாப்பிடறது இல்லையா, அது பாக்கிற கண்ணால பார்த்தாலே அவளுக்கு ஒரு ஆனந்தம் போறோம். வயர் ரொம்பித்து நமக்கு அப்படி இல்லையே, இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும், ஃபுட் சப்ளை வேணும், அது இது என்னென்னமோ கவலைப்படுற பார்த்தால ஆகார குறைச்சல். தேவதைகள் ஒண்ணுமே கிடையாது, அப்படி கல்வ வருஷத்துக்கு பாப்பா அதெல்லாம் காட்டினா போறோம், பார்த்தா போறோம் சந்தோஷம். அதே போல பொருளை பார்த்தா போறோம், குடிச்சா போதும் ஒரு ஆனந்தம். அதே மாதிரியே மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே காமதேனும் கல்பவருஷங்கள் இருக்கு. ஆனா அவளுக்கு கர்மாவை பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. நமக்கு காலம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபத்தை பண்ணணும், பூஜையை பண்ணணும், இப்படி எல்லாம் பாராயணங்கள் பண்ணணும், இப்படி எல்லாம் கிரகஸ்தனுக்கு அத்தனை வச்சுட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரமாவது ஏதோ ஒரு கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்க, பண்றது இல்லைன்னு அது வேற. ஆனா தேவதைகளுக்கு என்ன இந்த நிர்பந்தமே கிடையாது, அவளுக்கு கர்மாவில அதிகாரம் இல்லை, ஒரு கர்மாவும் பண்றதில்லை. அப்ப என்னதான் பண்றதுன்னு அவ அனுபவிக்கிறதுக்காகத்தான் தேவலோகத்தில் இருக்கு. சர்வதா சர்வகாலமும் ஆனந்த அனுபவத்திலேயே இருக்கா. இந்த ஆனந்த அனுபவமானது நாம போய் இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ நாட்டியம் ஆடும் பொழுது அதை பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க, அதுக்காக அங்கிருந்து வந்துவிட்டாளா. தேவதைகள் என்ன, தேவதா ஸ்திரீகள் என்ன, அத்தனை பேரும் அந்த கைலாசத்துல சாயங்காலத்துல அழகா நடக்கிறது அந்த வெப்பங்கள்லாம் குறைந்த பிறகு ஆனந்தமாக சாயங்காலத்தில் நல்ல சமயமா இருக்கு, இப்ப போய் ஆனந்தமாக அந்த தாண்டவத்தை விடலாமா அப்படின்னு வர பார்க்கும்பொழுது தாண்டவன் இந்த கோடிக்கு அந்த கோடி டான்ஸ் ஆடிட்டே இருக்கார். இங்கேயும் அங்கேயும் பார்க்கிறப்ப அவருடைய பார்வைகளுடைய கூட்டம் இருக்கு பார்த்தல, அது எப்படின்னார், அது ஒரு மின்னல் மாதிரி காணப்படுறதுன்றார். திருஷ்டிச்சத திவிஷதாம் திருஷ்டிச்சதா சஞ்சலா, திவிஷதாம் தேவதைகளுடைய திருஷ்டிச்சதா பார்வையானது, பார்வை கூட்டமானது சஞ்சலமாக மின்னல் போல இருக்கு. பக்தானாம் பரிதோஷ பத்மவித திருவிருஷ்டி, இந்த தாண்டவ நடனம் இருக்கே, இந்த நாட்டியம் இருக்கு, நாட்டியம் எனக்கூடியதான மழை, இந்த விருஷ்டி, இந்த விருஷ்டியில் ஜலம் கீழே விழணுமே, எல்லாம் சத்தம் பண்ணித்து மின்னல் வந்திருக்கு. மழையே பெயல சார்னா அது நிறைய சௌக்கியமா இருக்காது, நிறைய மழை கொட்டணும். அதே போல எங்க இருக்குன்னா இந்த தேவதைகள்ல பக்தால அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கா. பார்க்கும் பொழுது அவளுடைய கண்ணுல இருந்து ஆனந்தமாக ஜலம் வருது. ரொம்ப ஆனந்தமா இருந்தாலும் கண்ணுல இருந்து ஜலம் வரும், ரொம்ப துன்பமா இருந்தாலும் வரும். இந்த ஆனந்த அனுபவம் ஆனந்த பெருக்குனால அவளால் தாங்க முடியாது, கண்ணுல இருந்து ஜலம் வருது. அதான் விருஷ்டி பக்தானாம் பரிதோஷ விருஷ்டி பாஷ்பவீதத்தில் விருஷ்டி, இந்த பாஷ்பவீதத்தில் அந்த கஞ்சலமானது அப்படியே கொட்டிண்டே இருக்கு, அதான் மழை. மயூரி சிவா, இந்த மழை வரும்பொழுது அந்த மயிலானது அப்படியே வந்து தோகை விரிச்சு ஆடும். அதே போல இந்த நாட்டியத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யாருன்னு அம்பாள், அந்த நாட்டியத்தை பார்த்து ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காளா. கல்போபசம்ஹரண கல்பித தாண்டவசிய தேவசிய கண்ட பரசோ பரபைரவசிய சாட்சி விஜயத்தே தவமூர்த்தி ரேகா, அந்த சாட்சியா இருந்து கொண்டு அந்த பரமேஸ்வருடைய நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கா. சாட்சி ஸ்வரூபம், அதோட ஈடுபடாம இருக்கக்கூடியதான ஒரு சாட்சி ஸ்வரூபம். வீட்டுல ஒரு கவலை வந்திருக்கு, ஒரு சுகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதோட தனியா தனிச்சு நிக்கக்கூடியதான நிலை வரணும் நமக்கு. அந்த நிலையோட அம்பாள் இருக்காள், அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் மயூரி சிவா. நமக்கு மழை பெஞ்சதுன்னு அடாடா மழை பெய்யறதே, வெளியில போக முடியலையே, குடம் எடுத்துட்டு போகணுமே, இங்கே அங்கேயே போனா எப்படி இருக்கும்னு இந்த கவலை. இன்னும் சில மழை பெய்யறது இன்னைக்கு வெளியில ஸ்கூல் லீவு ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. சில பேருக்கு மழை பெஞ்சா சந்தோஷமா இருக்கு, சில பேருக்கு மழை பெஞ்சா துன்பத்தை கொடுக்கறது. ஆனா என்ன, இந்த மயில் இருக்க பற்றியில அது தோக விரிச்சுட்டு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கான். அதே போலயே மயூரி சிவா எஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே, எப்படிப்பட்டதான் இந்த பரமேஸ்வருடைய தாண்டவமான விஜயதே, யாருடைய எந்த சந்தியா காலத்துல சந்தியா கர்ம தினாத்தியா, அந்த சந்தியா காலமானது போன பிறகு மழை காலம் வந்த பிறகு வெயில் காலம் முடிஞ்சிருக்கு, மழை காலம் வந்திருக்கு, அதே போலயே காலமே வெயில்லாம் குறைஞ்சிருக்கு, சாயங்காலமாக அந்த கர்ம தினத்தினுடைய ஒரு இதை அடுத்து அந்த பிரதோஷ சமயம் வந்திருக்கு. ஆனந்தமாக பகவான் தன்னுடைய தாண்டவத்தை ஆரம்பிச்சிருக்க அந்த தாண்டவமானது மழை பெய்யறா போல இருக்குன்னு அந்த தாண்டவ ஆனந்தத்தை அந்த நாட்டிய ஆனந்தத்தை பார்த்து ரசிச்சு ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்கார். சந்தியா கர்ம தினத்திய ஹரிகத ஹரிகராகாத பிரபூதான கத்வானோ வாரித கர்ஜிதம், வாரித கர்ஜிதம் மேகங்களுடைய சத்தம், திவிஷதாம் திருஷ்டிச்சலா சஞ்சலா, தேவதைகளுடைய கண் பார்வை இருக்க அதான் அங்க இருக்கக்கூடியதான மின்னல். பக்தானாம் பரிதோஷ பட்பவிதர் திருஷ்டி, பக்தருடைய ஒரு சந்தோஷத்தினால ஏற்பட்டதான அந்த கண்ணில் இருக்கக்கூடியதான ஆனந்த பாஷ்பங்கள் இருக்க அதுதான் மழை கொட்டுறது. மயூரி சிவா, அந்த அம்பாள் இருக்கால அந்த அம்பாள் தான் அங்க இருக்க பார்க்கக்கூடியதான வேடிக்கை பார்க்கக்கூடியதான சந்தோஷமாக தன்னுடைய பிச்சத்தை பாடிட்டு இருக்கக்கூடியதான சிவா அம்பாள் மை. எஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜகதே தம் நீல கண்டம் பஜே அப்படின்னு விசேஷமா அந்த தாண்டவத்தை பத்தி சொன்னதான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரியே ஆச்சாரியார் பிரதோஷ ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணியிருக்க, பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதானது. அதுலயும் கைலாச சைல புவனே திருஜகஜனித்ரீம் கௌகௌரீம் நிவேத்ய கனகஞ்சித ரத்னபீட்டே நிருத்யம் விதாது மபிவாஞ்சதி சுலபாணௌ தேவ பிரதோஷ சமயேனு பஜந்தி சர்வே அப்படின்னு தேவதைகள்ல அம்பாள ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சு அந்த பரமேஸ்வருடைய நாட்டியத்தை பார்க்கும்படியான ஒரு சொரூபத்தை கொடுத்திருக்கா அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான நாட்டியத்தை சொன்னதான ஒரு திவ்யமான ஒரு ஸ்லோகம். அதுக்கு அடுத்ததாக அதே அந்த தாண்டவத்தை அவ்வளவு சீக்கிரமா விடுறதுக்கு ஆச்சாரியாளுக்கு இஷ்டம் இல்ல. அது வேற இன்னொரு ஸ்லோகத்துல அத்தியாய அமித தேஜசே ஸ்ருதிபதயிர் வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயாத்மனே த்ரிஜகத சம்சோ சம்ரக்ஷிணோத்யோகினே தேயாய அகில யோகிபே சுரகணை கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே ஸ்வயம் நதி சம்பவே. அப்படின்னு இப்படிப்பட்டதான அந்த நாட்டிய மூர்த்தியா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு நான் நமஸ்கரிக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றேன்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ சாதனம்னா என்ன அப்படின்றத சொன்னாரு. சாதனம் அப்படிங்கறத சொல்லிட்டு கிரமப்பிராப்தியா அந்த சாதனத்துல நாலுத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அதிகாரிய சொல்லிட்டு இருந்தார். அதிகாரிய சொல்லிட்டு விஷயத்த சொல்லணும் கிரமப்பிராப்தியா. அதை விட்டுட்டு அதிகாரியில சொல்லியிருந்த ஒரு விஷயத்த விசாரம் பண்றதுக்கு சாதனையில இறங்குறாரு. சாதனானி, சாதனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, நித்யா நித்ய வஸ்து வேக இகமுத்திரார்த்த பலபோக விராக சமாதி சக்த சம்பத்தி முக்ஷுத்வாணி, இதுதான் நாலு தான் சாதனை அப்படின்னுட்டாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நாளும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சாதாரணமா இருக்கிறது. இதுல நாலுமே எதுவுமே விசேஷமா இல்ல. விவேகமா இருக்கட்டும், வைராக்கியமா இருக்கட்டும், சமாதி சக்த சம்பத்தியா இருக்கட்டும், இல்ல முக்ஷுத்வமா இருக்கட்டும், தீவிர தீவிர அதி தீவிரமா இருக்கிற அந்த தீவிரத்தரம் அப்படிங்கிற நிலையில இல்ல. இது மந்தமாவோ மத்தியமாகவோ தீவிரமாகவோ இருக்கு. ஏன்னா இந்த மோட்சத்துக்கு தவிர, ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவத்துல பாக்கலாம், மோட்சம் வந்து மோட்சத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம் அப்படிங்கறத முதலே சொல்லிட்டாரு. அந்த சாஸ்திரம் படிக்கிறது அப்படிங்கறத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு மாத்திரம் அந்த கிளாஸ் இல்லைன்னா நல்லா இருக்கும். ஏன், நாளைக்கு அந்த பண்டாரா போனோம். முக்கியமா வேற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில இடர்படுறது, வேற ஒரு காரணம் வந்து வாழ்க்கையில இடர்படுறது அப்படிங்கறதுனால நமக்கு தெரியறது என்ன முக்கியம், எது நமக்கு வாழ்க்கையில, இந்த மத்த விஷயமா இல்ல சாஸ்திரமா அப்படின்னா, சாஸ்திரமா தான் இருக்கணும் தீவிரத்தரமா இருந்ததுன்னா. தீவிரத்தரம் இல்ல நமக்கு, ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு சாதாரணமான உதாரணம் கொடுப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியோட டிகிரி மாதிரி அப்படின்னுட்டு. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னது, இந்த நாலு சமாதி சக்க சம்பத்தியோ இல்ல இந்த சாதனா சதுஷ்டயமோ, நாலுமே எப்படி இருக்கு, ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியோட டிகிரி மாதிரி. எப்படி அந்த யூனிவர்சிட்டியில டிகிரி அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஒன் சிட்டிங் எக்ஸாம் ஒன்னு கொடுப்பாங்க. 3 ஒரே நேரத்துல உட்காந்து எழுதிடலாம். இப்ப எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒன் சிட்டிங் எக்ஸாம்ல எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, மொத்தமா 1, 2, 3 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கும் 5 அப்படின்னு வச்சா 15 நீங்க ஒரே நேரத்துல உட்காந்து எழுதிடலாம். ஒரு அந்த முழுதுல எழுதி முடிச்ச உடனே மொத்தம் எத்தனை மார்க் இருக்கணும் அப்படின்னா, 200 டோட்டலா இருக்கணும். 15 200 இருந்ததுன்னா நீங்க பாஸ், டிகிரி கிடைச்சிடும். அதுல நீங்க 2 எடுத்துட்டு மத்ததெல்லாம் 2, 10 அப்படின்னு எடுத்தா கூட போதும், நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. இப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஒஸ்மானியா டிகிரியில வாங்கின சர்டிபிகேட் மாதிரிதான் இருக்கு. வேகமா இருக்கட்டும், வைராக்கியமா இருக்கட்டும், சமாதி சக்க சம்பத்தியா இருக்கட்டும், முக்ஷத்துவமா இருக்கட்டும், எதுவுமே முழுசா இல்ல. ஏதோ கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம வந்து பார்டர் பாஸ்ல வந்து நிக்கிறோம். இங்க வந்து இந்த பார்டர் பாஸ்ல இருக்கிற வேகமோ, இந்த பார்டர் பாஸ்ல இருக்கிற வைராக்கியமோ வளரல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் குறையாம பாத்துக்கணும். அதுதான் முக்கியம், குறையாம பாத்துக்கணும். பாத்துட்டோம்னா இந்த சாஸ்திரத்தோட சிரவணத்தினால அப்படி அதனுடைய மேன்மையானது. ஏன்னா நேத்திய சொன்ன சாஸ்திரமானது, சாஸ்திர சிரவணம்ங்கிறது ஒரு சாதனை. சாதனைக்கு எப்படி மத்த சாதனைகளுக்கு எல்லாம் பலன் இருக்கோ அந்த மாதிரி சாஸ்திர சிரவணத்துக்கும் பலன் இருக்கு அப்படிங்கறதுனால அது வளர்த்து விடும் மெதுவா. அப்போ இங்க என்ன சொல்லிருக்கு, நித்தியானித்ய வஸ்து வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அங்க சொல்றாரு, நித்தியானித்ய வஸ்து வேகா வேகா தாவது பிரம்மைவ நித்தியம் வஸ்து ததோ அந்யது அகிலம் அனித்யம் இதி விவேச்சனம். நித்தியானித்ய வஸ்து வேகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நித்தியானித்ய வஸ்து வேகா தாவது, நித்தியானித்ய வஸ்து வேகம் என்பது இப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, பிரம்மைவ நித்தியம் வஸ்து, பிரம்ம என்னது, பிரம்ம ஏவ நித்தியம் வஸ்து, பிரம்மந்தான் சந்தேகமே இல்லாம நித்தியமான வஸ்து, நித்தியமான விஷயம். ததோ அந்யது அதை தவிர மற்றது எல்லாமே அந்யது அகிலம் அனித்யம், அது தவிர எல்லாமே அப்படின்னு கேட்டா என்னது அப்படின்னா, இந்த ஜெகத்து முழுவதும் அகிலம் எல்லாமே, அது தவிர எல்லாமே முழுவதுமாக, இதை தவிர இந்த பேனாவை தவிர இல்ல இந்த பென்சிலை தவிர இந்த பென்சில் ஊக்க தவிர அப்படிங்கறது எதுவுமே இல்ல, எல்லாமே அனித்யம். இந்த பாவனை இதுதான் வேகம்னு சொல்றது. அடுத்தது இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க இதுல யோக நியாய சூத்திரத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, துக்கத்துக்கு அஞ்சு வகையான காரணம் சொல்லிட்டு இந்த இந்த அஞ்சு வகையத்திலயும் உத்தரோத்தர அப்பாயே தத்துவ அப்பவர்க்க அப்படின்ட்டு மேல இருக்கிறது சொல்ல சொல் மேல இருக்கிறது காரணம், அந்த காரணமானது அஞ்சாவது சொன்னது காரணம், அந்த காரணத்தை நீங்க எடுக்க எடுக்க முன்னாடி இருக்கிற காரியம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, நித்யா நித்திய வஸ்து வேகம் ஆதாரம், வேக புத்தியானது ஆதாரம், வேக புத்தி இருந்தாதான் வைராக்கியமானது வளரும், வேக புத்தி எனக்கு ஞானமானது மோட்சம் இந்த மாதிரி பிரம்மன் ஒன்னு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அகிலம் அனித்யம் அப்படிங்கிற ஞானமானது நிலைப்படும், அகிலம் அனித்யம்ங்கிற ஞானமானது நிலைப்பட்டாதான் வைராக்கியம் வரும், அதுல அனித்யமான வஸ்துல அனித்யமான விஷயத்துல நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கறது அது வைராகம் வரும், அந்த வைராக்கியம் அதுல வந்தாதான் சமாதி சக்க சம்பத்தி அப்படிங்கறதுல திடம் உண்டாகும், திடம் உண்டானாதான் மோட்சத்துவமான மோட்சமானது எனக்கு வேண்டும் அப்படிங்கிற திடமான ஆசையானது உண்டாகும். இப்போ ஒன்னு ஒன்னும் அடுத்ததுக்கு காரணம், வேகம் முதல்ல இருக்கணும், அது மாத்திரம் இல்லாம வேகம் இல்லாத வைராக்கியமோ இல்ல வைராக்கியம் இல்லாத வேகமோ எந்த பிரயோஜனத்துக்கும் இல்ல, வேகம் இல்லாத வைராக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் முரட்டுத்தனமா தான் இருக்கும், பாப்போம் வெறும் முரட்டுத்தனமா தான் இருக்கும், பைத்தியக்காரத்தனமா தான் பல பல நிலையில காணப்படும். அதே மாதிரி வைராக்கியம் இல்லாத வேகம் வெறும் வரட்டுத்தனமா இருக்கும், ஒன்னும் இல்ல இதெல்லாம் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல வைராகியம் இல்லாம சும்மா வாய்ப்பந்தல் போட்டு இருப்பான், அந்த மாதிரி இல்லாம ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கும், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு உதவி புரியறதா இருக்கணும், வேகம் வைராகியத்தை தூண்டுறதா இருக்கணும், வைராகியம் வேகத்தை தூண்டுறதா இருக்கணும், அப்படி வேகமானது வைராகியத்தையும் வைராகியத்தும் வைராகியமானது வேகமானதும் தூண்டுறதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட வைராகியமானது என்ன சொல்றாரு பகவான் பாஷ்யக்காரர் பகவத் பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றாரு, சரம வைராகியோ மோட்ச லட்சணம் அப்படிங்கிறாரு, அந்த மாதிரியான வேகம் கூடியதான வேக யுக்த வைராகியமானது மோட்சம் அப்படிங்கிறாரு, அதுதான் மோட்சம் அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல இது இந்த இந்த இந்த நித்தியம் சரி பாக்கலாம் ஒண்ணு நித்தியம், நித்தியம்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டாரு, பிரம்மன் தான் நித்தியம், அது தவிர மத்ததெல்லாம் அனித்யம். வைராக்கியம்னா என்ன அப்படின்னா, அஹிகானாம் சச்சந்தன வனிதாதீனாம் வனிதாதி விஷய போகானாம் கர்மஜன்யதையா அனித்ய வஸ்து அனித்யத்துவ அனித்யவது ஆமுஷ்மிகானாம் அபி அமிர்தாதி விஷய போகானாம் அனித்யதையா தேபியோ நிதராம் விரதீர் இஹாமுத்த ஃபலபோக விராக. இஹாமுத்திர ஃபலபோக விராக அப்படின்னா என்ன அப்படிங்கிறார், அதாவது ஐஹிகானாம் இஹ பவ ஐஹிக இங்க உண்டாருது இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அதுதான் ஐஹிகம். ஐஹிகானா ஐஹிகம்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல நடக்கிறது, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸ்ரக் சந்தன வனிதாதீனாம் அப்படிங்கிறார், ஸ்ரக் சந்தன வனிதா, ஸ்ரக் அப்படின்னா மாலை, சந்தனம்னா சந்தனம், அதே மாதிரி வனிதானா பெண், மூணு மூணு வகையான விஷயம். இந்த மூணுத்தையும் அதுக்கு தனியா சொல்லணும், ஸ்ரக் சந்தன வனிதா அப்படின்ட்டு இந்த மூணுத்தையும் தனியா அதுக்கு சொல்லணும், இது ஒன்னு ஒன்னும் ஒன்னு ஒண்ணுத்துக்கும் உபலட்சணமா எடுத்துக்கணும். ஸ்ரக் அப்படின்னா பெயரும் புகழும், ஸ்ரக் அப்படின்னா ஸ்தூலமான விஷயமா எடுத்துக்கணும், பெயரும் புகழும் எடுத்துக்க வேண்டாம், ஸ்தூலமான விஷயமா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்தனம் அப்படிங்கிறது வாசனை, வாசனை அப்படிங்கிறது புகழ், வாசனை எப்படி பரவமோ அந்த மாதிரி பெயர் புகழ் பரவுறது அப்படிங்கறத விருப்பம். வனிதா அப்படிங்கிறது மிகவும் ஸ்தூலமான அனுபவங்கள், அப்படி சூக்ஷமான மத்தியமமான ஸ்தூலமான அனுபவங்கள் மூணு வகையானதும் உலகத்துல விருப்பம் விடப்பட வேண்டியது அப்படின்ட்டு உபலட்சணமா சொல்லியிருக்கு. உபலட்சணமா சொல்லியிருக்கு என்னது, ஸ்ரகு சந்தன வனிதா அப்படிங்கிற மூணுமே வந்து உபலட்சணமா சொல்றது, சூக்ஷமான விஷயங்கள் ஸ்ரக்கு மாலை அப்படின்ட்டு, மாலை மரியாதை அப்படிங்கும் போதே அகங்காரம் மனசுல, இது அகங்காரத்தோட விஷயமாறுது. அதே மாதிரி சந்தனம் அப்படிங்கிறது வாக்கு விஷயமா இருக்குது. அடுத்த நிலை வனிதா, உடல் விஷயமா இருக்கிறது. மனசு சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்டது, மூணு விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காரு உபலட்சணமா. சிரக்சந்தன வனிதாதிஷு, ஏன்னா சாதாரணமா இந்த சிரக்சந்தன வனிதாதிஷு அப்படிங்கறத விசாரம் பண்ணாம என்ன சொல்லிடுறாங்கன்னா மாலை, அதே மாதிரி சந்தனம், அதே மாதிரி பெண் அப்படின்றாங்க. இந்த நிலையில மாத்திரம் நிக்கிறது இல்ல, மாலை பெண் இந்த மாதிரி நிலையில மாத்திரம் நிக்கிறது இல்ல, அது அதுக்கு தாதாரம் என்ன அப்படின்னு விசாரம்னா இதுதான். மூணு வகையான அனுபவங்கள்லயும் ஈடுபடாம இருக்கிறது அப்படிங்கிறது, மனசை ஈடுபடுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால்தான் இந்த ராமகிருஷ்ணா மடத்துல எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது என்ன, காமினி காஞ்சனா, காமினி காஞ்சனா அப்படின்றாங்க. ஏன்னா அவரு சொன்னது அப்படின்னுட்டு. ஆனா இது அவரு சொல்லல, அவருக்கு முன்னாடியே பகவான் பாஷ்யக்காரர் இதுல சொல்லியிருக்கார், ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார், சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்றாரு. காமினி காஞ்சனா ஜிஹ்வாச்ச அப்படிங்கிறாருங்க. காமினி காஞ்சனா ஜிஹ்வாச்ச, காமினி பெண், காஞ்சனம் பணம் பொருள், ஜிஹ்வா நாக்கு, இந்த மூணுமே கூட முக்கியம், நாக்கும் கூட ரொம்ப முக்கியம். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். ஏன் சொல்றாரு அதையும், நாகாக்க அப்படின்னு எதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், நாகாக்க அப்படின்ட்டு. நாக்கு வந்து ஒரு முக்கியமான இந்திரியம், நாக்கு ஒரு முக்கியமான இந்திரியம், எப்படி வேணாலும் பெறலும் நாக்கு அப்படிம்பா, நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பெறலும் அப்படி அப்படிம்பாங்க. உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாக்கு ரெண்டு வகையான இந்திரியம், அதைத்தான் அங்க குறிக்கிறது நாக்கு ஜிஹ்வாச்ச அப்படின்ட்டு. எப்படி ரெண்டு வகையான இந்திரியம் அப்படின்னு கேட்டா, ஒன்னு கர்ம இந்திரியம் பின்னாடி பார்ப்போம், இன்னொன்னு ஞான இந்திரியம். இந்த ரெண்டு வகையான இந்திரியத்தையும், ஒன்னு சுவைய அறியறது, இன்னொன்னு பேசறது அப்படின்னுட்டு. சுவைய அறியறது நாகாக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்றாரு, வெறும்ன பேசாம மாத்திரம் இரு அப்படின்னு சொல்லி சொல்லல, தப்பான தவறான விஷயங்களை பேசாத அப்படிங்கறது மாத்திரம் சொல்லலாரு. இந்த நாகாக்கவும் சொல்லியிருக்காரு, இல்லட்டி காவாக்கால் காவா அரைக்கால் காவா முக்கால்னு கெட்ட பேர் தான் உண்டாகும். அதான் சொல்றாரு, சந்தனாதி சஞ்சரக் சந்தன வனிதாதி விஷய போகானாம் அப்படி. விஷய விஷயம் மூணு வகையான விஷயம், சூக்ஷ்மம் மத்தியமம் சூளம், அப்படி மூணு வகையான விஷயத்துக்கும் விஷய போகானாம், அந்த அபோகங்களுக்கும் மாத்திரம் இல்லாம கர்மஜன்யதையா அனித்யவது அனித்யத்தவது ஆமுஷ்மிகானாம் கர்மஜன்யத்வாத் இக அமுத்திர அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது அந்த அமுத்திரவை விசாரம் பண்றாரு. அமுத்திர இதுக்கப்புறம் உண்டாகக்கூடியது, இறப்புக்கு அப்புறம் உண்டாகக்கூடியது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம்னா இறப்புக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். இறப்புக்கு அப்புறம் உண்டாகக்கூடியது என்னது, அமுத்திரம்னு சொல்லப்பட்டது. அது எப்படி உண்டாருது, அது எப்படி உண்டாருது அப்படின்னா கர்மஜன்யதயா. மேலேயே சொன்னோனமோ கர்மனா வித்ரு லோகா வித்யா தேவ லோகா அப்படின்ட்டு, கர்மமா இருந்தாலும் வித்யா இருந்தாலும் அது ரெண்டுமே எப்படிப்பட்டது, ஒரு கர்மம் தான். உபாசனைங்கிற கர்மம், மானச கர்மம், இன்னொன்னு அக்னிஹோத்திரம் முதலிய காய்க வாச்சிக கர்மம். அப்படி கர்மமானது ரெண்டு வகையிலயும் இருக்கு, உபாசனையிலையும் இருக்கு, அதே மாதிரி கர்மத்திலையும் இருக்கு. அப்படி கர்ம ஜன்யத்தையா கர்மத்தினால் உண்டாக்கப்பட்டதானதால் அனித்யத்துவது அனித்ய தன்மையுடையதாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, யத் யத் கிருதகம் தத் தத் அனித்யம் அப்படிம்பாங்க. ஒரு நியாய சாஸ்திரத்துல ஒரு சாதாரணமான ஒரு நியாயம் என்னது, யத் யத் கிருதகம் தத் தத் அனித்யம், எதையெல்லாம் செய்யப்பட்டதோ அது எல்லாம் அனித்தியம், அது எதுவா இருந்தாலும் சரி. அதனாலதான் பிரம்ம ஜானம் அடையப்பட்டது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன், அடையப்பட்டதுன்னா விடுபடும், அதனால பிரம்ம ஜானமும் விடுபடும், அதனால அது அனித்தியம் ஆயிடும், அதனால ஏத்துக்க மாட்டோம். அதனால இங்க என்ன சொல்லியிருக்காரு, கர்ம ஜன்யதயா கர்மத்தினால் உண்டானதானதால் இது அந்த அமுத்திரமான பலன்கள் ஆமுஷ்மிக பலன்கள் சுவர்க்கத்துல அப்சரையா இருக்கட்டும் இல்ல கந்தர்வர்களா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கிற வேற சுகபோகங்களா இருக்கட்டும் எல்லாமே அனித்யத்வது அனித்ய தன்மை உடையது. அனித்யத்வது அப்படின்னு சொல்லி சொல்றது அனித்ய தன்மை உடையது, வது அப்படின்னா உடையது அப்படின்னு அர்த்தம், துவ அப்படின்னா தன்மை, அனித்யத்வ தன்மை உடையது. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, ஆமுஷ்மிகானாம் அபி அமிர்த விஷய போகானாம் அனித்யதையா. அதனால ஆமுஷ்மிகானாம் அபி, ஆமுஷ்மிகம் பின்னாடி வரக்கூடிய அந்த சொர்க்கலோகங்கள்ல உண்டாகக்கூடிய அமிர்தாதி விஷய போகானாம், அமிர்தம் முதலிய விஷயங்களும் கூட மரணமற்ற நிலைன்னு சொல்லக்கூடிய விஷய போகங்களும் கூட இப்படிப்பட்டது அனித்யதையா. எதுக்கு இப்படி அமிர்தாதி அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த வார்த்தையை உபயம் பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க என்ன துக்கேன சம்பின்னம், துக்கேன அசம்பின்னம், என்ன துக்கேன சம்பின்னம் இல்ல துக்கே ந சம்பின்னம், நசகிரஸ்தம் அனந்தரம் அப்படிங்கிறாங்க. எது துக்கத்தினால் தீண்டப்படாததா இருக்கிறதோ, சரி இப்ப இல்ல பின்னாடி வரும் நம்ம தான் பாக்குறோமே அப்படின்னா, அந்த மாதிரி நசகிரஸ்தம் அனந்தரம் பின்னாடியும் தீண்டாம இருக்குமோ, எந்த காலத்திலையும் துன்பமானது தீண்டாததான நிலை அப்படிங்கிறது சொர்க்கத்தை பத்தி சொல்றது. அந்த மாதிரியான சொர்க்கத்தை எல்லாருமே விரும்புவாங்க, துன்பமற்ற ஒரு நிலை தானே எல்லாமே விரும்புவாங்க அப்படிங்கறதுனால. அடுத்தது அங்க அமிர்தம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப அமசோமம் அமிர்தா அபூம, அந்த சொர்க்கத்துக்கு போன உடனே இந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, தேவர்களுடைய உணவு என்னது, இங்க நம்ம பண்ற கர்மம் தான், அவங்களுக்கு சக்தி என்னது, நம்ம பண்ற கர்மம் தான், அதனாலதான் தர்ஷன மாத்திரே திருப்தாக அப்படிங்கிறாங்க. தேவர்கள் எப்படி பாக்குறதுலயே திருப்தி அடைகிறவங்க, அதனாலதான் நம்ம சாப்பாடு அவங்களுக்கு எல்லாம் அன்னம் முதலாம் படைக்கிறோம், தைரியமா வைக்கிறோம், நைவேத்தியம் நைவேத்தியம்னு நிறைய சமைச்சு சமைச்சு சாமி முன்னாடி வைக்கிறோம். ஏன், அவர் சாப்பிட மாட்டார் நிச்சயமா தெரியும் அது. அதனால அந்த தர்ஷன மாத்திர திருப்தியா இருக்கிற அதுல இருந்து அவங்களுடைய அந்த சூக்ஷமான பாகத்தை அவங்களுக்கு அன்னமா எடுத்துடுறாங்க அவங்க. அப்படிப்பட்ட இந்த யாகத்துல இந்த மாதிரி சூக்ஷ்மமான பாகம் எடுக்கிறதுனால அந்த யாகத்துல அமிர்த சோமரசம்னு ஒண்ணு இருக்கு. சோமம்ங்கிறது ஒரு கொடி, அந்த கொடியை பிழிஞ்சு அபிஷமனம்னு சொல்லுவோம், அதை பிழிஞ்சு அதை இடிச்சு அதை பிழிஞ்சு அதை வந்து ஒரு மரக்கட்டை வண்டி ஒண்ணு இருக்கு, அந்த வண்டியில கொண்டு தள்ளிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த யாகத்தை அவன் வச்சு பண்ணுவான். அந்த யாகத்தை பண்ணி முடிச்ச உடனே அந்த யாகம் சோமரசத்தை யாகத்துல விடுறது. அந்த யாகத்துல விட்டது யார் எடுப்பா, யார் சாப்பிடுவா, தேவர்கள். அதனால அவங்க சொல்றான், அப்பாம குடித்து விட்டோம், பா பானே பிப அப்படிங்கிறது ஆதேசம் ஆகுது, பிப பா அப்படின்னு ஆகுறது, பிப பானே குடித்தலில் அப்படின்ட்டு. அப்படி நாம குடித்து விட்டோம் அப்படிங்கறதுனால, என்னத்த, இந்த சோமரசத்தை குடிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுத்து, அமிர்தா அபூம மரணமற்றவர்களாக ஆகிவிட்டோம். அப்போ மரணமற்றவர்களாக ஆகிவிட்டோம் அப்படிங்கிற அதைத்தான் அவர் குறிக்கிறார், அமிர்த விஷய போகானா அப்படின்ட்டு. சரி, மரணமற்றமா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளும் இந்த மாதிரி கர்மத்தை நல்ல கர்மத்தை செஞ்சு ரெண்டு வகையான கர்மம் இருக்கு, இஷ்டா பூர்த்தம் சொல்லிட்டு, இஷ்டா பூர்த்த தத்தா முத்திய இத்தியாதி கர்மங்கள் சொல்லுவா, இஷ்டா பூர்த்தம் முதலே கர்மங்கள், மரம் வெட்டினா குளம் வெட்டினா, இந்த மாதிரி மரம் நட்டான் குளம் வெட்டினா, மரம் நட்டான் குளம் வெட்டினா அப்படின்ட்டு, இன்னைக்கு மரம் வெட்டினா குளம் மூடினான் தான் இருக்கு. அப்படி மரத்தை நடுறதும் குளம் வெட்டுறதும் ஒரு வகையான கர்மம், இன்னொன்னு யாக முதலிதான கர்மம். இந்த மாதிரியான கர்மங்கள் தானம் தத்தம் தானம் இந்த மாதிரியான கர்மங்கள்னால ஒருத்தர் நல்ல புண்ணிய கதியை அடைய முடியும். புண்ணியம்னு சொல்லி சொன்னா மோட்சம். அந்த மோட்சத்துல போய் இருந்தோம்னா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்கு அமிர்தம் கிடைச்சிடும், இந்த சோமரசத்தை குடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும், எப்பயாவது என்னைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், கிடைச்சிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அமிர்தர்களா ஆயிடுவோம். அப்படிப்பட்ட அமிர்தமான நிலையை இப்படி கர்மத்தை செஞ்சே, நல்ல கர்மத்தை செஞ்சே, நல்ல வேலையை செஞ்சே நம்ம போய் அடையலாமே, எதுக்கு இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, அதை நிராகரணம் பண்றதுக்கு தான் அங்க சொல்லியிருக்காரு அமிர்தாதி அப்படிங்கிறாரு. அங்க மரணமற்ற நிலைன்னு சொல்லி சொல்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, மரணமற்ற நிலை அப்படிங்கிறது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு சாபேட்சிய மரணமற்ற நிலை, இன்னொன்னு நிரபேட்சிய மரணமற்ற நிலை. அதாவது அபேட்ச எதிர்பார்ப்பு, சக அபேட்சிய எதிர்பார்ப்பு கூடியதானது, நிர் அபேட்சிய நிர் அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்த்தோன்ன, நிர் அபேட்சிய எதிர்பார்ப்பு அற்றது. இப்போ எதிர்பார்ப்பு கூடியதானதும் எதிர்பார்ப்பு அற்றதானதும் அப்படின்னு ரெண்டு வகையான மரணமற்ற நிலை. எதிர்பார்ப்பு கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, காலம் நேரம் இந்த கல்பம் வரைக்கும் இந்த பிரம்மாவுடைய சிருஷ்டி வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தோடையும் கால நேர தேசம் எதோடையும் சம்பந்தப்பட்டதா படாததான ஒரு அமிர்தமான நிலை, அதுதான் மோட்சம். அது வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லப்படுற மோட்சம். மூணு வகையா வரையறுக்கப்படலாம் விஷயமானது, ஏன்னா விஷயம்னு சொல்லி சொன்னதுனால அதை சொல்ல வேண்டியது இருக்கு. விஷய போகானாம், இப்போ அந்த அமிர்தமானது அமிர்தம் முதலிய குடிக்கிறதும் கூட எப்படிப்பட்டது, வரையறுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விஷயம் விஷயம்னு சொல்லி சொல்றோமே, விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்டா, விஷயம் சமஸ்கிருதத்துல சொல்லும்போது சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசமானது ரொம்ப தெளிவா சொல்லணும். நீங்க விஷயம்னு சொல்லாம விஷயம் விஷயம் விஷயம் விஷயம் நீங்கன்னு வச்சுக்கோங்க, விஷயம்னா பிரச்சனை அர்த்தம், விஷயம்னா சந்தேகம் பிரச்சனை அர்த்தம், விஷயம்னா விஷய பொருளை குறிக்கிறது. விஷயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணு வகையா வரையறுக்கப்பட்டதுக்கு விஷயம்னு சொல்லுவோம். ஒன்னு தேசதக தேசத்தினால் வரையறுக்கப்பட்டது, இன்னொன்னு காலத்தக காலத்தினால் வரையறுக்கப்பட்டது, மூணாவது வஸ்துதக விஷயத்தினால் வரையறுக்கப்பட்டது பொருளினால் வரையறுக்கப்பட்டது. விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரையறையில கட்டுப்பட்டதா இருக்கு. ஒண்ணு தேசத்தினால ஒரு ஒரு சமயத்துல மாத்திரம்தான் இருக்கும், அது ஒரு காலத்துல மாத்திரம்தான் ஒரு இடத்துல மாத்திரம்தான் இருக்கும் தேசத்தக அப்படிங்கிறது. அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துல வளராது. சில செடிகள் எல்லாம் இருக்கு, ஆப்பிள் எல்லாம் கொண்டு போய் மட்ராஸ்ல வச்சீங்கன்னா வளருமா, வராது. தென்னை மரம் இங்க வர்றது இல்லை, எல்லாம் அழகழகா மரம் மாதிரி இருக்கும், தென்னை மரம் மாதிரி இருக்கும், ஆனா ஒரு தேங்காயும் வராது. தேசத்தக இதெல்லாம் தேசத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. காலத்தக சில விஷயங்கள் காலத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அடுத்த காலத்துல இல்லை அப்படின்னு காலத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. சிலது விஷயத்தினால கட்டுப்பட்டதா இருக்கு. இங்க இருக்கிற பானை அங்க இல்ல, அங்க இருக்கிற பானை இங்க இல்ல. அப்படி மூணு வகையா விஷயங்கள்னு சொல்லி சொன்னா வரையறுக்கப்பட்டதா இருக்கு. அதனால சொல்றாரு அனித்யதையா, அது எல்லாமே அனித்யம். வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்ல வந்த நிலை இருந்தாலே அது அனித்யம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தேப்யோ நிதராம் விரதிஹி, அதுல முழுவதுமாக நிதராம் முழுவதுமாக நிரந்தரமாக எப்பொழுதும் முழுவதுமாக நிரந்தரமாக இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கணும். எப்பொழுதும் என்ன இருக்கணும், விரதிஹி ரதி வர்ஜித அப்படின்னு உபசர்க்கம், ரதி அப்படிங்கிறது ஈடுபாடு, ரஞ்சராகே அப்படின்னு தாத்து பற்று. அந்த பற்றற்ற நிலை வெறுப்புன்னு சொல்லல, பற்றற்ற நிலை விடுபட்ட பற்றுன்னு சொல்லிருக்கு, வெறுப்புன்னு சொல்லல, அந்த வைராக்கியமானது இருக்கணும். அதுக்கு பேர் தான் இஹாமுத்ராச பலபோக விராக அப்படின்னு சொல்லி சொல்றது.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: எப்பொழுதுமே ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்லுவதற்கு என்ன வேண்டியதில்லை, படிப்பு வேண்டியதில்லை. இருக்குன்னு சொல்றதுதான் படிப்பு வேணும். இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா you require some knowledge and experience to prove it. இல்லை இல்லை என்று சொல்வதற்கு knowledge வேணுமா? அதனால ஒருத்தர் ஒரு அறிஞர் சொன்னார், repudiation of anything does not require any knowledge அப்படின்னு. Establish something requires some knowledge. But repudiating something you do not require any knowledge. அதான் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்ற காரணம் என்ன, இல்லைன்னு சொல்றதுக்கு படிக்க வேண்டியது இல்லை, இருக்குன்னு சொன்னாதான் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க வேணும். அதுபோல இந்த சாத்திரங்களுக்கும் தோத்திரங்களுக்குள்ள வேறுபாடுகள் சிலவற்றை நான் சொல்லப் போகிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் என்று கேட்டால், தோத்திரங்கள் என்பது என்ன, இறைவனை புகழும் அவ்வளவுதான். அந்த இறைவனை புகழ்வது எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆனால் நமக்கு எல்லாரும் சொல்லி நமக்கு என்ன ஆலவாயுரையும் ஆதி அப்படிங்கிறார் இல்லையா, ஞானசமுத பெருமான் என்ன அருமையாக கூடுகிறார். அவை தோத்திரங்கள் சாத்திரங்கள். இந்த சாத்திரங்கள் என்ன, வாட் ஆர் ஆல் தி ஸ்பெஷாலிட்டிஸ். சைவ சமயத்திலே சாத்திரங்கள் என்று வைக்கின்ற நூல்களை ஒருவன் ஏன் படிக்க வேண்டும், அந்த படிப்பதனால என்ன பயன் விளைகிறது என்பதுதான் இன்னைக்கு ஃபோகஸ் பண்ண போறேன். ஐ ஆம் ஃபோகஸிங் ஆன் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட். இப்பொழுது இந்த சாத்திர நூல்களுக்கும் தோத்திர நூல்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. ஒரு வேறுபாடு என்னவென்றால், சாத்திர நூல்களிலே என்னை வராது என்றால் கற்பனைகள், வர்ணனைகள், நகைச்சுவைகள் இது வரா. தோத்திரத்தில் வரும், தோத்திரத்தில் கற்பனை வரும், வர்ணனை வரும், டிஸ்கிரிப்ஷன், அது வந்து லிட்டரரி டிஸ்கிரிப்ஷன்ஸ். கற்பனை, வர்ணனை, நகைச்சுவை இவையெல்லாம் இங்கே வரும், தோத்திரங்களில் வரும், ஆனா சாத்திர நூல்கள்ல வராது. இது ஒரு வேறுபாடு. தி ஸ்பெஷாலிட்டிஸ் ஆர் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஆங்கிலத்தில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த சாத்திரங்களுக்கு உள்ள தனித்தன்மைகள் என்று வைத்துக் கொண்டால் ஒரு 10-12 தன்மைகளை நான் சொல்றேன். அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன் சாத்திரங்கள் படிக்க வேண்டும் என்றால் அவற்றிலே என்ன வராது, கற்பனை கலக்காது, வர்ணனை இருக்காது, நகைச்சுவை இருக்காது. இரண்டாவது கலை சொற்கள், லெக்சிகன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த லெக்சிகன் என்பது நம்முடைய சைவ சமயத்திற்கே ஒரு லெக்சிகன் ஒன்று இருக்குது. அந்த லெக்சிகன் வந்து திருமுறையில வராது. 12 திருமுறையிலையும் எங்க தேடி பார்த்தாலும் லெக்சிகனே வராது. அத்வைதம் என்ற வார்த்தை எங்கேயாவது வருதா? 12 திருமுறையிலும் அத்வைதம் கூட வார்த்தை வருதா? வராது. அதை வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இது வடநாட்டு பழக்கம். அத்வைதம் என்பது நமக்கு சொல்ற வழக்கம் இல்ல, திருமுறையில அத்வைதமே வரல. அப்புறம் ஏன் அத்வைத போட்டி குழப்பீங்கன்னு சொல்றாங்க சில பேர், அப்படியும் பேசுறாங்க. அப்படி சொன்னால் என்ன வரும் என்றால் பல சிக்கல்கள் வரும். சிவராத்திரிங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதா திருமுறையில? சிவராத்திரி எங்கேயாவது வருதா? 12 திருமுறை சிவராத்திரி வரல. பிரதோஷம்னு வருதா? அப்ப சிவராத்திரி பிரதோஷம் எல்லாம் திருமுறையில வரல, ஆகவே சிவராத்திரியும் பிரதோஷம் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அதாவது ஒரு பதிலை நம்ம சொன்னோம்னா, அந்த பதிலை சொன்னா என்ன எதிர்கேள்வி வருங்கிறத சிந்திக்கணும். ஆகினால அந்த லெக்சிக்கன், இந்த கலை சொற்கள், இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அவைகள் வரும். உதாரணம் ஒன்று சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்ப என்னுடைய மகன் வந்து பாட்னி படிக்க போறான், எம்எஸ்சி பாட்னி அல்லது பிஎஸ்சி பாட்னி, கிராஜுவேஷன் இன் பாட்னி. அந்த பாட்னி படிக்க போனால், இப்ப ருத்ராட்சம் என்ன ஒரு பொட்டானிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லையா? ருத்ராட்சம் இது ஒரு பாட்னியில ஒரு அங்கம் தான். இப்ப இந்த ருத்ராட்சம் அதை பற்றி பாட்னியில வரும்போது ருத்ராட்சம் வருமா? வருமா? ருத்ராட்சம் வருமா பாட்னியில? ஆனா இது ஒரு பொட்டானிக்கல் ஆப்ஜெக்ட் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க இது மரத்துல இருந்து வர்றதானே, அப்படி லேஸ்ட் பாட்னி தானே இது. அப்போ அந்த பாட்னி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லக்கூடாது? நான் வந்து ருத்ராட்சம்னு வந்தாதான் படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட். அப்ப என்ன வரும்? ருத்ராட்சத்தை பற்றி வரும், ஆனால் என்ன வரும்? பொட்டானிக்கல் நேம்ல வரும். அப்போ அந்த ருத்ராட்சத்துக்கு பொட்டானிக்கல் நேம் என்ன? ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ். அப்ப பாட்னியில என்ன வரும்? ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் தான் வரும். அப்ப ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் ருத்ராட்சம் அர்த்தம். அப்ப அந்த பையன் என்ன சொல்லக்கூடாது? ருத்ராட்சம் வந்தாதான் நான் படிப்பேன், ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் வந்தா நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா, ஏன்னா ஈலியோ கார்பஸ் கனிட்ரஸ் என்று சொன்னால் உலகத்துல பாட்னி படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அதானே ஜெர்மனியில பாட்னி படிச்சாலும் சரி, நீ பிரான்ஸ்ல படிச்சாலும் சரி, கனடால படிச்சாலும் சரி, அந்த பாட்னி ஸ்டூடெண்ட் பொட்டானிக்கல் நேம் அவன் படிக்கணும். ஒரு லீகல் டேர்ம், சயின்டிபிக் டேர்ம். இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்க ஆபீஸ்ல நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கலாம், செலவழிச்ச காசை வாங்கலாம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்ப டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, எங்க ஆபீஸ்ல நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும், எனக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டா, இப்ப டாக்டர் வந்து அவளை டயக்னோசிஸ் ஒரு வார்த்தை வரும், அப்ப சளி பிடித்திருக்கிறதுன்னு எழுதுவார டாக்டர். அப்ப அந்த வியாதிய ஒரு மெடிக்கல் டேர்ம்ல சொன்னாதான் டாக்டர் இல்லையா? சொன்னா ஏதாவது சைனிட்டிஸ் ஹெப்பாட்டிஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அப்போ அதுதான் டெக்னிக்கல் டேர்ம். அந்த டெக்னிக்கல் டேர்ம் ஏன் வைக்கிறாங்க என்றால், ஒருவன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? 2200 மொழி இருக்கு உலகத்துல, 2200 மொழியிலேயே 2200 வார்த்தை இருக்கும் இல்லையா? ருத்ராட்சம்ங்கிறதுக்கு 2200 மொழியில 2200 வார்த்தை இருக்கும், அவ்வளோத்தையும் படிச்சு என்னைக்கு பாட்னி படிக்க முடியும்? அப்போ அவன் வந்து அந்த லெக்சிக்கனை படிச்சான் கட்டாயம். அப்பதான் என்ன தெரியும்? ஒரு வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அதே போலத்தான் அந்த சிவஞான போதம் பண்ண நூல்களை என்ன வரும்? அந்த லெக்சிக்கன், அந்த லெக்சிக்கன் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் தோத்திர நூல்கள் என்ன வராது? லெக்சிக்கன் வராது. இன்னொரு வித்தியாசம், தோத்திரங்கள் படிப்படியாக சொல்லாது. அதாவது தேவாலயத்தை படிச்சீங்கன்னா ஒரு இடத்துல ஞானத்தை சொல்லுவார், ஒரு இடத்துல யோகத்தை சொல்லுவார், ஒரு இடத்துல சரியை சொல்லுவார், ஒரு இடத்துல கிரியை சொல்லுவார். இதை சொல்லிட்டு இதுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. சரியை சொல்லிட்டு தான் ஞானத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு, அவங்க எப்படினாலும் மாத்தி சொல்லலாம். ஆனா சாத்திரத்தில் அப்படி சொல்லக்கூடாது. இந்த சிலபஸ் கரிக்குலம் சொல்றீங்க இல்லையா, அந்த கரிக்குலத்தில் என்ன? இது படிச்ச பிறகுதான் இது அப்படிதான் வரும். எதுவுமே எம்பிபிஎஸ் முடிச்சப்பதான் எம்டி, ஒரு ஸ்டேஜ முடிச்சிருந்தான், பிஎல் படிச்சிருந்தா எம்எல், பிடிஎஸ் படிச்சிருந்தா எம்டிஎஸ், அப்படிதானே வரும். அதுபோல சாத்திரங்கள் என்ன வரும் கேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கும். ஆனால் தோத்திரங்கள் எல்லாவற்றையும் கலந்து சொல்வார்கள். எந்த இடத்துல எந்த கருத்தை சொல்றாங்க நம்முடைய அறிவினாலேயே அனுபவத்தினாலேயும் தான் அதை புரிஞ்சுக்க முடியுமே உடைய அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது புகழ் நூல்களுடைய இலக்கணம். அடுத்து இன்னொன்று இருக்கிறது, இந்த தோத்திரங்கள் அளவை முறையிலே வந்து அணுகாது. லாஜிக், அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு எபிஸ்டமாலஜின்னு பேர் இங்கிலீஷ்ல, அளவை நூல். அது வந்து தர்க்க சாஸ்திரம், இங்கிலீஷ் வடமொழியில் அதுக்கு பேர் தர்க்க சாஸ்திரம். அந்த தர்க்க சாஸ்திரம்ங்கிறது ஆங்கிலத்தில் எபிஸ்டமாலஜின்னு சொன்னாங்க, எபிஸ்டமாலஜி. அந்த தர்க்க சாஸ்திரத்தை தமிழ்ல அளவை நூல், அதுக்கு தமிழ்ல சில வார்த்தைகள் இருக்கு, ஏரணம், எண். எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சிடும், சான்ஸ்கிரிட்ல சொன்னா புரிஞ்சிடும், தமிழ்ல சொன்னாதான் புரியாது. இப்ப ஒரு உதாரணம் சொன்ன, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு, திருக்குறள். அது என்ன வருது, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எண் எழுத்து. இந்த எண் எழுத்துங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் அங்க எப்படி பயன்படுத்துறாரு, நீங்க என்னன்னா நியூமரல், எழுத்து என்றால் ஸ்கிரிப்ட் தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா திருவள்ளுவர் அந்த பொருள் அங்க கையாளல, என்னென்பால் நியூமரல்ஸ், எழுத்து என்ப ஸ்கிரிப்ட் அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனால் திருவள்ளுவர் அந்த இடத்துல அப்படி அர்த்தத்தை சொல்ல, என்னென்ப என் என்றால் லாஜிக், தர்க்க சாஸ்திரத்து தமிழ்ல எண்ணூற பேர் உண்டு, எழுத்தென்ப கிராமர். ஒரு மொழிக்கு கிராமர் ரொம்ப முக்கியம், எந்த மொழியா இருந்தாலும் சரி. அந்த கிராமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல எழுத்து என்று சொல்லலாம். அப்போ லாஜிக்கா தான் என்ன சொல்றாரு, எண்ணுங்கிறாரு, எழுத்துங்கிறது என்ன சொல்றாரு, கிராமர் எழுத்துங்கிறார். ஆகினால் என்ன சொன்னாரு, ஒரு கல்வியாளனுக்கு ரெண்டு கண்கள், கிராமர் ஒரு கண், தர்க்க சாஸ்திரம் ஒரு கண். யாருக்கு, ஃபார் எ கிரேட் ஸ்காலர். எந்த ஒரு கலையை கற்பதாக இருந்தாலும் அந்த அந்த ஸ்காலருக்கு ரெண்டு வேணும், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப. தீஸ் டூ ஐஸ் ஆர் எசென்சியல் ஃபார் அ ஸ்காலர், ஒன் இஸ் லாஜிக் அண்ட் செகண்ட் இஸ் த கிராமர். அதனால என்ன சொன்னாரு, வாழும் உயிர்க்கு, உயிர்க்கு இல்ல வாழும் உயிர்க்கு, ஒன் ஹூ லீவ்ஸ், ஒன் ஹூ ஆக்சுவலி லீவ்ஸ், ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா, ஒன் ஹூ லீவ்ஸ் அவனுக்கு ஏதோ சாப்பிட்டா போதும், நீங்க சாப்பாடு கிடைச்சி ஏதோ ஒரு வேலை செஞ்சா போதும், அவன் வாழுகின்றவன். ஆனால் உண்மையே வாழுகின்றவன் ஒரு இருக்கான் இல்லையா, அதனால சொன்னாரு உயிர்க்குன்னு சொன்னாலே போதும், உயிர்னாலே வாழுதுன்னு அர்த்தம். அப்புறம் வாழும் உயிர்க்குன்னு சொல்லணும் திருவள்ளுவர், உயிர்க்குன்னு சொன்னா உயிர் இருந்தாதான் வாழ போறோம், உயிர் தான் வாழ போறது இல்ல. அப்ப உயிர்க்குன்னு சொன்னா போதுமே, ஏன் வாழும் உயிர்க்குங்கிறாரு, அது எக்ஸஸ் அங்க என்னன்னு கேட்டா, நீர் ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வாழ்கிறவன் இல்லை, இந்த வாழ்க்கை எதற்கு அமைந்தது என்று சிந்திக்கிறவன், ஆகவே அவன் வாழும் உயிர்க்கு. இப்படியெல்லாம் நம்ம படிக்கும் போதுதான் தமிழனுடைய உயர்வு என்னன்னு தெரியும் இல்லையா. திருக்குறளுக்கு எல்லாரும் உயர்வு கொடுத்துடுறாங்க, ஆனா திருவள்ளுவர் கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாடுறா என்று கேட்டால் இன்னைக்கு சொல்ல முடியாது. நமக்கு தமிழ் மொழிக்கே ரொம்ப பெருமையும் தெரியும், திருக்குறள் தான் அதுதான் பெரிய அறம், தமிழனுடைய வேதம் அதுதான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவருடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் திருக்குறளை வேதம் என்று கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கு. ஆகையினால அளவை நூல் வழியிலே யார் அணுக மாட்டாங்க, ஞான சம்பந்தர் போன்றவர்கள். அளவை நூல் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அளவினூல் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் இறைவனை புகழும் பொழுது அளவை நூலை கருவியாக கொண்டு இறைவனை அணுக மாட்டார்கள். ஞானத்திற்கு அளவை நூல் வேண்டியதில்லை, அதனால ஞான பாடல்கள் அப்படி பாடுறாங்க அவ்வளவுதான். ஆனா சாத்திரங்களுக்கு என்ன வேணும், அளவை கட்டாயமாக வேணும். இப்படி சொன்னால் என்ன குற்றம் வரும், அப்படி சொன்னால் என்ன குற்றம் வரும், அவையார் சொல்லும் பொழுது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படி சொன்னான். திருவள்ளுவர் சொன்ன விஷயத்தை இன்னும் அவையா ரொம்ப சுருக்கிட்டா. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். என்னத்தம்? ஃபார் அ குட் ஸ்காலர் டூ ஐஸ் ஆர் ரிக்வயர்ட். ஒன் இஸ் லாஜிக் அண்ட் செகண்ட் இஸ் கிராமர். அப்ப அந்த சொல்லுக்கு அங்க என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஆகவே இந்த லாஜிக்கு ஏரணம், தமிழ்ல நிறைய வார்த்தை இருக்கு, எண் ஏரணம், ஏரணம்னு வரும் திருக்கோவையார்ல வரும் ஏரணம், இதெல்லாம் லாஜிக்குள்ள தமிழ் வார்த்தைகள். அந்த வகையில் உதாரணமா இன்னும் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஜோதிடர்னு சொல்றேன், எல்லாரும் சோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிடர் வார்த்தைக்கு தமிழ் என்ன? ஜோதிடர்னா எல்லாருக்கும் தெரியும், அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ராலஜி இங்கிலீஷ்ல சொன்னா தெரிஞ்சிடும், சான்ஸ்கிரிட்ல சொன்னா தெரிஞ்சிடும். ஜோதிடர் அஸ்ட்ராலஜி புரியுது, ஜோதிடர்னா சான்ஸ்கிரிட் புரியுது. தமிழ்ல என்ன அது நீங்க சொல்லலாம், நீங்க ஒரு வாயில ஒரு வார்த்தையை காயின் பண்ணலாம், ஆனாலும் நூல்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்காங்க பார்க்கணும். பெரியவர்களும் அதுக்கு ஒரு ஆச்சிருக்கலாம். வருமுன் காப்போம் இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, ரெண்டு வார்த்தையாக போதே, வருமுன் காப்போம் மூணு வார்த்தை, வரு முன் காத்த மூணு வார்த்தை, அது கணியன். ஜோதிட இந்த வார்த்தைக்கு தமிழ்ல கணியன், காணா மூணு சுடி நீனா போட்டு போனோம் கணியன். புறநானூர்ல ஜோதிடம் நன்றாக கட்ட ஒரு புலவர் இருந்தார், அவர் பேர் கணியன் பூங்குண்டனார். அதுதானே யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அந்த புறநானூற்று பாடல் எல்லாருக்கும் தெரியும். அதை பாடின புலவர் பேர் என்ன? கணியன் பூங்குண்டனார். கணியன் என்ன அர்த்தம்? ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவர் அர்த்தம். அப்ப ஜோதிடம் என்ன பேருக்கு தமிழ்ல கணியன் வார்த்தை இருக்கு. நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வார்த்தைகளை இழந்து கொண்டு வருகிறோம் உதாரணம். அந்த வகையிலே அந்த சாத்திர நூல்கள் என்ன செய்யும் என்றால், அளவை நூலின் வழியாகத்தான் கருத்தை சொல்லும். ஆனால் தோத்திரங்கள் அளவை நூலின் வழியாக இறைவனை அணுகாது. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அணுகிறது வேற, பை எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நூல்களை படித்து விட்டு அந்த நூல்களின் வாயிலாக அணுகுவது என்பது வேறு. ஆகவே சாத்திரங்கள் என்ன பண்ணும்? அளவை நூல்களின் வழியாகத்தான் தங்களுடைய கருத்தை அவைகள் நிறுவுவார்கள். அவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் நூலாக செய்யும் பொழுது ஒரு பெரிய செய்தி இப்படி வேண்டியிருக்கிறது. அடுத்து நிறைய செய்திகள், நான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்லும் போதே உலக செய்திகள் நிறைய சொல்லிட்டே வருவேன், அது நமக்கு தெரியும். எல்லா கலையை பற்றி ஒரு அடிப்படை அறிவு நமக்கு இருக்கணும். அடுத்த ஒன்றை மறுக்கும் பொழுது, நான் வந்து மறுக்கிறேன் உங்களை, ஐ டோன்ட் அக்ரி வித் யூ, ஆங்கிலத்தில் ரெஃப்யூட்டேஷன், நீங்க சொல்றது ரெஃப்யூட் பண்றது. இது எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அது ஜனநாயக நாட்டில் ரொம்ப உரிமை, ரொம்ப உரிமை கொடுத்தது தப்பா போச்சு ஒரு வகையில். அது வெஸ்டர்ன் கண்ட்ரில ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு என்ன உரிமை, உரிமைகள் அதிகமாக கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? தடம் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் விஷயம், உரிமைகள் வேணும் கட்டாயமா, ஆனா உரிமைகள் அதிகமாக கொடுக்கும் போது என்ன ஆகுது? தடம் புரண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையும் வந்துவிடும். என்னாச்சு? நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில கே மேரேஜ் உதாரணம் கொடுத்துக்கிட்டே போனா என்னாச்சு? கிடையாது, ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டபூர்வமாக அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. என்னது எல்லை எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப ஒரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எங்க போய், அந்த உரிமையை போய் என்ன ஆகுது? மிஸ்யூஸ் ஆகி போகுது, அப்படி போயிருக்கு. ஆனால் எதையும் மறுக்கலாம், எதையும் யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நீங்க சொல்ற நான் ஏத்துக்க முடியாது, நான் சொல்றத நீங்க ஏத்துக்க முடியாது சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்ரிபடி ஹஸ் காட் எ ரைட். ஆனால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விஞ்ஞான பூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் சொல்வது என்பது வேறு. என்ன சொன்னாங்க? ரெஃப்யூட்டேஷன் த்ரூ ரீசனிங், ரெஃப்யூட்டேஷன் த்ரூ ரீசனிங். ஒரு விஞ்ஞான காரணமோ ஒரு தர்க்க காரணமோ சொல்லி மறுப்பது. இப்ப தேவார திருவாசகத்தில் புத்த சமயம் சமண சமயத்தை கண்டிக்கிறார்கள். அதான் ஞான சம்பந்தர் அதுக்கு ஒரு பாட்டே ரிசர்வ் பண்ணிடுற, பௌத்த சமயமும் சமண சமயமும் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒவ்வொரு பதிகத்திலையும் பாடுற. அது கிட்ட ஒன்பதாவது பாடல் தோறும் அதுக்கே ரிசர்வ் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டே வர்ற. அப்போ என்ன வருகிறது என்றால், எங்கேயாவது ஒரு இடத்துல ஞான சம்பந்தர் பௌத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றார? சொல்ல மாட்டார். We condemn Saivism and Buddhism and Jainism. சொல்லிட்டே வர, எங்கேயாவது ஒரு தேவாரத்தில் ஏன் சமண மதத்தையும் புத்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னாரா? இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னைக்குள்ள ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா அவைகள் வந்து அடிப்படை மனித உரிமையே மீறுவதாக அமைகிறது சொல்லிடுவான். இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எல்லாரும் பேசுறாங்க. என்ன சொல்றான், ஒரு அப்பா வந்து பிள்ளைய கண்டுபிடிச்சு கண்டிச்சா கூட என்னாச்சு, யுவர் வயலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் குடிச்சு என்னாச்சு, இன்னைக்கு ஃபாதர் ஹேஸ் நோ ரைட் டு இன்சல்ட் ஹிஸ் சன். அதான் நீங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில வந்து

0: ஆகல அந்த சாஸ்திரங்களை வந்து ரெபியூட்டேஷன் த்ரூ ரீசனிங், காரணம் சொல்லி மறுப்பது ஒரு பெரிய விஷயம். வேடிக்கையா கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு ரெண்டு பெண்கள் போனாங்க, கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது மழை வந்துச்சு. மழை வந்தோடனே ஒரு பெண் என்ன பண்ணா, கொடையை எடுத்து விரிச்சா. இவ கொடையை விரிச்ச உடனே பின்னாடி உள்ளவருக்கு மறைச்சுது. அப்ப அவ சொன்னா கொடையை மடக்குன்னா. அப்ப அவ சொன்ன அந்த பொண்ணு சொன்னா, ஐ ஹாவ் மை ரைட் டு ஹாவ் மை அம்பிரல்லா அப்படின்னா. இவ சொன்னா, எஸ் ஐ அக்ரி, பட் யுவர் ரைட் என்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ். நான் யுவர் ரைட் என்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ். அப்ப என்ன ஆகுது, அந்த ரைட்டுக்கு என்ன வருது, ஒரு பவுண்டரி வந்துருது. ரைட் இருக்கு, ஆனா ரைட் ரைட்டாவே இருந்தா உலகத்துல வாழ முடியுமா யாருமே? ரைட்டும் கொடுக்கணும், ரைட் இல்லாம இருக்க முடியாது. ஆகையினாலதான் சைவ சமயம் ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க நமக்கு. திங்கிங் ரைட் சைவ சமயம் உள்ளதான் கொடுத்துருக்காங்க, நான் பின்னாடி சொல்றேன். ஒரு பெரிய விஷயம், உலகத்துல எந்த சமயத்திலும் கொடுக்கப்படாத ஒரு உரிமை சைவத்தில் கொடுத்துருக்காங்க. ஆகவே அந்த சாஸ்திரங்களிலே ரெபியூட்டேஷன் த்ரூ ரீசனிங், காரணங்களை சொல்லி மறுப்பது என்கின்ற ஒரு ஸ்டாண்டர்ட், அதை பயன்படுத்துவார்கள் சாஸ்திரங்கள். தோத்திரங்கள் அது வராது. தோத்திரங்கள் சாஸ்திரங்களை சம்மப் பண்றதுக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஏன் இதுலயும் ஒரு சயின்ஸ் இது ஒரு சயின்ஸ்ங்கிறதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியணும். இதையும் தனியா பிடிச்சாங்க, அதையும் தனியா பிடிச்சாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஏன் தோத்திரங்கள் சாஸ்திரங்கள்னு வச்சாங்க நமக்கு அப்பதான் புரியும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: பாடல் எண் 170. நீடிய மணியின் சோதி நிறைத்திரு முண்டின் மாடும் ஆடுயர் கொடிசூழ் பொற்றேர் அணிதிரு வீதி உள்ளும் கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார். அவர் உழவாரத்தை ஏந்தி திருப்பணி செய்த இடங்களை விரிக்கின்றார். கோவில் முற்றம், தேர் ஓடும் வீதி, இங்கெல்லாம் உழவாரம் தாங்க ஏந்தி திருப்பணி செய்தார். கும்பிடுவதையே தொழிலாக கொண்டு ஒழுகினார். புனித வாக்கினாரே பாடுவதையும் ஒரு பணியாக கொண்டு பயின்றார். அருட்பெரு மகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்னும் இது பற்றி ஒரு கருத்து ஆண்டவர்கள் சொல்லுவார்கள். அரசுகள் உழவாரம் ஏந்தும் பொழுது பாடியிருக்கக்கூடிய பதிகங்கள் திருக்குறுந்தொகை பதிகங்களாக இருத்தல் கூடும் என்பது ஆண்டோர் கருத்து. ஏனென்றால் இது நான்கு சீருடைய சிறிய யாப்பு உடைய ஒரு பாடம். ஆகவே இது பெரும்பாலா பெருந்தகையா உழவாரம் ஏந்தி பெருமானுக்கு தொந்தி இருக்கும் போது பாடியிருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தும் சைவ உலகிலே நிலவுகிறது. அருள் பெரு மகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்னும் திரு குறுந்தொகைகள் பாடி திரு உழவாரம் கொண்டு, அதற்கு ஆதாரம் இங்க இருக்கு, திரு குறுந்தொகைகள் பாடி திரு உழவாரம் கொண்டு பெருத்திழு காதலோடும் பெரும் திரு தொண்டு செய். பாட்டும் பாடிட்டு பெருமானுக்கு கையில உழவாரமும் ஏந்தி தொண்டு செய்யக்கூடியது எத்தனை காதல் இருக்கணும். ஆகவே பெருத்தெழு காதல் என்று சொன்னார், தொண்டும் பெரும் திரு தொண்டு சொன்னார். விருப்புறு மேனே கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாறு, இதை செய்யும்போது தார தாரையா கண்களிலே நீர்ப்பிருக்கு. பெருமானை நினைந்து கசிந்த உள்ளம் உள்ளே ததும்பி வழியும் அன்பினை நீராக மாற்றி வெளியிலே பாய்ச்சுகின்ற அந்த நீர்ப்பெருக்கோடு பெருமானார் பாடிக்கொண்டே திருவுழவாரம் ஏந்தி தொண்டு செய்கின்றாராம். அருகிலே உள்ள தலம் திரு வேட்களும் திரு கழிப்பார், இந்த இரு தலங்களுக்கும் சென்றடைகின்றார் திருநாவுக்கரசு பெருமானார். மேவிய பணிகள் செய்து விளங்கினாள் வேட்களத்து சேவுயர் கொடியாதம்மை சென்று

0: முன் வணங்கி பாடி காவியம் கண்டர் மண்ணும் திரு கழிப்பாலை தன்னில் நாவினுக்கு அறது சென்று நன்னினார் மண்ணோர் வாழ நாம் வாழ அவர் கழிப்பாலை சென்றாராம். நாம் எப்படி வாழ்கிறோம்? அவர் அருள் செய்த பதியங்களை ஓதி. ஆகவே நாம் வாழும் பொருட்டு அவர் கழிப்பாலை சென்று திருப்பதியங்களை பாடி அருளினார். திருவேட்களம் திருக்குறுந்தொகை பாடல் கிடைத்துள்ள திருத்தலம் திருக்கழிப்பாயிலே கழிப்பாலையிலே காந்தாரத்திலே ஒன்னும் திருநேரிசை திருவிருத்தம் திருக்குறுந்தொகை திருத்தாண்டவம் இப்படியாக எல்லா அமைப்புகளிலும் பதியங்கள் அருளை செய்திருக்கின்றனர். ஒரு பாடல் பற்றிய குறிப்பு இப்ப பிரியபுராணத்துல சொல்லப்படுகிறது. ஒரு காந்தார பண்டம் ஒன்று பாடியிருக்கார்.
1: வனபவளவாய் திறந்து வானவ பூதானவனே
0: என்பது முதல் பாடல். அந்த குறிப்பை சொல்றார் சீக்கிரார் பெருமானார்.
1: சினவிட ஏறு உகைத்து ஏறும் மணவாள நம்பி கடல் சென்று தாழ்ந்து வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே எங்கின்றாள் என்று அணைய திரு பதிகமுடன் அங்கு ஒருவன் தமிழ் பாடி அங்கு வைகி நினைவறியா தமை போற்றி நீடு திரு புலியூரை நினைந்து மீழ்வார்.
0: இந்த வடபவள வாய் திறந்துங்கிற பதிகம் அகத்துறையிலே அமைந்திருக்கக்கூடிய பாடல் பதிகம். செவிலித்தாயினுடைய கூற்றாக திருநாக்கர சுவாமிகள் அந்த பாடல் அமைத்திருக்க. ஒரு பெண் சிவபெருமான் கழிப்பாலை பெருமான் வீதியிலே உலா போகின்றான். அவனுடைய பேரழகிலே ஈடுபட்ட அந்த பெண் தன் உள்ளத்தை இறைவனிடத்திலே செலுத்துகின்றான். இந்த நிலை கண்டு இறங்கி செவிலித்தாய் வருந்தி கூறுவது போல இந்த பணிக அமைப்பு காணப்படுகிறது. இங்கு இறங்கிய உள்ளம் திருநாவுக்கரசருடைய உள்ளம். தமது உள்ளத்தை ஒரு பெண்ணினுடைய உள்ளமாக வைத்து செவிலித்தாயருடைய கூற்று போல சில கருத்துக்களை வைத்து பாடி அருள்கின்றார் அப்பபெருமான். இங்க இந்த திருக்கழிப்பாலை தலத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தில்லை பெருமாளுடைய நினைவு வருது. தில்லை பெருமாள் அவரால் மறக்க முடியல. உன்னை கழிப்பாலை பெருமாளத்தில் விடைபெற்றுக் கொண்டு தில்லை நோக்கி மீளுகின்றார். மீளும் போதே ஒரு பதிகம் பாடிவிட்டு வர்றார். அதாவது வழி நடையும் பொழுதே ஒரு பதிகம் பாடிவிட்டு போறார். அந்த பதிகம் தான் பனை கை மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மன்னோ கோவிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து இவனோ. அவனை எள்ளளவு மறந்தா கூட மீதி கிடைக்காது. அம்பலக்கூத்தனை மறக்காம இருக்க வேண்டியது உயிருடைய தலையாய கடமை. மறந்தா உய்தி வராது எனும் பொருள்பட இந்த பதிகத்தை அருளை செய்கின்றார். இது பற்றிய சரித குறிப்பு சேக்கியாரனாலே சொல்லப்படுகின்றது.
1: மனைப்படப்பில் கடற் கொழுந்து வலை சொரியும் கழிப்பாலை மருங்கு நீங்கி.
0: வீட்டு கொல்லப்புறத்துல இந்த கழிப்பாலை கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர். கொல்லப்புறத்துல இந்த கடல் அலைகள் அப்படியே பவங்களை வந்து கொழிக்குமா. இவ்வளவு ஒரு அருமையான ஊர் கழிப்பாலை. இந்த கொல்லப்பகமான கடல் தெரியும். கடலினுடைய அலைகள் வந்து வந்து பவளங்களை அப்படியே கொழித்து திரட்டுமாம் வீட்டு தோட்ட பக்கங்களில். அதை சொல்றார்.
1: நனை சினைமன் குளிர் ஞாடல் பொழிலூடு வழி கொண்டு நண்ணும் போரி.
0: இப்படி புன்னை மரங்கள் வழியாக குங்கும மரங்கள் வழியாக செல்கின்றார் தில்லை நோக்கி.
1: நினைப்பவதம் மனம் கோவில் குண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாலே தினைத்தனையாம் பொழுது மறந்து வீவனோ என பாடி தில்லை சார்ந்தார்.
0: இப்ப நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? அம்பலக்கூத்தனை தினந்தோறும் நினைத்துக்கிட்டே இருக்கு. ஒரு சிறு பொழுது அவனை நாம் நினைக்க தவறுமே ஆனால் வினை வந்து நம்மை பற்றும். ஆகவே வினையிலிருந்து விடுபட வேண்டும் என்றார், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றார், எப்பொழுதும் அம்பலக்கூத்தனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது பெறப்படுகிறது. இப்ப ஒரு பதிகாரி செய்தார். இது தாண்டம். இந்த தாண்டத்துக்கு ஒரு பேருண்டு, பெரிய திருத்தாண்டகம். தாண்டகங்கள் 99 திருப்பதிகள் அமைச்சிருக்கின்றார்கள். அப்பமுத்திகள் அந்த 99 திருத்தாண்ட பதிகங்களிலே இந்த திருப்பதிகத்துக்கு ஒரு தனி பேருண்டு. இது பெரிய திருத்தாண்டம். அதை சொல்றார் சீக்கிரார்.
1: அரியானை என்றிடத்தே அரியவருக்கு எளியானே.
0: இது ஒரு முரண். அரியவன் அதே நேரத்தில் எளியவன்.
1: அடியார் அல்லாதாருக்கு அரியவன். அவரிடத்திலே அன்பு பூண்ட தொண்டர்களுக்கு எளியவன்.
0: ஆகவே அரியானை என்றிடத்தே அடியவருக்கு எளியானை. அப்ப யாருக்கு அரியான் என்பது பெறப்படுகின்றது. அடியார் அல்லாதாருக்கு.
1: அவதும் சிந்தை பிரியார். எவர்தும் சிந்தை? அடியவர் சிந்தை பிரியார். பெரிய திரு தாண்டக செந்தமிழ் பாடி. இப்ப இங்க ஒரு விளக்கம் செய்கிறார் பெருமானாரே, சொல்ல பெறுகின்றது ஆசிரியர் பெருமானாரால். அப்ப அடையாந்து சொன்னா அவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கணும். என்ன இயல்பு? அவர்கள் இந்த பெரிய திருத்தாண்டகத்தை சிந்தையில வைத்து எப்போதும் போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சிந்தையில வைக்காம இருந்தால் அடியார் இயல்பு அன்று என்பது பெறப்படுகிறது.
2: மதியக்கன் ஓடி மாமலை எடுக்க நோக்கி நெறியந்தோ நெறிய ஊன்றி நீரிலும் பொய்தை சூழ்ந்த மதியந்தோ சிக்கம் பலத்தே அதிகயம் போதறிந்து அனரை ஆறுமாறே இருக்கிறேன். என்ன அதிசயம் இருக்கு? அதிகமா வகை வாடின்னு சொல்றா சிரிக்கிறார். அந்த திருக்கடைக்காப்பிலையும் அதிகயம் போல நின்று அண்ணநெறி ஆடுமானேன்னு அப்பறம் வருடர். இது பற்றி ஆய வேண்டியது தலையாய கடமை. அப்ப பாடலை ஊன்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாட்டையும் மூன்று செய்திகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றன. ஒரு செய்தி, பெருமானுடைய முடியிலே
1: அதாவது சடையிலே பிறை தாங்கி இருந்தான். அவன் சடையிலே பிறை தாங்கி இருக்கின்றான். இரண்டாவது செய்தி, அவன் திட்டம்பலத்திலே ஆடுகின்றான். மூன்றாவது செய்தி, அவன் அனல் எரி ஏந்தி ஆடுகின்றான். இந்த மூன்று உண்மைகளும் மீண்டும் மீண்டும் பாடல்தோறும் பயின்று வருகின்றன. விரை தாங்கிய கோலம், எரி ஏந்திய கோலம், சிதம்பரத்திலே ஆடும் கோலம், இது மூணு. ஒரு பாட்டு திருப்பி வேணா அந்த பாட பாப்பா. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி. இப்ப இளநிலா நஞ்சடை கண்டனாரை காணலாம் நடவம் நாரும் மஞ்சடை சோலைத்தில்லை மல்கு சிற்றம்பலத்தே. சிற்றம்பலம் வந்துருச்சு. துஞ்சடை இருகிழிய துளங்கெறி ஆடுமாறு எரி எழுந்தி ஆடுதல் வந்துருச்சு முதல் பாட்டு. இதே போல எல்லா பாட்டிலையும் இதை பற்றி கொஞ்சம் ஆய வேண்டியது சரையாய கடமையா இருக்கு. என்ன அதிகம் இருக்கு பாக்கு? பிறை அப்படின்னு உடனே திருமுடி, ஆடுதல் அப்படின்னு உடனே திருவடி. பிறை கேசம், ஆடுதல் தொழிலை செய்வது திருப்பாதம். இப்ப கேசாதி பாத கோலம் இந்த பாடல்களிலே பேசப்படுகின்றது. திருமுடி தொடங்கி திருவடி வரை கேசாதி பாதம் என்று சொல்வார். அதில் என்ன அதிசயம் திருப்பி சாமியினுடைய திருமுடியக்கான பிரம்மன் அன்னமாய் பறந்து பலகாலம் முயன்றார். சாமியினுடைய திருவடியக்கான விட்டுணு வராக அவதார் எடுத்து பலகாலம் முயன்றார். அவர்களுக்கு கருத்துக்கு கூட ஆட்சிக்கு இல்ல, கருத்துக்கு கூட எட்டாதவனா இருந்தான். காட்சிக்கு எட்டாதவன் என்பது வெளிப்படை. கருத்துக்கு கூட எட்டாதவனா இருந்தான் பெருமான். அவன் கருத்துக்கும் அகப்படாதவனா இருப்பவன் காட்சிக்கு எளியவனாய் திருமுடியும் திருவடியும் ஒருங்கே காணும்படியாக ஆடுதல் அதிகம் தானே. இன்னும் அந்த திருவடி திருமுடி பெருமைய அடிகளுடைய வாக்கு கொண்டு பார்ப்போம். இங்க எம்பெருமான் மணிவாசக சுவாமிகள் பெரும் துணை செய்கின்றார். பாதாளம் ஏழினும் கீழ் துக்கழிவு பாதமலர் போதா துணை முடிவும் எல்லா பொருள் முடிவே. திருவடி பார்த்தா ஏழு பாதாளத்துக்கு கீழே சொல் சொல்லையும் கழிந்த நிலையிலே உடுருவி பாய்கின்றது திருவடி. எல்லா பொருள்களுக்கும் முடியாக இருக்கின்றது பெருமானுடைய திருமுடி. கருத்துக்கும் சேதாய் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய அந்த திருவடியும் திருமுடியும் காட்சிக்கு எளியதாய் தோன்றுதல் தான் அதிசயம். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம். இந்த மதி ஏந்தி இருக்கிறார் அல்லவா, அது எதை காட்டுது? எரி ஏந்தி இருக்கிறார் அல்லவா, அது எதை காட்டுது? எரி ஏந்தி நிற்றல் அவன் சர்வ சங்கார முழுமுதற் கடவுள் என்பதை காட்டுகின்றது. அதாவது அழித்தல் தொழிலை செய்பவன், அந்தத்தை செய்பவன். அந்தத்தை செய்யும் போது எல்லாரையும் அழிக்கணும், யாரையும் பயக்க வைக்க மாட்டான். அவன் திருமாலும் அழிவார், பிரம்மாவும் அழிவார், எல்லா தேவர்களும் அழிவார். எல்லாம் எஞ்சிருக்க பிறகு எஞ்சிருக்குது அவன் ஒத்தன் தானே. அப்ப படைத்தல் தொழிலை செய்ய போறவையா அவன் தான். அந்தம் ஆதி என்பனார் புலவர் சிவஞான போது. ஆகவே அந்தத்தை செய்யும் இவன் தான் ஆதியையும் செய்ய போவா என்பதை அந்த எரி எழுதி காட்டுகிறேன். இப்ப படைத்தல் வந்துருச்சு ஆதி, அடித்தல் வந்துருச்சு அந்தம், காத்தல் தொழில் மதி எழுதியதால பெறப்படுகிறது. அந்த காத்தல் தொழிலையும் பாருங்களேன் ஒரு நுட்பம் இருக்கு. மதி திங்க சந்திரன் காலில் வந்து விழுந்தான். காலில் வந்து விழுந்தவன் மேல கருணை மேலிட்டு அவனுக்கு அருள் பாலித்தார் எம்பெருமான். அதோடு நின்று பாருங்க, தலையிலையும் தூக்கி வச்சுக்கிற அதுதான் அதிசயம். காலில் விழுந்தவன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறவங்க நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படிங்கிற ஒரே பெருமான் சிவபெருமான் தான். அப்ப அதுல இருந்து பெறப்படுகின்ற நீதி என்ன? அவன் திருவடியை சென்று நாம் தஞ்சமாக அடைந்தால் தாழ்வுற்று இருந்த நிலையிலிருந்து நாம் விடுபட்டு உயர்ச்சி நிலையை அடைவோம், நம் நிலை உயர் மேன்மை அடைவோம் என்பது காட்டப்படுகின்றது. அவன் காலில் விழுந்தவன தூக்கி தலையில வச்சதுனா சரி, எரியேந்தில என்ன அதிசயம் பார்ப்போம். மதியேந்தில அதிசயம் பார்த்தோம், காலில் விழுந்தவன தலையில் தூக்கிடலாம், அது அதிசயம் தான். எரியேந்தி ஆடுறதுல என்ன அதிசயம்? இப்ப நம்ம கூட கையில தீ சட்டி வச்சுட்டு இருக்கலாமே, அதுல ஒண்ணு அதிசயம் இல்லையே. அப்படின்னா ஒரு அதிசயம் இருக்கு. சாமி ஜோதி வடிவமா இருக்கிறோம். முதல் பாட்டிலே சேகராசன் சொல்லும்போது அழகிரி ஜோதியன் சொன்னார். சோதியே சுடரே சுருளி விளக்கே திருவாசன். ஓதி உலகலாம் உணராதுதான் இறைந்தான் ஜோதியுள் சுடல் ஜோதியாய் சம்பந்த பெருமான் தேவா. ஜோதி வடிவமா இருக்கிற சாமி கையில ஜோதி ஏந்தி இருப்பதுதான் அதிசயம். சூரியனை பார்க்கறதுக்கு நமக்கு பிரஜினுடைய ஒளி தேவையா இல்ல. ஒரு அகல் விளக்க வச்சா சூரியனை பாக்குறோம், ஒரு டார்ச் லைட் அடிச்சா சூரியனை பாக்குறோம். சூரியனை பாக்குறதுக்கு சூரியனுடைய கிரணங்களே துணையா இருக்கு. ஆனா இங்க பார்த்தா ஒரு விந்தை. சிவபெருமானே ஜோதி வடிவமா இருக்கிறான், ஒளி வடிவமா இருக்கிறான், ஆனா தன்னை பாக்குறதுக்கு கையில ஒரு எரிய ஏந்தி இருக்கிறான். ஒளி வடிவமா இருக்கிற பெருமான் ஒரு ஒளியை ஏந்தி நிற்பது அதிசயம். இப்ப சிற்றம்பலத்துல ஆனது சொன்னாரு, அதுல என்ன அதிசயம்? சிற்றம்பலம்னா என்னன்னு பாருங்க. சித்து அம்பலம் என்னும் சொற்கை சிற்றம்பலம்னு சேரும். சித்து ஞானம், அம்பலம்னா வெளி. ஞான வெளியில ஆடுறான், ஞான வெளியில ஆடுறவன கண்ணால பார்க்க முடியுமோ? பாக்குற மாதிரி இருக்கிறது தான் அதிசயம். இதுக்கு என்ன பிரமாணம்? திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணம், அண்ணலார் தமக்கு அளித்த மெய் ஞானமேயான அம்பலமும் முன்னிறைந்த ஞானத்தேடும் ஆனந்த ஒரு பெரும் தனிப்பூத்தூங்குல இருக்கிறத கண்ணுக்கும் கருத்துக்கும் சேதா இருக்கிற ஆட்டத்தை கண்ணுக்கு புலப்பட முடியா செய்வது அதிசயம். அடுத்த பாடலே சீக்கிரா பெருமான் சொல்லுவார், உணர்வின் நேர்பரவிரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உணர்வின்கள் உருவின்கள் அணையும் ஐம்புரி அளவினும் எளிவர அருளினேன். கருத்துக்கும் சேதா இருக்கக்கூடிய ஒன்றை கண்ணுக்கும் புலப்பட முடியாத செய்ததுதான் அந்த அதிசயம். இனி ஆடுமாறு ஆடுமாறுன்னு சொன்னார் அல்லவா, ஊன்றியது ஒரு திருவடி, தூக்கியது ஒரு திருவடி. ரெண்டு திருவடியும் தானே ஆடுது, ஒன்று ஊன்றினால்தானே இன்னொன்னு தூக்கி ஆடணும். இப்ப ரெண்டு திருவடியுமே நினைக்கும். இது பற்றி ஒரு அருமையான பாடல் திருக்கோவையாறுல உண்டு, அடிகளாருடைய வாக்குல. அந்த திருமால் பள்ளி ஒன்றுகிறார், சித்திரக்கூடம் என்று அந்த இடம் அறியப்படும். அவர் பெருமானை நோக்கி தவம் கிடப்பதாக அடிகள் சொல்றார். என்ன காரணத்தினால தவம் கிடைக்கிறார்? இந்த தூக்கிய திருவடி கொஞ்சம் மேல இப்படி இருக்கிறதுனால திருமாலால பார்க்க முடியல. அந்த தூக்கிய திருவடி அதாவது இடது திருவடி, வல திருவடி ஊன்றி இருக்கு, முயலகன் மேல அது ஊன்றி நடனத்துக்கு துணை செய்யுது. அந்த திருவடியை பார்க்க முடியலையா விஷ்ணுவால? அவர் தவம் கிடைக்கானா, வா ஒரு திருவடியை காண்பித்து விட்டாயே, மற்றொரு திருவடியும் காட்டலாகாதா எனக்கு எண்ணத்தோட அப்படிங்கிறார். இந்த பாடல் பாடம், புறம் கடந்தான் அடி காண்பான் புவி விண்டு புக்கு அறியாது இறங்கிடு எந்தா என்று இறப்ப தன் நீரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்டிட மற்ற ஆங்கதும் காட்டிடென்று வரம் கிடந்தான் தில்லையம்பலம் ஒன்று அம்மாயவனே. வரம் கிடக்கலாம் விஷ்ணு, தூக்கி திருவடியை பார்த்துட்டேனே ஊண்டி திருவடியை பார்க்கலே. அப்படி ஊண்டி திருவடிக்கு என்ன சிறப்பு, தூக்கி திருவடிக்கு என்ன சிறப்பு? திருப்பி கொஞ்சம் ஆராய். ஊண்டி திருவடி முயலகன மேல முடிச்சுக்கிட்டு நிக்குது. முயலகன் யாரு? மலச்சார். மலன் தான் உயலகனாக உருவகித்து சொல்லப்பெறுகிறது. சாமி மலத்தை அழித்தர தூக்கி திருவடி என்ன செய்யுது? ஆனந்த தேரச் சொரியுது. இந்த சித்தாந்த பரிபாஷையில சொல்றதுன்னா என்ன? அந்த ஊண்டிய திருவடி பாத விடுதி எனும் பயனை தருகிறது, தூக்கிய திருவடி சிவப்பேறு எனும் பயனை தருகிறது. இவைதான் முடிந்த முடிவுகளாக சைவ சித்தாந்தத்திலே கொள்ளப்பெறும். பாத விடுதி சிவப்பேறு, பாத விடுதியை ஊன்றிய திருவடியும் சிவப்பேற்றினை தூக்கிய திருவடியும் கொடுக்கின்றன. இதுதான் அதுல அதிசயம். இவ்வளவு சொன்னோம் அல்லவா. இப்ப நாம கொள்ள வேண்டிய நியமம் என்ன என்பதையும் சேர்க்கிறார் சொல்றார் பின்னால திருஞான சம்பந்த புராணத்துல. மன்றில் நான் மறைகள் ஏத்த மானுடர் உய்ய வேண்டி நின்றனி ஆடல் செய்கை நினைப்பதே நியமம். அப்ப உயிர்கள் கொள்ளத்தக்க நியமம் ஒன்று உண்டு, அது மன்றாடும் வள்ளலுடைய திருவடிகளை நினைத்திருத்தலே.
0: பெறப்படும். இப்ப இத்தனை செய்திகளையும் சுருக்கி அதிசயமாம் படி என்று மீண்டும் ஒரு முறை பார்க்கும். காண மாட்டாத ஏ கருத்துக்கும் அகப்படாத திருவடியையும் திருமுடியையும் காணும்படி எளிதாக ஆடுதல் அதிசயம். ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய தன்னை காண பிரிதொரு ஜோதியை ஏந்து நிற்றல் அதிசயம். முயலகனை ஊன்றி மலத்தை கெடுக்க வல்லவன் தான் என்பதை காட்டி தூக்கிய திருவடியாலே முக்தியை தரவல்லவன் தான் என்பதை காட்டி நிற்றல் அதிசயம். அதாவது ஞான வெளியிலே ஆடுதல் அதிசயம். எந்த ஒரு ஆதாரமும் தனக்காக இல்லாது வரவெளியிலே ஆடுதல் அதிசயம். மதியேந்தி ஆடல் அதிசயம். தன்னை சார்ந்தவரை தான் கைவிட மாட்டான், தன்னை அடைந்தவனை காலிலே விழுந்தவனை தலையிலே தூக்கி வைத்திருப்பேன் என்று காட்டி நிற்றல் அதிசயம். இத்தனை அதிசயங்களையும் உள்ளடக்கி அப்பமூர்த்திகள் பாடினாராம் அதிசயமாம் படி பாடி. இப்ப நுட்பமா இருக்கு பாருங்களேன், சாமியை பாதி அவ்வளவு அதிசயமா இருக்கு சொல்லி சொல்லிட்டார். நமக்கு அந்த அதிசயமா தெரியல, ஏன்னா நமக்கு ஞானம் இல்லாதனாலதான். ஞானம் இருந்தா தெரியும், பெரியவங்களுக்கு தானே உடம்புல ரத்தம் இருக்கு, ரத்த பரிசோதனை எடுத்துட்டு போறோம். அவர்கள் ஒரு சோதனை கருவியை வைத்து இன்னென்ன விதமான கலப்புகளாலே அந்த ரத்தம் கலங்கப்பட்டிருக்கு என்று கண்டறிந்து சொல்லுவார்கள், ஒரு அறிக்கையும் தருவார்கள். நம்மளால அது கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம், நம்ம ஊனத்தினால பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கருவி தேவைப்படுது. அந்த மைக்ரோஸ்கோப்போ ஏதோ கருவியை வைத்து அவர்களை பார்த்து அறிந்து சொல்லுகின்றார். ஞானிகளுடைய கண் திவ்ய கண், அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பணிந்து வீழ்ந்தனர், பதைத்தனர், பறவைய புலகம் அணிந்த மேனையோடு ஆடினர். அப்ப நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது, தில்லை கூத்தனை போய் பார்க்கறது பெரிய அதிசயம். நம்ம அதிசயமா நினைக்கல, பொருட்காட்சியை போய் பார்க்கறது அதிசயமா நினைக்கிறோம், புதிய திரைப்படங்களை பார்க்கறது அதிசயமா நினைக்கிறோம், கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு விடாம பாக்கறது அதிசயம் நினைக்கிறோம், தில்லை பெருமான பாக்கிற அதிகம் நினைக்க வைக்கிறார் திருநாவுக்கர். இப்ப எப்படி இன்னொரு நுட்பம் சொல்ல போறா பாருங்க, சேர்க்கிறார் தில்லை பெருமான பார்த்தா அதிசயமா இருந்தாரா, அதிசயம் நீங்கவே இல்ல. இந்த அதிசயம் முற்று பெறதுக்குள்ள இன்னொரு அதிசயம் வந்துட போகுது, அது அதிசயம் என்னன்னு பாப்போம். கடையுகத்தில் ஆயின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் இருந்த செங்கன் விடையுகைத்தா திருவருளால் விற்பரையன் பாவை திரு முளைப்பாலோடும் அடையனரை சிவம் பெருக வளஞானம் குழைத்தூட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார் அடியாறு உழைப்ப கேட்டார். இப்ப இருக்கும்போது பக்கத்துல கெழுமணம் தில்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, செல்சி இருக்கு. இந்த ஆள்ளைய பிள்ளையார் சின்னாசன சுவாமிகள் அவருடைய வயது 7, இவர் சந்திக்கும் போது ஒரு உபநயன ஆயிடு 7 வயது போகுது. அவருடைய புகழ் உலகமெல்லாம் பரவி இருக்கு, தேசமெல்லாம் பரவி இருக்கு சின்னாசனுடைய புகழ். என்ன புகழ் இருக்கு, 3 ஆண்டுல அம்மையே வெளிப்பட்டவருக்கு ஞானப்பால கொடுத்ததுதான் அவருடைய பெரும் புகழுக்கு காரணம். யாராலையும் சுட்டி அறிய முடியாத பெருமான என்னை இது செய்த பிரான் இவன் என்று சுட்டி காட்டிய பெருமை அந்த சுவாமிகளுக்கு உண்டு. இது அடியார் பேசுறாங்க, இது பத்தியும் ஒரு குறிப்பு நமக்கு தெரியுது. திருவார்த்தைங்கிறார் சேர்க்கிறார். அப்ப பரமாச்சாரியரை பத்தி பேசுறது திருவார்த்தை அப்படின்னு நாம இப்பதான் பேசுறோம். அப்ப திருநாவுக்கரசன் பரமாச்சாரியர் தானே, அப்ப அவரை பத்தி பேசுற வார்த்தையும் திருவார்த்தைன்னு தெரியுது. அப்ப அடியார் இயல்பும் தெரியுது. அப்ப அடியார்ல இருக்கிறவங்க ஒண்ணு சாமியை பத்தி பேசணும், இல்ல நாயமார பத்தி பேசணும், வேற பத்தி பேசக்கூடாது என்ற பாடமும் கிடையாது. சாமியை பத்தி பேசுற பேச்சு அதிகமா பேசினவர் காரைக்கால் அம்மையார். வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியும் புனைந்த சடை அண்டரவிராம் திருவார்த்தை அணைய வருவன பயின்று நாங்க சொல்லுவார். அவருடைய வரலாறு இங்க சொல்றார், உடையவரை பிள்ளையார் திருவார்த்தைன்னு சொல்லி. அப்ப பிள்ளையார பத்தி பேசுறது திருவார்த்தை, நாவுக்கரசரை பத்தி பேசுறது திருவார்த்தை தான். அதை திஞ்ஞானந்த புராணத்துல சொல்லுவார், நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட போது. இன்னொரு அடைவேற சேர்க்கிறார், நல்ல திருவார்த்தை. அப்ப இந்த சரீரத்தை நம்ம கேட்கறது நல்ல திருவார்த்தை, நமக்கு நல்லது நடக்கும்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

ஓம் சிவாய நம. ஷைவன்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு: நலமேதும் அறியாத. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: இன்று நாம் 17வது பாடலுக்கு செல்கின்றோம். நலம் ஏதும் அறியாத என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம் சலமேதும் இல்லாமல் எல்லாம் வல்லான் தாளால் என் தலைமீது தாக்கினான் தோழி. இந்த பாடலும் இதற்கு அடுத்த பாடலும் ஒரு நல்ல படி போல் அமைந்திருக்கின்றது. இப்போ இந்த பாடலில் என்ன கருத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன் இதனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். மிக எளிமையானதுதான். நலம் ஏதும் அறியாத என்னை, முதலில் தான் எப்படி இருந்தேன் என்று இவர் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட எனக்கு என்ன செய்தார் என்னுடைய குருநாதர் அல்லது இறைவன். தான் இருந்த நிலை நலம் ஏதும் அறியாத என்னை. நலம் எது என்று தெரியாத என்னை, எது நல்லது என்று தெரியாத என்னை. இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். அதாவது எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்படி எனக்கு எது நல்லது என்பது எனக்கே தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம். இப்ப இங்கு என்ன சொல்கின்றார், மோக்ஷத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார் இறைவனே. குருநாதராக வந்து எனக்கு மோக்ஷத்தில் நாட்டத்தை கொடுத்தார். இங்கு நம்ம இறைவன் அல்லது குருநாதர் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இங்கு இறைவனை குறிக்கின்றது. இறைவன் வந்து இப்படிப்பட்ட எனக்கு மோக்ஷத்தில் நாட்டத்தை கொடுத்தார், விருப்பத்தை கொடுத்தார். அந்த மோக்ஷத்தை விளக்குகின்றார் நாதாந்த மோனம். மோனம் என்றால் மௌனம், அமைதி. நாதாந்தம் என்றால் சப்தத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சப்தமற்ற நிலை. தம் தேசம், அதுதான் அந்த இறைவனுடைய இருப்பிடம். அமாத்திரம் என்றெல்லாம் மாண்டூக்கியத்தில் கூறப்படும். மாத்திரையற்றது, சப்தமற்றது, அது இங்கு மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அதில் நாட்டம் என்று சொல்கின்றார். இங்கு நாட்டம் என்றால் விருப்பம், விரும்புதல். அப்படிப்பட்ட மோக்ஷத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட நான், எந்த நலனும் அறியாத என்னை இப்படிப்பட்ட மோக்ஷத்தில் எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தார். அந்த மோக்ஷம் என்பது மௌனம் என்றால் மௌன நிலை. பிறகு மீண்டும் எதை எனக்கு கொடுத்தார், 3வது வரியில் சஞ்சலம் ஏதும் இல்லாமல், என்னுடைய மனதில் சஞ்சலம் இல்லாமல் செய்தார். இதற்கு முன்னாடி சஞ்சலப்பட்டு கொண்டு நான் இருந்தேன், மனதை நான் உழப்பிக்கொண்டும் குழப்பிக்கொண்டும் இருந்தேன். அதையெல்லாம் நீக்கி மனதில் எந்த சஞ்சலத்தையும் கொடுக்காமல் இதெல்லாம் யாருனால செய்ய முடியும், எல்லாம் வல்லான். எல்லாம் வல்லான் என்றால் எல்லா சக்தியை உடைய ஈஸ்வரன். பிறகு என்ன செய்தாராம், தாளால் என் தலை மீது தாக்கினான், அவனுடைய திருவடியை என் தலை மீது வைத்தார். எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்லவர், அனைத்து சக்தியையும் உடையவர். தாளால் என்றால் அவருடைய திருவடிகளில் என் தலை மீது தாக்கினான் என்றால் வைத்தார். இதுதான் இதனுடைய பொருள். அதாவது ஒரு நலனும் இல்லாத என்னை நாதத்தினுடைய சப்தத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சப்தமற்ற சத்தமற்ற அதாவது மௌனமாக இருக்கின்ற தேசமான மோட்சத்தில் நாட்டத்தை கொடுத்து மனதில் இருக்கின்ற சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி எல்லாம் வல்லான் என் தலை மீது தன் பாதத்தை வைத்தான். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி நாம் இதில் இருக்கின்ற சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு நாம் விளக்கம் பார்க்கலாம். இங்கு முதல் பகுதிக்கு வருகின்றோம். நலம் ஏதும் அறியாத என்னை. இங்கு எதை நலம் என்று தாய்மானவர் கூறுகின்றாரோ அதை உபனிஷத்தில் ஸ்ரேயஸ் என்று அழைக்கப்படுகின்றது. நலம் என்பது ஸ்ரேயஸ். நாம சாதாரணமா என்ன நினைப்போம், இந்த நலனுக்கு ஆப்போசிட் எதிர்பதமா இருக்கிறது கேடு அப்படின்னு நினைப்போம். நலனுக்கு எதிர்பதமாக இருப்பது கேடு என்று. ஆனால் உபனிஷத்தில் நலனுக்கு எதிர்பதமாக வேறொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சொல் வந்து பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. பிரேயஸ் என்றால் இன்பம் என்று பொருள். இப்ப நலம் என்பது ஸ்ரேயஸ், இன்பம் என்பது பிரேயஸ். பிறகு உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இந்த இரண்டை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பலர் மந்த புத்தியினால் அறியாமையினால் ஸ்ரேயஸை விடுத்து பிரேயஸை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஸ்ரேயஸ் என்றால் நன்மையை துறந்து இன்பத்தை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஒரு கால் நாம் இரண்டையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாமே என்றால் உபனிஷத் கூறுகின்றது, இரண்டும் வேறு வேறு பாதையை உடையது. ஸ்ரேயஸ் நன்மைங்கிறது ஒரு பாதை, இன்பம்ங்கிறது ஒரு பாதை, ஏதோ ஒன்றைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்று ஸ்ரேயஸ் என்பதைத்தான் இங்கு தாயுமானவர் நலம் என்ற வார்த்தையில் சொல்லி இருக்கின்றார். நன்மை இன்பம் இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு எது நன்மையோ அதை தேர்ந்தெடுக்கலாம், நமக்கு எது இன்பமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு சாதாரணமான உதாரணம் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் உணவை உட்கொள்ள அமர்கின்றோம், இந்த உடலுக்கு நன்மையான பொருள்களும் அங்கு இருக்கும், உடலுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களும் இருக்கும். நம்ம என்ன செய்கின்றோம், நன்மையை கொடுக்கிற பொருளை குறைவா சாப்பிடுவோம். குறைவா தான் சமைப்பார்கள், காய்கறிகள்லாம் எவ்வளவு குறைவா சமைக்கிறது. பிறகு என்ன அதிகமா இருக்கும்னா, ஊறுகாயும் சிப்ஸும் வடையும் தான் அதிகமா இருக்கும். அதெல்லாம் எதற்குனா, அதெல்லாம் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். பிறகு வந்து டெலிவிஷன்ல எவ்வளவு சேனல் இருக்கு, அதுல வந்து நன்மையும் இருக்கு, சிலதெல்லாம் நல்ல விஷயங்கள் பற்றிய சேனலும் இருக்கு. ஆனா எதை தேர்ந்தெடுப்பார்கள், எது இன்பத்தை கொடுக்குமோ அதை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படி நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கின்றது, அதன் இன்பத்தை கொடுக்கின்ற புஸ்தகத்தையும் படிக்கலாம், நன்மையை கொடுக்கின்ற புஸ்தகங்களையும் படிக்கலாம், எத்தனையோ விஷயங்களை கேட்கலாம் பேசலாம். இதில் ஒவ்வொரு அடியிலும் நாம் இன்பத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நன்மையை தேர்ந்தெடுக்கலாம். பிறகு பல சமயங்களில் நமக்கு நன்மை இது என்று தெரிந்தும் நாம் இன்பத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். காரணம், நன்மையை தேர்ந்தெடுக்கும் அளவு நமக்கு மனோபலம் அல்லது அறிவில் திடம் இருப்பதில்லை. இது நல்லதுன்னு எனக்கு தெரிகின்றது, இருந்தாலும் அதை நாம் விட்டு விடுகின்றோம். அப்படி நமக்கு நாமே தீங்கை செய்து கொள்கின்றோம். இப்ப இன்பத்தை தேர்ந்தெடுத்தா எப்படி தீங்கு என்றால், அதே உபனிஷத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்றது, நாம் இன்பத்தில் மூழ்க மூழ்க அந்த இன்பங்கள் நம்முடைய மனம், உடல், இந்திரியம், இந்த சக்திகளை இழக்க செய்கின்றது. நம்முடைய உடலில் இருக்கின்ற, மனதில் இருக்கின்ற, இந்திரியங்கள் இருக்கின்ற சக்திகள் எல்லாம் இன்பங்கள் திருடி விடுகின்றது என்று அங்கு ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று நாம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலைகளை பிரித்து பேசப்பட்டுள்ளது. அப்படி இவர் என்ன சொல்கின்றார், நலம் ஏதும் அறியாத என்னை, நான் வந்து எதுதான் எனக்கு நன்மையை கொடுக்கும் என்று அறியவில்லை, அப்படி அறிந்தாலும் நான் நல்லதை தேர்ந்தெடுக்கும் அளவு எனக்கு மனநிலையோ மனப்பக்குவமோ இல்லை, அப்படிப்பட்ட இருந்த என்னை, எனக்கு எது நல்லது என்று தெரியாமல் இருந்த என்னை. அது குழந்தையா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு எது நல்லதுன்னு கெட்டதுன்னு தெரியாது, மண்ணை எடுத்து சாப்பிடும். உடல்நிலை சரியில்லாத இருக்கும் பொழுது எது உடலுக்கு ஆகாதோ அது வேணும்னு அடம்பிடிக்கும். ஆனா வளர்ந்ததற்கு பிறகு, நாம் உடலில் வளர்ந்தும் மனதில் குழந்தையாக இருக்கின்றோம். காரணம், நமக்கு எது நல்லது என்று தெரியாமல் எது இன்பமோ அதை நாடி செல்கின்றோம். இதில் எது நல்லதோ அதெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாக தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எது இன்பமோ அது எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் எது நல்லதோ அது இறுதியில் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும், அதுவும் பேரின்பமாக இருக்கும். இப்போ நல்லதை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், ஆரம்பத்தில் அது கொடுக்கின்ற துக்கம் கொடுக்காது. அந்த இன்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தா என்ன சுகம் கிடைக்குமோ அது ஆரம்பத்தில் இருக்காது, அதை துறக்க நமக்கு சக்தி தேவை. ஆனால் நன்மை வந்து சில சமயங்கள்ல கடினமா இருக்கிற மாதிரி தெரியும், பிறகு அதுல பயிற்சி செய்து விட்டால் அந்த நன்மைதான் உண்மையான இன்பமா இருக்கு. இப்ப காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது நன்மை, ஆனா ஆரம்பத்துல இன்பமாவா இருக்கும். எல்லாம் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் எந்திரிச்சு ஜபம் பண்றதோ அல்லது ஏதாவது பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதை பழகி விட்டால் அதில் இருக்கிற இன்பமே வேறு. தூங்குறதை விட எத்தனையோ மடங்கு இன்பம் அதில் இருக்கின்றது. இப்படி நன்மை ஆரம்பத்தில் இன்பமாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் முழுமையான இன்பத்தில் முடிவடைகின்றது. இப்படிப்பட்ட நலம் எது என்று அறியாமல் இருந்தேன். ஒரு குழந்தை போல் நான், எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்த அப்படிப்பட்ட என்னை என்று முதல் வரியில் நலம் ஏதும் அறியாத என்னை, எது நல்லது எது கெட்டது, எது நல்லது எது இன்பம், இதெல்லாம் தெரியாமல் இருந்த என்னை. பிறகு மோட்சத்தை இங்கு எப்படி வர்ணித்தார்? அடுத்த வரிக்கு வந்தால் நாதாந்த மௌனம். நாதாந்த மௌனம் என்றால் மௌனத்தை தமிழ்ல மௌனம் என்று சொல்வார்கள். நாதாந்த மௌனம் என்றால், நாதம் என்றால் சப்தம், அந்தம் என்றால் சப்தத்தினுடைய முடிவு, ஓசையினுடைய முடிவு, அது என்ன என்றால் மௌனம், மௌனம். மௌனம் என்பது இங்கு நாம ரூபம் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு பெயர். இந்த உலகமே நாம ரூபமாக இருக்கிறதுன்னு வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்லப்படும். நாம என்றால் சப்தம் என்று பொருள். நாமன்னா நெத்தியில் வைக்கிற நாமம் அல்ல, நாம என்றால் பெயர். அவருக்கு என்ன நாமம், என்ன பெயர், அது போல நாமம் என்றால் சப்தம், ரூபம் என்றால் உருவம். அப்படி நாம் இந்த உலகத்தை ரெண்டா பிரிச்சிடறோம், ரூப பிரபஞ்சம் நாம பிரபஞ்சம்னு சொல்லு. எவ்வளவு ரூபம் இருக்கோ அவ்வளவு நாமம் இருக்கு, எவ்வளவு உருவம் பொருள் இருக்கோ அந்த அந்த பொருளுக்கு தகுந்த சொற்கள் இருக்கு. இங்க நம்ம எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறோமோ அவரவர்களுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கும். இங்க வந்து எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எல்லோருடைய பெயரையும் எழுதி கவுண்ட் பண்ணி பாக்கிறோம். உடனே என்ன முடிவு பண்றோம், இங்க இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அது எப்படி நாமத்தை எண்ணி ரூபத்தை முடிவு பண்றோம் என்றால், எவ்வளவு நாமமோ அவ்வளவு ரூபம். இனி இந்த நாமத்தை எல்லாம் ஒடுக்கணும்னா என்ன ஆகும் என்றால், நாமம் எல்லாம் ஒடுங்கும் பொழுது அது வந்து அநாமம் அல்லது வந்து அசப்தத்துலதான் ஒடுங்குகின்றது. இந்த விதத்தில் எல்லாம் மாண்டூக்கிய உபநிஷத்துல பெரிய விசாரம் நடந்திருக்கின்றது. இந்த ரூபத்தை நாமத்துல ஒடுக்கலாம், நாமத்தை போய் ரூபத்துல ஒடுக்கலாம். பிறகு கடைசியில அதற்கு ஆதாரமா என்ன இருக்கு என்று பார்த்தால், நாமமே அற்ற சப்தமே அற்ற துரியம் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இந்த அனைத்து சப்தத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற சப்தமற்ற தேசம் என்றால் அதுதான் சொரூபம் அர்த்தம், அதுதான் அந்த பரமாத்மாவினுடைய உண்மையினுடைய சொரூபம். அப்படிப்பட்ட சொரூபத்தில் எனக்கு என்ன கொடுத்தார் என்றால் நாட்டம் என்று சொல்கின்றார். ரொம்ப அழகான சொல் தமிழ்ல நாட்டம், நாடுதல். நாட்டம் என்றால் விருப்பம். இதுதான் உண்மையில சிரேயஸ் என்று சொல்வது. அப்படிப்பட்ட மோட்சத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார் யார்? எல்லாம் வல்லான், எல்லா சக்தியை உடைய ஈஸ்வரன். அந்த இறைவன் வந்து எனக்கு நாட்டத்தை கொடுத்தார். விவேகமே இல்லாத எனக்கு அதனுடைய அறிவை கொடுத்து நாட்டத்தை கொடுத்தார். இந்த நாட்டம் தான் இங்கு நாம வேதாந்த சாஸ்திரத்துல முமுக்ஷுத்துவம் என்று சொல்கின்றோம். முமுக்ஷுத்துவம்ங்கிறத தான் தமிழ்ல நாட்டம், நாடுதல், விரும்புதல், தேடுதல் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இது வந்து இறைவன் வந்து தனக்கு கொடுத்த ஒரு பிரசாதம், ஒரு அருள் என்று சொல்கின்றார். அதாவது எனக்கு முமுக்ஷுத்துவத்தை கொடுத்தார். முமுக்ஷுத்துவம் என்றால் என்ன என்று பார்த்தால், ஒரு பொருளை வந்து நம்ம அடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த விருப்பம் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அந்த பொருளை நம்ம அடைய முடியுமா இல்லையா என்பது ஏற்படும். இப்ப எத்தனையோ பொருள்களை அடையிறதுக்கு நம்ம மனசுல ஆசை இருக்கு. ஒருவரிடம் உனக்கு என்னென்ன வேணும்னு கேட்டா என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் வேணும்னு சொல்லிடுவார். காரணம் என்ன? எல்லாத்தையும் அடைய ஆசை. ஆனால் ஆசை மட்டும் மனதில் இருந்தா அந்த பொருள் நமக்கு வந்துடாது. பிறகு எப்படிப்பட்ட பொருளை நம்ம அடைவோம் என்றால், எந்த ஆசையானது மற்ற ஆசைகளையெல்லாம் கீழ்த்தள்ளி மேலோங்கி வருகின்றதோ, அப்படி ஆசையானது உச்சகட்ட நிலையை அடைவதைத்தான் நாட்டம் அல்லது முமுக்ஷுத்துவம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த ஒரு ஆசை என்ன செய்கின்றது, மற்ற ஆசைகளையெல்லாம் நிறுத்தி வைத்து மற்ற ஆசைகளையெல்லாம் கீழ்த்தள்ளி அது மேலோங்கி வர வேண்டும். அப்படி ஆசை முழு வளர்ச்சி அடைந்தால் அந்த ஆசை முமுட்சுத்துவம் சொல்றோம். எப்படி? சரி, இந்த முமுட்சுத்துவத்தில் என்ன பலன் என்றால், அந்த ஆசைதான் கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்தும். மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நம்ம செயல்ல ஈடுபடுத்தாது. பிறகு எந்த ஆசை செயல்ல ஈடுபடுத்தும், எந்த ஆசை வலுவடைந்ததோ அந்த ஆசைதான் செயல்ல ஈடுபடுத்தும். அப்படி இந்த முமுட்சுத்துவம் கர்ம ஹேது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. கர்ம ஹேது என்றால் பிரயத்தனம் செய்ய, முயற்சி செய்ய முமுட்சுத்துவம் தான் காரணம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள வேறு ஆசைகள் எத்தனையோ இருந்திருக்கு இந்த நேரத்துல இதை செய்யலாம்னு. ஆனா சாஸ்திரம் கேட்க வேண்டும், வேதாந்த கருத்துக்களை கேட்க வேண்டும்ங்கிற ஆசை மேலோங்கிய காரணத்தினால் மற்ற ஆசைகளை தள்ளி வச்சுட்டு பிறகு வருகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அப்படி ஆசையினுடைய ஒரு தன்மை, ஆசை வலுவெடுத்து ஆசை உறுதிப்படும் பொழுதுதான் அது செயலாக மாற்றும் திறன் நமக்கு வருகின்றது. நமக்கு எப்படி ஒரு விதத்துல செயல்படுற திறன் வருகிறது என்றால், அதற்கு தள்ளி விடுவது ஆசைதான். பெட்ரோல் போல சிலதுக்கெல்லாம் நம்ம செயல்படவே விருப்பம் இல்லை, செயல்படாம இருக்கோம், ஆனா ஆசை இருக்குன்னு சில பேர் சொல்வார்கள். அது உண்மையிலேயே பொய் தான். உண்மையே ஆசை வளர்ந்திருந்ததுன்னு அப்படி சொல்ல மாட்டார்கள். அந்த ஆசையே தள்ளி விட்டுரும். எனக்கெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு விருப்பம்தான், ஆனால் என்று சொல்லிட்டு பல காரணங்களை சொல்வார்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களோட ஒண்ணு பேசக்கூடாது, ஆசை வளரவில்லை என்று பொருள். முமுக்ஷுத்துவத்தினுடைய முதல் பலன் கர்ம ஹேது, கர்மத்துக்கு காரணம். இனி முமுக்ஷுத்துவத்துக்கு இனி ஒரு முக்கியமான பலன் இருக்கின்றது, அதுவும் சாஸ்திரத்துல சொல்லப்படுகின்றது. அது என்னவென்றால் சகன சக்தி என்று சொல்லப்படுகின்றது. சகனம் என்றால் பொறுத்து கொள்கின்ற சக்தி. இந்த முமுட்சுத்துவம் இருந்தாதான் நமக்கு பொறுமை வரும். பொறுத்து கொள்கின்ற சக்தி வந்து நமக்கு முமுட்சுத்துவம் இருக்கிற இடத்துல இருக்கும். அதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப வந்து நம்ம எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் முதலில் வருவது தடைகள் தான். அது எதுவாக இருந்தாலும் முதல்ல நமக்கு தடை தான் முன்னாடி வந்து நிற்கும். அது நல்ல விஷயம்னா தடைகள் அதிகமா வரும், மோசமான விஷயம்னா ஒரு தடையும் வராது, டிராபிக் ஃப்ரீயா இருக்கும், ஈஸியா போயிடலாம். ஆனா நல்ல விஷயம்னா அப்படி இல்லை, தடைகள் மேலே தடைகள் வரும். இந்த தடைகள் வரும் பொழுது நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லாமல் சரி வேண்டாம்னு விட்டு விடுவோம். ஆரம்பத்துல ஆரம்ப சூரர்களா வருவோம் எல்லாம், பிறகு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்ல நம்ம விட்டு விடுவோம். காரணம், நமக்கு முன் இருக்கின்ற தடைகளை தாங்கி கொள்கின்ற சக்தி இருப்பதில்லை. அப்போ அந்த சக்தி வர வேண்டும் என்றால் பொறுமையுடன் வருகின்ற கஷ்டங்களையும் தடைகளையும் தாங்கி கொண்டு மீண்டும் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், இந்த முமுட்சுத்துவம் இருந்தாதான் அது அந்த தடைகளையெல்லாம் தாங்கி கொள்கின்ற சக்தியை நமக்கு கொடுக்கும். இப்ப சிலருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், சில சமயங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள், பொருள் இல்லைங்கிற காரணத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால். அவர்களுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை வந்திருக்கு, எப்படியாவது நான் சம்பாரிச்சு காட்டுறேன், எப்படியாவது நான் வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேறி காட்டுகின்றேன்னு அவர்களுக்குள்ள ஒரு வெறி மாதிரி ஆசை வந்திருக்கும். பிறகு அவர்கள் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பல இடங்கள்ல அவமானப்பட வேண்டியது வரும், அதிகமா வெயிட் பண்ண வேண்டியது வரும். எதையாவது ஒரு வியாபாரத்துக்கு போயிருப்பார், நீங்க வெயிட் பண்ணுங்க, காலையில இருந்து சாயந்தரத்து வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சாதாரண அந்த சக்தி வருமா? அந்த ஆசை இருந்தாதான் தீவிரமா நான் வாழ்க்கையில முன்னேறித்தான் ஆகுங்கிற ஒரு விருப்பம் அது வெறி போல் உள்ள இருந்தாதான் அவர்னால அப்படி பொறுமையா இருந்து பல சமயங்கள்ல அவமானங்களை வாங்க வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு வியாபாரத்துல வெற்றி பெறாருன்னு சொன்னா அது காரணம் என்ன? அது அவருக்கே தெரியாம இருந்த, அவருக்குள் இருந்த ஆசை. இதே கொள்கைதான் வேதாந்தத்துக்குள்ளயும் வரும். வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். முதல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள், எல்லாம் சுற்றி இருப்பவர்கள்லாம் தடை சொல்வார்கள். பிறகு அவர்களெல்லாம் நீங்க கேடு கெட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாலும் பிறகு நமக்கு என்ன ஆகும், அவர்கள் பார்க்கிற சேனல், பிறகு அவர்கள் இருக்கின்ற வாழ்க்கையில ஒரு ஆசை வந்து, சரி நமக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், உடனே தத்துவம் பேசி எல்லாம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் போன்றவர்களாலதான் அடைய முடியும், நமக்கெல்லாம் இந்த பிறவியில கிடையாதுன்னு முடிவு பண்ணி நம்ம என்ன செய்து விடுவோம், நமக்கு நாமளே சில காரணங்களை சொல்லி விலகிக் கொள்வோம், இனிமேல் சாதனைகள்லாம் வேண்டாம், ஏதோ இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்டினா போதும் அப்படின்னு முடிவு செய்து விடுவோம். காரணம் என்ன, அந்த நாட்டம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால். அந்த நாட்டம் இருந்து விட்டால் பிறகு என்னன்னா ரெண்டு இருக்கும், ஒன்று செயல்படுவோம், இரண்டாவது செயலிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அந்த செயலிலிருந்து பின்வாங்காம இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நாட்டத்தினுடைய அதிகத்தன்மை, அதைத்தான் முமுட்சுத்துவம் என்று சொல்வது. அதைத்தான் இங்கு சொல்கின்றார், எனக்கு அந்த நாட்டத்தை இறைவன் கொடுத்தார். இதுல ஒன்றுமே தெரியாமல், நலமேதும் இதுதான் நலம்னு தெரியாமல் இருந்து கொண்ட எனக்கு ஒரு பெரிய நாட்டத்தை விருப்பத்தை கொடுத்தார். இது இரண்டாவது வரி. இனி மூன்றாவது வரிக்கு வந்தால், சலமேதும் இல்லாமல், சலமேதும் இல்லாமல் இடத்துல மனம்ங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும், மனச்சஞ்சலம் எதுவும் இல்லாமல். இங்க வந்து மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு ஒரு நிலைப்படாமல் எனக்கு இருந்து கொண்டு இருந்தது. ஏன்னா எது நலம்னு தெரியாம, எது இன்பமோ, எது எனக்கு கேடு விளைவிக்குமோ, அது பின்னாடி போயிட்டு இருந்தேன். பிறகு வந்து அதை திருத்தி அறிவை கொடுத்து இதைத்தான் நீ நாடணும் என்று அதில் நாட்டத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும்னு சொல்லி கொடுத்தார். பிறகு அதை அடைய வேண்டித்தது யார் என்றால், நம்ம வேதாந்தத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில எதை அடைய வேண்டும் என்றாலும் மற்ற சூழ்நிலை, உடல்நிலை, ஓரளவு மனதினுடைய துணை நமக்கு இருந்தா போதும். ஆனா வேதாந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு நாம் பயன்படுத்துகின்ற முக்கியமான கருவி நம்முடைய மனம். என்ன இங்க சிந்திக்க வேண்டியது இருக்கு, தியானம் செய்ய வேண்டியது இருக்கு, இந்திரிய கட்டுப்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. ஆகவே மனம்தான் ஒரு முக்கிய பொருளாக ஆகின்றது. மனதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அர்த்தம். மற்றதுக்கெல்லாம் மற்ற பொருள்கள் தான். இங்க நமக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம், மனசு தான் நமக்கு தேவை. அப்ப இங்க சொல்றார், எனக்கு உகந்த மனதை கொடுத்தார். சஞ்சலம் ஏதும் இல்லாமல் என்றால் எனக்கு வந்து சஞ்சலம் இல்லாத மனதை கொடுத்தார். இதைத்தான் சாஸ்திரத்தில் சமக தமக என்று சொல்கிறார். சமக என்றால் மன அமைதி, தமக என்றால் இந்திரியத்தில் அமைதி. இந்த இந்திரியங்கள் எல்லாம், கண்கள் காதுகள் எல்லாம் நம்மை ஈர்ப்பதில்லை. அது வெளியே நம்மை இழுத்து கொண்டே சென்றால் நம்ம எப்படி அமைதியாக இருப்பது? காது ஒன்ன கேட்கணும்னு ஆசைப்படுது, கண்ணு ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுது, வாய் ஒன்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுகின்றது. அப்ப நம்ம எங்க போவோம்னா, ஐந்து குதிரைகள் வந்து இழுக்கிறது போல ஒவ்வொரு திசையில இழுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். சரி, கண்கள் காதுகள் இவைகளெல்லாம் மூடி கொஞ்ச நேரம் வச்சு கண்ணை மூடி உட்காரலாம்னு சொன்னா அது முடிகிறதான்னா, மனதானது ஏற்கனவே அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் நினைத்து கொண்டு அதாக எங்காவது போக ஆரம்பிச்சு விடுகின்றது. இப்படி வெளி விஷயம் கண்ணை திறந்தா உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் மனச்சஞ்சலத்தை கொடுக்கின்றது. அதனாலதான் காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மனசு அமைதியா இருக்கு. காரணம் என்ன, யாரையும் பார்க்கல, யாரையும் கேட்கல, ஒண்ணு இல்லை. பிறகு எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த பால்காரங்கிட்ட ஆரம்பிக்கும், லேட்டா வந்துட்டான்னு சொல்லி. ஒரு ஆள் பார்க்க ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம், சஞ்சலம் ஆரம்பிச்சாச்சு. சரி, சாயந்தர நேரம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம அமர்ந்திருக்கலான்னு கண்ண மூடி இருந்தால் ஏற்கனவே பல பொருள்களை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் மேல வந்துட்டு சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்படி சம்ஸ்காரங்களும் அனுபவங்களும் மனச்சஞ்சலத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. சம்ஸ்காரம்னா நம்ம பதிவுகள், வாசனைகள் சஞ்சலத்தை கொடுக்கின்றது. பிறகு பார்த்து அப்பொழுது பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் சஞ்சலத்தை கொடுக்கின்றது. இவர் என்ன சொல்றார், இறைவன் வந்து எல்லாம் வல்லான், எல்லா சக்தியுடைய இறைவன் வந்து எனக்கு சஞ்சலம் இல்லாமல் மனதை கொடுத்தார், மனச்சஞ்சலத்தை நீக்கினார், சமதமத்தை கொடுத்தார். சமகன மன அமைதியையும் இந்திரியத்தினுடைய அமைதியையும் கொடுத்தார். ஓரளவுக்கு எனக்கு மன அமைதியை கொடுத்தாராம். பிறகு இப்படி எல்லாம் கொடுக்கணும்னா அந்த கொடுக்கிறவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், அந்த கொடுக்கிறவருக்கு எல்லாம் வல்லான், எல்லா சக்தியையும் உடைய ஈஸ்வரன் தான் இதை எனக்கு கொடுக்க முடியும். சங்கரர் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கற்பனை செய்து பாடுறார். என்ன சொல்கின்றார், இந்த குரங்காட்டி இருப்பான், அந்த காலத்துல எல்லாம் இருந்தான், இப்ப எல்லாம் பார்க்க முடியாது. அவன் குரங்க வச்சுட்டு ஊர் ஊரா வந்துட்டு அதுல சேஷ்டை வித்தை செய்தெல்லாம் காட்டுவான். அந்த குரங்கு சும்மா இருக்காது, ஏதாவது சேஷ்டை பண்ணிட்டு தான் இருக்கும். மீதி நேரத்திலயும் அது அப்படித்தான் இருக்கும். பிறகு அவன் விளையாட்டு காட்டும் போது அப்படித்தான் இருக்கும். பிறகு வந்து இந்த மீதி நேரத்துல குரங்கு சேஷ்டை பண்ணுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், கையில ஒரு தடி வச்சுட்டு அடிக்கடி அடிச்சுட்டே இருப்பான். அப்படி அந்த குரங்க வந்து அவனுடைய கட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான். இப்ப வந்து இந்த ஒரு உதாரணத்தை சங்கரர் சொல்றார், இறைவா என் மனசு அந்த குரங்கு மாதிரிதான் இருக்கு, உனக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கு, நீ வந்து சர்வ சக்திமான்னு சொன்னா என்னுடைய மனசை அடக்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு போட்டி வைக்கிறார். எப்படின்னா, உனக்கு உண்மையிலேயே நீ வந்து சர்வ வல்லமை படைத்தவன் நீ நிரூபிக்கணும்னா என்னுடைய மனசை நீ அமைதிப்படுத்தி பார்க்கலாம். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, அவ்வளவு தூரம் என்னுடைய மனது சஞ்சலமாக இருக்கின்றது. பிறகு சொல்றார், அந்த குரங்காட்டி போல என்னுடைய மனசை நீ கையில எடுத்து அதை அப்பப்பொழுது அமைதிப்படுத்தி வைப்பாயாக என்று ஒரு பிரார்த்தனையில சொல்கின்றார். அப்படி இங்கு இறைவன் மனச்சஞ்சலத்தை நீக்கினார். பிறகு கடைசி வரைக்கு வந்தால், தாளால் என் தலை மீது தாக்கினான் தோழி. தாளால் என் தலை மீது தாக்கினான்ங்கிறத ரெண்டு விதத்துல பொருள் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், என்னை தகுதிப்படுத்தினான் என்று பொருள். தாளால் என் தலை மீது தாக்கினான் சொன்னா அவனுடைய திருவடியை எனக்கு கொடுத்தான் என்றால், அவனுடைய திருவடியை அடைய என்னை தகுதிப்படுத்தினான் என்ற விதத்தில். என்ன தாளால்ங்கிறத வந்து நம்ம பக்தியில சொல்லணும்னா திருவடியை காட்டினார் என்று சொல்வார்கள். திருவடியை காட்டினார்னு என்ன அர்த்தம், அந்த இறைவன் எனக்கு அருள் செய்தார், என்னை தகுதிப்படுத்தினார், என்னை தூய்மைப்படுத்தினார். அதுதான் இந்த பாடலினுடைய விளக்கம். இப்ப இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மோக்ஷத்தை அடைய எனக்கு போதிய தகுதியை கொடுத்தார். அதான் இந்த பாடலினுடைய சாரம். நான் வந்து இதுதான் மோக்ஷங்கிறத காட்டி, அந்த மோன நிலைதான் மோக்ஷம், அந்த சும்மா இருத்தல், அந்த அமைதியான சப்தமற்ற ஒரு தத்துவம் தான் மோக்ஷம், அதில் எனக்கு அதை அடைய எனக்கு போதிய தகுதியை கொடுத்தார். அந்த தகுதி என்ன என்றால், எந்த தகுதியும் இல்லாமல் இருந்த எனக்கு, நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், ஒரு நலமும் அறியாமல் இருந்தேன், இதுதான் நலம் என்று அறியாமல் இருந்த எனக்கு என்னை தகுதிப்படுத்தினான் என்பது இந்த பாடலினுடைய சாரம். இனி அடுத்த பாடல்ல பார்த்தோம்னா, தகுதிப்படுத்திய எனக்கு எதை கொடுத்து என்னை எந்த விதத்தில் ஆக்கினார் என்று சொல்கின்றார். அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முன்னுரை, பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அந்த சேக்கரார் பெருமான் பாடிய இந்த அற்புதமான திருத்தொண்டர் புராணத்திலே முதலாவதாக பாயிரம் என்பது, பாயிரம் என்பது கடவுள் வாழ்த்து. இந்த நிலையை சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பாக உணர்கிறது. அவையடக்கமாக புலவர் தன்னுடைய அடங்கிய நிலையை, எளிமையான நிலையை உலகிற்கு தெரிவித்து எல்லாம் திருவுருளால் நிகழ்வது என்பதை எடுத்துரைப்பது பாயிரத்தினுடைய குறிக்கோள். இந்த பாயிரத்திலே பெருமான் முதலாவதாக ராஜபெருமான் அடியெடுத்துக் கொடுத்த அதனை முதலாக வைத்து பாடுகிறார். அந்த முதல் திருப்பாடலை இப்பொழுது காணும். நம பார்வதி பதங்கே அரகர மகாதேவா, உலகலாம் உணர்ந்து போதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியல் அருகில் சோதியல் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதி பதவியே அழகர மகாதேவா உலகலாம் என்று சிவன்மான் அறிவித்துக் கொடுத்தார். இந்த புராணத்துல பல இடங்கள உலகலாம் என்று அந்த பாக்கி அந்த சொற்றொடரை சேக்கலார் பெருமான் பவ்யமாக கையாளுகிறார். இந்த நூல்ல முதல்ல உலகலாம், நடுவரை உலகலாம், நிறைவிலும் உலகலாம் அமைப்பு என்னடா நடராஜ பெருமான் பார்க்கலவா அதை பொன் போல பாதுகாத்து இந்த அரிய காப்பியத்துல பல இடங்கள சேக்கலார் பெருமான் நம்முடைய மனதிலே நடராஜ பெருமான் திருவடி வருமாறு பாடுகிறார். முதல் திருப்பாசத்துல அவ்வாறே உலகலாம் வந்து உதற்கு அறியவன் நாம் அணுகிற சிவருமா இந்த உலகமா சான்றோர் உலகு என்பது சான்றோர் உலகம் என்பது சான்றோர் பெரியவர்கள் தான். உலகு என்பது உயர்ந்தோர் நெற்று தொல்காப்பியம் பேசுகிறது. உலகம்னு சொன்னா சாதாரண மக்கள் இல்லை, உயர்ந்தவர் சான்றோர் நன்கு முற்று தேர்ந்த ஆண்டோர் அவர்களாலும் அறிய முடியாமல் சொல்லுமா உலகலாம் உணர்ந்து உதற்கு அறியவன் உணர்ந்தனும் போதுதலும் எழுதல்ல சிவருமானை வணங்குறோம். எனவே சிவருமானை வணங்குற கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். இந்த இடத்துல வில்லடி வச்சா கரகாட்டம் நிறைய கூட்டம் அது அந்த சுவை வேற அந்த சுவை வேற அதனாலதான் உலகலாம் உணர்ந்து ஆண்டோர்களாலும் அறிய முடியாதவன் பரமேஸ்வரன் உணர்தலும் முடியாது போதுதலும் முடியாது. அதுக்கு இரண்டு விஷயம் அவருடைய பெருமையை உணர்தல் ஒன்று, அதன் பின்னர் அதனை உணர்ந்து அனுபவிப்பது ரெண்டும் முடியாது. சான்றோர்களுக்கே முடியாதுன்னா நம்மால் எப்படி முடியும் உலகலாம் உணர்ந்து உதற்கறிவு. ஆனா அப்படிப்பட்ட கடவுளுக்கு என்ன பிரயோஜனம் யாராலும் அறிய முடியலன்னா அவருக்கு நமக்கு என்ன லாபம் அவர் வாழ்க்கை அங்கே இருப்பார் கைரா எத்தனை வாழ்க்கை இருப்போம் என்ன லாபம். அதனால அழகா சொல்ற அப்படிப்பட்ட சிவருமான் தானே நிலகுலாவிய நீர்மணி வேடிகள் அறிய முடியாத சிவருமான் தானே நாம் அறியுமாறு அழகாக திருவுருவம் எடுத்து வருகிறார். அவை நூல் மிகப்படும் அருவத்திருமேனி உருவத்திருமேனி அத மூன்று இந்த பாடல் சொல்றார். நிலவுலாவிய நீர்மணி வேணியன் வேணியா கடாபார் அப்படியே கங்கையை மறிந்திருக்கிறதான் கடையில அங்கே நிலாவை சொல்லி இருக்கிறார். நிலா ஒரு தவறு செய்தது, அந்த தவறு செய்த நிலாவை தட்சன் கண்டிச்சான் சாபம் விட்டான். இந்த சாப நிவர்த்தியை போக்கி சுவாமி கடாபார்கள் வைத்துக் கொண்டார். எனவே குற்றத்தை பொறுத்து விடுகிற சிவருமான் நம்முடைய நாயகன். எனவேதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுல்லவாயில் அற்புதமான பதிகத்திலே பாடும் போது மற்ற நான் பெற்றது ஆர் பெறவல்லார் வள்ளலே கண்டமே பேசி குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன். இந்த குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் கொள்கையால் நீ அப்படி செய்தப்பா மாசலாம் பேசுவார் குற்றமனாலே என் குற்றத்தை பொறுத்து குணம் எடுத்துருவேன். சின்ன பிள்ளைகள் வீட்டுல நம்ம விளையாடும் போது ஒரு தமிழர் கூட ஒரு முகத்துல வீசிச்சோம்னா போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொண்டாடுவாங்க மகிழ்ச்சி அடைந்தோம். அதைத்தான் மாசுராமணீஸ்வரன் மதிப்படுகிறார். இந்த